أو ما اختلط بعظم ذلك جزيناهم ببغيهم وإنا لصادقون

إلا بالحق ذلكم وصاكم به لعلكم تعقلون.

رحمه فمن أظلم ممن كذب بآيات الله وصدف عنها

0: சதகல்லாஹுல்லீம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் முரத்தில் கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் ஷேக் முகமது அய்யூப் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் பானொலி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி.
2: முஸ்லிம் வானொலி, தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர்.
1: ஒரு சஹாபி சிறுநீர் கழிக்க போனாங்க மிக்தாத். தங்க பொட்காசுகள் எடுத்துட்டு வந்தாங்க. நபி அவங்க கேட்டாங்க, நீ எப்படி செஞ்சா, எப்படி எடுத்தா, நீ எதுவும் போய் கையை போட்டு எடுத்தியா, இல்ல அந்த எலிதான் எனக்கு கொழந்து சேர்த்துச்சு. கடைபிடிப்பார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு இப்படியான வழிகளை செய்து கொடுக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கொடுக்க நாடினால் நாலு வகையாக கொடுப்பான். 400 வகையும் இருக்கும் அல்லாஹ்வுக்கு. இது விலங்குக்கு லேசுக்காக வேண்டி நான் இதை சொல்கிறேன். அல்லாஹ் எந்த காரணமும் இல்லாம கொடுப்பான். சபப்பே இல்ல, ஒன்றுமே இல்ல, மரம் இல்ல, கனி இல்ல, தோட்டம் இல்ல, ஒன்றும் இல்லாம அல்லாஹ் காணியை கொடுப்பான், கனிகளை கொடுப்பான், சபபோட கொடுப்பான்.
0: சதகல்லாஹுல்லாலிம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் ஓத கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்து கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 6:01.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இப்பொழுது முதல் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்து கொள்ளலாம்.
2: உங்கள் முஸ்லிம் வானொலியில்
0: சிந்தனை.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வபஅத். இந்த மூன்றை செய்தால் நம்முடைய உள்ளம் அமைதியாயிரும். முதல்ல நம்ம கடந்து வந்த காலம், நம்மளுடைய இறந்த காலத்தை பற்றி அதிகமாக யோசிக்க கூடாது. சபுர் செஞ்சிடணும். எது நடந்தாலும் பரவாயில்ல, சபுர் செஞ்சிடணும், பொறுமையாக இருக்கணும். இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய காலத்தை பொறுத்த வரைக்கும் தொழுகையில் சரியான முறையில் நம்மளுடைய கவனத்தை திருப்ப வேண்டும். தொழுகை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும், வருங்காலத்தை பொறுத்த வரைக்கும் தவக்குள், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மீது தவக்குள் வைக்கணும். அப்போது பொறுமையாக இருக்கணும், தொழுகையை கடைப்பிடிக்கணும், தவக்குள் வைக்கணும். இந்த மூன்றையும் நாம் சரியாக செய்தோம்னா நம்மளுடைய உள்ளம் அமைதியாகிரும், நம்மளுடைய வாழ்க்கை சந்தோஷமாகிரும். ஜஸாகுமுல்லாஹு கைரன். உபாரக்கல்லாஹு ஃபீக்.
2: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது
0: சிந்தனை. இனமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல். நேர்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வீட்டுக்குள் புகுந்த சினிமாவும் சீர்கேடும் என்ற தலைப்பிலான விசேட மார்க்க சொற்பொழிவை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் நியாஸ் சித்திக் சிராஜ் அவர்கள்.
4: ஆக மாறுகின்ற நிலைமை இன்றைக்கு ஒவ்வொரு முஸ்லிம் சகோதரிகளுடைய வீட்டிலும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர அல்லாஹு தஆலா பாருங்க, அல் குர்ஆனில் அழகான ஒரு செய்தியை சொல்றான். யா அய்யுஹல் இஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான். நிச்சயமாக சூதாட்டம், சாராயம், ஷைத்தானுக்கு குறிபாக்குதல், அம்பெறிந்து குறிபாக்குதல், இது எல்லாமே ஷைத்தானுடைய கெட்ட செயல்கள். அவைகளை நீங்கள் அது மாத்திரமல்ல, உங்களை அல்லாஹ்வுடைய சிந்தனையிலிருந்து திசை திருப்பவும் தொழுகையை விட்டும் பராக்காக்கவுமே ஷைத்தான் விரும்புகின்றான். இப்ப நீங்க யோசிங்க, ஒரு ஒரு சீசனுக்கு நம்ம எப்படி இருப்போம்? வீட்டில் குர்ஆன் ஓதக்கூடியவங்களாக இருப்போம், ஒரு சீசனுக்கு தொழக்கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹ் அக்பர் என்றால் ஒதுவெடுத்துக் கொண்டு முசல்லாவில் நின்று அல்லாஹ்வை வணங்கக்கூடிய தாய்மார்களாக இருப்போம். அது காலம் போக போக போக அதப்படியே விடுபட்டு விடுபட்டு விடுபட்டு, தொழுகையும் விடுபட்டு, குர்ஆன் ஓதுதலும் விடுபட்டு, அதுக்கு பிறகு குர்ஆன் ஓதுறது நின்று தொழுகிறது நின்று, ஷைத்தானியத்தான சிந்தனைகள் அந்த வீட்டுக்குள் வருகிறது. எந்த வீட்டில தொழுகை இல்லையோ அந்த வீட்டில அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்காது. எந்த வீட்டில அல் குர்ஆன் ஓதப்படவில்லையோ, சௌத்துர் ரஹ்மான் இறைவனுடைய சத்தங்கள் எந்த வீட்டில் ஒலிக்கவில்லையோ, சௌத்து ஷைத்தான், ஷைத்தானுடைய ஓசைகள் அந்த வீட்டுக்குள் எழுப்பப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். உங்களோட வீட்டை நீங்க யோசிங்க, எந்த வீடு சௌத்துர் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய சத்தத்தினால் நிரம்பி இருக்கிறதா, சௌத்து ஷைத்தான் ஷைத்தானுடைய சத்தத்தின் ஊடாக நிரம்பி போய் இருக்கிறதா என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் யோசிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இன்றைக்கு அல்லாஹ் அருள் செய்த ஒரு சில நல்ல தாய்மார்களை தவிர பெரும்பாலானவர்களுடைய வீடு எப்படி தெரியுமா இருக்குது? இப்ப டிவி இல்லை வீட்டில, இப்ப டிவி இல்லை ஹோல்ல இல்லை ரூம்ல இல்லை. இப்ப யூதர்கள் எப்படி பார்த்தாங்கண்டா, இந்த முஸ்லிம்கள் வந்துகிட்டு ஒழுங்கா நம்ம போடுற நாடகத்தை எல்லாம் பாக்குறாங்கல்ல, ஏண்டா யாராவது ஒரு ஆள் வந்தா பார்க்க கிடைக்காது, யாராவது ஒரு ஆள் வந்தா ஓ பண்ணணும், அப்படித்தானே? ஒரு நல்லவர், ஒரு டீச்சர் அல்லது ஒரு ஒரு ஆளும் யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாங்கண்டா உடனே ரிமோட் எடுத்து நாங்க என்ன செய்கிறோம், டிவியை ஓ பண்றோம். யோசிங்க நீங்க, யாராவது ஒரு மௌலவி அல்லது தொழக்கூடிய ஒரு மனிதர் அல்லது மதிக்கக்கூடிய ஒரு மனிதர் நீங்க படம் பார்க்கிற போது நாடகம் பார்க்கிற போது வந்துட்டாங்கண்டா உடனே என்ன செய்றீங்க, ஓ பண்றீங்க. அல்லாஹ் அக்பர் அப்படி என்று வாங்கி கேட்கிற நேரம் ஓ பண்றீங்க, சவுண்ட குறைக்கிறீங்க, அதுக்கு பிறகு கூட்டுறீங்க, அவர் போனதுக்கு பிறகு போடுறீங்க. சாதாரணமா நீங்க மதிக்கக்கூடிய மனுஷரை கண்டு நம்ம பார்த்த நாடகத்தை நிப்பாட்டுவோம். ஆனா நம்மளை படைத்த ரப்புல் ஆலமீன், நமக்கு வீடு தந்த ரப்புல் ஆலமீன், உணவு தந்த ரப்புல் ஆலமீன், உடை தந்த ரப்புல் ஆலமீன், பிள்ளைகளை தந்த ரப்புல் ஆலமீன், சொத்தை தந்த ரப்புல் ஆலமீன், சுகத்தை தந்த ரப்புல் ஆலமீன், நல்ல வாழ்க்கையை தந்த ரப்புல் ஆலமீன், அவனை மறந்து அவனை மதிக்காம நம்மளோட வீடுகள்ல என்ன செய்கிறோம்? இன்றைக்கு சைத்தானிய ஓசைகள் இன்றைக்கு எழுந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்ப யாருக்காக இந்த உலகத்துல வாழ்றோம்? அல்லாஹ்வுக்காக வாழ்றோமா, மற்றவங்களோட திருப்திக்காக வாழ்றோமா? அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர நம்ம மனிதர்களுக்கு பயப்படுகிறோம், நல்லவர்களுக்கு பயப்படுகிறோம். ஆனா படைத்தவனை இந்த உலகத்தில் பயப்படாமல் கணக்கெடுக்காமல் இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு வீடுகள்ல ஒரு காலம் தொலைக்காட்சிகள் எல்லாம் இருந்துச்சு. இப்ப என்ன ஆச்சுன்னா, இப்ப அதெல்லாம் இல்லை. எப்படி போயிச்சுண்டா, இன்றைக்கு போன்லயே எல்லாத்தையும் பாத்துடலாம். சக்தி வேணுமா, சிரச வேணுமா, என்ன வேணும் உங்களுக்கு, என்ன தேவையோ, நல்லது வேணுமா, கெட்டது வேணுமா, அத்துணையும் உங்களோட வீட்டுக்குள்ள தனிமையிலிருந்து அறைக்குள்ளிருந்து நீங்க மட்டும் கூட்டாக இன்னொருவரோடு சேர்ந்து கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக இன்றைக்கு அவ்வளவு மலிஞ்சிச்சு. ஒரு காலத்துல வீட்டுக்குள்ள ஒரு டிவி தான் இருக்கும், இன்றைக்கு ஒரு வீட்டுக்குள்ள அஞ்சு பேர் இருந்தா அஞ்சு டிவி வேலை செய்யும், இன்றைக்கு ஒரு வீட்டுக்குள்ள அஞ்சு பேர் இருந்தா அஞ்சு படம் போகுது, இன்றைக்கு ஒரு வீட்டுக்குள்ள அஞ்சு பேர் இருந்தா அஞ்சு நாடகம் போகுது, இன்றைக்கு ஒரு வீட்டுக்குள்ள அஞ்சு மியூசிக் போகுது. அன்றைக்கு ஒரு மியூசிக் தான் போயிச்சு, எல்லாரும் சேர்ந்து ஒன்றை தான் பாத்தீங்க. பாவம் தான் செஞ்சோம், ஒன்றை தான் செஞ்சோம். எல்லாரும் விரும்பினா பார்ப்பாங்க, விரும்பினா போயிடுவாங்க. இன்றைக்கு நாகரிகம் கூடி, இன்றைக்கு சைத்தானிய சிந்தனைகள் கூடி, இன்றைக்கு முஸ்லிம்களை வழிகெடுக்குகின்ற யூதர்களுடைய கலாச்சாரங்கள் வீட்டுக்குள் வந்து, இன்றைக்கு அஞ்சு பேர் இருந்தால் அஞ்சு பேரும் கெட்டு போகின்ற அளவுக்கு, அஞ்சு மியூசிக் தியேட்டர்கள் உருவாகின்ற அளவுக்கு, அஞ்சு சினிமா தியேட்டர்கள் உருவாகின்ற அளவுக்கு, அஞ்சு ஆபாச வீடியோக்கள் பார்க்கின்ற அளவுக்கு, அஞ்சு விரசங்கட்ட வார்த்தைகள் பார்க்கின்ற அளவுக்கு நம்மளோட வீடு மாறி போயிருக்குது என்றால், கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரிகளே, அன்று கெட்டு போயிருந்ததை விடவும் இன்றைக்குத்தான் நம்மளோட வீடு அதிகமாக கெட்டு போயிருக்குது. மாப்பிள்ளைக்கு பிடிச்ச நாடகத்தை மாப்பிள்ளை பார்க்கிறாரு, பொண்டாட்டிக்கு பிடிச்ச நாடகத்தை பொண்டாட்டி பார்க்கிறான், பிள்ளைக்கு பிடிச்ச நாடகத்தை பிள்ளை பார்க்கிறான். இங்கிலீஷ்ல விருப்பம் உண்டா, இங்கிலீஷ்ல பார்க்கிறாங்க, சிங்களத்துல விருப்பம் உண்டா, சிங்களத்துல பார்க்கிறாங்க, தமிழ்ல விருப்பம் உண்டா, தமிழ்ல பார்க்கிறாங்க. எத்தனையோ அஞ்சு நேரம் தொழக்கூடியவர்கள் கூட தொடர் சீரியல்ல கவரப்பட்டு தூங்கக்குள்ள பார்த்துக்கிட்டு தூங்குறவங்களே இருக்கிறாங்க, தூங்கக்குள்ள பார்த்துக்கிட்டு தூங்குறவங்களே இருக்கிறாங்க. அடே யோசிக்கணுமா இல்லையா, அடே தூங்குற நேரம் மௌத்தா பைத்தன் என்றால் அப்படின்னு கூட பயம் வராம இன்னைக்கு சர்வ சாதாரணமாக ஷௌத்து ஷைத்தான், ஷைத்தானுடைய சத்தங்கள் பல விதத்திலும் இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் என்ன செய்கின்றது, ஓடிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு தொலைக்காட்சி, வானொலி, இப்ப டிவி ரேடியோ பெருசா இல்லை நம்மளோட வீட்டுல. முதல் ரேடியோ இருந்துச்சு, முஸ்லிம் நிகழ்ச்சி எல்லாம் போயிடுச்சு, இப்ப ரேடியோ எல்லாம் பழுதாயிடுச்சு, இப்ப ரேடியோ தேவையில்லை, அதுக்குதான் போன் இருக்குது, டிவி தேவையில்லை, அதுக்குதான் போன் இருக்குது. இன்டர்நெட், பொப் பாடல்கள், சஞ்சிகைகள், பிரசங்கட்ட வார்த்தைகள், இன்றைக்கு உம்மா வாப்பா புள்ள எல்லாம் சேர்ந்து பிரசங்கட்ட வார்த்தைகளை ஜோக் என்ற அடிப்படையில கேட்டுச்சிருக்கிறாங்க. அவன் காசிக்கு ஜோக் அடிக்கிறான், பிரசங்கட்ட வார்த்தையை பேசுகிறான், ஆபாசமான வார்த்தையை பேசுறான். அதை இன்றைக்கு உம்மாவும் வாப்பாவும் வயசு வந்த பிள்ளையும் வயது வராத பிள்ளையும் கல்யாணம் முடிச்ச பிள்ளையும் முடிச்சு மருமகளாக வந்தவர்களும் கூட்டா சேர்ந்து பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது இன்னைக்கு பாவமா தெரியல. இதனுடைய விளைவு என்ன தெரியுமா, இதனுடைய விளைவு என்ன தெரியுமா, சர்வ சாதாரணமாக இன்றைக்கு சிறுவர் பாலியல் துஷ்பிரயோகம் உருவாகிவிட்டது. சின்ன பிள்ளைகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்கின்ற நிலைமைகள் இன்றைக்கு முஸ்லிம் ஏரியாக்கள்ல முத்திச்சு. இப்ப கிட்டத்துல பாத்தீங்களா, நீங்க வீடியோ ஒன்று, ஒரு கொடியன் ஒரு பிள்ளைய கூட்டிட்டு ஓடிட்டான். அந்த பிள்ளை சொல்லுது, எங்களோட உம்மாட விருப்பத்தோட தான் நான் வந்தேன்னு சொல்லுது. அவன் பேட்டி கொடுக்கிறான், எங்களை தேடாதங்க, நீங்க நாங்க ரெண்டு பேரும் துப்புரவா இருக்கிறோம், நீ செஞ்சதே ஹராம், நீ போனதே ஹராம், நீ இருக்கிறதே ஹராம். அவங்கள மாதிரி எவங்களும் துப்புரவு அரிக்க மாட்டாங்க. நீ போனதே துப்புரவு இல்லாத வேலை, நீ ஹராத்தை செஞ்சா இஸ்காம போட்டுட்டு முஸ்லிம் என்ற பேரோடு எங்கேயோ உள்ள ஒரு பொம்பளை பிள்ளையும் எங்கேயோ உள்ள ஒரு ஆம்பளை பிடியனும் உம்மாட்ட சொல்லிட்டு புள்ள ஓடி போகுதாம். எங்களை தேடாதங்க, போலீஸ் அரெஸ்ட் பண்ணாதங்க, தேடினீங்கண்டா அநியாயமாக அரெஸ்ட் பண்ணினீங்கண்டா எங்களோட பொடிதான் உங்களுக்கு வரும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இன்றைக்கு முஸ்லிம் பிள்ளைகளும் முஸ்லிம் இளைஞர்களும் குடுவிக்கிறவர்களும் குடுக்கு அடிமையானவர்களும் குடிகாரர்களும் குடிகாரர்களை நேசிக்கக்கூடிய பெண்களும் இன்றைக்கு சமூகத்துல வளர்ந்திருக்கிறாங்கன்ற காரணம் என்ன சொல்லுங்க? ஷௌத்து ஷைத்தான் சினிமாங்க. சினிமா இந்த சமூகத்துக்கு தந்த பெரிய ஒரு நஷ்டம் என்ன தெரியுமா, பாதிப்பு என்ன தெரியுமா? எப்படி ஓடி போறது, ஓடி போனா எப்படி தப்புறது, ஓடி போய் எப்படி கல்யாணம் முடிக்கிறது, ஓடி போய் எப்படி வீடியோ போடுறது, ஓடி போய் எப்படி பாவம் செய்யறது, ஓடி போய் எப்படி மிரட்டுறது, ஓடி போய் எப்படி தப்பு செய்யறது, ஓடி போய் எந்த போலீஸ்ல நாங்க புகார் பண்றது, ஓடி போனா எங்க போய் பாதுகாப்பாக இருக்கலாம், இத்துணை ஹராத்தையும் இந்த சினிமா இன்றைக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது. எப்படி பாவம் செய்கிறது, எப்படி விபச்சாரம் செய்கிறது, எப்படி குடிக்கிறது, எப்படி ஆபாசமாக பேசுறது, இது அத்துணையும் சொல்லித்தந்தது சினிமா. அத்துணையும் சொல்லித்தந்தது சினிமா. எங்க பார்த்தோம்? வீட்டுல பார்த்தோம். எப்படி பார்த்தோம்? குடும்பமாக இருந்து பார்த்தோம். என்ன நடந்துச்சு தெரியல. இன்றைக்கு பிள்ளை எவனோடு ஓடி போயிட்டான், பதறாங்க. எங்க இருந்துச்சு? ஷௌத்து ஷைத்தான், ஆடல் பாடல் நாடகம் தொடர் நாடகம் சினிமா இன்றைக்கு சமூகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. நமக்கு விளங்குது இல்ல, நம்மட புள்ள ஓடி போகாத வரைக்கும் நமக்கு விளங்காது. நம்மட புள்ள ஓடி போகாத வரைக்கும் நாம் செய்த தப்பும் தவறும் பாவமும் ஒரு காலமும் என்ன செய்யாது, நமக்கு விளங்காது. யாரோ ஒரு புள்ள ஓடி போகிற போது அது வளப்பு சரியில்லைன்னு சொல்றோம். நம்ம அதே வளப்பு சரி இல்லாம நம்ம போன்ல பார்த்துட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ரெண்டு மூன்றுதான், அது ஓடிச்சு இது ஓட போகுது, அவ்வளவுதான் வித்தியாசம். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இதனால வந்த பாதிப்பு என்ன தெரியுமா? கற்பழிப்பு நடக்கிறது, கற்பழிப்பு நடக்கிறது. தன்னேற்கை சேர்ச்சைகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. தாயோ தந்தையோ இல்லாத குழந்தைகள் அதிகமாக இன்றைக்கு பெருக்கப்படுகிறது. கருக்கலைப்பு நடக்கிறது. இவ்வளவு மோசமான காரியங்களும் இன்றைக்கு இவ்வளவு சௌத்து ஷைத்தானின் ஊடாக இந்த சமூகத்தில் வந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துடாதீங்க.
1: நேர்கள் இதுவரை விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி ஷேக் நியாஸ் சித்திக் சிராஜ் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலி.
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல் கேட்டீர்கள். தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி ஷேக் அப்துல் ஹமீத் ஜராய் அவர்களின் நாளும் ஓர் உளவியல் தூறல்.
5: نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار إلا بغلوم إلا من الله سبحانه وتعالى سلام صلواتهم صلى الله عليه وسلم أرغل ميدهم صحابة كل تابعين كل تبع تابعين كل نلور كل إلور ميدهم என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமா. அன்புக்குரிய அருமைச் சகோதரர்களே, அல்லாஹாக்கு சுப்ஹானஹு தஆலா அவனுடைய திருமறையில் சூரத்துல் பக்ராவினுடைய 275வது வசனத்தில் சொல்கிறான், வஹல்லல்லாஹுல் பை வஹர்ரம ரிபா, அல்லாஹ் உங்களுக்கு வியாபாரத்தை ஹலாலாக்கியிருக்கிறான், வட்டியை உங்களுக்கு ஹராமாக்கியிருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா 2வது அத்தியாயத்தினுடைய 275வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவில் சொல்லும்போது, வஹலக்க லகும் மா ஃபில் அர்தி ஜமீஆ, இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையுமே மனிதர்களுக்காகவே நாம் உங்களுக்காக தான் படைத்திருக்கிறோம் அப்படின்ற அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி சூரா ஜும்மாவில் அல்லாஹு தஆலா சொல்லும்போது, ஃபைதா நூதி அலி சலா மி யௌமில் ஜும்மா, உங்களுக்கு வெள்ளிக்கிழமை நாள் தொழுகைக்காக அழைப்பு விடுக்கப்படுமாக இருந்தால், ஃபதருல் பை ஃபசாவில் அதிக்கிறில்லா, வியாபாரம் செய்கிறதை விட்டுடுங்க, தொழுகையின் பக்கம் விரியுங்க அப்படிங்கிறான். வைதா புதியத்தி சலா, அப்படி தொழுகை முடிஞ்சிட்டு ஜும்மா முடிஞ்சிட்டுன்னு சொன்னால், ஃபந்த ஷுருஃப் இல்லா, நீங்கள் பூமியில் பறந்து சென்று அல்லாஹ்வுடைய ரஹமத்துலேருந்து தேடிக்கோங்க, வியாபாரம் செஞ்சுக்கோங்கிறான். இப்போ அல்லாஹ் நமக்கு வியாபாரத்தை ஹலால் ஆக்கியிருக்கிறான், ஜும்மா நேரத்தில் நம்ம வியாபாரம் செய்யக்கூடாது, ஜும்மாவுக்கு வரணும். அது போக மற்ற ஜும்மா முடிஞ்ச உடனே தாராளமாக நீங்கள் என்ன செய்யுங்க, போய் அல்லாஹ்வுடைய ரிஸ்க்கை தேடுங்க, வியாபாரம் செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா நம்மோட பொருளீட்டில் ஆசை ஊற்றுறேன், நீங்கள் தேடுங்க, ஒரு முயற்சி செய்யுங்க அப்படிங்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்தவங்கள்ட்ட நீங்கள் கையேந்திரத்தை விட கோடாரி எடுத்து தோலை வச்சுட்டு ஒரு காட்டுக்கு போய் விறகு வெட்டி, அந்த விறகை வெட்டி விற்று அதில் நீங்கள் ஒரு தீனார் சம்பாதிக்கிறது அல்லாஹ்விடத்தில் சிறந்தது அப்படிங்கிறாங்க. அப்போ வட்டி கொடுக்கல் வாங்கல் கூடாது, யாசகம் செய்யாதீங்க, வியாபாரம் செய்யுங்க, தொழில் செய்யுங்க, அதில் அல்லாஹ்வோட பரக்கத் இருக்குங்கிற விஷயத்தை ஹதீதுகளில் குர்ஆனில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. அடுத்தது இன்னொரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு வாக்கு தாரான். சூரத்துல் அன்ஆம்ல 59வது வசனத்தில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுறான், உமா தஸ்குத்து மின் வரக்கத்தின் இல்லா யஅலம்ஹா, ஒரு மரத்தில் இருக்கிற இலை கூட அல்லாட நாட்டத்தில் இல்லாமல் கீழே விழாதுங்கிறான். சூரா ஹூதில் 6வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உமா மின் தாபத்தின் ஃபில்லர்து இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிஸுக்கு பொறுப்பை நாம் எடுத்துட்டோம்ங்கிறான். இப்போ ஒன்று நம்ம பயப்பட தேவையில்லை, அல்லாஹ் நம்முடைய ரிஸுக்கு பொறுப்பை எடுத்துட்டான். நமக்கு எவ்வளவு ஏறி பறந்தாலும் அல்லாஹ் எழுதல்லாட்டி அன்றைக்கு நமக்கு ரிஸுக்கு இல்லை. ஆனால் நாம் முயற்சி செய்கிறோம், என்னதான் நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் இன்றைக்கு எழுதின ரிஸுக்கு நமக்கு வந்து சேரும். அப்போ நாங்கள் அவசரப்பட்டு அந்த ஹராமாக நாங்கள் என்ன செய்யக்கூடாது, நம்முடைய ரிஸுக்கை நம்ம தேடிடக்கூடாது. அப்போ நாங்கள் பொருளீட்டல், பொருளாதாரம், நம்முடைய பணம் ஹலாலான முறையில் நம்ம சம்பாதிக்கணும், அதில் வட்டி கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது, ஏமாற்றி இருக்கக்கூடாது, மோசடி இருக்கக்கூடாது, திருட்டி இருக்கக்கூடாது, இன்னொருவருடைய சொத்து நம்மக்கிட்ட வந்துடக்கூடாது. அப்போ ஹராம் ஹலால்களை பேணணும். வட்டி ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அதில் நம்முடைய பொருளீட்டில் நம்ம பயப்பட தேவையில்லை, எல்லாம் எழுதின ரிஸுக்கு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும், தலையை போட்டு அடிக்க தேவையில்லை, அது எழுதினது கிடைக்கும். அதை சூரா ஹூதில் 6வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான், உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ரிஸுக்கு பொறுப்பு அல்லாஹ் எடுத்துட்டான், அல்லாஹ் தருவான். நம்ம முயற்சி தான் செய்கிறது, அல்லாஹ் நம்முடைய ரிஸுக்கை தருவான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, புகாரியில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீத், லயாத்தி அன்ன அலன் நாசி ஜமானும் லா யுபாலில் மர்உ பிமா அஹதல் மால மின் ஹலாலின் ஔ மின் ஹராமின், இந்த மனிதனில் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் இந்த மனிதன் தன்னுடைய பணம் ஹலாலாக வந்ததா ஹராமாக வந்ததா என்று பொருட்படுத்தாத ஒரு காலம் வரும். ஏதோ காசு வந்தால் போதும், அது எப்படி வருது எங்கால வருதுங்கிறத பொருட்படுத்தாத ஒரு காலம் மிக சீக்கிரம் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, இந்த ஒரு காலம் வரும் அப்படின்ட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நினைறாங்க, சொல்லி காட்டுறாங்க. இது புகாரி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மனிதர்கள்
6: ரிஸ்கை தேடணும், பொருளாதாரத்தை கூட்டணும், காசு பணம் பெறும், சாப்பாடு கிடைக்கணுங்கிறத மட்டும் யோசிக்கிறாங்களே தவிர, பெரும்பான்மையானவங்க அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர ஒரு சிலர் வந்து அதை பற்றி யோசி

அப்போ விலங்குகள் மிருகங்களை போல மனநல அப்படின்றா என்ன அர்த்தம் அப்படின்ற இமாம்கள் சொல்லும்போது அதில் மனிதாபிமானம் இருக்காது. அடுத்தவன் நசிச்சு எடுக்கிறோமே, கஷ்டப்படுத்துகிறோமே, இன்னொருத்தன் சாவ போகிறானே, இன்னொருத்தனுடைய பொருளாதாரத்தை சுரண்டுறோமே, அதை பற்றி பிரச்சனையே அவங்களுக்கு என்ன செய்யாது, இருக்காது. அவங்கள்ட்ட வஞ்சகம் இருக்கும், குரோதம் இருக்கும். அப்போ ஒரு விலங்குகளை போன்ற மனநிலை கொண்ட ஒரு காலம் வரும் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸ்களை எல்லாம் எடுத்து பார்க்கும்போது மனிதர்களுடைய மனன் கொஞ்சம் விலங்குகளை போல தான் இருக்குதா என்ன இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம். இந்த போதை வஸ்து வியாபாரம் செய்கிறாங்க, போதை வஸ்தே பாவிக்கக்கூடாது, அதை பற்றி நாங்கள் தனியாக பேசியிருக்கிறோம். அதில் பாருங்கள், இந்த தூள் விற்கிறவன், கஞ்சா விற்கிறவன், இந்த வீடி சீக்கிரட் விற்கிறவன், அவன்ற பொருளாதாரத்தை கூட்டணுங்கிறதுக்கு, அவன் ஊடு கட்டணும் கார் ஓடணுங்கிறதுக்கு, அவன் பிள்ளைகளுக்கு சோறு கொடுக்கணுங்கிறதுக்கு அவன் விஷத்தை விற்கிறான். இதை பாவிக்கிறவன் குடும்ப நடுத்தருவுக்கு வருது, இதை பாவிக்கிறவன் நாசமாகிறான், இதை பாவிக்கிறவன் வந்து நடுத்தருவுக்கு வாரான். இப்படி எவ்வளோ பிரச்சனைகள், நாட்டினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடையுது, நோய்கள் வருது, சாவுகள் வருது, செத்து போகிறான். இதனால் எவ்வளோ பெரிய பாதிப்புகள் வருது. அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ஒரு விலங்குகளை போன்ற மனநிலையோடு இன்றைக்கு மனுஷன் இருக்கானா இல்லையா? இன்றைக்கி சாதாரணமாக ஒருத்தன் தூள் வியாபாரி கோடிக்கணக்கில் சொத்து குவிச்சுக்கிட்டு இருக்கண்டா, அவரை சொத்துக்கு பின்னால் எத்தனை பேருடைய சாவு இருக்குது, எத்தனை பேருடைய சாபம் இருக்குது, எத்தனை குடும்ப நடுத்தருவு வந்துட்டு, எத்தனை பிள்ளைகள் அனாதைகள் ஆயிற்று, எத்தனை பேருடைய கண்ணீர் அங்கே இருக்குது, எவ்வளோ பேருடைய காசு அநியாயமாக எடுக்கப்படுது. இன்றைக்கு ஊருக்குள்ளே கொள்ள திருட்டு, நகையை குறைக்கிறது, ஊட்ட உடைச்சி உள்ளுக்கு போடுறது, கேஸ் சிலிண்டரை திருடுறான், நகையை திருடுறான், உடுப்பை திருடுறான், எதுக்கு தூள் அடிக்கிறது, காசு தேவை, திருடுறான். அப்போ ஒருத்தன் வசதியாக இருக்கிறதுக்கு ஊருக்குள்ளே திருட்டு நடக்குது, கொள்ளை நடக்குது, கொலை நடக்குது, சாவு நடக்குது, கண்ணீர் வடியுது, அனாதைகள் ஆகுது, குடும்பம் சீரழியுது. அதை பற்றி ஒரு மனுஷன் யோசிக்க மாட்டேங்கிறான். அப்போ அவனை மனசு எப்படிப்பட்ட மனசாக இருக்கு? நம்மளோட கண்ணுக்கு எதுக்கு ஒருத்தன் சாகக்கொள்ள அதை பார்த்துக்கிட்டு இருப்பான் நாம இல்லை, ஆனால் பார்த்துக்க போகிறாங்க. அப்போ இன்றைக்கி அந்த மனசு அப்படியே என்ன செய்யுது, கரடு முரடாகுது. அப்போ குலூபுகும் குலூபில் ஆஜிமுங்கிற ஒரு விலங்குகளை போன்ற மனிதர்களுடைய உள்ளம் இருக்கும், ஒரு காலம் மிக சீக்கிரம் வரும், அந்த ஒரு காலம் இந்த மனிதனில் வரும் அப்படிங்கிறாங்க. இமாம் அல்பானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சில்சிலத்து அஹாதீஸ் சஹியாங்கிற அவருடைய கிதாபில் இந்த ஹதீஸை கொண்டாந்து இது ஒரு சஹியான ஹதீஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ இன்றைக்கி அந்த நிலைமையை பார்க்குறோம், மனசு கல்லா போச்சு. ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருத்தன் தலை துண்டாயிரு, கால் துண்டாயி, அவன் எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போடுறத விட அதை வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போகிற மனசு, ஒருத்தன் சூசைட் பண்ணுறத ஒருத்தன் ஜன்னலுக்குள்ள வீடியோ எடுத்து போகிறான், அதை காப்பாற்றிக்கலாமா இல்லையா, அதை காப்பாற்றிக்கலாமா இல்லையா? அப்போ அந்த மனசு விலங்குகளை போன்ற மனசு அது வருகிறது. அப்போ இன்றைக்கி பொருளீட்டல்ல எப்படி வேணுமென்றாலும் காசு வரட்டும். அப்போ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தானே ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் ஒரு மனிதன் தன்ட காசு ஹலாலாக வந்துச்சா ஹராமாக வந்துச்சான்ட்டு பொருட்படுத்த மாட்டான். இன்றைக்கு பிள்ளைக்கு மாப்பிள்ளை தடக்குள்ள கூட நம்ம எப்படி பார்க்குறோம்னா, எவ்வளவு சம்பளம், 80 லட்சம் வெளிநாட்டில் இருக்கார், 50 லட்சம் சம்பளம், 80 லட்சம் சம்பளம், 15 லட்சம் சம்பளம், ஓகே கல்யாணத்தை பேசுவோம். அப்போ எப்படி இந்த காசு வருது? ஹலாலாக உழைக்கிறார்கள் நிறைய இருக்கிறாங்க. நாங்கள் என்ன கேட்குறோண்டா, ஒரு வார்த்தை கேட்கணுமா இல்லையா, என்ன தொழில் செய்கிறார், எப்படி இந்த காசு கிடைக்குது, ஹலால் தானா ஹராமா, எங்கால எப்படி இந்த கார் வாங்கினேன், எப்படி இந்த ஊடு கட்டினேன், இதுகளை நம்ம யோசிக்கிறோமா? அப்போ ஹலாலா ஹராமாங்கிறத நம்ம பொருட்படுத்த மாட்டோம். பொண்டாட்டிக்கு தெரியா புருஷன் என்ன செய்கிறாருன்னு தெரியா, காசு வந்துக்கிட்டு இருக்கு, புலிசு தேடி வரக்கெல்லாம் தெரியும் என்ன நடந்தேன்னு. பொண்டாட்டி தெரியா புருஷன்ற காசு எங்கால வருதுன்னு, பாப்பாவுக்கு தெரியா பிள்ளைகள காசு எப்படி வருதுடாப்பா, என்னடாச்சுடா பாப்பா அது ஃபோனில் தொழில், எப்படிடாப்பா ஃபோனில் தொழில் செய்கிறேன். அப்போ இன்னைக்கு இந்த பொருளாதார ரீதியில் ஹராம் ஹலால் நாங்கள் பேணணும். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால், இப்போ பெரிய லெவலில் இந்த ஹராமான பிஸ்னஸ்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்முடைய ஊருக்குள்ளே நம்முடைய பிள்ளைய பொம்பளைகள விஷயம் என்னென்றா, கொஞ்சம் அப்படி இப்படி ஒரு காசு கடன் அது இது சாப்பாடு தேவை, ஒரு ஃபங்க்ஷன், ஒரு பாட்டி கல்யாணம் அப்படி இப்படி என்றா உடனடியாக செய்கிற வேலை அடகு வைக்கிற ஈடு வைக்கிற ஈடு வைக்க என்ன நினச்சிக்கிட்டு செய்கிறோமோ தெரியல, இது எவ்வளோ பெரிய பாவம்ங்கிறது தெரியல. பேங்கை போய் பார்த்தா அந்த பேங்கில் அடகு பிரிவு அது இருக்குது, அடகு பிரிவு இருக்குது, அந்த அடகு பிரிவில் தொப்பி போட்ட ஆஜியார், இன்னைக்கு யார் பறந்தா போட்ட ஆஜியா, நீ இன்னைக்கு

0: என்ன காசு கட்ட வந்த, நகையை மூளை வந்த, நகையை வைக்க வந்த, சும்மா நோமலா ஒரு ரோசம் வெக்கம் இல்லாமல் அப்படியே போய் நிற்கிறாங்க. அப்போ இந்த வட்டி கொடுக்கல் வாங்கல் தானே, இது வட்டி தானே, நேரடியாக வட்டி என்று சொன்னால் மூ வட்டி அது மட்டும் சொல்கிறாங்க, அதே வட்டிக்கு வேறு பேர் வைக்கணும். ஓடுற வாகனம் ஃபினான்ஸில் ஓடுது, ஓடுற வாகனம் ஃபினான்ஸில் ஓடுது, அதுவும் வட்டிங்கிறது தெரியாது. அவர் வாகனம் ஓடிட்டுருக்கார், மாஷாலாம் கார் ஓடுறாது, வேன் ஓடுறாது, வழங்கிட்டார். அப்போ என்னென்னா மாதம் மாதம் வட்டி கட்டுறார், அவர் ஃபினான்ஸுக்கு வாகனம் எடுத்துக்கார், வட்டி கட்டுறார். அவங்கெல்லாம் பெரிய பள்ளியிலேயும் பெரிய நிர்வாகத்திலையும் இருப்பாங்க, ஊருக்குள்ளே பெரிய தலைமைத்துவத்தில் இருப்பாங்க. அப்போ பச்சை ஹராத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கார் அவர். வட்டிக்கு எடுக்கிறதும் அதே பாவம் தான், கொடுக்கறதும் அதே பாவம் தான். அதுக்கு சாட்சி அடிக்கிறது, சைன் வைக்கிறது, அதில் இந்த அக்கௌண்ட் இருக்கிற ஒரு ஆள் அதுக்கு சாட்சியாக நிற்கிறது, எல்லாருமே பாவம். ஒரு ஆள் அடகு வைக்காதான், அடகு வைக்க நகை கொடுக்காளே ஒருத்தி, அவளுக்கும் அந்த பாவம் தான். காசு தேவை, ஒரு காசு இல்லை, ஒன்று மண்ட மாலையை தாரம் வச்சு போட்டு எடு, இதை ஹெல்ப் பண்ணுறாங்களாம், ஹெல்ப் பண்ணலை வா ரெண்டு பேரும் நரகத்துக்கு போக முடியல. அதை நம்ம டாக்டர் சொல்கிற, நாங்கள் அப்படி ஹெல்ப், எங்களோட மதினிக்கு நாங்கள் அப்படி ஹெல்ப், என்ற கூட்டாளிக்கு நான் அப்படி ஹெல்ப், நான் அல்லாக்காக ஹெல்ப் பண்ணுறேனுங்கிறாங்க. அல்லாக்காக ஹெல்ப் பண்ணலை, இப்போ நீங்கள் நீங்கள் அல்லாவுக்கு மாறு செஞ்சு நரகத்துக்கு போக போகிறீங்க. ஒரு பாவத்தை தடுக்கிறத விட்டுட்டு துணை நிற்கிறீங்க, அப்போ துணை நின்றாலும் அதே பாவம் அவருக்கு தான். ஒலா தாவரும் அலலீசுமே ஒரு எழுதுவானுங்கிறான் அல்லாஹ்வுத்தாலா. பாவமான காரியங்களுக்கு நீங்கள் துணை நிற்காதீங்கிறான். அடகு வைக்கிறதே பாவம், வட்டி அந்த அடகு வைக்க நகை கொடுக்கறது அதுவும் பாவம், ஃபினான்ஸிக்கு வாகனம் எடுத்துக்க பாவம் தான். ஊடு கட்டணும், உறுதியை கொண்டு பேங்கில் வச்சு போட்டு லோன் எடுத்து கட்டிக்கிட்டு திரும்ப லோன் கட்டுறாங்க, அதுவும் வட்டி தான். அப்போ வட்டிக்கு பல பெயர்களை வச்சு இன்றைக்கு என்ன செய்கிறாங்க, அடகு, லோனு, ஓடி வியாபாரம் செய்தார்கள், என்ன செய்கிறார், இந்த செக்கை பாஸ் ஆக்கிற ஓடி, அதே மாதிரி கிரெடிட் கார்டு கடன் கட்டை, டெபிட் கார்டு.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitz.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவற விடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில் Glitz.lk. வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 077-101-0-843.
3: எருளின் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எருளின் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சம் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள் உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 077-34-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்சஸ். குழந்தைகள், சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07-5-57-57-560.
4: வானலையில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
0: சண்டைக்கு போகலாம். எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு பாவம் இது, வட்டி. அப்போ அதுக்கு நான் தயார். அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரோடு யுத்தத்துக்கு தயார் என்ற சைன் தானே அது. அப்போ இப்படியான வட்டிகள் நிறைய இருக்குது. பேங்கில் லோன் எடுக்கிறது, அது முதல் கடனுங்கிறது, முதல் கடன், பூமியை முதல் கடனை கொடுக்கறது. ஒரு ஆளுக்கிட்ட 2 ஏக்கர் பூமி இருக்கேண்டா, அந்த பூமியை நீங்கள் செய்யுங்க, எனக்கு ஒரு 10 லட்சரூபா காசு தாங்க, 2 லட்சரூபா காசு தாங்க, விளக்கிட்டா அந்த காசை நான் திரும்பி தரும் பிறகு நீங்கள் எல்லாமே செய்யலாம். அது எத்தனை போகமாண்டாலும் ஒன்றும் இல்லை. எப்போ காசை தரோன்னா அன்றைக்கு அது ரிலீஸ் ஆகும். இதை சொல்கிற முதல் கடன் அது. அப்போ இந்த முதல் கடனுக்கு என்ன செய்கிற, பூமியை கொடுப்பாங்க, தோணி விலையை கொடுப்பாங்க, விளங்கிட்டா இத்தென்னு தோட்டத்தை கொடுப்பாங்க. இப்படி முதல் கடன் என்ன சொல்கிறது, அதுக்கு முதல் கடன். கடனை என்ன செய்கிறேன்டா, நாம் ஒரு அடகு பொருளை வச்சு அதில் அவர் பிரயோசனம் அடையுது, அவர் அடைஞ்சிக்கிட்டே இருப்பார். அவ்வளோவும் வட்டி தானே, அவர் பிரயோசனம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே வட்டி. இப்படி இந்த வட்டி பல பேரில் ஊருக்குள்ளே என்ன செய்யுது, இருக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம சொல்கிறது இந்த பழைய வட்டிகள், பழங்காலத்தில். அதில் இந்த சீட்டு பிடிக்கிறதுல சிட்டை என்ற ஒரு பேர் வந்துச்சு. சீட்டு பிடிக்கிற, சீட்டு பிடிக்கிறது ஒன்றும் இல்லை, கட்டின காசு தான் வரப்போகுது. இப்போ மாதம் மாதம் 30,000 ரூபா அப்படி என்று கட்டினா ரைட்டு, ஒரு வருஷத்தில் கொடுக்குறது. அப்போ வந்து 3,560,000 காசு கிடைக்குது அப்படி என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், எடுக்கிறோம். சரி, சிட்டைங்கிறது என்ன தெரியுமா, இப்போது மாதம் 10,000 ரூபா 10 பேர் கட்டுறாங்க, அண்டா 1 லட்சம் மாதம் 10,000 ரூபா. ஃபெஸ்ட்டுக்கு மாதம் 10,000 ரூபா கட்டி அந்த தொடங்கினவர் எடுத்துருவார், 1 லட்சரூபா எடுத்துருவார். ரைட். ரெண்டாவது மாதம் தொடங்கினவர் கழிஞ்சிட்டார். இப்போ ரெண்டாவது மாதம் எல்லாரும் வருவாங்க, அதை நம்மட ஊரில் சிட்டை அணுன்னு சொல்லுவாங்க, கூட்டம் அண்ணு சொல்லுவாங்க. நம்மட ஊரில் எவ்வளோ தெளிவான வட்டி என்று பாருங்க. எல்லோரும் வந்துட்டாங்க, வந்து எல்லோரும் காசை வச்சுருவாங்க, முழு பெரும் காசு கட்டணும். இந்த சீட்டு காசி சுணங்குற கதையெல்லாம் அங்கே இல்லை. சத்தியா 20ஆம் தேதி இல்லை, 20ஆம் தேதி முழு பெரும் காசோட வாங்கும். நாளைக்கு காசு தாரண்ட கதையெல்லாம் இதில் இல்லை. அவ்வளோ வெறும் காசை கட்டுவாங்க, காசு 1 லட்சரூபா. முதல் சீட்டு எடுத்தாலும் அவரும் 10 தட்டுவார், 1 லட்சரூபா என்ன வச்சாச்சு. வச்ச உடனே ரைட், கேள்வி என்பார். இப்போ துண்டு குலுக்கி இந்த முறை சீட்டு 6 குழுவதுன்றது கொடுக்குறேன், அல்லது முதல் சீட்டிலேயே 10 குலுக்கி பிரித்தாச்சு, அப்படி தானே சீட்டு. இது கூட்டம் அல்லது சிட்டை என்கிறத எப்படி செய்வாங்கண்டா, ஒரு ஆள் கழிஞ்சு 9 பேர் இருக்காங்க, ஒரு ஆள் முதல் சீட்டு எடுத்துட்டார், 9 பேர் இருக்காங்க, கேளுங்க என்கிறது. 9 பேரில் இந்த கிழமை 6க்கு சீட்டு தேவை, கேளுங்கள் என்கிறது. அப்போ ஒரு ஆள் கேட்பார், எனக்கு 2,000 ரூபா அம்பார். அப்படின்றா என்ன அர்த்தம், 2,000 ரூபாவை விட்டுத்தாரன், மிச்சத்தை தந்துருங்க, எனக்கு கொஞ்சம் தேவை இருக்கணும். அதை விட தேவை ஒருத்தன் இருப்பான், அவன் ஏலம் போகிறமாய்த்தான், 3,000 ரூபா அம்பார். ஆக கூட காசு 6 கழிக்கிறாரோ அவருக்கு அந்த சீட்டு காசை கொடுப்பாங்க. 10,000 இன்றைக்கு என்ன செலவு ஒன்றும் இல்லை, இன்றைக்கு கடும் பொறுப்பு, காசு தேவை, இன்றைக்கு உருளில் ரெண்டு ஒருத்தன் வந்திருப்பான், அவன் 15,000 ரூபா கழிப்பான், 15,000 ரூபா அப்படியம்மா. அப்படியா, அப்போ அந்த 15,000 ரூபாயை எடுத்து வச்சு போட்டு 85 கையில் கொடுத்துருவாங்க. கொடுத்து போட்டு இந்த 15 அவ்வளோ பேரும் பிரிப்பாங்க. அந்த 10 பேரும் ஆளுக்கு 1,500 ரூபா எடுத்துருவாங்க. எடுத்து போட்டு அன்றைக்கு எல்லார வட்டியும் 1,500 ரூபா. அதான் அந்த வட்டி, ஊர் அந்த காசு தானே, அதை எடுத்துக்க போயிட்டுருவாங்க. அடுத்த மாதம் 2 பேர் கழிஞ்சு இப்போ 7 பேர் வந்து நிற்பாங்க, கேட்பாங்க கேள்வி. அப்படின்றோன்னா அதுலேயும் 5-10 தேவைப்பட்டவன் கேட்பான். இதில் கடைசியாக சீட்டு எடுக்கிறவனைக்கானே அவனுக்கு மொத்தமாக 1 லட்சமும் கிடச்சி ஒவ்வொரு மாதமும் வட்டி காசும் கிடைக்கும், விளங்கிட்டா. அப்போ இதுதான் இன்றைக்கி சிட்ட கூட்டம் என்ற பேருக்குள்ளே நடக்குது. இதெல்லாம் திட்டத்தெளிவான வட்டி, ஊராண்ட சொத்து, ஹராமான காசு. அப்போ இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, லயாத்தி என்ன அல நாசி ஜமான், இந்த ஒரு மனிதனில் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் ல யுபாலில் மர்ரு, ஒரு மனிதன் பொருட்படுத்த மாட்டான், இந்த காசு ஹலாலாக வந்துச்சா ஹராமாக வந்துச்சான்னு பொருட்படுத்த மாட்டேன். இது ஒரு பக்கமாக போ. இப்போ சூது, இப்போ ஊருக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கிறது என்னென்னா சூது. இந்த ஃபோனில் சூது, இந்த ஃபோனில் என்ன செய்தேன்னா இந்த பிரமிட் சிஸ்டம்னு ஒரு ஒரு பிஸ்னஸ் வந்துச்சு. அதுவும் ஒரு ஒரு ஒரு வகையான வட்டி. பிரமிட் சிஸ்டம், மல்டி லெவல் மார்க்கெட்டிங் என்ற பெயர்களை வந்துச்சு. பிரமிட் சிஸ்டம் இல்லாட்டி மல்டி லெவல் மார்க்கெட்டிங் என்ற பெயரில் வந்துச்சு. என்ன வந்துச்சுன்னா கொஞ்ச நாளைக்கு முன்ன ஒரு ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னால் ஊருக்குள்ளே ஒரு சிலர் வந்து என்ன செஞ்சாங்க, ரைட், காளான் மருந்து, எக்ஸசைஸ் மிஷின், சில இதுகளில் ஒரு சைனாவோட ஒரு ப்ராடக்ட் ஒன்று இருக்குது, ரைட், இதில் ஒரு 20,000 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு 10,000 ரூபாய்க்கு சாமான் வாங்குறேன், இவ்வளோ ஐட்டம் இருக்குது, நீங்கள் அமௌண்ட் அடித்து உங்களுக்கு என்னென்ன வேணும், ஏதோ ஒரு 10,000 ரூபாய்க்கு நீங்கள் சாமான் பண்ணால் உங்களுக்கு ஒரு 3 கூப்பன் கிடைக்கும். 10,000 ரூபாய்க்கு நீங்கள் சாமான்னா உங்களோட காசுக்கு சாமான் தந்துடுவோம். அப்போ பிஸ்னஸ் ஹலாலானது தானே, ரைட். ஆனால் உண்மையாக இஸ்லாம் சொல்லக்கூடிய பிஸ்னஸ் என்ன, ஒரு பொருளை ஒருத்தன் தேவைக்கு போய் கேட்பான், அவன் விற்பான், விலையை தீர்மானிப்பாங்க, வாங்கி எடுத்தால் பிரிஞ்சிடுவாங்க, கதை முடிஞ்சு. இது என்ன, ஒரு கூப்பன் கொடுப்பாங்க, 3 கூப்பன், 3 கூப்பன் கொடுத்து ஒரு பொருளை வேண்டினா, ரைட், ஒரு ஒரு வாஷிங் மிஷின், ஒரு ஒரு ஒரு ஒரு கிரைண்டர் வேண்டியிருக்கீள், ஒரு மசாஜ் மிஷின் வேண்டியிருக்கீள், ரைட், உங்களுக்கு 3 கூப்பன். இந்த 3 கூப்பனை இவர் 3 பேருக்கு விற்பார், சும்மா தான் கொடுக்கார். அந்த 3 பேரும் 20,000 ரூபாய்க்கு சாமான் வாங்குவாங்க. அப்போ 60,000 ரூபாய்க்கு சாமான் பண்ணிட்டாங்க. 60,000 ரூபாய்க்கு அவங்க சாமான், அவங்க 3 பேருக்கும் 3 கூப்பன், 9 கூப்பன் போகும். ஆனால் அவங்க 3 பேரும் சாமான் பண்ண அந்த 60,000 ரூபாயில் இந்த கூப்பன் கொடுத்த முதல் ஆளுக்கு ஒரு காசு ஒதுக்கப்பட்டு. அதுக்கு அவங்க என்ன சாட்டி சொல்கிறாங்கண்டா, ஒரு கடை திறந்தால் வாடகை கட்டணும், கரண்ட் பில்லு கட்டணும், தண்ணி பில்லு கட்டணும், லேபர் சார்ஜ் வைக்கணும், டெக்ஸ் கட்டணும், விளங்கிட்டா. இப்போ இதெல்லாம் செஞ்சு விளம்பர செலவுகள் இருக்குது, இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்கிற காசைத்தான் நாங்கள் உங்களுக்கு தாரோம் என்று மடையனாக்குறோம். இதுக்கு மௌலை மாறும் ஒரு சிலர் உடந்து ஓம் தான், அவன் வியாபாரி மௌலைக்கு மார்க்கம் சொல்கிறான், மௌலை தலையாக்குவார். அறிவு இருக்கிறது இல்லையா, எங்கே பிழைன்றதை கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க. நமக்கும் செரிமாய்த்தான் தெரியும், அதானே அவன் கடை வாடகை, லேபர் சார்ஜ், கரண்ட் பில்லு, தண்ணி பில்லு, இதெல்லாத்தையும் எடுத்து அவன் என்ன செய்கிறான்டா, பிஸ்னஸை டெவலப் பண்ணி கொடுக்குற ஆளுக்கு, 3 கூப்பன் விற்ற ஆளுக்கு அந்த காசை கொடுத்தாங்க. மறு அந்த 9 பேரும் 27 பேருக்கு விற்பாங்க, அவ்வளவு பேரும் அப்படியே பிடிவாங்க. அந்த காசு எல்லாருக்கும் போய் போய் போய் கடைசியாக முதலாவது ஆளுக்கும் பேர் எல்லாருக்கும் காசு. அந்த 1-3 ஆனோடனே அந்த ஒரு ஆளுக்கு 3 பேர்லேருந்து பெரும், அந்த 3 பேருக்கு பிரித்தோன்னா அது அவங்களுக்கும் அந்த பேருங்களும் பெரும், அது அப்படியே பெரியவங்களை எல்லாருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஃபெஸ்ட்டாக தொடங்கி விட்டாளுக்கு கோடி கோடியாக கொட்டும். அதில் சில மீட்டிங்குகள் வைப்பாங்க, இவர் வந்து 2 வருஷமாக இதில் இருக்கார், இப்போ இவருக்கு ஒரு BMW கார் கிடச்சிருக்கு, இவருக்கு சிங்கப்பூருக்கு டூரிஸ்ட் கிடச்சிருக்கு, இவருக்கு அது கிடையாது பேராசை, நானும் இன்னும் ஆள் பிடிக்கணும், குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் நீ போய் சந்திச்சு இப்படி ஒன்று இருக்கி டெவல், அவரோட வேலையை டெவலப் பண்ணுறான். அவனுக்கு வேலை பொருள் விற்கணும்ன்றது இல்லை, ஏதாவது ஒரு ஒரு ஷாட்டுக்கு தான் இந்த பொருள் விற்கிறான். அவனோட நோக்கம் காசை கலர்றது. என்ன யோகிக்கு பாருங்கள், 1-3 ஆகி 3-9 ஆகி 9-27 ஆக நான் ஒவ்வொன்றா அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு பிரிஞ்சு பிரிஞ்சு போனான். உலகத்தில் உள்ள மனித சனத்தொகையை விட கூடுதல் அந்த கூப்பம் பேர். ஒரு கடைசி லெவலில் ஒரு 2 வருஷம் ஓடிக்கு போகக்குள்ள திடீர்னு ஒரு பெரிய அமௌண்ட் ஒன்று வரும். அப்போ கடையை மூடினான்டா கதை முடிஞ்சு, எல்லாரும் கதையும் முடிஞ்சு. இப்போ கடைசியாக நிற்கிறவன் சாபமிடுவார், நட்டமா இல்லை, நட்டம் இல்லை, எல்லாருக்கும் நல்ல லாபம், எல்லாருக்கும் லாபம், முதலாளி அதுக்கு பிறகு உள்ளால் அதுக்கு வந்து பிரமிக்மா இருந்தேன், அங்கேருந்து அப்படியே லாபம் லாபம் லாபம் என்ற ஆக அடி விரிஞ்சிருக்குமே கோடிக்கணக்கான ஆக்கள். ஒரு 10 லட்சம் பேர் என்று வைங்களேன், ஒரு 10 லட்சம் பேரை காசை சூட்டிக்கிட்டு எஸ்கேப் ஆகுவார், அவ்வளோ பேரும் நாசம். இந்த பொருளும் வாங்கி சும்மா கிடக்கும், அது சும்மா கண் துடைப்புக்கு வர்ற, அது யூஸும் இல்லை, அது அந்த விலைக்கும் இல்லை. அது இந்த பிரமிட் சிஸ்டத்தை அந்த நேரமே நாங்கள் ஜும்மா உள்ளது ஹராமான வியாபாரம், ஆன்லைன் பிஸ்னஸ், இது தப்பு அது இதுன்னு சொல்லி கவர்மெண்ட்டே அதை தடை விதிச்சுது, அன்ஒஃபிஷியலாக தான் இது நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ இப்படி எல்லாம் செஞ்சு அது முடிஞ்சு. இப்போ இதே பிஸ்னஸ் ஃபோனில் வந்துட்டு. எப்படி ஃபோனில் பிஸ்னஸ் வருதுண்டா? இப்போ பொடிய மாதிரிலாம், ஸ்கூல் பொடிய மாதிரிலாம் மாசர்மா இருக்கும், ஆஜிமா இருக்கும், இதை கொண்டு பரப்பி நிறைய பேர் தலையை பிச்சுக்குள்ளாத்துறாங்க, நிறைய பேர் ஊடுவால விற்க போகிறாங்க. என்ன 6000 ரூபா போகிற ஒரு ஒரு அப்பண்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அந்த ஆப் வந்து கூகுளில் மட்டும்தான் பதிவிறக்கம் செய்யலாம், ஆப்பி ஸ்டோரில் இருக்காது. என்னடா ஆப்பி ஸ்டோரில் ஒரு சாஃப்ட்வேரில் அவன் இன்ஸ்டால் பண்ணுற அவன் போகிறதா இருந்தால் அவன் அதை வெரிஃபை பண்ணுவான். இதனால் டவுன்லோட் பண்ணுறாக்களுக்கு ஏதாவது சேதம் இருக்குதான்னு பார்ப்பேன், இருந்தால் போட மாட்டேன், ஆப்பி ஸ்டோரில் போட மாட்டேன். ஆனால் இவங்க என்ன செய்யறாங்க, அது ஒரு சாஃப்ட்வேர் ஒன்றைக்கு என்ன செய்கிறேன், KKT அது இதுன்னு பேர்கள் அதுக்கு ரைட், இதை என்ன செய்கிறேன் டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து ஒரு 6000 ரூபா நீங்கள் போடுற. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட காசை வச்சு நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம், உங்களோட காசை நாங்கள் என்ன செய்கிறோம், ஆன்லைன் பிஸ்னஸ் பொருள் வேண்டி விற்கிறோம், அதில் லாபத்தை உங்களுக்கு தரப்படும். அப்போ உங்களோட 6000 ரூபா போட்டால் ஒன் டேயில் உங்களுக்கு 850 ரூபா காசு விடும், ஒன் டேயில் 850 ரூபா விடும், சரியா? போட்டு பார்க்குறாங்க 850 ரூபா வருது. அடுத்த அண்டைக்கு அந்த காசை ரிட்டர்ன் எடுக்காமல் இருக்கணும்னா அடுத்த அண்டைக்கு ஒரு 850, சும்மா விட்டு பார்க்காம் பார்த்தோன்னா ஒரு 10 நாளையில் 8500 ரூபா காசும் வந்துட்டு 6000 ரூபா காசும் அங்கே நிதிச்சு சக்சஸ். இப்போ நட்டம் இல்லை தானே, போட்ட காசு 6000 ரூபா 8500 ரூபா வந்துட்டு இப்போ சக்சஸ். இதை இனிவர் கூவி கூட்டாளிமார் கொஞ்சம் லிஞ்சப்பார், ஏன் நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் ஊரெல்லாம் பரவிட்டு இருப்பேன். இப்போ ஊருக்கு நிறைய பேர் ஃபோனில் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு இடத்த வேலைக்கு போகிறவங்களே அழகாக வேலைக்கு கொண்டு பாமாச்சான் பரம்பு கட்ட போகல, என்ன சும்மா ஃபோன்லேயே நாங்கள் சும்மா 12000 ரூபா காசு போட்டோம்டா அண்ணா வரும், ஒரு 36000 ரூபா காசு போட்டோம்டா அண்ணா ஒரு நாளைக்கு 5000 ரூபா வந்துடும். இப்படி என்ன செய்கிறேன்னா ஃபோனில் அப்படியே குந்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு 60000 ரூபா போட்டோன்னு ஒரு நாளைக்கு 8500 ரூபா அப்படியே போட்டோன்னா அப்படியே பறக்குறது. இதை போகிறவன் எவ்வளோ பெரிய தலைன்னு தெரியுமா, அவன் கோடிக்கணக்கில் காசை வச்சு சும்மா அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கான், அவன் தூண்டலை இற குத்திக்கிட்டு இருக்கான், ஒரு இடத்த அணுக்க போகுது, தூண்டலை இற குத்திக்கிட்டு இருக்கான், அப்படியே போட்டுக்கிட்டு இருக்கான். இப்படி போட்டோன்னு யோசிக்கணும், என்ன காசு இது, இது ஹலாமா ஹலாலா, ஒரு மூமின் யோசிக்கணுமா இல்லையா? அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, விலங்குகளை போன்ற மனநிலை, இதை செய்கிறவனுக்கு விலங்குகளை போன்ற மனநிலை, இவங்களுக்கு ஹராமும் இல்லை ஹலாலும் இல்லை காசு வருது. அவன் என்ன செய்யணும், எப்படி காசு வருது, ஆன்லைனில் காசு வருது. இவங்க ட்ரெஷன் கண்ட உடனே பொண்டாட்டிட நகையை விற்கிற, மதினிட நகையை விற்கிற, மாமியா கிட்ட நகையை ஒன்றம் மச்சினன் வெளிநாட்டில் இருக்கிற மச்சினா, டே உனக்கு காசு நான் தாரண்டா, என்னடா நீ வெளிநாட்டில் உழைக்கிறேன், உனக்கு நான் லாபம் தாரண்டாங்கிற, அந்த காசை தூக்கி போடுறேன், இந்த காசை தூக்கி போடுறேன், இப்போ ஒரு 10 லட்சம் போடுவார், ஒரு லாபம் கொண்டு வரும், ஒரு 20 போடுவார், ஒரு 30 போடுவார், 50 போடுவார், 80 போடுவார், கடையை பூட்டிட்டு வரணும், 80 லட்சம் ரூபா போடுவார். அவன் சும்மா கடையை போட்டுவல, அது நடந்துக்கிட்டு இருக்கும். அவன் சொல்வான் எரர், நீங்கள் 12 ஹவருக்குள்ள நீங்கள் 10 லட்சம் ரூபா காசு நீங்கள் போட்டால் தான் உங்களோட காசை ரிட்டர்ன் பண்ணலாம். இவர் எடுபடிய இன்னும் கொஞ்சம் அங்கே இங்கே வந்து ஓடி திரிஞ்சு பட்டிக்கு வண்டி கடன் வண்டி ஆள்கிட்ட வண்டி 10 லட்சம் ரூபா போடுவார், அதில் போடுவான் ரைட். உங்களுக்கு வந்து 3 சீட்டில் 2 சீட் தம்பி திரிக்க, ஒரு சீட் வில் படலை, உங்களோட பொருளில் 3 தம்பி திரிக்கணும் 2 தம்பி திரிக்க 1 வில் வரல, உங்களோட காசு இருக்கு, உங்களோட காசு இருக்கு, அந்த ஒன்றை நீங்கள் விற்கிறண்டா இவ்வளோ போடணும் பண்ண, இது மட்டேன் ஆகுது இப்போ அப்படியா, எல்லாம் ஆன்லைனில் வருது. இதுக்கு முன்னே ஆன்லைனில் வந்ததோட காய்ச்சி காய்ச்சி காய்ச்சி காய்ச்சி தானே இப்போ ஹாஜிமார் கொஞ்சம் பேர் ஓட்டிட்டாங்க, ஸ்கூலில் பெரிய பொடிய ஸ்கூலில் படிக்கிற பொடியம்மா கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்ச பொடியம்மா அதை செஞ்சு பெரியாப்பா சின்னாப்பான்னு சொல்லி இவங்க அப்படியாடா இன்னொடா எந்த காசை போடுறான்னு இவங்க தொடங்கி அவன் இவர்கிட்ட ஓடி வர ஸ்கூல் பொடியம்மா இருக்கட்டு, இவங்க என்னடா என்ன சொல்கிறாங்கடா, அவர் வாய் விடுறேன் 12 மணிக்குள்ளே 10 லட்சம் ரூபா போடணும் போடுறான், போட்டு போட்டு போட்டு போட்டு இப்போ கொஞ்சம் பேர் 50 லட்சம் 80 லட்சம் அன்னைக்கு ஒருத்தர் வர 1,27,00,000 ரூபா கிளம்பிருக்கார் நம்மளோட ஊரில், 1 கோடிக்கு மேலே 140 கோடி நம்முடைய கிழக்கு மாகாணத்தில் ஒரு முஸ்லீம் ஊரில் இழந்தது. இப்போ ஒரு கிழமைக்கு முன்ன ஒரு சொப்டேரை மூடிட்டான், ஒரு கிழமைக்கு முன்ன ஒரு வெப்சைட் மூடப்பட்டு, அப்போ பெஸ்ட்டுக்கு நல்ல லாபம் கொடுத்து பெரிய ஒரு அமௌண்ட் சேர்ந்து பெரிய ஒரு கிரவுண்டு சேர்ந்து எல்லாரும் ஒரு 50 லட்சம் 60 லட்சம் போட்டு ஒரு 20 லட்சம் போட்டு அப்படியே கோடி கோடியாக அவன் கணக்கு வர கொலை வெப்சைட்டை மூடி விட்டுவான். முடிஞ்சு. இந்த காசால எவ்வளவு பள்ளியை நடத்தலாம், எவ்வளவு மதரசை நடத்தலாம், எவ்வளவு தர்மம் செய்யலாம், எவ்வளவு ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாம். நீங்க சிம் அவுட்டுட்டீங்க. இதனால பாதிப்பு நாட்டுக்கு எவ்வளவு தெரியுமா? நம்முடைய காசு இலங்கடை திரைசேரியில் இருக்கிற காசு தான் நம்முடைய பணத்தின் பெருமானம். அந்த காசு கூட கூட தான் நம்முடைய பணத்துக்கு பொறுமதி கூடும், பொறுமதி கூடணும். இப்போ நாம் இப்போ வெளிநாட்டில் ஒரு ரியாலுக்கு 80 ரூபாங்கிறான் இல்லையா, 80 ரூபான்டா அவன்ற காசை விட 80 மடங்கு பொறுமதி குறையுது. ஒரு காலம் இருந்துச்சு, அந்த காலத்தில் 1 ரியாலுக்கு 2 ரூபா அவ்வளோ பொறுமதியாக இலங்கை காசு இருந்துச்சு. இப்போ 80 ரூபா, ஒரு நேரம் 100 ரூபா இருந்துச்சு. அப்போ பெருமானம் குறையணும், குறைஞ்சா நம்மளோட காசு பெருசு. நம்மளோட காசுட பெருமானம் எப்போ குறையுமெண்டா, நாட்டுக்குள்ளே இருக்கிற காசு வெளியில் தூக்கி போட்டால் கல்லா காளி இப்போ இருக்கிற காசு பொறுமதி குறைஞ்சிடும். வெளிநாட்டுக்கு நம்மளோட காசை கொடுத்து அங்கே இருக்கிற சாமானை எடுத்து வித்துட்டோம்னா நாட்டில் காசு வளரும். நம்மட நாட்டில் இருக்கிற காசை வெளிநாட்டில் இருக்கிற ஒரு பேங்க் ஊடாக இப்படி ஒரு திட்டமிட்டு கோடிக்கணக்காக நம்மட காசை சுரண்டி பிச்சு எடுத்தாங்கண்டா காசு வெளியே போகுது, உள்ளுக்கு பொருள் வரலை. உள்ளுக்கு பொருள் வராமல் காசு வெளியில் போனால் நாட்டில் பஞ்சம் தான் வரப்போகுது. அப்போ பொருளாதார ரீதியான இந்த வேலை செய்கிறதால நாட்டில் எல்லாருக்கும் பிரச்சனை, பணவீக்கம் ஏற்பட போகுது, பெட்ரோல் விலை கூட போகுது, அரிசி விலை கூட போகுது, கரண்ட் பில்லு கூட போகுது, தண்ணி பில்லு கூட. கொஞ்சம் பேர் போன்ல விளையாடு, நமக்கு என்ன இவன் விளையாடுறான்னு பார்த்துக்கிறீங்க ஏழாது. ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி ஒரு கப்பலில் பயணம் போகிறாங்க, மேல் தட்டில் கொஞ்சம் பேர், கீழ் தட்டில் கொஞ்சம் பேர் போகிறாங்க. மேல் தட்டில் இருக்கிறவங்க தான் குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கு, கீழ்த்தட்டில் இருக்கிறவன் போய் போய் வேண்டிக்கு வார. இவன் யோசிக்கான், நாம் என்னத்துக்கு மேலுக்கு போவான், கீழுக்கு ஓட்டையை போட்டால் தண்ணி வர போகுதுன்னு ஓட்டையை போகிறான். அவன் பக்கம் ஓட்டப்பட்டான், நமக்கு என்ன மேலே இருக்கிறோம் பார்த்துக்கு இருந்தா என்னத்துக்காகும்? எல்லாரும் சேர்ந்து தானே மூழ்க போகிறாங்க, அதை தடுக்கணும், அநியாயத்தை தடுக்கணும் என்னங்கிற சொல்லலாம். இன்றைக்கு நாம் நமக்கு என்ன, அவரை ஃபோனில் அவரை அக்கௌண்டில் அவரை காசு அவரை அழிச்சா நமக்கு என்ன இருந்தால் நம்மளும் சேர்ந்தால் மூழ்க போகிறோம். என்ன அந்த பணம் வெளியே போக போக நமக்கு பொருளாதார சிக்கல் வரப்போகுது, கோடிக்கணக்கான காசு வெளியே போகும். அப்போ இதை தடுக்கணும். என்ன நடக்குது, எப்படி இந்த காசுகள் போகுது? இப்படி ஏமாற்று பிஸ்னஸ். இன்னொன்று வெப்சைட்டில் கோழி வளர்க்குறோம், வெப்சைட்டில் நாங்கள் சைனாவில் இருக்கோம், அது அதுக்கு இங்கே நுகர்வர்களை பிடிச்சிருவாங்க. அந்த ஃபேஸ்புக்கில் இருந்த அந்த விளம்பரங்கள் நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? வீட்டில் இருந்து கொண்டே ஒரு நாளைக்கு 1 மாதம் 30,000 ரூபா சம்பாதிக்கலாம், வீட்டிலிருந்து கொண்டு 1 நாளைக்கு 1 மாதத்துக்கு 1 லட்சம் ரூபா சம்பாதிக்கலாம், வீட்டிலிருந்து கொண்டு சம்பாதிக்கலாம் என்று விளம்பரம். என்ன வீட்டிலிருந்து கொண்டு சம்பாதிக்கலாம்? ஆ, இந்த வெப்சைட்டுக்கு வாங்க ரெண்டு செல்லி எடுக்க, எடுத்து தான் இதுக்குள்ள ஏற்றுவேன். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்ன என்ன செஞ்சானண்டா, எங்களுக்கு நுகர்வர்களுக்கு எங்களுக்கு மேனேஜர்மார் தேவை, எங்களோட ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ், கம்ப்யூட்டர் நாலேஜ், பேங்கில் அக்கௌண்ட் இருக்கிற ஒரு ஆள் தேவை, மாதம் 1 லட்சம் ரூபா சம்பளம் பண்ணணும், கொஞ்சம் பேர் ஜாயின் ஆகி இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணி டெக்னோ அவங்களோட கம்ப்யூட்டர் நாலேஜ் சர்டிஃபிகேட்டுகளை கொடுத்து இங்கிலீஷில் இந்த அளவுக்கு எங்களால் டைப் பண்ணலாம்னு கொடுத்து பேங்கில் அக்கௌண்ட் இருக்குன்னு கொடுத்து செலக்ட் பண்ணி சும்மா 4-5 மாதம் அவங்களுக்கு சில ட்ரைனிங், எப்படி பேங்கில் இருக்கிற காசை பிட்கோயின் நான் மாற்றுறேங்கிற ட்ரைனிங். இந்த ட்ரைனிங் கொடுக்கக்குள்ளேயே சம்பளம் கொஞ்சம் பேர் பெரிய பெருமை, வா எங்களுக்கு 1 லட்சம் ரூபா சம்பளம் பெறுது, 2-3 மாதம் சம்பளத்தை போட்டார், இவளுக்கு ட்ரைனிங் கொடுத்தார், எப்படி பிட்கோயின் நான் மாற்றுறேன்ட்டு. அப்போ ஒவ்வொரு இலங்கையில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மொழியிலையும் ஆளை வச்சா, ஆளை வச்சு போட்டு இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறான். என்ன நீங்கள் என்ன செய்கிற, இப்படி பேங்கில் காசு போட்டால் நாங்கள் கோழி பண்ணை ஒன்று செய்கிறோம், அந்த கோழி பண்ணையில் நீங்கள் சேர் பண்ணலாம், சேர் பண்ணால் இத்தனை கோழிக்கு நீங்கள் காசை போட்டால் அது 1 நாளைக்கு இத்தனை முட்டை விடும், அந்த முட்டை காசு உங்களுக்கு வரும், நீங்கள் விரும்பினா உங்களோட காசை விட்டோ பண்ணலாம், விட்டோ பண்ணால் முட்டை காசு வராதுன்னு அவங்க செக் பண்ணி பார்க்குறேன். சும்மா ஒரு ஒரு 5000 ரூபாவை போட்டு பார்ப்போம். ஒரு 5000 ரூபாய்க்கு எத்தனை கோழி? 5 கோழி. இப்போ 5000 ரூபா போட்டேன், 5 கோழி. அடுத்த அண்ணா 5 முட்டைக்கு காசு வந்துட்டு 500 ரூபா. 5 வந்துட்டு ரைட். அப்போ 5000 ரூபா விற்றோ பண்ணி பார்ப்போம். ரெண்டு பேரும் விற்றோ பண்ணுறோம், விற்றோ பண்ண காசு வந்துச்சு. நல்லவன் அறிக்காண்டே டக்கண்டு ஒரு 10000 ரூபா போட்டு 10 கோழி, ஒரு நாளைக்கு 1000 ரூபா வருது. அப்போ வட்டி மாதிரிதான். அங்கே கோழியும் இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா படம். கோழி பண்ணை ஒன்று போட்டோவில் வெறும் எங்களோட கம்பெனி நேம் இதுதான், அட்ரஸ் இதான். ஒரு வெளிநாடு சைனா, நீங்கள் எப்போயா பார்க்க போகிறீங்க? ஆனால் நாம் காசு போகிறதெல்லாம் இலங்கை அக்கௌண்டு தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. போட்டுட்டு இருக்கக்குள்ள நல்லா இருக்கும், முட்டை வெறும் போகும் அப்படின்ட்டு போகும். மறு ஐவர் இன்ட்ரெஸ்ட் கண்டாரன்னா லட்சக்கணக்கில் போடுவார். லட்சக்கணக்கில் போடக்குள்ள இங்கே இருக்கிற அந்த 1 லட்சம் ரூபா சம்பளம் எடுத்து அகழிக்காங்கன்னு இவங்க என்ன செய்யறேன்னா அந்த காசை பிட்கோயினை மாற்றி அவங்களுக்கு அனுப்பிவிடுவேன். அனுப்பிவிட்டா முடிஞ்சு, அனுப்பிவிட்டா முடிஞ்சு. இப்படி ஒரு 2-3 கம்பெனி இப்போ நடந்துட்டீங்க. அதில் 2-3 இழுத்து மூடிட்டாங்க. கணக்க பேர் வெளியில் சொல்லாமல் தலையில் கையை வச்சிக்காம போலீஸுக்கு போகிறாங்க. போலீஸ் ஒன்றும் ஆக்ஷன் எடுக்க இயலாங்கிறாங்க. ஐடி படித்த கம்ப்யூட்டர் நாலேஜ் உள்ள ஆக்கிட்ட போகிறாங்க. எங்களை 50 லட்சம் பேத்து 70 லட்சம் பேத்து எடுக்கலாமான்டா, ஒன்றும் செய்யணும். எல்லாம் பிட்கோயினை மாறிட்டு இப்போ 6 மாட்டுப்பட போகிறா. இங்கே சம்பளம் எடுத்தாங்களே அவங்க, அவங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப். அவங்களே ஏற்கனவே இவ்வளோ பேரும் அவனை நம்பிக்கணும், ஃபோன் ஆஃப். கொஞ்சம் பேர் வெளிநாட்டுக்கு ஓடிட்டாங்க, போலீஸ் கேஸ் ஆகும். ஒன்றை அக்கௌண்ட்டு தாங்கடாப்பா காசு வந்தேன், அது ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த அக்கௌண்ட்டு கோடிக்கணக்கில் வந்த அக்கௌண்ட்டு அவனுகள் எஸ்கேப். இப்படி அநியாயமாக மக்கள் பணங்கள் சுரண்டப்படுது. அப்போ இப்படி ஆன்லைன் பிஸ்னஸில் ஃபோனில் சூது நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ என்னென்றாலும் சும்மா வட்டிக்கு நீ 1000 ரூபா தா, நான் 100 ரூபா தரேன். நீ 10000 ரூபா தா, நான் 1000 ரூபா தரேன். வட்டி அப்படி இல்லை. நீங்கள் இந்த கோழியை வேணுங்க, கோழி படத்தில் அன்றைக்கு உண்மையாக இல்லை. இந்த 10000 ரூபாத்துக்கு நீங்கள் இப்போ கோழி வேணுங்க, உங்களுக்கு முட்டை கிட காசு தாரன். அப்போ காசை தான் வட்டி தாரன்டா, அதை சும்மா தர மாட்டேன்னா இதை வேண்டு இதைத்தான் எண்டு கொஞ்சம் பேர் அப்படின்ட்டு பெரிய அமௌண்ட்டை வேண்டியதுக்கு அவன் எஸ்கேப். அப்போ வட்டி கொடுத்து சூது விளையாடலாம், சூது. இதெல்லாம் பெரிய படித்தவனுகள், இந்த ஆன்லைனில் காசுகளை மாற்றுறது, இந்த டெக்னாலஜி படித்தவனுகள் மக்களுக்கிட்ட. இப்போ ஃபோன் வந்துட்டு தானே எல்லோரும், இப்போ ஃபோன் பேங்கெல்லாம் ஃபோனுக்குள்ளே வந்துட்டு ஃபோனால் காசு அனுப்புகிற எல்லாம் வந்துட்டு அதில் வச்சு அப்படியே திருடுறாங்க. இப்போ எல்லாரும் கையிலையும் போகணும். அவங்க கொஞ்சம் நாளைக்கு பெருமை, அவங்க சும்மா ஃபோனில் அப்படி பண்ணுவோம் காசுலாம். கோல்டு பிஸ்னஸ் ஒரு வெப்சைட் ஒன்றிக்கு அதை இன்ஸ்டால் பண்ணால் ஒவ்வொரு நாளும் அப்படி பார்க்குறேன். ஐயோ ஃபோன் பார்த்துட்டு இருப்பாங்க, இன்றைக்கு தங்கத்தில் விலை எப்படி ஏறுது, நான் எத்தனை சேர் வேண்டிக்கிறேன், அதை வேண்டுறேன். அப்படி விலை கூட கொள்ள டக்குன்னு விற்கிறேன், விலை குறைய கொள்ள வேண்டுறேன் அப்படின்னு லட்சக்கணக்கில் வேண்டி கோடிக்கணக்கில் வேண்டி முடிச்சு விட்டுருவாங்க, அவுட். அப்போ இப்படி நிறைய பேர் லாஸ்ட் ஆகி நஷ்டமாகி வெளியில் சொல்ல முடியாமல் அவமானப்பட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் பேர் சும்மா தேவையாமண்டு ஊடு வளவை விற்க ஓடுறதும், காணி விற்கிறதும், ஊரை விட்டு ஓடுறதும், வாகனத்தை விற்கிறதும், கொஞ்ச நாள் கடும் பெருமையாக இருந்தாங்க சும்மா காசு வந்துட்டு மறு ஆக்களை காண இல்லை. நிறைய பேர் ஆறுகிட்ட செல்கிற அந்த கேஸில் இருக்குது. அப்போ இந்த அடகு விற்கிறதுல இருந்து ஃபினான்ஸுக்கு வாகனம் எடுக்கிறதுல இருந்து ஓடிவியில் செக்கு பாஸ் ஆகிறதுல இருந்து பேங்கில் உறுதியை கொண்டு வச்சு ஊடு கட்டுறதுல இருந்து சின்ன சின்ன வட்டியில் ரசம் கண்டு நல்ல வென்ட்ராய்ட் ஃபோன் ஒன்று வேண்டாய் ஐஃபோன் ஒன்று வேண்டாய் பேங்கில் அக்கௌண்ட்டை திறந்து ஃபோனில் அக்கௌண்ட் பேங்கை ஒன் பண்ணுறது, ஃபோனில் பேங்கை போட்டு அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பழகி அதுசுமா அப்படியே இன்ட்ரெஸ்ட் ஆகி இந்த ஆன்லைன் பிஸ்னஸுக்குள்ளே போய் கோழி பண்ணுறாங்களாம், வயல் பண்ணுறாங்களாம், தளபாடம் பண்ணுறாங்களாம், மரக்கறி பண்ணுறாங்களாம், மறுலாம் அந்த வெப்சைட்டில் விளம்பரம் பண்ணுறது காசா. அவன் வெப்சைட்டில் அவன் பொருளை நீ விளம்பரம் பண்ணுற, விளம்பரம் பண்ண உனக்கு காசு. நான் கேட்கேன், அவன் பொருளே இல்லை மறை என்ன விளம்பரம், விளம்பரம் பண்ணினா காசு தாரதுக்கு அவனுக்கு என்ன லாபம்? யோசிக்கிறேன் இல்லையா, என்னையாலும் உங்களை செய்ய வச்சு தானே உங்களுக்கு லாபம் தந்து உங்களோட அமௌண்ட்டை சூட்டணும். அந்த கேம் விளங்க மாட்டேங்குது. அப்படி நிறைய பேர் இப்படி பொருளாதாரத்தை இழந்துக்கிட்டு நிற்கிறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஹதீஸ் விளங்கல்ல, இஸ்லாம் இல்லை. நம்முடைய காசு ஹலாலாக வருதா ஹராமாக வருதான்னு யோசிக்க, அவன் காசு தாரான என்ன காசு அப்படி யோசிச்சம்மா, இது ஹலாலா ஹராமான்னு யோசிச்சம்மா, எப்படி இந்த காசு நமக்கு வருதுன்றதை யோசிச்சம்மா. அப்போ ஹராம் ஹலால் பார்க்கல. அடுத்தது இன்னொருத்தன் அப்படியே சுரண்டி எடுக்கிறான், ஒருத்தர் அன்றைக்கு வந்து கத்துறார், 50 லட்சம் மட்டுக்கு போய்த்தான். அவர் வந்து அந்த அந்த ஆன்லைனில் பேசுகிறார், நான் அதை விற்று இதை விற்று கடன் விற்று விட்டை விற்று இப்படி காசு கட்டுறேன் ப்ளீஸ் என்னன்னு. இல்லை சார், ஒன்றும் பிரச்சனை, கூட காசு இருக்கு. அவன் எப்படி கல் நெஞ்சக்காரனாக இருப்பான், அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே மிருகங்களுடைய உள்ளங்களை போன்று இருக்கும் அவங்க. அவனுக்கு நல்லா தெரியுது இந்த கஸ்டமர் லாஸ்ட், ஊருக்குள்ள கடன், இனி சூசைட் பண்ண போகிறான் என்று தெரியும். அவனுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. நிறைய பேர் சூசைட், நிறைய முஸ்லீம்கள் சூசைட் பண்ண மாட்டாங்க, நடுத்தருவு வந்துட்டாங்க, கோடிக்கணக்கில் இழந்துட்டாங்க. எனவே முதல் அடிப்படை அறிவு நம்மகிட்ட இருக்கணும். இது ஹராம ஹலாலாங்கிறத நம்ம விளங்கணும். இந்த பிஸ்னஸ் இல்லை, ஃபோனில் வியாபாரம் பண்ண போய் கோடிக்கணக்கில் சொத்தை இழந்து நாட்டுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி, நம்மளோட வீட்டுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி, நம்மளோட வாரிசுகளுடைய சொத்துக்களை நாம் அழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நல்லா பாதுகாக்கணும். கண்ணுக்கு எதிர பொருளை வேண்டி வில்லுங்க. பழையபடி நல்ல வியாபாரிகளாக இருங்க. முஸ்லீம்கள் என்றாலே நல்ல சிறந்த வியாபாரி தான் இளங்க வரலாம். எனவே அந்த ஹலாலான வியாபாரத்தை விட்டு போட்டு ஹலாத்துக்குள்ளே கால வைக்கக்கூடாது. அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வனாக. வாஹவு தஆவானா அல்ஹம்துலில்லாஹ்.
5: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஜராய் அவர்களின் நாளும் ஓர் உளவியல் தூறல் கேட்டீர்கள்.
6: muslimvanoli.com
7: கிழக்கிலிருந்து புதுமையோடு வரும் வருகிறது
5: உங்கள் முஸ்லிம் வானொலி
7: muslimvanoli.com.
5: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
8: ஒன்றை நான் இந்த இடத்தில் துணுக்கு செய்தியாக பதிவு செய்கிறேன். சோதனைகளினுடைய எந்த நேரமாக இருக்கலாம், சில சோதனைகள் நமது வாழ்க்கையில் வரும். குறிப்பாக அதிகமான தாய்மார்கள் கீழே ஒன்று கூடுகிறீர்கள், காதுகளை தாழ்த்தி கேட்டுக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக நமது வாழ்க்கையில் அல்லாஹ் சில சோதனைகளை ஏற்படுத்துவான். அந்த சோதனைகள் வரும் பொழுது இதற்கு பிறகு நமக்கு வேற ஒரு வாய்ப்பு இல்லையோ, நமது வசந்தத்தின் வாயில்.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 7 மணி.
9: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
10: மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: இந்த இரண்டு நபர்களுமே ஒன்றாக இஸ்லாத்தில் இணைந்து கொள்கிறார்கள். இரண்டு நபர்களுமே ஒன்றாக அபிசீனியாவிற்கு ஹிஜரத் செய்தார்கள். இரண்டு நபர்களுமே மக்காவிற்கு திருப்பி ஒன்றாக வந்தார்கள். இவருக்கு இவர்தான் உலகம், அவருக்கு இவர்தான் உலகம். நீங்கள் இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைகள்! நாம் என்ன நினைக்கிறோம்? சில சோதனைகள் வரும்பொழுது வார்த்தைகளை விட்டு விடுகிறோம். சில சோதனைகளின் பொழுது அல்லாஹுவை விட்டு நம்பிக்கை இழந்து விடுகிறோம். அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான், ஃபலா தை அஸ்மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வின் கருணையில் நம்பிக்கை இழக்காதீர்கள். இன்னஹு லா யஸ்மிர் ரஹ்மத்தில்லா இல்லல் கவ்முல் காஃபிரீன், இறை மறுப்பாளர்கள் மட்டும்தான், நாத்திகர்கள் மட்டும்தான் அல்லாஹுவின் அன்பில் நம்பிக்கை இழப்பார்கள். அல்லாஹ் நம்மை கைவிட்டு விட்டான், அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய மாட்டானா? நமது தாய் மரணித்து விட்டால், நமது குழந்தை மரணித்து விட்டது, நமது கணவர் மரணித்து விட்டார், இதற்கு பிறகு நமக்கு வாழ்க்கையே இல்லையா என்று நாம் யோசிக்கக்கூடிய பல தருணங்கள் நமது வாழ்க்கையில் வரலாம். காரணம், ஒரு மூமினினுடைய வாழ்க்கை அல்லாஹ் சோதித்துக் கொண்டே இருப்பான். இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவன் மூமினாக அவன் தன்னை இணைத்துக் கொண்டால் அவன் மரணிக்கக்கூடிய வரை அவனினுடைய உடம்பிலும் உயிரிலும் பொருளிலும் குடும்பத்திலும் அல்லாஹ் சோதித்துக் கொண்டே இருப்பான். யார் அந்த சோதனையை பின்பற்றி பொருந்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்கு தருகிறான். எவன் அந்த சோதனையை விட்டும் தன்னை புறந்தள்ளி விடுகிறானோ, அந்த சோதனையின் பொழுது எவன் மனதளவில் தளர்ச்சி அடைந்து அல்லாஹ்வின் பக்கம் நம்பிக்கை இழந்து விடுகிறானோ, அல்லாஹ் இந்த உலகத்திலும் அவனை சோதனையால் பிடிப்பான், நாளைக்கு மறுமையிலும் அல்லாஹ் அவனை பிடிப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். உம்மு ஸலமா, அபு ஸலமா, ரெண்டு நபர்களும் சிறந்த கணவன் மனைவிகள். ரெண்டு நபர்களும் ஒன்றாக இஸ்லாத்திற்குள் இணைந்தார்கள். ரெண்டு நபர்களும் ஒன்றாக ஹிஜ்ரத் செய்தார்கள் அபிசீனியாவிற்கு. பிறகு ரெண்டு நபர்களும் ஒன்றாக மக்காவுக்கு வந்தார்கள். இப்படி வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் அல்லாஹ் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்ற வகையை அல்லாஹ் இறக்கி விடுவான். இந்த இரண்டு நபர்களுக்கும் அப்பொழுதுதான் குழந்தை பிறந்திருக்கிறது. 40 ஹதீஸில் வரும், 40 நாட்கள் கூட முடிவடைந்திருக்காது. அந்த குழந்தையையும் சுமந்து கொண்டு அபூ ஸலமாவும் உம்மு ஸலமாவும் இந்த மக்காவை விட்டு வெளியேறலாம் என்பதாக வெளியேறுவார்கள். அந்த நேரத்தில் இந்த உம்மு ஸலமாவினுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் அபூ ஸலமாவையும் உம்மு ஸலமாவையும் பிடித்துக் கொள்வார்கள். சொல்வார்கள், இல்லை, நீங்கள் செல்லக்கூடாது, நாங்கள் உங்களை கொலை செய்து விடுவோம், அல்லது எங்கள் மகளை விட்டு விட்டு நீங்கள் செல்ல வேண்டும். அபூ ஸலமாவிடத்தில் சொல்வார்கள். அபூ ஸலமா சொல்வார், வேண்டாம், எனக்கு இந்த மனைவி வேண்டாம், இந்த எனக்கு குழந்தைகள், எனக்கு ஈமான் போதும் என்பதாக தனது மனைவியையும் தனது குழந்தையையும் அந்த இடத்திலேயே விட்டுவிட்டு அபூ ஸலமா மட்டும் மதீனாவை நோக்கி வந்து விடுவார். காலங்கள் கடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த உம்மு ஸலமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, அந்த பெண்மணி தனது குழந்தையை கையில் தூக்கியவராக தினமும் அபூ ஸலமா பிரிந்த இடத்திற்கு வந்து நிற்பார்கள். என் அன்பு கணவனே என்று அந்த இடத்தில் நின்று அழுவார்களா? இமாம் ரஹீக்கு பதிவு செய்ய உங்கள் வீடுகளுக்கு சென்றால் ரஹீக்கை படித்து பாருங்கள். இந்த சம்பவம் அதில் வருகிறது. கண்ணீர் விட்டு அழுவார்களாம். என் அன்பு கணவரே, எத்தனை நாட்கள் நாம் ஒன்றாக பயணம் செய்தோம், ஒன்றாக இஸ்லாத்தில் இணைந்தோம், ஒன்றாக அபிசீனியாவிற்கு ஹிஜரத்து செய்தோம், ஆனால் மதீனாவினுடைய வாழ்க்கையை பிரித்து விட்டார்களே பாவிகள் என்று அந்த கை குழந்தையை மார்பில் சுமந்து கொண்டு அழுது கொண்டே இருப்பார்களாம். ஒரு கட்டத்தில் அந்த குடும்பத்தார்களுக்கே இரக்கம் வந்து உம்மு ஸலமா நீ உனது கணவனை நோக்கி செல் என்பதாக சொல்வார்கள். தனது கை குழந்தையோடி 500 கிலோமீட்டர்கள் தனது கணவன் மீது உள்ள பாசத்தால் மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி நடந்தே வருவார்கள் அந்த தாய். மதீனாவில் இரண்டு நபர்களும் நிம்மதியாக வாழுகிறார்கள். ஹதீஸில் பதிவு செய்யப்படும், மதீனாவினுடைய எல்லா நபர்களும் இந்த தம்பதியை பார்த்து போராமைப்படுவார்களாம். ஒரு தம்பதி வாழ்ந்தால் இப்படி வாழ வேண்டும், ஒரு கணவன் கிடைத்தால் இப்படி கிடைக்க வேண்டும். உம்மு ஸலமா சொல்கிறார்கள், உம்மு ஸலமா சொல்கிறார்கள், தங்கத்தட்டில் வைத்து என்னை தாங்குவார், எனக்கு உலகமே அவர் மட்டும்தான், எனக்கு உலகம் அவர் மட்டும்தான், அவருக்கு உலகம் நான் மட்டும்தான், நாங்கள் இருவரும் தான் எங்களுக்கு உறவுகள், எங்களினுடைய உறவுகள் எல்லாம் மக்காவில் இருந்தார்கள், ஆனால் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி எல்லாவற்றையும் உதறிவிட்டு நாங்கள் மதீனாவிலே இரண்டு நபர்களும் இரண்டு உலகமாக, நான் அவருக்கு உலகம் அவர் எனக்கு உலகம் என்பதாக பயணம் செய்து கொண்டிருந்தோம். இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள். இந்த நேரத்தில் இந்த உம்மு ஸலமாவினுடைய கணவர் அபூ ஸலமாவை அல்லாஹ் கைப்பற்றிக் கொள்கிறான். அல்லாஹ் அவருக்கு மரணத்தை கொடுத்து விடுகிறான். உம்மு ஸலமாவினுடைய அந்த இடத்தில் வைத்து யோசித்து பாருங்கள். அவரினுடைய உலகம் இந்த அபூ ஸலமா, தாய் கிடையாது, தகப்பன் கிடையாது, என்ற தினத்திலிருந்து விதவை, குழந்தை அனாதையாக்கப்பட்டு விட்டது. மக்காவை சொந்த நாடு, மக்காவினுடைய நாடு, அகதியாக நாடோடியாக மதீனாவில் இருக்குகிறார். ஆதரிப்பதற்கு யாருமே இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் அல்லாஹ் சோதிப்பான். நமக்கு உலகம் என்று எதை நினைக்கிறோமோ அல்லாஹ் அந்த உலகத்தை எடுத்துக்கொள்வான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு சலமாவினுடைய அந்த ஜனாசாவை பார்ப்பதற்கு வருகிறார்கள். கண்ணை மூடுகிறார்கள். அபு சலமாவிற்காக வேண்டி துவா செய்கிறார்கள். கபூரிலே அபு சலமா அடக்கம் செய்ததற்கு பிறகு அல்லாஹுவின் தூதர் உம்மு சலமாவிற்கு ஒரு பிரார்த்தனையை எழுதி கொடுக்கிறார்கள். ஹதீஸில் வருகிறது முஸ்லிமில், அல்லாஹும்ம அஜிர்னி ஃபி முஸீபத்தி வ ஹுலுஃப்லி ஹைரம் மின்ஹா. இந்த பிரார்த்தனையினுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹுவே, இந்த அபு சலமா என்ற இந்த சோதனையை விட்டு என்னை நீ நீக்குவாயாக. இறந்து விட்டார், ஒரு பெரிய சோதனை. இந்த சோதனையை விட்டு என்னை நீ பாதுகாப்பாயாக. வ ஹுலுஃப்லி ஹைரம் மின்ஹா, இந்த அபு சலமாவோடி நான் வாழ்ந்த வாழ்க்கையை விட ஒரு சிறந்த வாழ்க்கையை நீ எனக்கு தருவாயாக என்று அந்த அம்மாவுக்கு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த அம்மா அப்பொழுது எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? அதிகமான குழந்தை பெற்ற ஒரு தாய், மாதவிடாயெல்லாம் நின்று வயது முதிர்ந்த கிளவியான ஒரு தாய் இந்த உம்மு சலமா. ஆனால் பிரார்த்தனையினுடைய அர்த்தம் என்ன? யா அல்லாஹ், இந்த சோதனையை விட்டு என்னை நீ பாதுகாப்பாயாக, இந்த வாழ்க்கையை விட ஒரு சிறந்த வாழ்க்கையை நீ எனக்கு தருவாயாக. இந்த பிரார்த்தனையை அல்லாஹ்வின் தூதர் உம்மு சலமாவினுடைய இந்த இத்தாவினுடைய நாளில் 4 மாதம் 10 நாள் இந்த பிரார்த்தனையை நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அந்த தாய்க்கு எழுதி கொடுத்து விடுகிறார்கள். அந்த தாய் சொல்கிறார்கள், உம்மு சலமா சொல்கிறார்கள், இந்த பிரார்த்தனையை படிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு சிரிப்பு வரும், இந்த பிரார்த்தனையை படிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு ஒரு சந்தேகம் வரும், இந்த அபு சலமாவை விடவுமா ஒரு சிறந்த லைஃப் எனக்கு இருக்கு. மக்காவில் ஒன்றாக வாழ்ந்தோம், அபிசீனியாவில் ஒன்றாக பயணம் செய்தோம், மதீனாவிலே ஒன்றாக பயணம் செய்தோம், வயது முதிர்ந்து விட்டது, விதவையாகி விட்டேன், தங்கத்தட்டில் வைத்து என்னை தாங்கினார், மக்கள் எல்லாம் போராமைப்படக்கூடிய அளவிற்கு என்னை பாதுகாத்தார், எனக்கு அவர் உலகம், அவருக்கு நான் உலகம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார், அபு சலமாவை விட சிறந்த வாழ்க்கையை தாயா அல்லா என்று உம்மு சலமாவே நீங்கள் உங்கள் இத்தாவில் பிரார்த்தியுங்கள் என்று கேட்கிறார்கள். நான் நபிக்காக வேண்டி அந்த பிரார்த்தனை செய்தேன், ஆனால் எனது உள்ளத்தில் சந்தேகமாக இருந்தது. அபு சலமாவை விடவுமா ஒரு லைஃப் எனக்கு கிடைச்சிடும், அவரை விடவுமா ஒரு கணவர் எனக்கு கிடைத்து விடுவார். 4 மாதம் 10 நாள் இத்தாவினுடைய காலம் முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பெண்ணை பெண் பேச வேண்டுமே ஆனாலும் ஆளை அனுப்பி பெண் பேசுவார்கள். அல்லாஹ்வின் தூதர் உம்மு சலமாவினுடைய வீட்டை தட்டுகிறார்கள். உம்மு சலமா அல்லாஹ்வின் தூதரை கட்டிலில் அமர வைத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறார்கள், உம்மு சலமா, உங்களை நான் திருமணம் முடித்துக் கொள்ளட்டுமா? உம்மு சலமா அழுகிறார்கள். ஹதீஸில் வருகிற, யா ரசூலல்லாஹ், நான் வயது முதிர்ந்தவளாகிவிட்டனே, என்னிடத்தில் நீங்கள் என்ன இன்பத்தை காண முடியும்? நானும் வயது முதிர்ந்த கிழவன் தான். அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு அதிகமான குழந்தைகள் இருக்கிறார்களே, உன்னை திருமணம் முடித்து விட்டால் உனது குழந்தைகள் எனது குழந்தைகள் இல்லையா? இறுதியாக அல்லாஹ்வின் தூதர் என்னை திருமணம் முடித்தார். உம்மு சலமா சொல்கிறார்கள், அந்த பிரார்த்தனையின் வெகுமதியை நான் அன்றைக்குத்தான் உணர்ந்து கொண்டேன். அபு சலமா என்று சொல்லக்கூடிய இந்த அபு சலமாவின் தலைவரை அல்லாஹ் எனக்கு கணவனாக கொடுத்தார். நமது வாழ்க்கையில் அப்படித்தான் சில சோதனைகள் வரும். இந்த சோதனைகளுக்கு பிறகு வாழ்க்கையே இல்லையோ என்று யோசிக்க வேண்டிய பல தருணங்கள் வரும். பொறுமையை கையாண்டால் அல்லாஹ்வின் தூதர் கற்றுக் கொடுத்த, அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வ ஹுலுஃப்லி ஹைரம் மின்ஹா, யா அல்லாஹ், இந்த சோதனையை எங்களை விட்டு நீ நீக்குவாயாக, இதைவிட ஒரு சிறந்த வாழ்க்கையை நீ எங்களுக்கு தருவாயாக. அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், யார் சோதனையின் பொழுது இதை பிரார்த்திப்பார்களோ கண்டிப்பாக அல்லாஹ் அந்த சோதனையை விட சிறந்த வாழ்க்கை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பான்.
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர் கேட்பீர்கள். சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
2: www.muslimvanoli.com
3: உங்கள் முஸ்லிம் வானொலி
0: சிந்தனை.
4: இதில் மற்ற வணக்கங்களை பொறுத்தவரையில் நான் சொன்ன மாதிரி நோன்புண்டா ஒரு மந்த்துக்கு தானது வருஷத்தில், ஜக்காத்துனா ஒரு தடவை தானது, ஹஜ் என்பது லைஃப்பில் ஒரு தடவை. ஆனால் டெய்லி செய்ய வேண்டிய ஒரு நாளைக்கு 5 தடவை சளைக்காமல் சடைவடையாமல் வெறுக்காமல் விருப்பத்தோடு செய்ய வேண்டிய ஒரு இபாதத் தொழுகையாகும். அடுத்ததாக அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் சொன்னதாக, வமா யஸாலு அபிதி யதகர்ரபு இலைய பின்நவாஃபில் ஹத்தா உஹிப்பா, என்னுடைய அடியான் அவனுக்கு நான் கடமையாக்காத வணக்கங்கள் இருக்கிறதே, நஃபிலான வணக்கங்கள், அந்த வணக்கங்களை செய்து கொண்டே இருப்பான். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்கிற பாணியை பாருங்கள், நான் அவனுக்கு கடமையாக்காத நஃபிலான வணக்கங்களை அவன் செய்து கொண்டே இருப்பான். ஹத்தா உஹிப்பா, அவன் அப்படி செய்து கொண்டு இருக்கும் போது நான் அவனை நேசிக்க ஆரம்பித்து விடுகிறேன். அப்படி நான் அவனை நேசிக்க ஆரம்பித்தால் அவன் பார்க்கிற பார்வையாக, கேட்கிற கேள்வியாக, தொடுகிற கையாக நடக்கிற காலாக நான் மாறுகிறேன் என்றெல்லாம் சொல்கிறேன். இது அந்த அந்த இந்த நடையின் ஒரு உச்சகட்டம். இது இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், வேறு ஒரு ரிவாயத்தில் வருகிறது, ஃபபி இஸ்மாவு ஃபபி யுபுசிரு ஃபபி எம்ஷி ஃபபி எபுத்திஷு, என்னுடைய உதவியை கொண்டு தான் அவன் பார்க்கிறான், என்னுடைய உதவியை கொண்டு தான் அவன் கேட்கிறான், என்னுடைய உதவியை கொண்டு தான் அவன் பிடிக்கிறான், என்னுடைய உதவியை கொண்டு தான் அவன் நடக்கிறான். அப்போ நஃபிலான வணக்கங்களை ஒரு மனிதன் செய்து கொண்டிருக்கும் போது அல்லாஹுடைய நேசத்திற்குரியவனாக அவன் மாறுகிறான். அல்லாஹுடைய உதவி எல்லா பக்கமும் அவனுக்கு வருகிறது. அவனுடைய பார்வையில் அல்லாஹுடைய உதவி, அவனுடைய செவி புலன்களில் அல்லாஹுடைய உதவி, அவனுடைய கைகளில் அல்லாஹுடைய உதவி, கால்களில் அல்லாஹுடைய உதவி. அது மட்டுமல்ல, இந்த நஃபிலான வணக்கங்களை செய்து கொண்டே இருக்கிற அடியான் அல்லாஹுடத்திலே கையேந்தினால் அவன் கேட்பதையெல்லாம் அல்லாஹ் கொடுக்கிறான். அவன் பாதுகாப்பு தேடினால் அவன் எதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறானோ அவற்றிலிருந்து அவனை பாதுகாத்து விடுகிறான். சுபஹானல்லாஹ். நஃபிலான வணக்கங்கள் இப்போ ஃபர்லிலேயே நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்ம செய்யக்கூடிய நிலையில் எங்கள் நஃபிலுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போகிறாங்க. ஃபர்லான வணக்கத்தையே ஒரு நிர்பந்தத்தில் செய்கிறார்கள். சுபஹானல்லாஹ். குறிப்பாக தமிழ் பேசக்கூடிய நம்முடைய சகோதரிகளுக்குள்ளே பார்த்தால், இந்த நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் தொழுகையை நிறைய பேர் கண்டுகொள்வதே இல்லை. இவர் கடமை என்கிற உணர்வு கூட அவர்கள் முஸ்லீம் அவ்வளவுதான். இவர்கள்ட்ட போய் நஃபிலை பற்றி எப்படி பேசுறது நம்ம? ஆனால் ஃபர்லான வணக்கங்களில் கவனம் செலுத்தக்கூடிய பல சகோதர சகோதரிகள் நஃபில்களுடைய விஷயத்தில் பொடுபோக்காக இருக்கிறார்கள். இது கவலையான விஷயம். நஃபிலான வணக்கங்களை கூடுதலாக செய்கிற போது அல்லாஹுடைய நேசம் நமக்கு கிடைக்கும். அல்லாஹுடைய நேசம் கிடைப்பதை விட இந்த உலகத்தில் கிடைக்கிற பாக்கியம் ஒன்றும் இருக்காது. என்னால் இந்த உலகம் யாருக்கு சொந்தம் சௌர சௌரிகளே? லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த். வானங்களில் உள்ளவை பூமியில் உள்ளவை எல்லாமே அல்லாஹ்க்கு சொந்தம். லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த். வானங்களில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் அவனுக்கே சொந்தம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இந்த பிரபஞ்சங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ரட்சகன் அல்லாஹ் தான். அந்த அல்லாஹுடைய நேசம் எனக்கு கிடைக்கிறது என்றால் அதைவிட வேறு என்ன பாக்கியம் இருக்க வேண்டும்? ஒரு பிள்ளை தன்னுடைய தாயும் தந்தையும் அதை நேசிக்கிறார்கள் என்று தெரிகிற போது அடைகிற ஆனந்தம், ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரன் அவனை நேசிக்கிறான் என்கிற போது அவனுக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி. ஏன் ஜாஹிலியத்தான நிலையில் பார்க்கிறோம், ஒரு வாலிபனை ஒரு வாலிப பெண் நேசிக்கிற போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி. இதை விடுத்து நீங்கள் அதிகாரங்களில் உள்ளவர்களை பாருங்கள். ஒரு அரசியல்வாதி என்னை நேசிக்கிறார். இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர் என்னோட சரியான க்ளோஸ், எந்த நேரமும் எனக்கு மெசேஜ் போட்டு சோமாரிங்களான்னு கேட்பார், எப்போ நாட்டுக்கு வாரன்னு கேட்பார், ஏதும் தேவையான்னு கேட்பார் என்றால் நம்ம எப்படி மகிழ்ச்சி அடைகிறோம்? எனக்கு அவர் என்ன விசாரிப்பார்? ஒருவருடைய நேசம் கிடைப்பது என்பது சாதாரணமானதல்ல. இப்போ ரப்புல் ஆலமீனுடைய நேசம் கிடைப்பது என்பது அதற்காகத்தான் நம்ம இயங்குகிறோம். அல்லாஹுடைய நேசம் கிடைத்து விட்டால் அல்ஹம்துலில்லா, காசு அவனுக்கு தான் சொந்தம், ஆரோக்கியத்தை தருவது அவன் தான், ரிஸ்கை தருவது அவன் தான். அப்போ அல்லாஹ் நேசித்து விட்டால் அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான். என்னை அல்லாஹ் நேசிக்கிறான் என்றால் அவன் எனக்கு முழு பொறுப்பும். அதனால் தான் அவன் சொல்லுகிறான், என்னுடைய நேசனை நீ நோவினை செய்தால் உன்னை நான் விட மாட்டேன். அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான். விளங்காமல் இருக்கும் நமக்கு, ஆனால் அல்லாஹுடைய நேசத்தை பெற்றுவிட்டால் மனைவிக்கு ரிலாக்ஸேஷன். கொடுமைப்படுத்துகிற கணவன், அந்த மனைவி தொழக்கூடியவள், நோன்பு பிடிக்கக்கூடியவள், ஜக்காத்து கொடுக்கக்கூடியவள், இபாதத்துகளில் ஈடுபாடு உள்ளவள், நஃபிலான வணக்கங்கள் செய்யக்கூடியவள், ஆனால் கணவன் டோர்ச்சர் பண்ணுகிறான், கேட்க பார்க்க யாரும் இல்லை. ஆனால் அந்த மனைவியினுடைய மனம் சொல்லும், என்னுடைய ரப் என்னோடு இருக்கிறான், என்னுடைய ரப் என்னை நேசிக்கிறான். எனவே அந்த பெண்ணுக்கு பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இது போல தான் ஒவ்வொருவருக்கும். அப்போ தொழக்கூடிய ஃபர்லான வணக்கங்களில் கவனம் செலுத்தக்கூடிய நாம் நஃபிலான வணக்கங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு சில நஃபிலான வணக்கங்களை இந்த இடத்தில் சுட்டி காட்டுவது, எனக்கும் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதில் முதலாவது நஃபிலான தொழுகைகள், ஃபர்து அல்லாத தொழுகைகள் நிறைய இருக்கிறது. அதில் ஸ்பெஷலாக ஃபர்தான தொழுகைகளுக்கு முன்னாலும் பின்னாலும் தொழக்கூடிய சுன்னத்தான தொழுகைகள். இந்த தொழுகைகளுடைய பாக்கியம் என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு யார் 12 ரக்காத்துக்கள் சுன்னத்தான தொழுகையை தொழுகிறார், ஃபர்து தொழுகைக்கு முன்னுக்கும் பின்னுக்கும், அவருக்கு அன்றைக்கு ஒரு வீடு கட்டப்படும். சுபஹானல்லாஹ், சுவர்க்கத்தில். இப்போ ஒருவர் 365 நாட்களும் விடாமல் இந்த சுன்னத்தை தொழுதால் சுவர்க்கத்தில் அவருக்கு எத்தனை வீடு? 365 வீடு. அல்லாஹு அக்பர். இந்த விஷயம் நிறைய பேர் புரியலை. நான் சில நேரங்களில் அதை கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். 365 வீடுன்னா இப்படி ஆயுள் முழுக்க தொழக்கூடியவர்கள். இப்போவே உலகத்தில் வாழக்கூடியவர்களுக்கு இப்படி வீடுகள் இருக்கு, லேண்ட் இருக்கு. அதை வைத்து பெருமைப்படுகிறார்களா இல்லையா? இப்போ ஸ்ரீலங்காவில் உள்ளவர்கள் சொல்லுவார்கள், பூதான் ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் மருதமுனைண்டா, மருதமுனையில் அவருக்கு 10 விடுதிக்கு, கல்முனையில் விடுதிக்கு, கொழும்பில் 10 விடுதிக்கு, அவர் லண்டனில் வீடு வாங்கி போட்டிருக்கிறார், தன்சானியாவில் வீடு வாங்கி போட்டிருக்கிறார் என்றெல்லாம் சொல்கிறோம். அது அவருக்கு ஒரு பெரிய கௌரவம், சந்தோஷமும். இப்போ சுவர்க்கத்திற்கு போன பிறகு பார்த்தால் சுன்னத்தான தொழுகைகளை பேணி வரக்கூடிய ஒருவருக்கு லட்சக்கணக்கான வீடுகள் இருக்கும். அல்லாஹ் தௌஃபிக் செய்ய வேண்டும். என்ஜாய் பண்ணுகிற இடம் அதுதான், அனுபவிக்கிற இடம் சுவர்க்கம் தான். ஃபீஹா மா லா அய்னுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா கதர அலா கல்பி பஷர். எந்த கண்ணுமே பார்த்திருக்காத, எந்த காதுமே கேட்டிருக்காத, எந்த உள்ளமுமே கற்பனை பண்ணாத இன்பங்கள் எல்லாம் இந்த சுவர்க்கத்தில் இருக்கிறது. சுபஹானல்லாஹ், சுவர்க்கத்து இன்பங்களை அனுபவிப்பதற்காக அல்லாஹு தஆலா ஒவ்வொருவருக்கும் 100 பேருடைய பலத்தை கொடுக்கிறான். நோய் இல்லை, டயபெட்டிக் பிரச்சனை இல்லை, அதை குடித்தா பிரச்சனை, இதை சாப்பிட்டா பிரச்சனை, கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லை, யூரின் போகணுமென்ற சிக்கல் இல்லை, டாய்லெட் போகணுமென்ற பிரச்சனை இல்லை, மென்சஸ் இஷ்யூ இல்லை, சளி பிரச்சனை இல்லை. இதெல்லாம் சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸில், நேரடியாக இதெல்லாம் ஒவ்வொன்றும் வருது. சாப்பிடக்கூடியவைகள் வியர்வையாக வெளியே வந்துவிடும், அந்த வியர்வை நாராது, நறுமணமாக இருக்கும். சுபஹானல்லாஹ். அப்ப சுவர்க்கம் தான் அனுபவிக்கிற இடம். 33 வயது வாலிபர்களாகவே எல்லோரும் சுவர்க்கத்தில் இருப்பார்கள். முதுமை கிடையாது, மரணம் கிடையாது. அப்ப அங்கே நமக்கு இந்த சுன்னத்தான தொழுகைகளுக்காக வேண்டி வீடுகள். அதிலேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருக்கு முன்னால் தொழக்கூடிய அந்த 2 ரக்அத் சுன்னத்தை பற்றி சொல்லும்போது, ஹைரும் மின துன்யா வமா அலைஹா, உலகம் உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட அந்த 2 ரக்அத்தும் சிறந்தது என்கிறார். அதனால் முன்னால் அது மிஸ் ஆனால், சுபஹுக்கு பிறகு தொழுகை இல்லை நமக்கு தெரியும், சுபஹ் தொழுகத்துக்கு பிறகு தொழுகை இல்லை, ஆனால் முன்னால் தொழக்கூடிய அந்த 2 ரக்அத் மிஸ் ஆனால் சுபஹுக்கு பிறகு அந்த 2 தொழுது கொள்ளலாம். அப்பளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நஃபிலான தொழுகை தான் சுபஹுக்கு முன்னால் தொழக்கூடிய அந்த 2 ரக்அத். அதுபோல மா பைன குல்லி அதானைன் ரக்அத்தான், அந்த 12 உங்களுக்கு தெரியும். சுபஹுக்கு முன்னால் 2, லுஹருக்கு முன்னால் 2, 2 ஆக 4, லுஹருக்கு பின்னால் 2, மகரிபுக்கு பின்னால் 2, இஷாக்கு பின்னால் 2. இதுபோக பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில், ஒவ்வொரு பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் 2 ரக்அத் இருக்கு. சுபஹானல்லாஹ். அதில் இன்னமும் ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் கேட்கப்படக்கூடிய துவா கபூல் ஆகும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் கேட்கப்படக்கூடிய துவா கபூல் ஆகும். சுஜூதில் இருந்து கொண்டு ஒரு மனிதன் கேட்கிற துவா வேகமாக கபூல் ஆகும். அல்லாஹ் அக்பர். அப்போ அந்த பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் நஃபிலாக 2 ரக்அத் தொழுதுட்டு போ, அதில் சுஜூத், அந்த சுஜூதை நல்லா பயன்படுத்தலாம் துவாவுக்கு. நமக்கு தேவை நிறைய, ஃபேமிலியை ஊரில் விட்டுட்டு இங்கே இருக்கிறவர்கள் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிறோம். எனக்கு தெரியும், நிறைய பிள்ளை வளர்ப்பு விஷயத்திலே டிப்ரெஷனோடு ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிற நிறைய தந்தைகள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில நேரங்களில் மனைவியை பற்றி ஒரு தெளிவில்லாமல் கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். நோய்வாய்ப்பட்டிருக்கிற பேரண்ட்ஸுடைய விஷயத்திலே இஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிறவர்கள் இருக்கிறோம். திரும்ப நாட்டுக்கு போனால் என்ன செய்வது என்ற ஒரு தெளிவில்லாமல் அதிலே மன அழுத்தத்தோடு இருக்கிறவர்கள் இருக்கிறோம். சும்மா மன அழுத்தம் மன அழுத்தம் என்று சொல்லி சொல்லி நாளாந்தம் மன அழுத்தத்தை கூட்டிக் கொண்டு நோய்களை அதிகரித்துக் கொண்டிருக்கிறோமே தவிர மன அழுத்தங்களுக்கான தீர்வுகளை நாம் தேடவில்லை. உண்மையிலேயே வாங்கு சொன்னதும் பள்ளிவாசலுக்கு வந்து இரண்டு ரக்காத்துக்கள் தொழுது அந்த சுஜூதுகளிலே இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுகிற போது நிச்சயமாக அல்லாஹ் நம்மை வெறுங்கையோடு அனுப்ப மாட்டான், நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பான், நம்முடைய மனைவிக்கு வழிகாட்டுவான், நம்முடைய பெற்றோருக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பான், நம்முடைய பொருளாதாரத்தில் பறக்கச் செய்வான், நம்முடைய சிந்தனையில் இருக்கிற அந்த குழப்பத்தை அல்லாஹ் போக்கி விடுவான். ஆனால் நம்ம ரெடி இல்லை, கஷ்டமா இருக்கு. நம்ம பள்ளிக்கு வாரதே கஷ்டமா இருக்கு. எங்கெங்கெல்லாம் போவதும் எங்கெங்கெல்லாம் உட்காருவதும் எவ்வளவு நேரம் உட்காருவதும் நமக்கு இலகுவாக இருக்கிறது, ஆனால் மஸ்ஜிதுக்கு வாரது கஷ்டமா இருக்கு. இப்படி ஒவ்வொரு பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில ரெண்டு ரக்காத்து, அதுபோல துஹா தொழுகை, வித்ரு தொழுகை, தஹஜ்ஜுத் தொழுகை, எவ்வளவு நஃபிலான வணக்கங்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், முதலாவது அல்லாஹு தஆலா விசாரிப்பது தொழுகையை பற்றி. மறுமையில் முதல் இன்குவாரி முஸ்லீம்களிடத்தில் தொழுகையை பற்றித்தான், அல்லது ஒரு மனிதனிடம் தொழுதான் தொழுதாயா என்று கேட்கிற போது ஆம் தொழுதேன் என்று சொன்னால் தொழுகையில் சில குறைபாடுகள் இருக்கும். நம்ம தொழுகையில் மிஸ்டேக்ஸ் விட்டிருப்போம், அந்த மிஸ்டேக்ஸை மலக்குகள் சொல்லுவார்கள், யாரில் அவன் தொழுதான் தான், ஆனால் தொழுகையில் இன்னென்ன தவறுகள் இவன் விட்டிருக்கிறான் என்று சொல்லும்போது அல்லாஹ் கேட்பான், வேறு தொழுகைகள் நஃபிலான தொழுகைகள் ஏதாவது இவன் தொழுதிருக்கிறானா என்று. ஆம் என்று மலக்குகள் தொழுதிருக்கிறானா என்று. ஆம் என்று மலக்குகள்

0: முஸ்லிம் வானொலி தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள். www.muslimwanuli.com. அல்லாஹு அக்பர், அல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹ், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
1: نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا، من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان محمدا عبده ورسوله. اعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والارham ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اما بعد، ان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. اعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم، من همزه ونفخه ونفثه. بسم الله الرحمن الرحيم. وامر اهلك بالصلاه واستبر عليها، لا نسالك رزقا نحن نرزقك، والعاقبه للتقوى. ربي زدني علما، ربي اشرح لي صدري ويسر لي امري، واحلل عقده من لساني يفقهوا قولي. اللهم لا سهل الا ما جعلته سهلا، وانت تجعل الحزن اذا شئت سهلا. اللهم اعط نفسي تقواها وزكها، انت خير من زكاها، انت وليها مولاها. يا حي يا قيوم برحمتك استغيث، اصلح شاني ولا تكلني نفسي طرفه عين. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டுமாக. அவன்தான் அகிலங்களையும் படைத்து பரிபாலித்து நிர்ணயம் செய்து நிர்வகித்து வருகின்றவன். நமது பிறப்புக்கும் மரணத்துக்கும் சொந்தக்காரனாக இருக்கிறார். அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாகவும், சாந்தியும் சலவாத்தும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், கண்ணியத்துக்குரிய அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும், தோழர்கள் மீதும், தாபீன் தப தாபீன் மீதும், நல்லவர்கள் அனைவர் மீதும், நம்மின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாகவும், அல்லாவின் பயத்தை எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாக இந்த ஜுமா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, தோழர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, உங்களுக்கு ஜுமா குத்பாவுக்கு பிறகு சூரே தாகாவிலிருந்து 132வது வசனம் மோதி காட்டப்பட்டது. அதில் அல்லாஹு தாலா தனது இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவ்வாறு கட்டளையிடுகின்றார். வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா. நபியே, நீங்கள் தொழுது வாருங்கள், நீங்கள் தொழுது வாருங்கள், மேலும் உங்கள் குடும்பத்தாரையும் தொழுகும்படி ஏவுங்கள் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான். நபிக்கு அல்லாஹு தாலா கட்டளையிடுகின்றான் இந்த வசனத்தில், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா, உங்கள் குடும்பத்தையும் தொழுக சொல்லுங்கள், நீங்களும் தொழுகை நிலை நாட்டுங்கள் என்பதாக அல்லாஹு தாலா சொல்கிறான். அதற்கு பிறகு அல்லாஹு தாலா சொல்கிறான் தனது நபியிடம், நான் உங்களிடம் எந்த ஒரு உணவையும் கேட்கவில்லை, காணிக்கை கொடுங்க, உணவு கொடுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா தனது நபியை பாற்று கூறுகின்றான். நான் எதையும் கேட்கவில்லை. லா நஸ்அலுக ரிஸ்கா நஹ்னு நர்ஸுகுக், உங்களுக்கு என்னென்னலாம் தேவை இருக்கோ, உணவாகட்டும், உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த அனைத்து தேவைகளும் நானே உங்களுக்கு தருகிறேன் என்று நபியை பார்த்து அல்லாஹு தாலா கூறுகின்றான். தக்குவா, அதற்கு பிறகு அல்லாஹு தாலா கூறுகின்றான் முடிவான நன்மை. முடிவான நன்மை யாருக்கு? இறையச்சத்திற்கு தான் என்பதாக அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் கூறுகின்றான். நான் இந்த ஜுமா குதுபாவில் உங்களுக்கு எடுக்கப்பட்ட தலைப்பு என்று என்னவென்றால் தொழுகை. இந்த தொழுகையோட விஷயத்தில் நாம் எப்படி பொழுபோக்காக
2: எப்படி அலட்சியப்படுத்தி கொண்டிருக்கிறோம், எப்படி வீணடித்துக் கொண்டிருக்கிறோம்.

0: இந்த இபாதத்து. பாருங்கள் சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் கலிமா தய்யிபா ஷஹாதாவை சொன்னதற்கு பிறகு நமக்கு முதலாவதாக கேள்வி கேட்கப்படும் என்றால் அது தொழுகை பற்றிதான். யார் ஒருவர் இந்த கலிமா தய்யிபை சொல்லிவிடுகின்றார்களோ அதற்கு பிறகு அவர் மீது முதல் முதலில் கட்டாயமாக ஆக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த தொழுகை. சாட்சி சொல்கிறோம், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், நான் சாட்சி சொல்கிறேன் வணங்குவதற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே அறவே இல்லவே இல்லை என்றும், வாஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதராகவும் அடியாராகவும் இருக்கிறார் என்பதாக. இந்த சாட்சியத்திற்கு பிறகு நமக்கு ஏவப்பட்டது அந்த சாட்சியத்தை உறுதிப்படுத்துவதற்காக, அதில் நாம் உறுதியாக இருப்பதற்காக நமக்கு ஏவப்பட்டதுதான் இந்த தொழுகை. இந்த தொழுகை எப்படிப்பட்டது என்றால், நாம் அல்லாஹு அக்பர் என்று தக்பீரை உயர்த்து கையாமை செய்யும் போது நமக்கு ஒரு விஷயம் நினைவுபடுத்துகிறது, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படி என்றால், எப்படி நாம் இந்த வரிசையில் நிற்கிறோம், இதே போல்தான் நமக்கு மறுமையிலும் அந்த மஹ்ஷரோட மைதானத்திலும் இப்படித்தான் வரிசையாக நிற்போம் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி அல்லாஹு அக்பர் என்று தக்பீரை கட்டி வரிசையாக எப்படி நிற்கிறோமோ இது நமக்கு என்ன நினைவுபடுத்துகிறது, இதே போல் உங்களுக்கு மறுமையில் ஒரு நாள் வரும், அந்த நாளில் இப்படிதான் அல்லாஹ் முன்னாடி நம்ம நிக்க வேணும், இப்படிதான் நம்ம அல்லாஹ் முன்னாடி நிற்கணும் வரிசையாக. பாருங்க, உலகத்தில் எந்த ஒரு ஸ்டேஜும் அந்த மாதிரி ஸ்டேஜ் கிடையாது. இந்த பள்ளியை தவிர உலகத்தில் எந்த ஒரு ஸ்டேஜையும் நீங்க பார்க்க முடியாது. இந்த அளவுக்கு ஒற்றுமையையும் இணக்கத்தையும் நேர்மையையும் உங்களுக்கு இதை தவிர வேற எந்த இடத்திலும் நீங்கள் பார்க்க முடியாது. பாருங்கள், நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்தில் அவர்களுக்கு அந்தஸ்துக்கு ஏற்ப பதவிக்கு ஏற்ப இருப்பார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள், ஒரு இடத்தில் நிறைய பெரிய மேனேஜராக இருப்பார், ஒரு இடத்தில் சாதாரணமாக ஒரு மனிதனாக இருப்பார். எப்படிப்பட்ட இடமாக எப்படிப்பட்ட நிலைப்பாடாக இருந்தாலும் அந்த வர்க்கர் முதல்ல வந்துட்டாங்க. என்ன பண்ணாரு, வர்க்கர் முதல்ல வந்துட்டாரு, அதற்கு பிறகு மேனேஜர் வரார். அப்போ முதல் வரிசை யாருக்கு கொடுக்கப்படும், மேனேஜருக்கு கொடுக்கப்படுமா? ஒருத்தர் செல்வந்தராக இருந்தார் என்பதாக முதலிடம் இங்க கொடுக்கப்படுமா? கிடையாது சகோதரர்கள். தோளோடு தோல் சேர்ந்து, காலோடு கால் சேர்ந்து அல்லாஹ் முன்னாடி நம்ம எல்லாருமே சமம்தான் என்பது உணர்த்தக்கூடிய ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ். துனியாவில் நீங்க எந்த ஸ்டேஜ் போனாலும் எல்லாருமே சமமா நிக்க முடியுமா, சமமா உட்கார முடியுமா, சமமா குனிய முடியுமா? கிடையாது சகோதரர்கள். அல்லாஹு தஆலா இந்த தொழுகை மூலமாக நமக்கு அந்த மஹ்ஷரோட மைதானத்தை, நாம் எல்லாம் அல்லாஹ்வின் அடிமைகள் தான், அல்லாஹ்வின் அடியார்கள் தான் என்று உணர்த்துகிறான். சமமாக நிற்போம். எப்படி நிற்போம், ஆடைகள் இருக்காது, ஆண்களுக்கு கத்னா செய்யப்பட்டு இருக்காது, பெண்களும் ஆண்களும் நிர்வாணமாக நிற்பார்கள். அந்த நினைவு வரணும் நமக்கு தொழுகையில், யா அல்லாஹ் நீ தான் மிகப்பெரியவன், அல்லாஹு அக்பர், அப்படிதானே எடுத்து தக்பீரை கட்டுறோம். நீ தான் மிகப்பெரியவன், எனக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது, எனக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. நிறைய பேர் சொல்றோம் நம்மளோட வாழ்க்கையில பர்க்கத் இல்ல, உணவு இல்ல, ரிசக் இல்ல. அல்லாஹு தஆலா சொல்றான், நபிக்கு பார்த்து சொல்றான், லா நஸ்அலுக ரிஸ்கா, நீங்க ஏதோ எனக்கு உணவு தர தேவையில்ல, நஹ்னு நர்ஸுக்கு, உங்களுக்கு என்னென்னலாம் தேவை இருக்கு, பொருளாதாரத்துல தேவை இருக்கா, உங்களுக்கு வீட்டில் பிரச்சனை இருக்கா, நோய் நொடி இருக்கா, எப்படி இருந்தாலும் நீங்க என்ன செய்யுங்க, தொழுகைக்கு வாங்க. தொழுகையில உங்களுக்கு அந்த விஷயங்கள் கிடைக்கும், உங்களுக்கு கொடுக்கப்படும் அல்லாஹு தஆலாவோட வாக்குறுதி. நம்ம துருவாம அதற்கு முன்னாடி பாருங்களேன், ஒரு விஷயத்த அப்படியே விட்டுட்டோம். நபிக்கு என்ன சொல்றான், நீங்க தொழுங்க, உங்க குடும்பத்தாரையும் தொழுவ சொல்லி ஏவுங்க. நம்ம தொழுகிறோம், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தொழுவில் அதை கண்டும் காணாம போறதும், பாலிகால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பையன், நம்மளோட பசங்க யாரும் தொழுவில்
1: அதை கண்டு காணாமல் இருப்பது. அப்போ அல்லாஹோட ரிசக் எப்படி வரும் சொல்லுங்க? அல்லாஹோட அபிவிருத்தி எப்படி வரும் நம்ம வீட்டில்? அல்லாஹோட உதவி வரணும் எப்படி வரும் பாருங்க. இப்ராஹிம் அலி இஸ்லாம், ஹாஜர் அலி இஸ்லாம, அந்த நம்ருது மண்ண, சாரி ஹாஜர் அலி இஸ்லாம அந்த அநியாயக்கார மண்ண எடுத்து கொண்டு போய் அவர்களோட தவறான சிந்தையினால அவர்களோட தவறா நடந்துக்க கொண்ட முயற்சி செய்யப்படும் போது என்ன ஆயிடுச்சு? இப்ராஹிம் அலி இஸ்லாம் என்ன பண்ணாங்க? தொழுகைக்கு நின்றாங்க, தொழுகைக்கு நின்றாங்க. அவன் கைய கொண்டு போறான், ஆனா அவங்கள தொட முடியல. அவன் பிடிக்கணும்னு நினைக்கிறான், ஆனா பிடிக்க முடியல. அவங்க என்ன செஞ்சாங்க? போனாங்களா? சண்டை இட்டாங்களா? போராட்டம் பண்ணாங்களா? ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா? எதுவுமே செய்யலையே இப்ராஹிம் அலி இஸ்லாம், கொண்டு போயிட்டாங்க. இதுதான் அல்லாஹு தஆலா நமக்கு தாலிமாக, நமக்கு இறுதி உம்மத்துக்கு அல்லாஹு தஆலா இதை தான் சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலா. நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்க அல்லாஹோட உதவி வேணுமா? அல்லாஹோட உதவி வேணுமா? அல்லாஹு தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே நீங்க கவுனிங்க, இங்க எங்க போயிடக்கூடாது. நம்மளோட பாடி மட்டும் இங்க இருந்துட்டு நம்மளோட ரூ, நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு, நம்ம வியாபாரம் செய்ய இடத்துக்கு, நம்மளோட வீட்டில் என்ன சமையல் செய்யப்பட்டிருக்கு அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது. எல்லாருமே இங்கே இருக்கணும். எப்படி? யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலாத் இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். பொறுமையை கொண்டு, தொழுகையை கொண்டு என்னிடம் உதவி தேடுங்கள். அல்லாஹ் சொல்லா என்ன சொல்றா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்களா இல்லையா? எனக்கு எதிரிகள்லேருந்து வருது, எனக்கு கந்திஷ்டியா இருக்கு, எங்க வீட்டில் வர்க்கத் இல்லை, எனக்கு நெருக்கடியா இருக்கு, எனக்கு நோய் இருக்கு, என்னோட வீட்டில் பிரச்சனை போக மாட்டிருக்கு, என் புள்ள என்னோட பேச்சை கேட்க மாட்டிருக்கா, என் பொண்ணு என் பேச்சை கேட்க மாட்டிருக்கு, நமக்கு எல்லாமே என்ன கவலை? பையன் சாப்பிட்டானா இல்லையா, பையன் தூங்கினானா இல்லையா, பையனோட மார்க்கு கம்மியாக வந்துருச்சே, இந்த மாதிரி கவலை. பின்னாடி பார்ப்போம் பாருங்க, இதெல்லாம் எதுக்காக நான் இப்போ சொல்றேன். பின்னாடி இந்த ஜும்மாவோட உரையை முடிக்கும் போது நம்ம பார்ப்போம். ஆனால் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு வேணுமா, தொழுகைக்கு வாங்க. என்ன சொன்னீங்க? தொழுகைக்கு வாங்க, தொழுங்க, பொறுமையாக இருங்க, அல்லாஹோட உதவியை தேடுங்க. இன்னல்லாஹ மஅ ஸாபிரீன். யார் பொறுமையாக இருக்கிறார்களோ, யார் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களுடன் அல்லாஹு தஆலா இருக்கிறார் என்பதாக பாருங்கள் சகோதரர். பொறுமை, வபஷ்ஷிரி ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்க. எந்த அளவுக்கு சொல்கிறாங்க பாருங்க. நீங்க தொழுகையை கொண்டு மட்டும்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சூழ்நிலைகளையும் மாற்ற முடியும். உமர் பின் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, தொழுகையோட விஷயத்துல எவன் சரியாக இருக்கிறானோ அவனோட மற்ற எல்லா விஷயங்களும் சரியா இருக்கும். எவன் ஒருவன் தொழுவில்லையோ மற்ற விஷயங்கள் எல்லாமே சரியா இருக்காது, கோணலாக இருக்கும் என்பதாக சொல்றாங்க. அப்போ அந்த தொழுகை என்பது இஸ்லாத்துல ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாத்தில் இடம் இல்லை, தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாத்தில் இடம் இல்லை. நான் சொல்லவில்லை, உமர் பின் கத்தாப் அமீருல் முஃமினீன் அவங்க சொல்றாங்க. எந்த நிலைமையில சொல்றாங்க? கொஞ்சம் கவனிக்கணும், இந்த இடத்தை கவனிக்கணும். எந்த இடத்துல சொல்றாங்க தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாத்தில் இடம் இல்லை என்பதாக? அமீருல் முஃமினீன் ஒரு மஜூசி, அவன் மூலியமாக குத்தப்பட்டு ஒரு ரிவாயத்தில் வருது மூணு ஓட்டைகள் விடப்பட்டது, ஒரு ரிவாயத்தில் வருது ஆறு ஓட்டையாக இருக்கிறது என்பதாக குத்தப்பட்டு வாயினால் பாலை கொடுக்குறாங்க, குடல் வழியாக அந்த ஓட்டை வழியாக பால் வெளியேறுது. என்ன, வாய் வழியாக ஊத்தப்பட்டால் அந்த குத்தப்பட்ட அந்த ஓட்டை வழியாக பால் வெளியேறுது. தொழுகைக்குள்ள நேரம் ஆகுது. ஒரு சாபி சொல்கிறாங்க, உமரே தொழுகைக்குள்ள நேரம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அப்போ சொல்கிறாங்க, ஆமா, இங்கே தொழுகை இல்லாதவனுக்கு, இங்கே தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாத்தில் இடமில்லை என்பதாக உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹும் தொழுகைக்காக விரைகிறார்கள். அந்த நிலைமையிலும் ரசூல் ஸல்லல்லாஹு இறுதி தொழுகை எப்படி இருந்தது சொல்லுங்க? ரசூல் ஸல்லல்லாஹு இறுதி தொழுகை எப்படி இருந்தது? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அதனாலதான் அல்லாஹு தஆலா அவர்களை ஒரு அழகிய முன்மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னான், ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அப்படின்னு சொல்லி சொன்னான். தொழுகையில் எந்த ஒரு சலுகையும் கிடையாது, சலுகை கிடையாது, இந்த சலுகை கிடையாதுன்னு நினைக்காதீங்க. பணிகளாக இருந்தால் சலுகை இருக்கு, நோயாளிகளாக இருந்தால் சலுகை இருக்கு, தொழுகையை விடுவதற்கு சலுகை கிடையாது. தொழுகையை விழாமல் தொழுகாமல் இருப்பதற்கு சலுகை கிடையாது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய இறுதி தொழுகை எப்படி இருந்தது பாருங்க. இரண்டு சஹாபியை அழைக்கிறார்கள், அவர்களோட தோள்களில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாதபுல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட கைகளை போடுறாங்க. அவர்களோட இரண்டு கட்ட விரல்களும் தரையில் தேய்ந்து கொண்டே கோடு போட்டுட்டே போகுது. அல்லாஹு அக்பர். எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கும் கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். நமக்கு என்ன கேடு, நமக்கு என்ன கேடு தொழுகாமல் இருப்பதற்கு. தொழுகை எந்த அளவுக்கு முக்கியமாக இருந்திருந்தால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிலைமையில் அவர் இந்த தொழுகையை தொழுதிருப்பார்கள். நமக்கு அல்லாஹ்வோட பயம் இல்லை, அல்லாஹ்வோட இறையச்சம் இல்லை, அல்லாஹ்வோட உதவி வேண்டும் என்று அவசியம் கிடையாது. அப்படித்தானே நமது வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய இறுதி தொழுகை பாருங்கள் இப்படிப்பட்டதாக இருந்தது. இன்னொரு ஒரு சஹாபி, அவர்களோட தோழர்கள் மட்டும் எப்படி இருந்தார்கள், அந்த உத்தம சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பாடம் பெற்ற அந்த தோழர்கள் எப்படி இருந்தார்கள். இம்ரான் இப்னு ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், இம்ரான் இப்னு ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோயுற்று இருக்கிறார்கள். எப்படி நோயுற்று இருக்காங்க, ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாது, 32 வருஷம் ஏறக்குறைய. ஒரு ரிவாயத்தில் சொல்றாங்க 28 வருஷம், அப்படி கொஞ்சம் முன்ன பின்ன மேல வருது 28 30. அத்தனை வருஷம் அவர்கள் படுத்த படுக்கையிலே இருக்கிறார்கள். எப்படி இருக்காங்க, அத்தனை வருஷம் படுத்த படுக்கையிலே இருக்கிறார்கள் இம்ரான் இப்னு ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்க வருகிறார்கள். அவர்களை பார்த்து கூறுகிறார்கள், இம்ரான் இப்னு ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, நீங்கள் நின்ற நிலையில் தொழுது கொள்ளுங்கள், அது உங்களுக்கு இயலாவிட்டால் படுத்த நிலையில் தொழுது கொள்ளுங்கள், உட்கார்ந்த நிலையில் தொழுது கொள்ளுங்கள், அதுவும் உங்களுக்கு இயலாவிட்டால் படுத்த நிலையில் தொழுது கொள்ளுங்கள் என்பதாக. தொழுகைக்கு மன்னிப்பு கிடையாது சகோதரர்களே, தொழுகை விடுவதற்கு மன்னிப்பு கிடையாது சகோதரர்களே. எப்பொழுது நமது ரூ இந்த உயிரை விட்டு பிரிகிறதோ அப்பொழுதுதான் நாம் தொழுகாமல் இருப்போம். இல்லை என்றால் இரண்டு பேருக்கு தொழுகை கடமை ஆகாது. ஒன்று ஹைதோட காலமாக இருக்கணும், மாதவிடா காலமாக இருக்கணும். இன்னொன்று அவருக்கு மூல வளர்ச்சி இல்லாமல் இருக்கணும், மூல வளர்ச்சி இல்லாமல் இருக்கணும். இந்த ரெண்டு காரணம் தான் இருக்கணும் அவங்க தொழுவாம இருக்கிறது. இந்த மாதிரி யார் இருக்கும் சொல்லுங்களேன். தொழுகையில் அலட்சியம், தொழுகையில் பொழுபோக்கு, தொழுகையில் வரும்போது சோம்பேறித்தனமாக தூங்க வேண்டும் என்பதற்காகவே அலட்சியமாக நமது வாழ்க்கையை இந்த இபாதத், இந்த எந்த இபாதத் நாளை சொர்க்கத்தின் சாவி என்று கூறுகிறார்களோ. இந்த தொழுகை என்ன, இந்த தொழுகை என்பது என்ன சகோதரர்களே, இந்த தொழுகை என்பது என்ன, சொர்க்கத்தின் சாவி. இந்த தொழுகையில் அலட்சியம், இந்த தொழுகையில் சோம்பேறித்தனம். பாருங்கள், எல்லா அறிஞர்களின் கருத்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைதான் கூறினார்கள். ஒரு காஃபிர், இறை மறுப்பாளர், ஒரு முஸ்லிம், ஒரு கட்டுப்பட்டவன், அவனுக்கு என்ன வித்தியாசம், தொழுகையை விடுபவன், தொழாமல் இருப்பவன், காஃபிர், இறை மறுப்பாளன், தொழுகக்கூடியவன், அவன் முஸ்லிம், கட்டுப்பட்டவன் என்பதாக கூறினார்கள். தொழுகையை விடுவதற்கு என்ன நமக்கு காரணம் சகோதரர்கள், என்ன சொல்லுவோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் பள்ளி எப்படிப்பட்ட பள்ளியா இருந்தது, நம்மள மாதிரியா, டைல்ஸ் மார்பல்ஸ் பாய போட்டு ஃபேனை போட்டு இருந்ததா, தொழுவாங்க, தொழுகும் போது அவங்களோட சேறு, மழை பெஞ்சதுன்னா சேறு நெத்தில ஒட்டிக்கும், மண்ணும் கல்லும் அவங்க நெத்தில குத்திக்கும். நம்ம பள்ளியும் எப்படி, அல்லாஹ்வுதா ஹதீஸ் இப்படி தான் இருக்கு, எப்படி நீங்க அல்லாஹ்வோட வீட்டை கட்டுறீங்களோ உங்களுக்கு சொர்க்கத்திலையும் அதே போல வீடு கட்டப்படும், ரைட்டு தான். ஆனால் நாம் எப்படி ஆக்கிவிட்டோம் என்றால் அல்லாஹ்வோட வீடை எந்த அளவுக்கு வசதியாக ஆக்கிவிட்டோம் என்றால், இங்கே ஜும்மா குத்பா நடக்கப்படும் போது, தொழுவை நடக்கப்படும், தர்சு நடக்கப்படும் போது நல்ல நிம்மதியாக நல்ல அமைதியாக தூங்கக்கூடிய இடமாக மாற்றிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த உம்மத்தை, அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். இபாதத்தில் நமக்கு ஈடுபாடு இல்லை, தொழுகையில் நம்ம ருசி காணல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ரத் அய்னு ஃபி ஸலாத், எனது கண் குளிர்ச்சி தொழுகை என்று கூறினார்கள். அவர்களுக்கு பிரச்சனையா, அவர்களுக்கு துக்கமா, அவர்களுக்கு எந்த விதமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலாலை அழைத்து, ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கூறுவார்கள், நீங்கள் பாங்கு சொல்லுங்கள், தொழுகைக்காக அலையுங்கள், எனது உள்ளத்துக்கு அமைதியை கொடுங்கள் என்பதாக அந்த தொழுகையை வீணடிக்கக்கூடிய சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கிறோம். அதில் அலட்சியப்படுத்தக்கூடிய சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கிறோம். எத்தனை வாட்டி யாருக்குமே தெரியாத ஹதீஸ், யாருக்குமே தெரியாத ஹதீஸ், இந்த ஹதீஸ், தொழுவக்கூடிய முஸ்லிம் தொழுவாதன் காஃபிர். அறிஞர்கள் கூறுகின்றார்கள், அவர்களுக்கு நீங்கள் தஃப்தர் கொடுத்து நிக்கா பண்ணாதீங்க, முஸ்லிம்கள் அடக்கம் செய்யக்கூடிய இடத்துல வச்சு அடக்கம் செய்யாதீங்க. புரியல நமக்கு, நான்கு இமாம்களும் இதான் சொல்றாங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மட்டும் கொஞ்சம் ஆர்த்தவமா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, அவனை மூணு நாள் சிறப்புடிங்க, அவங்களும் இதுதான் சொல்றாங்க. ஆனா என்ன சொல்றாங்க, அதுக்கு முன்னாடி மூணு நாள் சிறப்பிடிச்சு தொழுவ சொல்லி அவனை ஏவுங்க, தொழுதான் அவனை விட்டுடுங்க, இல்லைன்னா அவனுக்கும் அதே தான், அவனுக்கும் அதே நிலைமைதான். இமாம் அபு ஹனீஃபா, இமாம் ஷாஃபி, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லா அலை, யாரா இருந்தாலும் இதைதான் சொல்றாங்க, வேற மாற்று கருத்தே கிடையாது. எத்தனை பேர் ஃபஜர் தொழுதோம் இமாம் ஜமாத்தோட. சஹி முஸ்லிம், சஹி புகாரில வரக்கூடிய ஹதீஸ் பாருங்க, முஸ்லீம்லயும் வருது புகாரிலயும் வரக்கூடிய ஹதீஸ் பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஒரு சஹாபி கேக்குறாங்க, அல்லாஹ்வுக்கு பிடித்த காரியத்துல முதல் காரியம் என்ன, வக்தி சலாத்தி, அதற்கு கூறிய நேரத்தில் தொழுறது. நம்ம ஃபஜர தொழுதுருப்போம், என்ன நம்ம ஃபஜர எப்போ தொழுதுருப்போம், எப்போ என் கண் விழித்ததோ, எப்பொழுது என் கண் விழித்ததோ அப்போ தொழுறது ஃபஜர் தொழுகை கிடையாது. எப்போ பாங்கு சொல்லப்பட்டு, எப்போ பாங்கு சொல்லப்பட்டது, எப்போ மௌதின் இகாமத்து சொல்லி இமாம் ஜமாத்தோட தொழுறமோ அது ஃபஜர் தொழுகை. நான் வீட்டில் தொழுதேன், இந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அதுக்கும் தலீல் சொல்லவா, அதுக்கும் ஆதாரத்தை சொல்லவா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஒரு மனிதனை இமாமாக ஆக்கிவிட்டு அவரை தொழுவ சொல்லி ஏவிவிட்டு நானும் சில வாலிபர்களும் சென்று யார் தொழுவைக்கு வரவில்லையோ, மதீனால சொன்ன சம்பவம், யார் தொழுவைக்கு வரவில்லையோ அவர்களோட வீட்டுகளை நான் எரிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தலீல் போதுமா, ஆதாரம் போதுமா, ஆதாரம் போதுமா? வீட்டை ஏதிக்கணும் சொல்லி நான் ஆசைப்படுறேன் அப்படின்னா, பெண்களும் இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, அதனால நான் இந்த செயலை செய்யாம விடுறேன் அப்படின்ற. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்ததே கிடையாது. ஒரு முறை சபித்தார்கள், எப்பொழுது சபித்தார்கள், எப்பொழுது சபித்தார்கள், அந்த கந்தகோட போர், அந்த அகல் போரின் போது காஃபிர்கள் இந்த அளவுக்கு உக்கிரமாக நடக்கப்படுது, போர் பயங்கரமா இருக்கு, பயங்கரமா இருக்கு போர். அல்லாஹு அக்பர். அஸ்ரோட தொழுகை தாமதமாக ஆகிவிடுகின்றது. உமர் பின் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு வராங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமருக்கு அழிவுதான், உமரோட கதை முடிஞ்சிருச்சு, உமருக்கு நாசம் ஆயிட்டான், உமரோட கதை முடிஞ்சிருச்சு. என்ன உமர், ஏன் இந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்றாங்க, என்னோட அசர் தாமதமாக, அசரோட வக்து முடிஞ்சிச்சு, மகரிப் வக்து முடிஞ்சிச்சு, நான் கதா செஞ்சிட்டேன், கதாவை தொழுது இந்த காஃபிர்கள் பண்ணதுனால. தைரியம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கும் இந்த காஃபிர்கள் இப்படி தான் பண்ணாங்க. அப்பொழுது அல்லாஹ்வின் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புயூத்துன்னார, இந்த காஃபிர்கள் மீது, இந்த காஃபிர்களோட வீட்டை அல்லாஹ் தஆலா நெருப்பால நிறைக்கட்டும் அப்படின்னா, நெருப்பால நிறைக்கட்டும், ஃபுல் பண்ணட்டும் அப்படின்னா. அல்லாஹ், அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை தாமதமாக தொழுவதற்காக சபித்தார்கள். தொழுகையை விட்டா, தொழுகையை விட்டால் ஒரு சில அறிஞர்களை தவிர மற்ற பெரும்பாலான அறிஞர்கள் கூறுகின்றார்கள், இந்த தொழுகையை விடுவது என்பது குஃபுர். குஃபுர்னா புரியுதா? ஷிர்க்கு. தொழுகையை விடுவது, தாமதமாக தொழுவது, அதற்குண்ட நேரத்தில் தொழுவாமல் இருப்பது. என்னது சொன்னாங்க? தொழுகை விடுறது குஃபுர்னாங்க. பாருங்க, அதுக்கப்புறம் தான் பிர்ருல் வாலிதைன் இந்த ஹதீஸ்ல வருது. என்ன, நீங்க உங்க தாய் தந்திரங்கிட்ட நல்ல முறையில் நடந்துங்க, ஜிஹாத் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வோட பாதையில போர் புரிந்து தனது கழுத்தை துண்டிப்பது. பெரிய வீர வசனம் எல்லாம் பேசுறோம். நமக்கு என்னென்ன கவலை? அரபு நாட்டோட கவலை, பலஸ்தீனோட கவலை, கஸாவோட கவலை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, பக்கத்து தெருவில் சரியில்லை, அவன் வீடு சரியில்லை, இது சரியில்லை, எனது தொழுகை சரியில்லையே. முதல்ல என்ன சொல்றான், வக்தி சலாதி, நீங்க அதற்குரிய நேரத்தில் தொழுகை நிலை நாட்டுங்கள், அதற்கு பிறகு தாய் தந்தரைக்கு நன்றி செலுத்துவது. மூன்றாவதாகத்தான் ஜிஹாத், நீங்கள் போய் என்ன ஜிஹாத் செய்வீர்கள்? தொழுகை நிலை நாட்டாமல், அதற்குரிய நேரத்தில் தொழுவாமல், குசு குசு இல்லாமல் தொழுவாமல், நீங்கள் என்ன போய் அங்கே என்ன செய்வீர்கள்? நமக்கு பெரிய கவலை, நம்மளோட தொழுகையை அலட்சியப்படுத்திட்டு வீணடிச்சிட்டு தன்னை தானே முஸ்லீம் என்று சொல்லுகிறோம். பாருங்க, யஹூதி 2-3 வருஷம் முன்னாடி யஹூதியோட பிரசிடென்ட், அப்ப கூட நெத்தினியா தான் இருந்தான்னு நினைக்கிறேன், அவன் சொல்றான், முஸ்லீம்களை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. என்ன சொல்றான்? முஸ்லீம்களை பார்த்து ரொம்ப உறுதியா சொல்றான். ஏன் சொல்லுங்க? அவங்க எப்போ ஜுமா தொழுகைய தொழுறாங்க இல்லையா, அந்த மாதிரி கூட்டம் எப்போ ஃபஜருக்கு வருதோ அது வரைக்கும் நீங்க முஸ்லீம்களை பார்த்து பயப்படாதீங்க. சம உறுதி, நல்ல உறுதியா இருக்கிறான், தெரியும் அவங்களுக்கு. அவனோட ஸ்டேட்மெண்ட் தான், நீங்க போய் செக் பண்ணுங்க, 3 வருஷம் முன்னாடி, முஸ்லீம்களை பார்த்து பயப்படாதீங்க, ஏன்னா ஒண்ணுமே நோ கெப்பாசிட்டி அவங்க கிட்ட. எப்போ ஜும்மா தொழுகைக்கு வர கூட்டம் மாதிரி ஃபஜர் தொழுகைக்கு வருதோ அப்ப பார்த்து பயந்துக்கலாம். ஸ்டேட்மெண்ட், கிளியர் ஸ்டேட்மெண்ட். அல்லாஹு தஆலா சொல்றான், என்ன சொல்றான், நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்யுங்க, அல்லாஹு தஆலா உங்களுக்கு உதவி செய்வான், உங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவான். அல்லாஹ்வுக்கு நம்ம உதவி செய்ய முடியுமா? அல்லாஹ்வுக்கு நம்மளோட உதவி தேவையா? ஆனா குர்ஆன் ஆயத் இப்படி தானே வருது, இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும் வசப்பி தக்தாமக்கும், இப்படி தானே வருது. அல்லாஹ்வுக்கு உதவி செய்யுங்க, அல்லாஹு தஆலா உங்களுக்கு உதவி செய்வான், உங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவான் என்பதாக. அல்லாஹ்வுக்கு உதவி தேவையா? நம்ம அல்லாஹ்வுக்கு உதவி செய்ய முடியுமா? அல்லாஹு தஆலா நம்மளோட உதவி எதிர்பார்த்திருக்கிறானா? நமக்கு தகுதி இருக்கா ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வுக்கு உதவி செய்வது? அறிஞர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க இந்த வசனத்துக்கு, உங்களோட மார்க்கத்தை சரியாக பேணுங்கள், கலிமா தையபாயில் சரியாக இருங்க, தௌஹீதில் உறுதியா இருங்க, தொழுகையை சரியாக நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுத்து வாருங்கள், ரமதான் மாதத்தில் சரியாக நோன்பு வையுங்கள். இதுதான் அல்லாஹ்வோட மார்க்கத்தை, ஷரியத்தை பேணுவது. இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உதவி ஏற்படுத்துவான். நமக்கு புரிய மாட்டிருக்குது, நமக்கு இந்த மார்க்கத்தை பற்றி புரிய மாட்டிருக்கு. அல்லாஹ் தஆலா சொல்றான், இதையும் அல்லாஹ் தஆலா சொல்றான், கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீனஹும் ஃபீ ஸலாதிஹிம் காஷிஊன். மூமின் வெற்றி பெற்றாங்க. எந்த மூமின்? எந்த மூமின் வெற்றி பெற்றுட்டாங்க? எந்த மூமினோட தொழுகையில், எந்த மூமினோட தொழுகையில் குஷு குசு இருந்ததோ, அல்லாஹ்வோட இறையச்சம் இருந்ததோ, பயபக்தி இருந்ததோ, அந்த மூமின் வெற்றி பெற்றுட்டாங்க. நம்ம தொழுகிறோம், அந்த தொழுகையின் போது நமக்கு அந்த விஷயங்கள் ஏற்படுதா? அந்த தொழுகும் போது அந்த குஷு குசு இருக்கா? இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, குஷு குசுனா என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுக்கு பயப்படுவது, அல்லாஹ்வுக்கு பயப்படுவது. நம்ம அல்லாஹு அக்பர் என்று, அல்லாஹ் அக்பர் நீதான் பெரியவன் சொல்லிட்டோம் இல்லையா, அந்த உணர்வோட நம்ம நிக்கிறோமா? யா அல்லாஹ் நீ என்ன பார்த்துட்டு இருக்க அப்படின்னு. சரி, அலி ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, குஷு குசுனா என்ன தெரியுமா, ஆஜிசி அப்படின்றாங்க. ஆஜிசின்னா என்ன? தன்னடக்கம், தன்னடக்கம். ஆஜிசின்னா தன்னடக்கத்தோட நிற்பாங்க. யாருலா நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் எனக்கு நான் அநியாயம் செஞ்சிட்டேன், என்ன நீ மன்னிச்சிரு யாருலா அப்படின்னு சொல்லி ஆஜிசி அந்த பணிவோட கூலி குறுகி நிக்கிறோம் இல்லையா, இதுதான் குசு குசு அப்படின்னு சொல்லி அலி பின் அபு தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார். நமக்கு இருக்கா, நம்மளோட தொழுகையில இருக்கா? அந்த மூமின்கள் தான் வெற்றி பெற்றுட்டாங்க. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றாங்க, நம்ம அந்த வசனத்துக்கு ஏற்றக்கூடியவர்களாக நம்ம மாறணும் சகோதரர். தொழுகையில நின்றுட்டு வீட்டில் போயிட்டு மனைவி மக்கள் கிட்ட சரியா நடந்துக்கிறீங்களா, அவங்கள ஏசுறது திட்டுறது, அவங்க இழிவா பேசுறது, வியாபாரத்தில் போயிட்டு ஹராம் ஹலால் பார்க்காம செய்யறது, நம்மளோட வார்த்தைகளை தவறாது, நம்மளோட தொழுகை நம்மளோட மானக்கேடான விஷயங்கள் இருந்து நம்மளை மாத்தல, நம்மளோட பழக்க வளங்களை மாத்தல அப்படின்னா நம்மளோட தொழுகை சரியில்லை. அல்லாஹும் அல்லாஹோட தூதர் சொன்ன மாதிரி நம்ம தொழுகலன்னு அர்த்தம். இப்படிப்பட்டவர்களாகத்தான் நம்ம மாறும். அதே மாதிரி நம்ம கொஞ்சம் தொழுவ ஆரம்பிச்சிட்டாலும் என்ன, அதே போல நம்ம கொஞ்சம் தொழுவ ஆரம்பிச்சிட்டாலும் வருது பாருங்க ஒரு பெருமை. அல்லாஹ் அல்லாஹ் எங்க தான் இருக்கும் இபாத செய்து பெருமை, கால் கடக்க கால் வீங்க அளவ நின்று வணங்குறவங்க அந்த சஹாபாக்கள் அல்லாஹோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமை அடிக்கிற நம்ம முதல் வரிசையில் வந்து நின்றுட்டு இதா முதல் வரிசையில் நின்றுட்டு ஒரு வாரம் தொழுதுறோம், அடுத்த வாரம் லீவ் போட போறோம் அதுவும் கன்ஃபார்ம். ஆனா நம்ம என்ன, நான் தான் தக்குவாதாரி, என்னை விட வேற யாரும் கிடையாது, நான் தான் அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடிய வேற யாரும் பயப்படக்கூடிய பெருமை அடிக்கிறது. இபாதத்தில் பெருமை கிடையாது சகோதரன், அந்த பெருமையை இருந்துச்சுன்னா அந்த இபாதத்தை ஏற்றுக்கொள்ள கிடையாது. அல்லாஹு தஆலா நம்மளை பாதுகாக்கும். அல்லாஹு தஆலா கிட்ட நம்ம துவா செய்யணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க, எப்படி துவா செஞ்சாங்க, ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வமின் துர்ரியத்தி ரப்பனா வதக்கப்பல் துவா. யா அல்லாஹ் என்ன தொழுகை, எனது குடும்பத்தாரை எனது பிள்ளைகளை தொழுவை சொல்லு, தொழுவை என்னையும் தொழுவை, என் குழந்தை என் பிள்ளையும் தொழுவை, என்னோட பிரார்த்தனை அங்கீகரித்துக் கொள் யா அல்லாஹ். இப்படி துவா கேட்டுட்டே இல்லை, அல்லாஹும்மா ஆயினி அலா அதிக்ரிகா வஷுக்ரிகா ஹுஸ்னி இபாதத்தி, தொழுகையே இபாதத் தாங்க. நமக்கு அல்லாஹ் கிட்ட நம்ம பேசுறோம், அல்லாஹு தஆலா நம்மளை கொண்டு சந்தோஷம் அடைகிறான். ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன் பாருங்க, இந்த ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். ஷைத்தானுக்கு அல்லாஹு தஆலா சுஜூது செய்ய அல்லாஹு தஆலா என்ன பண்ணா, ஷைத்தானுக்கு சுஜூது செய்ய சொல்லி கட்டளை இட்டான், அவன் சுஜூது செய்யல. இப்னு ஆதம் யார், நம்ம நம்ம சுஜூதுக்கு போனா ஷைத்தான் அழுகுறானா, தலையில அடிச்சு அடிச்சு அழுகுறானா, அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான்னு சொல்லி. ஆனா நம்மளோட சுஜூது எப்படி இருக்கு, சுஜூதுக்கு போனோடனே தூக்கம். இப்படிப்பட்ட தொழுகையா இருக்கு. அல்லாஹு தஆலா அவனை நேசிக்கக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹு தஆலா ஆக்க வேண்டும். அவனுக்கு வணக்க வழிபாடு செய்யக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் நமது குடும்பத்தாரையும் ஆக்க வேண்டும் என்று துவா செய்தனாக இந்த ஜுமாயின் முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.
2: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர் கேட்டீர்கள். வானொலியில் அளவற்ற அருளோடும் நிகரற்ற அன்போடும் இஸ்லாமிய நிகழ்ச்சிகள். உலகமெங்கும் உங்கள் முதல்தர முஸ்லிம் வானொலி தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள இன்று முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள். www.muslimvanoli.com உங்கள் முஸ்லிம் வானொலியில் இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள்.
3: மிஹ்ராஜ், மேற்கூறிய சூழ்நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழைப்பு பணி ஒருபுறம் வெற்றி மறுபுறம் கொடுமைகள் என்ற ரெண்டிற்கும் இடையில் உள்ள பாதையை பிளந்து சென்று கொண்டிருந்தது. நம்பிக்கை நட்சத்திரங்கள் வெகு தூரத்தில் மின்னத் துவங்கின. அப்போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வானுலக பயணம் நடைபெற்றது. இதையே இஸ்லாமிய வரலாற்றில் மிஹ்ராஜ் என அறியப்படுகிறது. மிஹ்ராஜின் நிகழ்ச்சி எப்போது நடந்தது என்பதில் பல கருத்துகள் உள்ளன. ஒன்று, நபித்துவம் கிடைத்த ஆண்டு நடைபெற்றது, இதை இமாம் தபரி ஆமோதிக்கிறார்கள். ரெண்டு, நபித்துவத்தின் ஐந்தாம் ஆண்டு நடைபெற்றது, இதை இமாம் நவவியும் இமாம் குர்தூபியும் உறுதிப்படுத்துகிறார்கள். மூன்று, நபித்துவத்தின் பத்தாம் ஆண்டு ரஜப் மாதம் 27வது இரவில் நடைபெற்றது. நான்கு, ஹிஜ்ராவிற்கு 16 மாதங்களுக்கு முன் அதாவது நபித்துவத்தின் 12வது வருடம் ரமலான் மாதத்தில் நடைபெற்றது. ஐந்து, ஹிஜ்ராவிற்கு ஓர் ஆண்டு ரெண்டரை மாதங்களுக்கு முன், அதாவது நபித்துவத்தின் 13ஆம் ஆண்டு முஹர்ரம் மாதத்தில் நடைபெற்றது. 6. ஹிஜ்ராவிற்கு ஓர் ஆண்டுக்கு முன், அதாவது நபித்துவத்தின் 13ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் நடைபெற்றது. இந்த கருத்துகளில் முதல் 3 கருத்துகள் சரியல்ல. ஏனென்றால் அன்னை கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா நபித்துவத்தின் 10ஆம் ஆண்டு ரமலான் மாதத்தில் தான் இறந்தார்கள். அன்னார் தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு முன் மரணித்து விட்டார்கள். தொழுகை மிஹ்ராஜில் தான் கடமையாக்கப்பட்டது. ஆகவே மேற்கூறப்பட்ட முதல் 3 கருத்துகள் சரியானவையாக இருக்க முடியாது. அடுத்த 3 கருத்துகளில் எந்த கருத்து மிக ஏற்றமானது என்பதற்குரிய சரியான சான்றுகள் எனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அத்தியாய் மிஸ்ராவின் கருத்துக்களை நன்கு ஆய்வு செய்யும் போது மிஹ்ராஜ் சம்பவம் மக்கா வாழ்க்கையின் மிக இறுதியில்தான் நடைபெற்றது என்பது தெரிய வருகிறது. இந்த நிகழ்ச்சியின் விளக்கங்களை ஹதீஸ் நபிமொழி கலையின் வல்லுநர்கள் விரிவாக கூறியிருப்பதை இங்கு நாம் சுருக்கமாக குறிப்பிடுவோம். இப்னுல் கையீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராஜுக்கு தனது உடலுடன் சென்றார்கள். இந்த பயணத்தில் மஸ்ஜிதுல் ஹராமில் தொடங்கி முதலில் பைத்துல் முகதஸ் சென்றார்கள். ஜிப்ரில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புராக் என்னும் வாகனத்தில் அழைத்துச் சென்றார்கள். புராக் என்னும் வாகனத்தை மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய கதவின் வளையத்தில் கட்டிவிட்டு நபிமார்கள் அனைவருக்கும் இமாமாக தொழுகை நடத்தினார்கள். குதிரையை விட சிறிய, கோவேறு கழுதையை விட பெரிய வாகனம்தான் புராக் என்பது. இது விசேஷமாக நபி அவர்களுக்கு வானூலக பயணம் செல்ல பயன்படுத்தப்பட்டது. பிறகு அதே பைத்துல் முஹ்தஸிலிருந்து முதல் வானத்திற்கு ஜிப்ரில் அழைத்துச் சென்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஜிப்ரில் கதவை திறக்க கோரவே அவர்களுக்காக கதவு திறக்கப்பட்டது. அங்கு மனிதகுல தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முகமன் சலாம் கூறி வரவேற்றார்கள். அல்லாஹ் ஆதமின் வலப்புறத்தில் நல்லோர்களின் உயிர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காண்பித்தான். அவ்வாறே கெட்டவர்களின் உயிர்களை அவரது இடப்புறத்தில் காண்பித்தான். பிறகு 2வது வானத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள். அங்கு யஹ்யா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆகியோரை சந்தித்தார்கள். அந்த இருவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சலாமுக்கு பதில் கூறி அவர்களை வரவேற்றார்கள். அங்கிருந்து 3வது வானத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள். அங்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து சலாம் கூறினார்கள். அவர்கள் சலாமுக்கு பதில் கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். பிறகு 4வது வானத்திற்கு சென்று இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கூற அவர்கள் பதில் கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். பிறகு
4: நேர்கள் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்தும் இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கை இந்திய நேரம் சரியாக காலை 8:01.
5: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: வண்ணத்து பூச்சிகளும் பிரகாசமும் பல நிறங்களும் சூழ்ந்து கொண்டவுடன் அது மாற்றமடைந்தது. அல்லாஹுவின் படைப்பினங்களில் எவரும் அதன் அழகை வருணிக்க முடியாத அளவுக்கு அது இருந்தது. பிறகு அங்கிருந்து பைத்துல் மக்மூருக்கும் அழைத்துச் செல்லப்பட்டார்கள். இது ஏழாவது வானத்தில் மலக்குகள் அல்லாஹுவை வணங்குவதற்காக அல்லாஹுவால் ஏற்படுத்தப்பட்ட இறை இல்லமாகும். அதில் ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குகள் நுழைகிறார்கள். ஒரு முறை நுழைந்தவர்கள் மீண்டும் அங்கு வருவதில்லை. பிறகு சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள். அங்கு முத்து வளையங்கள் இருந்தன. சொர்க்கத்தின் மண் கஸ்தூரியாக இருந்தது. பிறகு அங்கிருந்து அதற்கு மேல் அழைத்துச் செல்லப்பட்டார்கள். அங்கு எழுதுகோள்களின் சப்தங்களை கேட்டார்கள். பிறகு அல்லாஹ்விடம் அழைத்துச் செல்லப்பட்டார்கள். சேர்ந்த இரு வில்களைப் போல் அல்லது அதைவிட சமீபமாக அல்லாஹ்வை அவர்கள் நெருங்கினார்கள். அல்லாஹ் தனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல விஷயங்களை அறிவித்துக் கொடுத்தான். 50 நேர தொழுகைகளை அவர்கள் மீது கடமையாக்கினான். அவர்கள் திரும்பி வரும்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தங்கள் இறைவன் தங்களுக்கு என்ன கடமையாக்கினான் என்று கேட்க நபி அவர்கள் 50 நேர தொழுகைகளை கடமையாக்கியுள்ளான் என்று கூறினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நீங்கள் திரும்பிச் சென்று உங்களது இறைவனிடம் இதை குறைக்கச் சொல்லுங்கள் என்று கூறவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை கேட்பதைப் போன்று ஜிப்ரீலை பார்த்தார்கள். ஜிப்ரீல் நீங்கள் விரும்பினால் அப்படியே செய்யுங்கள் என்று கூறவே நபி அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விடம் திரும்பச் சென்றார்கள். அல்லாஹ் 10 நேர தொழுகைகளை குறைத்தான். திரும்பும்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கும் போது அவர்கள் மீண்டும் குறைத்து வர ஆலோசனை கூற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விற்கும் மூசாவுக்கும் இடையில் திரும்ப திரும்ப சென்று வந்ததில் அல்லாஹ் 50 நேர தொழுகைகளாக ஆக்கினான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீண்டும் சென்று குறைத்து வரும்படி கூறவே நபி அவர்களோ நான் எனது இறைவனிடம் திரும்பச் சென்று இதற்கு மேல் குறைத்து கேட்பதற்கு வெட்கப்படுகிறேன், என்றாலும் நான் இதை கொண்டு மகிழ்ச்சி அடைகிறேன், முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறிவிட்டார்கள். அதற்கு பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சற்று தூரம் சென்றுவிடவே அல்லாஹ் அவர்களை அழைத்து நீங்கள் எனது கடமையையும் ஏற்றுக்கொண்டீர்கள், எனது அடியார்களுக்கு இலகுவாகவும் ஆக்கிவிட்டீர்கள் என்று கூறினான். ஆதாரம் ஜாதுல் மஆத். மிஹ்ராஜில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்தார்களா என்பதில் சில மாறுபட்ட கருத்துகள் உள்ளன என்று இப்னுல் கையீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறிய பிறகு இது விஷயத்தில் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் கருத்துகளையும் மற்ற அறிஞர்களின் கருத்துகளையும் எடுத்து கூறியுள்ளார்கள். இப்னுல் கையீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இது விஷயத்தில் செய்திருக்கும் ஆய்வின் சுருக்கம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை கண்கூடாக பார்க்கவில்லை, அவ்வாறு எந்த நபித்தோழரும் கூறவும் இல்லை என்பதாகும். ஆனால் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு மூலம் இரு அறிவிப்புகள் வந்துள்ளன. ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்தார்கள். ரெண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை உள்ளத்தால் பார்த்தார்கள். எனவே மற்ற நபித்தோழர்களின் முடிவுக்கும் இப்னு அப்பாஸின் கருத்துக்கும் இடையில் முரண்பாடு இல்லை. ஏனென்றால் அல்லாஹ்வை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு கூறுவது உள்ளத்தால் பார்த்ததையே குறிப்பிடுகிறார்கள். மற்ற நபித்தோழர்கள் அல்லாஹ்வை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கவில்லை என்று கூறுவது நபி அவர்கள் அல்லாஹ்வை கண்ணால் பார்க்கவில்லை என்பதை குறிப்பிடுவதாகும். தொடர்ந்து இப்னுல் கையீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள், அத்தியாயம் நஜ்மில் இறங்கினார் பின்னர் நெருங்கினார் என்ற வசனத்தில் கூறப்பட்டுள்ள நெருக்கம் என்பது ஜிப்ரீல் நெருங்கியதையும் அவர் இறங்கியதையும் குறிக்கிறது. இவ்வாறுதான் ஆயிஷா, இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு ஆகியோரும் கூறுகிறார்கள். குர்ஆனின் இவ்வசனத்தின் முன்பின் தொடரும் இக்கருத்தை உறுதிப்படுத்துகிறது. மிஹ்ராஜ் தொடர்பான ஹதீஸில் வந்துள்ள தனா ஃபததல்லா என்பது அல்லாஹு நெருங்கியதை குறிப்பிடுகிறது. அல்லாஹின் நெருக்கத்தை பற்றி நஜ்ம் அத்தியாயத்தில் குறிப்பிடப்படவில்லை. மேலும் சித்ரத்துல் முன்தகாவிற்கு அருகில் அவர் அவரை பார்த்தார் என்று நஜ்ம் அத்தியாயத்தில் உள்ள வசனம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானவ ஜிப்ரீலை அங்கு பார்த்ததையே குறிப்பிடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீலை அவரது முழு உருவத்தில் இருமுறை பார்த்தார்கள். ஒன்று பூமியிலும் மற்றொன்று சித்ரத்துல் முன்தகாவிற்கு அருகிலுமாகும். இத்துடன் இப்னுல் கையீமின் கூற்று முடிகிறது. ஆதாரம் ஜாதுல் மஆத், சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இருதயம் இந்த பயணத்திலும் பிளக்கப்பட்டது என்று சில அறிவிப்புகளில் வந்துள்ளது. மேலும் இந்த பயணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலவற்றை கண்டார்கள். நபி அவர்களுக்கு பாலும் மதுவும் வழங்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். அதற்கு, நீங்கள் இயற்கை நெறிக்கு வழிகாட்டப்பட்டீர்கள், நீங்கள் மதுவை எடுத்திருந்தால் உங்களது சமுதாயத்தின் வழிகட்டிருப்பார்கள் என்று கூறப்பட்டது. சித்ரத்துல் முன்தஹாவின் வேரிலிருந்து 4 ஆறுகள் வெளியாகுவதை பார்த்தார்கள். 2 ஆறுகள் வெளிரங்கமானது, 2 ஆறுகள் உள்ரங்கமானது. வெளிரங்கமான 2 ஆறுகள் நீல் ஃபுராத் ஆகும். இவ்விரண்டின் பிறப்பிடம் அங்கிருந்துதான் உருவாகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தது, இவ்விரு பகுதிகளிலும் இஸ்லாம் பரவும் என்பதற்கு ஒரு முன்னறிவிப்பாக இருக்கலாம். ரகசியங்களை அல்லாஹ்வே மிக அறிந்தவனாக இருக்கின்றான். நரகத்தின் காவலாளியை பார்த்தார்கள். அவர் சிரிப்பதே இல்லை. முகம் மலர்ச்சியும் புன்முறுவல் என்பதும் அவரிடம் காண முடியாத ஒன்று. அவரது பெயர் மாலிக். மேலும் சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்த்தார்கள். அனாதைகளின் சொத்துக்களை அநியாயமாக பயன்படுத்தி கொண்டவர்களை பார்த்தார்கள். அவர்களுடைய உதடுகள் ஒட்டகங்களின் உதடுகளைப் போன்று இருந்தன. அம்மி குழவிகளைப் போன்ற நெருப்பு கங்குகளை அவர்களது வாயில் தூக்கி எறியப்படவே அது அவர்களின் பின்வழியாக வெளியேறி கொண்டிருந்தது. வட்டி வாங்கி வந்தவர்களையும் பார்த்தார்கள். அவர்களது வயிறு மிக பெரியதாக இருந்ததால் அவர்கள் தங்களது இடங்களிலிருந்து எந்த பக்கமும் திரும்ப சக்தியற்றவர்களாக இருந்தனர். ஃபிரௌனின் குடும்பத்தாரை நரகத்தில் கொண்டு வரப்படும் போது அவர்கள் இவர்களை கடந்து செல்வார்கள். அப்போது அவர்கள் இவர்களை மிதித்தவர்களாகச் செல்வார்கள். விபச்சாரம் செய்தவர்களையும் பார்த்தார்கள். அவர்களுக்கு முன் கொழுத்த நல்ல இறைச்சி துண்டும் இருந்தது. அதற்கு அருகில் துர்நாற்றம் வீசும் அருவறுப்பான மெலிந்த இறைச்சி துண்டும் இருந்தது. அவர்கள் இந்த துர்நாற்றம் வீசும் இறைச்சி துண்டையே சாப்பிடுகின்றனர். நல்ல கொழுத்த இறைச்சி துண்டை விட்டுவிடுகின்றனர். பிற ஆண்கள் மூலம் குழந்தை பெற்றுக்கொண்டு அதை தங்களது கணவன் மூலம் பெற்ற குழந்தை என்று கூறும் பெண்களையும் பார்த்தார்கள். இத்தகைய பெண்கள் மார்பகங்கள் கட்டப்பட்டு அதில் அவர்கள் தொங்கிக் கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹ்ராஜ் போகும்போதும் வரும்போதும் மக்காவாசிகளின் வியாபார கூட்டத்தை வழியில் பார்த்தார்கள். அவர்களின் ஒரு ஒட்டகம் தவறி இருந்தது. அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை காண்பித்துக் கொடுத்தார்கள். அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது அவர்களின் மூடி வைக்கப்பட்டிருந்த பாத்திரத்திலிருந்து தண்ணீரை அருந்துவிட்டு மீண்டும் அப்பாத்திரத்தை அவ்வாறே மூடி வைத்து விட்டார்கள். அன்று இரவு விண்வெளி பயணம் முடித்து திரும்பிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் மக்களுக்கு பிரயாண கூட்டத்தை பற்றி கூறியது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விண்வெளி பயணம் உண்மை என்பதற்குரிய மிகப்பெரிய ஆதாரமாக அமைந்தது. ஆதாரம் சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், ஜாதுல் மஆத், இப்னு ஹிஷாம். இப்னுல் கையீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார், காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது கூட்டத்தாரிடம் அல்லாஹ் தனக்கு காண்பித்த மாபெரும் அத்தாட்சிகளை அறிவித்தார்கள். இதை கேட்ட அந்த மக்கள் முன்பை விட அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினையும் தொந்தரவும் கொடுத்து அவர்களை பெரும் பொய்யர் என்று வர்ணித்தனர். உங்களது பயணம் உண்மையானதாக இருந்தால் எங்களுக்கு பைத்துல் முஹதஸின் அடையாளங்களை கூறுங்கள் என்று கேட்டார்கள். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்முல் பைத்துல் முஹதஸை காண்பிக்கவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கள் கேட்ட அடையாளங்களை அப்படியே கூறினார்கள். அதில் எதையும் அவர்களால் மறுக்க முடியவில்லை. நபி அவர்கள் மிஹ்ராஜ் போகும் வழியில் சந்தித்த வியாபார கூட்டத்தையும் அது எப்போது மக்காவிற்கு வரும் என்பதையும் அவர்களது காணாமல் போன ஒட்டகத்தை பற்றியும் மக்காவாசிகளுக்கு அறிவித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு கூறினார்களோ அனைத்தும் அவ்வாறே நடந்தன. இருப்பினும் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளாத அவர்கள் நிராகரிக்கவே செய்தார்கள். சத்தியத்தை விட்டு வெகு தூரம் விலகியே சென்றார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், ஜாதுல் மஆத். மக்கள் இந்நிகழ்ச்சியை பொய் என்று மறுத்து கூறிய போது அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு இந்த நிகழ்ச்சியை உண்மையென்றும் சத்தியமென்றும் ஏற்றுக்கொண்டதால் தான் அவர்களை சித்தீக் வாய்மையாளர் என்று அழைக்கப்பட்டது. ஆதாரம் இப்னு ஹிஷாம். இந்த வானுலக பயணம் நடைபெற்றதற்குரிய மகத்தான காரணத்தை பற்றி கூறும்போது மிகச் சுருக்கமாக, நாம் நம்முடைய அத்தாட்சிகளை அவருக்கு காண்பிப்பதற்காகவே என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். அவன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னும் தன் அடியாரை காபாவாகிய சிறப்புற்ற பள்ளியிலிருந்து வெகு தூரத்தில் இருக்கும் பைத்துல் முஹ்தஸில் உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு ஒரே இரவில் அழைத்துச் சென்றான். அவ்வாறு அழைத்துச் சென்ற நாம் அதனை சூழ உள்ளவை சிறப்புற்று ஓங்க அபிவிருத்தி அடைய செய்திருக்கிறோம். நம்முடைய அத்தாட்சிகளை அவருக்கு காண்பிப்பதற்காகவே அங்கு அழைத்துச் சென்றோம். நிச்சயமாக உங்களது இறைவன் செவியுறுபவனாகவும் உற்று நோக்கியவனாகவும் இருக்கின்றான். அல் குர்ஆன் அத்தியாயம் 17:1. இது நபிமார்கள் விஷயத்தில் அல்லாஹ்வின் நியதியாகும். பல இறை தூதர்களுக்கு இவ்வாறு பல அத்தாட்சிகளை அல்லாஹ் காண்பித்திருக்கின்றான். இப்ராஹிம் உறுதியான நம்பிக்கையுடையவர்கள் ஆவதற்காக வானங்களிலும் பூமியிலும் உள்ள நம்முடைய ஆட்சிகளை நாம் அவருக்கு இவ்வாறு காண்பித்து வந்தோம். அல் குர்ஆன் அத்தியாயம் 6:75. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி இவ்வாறு இன்னும் நம்முடைய பெரிய அத்தாட்சிகளை உங்களுக்கு நாம் காண்பிப்போம். அல் குர்ஆன் அத்தியாயம் 20:23 என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏன் அத்தாட்சிகளை காண்பித்தான் என்பதற்கு அவர் நம்மை உறுதி கொண்டவர்களில் ஒருவராக ஆக வேண்டும் என்பதற்காக என்ற காரணத்தை கூறுகிறான். இறை தூதர்களுக்கு இவ்வாறு பல அத்தாட்சிகளை அல்லாஹ் காண்பித்ததால் அவர்கள் உள்ளத்திலிருந்த நம்பிக்கை மேன்மேலும் உறுதியடைந்தது. ஆகவேதான் அல்லாஹுவின் பாதையில் பிறரால் சகித்து கொள்ள முடியாததை இறை தூதர்களால் சகித்து கொள்ள முடிந்தது. உலகத்தின் எவ்வளவு பெரிய சக்தியாயினும் சரி, அது கொசுவின் இறக்கைக்கு சமமாகவே அவர்களிடம் இருந்தது. சிரமங்களும் துன்பங்களும் எவ்வளவுதான் அவர்களுக்கு ஏற்பட்டாலும் அதை அவர்கள் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. இப்பயணத்தில் மறைந்திருக்கும் ஞானங்களையும் ரகசியங்களையும் மார்க்க சட்டங்களின் ரகசியங்களை பற்றி விவரிக்கும் நூல்களில் காணலாம். எனினும் இப்பயணத்தில் பல உண்மைகளும் யதார்த்தங்களும் நிறைந்துள்ளன. அவற்றில் சிலவற்றை இங்கு சுருக்கமாக பார்ப்போம். இந்த வானுலக பயண சம்பவத்தை பற்றி மேற்கூறப்பட்ட அல் குர்ஆன் அத்தியாயம் 17:1 மட்டும்தான் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இந்த ஒரு வசனத்தை தொடர்ந்து வரும் வசனங்களில் யூதர்களின் கெட்ட செயல்கள் மற்றும் குற்றங்களை பற்றி அல்லாஹ் விரிவாக கூறுகிறான். அதன் இறுதியில் இந்த குர்ஆன் தான் மிகச் சரியான வழிகாட்டுகின்றது என்று கூறுகின்றான். இந்த வசனங்களை ஓதுபவர் மெஹ்ராஜ் சம்பவம், யூதர்களின் அநியாயங்கள், குர்ஆனை பற்றிய புகழ்ச்சி இவற்றுக்கிடையில் என்ன தொடர்பு இருக்கிறது என யோசிக்கலாம். ஆம், உண்மையில் ஆழமான தொடர்பு இருக்கிறது. அதன் விளக்கம் என்னவென்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன் யூதர்கள்தான் மனித சமுதாயத்தை வழிநடத்தும் பொறுப்பை வகித்தார்கள். ஆனால் அவர்கள் செய்த அநியாயங்களின் காரணமாக அந்த பொறுப்புக்கு தகுதியற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். எனவே அவர்களிடமிருந்து அந்த தகுதியை அல்லாஹ் தனது தூதருக்கு அதி விரைவில் மாற்றப்போகின்றான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இஸ்லாமிய அழைப்பு பணியின் இரு மையங்களான மக்காவையும் பலஸ்தீனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒருங்கே அருள இருக்கின்றான். மோசடி, குற்றம், வரம்பு மீறுதல் ஆகியவற்றையே தங்களது குலத்தொழிலாக கொண்ட சமூகத்திடமிருந்து ஆன்மீக வழிகாட்டலின் தலைமைத்துவத்தை பறித்து நன்மைகளையே நோக்கமாக கொண்ட சமுதாயத்திற்கு அல்லாஹ் அருள இருக்கின்றான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவிலிருந்து பைத்துல் மக்தஸிற்கு அழைத்துச் செல்லப்பட்ட இந்த நிகழ்ச்சி உறுதி செய்தது. மக்காவின் தெருக்களிலும் மலை ஓரங்களிலும் விரட்டியடிக்கப்பட்டு கண்ணியம் இழந்து சுற்றி வரும் ஒருவருக்கு இந்த தலைமைத்துவம் எப்படி கிடைக்கும்? அதாவது இஸ்லாமிய அழைப்பு பணியின் முதல் கட்டமான இந்த சிரமமான காலம் வெகு விரைவில் முடிந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு புதிய காலகட்டம் தொடரப்போகிறது என்பதையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த நிகழ்ச்சி குறிப்பிடுகிறது. இதையே பின்வரும் வசனங்களும் உறுதி செய்கின்றன. அந்த வசனங்களில் அல்லாஹ் இணை வைப்பவர்களை மிக தெளிவாகவும் கடுமையாகவும் எச்சரிக்கை செய்கிறான். ஓர் ஊரை அவ்வூராரின் தீய செயலின் காரணமாக நாம் அழித்துவிட கருதினால் அதில் சுகமாக வாழ்பவர்களை நாம் ஏவுகிறோம். அவர்கள் அதில் விஷமம் செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். பின்னர் அவர்கள் மீது நம்முடைய வாக்கு ஏற்பட்டு அவ்வூரை நாம் அடியோடு அழித்து விடுகிறோம். நூஹுக்கு பின்னர் நாம் எத்தனையோ வகுப்பாரை அவர்களின் அநியாயத்தின் காரணமாக அழித்திருக்கிறோம். தன் அடியார்களின் பாவங்களை அறிந்து கொள்வதற்கு உங்களது இறைவனே போதுமானவன். மற்ற எவரின் உதவியும் தேவையில்லை. அவன் அனைத்தையும் நன்கறிந்தவனும் உற்று நோக்கியவனாகவும் இருக்கின்றான். அல் குர்ஆன் அத்தியாயம் 17:16-17. இது நாள் வரை நிராகரிப்போருக்கு அவகாசம் தரப்பட்டது. அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் செய்த அநீதிகளை அல்லாஹ் பொறுத்து வந்தான். ஆனால் இனியும் அவர்கள் இத்தகைய தவறுகளிலிருந்து விலகாவிட்டால் அல்லாஹ் அவர்களை கடுமையாக தண்டிப்பான் என்ற எச்சரிக்கை மேற்கூறிய வசனத்திலிருந்து தெரிய வருகின்றது. இதைத் தொடர்ந்து இஸ்லாமிய சமூகத்திற்கு அடிப்படையான கொள்கைகள், ஒழுக்கங்கள், கலாச்சாரங்கள் எப்படி அமைய வேண்டும் என்பதையும் விரிவாக விளக்குகிறான். முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் தனி நாட்டையும் அதிகாரத்தையும் கொடுக்கும்போது அவர்களது சமுதாயம் கடைபிடிக்க வேண்டிய சட்டதிட்டங்களை எல்லாம் அல்லாஹ் கூறுவது போன்றே இருக்கின்றது இது. மேலும் வெகு விரைவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதுகாப்பான இடத்தையும் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இஸ்லாமிய அழைப்பு பணியை விரிவாக்குவதற்கு ஒரு மையத்தையும் அல்லாஹ் தர இருக்கின்றான் என்பதை இந்த நிகழ்ச்சி சுட்டிக்காட்டுகிறது. இந்த காரணங்களின் அடிப்படையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வானுலக பயண நிகழ்ச்சி மக்கா வாழ்க்கையின் இறுதியில் நடைபெற்றது. இதுவே ஏற்றமான சரியான சொல் என்று நாம் கூறுகிறோம். அகபாவில் நடைபெற்ற முதல் ஒப்பந்தத்திற்கு முன் அல்லது முதலாவது இரண்டாவது ஒப்பந்தங்களுக்கிடையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்வரும் செய்திகளில் அந்த ஒப்பந்தங்களின் விவரங்களை பார்க்க இருக்கிறோம்.
2: முஸ்லிம் வானொலியில் இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள்.
3: www.muslimvanoli.com
4: இது உங்கள் முஸ்லிம் வானொலி.
5: முஸ்லிம் வானொலி
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். அழிவுகள் அதிகம் நிறைந்த மாதம் என்ற தலைப்பிலான மார்க்க சொற்பொழிவை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அல் ஹாபில் அலி அகமது ரஸாதி அவர்கள்.
6: அது பூகம்பத்தால் இறங்கலாம், வெள்ளத்தால வரலாம், காற்றால வரலாம். சூரத்துல் ஹதீதில் அல்லாஹ் தெளிவுபடுத்துறான், இந்த சொர்க்கம் கிடைச்சிட்டா அதுதான் அப்பா ஃபதுல். உலகத்துல இஸ்லாத்தை பின்பற்றுறவங்க சும்மா இஸ்லாத்தை பின்பற்ற நல்லா விளங்கும். குர்ஆன பாடமாக்குறாங்களா, உட்கார்ந்து ஹாபிஸ் ஆகுறாங்க, குர்ஆன் ஓதி ஓதி 24 மணிக்கு ஓதி குர்ஆன பாடமாக்குறாங்க. தொழில் இல்லாம குர்ஆன் பாடமாக்குறாங்க, ஜொப்புக்கா அதுக்கு சம்பளம் இல்லையே, குர்ஆன் பாடமாக்கினாங்க சம்பளமா. அல்லாஹ் கொடுக்கிற சொர்க்கம் இருக்கிறே சகோதரர்களே, அதை நினைச்சுதான் இபாதை செய்யற. அதனால இஸ்லாத்தை பின்பற்றுறது வீண் அல்ல சகோதரர்களே. மார்க்கத்துல உறுதி அடைகிறதுக்கு அல்லாஹ் வாக்களிச்சிட்டான், தருவேன் இன்ஷா அல்லாஹ். நீங்க மத்த மதத்தினர்களை படிச்சு பாருங்க, எங்கட இந்த குத்துபா ஆன்லைன்ல போகும்போது எத்தனை காஃபீர்கள் இதுக்கு எதிராக எழுதுவாங்க தெரியுமா? சென்ற வாரம் முந்தைய வாரம் எல்லாம் பயான்கள் எவ்வளவு எதிர்த்து எழுதுறாங்க, ஏன் எழுதுறாங்க, அவங்களுக்கு என்ன நடந்துட்டு, அவங்களும் குர்ஆன் வாசிக்கிறார், ஜும்மாக்களை கேட்கிறார். இந்தியாவை சேர்ந்த ஒருவர் மிக காரசாரமா எழுதிட்டு வர்றார், என்ன எழுதுறார், ஓண்ட இஸ்லாம் பொய். இதுதான் அவரோட வாதம், இஸ்லாம் பொய் என்கிறதுக்கு அவர் கொண்டு வர ஆதாரம் குர்ஆன் ஆயத்து. குர்ஆன் ஆயத்தை நாங்க உலமாக்கள் ஓதுறத அவர் ஓதிருக்காருன்னா, உலமாக்கள் ஓதுறத அவர் ஓதிருக்கார், என்னத்துக்கு ஓதிருக்காரு தெரியுமா, இஸ்லாத்தை எதுக்கு, இஸ்லாத்தை எதிர்க்கிறதுக்கு ஓதிருக்கார் அவர். அல்லாஹ் போய், ரசூலுல்லாஹ் போய், நாங்க என்ன ஒன்றுக்கும் பதில் சொல்லல. ஏனென்றா அவருக்கு ஒரு முடிவு ஒன்று இருக்கு, அவர் ஆராய்ச்சி செய்து செய்து செய்து இஸ்லாம் பொய்யன்னு கடைசியாக வரும் பொழுதுதான் நாங்க அவரை பிடிப்போம். நான் எங்க முஸ்லீம்களுக்கு ஏன் சொல்றேன்டா, இஸ்லாத்தை எதிர்க்கிறதுக்கு இவ்வளவு அறிவு தேவைண்டா, படிச்சிருக்கிறார், படிக்கிறார், அல்லாஹ் ஒரு நாளைக்கு நேர்வழியை கொடுப்பார். நான் சொல்றேன் எங்களுக்கு எவ்வளவு உறுதி ஓடும், இதில் நாம எவ்வளவு உறுதி அடையணும் சகோதரர்களே. உலமாக்கள் உலமாக்களை விட்டு சமூகம் தூரமாகும் பொழுது இஸ்லாத்தை விட்டு தூரமாகிடுவோம். எப்ப உலமாக்களுடைய தொடர்பு இல்லாம போமோ சகோதரர்களே, கொஞ்சம் கொஞ்சமா ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள் இஸ்லாத்தை விட்டு தூரமாகும். இஸ்லாம் ஒரு கசப்பா மாறிடும். அல்லாஹ் வாக்களித்ததெல்லாம் இதெல்லாம் இங்க நடக்க போகுது. சூரத்துர் ரஹ்மான் ஆவது சூரா வாக்கியாவது ஒரு சூராவை பார்க்கிற சந்தர்ப்பம் கிடைக்கலையே சகோதரர்களே. அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான்ங்கிறத பார்க்கிற சந்தர்ப்பம் கிடைக்கலையே. இந்த சூரத்துர் ரஹ்மான்ல அல்லாஹ் எங்களுக்கு தார சொர்க்கம் எப்படிப்பட்டது, தவாதா அஃப்னான், கிளைகளுடைய மரக்கிளைகளால் நிறைஞ்சிருக்கும். فبأي آلاء ربكما تكذبان. மனித ஜின்களே உங்களால பொய்ப்பிக்கலும் அல்லாஹ் கேட்கிறான். فيهما عينان تجريان ரெண்டு ஊற்றுகள் ஓடிக்கொண்டிருக்கும் கூட சொர்க்கத்துக்கு. فبأي آلاء ربكما تكذبان. மனித ஜின்களே உங்களால பொய்ப்பிக்க இயலுமா அல்லாஹ் கேக்குறார். ஒருத்தர் தொழில் இருந்தா பொய்ப்பிக்கிறாரா இல்லையா? இஸ்லாத்தை பின்பற்றலன்னா சரி அல்லாஹ் நீ சொல்றது போய் அப்படிதான் சொல்றாரு அவ்வளவு. மார்க்கத்தை பின்பற்றலன்னா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? யா அல்லாஹ் நீ சொல்றது போய் நாங்க பின்பற்றுறதா சார். அல்லாஹ் கேட்கிற 31 தடவை ஒரே வார்த்தை அல்லாஹ் மீட்டி மீட்டி கேட்கிறார். என்ன கேட்கிறார்? பொய்ப்பிக்க போறீங்களா? சொர்க்கத்தை பொய்ப்பிக்க போறீங்களா? நரகத்தை பொய்ப்பிக்க போறீங்களா? மார்க்கத்தை பின்பற்றாதவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான் என்றா சொல்லியிருக்கான சகோதரர்களே. என்ன வாழ்க்கையில இஸ்லாம் இல்லை ஆனா சொர்க்கம் கிடைக்கும். அல்லாஹ் எப்படி சொல்றீங்க தெரியுமா? சூர ரஹ்மான்ல فَيَوْمَئِذٍ لَا يُسْأَلُ عَنْ ذَنْبِهِ إِنْسٌ وَلَا جَانٌ. அல்லாஹ் சொல்றான் கியாமத்துடைய நாள் எழுப்பாட்டி வச்சு நீங்க என்ன பாவம் செஞ்சீங்கன்னு கூட நாங்க கேட்க மாட்டோம். நீங்க தொழுதீங்களா தொழலியா இந்த கேள்வியே இல்லை. அப்படின்டா يُعْرَفُ الْمُجْرِمُونَ بِسِيمَاهُمْ. சகோதரர்களே எங்கட அடையாளத்தை வச்சு அல்லாஹ் கண்டுபிடிச்சிருவான். பாவிகள்கிட்ட ஒரு வகையான நாத்தம் வரும் கபர்ல நிரம்பினதோட. தொழாதவங்கள்ட்ட ஒரு நாத்தம் கொண்டு வரும். அந்த நாத்தம் இருக்குதே அந்த நாத்தத்தை வச்சு மனுஷர் மைதானத்திலே கண்டுபிடிச்சிருவாங்க இவன் பாவி. ரெண்டாவது கண் நீலமாயிரும். கண் சுர்கா கண் நீல கலர் ஆயிரும். நாங்க என்ன பாவம் செஞ்சோம் என்று உலகத்துக்கு தெரிய தேவை அல்லாஹ்க்கு தெரியும். நான் இஸ்லாத்தை பின்பற்றல என் மனைவி என் பிள்ளைகள் சின்ன இன்பங்களை உலகத்துல கண்டுட்டு அப்படியே அதுக்கு பின்னுக்கு போயிடும். அதிகமானவங்க சொல்லக்கூடிய வார்த்தை தான் இஸ்லாத்தை பின்பற்றிட்டு கேளுமா இவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம்.

கொடுத்துருந்தா தட் ஆன் தி ஃப்ளை, அது அப்படியே தூக்கும். பகல் சாப்பாட்டுக்கு வருவாங்க, எங்க பலஸ்தீன்ல இருந்து சிரியாவுக்கு வந்துருவாங்க, இரவு சாப்பாட்டுக்கு வருவாங்க ஆப்கானிஸ்தான். சும்மா வாழ்ந்தவர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், ஆனா அல்லாஹ் மறந்தாங்களா? எங்களுக்கு ரெண்டு ஜீப்பும் ரெண்டு டொரண்டோல வீடும் கொஞ்சம் கூட்டாளிமாரும் கொஞ்சம் $1 crore கண்டா நாங்க சொல்றோம் இஸ்லாம் தேவையில்லை. எங்களுக்கு இது பெருசா. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை ஆண்டுட்டு தொழுதவர். சகோதரர்களே, அல்லாஹ்விடத்துல காரணம் சொல்ல, சரி எனக்கு நோய், அல்லாஹ் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வருவான். எனக்கு பிஸி ஆயிட்டேன், எனக்கு தொழில் அப்படி, அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வருவா. பாரு, யார காரணம் சொல்லி இஸ்லாத்தை விட்டாய்? சகோதரர்களை விட்டக்கூடாது. விளங்கும், எல்லாமே விளங்கும், அந்த நேரம் ஒன்றும் செய்யல. யுஅரஃபுல் முஜ்ரிமூன பிஸீமாஹும், பாவிகளை அவங்களோட அடையாளத்தை கொண்டு அறியப்படும். சரி, பாவி என்று முடிவெடுக்கப்பட்டாச்சு. இந்த உலகத்தில் இறக்கப்பட ஆக்கள் இருக்கிறார் எங்களுக்கு. பாவி என்று முடிவெடுக்கப்பட்டால் சகோதரர்களே, فَيُؤْخَذُ بِالنَّوَاصِي وَالْأَقْدَامِ. எப்படி பிடிக்கிறது தெரியுமா? அவரை எப்படி பிடிக்கிறது? ஸ்காப்ரோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்த மஞ்சள் உடுப்புல ரெண்டு பேரை கொண்டு வந்தான். பின்னுக்கு போலீஸ் வருது, காலுக்கு சங்கிலி கைக்கு சங்கிலி, காலை கூட தூக்கி வைக்கல, ரெண்டு அடிக்கு காலை வைக்கல அவருக்கு, அவ்வளோ சங்கிலி காலெல்லாம். எனக்கு உடனே ஞாபகம் வந்துச்சு நரகத்துடைய ஆயுதம். உலகத்தில் இவன் செஞ்ச ட்ரக்ஸ் சின்ன ஒரு குற்றம், அவனோட காலில் சிப் போட்டாச்சு, எங்க போறான் வாரான் எல்லாம் தெரியும். சகோதரர்களே, அல்லாஹ் விடுவான். அல்லாஹ்வுக்கு கியாமத்துடைய நாளையில் இறக்கமே வரா. அரஹமுர் ராஹிமின்னு சொல்ற தான் இறக்கமுடைய உலகத்தில் இறக்கம் இருக்க போய் தான் இஸ்லாத்தை தந்தான் அல்லாஹ். கியாமத்துடைய நாளையில இறக்கமே வராது அல்லாஹ். எப்படி பிடிக்கிறது தெரியுமா? காபிர்களை பாவிகளை, பின் நவாசி வல் அக்தாம், முன்னெட்டி ரோமம் இந்த முடி இருக்குது, இதையும் காலையும் பிடிச்சி தூக்கி தூக்கி நரகத்துல போடுற அவ்வளவுதான். அந்த போலீன்ல நரகத்துக்கு போற வேலை, இவருக்கு போறோம் இவர் நரகம் இல்லை, இதுல சூத்து ரஹ்மான் இருக்குது எல்லாம். யுஅரஃபுல் முஜ்ரிமூன பிஸீமாஹும், அதனால தானே தடுக்கிறோம் பாவம் செய்யாதீங்க. சின்ன இன்பம், ஒரு மணித்தியால இன்பம், ரெண்டு மணித்தியால இன்பம், வேற அதுக்கு மேல என்ன இருக்கு? சாராயத்தை குடிச்சிட்டார், என்ன இன்பம்? ஆறு நண்டு, எத்தனை மணித்தியால இன்பம்? சாராயம் எத்தனை மணித்தியால? சகோதரர்களே, சாராயம் குடிச்சா அல்லாஹ் நரகத்துல பெண்களுடைய பீரியட் ரத்தம் இருக்குது, இந்த ரத்தத்தை அல்லாஹ் குடிக்க கொடுப்பார், அல்லாஹ் பாதுகா. சாராயத்தை வாயில வச்சிடக்கூடாது, தௌபா செய்யணும். சின்ன ஒரு இன்பம், கஞ்சா அடிக்கிறாங்க, ட்ரக்ஸ் பாவிக்கிறாங்க, சின்ன இன்பம் பழகிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமா விட்டு அல்லாஹ் கிட்ட வந்துடும். அல்லாஹ் கிட்ட மனிதன் பாவம் செய்யறது, சரி தௌபா விட்டுவோம், வாங்க நல்ல உங்களை உளமா கூட போய் சேரும், நல்ல சூழலை உருவாக்கி கொள்ளும், இல்லாட்டி கஷ்டம். கெட்ட சூழல், கெட்ட கூட்டாளியோடு இருந்தா சக்கராத்தும் அவனோட தான் பாவம். நீங்க சொல்லுவீங்களா, மோசமான ஒருத்தர் என்ன ஜனாசாவை தூக்கிட்டு போறதை விரும்புவீங்களா? விரும்ப மாட்டேன். மெல்ல கலரும், இவன் கெட்டவன் தெரிஞ்சா சகோதரர்களே கலன்று. நல்லா இவ்வளவு நாளும் அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்தான் போதும், இவ்வளவு நாளும் பாவம் செஞ்சியும் அல்லாஹ் என்னை விட்டு வச்சான் போதும், கலருங்க சகோதரர்களே. சரி, இப்படி தூக்கி வீசியாச்சு, வீசினதுக்கு அப்புறம் அல்லாஹ் சொல்ற, هَذِهِ جَهَنَّمُ الَّتِي يُكَذِّبُ بِهَا الْمُجْرِمُونَ. அல்லாஹ் சொல்லுவான், நீ பொய்ப்பித்த நரகம் இது, உலகத்தை வாழும் பொழுது ஓதி காட்டப்பட்டுச்சே இதெல்லாம், நீ சொன்னீங்க இதெல்லாம் போய் பார்ப்போம், இதுதான் அந்த நரகம். يَطُوفُونَ بَيْنَهَا وَبَيْنَ حَمِيمٍ آنٍ. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வோட வாக்கு ஒரு நாளும் பொய்யாகாது சகோதரர்களே. இது குர்ஆனுடைய ஆயத். நரகத்துல சுடுதண்ணி இருக்குமே, அந்த சுடுதண்ணி பக்கத்துல அப்படியே சுத்தி சுத்தி சுத்தி இருப்பாங்க, என்ன செய்ய? நரகத்துக்கு போனா வெளியிறங்கிறது

0: நானெடுத்து எண்ணிமிக்க சகோதரர்களே, ஆகவே இந்த உலகம்தான் சந்தர்ப்பம், உலகம்தான் சந்தர்ப்பம். அதுக்கு பிறகு ஒரு நாலு சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டார். குர்ஆன் எடுத்து வாசிச்சு பாருங்க, எவ்வளோ பிஸியா இருந்தாலும் இன்னைக்கு வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை பிஸி, கொஞ்சம் குர்ஆன் எடுத்து வாசி படிங்க, பயான்களை கேளு, ஜும்மாக்களை நாடி வாங்க, விளங்குற ஜும்மாக்களுக்கு போங்க, உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். துனியா வல்ல எங்கட முக்கிய நோக்கம், துனியா வல்ல எங்கட முக்கிய நோக்கம், கண்ணை போத்தி அல்லாஹ் சொன்னா பகுத்தா, எப்பயும் அல்லாஹ் கியாமத்தை பத்தி சொல்லும் பொழுது பகுத்தா பகுத்தான்னு திடீரென்னுதான்
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.clits.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில் clits.lk. வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். clits.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0043.
3: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சம் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0777-34-05-965. எலோலன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
4: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
0: நல்லது செஞ்சுட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட மௌத்தானார் துருக்கி ஒருத்தர், ஜப்பான்ல 100,000 பேர் அவரை கையில் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார். எங்களுக்கு ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு எடுக்கிறது கஷ்டம். 100,000 பேர் எடுக்கிறேன்டா, எவ்வளவு தியாகம் பண்ணிருக்காங்க, எவ்வளோ செஞ்சுட்டு மவுத் ஆகிட்டாங்க சகோதரர்கள். ஒரு யகூதி ஒன்று இருந்தார், முஹைரீக், அவரோட பேர் முஹைரீக். அவருக்கு 7 தோட்டம் இருந்தது மதீனாவில். நபி அவர்கள்ட்ட வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் உஹதுல மவுத்தானா, இந்த 7 தோட்டத்தை நீங்கள் எடுங்க இஸ்லாம். அதே மாதிரி உஹதுல மவுத் ஆகிட்டார். நபி அவங்க சொன்னாங்க, சிறந்த யகூதி முஹைரீக் என்றார். அந்த 7 தோட்டம் வக்ஃபாயிட்டு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆகவே கொஞ்சம் யோசி. வாழ்க்கை என்கிறது மக்கள் சொல்லித்தந்ததல்ல, வாழ்க்கை என்பது குர்ஆன் சொல்லித்தந்தது. வாழ்க்கையை வச்சு சகோதரர்களே, நாங்கள் ஒரு நாள் நரகவாதியாக மாறக்கூடாது. எந்த கூட்டாளியும் வரமா, நோயோடு வந்தால் விளங்குதான் எங்களுக்கு. ஒரு தலைவலி வந்ததால கூட்டாளியான தலைவலியை போக்கணுமா? எங்களுக்கு ஒரு கேன்சர் வந்து எங்களை கூட்டாளியால் செய்யணுமா? கேன்சருக்கு எங்களோட மனைவியால் கூட அவனையும் சேர்ந்து ஆளுகிறார். உங்களுக்கு ஒன்று செய்ய, டாக்டர் கையை விரிச்சிட்டார். அப்ப கபர்ல யார் என்ன செய்ய போறார்கள்? ஆகவே சகோதரர்களே, சிந்திப்பவர்களுக்கு சைக்கினை போதும் என்பார்கள், மடையர்களுக்கு கல்லால் அடித்தாலும் விளங்க. வரக்கூடிய டிசம்பர் மாதம் உங்களுக்கு தெரியும், உலகத்திலே அல்லாஹ்வுடைய அதாவுகள் இறங்கியமாகும். கவனத்துல வச்சுக்கொள்ளணும் இதை. ஏன் அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருப்பதாக வாதாடிய மாதம் தான் டிசம்பர். மிக கவனமாக காலத்தை கழிக்கும். எங்க எந்த நாட்டில் அல்லாட அதாப் இறங்குமோ சொல்ல தெரியாது. அதாப் இறங்கினா முடிச்சு. அது பூகம்பத்தால் இறங்கலாம், வெள்ளத்தால வரலாம், காற்றால வரலாம். நாங்க அதாவிட மாட்டிக்கொள்ள கூடாது. அதாம் ஏன் வரும்? பாவம் அல்லாட அதாபுல ஆக கடினமான அதாப் இறங்கின யாருக்கு தெரியுமா? கே லெஸ்பியனுக்கு. இவங்களுக்கு தான் அல்லாட கடுமையான அதாப் இறங்கியது. இந்த கேய போல பாவம் உலகத்தில் உண்டு இல்லை. இந்த லெஸ்பியனை போல பாவம் இருக்கிறதே சகோதரர்களே, அல்லாஹ் சூரத்து தூர்ல சொல்லிட்டார், பொய்ப்பிச்சாங்க பொய்ப்பிச்சாங்க. ஆண் ஆண் கல்யாணம் முடிச்சு காட்டினாங்க. அல்லாஹ் அல்லாஹ் எவ்வளவு சொன்னான் செய்யாத. பெண் பெண் கல்யாணம் முடிச்சு காட்டினாங்க. அல்லாஹ் சொன்ன செய்யாத, இல்ல நாங்க செய்வோம். என்ன செஞ்சான் அல்லாஹ்? அல்லாஹ் என்ன செஞ்சான் சகோதரர்களே? அல்லாஹ் அப்படித்தான் அப்படியே கொடுப்பா சந்தர்ப்பத்தை. கே நல்லா வாழ்றான் அப்பா கல்யாணம் முடிச்சு, லெஸ்பிய நல்லா வாழ்றாளே கல்யாணம், நல்லா கொடுப்பான். நல்லா எப்படி கொடுத்தான் தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் நல்ல பசுந்தான பொடியனாக்கி அனுப்பினான். என் அதான தேவை ஆம்பளை பாவம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தையும் பாவத்துக்கு கூப்பிடுறது. அல்லாஹ் அப்படிதான் செஞ்சான். நாலு மலக்குகள் வாராங்க. எப்படி வாராங்க? எப்படி வாராங்க? இப்ப அழகான வாலிபனுடைய தோற்றத்துல வாரா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம், எப்படிப்பட்ட மலக்கு. இப்ப லூத் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த இடம் சத்தூம். சத்தூம் எங்க இருக்கு? ஜோர்டான்ல, டெட் சி என்று சொல்றோமே, இங்கதான் வாழ்ந்த. இப்ப இவங்க மனித தோற்றத்துல வாராங்க. ஏன் மனித தோற்றத்துல வந்த தெரியுமா? அவன் இந்த கேக்கு வந்து அழகான ஆண்களை கண்ட இருக்கல. அழகான ஆண்களை யாரா இருந்தாலும் அவன் பிடிக்க தான் பார்ப்போம். லெஸ்பியனுக்கு அப்படி அழகான பெண் பெண்ண கண்ட இருக்கல. இப்ப என்ன செய்யறாங்க? இந்த நாலு மலக்குகளும் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சத்தூமுக்கு வர முந்தி பலஸ்தீனுக்கு தான் வராங்க. முதல் பலஸ்தீன்ல யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாராவும் வாழ்றாங்க. ஊட்டலுக்கு வந்ததோட சலாம் சொன்னாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாலும் தெரியாத மூஞ்செல்லாம் வருது. هل أتاك حديث ضيف إبراهيم المكرمين إذ دخلوا عليه فقالوا سلاما. إبراهيم عليه السلام السلام عليكم نقول لكم بنا. قال سلام قوم منكرون. أما نال بيرو كان ده. إبراهيم عليه السلام وري بالك كم وري نللا بيرد ورد بام سافر. يار ربا كم ده. يار نه ده يار نال بيرو. உடனே ஓடி போய் என்ன செஞ்சாங்க? ஒரு மாட்டோண்ட அறுத்து பொறிச்சு கொண்டு வச்சுட்டாங்க. முன்னு கோழிய பொறிக்க இல்ல, ஒரு மாடு மாட்டை கொண்டது வச்சுட்டு சாப்பிட மாட்டீங்களா? எப்படி விருந்தாளிய பார்த்து சாப்பிடுங்கன்னு கூட சொல்லப்படலாம். அதுவும் ஒழுக்கத்துக்கு மாற்றமா. விருந்தாளி விருந்தாளிய பார்த்து சொல்லணும் அலா தாக்குலூன், சாப்பிட மாட்டீங்களா? அவ்வளோ ரஹ்மத்தை கொண்டாடம் தான் விருந்தாளி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் படிச்சு தந்தான் சாப்பிட மாட்டீங்களான்னா கை வருது இல்லை. ஏன் கை வருது இல்லை? மலக்கு. அப்பதான் விலகி கொண்டாங்க மலக்கு. நாலு பேரும் மலக்குகள் வந்திருக்கிறாங்க. உடனே சொன்னாங்க, மாடு மலக்குகளும் அல்லாஹ் அனுப்பினான் உங்கள்கிட்ட, உங்களுக்கு ஒரு நல்ல அறிவுள்ள பிள்ளை ஒன்று கிடைக்கும். நன்மாராயம் சொன்ன யார்? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். அப்ப சாரா உள்ளுக்கு இருக்கிற வீட்டுள்ளு. இதெல்லாம் கேட்டதோட சாரா வெளியே வந்து கேட்டா, இதுவரை பிள்ளை பெக்காத வயசாளி இப்ராஹிம், இவருக்கு கிடைக்குமா பிள்ளை? ஓ கிடைக்கும். சரி, எல்லாம் முடிஞ்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க நாலு பேரு, கால ஃபமா கத்புக்கும் ஐயுஹல் முர்சலூன். சரி, எந்த போ வந்தீங்க நீங்க? அப்பதான் சொன்னாங்க, அல்லாஹ் எங்களை லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தை அழிக்க அனுப்பியிருக்கிறான். இப்ப நாலு பேரும் பெய்தாங்க. இப்ப எங்க போறாங்க? சத்துருக்கு போயிட்டாங்க, நல்ல அழகான வாலிபருடைய தோட்டத்தை போயிட்டாங்க. இப்ப லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிக்கு தெரியும் தானே, நாலு விருந்தாளி வந்திருக்காங்கன்னு தெரியும், அழகான கொடியம் மரபு. லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிக்கு தெரியாது, வந்தது மலக்கு. இவள் என்ன செஞ்சால், ஊர்ல உள்ள பொடியமாருக்கு சொன்னால், உங்களுக்கு நல்ல டே ராவைக்கு நாலு பொடியமார் வந்திருக்குது என்ற வீட்டுல வா. எப்படி அல்லாட வேலையை பாரு. இப்ப சொல்லிட்டு இவள் போயிட்டார். இந்த நாலு பேரையும் தண்ட கே பாவத்துக்கு எடுக்கிறதுக்கு வாராங்க எல்லாரும். இதுதான் சந்தர்ப்பம். அல்லாஹ் எப்படி அதாபு செஞ்சாங்கன்னா, உடனே லூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், வெளியிறங்க ஊரை விட்டு. ஆனா திரும்பி பார்க்கப்படாது, நீ வெளியேறணும்னு திரும்பி பார்க்கப்பட. லூத் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பெண் பிள்ளைகளை மெல்ல கையில் எடுத்துட்டு ஊரை விட்டு வெளியேறங்கிறாங்க. ஒவ்வொருத்த பேரை சொல்லி தலையில கல்லு விடு. எங்கிருந்து உள்ளது கல்லு? வானத்துல. ஒவ்வொருத்த பேர்ல ஒரு கல்லு, தலையில ஒரு கல்லு தான் விடும், அதோட சரியாகும். லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி என்ன செஞ்சால், கல்லு விடுற சத்தத்தை கெடு திரும்பி பார்த்துட்டார். அவளோட தலையில ஒரு கல்லு, என்ன காஃபிரம். சரி, கல்லு விழுந்தா செத்து முடிஞ்சுதானே, கல்லு விழுந்தா யார் மீய போறான், தலையில கல்லு விழுந்தா. கல்லு விழுந்தது போதாத்துக்கு அல்லாஹ் என்ன செஞ்சா, அந்த ஊர் அப்படியே தூக்கினான். என்ன காட்டுறதுக்கு, அல்லாஹ் யாருன்னு அல்லாஹ் காட்டினான் உலகத்துக்கு. அந்த ஊரை எங்க தூக்கினான், ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தூக்கினான் அல்லாஹ். அந்த ஊரை சகோதரர்களே, வானத்துடைய முகடு வரை தூக்கினான் அல்லாஹ். அந்த ஊர்ல இருந்த நாய் குறைச்ச சத்தத்தை மலக்குகள் கேட்டார். அந்த ஊர்ல சேவல் கூறிய சத்தத்தை மலக்குகள் கேட்டார். அவ்வளோ வானத்துக்கல்லா தூக்கி அந்த ஊர் அப்படியே அப்படியே பெரட்டி விட்டார். அந்த பெரட்டினதி அல்லாஹ் பாதுகாப்பு. ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, எவ்வளோ பாவம் அழிஞ்சிருக்குது உங்களுக்கு தெரியும். டிசம்பர் வந்திருக்கு, நாங்க அதோட சேர்ந்துடக்கூடாது. நாங்க பேசுறது எங்களை பாதுகாத்துக் கூடாது, சமூகத்தை உலகத்தை பாதுகாக்கணும்னு நான் சொல்ல வரல. செல்லு கேட்க மாட்டாங்க யார் பாவங்கள்ல இருந்து. இந்த டிசம்பர் அல்லாக்கு பிள்ளை இருக்குன்னு வாதாடிய காலம், அல்லாட மிக கோபமான காலம் தான் டிசம்பர். உங்களுக்கு அந்த ஆயத்தில் ஓய் காட்ட நேரம் இல்லை, சும்மா மிக நீளமாயிட்டு. ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, வாழ்க்கை மிக சுருக்கமானது. அல்லாஹும் பக்கம் திரும்புவோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான முஸ்லீம்களாக வாழ்ந்து மரணிக்க நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய தாயத்தினுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உண்மையான முஸ்லீம்களாக வாழ்ந்த தௌஃபிக் செய்வாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர்பெரிய நசீபை தருவாயாக. வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
5: நேர்கள், இதுவரை அழிவுகள் அதிகம் நிகழ்ந்த மாதம் என்ற தலைப்பிலான மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அல்ஹாஃபில் அலி அகமது ரஸாதி அவர்கள். நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்தினூடாகவும் நேர்கள் கேட்கலாம். அது மட்டுமல்லாமல் ஆண்ட்ராய்ட் கையடக்க தொலைபேசி நேர்கள் இப்போது முஸ்லீம் வானொலியுடைய புத்தம் புதிய ஆண்ட்ராய்ட் கையடக்க தொலைபேசி அப்ளிகேஷனை டவுன்லோட் செய்வதன் மூலமாக புதிய பொலிவுடனும் புதிய ஒளி நயத்துடனும் முஸ்லீம் வானொலி கேட்கக்கூடியதாக இருக்கும். எமது வானொலி பற்றி உங்களது நண்பர்கள் மட்டுமல்லாது உங்களது உறவினர்களுக்கு கூட நீங்கள் பகிர்ந்து கொண்டு ஸ்லாத்தை 24 மணி நேரமும் தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள். இந்நிகழ்ச்சியில் அடுத்ததாக

0: உங்கள் முஸ்லிம் வானொலியை டவுன்லோட் செய்து தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
1: www.muslimwanoli.com உங்கள் முஸ்லிம் வானொலியில்
0: சிந்தனை.
2: பெண்களே, உங்க ஆசைகளை அடக்குங்க, நீங்கள் திருப்தி காணுங்க. உங்க பிள்ளைகள், உங்கள் மகள்மார்கள் உங்களுக்கு முன்னாடி வளர்ந்து வருகிறார்கள். நீங்க உங்க கணவன் முன்னாடி கிடைக்கிறது அல்ஹம்துலில்லாண்டுங்க. உங்க பக்கத்துள்ள மகள் சொல்லுவா, வாப்பா அல்ஹம்துலில்லா, நீங்க வளர்த்த வளர்ப்பு. நீங்க திருப்தி காணாம இவ்வளவா இவ்வளவா, எல்லாரும் கொடுக்கறாங்க இவ்வளவா, அல்ஹம்துலில்லா, நீங்க வாங்கினது 1000 ரூபாய், இன்னொரு வீட்டில் வாங்கினது 20000 ரூபாய். உங்க 1000 ரூபாய் அல்லாஹ் பரக்கத்து செய்தால் குடும்பமாக சிரிப்பீர்கள் தாய்மார்களே. இந்த பெருநாள் உங்களுக்குரிய பெருநாளாக மாறும். 20000 கொடுத்தும் அந்த வீட்டில் மகிழ்ச்சி வராது. வெஸ்டர்ன் வேர்ல்ட், அமெரிக்கா இன்றைக்கு சிரிப்புக்கு துடிக்கிறது, சந்தோஷத்துக்கு அடைகிறது. அவர்கள் ராத்திரிக்கு தூங்குற நேரம் சாக்குல சீப்பின் டேப்லெட் எடுத்துட்டு போய் தூங்குறார்கள். அவர்களுடைய பெட்டை நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். அவர்களுடைய லக்ஸரி அபார்ட்மெண்ட்களில் நீங்கள் தூங்கியிருக்க மாட்டீர்கள். அவர்கள் சாப்பிடுகிற ஹைஜெனிக் ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்டிருக்க மாட்டீர்கள். ஆனால் இரவு வந்தால் நீங்கள் தூங்குறீர்கள், பகல் வந்தால் நீங்கள் எழும்புறீர்கள். இரவு வந்தால் அவர்கள் விழித்திருக்கிறார்கள், பைத்தியமாக அலைகிறார்கள், தூக்கம் வரவில்லை என்கிறார்கள். மென்டல் ஹெல்த்தில் பிரச்சனை. இரவானால் சூரியன் மறைந்தால் ஒரு மனிதனுக்கு தூக்கம் வர வேண்டும், சூரியன் உதித்தால் அவர்கள் லேசமாக எழும்ப வேண்டும். அவர்கள் பைத்தியம் என்று சொல்லாத பைத்தியமாக மாறிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லாம் மாறிவிட்டது, முடிவு உங்கள் கையிலே. எனக்கு முடியுமான அளவுக்கு நான் அல்லாஹ்வுக்கு பயந்து பேசினேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ஒரு பெரிய நீண்ட ஒரு தலைப்பு, ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு புரிய வைக்க முற்பட்டேன். ஏனென்றால் உங்களுக்கு எந்த வாழ்க்கை வேணும்? உங்க வீட்டுக்குள்ள அந்த பரக்கத்து வரணுமா? அந்த ரஹமத்து வரணுமா? உங்க கணவரோட நிஜமா நீங்க வாழ ஆரம்பிக்கணுமா? இந்த முசீபத்தை விட்டு விட்டு, நீங்கள் எண்ணுகிற பொருளாதாரத்தை விட்டு விட்டு நிஜமா வாழணுமா? அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்விடம் ஒரு நாள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இதனோட முடிக்க, யா ரசூலல்லாஹ், என் கணவர் ஜுபைர், ஆயிஷா நாய் தாத்தா, என் கணவர் ஜுபைர் எனக்கு தருவது மட்டும்தான் எனக்கு இருக்கு, வேற வழியில் நான் தர்மம் செய்யணுமா? பெண்களே, இப்போ உங்கள் கணவர் தந்ததை இன்றைக்கு இதை, ஏன்னா இதை நான் சொல்லாமல் முடிச்சா அறக்குறை நிறைய ஆதீசுகள் இருக்குது பரக்கத்துக்கு. நான் இதை ஒன்றாவது சொல்லணும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் கட்டாயம் வீட்டுக்கு போய் இன்றைக்கு செய்யணும் என்பது அஸ்மா. இது லாஸ்ட் கேப் அஸ்மா ரதியல்லாஹு கேட்குறாங்க, யார சொல்லலா, என்னை மாப்பிள்ளை தர்றதை தவிர வேறு எனக்கு வருமானம் இல்லை. அந்த காலமே வருமை எங்களை மாதிரி இல்லை. மாப்பிள்ளை ஹஸ்பண்ட் கொடுக்குறத தாண்டி இல்லைண்டா, திரும்ப போய் புதுசாக கேட்கலாது, திரும்ப போய் நான் தர்மம் கொடுத்தேன்னு கேட்கலாது. ஏன்னா எல்லாத்தையும் சேர்த்து பட்ஜெட் இவ்வளவுதான். நான் தர்மம் கொடுத்த இன்னொரு 5000 வேற போடுங்க, அவங்களுக்கு தர்மம் 10000 கேட்கலாது. யார் சொல்லலாம், நான் தர்மம் கொடுக்கணுமான்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா, அஸ்மா நீங்கள் பொம்பளை, நீங்கள் வேலைக்காக போகிறீங்க, நீங்கள் எதுக்கு தர்மம் கொடுக்கணும்னு கேட்டாங்களா? இல்லை. அஸ்மா ரதியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா துஹ்ஸின், அஸ்மா நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, அதாவது கணக்கு பார்க்காதீங்க, நீங்கள் கணக்கு பார்க்காதீங்க. அஸ்மா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபயுஹ்ஸி அல்லாஹு அலைக், அல்லாஹ் உங்களுக்கு கணக்கு பார்த்துருவானாங்க. அன்புக்குரியவர்களே, உங்கள் ஹஸ்பண்ட் இன்றைக்கு 1000 ரூபா தரேன், 200 ரூபா கொடுத்துருங்க, கணக்கு பார்க்காது. வல்லாஹி நான் சொல்லுகிறேன், நான் அல்லாவை நம்பி இருக்கிறேன், நீங்கள் அல்லாவை நம்பியிருக்கிறீர்கள், ஷஹாதத்தை சொல்லியிருக்கிறோம். உங்கள் கையில் 1000 ரூபா தான் இன்றைக்கு இருந்தால், பயம் இல்லாமல் இன்றைக்கு நீங்கள் தர்மம் பண்ணி பாருங்க, அந்த பரக்கத்தை வல்லாஹி வல்லாஹி நீங்கள் காப்பாப்பீங்க.
1: உங்கள் முஸ்லிம் வானொலி கேட்டது
0: சிந்தனை. அளவற்ற அருளோடும் நிகரற்ற அன்போடும் இஸ்லாமிய நிகழ்ச்சிகள் சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
1: www.muslimwanoli.com
3: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாதுஹு. நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேரமும் இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வானொலி பற்றி உங்களது நண்பர்கள் மட்டுமல்லாது உங்கள் உறவினர்களுக்கு கூட நீங்கள் பகிர்ந்து கொண்டு தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சூரதுத்தீன் அத்தியாயம் 95 பற்றிய விசேட விளக்க உரை கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
4: بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والآقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த புனித பூமியில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ, அதுபோன்று அல்லாஹ் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. சூரத்து தீன், இப்போ சூரத்து துஹா, சூரத்து ஷரஹ், இன்றைய தினம் சூரத்து தீன். சூரத்து தீன் மக்காவில் இறக்கப்பட்ட சூரா, அதுவும் ஆரம்ப சூராக்களில், ஆரம்பமாக இறக்கப்பட்ட சூராக்களில் சூரத்து தீன் மிக முக்கியமான ஒரு சூரா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூராவில் மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அல்லாஹ்விடத்திலே எப்போது உயர்ந்ததாக கருதப்படும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அல்லாஹ்விடத்திலே எப்போது தாழ்வானதாக கருதப்படும், ஒரு மனிதன் எப்போது அல்லாஹ்விடத்திலே உயர்வான், ஒரு மனிதன் எப்போது அல்லாஹ்விடத்திலே தாழ்வான், தான் படைத்த படைப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அளவிடக்கூடிய அளவீடை இந்த சூராவில் வைத்திருக்கிறான். இந்த சூராவுடைய அளவீடுதான் ஒரு மனிதன் சொர்க்கத்தில் நுழைவதற்கும் நரகத்தில் நுழைவதற்கும் காரணமாக அமையும். அதனால் கவனத்தோடு அந்த அளவீடை கவனியுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கடைசி ஜுசுவில் அதிகமான சத்தியங்களை செய்கிறான். அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய தேர்ந்தெடுப்பு, அவன் எதன் மீது சத்தியம் செய்ய நாடுகிறானோ அவனுடைய படைப்புகளில் அதன் மீது அவன் சத்தியம் செய்யலாம். ஆனால் மனிதனை பொறுத்தவரை அல்லாஹுவை தவிர வேறு யார் மீதும் சத்தியம் செய்யக்கூடாது. காபாவின் மீது சத்தியம், ரசூலுல்லாவின் மீது சத்தியம், என் தாயின் மீது சத்தியம் என்றெல்லாம் ஒரு முஃமின் செய்யக்கூடாது. அல்லாஹ் அல்லாஹ் ஒருவன் மீதுதான் ஒரு முஃமின் சத்தியம் செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய படைப்புகள் மீது சத்தியம் செய்கிறான் என்றால், ஒன்று, அவன் சத்தியம் செய்த அந்த பொருள், அந்த இடம் பலனுள்ள இடமாக இருக்கும், அல்லது அவனுடைய அந்த இடத்துடைய கண்ணியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெளிப்படுத்துவதற்கான சத்தியமாக இருக்கும். ஒன்று, பலனுக்காக அல்லாஹ் சத்தியம் செய்வான், அந்த இடத்திலோ அந்த பொருளிலோ பலன் இருக்கிறது, அதிலிருந்து நீங்கள் பலனை பெற்றுக் கொள்ளலாம் என்ற முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக அல்லாஹ் சத்தியம் செய்வான், அல்லது அந்த இடத்துடைய அந்த பொருளுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக அல்லாஹ் சத்தியம் செய்யலாம். அப்படிப்பட்ட சத்தியங்களில் நான்கு சத்தியங்களை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூராவை துவங்குகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரம்பம் செய்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வத்தீனி வஸ்ஸைதூன். தீன் என்றால் அத்திப்பழம், ஜெய்தூன் என்றால் ஆலிவ். இப்போ அத்தியின் மீதும் ஆலிவின் மீதும் நான் சத்தியம் செய்கிறேன், இரண்டையும் பிரிக்கிறான் அல்லாஹ். வத்தீன் வஸ்ஸைதூன், வாவ் என்றால் சத்தியத்துடைய அளவீடு. வத்துஹா வல்லைலி இதா சஜா, அதுபோல்தான் வத்தீன் வஸ்ஸைதூன், அத்தியின் மீது சத்தியம் செய்கிறேன், ஆலிவின் மீது சத்தியம் செய்கிறேன். வத்தூரி சினீன், தூரு சினின் என்பது ஒரு மலை, அந்த மலையின் மீது நான் சத்தியம் செய்கிறேன். அமைதி அளிக்கக்கூடிய இந்த ஊரின் மீது நான் சத்தியம் செய்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நான்கு சத்தியங்களை கொண்டு துவங்குகிறான். அறிஞர்கள் மத்தியில் இந்த நான்கு சத்தியமும் எதை குறிக்கிறது என்பதில் அதிகமான கருத்து வேற்றுமைகள் உண்டு. அவற்றில் சிலவற்றை நாம் இப்போது பார்ப்போம். ஒத்தீன், இது எதை குறிக்கிறது என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள் என்றால், ஒத்தீன் சில அறிஞர்களுடைய கருத்தின்படி தீன் என்பது அத்திப்பழம் தான். எந்த ஒரு பொருளும் வீணாகாத அத்திப்பழம் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடுகின்ற இந்த ஒத்தீன் என்ற வார்த்தைக்குரிய அர்த்தம். ஒத்தீன் என்றால் ஆலிவு மரம் தான். இந்த இரண்டும் ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்தியம் செய்து ஆரம்பிக்கிறான் என்றால், இதன் இந்த இரண்டின் மூலமாகவும் பலன்களை அதிகமாக பெற்றுக் கொள்ளலாம். சில தாயிஃபான ஹதீஸில் வருகிறது, அத்திப்பழம் என்பது சொர்க்கத்துடைய பழம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக. ஆனால் இந்த ஹதீஸ் எல்லாம் தாயிஃப், பலஹீனமான ஹதீஸ்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வத்தீன் வஸ்ஸைதூன் என்று சொல்வதன் மூலமாக எதை சொல்ல வருகிறான்? இந்த இரண்டும் மனிதர்களுக்கு பலன் உள்ள விஷயங்கள். இந்த இரண்டில் இருந்தும் மருத்துவத்தின் ரீதியாகவும் சரி, உள்ள ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல பலன்களை மனிதர்கள் அனுபவித்துக் கொள்ளலாம். என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவதாக சில அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். இன்னும் சில அறிஞர்கள் தீன் என்பது அத்திப்பழத்தை மட்டுமல்ல, பழங்கள் வகையாக இருக்கக்கூடிய அனைத்தையும் தீன் என்பது குறிக்கும். ஜெய்தூன் என்பது ஆலிவ், எண்ணெய் தயாரிக்கக்கூடிய ஆலிவ். அது போன்று திரவங்களை தயாரிக்கக்கூடிய, திரவங்களாக இருக்கக்கூடிய பொருள் அனைத்தையும் ஜெய்தூன் குறிக்கும் என்று சில அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். இன்னும் சில அறிஞர்கள் மிக முக்கியமான விளக்கத்தை சொல்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்திலே பழங்களை குறிப்பதற்காக சத்தியம் செய்யவில்லை, இந்த பழங்கள் விளையக்கூடிய இடங்களை குறிப்பதற்காக அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். ஏனென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்தடுத்து சொல்லக்கூடிய அந்த இடங்கள் எல்லாம் இடங்களை குறிப்பதாகவே அமைகிறது. வத்தூரி சினின் இடம் அது, வஹாதல் பாதில் அமீன் இந்த பூமி என்று அல்லாஹ் சொல்வது இடம் அது. அது போல்தான் வத்தீனும் வஸ்ஸைதூனும் பழமாக இருக்காது, அது விளையக்கூடிய இடத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுவதற்காக அந்த சத்தியத்தை செய்யலாம் என்று சொல்கிறார்கள். வத்தீன் வஸ்ஸைதூன் எங்கே அதிகமாக விளைகிறது என்றால் குதுஸ், ஜெருசலம். ஜெருசலம் என்ன பூமி? என்ன பூமி ஜெருசலம்? முஃமின்களுக்கு என்ன பூமி? அது புனித பூமி. எப்படி மக்கா புனித பூமியோ, எப்படி மதீனா புனித பூமியோ, அது போன்று முஃமின்களுக்கு குதுஸ் ஜெருசலம் புனித பூமி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா நபிமார்களுடைய வரலாறுகளை பற்றியும், குறிப்பிட்ட சில நபிமார்களுடைய வரலாறுகளை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பேசும்போது ஜெருசலத்தை இணைத்து அல்லாஹ் பேசுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, வனஜ்ஜைனாஹு வ லூதன் இலல் அர்த் அல்லதி பாரக்னா ஃபீஹாலில் ஆலமீன். அகில உலகத்தார்களுக்கு பரக்கச் செய்த அந்த பூமிக்கு அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பாதுகாத்து அனுப்பி வைத்தான். யாரை சொல்கிறான்? நபி இப்ராஹிமை சொல்கிறான், நபி லூத்தை சொல்கிறான். பரக்கத் பொருந்திய ஊர் என்று அல்லாஹ் சொல்வது எது? குதுஸ் ஜெருசலம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கிறான், வலி சுலைமான ரீஹ ஆசிஃபா தஜ்ரி பி அம்ரிஹி இலல் அர்தி அல்லதி பாரக்னா ஃபீஹா. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த சிறப்பு காற்றை வசப்படுத்தி கொடுத்தான். அந்த காற்றில் அவர்கள் பயணம் செய்வார்கள், சுப்ஹானல்லாஹ். அந்த காற்றில் காற்றுக்கு கட்டளையிடுவார்கள். அந்த காற்று அவர்களுக்கு எங்கே அவர்களை அழைத்துச் செல்ல வேண்டும், அவர்களையும் அவர்களுடைய படையையும் அழைத்துச் செல்லும். அந்த காற்று அவர்களை அழைத்துச் சென்றது அல்லாஹ் பரக்க செய்த பூமிக்கு. அல்லாஹ் பரக்க செய்த பூமி என்றால் அல் குதுஸ் ஜெருசலம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கிறான், அவர்கள் தன்னுடைய சமூகத்தார்களுக்கு கட்டளையிட்டார்கள். அவங்களை அப்படி வெளியே தூக்கி போட்டுருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இட்ட கட்டளையை சொல்கிறான், யா கௌமி துகுலுல் அர்தல் முகத்தஸா. மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்தார்களுக்கு சொன்னார்கள், யா கௌம் உதுகுலு அல் அர்தல் முகத்தஸா, இந்த புனித பூமிக்குள் நீங்கள் நுழையுங்கள் என்று யாருக்கு சொன்னார்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ரவேலர்களுக்கு சொன்னார்கள், தன்னுடைய சமூகத்தார்களுக்கு. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த புனித பூமியில் நுழையவில்லை. ஏன் நுழையவில்லை? வரலாறு தெரியுமா? ஜெருசலத்தில் ஏன் நுழையவில்லை? அந்த மக்கள் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே உள்ளே இருப்பவர்கள் பலம் உள்ளவர்கள், மிகுந்த பலம் பலசாலிகள், அவர்களோடு எங்களால் போரிட முடியாது, ஒன்று அவர்கள் வெளியே வரட்டும், நாங்கள் நுழைகிறோம், அல்லது நீங்களும் உங்களுடைய ரப்பும் சென்று போராடுங்கள், நீங்களும் உங்களுடைய ரப்பும் சென்று போராடுங்கள், நாங்கள் காத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். அவ்வளவு பெரிய பனி இஸ்ரவேலர்களில் இரண்டு பேர் தான் மூசா அலைஹிஸ்ஸலாமிற்கு ஆதரவாக இருந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை அழைத்தார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு தண்டனையாக கொடுத்தான், 40 ஆண்டுகள் பைத்துல் முக்கத்தஸில் அவர்கள் நுழைய முடியாது என்று, அந்த குதுசுடைய பூமியில் நுழைய முடியாது என்று. பாலைவனத்திலேயே சுற்றி திரிந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அது நுழைவதற்கு முன்னதாகவே மரணம் ஏற்பட்டு விடுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் மரணமாகும் போது அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், யா அல்லாஹ், என் மரணத்தை ஏற்படுத்தி அந்த பைத்துல் முக்கத்தஸ் அந்த குதுஸ் இருக்கக்கூடிய பூமியில் நாங்கள் நுழையவில்லை என்றாலும் ஒரு கல்லறியக்கூடிய தூரத்திலாவது நான் இருக்கும் நிலையில் என்னுடைய மரணத்தை ஏற்படுத்தி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதே இடத்தில் அவர்களுடைய மரணத்தை ஏற்படுத்தினான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் இப்போது இருந்தால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அடக்கமாக இருக்கக்கூடிய கபரை நான் காட்டியிருப்பேன் என்று. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குதுசில் நுழையக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கவில்லை. ஆனால் அவர்கள் சொன்னார்கள், கூட்டமே நீங்கள் நுழையுங்கள், இந்த பரக்கத் பொருந்திய இந்த புனித பூமிக்குள் என்று. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுப்ஹானல்லாஹ் அவன் பரிசுத்தமானவன், அல்லதி பாரக்னா ஹவுலஹு அவன் அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலஹு, பரக்கத் பொருந்திய அந்த ஊர் அதனுடைய சுற்றல்லைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரக்கச் செய்தான். அங்குதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை அழைத்து சென்றான். இப்படி எல்லா நபிமார்களுடைய வரலாறுகளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்ட நபிமார்களுடைய வரலாறுகளை பற்றி பேசும்போது இந்த குதுசுடைய பூமியை தொடர்பு படுத்தியே பேசுவான். அவ்வளவு பரக்கத் பொருந்திய பூமி அது. அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறான். இது குதுசுடைய பூமியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதன் மீது சத்தியம் செய்வதற்கு அங்கே விளையக்கூடிய அந்த பொருட்களை பற்றிய சத்தியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முன்வைக்கிறான்.
3: நேரம் சரியாக காலை 9 மணி.
1: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
2: தொடர்பை அல்லாஹ் சொல்வதற்காக இந்த என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அல்லாஹ் இங்க சுட்டிக்காட்டி சொல்லல, வஹாதல் பலதில் அமீன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அமைதி அளிக்கக்கூடிய பூமியின் மீது சத்தியம் என்று அல்லாஹ் சொல்வதன் காரணம், அல்லாஹ்விடத்தில் அந்த பூமி அவ்வளவு கண்ணியத்துக்குரியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள், மக்காவே அல்லாஹுடைய பூமியில் நீ சிறந்த பூமியாவாய், மக்காவே அல்லாஹுடைய பூமியில் அல்லாஹுடத்தில் நேசத்திற்குரிய பூமியாவாய், நீ என்னை உன்னுடைய மக்கள் வெளியாக்க இருக்கவில்லை என்றால் நான் இந்த பூமியை விட்டு வெளியாக இருக்க மாட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஹர்ரம மக்கா, அல்லாஹ் மக்காவை கண்ணிய புனிதப்படுத்தினான், யௌம கலக ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த பொழுது அதனுடைய புனிதம் மறுமை நாள் வரை அல்லாஹுவால் பாதுகாக்கப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உம்மா, இந்த சமூகம் நலவிலேயே தொடர்ச்சியாக நிலைத்திருக்கும் இந்த பூமியுடைய கண்ணியத்தை பாதுகாக்கும் வரை. எப்போது இந்த பூமியுடைய கண்ணியம் பாழாக்கப்படுகிறதோ ஹலகு, அப்போது அந்த சமூகம் அழிந்துவிடும் என்று சொன்னார்கள். மக்காவுடைய புனிதத்தை பாதுகாப்பது முஃமின்களாகிய மீது, முஸ்லிம்களாகிய மீது கடமையாகும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஹாதல் பலதில் அமீன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹாதா என்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்குரிய காரணம் நெருக்கத்தை அல்லாஹ் சொல்கிறான். பலதில் அமீன் என்றால் என்ன? அமீன் என்றால் அமைதி அளிக்கக்கூடியது அல்லது பாதுகாப்பு அளிக்கக்கூடியது. யாருடைய பிரார்த்தனையின் மூலமாக? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை அழைத்தார்கள். வஇத் கால இப்ராஹிம் ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா, யா அல்லாஹ் இந்த பூமியை அமைதி அளிக்கக்கூடியதாக ஆக்கு. அந்த பிரார்த்தனையை அங்கீகரித்ததை முஹம்மது ரசூலின் வாயிலாக அல்லாஹ் சொல்ல வைக்கிறான், வஹாதல் பலதில் அமீன். நபிமார்களுக்குள்ள தொடர்பை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். வஹாதல் பலதில் அமீன், இது பாதுகாப்பு அளிக்கக்கூடிய பூமி. வமன் தஹலஹு கான அமினா, யார் நுழைந்தார்களோ அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள், அமைதி அளிக்கப்படுவார்கள். இதனுடைய கண்ணியத்தை யாரும் சிதைக்க முடியாது, சிதைக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட அவர்களுடைய உள்ளத்தில் எழ முடியாது. குறைசிகள் கூட காபாவை கட்டும் போது இரண்டு வருமானத்திலிருந்து காபா கட்டப்படக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார்கள். ஹலாலான செல்வத்திலிருந்துதான் காபாவை கட்ட வேண்டும் என்று ஹராமில் ஊறி திளைத்த குறைசிகளை முடிவெடுத்தார்கள். வட்டியிலிருந்து செல்வம் வரக்கூடாது, ஜினாவில் இருந்து செல்வம் வரக்கூடாது, இரண்டையும் நிபந்தனையாக்கி மக்களிடத்தில் வசூல் செய்து காபாவை கட்டினார்கள். கெட்டக்கூடிய நேரத்தில் தான் அவர்களுக்கு செல்வம் இல்லை, அதனால தான் ஹத்தீமை அவர்கள் அப்படியே விட்டுவிட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் காலத்தில் கூட அதை கெட்டவில்லை. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா இடத்தில் சொன்னார்கள், நான் அதை கெட்ட விரும்பவில்லை, குறைஷிகள் எப்படி விட்டார்களோ அப்படியே நானும் விட விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு முன்னதாகவே தந்தையை கொலை செய்தவர் காபாவில் நுழைந்தாலும் சரி அவர்கள் எதுவும் செய்ய மாட்டார்கள், அவர்களுக்கு தெரியும் காபா புனித பூமி என்று. இப்போ இந்த உலகத்திலே பிறந்த எல்லோரும் மதித்தார்கள் காபாவை புனித பூமியாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இயற்கையான அந்த தன்மையை அவர்களுடைய உள்ளத்தில் கொடுப்பான். வஹாதல் பலதில் அமீன். இப்ப இது இரண்டாவது கருத்து. மூன்று முக்கியமான இடங்களின் மீது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்தியம் செய்வதன் மூலமாக அதனுடைய புனிதத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். மூன்றாவது கருத்து, அது மிக முக்கியமான கருத்து, ஒத்தீன் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுவது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பல் தங்கிய இடத்தை. அந்த மலை ஜூதி, அந்த ஜூதி மலை தீன், அந்த அத்திப்பழத்தால் நிரம்ப இருக்கக்கூடிய மலை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மலையை குறிப்பிடுவதற்காக, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வை குறிப்பிடுவதற்காக, மஸ்ஜித் மூசா என்று இருக்கக்கூடிய மஸ்ஜித் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்தை குறிப்பிடுவதற்காக அல்லாஹ் ஒத்தீன் என்று சத்தியம் செய்கிறான். ஒஸ்ஸைதூன் என்று அல்லாஹ் சத்தியம் செய்வது அஷாம், ஷாமுடைய பிரதேசம். ஷாமில் வந்த நபியார், குதுசுடைய பகுதியில் வந்த நபியார் ஈசா அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், வதூர் சீனா, யார் வதூர் சீனின், மூசா அலைஹிஸ்ஸலாம், வஹாதல் பலதில் அமீன், யார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஐந்து நபிமார்களில் ஒரே ஒரு நபி மட்டும் மீதி யார்? யார்? இப்ராஹிம் அலிஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலிஹிஸ்ஸலாம் எல்லா இடத்தையும் வளம் வந்தவர்கள். இப்ராஹிம் அலிஹிஸ்ஸலாம் எல்லா இடத்தையும் வளம் வந்தவர்கள். அவர்களை மக்காவையிலும் இணைக்கலாம், அவர்களை ஷாமிலும் இணைக்கலாம். அப்ப இந்த ஐந்து நபிமார்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதற்கு சொல்ல வருகிறான்? இந்த ஐந்து நபிமார்களுடைய வாழ்வு மீதும் அல்லாஹ் சத்தியம் செய்வது, இந்த ஐந்து நபிமார்களுடைய ரிசாலத்தை நிலைப்படுத்துவதற்காக, அதனுடைய முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக, இந்த ஐந்து நபிமார்களுடைய ரிசாலத்தின் மீதும் நான் சத்தியம் செய்கிறேன். சுப்ஹானல்லாஹ். அமீன். அல்லாஹ் இவ்வளவு மகத்துவமிக்க சத்தியத்தை ஏன் செய்கிறான்? எதற்கு இந்த சத்தியம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், லக்கத் ஹலக்னல் இன்ஸான ஃபி அஹ்ஸனி தக்வீம். நிச்சயமாக நாம் மனிதனை படைத்திருக்கிறோம் அழகிய வடிவத்தில், நிலையான தக்வீம் காம நிற்கு நிலையான நிலையான அழகிய வடிவத்தில் நாம் மனிதனை படைத்திருக்கிறோம். அஹ்சன் என்றால் உள்புறமும் வெளிப்புறமும் அழகானது. உள்புறம் மட்டுமல்ல, அல்லது வெளிப்புறம் மட்டுமல்ல, உள்புறமும் வெளிப்புறமும் அழகானது. எந்தவித குறையும் இல்லாத ஒரு படைப்பாக மனிதனை நான் படைத்திருக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித இனத்துடைய உயர்வை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான் இந்த சத்தியத்தின் மூலமாக. எல்லா படைப்புகளை விடவும் மனித இனத்துடைய கண்ணியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயர்த்துவதற்காக சொல்கிறான், லக்கத் ஹலக்னல் இன்ஸான ஃபி அஹ்ஸனி தக்வீம். நான் மனிதனை அழகிய வடிவத்தில், அழகிய உருவத்தில் நிச்சயமாக நாம் படைத்திருக்கிறோம். இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லக்கத் ஹலக்னல் இன்ஸான ஃபி அஹ்ஸனி தக்வீம் என்று அல்லாஹ் சொல்வது ஃபித்ராவை, இயற்கையை அல்லாஹ் சொல்கிறான். மனிதனை நாம் இயற்கையிலேயே படைத்திருக்கிறோம். மனிதனுடைய இயற்கை எது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்தில் பிறக்கும் போது இயற்கையில் தான் பிறக்கிறது, ஃபித்ராவில் தான் பிறக்கிறது. அவர்களுடைய பெற்றோர்கள் தான் அவர்களை யூதர்களாகவோ நசராணிகளாகவோ மஜூசிகளாகவோ மாற்றுகிறார்கள் என்று. எல்லா குழந்தையும் பிறக்கும் போது அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட குழந்தையாகத்தான் பிறக்கிறது. அவர்களுடைய பெற்றோர்கள் தான் யூதர்களாகவோ நசராணிகளாகவோ மஜூசிகளாகவோ மாற்றுகிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த ஃபித்ராவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெளிப்படுத்துவதற்காக இதை செய்கிறான். அல்லாஹ் எம்மை முஸ்லிமாக படைத்தது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு செய்த பெரிய அருள். அல்ஹம்துலில்லாஹ். யமுன்னூன அலைக அன் அஸ்லமு குல் லா தமுன்னு அலைய இஸ்லாமக்கும் பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் அன் ஹதாக்கும் லில் ஈமான் இன் குன்தும் சாதிகீன். அல்லாஹான் உங்களுக்கு உதவி செய்தான், அல்லாஹான் உங்களுக்கு உதவி செய்தான் இந்த இஸ்லாமின் பக்கம். நாம இந்த இஸ்லாமை தேர்ந்தெடுத்து எல்லாம் வரவில்லை. யாரும் நேசித்து யாருக்கும் இந்த ஈமானை கொடுத்து விட முடியாது. அல்லாஹ் நாடினால் ஹிதாயா, அல்லாஹ் நாடவில்லை என்றால் ஹிதாயத் இல்லை. அல்லாஹ் எமக்கு நாடினான் இந்த இஸ்லாமில் நாம் பிறக்க வேண்டும் என்று. அல்ஹம்துலில்லாஹ், குல் அல்ஹம்துலில்லாஹ். இரண்டாவது, அல்லாஹ் எமக்கு செய்த பெரிய அருள், தௌஹீதை ஏற்று வாழ்ந்த பெற்றோர்களுக்கு பிள்ளையாக அல்லாஹ் எம்மை பிறக்க வைத்தது. அதை நினைத்து பார்க்க வேண்டும். எம்முடைய பெற்றோர்கள் யாராக இருந்திருந்தால் இன்று நாம் யாராக இருந்திருப்போமோ அல்லாஹ் அறிந்தவன். அல்லாஹ் அவர்களுடைய வயிற்றில் எம்மை பிறக்க வைத்ததால் தான் இன்று நாம் அல்லாஹ்வுடைய அருளால் முஸ்லிம்களாக இருக்கிறோம். எம்முடைய பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதன் காரணமாக அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் இந்த புனித பூமியில். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை குறிப்பிடுவதற்காக சொல்கிறான், லக்கத் ஹலக்னல் இன்ஸான ஃபி அஹ்ஸனி தக்வீம் என்று சொல்கிறார். அடுத்த வசனம் பயங்கரமான எச்சரிக்கைக்குரிய வசனம். மனித இனத்தை உயர்த்தி அல்லாஹ் ஒரே அடியில் கீழே போய் தாழ்த்தி விடுகிறான். ரதது நாஹு என்றால் ஒரு இடத்திலிருந்து அப்படியே அவனை கொஞ்சம் குறைத்தல். ஒரு இடத்தில் அவனை உயர்த்தி ஒரு இடத்தில் ஒரு பொருளை வைத்து அப்படியே குறைத்தலுக்கு ரதது நாகு. நாம் அந்த பொருளை, நாம் அதை, அவனை, அவர்களை குறைத்தோம். கீழிலும் கீழாக, கீழிலும் சுஃப்லா என்றால் ஒரு கண்ணியமே இல்லாத ஒருவராக, எந்தவித சிறப்பும் இல்லாதவனாக அவனை அப்படியே கீழ் நோக்கி விட்டோம். சுபஹானல்லாஹ். ஏன்? ஏன் அல்லாஹ் அப்படி மனிதனை ஆக்க வேண்டும்? மிகப்பெரிய உயர்வாக படைத்த அந்த படைப்பு ஏன் கீழ் நோக்கி தள்ளப்பட வேண்டும்? அவன் செய்யக்கூடிய செயலின் காரணமாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை கண்ணியப்படுத்தினான். அவனை போன்ற ஒரு படைப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைக்கவில்லை என்று நிரூபணம் செய்வதற்காக இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் அவனுக்காக வசப்படுத்தி கொடுத்தான். குர்ஆன் சொல்கிறது, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாம் மனிதனுக்காகத்தான். சூரியன் உதயமாவது மனிதனுக்காகத்தான், சந்திரன் உதயமாவது மனிதனுக்காகத்தான், மழை பெய்வது, கடலில் உள்ள ஜீவராசிகள் வாழ்வது, உலகத்தில் உள்ள எல்லாம் அவனுக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மனிதன் அவனுக்காக படைக்கப்பட்டதை அவன் கடவுளாகவே எடுத்துக்கொண்டான். சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு இழிவிற்கு தன்னை தள்ளிக்கொண்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறான், அல்லாஹ் நரகத்தை நிரப்புவான் மனிதர்களை ஜின்களை கொண்டு. அல்லாஹ் நரக வேதியில் இருந்து எம்மை பாதுகாப்பானாக. அவர்களுக்கு உள்ளங்கள் உண்டு ஆனால் சிந்திக்க மாட்டார்கள். அவர்களுக்கு பார்வைகள் உண்டு ஆனால் பார்க்க மாட்டார்கள். அவர்களுக்கு செவிகள் உண்டு ஆனால் கேட்க மாட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், எந்த மனிதனை உயர்வாக அல்லாஹ் சொன்னானோ அவனே சொல்கிறான், உலாய்க்கல் அன்னாம், அவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள். பல்ஹும் அபல், அதைவிடவும் மோசமானவர்கள். ஏன்? படைக்கப்பட்ட படைப்பையே கடவுளாக இறைவனாக எடுத்துக்கொண்டு வணங்குகிறார்கள். நான் படைத்தேன் ஆனால் அவர்கள் என்னை விட்டுவிட்டு என்னுடைய படைப்பை வணங்குகிறார்கள் என்று அல்லாஹ் கூறுவதாக ஹதீஸில் குதுசியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படி மனிதன் அவன் அவனையே இழிவாக ஆக்கிக் கொள்கிறான். அதனால் அல்லாஹ் அவனை அப்படியே கீழ் நோக்கி தள்ளிவிடுகிறான். அவன் எவ்வளவுதான் பட்டங்களையும் பதவிகளையும் உயர்வுகளையும் செல்வத்தையும் வைத்திருந்தாலும் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவனாக அவன் மாறாத வரை அவனுக்கு எந்த உயர்வையும் அல்லாஹ் கொடுப்பதில்லை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு தந்திருக்கிறான் அவனை நம்பிக்கை கொள்வதற்குரிய வாய்ப்பை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சும்மா ரத்ததுநாஹு அஸ்ஃபல ஸாஃபிலீன் என்று சொல்வதுடைய இன்னொரு விளக்கம், அதே அழகாக படைக்கப்பட்ட தோட்டத்தில் படைக்கப்பட்ட மனிதன் ஒரு இடத்தில் நுழைய வைக்கப்படும் போது மிக கோரமான தோற்றமுடையவனாக, இழிவான தோற்றமுடையவனாக மாற்றப்படுவான். எங்கே? நரகத்தில். கண்ணியமான படைப்பு தான், ஆனால் அவன் செயலின் காரணமாக இழிவானவர்களிலும் இழிவானவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், கீழ் நோக்கி சென்றவர்களிலும் கீழ் நோக்கி சென்றவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி விடுவான். ஏன்? எப்படி அஸ்ஃபல ஸாஃபிலீன் இந்த அர்த்தத்தை உள்ளடக்கும் என்றால், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், தர்கில் அஸ்ஃபல், நரகத்துடைய கீழ் பகுதியில் அல்லாஹ் முனாஃபிகளை ஆக்குவான். அஸ்ஃபல ஸாஃபிலீன், அதைத்தான் அல்லாஹ் இங்கும் சொல்கிறான். அவர்களை கீழ் நோக்கி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கீழிலும் கீழாக அல்லாஹ் ஆக்கி விடுவான். அல்லாஹ் முனாஃபிக்குகள், முஷ்ரிக்குகள், காஃபிர்களை குறியிடுவதற்காக அல்லாஹ் இந்த வசனத்தை குறிப்பிடுகிறான் என்றும் சில அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். யார் பாதுகாக்கப்பட்டவர்கள் அப்படி என்றால், இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், யார் இந்த கீழ் நோக்கி கீழ் செல்லாதவர்கள் யார் தெரியுமா? யார் இந்த இழிவானவர்கள் இல்லாதவர்கள் யார் தெரியுமா? யார் கண்ணியத்திலேயே மனிதனை எந்த கண்ணியத்தில் படைத்தானோ அதே கண்ணியத்தில் நிலைப்பவர்கள் யார் என்றால், இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்பவர்கள். இந்த உலகத்தில் எத்தனையோ இசங்கள் எல்லாம் இருக்கிறது, எத்தனையோ சித்தாந்தங்கள் எல்லாம் இருக்கிறது, ஆனால் எல்லாம் சொல்வது ஒன்றைத்தான் சொல்லும். ஒன்று, கடவுளை நம்பிக்கை கொண்டு வாழ், எதை வேண்டுமானாலும் செய்து கொள் என்று சொல்லும். அல்லது நல்ல அமலை செய், அது போதும், இறைவனை திருப்திப்படுத்தலாம் என்று சொல்லும். ஆனால் அல்லாஹுடைய தீன் மட்டும்தான் இரண்டையும் சேர்த்து சொல்லும், உனக்கு தேவை நம்பிக்கையும் நல்ல அமலும். நம்பிக்கை மட்டும் போதாது நீ முஃமினாக மாறுவதற்கு, அல்லாஹ்விடத்திலே உயர்வை பெறுவதற்கு. அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு விட்டேன், லா இலாஹ இல்லல்லாஹ்வை உச்சரித்து விட்டேன் என்று சொல்வது மட்டும் போதாது, தேவை அமிலுஸ் ஸாலிஹாத், நல்ல அமல்கள், நல்ல குணங்கள், நல்ல செயல்பாடுகள். இது இல்லை என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கீகரிக்க மாட்டான் உங்களுடைய ஈமானை. உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் நபி தோழர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு பெண் இருக்கிறாள், இரவுடைய தொழுகையை தொழுகிறாள், நோன்பு வைக்கிறாள், நஃபிலான நோன்புகளை, அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செய்கிறாள். ஆனால் இவ்வளவு அமல்களையும் செய்யக்கூடிய அந்த பெண் அண்டை வீட்டாருக்கு நோவினை செய்கிறாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா கைர ஃபீஹா ஹிய மின் அஹ்லின் நார். அந்த பெண் நரகவாதி என்று மட்டும் சொல்லவில்லை, அந்த பெண்ணிடத்தில் எந்த நலவும் இல்லை என்று சொன்னார்கள். அந்த பெண்ணிடத்தில் எந்த நன்மையும் இல்லை. அந்த பெண் தொழுவதாலோ, அந்த பெண் நோன்பு வைப்பதாலோ, அந்த பெண் சதக்கா செய்வதாலோ அல்லாஹ்விற்கு எந்த நலவும் இல்லை, அந்த பெண்ணுக்கும் எந்த நலவும் இல்லை, அந்த பெண் நரகவாதி என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் மேலும் கேட்கப்பட்டது, இன்னொரு பெண் இருக்கிறாள், கடமையான தொழுகையைத்தான் தொழுகிறாள், கடமையான நோன்புகளைத்தான் நோக்கிறாள், ஆனால் அந்த பெண்ணால் உலகத்தில் யாரும் நோவினை செய்யப்படுவதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹிய மின் அஹ்லில் ஜன்னா, அந்த பெண் சொர்க்கவாதி என்று. அல்லாஹ்வுடைய தீனை பின்பற்றக்கூடியவர்கள் இந்த இரண்டிலும் நிலையாக இருக்க வேண்டும். ரப்புக்கு மட்டும் நல்லவர்களாக வாழ்ந்தால் போதாது, குடும்பத்தார்களுக்கும் உறவினர்களுக்கும் மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் நல்லவர்களாக வாழ்ந்தால்தான் அல்லாஹ்விடத்தில் நல்லவர்களாக உயர முடியும். இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், இந்த இரண்டில் ஒன்று குறைந்தாலும் அவர் வாழ்வில் ஜெயிக்க முடியாது, உலகத்திலும் ஜெயிக்க முடியாது, நாளை வறுமையிலும் ஜெயிக்க முடியாது. அவ்வளவு பெரிய நன்மைகளுடைய மூட்டைகளோடு நாளை மறுமையில் ஒருவன் வருவான், ஆனால் அவனுக்கு பின்னால் சில மனிதர்கள் நிற்பார்கள். அவர்கள் வந்து சொல்வார்கள், யா அல்லாஹ், இவன் என்னை ஏசினான், இவன் திட்டினான், என்னை அடித்தான், என்னை குறை பேசினான், என்னை பற்றி புறம் பேசினான். நன்மைகள் பங்கு வைக்கப்படும், அவ்வளவு நன்மைகளை சுமந்தவனிடத்தில் நன்மைகள் இருக்காது, அதனால் முறையிட வந்தவர்களுடைய பாவங்கள் இவன் மீது சுமத்தப்படும், அதனால் நரகம் வீசப்படுவான், இவன் தான் பரம ஏழை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்ப நன்மைகளை அளவிடுவது ஈமானை கொண்டு மட்டுமல்ல, அல்லாஹ் நல்ல செயல்களும் அதோடு இணைய வேண்டும். இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் ஃபலஹும் அஜ்ருன் கைரு மம்னூன். மம்னூன் என்றால் தடுக்கப்படாத அல்லது குறைக்கப்படாத அல்லது கணக்கிடப்படாத நன்மைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவான். சுப்ஹானல்லாஹ், உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை தந்தாலும் அதற்கென்று ஒரு முடிவு இருக்கிறது. மேல் இல்லையா, முடிவு இருக்கிறதா இல்லையா? யாரும் இந்த உலகத்தில் எதோடும் நிரந்தரமாக வாழ்ந்துவிட முடியாது, யாரும் இந்த உலகத்தில் எதையும் நிரந்தரமாக இழந்துவிடவும் முடியாது. இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் தான் மனிதன் வாழ்ந்து கொண்டே இருப்பான். இந்த உலகத்தில் எதுவும் நமக்கு சொந்தமானது கிடையாது, முதல்ல அதை உணர்ந்து கொள்ளுங்க. எதுவும் நமக்கு சொந்தமானது கிடையாது. கபர்களை பார்த்து நபித்தோர்கள் சொல்லுவார்கள், எதற்காக இந்த பூமியில் நீங்கள் வாழ்ந்தீர்கள், எதற்காக வாழ்ந்தீர்கள், செல்வம் செல்வம் என்று உலக வாழ்க்கையை தொலைத்தீர்கள், அந்த செல்வம் உங்களுக்கு இன்றைய தினம் எந்த பலனை கொடுத்தது? வீடுகளை கட்டுவதற்காக உங்களுடைய வாழ்வை தொலைத்தீர்கள், அந்த வீட்டில் இன்று யார் வாழ்கிறார்கள், யார் வாழ்கிறார்கள்? குடும்பம்தான் உறவுதான் என்றீர்கள், அந்த உறவுகள் இப்போது உங்களை நினைவு கூட வைத்திருக்கவில்லை. உங்களுக்கென்று மனைவி என்றீர்கள், அந்த மனைவியும் நீங்கள் மரணித்ததற்கு பிறகு ஹலால் தான், தவறில்லை, வேறொருவரை திருமணம் செய்து விட்டார்கள். உங்களுக்கென்றுதான் வைத்திருந்தீர்கள், நீங்கள் தான் அதற்கு சொந்தம் என்று உணர்ந்தீர்கள், ஆனால் நீங்கள் மரணமாகிவிட்டாலும் அவர்கள் உங்களை நிரந்தர சொந்தம் என்று ஆக்கிக் கொள்ளவில்லை. அதுதான் உலக வாழ்க்கை, புரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். கைரு மம்னூன், ஆனால் அல்லாஹ் கொடுக்கின்ற கூலி மறுமையில் நிரந்தரமானது. இந்த உலகத்தில் எதையும் அல்லாஹ் நிரந்தரமாக கொடுத்து விட முடியாது. ஏன் நிரந்தரமாக கொடுப்பதற்கு தகுதி இல்லை இந்த பூமிக்கு? சுப்ஹானல்லாஹ், சில அறிஞர்கள் சொல்லுவார்கள், அதை இந்த பூமி அல்லாஹ் கொடுக்கின்ற நிரந்தரமான விஷயங்களை வாங்குவதற்கு தகுதியான பூமி அல்ல, அல்லாஹ் தகுதியாக ஆக்கிய பூமி சொர்க்கம்தான். கைரு மம்னூன், அங்கு எதுவும் குறையாது, எதுவும் தடுக்கப்படாது, எந்த அருட்கொடையும் நீக்கப்படாது, எல்லாம் நிரந்தரமாக அவனுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். அந்த கூலியை அல்லாஹ் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்பவர்களுக்கு கொடுப்பான். ஈமான் இல்லாமல் நல்ல அமல்கள் இல்லாமல் வாழ்வது இல்லை, அல்லது இரண்டில் எது இல்லாமல் வாழ்ந்தாலும் தாழ்வுதான். உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதனால் தான் தெளிவாக சொல்லுவார்கள். அழகான நிகழ்வு அது. பைத்துல் மக்திசுடைய சாவியை கைப்பற்றுவதற்காக உமர் மதீனாவில் இருந்து கிளம்பி குதுசை நோக்கி பயணம் மேற்கொள்கிறார். எப்படி அவருக்கும் அவருடைய அவரோடு செல்லக்கூடிய அந்த வேலையாளுக்கும் உள்ள ஒப்பந்தம், ஒரே வாகனம், சில மைல் தூரம் நான், சில மைல் தூரம் உமரே நீ. இதுதான் உமர் அவர்களுக்கும் அந்த வேலையாளுக்கும் உள்ள ஒப்பந்தம். ஹலீஃபா ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர் ஒரு மைல் தூரம் வருவார், அதற்கு பிறகு அவர் கீழே இறங்குவார், அவருடைய வேலையால் மேலே ஏறுவார், ஹலீஃபா முன்னால் நடந்து சொல்லுவார். பைத்துல் மக்திஸை அடையும் வரை மதீனாவில் இருந்து இதுதான் அவர்களுக்குள்ள ஒப்பந்தம். உமர் அவர்கள் அந்த ஒப்பந்தத்தை ரசூலுல்லாவிடம் இருந்து படித்தார்கள். அது வேறு. பைத்துல் மக்திஸில் நுழையக்கூடிய நேரம் வருகிறது, ஆனால் மேலே யாருடைய தவணை இருக்கிறது? வேலையாளுடைய தவணை இருக்கிறது. கீழே நடந்து செல்லக்கூடிய தவணை உமருக்கு இருக்கிறது. உமர் கையில் தான் சாவியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக குதுசை ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் ஒப்பந்தம் இட்டிருக்கிறார்கள். அபு உபைதாவிடத்தில் ரழியல்லாஹு அன்ஹு உமரை பார்ப்பதற்காக ஒட்டுமொத்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஒன்று கூடியிருக்கிறார்கள். குதுசில் பைத்துல் மக்திஸில் பைத்துல் மக்திஸ் இருக்கக்கூடிய பூமியில் எல்லோர்களும் விழிகளை விழித்து, யார் அந்த உமர்? மதீனாவில் இருந்து கொண்டே உலக சாம்ராஜ்யத்தை ஆடச் செய்த அந்த உமர் யார் என்று பார்ப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 16 ஆடைகளுடைய ஓட்டைகளோடு சேரும் சகதியும் தன்னுடைய காலுறையிலும் ஆடைகளிலும் பட்ட முகமாக தூசிபடிந்த முகத்தோடு ஒருவர் ஏழ்மையான தோற்றத்தில் உள்ளே நுழைகிறார். சுப்ஹானல்லாஹ். அபு உபைதா ரழியல்லாஹு அன்ஹு ஓடி வருகிறார்கள். யா உமர், ஹலீஃபாவே, இந்த மக்கள் ஆடையில் கண்ணியத்தை பார்ப்பவர்கள். நீங்கள் ஹலீஃபா, உங்களை எதிர்பார்த்துதான் அவர்கள் இருக்கிறார்கள். வாகனத்தின் மேலே ஏறுங்கள் உமரே, அவரை கீழே இறக்க சொல்லுங்கள், நல்ல ஆடைகளை உடுத்துக் கொண்டு உள்ளே வாருங்கள் என்று சொன்னார்கள். அபு உபைதாவை பார்த்து உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா அபா உபைதா, அல்லாஹ்வுடைய தூதரோடு நெருக்கமான தோழர் என்ற ஒரே காரணத்தால் உன்னை விடுகிறேன். வேறு யாராவது இந்த வார்த்தையை என்னிடத்திலே சொன்னால் நடந்திருப்பது வேறு. இழிவானவர்களாக வாழ்ந்தோம், அல்லாஹ் எனக்கு எமக்கு இஸ்லாமை கொண்டு கண்ணியத்தை கொடுத்தார். என்ன சொன்னார்கள்? இழிவானவர்களாக வாழ்ந்தோம், அல்லாஹ் எமக்கு இஸ்லாமை கொடுத்து கண்ணியத்தை கொடுத்தார். அஸ்வல சாஃபிலீனாக மாறியிருப்போம், அல்லாஹ் இந்த ஈமானை கொடுக்கவில்லை என்றார். கீழிலும் கீழானவர்களாக மாறியிருப்போம். அல்லாஹ்விற்கு சுஜூது செய்யக்கூடிய வாய்ப்பை இந்த பூமியில் அல்லாஹ் எமக்கு வழங்கி இருக்கவில்லை என்றால் இந்த உலக வாழ்வும் முழுக்க வீணாக மாறியிருக்கும். ஏதோ அல்லாஹ் கொடுத்த சில ஈமான் ஓரளவு தொற்றி கொண்டிருந்தாலும் அல்லாஹ் எதையாவது தண்டனையாவது எமக்கு கொடுத்தால் அதிலிருந்தும் எம்மை பாதுகாப்பானாக. இறுதியாக அல்லாஹ் அவனுடைய அருளால் சொர்க்கத்தில் உழைத்து விடலாம். ஆனால் மற்றவர்களுடைய வாழ்க்கையை எண்ணி பாருங்கள். அவர்கள் என்னதான் அமல் செய்தாலும் இந்த ஈமானை சுமக்கவில்லை என்றால் அவர்கள் வாழ்ந்த 70 வருட வாழ்க்கையும் வீண். அதனுடைய கூலி நரகத்தை தவிர எதுவும் கிடையாது. அஸ்ஃபல ஸாஃபிலீன், உமர் அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள். அல்லாஹ் இழிவானவர்களாக இருந்த எமக்கு இஸ்லாமை கொண்டு கண்ணியத்தை கொடுத்தார். யாரொருவன் இந்த இஸ்லாம் அல்லாத வேறு வழிகளில் கண்ணியத்தை தேடுவானோ அவர்களுக்கு அல்லாஹ் இழிவைத்தான் தருவான். அஸ்ஃபல ஸாஃபிலீன், இழிவைத்தான் அவர்கள் மாறுவார்கள் என்று சொன்னார்கள்.

எதை கொண்டு இந்த தீனை நீங்கள் பொய்ப்பிக்கிறீர்கள்? உங்களை கண்ணியவனாக அல்லாஹ் படைத்தான், நீங்களோ உங்களை இழிவானவர்களாக மாற்றிக்கொள்கிறீர்களே, ஏன், என்ன ஆதாரம் இருக்கிறது உங்களிடத்தில்? அல்லாஹ் அன்போடு கேட்கிறார் மனிதர்களை பார்த்து, ஃபமா யுக்கதீபுக்க பஅது பித்தீன், அல்லது விசாரிக்கப்படக்கூடிய அந்த மறுமை நாளை, அல்லாஹ் எழுப்பக்கூடிய அந்த மறுமை நாளை எதை கொண்டு நீங்கள் பொய்யாக்குகிறீர்கள்? அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாகிமீன், அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாகிமீன், அல்லாஹ் தீர்ப்பளிப்பவர்களில் சிறந்தவன் இல்லையா? அல்லாஹ்வுடைய தீர்ப்பிலிருந்து நீங்கள் தப்பித்து விட முடியுமா? அல்லாஹ் தீர்ப்பளிப்பவர்களில், சட்டத்தை கொடுப்பவர்களில், ஹக்கில் யார் இருந்தவர்கள், பாத்திலில் யார் இருந்தவர்கள் என்று அல்லாஹ் பிரித்தெறியக்கூடிய அந்த ஆற்றலில், தீர்ப்பாளர்களில் தீர்ப்பாளனாகிய அந்த அல்லாஹ் சிறந்தவனாக இல்லையா? சிறந்த தீர்ப்பை உங்களுக்கு அளிக்க மாட்டார் என்று எண்ணுகிறீர்களா? அலைஸல்லாஹு பிஹக்கமில் ஹாகிமீன், கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் எதை உணர்த்துகிறான் என்றால், நாளை மறுமையில் அல்லாஹ் தீர்ப்பளிப்பான். அந்த தீர்ப்பளிக்கும் போது, லக்கத் கலக்னல் இன்சான ஃபி அஹ்சன் தக்வீம் தும்ம ரததனாஹு அஸ்ஃபல ஸாஃபிலின், யார் என்பதை அல்லாஹ் முடிவெடுப்பான். அதுவரை யாரும் முடிவெடுத்து விட முடியாது. நான் உயர்ந்தவன் என்று உம்ரா செய்தேன், நோன்பு வைத்தேன், ஹஜ் செய்தேன், நன்மையான காரியங்களை செய்தேன், உயர்ந்தவன் என்று யாரும் முடிவெடுத்து விட முடியாது. அல்லாஹ் தீர்ப்பளிப்பான் உயர்ந்தவர்கள் நாளை மறுமையில் யார், நல்ல அமல்களும் ஈமானும் இல்லாத காரணத்தால் தாழ்ந்தவர்கள் யார் என்று. அதனால்தான் எல்லா நபித்தோழர்களும் மரணத்துடைய இறுதி நேரம் வரை பயந்து கொண்டே இருந்தார்கள், நான் உயர்ந்தவனாக இருப்பேனோ என்று. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவர்களுக்கு அவ்வளவு உயர்வை கொடுத்திருந்தாலும் நபியின் நாவால் அவர்கள் கடைசி நேரம் வரை எண்ணினார்கள், ஹுதைஃபா, முனாஃபிக்குகளுடைய பட்டியலில் என் பெயரும் இருக்கிறதா என்று பார் என்றார்கள். நான் தாழ்ந்தவனாக, தர்குல் அஸ்ஃபல், இறுதி கீழ் செல்லக்கூடிய அந்த முனாஃபிக்குகளுடைய பட்டியலில் நான் ஆகிவிடக் கூடாது என்று பயந்தார்கள். இன்று அந்த அல்லாஹுவின் தீர்ப்பை பற்றி எந்த பயமும் எமக்கு கிடையாது. இன்று என் ரப்பு எனக்கு தீர்ப்பளித்தால் என் நிலைமை என்ன? அல்லாஹ் எமக்கு புத்தகத்தை பதிவு செய்கிறானா இல்லையா? நன்மை தீமைகள் எல்லாம் நம்முடைய புத்தகத்தில் பதிவு செய்யப்படுகிறதா இல்லையா? அந்த புத்தகத்தை அல்லாஹ் இப்போது இறக்கி, இக்ரா கிதாபக் கஃபா பி நஃப்ஸிகல் யௌம அலைக ஹசீபா, நீ படித்து பார், படித்து தீர்ப்பு செய்து கொள் என்று முடிவெடுத்தால் நான் எனக்கு என்ன தீர்ப்பை கொடுக்க முடியும், நீங்கள் உங்களுக்கு என்ன தீர்ப்பை கொடுக்க முடியும்? அஹ்சன தக்வீம் அஸ்ஃபல ஸாஃபிலீன், எதில் நாம் நம்முடைய புத்தகத்தை இப்போது நாம் வாசித்து பார்த்தால், இப்ப எப்போது வாசிப்போம், எப்போது வேண்டுமானாலும் வாசிக்கலாம். இந்த நேரத்திலும் மரணம் வந்தால் அவ்வளவுதான், மூடப்படும், அதுதான் நம்முடைய ஏடு. 10 வருடம் கழித்து வந்தாலும் அதுதான் ஏடு, மூடப்படும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அஹ்கமில் ஹாகிம், அஹ்கமல் ஹாகிமீன், தீர்ப்பாளர்களில் சிறந்த தீர்ப்பாளர். ஒருபோதும் யாருக்கும் அல்லாஹ் அநீதம் இழைத்து விட மாட்டான். கடுகளவு கூட அல்லாஹ் நம் செய்த அமல்களுக்கு மாற்றமான ஒரு தீர்ப்பை அல்லாஹ் கொடுத்து விட மாட்டான். இப்ப நம்முடைய கரத்தில் இருக்கிறது அந்த தீர்ப்பை எப்படி மாற்றுவதென்று. சிறந்த மனிதர்களாக வாழ்ந்து சிறந்த தீர்ப்பை பெறுவதா, அல்லது இழிவானவர்களாக வாழ்ந்து இழிவின் தீர்ப்பை பெறுவதா என்பதெல்லாம் நம்முடைய கரத்தில் இருப்பது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருபோதும் ஒருவருக்கும் அநீதம் இழைக்க மாட்டான். எல்லா தீர்ப்புகளும் சரியாக பங்கு வைக்கப்படும். உலகத்தில் அநீதம் இழைப்பவர்கள் அநீதத்தை கொண்டு நாளை மறுமையில் தீர்ப்பளிக்கப்படுவார்கள். நீதியாக நடப்பவர்கள் நீதியை கொண்டு மறுமையில் தீர்ப்பளிக்கப்படுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை எமக்கு தருவானாக. இந்த நான்கு சத்தியமும் எதற்காகத்தான், லக்கத் கலக்னல் இன்சான ஃபி அஹ்சரி தக்வீம் ஸும்ம ரததனாஹு அஸ்ஃபல ஸாஃபிலீன் இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் ஃபலஹும் அஜ்ருன் கைரு மம்னூன் ஃபமா யுகத்திபுக பஅது பித்தீன் அலைஸல்லாஹ் பிஅஹ்கமில் ஹாகிமீன். சுப்ஹானல்லாஹ், அழகிய சூரா. அடிக்கடி ஓதுங்கள் குர்ஆனில், அடிக்கடி தொழுகையில் இதை ஓதுங்கள். இந்த வசனங்களை நினைவுபடுத்தி சதா நேரமும் சிந்தித்துக் கொண்டே வாழ வேண்டும். நான் சிறந்த மனிதனாக இப்போது வாழ்கிறேனா, அல்லது இழிவானவர்களின் ஒருவனாகத்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய அமல்களில் பணிவை தருவானாக. என்னுடைய ஈமானில்

0: அல்லாஹ் பணி வைத்திருவான்.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள். www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk. வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள். 0777-101-0743.
3: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0777-34-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள், சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். Prince and Princess நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
4: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
5: அவர் தனது பெற்றோர்களுடன் அழகிய முறையில் நடந்து கொள்ளட்டும். மேலும் தனது உறவு முறைகளை சேர்த்து கொள்ளட்டும். ஆதாரம் முஸ்னத் அகமது. மீண்டும் ஒரு நாளும் ஒரு நட்சத்திரை சிறப்பு நிகழ்ச்சியினூடாக அனைவரையும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
6: நாளும் ஓர் நட்சத்திரை,
4: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் உங்கள் பிரதேச பள்ளிவாசல்களில் இடம்பெறுகின்ற மார்க்க சொற்பொழிவுகள், குத்துபா பிரசங்கங்கள், விசேட இஸ்லாமிய நிகழ்வுகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய குழந்தைகளின் ஹதீஸ், கிராத், இஸ்லாமிய சம்பாசனைகள், இஸ்லாமிய நாடகங்களை எமக்கு அனுப்புங்கள். தொடர்புகளுக்கு முஸ்லிம் வானொலி @gmail.com அல்லது வாட்ஸ்அப் 0974-777-16-16-76.
7: www.muslimvanoli.com.
8: என்னை உரமாக்கி வைத்திடுவாய் இறைவா.
7: muslimvanoli.com.
9: உங்கள் முஸ்லிம் வானொலியில்
1: சிந்தனை.
10: ஒவ்வொரு தொழுகைகளில் சுண்ணாம் அக்கலாக்களை பற்றி அது சம்பந்தமாக வந்த சில அறிவுகளையும் குறிப்பிட்டால் பொருத்தமாக இருக்கும். ஃபஜ்ருடைய சுண்ணத்தை பற்றி முதல் தெரிந்து கொள்வோம். அதனுடைய முக்கியத்துவம் இவ்வளவு என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹுமா அஹப்பு இலைய மினத் துன்யா ஜமீஅன். இரண்டு ரக்காத், சுபஹுடைய முந்திய இரண்டு ரக்காத் இருக்கிறதே, அது வந்து உலகத்தில் உள்ள அனைத்தை விடவும் என்னிடத்தில் மிக விருப்பத்துக்குரியது. உலகத்தில் உள்ள எல்லாம் எனக்கு கிடைச்சதாக வச்சுக்கொள்வோம், உங்களுக்கு கிடைத்ததாக வச்சுக்கொள்வோம், எவ்வளவு சந்தோஷப்படுவோம். அது எனக்கு சந்தோஷம் இல்லை. இரண்டு ரக்காத் தொழுதா, இந்த உலகமும் உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் கிடைத்தால் என்ன சந்தோஷமோ அதை விட சந்தோஷம் எனக்கு, அதை விட விருப்பம் எனக்கு. அப்படிங்கிறாங்க சல்லாசலம். அது மிக விருப்பத்துக்குரியதுங்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு பொறுமதியானது, அவ்வளவு நன்மையை பெற்று தரக்கூடியது மறுமையில் என்ற அடிப்படையில் சல்லா சொல்லாங்க. ஆகை நாமும் என்ன செய்வோம், சுபவுடைய முந்தைய இரண்டு ரகாத் சுன்னத்தை சுபவுக்கு முன்னாலேயே தொழுதுருவோம். சிலர் என்ன செய்வாங்கன்னா பின்னால தொழலாம் தானே, அவருடைய வாழ்நாள் அதிகமாக ஃபஜ்ருடைய சுன்னத்துக்கு ஃபஜ்ருடைய சுன்னத்தை முந்தைய சுன்னத்தை ஃபஜருக்கு பிறகுதான் தொழுகிறது. அப்படி கூட ஃபஜருக்கு முன்னால் தொழணும். ஒரு நாள் தப்பிட்டேன்னு சொன்னால் அவருக்கு என்ன செய்யறது, ஃபஜருக்கு புற தொழலாம் என்பதை நாங்கள் விளைய கொள்ளணும். இன்னும் ஒரு செய்திங்க நான் சொல்ல வேண்டியிருக்கிறது, சில சகோதரர்கள் பள்ளி வாசலில் தொழுகிறதுக்கு வருவாங்க, இக்காமல் சொல்லப்பட்டாச்சு, இம்மா தொழுகை ஆரம்பிச்சிட்டார், இவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த தொழுகை முக்கியம் என்பதை நாம் இப்போது சொல்லுகிறோமே, அதை எப்படி வழங்கியிருக்கிறாங்கடா, இமாம் இக்காம இமாம் தொழுகை நடத்தி கொண்டிருந்தாலும் ஃபஜ்ருடைய தொழுகை அப்போ தொழுகிறாங்க, வந்து முதல் ரக்கா தொழுகிறாங்க, ரெண்டாவது ரக்கா தொழும் போதும் தொழுகிறாங்க, சார் அத்தகையாத்திர இமாம் இருப்பாங்க அப்பயும் தொழுவாங்க சுன்னத் தொழுகையை. இது பல, இது தவறு, இது சுன்னாவுக்கு மாற்றமான செயல். சல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எந்த ஒரு ஃபர்தான தொழுகைக்கு இக்காமல் சொல்லப்படுகிறதோ அது தவிர வேறு தொழுகை தொழக்கூடாது. இதா குய்மத்தி சலாத்து ஃபலா சலாத்தா இல்லல் மக்தூபா. ஒரு ஃபர்தான தொழுகைக்கு இக்காமல் சொல்லப்பட்டால் அந்த ஃபர்து தான் நாங்கள் தொழப்படணும், அந்த சுன்னத் தொழக்கூடாது, அது அந்த முந்தைய பிந்திய முந்தைய சுன்னத் தொழக்கூடாது, வேறு சுன்னத் தொழக்கூடாது. ஆகவே இக்காமல் சொல்லப்பட்டால் நீங்கள் சுபாவுடைய சுன்னத்தை தொழக்கூடாது, மற்ற எந்த சுன்னத்தையும் தொழக்கூடாது, மற்ற தொழுகையிலும் அந்த தொழுகை தான் தொழ வேண்டும் இமாமோடு சேர்ந்து. அதற்காகத்தானே ஆண்கள் பள்ளிக்கு நாம் வருகிறோம். அங்கே போய் நீங்கள் இக்காமல் சொல்லப்பட்டு அதற்கு பிறகு நீங்கள் இமாமோடு சேராமல் சுன்னத் தொழுதால் ஏன் வீட்டிலே தொழுத்து வரலாமே, பள்ளிக்கு வந்ததே ஃபரதான தொழுகையை தொழுறதுக்கு. ஆண்களுக்கு ஃபரதான தொழுகையை பள்ளியில் தொழ வேண்டும், சுன்னத்தான தொழுகையை வீட்டில் தொழ வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லாங்க, சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், ஜாபிர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், உங்களில் ஒருவர் தொழுதார் அவருடைய அதாவது பள்ளியில் அவருடைய மஹல்லாவில் அந்த பள்ளியில் தொழுதார், ஃபல்யஜால் லிபைத்திஹி நஸீபம் மின் ஸலாத்திஹி, அவருடைய தொழுகையில் கொஞ்சம் தொழுகையை அவருடைய வீட்டுக்கும் வச்சு கொள்ளட்டும், என்றால் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இவருடைய வீட்டில் இவர் தொழுவதால் அதில் ஹைரை அல்லாஹ் கொடுப்பார், அதில் பறக்கத்தை கொடுப்பான் அல்லாஹ் தஆலா. சஹி முஸ்லிம் இந்த அரிசி பதியப்பட்டிருக்கிறது. இந்த அரிசி எப்படி வழங்கணும், அஞ்சு ஃபர்தான தொழுகையில் மூணு பள்ளியில் ரெண்டு வீட்டை, அதில் இஷாவையும் ஃபஜ்ரையும் வீட்டு தொழுதுக்குவோம், அல்லது அசரையும் ஃபஜ்ரையும் வீட்டை தொழுதுக்குவோம், அப்படியே வழங்குறது. அப்படி இல்லை, அஞ்சு தொழுகைகளையும் பள்ளியில் தான் தொழணும், ஆண்கள் ஜமாத்தோட தான் தொழணும். அந்த அஞ்சு தொழுகையோடு சம்பந்தப்பட்ட சுன்னத்துகள் இருக்குதே, அதெல்லாம் அந்த சுன்னத்துகள் இருக்கிறதே, வித்திர தொழுகை, துஹா தொழுகை, தஹஜ்ஜு தொழுகை, அதை வீட்டில் தொழுங்க ஆண்கள். பெண்கள் தான் எல்லா தொழுகைகளையும் வீட்டில் தொழுவாங்க இல்லையா. அதே போல சஹீஹ் புகாரி மற்றும் சஹீஹ் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக, இஜ்அலு மின் ஸலாத்திக்கும் ஃபீ புயூதிக்கும், உங்களுடைய தொழுகையில் உங்களுடைய வீடுகளில் தொழுகைகளை உங்களுடைய தொழுகையிலிருந்து சில தொழுகையை உங்களுடைய வீட்டில் வச்சுக்கோங்க, அதை கபர்களாக ஆக்க வேண்டாம். கபர்களில் உள்ளவங்க தான் மையத்துகளாக இருப்பாங்க, உங்களுடைய வீட்டில் உள்ளவங்க மையத்து கபர்களில் உள்ள மையத்துகளாக ஆக்காம, அப்போ நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்கும் அல்லாஹ்வுடைய வரக்கத்தை வர வேண்டும், உங்களுடைய வீட்டில் சில தொழுகை வச்சுக்கணும்னா இந்த சுன்னத்தான தொழுகை. தெளிவாக இன்னொரு ஹதீஸிலே வருகிறது, இந்த மாதிரியான சந்தேகங்கள் வந்துவிடக்கூடாது, ஃபரதில் கொஞ்சம் வீட்டில் தொழலாம் ஆண்களுக்கு என்று விளங்கிடக்கூடாதுங்கிற அடிப்படையில் சல்லா சொல்லி இன்னொரு ஹதீஸ் சொல்லாங்க, ஃபைன் அஃதல சலாத்தில் மர்இ, ஒரு ஆண் தொழக்கூடிய தொழுகையில் சிறந்தது அவனுடைய வீட்டில் தொழக்கூடிய தொழுகை தான், இல்லை மக்தூபா ஃபரத தேவை. அப்படி என்றால் ஃபரதை நீங்கள் பள்ளியில் தான் தொழணும் ஆண்களே, உங்களுடைய சுன்னத்தான தொழுகைகளை நீங்கள் வீட்டில் தொழுகிறது பள்ளியில் தொழுவதை விட சிறந்தது. சஹீஹ் புகாரியுடைய ஹதீஸ். சரி, அப்போ நாங்கள் சுன்னத்தான தொழுகைகளை நாங்கள் வீட்டில் தொழணும், பள்ளிக்கு போறீங்கன்னு சொன்னால் பள்ளியில் போய் இக்காமல் சொல்லப்பட்டதுக்கு அப்புறம் என்ன செய்யக்கூடாது, அங்கே நீங்கள் எந்த சுன்னத்தான தொழுகையும் தொழக்கூடாது, ஃபஜ்ருடைய முந்திய சுன்னத்து உட்பட. அப்போ ஃபஜ்ருடைய முந்திய சுன்னத்து சிறந்த ஒரு அமல் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே நேரத்திலே ஃபஜ்ருடைய சுன்னத்தை இக்காமல் சொல்லப்பட்டதுக்கு பிறகும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது பள்ளியில் போய். ஃபஜ்ருடைய சுன்னத்தை வந்து ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுபஹுக்கு முன்னால் தொழக்கூடிய இரண்டு ரக்கா தொழுகையில் தொடர்ந்தும் தொழுதிருக்கிறாங்க, அதை விடாமல் தொழுது வந்திருக்கிறார்கள். அது மாதிரி வேற எதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, கடைபிடிக்கல. லம் யக்குன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஷைஇ மின் நவாஃபிலி அஷத்து முஆஹதத்தன் மினர் ரக்காத்தைனி கபில சுப. சுபகுக்கும் முன்னால் தொழக்கூடிய அந்த இரண்டு ரக்காத்தை சல்லாசலம் தொடர்ந்தும் செய்து வந்த மாதிரி வேறவே செய்யலை அப்படிங்கிறாங்க. ஆக சுபகுடைய முந்தைய இரண்டு ரக்காத்து சுன்னா இவ்வளவு சிறப்புக்குரிய என்பதை தெரிந்து கொண்டோம். அதில் முந்தைய ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு பிறகு குல்லியா ஐயுவல் காஃபிரூனும், இரண்டாவது ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு பிறகு குல்ஹூ அல்லாஹு அஹதையும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி வந்திருக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 24 அல்லது 25 தடவைகள் நான் பார்த்திருக்கிறேன் நபி அவர்களை இப்படி ஓதியதை என்று இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆகவே நாமும் என்ன செய்வோம், இந்த சுன்னத்தை என்ன செய்வோம், இன்ஷாஅல்லாஹ் சரியாக கடைபிடிப்போம். இதில் முந்தைய ரக்காத்தில் சூரத்துல் காஃபிரூன் குலியா ஐயுல் காஃபிரூன் ஓதுவோம், இரண்டாவது ரக்காத்தில் சூரத்துல் இக்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹதை ஓதுவோம் ஃபாத்தியா சூரத்துக்கு பிறகு. இது ஃபஜ்ர் தொழுகை சம்பந்தமான சில செய்திகள். யார் வளமையாக தொழக்கூடியவர்கள், இது அவர்களுக்கு சில நேரத்தில் அவங்க பள்ளிக்கு போகும்போது ஜமாத்து நடந்து அதை முன்னால் தொழ முடியாது ஜமாத்து நடந்தால், அதனால் அவருக்கு விடுபட்டால் அவர் ஃபஜ்ரை தொழுதுக்கு பிறகு தொழுது கொள்ளலாம். இது அவர்களுக்கு ஒரு விதிவிலக்கான ஒரு சட்டம். ரெண்டாவது, ஃபஜ்ருக்கு பிறகு சூரியன் உதயமாகும் வரைக்கும் வேறு எந்த தொழுகையும் இல்லை, இந்த தொழுகையை தொழலாம், சபபுள்ள தொழுகைகளை தொழலாம். இது ஃபஜ்ருடைய தொழுகை சம்பந்தமாக நாம் சுன்னத் தொழுகை சம்பந்தமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி.
0: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை.
7: கிழக்கிலிருந்து புதுமையோடு வரம் வருகிறது
9: உங்கள் முஸ்லிம் வானொலி,
11: muslimwanoli.com.
12: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக கடல் கடந்து வாழ்கின்ற எமது உறவுகள் இப்போது ஜெர்மன் நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொரு மாதாந்தமும் மாதாந்த இஜிதிமாவுடைய சிறப்பு மார்க்க சொற்பொழிவினை அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த மார்க்க சொற்பொழிவை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அல் ஹாஃபில் எஸ் எம் யாசிர் அவர்கள்.
13: பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم

الصبر وإلى ربك فارغب. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم لقد أوذيت في الله وما يؤذى أحد وأخفت في الله وما يخاف أحد. صدق رسول الله صلى الله عليه وسلم. கணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் ஏன் அன்பு வைக்க வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த சீராவை படிப்பதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பு ஆக முக்கியம். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்புடையவர்கள் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயரை எத்தனை ஆயிரம் தடவை சொன்னாலும் அவர்கள் சலிக்க மாட்டார்கள். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்புடையவர்களுக்கும் அன்பில்லாதவர்களுக்கும் இடையில் வித்தியாசம், மலைக்கும் மடுவுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் இருக்கிறது. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பை தேடி அந்த காலம் பெண்கள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், வயோதிகர்கள் எல்லோருமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னாலே இருந்து கொண்டிருந்தார்கள். நாமெல்லாம் யோசிப்பதை விட கொஞ்சம் தூரம் யோசித்தார்கள் சஹாபாக்களுடைய சிறு பிள்ளைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே டாய்லெட்டிலே இருக்கிறார்கள். கஅப் ரழியல்லாஹு அன்ஹு அல்லது ரபீஆ ரழியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக சிறுநீர் சுத்தம் செய்வதற்கு தண்ணீர் கொண்டு போய் வைக்கிறார். தஹஜ்ஜத்துடைய நேரம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்த பொழுது கேட்டார்கள், யார் தண்ணீர் வைத்தது? பிள்ளை முன்னால் நின்றார், யா ரசூலல்லாஹ், நான் தான் தண்ணீர் வைத்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே பிள்ளையை பார்த்து கேட்டார்கள், மகனே, உனக்கு என்ன விருப்பமோ கேள், நான் தருகிறேன். அந்த பிள்ளை சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருந்தது, எவ்வாறு நான் உலகத்தில் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு வாழ்கிறேனோ இதே போன்று ஆகரத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு வாழ வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்த பிள்ளை உடனே சொன்னது, யா ரசூலல்லாஹ், அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னா, யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ், அதற்காக துவா செய்யுங்கள். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்தஸ்து அந்த பிள்ளைக்கு தெரியும். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு மேலுள்ள சொர்க்கம். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொர்க்கம் ஜன்னத்துல் அதனை விட உயர்ந்த சொர்க்கம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொர்க்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொர்க்கத்துடைய பெயர் தான் வசீலா. என்ன பெயர்? வசீலா. வாங்குதுவாட ஓதுறமே, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி சொர்க்கத்தை குடியல்லா. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சொர்க்கத்திலிருந்து அல்லாஹுவை நேரடியாக பார்த்து கொண்டே இருப்பார். அந்த பிள்ளை கேட்ட விடயம், யா ரசூலல்லாஹ், அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொல்லுவது? அவர்தானே கேட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளையை பார்த்து சொன்னார்கள், ஃபஇன்னி அலா நஃப்ஸிக பிகத்ரதி சுஜூத், அதிகமாக சுஜூது செய்து எனக்கு நீ உதவி செய், அந்த இடத்துக்கு உன்னை நான் எடுக்கிறேன். கணித்துக்குரிய சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்மையான அன்பு நமக்கிருந்தால் உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நாம் தேடுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நாம் மஹப்பத் வைப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஹப்பத் கிடைத்தால் அந்த மனிதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய
ஒவ்வொரு சுண்ணாக்களையும் பின்பற்றுவார். சகோதரர்களே, அது அன்பை பொறுத்தது. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஹப்பத்தை பொறுத்து இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழலாம். எவ்வளோ அன்பு வைக்கிறோமோ, எவ்வளோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நேசிக்கின்றோமோ, அந்தளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை நேசிப்பார்கள். அல்லாமா இக்பால் பாகிஸ்தானிலே பிறந்தவர், ஹஜ் செய்ய கிடைக்கவில்லை, ஆனால் கவிதையிலே அழுவார், சொல்லுவார், மதீனாவுடைய மண்ணில் புரள வேண்டும், மதீனாவுடைய மண்ணும் எனக்கு பெருமதிதான். மதீனாவுடைய இமாம் தான் இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா. இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா மதீனாவிலே செருப்பு போடாமல் நடப்பார்கள். சொல்லுவார்கள், ரசூலுல்லாஹுடைய பாதம் பட்ட மண்ணில் நான் இவ்வாறு செருப்பு போடுவது. சகோதரர்களே, உலகத்தில் காதலில் பிரபலியம் அடைந்தவர்கள் லைலா மஜ்னூன் கவிதை படிப்பானாம், உகப்பிதல் ஜிதார் வதல் ஜிதார். நான் லைலாவுடைய ஊருக்கு சென்றால் அங்குள்ள சுவர்களையெல்லாம் முத்தமிடுவேன், அங்குள்ள நாய்களையெல்லாம் முத்தமிடுவேன். ஏன், சுவரின் மீதுள்ள அன்போ நாயின் மீதுள்ள அன்போ கிடையாது, அந்த ஊரில் வாழும் லைலாவின் அன்பு. சகோதரிகளே, மதீனாவில் அன்பு ஏன், அங்குதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சலவாத்துகளையும் எடுத்து செல்வதற்காக அல்லாஹ் மலக்குகளை படைத்திருக்கின்றான். அந்த மலக்குகள் அந்த சலவாத்துகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு காண்பித்து கொண்டே இருக்கிறார்கள். சகோதரர்களே, சகோதரிகளே, ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நாம் நேசிக்க வேண்டும்? அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அந்தளவு உயர்த்தியிருந்தான். அல்லாஹ் சொல்கிறான், அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக்,

0: சிராக் நபியே, உங்களுடைய நெஞ்சத்தை நாம் விசாலமாக்கவில்லையா? உலமாக்கள் இந்த இடத்திலே சொல்லுகிறார்கள், அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒவ்வொரு உறுப்புகளை பற்றியும் குர்ஆனிலே அல்லாஹ் பேசியிருக்கிறான். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், நபியுடைய ஒரு உறுப்பு தான் நெஞ்சி. நபியே, உங்களுடைய நெஞ்சை நாம் விசாலமாக்கவில்லையா? அல்லாஹ் கடைசியாக சொல்லுகிறான், வரஃபஅனா லக திக்ரக் நபியே, உங்களுடைய பெயரை நாம் உயர்த்தி இருக்கின்றோம். உங்களை யாராலும் பணிக்க முடியாது, உங்களை யாராலும் தாழ்த்த முடியாது, உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது. அதானில் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், இகாமத்தில் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், ஹுத்துபாவில் கலிமாவில் முழு உலகத்திலும் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயரை அல்லாஹ் உயர்த்தி இருக்கின்றார். அதனால தான் முன்னைய காலத்து உலமாக்கள் தங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகள் அனைத்துக்கும் முஹம்மது என்றே பெயர் வைத்தார்கள். முஹம்மது அவ்வல், முஹம்மது தானி, முஹம்மது தாலிஸ், முஹம்மது ராபியா, முதலாவது முஹம்மது, ரெண்டாவது முஹம்மது, மூணாவது முஹம்மது, நாலாவது முஹம்மது, பத்து பிள்ளைகளுக்கும் முஹம்மது என்று ஒருவர் பெயர் வைத்திருக்கிறார். சகோதரர்களே, அதற்கு அன்புக்கு விளக்கம் கேட்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்புடையவர்கள் சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தேடி புறப்படுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மதீனாவுடைய வாழ்க்கையில் இன்ஷா அல்லாஹ் அடுத்த இஜ்திமாவில் பல விடயங்களை நாம் படிக்க இருக்கின்றோம். சென்ற இஜ்திமாவுக்கு முந்தைய இஜ்திமாவில் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிறப்பிலிருந்து 40 வயது வரை நாம் பார்த்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 40வது வயதிலே அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நுபுவத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய வருகை தொடங்குகிறது. ஹிரா குகையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்து விட்டு வீட்டுக்கு வந்தார்கள். மனைவி ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆறுதல் சொன்னார்கள், பயப்படாதீர்கள், நீங்கள் மிக நல்லவர், உங்களுடைய குணம் நல்லது, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் என்ற ஆறுதல்களை ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எந்த நாளும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை தேவைப்பட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆனால் வருவது கிடையாது. நபி அவர்கள் ஜபலுன் நூரிலே, ஹிரா குகை அமைந்திருக்கும் அந்த மலையிலே, ஜபலுன் நூரிலே ஏறி நின்று அப்படியே வானத்தை பார்த்து கொண்டிருப்பார்கள். ஒரு உயரமான இடத்திலிருந்து மேலே பார்த்தால் கீழே விழுவது போன்று ஆகிவிடும். ஒரு உயரமான இடத்தில் இருந்து கொண்டு வானத்தை பார்த்து கொண்டே இருந்தால் கீழே விழுவது போன்றே ஆகிவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை தேடுவார்கள். ஒரு தொடர்பு உண்டாகியது சகோதரர்களே. அதற்கு பிறகு ஒரு நாள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய பாதையிலே வருகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அசல் தோற்றத்திலே வந்திருந்தார்கள். ஹிரா குகைக்கு வந்தது மனித ரூபத்திலே. ஆனால் இங்கு பார்க்கிறார்கள் அசல் தோற்றத்திலே, தலை வானத்தில், கால் பூமியில். காபாவுடைய அந்த பகுதியில், காபாவுக்கு பக்கத்தில் அஜியாத் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்திலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை நேரடியாக பார்க்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கதிரையிலே உட்கார்ந்திருக்கிறார், கால் பூமியில், தலைவானத்திலே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுங்கி விட்டார்கள். சகோதரர்களே, சகோதரிகளே, அந்த நேரம்தான் முதலாவது சூறாவை இறக்கினார்கள். ஹிரா குகையில் இறங்கியது முதலாவது ஆயத், 5 வசனங்கள் வரைக்கும். ஆனால் இங்கு ஒரு சூறாவை இறக்கினார்கள். யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்ஸிர் வரப்பக ஃபகப்பிர் வஸியாபக ஃபதஹிர் வர்ருஜிஸ ஃபஹ்ஜுர் வலா தம்னு தஸ்தக்ஸிர் வலிரப்பிக ஃபஸ்பிர். ஒரு சூறாவை இறக்கினார்கள். போர்த்தி கொண்டிருப்பவரே எழும்புங்க, கும் எழும்புங்க நபியே சொல்லுகிறார்கள். அந்த நாள் அல்லாஹ் நபியை பார்த்து கும் என்று சொன்னானே, அன்றிலிருந்து நபியவர்கள் மௌத்து வரை நிம்மதியாக தூங்கவில்லை. ஏன்? கும்மென்று அல்லாஹ் சொல்லிவிட்டானே. கும்மென்றால் எலும்புங்க நபியே, எலும்புங்க, எலும்பி என்ன செய்யுங்கள், மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள். வரப்பக ஃபக்பிர், அல்லாஹ்தான் பெரியவன் என்று, அல்லாஹ்தான் பெரியவன் என்று மக்களுக்கு இந்த தாவத்தை கொடுங்கள். வரப்பக ஃபக்பிர் வசியாபக ஃபதஹிர், நபியை ஆடையை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். தாவத்தின் பொழுது உங்களுடைய ஆடை சுத்தமாக இருக்க வேண்டும் நபியே. சகோதர சகோதரிகளே, 40 வயது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இந்த ஆயத்துகள் கிடைத்ததோடு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயதிலிருந்து 43 வயது வரைக்கும் 3 ஆண்டுகள் இரகசியமாக இஸ்லாத்துடைய பிரச்சாரத்தை தொடங்கினார்கள். இரகசியமாக ஒவ்வொருத்தருடைய பேசுறது, இஸ்லாத்தை பற்றி ஒவ்வொருத்தரோட பேசுறது. இதில் முதல் முதலாக சகோதரர்களே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது பெண்களிலே ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா, நபியுடைய மனைவி ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா. ஆண்களில் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன், சிறு பிள்ளைகளில் அலி ரழியல்லாஹு அன், அடிமைகளில் ஸைத் இப்னு ஹாரிதா ரழியல்லாஹு அன். இந்த 4 பேர்தான், இந்த 4 பேர்தான் இஸ்லாத்துடைய ஆரம்ப தூண்கள், இஸ்லாத்துடைய அத்திவாரங்கள். முதல் முதலாக இஸ்லாத்தில் கபூல் செய்த 4 பேர் சகோதரர்களே, இந்த 4 பேரையும் வைத்துதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை வளர்க்க தொடங்கினார்கள். அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன் போய் உஸ்மான் ரழியல்லாஹு அவர்களை அழைத்து வந்தார்கள், ஜுபைர் ரழியல்லாஹு அவர்களை அழைத்து வந்தார்கள், தல்ஹா பின் உபைதில்லா, சாத் பின் அபி வக்காஸ். சகோதரர்களே, அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன் அழைத்து வந்த அவ்வளோ பேரும் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்களாக மாறினார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன் சொர்க்கத்து, அதாவது அழைத்து வந்த, தாவத்து கொடுத்து அழைத்து வந்தார்களே, அதில் முழு பேரும் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்களாக மாறினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 பேரை சொர்க்கவாதிகள் என்று சொன்னார்கள். அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, தல்ஹா ஃபில் ஜன்னா, ஜுபைர் ஃபில் ஜன்னா, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ஃபில் ஜன்னா, சாத் ஃபில் ஜன்னா, சயீத் ஃபில் ஜன்னா, அபு உபைதா பின் ஜர்ரா ஃபில் ஜன்னா. சகோதரர்களே, அபூபக்கர் சொர்க்கவாதி, உமர் சொர்க்கவாதி, உஸ்மான் சொர்க்கவாதி, உஸ்மான் சொர்க்கவாதி. சகோதரர்களே, இதில் முக்காவாசி பேர் இஸ்லாத்துக்கு எடுத்தவர் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன், ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா. பெண்களுக்கு மத்தியிலே போனார்கள், பெண்களோடு பேசினார்கள். உமர் ரழியல்லாஹுடைய தங்கச்சி ஃபாத்திமாவை இஸ்லாத்துக்கு எடுத்தார்கள், உம்மு ஷரீக் ரழியல்லாஹு அன்ஹாவை இஸ்லாத்துக்கு எடுத்தார்கள், உம்மு ஐமனை இஸ்லாத்துக்கு எடுத்தார்கள். பெண்களுடைய தரப்பிலே முயற்சி நடக்கிறது, ஆண்களுடைய தரப்பிலே அலி ரழியல்லாஹு அன், அலி ரழியல்லாஹு அன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 43வது வயதிலே தான் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா பிறக்கிறார்கள். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா நபி அவர்களுக்கு கடைசியாக கிடைத்த ஒரு பெண் பிள்ளை, நபியுடைய 43வது வயதிலே தான் கிடைத்தது. அந்த சமயம்தான் முஸ்லீம்களுடைய தொகை 40ஆக மாறுகிறது. 40 பேர் தான் உலகத்திலே முஸ்லீம்கள். இந்த சமயம் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன் எலும்பி காபத்துல்லாவிலே கலிமாவை சொல்லிவிட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இருந்த தாகம், அவர்களுக்கு இருந்த வேகம் சகோதரர்களே. அபூபக்கர் சித்தீக்
1: நீங்கள் தொடங்கும் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 10 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: இரக்கம் கூட இதேனைய மனைவிமார்களுக்கு கோ எல்லா மனைவிமார்களும் சேர்ந்து ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவை அழைத்து பேசினார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். ஃபாத்திமா, உங்களோட வாப்பா கிட்ட போய் சொல்லுங்க, நீதி இல்லாமல் நடக்கிறார், அன்புல அன்புல நீதி இல்லாமல் நடக்கிறார். எல்லா மனைவிமார்களையும் விட ஆயிஷாவை அன்பு வைக்கிறார். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்கிட்ட போய், வாப்பா, உங்களோட ஏனைய மனைவிமார் என்னை அனுப்புனாங்க உங்கள்கிட்ட பேசும்படி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஃபாத்திமா, வாப்பாவுக்கு விருப்பமான உண்டு தானே மகளுக்கும் விருப்பம். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ஓம் வாப்பா. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நானும் ஆயிஷாவும் ஒரே விரிப்பில் இருக்கும் பொழுது வஹி இறங்கி இருக்கிறது, வேறு எந்த மனைவியோடு இருக்கும் பொழுதும் எனக்கு வஹி இறங்கவில்லை, அதால தான் நான் ஆயிஷாவை அன்பு வைக்கிறேன், ஆயிஷாவை நான் நேசிக்கிறேன். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா பைத்தான். இதுக்கு பிறகு என்ன பேச இருக்குது வாப்பாட்ட? மனைவிமார்கள் உடல்ல ஜைனப் பின் ஜஹ்ஷ் ரழியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் உரமா பேசுறான். ஜைனப் பின் ஜஹ்ஷ பிடிச்சான், சொன்னாங்க, ஜைனப் நீ போய் பேசு. ஜெயினப் பின் ஜஹ்ஷ் வாராங்க, வந்து, யா ரசூலல்லாஹ், நீங்க அபு குஹாஃபாவுடைய பேத்தி ஆயிஷாவோட இரக்கம் கூட எங்களோட இரக்கம் குறை, எங்களோட இரக்கம் குறை. பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா வந்துட்டான். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா வந்தா இப்ப ரெண்டு பேருக்கும் இடையில வாய்த்தர்க்கம் போகுது, வாய்த்தர்க்கம் போகுது. ரசூலுல்லாஹ் பிரச்சனைய ஒரு வார்த்தையில முடிச்சாங்க, ஒரு வார்த்தையில முடிச்சாங்க. சொன்னாங்க, ஜைனப், யார மகள் தெரியுமா இது? யார மகள் தெரியுமா இது? அபூபக்கருடைய மகள். அவ்வளோ வந்த அவங்க வாயை பொத்திட்டு போய்த்தான், அங்கால் ஒன்றும் பேசல. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு வைத்திருந்த அன்பு வித்தியாசமான. சகோதர சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 43வது வயதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிரங்கமாக இஸ்லாத்தை சொல்லுவதற்கு முன்னால் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை சொல்லிவிட்டார்கள். நபியுடைய 43வது வயதிலே அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினான், நபியே, உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு, குடும்பத்தார்களுக்கு இந்த இஸ்லாத்துடைய தாவத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபா மலையிலே ஏறினார்கள். மக்காவிலே மதீனாவிலே மலைகள் தான் மீதமாக இருக்கிறது, நபியுடைய காலத்து மலைகள், மற்ற எதுவுமே கிடையாது. ஆரம்ப காலங்களில் சஃபா மலைக்கு மேல் ஏறலாம், ஆனால் தற்பொழுது சஃபா மலையை ஒரு கண்ணாடியால் அப்படியே மூடி வைத்திருக்கிறார்கள். அந்த சஃபா மலையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறி நின்று எல்லோரையும் கூப்பிட்டார்கள். ஏனண்டா அந்த சஃபா மலை அடிவாரந்தான் நபி அவர்களுடைய குடும்பம் எல்லாம் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீடு அதுக்கு பக்கத்தில் தான் எல்லாமே இருந்தது. இப்பொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த இடத்தை ஒரு லைப்ரரியாக மாற்றி அமைத்து வைத்திருக்கிறார்கள், மறைத்து வைத்திருக்கிறார்கள். அதை எடுப்பதா இல்லையா பாரிய சர்ச்சை போகிறது. ஏனென்றால் நடுவிலே அமைகிறது, ஒன்றுமே செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமை அது. சஃபா மலையிலே ஏறி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு குடும்பத்தையும் கூப்பிட்டார்கள். கூப்பிட்டு இஸ்லாமிய தாவத்தை சொன்ன பொழுதுதான் நம் எல்லோருக்கும் தெரியும், நபியுடைய பிறப்புடைய செய்தி கேள்விப்பட்டு செய்தியை சொன்ன துவைபாவை உரிமையிட்ட நபியுடைய வாப்பாவுடைய நானா அபூலஹபு தான் வாயை திறந்தார். அபூலஹபு தான் வாயை திறந்தார், சொன்னார், தப்பல்லகயா முஹம்மத் அலிஹாதா தாவத்தனா வ ஜமாஅத்தனா, முஹம்மதே நீ நாசமா போ, இதுக்குத்தானா எங்களை கூப்பிட்டாய், நீ இதுக்குத்தானா எங்களை நீ கூப்பிட்டாய். சகோதரர்களே, உடனே அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கினான், ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கினான். தப்பத் யதா அபி லஹபின் வ தப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப், അല്ലാഹ് മുഴു കുടുംബത്തെയും ശപിച്ചു. രണ്ട് കൈകളും നാശമാകട്ടും, അബൂലഹബും നാശമാകട്ടും. സഹോദര സഹോദരികളെ, അല്ലാഹുടേ ഹക്കിലേ ഏതാവത് നടന്നാൽ നബി വിട മാട്ടാർ. നബിയുടെ ഹക്കിലേ ഏതാവത് നടന്നാൽ അല്ലാഹ് വിട മാട്ടാൻ. ഇത് ആകെ മുഖ്യമായ ഒരു വിടയം. ഇത് അല്ലാഹുടേ ഹക്കിലേ ഏതാവത് നടന്നാൽ നബി വിട മാട്ടാർ. വന്ന് കേട്ടാർ അല്ലാഹ് വെല്ലിയ തങ്കമാ അല്ലാഹ് ആയത്തെ ഇറക്കിനാൻ. സല്ലുക നബിയെ, ഖുൽ ഹുവല്ലാഹു അഹദ്, അല്ലാഹു ഒരുവൻ, അല്ലാഹു സമദ്, അല്ലാഹ് തേവയറ്റവൻ, ലം യലിദ് വലം യൂലദ്, അവൻ യാരെയും പെറ്റെടുത്തത് കിടയാതെ, അവൻ യാരാലും പിറപ്പെട്ട ഒരുവനും അല്ല. സഹോദര സഹോദരികളെ, സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലമക്ക് ഉഹദ് യുദ്ധത്തിലെ അടിത്ത് രക്തമോടുകിറത്. നബി അവർ ബദുവാ ചെയ്യവില്ലേ. சொன்ன വാർത്തേ എന്ന തരീമാ, അല്ലാഹുമ്മ ഗ്ഫിർ ലി ഖൗമി ഫഇന്നഹും ലാ യഅലമൂൻ. യാ അല്ലാഹ്, എന്നുടേ സമൂഹത്തെ മണ്ണിച്ചിരു, തെരിയാമ செஞ்சிட்டான். ആണാൽ ഹന്തക്കുടിയ യുദ്ധത്തിലെ അസർ തുള കിടക്കവില്ലേ, സൂര്യൻ മറയുന്നു വിട്ടത്. നബി അവർ சொன்ன വാർത്ത എന്ന തരീമാ, യാ അല്ലാഹ്, ഇവരുടെ അതാവത് വീടുകളെ നെരുപ്പാൽ നിറയ്ത്തു വിട്, ഇവരെ സഫിത്തു വിട്. തന്നുടേ ഹക്കിൽ കുറൈ വന്നാൽ നബി മണ്ണിപ്പാറുകൾ, അല്ലാഹുടേ ഹക്ക് തൊഴുകൈ നബി അവർ വിടമാട്ടാറുകൾ. നബിയുടെ വിടയത്തിലെ കയ്യടിത്താർ നബിയുടെ പെരിയപ്പ. അല്ലാഹ് ആയത്തിറക്കിനാൻ, തബ്ബത് യദാ അബി ലഹബിം വതബ്. അബൂ ലഹബുക്ക് രണ്ട് ആമ്പിള പുള്ളേ, ഒരു പെൺപുള്ള, രണ്ട് ആൺപുള്ളൈകൾ ഉത്ബാ ഉതൈബ, ഒരു പൊമ്പുള പുള്ള ദുർറാ, ദുർറാ എന്ന പൊമ്പുള പുള്ള. അല്ലാഹ് അബൂ ലഹബുടേ മനൈവി മുഴുപേരെയും അല്ലാഹ് സഫിത്താൻ. മാ അഗ്നാ അൻഹു മാലുഹു വമാ കസബ്, ഉനക്ക് സെൽവമോ നീ സമ്പാദിച്ച പുള്ളൈകളോ ഉനക്ക് പ്രയോജനം തരാതെ. ഉത്ബാ ഉതൈബ കാഫിറാക വഫാത്താനാർകൾ. ആനാൽ ദുർറാ ഇരിക്കിറാവേ, ഇവ ഇന്ന് ദുർറാ മക്കാളിലിരുന്ന് മദീനാവുക്ക് നടന്ന് ഹിജ്റത്ത് ചെയ്ത് നബിക്ക് പിന്നാലെ ഓടിട്ടാ. ദുർറാവ് പിടിക്കുന്നതിക്ക് അബൂ ലഹബ് മഹന്മാർ അനുപ്പിനാർ. ആണാ അവ മദീനാക്ക് പോയി ചേർന്നിട്ടാ. പിൽക്കാലത്തില് സഹാബ പെൺകളുണ്ടാലും പെൺകൾ തന്നെ ദുർറാവ് പാത്ത് സൊല്ലുവാങ്ക, ദുർറാ നിങ്ങ തന്നെ അബൂ ലഹബുട മകൾ, കിണ്ടലടിക്ക തുടങ്ങിട്ടാ, നിങ്ങ തന്നെ അബൂ ലഹബുട മകൾ. சொன்னாங்க ദുർറാ റസൂലുള്ള കിട്ട പോയിട്ട്, യാ റസൂലുള്ള, എന്നെ ഇപ്പടി കൊലപ്പുറാം. ഉടനെ റസൂലുള്ള മിമ്പറിലേ ഏറിട്ടാം. മിമ്പറിലേ ഏറിനാങ്ക സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം ഏറി തനിയെ ഇത് കണ്ട് ഖുത്ബാവുന്നാങ്ക. சொன்னாங்க സീദേവിയാണ് ഒരു പുള്ളിയെ போட்டு കൊലപ്പുറീങ്களே, നിങ്ങ മുഴു കുടുംബവും നരകം, ഒരേ ഒരു പുള്ള സ്വർഗ്ഗമാതി. ദുർറാ അല്ലാ മുടിക്കൽ അത് സൂറാൾ അല്ലാ തുടർന്ന് സുൽറാൻ, അബൂ ലഹബുടേ മനേവി ഉമ്മു ജമീൽ, അബൂ സുഫിയാനുടേ തങ്കച്ചി, അബൂ സുഫിയാനുടേ തങ്കച്ചി നബി സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലമുടേ മുൻ വീട്. അല്ലാ സുൽറാൻ, ഉണക്കും നാശം, ഉണക്കും നാശം താൻ. ഫീ ജീദിഹ ഹബലും മിമ്മസദ്, ഇവ എന്നെ ചെയ്യേണ്ട, ഇവിടെ തൊഴിലേ മുള്ളെടുത്തിട്ട് വാറത്, മുള്ള തലയില എടുത്തിട്ട് വന്ന് നബി സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലമുടേ വീട്ടു മുറ്റത്തില, അതാവത് കുത്തി വെക്കിറത്, വീട്ടു വാസല്ല കുത്തി വെക്കിറത്. അവിടെ അവവും നാശമാ പോണ. സഹോദര സഹോദരികളെ, 43 വയസ് സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലമുക്ക് ദാവത്തെ ആരംഭിക്കിറാർകൾ. ഇപ്പൊ നബിക്ക് അല്ലാഹ് ധൈര്യത്തെ കൊടുക്കണ്ടാ. ധൈര്യം ജിബ്രീൽ അലൈഹിസ്സലാം വരുവാർകൾ, ധൈര്യത്തെ കൊടുപ്പാങ്ക പോയിത്തിരുവാങ്ക. അവൾക്ക് തെരിയും, അതാവത് ഖുർആനില രണ്ട് വകയാണ് സൂറാക്കൽ ഇരിക്കി, മക്കി സൂറ മദനി സൂറ. മക്കാളെ ഇറങ്ങണ സൂറാക്കൽ എല്ലാമേ, അതാവത് മക്കി സൂറാക്കൽ എല്ലാം മക്കാളെ ഇറങ്ങണ സൂറാക്കൽ. നബി അവങ്ങൾക്ക് സ്വർഗത്തെ പറ്റി, നരകത്തെ പറ്റി, നബി അവർകളുടെ കൽവിള ആശയ ഊട്ടി, സോംബേരിത്തനം വന്നു വിടാമൽ ഉത്സാഹപ്പെടുത്തി இந்த ஆயத்துகள் இறங்கு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 43 வயதிலிருந்து சகோதரர்களே இறங்கினார்கள் இந்த தாவத்துக்காக. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தரோடையும் சந்திச்சு பேசுறது, இஸ்லாத்துடைய தாவத்தை கொடுத்தாங்க. ஆனா இப்ப ரசூலுல்லாஹ்க்கு கஷ்டமாயிட்டு, நபி அவங்களுக்கு கஷ்டமாகிட்டு. நபி அவர்களுடைய உற்சாகம் உங்களுக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த சஹாபாக்கள் 40 பேரும் தயார் நிலைமையில் இருந்தான், இந்த இஸ்லாத்தை பாதுகாக்கணுமே என்ற அந்த உணர்வோடு இருந்தாங்க அந்த 40 சஹாபாக்களும். இன்றைக்கு நாங்கள் 1-2 விரோதியை வச்சுட்டு யோசிக்கிறோம், 1-2 முனாஃபிக்கை வச்சுட்டு யோசிக்கிறோம், தடுமாறுறோம். ஆனால் ரசூலுல்லாஹ் அன்றைக்கு 40 பேர் தான் ரசூலுல்லாஹோட முஸ்லீம்கள். முழு உலகத்திலே மற்ற சுத்தி இருந்த அவ்வளோ பேரும் காஃபீர்கள், அவ்வளோ பேரும் காஃபீர்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உள்ளத்தில் ஏதாவது நடுக்கம் ஏற்பட்டதா, நபி அவர்களுடைய உள்ளத்தில் ஏதாவது தடுமாற்றம் வந்ததா? ஒன்றும் வரவில்லை. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெரியப்பா அபூ தாலிபிடம் வந்தார்கள். குறைஷிகள் வந்து சொன்னார்கள், உங்களோட தம்பியிட மகனை கூப்பிட்டு கொஞ்சம் பேசுங்க, சொல்லுங்க. அபூ தாலிப் என்ன செஞ்சார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம கூப்பிட்டார், இங்கே வாங்க மகன், ஊரே வந்திருக்குது, இந்த முயற்சியை நீங்கள் விடணும், இந்த இஸ்லாத்துக்கு மக்களை அழைக்கிற இந்த முயற்சியை நீங்கள் விடணும். உங்களுக்கு என்ன வேணுமோ தாராங்களாம், உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு பெண் வேணுமா, உங்களுக்கு ஆட்சி வேணுமா, உங்களுக்கு செல்வம் காசு பணம் வேணுமா, எல்லாமே தாராங்களாம், ஆனால் இந்த முயற்சியை நீங்கள் விடணும். எல்லாத்தையும் கேட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முடியாத ஒரு விடயத்தை சொன்னாங்க. சொன்னாங்க, லவ் வதஉ ஷம்ஸ ஃபீ யமீனி வல் கமர ஃபீ யஸாரி, எனது வலது கையில சூரியனையும் இடது கையில சந்திரனையும் தந்தா இந்த தாவத்துடைய உழைப்பை நான் விட மாட்டேன். இங்க வலது கையில கொண்டு சூரியனை வைங்க, இடது கையில சந்திரனை வைங்க, ஆனா இந்த தாவத்துடைய உழைப்பை நான் விட மாட்டேன். நான் அவங்க முடியுமானதை சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு முடியாத ஒரு விஷயத்தை சொன்னாங்க. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த விடாமுயற்சி, அந்த விடாமுயற்சி. அபூ தாலிப் கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொன்னார், மகனே நீங்க விரும்பினதை செய்யுங்க, நீங்க இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேச இல்லாது, நீங்க விரும்பினதை செய்யுங்க மகன் அப்படின்ட்டு அபூ தாலிப் இருந்துட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விடாமுயற்சி சகோதரர்களே, ஒரு தலைவர் இப்படித்தான். நீங்க இஸ்லாமிய தலைவர்களுடைய வரலாறுகளை கொஞ்சம் வாசி பாருங்க, முழு தலைவர்களுடைய விடாமுயற்சி தான் அந்தந்த காலங்களில் வாழ்ந்த சமூகத்தை தூக்கியது, அந்தந்த காலத்தில் வாழ்ந்த சமூகத்தை தூக்கியது, சமூகத்தை கட்டி எழுப்பினார்கள். எப்படி கட்டி எழுப்பினார்கள்? ஒற்றுமையின் மூலம், வேறொன்றும் அல்ல. மெயின் என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தெரியும், மக்கால இருந்து மதீனாவுக்கு போனாங்க, அதுக்கு பேர் என்ன, கொஞ்சம் பேசினீங்கன்னா தூக்கம் வர்றது, என்ன லடி தூக்கம் வரும், கொஞ்சம் சொல்லுங்க. மக்காலேருந்து மதினாவுக்கு போகிறதுக்கு பேர் என்ன, ஹிஜ்ரத், ஹிஜ்ரத் போனாங்க. மக்கால இருந்து மதீனாவுக்கு போன மக்கா வாசிகளுக்கு என்ன பேர் சொல்றது, முஹாஜிர்கள். ஹிஜ்ரத் செஞ்சு போனவங்களுக்கு முஹாஜிர்கள். அதே போல மதீனாவில் இருந்த மதீனாவாசிகளுக்கு என்ன சொல்றது, அன்சாரிகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போய் முதல் முதல் செஞ்ச வேறு என்ன தெரியுமா, மக்கா வாசிகளையும் மதீனா வாசிகளையும் ஜோடு போட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த இஜ்தி மாலை இதை விட கொஞ்சம் விரிவாக வரும், யார் யாரை ஜோடி போட்டார்கள், மக்கா வாசிகளை மதீனா வாசிகளை ஜோடு போட்டார்கள். ஏன் மக்கா வாசிகளை தனித்தனியே ஜோடியா போட்டிருக்கலாமே, மதீனா வாசிகள் அவங்கள தனித்தனியே ஜோடி போட்டிருக்கலாமே. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வாசிகளையும் மதீனா வாசியையும் ஒரு ஆள் ஒரு ஆள் ஜோடி போட்டான், ஒத்துமைப்படுத்தினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சந்தர்ப்பத்திலையும் ஒற்றுமைப்படுவதை, அதாவது பிளவுபடுவதை விரும்பவில்லை. அசர் தொழுகைக்கு இக்காம சொல்லப்பட்டுச்சு, கேள்விப்படுறாங்க பனு ஆஃப் கோத்திரத்தில் சண்டை பிடிச்சிட்டாங்க, உடனே நபி அவங்க போனாங்க ஒத்துமைப்படுத்துறதுக்கு. மதீனால முனாஃபிக்கு ஒரு பள்ளியை கட்டிட்டாங்க, அப்படி அவங்க சொன்னாங்க அந்த பள்ளியை ஓட, ஏன், அந்த பள்ளி சமூகத்தை பிரிக்கும். பிலால் ரதியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு தெரியும், கருத்த அடிமை, கருத்த ஒரு அடிமை. அபூதர் ரதியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை கூப்பிட்டாங்க, யா இப்னு சவுதா, கருப்பீட மகனேன்னு கூப்பிட்டான். இது ரசூலுல்லாஹ்க்கு போயிட்டு செய்தி. கூப்பிட்டு அபூதரை கூப்பிட்டு கேட்டாங்க, அபூதர் இன்ன கஃபீக்கல் ஜாஹிலியா, இப்பயும் நீ ஜாஹிலியத்திலேயா இருக்கிறாய், காரணம் என்ன? ரசூலுல்லாஹ் சமூகத்தை ஒற்றுமைப்படுத்தி வளர்த்த ஒரு தலைவர், ஒற்றுமைப்படுத்தி வளர்த்த ஒரு தலைவர். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னால் 124,000 சஹாபாக்கள் நபியுடைய ஒஃபாத்தின் பொழுது சஹாபாக்களை உருவாக்கினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒற்றுமை என்ற கயிற்றின் மூலமாக சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தனது பெரியப்பா அபு தாலிபிடத்திலே சூரியனை வலது கையிலும் சந்திரனை இடது கையில் வைத்தாலும் இதை நான் விடமாட்டேன். சகோதரர்களே, இப்பதான் யோசிச்சாங்க, இவரை விடக்கூடாது, இவரை விடக்கூடாது. அதுலதான் நாங்கள் படிக்கிற ஹதீஸ், ரசூலுல்லாஹ் காபத்துல்லால தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒட்டகத்துடைய குடலை கொண்டு வந்து போட்டாங்கன்னு படிக்கிறமே, நபிக்கு எழும்ப முடியாது, சிரிக்கிறான். இன்னொருவன் கழுத்துல கொண்டு வந்து அப்படி ஒரு புடவையை போட்டு இழுக்கிறான், எப்படியாவது மௌத்தாக்கணும், இவரை மௌத்தாக்க இயலுமா? சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடவில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இருந்தவர்களையும் விடவில்லை. அந்த சமயம்தான் பிலால் பின் ரபாஹ் இஸ்லாத்தை தழுவுகிறார், அம்மார் இப்னு யாசிர் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார், முசாப் பின் உமைர் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார், ஜின்னீரா நஹ்தியா ஹப்பா பின் அரத் போன்றவர்கள் எல்லாம் இஸ்லாத்துக்குள்ளே வருகிறார்கள். வேதனை நடக்குது. பிலால் ரதியல்லாஹு அன்ஹு கல்லுகளை இழுவர்றார், சுமையா ரதியல்லாஹு அன்ஹு அங்கால ஷஹீத், அம்மா ரதியல்லாஹு அன்ஹு ஹப்பா பின் அரத் 12 வயசு புள்ள, ஹப்பா பின் அரத் கொள்ள இரும்பு வளைக்கிற வேலை. எஜமாட்டி என்ன செஞ்சால், இரும்ப கரைச்சி தலையில ஊத்தினார், இரும்ப கரைச்சி தலையில ஊத்தினார். சொல்றாங்க மக்கால அவர் அழுத சத்தம், காஃபிர்கள் அழுதாங்களாம் அதை கேட்டு, அதை கேட்டு காஃபிர்கள் அழுதாங்க. ஹப்பா பின் அரத் 12 வயசு புள்ள, பிலால் ரதியல்லாஹு அடிக்கிற அடிய பார்க்கலாது. அவுபக்கர் ரதியல்லாஹு அன் சித்திக், அதாவது அவுபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன் போய் கேட்டாங்க, எஜமான்ட்ட பிலாலுக்கு எவ்வளவு சொல்லு? அவன் சொன்னா, ஒரு ராத்தல் தங்கம் தந்தா பினாலத்தார் உரிமையர், ஒரு பவுன் இல்லை, ஒரு ராத்தல், ஒரு ராத்தல் தங்கத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு பினால உரிமையிட்டாங்க அவுபக்கர் ரதியல்லாஹு அன். அப்படியே கையை பிடிச்சி கூட்டிட்டு வாராம். கடைசி காலம், அதாவது ரசூலுல்லாஹுடைய மௌத்துக்கு பிற்பட்ட காலம், பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களால மக்கா மதீனாவில் இருக்கலாம் போயிடுச்சு. அதாவது மன ரீதியான கஷ்டம், மதீனா விட்டு போகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அந்த நேரம் அபூபக்கர் ரதியல்லாஹு சொன்னாங்க, பிலால் நீங்கள் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்து நீங்கள் பாங்கு சொன்ன மாதிரி என்ற காலத்திலையும் இருந்து நீங்கள் மதீனாவில் பாங்கு சொல்லுங்களன் அப்படின்னாங்க அபூபக்கர் ரதியல்லாஹு. பிலால் ரதியல்லாஹு சொன்னாங்க, நீங்க என்ன உரிமை இட்டது அல்லாவுக்காக வேண்டி இருந்து இருந்தா என்னைய விட்டுருங்க, நான் போறேன். அப்படி இல்லை, நீங்க சொல்றதை நான் கேட்கணும் என்றதுக்காக வேண்டி உரிமை இட்டு இருந்தா நான் இருக்கிறேன் அப்படின்னாங்க. அவுபக்கர் ரதியல்லாஹு சொன்னாங்க, நான் உரிமை இட்டது அல்லாவுக்கா. பிலால் ரதியல்லாஹு போய்த்தாங்க. பிலால் ரதியல்லாஹுடைய வரலாறு அது தனியே இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது அவுபக்கர் சித்திக் ரதியல்லாஹுவன் வீட்டில் போய் ஒரு ராத்தல் தங்கத்தை எடுத்துட்டு வந்து பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களை உரிமையிட்டு கையை பிடிச்சி அப்படியே கொடுத்துட்டு கூட்டிட்டு வாராம். சகோதரர்களே, சகோதரிகளே, இஸ்லாம் வளர்கிறது. இப்ப கஷ்டம் பிரச்சனை இதுல ஆக முக்கியமான ஒரு ஆள் தான் முசாப் பின் உமைர் ரதியல்லாஹு அன்ஹு. முசாப் பின் உமைர் அந்த காலத்துடைய செல்வந்தர். முசாப் பின் உமைரை சொல்றது அத்தாரு அஹ்லி மக்கா, மக்கா வாசிகளில் மிக மனமானவர். ரோட்ல போனாரண்டா அந்த ரோட்டே மணக்கும் அத்தரால். ஏன், அவ்வளோ பெருமதியான அத்தர் போடுவார். அவர் போடுற ஜுப்பா 400 திர்ஹம், 30-40,000 பெருமதியான ஜுப்பா. ஆனா இவரையும் கட்டி வச்சிட்டாங்க, இவரையும் கட்டி வச்சிட்டாங்க. முழு சஹாபாக்களுக்கும் கஷ்டம், ஸல்லல்லாஹு அலைஹி கஷ்டம். ஆனா யாரும் இஸ்லாத்தை விட்டு கொடுக்கறடி. என்ன செஞ்சாங்க, இப்ப ஒரு வீடு ஒன்று எடுத்தாங்க மக்கால, மன்னரை பிளசிரிக்குது மக்கள் சபாமலை பக்கத்தில், அந்த மன்னருடைய பிளசிரிக்கு அதுதான், அதாவது தாருல் அர்க்கம், தாருல் அர்க்கம் பின் அர்க்கம், அபில் அர்க்கமுடைய வீடு அதுதான். அந்த வீட்டில் தான் முழு சஹாபாக்களும் ஒன்று சேருவாங்க, முழு சஹாபாக்களும் ஒன்று சேர்ந்து அந்த இடத்துல பேசுவாங்க, மஷூரா செய்வாங்க, எப்படி இஸ்லாத்தை வளர்க்கிறது, என்ன செய்யலாம் அப்படின்றலாம் அந்த இடத்துல தான் மஷூரா செய்வாங்க. சகோதர சகோதரிகளே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 44வது வயது இப்பொழுது 4 வருடம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை வளர்த்து கொண்டே செல்கிறார்கள். சஹாபாக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக 40 பேர் வரை வந்து விட்டார்கள். இப்பொழுது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 45வது வயது. 45வது வயதிலே நபி அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், சஹாபாக்களே, மக்காவில் உங்களால் இருக்க முடியாது, பக்கத்திலே ஹபஷா என்ற நாடு இருக்கிறது, எத்தியோப்பியா என்ற நாடு இருக்கிறது, அந்த நாட்டுக்கு செல்லுங்கள். அந்த நாட்டிலே ஒரு மன்னர் இருக்கிறார், நஜாஷி என்ற மன்னர், அவர் உங்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டார், அவரிடம் போய் சேருங்கள் என்று சொன்ன பொழுது முதல் கூட்டம் சகோதரர்களே 11 ஆண்களும் 4 பெண்களுமாக தயாராகி முதல் ஜமாத் செல்கிறது. லேடிஸ் ஜமாத் ஹபஷாவுக்கு செல்கிறது. ஹபஷாவுக்கு போவது எவ்வாறு? கப்பலிலே தான் செல்ல வேண்டும். கப்பலிலே ஏறி ஹபஷாவுக்கு செல்கிறார்கள் சகோதரர்களே சகோதரிகளே. அதற்கு பிறகு கொஞ்ச நாள் கழித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? திரும்ப சொன்னார்கள், திரும்பவும் போங்கள். 83 ஆண்களும் 18 பெண்களும் தயாரானார்கள். அடுத்த ஜமாத் 2 ஜமாத்தும் போய் ஹபஷாவிலே இறங்கியது. சகோதர சகோதரிகளே, நாங்கள் ஒன்றை விளங்கணும், அதாவது இஸ்லாம் வளர்ந்தது இப்படித்தான். ஒவ்வொரு நாட்டுக்கும் எப்படி எப்படி இஸ்லாம் போனதென்று தனி கிதாபே இருக்குது. ஒவ்வொரு நாடுகளுக்கு போன முஸ்லீம்கள் சும்மா தூங்கி கொண்டிருக்கேன். அந்தந்த நாடுகளில் இஸ்லாமிய வளர்ச்சிகளை உருவாக்குனாங்க. உதாரணத்துக்கு இந்த ஜெர்மனை எடுத்துக்கணிங்கன்னா, இன்றைக்கு 1000 பள்ளிவாசல்கள் இருக்கு. எப்படி வந்துச்சு? அந்த காலத்தில் வந்த நமது முன்னோர்கள் இந்த நாட்டில் இஸ்லாம் பாதுகாக்கப்படணும் என்று யோசித்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு இவ்வளோ பள்ளிவாசல்கள், இவ்வளோ மதரசாக்கள் உருவாக்கப்பட்டிருக்கா இல்லையா சகோதரர்களே? இங்கு சென்ற முஸ்லீம்கள், ஹபஷாவுக்கு போன முஸ்லீம்கள் ஹபஷாவில் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஜாஃபர் பின் அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை அமீராக்கினார்கள். இவர் பார்த்த வேலை என்னண்டா, முதல் முதலாக என்ன செஞ்சார், ஹபஷாவுடைய மன்னர் நஜாஷியை போய் சந்தித்தார். நஜாஷியோட பேசி பேசி நஜாஷியை இஸ்லாத்துக்கு எடுத்துட்டார். இதே இவ்வளோ பெரிய வேலை. இப்போ சின்ன ஒரு ஆளை இஸ்லாத்துக்கு எடுக்கிறத விட ஒரு ஜனாதிபதியை இஸ்லாத்துக்கு எடுத்தா முழு பேரும் இஸ்லாத்துக்கு வந்துடுவாங்களே. அவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்தவர், இவ்வளோ கேள்வி கேட்டார், இவ்வளோ கேள்வி கேட்டார், முழுதுக்கும் பதில் சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டார். சகோதரர்களே, முஸ்லீம்களுக்கு கொடுத்தார் ஹபஷாவை. வாங்க எல்லா முஸ்லீம்களும், வாங்க எல்லா முஸ்லீம்களும் ஹபஷாவுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 45வது வயது, சஹாபாக்களுடைய 2வது ஜமாத்தும் ஹபஷாவை நோக்கி செல்கிறது. சகோதர சகோதரிகளே, நபி அவர்கள் முயற்சியை விடவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இப்பொழுது 46வது வயது. 46வது வயது துஆ கேட்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த இஸ்லாத்தை நீ பலப்படுத்துவாயாக, இஸ்லாத்தை உறுதிப்படுத்துவாயாக. மிக முக்கியமாக 4 கிழமைக்குள் 2 பேர் இஸ்லாத்துக்குள் வந்தார்கள். இஸ்லாத்துடைய பலம் உறுதியாகியது. அதில் ஒரு ஆள் தான் ஹம்சா ரதியல்லாஹு அன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாப்பாவுடைய நானா ஹம்சா இஸ்லாத்தை தழுவுறார். அடுத்தவர் உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன் இஸ்லாத்தை தழுவினார்கள். கணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, ஹம்சா ரதியல்லாஹு அன் இஸ்லாத்துக்குள் வந்து 3 நாளைக்குள் உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன் இஸ்லாத்தை தழுவினார்கள். 2 பேரும் இஸ்லாத்தை தழுவியதோடு தான் இஸ்லாத்துடைய பலமும் கூடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை இப்பொழுது பாதுகாக்க தொடங்குகிறார்கள். உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன் அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும், உமர் ரதியல்லாஹு அன் அவர்கள் யார். ஆனால் உமர் ரதியல்லாஹு அன் அவர்களை பற்றி ஒரு கதை ஒன்று சொல்லுவார்கள், பொய்யான கதை. அதாவது ஜாஹிலியா காலத்திலே உமர் ரதியல்லாஹு

0: ஒரு பெண்ணால் ஏற்பட்ட இஸ்லாம். உமர் ரழியல்லாஹு அன் தங்கச்சி ஃபாத்திமாவை, அதாவது உமர் ரழியல்லாஹுடைய தங்கச்சி ஃபாத்திமாவை ஏற்கனவே ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்துக்கு எடுத்து விட்டார்கள், எடுத்து விட்டார்கள். அதற்கு பிறகுதான் ஃபாத்திமாவுடைய கன்னத்திலே ஒரு தடவை உமர் ரழியல்லாஹு அவர்கள் அடிக்கிறார்கள், வெடித்து இரத்தம் ஓடுகிறது. அந்த இரத்தத்துக்கு பிறகுதான் அல்லாஹ் உமர் ரழியல்லாஹு அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தார். சகோதர சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 46வது வயது இந்த நேரம் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அவர்களால் மக்காவில் இருக்க முடியாமல் போனது. மக்காவை விட்டு வெளியே போகிறார்கள். இப்னு தஹினா என்ற காஃபிர் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அவர்களை அழைத்து, அபூபக்கர் உங்களைப் போல உள்ளவர்கள் எல்லாம் மக்காவை விட்டு போறதா, உங்களைப் போல உள்ளவர்கள் எல்லாம் மக்காவை விட்டு போறதா? ஏனென்றா அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சில குணங்கள், குடும்ப அறிவு தெரியும், கனவுக்கு வழக்கம் சொல்லுவார்கள், கனவுக்கு வழக்கம் தெரியும் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அவர்களுக்கு. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஒரு தடவை அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹுவிடம் கேட்டார்கள், வாப்பா நான் ஒரு கனவு கண்டேன், மூணு சந்திரன் என்னுடைய மடியிலே விழுகிறது. அபூபக்கர் ரழியல்லாஹு சொன்னார்கள், மகளே உங்களுடைய வீட்டுக்குள் மூன்று பேர் அடக்கம் செய்யப்படுவார்கள். முதலாவது சந்திரன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரண்டாவது சந்திரன் நான், மூணாவது சந்திரன் உமர் பின் ஹத்தாப் ரழியல்லாஹு அன். இந்த கனவுக்குரிய விளக்கம் விளங்கியது உமர் ரழியல்லாஹுடைய மௌத்துக்கு பிறகுதான். மதீனாவுடைய அந்த மஸ்ஜிது நபியுடைய அந்த பச்சை குப்பா இருக்குது பள்ளிவாசல்ல, அந்த பச்சை குப்பா நேர இருக்கிறது தான் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வீடு. அதற்குள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் ரழியல்லாஹு அன், உமர் ரழியல்லாஹு அன் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அதாவது கனவுகளுக்குரிய விளக்கம், அதிலே சந்திரன் ஒன்றை ஒருவர் கனவிலே கண்டால் அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சந்திரன் ஒன்றை ஒரு ஆள் கனவுல கண்டா அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா ஒரு கனவு கண்டான், சந்திரன் ஒன்று தன்னுடைய மடியிலே விழுகிறது. சஃபியா பின் ஹுயை பின் அஹ்தப் ரழியல்லாஹு அன்ஹா, யஹூதி பொம்புள, கல்யாணம் முடிச்ச புதுசு கணவன்ட்ட போய் சொன்னா, சந்திரன் ஒன்று என்ற மடியில விழுகிறதாக கனவு கண்டேன். கணவன் உடனே கண்ணத்தில் அரைஞ்சான், கண்ணத்தில் அரைஞ்சிட்டு சொன்னான், நீ என்ன விட்டு போறாய், உடனே முஹம்மது கல்யாணம் முடிக்க போறார். சொன்ன மாதிரியே நடந்தது. ஹிஜ்ரி 7 அல்லது 8ஆம் ஆண்டு ஹைபருடைய யுத்தம் நடந்தது. அதிலே கணவர் கொல்லப்பட்டார். சஃபியா திஹ்யா ரழியல்லாஹு அவர்களுக்கு அடிமையாக போனார்கள். நபி அவர்கள் சஃபியாவை எடுத்து உரிமையிட்டு கல்யாணம் முடித்தார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்களுக்கும் கனவுக்கு விளக்கம் சொல்லுவார்கள். இப்னு தஹினா சொன்னார், நீங்க போறதா மக்காவை விட்டு போய்த்திராதீங்க அபூபக்கர், நான் உங்களுக்கு பாதுகாவல் தாரேன் அப்படின்றார். மக்காவுக்குள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு பள்ளிவாசல் கட்டியது அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன். அதுவும் எங்க கட்டினார் தெரியுமா? தன்னுடைய வீட்டு முற்றத்திலே பள்ளியை கட்டினார். ஓதுவார் குர்ஆன, ஓத தொடங்கினா அழுதுருவார், அழுதழுது குர்ஆன ஓதுவார். முஷ்ரிக்குகளுடைய காஃபிர்களுடைய பெண்கள் பிள்ளைகள் எல்லாம் அதை கேட்டு அழத் தொடங்கிடுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 46வது வயதிலே நடக்கிறது. சகோதரிகளே, ஹம்சா ரழியல்லாஹு அன், உமர் ரழியல்லாஹு அன் இஸ்லாத்தை தழுவிட்டாங்க. நூற்றுக்கணக்கான முஸ்லீம்கள் எத்தியோப்பியாவுக்கு போய்த்தாங்க. இப்போ பார்த்தாங்க காஃபிர்கள் ஏதாவது ஒரு முடிவுக்கு வரணும், என்ன செய்யலாம்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தையும் நாங்கள் ஜெயிலில் அடைக்கோம். ஷுஐப் அபி தாலிப் என்றிருக்கு மக்கால, மஹபதா என்ற இடத்திலே ஷுஐப் அபி தாலிபங்கிறது, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த வீடு.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitz.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை,

0: எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0743.
1: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0777-34-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
0: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையக பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
2: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
3: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
4: ரசூலுல்லாஹ் பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கறது. ஸோ நாங்கள் ஒரு பைத்தியக்காரர் இருக்கிறார், வைத்தியம் பார்க்கணும், வைத்தியம் பார்க்கணும், சரின்னு வந்தவர் என்ன செஞ்சார், உங்களுக்கு வைத்தியம் செய்யணுமாமே, ஓம் செய்வோம் நபி அவங்க சொன்னாங்க. தொடங்கினாங்க நபி அவங்க, இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹிண்டாங்க. கேட்டுட்டு அவங்க கிட்ட இது என்ன, இது திரும்ப சொல்லு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி. திரும்ப சொல்லு. மூணாவது தடவை சொல்லக்குள்ளேயே இஸ்லாத்துக்கு வந்துட்டான். மூணாவது தடவையிலே இஸ்லாத்துக்கு வந்துட்டான். பைத்தியத்துக்கு வைத்தியமாக்க வந்தவர் இவர். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 47வது வயது ருக்கானா என்ற ஒரு ஆள் வந்தார். இவர் பாடி பில்டர், சண்டியர். இவர் வந்து சொன்னார், ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கணும், நீங்கள் வெத்தினா நான் இஸ்லாத்துக்கு வருவேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஓ பிரச்சனை இல்லை, சண்டை பிடிப்போம். சகோதரர்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் கொடுத்த சக்தி இருக்குதே, சொர்க்கவாதிகளுடைய 100 பேருடைய சக்தி. சொர்க்கவாதிகளுடைய 100 பேருடைய சக்தி. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆளுக்கு ஒரு கண்ணத்தில் தான் நிறைஞ்சாங்க, ஒரு கண்ணத்தில் நிறைஞ்சாங்க. ஆனால் அவன் மூத்தா போய்த்தான், ஒரு கண்ணத்தில் அரைஞ்சு மூத்தாகிறதா. சில ரிவாயத்துகளில் 40 பேருடைய சக்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் கொடுத்த சக்தி 40 பேருடைய சக்தி சொர்க்கவாதிகளுடைய. ருக்கானா சொன்னால், சண்டை பிடிப்போமா, ஓ சண்டை பிடிப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அப்படியே போட்டு கீழே போட்டு ஏறி உட்காந்துட்டான். ருக்கான சொன்னார், நான் ரெடி இல்லை, திரும்ப ரெடி ஆகும். ஆ சரி, ரெடி ஆகுங்க, பிரச்சனை இல்லை. அவர் திரும்ப எல்லாம் ரெடி ஆனதுக்கு போகிறோம், திரும்ப ரசூலுல்லாஹி செஞ்சாங்க அதே மாதிரி, போட்டு அப்படியே கீழே போட்டு மேலே உட்கார்ந்தான். அவர் சொன்னார், இப்பயும் ரெடி இல்லை. மூணாவது தடவையும் அதுதான், ஏறி அப்படியே உட்கார்ந்தாங்க ரசூலுல்லாஹ். ருக்கானா இஸ்லாத்துக்கு வந்துட்டார். சகோதரிகளை, எப்படி எப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை பரப்ப இயலுமோ அப்படி எல்லாம் இஸ்லாத்தை பரப்புனாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 47வது வயதிலிருந்து 49 வயது வரைக்கும் 3 வருடம் ஜெயிலில் இருந்த காலம், முழு குடும்பமும். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா நோயாளி ஆகிட்டாங்க, பிள்ளைகள் நோயாளி ஆகிட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெரியப்பா அபூ தாலிப் நோயாளி ஆகிட்டார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 50வது வயது, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 50வது வயது, காபத்துல்லாவில் தொங்க விடப்பட்டிருந்த அந்த அறிக்கையை அல்லாஹ் ஒரு கரையானை அனுப்பி அறிக்கை வைத்தான். 3 வருடத்துக்கு பிறகுதான், அதுவும் இல்லாமல் போனது. அதற்கு பிறகுதான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பம் எல்லாம் வெளியே வந்தார்கள். வெளியே வந்ததோடு முதல் முதலாக நபியுடைய பெரியப்பா அபூ தாலிப் ஒஃபாத் ஆகிறார். அபூ தாலிபுடைய வஃபாத்தின் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்திலே இருந்தார்கள். சொன்னார்கள், யா அம் குல் லா இலாஹ இல்லல்லாஹ் உஹாஜ்ஜுலக பிஹா இந்தல்லாஹ், பெரியப்பா கலிமாவை மட்டும் சொல்லுங்க, அல்லாஹிடத்தில் நான் வாதாடுவேன். அவர் கலிமாவை சொல்லவே இல்லை, அப்படியே அவருடைய ரூஹு பிரிந்தது. மௌத்தானதற்கு பிறகு அப்பாஸ் ரதியல்லாஹு கேட்டாங்களாம், யா ரசூலல்லாஹ், 8 வயசில் இருந்து 50 வயது வரை உங்களை வளர்த்தவர் அல்லவா, அவரை நரகத்தை விட்டும் பாதுகாக்க முடியாதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹுவிடம் நான் ஷஃபாஅத் செய்ததால் தான் அவருடைய தண்டனை குறைக்கப்பட்டிருக்கிறது. கேட்டாங்க, என்ன தண்டனை? அவருக்கு செருப்பாலான 2, அதாவது நெருப்பாலான 2 செருப்புகள் அணிவிக்கப்படும், அதை அணிந்ததோடு அவருடைய தலையில் மூளை கொதிக்க ஆரம்பிக்கும், இதுதான் கடைசி தண்டனை. அபூ தாலிப் மௌத்தாகி சகோதரர்களே, 3 மாதம் போகல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி 25 வயசில் கல்யாணம் முடிச்சாங்களே, 25 வருடங்கள் வாழ்ந்தார்கள். ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆகிறார்கள். ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வஃபாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பெரும் ஒரு கவலையை கொடுத்தது. இவ்வளோ இஸ்லாத்துக்காக செலவழித்த பொம்புளைவர். ஒரு நாள் இந்த ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆகுவதற்கு முன்னால் சஃபா மலை அடிவாரத்தில் இருக்கிறாங்க. 4 பொம்பளை பிள்ளைகளோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராங்க. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ரொட்டி சுடுறதுக்கு மாவும் இல்லை, கஞ்சி காய்ச்சுறதுக்கு கோதுமையும் இல்லை, முழுதும் முடிந்து விட்டது என்று சொன்ன பொழுது அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத் அனுப்புனான், ஹதீஜாவுக்கு சலாம் சொன்னதாக சொல்லுங்கள், சொர்க்கத்தில் கசவ் என்ற ஒரு முத்தாள் மாளிகை கட்டப்பட்டிருப்பதாக நன்மாராயம் சொல்லுங்கள். சகோதரிகளே, கசப் என்ற அந்த முத்தினுடைய தூரம் சித்தூன மீலா, 60 மைல், கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர், 1 மைல் ஒரு முத்தால மாளிகை கட்டப்பட்டிருக்கிறது என்ற நன்மாராயத்தை ஹதீஜாவுக்கு சொல்லுங்கள். ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வஃபாத்துக்கு பிறகு நபி அவர்களுக்கு 50 வயசு இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இருக்க முடியாது, விடுவாங்களா? அபூ தாலிபும் மௌத்தாகிட்டார், ஹதீஜாவும் இங்கால மவுத். இப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுத்தாங்க, மக்கால இருந்து தாயிஃப் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கபீலாவாக, ஒவ்வொரு கூட்டமாக இஸ்லாத்தை கொண்டு செல்வோம் அப்படின்னு முடிவெடுத்து ஜெயிது ஹாரிதா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்தார்கள். ஜெயிதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் நடந்து கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர், 70 மைல் கிட்டத்தட்ட தாயிபுக்கு நடந்து ஒவ்வொரு கபீலாவாக இஸ்லாத்தை சொல்லி சொல்லி போறாங்க. சகோதரர்களே, சகோதரிகளே, தாயிஃபை போய் அடைந்தார்கள். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், தாயிஃபை தாயிஃபுக்கு போனவர்கள் இருப்பீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுக்கு போனதோடு தாயிஃபுடைய கபீலா கோத்திரம் தான் தகீஃப் கோத்திரம். தகீஃப் கோத்திரத்துக்கு முன்னால் போய் நின்று அவர்களை இஸ்லாத்துக்கு அழைக்கிறார்கள். அந்த தகீஃப் கோத்திரத்துக்கு முன்னால் போய் நின்று வஸ்ஸமா இவத்தாரி சூறாவை ஓதி காட்டான். நபியாவும் முழு சூறாவையும் ஓதி காட்டான். وَالسَّمَاءِ وَالطَّارِقِ وَمَا

முழு சூறாவும் நபி அவங்க அப்படிதான் குர்ஆனத்தான் ஓதி காட்டுவாங்க. குர்ஆனத்தான் நபி அவங்க ஓதி காட்டுவாங்க. சொன்னாங்க வஸ்ஸமாஇ வத்தாரிக், வானத்தின் மீது சத்தியமாக, தாரிக் என்ற நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக. ஒமா அதராக மத்தாரிக், நபி தாரிக் கண்டா என்னென்று தெரியுமா உங்களுக்கு? அன்னஜிமு ஸாகிப், மிக தூரத்தில் உள்ள வெளிச்சமான நட்சத்திரம் அது. இன் குல்லு நஃப்ஸில் லம்மா அலைஹா ஹாஃபிஸ், உலகத்தில் ஒவ்வொரு ஆத்மாவையும் பாதுகாப்பதற்கல்லா மலக்குகளை வைத்திருக்கின்றான் என்று சொல்லிவிட்டு, மனிதனே ஃபல்யந்துரில் இன்ஸானு மிம்மா ஹுலிக, நீ எதிலிருந்து படைக்கப்பட்டாய் என்று கொஞ்சம் யோசிச்சு பார், கொஞ்சம் பார். நீ படைக்கப்பட்டது குதித்து வரும் தண்ணீர் துளியிலிருந்து. தாயிஃப்ல ஓதி காட்டுறான், யஹ்ருஜு மிம் பைனி ஸுல்பி வத்தராயிபு, அந்த தண்ணீர் உனது வாப்பாவுடைய முதுகன் தண்டிலிருந்தும் உனது உம்மாவுடைய நெஞ்சலம்புகளுக்கு மத்தியிலிருந்தும் வந்த தண்ணீர் அது. இப்படி படைத்த அல்லாஹ், இன்னஹு அலா ரஜ்இஹி லகாதிர், நீ மௌத்தானதற்கு பிறகு உன்னை மீட்டு எழுப்பாட்டுவதற்கு அவன் சக்தியுள்ளவன். ஒரு தண்ணீர் துளியால் உன்னை படைக்க முடியுமென்றால் உன்னை மீட்டு எழுப்பாட்டுவதற்கு அவன் சக்தியுள்ளவன். யௌம துபுல ஸராயிர், ரகசியங்கள் வெளிவரும் நாள் இருக்கிறது, ரகசியங்கள் வெளிவரும் நாள் இருக்கிறது. இந்த நாளையில் ஃபமாலஹு மின் குவ்வத்தின் வலா நாசிர், எந்த விதமான பலமோ எந்த விதமான உதவியாளனோ உனக்கு இருக்க மாட்டான், நீ தனியத்தான். மலையை பொழிய வைக்கும் வானத்தின் மீது சத்தியமாக, வெடிப்புள்ள பூமியின் மீது சத்தியமாக, இது மாத்திரம்தான் உண்மையான விடயம். இது ஜோக் இல்லை, இது இதில் விளையாட்டு இல்லை. ஓதி காட்டுறான், அவ்வளவையும் ஓதி காட்டி நிறுத்தியதோடு தொடங்கி நாங்கள் கல்லடிக்கிறதுக்கு. தாயிஃப்ல இருக்கிறது செங்கல்லோ சீமந்துக்கல்லோ இல்லை, தாயிஃப்ல இருக்கிறது கருங்கல் மலக்கல். மலக்கல் அடிச்சா ஸைது இப்னு ஹாரிதா முன்னால ஓடுறார் பின்னால ஓடுறார், நபிய பாதுகாக்கு, முன்னுக்கு போறார் பின்னுக்கு போறார், அடி உழுவுது, எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க. அடியோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உடம்பெல்லாம் ரத்தம், இவ்வளோ முபாரக்கான நபி உடம்பெல்லாம் ரத்தம் ஓடுது. அல்லாதான் பதுவா செய்வார், நபி ஒன்றுமே செய்ய மாட்டாங்க, நபி ஒன்றுமே பதுவா செய்ய மாட்டாங்க, ரத்தம் ஓடுது முழு உடம்பால். சகோதரிகளே, உஹதுடைய யுத்தம் முடிஞ்சு வந்து இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நெத்தியால ரத்தம் ஓடுது, அங்கால பல்லால ரத்தம், முழங்கால ரத்தம், நபிக்கு நடக்கிறார். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இதே இதை விட எப்பயாவது கஷ்டப்பட்டிருக்கிறீங்களா? அப்படி அவங்க சொன்னாங்க, ஓம் தாயிஃப்ல, தாயிஃப்ல அப்துபுன் யாலீல் இஸ்லாத்தை சொன்ன போன நேரம் அடிச்சு அடியிருக்குதே, வாழ்க்கையில நான் பட்டது. சகோதர சகோதரிகளே, ரத்தம் ஓடுது மேலெல்லாம். ஜெயித் இப்னு ஹாரிதா முன்னாலையும் பின்னாலையும் நல்லா யோசிக்கணும். உண்ட நாங்க அங்கால மனைவி மவுத், இங்கால பெரியப்பாவும் மவுத், வயசு வேற, இது கிடையாது 50, உடம்பெல்லாம் காயம் வேற. சகோதரிகளே, அடிச்சா அவங்க உடல்ல, அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடியப்பட்டுட்டு அப்படியே போனாங்க. ருத்துபா ஷைபாவுடைய தோட்டம் ஒன்று இருந்தது தாயிஃப்ல, அப்படியே போய் தோட்டத்துக்குள்ள உட்கார்ந்தான். உத்துபாவும் ஷைபாவும் ரத்தத்தை பார்த்துட்டு என்ன செஞ்சாங்க, கஷ்டம் பார்க்க இல்லாம கிரேப்ஸ் கொலை ஒண்ட தட்டுல வச்சு அப்படியே ரசூலுல்லாஹ்க்கு அனுப்புறாங்க. ஆனா விரோதிகள் ஷைபா, ஜெயித் இப்னு ஹாரிதா ரழியல்லாஹுன்னு சொல்றாங்க, கிரேப்ஸ் தட்ட கொண்டு வரார் அத்தாஸ், அத்தாஸ் என்ற வேலைக்கார் அடிமை, கிரேப்ஸ் தட்ட வச்சதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தாஸோட பேசினாங்க. அத்தாஸ்ட கேட்டாங்க, நீ எந்த ஊர்? அவர் சொன்னார், நான் நைனவா. நைனவாவா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத் உங்களுக்கு தெரியுமா? அத்தாஸ் கேட்டார், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத் உங்களுக்கு எப்படி தெரியும்? நபி அவங்க சொன்னாங்க, அவரும் நானும் நானா தம்பி சகோதரர்கள், அவரும் ஒரு நபி நானும் ஒரு நபி என்றதோட இப்ப அத்தாஸ் இஸ்லாத்துக்கு வந்துட்டார், அத்தாஸ் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். நபி அவங்களுக்கு கஷ்டம் கவலை, ஆனா அத்தாசுடைய இஸ்லாத்தோட நபிக்கு இப்ப சந்தோஷம்.
சந்தோஷம் வந்துச்சு. அத்தாஸ் என்ன செஞ்சார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கையை காலை எல்லாம் அப்படி முத்தமிடுறார். அங்காள் இருந்து பார்த்த ஷைபா கேட்டான், அத்தாஸ் உனக்கு என்ன பிடிச்சிட்டு, உனக்கு என்ன பிடிச்சிட்டு. அத்தாஸ் சொல்றார், இவர் யார் தெரியுமா, அல்லாஹ் ரசூல் இவர், இவர் நபி இவர். அத்தாஸ் சொல்றார், சகோதரர்களே சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தாயிஃபிலே பட்ட அடி, தாயிஃபுடைய வரலாறு நான் சுருக்கமாக சொல்லி கொண்டு போறேன், இதற்கு பிறகு வராது. அதற்கு பிறகு நபி அவர்கள் திரும்பி வந்து விட்டார்கள். வரும்பொழுதுதான் மற்ற நிகழ்வு நடந்தது. அதாவது ஒரு மனிதர் இஸ்லாத்துக்கு வந்தார், அதிகமான காலத்துக்கு பிறகு இவர் தாயிஃபை சேர்ந்தவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டு சொன்னார், யார் ரசூலல்லாஹ், தாயிஃபை நான் இஸ்லாத்துக்கு எடுக்க போறேன். நபியவங்க சொன்னாங்க, அதை மட்டும் செஞ்சிராதன், தாயிஃபில் நான் பட்ட அடி நான் வாழ்க்கையில மறக்கல்ல, நீ அதை மட்டும் செஞ்சிராத. அவர் சொன்னார், யார் ரசூலல்லாஹ், நான் ஒரு தலைவர், நான் தாயிஃபில் ஒரு தலைவர், நான் தூங்கினா கூட என்னை வந்து எழுப்பாட்ட மாட்டான். நபி அவங்க சொன்னாங்க, உருவா கவனம். உருவா வந்தார் தாயிஃபுக்கு, கூரைக்கு மேலே ஏறினார். கூரைக்கு மேலே ஏறி சொன்னார், தாயிஃபு மக்களே இஸ்லாத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டார். சொன்னது மாத்திரம்தான், கல்லெடுத்துட்டு வந்தாங்க. முழு பேரும் உருவாவை அடிச்சே கொண்டான். நபி அவங்க சொன்னாங்க, உருவா எனது உம்மத்துடைய சாஹிபு யாசின், யாசின் சூறால் இருக்கிறதே ஹபீபு நஜ்ஜா, ஹபீபு நஜ்ஜார கல்லெறிஞ்சே கொண்டான். அதே போல என்னுடைய உம்மத்துடைய எனது சமூகத்துடைய சாஹிபு யாசின் உருவா. ஏனென்றா அந்த காலத்தில் ஒரு பழக்கம் இருந்தது, ஒரு அநியாயக்காரனுக்கு கல்லெறிஞ்சு கொள்ளு, அப்படித்தான் மௌத்தானாலும் கபருக்கும் கல்லடிக்கிற பழக்கம் இருந்தது. தாயிஃப்ல ஒரு கபர் ஒன்று இருக்குது, அபு ரிஹால், சமூது கூட்டத்தினுடைய ஒரு மனிதனுடைய கபர். நபி அவங்க சொன்னாங்க, அபு ரிஹாலுடைய கபரை தோண்டி பாருங்க, ஒரு கொப்பு தங்கம் இருக்கும். சஹாபாக்கள் தோண்டி பார்த்தாங்க, தங்கம் இருந்தது. அபு ரிஹாலுடைய கபருக்கு கல்லடிக்கிற பழக்கம் அந்த காலத்தில், அந்த பழக்கம் தான் தாயிஃப்ல. ஒருவத்தி ஒரு மசூத் அதே இடத்துல ஷஹீதானார். ஒரு முஸ்லீம் இருக்கல்ல தாயிஃப்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடுவாங்களா, மக்கா வெற்றி கொண்ட சமயம், ஃபத்ஹ மக்கா கிடைத்த நேரம், ஹிஜ்ரி 8 எல்லா சஹாபாக்களையும் கூட்டிட்டு போனாங்க. ஹுனைன் யுத்தம், ஹுனைன் யுத்தம் தாயிஃப்ல நடந்தது. சகோதரர்களே, ஹுனைன் யுத்தத்துல சஹாபாக்களுக்கு வெற்றி, தாயிஃபும் சஹாபாக்களுக்கு வெற்றி. தாயிஃபை இஸ்லாத்துக்கு வரும்படி சொன்னாங்க. சொன்னாங்க, எங்களால் வர இயலாது, யுத்தம் செய்வோம் என்று யுத்தத்தில் அவ்வளோ பெண்களும் கைதிகளாக பிடிபட்டான். அதற்கு பிறகு சகோதர சகோதரிகளே, அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் தான் தாயிஃபுக்கு கவர்னராக இருந்தார்கள். மதரசாவை உருவாக்கினார்கள் தாயிஃபிலே. தாயிஃபிலே குர்ஆனை படித்து கொடுத்தார்கள். தாயிஃபிலே இஸ்லாத்தை வளர்த்தார்கள். அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் தனது கடைசி காலம் வரைக்கும் தாயிஃபிலே சேவை செய்தார், தாயிஃபிலே சேவை செய்தார். சகோதரர்களே, நபியுடைய அந்த கனவை பாருங்கள். அப்துல்லா பின் அப்பாஸுடைய கடைசி நேரம் ஜனாசா குளிப்பாட்டி கவன் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லோருமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வெள்ளை பறவை ஒன்று வந்து அப்படியே கவனுக்குள் புகுந்தது. எல்லோருமே பறவையை தேடினார்கள், பறவையை காணவில்லை. ஆனால் ஒரே ஒரு சத்தம்தான் கேட்டது, யா

0: வதுஹுலி ஜன்னதி, அமைதியான ஆத்மாவே வா, அல்லாஹுடம் வா, சொர்க்கத்தின் பக்கம் வா. பறவை கிடைக்கல சகோதரிகளே, சத்தம் மட்டும் வருகிறது. ஏன்? தாயிஃபை இஸ்லாமிய ஊராக மாற்றியவர் அப்துல்லா பின் அப்பாஸ். அவருடைய மதரசாவில் அங்கு ஓதிய ஒருவர் தான் முஹம்மத் பின் காசிம். முஹம்மது பின் காசிம் யார் தெரியுமா? சின்ன பிள்ளைவர், 17 வயசு. 17 வயசு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலம், பனு உமையாக்களுடைய காலம். முஹம்மது பின் காசிமை தேர்ந்தெடுத்தார்கள். இந்த வாலிபன் தான் இந்த உலகத்தின் கிழக்காசியாவை இஸ்லாமிய நகரமாக ஆக்க வேண்டும் என்று அங்கிருந்து கப்பலிலே ஏற்றினார்கள். நீ இந்து சமுத்திரத்துக்கு செல். சிந்து நதி ஊடாக இந்தியாவிலே வந்திறங்கினார் இந்த முஹம்மத் பின் காசிம். 17 வயதிலே முல்தான் பகுதியிலே இந்தியாவுக்கு வந்த முஹம்மத் பின் காசிம் சகோதரர்களே, 24 வயதாகும் பொழுது முழு இந்தியாவையும் இஸ்லாமிய நகரமாக ஆக்கிவிட்டு 24 வயதிலே தாயிஃபுக்கு திரும்பி வந்து விட்டார். இந்தியாவுடைய இஸ்லாத்துக்கு காரணமாக மாறியது தாயிஃபில் பிறந்த ஒரு மகான், தாயிஃபில் பிறந்த ஒரு வாலிபன். நபி அவர்கள், யா அல்லாஹ், இந்த ஊரை அழிச்சிருந்து பதுவா செஞ்சிருந்தா இன்றைக்கு அந்த ஊரில் இருந்து ஒரு, அதாவது இந்தியா வரைக்கும் இஸ்லாத்தை கொண்டு செல்லக்கூடிய ஒருவர் உருவாகி இருப்பாராம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒவ்வொரு விடயங்களும் தூர நோக்கமாகவே இருந்தது. அந்த முஹம்மத் பின் காசிம் தான் இந்தியாவுடைய இஸ்லாத்துக்கு காரணியாக இருந்தார். அவருடைய வரலாறை படித்து பாருங்கள், எத்தனையோ கிதாபுகள் இருக்கிறது. முக்கியமாக சொல்கிறார்கள், நமது வாலிப வயது ஆண் பிள்ளைகளுக்கு இந்த வரலாறுகளை படித்து கொடுக்க வேண்டும். ஏன்? 17-18 வயது என்பது வெறும் விளையாட்டு வயதாக நாம் பார்க்கக்கூடிய காலம். ஆனால் அன்றைய காலம் சகோதரர்களே, உருவாக்கினார்கள் சமூகத்தில் பிள்ளைகளை. இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபிலிருந்து போகிறார்கள். அடிபட்டு கர்னுல் மனாசில் என்ற இடம் இருக்கிறது தாயிஃபிலே, அதாவது இஹ்ராம் கட்டக்கூடிய இடம் இருக்கிறது. கர்னுல் மனாசிலை அடைந்த பொழுதுதான் மேலே பார்த்தார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருந்தார்கள். அல்லாஹ்விடம் துஆ கேட்டார்கள், யா அல்லாஹ், அல்லாஹும்ம இலைக்க அஷ்கு ضعف قوتي وقلة حيلتي وهواني على الناس. யா அல்லாஹ், எனது பலவீனத்தை நான் முறையிடுகிறேன். ஏண்ட பலவீனம் யா அல்லாஹ்? ஏன்? நபி அவர்களுடைய குணம் இதுதான் சகோதரிகளே. சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நாம் அன்பு வைப்பதற்கான ஆக முக்கியமான காரணம் இதுதான். 10 நாள் தாயிஃபிலே தங்கியிருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்பொழுது தாயிஃபை விட்டுவிட்டு கர்னுல் மனாசில் வழியாக அப்படியே மக்காவுக்கு போனால் மக்காவுக்குள் எடுக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். இந்த காலத்தில் எப்படி விசா சிஸ்டம் இருக்கிறதோ இதே போன்று அந்த காலத்திலும் இருந்தது. நபி அவர்கள் அஹ்னஸை அழைத்தார்கள், விசா தா, அனுமதி தா மக்காவுள் வருவதற்கு. சொன்னால், தரமாட்டேன், மக்காவுக்குள் உன்னால் வர முடியாது. ஒரே முறை மனிதர், அதாவது ஜுபைர் பின் முத்இம் என்ற ஒரு மனிதர், அவர் சொன்னார், நான் பாதுகாவல் தருகிறேன் என்று தனது முழு பிள்ளைகளையும் ஆயுதங்களோடு எடுத்து வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே மக்காவுக்குள் அனுமதித்தார். நபி அவர்கள் மக்காவுக்கும் வந்து விட்டார்கள். இப்பொழுது அந்த அடிபட்ட காயத்தோடு நோயால் எத்தனையோ நாட்கள் கஷ்டப்பட்டார்கள். ஒவ்வொன்றும் நீண்ட நீண்ட வரலாறுகள் சகோதரிகளே, நீங்கள் எடுத்து படியுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் மக்காவுடைய காஃபிர்கள் எல்லாம் கேட்டார்கள், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த சந்திரனை ரெண்டாக பிளந்து காட்ட முடியுமா? இந்த சந்திரனை ரெண்டாக பிளந்து காட்ட முடியுமா? நாங்கள் எல்லாரும் இஸ்லாத்துக்கு வருவோம். நபி அவங்களுக்கு இப்போ ஆசை வந்துச்சு, இப்போ வாக்கு தந்துட்டாங்களே. நபி அவங்க அல்லாஹ் இடத்துல மன்றாடினாங்க. அல்லாஹ் சொன்னான், நபியே, நீங்கள் விரலை மட்டும் காட்டுங்க, விரலை மட்டும் காட்டுங்க, விரலை மட்டும் காட்டுங்க நபியே, நாங்கள் சந்திரனை ரெண்டாக பிளக்குவோம். சகோதர சகோதரிகளே, முழு பேரும் சேர்ந்திருக்கிறாங்க. அதாவது சஃபா மலை அடிவாரத்தில் மக்கால ஒரு மலை இருக்குது, அதாவது ஜபலு அபி குபைஸ், ஜபலு அபி குபைஸ் என்ற ஒரு மலை இருக்குது மக்கால. அபி அவங்க முழு பேரையும் வச்சு என்ன செஞ்சாங்க, சந்திரனுக்கு அப்படியே விரலை காட்டினாங்க. சந்திரன் உடனே ரெண்டாக புழக்க தொடங்கியது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்,
1: وَإِيَّرَوْ آيَتَنْ يُعْرِذُوا وَيَقُولُوا سِحَرٌ مُسْتَمِرْ
0: சந்திரன் பொழந்திப்ப ரெண்டாயிட்டு. இன்றைக்கும் போய் பாருங்க, சந்திரன்ல இந்த ரெண்டா பொழந்த அடையாளம் இன்றைக்கும் இருக்கு. சந்திரன் பொழந்து ஒரு பகுதி ஜபலு அபி குபைஸுக்கும், இன்னொரு பகுதி ஜபலு குஹைகான், இந்த ரெண்டு மலைக்கடையால பிரிந்து. உடனே ஒத்தன் கத்தினான், இதுதான் முகம்மதுடைய ஆகப்பெரிய சூனியம் என்று கத்தினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்திருக்கும், இந்தியாவுடைய வரலாற்றில் எழுதியிருக்கிறார்கள், சந்திரன் இரண்டாக பிளந்த பொழுது மலபார் மன்னன், மலபார்ண்டா கேரளா மன்னர், தனது மனைவியோடு சந்திரனை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது சந்திரன் இரண்டாக பிளக்கிறது. இதை பார்த்த மன்னன் சொன்னான், ஏதோ ஒரு நிகழ்வு உலகத்திலே நடந்திருக்கிறது, சந்திரன் இரண்டாக பிளந்து சேர்ந்தது, இதை அறிந்து வர வேண்டும் என்று ரெண்டு பேர் அனுப்பி வைச்சார். அந்த ரெண்டு பேரும் தேடி தேடி உமர் ரதியல்லாஹுடைய காலத்திலே வந்து சேர்ந்தார்கள் மக்காவுக்கு. சகோதரிகளே, ரெண்டு பேரும் செய்தியை கேள்விப்பட்டு அந்த ரெண்டு பேரும் இஸ்லாத்தை தழுவி ரெண்டு பேரும் வருகிறார்கள் ஒமான் வழியாக. அதிலே மஸ்கட்டிலே ஒரு ஆள் ஒஃபாத்தாகிறார், மற்றவர் இந்தியாவுக்கு வந்து சேர்ந்தார். மலபாருடைய மன்னன் இஸ்லாத்தை தழுவினான். சகோதரிகளே, இதில் இன்னொரு விடயத்தை நாம் யோசிக்க வேண்டும். நாம் செய்யும் முயற்சி இருக்குது, அது இங்கு பயனளிக்காவிட்டாலும் எங்காவது பயனளிக்கும் என்பதற்கு இதுதான் ஆதார். நாம் செய்யக்கூடிய முயற்சிகள் அது இங்கு பயனளிக்காவிட்டாலும் எங்காவது பயனளிக்கும் என்பதற்கு இதுதான் ஆதாரம். மக்காவுடைய காபிர்கள் ஒருவர் கூட இஸ்லாத்துக்கு வரவில்லை, ஆனால் மலபார் மன்னன் இஸ்லாத்தை தழுவினார். கண்ணியத்துக்குரியவர்களே, அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 50வது வயது, அல்லாஹ் நபி அவர்கள் தாயிஃபில் பட்ட கஷ்டத்துக்காக அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கண்ணியப்படுத்த நாடினான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை சந்திப்பதற்கு அல்லாஹ் நாடினான். சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோடு பேசுவதற்கு தூர் சீனா மலையடிவாரத்துக்கு சென்றார்கள். அல்லாஹ் சொன்னான், மூசா ஃபஹ்லஅன அலைக் இன்னக பில்வாதில் முகத்தசி துவா, மூசா செருப்ப கலத்துங்க, கண்ணியமான கால்வாயிலே நீங்கள் நிற்கிறீர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோடு பேசியது 10 வார்த்தைகள் தான் பேசினார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோடு. பேசும் பொழுது கடைசியாக கேட்டார்கள், யா அல்லாஹ், உன்னை பார்க்க வேண்டும் நான். அல்லாஹ் சொன்னான், லன் தரானி, என்னை பார்க்க முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா அல்லாஹ், உன்னை பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொன்னான், பார் இப்பொழுது. இப்னு குதாமா ரஹ்மஹுல்லா கிதாபு தவ்வாபினில் எழுதுகிறார்கள், அல்லாஹ் ஒரு படையை அனுப்பினான், முதல் படை வருகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் தௌபா செய்தார்கள், யா அல்லாஹ், என்னை விற்று என்ன. ரெண்டாவது படை வந்தது, மூன்றாவது படை வந்தது, 10வது படை வந்த பொழுதுதான் மூசா சாயிகா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே மயங்கி கீழே விழுந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுவை பார்க்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 50வது வயசு, அல்லாஹ் தாயிஃபிலே பட்ட கஷ்டத்துக்காக நபி அவர்களை சந்திக்க நாடினான், நபி அவர்களை அழைத்து வரும்படி சொன்னான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிடம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே தனது தங்கச்சியுடைய வீடு உம்மு ஹானி ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நடுநிசி நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூரையால் இறங்குகிறார்கள், வாசலால் வரவில்லை, கூரையால் இறங்கினார்கள். கூரையால் இறங்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 2வது தடவை பைபாஸ் ஆபரேஷன் செய்கிறார்கள். நபியுடைய 4 வயதிலே ஆபரேஷன் நடந்தது, இப்பொழுது நபியுடைய 50வது வயதிலே ஆபரேஷன் செய்கிறார்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தங்க பிளேட் கொண்டு வந்திருந்தார்கள், ஜம்ஜம் தண்ணீர் கொண்டு வந்திருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெஞ்சை பிளந்தார்கள், இருதயத்தை வெளியே எடுத்தார்கள், தங்க பிளேட்டிலே வைத்து ஜம்ஜம் தண்ணீரால் கழுவினார்கள், இருதயத்தை கழுவினார், வைத்தார், தைத்தார், முடிந்தது ஆபரேஷன். சகோதரர்களே, நபி அவர்களை ரெடியாக்கினார்கள், வாங்க போவோம். வாகனம் கொண்டு வந்திருந்தார் புராக் கொண்டு வந்திருந்தார். சகோதரர்களே, புராக்கில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை 3க்கு ஏற்றினார். நபி அவர்கள் வாழ்நாளில் 36 பேரை தனது வாகனத்திலே ஏற்றியிருக்கிறார்கள். உலமாக்கள் எப்படி தேடி இருப்பார்கள் என்று பாருங்கள். 36 பேரை தனது வாழ்நாளில் த தனது குதிரையிலும் கழுதையிலும் நபி அவர்கள் பின்னாலேற்றி இருக்கிறார்கள். அதிலே ஒரு ஆள் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அதுவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முன்னால் அல்ல, அவரும் பின்னால், புராக்கிலே பின்னால். புராக்கில் ஏறிய பொழுது புராக் நடுங்கியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்தஸ்தை வழங்கி சகோதரர்களே சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யார் ஏறுவது தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புராக் மக்காவிலிருந்து பிரயாணத்தை தொடங்கியது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், சுபஹா

0: மக்காவிலிருந்து புராக் பாய தொடங்குகிறது. எவ்வளோ கால் வைக்கும் என்றால் கண் பார்வை எவ்வளோ தூரம் செல்லுமோ அதனுடைய முதல் எட்டு புராக்குடைய எட்டு. புராக் என்பது கழுதையும் அல்ல குதிரையும் அல்ல. சகோதர சகோதரிகளே, அந்த காலத்திலே மக்காவிலிருந்து மதீனாவுக்கு அதாவது பலஸ்தீனுக்கு செல்வதாக இருந்தால் ஒரு மாதம் எடுக்கும். ஒரு மாதம் செய்யக்கூடிய பிரயாணத்தை சில வினாடிகளிலே கடந்தது புராக். மேலால் போகும் பொழுது நபி அவர்கள் கீழே உள்ள நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து கொண்டு செல்கிறார்கள். பலஸ்தீனை அடைந்தார்கள் சகோதரர்களே. பலஸ்தீனுக்கு அல்லாஹ் நபி அவர்களை புராக் மூலம் கொண்டு வந்தார். பலஸ்தீனை நெருங்கியதோடு பார்த்தார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் கபருக்குள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் பலஸ்தீனுடைய மண்மேட்டிலே இருக்கிறது. பலஸ்தீனுடைய கபருக்குள் மூசா அலைஹிஸ்ஸலாம் தொழுது கொண்டிருக்கிறார்கள். மஸ்ஜித் அக்ஸாவுக்குள் நபி அவர்கள் நுழைந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நுழைந்தார்கள். புராக்கை கட்டினார்கள். அல்லாஹ் முழு நபிமார்களையும் மஸ்ஜித் அக்ஸாவிலே ஒன்று சேர்த்திருந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு ரகா தொழுவித்தார்கள்.
1: நீங்கள் முஸ்லிம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 11:01.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: பேரப்பிள்ளைதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் அமைந்திருக்கும் இடம் பலஸ்தீன். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரப்பிள்ளைதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த இடம் பலஸ்தீன். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த இடம் பலஸ்தீன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், துல்கிஃபில் அலைஹிஸ்ஸலாம், யசா அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு நபிமார்களுடைய காலம். அதற்கு பிறகு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த இடம் பலஸ்தீன். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த பூமி பலஸ்தீன். மரியம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த இடம் பலஸ்தீன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்து உயர்த்தப்பட்ட இடம் பலஸ்தீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே அல்லாஹ் பலஸ்தீனுக்கு எடுத்து செல்கின்றார். சகோதரர்களே, உமர் ரதியல்லாஹுடைய காலம் ஹிஜ்ரி 16 ஆண்டு முஸ்லீம்களுக்கு பலஸ்தீன் கிடைத்தது, முஸ்லீம்களுடைய கையிலே கிடைத்தது. 16 ஆண்டிலிருந்து ஹிஜ்ரி 490 வரைக்கும் முஸ்லீம்களுடைய கையிலே பலஸ்தீன் இருந்தது. ஹிஜ்ரி 492 ஆண்டு 80,000 முஸ்லீம்கள் கொலை செய்யப்பட்டு பலஸ்தீனை கிறிஸ்தவர்கள் கைப்பற்றினார்கள். ஹிஜ்ரி 492 ஹிஜ்ரி 580 வரைக்கும் பலஸ்தீன் கிறிஸ்தவர்களுடைய கையிலே இருந்தது. அந்த காலத்திலே ரிஜினல் என்ற ஒரு கிறிஸ்தவ தலைவன் இருந்தான். இவன் சத்தியம் செய்தான், பலஸ்தீனை நாம் பிடித்து விட்டோம், அடுத்த கட்டம் மக்காவை பிடிப்போம், காபாவை பிடிப்போம், அடுத்த கட்டம் ரசூலுல்லாஹ்வுடைய கபரை தோண்டி எடுப்போம். இந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு மேதைதான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லா. சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லா ஹஜ் செய்ய கிடைக்கவில்லை. எத்தனையோ நோன்புகள் கலா அவருக்கு. ஆனால் இவருக்கு இருந்த ஒரே ஒரு தாகம், இந்த நபியவர்கள் மிஅராஜ் சென்ற இந்த பலஸ்தீனை கைப்பற்றி முஸ்லீம்களுடைய கையில் கொடுத்து விட்டு தான் நான் மௌத்தாக வேண்டும். சகோதரர்களே, இதே கவலையில் திரிந்தார் சலாஹுத்தீன் அய்யூபியுடைய ஜனாதிபதி தான் நூருத்தீன் ஜங்கி. நூருத்தீன் ஜங்கி ஹிப்பீன் என்ற இடத்திலே யுத்தம் செய்து வெற்றி கொண்டார். சலாஹுத்தீன் அய்யூபியிடம் கையிலே கொடுத்தார். சலாஹுத்தீன் அய்யூபி இரவு பகலாக முயற்சி செய்து ஹிஜ்ரி 580 பலஸ்தீனை கிறிஸ்தவர்களுடைய கையிலிருந்து திரும்ப எடுத்தார். எடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட 100,000 கிறிஸ்தவர்கள் பலஸ்தீனுக்குள் இருந்தார்கள். சகோதரர்களே, முஸ்லீம்களுடைய விசால குணம் இதுதான். சலாஹுத்தீன் அய்யூபி சொன்னார், ஒருவனை கூட கொலை செய்யக்கூடாது. 80,000 முஸ்லீம்களை கொண்டார்கள், ஆனால் நாம் பழிக்கு பழி வாங்க மாட்டோம். இஸ்ரேல் பத்தினாலும் தண்ணி ஊற்றி அதை அணைப்பது, உதவி செய்வது என்பது முஸ்லீம்களுடைய குணம். அது அது முஸ்லீம்களின் குணம். இஸ்ரேல் பத்தும் பொழுது அதை அணைப்பது முஸ்லீம்களுடைய குணம். ஆனால் ஒன்றும் செய்யாத முஸ்லீம்களை கொன்று குவிப்பது யூத குணம். அது அது சகோதரர்களே, யூத குணம் குணமாகத்தான் இருக்கும். சகோதர சகோதரிகளே, சலாஹுத்தீன் அய்யூபி சொன்னார், ஒருவரை கூட கொலை செய்யக்கூடாது. அவ்வளோ பேரும் போங்கள் உரிமை, இவ்வளோ பெரிய விடயம். சலாஹுத்தீன் அய்யூபியை வணங்கினார்கள். ஒரு முஸ்லிம் தலைவர் இப்படியா? ஆனால் சலாஹுத்தீன் அய்யூபி சொன்னார், 3 பேரை நான் கொலை செய்வதாக நேர்ச்சை செய்தேன், அவர்களை எனது கையால் கொள்ளுவேன் நான். முதல் ஆள் ரிஜினல் வா, உன்னை கொள்ளுவதற்கான காரணி நீ செய்திருந்தாய் சத்தியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உடம்பை தோண்டி எடுப்பேன், வெளியே எடுப்பேன் என்று, அதற்காக நான் உன்னை கொள்கிறேன் என்று வாளை எடுத்து கழுத்தை வெட்டினார். சலாஹுத்தீன் அய்யூபிக்கு ஹஜ் செய்ய கிடைக்கவில்லை. சகோதரர்களே, இமாம் அபுல் ஹசன் அலி அந்நதிவி ரஹிமஹுல்லா தனி ஒரு கிதாபை எழுதியிருக்கிறார்கள் இவரை பற்றி. இவரை பற்றி தனி ஒரு கிதாபை எழுதினார்கள். சலாஹுத்தீன் அய்யூபியை பற்றி காலா காலம் வரும் முஸ்லீம்கள் இவருக்காக துவா செய்ய வேண்டும் என்பதற்காக. சகோதரிகளே சகோதரிகளே, 1946 பலஸ்தீனுடைய ஒரு பகுதியை யூதர்கள் பிடித்தார்கள். பிடித்த சமயம்தான் அந்த யூத தலைவன் சலாஹுத்தீன் அய்யூபியுடைய கபர் திமிஷ்கிலே இருக்கிறது, கபரடியே வந்து தனது பூட்ஸால் உதைத்தான். உதைத்து சொன்னான், சலாஹுத்தீன் உனது காலம் செத்து விட்டது, இப்பொழுது பலஸ்தீனை நாம் பிடித்திருக்கின்றோம். கபரிலே உதைத்தான். கண்ணியத்துக்குரியவர்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அல்லாஹ் அங்கு கொண்டு வந்து சேர்த்தான். கடைசி காலம் பலஸ்தீன் முஸ்லிம்களுக்குத்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவது அங்குதான், தஜ்ஜால் கொல்லப்படுவது அங்குதான். மஹ்ஷருடைய பூமி பலஸ்தீனுடைய பூமி. கடைசி காலத்துடைய அடையாளம் ஒரு நெருப்பு முஸ்லிம்களை தரத்தும். தரத்தி தரத்தி தரத்தி சகோதரர்களே, பலஸ்தீனை எல்லோரும் போய் சென்றடைவார்கள். பலஸ்தீன் தான் அருதுல் மஹ்ஷரி வல் மன்ஷர், மஹ்ஷருடைய பூமி பலஸ்தீன் தான். சகோதர சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை நடத்துகிறார்கள். அனைத்து நபிமார்களும் தொழுகிறார்கள். தொழுததற்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் புராக்கிலே ஏற்றினார்கள். புராக்கிலே ஏற்றி புராக் மிஅராஜ் செல்கிறது, வானத்தை நோக்கி பிரயாணம் செல்கிறது. சகோதர சகோதரிகளே, உலகத்தில் முதல் முதலாக விண்வெளி பிரயாணம் செய்தது ஆம்ஸ்ட்ராங் அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் முதன் முதலாக விண்வெளி பிரயாணம் செய்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, வானத்து கிட்ட சென்ற பொழுது உலகத்திலிருந்து மிஸ்குடைய அத்தர் வாடை வானத்தை நோக்கி அடிக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜிப்ரீல் இது என்ன வாடை இது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இது ஃபிரௌனிடம் இருந்த ஒரு பெண், அதாவது ஃபிரௌனுடைய பெண் பிள்ளைகளின் முடிகளை வாரக்கூடிய பெண். வரலாற்றிலே பெயர் கிடையாது. அதாவது மாஷிதா என்று சொல்லுவது, மிஷ்த் என்றால் அரபிலே சீப்பு, மாஷிதா என்றால் முடி வாரக்கூடிய பெண். ஃபிரௌனுடைய பெண் பிள்ளைகளின் முடிகளை வாரக்கூடிய பெண் தான் மாஷிதா. அந்த பெண்ணிடம் இருந்து, அந்த பெண்ணுடைய கவரில் இருந்து வரக்கூடிய வாடை தான் இது. சகோதரிகளே, இந்த ஃபிரௌனிடம் இருந்த இந்த மாஷிதா என்ற பெண் இஸ்லாத்தை தழுவிய பொழுது ஃபிரௌன் சொன்னான் மாஷிதாவிடம், இஸ்லாத்தை விடு. மாஷிதா சொன்னார்கள், நான் இஸ்லாத்தை விடமாட்டேன். மாஷிதாவுக்கு மூன்று அல்லது நான்கு பிள்ளைகள். ஃபிரௌன் சொன்னான் இஸ்லாத்தை விடு, விட முடியாது. உடனே ஃபிரௌன் ஏவினான், அடுப்பை மூட்டும்படி, எண்ணெயை ஊற்றும்படி எண்ணெய் கொதிக்க ஆரம்பிக்கிறது. ஃபிரௌன் முதலாவது புள்ளையை எடுத்து அந்த எண்ணெயிலே போடுகிறான். புள்ளை பொறிகிறது, தாயுடைய மனம் பதறுகிறது. சகோதரர்களே, ஆனால் இஸ்லாத்தை விடவில்லை. ரெண்டாவது புள்ளையும் போட்டான், பொறிந்தது. மூன்றாவது புள்ளையும் போட்டான், பொறிந்தது. நான்காவது மாஷிதாவையும் அவன் தூக்கி அந்த நெருப்பிலே, அந்த எண்ணெயிலே போட்டான். மாஷிதாவும் பொறிந்தார்கள். சகோதரர்களே, அந்த பெண்ணுடைய கபிலிருந்து வரக்கூடிய வாடைதான் அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு மிஅராஜின் பொழுது அந்த வாடையை நுகர்கிறார்கள். அங்கு போய் வானத்தை, முதல் வானத்தை தட்டுகிறார்கள். வானத்தை யாராலும் காண முடியாது. பூமியிலிருந்து வானத்துக்கு 500 ஆண்டுகள் பிரயாணம் செய்தால்தான் வானத்தை அடையலாம். இன்று விஞ்ஞானிகள் வானம் என்ற ஒன்று இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஏன்? 500 ஆண்டுகள் வாழ்ந்த விஞ்ஞானிகள் யாரும் கிடையாது. அதனால தான் வானம் என்ற ஒன்று இல்லை என்று சொல்லுகிறார்கள். சகோதரர்களே, முதல் வானத்தை போய் தட்டினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல் வானத்தை திறந்தார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இந்த இடத்திலே மிக முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது. உயிர்களின் பிரயாணம், உயிர்களின் பிரயாணம், ரூஹுகளின் பிரயாணம். இங்கு மஸ்ஜித் அக்ஸாவிலே தொழுகை நடத்திவிட்டு இங்கு பலஸ்தீனிலே தொழுது கொண்டிருந்த நபிமார்களுடைய உயிர்கள் இப்பொழுது வானத்துக்கு சென்று விட்டது. ஒரு ஜனாசாவுடைய உயிர் பிரிந்தால் திரும்ப எப்பொழுது அந்த உடம்புக்கு உயிர் வருகிறது? உலமாக்களிடம் கருத்து வேறுபாடு வந்தது. அதாவது புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் தான், குளிப்பாட்டும் பொழுது நல்ல உயிராக இருந்தால் பக்கத்திலே வந்து சொல்கிறது, கத்தி மூனி, என்னை அவசரப்படுத்துங்கள், என்னுடைய சொர்க்கத்துடைய இன்பங்கள் கபரிலே காத்திருக்கிறது. அதே மோசமான உயிராக இருந்தால் கதறுகிறது. இந்த சத்தத்தை மனித ஜின்களை தவிர மற்ற அனைத்து படைப்புகளும் கேட்கிறது. கபரிலே உடம்பை வைத்ததோடு உயிர் உடனே வந்து சேர்ந்துவிடும். ஏனென்றால் உடம்போடு இருந்த உயிர் தானே. நாங்கள் எல்லாம் நடந்து செல்லக்கூடிய அந்த சத்தத்தை அந்த ஜனாசா கேட்கிறது. நடந்து போகக்கூடிய அந்த செருப்புடைய சத்தத்தை ஜனாசா கேட்கிறது. சகோதரர்களே, உயிர்களின் பிரயாணம், ரூஹுகளின் பிரயாணம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலஸ்தீனிலே தொழுவித்து விட்டு முதல் வானத்தை போய் தட்டுகிறார்கள். இங்கிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அங்கிருக்கிறார். சொன்னார், மர்ஹபன் பில் இப்னி ஸாலிஹ், சாலிஹான மகனை வாருங்கள் என்று வரவேற்றார்கள். முதல் வானத்திலிருந்து இரண்டாவது வானத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் போகிறார்கள். இரண்டாவது வானத்தை தட்டினார்கள். இரண்டாவது வானத்திலே யஹ்யா அலைஹிஸ்ஸலாமும் ஈசா அலைஹிஸ்ஸலாமும் இருந்தார்கள். ஏன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் இரண்டாவது வானத்திலே வைத்திருக்கிறான்? இறக்குவதற்கு தயாராக்கி அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடைசி காலம் உலகத்துக்கு இறங்க வேண்டும். ரெண்டு மலக்குகளுடைய உதவியோடு இறங்குவார்கள். அதுவும் பலஸ்தீனுடைய பூமியிலே தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார்கள். இங்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இரண்டாவது வானத்திலே வரவேற்றார்கள். மர்ஹபன் பில் அஹி ஸாலிஹ், சாலிஹான சகோதரரே வாங்கேண்டு வரவேற்றார்கள். இரண்டாவது வானத்திலிருந்து மூன்றாவது வானம் தட்டினார்கள். வானம் திறக்கப்பட்டது. மூன்றாவது வானத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள், வரவேற்றார்கள். மர்ஹபன் பில் அஹி ஸாலிஹ், மூணாவது வானத்திலிருந்து நாலாவது வானம், ஒவ்வொரு வானத்துக்கும் இடையில் 500 ஆண்டுகள் பிரயாணம் செய்யும் அளவு தூரம். சகோதரர்களே, நாலாவது வானத்தை அடைந்த பொழுது நாலாவது வானத்திலே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள், அவர்களும் வரவேற்றார்கள். நாலாவது வானத்திலிருந்து ஐந்தாவது வானத்துக்கு சென்றார்கள். ஐந்தாவது வானத்திலே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள், அவர்களும் வரவேற்றார்கள். ஐந்தாவது வானத்திலிருந்து ஆறாவது வானம், ஆறாவது வானத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். இங்கு கபரிலே தொழுது கொண்டிருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கிருக்கிறார்கள். அங்கு போகும் பொழுது ஆறாவது வானத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். ஏழாவது வானத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள், அவரும் வரவேற்றார். சாலிஹான மகனே வாருங்கள் என்று வரவேற்றார்கள். ஏழாவது வானத்தை அடைந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிதரத்துல் முன்தஹாவை அடைந்தார்கள். மலக்குகளை பார்த்தார்கள். மாலிக் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தார்கள். ரித்வான் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தார்கள். பைத்துல் மஅமூரை பார்த்தார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் 70,000 மலக்குகளை படைத்து உள்ளே அல்லாஹ் அனுப்புகின்றான். எல்லாம் முடித்து விட்டு அல்லாஹோடு பேசினார்கள். அல்லாஹ் தாயிபிரே பட்ட கஷ்டத்துக்கு அல்லாஹ் இவ்வளோ தூரம் நபியவர்களை சந்திப்பதற்காக எடுத்தார். சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வை பார்த்தார்களா இல்லையா? சஹாபாக்களிடம் உலமாக்களிடம் கருத்து வேறுபாடு இருக்கிறது. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வை பார்த்தீர்களா? நபியவர்கள் சொன்னார்கள், நூருன் அன்னா அரா, அல்லாஹ்வை நான் எப்படி பார்ப்பது? அல்லாஹுவை பார்க்க முடியாதே. சில சஹாபாக்கள் அல்லாஹுவை பார்த்ததாக சொல்கிறார்கள். இந்த கண்ணார் சகோதரர்களே, அல்லாஹுவை பார்க்க முடியாது. அல்லாஹ் ஆகரத்தில் வேற கண் தருவான் அவனை பார்ப்பதற்கென்று. இந்த கண்ணால் அல்லாஹுவை பார்க்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹோடு பேசினார்கள். எவ்வளோ இன்பமான ஒரு இடத்துக்கு அல்லாஹ் நபி அவர்களை எடுத்தான். பேசினார்கள். பேச்சு வார்த்தையின் முடிவு என்ன தெரியுமா? அல்லாஹ் தொழுகையை கொடுத்தான். சூரத்துல் பக்ராவின் கடைசி வசனங்களை கொடுத்தான். அல்லாஹுடைய அர்ஷை பார்த்தார்கள். லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லா, அர்ஷுடைய பொக்கிஷம். சகோதரர்களே, அனைத்தையும் முடித்து கொண்டு சந்தோஷமாக வெளியிறங்கி ஒவ்வொரு வானமாக வரும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் பிடித்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், எங்கு போகிறீர்கள்? அல்லாஹ் எதை தந்தான்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 50 நேர தொழுகை அல்லாஹ் தந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், பனு இஸ்ரவேலை நான் பார்த்து விட்டேன், 50 நேரம் இவ்வாறு தொழுவது, போய் குறைத்து வாருங்கள். சகோதரர்களே, நபியவர்கள் 50 குறைத்து குறைத்து 45 குறைத்து 5 எடுத்துக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதிகாலையில் மக்காவுக்கும் வந்து விட்டார்கள். காலையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இரவு நான் மிஅராஜ் போனேன் என்ற பொழுது எப்படி இருக்கும் காஃபிர்களுக்கு? அனைத்து காவிர்களும் மறுக்க தொடங்கினார்கள். அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு சொன்னார்கள், நபியவர்கள் சொன்னால் அது உண்மை, மூளையில் போட்டு யோசிக்கவில்லை. அந்த காலத்திலே பலஸ்தீனுக்கு பிரயாணம் செல்லும் காவிர்கள் இருந்தார்கள். இவர்கள் எல்லாம் வந்து கேட்டார்கள், பலஸ்தீன் பள்ளியை பற்றி உங்களுக்கு சொல்ல முடியுமா? நபி சொன்னார்கள், சொல்லலாம். அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? பலஸ்தீனுடைய மஸ்ஜிதுல் அக்ஸாவை தூக்கி வந்த அல்லாஹ் முன்னால் நிறுத்தினான். நபிக்கு இல்லாத உலகமா? நபி அவர்கள் ஒவ்வொரு தூணாக பார்த்து பார்த்து சொன்னார்கள், ஒவ்வொன்றையும் தெளிவுபடுத்தினார்கள். சகோதர சகோதரிகளே, அடுத்த நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தொழுகையை கற்றுக் கொடுத்தார்கள். முதல் நேரத்திலும் கடைசி நேரத்திலும் தொழுகையை கற்றுக் கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 50வது வயது கழிகிறது இன்ஷா அல்லாஹ். அடுத்த இஜ்திமாவில் 51லிருந்து 63 வயது வரை பார்ப்போம், ஒஃபாத்து வரை படிப்போம் இன்ஷா அல்லாஹ். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பால் ஒன்று சேர்ந்த அனைவருக்கும் யா அல்லாஹ் உனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஹப்பத்தை நசீபாக்குவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை காணக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாஅத்தை நசீபாக்குவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹவுதுல் கௌதரிலே தண்ணீர் குடிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு ஒன்றாக சொர்க்கத்தில் இருக்கும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. இந்த ஏற்பாடுகளை யாரெல்லாம் முன்னின்று செய்தார்களோ அவர்களுடைய குடும்பத்திலும் வாழ்க்கையிலும் தொழில்களிலும் யா அல்லாஹ் பரக்க செய்வாயாக, ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக, அவர்களுடைய நோய்கள் நொம்பலங்கள் கஷ்டங்களை பிரச்சனைகளை போக்கி வைப்பாயாக. மௌத்து வரைக்கும் இது போன்ற மார்க்கத்துடைய சேவைகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கும் அவர்களது சந்ததிகளுக்கும் நீ நசீபாக்குவாயாக. கடைசி நேரம் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களது உயிர்கள் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. واخر دعوانا الحمد لله رب العالمين سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك.
0: நேர்கள் இதுவரை ஜெர்மனியில் மாதாந்தம் இடம்பெறுகின்ற இஜ்திமாவுடைய சிறப்பு மார்க்க உரை கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அல் ஹாஃபில் எஸ்எம் யாசிர் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி.
2: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
0: உங்கள் முஸ்லிம் வானொலியில் இஸ்லாம் கூறும் குடும்பவியல் விசேட தொடர். நேர்கள் தொடர்ந்தும் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக இஸ்லாம் கூறும் குடும்பவியல் தொடர் நிகழ்ச்சியில் மணப்பெண் அலங்காரம் என்ற தலைப்பிலான விசேட மார்க்க உரையை கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் முஜாஹித் இப்னு ரஸின் அவர்கள்.
3: ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد انبل சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே வலிமாவுடைய அந்த தொடருக்கு பின்னால் இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கிற இந்த பகுதியிலே மணப்பெண் அலங்காரம் சம்பந்தமாகவும் அதுக்கு பின்னால் அலங்காரம் தொடர்பான சட்டங்கள் சம்பந்தமாகவும் விரிவாக இல்லாமல் சுருக்கமாக என்னென்ன பகுதிகள் இதில் அடங்கும் என்னென்ன பகுதிகள் அடங்காது என்ற விஷயங்களை நம்ம இன்ஷால்லா தெரிந்து கொள்வோம். இதில் இந்த மணப்பெண் அலங்காரம் அப்படின்ற இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இது உலக வளமையில் தொண்டு தொட்டு நடந்து வரக்கூடிய ஒரு அம்சம். அன்றைக்கு திருமணத்தில் வந்து அலங்காரமாக இருத்தல் அப்படின்றது, மணப்பெண் அலங்காரமாக இருக்கிறதும் அதே போல் மணமகன் ஆணுக்குரிய அந்த அலங்காரத்தில் இருக்கிறதும் உலக வளமையில் இருக்கக்கூடிய அம்சம். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஏற்ப இந்த கலாச்சாரங்கள் முறைமைகள் வித்தியாசப்படும். இதில் மார்க்கத்துக்கு முரணாகாத வரைக்கும் மற்ற எல்லாமே அனுமதி தான். இதுதான் அசல். அசல் எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்னா இதில் மார்க்கம் இதை தடை செய்கிறது என்ற ஒரு பகுதி வரும் வரைக்கும் மற்ற எல்லாமே அனுமதி அப்படின்றது தான் நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லது மார்க்கம் தடை செய்கிற பகுதிக்குள்ளே என்ன அந்நிய கலாச்சாரத்துக்குரிய தாக்கம் உண்டு அதில் இருக்குது. இது நம்ம இப்படி செய்கிறதுன்றது ஒட்டுமொத்தமாக கிறிஸ்தவ மதத்துடைய கலாச்சாரத்தை பின்பற்றி தான் இந்த திருமணம் என்ன செய்கிறது நடைபெறுகிறது என்று அடையாளப்படுத்துகிற அமைப்புகளோ அல்லது ஏனைய மதங்களை ஒட்டி இந்த அமைப்பு என்ன செய்கிறது இருக்கிறது என்கின்ற அமைப்பில் வந்தால் அது என்ன கூடாது. அது இல்லாத வகையில் இது அந்த ஒரு ஊர் வளமை அந்த நாட்டுடைய வளமை இது வந்து எந்த மதமும் சாராத ஒரு வளமை குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் நேரடியாக முரண்படக்கூடிய எதுவுமே அதில் இல்லைன்னா பிழை இல்லை. அப்போ இதில் நம்ம சட்டம் கேட்டுட்டு வேண்டிய நிறைய விஷயங்கள் எதுவுமே இதில் இல்லை. உலக வளமை அதை இஸ்லாம் அங்கீகரிச்சிருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த அரபு சமுதாயத்திலும் பழமை அதுதான், பழமை அப்படி தான் இருந்துச்சு. அந்த வளமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை, அதாவது மாற்றுங்க அல்லது இதை கூட்டுங்க குறைங்கன்னு சொன்ன மாதிரி எதுவும் இல்லை, வரையறுத்திக்கிறாங்க. இது பில இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு பாடல் படித்து கொண்டிருந்தார்கள். அந்த பாடலில் வந்து வஃபீனா நபியுன் யாலமு மாஃபி ஹதீன், நாளை நடக்கப் போவதை அறியக்கூடிய நபி எங்களிலே இருக்கிறார் என்ற வார்த்தையை மாற்றி நீங்கள் ஏற்கனவே சொல்லி கொண்டிருந்ததை சொல்லுங்கள் என்று சொன்னாங்க ரசூலாங்க. அப்போ அந்த பாடல் வளம் வந்து ரசூலாங்களை அறிமுகப்படுத்தலை. அந்த அந்த இது வந்து என்ன செஞ்சிருக்கு, நடந்து இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே இதுதான் அசல். இதில் நம்ம தீர்ப்பு சொல்கிறதுக்கு நிறைய தேடி கண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிலர் வந்து அப்படி கேட்பாங்க, இப்போ நமது அதாவது தமிழுலக வளமையில், இப்போ இலங்கை வளமையும் தமிழ்நாடு வளமையில் சில டிஃப்ரெண்ட்டுகள் இருந்தாலும் அந்த வளமையில் வந்து ஒரு ஸ்டேஜ் என்ன செஞ்சிருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க. அந்த ஸ்டேஜில் கணவனையும் மனைவியையும் உட்கார வைப்பாங்க. இதை கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், இது பிழை. இந்த அலங்காரத்தில் கணவன் மனைவி அந்த இடத்துல, அதாவது மாப்பிள்ளையும் பொண்ணையும் அந்த இடத்துல உட்கார வைக்கிறது பிழையானது. அஜ்நபிகள் என்று சொல்கிறப்படுற அந்த அந்த அந்த புது மணமகனும் என்ன, அஜ்நபி தான். எனவே பெண்கள் பகுதியில் பெண் மட்டும் தான் என்ன சிரிக்கணும். எனவே அந்த மணப்பெண் அலங்காரம் அவங்க வைக்கக்கூடிய அந்த ஸ்டேஜில் பெண் மட்டும்தான் என்ன செய்யணும், இருக்கணும். ஆண் உட்காருவதற்கு எந்த சந்தர்ப்பத்திலும் என்ன அனுமதி இல்லை, அவங்க ரெண்டு பேரும் தனியே இருந்தாலே தவிர எந்த சந்தர்ப்பத்திலையும் என்ன அனுமதி இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது மார்க்கத்துக்கு முரணான ஒரு செயல். அப்படி இல்லாமல் அந்த ஸ்டேஜ் அலங்காரத்தை வந்து ஒரு அழகான முறையில் ஜோடித்து என்ன ஒரு ஒரு நியாயமான அது வீண் விரயங்கள் இல்லாமல் ஒரு அலங்கார லெவல் நம்ம சொன்னோமே, அது அவரவருடைய வசதிக்கே இப்போ என்ன செய்வாங்க, அதை செய்வார்கள். அதை அலங்கரித்து வைப்பது, அவர்கள் அங்கே வந்து உட்காருது. இப்போ ஸ்பெஷலாக வந்து பெண்களுக்கெனவே சில ஆடை முறைகள் என்ன செய்யும் இருக்கும், பெண்களுக்கு மத்தியில் உட்கார வைக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த ஆடை முறைகள் வந்து எந்த விதமான அலங்காரம் இருந்தாலும் அது என்ன பிரச்சனையே இல்லை. இப்போது இலங்கை வளமையில் அதுக்கு ஜராரா அப்படின்னு என்ன செய்வாங்க, அந்த சொல்லுவாங்க, அந்த ஜராரா சிஸ்டத்தில் அவங்கள கொண்டு வந்து ஒரு நெட்டு போன்ற ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வைக்கிறதெல்லாம் பிழையில்லை. ஆனால் இதில் வெண்மை அப்படின்னு கொண்டு வந்து சேர்த்தது வந்து கிறிஸ்தவர்களுடைய தாக்கத்தின் பின்னணியில் தான், கிறிஸ்தவ கலாச்சாரத்தினுடைய பின்னணியில் தான் எல்லாத்தையும் வெள்ளையாக கொண்டு வந்து சேர்த்தது. எல்லாமே அந்த இடத்துல என்ன செய்யும், அதாவது வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டு வெள்ளை அமைப்பிலே கொண்டு வைக்கிறது. இந்த இதை மட்டும் நம்ம தவிர்த்துடணும். ஏன்னா அது இன்னொரு கலாச்சாரத்துடைய தாக்கமாக இருக்கிறது, நமக்கு வெளிப்படையாக விளங்குறதுனால. ஒரு காலகட்டத்தில் அந்நிய மதத்துடைய கலாச்சாரமாக அது இருக்கும் தாக்கமாக, இன்னொரு காலகட்டத்துக்கு அது அந்நிய மதத்துடைய கலாச்சாரமாக அது என்ன செய்யாது இருக்காது. எல்லாரும் பின்பற்றி அது ஒரு கலாச்சாரத்துக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படாமல் ஒரு பொது வளமையாக அது மாறிட்டா, கலாச்சாரமான ஒரு மார்க்க ரீதியான பின்னணியும் அதுக்கு கலக்காமல் இருந்தால் அதை பின்பற்றுறதுல என்னது பிழை உண்டல்ல. ஆனால் இன்றைக்கும் அடையாளப்படுத்தக்கூடிய அமைப்பிலேக்கு இது வந்து என்ன, அதாவது ஒரு கிறிஸ்தவ திருமணம் அப்படி என்று அடையாளப்படுத்துவதற்கு அந்த வெள்ளை ஆடை என்றது என்னது ஒரு அடையாளமாக இருக்குது. ஸ்டேஜை கூட அப்படி என்ன செய்வாங்க, வெண்மையாக அலங்கரிக்கக்கூடிய ஒரு வளமை இருந்துச்சு. எப்படி வந்து இந்த மரண வீடுகளுக்கு எல்லாமே வெள்ளைக்கொடி ஏற்றுறது இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சோ, அதே போல் இதாக இருக்கிற பெண்மணி வெள்ளை போடணும் என்கின்ற மாதிரி இதுகள் இருந்துச்சோ, அதே மாதிரி மணப்பெண்ணுக்கு என்ன அதை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறத பார்க்கணும். இது வந்து அந்நிய கலாச்சாரத்துடைய தாக்கமாக என்ன செய்யும் வரும். அதே போல் மலர் கொத்திக்கு தானே, இதை வந்து கையில் கொடுத்து வைப்பது, இதை வந்து நம்ம கலாச்சாரத்தை வச்சு தான் என்ன செய்யும் நம்ம தீர்மானிக்கணும். இது இப்படி கொடுத்து வைப்பது என்பது அந்த ஊருடைய வளமையிலேயோ அதுலேயோ அது ஒரு முஸ்லீம் அல்லாத மக்களுடைய வளமை, அதாவது முஸ்லீம் அல்லாதவுடைய மக்களுடைய வளமைன்றதில் மார்க்கத்துடைய வளமை அப்படி என்பது போல் அது இருக்குமா இருந்தால் அந்த இடத்துல என்ன செய்யணும் அது தவிர்க்கப்பட வேண்டும். ஏன்னா இன்றைக்கு இது மாறி போகிற மாதிரி இருக்குது. உலகம் முழுமையாக இந்த மலர் கொத்து கையில் கொடுத்து என்ன வைக்கக்கூடிய ஒரு முறைமை என்ன, அதாவது போடக்கூடிய ஒரு தன்மை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இது கலாச்சார தாக்கமாக இருந்தால், அதாவது முஸ்லீம் அல்லாத மக்களுடைய அந்த மத ரீதியான ஒரு கலாச்சார தாக்கத்துடைய பின்னணியில் நிகழ்வாக இருந்தால் அது தவிர்க்கப்படணும். இல்லை என்று அதை வைக்கிறது என்னது பிழை இல்லை என்று நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். ஆனால் அதை முடிவெடுக்கிறது நமக்கு தான் தெரியும் அந்த இடத்துல. சில ஊர்களில் அந்த வளம் வந்து அப்படியான ஒரு தாக்கம் இல்லாத இடங்களும் என்ன செய்திருக்கு, இந்த மருதாணி மாதிரி மருதாணியில் இந்த ரெண்டு விதமான நிகழ்வுகள் இருக்குது. உதாரணமாக மர நிகழ்வுகள் இருக்குது. உதாரணமாக மர

கட்டுவாங்க. அதே போல் ஆண் பெண் கலப்புகள் இருக்கும், டான்ஸு கூத்து இதெல்லாம் நடக்கும். இந்த மாதிரி நடக்குமாக இருந்தால் மார்க்கறதி அது என்ன, ஒரு பிழையான ஒரு நிகழ்வு, தவறான நிகழ்வு. மற்றபடி மருதாணி நிகழ்வு அப்படி என்று சொல்கிறது வந்து அரபுலகத்திலையும் இருக்குது. இங்கேயும் வந்து என்ன செய்து அரபு உலகத்திலையும் அந்த திருமணத்துக்கு முன்னால் உள்ள அந்த வளமை வந்து அரபு உலகத்திலையும் இருக்கிறது அப்படி என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அதை நம்ம தடை செய்வதற்கு ஏற்கனவே பொது அடிப்படை சொல்லிட்டோம், பொதுவான அடிப்படை சொல்லிவிட்டோம். அதே மாதிரி இந்த அலங்கரித்தல் என்ற அந்த நிகழ்வு இதுதான். அதாவது இந்த அடிப்படையில் அலங்கரித்தல் என்பது கலாச்சார தாக்கங்களோ மார்க்கத்துடைய நேரடியான தடைகளுக்கோ உட்படாமல் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இதுதான் அந்த அசில். இந்த அசலை நம்ம புரிஞ்சிட்டோம் என்று சொன்னால், இப்போ அதே போல் ஒரு மணப்பெண்ணுடைய ஆடை இருக்குது அலங்காரம், அந்த ஆடை அதை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு கிட்டத்தட்ட 2-3 முளத்துக்கு நீளமாக எடுத்து என்ன இழுத்துட்டு வர மாதிரி வச்சுக்கலாம். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை, விரும்பலை. அது பெண்ணுடைய ஆடையாக இருந்தாலும் சரி, நிலத்தில் இழுபட்டு வரக்கூடிய அமைப்பில் இந்த மாதிரி இருப்பது பெருமையுடைய அடையாளமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, சொன்னார்கள். அதனால் அந்த ஆடை பெண்ணுடைய ஆடை ஒரு ஆணுடைய ஆடை மாதிரி இல்லை, கரண்டை கீழே போகலாம், அவங்களோட காலை பாதத்தை என்ன அதாவது இந்த மறைக்கலாம். உம்மு ஸலமா ரலியல்லாஹு கேட்குறாங்களே, அல்லாஹ்வின் தூதரே என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்ரத்துல் முஃமினி இலா நிஸ்ஃபி சாக்கி, ஒரு மூமினுடைய ஆடை வந்து கெண்டை கால் வரைக்கும் இருக்க வேண்டும் அப்படி என்று சொன்னோடனே அந்த அதாவது அந்த உம்மு ஸலமா ரலியல்லாஹு கேட்குற அப்படின்னா பெண்களுடைய இந்த அதாவது பெண்களுக்கு எப்படி என்று கேட்ட டைமில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது யுர்ஹீன ஷிப்ரன், ஒரு சான் அவர்கள் இழுத்துக்கொள்ளட்டும் அப்படின்றாங்க. அப்படின்னா அது கெண்டை கரண்டைக்கு வரைக்கும் வந்துடும். அப்போ சொல்கிறாங்க இதன் தன்கஷிஃபு அக்தாமுன் அப்படின்னா அவனுடைய பாதங்கள் விளங்குமே நாங்க அப்படி என்று சொன்னால் ஃபயூர் ஹீன திரான், ஒரு மூலம் என்ன செய்யட்டும் இழுத்துக்கொள்ளட்டும், வலா எசிதினா அலைஹா, அதுக்கு மேலே அதிகரிக்க வேண்டாம் நாங்கள் சொல்லலாம், அதுக்கு மேலே அதிகரிக்க வேண்டாம். ஏன்னா பாதம் வரைக்கும் மறைகிற அளவுக்கு இருந்தால் பரவாயில்ல, நிலத்தெல்லாம் இழுபட்டுக்கணும். அது இன்னும் சில பிடிச்சிட்டு போகிற பாட்டியில் மிக பின்னாலே இப்போ இல்லைங்கிட்டா அது ஒரு என்ன ஒரு ஒரு 2-3 மீட்டர் இருக்கீங்க, இவர் பின்னால் பிடிச்சிட்டு போகிறாரு. கேட்டால் வந்து அதை கேட்டால் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், அப்போ கணவன் மனைவிட புரிந்துணர்வான், இது இந்த ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு மாப்பிள்ள பின்னால் போகிறது வந்து ஒரு புரிந்துணர்வான், இது ஒரு புரிந்துணர்வாக இது. அப்போ இது வந்து இந்த மாதிரி கிறிஸ்தவ வளமைகளில் இருக்குது, அது அப்படி எங்களோட சமுதாயத்துக்குள்ள தாக்கமாகவும் வந்திருக்கு. இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, நம்ம வைத்துக்கொள்ளக்கூடாது. அதே நேரம் அலங்காரங்கள் பொதுவாக வந்து மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது தான். அவர்கள் என்னது நகைகளாலும் ஆடைகளாலும் இன்னும் உள்ள அந்த மேடைகளை அழகுபடுத்துறதுலாம் மார்க்கத்தில் தடைகள் இல்லாத விஷயங்கள். அதே போல் அங்கே திருமணத்துக்கு வருகின்றவர்கள் இருக்கிறாங்களே, திருமணத்துக்கு வருகின்றவர்களும் அந்த திருமணத்துக்காக தங்களை அலங்கரித்துக் கொள்வது, ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுக்கொள்வது, ஒரு அழகான ட்ரெஸ் எடுத்துக்கிறது, அதுக்காகவே இன்றைக்கு செய்கிறது தான் என்ற அர்த்தமல்ல. இன்றைக்கு எல்லாத்துலேயும் நம்ம ஆடம்பரம் தானே, ஆடம்பரத்தை நம்ம சொல்லிக்கிறோம். ஆடம்பரம் என்பது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டோன்றல்ல, வீண் வீரத்துடைய எல்லைக்கு போகாத வரைக்கும் நம்ம இன்றைக்கு எல்லாத்துலேயும் மிதமான நிலையை கையாளலை. இது வந்து ரசூலான காலத்துக்கு போகிறவே கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு, அப்படி அப்படி அது காலம் போக போக வசதிகள் வர வர என்ன செய்யும், மாறிக்கொண்டே வரும். வசதி வர வர மாறிக்கொண்டே வர எந்த அளவுக்குண்டா, ஒரு 10 வருஷத்துக்கு முந்தைய ஏழையாக இருந்தவர் வந்து 10 வருஷத்துக்கு பிறகு நம்ம இப்படி தான் உடுத்தமான்னு அவருக்கே சந்தேகம் வருது. நம்ம அந்த காலத்தில் நம்ம இப்படி தான் வாழ்ந்தோமான்னு அவருக்கே சந்தேகம் வர அளவுக்கு வசதி என்ன செஞ்சிடும், வந்துடும். அப்போ அந்த மாதிரியான ஒரு நிகழ்வில் வரக்கூடியவர்கள் வந்து அலங்கரித்து கொண்டு வாரதோ, அவர்கள் இந்த என்னது அழகாக வருவதோ மார்க்கறது எந்த தடையும் இல்லை. ஆனால் பெண்கள் பெண்களுக்குள்ள, ஆண்கள் ஆண்களுக்குள்ள என்ற அடிப்படையில் இருக்கணும். அந்த வெளி உலகத்தில் அந்த அலங்காரங்களை காட்டக்கூடிய அமைப்பில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இப்போ அதில் தான் நம்ம ஏற்கனவே ஒரு செய்தி பார்த்தோம், என்ன ஜாபிர் ரதியல்லாஹு உங்களுக்கு என்ன ஒரு இப்படி போர்வைகள் உருவாகும் என்ற சூழ்நாங்க சொன்னது அப்படின்னா கவர்ச்சியான அந்த வசதியான விஷயங்கள் உருவாகும் என்பதற்கான ஒரு செய்தி. அதுபோல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் விளையாட்டுகள் இல்லையான்னு கேட்டது, அந்த அன்சார்களுடைய கல்யாணத்தில் அவர்களுக்கு அது விருப்பமாக இருக்கும் என்று சொன்னது, இதெல்லாம் அந்த அலங்காரங்கள் அழகுகள் இருக்கிறதுக்கான அனுமதி என்பதை புரிஞ்சுக்கொள்கிறோம். அதே போல் வரக்கூடியவர்களும் அப்படி வரலாம் என்றதுக்கான ஆதாரம் வந்து சஹீஹுல் புகாரியில் 5164 இலக்கம், அதாவது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களோட மாலை காணாமல் போகுமே, ஒரு மாலை காணாமல் போகும். அதில் எப்படி வருதுன்னா, அண்ணா இஸ்தாரத் மின் அஸ்மா கிலாதத்தன், அஸ்மா பின் அபிபக்கரிடமிருந்து ஒரு மாலை அவர்கள் இரவல் வாங்கியிருந்தார்கள் வரும், மாலையை இரவல் வாங்கியிருந்தார்கள் அதுதான் காணாமல் போச்சு. அப்போ அதை அவங்க தேடுறாங்க, அந்த மாலை என்ன செய்கிறாங்க, தேடுகிறார்கள் அப்படின்றத பார்க்குறோம். அந்த அப்போ இந்த செய்தியில் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால், அந்த மாலை காணாமல் போன அந்த நிகழ்வு இஸ்தாரத், அவங்க வந்து அந்த மத சகோதரிடம் இருந்து இரவல் வாங்கியிருந்த அந்த நிகழ்வு ஒரு முக்கியமான செய்தி. ஒரு நமக்கு நம்பிக்கையானவரிடமிருந்து நம்மகிட்ட இல்லாத உண்டை இரவல் வாங்கி நம்ம போட்டுக்கொண்டு போகிறதெல்லாம் என்னது, இருந்தால் உள்ளதை போடு இல்லைன்னு சொன்னால் இரவல் வாங்காதன்னு சொல்கிறதெல்லாம் மார்க்க ரீதியாக மட்டும்தான் நம்ம பார்க்கணும். மார்க்க ரீதியாக அப்படி ஒரு அலங்கார ஆடையையோ அலங்கார என்ன ஒரு மாலையையோ அல்லது ஒரு காப்பை எடுத்துக்கிட்டு போட்டுட்டு போகிறது பிழை இல்லை, அவங்களுக்கு இல்லை அந்த நேரத்துக்காக எடுத்துகிட்டு போகிறது என்ன அது பிழை இல்லை. இதை இதுக்கும் சொல்லுவாங்க, அந்த கவரிங் நகை போடுவாங்களே அதுக்கும் கொஞ்சம் பேர் தத்துவம் சொல்லிட்டுப்பாங்க, இருந்தால் அது போடுறது என்னத்துக்கு, அது மாதிரி காட்டுறது, தங்க நகை இருந்தால் போடுறதா இல்லாட்டி அது மாதிரி ஏன்

0: மாற்றுறது கவரிங் ஒரிஜினலாக போட்டு பழகுங்க அப்படி என்று சொல்லி இந்த இவனுக்கு பிரச்சனை ஒரிஜினலாக போட்டு வரணும் பிரச்சனை தானே ரெண்டு ஒன்று மாறிக்கிறது ரெண்டுமே உண்டாகிறதுல அவன் பிரச்சனையில் அவன் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால் உள்ளதாக இருந்தால் போடுங்க இல்லைன்னா என்ன செய்யுங்க நீங்கள் விட்டுட்டு போங்கன்றது ஏன் அவரும் கஷ்டப்பட்டு வாங்கி போட்டிக்கிறாரு இவர் சாதாரண அமௌண்ட்டில் போட்டியா ரெண்டும் ஈக்குவலாக என்ன செய்யுது விளங்குறதுல ஒரு பிரச்சனை மார்க்க ரீதியாக இதெல்லாம் என்ன செய்யலாம் போடலாம் பிழையில் அலங்கரித்து கொள்ளலாம் இரவல் வாங்கியும் என்ன செய்யலாம் அவங்க நம்ம உரிய முறையில் திருப்பி கொடுக்க முடிந்தால் இரவல் வாங்கியும் நம்ம என்ன செய்யலாம் போட்டுக்கொள்ளலாம் இடத்துக்கு இந்த செய்தி என்ன ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அதை இரவல் வாங்கிட்டு போனது ஒரு ஆதாரமாக இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அடுத்தது வந்து இந்த அதாவது மணப்பெண் ஆடை என்பது சம்பந்தமாக ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் என்னென்னு சொன்னால் சஹீல் புகாரியில் 2628 இலக்கத்தில் வருது அப்துல் வாஹித் இப்னு ஐமன் அறிவிக்கிறார் அவருடைய தந்தை ஐமன் வழியாக தஹல்து அலா ஆயிஷா நான் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா போனேன் வாலைஹா திரு உக்கத்தரின் அவங்கள்ட்ட வந்து ஒரு ஒரு அதாவது ஒரு முந்தானை இருந்துச்சு ஒரு முந்தானை என்ன செஞ்சது இருந்தது சமனு ஹம்சதி தராஹிம் அவருடைய விலை வந்து என்னென்னு சொன்னால் 5 திர்ஹம் அவனுடைய விலை வந்து 5 திர்ஹத்துக்குரிய ஒரு முந்தானை இருந்துச்சு அப்போ 5 திர்ஹத்துக்குரிய முந்தானை வந்து ஓரளவு பெருமதியான முந்தானை தான் 5 திர்ஹத்துக்குரிய அந்த முந்தானை வந்து ஓரளவு பெருமதியான முந்தானை அப்போ ஃபகாலத் இர்ஃபா பசரக இலா ஜாரியதி அவர் சொல்கிறாரு இந்த வேலைக்காரியை காட்டி சொல்கிறாங்க அவள் வந்து அடிமை பெண் சரியா அடிமை பெண்ணாக ஐக்கிறவங்களோட ஐஷார்லாம் எப்படி நடந்து கொள்றான்னு பாருங்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா இவங்களை பாருங்கள் ஃபஇன்னஹா துஸ்ஹா அன் தல்பசஹு ஃபில் பைத் இதை வீட்டில் உடுக்கலான்றா இந்த முந்தானையை அவள் வீட்டில் உடுக்கிறதுக்கு ஏலான்னு சொல்கிறான் யார் அந்த அடிமை பெண் சொல்கிறாவாம் அவங்க செட் ஆகிறலன்னு சொல்லி அதாவது கொஞ்சம் அது வந்து லோ மாதிரி வேணால் பார்வையே லோ கிளாஸ் மாதிரி அவங்க இது எனக்கு செட் ஆகாதுன்ற மாதிரி அதை உடுக்கிறதுக்கு வெக்கப்படுறான் வக்கது கானலி மின் ஹுன்ன திரவுன் அலா அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலாங்கிற காலத்தில் எனக்கு இதில் இருந்துச்சு முந்தானே ஃபமா கான திம்ராத்துன் துகையினு பில் மதீனத்தி இல்லா அரசலத் இலைய தஸ்தாயிருகு மதீனாவில் வந்து அலங்கரிக்கப்படக்கூடிய பெண்கள் திருமணத்துக்காக அலங்கரிக்கப்படக்கூடிய பெண்கள் யாரெல்லாம் அலங்கரிக்கப்படுகிறோம் அவங்க எல்லாம் இதை என்கிட்ட இரவல் கேட்டு அனுப்பிக்கிறாங்க அந்த காலத்தில் ரசூல்லாங்கிற காலத்தில் இதை இரவல் கேட்டு அனுப்பியிருக்கிறார்கள் திருமண அலங்காரத்துக்காக அலங்கரிக்கப்படக்கூடிய பெண்கள் எனக்கு வந்து இந்த முந்தானையை கேட்டு அனுப்பிக்கிறாங்க இரவலுக்காக அப்படின்னு சொன்னால் ரசூல்லாங்கிற காலத்தில் மணப்பெண் அலங்காரத்துக்காக ஆடைகள் இரவலாக எடுக்கப்பட்டுகிறது அப்படின்றதுக்கு ஆதாரம் இன்றைக்கு கூட அந்த பொண்ணுக்கு உட்பட்டக்கூடிய மணப்பெண்ணுக்கு உட்பட்டக்கூடிய அந்த ட்ரெஸ் என்ன செய்வாங்க சிலர் வாங்க மாட்டாங்க அது அமௌண்ட்டு பெருசாகிட்டால் ஒரு டைம் தான் ஒன் டைம் தான் நம்ம உடுக்க போகிறன்றதுனால ஒரு இரவல் கொடுத்து ஒரு 10,000 5,000 அப்படின்ற அமௌண்ட்டை கொடுத்து என்ன செஞ்சுருவாங்க அதை வாங்கிட்டு உடுத்துட்டு கொடுத்துருவாங்க அப்படி உள்ளவங்க அந்த இருக்கிறாங்க சிலவங்க வாங்கிடுவாங்க வாங்கினா ஒன் டைம் தான் உடுக்கலாம் பெரும்பாலும் மற்ற இடங்களுக்கு என்னது அது உடுக்கப்பட போகிறதில்லைன்றதுனால அப்படி வாங்குறது குறைவு இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த மாதிரி என்ன இந்த முந்தானை இரவலாக வழங்கப்பட்டது என்னட்ட எடுப்பாங்க அப்படி என்று சொல்லி யார் சொல்கிறாங்க ஆயிஷா ரதியல்லாஹுன்னா சொல்கிறாங்க அது 5 திர்ஹத்துக்குரிய முந்தானை அப்படின்றாங்க நம்ம ஏற்கனவே ஒரு செய்தி பார்த்தோம் 1 திர்ஹத்தில் ஒரு ஆடு வாங்கின செய்தி என்ன செஞ்சோம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பெருமதியானது தான் ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு அந்த திர்ஹத்துடைய அந்த பெருமதி குறைந்திருக்கலாம் அப்படி அந்த மாதிரியான அமைப்பு வந்திருக்கலாம் ஆனால் இந்த செய்தியில் பல விஷயங்கள் புரிஞ்சுக்கொள்கிறோம் உண்டு ஆயிஷா ரதியல்லாஹுன்னா தனக்கு கீழே உள்ள அடிமை பெண்களோடு எவ்வளோ பணிவாக செய்கிறாங்க நடந்து கொள்கிறார்கள் அப்படின்றதே நம்ம இதில் புரிஞ்சுக்கொள்கிறோம் அதே நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மணப்பெண் அலங்காரம் என்கின்ற உண்டு நடந்து வந்துச்சு ஏன்னா சொல்கிறாங்க ஃபமா கான திம்ராத்துன் துகையனு பில் மதீனா மதீனாவிலே அலங்கரிக்கப்படக்கூடிய எந்த பெண்ணாக இருந்தாலும் அப்படின்ற ஒரு வார்த்தை என்ன செய்து வருது அப்போ அதிலிருந்து மணப்பெண் அலங்காரம் உண்டு என்ன செஞ்சிருக்கு அங்கே நடக்கக்கூடிய அந்த அலங்காரத்தில் ஒரு உயர் கவனமும் செலுத்தப்பட்டிருக்கிறதுக்கு ஆதாரம் என்னென்னா வீட்டில் வளமையாக இருக்கக்கூடிய அல்லது பெருநாளை கொடுக்கக்கூடிய உடுப்பை விட கொஞ்சம் இன்னொரு அளவில் இருக்கணும் என்பதனால தானே இந்த ட்ரெஸ் என்ன செய்யுது இரவல் வாங்கப்படுது அப்போ அது பார்க்குறோம் 3வது இரவல் வாங்குறது மணப்பெண்ணுக்காகவோ மணப்பெண் அலங்காரத்துக்காகவோ அல்லது அங்கே போகின்றவர்கள் யாராக இருந்தாலும் இரவல் வாங்குறது என்னது அனுமதி என்றதை இந்த செய்தியில் என்ன செய்கிறோம் புரிந்து கொள்கிறோம் அதே நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டில் வந்து உணவுக்கான வசதியின்மை கஷ்டங்கள் அப்படி இப்படி இருந்தாலும் கூட ஆடையில விஷயத்தில் இரவல் கொடுக்குற அளவுக்கான ஒரு ட்ரெஸ்ஸும் என்ன செஞ்சிருக்குது இருந்திருக்குது அப்படின்றதை நம்ம என்ன செய்கிறோம் இதில் நம்ம புரிந்து கொள்கிறோம் இது ஒரு முக்கியமான ஒரு அம்சம் அடுத்தது என்ன அப்படி என்று சொன்னால் இந்த அலங்கார விஷயத்தில் வந்து எப்படிப்பட்ட அலங்காரங்கள் மார்க்க ரீதியாக சில பொழுது என்ன செய்யும் முரணாக இருக்கும் அப்படி அதுக்கு முன்னால் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது அதாவது மணப்பெண்ணை அலங்கரிப்பது மட்டுமல்ல அவங்களை உடல் ரீதியாக தயார்படுத்துறது அவர்களை வந்து என்ன அதாவது ஜோடனை செய்கிறது இதெல்லாம் வந்து தெளிவாகவே ஆயிஷா ரதியல்லாஹு ஒரு செய்தியில் சொல்கிறாங்க ஆயிஷா ரதியல்லாஹு அந்த திருமண இதில் வந்து தெளிவாகவே அதை சொல்கிறாங்க எப்படின்னு சொன்னால் அபூதாவூதில் 3903வது இலக்கம் அராதத் உம்மியன் துசம்மினனி லி துகூலி அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இப்போ 9 வயசாகுது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன, அதாவது இப்போது அந்த குடும்ப வாழ்வில் ஈடுபட்டு குடும்பத்தை ஆரம்பிக்கிறதுக்கான அந்த நிகழ்வு 9 வயசு. அப்போ ரசூலுல்லாஹி அந்த செய்தி அனுப்பியிருக்கலாம். அதனால் பார்க்குறாங்க ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா வந்து கொஞ்சம் ஒரு மெலிந்த நிலையில் இருக்கிறாங்க, 9 வயசு மெலிந்த நிலையில் இருக்கிறாங்க. அப்போ உம்மா விரும்பினா என்னென்னு சொன்னால், என்னை கொஞ்சம் கொழுக்க வைக்கிறதுக்கு, உடலை வந்து பருமனாக்குறதுக்கு என்ன செஞ்சாங்க, விரும்பினாங்க. அப்போது என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க வந்து நிறைய ட்ரை பண்ணுறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிற ஆயிஷா நான் சொல்கிறேன், ஃபலம் அக்பல் அலைஹா பிஷை மிம்மா துரிது, அவங்க என்னமெல்லாம் ட்ரை பண்ணி எதுவும் எனக்கு என்ன செய்யலை, செட் ஆகலை, அதை நான் விரும்பலை, அதை எக்ஸப்ட் பண்ணலை அப்படின்றாங்க. இது ஏசியும் போட்டுருங்க, அதை கிராத் சவுண்ட் கேட்டுட்டு. அப்போது எதுவுமே என்ன செய்யலை, அதாவது செட் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு எது வரைக்கும் ஹத்தா தாமத்னியல் கிஸ்ஸா அபிர்ருதபி, அதாவது அந்த கிஸ்ஸான்னு சொல்கிறது வந்து வெள்ளரிக்காய், சரியா? அதுக்கு அந்த இப்போ இன்றைக்குள்ள அந்த இது சொல்கிறேன்னு கியூக்கம்பர் இருக்குதே, இந்த மாதிரியான ஐட்டம் டிரெக்ட்லி அதான் சொல்ல முடியாது, அந்த வகை சார்ந்த அந்த உணவை என்ன செய்கிறாங்கன்னா, அதையும் என்னது ஈத்தம்பழம், ஈத்தம்பழத்தில் ருத்தம் இருக்குதே, இதையும் மிக்ஸ் பண்ணி, அது சூடு இது குளிர், சரியா? இது ரெண்டு, அது அந்த குளிர்தன்மை உள்ளது, அது சூட்டுத்தன்மை உள்ளது, இது ரெண்டே மிக்ஸ் பண்ணி எனக்கு என்ன செஞ்சாங்க, ரெண்டு அதையும் சாப்பிட வைக்கிறது இதையும் சாப்பிட வைக்கிறதுன்னு சாப்பிட வச்சாங்க. ஃபசமின் துக் அலைஹி கஹசனிசமினி, நான் நல்ல முறையில் கொளுத்து வந்தேன்றான், நல்ல முறையில் உடல் பருமனாகி நான் வந்தேன் என்று ஆயிஷார்லாம் சொல்கிறான். மனப்பெண்ணை உடல் ரீதியாக என்ன செஞ்சுக்கிறான், தயார்படுத்தக்கூடிய செய்தி. இந்த செய்தியில் முகமது பின் இஸ்ஹாக் வாராரு. இந்த அறிவிப்பால் வரிசை பலகீனமாக இருந்தாலும் இதுக்கு பல அறிவிப்பாளர் வரிசை என்ன செய்து இருக்குது, அதை தனிப்பட்ட ரீதியான தஹ்கீக் எதுவும் பண்ணலை. ஷேக் நாசு தல்பானி இதை என்ன செய்கிறார், சில்சிலத்தில் ஹாதி சஹியால் சஹி என்ன செய்கிறார், இஸ்னாதுகள் எல்லாம் கொண்டு வந்து சஹி என்று சொல்கிறாரு. தனிப்பட்ட நம்ம எதுவும் பார்க்கல. ஆனால் இந்த செய்தியில் நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்கிறோம்னு சொன்னால், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவை ஒப்படைப்பதற்காக உம்மு ரூமான் அவர்கள் என்ன செஞ்சாங்களா, தாய் ஆயிஷா தாய் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா, இவங்களை என்ன செஞ்சுக்கிறாங்க, தயார்படுத்திக்கிறாங்க, உணவு கொடுத்திக்கிறாங்க. அந்த அமைப்பிலான ஒரு தயார்படுத்தல் நடந்திருக்குது அப்படின்றத நம்ம என்ன செய்வோம், பார்க்குறோம். அப்போ உடல் ரீதி இந்த உடல் பருமன் சம்பந்தமாகவே ஒரு 30-40 ஹதீஸுகள் என்ன செய்து இருக்குது. அதாவது இப்போ இன்றைக்கு பெண்களை விரும்புகிற சந்தர்ப்பத்தில் பெண்களுடைய உடல் அமைப்பு அப்படி என்று விரும்பக்கூடிய ஆண்கள் இன்றைக்கு எல்லாரும் பெரும்பாலும் என்ன சொல்லுவோம்னா, ஸ்லிம்மாக இருக்கணும், இப்படி தான், அதாவது உடல் மென்மையாக இருக்கணும், இந்த மெலிவாக இருக்கணும் என்ற அதே தான் வைக்கிறத பார்க்குறோம். அங்கே அவங்க மெலிவாக தான் இருந்தாங்க ஆயிஷா, கொஞ்சம் கொளுத்திருந்தால் நல்லதுன்னு சொல்லி யார் நினைக்கிறாங்கன்னா, உம்மு ரூமான் நினைக்கிறாங்க, சரியா? இது வந்து இன்னொரு துறை, அது நம்ம பேச விரும்பல. ஆனால் சலஃப்களுடைய நூல்கள் இருந்தும் அதுக்கு பின்னால் வந்த நூல்கள் இருந்தும் ஒரு பெண்ணுடைய உடல் அமைப்பில் வந்து ஒரு ஆண் அதாவது இயற்கையாக என்ன விரும்புவான், எது விரும்பக்கூடாது, எது அவனுடைய வாழ்க்கைக்கு பாதிக்கும், எது பாதிக்காது, இது சம்பந்தமாகவே தனியான புக்கெல்லாம் என்ன செய்யுது இருக்குது, நிறைய கூற்றுக்கள் இருக்குது, கருத்துக்கள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம பேசினா அதை தகவல் ஆடம்பரம் என்ற பகுதிக்குள்ளே என்ன செஞ்சிடும், அது போயிடும். ஃபுதூல் உள் இல்ம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபுதூல் இல்ம்டா இது அடி இதுக்கு இவ்வளவு தேவையா இந்த தகவல் அப்படின்னு சொல்கிற மாதிரி, அதாவது அறிவு கொடுக்குற மாதிரி, இது அறிவு வந்து என்ன சாதாரணமாக போனால் போதுமானது. அப்போ இந்த அடிப்படையில் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை இப்படி என்ன செஞ்சாங்க, தாய் கவனம் செலுத்தினார்கள் அப்படின்றத நம்ம இதில் என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம். இதுபோல் சஹிஹுல் புகாரியில் ஒரு இந்த செய்தியை ஆயிஷாரில் சொல்லக்கூடிய செய்தி வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக வருது. 3894 இலக்கத்தில் ஆயிஷாரில் சொல்கிறாங்க, தசவ்வஜனியின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅன பின்து சித்தி சினீன், எனக்கு 6 வயது இருக்கின்ற பொழுது ஆயிஷா அதாவது என்னை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் முடித்தார்கள், அப்படின்னா அக்கது நிக்கா திருமண ஒப்பந்தம் நடந்தது. ஃபகதிம்னல் மதீனத்தை, மதீனாவுக்கு நாங்கள் வந்தோம். ஃபனசல் நாஃபி பனில் ஹாரித் இப்னு ஹஸ்ரஜ், ஹாரித் இப்னு ஹஸ்ரஜுடைய அந்த பிரதேசத்தை அவங்களுடைய அந்த கோத்திரம் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் நம்ம என்ன செஞ்சோம், வந்து இறங்கினோம். ஃபஇக்து ஃபத்தமர்ரக்க ஷாரி, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கினது பள்ளி, பள்ளிக்கு பக்கத்தில் ஆயிஷா ரழியல்லாஹு இடம் வந்து இந்த ஹாரித் இப்னு ஹஸ்ரஜுடைய அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க, அவங்க இருந்தாங்க. இப்போ அந்த இடத்துல ஃபத்தமர்ரக்க ஷாரி, என்னை முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிட்டு, அங்கே வந்து உள்ள நோயால் வந்து அந்த தொற்று நோய் பூமியாக இருந்துச்சு மதியின ஆரம்பத்தில், ஏன்னா முடியெல்லாம் என்ன செஞ்சது அதாவது உதிர ஆரம்பிச்சது. அதுக்கு பின்னால் என் தாய் வந்து என்ன அதில் ஒரு கவனம் செலுத்தி இதை அதை ரெடி பண்ணதுனால ஃபவஃபா ஜுமைமா, ஒரு நல்ல முடி வந்து என்னது ஒரு அளவுக்கு என்ன செஞ்சது கட்டுற அளவுக்கான முடி என்ன செஞ்சுட்டு எனக்கு வந்துட்டு. ஃபத்தத்னி உம்மி உம்மு ரூமான், என் தாய் உம்மு ரூமான் என்னிடத்துல வந்தாங்க, இந்த ஹதீஸ்லேயே அந்த என் தாய் எனது உம்மு ரூமான் என்று செஞ்சாங்க என்கிட்ட வந்தாங்க. வ இன்னி லஃபி உர்ஜுஹா, நான் ஊஞ்சல் வேடிக்கின்றது நேரத்தில், நான் ஊஞ்சல்லாம் ஆடிக்கின்றிருக்கிற நேரத்தில் வந்தாங்க. வமாய் சவாஹிபுலி, என்னோட என் தோழிகளும் என்ன செஞ்சாங்க, விளையாடி கொண்டிருந்தார்கள். ஃபசர ஹத்பி, என்ன சத்தமிட்டு என்ன செஞ்சாங்க, அழைத்தார்கள். அத்தை துஹா, நான் போனேன். லா அத்ரி மா துரீதுபி, என்ன அவங்க செய்ய விரும்புகிறாங்கன்ட்டு எனக்கு என்ன தெரியாது. வயசு நான் விளையாடி கண்டிருக்கிறேன், கூப்பிட்டாங்க, என்ன என்ன நோக்கத்துக்காக கூப்பிட்றாங்கன்னு தெரியாது. ஃப அஹதத் பியதி ஹத்தா உகஃபத்னி அலா பாபித்தார், என்னை வந்து பிடிச்சிக்கன்னு போய் வீட்டில் வைத்தார்கள். வ இன்னி, வீட்டு வாசலில் வ இன்னில உன்ஹிஜு ஹத்தா சக்கன பாது நஃபசி, எனக்கு அந்த வந்த வேகத்துக்கு மூச்சு என்ன செஞ்சது இறச்சிக்கன்றது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தனியும் வரைக்கும் என்ன அப்படி என்ன செஞ்சு வச்சாங்க. தும்மா அஹதத் ஷை அம் மி மா இன், கொஞ்சம் தண்ணி எடுத்தாங்க. ஃப மசஹத் பிஹி வஜஹி வராசி, என்ன தலையெல்லாம் கழுவி முகத்தையெல்லாம் கழுவி என்ன செஞ்சாங்க, எல்லாத்தையும் கழுவினார்கள். சும்மா அது கலத் நியத்தார், பின்னர் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டான். பின்னர் வீட்டுக்குள்ளே வாசலை வச்சு தான் என்ன முகம் கழுவுப்பட்டுச்சு, தலையெல்லாம் என்ன செஞ்சுது கழுவுப்பட்டுச்சு, எல்லாம் அந்த ஆகின பிறகு அப்படி மூச்செல்லாம் அதாவது அமைதி அடைஞ்ச பிறகு வீட்டுக்குள்ளே என்ன செஞ்சாங்க, நுழைத்தார்கள். ஃபஇதா நிஸ்வத்து மினல் அன்சாரி ஃபில் பைத், அங்கே பார்த்தா அன்சாரி பெண்கள் நிறைய பேர் என்ன செஞ்சிருந்தாங்க, வீட்டுக்குள்ளே உட்கார்ந்திருந்தார்கள். அப்போ ஃபகுல்னா அலல் ஹைரி வல் பரக்க அல ஹைரு தாயிர், இந்த நிகழ்வு வந்து ஐஸ்வர் அப்படியே டீட்டெயில்ஸாகவே என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. ஃபகுல்னா அலல் ஹைரி வல் பரக்கா, ஹைர் பரக்கா, அடுத்து அலா ஹைரி தாயிர், இந்த தாயிர்ன்றது சகுணம் என்ற வார்த்தையிலேருந்து வந்தது தான். இந்த இடத்துல என்ன அர்த்தம்னு சொன்னால் நல்லதே என்ன செய்யட்டும், அலா ஹைரி தாயிர், உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும், அதே போல் என்ன ஹைர் பரக்கத்தெல்லாம் ஏற்படட்டும் என்று சொன்னாங்க. ஃப அஸ்லமத்தினி இலகின், என்ன தாய் என்ன அவங்கள்ட்ட ஒப்படைச்சாங்க, மணப்பெண்ணை தயார்படுத்த என்னை அவர்களிடத்தில் ஒப்படைத்தார்கள். ஃப அஸ்லஹ்ன மின் ஷஅனி, என் காரியங்கள் எல்லாத்தையும் அவங்க என்ன செஞ்சாங்க, சீர்படுத்தினார்கள், சீராக செய்தார்கள். அப்படின்னா மணப்பெண் தயார்படுத்தல் அப்படி ஒன்ற நிகழ்வு மிச்சம் தெளிவாக என்ன செய்கிறாங்க, ஆயிஷா ரலாங்க இதை சொல்லி காட்டுறாங்க. அன்சாரி பெண்கள் ஆயிஷா ரதியல்லான்னு ஒரு மணப்பெண்ணாக என்ன செஞ்சாங்க, தயார்படுத்தி எடுத்தார்கள். ஃபலம் யருனி இல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததுக்கு இப்படி என்ன செஞ்சது திடுக்கிட செய்தது. வளமையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, வீட்டுக்கு வருவாங்க போவாங்க. அபூபக்கர் ரதி அவர் ஆயிஷா சொல்லுவாங்களே, நான் என் அதாவது கண் விழித்து பார்த்த என்னை புத்தி வந்த காலத்திலேருந்து நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தந்தையே தான் என்னை வீட்டுக்குள்ளே வாரது போகிறத நான் கண்டிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இஸ்லாம் தான், நான் வந்து அதாவது எனக்கு புத்தி தெளிஞ்ச புத்தி விளங்க வர டைம் இருக்குது, அந்த நாட்கள்லேருந்து எனக்கு தெரிஞ்சது இஸ்லாம் தான், ரசூலாங்க வாரதும் போகிறதும், அபூக்கரான ரசூலாங்க வாரதும் போகிறது தான் எனக்கு தெரியும். அப்போ வளமையாக வந்துட்டு இருந்தவங்க தான் திடீர்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த உடனே எனக்கு என்ன செஞ்சது ஒரு அதாவது திடுக்கடை செய்து. அஸ்லமத்னி இலைஹி வஅன யௌம இதின் பின் துத்தி சசினின், என்னை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்படைத்தார்கள், எனக்கு 9 வயதாக என்ன செஞ்சது இருந்தது. இது அன்றைய காலத்தில் அதிகமான வளமையில் இருந்துச்சு. 9 வயதில் திருமணம் முடிக்கிறது, 8 வயசில் முடிக்கிறது, 10 முடிக்கிறது, 11 முடிக்கிறதெல்லாம் நம்ம நிறைய செய்திகள் சொன்னோம். உமாமா ரதி அல்லா வன்ஹா, அப்புறம் உம்மு குர்சூம் ரதி அல்லா வன்ஹா, அதே போல் சல்மா பின் து உமேஸ், அஸ்மா பின் துமேஸ்ல சகோதரி சல்மா பின் துமேஸ்ல மகள், ஹம்சா ரதினாவோட மகள், அவங்க இப்படியே நிறைய சம்பவங்கள் நீங்கள் என்ன பார்க்கலாம்னு சொன்னால், இன்னும் இன்னும் பின்னாலே வரக்கூடிய சில சம்பவங்கள் எல்லாம் வந்து 9, 10, 11 வயதில் உடல் தகுதியோடு அவர்கள் இருப்பாங்களாக இருந்தால் அவங்க முடிச்சு வைக்கப்பட்டாங்க. முடிச்சு வைக்கப்பட்ட யாருமே இன்றைக்குள்ள இந்த என்ன இந்த பயோ சேஞ்ச் ஆகி கத்துற மாதிரியான விஷயங்கள் எதுவும் அன்றைக்கு நடந்ததும் இல்லை, அவங்க சந்தோஷமாக வாழ்ந்து மிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இவர்கள் சொல்லக்கூடிய அந்த உடல் ரீதியான பாதிப்பு அது இது அப்படி என்று சொல்கிற இதெல்லாம் நடந்ததும் என்னது இல்லை, அப்படியொன்று நடக்குதா இருந்தால் அது உடல் ரீதியான சம்மந்தப்பட்டதில்ல, இந்த காலத்துடைய மருத்துவம் அதோடு சம்மந்தப்பட்டது தான் இல்லைன்னு சொன்னால் நம்ம பார்க்குறோம். ஆயிஷாரம் யுத்தத்துக்கே தலைமை தாங்கி என்ன செஞ்சாங்க போனார்கள் என்ற வரலாற்றை நம்ம பார்க்குறோம். நிறைய மனன சக்தியுடையவர்களாக என்ன செஞ்சார்கள் இருந்தார்கள்ன்றதை பார்க்குறோம். விளக்கம் உள்ளவங்களாக இருந்தாங்கன்றதை பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட மிக தைரியமாக பேசிய பெண்ணாக இருந்தால் பார்க்குறோம். அதே நேரம் நம்ம ஏற்கனவே சொல்லுகிறோம் அந்த அதாவது பாலியவ திருமணத்தை யார்கிட்ட நம்ம ஒப்படைக்கிறோம், எப்படிப்பட்ட திருமணம் முடிச்சு கொடுக்கிறோம், ஏன் முடிக்கிறோம் என்றதுக்கெல்லாம் காரணங்கள் என்ன செய்து இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவை என்ன செய்யலை, முடிச்சு கொடுக்க விரும்பலை, அதாவது அலி ரலி அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க முடிச்சு கொடுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அன்றைய சமுதாயத்திலிருந்து மிகச்சிறந்த என்ன ஒரு மனிதர், அதாவது நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடிய மதகுரு அந்த லிஸ்ட்டில் உள்ளவர் அல்ல, வாழ்ந்து காட்டிய ஒரு மனிதர், தன்னை விட வயது கூட ஒருவரை இளம் வயதில் முடித்த மனிதர். இதை பேசக்கூடிய யாரும் தங்கள் திருமணம் முடிக்கிற சந்தர்ப்பத்தை தன்னையோட வயது கூடிய பெண்ணை திருமணம் முடிக்கிறத என்ன செய்யறதில்ல விரும்புறதில்ல, மாதக்கணக்கெல்லாம் பார்க்குறாங்க, கணக்கு 1 மாதம் கூட சரி வராது, அந்த ஏஜ்லேயும் தானே முடிக்கிறதில்ல. 90 பிறந்து இவன் 90 பிறந்தியா, கேன்சல் திருமணம், ரெண்டு பேரும் சேம் ஏஜில் பிறந்து அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷமாவது என்ன இவர் முந்திரிக்கணும் அவங்க பிந்திரிக்கணும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை விட அதிகமான வயதில் உள்ளவங்களை என்ன செஞ்சாங்க முடித்தார்கள் என்றதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு வளமையுடைய ஒரு தொடர்ச்சி தான் என்னது அது அந்த இது நடந்தது, இது சுன்னத்தெல்லாம் இல்லை. அதே புரிஞ்சுக்கணும். இது சுன்னத்தெல்லாம் இல்லை, மார்க்கத்தில் ஒரு அனுமதி தேவை, சூழல் யாருக்கு முடித்திருக்கிறோம், அந்த அந்த காலம் ஏன் ஏற்படுகிறது என்றதை பொறுத்து என்ன இது அனுமதி என்றதை நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம விரிவாக என்ன செஞ்சோம் நம்ம பார்த்தோம். அப்போ இதில் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அந்த சம்பவங்களை என்ன செய்கிறாங்க, அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். எப்படி அந்த சிறுவயதுடைய சூழ்நிலை இருந்து இடத்த புரிஞ்சுக்கொள்கிறோம். இந்த இதே உஞ்சல் விளையாட்டு அண்டைக்கும் விளங்கிட்டா பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாடக்கூடிய தன்மை அண்டைக்கும் என்ன செஞ்சது இருந்தது. அப்போது இந்த மா இது செய்திகளை நம்ம பார்க்குறோம். அடுத்தது அவங்களுடைய முடியை வளர்க்குறதுக்கு என்ன செஞ்சாங்க, அதாவது உம்மு ரூமான் அதை முயற்சி எடுத்தது, அவங்களோட உடலை பருமனாக்குறதுக்கு என்ன செஞ்சது முயற்சி எடுத்தது. அதே போல் என்ன அதாவது அந்த வீட்டுக்குள்ளே ஒரு மணப்பெண் தயார்படுத்தல் அப்படி என்று சொல்கிறது ஒரு ஒரு அன்றைக்கு எப்படி ஒரு வளமையில் அது இருந்துச்சு என்ற முழு செய்திகளையும் பார்க்குறோம். என்ன அன்றைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஆகிக்கும் அன்றைக்கு ஒரு மந்தி அதில் முடிஞ்சு இன்றைக்கு ரெண்டு நாள் என்ன செய்வாங்க எடுத்துருவாள், அதுதான் டிஃப்ரெண்ட்டே தவிர ஏண்டா பொருட்கள் எல்லாம் கூடிட்டு எல்லா இதுவும் கூடினதுனால ரெண்டு எல்லாமே நடந்திருக்கு. அடுத்த அன்றைய கலாச்சார ரீதியான சூழ்நிலைகளையும் இதில் சில விஷயங்களை நம்ம என்ன செய்கிறோம் நம்ம புரிந்து கொள்வதை பார்க்கிறோம். எனவே மணப்பெண் அலங்காரம் என்ற பகுதி ஒரு உலக வளமை, அது ஒரு அரபு உலகத்திலேயும் வளமை. அதே போல் என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் அதை என்ன செஞ்சிருக்கு, மதீனா வந்த பின்னாலும் இப்படியான பல சம்பவங்கள் நடந்திருப்பதை பார்க்கிறோம். சில அறிவிப்புகளில் வந்து அதாவது மனசா என்ற ஒரு இது வரும். மனசா என்று சொல்கிறது மணப்பெண்ணை, மனசா அல்லது மினசா அதாவது மணப்பெண்ணை ஏற்றி வைக்கக்கூடிய அந்த எதிர்கிற ஸ்டேஜ் இதுக்கு சொல்லுவாங்க. சரியா, ஃபலம்மா நுஸ்ஸத் என்ற வார்த்தை வருது. அதாவது திருமணப்பெண் தயார்படுத்தப்பட்டு மேடையில் ஏற்றப்பட்ட பொழுது அப்படி என்று இன்றைக்கு பார்த்தா நம்ம மொழிபெயர்ப்போம். ஏன்னா அது மேடை குறிக்கிறதுனால அன்றைக்கு நம்ம இதுகளை மொழிபெயர்க்கிற சந்தர்ப்பத்தில் மணப்பெண் தயார்படுத்தப்பட்ட பொழுது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் சட்டப்படி பார்த்தா அது மேடை தான். ஆனால் அன்றைக்கு மேடையில் வச்சுருந்தாங்களா இடத்துக்கான எந்த ஒரு தனியான தெளிவும் இல்லை. தனியான ஒரு சேரில் வச்சுருந்திருக்கா, தனியான ஒரு இருப்பில் என்ன செஞ்சிருக்கலாம் வச்சுருந்திருக்கலாம், ஒரு ஸ்டேஜ் மாதிரி என்ன வச்சுருந்திருப்பாங்களா அப்படின்றதுக்கான தெளிவில் எதுவும் என்ன செய்யலை கிடைக்கவில்லை. எனவே இந்த தயார்படுத்தல் என்ற ஒரு பகுதி இருந்து எடுத்து பார்க்கணும். இன்னொரு செய்தியை பாருங்கள், சஹீஹுல் புகாரியில் 5935 இலக்கம் அஸ்மா பின்த் அபிபக்கர் சொல்கிறாங்க, அன்னம்ராத்தன் ஜாத் இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலாங்கிட்ட ஒரு பெண்மணி வாரா, ஃபகாலத் இன்னி அன்கஹ்து இப்னதி, நான் எனது மகளை திருமணம் முடித்து வச்சுட்டேன். பாருங்க, அன்கஹ்து நிக்காஹ் நடந்துட்டு, அக்கது நிக்காஹ் தான் சொல்கிறது இங்கே, திருமணம் முடித்து வச்சுட்டேன். சும்மா அசாபஹா ஷக்வா, அவக்கு ஒரு நோய் வந்துட்டு, சும்மா அசாபஹா ஷக்வா அவங்களுக்கு ஒரு நோய் வந்துட்டு, ஃபதமர்ரக ரஸ்வா, அந்த நோயில் முடியெல்லாம் போயிட்டு, தலைமுடி போகிறது ஒரு பெரிய பிரச்சனை தானே, திருமண நேரத்தை தலைமுடி போகிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ தலைமுடி என்னது அந்த இடத்துல போக ஆரம்பிச்சு, ஜவுஜுஹா யஸ்தஹிஸ்துனி பிஹா, ஆனால் அவருடைய கணவர் வந்து அவசரப்படுத்துகிறார், வலிமா கொடுக்கணும் அவசரமாக வலிமா வந்து அவசரப்படுத்துகிறார். அப்போது அஃப அசிலுர் அசஹா, ஒட்டுமுடி வச்சிருவா அப்படின்னு கேட்குறான் ரசூலாங்கிட்ட வந்து. இப்போ கல்யாணத்தை சொல்லி தான் கேட்குறான், திருமணம் நிக்காக நடத்திட்டோம், நிக்காக நடத்தி முடித்த பின்ன பாருங்க அந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னு, இன்னி அன்கஹ்து இப்னதி, என் மகளை நான் முடித்து வைத்து விட்டேன்றாங்க. இப்போ இதுலேருந்து இவர் தான் வழி என்று எடுத்துடக்கூடாது, என் மகளை நான் முடித்து வச்சிருக்கேன், அது வளமையாக அந்த திருமணம் முடித்து கொடுத்துட்டேன் என்று சொல்கிறாங்க. இப்போல்லாம் சொல்கிறது முடித்து கொடுத்துட்டே அவங்களுக்கு ஒரு நோய் வந்துட்டு, நோய் வந்ததுனால முடியெல்லாம் கொட்டுது, கணவன் என்ன செய்கிறாரு அவசரமாக வலிமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அஃப அசிலூர் அசஹா, நான் வந்து ஒட்டு முடி வைக்கவா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபசப்பர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏசினார்கள் அப்படின்னா சபித்தார்கள், அல் வாசிலத்தை வல் முஸ்தௌசிலா, ஒட்டுமுடி வைப்பவரையும் ஒட்டுமுடி வைக்க சொல்லி கேட்கின்ற பெண்ணையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்தார்கள் அப்படின்னு வருது. ஒட்டுமுடி வைக்கக்கூடாது, ஒட்டுமுடி என்ன செய்யக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சபித்தார்கள். இந்த அப்போ இதிலிருந்து திருமண நிகழ்வு என்றது அந்த இடத்துல முடி கொஞ்சம் இருக்கணும் என்ற ஒரு நிகழ்வு, அதாக இருந்தாலும் என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமுடி வைக்கக்கூடாது நம்ம படிச்சிருப்போம். ஆனால் திருமண நிகழ்விலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ஒட்டுமுடி வைக்கக்கூடிய பெண்ணையும் ஒட்டுமுடி வைக்க சொல்லி கேட்கக்கூடிய பெண்ணையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள் என்ற செய்தியை சஹீஹுல் புகாரியில் 5935 இலக்கத்தில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ இந்த செய்தியும் வந்து என்ன அதாவது எங்களுக்கு மிச்சம் தெளிவாக சொல்லுது, அலங்காரங்கள் மணப்பெண் அலங்காரம் என்ற ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்துச்சு. அதுக்காக வந்து என்ன இந்த அந்த பெண்கள் என்ன செஞ்சாங்க, அதுக்கென்றே சில பெண்களும் இருந்தார்கள், அதுக்கென்றே தயார்படுத்தலும் என்ன செஞ்சது இருந்தது அப்படின்றத என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். அது மட்டுமல்ல, அந்த பகுதி மட்டுமல்ல, இன்னும் சில பகுதிகள் வரும். திருமணம் முடித்த பின்னால் சமையல் விஷயங்கள் மற்ற விஷயங்களெல்லாம் படித்து கொடுத்த பெண்கள் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கணவன் மனைவி கடமைகள் புரிந்துணர்வு என்ற பகுதியில் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். இப்போ அடுத்த பகுதி என்னென்னு சொன்னால், அப்போ இந்த அலங்காரங்கள் என்று நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த அலங்காரங்களை பற்றிய ஒரு ஒரு ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம் நம்மகிட்ட என்ன செய்யணும் இருக்கணும். முழுமையாக வந்து ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம் நம்ம என்ன செய்யணும் இருக்கணும். இதில் நான் இந்த அலங்காரத்துடைய அந்த பகுதிகளை குர்ஆன் ஹதீஸ் என்ற அடிப்படையில் என்ன செய்யலை, நான் எதுவும் அதை முழுசாக உங்களுக்கு சொல்ல வரலை. இதில் எதெல்லாம் அதாவது மார்க்கத்துக்கு பிரச்சனையாக வரும், எதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படி என்று நம்ம தெரிகிற அளவில் நம்ம பார்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம ஆடைகள் சம்பந்தமாக நம்ம என்ன செஞ்சிட்டோம், நம்ம பார்த்துட்டோம். ஆடைகள் சம்பந்தமாக ஒரு பெண்ணுடைய ஆடை எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். இந்த பெண்ணுடைய ஆடை இருக்கணும், ஆண்களுடைய ஆடை ஒழுக்க நமக்கு ஏற்கனவே தெரியும், அது இதில் நம்ம இணைக்கலை. இதில் அதாவது ஒரு சில விஷயங்கள் ஆடையுடைய அலங்காரத்தில் ஒரு சில விஷயங்களை சொல்லிவிட்டு நான் அந்த மற்ற அலங்காரங்கள் பகுதிக்கு போகிறேன். இதில் வந்து என்னென்னு சொன்னால், அதாவது இந்த தொகுத்து அதாவது ஃபக்ஹுல் லிபாஸ் வஸ்ஸீனா, ஆடை மற்றும் அலங்கார ஒழுக்கங்கள் அப்படி என்று சொல்லி துரருசனிய ஷேக் அலவிய சக்காஃப் அவர்கள் துரருசனியாண்ட இணையதளத்தில் வந்து என்ன செஞ்சிருப்பார்னா, இந்த முழு ஆய்வையும் தொகுத்து ஒரு தனி நூலாகவும் போட்டிருப்பார். அது இணையதளத்துலேயும் உங்களுக்கு என்ன செய்யும், அரபில் என்ன செய்யும் கிடைக்கும். அதில் மஷாலான மோசா விரிவாகவே இது பற்றிய ஒரு தொகுப்பு என்ன செஞ்சிருக்கு, அதில் வழங்கப்பட்டிருக்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். என்ன அப்படி என்று சொன்னால், அவர் அந்த ஹிஜாபுடைய சட்டங்கள், ஒரு ஆணுடைய சட்டங்கள், அந்த ஆணுடைய அவுரத் சம்பந்தமான இதெல்லாம் பேசிய பின்னால், நம்ம போடக்கூடிய ஆடைகளில் உருவங்கள் இருந்தால் அவைகள் என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது அப்படி என்று. இது நம்ம விரிவாக போக வேண்டிய விஷயம் இல்லை, சாதாரணமாக விளங்கிடும். உருவமுள்ள அந்த ஆடைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், தடை செய்தார்கள் என்ற அதற்கான அந்த பகுதியை என்ன செய்வார், போடுவார். உருவமுள்ளவைகளை தடை செய்தார்கள் அப்படின்றது. அப்போ இந்த உருவமுள்ளவைகளை தடை செய்தார்கள் என்ற பகுதியில், அதாவது ஒரு மிருகத்துடைய உருவமாக இருக்கலாம், ஒரு மனிதனுடைய உருவமாக இருக்கலாம், அதில் முகமோ மற்ற விஷயங்களும் அந்த முகத்துடைய அடையாளங்களோ மிருகத்துடைய முக அடையாளங்களோ தெளிவாக விளங்கினா அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, உடுக்கக்கூடாது. சில உருவங்கள் இருக்கும் இதுதான் என்று விளங்கும், ஆனால் முகம் என்ன செய்யாது, விளங்காது. இப்போ அந்த குரக்கடையில் போடுவாங்களே அந்த முதலே வந்து இருக்கும், அதில் வந்து என்ன செய்யும், முதலிட அடையாளம் இருக்கும், முதலிட முகம் என்ற பகுதி என்ன செய்யாது, இருக்காது. இந்த மாதிரி அடையாளங்கள் சிறியதாக இருக்கிற சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்துகிற என்ன பிழையில், அது பெண்களாக இருக்கலாம் ஆண்களாக இருக்கலாம் வந்து அதை பயன்படுத்துவது என்ன பிழையில். அது அல்லாமல் அதாவது என்ன மற்ற அமைப்பில் ஒரு தெளிவாக இதுதான் கண், இது வாய் மூக்கன்று அடையாளம் விளங்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் அது தடை செய்யப்பட்டது, என்ன செய்யணும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், அதை பயன்படுத்தக்கூடாது. அப்போ எனவே திருமண நிகழ்வில் வந்து அந்த ஹோல்களாக இருக்கலாம், அலங்கரிக்கப்படுகின்ற இடங்களாக இருக்கலாம், போடுகின்ற ஆடைகளாக இருக்கலாம், வரக்கூடியவங்களாக பொதுவான சட்டங்கள் தான் எல்லாம், இது எல்லா இடத்துக்கும் பொதுவான சட்டங்கள் தான். ஆனால் குறிப்பாக இந்த இடத்துல நம்ம பேணணுமே, அதுக்காக சொல்லப்படுறது. எந்த இடத்துல இந்த உருவம் என்கின்ற அம்சத்தை நம்ம முழுமையாக என்ன செய்யணும், நம்ம தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக வந்து ஆண்களாக இருந்தால் கரண்டைக்கு மேல் என்ன செய்யக்கூடாது, ஆடைகள் உடுக்கக்கூடாது. அப்போ மணமகன் வந்து ஒரு நம்ம பறக்கத்தான் ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடிய எந்த நேரத்தில் வந்து தண்ட ஆடைகள் வந்து மார்க்க ரீதியான எல்லைக்குள்ளே நிற்கணும்னா கரண்டைக்கு மேல் என்ன செய்யக்கூடாது, அணியக்கூடாது. பெருமையாக அணிவது என்று உடுப்பது கூடாது, பெருமையாக அணிவது அதை விட என்ன ஒரு மிகப்பெரிய பாவம் என்றதை என்ன செய்யணும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் பெண்களை பொறுத்த வரைக்கும் என்ன கரண்டைக்கு கீழே அதாவது அவர்கள் மறைக்கலாம், கரண்டை கீழே மறைக்கலாம். சூரா 100:31 அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலா யத்ரிபின பி அர்ஜுலிஹின்ன, தங்கள் பாதங்களை அவர்கள் கீழே அடிக்க வேண்டாம், லியுலம மா யுஃபீன மின் ஜீனத்தின்ன, தங்கள் அலங்காரங்களை அவர்கள் மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்காக அப்படின்னா அந்த ட்ரெஸ் அதை மறைச்சிக்கின்னு அர்த்தம், அறிந்து கொள்வதற்காகன்றது காலில் தாங்கள் போட்டிருக்கிறது வந்து மறைந்திருக்குது, அப்போ ஆடை வந்து அது ஃபுல்லாக மறைஞ்சிருக்குது அப்படின்றதுக்கான ஒரு ஆதாரம் இது. அடுத்து நம்ம ஏற்கனவே உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா செய்தி சொன்னோம், அவங்க வந்து ஒரு முளம் இழுத்துக்கட்டும், ஒரு முளம் இழுத்துக்கன்னா அதுக்கு மேலே என்ன செய்ய வேண்டாம், இழுக்க வேண்டாம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த செய்தி வந்து திருமிதியில் 1731 இலக்கத்தில் வருது, திருமிதியில் 1731 இலக்கத்தில் வருது. இந்த அதாவது இந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு சொன்னால், ஒரு பெண்களாக இருக்கலாம், அவங்க யாருமே என்ன செய்யக்கூடாது, அந்த மணப்பெண் ஆடையை வந்து ஒரு முளத்துக்கு மேலே என்ன செய்யக்கூடாது, அதாவது கரண்டைக்கு கீழே வந்த பின்னால் பாதங்களும் மறைஞ்ச பின்னால் அதுக்கு மேலே இழுத்து செல்வதுன்றது மார்க்கத்துக்கு முரணானதுன்னு இதை வச்சு தான் நம்ம என்ன செய்தோம் நம்ம சொன்னோம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், பட்டு, அந்த பட்டு இருக்குதே பட்டு என்று பெயர் லீக்கிற ஆடைகளில் உண்மையாக பட்டு இருக்குதே, அந்த பட்டை பொறுத்த வரைக்கும் பட்டு அணிவது என்ன பெண்களுக்கு தவிர ஆண்களுக்கு என்ன முழுமையாக அது தடை செய்யப்பட்ட உண்டு. எனவே ஆண்கள் வந்து பட்டு அணிவதற்கிற சூழாங்க அனுமதித்த ஒரே இடம் எதுன்னு சொன்னால் அந்த சொறி இது போன்றவைகள் இருந்து அது உடலுக்கு மிச்ச கஷ்டமாக இருந்தால் பட்டு என்ன செய்யும் அதுக்கு உதவுமென்றதுனால அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் தவிர ஆண்கள் பட்டு அணிவது என்ன அதாவது தடை செய்யப்பட்டது. பெண்களுக்கு வந்து என்ன அது அனுமதிக்கப்பட்டது அப்படின்றதுக்கு என்ன நிறைய ஹதீஸ்கள் நம்ம படிச்சுக்கிறோம். இது சம்பந்தமாக நம்ம அதாவது மிச்சமாக விரிவாக போக வேண்டிய அவசியம் இல்லை. பட்டு ட்ரெஸ் அவங்க போட்டிருந்தாலோ அல்லது பட்டு விரிப்புகள் விரிப்பு இருந்தாலும் அது ஆண்கள் என்ன செஞ்சிடணும் அந்த ஆடைகளையும் அந்த விரிப்புகளையும் தவிர்த்து கொள்ளணும். பெண்கள் என்ன செய்யலாம் அதை பயன்படுத்தலாம். அதுக்கு நிறைய அதாவது ஆதாரங்களை நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். இது இந்த பட்டு பயன்படுத்தலாம் அப்படி என்று சொல்கிறதுல வந்து எல்லா மதுபினரும் என்ன செய்யலாம் பெண்கள் பயன்படுத்தலாம் ஏன்னா அதுலேயும் ஒரு சின்ன கருத்து முரண்பாடு இருக்குது. எல்லா மதுபினரும் என்ன அதாவது பெண்கள் பட்டு பயன்படுத்தலாம் என்றதுக்கு என்ன அதாவது பல ஹதீஸ்கள் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. உதாரணமாக இந்த செய்தியை பாருங்கள். புகாரியில் 2614 இலக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பட்டு ஆடை என்ன செய்து கொடுக்கப்படுது. அப்போ அதை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு அனுப்புகிறாங்க அலிர்லாம் சொல்கிறாங்க எனக்கு அனுப்பினார்கள். நான் வந்து அதை பட்டு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போனேன். ரசூலுல்லாஹோட முகத்தில் கோவத்தை பார்த்தேன். அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போனேன் கோவத்தை பார்த்தேன். அப்போ சொல்கிறாங்க இன்னி லம் அப் அஸ் பிஹா இலைக்கலி தல்பசா நீங்கள் உடுக்கிறதுக்காக உங்களுக்கு என்ன செய்யலை நான் இதை அனுப்பவில்லை. இன்னமா பஅஸ்து பிஹா இலைக்க லி துஷக்கிகா ஹுமுரம் பைனன் நிசா இன்னொரு அறிவிப்பில் ஹுமுரம் பைனல் ஃபவாத்திம் என்று வரும் விளங்கிட்டா. ஃபாத்திமாக்களுக்கு மத்தியிலே அதை பிரித்து கொடுப்பதற்காக அப்படின்னா ஃபவாத்திமன்னா ஃபாத்திமாக்கள் என்று இருக்கக்கூடிய அவங்களோட சொந்தக்காரர்களுக்கு மத்தியில் பிரித்து கொடுப்பதற்கான பெண்களுக்கு மத்தியில் பிரித்து கொடுக்கறதுக்காக முந்தானைகளாக அவங்க போட்டுக்கொள்றதுக்கு பிரித்து கொடுப்பதற்காகத்தான் அனுப்பினேன் அப்படின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்கள் என்ற இந்த செய்தி வந்து புகாரியில் 2614 இலக்கத்தில் என்ன செய்தி வருது. அப்போ எனவே பெண்கள் வந்து பட்டு அணியலாம் அவங்க பட்டு பயன்படுத்தி கொள்ளலாம். ஆண்கள் பட்டு அணிவதோ பட்டு பயன்படுத்துவதோ என்ன நேரடியாகவே தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். அடுத்தது பட்டை விரிப்பாக போட்டுக்கொள்ளலாமா பெண்கள் அதாவது ட்ரெஸ்ஸாக போடலாம் விரிப்பாக போட்டுக்கொள்ளலாமா அப்படி என்று சொன்னால் அதாவது மொத்தமாகவே ஹதீஸ்களை பார்க்குற சந்தர்ப்பத்தில் வந்து பெண்கள் பட்டை விரிப்பாகவும் என்ன செய்ய ஆடையாக மட்டுமல்ல விரிப்பாகவும் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்றதான் என்ன செய்யுது தெரியுது. அவங்க வந்து ஆடையாக மட்டுமல்ல பட்டை முழுசாக என்ன செய்யலாம் எல்லாத்துக்குமே அவங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம் என்பது தான் அதில் நம்ம தெளிவாக தெரியக்கூடிய ஒரு அம்சம். எனவே இது வந்து ஆடையோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய சில அடிப்படையான விஷயங்களை தவிர இதில் சில ஒழுக்கங்கள் பொதுவாக சொல்லப்படுற ஒழுக்கங்கள் இருக்குது தானே அந்த ஒழுக்கங்களை நம்ம சில மறக்கக்கூடிய இடங்கள் இருக்குது. கல்யாண ஓட்டில் சாப்பிட்றதுக்கு பிஸ்மில்லா மறந்துடுவாங்க வளமே அன்றாடம் தின்றுட்டு இருக்கிற பிஸ்மில்லா சொல்கிற பாட்டி அந்த ஹவா அங்கே இருக்கிறதுனால சகன் வாரது போகிற அப்படி வேகத்தை இருக்கிறதால உட்காந்து பிஸ்மில்லா சொல்ல மறந்து இதே மாதிரி ட்ரெஸ்ஸையும் என்ன செஞ்சுருவாங்க எல்லா இதையும் தெரிஞ்சவங்க அண்டைக்கு பார்த்து பிஸ்மில்லா சொல்லி ட்ரெஸ் போடுறதையோ அல்லது ஒரு பிஸ்மில்லா எங்கெங்கெல்லாம் சொல்லணுமோ இந்த ஒழுக்கங்கள் எல்லாம் என்ன செஞ்சுருவாங்க மறந்துடுவாங்க. வலதால போடணுன்றது மறந்துடுவாங்க என்ன ஒரு பதட்டமான ஒரு ஒரு ஒரு செஞ்சிட்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த ஒழுக்கங்களெல்லாம் மறந்துடுவாங்க. எனவே அந்த ஒழுக்கங்களையும் அந்த இடத்துல முழுசாக என்ன செஞ்சுக்கணும் அவங்க வந்து ஒரு ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றதை பார்க்குறோம். அதே நேரம் இது போன்ற இடங்களுக்கு திருமண இதுகளுக்கு வந்து ஒரு அழகான ஆடைகள் போகிறவங்க மற்றவங்களை சொல்கிற ஆடைகளோடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அழகான ஆடைகளை உடுக்கிறது சம்பந்தமாக நாங்கள் இந்த செய்தியை ஒரு ஆதாரமாக எடுக்கலாம். நம்ம சொன்ன மணப்பெண் அலங்காரத்துக்கு எடுக்கிற அது மணப்பெண்ணுக்குரிய செய்தி இந்த செய்தியை கூட நம்ம எடுக்கலாம். என்னென்னா புகாரியில் வந்து அதாவது அதபுல் முஃப்ரதில் வந்து 348 இலக்கம் இமாம் புகாரியுடைய அதபுல் முஃப்ரதில் அதில் என்ன வருது அப்படின்னு சொன்னால் அப்துல்லா அறிவிக்கிறாரு அஸ்மா ரதியல்லாஹுடைய என்ன மௌலா அஹ்ரஜத் இலையா.
1: நேர்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக 12 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: நடக்கிற ஒரு இதுக்காக எல்லாரும் புது ட்ரெஸ் தைப்பாங்க, எல்லாம் தச்சுக்கிறது கூட பிரச்சனை இல்லை. அது ஒரு ஆளுடைய தலையில் என்ன செய்யும், வந்து நிற்கும். எல்லாருக்கும் புது ட்ரெஸ் தைக்கிறது உங்களோட பொறுப்பு அப்படின்னு என்ன செய்யும், வந்து நிற்கும். அவர் என்ன செய்வார்னா, அதுக்காக வேண்டி அடைக்க முடியாத கடன்களை பட்டு அது பட்டு இது பட்டு அவருடைய ட்ரெஸ்ஸை கேவலமாக தைச்சிட்டு மற்றவங்களோட ட்ரெஸ் எல்லாம் என்ன அழகழகாக தச்சு போகக்கூடிய நிகழ்வால் பல அநியாயங்களும் நடக்குது. அப்போ இதில் ஒரு நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த ஆடம்பரம் வீண் விரயம் என்ற சட்டம் இதுக்குள்ளே வரும். யாருக்கு வசதி இருக்குதோ, யாருக்கு பொருளாதாரம் இருக்குதோ, அவர் ஒவ்வொரு பெருநாளைக்கும் அந்த ஒவ்வொரு திருமணத்துக்கும் ஒரு ட்ரெஸ் தைச்சா கூட என்னது அதில் பிழை இல்லை, அது அவங்களோட வசதி. ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் அவங்க ஒரு ட்ரெஸ் தைச்சிக்கிறா கூட என்னது அதுவும் பிழை இல்லை, மார்க்கத்தில் தடை இல்லை. ஆனால் இது உங்களை கொண்டு போய் வீண் விரயத்திலேயோ அல்லது அடைக்க முடியாத கடன்களையோ கொண்டு போய் விடுமாக இருந்தால், அல்லது தமது ஆடம்பரத்தையும் அலங்காரத்தையும் வெளியுலகத்துக்கு நிரூபிக்கிற பெருமையில் கொண்டு போய் தானே சேர்க்குமாக இருந்தால் அது ஹராமாகிடும். அப்போ இந்த விஷயங்களை ஆடையில் நம்ம என்ன செய்யணும், நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே நேரம் எவ்வளோ பெரிய அழகான ஆடை உடுத்தாலும் பணிவோடு என்ன செய்யணும், நம்ம நடந்து கொள்ளணும். வேண்டா, அதாவது லா தம்ஷி ஃபில் அர்லி மரஹா, பூமியில் பெருமையாக நீங்கள் நடக்க வேண்டாம், பெருமையாக நடக்க வேண்டாம். எப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, அதான் சொல்லுவாங்க அறிஞர்கள் ஆடை ஒழுக்கங்களில் ட்ரெஸ்ஸை இப்படி பார்க்குறது இப்படி இப்படி பார்க்குறத கெட்ட ஒழுக்கம் பண்ணுவாங்க. அல் இஹ்லால் பில் அதபண்டி, அதாவது இந்த ட்ரெஸ்ஸை உடுத்துட்டு சும்மா போகிறதில்ல, ஒரே பார்த்தாலும் இப்படி ஒரு பார்வை என்ன செய்கிறது இப்படி பார்க்குறது, இந்த மாதிரி இப்படி திருப்பி திருப்பி என்ன செய்யறது இப்படி ட்ரெஸ் அப்படி பார்த்துக்கொள்றது கெட்ட ஒழுக்கங்களில் உண்டுவாங்க. ஒரு ஆடையை உடுத்துட்டீங்க, நல்ல முறையில் உடுத்துட்டீங்க, பார்த்து உடுத்துட்டு போயிருக்கீங்க, எந்த நிமிஷம் என்ன செய்யறது அந்த ஆடை அப்படி இப்படி ஒரு பார்வை அப்படி பார்த்து கண்டிக்கிறது வந்து அந்த ஆடைக்குரிய அந்த ஒரு பெருமையான ஒரு உணர்வு அதை உங்களுக்கு என்ன செய்யும் ஏற்படுத்தும். அதனால் வந்து அது ஒரு கெட்ட ஒரு பழக்கங்களில் உண்டுன்னு என்ன செய்வாங்க சொல்லுவார்கள். அதனால் ஆடை விஷயங்களில் எப்பொழுதுமே ஒரு அதபை என்ன கையாள்வது நல்லது. அதே போல் அது ஒரு செருப்பில் நடக்கக்கூடாதுன்ற சொல்ல என்ன செஞ்சாங்க, தடை செஞ்சாங்க. அப்போ கல்யாண வீட்டில் வந்து பெருமாள் செருப்பை என்ன செஞ்சிடும், எல்லாம் மாறியெல்லாம் இருக்கும். அப்போ ஒரு செருப்பை போட்டு அடுத்த செருப்பை தேடுறது ஷைத்தான். ஒரு செருப்பு அணிந்து நடப்பான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க சொன்னாங்கன்ற செய்தியை பார்க்கிறோம். இந்த செய்தி வந்து புகாரியில் 5856 இலக்கம். அதாவது லயம்ஷி அஹதுக்கும் ஃபீ நாலின் வாஹிதா, ஒரே செருப்பில் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், அதான் நடக்க வேண்டாம் என்று சொன்ன செய்தியை நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். என்ன உண்டில் லி யுஹ்ஃபிஹிமா ஜமியன், ரெண்டையும் கலட்டிட்டு என்ன செய்யுங்க நடங்க, அல்லது ஔ லி யுன்இல்ஹுமா ஜமியன், ரெண்டையும் சேர்த்து என்ன செய்யுங்க, அதாவது நீங்கள் அணிவித்துக் கொள்ளுங்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். வேறு சில அறிவிப்புகளில் ஷைத்தான் ஒரு செருப்பில் என்ன செய்கிறான், அதாவது நடக்கிறான் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். இப்போ எனவே இந்த ஒழுக்கங்கள் எல்லாம் நம்ம ஆடை விஷயத்தில் கவனிக்க வேண்டிய, இது வந்து மணப்பெண் ஆடையாக இருக்கலாம், அதே போல் அதாவது போகின்றவருடைய ஆடையாக இருக்கலாம், கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். இதில் நான் மூணு விஷயம் போய் நம்ம மனதில் வைத்துக்கொண்டே இருக்க வேண்டும். திருமணத்தோடு சம்பந்தப்பட்ட வசதிகளில் செலவுகள் எல்லாம் உண்டு. ஆடம்பரம் வசதி என்பது அனுமதி தான், ஆனால் இந்த மூணு விஷயங்கள் வரக்கூடாது. பெருமை உணர்வை கொண்டு வரக்கூடியதாக, வீண் விரயம் அதாவது உங்களுக்கு தேவையற்ற எல்லையுடைய அலங்காரத்துக்கு அது போகக்கூடியதாக, மூணாவது வந்து அதாவது அடைக்க முடியாத கடன் என்கின்ற அளவுக்கு அது போகக்கூடிய இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அடுத்ததாக அதாவது மணப்பெண்ணுடைய மற்ற ஏனைய அலங்காரங்கள், இப்போ ஆடை அல்லாத ஏனைய அலங்காரங்கள் அப்படி எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், முதல் பகுதி என்ன வரும் என்று சொன்னால், அதாவது முடியை அலங்கரித்தல், சிகை அலங்காரம் வணங்கிட்டா முடியை அலங்கரித்தல் அப்படி என்ற பகுதி. இந்த முடியை அலங்கரித்தல் என்ற பகுதியில் வந்து ஒரு பெண் வந்து எல்லா வகையிலையும் முடியை அலங்கரிச்சுக்கலாம், அதில் பிழை இல்லை. ஆனால் வஸ்லுஷார் என்னது, முடியை ஒட்டு முடி வைக்கிறது என்ன கூடாது, ஒட்டு முடி வைக்கிறது கூடாது. அதே நேரம் இந்த முடியை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்னிமத்தில் புஹ்தில் மாயிலா, பெண்களுடைய ஊசுகுன்ன அஸ்னிமத்தில் புஹ்தில் மாயிலா, அவருடைய தலைகள் நான் ரெண்டு சின்ஃபானி மின் உம்மத்து என் உம்மத்தில் ரெண்டு கூட்டத்தினர் நான் இன்னும் காணலை, அதில் நிசா உன் காசியாத்துன் ஆரியாத், அவங்களுடைய ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள் என்று சொல்லிட்டு அவங்களோட தலைகளை பற்றி சொல்கிற சந்தர்ப்பத்தில் ஒட்டகத்தின் திமிழ்கள் போல இருக்கும் என்று வருது. இந்த ஒட்டகத்தின் திமிழ்கள் போல இருக்கும் அப்படின்ட்டு வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், முடியை அவங்க கட்டுறதை குறிக்கல்லது, முடியை பின்னால் இப்படி கட்டுவாங்களே, கட்டி வந்து இப்படி அதாவது தள்ளி அமைப்பில் இருக்குமே, இதை குறிக்கலை ஹதீஸில். அது வந்து இருக்கிற முடியை கட்டுறதை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்யவும் இல்லை, அதை கட்டி வைக்க தடை செய்யவும் இல்லை. இந்த பகுதியை அதாவது எக்ஸ்ட்ராவாக ஒட்டு முடி வச்சு, ஊசு உன்ன அஸ்னிமத்தில் புக்தில் மாயிலான எக்ஸ்ட்ராவான ஒரு முடியை வச்சு சேர்த்து தலையை பெருசாக்குறது, முடிய என்ன செய்ய பெருசாக்க காட்டுவதற்காக நடக்கக்கூடிய விஷயத்தை குறிக்கிறன்றது ஏகோபித்த முடிவு அறிஞர்களுடைய, சரியா? அதாவது எக்ஸ்ட்ராவான ஒரு பகுதியை எடுத்து முடிக்குள்ளே வச்சிடுறது, முடிக்குள்ளே வச்சு அதை கட்டின உடனே முடி என்ன செய்யும்னா ஒரு பெரிய லெவலில் ஒரு முடி இருக்கிற மாதிரி என்ன செய்ய விளங்க, அதை எடுத்து விட்டால் டோட்டல் முடி என்ன செஞ்சிடும், அதாவது முடியே இல்லை அப்படின்ற லெவலுக்கு போயிடும். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, தடை செய்கிறார்கள். மற்றதை என்ன செய்யலை, தடை செய்யலை. ஆனால் கருத்து முரண்பாடு எதில் வருதுன்னா, இருக்கிற முடியை இதை மேலால் இப்படி கட்டினான், இந்த பக்கம் இல்லை, இதை எடுத்து மேலால் இப்படி கட்டி அவர்களுக்கு ஒப்பாக இவங்களும் செய்வாங்களாக இருந்தால், சில அறிஞர்கள் அதை ஹராம்ன்றாங்க, சில அறிஞர்கள் அதை வெறுக்கத்தக்க ஒரு நிகழ்வு பண்ணுறாங்க. அப்போ புரிஞ்சுக்கொள்ளணும், அந்த ஹதீஸ் சொல்கிறது உள்ள முடியை கட்டி வைக்கிறதே இல்லை, நம்மகிட்ட ஒரு முடி இருக்கு அந்த முடியை கட்டி வைக்கிறதே இல்லை அந்த ஹதீஸ் சொல்லுவது. அந்த ஹதீஸ் சொல்கிறது என்னன்னு சொன்னால், முடியை பெருசாக்கி காட்டுறதுக்காக, நிறைய முடி இருக்கு அப்படின்ட்டு காட்டுறதுக்காக, அந்த முடியில் உண்டை சேர்த்தோ அல்லது ஒட்டு முடி வச்சோ அந்த முடிக்குள்ளே உண்டை சொருகியோ அதை பெருசாக்கி காட்டக்கூடிய நிகழ்வு வந்தால் அது வந்து என்ன செஞ்சிடும், ஒரு பெரிய லெவலில் மாதிரி முடியை காட்டும், அது பெண்களுக்கு ஒரு அழகான ஒரு தோற்றத்தை என்ன செய்யும், கொடுக்கும். இதை வந்து ரசூலுல்லாஹி தடை செய்கிறாங்க. அப்படி இல்லாமல் ஒட்டுமுடி வச்சு ஒட்டுமுடி வைக்கிறது, அப்படி இல்லாமல் தண்டை இந்த முடியை எடுத்து ஒருத்தர் மேலாக என்ன செய்கிறாரு, எப்படி கட்டுறாங்க, இதில் கருத்து முரண்பாடு வருது. இந்த பகுதியில் மேலே மேலே கட்டுறதுல கருத்து முரண்பாடு வருது. எதனால் கருத்து முரண்பாடு வருதுன்னா, அதை மாதிரி இது இருக்கு தானே, அதனால் கருத்து முரண்பாடு வருது. சிலர் வந்து ஹராம்ன்றாங்க, சிலர் வந்து இது வெறுக்கத்தக்கது அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அல்லாஹு ஆலம். தவிர்க்கிறது என்னது மிகவும் சிறப்பு, ஏன்னா அதுக்கு கிட்ட நம்ம போகிற மாதிரி இருக்கு. அடுத்து அலங்கார உணர்வு, அதில் என்ன அலங்கார உணர்வு என்றது கொஞ்சம் மேலோங்கிற தன்மை உண்டு அதில் வருங்க. அது அசில்ல தடை இல்லாத போனாலும் கூட எண்ணங்கள் ரீதியான தவறு அதில் என்ன செய்யலாம், அதில் வரலாம் என்றதுனால. அதே நேரம் பின்னால் வச்சு ஒரு பெண்மணி என்ன, அதாவது முடியை அப்படி கட்டிட்டு போகிறத வந்து உயராம, அதாவது இந்த திமு ஒட்டகத்துடைய திமிழ் மாதிரி விளங்காத அமைப்பில் பின்னால் வச்சு கட்டிட்டு அதனால் ஹிஜாப் போட்டு அது கொஞ்சம் தள்ளி விளங்குறதெல்லாம் மார்க்கறதியானது ஒரு பிழையான ஒரு அம்சம் அல்ல. ரைட். ஏண்டா அதையே அடையாளப்படுத்தியெல்லாம் வீடியோ வந்திருக்கும், அந்த சப்ஜெக்டை வந்து அடையாளப்படுத்தி இதைத்தான் அது குறிக்கிறது அப்படி என்று சொல்லி, அதை நான் சொன்னேன் எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் வசனங்களை சொல்லி அந்த லெவலுக்கு போகிற இதுகள்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் அப்படியான ஃபிக்ஹில் நம்ம என்ன செய்யலை, அதை நம்ம பார்க்கவில்லை. அடுத்தது என்னன்னு சொன்னால், ஒட்டுமுடி வைப்பதில் வந்து எல்லா விதமான ஒட்டுமுடியும் தடை. மனிதர்களுடைய முடிகளையே சேர்த்து ஒட்டுமுடியாக வச்சுருந்தாலும் சரி, ஆர்டிஃபிஷியலாக முடிகள் செஞ்சுருந்தாலும் சரி, எல்லாமே தடை. இது அல்லாமல் இப்படி ஒரு கருத்து முரண்பாடு அதில் வருது, ஒட்டு முடியெல்லாம் வைக்கலை, முடி முடியும் அல்ல, துணி மாதிரி என்ன செய்யும் சில இதுகள் வந்திருக்கும். இதை முடியில் அவங்க என்ன செய்கிறாங்க, அழகுக்காக, அதாவது பெண்களுக்கு மத்தியில் மட்டும் திமிழ் மாதிரி கட்டாமல் அழகுக்காக முடியோடு என்ன செய்கிறாங்க, சேர்க்குறாங்க. அதாவது முடி அல்லது முடி போன்று அலங்காரமாக உள்ள முடி அல்ல, நூலாக இருக்கலாம், ஒரு துணியாக இருக்கலாம், துணி மாதிரி வந்ததாக இருக்கலாம். சில நாட்டு பெண்கள் இங்கே அப்படி போடுவாங்க விளங்கிட்டா, அது மாதிரி விஷயங்களை தலையில் போட்டால் பிள்ளையான்னு கேட்டால் பிள்ளையல்ல, அதெல்லாம் ஒட்டுமுடி லிஸ்ட்டுக்குள்ளே என்ன செய்யாது, வராது. அது அலங்காரத்துக்காக பெண்களுக்கு மத்தியில் மட்டும் அதை போடுவோம்னு சொன்னால் அது மார்க்க ரீதியாக என்ன தடை இல்லை. அடுத்ததாக வந்து பெண்கள் வந்து முடி வெட்டுறது சம்பந்தமாக, திருமணத்துக்காக வந்து என்ன முடி வெட்டுறது சம்பந்தமாக வரக்கூடிய அம்சம் இதில் என்னன்னு சொன்னால், ஒரு ஆண் வந்து மொட்டை அடிக்கலாம், ஒரு பெண் வந்து மொட்டை அடிக்கக்கூடாது. காரணம், மொட்டை அடித்தல் என்பது ஆண்களோடு சம்பந்தப்பட்ட விஷயம், அது ஆண்களுடைய அளவோடு அதை செய்யணும், அது ஆண்களுக்குரிய வரையோடு நிறுத்திடணும். மற்றபடி ஒரு பெண் முடியை வந்து வெட்டலாமா ஷோட் பண்ணலாமா அப்படி என்று கேட்டால், ஆணுக்கு ஒப்பாகாத அளவில் அவங்க முடியை வெட்டலாம் ஷோட் பண்ணலாம், இதுதான் சுருக்கம். ஆணுக்கு ஒப்பாகாத அளவு, இது வெட்டினா ஆம்பளை தோற்றத்தை கொடுக்கும், ஏன்னா இப்போ அது ஒரு நோய், ஒரு பெண் ஆணுடைய தோற்றத்துக்கு வாடுறது, ஒரு ஆணுடைய தோற்றத்துக்கு அப்படி சோட்டா முடி வெட்டிட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு கவர்ச்சி ஏற்படுத்துது. அதே போல் என்னது, ஒரு ஆண் பெண் மாதிரி முடியை வளர்த்துக்கன்னு என்ன செய்கிறாங்க, முடியை கட்டிட்டு, அது ஒரு இது. ஆண் முடியை வளர்க்குறது பிழையல்ல, பெண் முடியை வெட்டுறதும் பிழையல்ல, நீ அந்த லெவலுக்கு போகிறதும் இவள் இந்த லெவலுக்கு வாரதும் தான் என்ன பிள்ளை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண், அதாவது ஆணை போல் நடக்கக்கூடிய பெண்ணையும் பெண்ணை போல் நடக்கக்கூடிய ஆணையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள் அப்படின்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். எனவே அலங்காரத்தில் இந்த விஷயம் என்ன செய்யணும், நம்ம கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். அதாவது ஒரு ஆண் மொட்டை அடிக்கலாம், ஒரு பெண் மொட்டை அடிக்கக்கூடாது, ஒரு பெண்ணும் ஆணும் முடியை ஷோட் பண்ணலாம். அந்த ஆணுடைய அந்த முடி ஷோட் பண்ணுற விஷயம் வந்து, பெண்ணுடைய முடி ஷோட் பண்ணுற விஷயம் வந்து ஆணுக்கு ஒப்பான லெவலுக்கு என்ன செய்யக்கூடாது, அது வரக்கூடாது. ஆண் முடியை வளர்க்குற விஷயம் வந்து பெண்ணுக்கு ஒப்பான லெவலில் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அப்போது எந்த அளவில் பண்ணலாம்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீமில் வரக்கூடிய விஷயம், ரசூலான மனைவிமார்கள் முடிகளை ஷோட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு வர அளவுக்கு முடியை ஷோட் பண்ணியிருந்தாங்கன்னு ஹதீஸ் வருது. இந்த அளவுக்கு வர அளவுக்குன்னு முடிய ஷோர்ட் பண்ணி இருந்தார்கள் அப்படின்னு ஹதீஸன செய்து வருது. எனவே சில நேரங்கள் அப்படின்னா எப்பயும் அப்படி இருந்தாங்கன்னு அர்த்தம் இல்லை, சில சந்தர்ப்பங்கள்ல அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, முடிய அப்படி ஷோர்ட் பண்ணி இருக்கிறார்கள். ஒவ்வொரு இப்போ முடி கட்டுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுக்கிறான், அந்த பேரை யூஸ் பண்ணிட்டா அது இதாக போய் தரப்ப இதுதான் ஹலால் என்று சொன்னார் அப்படின்னு ஆயிரமனத்துக்கு சொல்லலை. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு என்ன ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. சில பேர்கள் சொல்லவே இயலாத பேர்கள், அப்படியான பேரெல்லாம் அந்த முடிகளுக்கு என்ன செஞ்சுக்கிறான், இது வேணுமா இது வேணுமா இது வேணுமான்னு ஒரு பேர் வச்சுக்கிறான். இதில் அப்போ ஒரு பெண் வந்து முடிய ஷோட் பண்ணிக்கொள்ள விரும்புகிறா, கணவனும் அதை என்ன செய்கிறாங்க விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஷோட் பண்ணலாம். ஆனால் பெண்கள் இந்த முடிய ஷோட் பண்ணுற விஷயத்தில் பெரும்பாலும் விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு முடி நீளமாக இருக்கணும், முடி அதிகமாக இருக்கணும் இடத்து விரும்புவாங்க. சில நேரங்களில் முடிய ஷோட் பண்ண விரும்புவாங்க, ஆனால் அந்த முடிய ஷோட் பண்ண விரும்புகிறது எந்த பயோவாலயனத்தை பார்த்துருக்கணும். இயற்கையாக அனுமதி என்றதுனால அவங்க வந்து ஷோட் பண்ண விரும்புகிறாங்களா, அல்லது ஏதோ ஒரு தாக்கம் என்ன செஞ்சிக்கு நடந்திருக்குது அதனால் இந்த அதை ஷோட் பண்ண விரும்புகிறாங்களான்றத ஒரு கணவனோ அந்த குடும்பத்தினரோ பார்த்துக்கொள்ளணும், அல்லது அந்த பெண்ணே உணர்ந்து கொள்ளணும். எனக்கு இதில் விருப்பம் உண்டாகிறது வெறும் அனுமதியால் என்ன செய்யலை உருவாகல, ஏதோ ஒரு தாக்கம் நமக்கு என்ன செஞ்சுக்கி வந்திருக்குன்னு விளங்கி கொள்ளணும். அப்போ அதில் ஒரு கவனம் என்ன செய்யணும் செலுத்தப்பட வேண்டும். மற்றபடி அந்த மாதிரி முடிய ஷோட் பண்ணிக்கிறது ஒரு தவறு இல்லை. அதே நேரம் அந்த பெண் இன்னொரு விஷயத்தை பார்க்கணும், குடும்ப ரீதியாக இதை எப்படி பார்ப்பாங்க, ஒரு பெரிய அக்கீதா போராட்டம் அதுக்கு கொடுக்க வேண்டியிருக்குமா இருந்தால் செய்யாமிக்கிறேன் நல்லது. என்னமா இப்படி ஒரு நீங்கள் முடிய வெட்டிக்கிறீங்களே ஷோட் பண்ணிக்கிறீங்களேன்னு கேட்குற லெவலுக்கு ஆகிட்டேன்னு சொன்னால் அது ஒரு பிரச்சனையாக மாறுமாய் தான் என்ன செய்யணும், அக்கீதா போராட்டம்னு கொடுக்க வேண்டி வரும். அப்படி கொடுக்க வேண்டிய இடத்துல அது வளர்த்துட்டு போகிறதே நல்லது. இல்லை எல்லோரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்வாங்க அனுமதி, அது அவங்களோட விருப்பம் உண்டு விட்டுருவாங்கன்னா அப்போ நம்ம செய்கிறது என்னது பிழை இல்லை. இதில் நம்ம ஒரு கவனத்தை என்ன செய்யணும் செலுத்தணும், ஆணும் கவனிச்சுக்கணும் இது எந்த பயோ அடிப்படையில் நடக்குதுன்னு. இல்லைன்னா அதில் நம்ம ஓப்பன் பண்ணி விடுறது வேற எங்கேயும் என்ன செஞ்சிடும் போய் சேர்ந்துடும். அப்புறம் எனக்கு என்ன ட்ரௌசர் போடணும்னு சொல்லுவாங்க, அப்புறம் டிஷர்ட் போடணும்னு அப்படியே ஒரு விதத்தில் என்ன செஞ்சிடும் அது எங்கேயோ போயிடும். அப்போ அது தவறான ஒரு நடைமுறைக்கு போயிடக்கூடாதுன்றதில் நீங்கள் என்ன செய்யணும் இதில் கவனமாக இருக்க வேண்டும். சில அடுத்த பகுதியை அதில் பார்ப்போம்.
0: நேர்கள் இதுவரை இஸ்லாம் கூறும் குடும்பவியல் விசேட தொடர் நிகழ்ச்சியில் மணப்பெண் அலங்காரம் என்ற தலைப்பிலான விசேட மார்க்க உரை கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் முஜாஹித் இப்னு ரஸின் அவர்கள். நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஹோலி பரப்பை உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் முஸ்லீம் வானொலியில் நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் லுகர் தொழுகைக்காக அதானொடுக்கின்ற நேரம் இது.
2: அதான் ஒலிக்கும் நேரம் அனுசரணை வழங்குவது முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: رب هذه الدعوة التامة والصلاة القائمة، آت محمدا الوسيلة والفضيلة، وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صل وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو، عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها، أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
5: 33 அடையாளங்கள் அதில் என்ன செஞ்சிருக்கிறாரு, குறிப்பிட்டிருக்கிறாரு. அவர் சில ஹதீசல் அதில் ஹசனுடைய தரத்தில் உள்ள ஹதீசலையும் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அந்த ஹதீசல்ல நிறைய விமர்சனங்கள் ஹதீஸ் கலையில் இருக்குது. 123 வராது, அதை விட குறவு தான் வரும். எப்படி சுற்றி உழைச்சி பார்த்தாலும் மறுமை நாள் வரப்போகிறது என்பதற்கான அடையாளங்களில் மூமின்களை நோக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் ஒரு கவனப்படுத்திய, அவருடைய சிந்தனையில் ஆழமாக பதிய வைச்ச ஒரு மிக முக்கியமான மறுமையுடைய அடையாளம்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாதிரு பில் அமாலி ஸாலிஹா ஃபிதனன் கக்கிதாயில் லைலில் முஸ்லிம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நல்ல அமல்களை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், வேகமாக விரைவாக செய்து கொள்ளுங்கள். நல்ல காரியங்கள், ஈமானை வளர்க்கக்கூடிய விஷயங்கள், ஈமானை பாதுகாத்து தரக்கூடிய விஷயங்கள், இஸ்லாத்துக்கான அடையாளமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், இறையச்சத்தை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய நல்ல விஷயங்கள் இருக்குது, இந்த நல்ல அமல்கள், இதுகளை நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, தாமதப்படுத்திடாதீங்க. ஏழுமான வரைக்கும் வேகமாக கிடைக்கிற சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிடாமல் செஞ்சு கொள்ள பாருங்க, நாளைக்கு பார்ப்போம், புறவு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடாதீங்க, பிற்படுத்திடாதீங்க. ஏனென்றால் ஒரு காலம் வரும், ஃபிதனன், அந்த காலத்தில் குழப்பங்கள் என்ன செய்திருக்கும், அச்சுறுத்தல்கள், நிறைய சவால்கள் இருக்கும். எதுக்கு, நல் அமல் செய்கிறதுக்கு, ஒரு உண்மையான முஸ்லீமாக வாழ்கிறதுக்கு, ஒரு நல்ல மூமினாக வாழ்றதுக்கு நிறைய என்ன செய்யும், தடைகள் ஏற்படும். அந்த சவால்களுக்கு தடைகளுக்கு தான் அந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட பேர் என்னது, ஃபிதனன், குழப்பங்கள். நான் ஒரு எப்படி ஒரு ஈமான் உள்ளவனாக வாழ்றது, நான் எப்படி என் இறையச்சத்தை பாதுகாத்து கொள்வது, நான் எப்படி ஹலால் ஹராம் பேணி சம்பாத்தியத்தில் ஈடுபடுறது, நான் எப்படி என் பிள்ளைகளை ஒழுக்கம் உள்ளவர்களாக, கண்ணியமான பண்புடையவர்களாக, மார்க்க விழுமியங்கள் பேணக்கூடியவர்களாக, நான் எப்படி என் பிள்ளைகளை வளர்த்து உருவாக்கி எடுக்கிறது என்று ஒவ்வொரு துறைகளிலையும் கையடித்தா அதில் பெரிய சவால்கள் இருக்கும், நிறைய குழப்பங்கள் இருக்கும். அவருக்கு அதை சரியாக மெயின்டைன் பண்ணிக்கொள்ள இயலாத அளவுக்கு நிறைய சோதனைகள் என்ன செஞ்சு கொண்டிருக்கும், சுற்றி சுற்றி வரும். அப்போ இந்த மாதிரியான காலம் வாரத்துக்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இப்பவே நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, அப்பப்போ உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் வாய்க்குதா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா, அதை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க, அதில் பொடுப்போக்கு காட்டிடாதீங்க. அதை நீங்கள் சரியாக என்ன செஞ்சுக்கோங்க, அந்த டைமில் அதை முடியுமான அளவுக்கு பற்றி பிடித்து கொள்ளுங்க. ஏன்னா இந்த சவால்கள், இந்த குழப்பங்கள், இந்த பிரச்சனைகள் மறுமை நாளுக்கான பிரதானமான அடையாளங்கள். இதை வேற ஹதீஸில் சொல்கிற நேரத்தில் லா தக்கோமுசா சஹீஹுல் புகாரியுடைய அறிவிப்பருதி, மறுமை நாள் நிகழாதே ஹத்தா தபுஹரல் ஃபிதன். சஹீஹுல் புகாரியுடைய இன்னொரு அறிவிப்பருதி லா தக்கோமுசா ஹத்தா தக்ஸுரல் ஃபிதன், பெரும் பெரும் அச்சுறுத்தல்களும் குழப்பங்களும் வெளிப்படாத வரையில், அதிகரிக்காத வரையில், தக்ஸுர்னா அது இன்க்ரீஸ், அதிகரிக்காத வரையில் மறுமையினால் என்ன செய்யாது, வராது. அப்போ ஒரு முஸ்லீமுக்கு, ஒரு மூமினுக்கு அவன்ட ஈமான பாதுகாத்து கொள்வது, அவன்ட நல்ல அமலை பாதுகாத்து கொள்வது, இஸ்லாம் சொன்ன பேணுதலான வாழ்க்கையை தொடர்ச்சியாக கண்டினியூவஸாக கொண்டு போகிறதுக்கு நிறைய சவால்கள் இருக்குது. அது அவன்ட இண்டிவிஜுவல் லைஃப் எடுத்தாலும் சரி, ஃபெமிலி லைஃப் எடுத்தாலும் சரி, சோஷியல் லைஃப் எடுத்தாலும் சரி, அவன்ட தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாலும் சரி, அவன்ட குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாலும் சரி, அவன் சமூகத்தோடு புழங்கும் பொழுது எந்த அளவுக்கு மார்க்கத்தை நிலைநாட்டுறது, எந்த அளவுக்கு ஷிர்கிலிருந்து பாதுகாப்பாக இருக்கிறது, எந்த அளவுக்கு பிதாத்திலிருந்து பாதுகாப்பாக இருக்கிறது என்று வரும் பொழுது அவனுக்கு ஃபித்னா, நிறைய அச்சுறுத்தல்கள், நிறைய சவால்கள் அவனுக்கு முன்னால் என்ன செய்யும், இருக்கும். எந்த அளவுக்குண்டா சஹீஹு முஸ்லீமில் ஒரு அறிவிப்பு என்று வருது, சஹீஹு முஸ்லீமுடைய ஒரு அறிவிப்பு என்று சொல்லுது எப்படின்னா, அந்த மறுமையுடைய மறுமையினால் நெருங்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் அவனை ஈமானை பாதுகாத்துக்கொள்ள, அவனை இஸ்லாத்தை பாதுகாத்துக்கொள்ள, ஒரு குழப்பத்துக்கு அடுத்து வரக்கூடிய குழப்பம் எப்படி இருக்கும் என்றால், யுரக்கிக்கு பாதுஹா பாதன், யுரக்கிக்கு பாதுஹா பாதன். ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு குழப்பம் வரும், அந்த குழப்பத்தை நினைச்சு வாழ்க்கையில் இது இது மாதிரி ஒரு பிரச்சனை நான் சந்தித்ததே இல்லை, ஃபேஸ் பண்ணதே இல்லைன்னு நினைப்பான். ஆனால் அந்த பிரச்சனைக்கு அடுத்து இன்னொரு பிரச்சனை வரும், முதல் பிரச்சனையில் அவனுக்கு வந்த காயத்தை அப்படி மறக்கடிச்சிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்படி இறக்கிக்கு பாதுஹா பாதன், ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு பிரச்சனையில் மாட்டுவான், அல்லாஹ் சரியாக தொழையெல்லாம் இருக்குதே, முறையாக தொழுகை நிலைநாட்டையெல்லாம் இருக்குதே, முறையாக என் மார்க்கத்தை பேணிக்கொள்ள இயலாம இருக்குதே, என் பிள்ளை நிலைமை வளர்த்துக்கொள்ள இயலாம இருக்குதே, என் மனைவியை மார்க்க முறப்படி வச்சுக்கொள்ள இயலாம இருக்குதே, என் சமுதாயத்தோட எனக்கு சுதந்திரமாக என் மார்க்கத்தை செஞ்சு கொண்டு போக இயலாம இருக்குதே, என் தொழிலை என் வியாபாரத்தை ஹலால செய்ய சரியான ஒரு என்ன ஒரு சேலஞ்சா இருக்குது, பெரிய கஷ்டமா இருக்குது என்று ஒரு பிரச்சனையை நினைச்சு வருத்தப்படுவான். ஆனா அந்த பிரச்சனை போயிடும், அதுக்கு அடுத்தது இன்னொரு பிரச்சனை வரும், ஏற்கனவே வந்த பிரச்சனையை நினைச்சு சொல்லுவான், இதோட ஒப்பிட்டு பார்த்தா அது ஒரு பிரச்சனையே இல்லை, இதோட ஒப்பிட்டு பார்த்தா அது ஒரு. இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு சவால்களும் அச்சுறுத்தல்களும் பிரச்சனைகளும் என்ன செய்யும் என்று சொன்னா, உங்களோட ஈமானை பாதுகாக்க, உங்களோட இஸ்லாத்தை பாதுகாக்க, நீங்கள் உண்மையான ஒரு முஸ்லீமாக வாழ, நீங்கள் ஒரு நல்ல ஒரு முஃமினாக தக்குவா உள்ள பேணுதல் உள்ள ஒரு நல்ல ஒரு அடியானாக வாழ, உங்களுக்கு பெரிய ஒரு சவால் என்ன செய்து காத்திருக்குது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த சவால் என்ன செய்யாது, ஒரே அடிக்கு வந்து குமிஞ்சிராது, குமிஞ்சிராதுன்னு விளங்குதா, ஆ விளங்குதுனே, ஒரே அடிக்கு வந்து என்ன செஞ்சிடாது, மொத்தமாக முழுமையாக ஒரு பெரு வடிவம் எடுத்து ஒரே அடியாக வராது. அது எப்படி வரும் என்றார் ரசூலுல்லாஹி, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, ஒரு உவமை உண்டு. எப்படி சொல்கிறாங்கன்னா, கக்கித்தில் லைலில் முதலிமி, இப்போ நீங்கள் இரவு பாருங்கள், சூரியன் மறைய மறைய கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெளிச்சம் போக போக தான் இருட்டு என்னது கொஞ்சம் கொஞ்சமாக வருதா, டார்க்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தருது, அப்படியே சூரியன் போக முழுமையாக டக்குன்னு டாக் ஆகுதா, எப்படி அந்த காரிருள் என்பது, காரிருள் கடுமையான டார்க்னஸ்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படி இருள் அப்படி சூழ்ந்து இறுக்கமாக ஆகுதோ, இதை போல கொஞ்சம் கொஞ்சமாக ஃபித்னாக்களும் குழப்பங்களும் உங்களுடைய ஈமான பாதிக்கிறதுக்கு வந்து வந்து ஒரு கட்டம் இருக்குது, அது அப்படியே சூழ்ந்துரும், உங்களால் அசையலாமல் போயிடும். ஒரு கட்டம் இருக்குது, அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும், வந்து அதில் நீங்கள் லூஸ் விட்டு லூஸ், சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக எல்லாம் மார்க்கத்தை நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்கடா, வீட ஆரம்பிச்சிட்டீங்கடா, அலுப்பு காட்ட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னால், மார்க்க விஷயத்தை நிலைநாட்ட டயர்டாகிட்டீங்கன்னு சொன்னால், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து வந்து அப்படி ஒரு காரிருள் போல கடுமையாக மூன்றும், அப்போ உங்களுக்கு ஒன்றும் செஞ்சு கொள்ளாமல் போயிடும். சொல்லிட்டு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மறுமை நாளுக்கான அடையாளங்களில் வெளிப்படக்கூடிய மிக பிரதானமான ஒரு அடையாளத்தை தான் ரசூலுல்லாஹ் காட்டினாங்க, ஒரு மனிதனுடைய ஈமானுக்கு, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கைக்கு வரக்கூடிய ஆக பெரிய

0: சாயங்காலம் மாலையில் ஈவினிங்கில் என்ன செய்வான்? அவனை சந்திச்சு பேசுகிற நேரத்தில் வெள்ளன அப்படி சொன்னேன்னா, காலையில் அப்படி சொன்னேன்னா, ஆனாலும் என்ன செய்ய, நிலைமை இப்படி இருக்குது என்று என்ன செய்வான்? சர்வசாதாரணமாக குஃப்ரையும் ஷிர்கையும் பேசுவான். சர்வசாதாரணமாக மார்க்கத்துடைய கட்டாய கடமைகளில் அலட்சியம் காட்டுவான். சர்வசாதாரணமாக ஹராமுடைய விஷயத்தில் பேணிக்கை இல்லாமல் பேசுவான். இது ஒரு மனிதன் அந்த சோதனையால் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்கு முன்னால் வைக்கப்பட்ட அந்த ஈமானிய சேலஞ்சுக்கு என்ன செஞ்சிட்டான்? அவன் மாட்டிட்டான். அவனுக்கு அதை நிறைவேற்றி கொள்ள முடியல. அந்த சவாலில் அவன் தோற்று போயிட்டான். இதை போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒயும் சியும் மினன் வயஸ்பிஹு காஃபிரா. மாலை நேரத்தில் நாம் சந்திக்கிற நேரத்தில் என்ன செஞ்சிருப்பான்? நல்ல மாதிரி பேசுவான், நல்ல மாதிரி ஈமானோட நல்ல பக்குவமாக நல்ல மார்க்கமாக பேசுவான். ஆனால் அடுத்த நாள் காலையில் அதே ஆளை மீட் பண்ணுற நேரத்தில் என்ன செய்யும்? அவனுடைய வாயில் இருந்து ஈமானுக்கு புறம்பான, இஸ்லாத்துக்கு விரோதமான, மார்க்க விடயங்கள் அலட்சியமான கருத்துக்களும் வார்த்தைகளும் அவன்கிட்ட என்ன செய்யும்? வெளிப்படும் என்று சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த மறுமையினால் நெருங்கும் பொழுது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கிற சேலஞ்சை என்ன தெரியுமா? சோதனைகள் எல்லா விஷயத்திலையும் நமக்கு வர ஆரம்பிக்கும். பிள்ளையில் வர ஆரம்பிக்கும், மனைவியில் ஏற்பட ஆரம்பிக்கும், கணவனில் ஏற்பட ஆரம்பிக்கும், குடும்பங்களில் ஏற்பட ஆரம்பிக்கும், பொருளாதாரத்தில் ஏற்பட ஆரம்பிக்கும், சமூக சூழ்நிலை கட்டமைப்பில் என்ன செய்யும்? ஏற்பட ஆரம்பிக்கும். இது எல்லாத்திலையும் இவன் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துகிறானா இல்லையா, இவன் அவனுடைய மார்க்கத்தை ஈமான தூய்மையான அகீதாவை பற்றி பிடிக்கிறானா இல்லையா என்று பார்த்தா, எல்லா பிரச்சனையும் சூழ்ந்து வரும் பொழுது இவன் மார்க்கத்தை பாதுகாக்கிறத விட்டு போட்டு இவன் எந்த அளவுக்கு இவன் நிலைமை மோசமாகிடும் என்றா, யபீஉ தீனஹு பிஅரதி மினத் துனியா. முதலாவது பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள அவன் என்ன தெரியுமா முடிவெடுப்பான்? மார்க்கத்தை அடகு வைக்கிறதுக்கு தான் முடிவெடுப்பான். முதலாவது என்ன செய்வான்? எப்படியாவது இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி ஏண்ட ஈமானை, ஏண்ட அகீதாவை, ஏண்ட இஸ்லாத்தை நான் பாதுகாப்போமேன்னு யோசிக்க மாட்டான். அவனுக்கு அந்த பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ள இயலாது. அதனால் என்ன செஞ்சிருவான்? யபீஉ தீனஹு, வியாபாரம் இப்படி செஞ்சால் லாபம் குறைய கிடைக்கும் என்று அதை அவனுக்கு தாங்கிக் கொள்ள இயலாது. ஹராத்தில் போயிட்டாவது நான் கூட சம்பாதிக்க தான் செய்வேன். முதலாவது எல்லாத்துலையும் எதை அடகு வைப்பான்? ஈமானத்தை அடகு வைப்பான். தன் பிள்ளைக்கு பாருங்கள், சில ஆட்கள் சுகம் இல்லைன்னு சொன்னால் அங்கே
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவற விடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0771 0043.
3: எருளின் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எருளின் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சம் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0774-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம்

0: குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775 57 57 560.
1: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
2: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
3: போற்றும், மண்ணாக்கி போற்றும், திண்டு போற்றும், அப்படி கீறி கிழிச்சிரும், சின்ன பின்னமாக்கிரும் என்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான சகோதரர்களே, அப்போ இந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு எதுக்காக வேண்டி சொல்கிறேன்னா, மறுமை நாளை பொறுத்த வரைக்கும், மறுமை நாள் வருவதற்கு முன்னால் நாம் எதிர்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் மார்க்க ரீதியாக நம் முன்னால் வைக்கப்படக்கூடிய என்னது இந்த சேலஞ்சஸ், இந்த சவால்கள். என்ன சவால்? என் ஈமானை நான் பாதுகாத்து கொள்ளணும், என்னுடைய இஸ்லாத்தை நான் என்ன செய்யணும், நான் பாதுகாத்து கொள்ளணும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சூரத்துல் பக்காரால அல்லாஹு தாலா பொதுவான ஒரு அறிவிப்புண்ட மனித சமுதாயத்துக்கு விடுறான். என்ன அறிவிப்புண்டா? ஷைத்தான் எப்பேற்பட்டவன், ஷைத்தான் ஒருத்தரை எப்படி வலை வீசி பிடிப்பான் அப்படின்னு அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், அல் குர்ஆனில் அறிமுகப்படுத்துகிறான். சூரத்துல் பக்காராவை நீங்கள் எடுத்து பார்த்தா விளங்கும். அல்லாஹு தாலா சொல்லும் பொழுது, யா ஐயுஹன்னாஸ், மனிதர்களே, யா ஐயுஹன்னாஸ், மனிதர்களே, லா தத்தபியு ஹுதுவாதி ஷைத்தான், நீங்கள் ஷைத்தானுடைய ஸ்டெப்ஸ், ஹுத்வாத் எட்டுக்களை நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, அதுக்கு பின்னால் ஓடாதீங்க, போகாதீங்க. ஷைத்தானுடைய ஸ்டெப்ஸுக்கு பின்னால் நீங்கள் போயிடாதீங்க. இன்னஹூலக்கும் அதுவும் முபீன், ஷைத்தான் உங்களுக்கு பயங்கர தெளிவான ஒரு விரோதி, பச்சை விரோதினுவோமே. இந்த பச்சை என்றதை தமிழில் பாதிக்கும் பொழுது தெளிவு அப்படிங்கிறதுக்கு என்ன செய்வாங்க, பச்சை என்கிற அந்த வார்த்தையை பாதிப்பாங்க. பச்சை விரோதி, தெளிவான விரோதி யாரு, ஷைத்தான் உங்களுக்கு என்ன சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தாயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஒரு முஸ்லீம் ஒரு மூமினை ஷைத்தான் எப்படி தூண்டில் போட்டு அவனோட மார்க்கத்தை விலை வாங்குவான். எப்படி? ஒரு ஒரு மனுஷன், ஒரு முஸ்லீமான ஒரு மனிதன், ஒரு பேணுதலான ஒரு மனிதன், ஒரு பக்குவமான ஒரு மனிதன், அல்லாஹ் ரசூல் என்று வாழக்கூடிய ஒரு மனிதன், தூய்மையான அக்கீதால் இருக்கக்கூடிய ஒரு மனிதன், இந்த மாதிரியான ஆட்களை ஷைத்தான் என்ன செய்ய போகிறான், வழிகெடுக்க போகிறான் என்று சொன்னான், சருக வைக்க போறான் என்று சொன்னா, ஷைத்தான் எப்படி சருக வைப்பான் என்றா, மூன்று படித்தரங்கள் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். முதலாவது என்ன செய்வோம்னா, இன்னமா யஅமுருக்கும் பிஸ்ஸுஇ, பொதுவான பாவமான காரியங்கள். சு இருக்குதே, ஜய்யன லஹுமு ஷைத்தானு சு அஅமாலிஹிம் என்று வருது குர்ஆன்ல. பொதுவான பாவமான காரியங்களை அவனுக்கு அழகுபடுத்தி காட்டுவான். அதில் யஅமுர் என்ற அரபு வார்த்தைக்கு ஓட ஏவலங்கிறது ஒன்று அர்த்தமும் இருக்குது, மோட்டிவ் ஊக்குவிக்கிறது என்ற அர்த்தமும் இருக்குது. என்ன செய்வான்டா, யஅமுருக்கும் பிஸ்ஸுஇ, பொதுவான பாவமான காரியங்களை ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுவான், ஒரு மோட்டிவ் பண்ணுவான், மோட்டிவேஷன் கொடுப்பான், இதை எடு, இப்படி செய். இப்போ நான் சொன்னேனே, என்னது வியாபாரத்தில் நல்ல பெரேத்தத்தனம் என்று, பெரேத்தத்தனம் என்று நம்ம நாட்டில் தானே சொல்கிறது, பேராவை, பேராசை, இந்த மாதிரியில் ஓவராக போயிட்டு பெரிய அளவுக்கு என்ன செஞ்சிருவார், பல கோடிகளுக்கு லொஸ்ட் ஆயிடுவார், பெருசு பெருசாக ஓட போயிட்டு பெரிய அளவுக்கு லொஸ்தாகிடுவார். லொஸ்தாகினதுக்கு அப்புறம் என்ன நிலைமைக்கு தெரியுமா வாரது, லொஸ்தாகினதுக்கு பிறகு என்ன சரி செஞ்சாது திரும்ப எழும்பணும், என்ன செய்யணும், என்ன சரி செஞ்சாது வட்டியில் போயிட்டாது எழும்புவார். ஹராமான கொடுக்கல் வாங்கல் ஒரு டீலிங் ஒன்று, இல்லீகல் பிஸ்னஸ் ஒன்று செஞ்சாது, இல்லீகல் தானே சொன்னால், இஸ்லாத்தில் இல்லீகல், இஸ்லாத்தில் அல்லாஹ் ஹராம் என்று சொன்னது இல்லீகல் தானே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராமில் அறிமுகப்படுத்தினது இல்லீகல் தானே, இல்லீகலான சைடுக்கு போயிட்டாவது என்ன செய்யணும், இல்லைனா எழும்பணும், நான் எழும்பணும், எழும்பித்தான் ஆகணும். இந்த மாதிரியான நிலைமைக்கு வர நேரத்தில் ஷைத்தான் என்ன செய்வான், ஒரு மனிதனுக்கு இந்த மாதிரியான பாவமான காரியங்களை அதை அழகுபடுத்தி அதில் ஒரு லாபம் இருக்கிறதாக, அதில் ஒரு ஊக்குவிப்பு, ஒரு ஆசையை காட்டுவான். ஆனால் ஒரு ஈமான் உள்ளவன், ஒரு நல்ல பக்குவம் உள்ளவன், நல்ல அகீதால தெளிவுள்ள ஒரு மனிதன், ஒரு முஸ்லீம் என்ன செய்யலை, இந்த பாவத்துக்கெல்லாம் மயங்கல்ல, இந்த பாவத்துக்கெல்லாம் என்ன செய்யலை, சாயல்லன்னு வைங்க, அவன் வழிகெடுக்கிறதுக்கு போடுற பிளேன், திட்டம், அதில் முதல் திட்டம் பொதுவான பாவங்கள் என்ன செய்யறேன்னா அழகுபடுத்தி காட்டி அவன் ஈமான பறிக்க பார்க்கறது, அவன்கிட்ட இருக்கிற இறையச்சத்தை பறிக்க பார்க்கறது, அவனுடைய பேணுதல் என்ன செய்ய பார்க்கறது, சீர்குலைக்க பார்க்கறது. இதில் என்ன செய்யலை, ஒருத்தன் அடங்கி போகலை, மயங்கி வரலை, விலை இல்லை என்றால் இரண்டாவது விலையை வீசுவான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்றான். அது என்ன விலை? அது இயல்பா எல்லாரும் விழுகிற விலை. எது? வல் ஃபஹ்ஷா, பாலியல் சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வத்தை காட்டுறது. ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், பாலியல் சார்ந்த இந்த மாதிரியான விஷயத்துல மத்ததெல்லாம் இல்லை, நான் வட்டியில கையடிக்க மாட்டேன், இன்ன தொண்டை காசு பணம் எனக்கு தேவையில்லை, நான் ஹராம் அந்த மாதிரியான வழிகள்ல நான் போக மாட்டேன், அதுல எல்லாம் என்ன செஞ்சிருவாரு? ரொம்ப பக்குவமா இருந்துருவாரு. ஆனா எதுல மனசை பறி கொடுத்துருவாரு? இந்த மாதிரியான வீக்னஸ் இருக்குது, பாலியல் சார்ந்த ஃபஹ்ஷா என்று சொல்றது மானக்கேடான அறிவறுக்கத்தக்க ஒழுக்கம் இல்லாத பழக்க வழக்கங்கள். இதா சரி, அவனுக்கு என்ன செய்ய பார்ப்பான்? முன்சப்ல நிற்பான் தொழுகிறதுக்கு, ஆனால் இந்த விஷயத்துல வீக்கா இருப்பான். எது? பெண்கள் சார்ந்த விஷயத்துல, அல்லது பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்துல, இந்த செக்ஷுவல் ஃபீலிங்ல என்ன செஞ்சிருவாரு? அப்படி விழுந்துருவாரு. இதை போட்டாவது என்ன செய்ய பார்ப்பான்? மார்க்கமா போற ஒருத்தன், ஒழுக்கமா போகணும்னு நினைக்கிற ஒருத்தன், ஈமானோட வாழணும்னு நினைக்கிற ஒரு மனிதன், ஒரு நான் நல்ல முஸ்லீமா வாழணும்னு நினைக்கிறவனை எப்படியாவது பிறட்டணும். அவன் எங்கேயாவது ஒரு இடத்துல சருகினா பாவத்தை ஆசை காட்டுவான், அதுலயும் மசியாட்டி, அதுலயும் வளைஞ்சு வராட்டி, அதுக்கு அடுத்த கட்டம் எங்க வருவான்? பாலியல் சார்ந்த ஆபாசமான விஷயங்கள்ல, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், என்ன செய்வான்? அதுல ஆசை காட்டி தனிமையில பாவம் செய்ய வச்சு அதில் அப்படி விழுத்தாட்டி விடுவான். ஒருத்தர் என்ன செய்தாரு? இது ரெண்டுலையுமே என்ன செய்யலை? விலை இல்லை. இது ரெண்டுலையுமே விலை இல்லைன்னு வைங்க, எதில்? பொதுவான பாவங்களையும் விழுறாரு இல்லை, என்ன சோதனை வந்தாலும் அல்லாஹ்க்கிறான். அப்படியே என்ன செய்தாரு? ஒரு பக்குவமாக பேணுதலாக போகிறாரு. அதே போல பாலியல் சார்ந்த விஷயங்களில் அதுலேயும் அவருக்கு ஈடுபாடு இல்லை, ரொம்ப பக்குவமாக பேணுதலாக இருக்க முயற்சி செய்கிறாருண்டா. இவர் போகிற ரூட்டில் தான் மூணாவது வருவான்ண்டா அல்லாஹு தஆலா. இவன் என்ன ரூட்டில் போகிறான்? மார்க்கம் மார்க்கம் மார்க்கம் அப்படி தானே போகிறான். எனக்கு இதுதான் முக்கியம். இப்போ என்ன செய்வான்டா? அன் தகுலு அலல்லாஹி மாலா தஅலமூன். அன் தகுலு அலல்லாஹி, அல்லாஹ் சொல்லாததெல்லாம் மார்க்கமாக சொல்லி செய்ய வைப்பான். என்னது? பிதாத்து. என்னது? பிதாத்து. மார்க்கத்தில் இல்லாததெல்லாம் அல்லாஹ் சொல்லணும் மார்க்கமாக ஒன்று எடுக்கிறதா இருந்தா அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யணும்? அதனால தான் இந்த ஹதீ, இந்த ஆயத்துக்கு தஃப்சீர் இப்னு கதீரில், தஃப்சீர் நாஸ்ர அப்துல் ரஹ்மான் நாஸ்ர சாதி இவங்களோட தஃப்சீரெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, குறிப்பாக நீங்கள் தஃப்சீர் இப்னு கதீர் ஆரம்பகால தஃப்சீரில் மிக முக்கியமான ஒரு தஃப்சீர் தான் தஃப்சீர் இப்னு கதீர். அதே மாதிரி உங்களுக்கு பார்க்கலாம் ஜாமியுல் பயான் தவீலி ஆயுமின் குர்ஆன் என்று சொல்லிப்பட்டு, தஃப்சீர் தபரி என்று சொல்லி சொல்லுவாங்க. இமாம் தபரி ரஹ்மத்துல்லாவுடைய ஒரு பிரபலியமான நல்ல தரமான ஒரு தஃப்சீர் இமாம் தபரி ரஹ்மத்துல்லா தஃப்சீருக்கு ஜாமியுல் பயான் தவீலி ஆயுமின் குர்ஆன். இந்த மாதிரியான தஃப்சீர்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபயதுகுலு ஃபீஹி குல்லு காஃபிரின் வகுல்லு முபத்தி என்ன செஞ்சிருப்பாங்க? இந்த கடைசி சொல்லி எழுதியிருப்பாங்க. என்னது? அன் தகுலு அலல்லாஹி மாலா தஅலமுன்ங்கிறது. இதில் யார் வருவா? காஃபிரும் வருவா. இதில் இஸ்லாத்தில் இல்லாத அமலை செய்கிறானே பேணுதல் என்று நினச்சிக்கொண்டு, பக்குவம் என்று நினச்சிக்கொண்டு, இதுதான் மார்க்கம் என்று நினச்சிக்கொண்டு, அப்பேற்பட்ட விதத்து காரணம் என்ன செய்வான்? இதில் வருவான். ஏன்? இவர் எந்த பாவத்திலையும் மாட்டிப்படுற மாதிரி இல்லை. இவரை வந்து எங்க போட்டு லாக் பண்றது? நீ மார்க்க மார்க்கன்னு தானே போறாய். அவ மார்க்கம் இல்லாதத மார்க்கமா செய்ய வச்சு அதுல பராக்காக்குறது. அதுல பராக்காகும் பொழுது இவர் என்ன செஞ்சிருவாரு? இஸ்லாத்துல தெளிவாக சொன்னப்பட்ட சுன்னாவையும் பிதாவையும் போட்டு என்ன செஞ்சிருவாரு? குழப்பிக்கொண்டு பிதாத்துல பராக்காகி தன்னுடைய நேரத்தை காலத்துல அதையிலேயே என்ன செஞ்சிருவாரு? கடத்தி அப்படி வாழ்க்கை என்ன செஞ்சிடும்? வீணா போயிரும். இப்படி சைத்தான் என்ன செய்வான்? இதெல்லாம் நீங்க விளங்கிக் கொள்ளணும். என்னண்டா, ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில, ஒரு மூமினுடைய வாழ்க்கையில், இந்த உலகத்தில் அவன் நான் ஒழுக்கமாக வாழணும், ஏண்ட மார்க்கத்தை நான் பாதுகாக்கணும், என்னுடைய பிள்ளைகளுடைய மார்க்கத்தை நான் பாதுகாக்கணும். ஏன் கடமை தானே? என்னையும் நான் பாதுகாக்கணும், என் பிள்ளை மனைவியையும் பாதுகாக்கணும். கு அம்புசக்கும் வாஹ்லிக்கும் நாரா, நான் என்னையையும் பாதுகாக்கணும், ஏண்ட மனைவி ஏண்ட பிள்ளைகளை நான் பாதுகாக்கணும். எதிரிலிருந்து? ஷிர்க்கிலிருந்து பாதுகாக்கணும், பிதாத்திலிருந்து பாதுகாக்கணும், குஃபர்ல இருந்து பாதுகாக்கணும், ஒத்த வார்த்தையில சொன்னால் நரகத்திலிருந்து பாதுகாக்கணும். ஒத்த வார்த்தையில் சொன்னால் நரகத்திலேருந்து பாதுகாக்கணும். அப்போ இது ஒரு பெரிய சேலஞ்ச். ஒவ்வொரு முஸ்லீம்களும் அவங்களோட வாழ்க்கையில் குழந்தை வளர்ப்பிலாக இருக்கட்டும், பொருளாதார ரீதியிலாக இருக்கட்டும், சமுதாயத்துடனான தொடர்பாடல்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆகப்பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா? நான் என்னுடைய மார்க்கத்தை என்ன செய்யணும், ஏன் ஈமானை என்ன செய்யணும், நான் பாதுகாக்கணும், நான் படிச்சிருக்கிற குர்ஆனை சுன்னாவை நான் என்ன செய்யணும், நான் பாதுகாக்கணும் என்கிறது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல், மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் என்கிறத என்ன செய்யணும், ஒவ்வொருத்தரும் விளங்கணும். அதனால் கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் இந்த உலக வாழ்க்கையில் முடியுமான அளவுக்கு எங்கட ஈமான எங்கட தக்குவாவை எங்கட இறையச்சத்தை பாதுகாக்கிற விஷயத்தில் அதிகூடிய கவனம் நாங்கள் என்ன செய்யணும், செலுத்தி கொண்டே இருக்கணும். நாங்கள் பார்க்கிறோம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்து எங்களுக்கு நிறைய முன்மாதிரிகள் இருக்குது, நிறைய முன்மாதிரிகள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்லையும் சொல்லும் பொழுது லக்கது கானலக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அல்லாஹுடைய தூதரில் உங்களுக்கு என்ன இருக்குது, அழகான முன்மாதிரி இருக்குது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட அழைத்து மனிதர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு ஒரு ஒரு அழைப்பு ஒன்று தான், ஒரு விஷயம், ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மெசேஜ் தான். இங்குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ், நபியை நீங்கள் போயிட்டு இந்த மக்கள்கிட்ட கேளுங்க, நீங்கள் எல்லாரும் அல்லாவை விரும்புகிறீங்களா, நீங்கள் எல்லாரும் அல்லாவை விரும்புகிறீங்களா என்ற ஒரு க்வெஸ்சனை கேளுங்க. ஓ அல்லாஹ் விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு மூமினும் அல்லாஹ்வை விரும்புகிறோம் என்று சொல்கிற அந்த வார்த்தைக்கான முதல் தர அடையாளமே ஃபத்தபியூனி, என்னது, நபியாகிய என்னைய நீங்கள் எல்லாரும் பின்பற்றுங்க. நபி நீங்கள் அல்லாஹ்வை விரும்புகிறீங்களா இருந்தால், இப்போ இங்கே இருக்கிறவங்க யார்கிட்ட கேட்டாலும் நீங்கள் எல்லாம் அல்லாஹ் விரும்புவீங்களான்னு கேட்டாக்கா நீங்கள் என்ன நினைப்பீங்க, இதெல்லாம் ஒரு கேள்வியா, அல்லாஹ் விரும்பாத ஒரு முஸ்லீம் இருப்பானா? ஏன்னா ஒரு முஸ்லீம் என்றாலே அவன் அல்லாஹ் விரும்புகிறவனாக தானே இருப்பான். இதை கேள்வியத்தான் என்ன செஞ்சது, நீங்கள் சஹாபாக்கள்கிட்ட போயிட்டு கேளுங்க, அந்த மனிதர்கள்ட்ட போயிட்டு கேளுங்க, நபியே இங்குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ, நீங்கள் எல்லாரும் அல்லாஹ் விரும்புகிறீங்களா, கன்ஃபார்மாக விரும்புகிறீங்களா, உறுதியாக விரும்புகிறீங்களா? சரி, அப்போ நீங்கள் அப்போ என்ன தெரியுமா செய்யணும், அல்லாஹ்வை நீங்கள் விரும்புகிறீங்கன்றதுக்கான பிரதானமான அடையாளம் என்னண்டா, சைன் என்ன தெரியுமா, அடையாளம் என்ன தெரியுமா, ஃபச்சபியூனி, உங்களோட இபாதத்திலேயே இருக்கட்டும், உங்களோட அகீதாலேயே இருக்கட்டும், உங்களோட வணக்கத்திலேயே இருக்கட்டும், உங்களோட ஈமான் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்லையாக இருக்கட்டும், உங்களோட குடும்ப வாழ்க்கையிலையாக இருக்கட்டும், பொருளாதார வாழ்க்கையிலையாக இருக்கட்டும், நீங்கள் சமூகத்துடனான பேணக்கூடிய உறவாடல்களாக இருக்கட்டும், என்னைய முன்மாதிரியாக எடுத்துக்கோங்க. ஃபத்தபியூனி, உங்களோட லைஃப்பில் என்ன என்ன பாட்டெல்லாம் இருக்குதோ இந்த எல்லா பகுதிகள்லையும் பாட்டிலையும் நீங்கள் யாரைத்தான் முன்மாதிரியாக எடுக்கணும், என்னையத்தான் முன்மாதிரி எடுக்கணும், என்னையத்தை நீங்கள் என்ன செய்யணும், முன்மாதிரி எடுக்கணும், என்னையத்தான் நீங்கள் பின்பற்றணும், இதுதான் நீங்க அல்லாஹ் நேசிக்கிறீங்கிறதுக்கான அடையாளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அல்லாஹு தாலாவே சொல்ல சொல்ல சூரத் ஆல இம்ரான்ல 33வது வசனம். கண்ணியமான சகோதரர்களே, அப்போ நாம் புரிஞ்சு கொள்ளணும், நாங்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை பேணி, அதே போல இந்த மாதிரியான சோதனையான கஷ்டமான இக்கட்டான பல எப்படிதான் மார்க்கத்தை நாம் நிலைநாட்டுறது என்று பெரிய அளவுக்கு சவால்கள் நிலைஞ்சிருக்கிற நேரத்தில் நாங்கள் இந்த நேரத்தில் சடைவடையாமல் சோர்வுற்றாமல் நாங்கள் என்ன செய்ய பார்க்கணும், மார்க்கத்தை முன்னுரிமைப்படுத்தி, இறை அச்சத்தை முன்னுரிமைப்படுத்தி, இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய தூய்மையான கொள்கையை முன்னுரிமைப்படுத்தி, அவற்றை நாம் என்ன செய்யணும், சரியாக செய்ய பார்க்கணுமே அல்லாமல் நாம் குறுக்கு வழியில் போக பார்க்கக்கூடாது. சரி சரி சரி, இதெல்லாம் பெருசாக அலட்டி கொள்ளாதீங்க, விட்டு போட்டுருங்க என்று சமாளிக்க பார்க்கக்கூடாது. விளங்குதா? இப்போ ரசூலா இப்போ பாருங்கள், இப்போ ரசூலாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மஜ்லிஸில் ஒருத்தர் என்ன செய்கிறாரு, எல்லாரும் இருந்து சாப்பிட்ற நேரத்தில் ஒருத்தர் வந்து கொண்டு இடது கையலை தின்றாரு, இடது கையில சாப்பிட்றாரு, இடது கையில சாப்பிட்றாரு. அப்போ அந்த சலமா ரதியல்லாஹு அன்ஹு அவங்களோட மகன் இயாஸுக்கு சொல்கிறார், இந்த ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிம் வருது, அந்த அறிவிப்பாளர் வரிசையில் வாப்பா மகன் வராங்க, சலமா ரதியல்லாஹு அன்ஹு அவங்களோட மகன் பேர் இயாஸ், இயாஸுங்கிறது மகனுக்கு ஒரு நாள் சொல்கிறாரு, வாப்பா உனக்கு ஒரு விஷயம் சொல்ற, நல்லா கேட்டுக்கோ, ஒரு தடவை நாங்கள்லாம் ரசூலோட மஜ்லிஸில் இருக்கிறோம், இருக்கும் பொழுது ஒருத்தர் இடது கையில் சாப்பிட்டார், என்ன செஞ்சார், இடது கையில் சாப்பிட்டார். வேறு வேறு ஹதீஸில் வருது, இடது கையால் சாப்பிட்றது, இடது கையால் குடிக்கிறது யார், ஷைத்தான் குழு வயசபு பிசிமாலிகி, சஹீஹ் முஸ்லிம் கூட அறிவிப்பு, ஷைத்தான்னா என்ன செய்கிறான், இடது கையில் சாப்பிட்றான், இடது கையில் குடிக்கிறான். அப்போ ரசூலா அந்த மனிதரை பார்த்து சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஹதீஸ், ரியாதோ சாலிஹின்லாம் வருது தானே, என்ன சொன்னாங்க ரசூல் அந்த மனிதரை பார்த்து, இடது கையில் திண்டவரை பார்த்து என்ன சொன்னாங்க, சாப்பிட்டவரை பார்த்து என்ன சொன்னாங்க, என்ன சும்மா அப்படி கம் பண்ணி இருக்கிறீங்க, என்ன சரி பிள்ளையா சொல்லிட்டேண்ணா, நீங்களும் கொஞ்சம் பேசினா தானே உஜாரா போகும், ஏன்னா உற்சாகமாக போகும் அப்போ தானே, சொல்லுங்கள் வெக்கப்படாமல் சொல்லுங்கள், என்ன என்னை விட நிறைய பயான்கள் நிறைய உலமாக்கள்கிட்ட நீங்கள்லாம் கேட்டிருக்கிறீங்க, ஆ குல் பியமீனி மாஷால்லா அல்லாஹ் யுபாரிக் ஃபீக், அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில் பறக்க செய்வானாங்க, என்னது குல் பியமீனிக், ரசூல் அவரை பார்த்து சொன்னாங்க வலது கையில் சாப்பிடலாமே, வலது கையில் சாப்பிடலாமே. நாமளாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், அவன் என்ன தலை திண்டனடா, கால் அலசரை திண்டுட்டு தொலையட்டும், என்னத்துக்கு இந்த பிரச்சனைலாம் சொல்லி சும்மா வம்பு சும்மா சண்டை, விட்டு போட்டு வேலையை பாரு. அப்படி தான் நம்ம அப்படி தானே சொல்லுவோம், என்னத்துக்கு இதான் வண்ட வலது கேல தின்னு சொல்ல, அவன் எங்களை முறைச்சி பார்க்க, அவன் எங்களோட பிரச்சனை பண்ண, என்னத்துக்கு இந்த வீண் வம்பு, அவன் என்னத்தாலையும் திண்டு போ தொலையட்டும், சாப்பிட்டு தொலையட்டும், நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படி நம்ம விட்டுருவோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க என்ன, குல்பிய மீனை வலது கேல சாப்பிடலாமே. என்னத்துட்டு அவர் சொன்னார், லா அஸ்தத்தி, இல்லை எனக்கு ஏலா கஷ்டம் அப்படின்றார். எனக்கு ஏலா நல்ல ஏலும், ஆனால் எனக்கு ஏலா மாமன் அழகு இல்லை கிபிர். இப்போ இவர் சொல்லி நான் டக்குற கையை மாத்தவா, இவர் சொல்லி இந்த இடத்துல நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும். என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதுவும் சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ், ஒரு மனிதன் உள்ளத்தில் கட்டுகளவாது பெருமைனாலும் அவனால் என்ன செய்ய இயலாது சொல்லுங்களே, சொர்க்கம் புகையலாது, கட்டுகளவாது லாயதுகுலுல் ஜன்னத மங்கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ஹப்பத்தின் மின் கர்தலின் மின் கிபிரின், அணுவளவாது இருந்தாலும் அவனுக்கு என்ன செய்ய இயலாது. அப்போ ஒரு சஹாபி கேட்குறாரு, பசந்த நல்ல பசந்த இல்லை இந்த சாரி அழகாக உடுக்கிறது, அழகாக உடுக்கிற ட்ரெஸ் அழகாக உடுக்கிறோம், அழகாக என்ன ஸ்லீப்பை இப்படி நாங்கள் பாத ரச்சை நாங்கள் பாதணி அணிகிறோம், இதெல்லாம் வந்து ஒன்று பிரச்சனையா, அழகாக உடுக்கிறது பிரச்சனை இல்லை இல்லை இல்லை, இன்னல்லாஹ ஜமீலுன் ஹைபுல் ஜமால், அல்லாஹ் அழகானவன் நல்லா அழகாக விரும்புகிறான் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் இப்போ அந்த கிபிருக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்தாங்க, பெருமை. கிபிருந்தா என்னது, ப்ரவுட்டானே, ஆ பெருமை, பெருமைக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்தாங்க. அந்த டெஃபினிஷனை ரெண்டாக டிவைட் பண்ணி கொடுத்தாங்க, ரெண்டாக பிரித்து கொடுத்தாங்க, அல்லாவோட அடிக்கிற பெருமை, அடியார்களோட அடிக்கிற பெருமை ரெண்டா. அல் கிபிர் பதருல் ஹக், சத்தியத்தை மறுப்பது, இது யாரோட அடிக்கிற பெருமை, அல்லாவோட அடிக்கிற பெருமை. குர்ஆன் ஹதீஸை விட சத்தியம் ஒன்று இருக்குதா, அதை விட ஒரு உன்னதமான வெளிவபலான ஒரு ஒத்தன்டிகேஷனான ஒன்று இருக்கா, இல்லை. அவன் சத்தியத்தை எடுத்து சொல்லும் பொழுது என்ன செய்யறது, இது எங்களோட அடிக்கிற பெருமை இல்லை. இப்போ நாங்கள் எத்தனையோ பேருக்கு சொல்கிறோம், இது சிறுக்கு வாப்பா, இது ஹதீஸில் இப்படி ஆதாரம் இல்லை, ஹதீஸில் இதுக்கு நேர்மாற்றமாக இருக்கும், குர்ஆனில் இப்படி இல்லை, இதுக்கு நேர்மாற்றமாக இருக்கும், நாங்கள் என்ன செய்கிறோம், ஆட்களுக்கு எடுத்து சொல்கிறோம், எடுத்து சொல்லும் பொழுது அதை மறுக்கிறாங்கன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்கிறாங்கல்லண்டா, இவங்க எங்களையோட அடிக்கிறாங்களா பெருமை, அல்லாவோட அடிக்கிறாங்களா, யாரோட அடிக்கிறாங்க, யாரோட அடிக்கிறாங்க, இது எங்களோட அடிக்கிற பெருமை இல்லை, இது யாரோட அடிக்கிற பெருமை, மனிதர்களோடு அடிக்கிற பெருமை என்ன தெரியுமா, கம்துன்னாஸ், யாரை பார்த்தாலும் செகண்டாக பார்க்குறது, தாழ்வாக பார்க்குறது, கீழ்த்தரமாக பார்க்குறது, சீப்பாக பார்க்குறது, இதுதான் மனிதர்களோடு அடிக்கிற பெருமை, இதுதான் சக மனிதர்களோட அடிக்கிற பெருமை. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வஹியை சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, அந்த மனிதரை பார்த்து, குல் பியமீனி, வலது கரை சாப்பிடலாமே. அப்போ அவர் ஏழாண்டத்தோடையே அந்த ஹதீஸ் அறிவிக்கிற அறிவிப்பாளர் சலமா ரதியல்லாஹு சொல்கிறாங்க, மாமனாஹு இலல் கிபிர், ரசூலுல்லாஹ் வஹியை சொன்னாங்க வலது கையில் தின்னலாமே என்று, ஆனால் அவருக்கு தடுத்துச்சே தின்ன இயலாமல் சாப்பிட இயலாமல் எது, பெருமை, சத்தியத்தை ஏற்க இயலாத தன்மை, சத்தியத்தை ஏற்க ஏற்க வஹியை ஏற்றுக்கொள்ள இயலாத தன்மை, அதுதான் அவர் தடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மஸ்த தாத்த ஏலாவா, சரி ஏலாமலே இருக்கட்டும் என்ன, நான் நினைப்போம் அடே சரி வலது கேல தின்ன இடது கேல தின்ன, அப்படி இல்லை, சுண்ணா எங்கிறது சின்னதாக இருந்தாலும் அது சுண்ணாதான், சுண்ணா எங்கிறது நம்ம விளங்கணும் என்னது, சுண்ணா எங்கிறது இந்த வாழ்க்கையில் நான் வெற்றி பெறுவதற்காக வேண்டி உயர்ந்த கௌரவத்தை அல்லாஹிடத்தில் அடையிறதுக்காண்டி தரப்பட்ட ஒரு பெரிய ஆயுதம் அது, இந்த வாழ்க்கையில் சுண்ணாதான் என்னை என்ன செய்து பக்குவப்படுத்துது, பதப்படுத்துது, நெறிப்படுத்துது, அல்லாஹிடத்தில் மிக விருப்பத்துக்குரியவனாக என்னை என்ன செய்து ஆக்குது. அப்போ அந்த சுண்ணா நாம் அதை சரி செஞ்சா நன்மை செய்யாட்டி பாவம் இல்லையே, இன்றைக்கி அப்படி தான் என்ன முடுறது, நம்ம வச்சுக்கிற ஒரு காகிதா வண்டிருக்க ஒரு தியரி என்னது, செஞ்சா நன்மை செய்யாட்டி பாவம் இல்லையே, செஞ்சாட்டி பாவம் இல்லை, சரி செய்யாட்டி அந்த நன்மை இல்லாமல் போகுது, அந்த பறக்கத்தை இந்த வாழ்க்கையிலேருந்து எடுபடுது, செஞ்சா அந்த பறக்கத்தை என்னோட வந்து ஒட்டிக்கொள்ளுதா இல்லையா, அந்த ஹைர் என் வாழ்க்கையில் வந்து ஒட்டிக்கொள்ளுதா இல்லையா, செய்யாட்டி அந்த ஹைரும் பறக்கத்தும் உண்ட வாழ்க்கையில் உனையும் ஒட்டாமல் அப்படி போயிருது, அதை பற்றி எப்பயாவது யோசிச்சியா இல்லை. அந்த ஹதீஸ் அறிவித்தவர் சொன்னார், அன்றைக்கு ஏலாண்டவர் அதுக்கு பிறகும் நீண்ட காலம் வாழ்ந்தார், நல்ல உயர்த்த இயலுமாக இருந்த அந்த கை ஃபமா ரஃபாஹா இலா ஃபீஹி, அவட வாய் வரைக்கும் உயர்த்தவே இயலாமல் அப்படி சூகையாக போயிடுச்சு, சல்லத் எதுகு கை அப்படி சூகையாக போயிடுச்சு. இன்றைக்கி இன்றைக்கி நாங்கள் எத்தனையோ சுண்ணாவை விட்டு விட்டு விட்டு விட்டு கணக்கெடுக்காமல் கேலஸாக பொடுப்போக்காக நாங்கள் விட்டு விட்டு எங்களோட குடும்பங்களிலே இருக்கட்டும், எங்களோட பிள்ளைகளுடைய விஷயத்திலே இருக்கட்டும், மனைவிமாருடைய விஷயத்திலே இருக்கட்டும், சமுதாயத்துடனான தொடர்பாடலே இருக்கட்டும், சரியப்பா இதுகளுக்கு எல்லாம் ஏன் நீங்கள் அலட்டி கொள்றீங்க, பிரச்சனை பண்ணி கொள்றீங்க, விட்டு போடுங்க என்று நாங்கள் அதில் கேர்லெஸ் ஆகி ஆகி ஆகி இன்றைக்கு எங்களோட வாழ்க்கை எங்களோட ஈமான் ஒரு சூகையான நிலைமைக்கு போயிருச்சு. அப்படியா இல்லையா? அப்படியா இல்லையா? சுண்ணத் திருந்தாதானே ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ், ஒரு மகிழ்ச்சி, ஒரு மனசில் ஒரு ஆறுதல், மனசில் ஒரு துடுதுடிப்பு, ஒரு உற்சாகம், இதெல்லாம் இருக்கும். அந்த சுண்ணாத்த ஒரு மனிதன் வாழ்க்கையில் மறுமலர்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஒரு உற்சாகத்தையும் கொண்டு வரும். சுண்ணா இல்லாத வாழ்க்கை சூக பிடிச்ச ஒரு வாழ்க்கை. எப்படியான வாழ்க்கை? சூக பிடிச்ச வாழ்க்கை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே இருந்து கரெக்ஷன் பண்ணினாங்கடா, சின்ன புள்ளா இருந்தாலும் தவறு தவறுதான் என்கிறதுல ரசூலுல்லாஹ் கவனமாக இருந்தாங்க. சிறுவர்களாக இருந்தாலும் நாம் என்ன செய்வோம், எல்லா சின்ன பொடியனுக்கெல்லாம் நீங்கள் மார்க்கம் அலால ஹராம் பேசிக்கொண்டு போறீங்களே, அவனுக்கு பாவமாக எழுதப்பட போகுது, அப்படி தானே? பாவம் எழுதப்பட்டாலும் பட்டாட்டியும் செய்கிறது ஹராமி, ஹராத்தை செஞ்சால் ஹராம் தானே. ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு இருந்தாங்கன்னா, ஹசன் ரதியல்லாஹு அன்ஹும் ஒரு ஈச்சப்பழத்தை கண்டத்தோடய என்ன செஞ்சார், பசி எடுத்து வாயில் வச்சார். ஹசன் ரதியல்லாஹு அன்ஹும் எடுத்து வாயில் வச்சதோடய ரசூலுல்லாஹ் கிஹ் கிஹ் துப்பும் துப்பும் கீழே, ஆமா ஷார்த்த அண்ணாலா நக்குழு சதக்கா, சஹீஹுல் புகாரில் வர ஹதீஸ். உங்களுக்கு தெரியாதா ராஜா, நாங்கள்லாம் சதக்காட சாப்பாடு சாப்பிடக்கூடாது, எங்களுக்கு ஹராமே. ஹராம் யார் செஞ்சாலும் ஹராம் தான், சின்ன பிள்ளையாக இருந்தாலும். இதுதான் அந்த கூ அம்புசக்கும் வாகலிக்கும் நாரா. ஏண்ட ஈமானுக்கு வர சோதனை, ஏண்ட ஈமானுக்கு வரக்கூடிய சவால், இதில் இருந்து நானும் என்னை என்ன செய்யணும், பாதுகாக்கணும். என்னுடைய குடும்பத்தை நான் என்ன செய்யணும், நான் பாதுகாக்கணும். குர்ஆன் சுன்னாவுடைய வட்டத்துக்குள்ளுக்க, வஹியுடைய வட்டத்துக்குள்ளுக்க, அல்லாஹ்வுடைய உபதேசத்துக்குள்ளுக்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டலுக்குள்ளுக்க எப்பவுமே நாம் எலர்ட்டாக என்ன செஞ்சு கொண்டிருக்கணும், ரொம்ப தெளிவாக இருந்து கொண்டே இருக்கணும். அதில் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, அங்கிட்டு சருகுதல் என்றது வரும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஃபைன் ஸலல்தும் மின் பாதி மா ஜாஅத்குமுல் பையினாத் சூரத்துல் பக்ரால அல்லாஹ் ஷைத்தானுடைய எட்டுகளை பின்பற்றாதீங்க இரண்டு இடத்துல சொல்லிடுறதுல ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், கொஞ்சம் சரி நீங்க சருகிட்டீங்கடா நீங்க என்ன செஞ்சிருவீங்க, பெரிய அளவுக்கு நஷ்டத்துல போயிட்டு விழுந்துருவீங்க. கொஞ்சம் சருகினா கூட நீங்க பெரிய அளவுக்கு நஷ்டத்துல போய் என்ன செஞ்சிருவீங்க, விழுந்துருவீங்க. ரொம்ப என்ன செய்யுங்க, எலர்ட் ஆயிருங்க, தெளிவாக இருங்க என்று அல்லாஹு தாலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செஞ்சு கொண்டிருக்கிறான், வழிகாட்டி கொண்டிருந்தான். அன்பார்ந்த கணேத்திற்குரிய சகோதரர்களே, அதனால் நாம் புரிஞ்சு கொள்ளணும், நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில் நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு மீனுக்கு வரக்கூடிய ஒரு முஸ்லீமுக்கு வரக்கூடிய ஆகப்பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா, அவன் இந்த வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு முஸ்லீமுக்கு வரக்கூடிய சவால், அவனுடைய குழந்தையோடு குழந்தை வளர்ப்பிலையாக இருக்கட்டும், அதாவது அவருடைய மனைவியுடைய வாழ்க்கையிலே இருக்கட்டும், கணவனுடைய வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையிலே இருக்கட்டும், பொருளாதாரத்திலே இருக்கட்டும், சமுதாயத்துடனான கட்டமைப்பிலே இருக்கட்டும், அவன் என்ன செஞ்சிடக்கூடாது, என்ன செஞ்சிடக்கூடாது, அவன் மார்க்கத்தை இழந்துடக்கூடாது, அவன் ஈமான் அவன் இழந்துடக்கூடாது, அவன் அகீதா அவன் என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. இதில் என்ன செய்யணும், ஒவ்வொரு முஸ்லீமும் ரொம்ப தெளிவாக என்ன செய்யணும், இது ஆகப்பெரிய சேலஞ்ச். இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் எதிர்நோக்கிற ஆகப்பெரிய சேலஞ்ச், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது, சுன்னாக்கள்ல கேலஸாக என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. இதில் மிக தெளிவாக இருக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு மிக தெளிவாக இருந்தார்கள் என்றால், மார்க்க விடயத்தை தன்னுடைய பிள்ளைகளில் நடைமுறைப்படுத்தும் பொழுதாக இருக்கட்டும், தன்னுடைய குடும்பத்தில் நடைமுறைப்படுத்தும் பொழுதாக இருக்கட்டும், தனது சமுதாயத்தில் நடைமுறைப்படுத்தும் பொழுதாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு தெளிவாக இருந்திருக்கிறாங்கன்னா, நாங்கள் எல்லாரும் ஹதீஸில் படிச்சிருக்கிறோம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆக விருப்பமானவங்களாக இருந்த ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம், ஆக விருப்பமான ஒரு ஆள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, வேற யார் சொல்லலாம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, வேற யார் சொல்லலாம், யாரு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, வேற யார் சொல்லலாம், யாரு ஃபாத்திமா ரலியல்லாஹு, இவங்க எல்லாத்தையோட ஃபாத்திமா ரலியல்லாஹு தலா பிளட் ரிலேஷனு, அபூபக்கர் ரலியல்லாஹு தலா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அன்ஹா, இந்த மாதிரி வேறு யார் சொல்லுங்க, ஹதீஜா, இவங்க எல்லாத்துலேயும் பாருங்கள், ஆயிஷா ரலியல்லாஹு தலா சொல்லுவாங்க, ஃபாத்திமா நடந்து போனால் பின்னுக்கால பார்த்தா ரசூலுல்லாஹ் நடக்கிற மாதிரி இருக்கும், ஏன் அந்த அப்படி சேம் வாக்குன்னுவாங்க, லம்ஹா அடுத்தனே அது அதே மாதிரி ரசூல்லாக்கு எல்லாரையும் விட ஃபாத்திமா ரலி அல்லா அன்ஹாட மேல மைசா என்ற அரபுல சொல்ற என்னது செல்லம் என்றுவாங்க செல்லம் கூட ஜாஸ்தி எவ்வளோ இறக்கம் ஃபாத்திமா ரலி அல்லா அன்ஹாவோட எவ்வளோ இறக்கம் ரசூல்லா ஒரு தடவை அந்த ஃபாத்திமா ரலி அல்லா அன்ஹா ரசூல்லாவை பார்க்கறதுக்கு வராங்க வீட்டுக்கு வராங்க வந்தா ரசூல்லா வீட்டில் இல்லை ஆயிஷா ரலி அல்லா அன்ஹா இருக்கிறாங்க அப்போ ஆயிஷா ரலி அல்லா அன்ஹாட்ட அல்லாஹுடைய ரசூலாவை பற்றி கேட்டதோடய அவர் வெளியே போனாருமா இன்னும் வரல அப்படின்றது சஹீஹுல் புகாரில் சஹீஹ் முஸ்லிமில் வர ஹதீஸ் நிறைய இடத்துல வருது சஹீஹ் புகாரில் எடுத்து நாயகர் அஞ்சாறு இடத்துல வருது இந்த ஹதீஸ் அப்போ இல்லைம்மா அவள் வெளியே போனாங்க இன்னும் வரல அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நிப்பாட்டாமல் ஆயிஷா ரலி அல்லா அன்ஹா கேட்குறாங்க ஃபாத்திமா ரலி அல்லா அன்ஹாட்ட ஏன் என்ன விஷயம் என்ன விஷயமாம்மா வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க கேட்டதோடையே ஃபாத்திமா ரலி அல்லா அன்ஹா சொல்கிறாங்க இல்லை என்னத்துக்கு வந்தேனண்டா கணவண்ட வேலை பிள்ளைகளோட வேலையெல்லாம் எனக்கு என்ன செஞ்சிருச்சு சரியான கூட வீட்டில் கணவண்ட வேலை பிள்ளையிட வேலையெல்லாம் சரியான கூட அதிகம் எல்லா வேலையும் நான் தான் இழுத்து போட்டு செய்கிறேன் அவர் ராவைக்கு படுத்தால் சரியான டயர்ட் மேலெல்லாம் வருத்தம் உடச்சி போட்ட மாதிரி காலையில் எழும்புற நேரம் அவ்வளோ கஷ்டம் அப்படிதானே கடும் கஷ்டம் கடும் வருத்தம் அப்போ அதனால் எனக்கு துணையாக ரசூலாஹி சல்லா அலைஹிஸ்ஸலாத்து வாப்பாட்டை வந்து என்ன செஞ்சுருப்போம் ஒரு அடிமையொண்ட ஒரு ஹாதிம் ஒரு சர்வன்ட்டை துணைக்கு கேட்டா என்ன நானும் தேவையுள்ள ஆளுண்டு நானும் அவ்வளோ பெரிய சலுகார ஆளுண்டு இல்லையே எனக்கு ஒரு சர்வன்ட் உண்டு இந்த அடிமைகள் என்ன அந்த டைமை பார்த்து என்ன நடந்திருக்குதுன்னா அடிமைகள் கொஞ்சம் யுத்தத்தில் பிடிக்கப்பட்ட அடிமைகள் கிடைச்சிருந்தாங்க அந்த அடிமைகளை ஃபோக்கஸ் பண்ணித்தான் ஃபாத்திமா ரலி அல்லா என்ன செய்கிறாங்க இந்த விஷயத்தை கொடுக்குறாங்க நானும் தேவை உள்ளோர் ஆள் அவ்வளோ பெரிய காசுக்கார ஆள் இல்லை அதுலேருந்து எனக்கும் என்ன செய்யலும் ஒரு அடிமையை தரையிலும் நான் வீட்டுக்கு வேலைக்கு என்ன செய்வேன் கை துணைக்கு நான் வச்சு கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் சரி நான் வாப்பா வந்தால் சொல்கிறேம்மா அப்படின்றதோடையே யார் ஃபாத்திமா ரலி அல்லா அன்ஹா போயிட்டாங்க போனதுக்கு அப்புறம் இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க இரவுடைய நேரம் இரவுடைய நேரம் வீட்டுக்கு வராங்க வந்ததோடையே ஆயிஷா ரலி அல்லா அன்ஹா முதலாவது என்ன சொன்னாங்க உங்களையே தேடி மகள் வந்தாங்க உங்களையே தேடி மகள் வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க யார் ஃபாத்திமா ரலி அல்லா அன்ஹா வந்தேன்னு அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டங்க என்னவாம் என்ன என்னவாம் அப்படின்னு கேட்கவும் இப்படி பிரச்சனையும் சொன்னாங்க இப்படி தான் கேட்டு வந்தேன் அப்போ இவங்கள்ட்ட என்ன செய்யலை ஆயிஷா ரலி அல்லா அன்ஹாட்ட என்ன அதுக்குரிய சொல்யூஷன் தீர்வு என்ன அப்படிங்கிறத சொல்லலை சரி நான் பார்க்குறேன் நான் பேசிக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் அந்த ராத்திரி நேரத்திலேயே என்ன செய்கிறாங்கடா ஃபாத்திமா ரலி அல்லா அன்ஹாட வீட்டுக்கு போகிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஃபாத்திமா ரலி அல்லா அன்ஹாவும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கொண்டு இங்கே இருந்து ஃபாத்திமா ரலி அல்லா வீட்டுக்கு போகிற நேரத்தில் ஃபாத்திமா ரலி அல்லா வீட்டுக்குள்ளுக்கு இருக்கிறாங்க அங்காள ரசூல்லா தன்னோட தந்தை வாரண்டு விளங்கினா கீழே இறங்கி ஓடி போயிட்டு கெட்டி அணைச்சி தன்ட தந்தையுடைய ரசூல்லாவுடைய கையை பிடிச்சு கொண்டு என்ன செய்வாங்க வீட்டுக்கு வருவாங்க அந்த அளவுக்கு வாப்போட கடும் இறக்கம் ரசூலுல்லாவும் எந்த அளவுக்கு இறக்கம் என்று சொன்னால் ரசூல்லா அவங்கட வீட்டில் அறையில் இருக்கும் பொழுது ஃபாத்திமா அங்கேருந்து வாரை விளங்கினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க எந்த இடத்துல விளங்கிச்சோ அந்த இடம் வரைக்கும் அப்படி போயிட்டு என்ன செய்வாங்க கையை பிடிச்சி அப்படி வீட்டுக்கு கூட்டு வருவாங்க அந்த அளவுக்கு இறக்கம் அந்த அளவுக்கு பாசம் ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேர்த்தியான முறையில் ஈமானிய முறையில் சரியான முறையில் வழிகாட்டுற விஷயத்தில் என்ன செய்யலை மிஸ் பண்ணலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க போனால் ரெண்டு பேரும் படுக்கையை போட்டு படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க படுக்கிறதுக்கு ரெடியாகி படுத்துட்டாங்க படுக்கையில் இருக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும்போது அவங்க எலும்ப பார்த்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எலும்பாதீங்க அப்படி இருங்கன்னாங்க ரெண்டு பேருக்கு நடுவில் சின்னோர் இடம் ஒன்று இருந்துச்சு அந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்றாங்க அலி ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க வஜத்து புர்த கதமைஹி ஃபீ சதிரி அல்லாஹ்வோட தூதர் இப்படி இப்படி உட்காரதுக்கு என்ன சொல்லி சம்மளங்குட்டி உட்காரதா சம்மளங்குட்டி அப்படித்தானே இப்படி உட்கார நேரத்தில் இந்த விரலை இப்படி ஆற்றுற நேரத்தில் அலி ரதியல்லாஹுடைய நெஞ்சில் ரசூலோட விரல் அப்படி படுது அது அவங்க சொல்றாங்க வஜத்து புர்த கதமைஹி ஃபீ சதிரி அல்லாஹ்வுடைய தூதர் யாரு அவரோட மாமனார் என்ன மாமாட அந்த கால் விரலில் இருந்த அந்த குளிர்ந்த தன்மை என் நெஞ்சில் எனக்கு விளங்கிச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உட்காந்தோடையே ரசூலை கேட்டாங்க முதலாவது நீங்கள் இப்படி வந்து கேட்டீங்களாமா அப்படின்றதோடையே சரி உங்களோட பிரச்சனை என்ன உங்களோட பிரச்சனை
2: நேர்கள் உங்கள் முஸ்லீம் வானொலி www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும் அதே போல் முஸ்லீம் வானொலியுடைய உத்தியோகபூர்வமான அப்ளிகேஷனை ஆண்ட்ராய்டு இறங்கு தளங்களில் இப்போது புத்தம் புதிய வடிவிலும் புதிய ஒலி நயத்துடனும் நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக பகல் 1:02.
4: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
5: மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: சக மனிதர்களோடு நண்பராக வாழ்ந்திருக்கிறார், தொழிலாளியாக இருந்து தன்னுடைய திறமையை காட்டியிருக்கிறார், நம்பிக்கை நாணயம் நேர்மையை காட்டியிருக்கிறார், சமூகத்தில் ஒரு மனிதராக இருந்து சமுதாயம் நேசிக்கக்கூடியவராக, அந்நியவர்களால கூட முஸ்லீம் அல்லாதவர்களால கூட நேசிக்கக்கூடிய ஒருவராக வாழ்ந்து காட்டிக்கிறான். நாம தானே சொல்றோம், அப்போ ஒரு பிள்ளைக்கு தந்தையாக இருக்கும் பொழுது நெறி தவறாம, ஒழுக்கம் தவறாம, பண்பாடல் தவறாம, விழுமியம் சீரழிஞ்சு போயிடாம, ஈமான் பாதுகாக்க கூடியவாறு எவ்வளவு தூரம் இருந்திருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ரசூலுல்லாஹி சொல்றாங்க, உங்களுக்கு வேணும் படுத்து தூங்கி எழும்பினா எந்திரிச்சா மேல் வழி தயாரி இருக்க கூடாது, அப்படித்தானே சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த அடிமைகள் வந்திருக்கிறாங்க, அதுல ஒருத்தரை சர்வெண்டா தரலாமேன்னு கேட்டீங்களே, அதெல்லாம் தரையலாதுமா, ஏண்டா அதுக்கெல்லாம் வேற அசைன்மெண்ட் இருக்குதுன்னாங்க. அதுக்கெல்லாம் என்ன செஞ்சாச்சு, வேற அசைன்மெண்ட் இருக்குது, அது தரையலா. உங்களோட பிரச்சனை தீர்றதுக்கு இன்னொரு நான் வழி சொல்லவா? என்ன அவங்களுக்கும் வேணும் என்னது, நான் தூங்கி எந்திரிக்கிற நேரத்தில் என்னோட உடம்பு முறுக்கி விட்ட மாதிரி வலிக்க கூடாது, அடிச்சு போட்ட மாதிரி வழியே இருக்கக்கூடாது, அந்த டயர்ட்னஸ் இல்லாம ஒரு ரீஃப்ரெஷ்ஷா எழும்பக்கூடிய மாதிரி இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க தூங்கும் பொழுது 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹு அக்பர். இதை நீங்க சொல்லிட்டு தூங்கினீங்கடா, ஹைருன் லக்குமா மின் காதிமின், உங்களுக்கு வீட்டுக்கு வேலை செய்ய ஒரு ஆள் கிடைச்சா நீங்க நினைக்கிறீங்களே இந்த டயர்ட் எல்லாம் உடையும், ஃப்ரெஷ்ஷா இருக்கலாண்டு, அதை விட இது ஃப்ரெஷ்னஸ்ஸை தரும், அதை விட. அப்போ அலிரலியலான வபாத்துக்கு பிறகு அலிரலியலாத்தால் அறிவிக்கிறாங்க, நீண்ட காலத்துக்கு பிறகு, எவ்வளோ காலத்துக்கு பிறகு இந்த ஹதீஸை சொல்கிறாங்கண்டா, இந்த ஹதீஸ் அவங்க சொல்கிறாங்க, இந்த ஹுனைன் சிஃபின் யுத்தம் இருக்குது, ஹுனைன் சிஃபின் யுத்தம் இதுகளில் இந்த ஹுனைன் அல்ல சிஃபின் யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு, ஹுனைன் ரசூலோட காலத்தில் நடந்தது, சிஃபின் அலிரலியலோடைய காலத்தில் நடந்த அந்த சிஃபின் யுத்தம்னா அதெல்லாம் முடிஞ்சதுக்கு போகிறோம். அப்போ அபூபக்கர் அலியல்லாஹோட காலம் முடிஞ்சு, உமர் அலியல்லாஹோட காலம் முடிஞ்சு, உஸ்மான் அலியல்லாஹோட காலம் முடிஞ்சு, அவங்களோட காலத்துலேயும் கொஞ்சம் முடிஞ்சிருச்சு, அதுகளுக்கெல்லாம் போகிறோம். என்ன செய்கிறாங்க, இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அப்போ தாபியன்கள் ஒருத்தர் கேட்குறாரு, எனக்கு அந்த தாபியோட பேர் எனக்கு மறந்துருச்சு, அவர் கேட்குறாரு இந்த ஹதீஸ் அறிவிக்கிற நேரத்தில், அப்போ நீங்கள் உடவே இல்லை அண்டையில் இருந்துன்னு சொல்கிறீங்களே, அண்டையில் இருந்து விடவே இல்லைன்றீங்களே, அப்போ அவர் கேட்குறாரு சிஃபின் யுத்தம் நடந்துச்சே அந்த நைட்டில் எவ்வளோ பரபரப்பாக இருந்துச்சு, எப்போ வந்து தாக்குவாங்க, எங்கால வந்து தாக்குவாங்க, ரொம்ப பயங்கரமான ஒரு சூழலாக இருந்துச்சே, ஆ அச்சமும் பயமும் பரவி கிடந்த ஒரு சூழலே, அந்த நைட்லேயும் நீங்கள் இதை செஞ்சுட்டு தான் தூங்கினீங்கன்ற தடையே அவர் சொன்னார், அந்த நைட்லேயும் நான் இதை செஞ்சுட்டு தான் தூங்கினேன்டாரு, அந்த நைட்லேயும் நான் என்னத்தை கேட்டு போனேன், இவர் எனக்கு என்னத்தை சொல்லி தராரு, அப்படியே இருந்து நான் என்னத்தை கேட்டு போனேன், இவர் எனக்கு என்னத்தை சொல்லித்தராரு, அப்படியே இருந்தாங்க, அப்படி இருக்கல, அவர் சொல்லி தந்தது ஒரு மாமா என்ற அந்தஸ்தை விட கூட மனசுல மதிச்சு இக்கட்டான சூழ்நிலையிலையும் கூட நினைச்சாங்க. இந்த இடத்துல நான் உங்களுக்கு மெயினா பாயிண்ட் பண்ற விஷயம் என்ன தெரியுமா, இந்த ஒரு சம்பவத்துல நம்ம படிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கலாம். அலிரலியல்லாட பேரை சொல்லும் பொழுதே அலிரலியல்லாத்தால சொல்றது என்ன, சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய அறிவிப்பு, எனக்கு ஏண்ட பேர் என் வாப்பா வச்ச பேர் தானே அலி, அதை சொல்றதை விட எனக்கு விருப்பமே தெரியுமா, அபு துராபுன்னு சொல்றது, என்ன சொல்றது, புகாரில் ஹதீஸ் வருது, எனக்கு மிக விருப்பமான பேர் என்ன பேர், ஏண்ட வாப்பா வச்ச பேர் அலின்னு சொல்றதை விட அபு துராப், உண்மையிலே அரபிகள்ட்ட பழக்கத்தில் இருக்குது, என்னது புல் மூத்த புள்ளியோட பேரை சொல்லி கூப்பிடுவாங்க அபுண்டு, ஆ இப்போ உதாரணம் எனக்கு அபு ஐமன்டாக்கா, அவங்களுக்கு எப்படி அபு அபு அப்துல்லா, இவ இப்படி ஒரு மூத்த பிள்ளையோட பேர் வச்சு, அவள் உண்மையிலேயே அலி ரலியல்லாஹு குறைஞ்சது அலின்னு சொல்றது விருப்பம் இல்லை, நீ என்ன விருப்பம் வைக்கணும், அபுல் ஹசன். ஆனால் அவர் சொல்கிறார் சஹீஹுல் புகாரில் இந்த ஹதீஸ் வருது, எனக்கு ஏன்ன பேர் அலின்னு சொல்றதை விட என்னைய அபு துராப், அபு துராப்னா துராபின் ஒரு பிள்ளைங்க தான், துராபின் ஒரு பிள்ளைங்க இல்லை, ஆய் ஃபாத்திமா ரலியல்லாஹோட பிரச்சனை பட்டுட்டு பள்ளியில் போய்ட்டு படுத்து கிடந்தாங்களே, அவன் மேலே மண் பட்டுச்சு, அப்போ ரசூல்லா தண்ட மருமகன் நான் நல்லா நேசிக்கிற என் மகளோட பிரச்சனை பண்ணிட்டு வந்து படுத்திக்கிறாரு, அந்த நேரத்தில் ரசூல்லா ஒழுக்கமாக கண்ணியமாக டீல் பண்ணி, அல்லா மேல மண்ணெல்லாம் பட்டிக்குதே அபு துராப் ஆகிட்டீங்களே நீங்க, என்ன அந்த இறக்கமா கோபமான கடுகடுப்பான முகத்துல இல்லாம, ஏந்த பாசத்துக்குரிய மவலம் நீ வந்து கூட எதிர்த்து வந்தீங்க படுக்கிறியா, ஏண்ட உசுறு மாதிரி ஏண்ட புள்ள யாரு ஃபாத்துமா, ஏண்ட உசுறு மாதிரி எந்த அளவுக்குண்டா. ரசூலுல்லாஹ் தன்னுடைய உச்சக்கட்ட அன்பை வெளிப்படுத்தும் பொழுது ஆயிஷான்னு எல்லாம் சொல்றது இல்லை. எப்படி சொல்லுவாங்க, ஏண்ட மகள் ஃபாத்துமா கலவை எடுத்தாலும் நான் என்ன செய்வேன், ஏண்ட மகள் ஃபாத்துமான்னு சொன்னாங்க. அபூபக்கர் எடுத்தாலும் நான் கை வெட்டுவேன்னு சொல்லலையே, ஆயிஷா எடுத்தாலும் கை வெட்டுவேன்னு சொல்லலையே. ஏண்ட மகள் என்று வர்ற நேரத்தில் அந்த ரத்த உறவு என்கிற ஒன்று இருக்குது, அதுல கூடுதலான மைசா செல்லம் வச்சது யார, ஏன மகள் எடுத்தாலும் வெட்டுவேன் என்று அந்த இடத்துல சொல்லும் பொழுது பாருங்க, மகன் அழிலாத்தாலும் அங்க கோவிச்சிருந்து இருக்கிறாரு. அப்ப அவரை தட்டி எழுப்புக்கு எவ்வளவு இறக்கமா அன்பா, அல்லா மேல மண்ணெல்லாம் படிஞ்சிருக்குது, நீங்க மண்கார ஆள ஆயிட்டீங்களே அப்படின்னு என்ன செய்யறாங்க, தண்ட கோவத்தை கடுகடுப்ப மகளை வெறுத்துட்டு வந்து படுக்கிறாரு, கோவிச்சிருந்து படுக்கிறாரு என்கிற ஒரு இதை கூட காட்டிக்கொள்ளாம அந்த அன்பா எழுப்பாட்டினதுனால அந்த நேரம் சொன்ன வார்த்தை தான் அபூச்சுரா. அவர் சொல்றாரு, எனக்கு ஏண்ட பேரை விட ஏண்ட மாமா எனக்கு, யாருக்காவது உன் மாமாவை பத்தி கேட்டா என்ன இருக்கு நிலைமை, மாமா அவங்களோட அன்பா நடந்த ஒரு சந்தர்ப்பத்தை சொல்லுங்கண்டா, மறக்க இயலாத அன்பா இறக்கமா, உங்களைய நீங்க மறந்து மாமாவை மெச்சி சொல்ற அளவுக்கு ஒரு நிலைமைய சொல்லுங்கண்டா, இல்லையா தலையாட்டிடவானா படத்துல பிறகே பிரச்சனையா போயிடும். ஏன்னா இலகினா அவ நான் என்ன சொல்றேன்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னத்துக்கு நான் இதை சொல்றேன்னா, எங்கட வாழ்க்கையில முஸ்லீம்கள் எதிர்நோக்கக்கூடிய சவால்கள், சவால்கள்னா சேலஞ்சஸ், சவால்கள் என்கிறது வேறொன்றும் இல்லை. நாங்கள் எங்களோட ஈமானை பாதுகாக்கணும், நாங்கள் ஷிருக்கு குஃபுரில் போயிட்டு விழுந்துடாமல், எங்களோட இஸ்லாத்தை நாங்கள் பேணி, எங்களோட பக்குவத்தை பேணி, அது எங்களோட குடும்ப பிள்ளை வளர்ப்பாக இருக்கட்டும், நாங்கள் சமுதாயத்துடனான உறவடல். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா நீங்கள் இவரை பின்பற்றுங்க என்று சொல்கிறது யார், யாரை யாரை பின்பற்றுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இப்ராஹிம். யார், நபியே நீங்க இவரை பின்பற்றுங்க, இவருடைய விழுமியத்தை மில்லத்தை எடுத்து நடங்க. அல்லாஹ் தஆலா ரசூலுக்கு யார முன்னுக்கு எக்ஸாம்பிளா காட்டுறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத். அப்ப அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தலை சிறந்த ஒரு சிறப்பம்சம் என்ன, சமுதாயம் அவரை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அடையாளப்படுத்தும் பொழுது உம்மத்தன் என்ன சொல்றான், உம்மத்தன் என்றா ரெண்டு அர்த்தம் இருக்குது, ஒன்று சமுதாய சிந்தனையுடைய ஒருவராக வாழ்ந்தாரு, இன்னொரு அர்த்தம் இருக்குது சமுதாயத்துக்கு எப்பயும் நலனையே விரும்பி வாழ்ந்தார். யாரு யாரு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சூரத்து நஹ்ல் வரதே உம்மத்தன். ஆனா அந்த இப்ராஹிம் நபி சமுதாயத்தோட ரொம்ப இறக்கும், சமுதாய சிந்தனை, சமுதாயத்துக்கு நிறைய நல்ல விஷயத்த சொல்லிக் கொடுக்கணும், சமுதாயத்துடனே உறவடல வாழ்ந்தவர். அந்த இப்ராஹிம் நபியை வந்து கூப்பிட்டாங்க, நாங்க எல்லாரும் இப்ப இந்த ஊருக்கு போறோம் திருவிழாக்கு வாங்கலே அப்படின்னு என்ன செஞ்சாங்க, கூப்பிட்டதோடய அவர் என்ன சொன்னாரு, கொஞ்சம் மேலுக்கு சரியில்லை, அன்ஃபிட் ஆயிருக்குது, காய்ச்சல் இருக்கீங்கெல்லாம் போங்க, என்னதுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், ஷிர்க்கில் கலந்து கொள்ள மாட்டேன், சமுதாயத்தோட வாழுவேன், சமுதாயத்துக்கு நல்லதை மட்டுமே செய்வேன் நாடுவேன், ஆனா என்ன செய்ய மாட்டேன். இது பெரிய அச்சுறுத்தல் இன்றைக்கு நான் எங்களுக்கு, இன்னைக்கு எல்லாத்துலேயும் பொய்ய சொல்லுவான், எதுல போய் சொல்ல மாட்டான், சிரிக்கல விதத்துல கலந்து கலந்ததுல இல்ல இப்படித்தானே போகக்கூடாதுதான் மனசோட கேல எப்படி அப்படியே இல்லையா என்னத்தான் இருந்தாலும். ஆனா அவங்க அல்லாஹாலா சொன்னாங்க மூணு பொய் சொன்னாரு, அதுல ரெண்டு அல்லாஹுடைய விஷயத்துல சொன்னாரு, அதுல ஒன்று நாங்க அதை ஒரு பொய்ய சொல்லியாவது சிறுக்கில விதத்துல கலந்து கொண்டா என்ன, சாதாரணமான விஷயத்துக்கெல்லாம் பொய்ய சொல்றேன், நான் ஒரு சிறுக்கில கலந்து கொள்ள கூடாது, அதுக்காகி நான் ஒரு பொய்ய சொல்றேன், என்ன ஆயிர போகுது, என்ன ஆயிர போகுது, ஒன்று ஆகாது, ஒன்று ஆகாது. அன்பார்ந்த சகோதரர்களே, இதத்தை அல்லாத்துல சொல்றான் ரசூலுக்கு எப்படி, ஹத்தபீ மில்லத் இப்ராஹிம் ஹனீஃபா, நபியே நீங்களும் என்ன செய்யுங்க இப்ராஹிமுடைய அந்த கொள்கையை பின்பற்றுங்க, ஹத்தபீ மில்லத் இப்ராஹிம் ஹனீஃபா, மனிதர்களே நீங்க எல்லாரும் இப்ராஹிம் முன்மாதிரியை பின்பற்றுங்க, நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க இப்ராஹிம் நபியுடைய முன்மாதிரியை பின்பற்றுங்க. அன்பார்ந்த கணித்துக்குரிய சகோதரர்களே, எனவே சமுதாயமாக வாழக்கூடிய நாங்கள் மிக கவனமாக இருக்கணும். எங்களுடைய ஈமானுக்கு, எங்களுடைய இஸ்லாத்துக்கு, எங்களுடைய தக்குவாவுக்கு, இறையச்சத்துக்கு அல்லாஹ் ரசூலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு காட்டி தந்த அந்த பேணுதலுக்கு மாற்றம் வந்துடாமல், கங்கம் ஏற்பட்டு விடாமல் நாம் என்ன செய்யணும், எங்களுடைய மார்க்கத்தை பாதுகாக்கணும். இதுதான் எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஆக பெரிய ஒரு சேலஞ்ச். நாங்கள் இதை சரியாக செய்வோமாக இருந்தால் எங்களுடைய ஈமானை நாங்கள் பாதுகாக்கிறோம். எந்த கட்டத்திலையும் சமுதாயத்துடனான உறவாடலாக இருந்தாலும், பொருளாதாரம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும், குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும், நாங்கள் எதை பேணுறோம், நாங்கள் எங்களுடைய ஷிர்கில் இருந்து, பிதாத்தில் இருந்து, குஃபுரில் இருந்து, மார்க்கத்துக்கு முரணான காரியத்தில் இருந்து, இறையச்சத்துக்கு முரணான காரியத்திலிருந்து நாங்கள் எங்களையே நிச்சயமாக பாதுகாத்து கொள்வோம் என்றா, இந்த குழப்பங்களில் ஃபித்னாக்களில் மாட்டி பற்றாமல் நாங்கள் முறையாக வாழ்வோம் என்று சொன்னால், நிச்சயமாக அன்பார்ந்த கணித்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் வெற்றி பெற்றவர்களாக, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக, மலர்ச்சியான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக, வெற்றியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக, நல்ல மரணத்தை நோக்கி நாம் செல்லக்கூடியவர்களாக நிச்சயமாக என்ன செய்வோம், நாம் மாறுவோம். அல்லாஹு தஆலா அதற்குரிய வழிகளை நம்மளுக்கு என்ன செய்வான், ஏற்படுத்தி தருவான். எனவே எதையெல்லாம் பேசினோமோ கேட்டோமோ அதன் பிரகாரம் இஹ்லாஸோட இஸ்திகாமத்தாக மௌத் வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். ஜஸாகும் அல்லாஹு கைரன்.
2: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் கூறல் கேட்டீர்கள். தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
3: அன்புக்குரிய சகோதரிகளே, ஒரு குடும்பத்திற்காக ஆணும் கஷ்டப்படுகிறான், ஒரு குடும்பத்திற்காக பெண்ணும் கஷ்டப்படுகிறாள். ஆனால் இந்த பூமியில் தாய்மை என்று சொல்கிற ஒரு உயர் அந்தஸ்தை வழங்கி, அந்த அந்தஸ்தினூடாக பெண்ணிய சமுதாயத்தை உயர்த்தி பேசிய மார்க்கம் இஸ்லாம். யா ரசூலல்லாஹ், இந்த பூமியில் நான் அன்பு வைப்பதற்கு மிக தகுதியானவர் யார்? உம்முக, உன்னுடைய தாய். சும்மமன், பிறகு யார் யா ரசூலல்லாஹ்? உம்முக, உன்னுடைய தாய். பிறகு யார் யா ரசூலல்லாஹ்? உம்முக, உன்னுடைய தாய் என்று சொல்லி இந்த உலகில் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் அடுத்ததாக நேசத்துக்கு மிக தகுதியான இந்த உலகின் படைப்பிலே அல்லாஹ் ஆக்கி இருப்பது தாய் என்று சொல்கிற ஒரு பெண்ணைத்தான். ஒரு தாயை நேசிக்க தெரியாதவன், தாயினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாதவன், தாயோடு அன்பாக பேசாதவன், தாயை சரியாக கவனிக்காதவன் சுவர்க்கத்தில் நுழைய முடியாது என்று சொல்கிற ஒரு உன்னதமான மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். ஒரு பிள்ளையினுடைய சுவர்க்கத்தையும் நரகத்தையும் தீர்மானிக்கிற மிக அடிப்படையான பொறுப்பை அல்லாஹ் பெண்களாகிய உங்களுடைய கையில் தந்திருக்கிறான். ஒரு பிள்ளையின் மீது நீங்கள் வைக்கிற நேசம், ஒரு பிள்ளையின் மீது நீங்கள் கொண்டிருக்கிற திருப்தி, ஒரு பிள்ளை உங்களின் மீது வைத்திருக்கிற பாசம், அந்த பிள்ளையினுடைய சுவர்க்கத்திற்கான வழியாக அமையும் என்று சொல்கிற அளவுக்கான மிக உன்னதமான பாக்கியத்தை பெற்றவர்கள் நீங்கள். அது மட்டுமல்ல, ஒரு ஆண் வெளியிலே சமுதாயத்தில் வருகிற பொழுது அவன் ஒரு பள்ளியினுடைய தலைவராக இருக்கலாம், ஒரு சமுதாயத்தினுடைய தலைவராக இருக்கலாம், அல்லது ஒரு சமூக சேவை செய்கிறவனாக இருக்கலாம். நாலு பேர் அவனை பார்க்கிற பொழுது, வீதியிலே பார்க்கிற பொழுது அவனுக்கு சலாம் சொல்லி மரியாதை செலுத்துகிறவனாக இருக்கலாம். ஏன், பல சபைகளில் நின்று பேசுகிற எங்களை போன்ற மார்க்க அறிஞர்களாக இருக்கலாம், அல்லது எங்களை போன்ற பேச்சாளர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் பேசிவிட்டு போகிற பொழுது, இவர் நன்றாக பேசினார், நல்ல விஷயங்கள் சொன்னால் என்று நீங்கள் எல்லோரும் பாராட்டலாம், இகழலாம், புகழலாம். ஆனால் அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதனுடைய சிறப்பு வெற்றி என்பது ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர் உங்களுடைய மனைவிமாரிடத்தில் சிறந்தவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதன் ஊடாக, வெளியிலே ஒருவன் ஒரு ஹாஜியாராக, ஒரு ஆலிமாக, ஒரு செல்வந்தனாக, ஒரு சமூக சேவகனாக, ஒரு பெரும் ஆசிரியனாக, எந்த துறையில் அவன் இருந்தாலும் வீட்டுக்குள் நீங்கள் கொடுக்கிற அத்தாட்சி பத்திரம்தான், பெண்களாகிய நீங்கள் கொடுக்கிற சான்றிதழ் தான் ஒரு ஆணினுடைய வெற்றிக்கான காரணம் என்று சொல்கிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். ஒரு ஆணினுடைய ஒரு கணவனுடைய சுவர்க்கத்தை நல்ல தன்மையை பண்பாட்டை தீர்மானிக்கின்ற உன்னதமான பொறுப்பை இஸ்லாம் உங்களுடைய கையில் தான் தந்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, அவ்வளவு கண்ணியப்படுத்துகிற மார்க்கம் இஸ்லாம் உங்களை, அவ்வளவு உயர்த்தி பிடிக்கிறது இந்த புனிதமிக்க தீனுல் இஸ்லாம் உங்களை. வருமனே, பெண்ணாக இவள் இருக்கிறாள், இவளுக்கென்று சில சட்டங்களை போட்டுவிட்டு இவளை எப்படியாவது அடிமைப்படுத்தி விட்டு இவள் விரும்புகிற விதத்தில் வாழ விடாமல் தடுத்து விடுவோம் என்று சொல்லி வெறுமனே சாட்டு போக்கோடு கடந்து போகிற மார்க்கம் அல்ல இந்த மார்க்கம். மாதவிடாய் காலத்தில் கூட அவர்கள் மாதம் வந்துவிட்டால் தீட்டு ஏற்பட்டு விட்டது என்று தனிமையில் ஒதுக்கி வைத்திருந்த ஒரு சமுதாய சூழலில் இருந்து அவர்கள் வணக்க வழிபாடுகளில் மட்டும்தான் விதிவிலக்கு அளிக்கப்படுகிறார்கள், இந்த சமூக நடவடிக்கைகளில் அவர்கள் எதிலும் ஈடுபடலாம் என்ற மிக தெளிவான வரையறுத்த சட்டத்தை சொன்ன மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். அவர்கள் சிரமத்தோடு இருப்பார்கள், வயிற்று வலியோடு இருப்பார்கள், வேதனையோடு இருப்பார்கள். அந்த நேரத்தில் உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் கட்டுப்படுத்தி அவர்களை அன்பு மழை பொழிந்து அவர்களை விட்டு விலகி இருந்து அவர்களுடைய உணர்வுகளை பாதுகாக்க வேண்டும் என்று உங்களுடைய சின்ன சின்ன விஷயங்களை, உங்களுடைய உடலியல் ரீதியான பிரச்சனைகளை கூட அழகாக ஆய்வு செய்து மிக தெளிவாக சட்டத்தை சொன்ன மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். அன்புக்குரிய சகோதரிகளே, மாத வலி ஏற்படுகிறது, அதனால் ஏற்படுகிற வயிற்று வலி, அந்த வேதனை தாழாமல் ஒருவேளை அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டினால் நீங்கள் மரணித்து போனால் இந்த பூமியின் ஷஹீதுகளாக மரணித்து போகிறீர்கள் என்று அடித்து சொல்லுகிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். பிரசவ வேதனையினால் துடிதுடித்து வருகிற அந்த வேதனையினால் மரணித்து போகிற ஒரு பெண் இந்த உலகில் இருந்து ஷஹீதாக விடைபெற்று போகிறாள் என்று அற்புதமாக சொல்லுகிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். உங்களை வெறுமனே இந்த மார்க்கம் விட்டுவிடவில்லை, உங்களை வெறுமனே இந்த மார்க்கம் விட்டுவிடவில்லை. கணவனுக்கு பணிவிடை செய்வதால், வீட்டு வேலைகள் செய்வதால் உங்களால் சுன்னத்தான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட முடியவில்லை என்றால், முகர தொழுதுவிட்டு கடமையை முடித்துவிட்டு வெளியிலே போன என்னுடைய கணவன், பாடசாலைக்கு போன என்னுடைய பிள்ளை வீட்டுக்கு வருவார், அவருக்கு நான் சாப்பாடு கொடுக்க வேண்டும், அவரை கவனிக்க வேண்டும் என்கிற தூய எண்ணத்தோடு உங்களுடைய வேலைகளை செய்வீர்களாக இருந்தால் அத்தனை சுன்னத்துகளுடைய நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். ரமலானுடைய காலம், சஹர் நேரம், எழுந்து தஹஜ்ஜத்து தொழுதுவிட்டு பிரார்த்தனை செய்வதற்கோ குர்ஆன் ஓதுவதற்கோ நேரம் இல்லாமல் உங்களுடைய கணவனுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் சஹர் உணவை ஏற்பாடு செய்து நோன்பு நோற்பதற்காக நீங்கள் ஏற்பாடு செய்கிற பொழுது அந்த சுன்னத்தான வணக்கங்கள் அத்தனையினுடைய நன்மையும் உங்களுக்கும் சரிபசமமாக கிடைக்கும் என்று சொல்லுகிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். உங்களை எதிலும் விட்டுவிடவில்லை இந்த மார்க்கம். உங்களுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளும் தூய்மையாக இருக்கிற பொழுது அத்தனையையும் பார்க்கிறது, உங்களை கண்ணியவான்களாக நோக்குகிறது. இந்த உலகின் அத்தனை அம்சங்களிலும் உங்களுக்கு சரிசமமான பங்கிருக்கிறது என்று சொல்கிறது. நீங்கள் நன்மைகளை குறைவு செய்தாலும் கூட உங்களுடைய கணவன்மாருக்கும் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் பணிவிடை செய்கிற காலம் எல்லாம் அவர்கள் செய்கிற அத்தனை நன்மைகளிலும் ஒரு பங்கு உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். நீங்களும் சுவனவாதிகளாக உங்களை தயார்படுத்தலாம் என்று சொல்கிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். ஒரு பெண்மணி 5 நேர தொழுகை தொழுது தன்னுடைய கற்பை பாதுகாத்து கணவனுடைய பொருளாதாரத்தையும் சொத்துக்களையும் அவன் வழியிலே சென்றதற்கு பின்னால் பாதுகாத்து அதே நிலையில் மரணித்து போனால் அவள் சுவர்க்கத்தினுடைய 8 வாயில்களில் இருந்து அழைக்கப்படுவாள். விரும்பிய வாயிலால் சுவர்க்கம் போகலாம் என்று சொல்லி சுவர்க்கத்தின் கதவுகளையே உங்களுக்காக திறந்து தருகிற அற்புதமான மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். உங்களை எங்கு விட்டு வைத்திருக்கிறது இஸ்லாம்? எங்கு நெருக்கடியை தந்திருக்கிறது உங்களுக்கு? மாத வேதனையில் நீங்கள் துடிக்கிற பொழுது உங்களால் தொழ முடியவில்லை என்றால் உங்களுக்கான தொழுகையின் சலுகையை தந்திருக்கிறது. அந்த தொழுகையை நீங்கள் மீட்டி தொழவே தேவையில்லை என்ற அனுமதியை தந்திருக்கிறது. நோன்பு காலங்களில் உங்களால் அந்த நோன்பை பிடிக்க முடியவில்லை என்றால் ஆரோக்கியமான நாளில் கலா செய்து விடுங்கள், கஷ்டப்படாதீர்கள் என்று சொல்கிறது. உங்களுடைய உணர்வுகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து மிக அற்புதமாக மதிக்கிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். அன்புக்குரிய சகோதரிகளே,
2: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர் கேட்டீர்கள்.
0: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷீக் முபாரக் மதனி PhD அவர்கள்.
4: அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வல உத்வான இல்லா அலல் ظாலிமீன் والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين கணிதிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் கருணையினால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த வகுப்பிலே நாம் எல்லோரும் இணைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மையுரிதில்லாஹு பிஹி ஹைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹ் ஹைரை நன்மையை நலவை நாடுகிறானோ அவருக்கு மார்க்கத்தில் விளக்கத்தையும் தெளிவையும் தருகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த ஹதீஸின் அடிப்படையிலே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தஆலா நமக்கு நலவை நாடியிருக்கிறான். எனவே அவனுடைய மார்க்கத்தை பற்றி தெளிவையும் அறிவையும் பெறுவதற்கு அவன் நமக்கு தௌஃபிக் செய்திருக்கிறான். இதற்காக நாம் எல்லோரும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த புதிய தொடர் வகுப்பு ஐரோப்பா UK போன்ற நாடுகளிலே வாழக்கூடிய உங்களுக்காக வேண்டி விசேடமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாம் அறிவித்தது போல இந்த வகுப்பு இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக 3 மாதங்களுக்கு நடைபெறும். இது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இன்ஷா அல்லாஹ் நடக்க இருக்கிறது. 20 நிமிடங்கள் முதல் 30 நிமிடங்கள் வரை மாத்திரமே இந்த வகுப்பு நடைபெறும். இதிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் எண்ணங்களை தூய்மையாக்கி கொண்டு அல்லாஹுக்காக அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்க வந்திருக்கிறேன் என்ற அந்த உயர்ந்த எண்ணத்தோடு இந்த வகுப்பிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதை முதலிலே நினைவுபடுத்தி கொள்கின்றோம். அதேபோல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கல்வியை தேடுவது ஒரு இபாதத் என்கிற அடிப்படையில் பக்குவமாக இந்த கல்வியை பெறுவதற்காக நாம் ஒவ்வொருவரும் இந்த நேரத்தை ஒதுக்கி கொள்ள வேண்டும். தூங்கிக் கொண்டு, அதாவது கட்டிலிலே படுத்து கொண்டு அல்லது மற்றவர்களோடு பேசிக்கொண்டு குடித்து கொண்டு சாப்பிட்டு கொண்டு இந்த வகுப்பிலே கலந்து கொள்வதென்பது கல்விக்கு நாம் கொடுக்கிற மரியாதை கிடையாது. இது மிகவும் பிழையான தவறான ஒரு அணுகுமுறையாகும். அவ்வாறு நடந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே வலியுறுத்தி கூறிக்கொள்ள விரும்புகிறோம். அதேபோல உங்களுடைய ஃபோன்களிலே அல்லது லேப்டாப்பிலே நீங்கள் ஐபேட் போன்ற டிவைஸ்களிலே நீங்கள் இந்த வகுப்பை தொடர்வதாக இருந்தால் தயவுசெய்து நீங்கள் உங்களுடைய மைக்கையும் உங்களுடைய கேமராவையும் மியூட் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் சில நேரங்களில் உங்களை அறியாமல் அது அன்மியூட் பண்ணப்படுகிற போது உங்களுடைய வீட்டிலே உள்ள நிலைமைகள், உங்களுடைய நீங்கள் சில நேரம் பெண்களாக இருந்தால் தலையை மறைக்காமல் இஸ்லாமிய முறையில் ஹிஜாப் அணியாமல் இருப்பீர்கள், அது தெரிகிறது. ஆனால் மற்றவர்கள் அதை பார்க்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியாமல் அது நடைபெறுவதனால் இந்த விஷயத்தில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் நினைவுபடுத்தி கொள்கிறோம். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இது ஒரு கல்வி வகுப்பு என்பதனால் இதற்காக நாம் ஒரு புத்தகத்தை தேர்வு செய்து அந்த புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு இந்த வகுப்பை நடத்துகிறோம். எனவே நீங்களும் வீடுகளிலே

எனவே இதிலே கலந்து கொள்கிற அனைத்து சகோதர சகோதரிகளும் உங்களுக்கென்று ஒரு குறிப்பு புத்தகத்தை வைத்து அதிலே குறிப்பெடுத்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். அதே நேரத்தில் இவ்வாறு குறிப்பெடுக்கிற உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக இந்த வகுப்பின் இறுதியிலே ஒரு தேர்வையும் நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அது ஒரு சாதாரணமான தேர்வாகத்தான் இருக்கும், எக்ஸாமாக இருக்கும். அதில் நீங்கள் நல்ல மதிப்பெண்களை எடுக்கிற போது பரிசுகள் தருவதற்கும் ஏற்பாட்டாளர்கள் தயாராக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த வகுப்பில் தொடர்ச்சியாக கலந்து கொள்கிற அனைவருக்கும் சான்றிதழ்களும் இந்த வகுப்பின் இறுதியிலே வழங்கப்படும் என்பதை, அதாவது இந்த புத்தகத்தை நீங்கள் படித்து முடித்திருக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய சர்டிஃபிகேட் உங்களுக்கு தர ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்பதையும் கூறிக்கொள்கிறோம். எனவே உங்களுடைய வருகையை நீங்கள் ஒவ்வொரு வகுப்பின் இறுதியிலும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி நாம் ஒரு லிங்கை இங்கே பதிவேற்றம் செய்வோம், காட்டுவோம். அந்த லிங்கிலே போய் நீங்கள் உங்களுடைய பெயர் மற்ற கேட்கப்படக்கூடிய தகவல்களை பதிந்துவிட்டு நீங்கள் ஜூமை விட்டு லெஃப்ட் ஆனால் உங்களுடைய வருகை பதிவு செய்யப்பட்டு விடும் என்பதையும் கூறுகிறோம். இதை நாம் இவ்வாறு ஒரு ஒழுங்குபடுத்த காரணம், நாம் ஒரு பூரணமாக இந்த கல்வியிலிருந்து இந்த வகுப்பிலிருந்து பயனடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி. எனவே அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய இந்த வகுப்புக்குள் நாம் நுழையலாம் இன்ஷா அல்லாஹ். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த வகுப்பிலே நாம் படிப்பதற்காக வேண்டி தேர்வு செய்திருக்கிற புத்தகம் தௌஜிஹாத் இஸ்லாமியா லி இஸ்லாஹில் பர்தி வல் முஜ்தமா என்கிற புத்தகமாகும். அதாவது தனிநபர்கள் சமுதாயம் சீர் செய்வதற்கு ஒழுங்குபடுத்தப்படுவதற்கு தேவையான இஸ்லாமிய வழிகாட்டல்கள் என்பது இந்த புத்தகத்தினுடைய தலைப்பாகும். இந்த புத்தகத்தை எழுதியிருப்பவர் அஷேக் முஹம்மத் பின் ஜமீல் ஜெய்னு என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர், முஹம்மத் பின் ஜமீல் ஜெய்னு என்பவர். இவர் உண்மையிலேயே சிரியாவில் பிறந்த ஒருவராவார். 1925 இவர் சிரியாவிலே பிறந்தவர், ஹலப் என்கிற ஊரிலே. பிறகு அவர் தன்னுடைய சிறுவயதிலே அல் குர்ஆனை மனனம் செய்து சிரியாவிலேயே தன்னுடைய ஆரம்ப கல்வி, உயர்தர கல்வியெல்லாம் பெற்றுவிட்டு பிறகு அவர் சவுதி அரேபியாவுக்கு உம்ராவுக்காக வருகிறார். அந்த நேரத்தில் உலமாக்களோடு அவருக்கு தொடர்பு ஏற்படுகிறது. குறிப்பாக ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லா என்கிற சவுதி அரேபியாவின் அப்போதிருந்த முஃப்தியோடு தொடர்பு ஏற்பட்டு அவர்களுடைய வழிகாட்டலில் பல நாடுகளுக்கும் சென்று தாவா பணியிலே ஈடுபட்டு வந்த ஒருவர்தான் ஷேக் முஹம்மத் பின் ஜமீல் ஜெய்னு என்பவர். பிறகு ஹிஜ்ரி 1400 அவர் மக்காவுக்கு மீண்டும் வந்து அன்றிலிருந்து மௌத்தாகும் வரைக்கும், அவர் ஹிஜ்ரி 1431 மூத்தானார். இப்போ கிட்டத்தட்ட 30 மேலாக மக்காவிலேயே இருந்து மக்காவிலே உள்ள தாருல் ஹதீஸ் அல் ஹைரியா என்கிற ஒரு கல்வி நிறுவனத்தில் ஆசிரியராக கடமையாற்றினார். இவர் மாஷா அல்லா அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவினுடைய அகீதாவை மிக சிறப்பாக புரிந்து கொண்ட ஒரு அறிஞர். இவர் அல்ஹம்துலில்லா தான் கற்றதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு பல்வேறு நூல்களை, புத்தகங்களை அவர் எழுதி வெளியிட்டார். அதிலே மிக பிரதானமான ஒன்றுதான் இந்த தௌஜிஹாத் இஸ்லாமியா லி இஸ்லாஹில் ஃபர்தி வல் முஜ்தமா என்று நாம் இன்று படிப்பதற்காக எடுத்திருக்கக்கூடிய இந்த புத்தகம். ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல பல்வேறு தலைப்புகளில் இந்த புத்தகத்திலே இஸ்லாத்தை அவர் தெளிவுபடுத்துகிறார். குறிப்பாக அகீதா என்றால் என்ன, அதுபோல இபாதத்துக்கள் தொடர்பான விஷயங்கள், அதுபோல மக்களுக்கு தெளிவில்லாமல் இருக்கக்கூடிய சில தலைப்புகளில் ஹலால் ஹராம் பற்றிய விளக்கம், அதாவது இசை, பாடல், ஃபோட்டோ, ஸ்டாச்சு, ஸ்மோக்கிங், இவ்வாறான பல்வேறு விஷயங்களையெல்லாம் இந்த புத்தகத்திலே அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அதுபோல அவர்கள் எழுதிய இன்னும் ஒரு முக்கியமான புத்தகம்தான் அர்கானுல் இஸ்லாம் வல் ஈமான் மினல் கிதாபி வ சுன்னா அஸ்ஸஹீஹா.

0: குர்ஆன் சஹீஹான ஹதீஸ்களிலிருந்து சுன்னாவிலிருந்து இஸ்லாத்தினதும் ஈமானுடையவும் அடிப்படைகள் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். இதிலே ஈமானுடைய அடிப்படைகளையும் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளையும் தெளிவுபடுத்துகிறார்கள். அதுபோல இஸ்லாம் ஈமான் போன்றவற்றை பாழாக்கக்கூடிய அம்சங்களையும் தெளிவுபடுத்துகிறார்கள். அதுபோல குஃப்ருக்கு இட்டு செல்லக்கூடிய பிழையான கொள்கைகளை இந்த அர்கானுல் இஸ்லாம் வல் ஈமான் என்கிற புத்தகத்திலே தெளிவுபடுத்துகிறார்கள். அதே போல அவர்கள் எழுதிய இன்னும் ஒரு மிக அற்புதமான ஒரு அழகான புத்தகம்தான் மின்ஹாஜுல் ஃபிர்கத்தின் நாஜியா வக்தா இஃபா அல் மன்சூரா என்ற புத்தகம். இந்த புத்தகத்திலே அதாவது வெற்றி பெற்ற கூட்டம் யார், அவர்களுடைய வழிமுறை என்ன, இஸ்லாத்திலே பல பிரிவுகள் தோன்றும் என்கிற அந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து வெற்றி பெற்ற கூட்டம், வெற்றி பெற்ற பிரிவினர் எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய அகீதா என்ன, மன்ஹஜ் என்ன என்பவற்றையெல்லாம் இந்த மின்ஹாஜுல் ஃபிர்கத்தின் நாஜியா வத்தாயிஃப் அல் மன்சூரா என்கிற புத்தகத்திலே தெளிவுபடுத்துகிறார்கள். அதே போல இன்னும் ஒரு சிறிய புத்தகம் அல் அகீதா மின் அல் கிதாபி வ சுன்ன சஹீஹா, குர்ஆன் சஹீஹான சுன்னாவிலிருந்து இஸ்லாமிய அகீதா என்கிற ஒரு புத்தகத்தையும் எழுதியிருக்கிறார்கள். இதை ஒரு கேள்வி பதில் வடிவத்திலே அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். கேள்வியை கேட்டு அதற்கு பதில் சொல்லுகிற அமைப்பிலே தௌஹீதை பற்றி, தௌஹீதினுடைய வகைகள் பற்றி, ஷிர்க்கினுடைய வகைகள் பற்றி, ஜிஹாதை பற்றி, அதே போல அல்லாஹ் இறக்கியதை கொண்டு தீர்ப்பு வழங்காமல் நடந்து கொள்வது பற்றி, அதுபோல இஸ்லாத்தை பாதிக்கக்கூடிய பல்வேறு பிழையான சிந்தனைகள் பற்றி எல்லாம் இந்த புத்தகத்திலே கேள்வி பதில் அடிப்படையிலே அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அல் அகீதா மினல் கிதாபி வ சுன்னா சஹீஹா என்கிற புத்தகத்திலே. அடுத்ததாக குதூஃபுன் மினஷ் ஷமாயிலில் முஹம்மதியா வல் அஹ்லாக்கின் நபவியா வல் ஆதாபில் இஸ்லாமியா என்கிற ஒரு பெயரிலே ஒரு அஹ்லாக் நல்ல பண்பாடுகள் தொடர்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த நல்ல பண்பாடுகளை பற்றி தெளிவுபடுத்துகிறார்கள். அதுபோல ஹுக்மு துஹான் வ தத்ஹீன் அலா தோ இத்திபி வ தீன், மார்க்க மருத்துவ அடிப்படையில் புகைத்தல் பற்றிய ஒரு சட்ட நூலையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இவ்வாறு சிறிய சிறிய அழகான எல்லோராலும் விளங்கி புரிந்து கொள்ளக்கூடிய புத்தகங்களை எழுதி இஸ்லாமிய அகீதாவை பற்றி, மார்க்கத்தை பற்றிய தெளிவை மக்களுக்கு தந்த ஒரு அறிஞராக முஹம்மத் பின் ஜமீல் ஜெயினு அவர்கள் காணப்படுகிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இவர்களுடைய இந்த புத்தகங்கள் சர்வதேச அளவில் மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக அரபு மொழியில் எழுதப்பட்ட இந்த புத்தகங்கள் வேறு மொழிகளுக்கும் மொழியாக்கம் செய்யப்பட்டிருப்பது ஒரு மிக முக்கியமான அம்சமாகும். பல்வேறு மொழிகளுக்கு இந்த புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் அரபு மொழியில் எழுதப்பட்ட இந்த புத்தகங்களை குறிப்பாக சவுதி அரேபியாவிலே இருந்த மூத்த உலமாக்கள் சிலர் பாராட்டி வாழ்த்தி அது தொடர்பான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அதுபோல உலகத்தில் வாழக்கூடிய இன்னும் பல அறிஞர்களும் இவர்களுடைய இந்த புத்தகங்களை பற்றிய நல்ல விமர்சனங்களையும், அந்த புத்தகங்கள் சமுதாயத்தில் ஏற்படுத்திய மாற்றங்கள், அந்த புத்தகத்தினுடைய முக்கியத்துவங்கள் பற்றியும் பேசியிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லா, அதிலே இந்த தௌஜிஹாத் இஸ்லாமியா என்கிற இந்த புத்தகம், தௌஜிஹாத் இஸ்லாமியா இஸ்லாமிய வழிகாட்டல் என்கிற இந்த புத்தகம் மிக முக்கியமான ஒன்று என்கிற அடிப்படையில், அடிப்படையிலிருந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் என்கிற நம்பிக்கையோடு இந்த வகுப்பிலே நாம் இந்த புத்தகத்தை தேர்வு செய்திருக்கிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த புத்தகத்தில் முதல் தலைப்பாக அவர்கள் கொண்டு வருவது அல் ஹசாயிஸ் அர் ரஈசியா ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சிறப்பியல்புகள், சிறப்பம்சங்கள், இஸ்லாத்தில் என்ன முக்கியமான சிறப்பம்சங்கள் இருக்கின்றன என்பதை சுருக்கமாக அழகாக சொல்கிறார்கள். முதலாவதாக அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட், அல் இஸ்லாமு தீனு தௌஹீத், இஸ்லாம் என்பது தௌஹீதை வலியுறுத்துகிற ஒரு மார்க்கமாகும். அதாவது இந்த மார்க்கம் இந்த பிரபஞ்சத்தை பற்றிய அழகான ஒரு தெளிவை தரக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது. இந்த பிரபஞ்சம், பிரபஞ்சத்தில் உள்ள எதுவுமே தற்செயலாக தோன்றவில்லை, எல்லாமே திட்டமிடப்பட்ட அடிப்படையில் படைக்கப்பட்டிருக்கின்றன. இதை படைத்த ரப் ஒருவன் இருக்கிறான், இந்த பிரபஞ்சத்தை படைத்த ஒரு படைப்பாளன் இருக்கிறான், அவன் பூரணத்துவமான அனைத்து பண்புகளையும் கொண்ட சர்வ வல்லமை கொண்ட ஒருவனாக இருக்கிறான். எனவே அவன் மட்டுமே வணங்கி வழிபட தகுதியானவனாக காணப்படுகிறான். இந்த பிரபஞ்சத்தை படைத்து இந்த பிரபஞ்சத்தை இயக்குகிறான் என்றால் அவன்தான் வணங்கி வழிபட தகுதியானவனாக இருக்க முடியும். அல்லாஹு தஆலா குறைகளுக்கு அப்பாற்பட்டவன், அவனுடைய அனைத்து பண்புகளுமே பூரணமானவை. அல்லாஹுடைய சிஃபத்துகள் எதை நீங்கள் எடுத்தாலும் அவை பூரணமானவையாகவே காணப்படும். எனவே இந்த அல்லாஹ் அவன் ஒருவனே வணங்கி வழிபட தகுதியானவன். எனவே நாம் துஆ செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ் ஒருவனிடம் மட்டும்தான் துஆ கேட்க வேண்டும். அதேபோன்று நம்ம நேர்ச்சை செய்வதாக இருந்தால் அல்லாஹ் ஒருவனுக்காக மட்டுமே நேர்ச்சை செய்ய வேண்டும். நாம் அறுத்து பலியிடுவதாக இருந்தால் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே அறுத்து பலியிட வேண்டும். இப்படி நாம் செய்யக்கூடிய எல்லா இபாதத்துக்களையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே செய்ய வேண்டும் என்பதை இந்த மார்க்கம் வலியுறுத்துகிறது. எனவேதான் இதை அல் இஸ்லாம் தீனு தௌஹீத், இஸ்லாம் என்பது தௌஹீதை வலியுறுத்துகிற மார்க்கம் என்று கூறுகிறார்கள். இந்த மார்க்கத்தில் எந்த ஒரு வணக்கத்தையும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நாம் செய்துவிடக்கூடாது. சின்ன ஒரு வணக்கமாக இருந்தாலும், நம்முடைய பார்வையில் சிறியொரு வணக்கமாக நம்ம கருதினாலும் அதை அல்லாஹுக்குத்தான் செய்ய வேண்டும். அதைத்தான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா வலியுறுத்துகிறது. வணக்கத்திற்கு தகுதியான உண்மையான கடவுள் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. இதைத்தான் நாம் அல் இஸ்லாம் தீனு தௌஹீத் என்கிற இந்த வார்த்தையின் மூலம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவதாக, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஷேக் அவர்கள் இந்த மார்க்கத்தின் மிக முக்கியமான சிறப்பாக குறிப்பிடுகிற இரண்டாவது அம்சம், அல் இஸ்லாம் யுஜம்மியு வலா யுஃபர்ரிக். இந்த மார்க்கம் ஒற்றுமையை வலியுறுத்துகிற மார்க்கமே தவிர பிரிவினையை தூண்டுகிற மார்க்கம் அல்ல. இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சிறப்பு என்னென்றால் ஒற்றுமை. இதை நம்ம ஆரம்பத்திலிருந்து புரியலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், யூதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்வார்கள். அதே நேரத்தில் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹுடைய தூதர்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கிறிஸ்தவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்வார்கள். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இஸ்லாம் வலியுறுத்துகிறது, முஸ்லீம்கள் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப எல்லோரையும் ஒன்று சேர்த்து அல்லாஹுடைய தூதர்களுக்கிடையில் எந்த வேற்றுமையும் உண்டாக்காமல் அவர்களை ஏற்றுக்கொள்வது என்பது இஸ்லாம் வலியுறுத்துகிற ஒரு அம்சமாகும். அப்ப இஸ்லாம் பிரிக்கிறதா சேர்க்கிறதா என்று கேட்டால் சேர்க்கிறது. அதே போலதான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதர் என்கிற வகையில் அவர்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். அவர்களுக்கு முன்னால் வந்த எல்லா தூதர்களும் இதைத்தான் வலியுறுத்தினார்கள். இப்ப நீங்கள் பார்க்கலாம், உலகத்தில் பல ஆயிரக்கணக்கான நபிமார்கள் வந்திருக்கிறார்கள், சில ரசூல்மார்கள் நூற்றுக்கணக்கான ரசூல்மார்கள் வந்திருக்கிறார்கள். எல்லோருமே வலியுறுத்தி பேசிய கொள்கை ஆமந்து பில்லா வமலாஇக்கத்திஹி வகுதுபிஹி வருசுலிஹி வல்யௌமில் ஆஹிர் வல் கத்ரி கைரிஹி என்று நாம் சொல்லக்கூடிய அர்க்கானுல் ஈமான் ஆறையும், ஈமானுடைய அடிப்படைகள் ஆறையும் எல்லா நபிமார்களும் எல்லா ரசூல்மார்களும் வலியுறுத்தினார்கள். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அதை இன்னும் எம்ஃபசைஸ் பண்ணி கூடுதலாக வலியுறுத்தி இந்த மக்களை ஒற்றுமைக்கு இட்டு செல்லக்கூடிய ஒருவராக இருக்கிறார்கள். போலியான, அதாவது மதங்களில் ஏற்பட்ட திரிபுகள், குளறுபடிகள், இவைகளை எல்லாம் அடையாளப்படுத்தி இவை அல்லாஹ்விடமிருந்து வந்த மார்க்கம் அல்ல, இது பிற்பட்ட காலத்தில் வந்தவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட பிழையான கருத்துக்கள் என்பதையெல்லாம் சொல்லி உண்மையாக அல்லாஹுடைய மார்க்கத்தின் பக்கம் அழைத்து செல்லுகிற ஒரு பணி இஸ்லாத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதனால் இந்த மார்க்கம் ஒன்று சேர்க்கிற மார்க்கமே தவிர பிரிக்கிற மார்க்கம் அல்ல என்பது இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சமாக அடையாளப்படுத்தப்படுகிறது. மூன்றாவதாக ஷேக் அவர்கள் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான சிறப்பம்சமாக கூறுவது, இன்ன தஆலீம் அல் இஸ்லாம் சஹலதுன் வாதிஹதுன் மஃஹூமா, இஸ்லாமிய போதனைகள் அனைத்தும் இலகுவானவை, தெளிவானவை, புரிந்து கொள்ளக்கூடியவை. இஸ்லாத்தில் உள்ள அத்தனை போதனைகளும், இப்போ இஸ்லாம் என்று சொன்னால் அல் குர்ஆன் அல் ஹதீஸ், இப்போ அல் குர்ஆனிலும் அல் ஹதீஸிலும் உள்ள அனைத்துமே இலகுவானவை, அனைத்துமே தெளிவானவை, அனைத்துமே விளங்கிக் கொள்ள முடியுமானவை. எனவேதான் இஸ்லாம் மூட நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்வதில்லை. இஸ்லாத்தில் மூட நம்பிக்கை கிடையாது. இப்போ மூட நம்பிக்கைன்னு சொன்னால் ஆந்தை கத்தினால் இப்படி, பல்லு கத்தினால் இப்படி, ஒருவர் முன்னால் குறுக்கே போனால் இப்படி என்ற ஒரு பேசிக் சயின்ஸுக்கே சம்பந்தம் இல்லாத மூட நம்பிக்கைகளை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கின்றது, ஏற்றுக்கொள்வதில்லை. அதே போல வழிகேடான கொள்கைகளை இஸ்லாம் போதிக்கவும் மாட்டாது, ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாது. அதுபோல சும்மா குழப்பமான ஃபிலோசபிகளையும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த இஸ்லாம் இலகுவான மார்க்கம், புரிந்து கொள்ள முடியுமான மார்க்கம், தெளிவான மார்க்கம். எனவே இந்த மார்க்கம் எல்லா காலத்திற்கும் எல்லா இடத்திற்கும் பொருத்தமானது என்பது முக்கியமான அம்சமாகும். இஸ்லாமிய மார்க்கத்தை எல்லா காலத்திலும் பிராக்டிஸ் பண்ணலாம், எல்லா இடங்களிலும் பிராக்டிஸ் பண்ணலாம், இதில் வித்தியாசம் கிடையாது. இலங்கைக்கு ஒரு சட்டம், ஐரோப்பாவுக்கு ஒரு சட்டம் இல்லை. மார்க்கத்தில் அல்ஹம்துலில்லாஹ் இந்த மார்க்கம் எங்கு போனாலும் பின்பற்ற முடியுமான வழிகாட்டல்களை தருகிற அழகான ஒரு மார்க்கம் என்பது இஸ்லாத்தினுடைய இன்னும் ஒரு முக்கியமான சிறப்பம்சமாக இருக்கிறது. அதே போல ஷேக் அவர்கள் இன்னும் ஒரு முக்கியமான அம்சத்தை குறிப்பிடுகிறார்கள், இன்னல் இஸ்லாம லா யுஃபஸ்ஸிலு பைனல் மத்தத்தி வர் ரூஹ் ஃபஸ்லன் காமிலன், இந்த மார்க்கம் உலகத்தையும் ஆன்மீகத்தையும் பிரிக்கிற ஒரு மார்க்கம் அல்ல. இப்போ சில மார்க்கங்களில் போனால் உலகம் வேறு ஆன்மீகம் வேறுன்னு இருக்கும். ஆன்மீகத்தை ஆன்மீகத்துக்குரிய நேரத்தில் வைக்க வேண்டும், உலகத்தை உலகத்துக்குரிய நேரத்தில் வைக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் மனிதன் படைக்கப்பட்டது அல்லாஹ் ஒருவனை வணங்குவதற்கு என்று சொன்னால் அவன் பிறந்ததிலிருந்து மௌத்தாகும் வரைக்கும், இரவு காலையிலே அவன் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கச் செல்லுகிற வரைக்கும் அவனுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸும், அவனுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் அல்லாஹுடைய வழிகாட்டல், அல்லாஹுடைய தூதரின் வழிகாட்டலின் அடிப்படையிலே இருக்க வேண்டும் என்று சொல்வது இந்த மார்க்கத்தின் மிக முக்கியமான சிறப்பம்சமாகும். பெற்றோரை பராமரிப்பது மார்க்கம் என்கிறது. பாதையிலே மற்றவர்களுக்கு தொல்லை தரக்கூடியவற்றை கண்டால் அகற்றி விடுவது மார்க்கம் என்று சொல்கிறது. சமுதாய பணிகளை மார்க்கம் என்கிறது, திருமணத்தை மார்க்கம் என்கிறது, அரசியலில் வழிகாட்டுகிறது. சுபஹானல்லாஹ், இந்த மார்க்கத்தில் எதுவுமே விடப்படவில்லை. எனவே ஆன்மீகம் வேறு, லௌகீகம் வேறு என்று பிரிக்கிற ஒரு நிலை இந்த மார்க்கத்தில் கிடையாது என்பதை ஷேக் அவர்கள் இங்கே சுட்டிக்காட்டுகிறார்கள். அடுத்ததாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிற இன்னும் ஒரு முக்கியமான சிறப்பம்சம், அக்கதில் இஸ்லாம் முஸ்லிம்களுக்கு இடையில் சமத்துவத்தை இஸ்லாம் பேணுகிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும் போது சூரத்துல் ஹுஜுராத் 13வது வசனத்தில், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்தகாக்கும், உங்களில் அல்லாஹுடத்தில் கண்ணியமானவர் யார் என்றால் தக்குவா உள்ளவர்கள் தான். இறையச்சத்தை அடிப்படையாக வைத்துத்தான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம்முடைய அந்த நிலை மாறும். அப்படி இல்லாமல் வெள்ளையன் கருப்பன், ஏழை பணக்காரன், அரபி அரபி அல்லாதவன், இதெல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது. இதை வைத்து ஒருவனை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் இஸ்லாத்தில் கிடையாது. முஸ்லிம் என்று வந்துவிட்டால் அவன் அல்லாஹுடைய அடிமை என்கிற ஒரு கோட்பாட்டை அது வலியுறுத்தி, நீ எல்லோருமே அல்லாஹுடைய அடிமைகள் தான், எனவே உங்களிடத்தில் ஏற்றத்தாழ்வுகள் வரவே கூடாது என்று வலியுறுத்துகிற ஒரே மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாத்தில் மட்டும்தான் இந்த பாகுபாடு இல்லை என்பதை ஷேக் அவர்கள் இங்கே வலியுறுத்துகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அதே போல இன்னும் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் இஸ்லாத்தினுடைய சிறப்பம்சமாக, லைசஃபில் இஸ்லாமி சுல்தா கஹ்னுதியா தஹ்தக்கருத்தீன், அதாவது புரோஹிதம் இல்லை, இஸ்லாத்தில் புரோஹிதம் கிடையாது, அந்த மார்க்கத்தை சுகன்ற புரோஹிதம். அதாவது சில சமயங்களில் நீங்கள் பார்த்தால் மார்க்க அறிஞர்கள் என்று ஒரு கூட்டம் இருந்து அவர்களை வைத்துத்தான் ஒருவன் அல்லாஹுவை நெருங்க வேண்டும் என்கிற ஒரு நிலை உருவாக்கப்பட்டிருக்கும், அவங்க இல்லாமல் நடக்காது. நம்முடைய மார்க்கத்தில் புரோஹிதம் கிடையாது. உலமாக்கள் கண்ணியமானவர்கள், உலமாக்களுக்குரிய தனி சிறப்புகள் இருக்கின்றன அல்ஹம்துலில்லாஹ். அதற்காக அவர்களை வைத்துத்தான் எல்லாம் என்கிற நிலை மார்க்கத்தில் கிடையாது. பிற்பட்ட காலங்களில் மக்கள் அப்படி உருவாக்கி கொண்டார்கள், அது வழிகேடு. புரோகிதம் என்றால் உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு திருமணம் என்றால் கூட ஒரு மௌலவி இல்லாட்டி திருமணம் இல்லை. ஊடு குடி போடுவது மௌலவி இல்லாமல் வீடு குடி போட முடியாது. கடை திறக்கிறது மௌலவி இல்லாமல் கடை திறப்பதில்லை. எல்லாத்துக்கும் ஒரு ஃபாத்திஹா, இதுதான் அந்த புரோகிதம்ன்றது. இது இஸ்லாத்தில் கிடையாது. பிஸ்மில்லாண்டு நீங்கள் உங்களுடைய வீட்டை துறக்க வேண்டியது, உள்ளால் ஓத வேண்டிய துவாவை ஓதிட்டு உள்ளே போக வேண்டியது, உங்களுடைய கடையை நீங்களே அல்ஹம்துலில்லாண்டு ஓப்பன் பண்ணுறது போக வேண்டியது, அவடத்தில் போய் நின்று ஃபாத்தியா ஓத தேவையில்லை. நீங்கள் தொழுது விட்டு துவா கேட்கலாம், நீங்கள் தஹஜ்ஜுத்திலே துவா கேட்டு விட்டு கடையை காலையிலே திறக்கலாம், சுபஹ் தொழுது விட்டு நீங்களே துவா கேட்டு விட்டு உங்களுடைய கடையை திறக்கலாம் என்று வலியுறுத்துகிற மார்க்கம்தான் இஸ்லாமே தவிர இஸ்லாத்தில் புரோஹிதம் கிடையாது. அப்போ இந்த இஸ்லாத்தை எல்லோரும் படிக்கலாம், குர்ஆனில் உள்ள பல விஷயங்கள் எல்லோருக்கும் புரியுமான நிலையிலே ஆக்கப்பட்டிருக்கிறது, ஹதீஸ்களிலே உள்ள விஷயங்கள் எல்லோருக்கும் புரியுமானதாகவே ஆக்கப்பட்டுள்ளது. எனவே வெறுமனே நாம் இந்த புரோஹிதத்தை பின்பற்றி அதன் பின்னால் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதை ஷேக் அவர்கள் இஸ்லாத்தினுடைய ஒரு சிறப்பம்சமாக இங்கே குறிப்பிடுகிறார்கள். ஆக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த இஸ்லாம் அல்லாஹுடைய மார்க்கம். அல்லாஹுடைய மார்க்கமாக இருக்கக்கூடிய இந்த இஸ்லாத்தின் மிக முக்கியமான சிறப்பம்சங்கள் நிறைய இருக்கின்றன. அவற்றில் 6 சிறப்பம்சங்களை இந்த புத்தகத்திலே ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். 1, அல் இஸ்லாம் தீனு தௌஹீத். இஸ்லாம் என்பது தௌஹீதை வலியுறுத்துகிற மார்க்கம். எனவே வணக்கங்கள் எல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கே செய்யப்பட வேண்டும். வணக்கத்தில் எதனையுமே அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்துவிடக்கூடாது. 2வதாக, இந்த மார்க்கம் சேர்க்கிற ஒற்றுமைப்படுத்துகிற மார்க்கமே தவிர பிரிக்கிற மார்க்கம் அல்ல. 3வது, இந்த மார்க்கத்தில் உள்ள போதனைகள் அனைத்தும் இலகுவானவை, தெளிவானவை, புரிந்து கொள்ளக்கூடியவை. 4வதாக, இந்த மார்க்கம் தீன் மாத்தா என்று, அதாவது உலகம் தீன் என்று 2 பிரிப்பதில்லை. 5வதாக, இந்த மார்க்கத்தில் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. ஒருவர் இந்த மார்க்கத்திற்குள் வந்துவிட்டால் அவர் தன்னுடைய நிறத்தை வைத்தோ, இனத்தை வைத்தோ, நாட்டை வைத்தோ வேறுபடுவதில்லை, எல்லோரும் ஈக்குவல். அதே போல 6வதாக, இந்த மார்க்கத்தில் புரோஹிதம் இல்லை என்கிற இந்த 6 சிறப்பம்சங்களையும் இஸ்லாத்தினுடைய முக்கிய சிறப்பம்சங்களாக ஷேக் அவர்கள் இங்கே பதிவு செய்கிறார்கள். இவற்றை நாம் சரியாக மீண்டும் சிந்தித்து புரிவோமாக இருந்தால் பல உண்மைகள் நமக்கு இன்னும் வெளிப்படும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தில் நல்ல புரிதலையும் நல்ல விளக்கத்தையும் நம் எல்லோருக்கும் தந்தருவானாக. இந்த மார்க்கத்தை சரியாக கற்று அதன் அடிப்படையில் அமல் செய்வதற்கும், இந்த மார்க்கத்தை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கும் அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக என்று பிரார்த்தித்து, இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் முபாரக் மதனி, PhD அவர்கள். நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வானொலி பற்றி உங்களது நண்பர்கள் மட்டுமல்லாது உறவினர்களுக்கு கூட நீங்கள் பகிர்ந்து கொண்டு இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் முஸ்லீம் வானொலி.
3: உங்கள் முஸ்லிம் வானொலியில் இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள்
4: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துல்ஹஜ் மாதம் என்பது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தினர் இஸ்லாத்திற்காகவும் இறைவனுக்காகவும் செய்த தியாகங்கள் பற்றி நினைவு கூறுகின்ற மாதமாகும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தவர்கள் சன்மார்க்கத்திற்காக செய்த தியாகங்களை ஞாபகப்படுத்தும் நோக்கோடு அவர்களின் குடும்பங்களின் அடையாளங்கள் புனித கஅபத்துல்லா வளாகத்தில் வைக்கப்பட்டு அவர்களுக்கு கௌரவம் வழங்கப்படுகின்றமை சிறப்பம்சமாகும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல்வேறு சவால்களுக்கு முகம் கொடுத்த ஒரு நபியாகவே இருந்து வந்திருக்கிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்றைய துருக்கி நாட்டில் அமைந்திருக்கின்ற உர்ஃபா என்ற நகரில் பிறந்தார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உர்ஃபா நகரில் பிறந்த போது அந்த ஊரை நம்ரூத் என்ற மன்னன் ஆர்ந்து கொண்டிருந்தான். நம்ரூத் அல்லது நிம்ரூத் என்று இந்த மன்னன் அழைக்கப்படுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னர், அதாவது தாயின் வயிற்றில் பிறப்பதற்கு தயாராக இருந்த பொழுது, நம்ரூத் மன்னனின் அமைச்சரவை ஆலோசகர்களும் சோதிடர்களும் ஒரு விடயத்தை நம்ரூத் மன்னனுக்கு அறிவித்தான். அதாவது, இந்த ஆண்டில் பிறக்கின்ற குழந்தைகளால் உங்களது ஆட்சிக்கு பாதிப்பு ஏற்படலாம். அதாவது, உங்களை மன்னர் பதவியிலிருந்து விரட்டக்கூடிய ஒரு குழந்தை இந்த வருடத்தில் பிறக்க உள்ளது. எனவே நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் என்று சோதிடக்காரர்களும் அவரது அமைச்சரவை உறுப்பினர்களும் நம்ரூத் மன்னனுக்கு எச்சரிக்கை விடுத்தார்கள். நம்ரூத் மன்னன் அந்த வருடத்தில் பிறக்கின்ற அனைத்து குழந்தைகளையும் கொலை செய்ய வேண்டும் என்று தமது ராணுவ வீரர்களுக்கு உத்தரவிட்டான். இதனால் வயிற்றில் குழந்தையை சுமந்து கொண்டிருந்த ஆசருடைய மனைவி, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார், நம்ரூத் மன்னனின் படைகளில் இருந்து தமது குழந்தையை பாதுகாப்பதற்காக உர்ஃபா நகரில் அமைந்துள்ள குகைக்கு சென்று மிகவும் பாதுகாப்பான முறையில் எவரது கண்களுக்கும் தெரியாத வகையில் வாழ்ந்து வந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த குகையில் பிறந்தார்கள். அந்த குகை இன்று வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அந்த குகையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாதுகாப்பான முறையில் தனது தாயாரால் வளர்க்கப்பட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த செய்தி அவரது தாயாரும் தந்தையாரும் மாத்திரமே அறிந்து வைத்திருந்தார்கள். இதனால் எவருக்கும் தெரியாதவாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தாயார் வீட்டில் இருந்து மறைமுகமாக இந்த குகைக்கு சென்று தமது குழந்தைக்கு பாலூட்டிவிட்டு மீண்டும் வீடு திரும்புவதை வழக்கப்படுத்திக் கொண்டிருந்தார். இந்த அடிப்படையில் தொடர்ந்தும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 7 அல்லது 10 ஆண்டுகள் பாலூட்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாப்பான முறையில் வளர்த்தார்கள். இதனைத் தொடர்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளி உலகுக்கு தனது தாயாரால் அழைத்து வரப்பட்டதாகவும், பின்னரே அல் குர்ஆனில் வருகின்ற தனது தந்தையாரிடம் சென்று ஏன் நீங்கள் சிலைகளை வணங்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பியதை நாம் வரலாற்றின் ஊடாக கண்டிருக்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இந்த குகையானது துருக்கி நாட்டின் உர்ஃபா நகரில் இன்று வரை பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த குகைக்கு அருகில் மெவ்லித் ஏ ஹலீல் என்ற பள்ளிவாசல் அமைக்கப்பட்டிருக்கிறது. மெவ்லித் ஏ ஹலீல் என்பதன் அர்த்தம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இடத்தில் அமைந்துள்ள பள்ளிவாசல் என்பதாகும். மெவ்லித் என்பது பிறப்பை குறிப்பிடுகின்றது. ஹலீல் என்பது தோழர், அதாவது இறைவனின் தோழரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிக்கின்றது. இந்த பள்ளிவாசலை நூர்தீன் ஜங்கி அவர்களே நிர்மாணித்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த இடங்களை இன்று அல்லாஹு தஆலா தனது மக்களுக்காக இன்று வரை பாதுகாத்து வைத்திருக்கின்றார். இந்த குகைக்கு அடிக்கடி அதிகளவிலான முஸ்லிம் பெண்கள் சென்று வருவதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறான இடங்கள் முன்னைய நபிமார்களின் வரலாற்றை கூறும் விதத்தில் எமக்கு ஒரு படிப்பினையாகவே அமைக்கப்பட்டிருப்பதை நாம் அவதானிக்கின்றோம்.
3: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள். சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
5: www.muslimvanoli.com.
1: நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அலி அகமது ரசாதி அவர்கள்.
6: கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய உயர்வை, அல்லாஹுடைய பொறுமையை, அல்லாஹுடைய வீரம், அல்லாஹுடைய பலம், இந்த அனைத்தையும் ஒரு மனிதன் படிப்பதற்கு குர்ஆனை அந்த மனிதன் படித்திருக்க வேண்டும். அல்லாஹ் எவ்வளோ பொறுமையுள்ளவன், அல்லாஹ் எந்தளவோ சக்தி மிக்கவன், அல்லாஹ் எந்தளவோர் விடயத்தையும் திட்டமிட்டு செய்யக்கூடியவன் என்ற விடயங்களையெல்லாம் குர்ஆன் மூலமாகத்தான் நாம் தெரிந்து கொள்ளலாம். கண்ணியத்துக்குரிய முஸ்லீம்களே, சகோதரர்களே, மனிதனை பொறுத்தவரையில் ஹுலிகல் இன்சானு மின் அஜல், அல்லாஹ் சொல்கிறான் மனிதன் அவசரத்துக்கு மத்தியில் படைக்கப்பட்டவன், பதட்டக்காரன் மனிதன். மனிதனுக்கு அவசரம், பதட்டம், பொறுமையின்மை அனைத்துமே மனிதனிடம் காணப்படக்கூடிய குறைகள். ஆனால் அல்லாஹ் அவசரப்பட மாட்டான், அல்லாஹ் பதட்டப்பட மாட்டான், அல்லாஹ் எதுக்கும் அஞ்ச மாட்டான். உண்மையான பலமானவன் அந்த அல்லாஹ், உண்மையான சபருள்ளவன் அந்த அல்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, முஸ்லீம்களாகிய நம்முடைய கடமை இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் அல்லாஹுவின் பக்கம் மனித சமூகத்தை அழைப்பது நம்முடைய கடமை. ஒரு மனிதர் மரணித்ததற்கு பிறகு அவரை பற்றி புகழ் பாடுவதோ, அவரை பற்றி சூரியன் என்று சந்திரன் என்று புகழ் பாடுவது, இது அல்லாஹ் நமக்கு சொல்லித்தந்த கடமை அல்ல. நமக்கு சொல்லித்தரப்பட்ட கடமை என்ன தெரியுமா முஸ்லீம்களே? ஒவ்வொரு மனிதனும் மரணிப்பதற்கு முன்னால் அவனுக்கு அல்லாஹுவை பற்றி தெளிவுபடுத்துவது, அல்லாஹுடைய வல்லமைகளை தெளிவுபடுத்துவது, அல்லாஹ் என்பவன் யார் என்பதை அந்த மனிதனுக்கு எத்தி வைப்பது, இதுதான் நம்முடைய கடமை. ஒரு மனிதன் மரணித்ததற்கு பிறகு, கண்ணை பொத்தியதற்கு பிறகு அவரை நீங்கள் புகழ்ந்தால் என்ன, இகழ்ந்தால் என்ன, நீங்கள் அவரை தூக்கினால் என்ன, அவரை துரத்தினால் என்ன, அது களிமாவோடு இஸ்லாத்தோடு மரணித்தால் சொர்க்கம். களிமா இல்லாமல், அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளாமல், இஸ்லாம் இல்லாமல் மரணித்தால் முழு குர்ஆன் சொல்லக்கூடிய வாக்குறுதி அவர் நரகவார். அவர் யாராக இருக்கலாம்? அவர் இவராகத்தான் இருக்க வேண்டும். அவர் தாழ்ந்த குலம் ஜாதி, அவர் ஏழை, அவர் ஒன்றுமே சமூகத்தில் மதிக்கப்படாத.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். நேரம் சரியாக நண்பகல் 2:01.
5: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
7: மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: ஓதினால் தேவைகள் நிறைவேறும் என்ற சிந்தனை நமக்கெல்லாம் இருக்கிறது. அல்லாஹுடைய கலாம் இந்த சூரா யாசினுக்குள் 17 ஆயத்துகளில் அல்லாஹ் சுருக்கமாக ஒரு சம்பவத்தை சொல்கிறார். சகோதரர்களே, சூரா யாசின் 13 ஆயத்திலிருந்து தொடங்கி சூரா யாசினுடைய கிட்டத்தட்ட 26-27 ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். அந்த சம்பவம் என்ன சம்பவம்? சம்பவம் சொல்லுவது இது குர்ஆனுடைய சம்பவம். இது உலக முடிவு வரை உள்ள மக்களுக்கு படிப்பினை. உலக முடிவு வரை உள்ள மக்கள் பின்பற்றுவதற்காக சொல்லப்பட்ட சம்பவம். அல்லாஹ் சொல்கிறான், إِذْ جَاءَهَا الْمُرْسَلُونَ நபியே, அவர்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்கள். وَاضْرِبْ لَهُمْ مَثَلًا أَصْحَابَ الْقَرْيَةِ ஒரு கிராமவாசிகளுடைய உதாரணத்தை சொல்லுங்கள். என்ன கிராமம்? அந்தாக்கியா என்ற கிராமம். கர்யா என்ற அந்த கிராமம் அந்தாக்கியா என்ற கிராமம். இந்த அந்தாக்கியா என்ற கிராமத்துக்கு இத் ஜாஅல் முர்சலூன் ரசூல்மார்கள் வந்தார்கள். இன்றைக்கு ரசூல்மார்கள் இல்லை, உலமாக்கள் இருக்கிறார். ரசூல்மார்கள் இல்லை. எந்த ஊருக்கும், கொழும்புக்கும் ரசூல் இல்லை, கண்டிக்கும் ரசூல் இல்லை, அம்பாறைக்கும் ரசூல் இல்லை, புத்தளத்துக்கும் ரசூல் இல்லை, இந்தியாவுக்கும் ரசூல் இல்லை, சவுதிக்கும் ரசூல் இல்லை. ஏன்? முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நபி, அதற்கு பிறகு நபி வாரதில்லை. நபியுடைய வாரிசுகள் உலமாக்கள் இருக்கிறார். அவர்கள் வாழும் பொழுதுதான் குர்ஆனை ஓதி ஓதி மக்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருப்பார்கள். இழப்பு என்பது சகோதரர்களே அடைக்க முடியாத. ஹசன் பஸ்ர் ரஹிமஹுல்லா சொல்வதைப் போல, ஒரு ஆலிம் மரணித்தால் அது அடைக்க முடியாத ஒரு இழப்பு. அதோடு இல்ம் போகிறது, அவர் படித்த அறிவு அப்படியே சென்றுவிடும். இவ்வாறு தான் அறிவு உயர்த்தப்படுவது. எனவே சகோதர சகோதரிகளே, எதிர்காலத்தில் இந்த இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கு இந்த குர்ஆனை ஒவ்வொரு மனிதனிடமும் தெளிவாக அர்த்தமாக ஓதி காட்டுவதற்கு தைரியமுள்ள உலமாக்களை உருவாக்கக்கூடிய கடமை ஒவ்வொரு பெண் ஆணுடைய தார்மீக பொறுப்பு இது. சகோதர சகோதரிகளே, இந்த அந்தாக்கியா என்ற நகரத்துக்கு அல்லாஹ் ரசூல்மார்களை அனுப்புகிறார். எத்தனை ரசூல்மார்கள்? இத் அர்சல்னா இலைஹி முஸ்னைன், 2 நாம் அனுப்பினோம். எத்தனை ரசூல்மார்களை? 2 அனுப்பினோம். 2 போதா என்பதனால் ஃபக்கதபூஹுமா, அந்த ஊர் அப்படியே அந்த 2 பொய்ப்பித்தார்கள். 2 ரசூல்மார்களையும் பொய்ப்பித்தார்கள். இந்த நேரம் மூன்றாவது ரசூலையும் அனுப்பினோம். 3 போறார். சில உலமாக்கள் சொல்றாங்க அவங்களோட பேர் சாதிக், சதூக், ஷலூம். சாதிக், சதூக், ஷலூம். இன்னும் சில உலமாக்கள் சொல்றாங்க யோஹன்னா, இது போன்ற வேற பெயர்களையும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் பெயரை சொல்லவில்லை. 3 அனுப்பினோம். எதற்கு? அல்லாஹும் பக்கம் அழைப்பதற்கு. என்று சர்வசாதாரணமாக பார்க்கக்கூடாது உலமாக்களை. அல்லாஹும் பக்கம் அழைக்கும் தாயிகளை சர்வசாதாரணமாக யாரும் பார்த்து விடக்கூடாது. அவர்கள் ஏழைகளாக இருக்கலாம். அவர்களுக்கு ஓடுவதற்கு வாகனம் இல்லை, இருப்பதற்கு வீடு இல்லை, பரவாயில்லை. ஆனால் அல்லாஹுடைய அழைப்பாளர் அவர். அல்லாஹ் சொல்கிறார், மூன்று பேரை அனுப்பினோம். அந்த மூன்று பேரும் போய் சொன்னார்கள், நாங்கள் அல்லாஹுடைய தூதர்கள் வந்திருக்கின்றோம். உங்களோட ஊர் அந்தாக்கியாவை அல்லாஹும் பக்கம் அழைக்கின்றோம். யாரும் முஸ்லீம் இருக்க இல்லை சகோதரர்களே. இன்றைக்கு நாங்கள் யோசிக்கிறது என்னென்னா, முஸ்லீமைத்தான் அல்லாஹும் பக்கம் அழைக்கணும். இல்லை, முஸ்லீமை மட்டும்தான் அல்லாஹும் பக்கம் அழைக்கணும் என்ற நிபந்தனை இல்லை. சகோதரர்கள் இருக்கிறார்கள், நம்முடைய சகோதரர்கள் வாழ்கிறார்கள், அல்லாஹும் பக்கம் அழையுங்கள், யாரும் கோவிக்க மாட்டார்கள். நீங்கள் அல்லாஹுவின் பக்கம் அவர்களை அழைக்கவில்லை என்றால் உங்களை அவர்கள் அவர்களுடைய கடவுள் பக்கம் அழைப்பார்கள். இது நடக்கும். இது உங்களுக்கு வெக்கம், உங்களுக்கு தைரியம் இல்லை, உங்களுக்கு பேசுவதற்கு திராணி இல்லை, நீங்கள் நடித்து நீங்கள் ஏதோ ஒரு சமூகத்தில் உயர்ந்த பதவியில் நான் இருக்கிறேன் என்பதற்காக அல்லாஹுவை பற்றி பேசுவதற்கு வெக்கப்படுகிறீர்களா? உங்களை அவர்கள் அவர்களுடைய கடவுள்கள் பக்கம் அழைப்பார்கள். அழைப்பது குற்றம் அல்ல, தெளிவுபடுத்துவது குற்றம் அல்ல. தெளிவு கிடைத்தால் அல்ஹம்துலில்லா. இந்த மூன்று பேரும் போய் சொல்கிறார்கள், அந்தாக்கியா மக்கள் அந்த மூன்று பேர் சாதிக், சதுக், ஷலூமை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் எங்களை போல மனிதன் தானே.

ரஹ்மான் உண்டை உங்களுக்கு இறக்க இல்லையே, எங்களை மாதிரி சாப்பிட்றீங்க குடிக்கிறீங்க, எங்களை மாதிரி உடுப்பு உடுத்திருக்கிறீங்க, எந்த வித்தியாசமும் இல்லையே. இன்அந்தும் இல்லா தக்ஸிபூன், நீங்கள் பொய்யர்கள் என்று பொய்ப்பிச்சிட்டார். பொய்ப்பிப்பார், பொய்ப்பிக்கப்படுவது அது உண்மைதான். அதற்காக கலங்கிவிடக்கூடாது, பொறுமை இழந்து விடக்கூடாது, அழகான முறையில் முன்வைப்பதுதான் நம்முடைய கடமை. இன்அந்தும் இல்லா தக்ஸிபூன். இப்ப பேச்சு தொடரு. இப்ப ஒண்ட நபிமார்கள் பேசுவாங்க, அவங்க பதில் கொடுப்பாங்க. அதுக்காக பயப்படுறதா? ஒரு ஆள் உங்களுக்கு நீங்க அல்லாஹுவ பத்தி அழைக்கிறீங்களே என்று அல்லாஹ் ஏசுறார், நாங்க கலங்க தேவையில்லை. உங்களை பைத்தியக்காரன் என்று சொன்னால் கூட நீங்க கலங்க தேவை, நீங்க சந்தோஷப்படுங்க. உலக தலைவர் சூரியனை விட, சந்திரனை விட, உலகத்தின் பல லட்ச ஒளி விளக்குகளை உருவாக்கிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் கொடுத்த பட்டப்பேர்கள் ஒரு பட்டப்பேர் தான் மஜ்னூன், பைத்தியக்கார். அந்த பட்டம் உங்களுக்கு கிடைத்தால் சந்தோஷப்படும். உங்களை பார்த்து இவன் பைத்தியக்காரன், அல்லாஹும் பக்கம் கூப்பிடுறானே, இந்த பிரச்சனை காலம் ரசூல் பக்கம் கூப்பிடுறானே, குர்ஆன பின்பற்ற சொல்றானே, இவன் எவ்வளவு பைத்தியக்காரன் என்று உங்களை பத்தி சொன்னா சந்தோஷப்படுங்க. அல்லாஹ் என்ன ரசூலுக்கு சொன்ன பேரை மக்களால் எனக்கு சொல்ல வச்சிட்டானே.

0: அல்லாஹ் நபியை பாச நபியே நீங்க மஜ்னூன் இல்லை நபியே, இவன் மஜ்னூன்னு சொல்லட்டும். சகோதரர்களே, அல்லாஹுவை பத்தி தெளிவுபடுத்த பாருங்க. இந்த சூரா யாசீனை கொஞ்சம் பிரட்டி பாருங்க. நான் ஏன், எனக்கு என்ன பிடிச்சிட்டு கேளுங்க, நான் ஏன் இன்னும் அல்லாஹுவை பத்தி பேசாம இருக்கிறேன், எனக்கு இன்னும் அல்லாஹுவை பத்தி பேச முடியாது, அல்லாஹுவை பத்தி எழுத முடியாது, அல்லாஹுவை தெளிவுபடுத்த முடியாது, அல்லாஹுவை பத்தி பேசுவது ஜிஹாத் இல்லையே, இது ஒரு வகையான யாரையும் கொல்றது இல்லையே, அந்த சிந்தனையும் இல்லையே, இது மக்களை சொர்க்கத்தின் பால் அழைக்கும் வழி இது. இப்பொழுது சொன்னார்கள், قَالُوا رَبُّنَا يَعْلَمُ إِنَّا إِلَيْكُمْ لَمُرْسَلُونَ. சொன்னார்கள் ரசூல்மார்கள் மூன்று பேரும், قَالُوا رَبُّنَا يَعْلَمُ, எங்கள் ரப் மிக அறிந்தவர், எங்கள் அல்லாஹ் அறிந்தவன், إِنَّا إِلَيْكُمْ لَمُرْسَلُونَ, நாங்க அல்லாஹ்வுடைய தூதர்கள் என்பதை அல்லாஹ் அறிந்தவன் என்று மக்களுக்கு சொல்றார்.
1: வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன்,
0: எங்கட கடமை எத்தி வைக்கிறது தான். நீங்க சூரா யாசீன்ல அதிகமாக வரக்கூடிய சொல் தான் முபீன். முபீன் கிட்டத்தட்ட ஏழு தடவை முபீன் என்று வரும். அதில் ரெண்டாவது முபீன் தான் இந்த முபீன், ரெண்டாவது முபீன் இது. முதலாவது முபீன் வருது, அதாவது 13வது ஆயத்து 12வது ஆயத்தில் முபீன் வரும். ரெண்டாவது முபீன் இது,
1: வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன்,
0: எங்கட கடமை தெளிவாக எத்தி வைக்கிறது, இதுதான் எங்கட கடமை. ரசூல்மார்கள் சொல்றாங்க, இப்ப அந்த அந்தாக்கியா ஊர் மக்கள் விடல, அதுக்கும் பதில் சொல்றார். சொன்னாங்க,
1: காலூ இன்னா தத்யர்னா பிக்கும்,
0: சொன்னாங்க நீங்க எங்கட ஊருக்கு வந்ததே தான் எங்களுக்கு நாசம்.
1: தத்யர்னா பிக்கும்,
0: நீங்க வந்ததுதான் எங்களுக்கு கெட்ட சகுனம். எச்சரிக்கிறாங்க, ல இல்லம்
1: தந்தஹூ,
0: இத தவிர்ந்து கொள்ள இல்லண்டா, நீங்க வாய்களை மூடல்லண்டா,
1: லனர்ஜுமன்னக்கும்,
0: உங்களை கல்லறிந்து கொள்ளுவோம். எப்படி எச்சரிக்கை,
1: லனர்ஜுமன்னக்கும்,
0: உங்களை கல்லறிந்து கொள்ளுவோம்,
1: وَلَيَمَسَّنَّكُمْ مِنَّا عَذَابٌ أَلِيمٌ,
0: வேதனை தரும் தண்டனையை உங்களுக்கு தருவோம். ஊர் மக்கள் சொல்றாங்க. இப்ப நபிமார்கள் பேசுறாங்க, இதுதான் பேசுறது, திரும்ப பேசுறது.
1: قَالُوا طَائِرُكُمْ مَعَكُمْ أَإِنْ ذُكِّرْتُمْ,
0: சொன்னாங்க கெட்ட சகுனம் உங்களோட தான், நாங்க அல்லாஹுடையவர்கள், எங்களோட கெட்டது நாசம் இல்லை, எங்களோட உங்களோட தான், நீங்க தான் கௌமும் முஸ்ரிஃபூன், வரம்பு மீறிய சமூகம் நீங்க தான். சகோதரர்களே, இவ்வாறு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஊருடைய ஓரத்திலிருந்து ஒரு மனிதர் ஓடி வாரார்.
1: وَجَاءَ مِنْ أَقْصَى الْمَدِينَةِ رَجُلٌ يَسْعَى قَالَ يَا قَوْمِ اتَّبِعُوا الْمُرْسَلِينَ.
0: அந்த பட்டணத்துடைய தொங்கல் இருந்து ஒரு மனிதர் வாரார். அல்லாஹ் பேரை சொல்ல இல்லை. அந்த மனிதர் வந்து என்ன சொன்னார் தெரியுமா,
1: قال يا قوم,
0: என்னுடைய சமூகத்தினர்களே,
1: اتبعوا المرسلين,
0: உங்களுக்கு வந்திருக்கும் ரசூல்மார்களை பின்பற்றுங்கள், அவங்க சொல்றத கேளுங்க. இந்த சாதிக், சதூக், இந்த ஷலூம் அல்லது வேற யோஹன்னா போன்ற இந்த நபிமார்கள் உங்களுக்கு சொல்றத கேளுங்க. யார் சொல்றார்? ஊரிலிருந்து வந்த ஒரு மனிதர். தஃப்சீருடைய உலமாக்கள் தான் ஹபீபு நஜ்ஜார் என்று பேரை சொன்னாங்க. ஹபீப் அவர்களுடைய பேர், நஜ்ஜார் அண்டா பாஸ் ஓடாவி. ஹபீபு நஜ்ஜார் வந்து சொல்றார், கேளுங்க இவர் சொல்றத. வேறொன்றும் சொல்ல இல்லை. இப்ப இவர் சொல்றார், நபிமார்கள் மௌனம் மறந்துட்டாங்க, இவர் பேசுறார். என்ன ஊரவர் தானே சொல்றார்?

சொன்னார் அந்த ஹபீபுன் நஜ்ஜார், உங்கள்கிட்ட காசு கேட்க இல்லையே, உங்கள்கிட்ட எந்த கூலியும் கேட்க இல்லையே, கூலி கேட்காத இவங்களை பின்பற்றுங்க, அவங்க நேர்வழி அடைந்தவர்கள். எவ்வாறு பேசுறார் சகோதரர்களே, ஒரு உதவியா இருக்கிறார், அவ்வளவுதான். இவர் பேசுறார், இத்தமியோ பின்பற்றுங்கள், மல்லாயஸ்அலுகும் அஜ்ரா, உங்கள்கிட்ட கூலி கேட்க இல்லையே, வஹும் முஹ்ததூன், அவர்கள் நேர்வழி நடக்கக்கூடியவர்கள், அவர்களை பின்பற்றுங்க என்று ஹபீபுன் நஜ்ஜார் சொல்றார். அதோட ஜுசு தொடங்குது பாருங்க, ஒமாலியலா ஜுசுன்னு சொல்லுவோமே, அது மிக முக்கியமான பெருமதியான வார்த்தையை பேசுறார் சகோதரர்களே. அவர் சொல்றார், ஒம

ஊர் மக்களே, அந்தாக்கியா மக்களே கேட்கிறார், வமாலியலா எனக்கு என்ன பிடித்து விட்டது, வமாலியலா அபுதுல்லதி ஃபத்தரனி என்னை படைத்த அந்த அல்லாஹுவை வணங்குவதை விட்டும் எனக்கு என்ன பிடித்து விட்டது, எனக்கு என்ன பிடிச்சிட்டு, என்னை படைச்சவனை நான் இபாதை செய்யணுமே, என்ன படைச்ச ஒருவன் இருக்கிறான் அவன் தான் அல்லாஹ். எப்படி அல்லாஹ் பத்தி பேசுறார், ஒரு ஊர்ல இருந்து ஓடாவி ஒரு சாதாரண மனிதருக்கு பேச முடியும் என்றால் எங்களுக்கு பேச முடியாதா? முஸ்லீம்களே உணருங்கள் கொஞ்சம், எவ்வளவு சந்தர்ப்பங்கள் கிடைக்குது, நழுக விடுறீங்களே, பேசுங்கள். அந்தந்த இடங்கள்ல போய் உங்களோட தொழிலை பார்த்துட்டு வாரீங்க, பேசுறீங்க இல்லையே, பேசுறீங்க இல்லையே, பேசுங்க, வாய தொடர்ந்து அல்லாஹை பத்தி பேசுங்க, அல்லாஹுடைய வல்லமையை பேசுங்க. ஒரு ஆளுக்கு அது காதுல விழும் இன்ஷா அல்லாஹ், சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். உலக மக்களே சேர்ந்திருக்கும் இடம் உங்களுக்கு சந்தர்ப்பமாக கிடைச்சா வெறொண்டையும் பேசாதீங்க. ஊடகங்கள், ஊடகத்துக்கு முன்னால போய் அதை இத பலாய்களை பேசுறதை விட்டுட்டு அல்லாஹுவ பத்தி பேசு, காதுல விழும் போய் இன்ஷா அல்லாஹ். ஒரு நாள் வரும், முழு உலகமும் விளங்கி கொள்ளும் அல்லாஹ் ஒருவனை, அந்த நேரம் நீங்கள் விளங்கப்படுத்தி சரிவராது. அல்லாஹ் சொல்றான், நான் விளங்கப்படுத்துவேன் நான் யார் என்பதை. அது காலம் முடிந்து விட்டது, காலம் முடிந்து விட்டது. கண்ணை பொத்தியதற்கு பிறகு சவத்தை வைத்து கொண்டு மையத்தை வைத்து கொண்டு அல்லாஹுவை பத்தி பேசி பிரயோஜனம் கிடையாது, முடிந்து விட்டது காலம். சந்தர்ப்பத்தை நழுவ விடாதீர்கள் சகோதரர்களே, வாழ்க்கை ஒரு சந்தர்ப்பம். ஹபீபு நெஜ்ஜாரை போன்று மாறுங்கள், அவர் பேசிய வார்த்தைகளை பேசுங்கள். என்னை படைத்த அந்த அல்லாஹுவை நான் ஏன் வணங்கக்கூடாது? ஒரு நாள் அவன் பக்கமே நான் மீட்டப்படுவேன். நான் அல்லாஹ் கிட்ட தானே போக போறேன், அவர் சொல்ற, நாங்கள் அல்லாஹ்வை தானே சந்திக்க போக போறோம். என்ன முடிக்கல திரும்ப, அல்லாஹுவை விட்டு விட்டு வேறவர்களை கடவுளாக நான் தேர்ந்தெடுப்பதா? என்ன படைச்சவனே அவன், சிந்திச்சா படுமே, என்ன படைத்தவன் அவன், இவனை விட்டுட்டு வேறொருவரை நான் கடவுளாக எடுப்பதா? என்ன படைத்து எனக்கு ரிசிக் தரக்கூடிய என்ற ரஹ்மான் ஒரு கெடுதியை நாடினால், லா துக்னி அன்னி ஷஃபாஅதுஹும் ஷைஅன் வலா யுன்கிதூன், யாரும் பரிந்துரை செய்து சரிவராது, யாரும் பாதுகாக்க முடியாது. அல்லாஹ் நாடிட்டான் இப்படித்தான் நடக்கணும், அப்படித்தான் நடக்கும். இவர் சொல்றார் இதெல்லாம், அவர் பேசிய ஹபீபு நஜ்ஜார் பேசிய அவ்வளோ வார்த்தையையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் ஒரு தாயி அவன் ஓடாவியாக இருக்கலாம், அவன் படுபாசாக இருக்கலாம், அவன் மரம் ஏறக்கூடியவனாக இருக்கலாம், அவன் கபர் தோண்டக்கூடியவனாக இருக்கலாம், அவன் அரசியல்வாதியாக இருக்கலாம், அவன் ஒரு டாக்டராக இருக்கலாம், அவன் ஒரு இன்ஜினியராக இருக்கலாம், அல்லாஹ்வுக்கு பதவி தேவையில்லை. நீ பேசிய வார்த்தை பெருமதியானது, உன்னுடைய வார்த்தையை நான் பாதுகாத்து வைப்பேன் என்று அல்லாஹ் இதைத்தான் உதாரணப்படுத்தி சொல்கிறார். நீ பேசு, உன்னுடைய கடமை பேசுவது, உன்னுடைய பேச்சுக்கு நான் சொர்க்கத்தை தருவேன், ஏற்றுக்கொண்டாலும் சரி மறுத்தாலும் சரி. பேசுறார் ஹபீபு நஜ்ஜார், சொல்கிறார், சரி அந்த அல்லாஹுவை நான் வணங்காவிட்டால் மூணாவது முபீன் சூரா யாசின்ல, நான் அல்லாஹுவை வணங்காவிட்டால் நான் பகிரங்கமான வழிகேட்டுக்கு சென்று விடுவேன். பொறுமையோடு செய்ய வேண்டும் சகோதரர்களே, சபர் பொறுமை சகோதரர்களே.
இஸ்லாமிய வரலாற்றிலே ஹிஜிரி 307 நடந்த ஒரு பாரியொரு நிகழ்வு. ஹிஜிரி 307 வரலாற்றை பிறட்டுங்கள். இதிலே அபு தாஹிர் பின் அபி சயீத் அல் ஜனாபி என்ற முனாஃபிக், பெயரை பார்த்தா முஸ்லீம் பெயர் தான். அபு தாஹிர் என்றா யார் சொல்லுவா? அபு தாஹிர் பின் அபி சயீத் அல் ஜனாபி. இவனுடைய கபீலாவுக்கு சொல்லுவது கராமிதா. கராமிதா இவன் என்ன செஞ்சான்? துல் ஹஜ் மாதம், ஹிஜ்ரி 307 துல் ஹஜ் மாதம், ஒரு படையோட மக்காவுக்குள் நுழைந்தார். உங்களுக்கு தெரியும், ஹஜ்ஜுடைய காலம், லட்சக்கணக்கான மக்கள் இருப்பாங்க. நுழைஞ்சவன் என்ன செஞ்சான்? மக்காவில் இருந்த 17,000 பேரை கொலை செய்தார். பள்ளிக்குள்ள வந்து 17,000 பேரை கொலை செய்தார். பள்ளியுள்ளுக்கு கொல்றது, மத இடங்களில் கொல்றது, அல்லாஹ் சில நேரம் திடீரென்று தண்டிப்பார். அல்லாஹ் எவ்வளோ பொறுமையாக இருந்தார் என்பதை சொல்றேன் உங்களுக்கு. எவ்வளோ பேர் இன்று ஆடுறாங்க, எவ்வளோ விடயங்களை செஞ்சு போட்டு, அல்லாஹ் பொறுமையாக இருக்கிறார், அவசரப்படல் அல்லாஹ். ஹிஜ்ரி 307 13,000 பேரை, அதுவும் பெருநாள் தினம், யௌமுன் நஹர், பெருநாள் தினம் நாங்கள் உதுகியா கொடுப்போம், ஆடு மாடு அறுத்து. இவன் என்ன செஞ்சான்? 17,000 முஸ்லீம்கள் அறுத்துட்டு சகோதரர்களே, மஸ்ஜிதுல் ஹராமுக்கு வெளியே வாரான். ரோட்ல இருந்தவங்களையும் கொலை செய்கிறான். அந்த நேரம் முஸ்லீம் ஆண் பெண்கள் காபாவை தொங்கிட்டு இருந்தாங்க பிடித்து. அந்த காபாவை தொங்கிக் கொண்டிருந்த, காபாவை சுத்தி இருந்த 1,700 பேர் அவடத்தை கொண்டார். இவ்வளோ ஜனாசாக்கள், பாதைகள் எல்லாம் ஜனாசா. என்ன இடம், எவ்வாறான இடம்! கொண்டது மாத்திரமல்ல சகோதரர்களே, அன்று திங்கக்கிழமை என்ன செஞ்சான்? பிற 14 திங்கக்கிழமை ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை அந்த இடத்திலிருந்து கலத்தினான். சொர்க்கத்திலிருந்து வந்த கல், ஹஜ்ருல் அஸ்வத் கல். புற 10 தான் இந்த 13,000 பேரை கொண்டது. அதில் 1,700 பேர் காபாவோட தொங்கி இருந்தவங்க, காபாவை பிடிச்சிட்டு அழுதுட்டு இருந்தவங்க கொண்டுட்டார். 11, 12, 13, 14 பிறையில் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லையும் கலத்தி எடுத்துட்டார். கலத்தி எடுத்து அவனுடைய ஹஜர் என்ற ஊருக்கு எடுத்துட்டு போயிட்டான். சகோதரர்களே, எல்லாம் செஞ்சிட்டு அவன் காபா இடத்துல கேட்டானாம், ஐன தைருல் அபாபீல், அல்லாஹ் அல்லாஹ், உன்னுடைய அபாபீல் பறவை எங்கே என்ன கேட்டானா? எவ்வளவு அல்லாஹ் பொறுத்துட்டு இருந்திருப்பார். அல்லாஹுடைய பொறுமையை கொஞ்சம் பாருங்கள். அவன் கேட்ட வார்த்தை என்ன? உண்ட அபாபீல் எங்கே? அபிரஹாவை அழித்தாயே. அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தத்லீல் وأرسل عليهم طيرا அபாபீல். அப்ரஹாவுடைய யானைப்படை வந்த பொழுது அல்லாஹ் அபாபீல், புல்புல் என்ற பறவைகளை அனுப்பி அழித்தானே, எங்கே அல்லாஹ்? உண்ட படை எங்கே? எவ்வளவு சவால் விட்டார் அல்லாஹோடு. அல்லாஹ் ஒன்றுமே செய்ய இல்லை. அல்லாஹ்வுடைய பொறுமையை பாரு. நாங்கள் எதிலும் அவசரப்படக்கூடாது சகோதரர்களே. கிட்டத்தட்ட 22 காபத்துல்லாவில் ஹஜ்ருல் அஸ்வத் கல் இல்லை, அவன் கலத்தி எடுத்துட்டு போயிட்டான். 4 குறைய 22 இல்லை. 22 ஹஜ்ருல் அஸ்வத் அந்த காலத்தில் ஹஜ் செஞ்சவளுக்கு கிடைக்கல. எவ்வளோ பெரிய அநியாயமும் நடந்தது உலகத்தில். அது மாத்திரமல்ல, 3 தொடர்ந்து ஈராக்கிலிருந்து யாரும் ஹஜ்ஜிக்கு வரையலை. 3 தொடராக யாரும் ஹஜ்ஜிக்கு போகலார். இவ்வளோ அல்லாஹ் பொறுமையாக இருந்தார். 22 பிறகு வந்த ஒரு மன்னர் தான், ஹிஜ்ரி 339
வந்த ஒரு ஹலீஃபா இவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை கேட்கிறார். 22 வருஷம் முஸ்லீம்கள் பொறுமையாக இருந்திருக்கிறாங்க. வரலாற கொஞ்சம் திரட்டுங்க சகோதரிகளே. அல்லாஹ் எங்க போனான் அப்ப? இதுதான் அல்லாஹுடைய சபர். அல்லாஹ் தீர்ப்பளிக்க ஒரு நாள் வைத்திருக்கிறான்.

0: உலமாக்களோடு பேசினார். என்ன செய்வது? எது ஹஜ்ருல் அஸ்வத் கல்? எவ்வாறு இந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை அடையாளம் காண்பது? அப்பொழுதுதான் ஒரு ஆலிம் எழும்பி சென்று என்ன செய்தார்? ஒரு தண்ணிக்குள் 10 கல்லையும் போட்டார். 9 கல் கீழே தாண்டது, ஒரே ஒரு கல் மிதந்தது. அந்த கல்லை தூக்கி வந்தார்கள். அதுதான் ஹஜ்ருல் அஸ்வத். ஏன் ஹஜ்ருல் அஸ்வத் கல்? சொர்க்கத்துடைய கல் அது. அது தாளாது என்று இந்த ஆலிம் படித்திருந்தார். அதை கொண்டு வந்துதான் திரும்ப ஹஜ்ருல் அஸ்வதை இந்த காபாவிலே பூத்தினார்கள், நுழைத்தார்கள். 22 ஆண்டுகள் ஹஜ்ருல் அஸ்வத் இருக்கவில்லை. எவ்வளோ அல்லாஹுடைய சபரை பார். நாங்கள் பொறுமையிலிருந்து விடக்கூடாது. அல்லாஹும் பக்கம் அழைக்க வேண்டும். அல்லாஹுடைய உதவி இறங்கும் இன்ஷா அல்லாஹ், நிச்சயம் இறங்கும். நாம் நிராசையடைந்து விடக்கூடாது எதிலும். சகோதரர்களே, இந்த ஹபீபுல் நஜ்ஜார் சொல்கிறார்,
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitz.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். Glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0743.
3: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான இடம் எலோலன் ஹோட்டல். கெட்டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சம் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசிலக்கம் 0777-34-5965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
4: வானலையில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
0: சமூகத்தை பற்றி சிந்தித்தவர், மௌத்தானதற்கு பிறகும் சமூகத்தை பற்றி சிந்தித்த ஒருவர் ஹபீபுல் நஜ்ஜார். சொருக்கத்தில் போய் இருந்து கவலை என்ன தெரியுமா? எந்த அந்தாக்கியா மக்களுக்கு அல்லாஹ் வழங்கணுமே இவங்க, எவ்வாறான கவலை. சகோதர சகோதரிகளே, இதுக்குத்தான் யாசீன் ஓதுகிறோம். யாசின் ஒவ்வொரு நாளும் ஓதுறோம் எதற்கு தெரியுமா? இன்றைக்கு காலையில் யாசின் ஓதியாச்சு. ஒரு 10 பேருக்கு நான் அல்லாஹோ பற்றி சொல்லணும், 20 பேருக்கு அல்லாஹோ பற்றி சொல்லணும். என்ற மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, குடும்பத்துக்கு. ஹபீபுல் நஜ்ஜாருடைய சம்பவம், அல்லாஹ் உடனே கீல துஹுலில் ஜன்னா, போங்க சொர்க்கத்துக்கு. கால யா லைத கௌமி யலமூன், என்ன சமூகம் விளங்க கூடாதா? பிமா கஃபரலி ரப்பி, என் ரப் என்ன

மன்னிச்சிட்டான். வஜஅலனி மினல் முக்ரமீன், என்னை ரப் என்னை சங்கப்படுத்திட்டார். சகோதரர்களே, நிச்சயம் அல்லாஹ் உங்களை சங்கப்படுத்துவார். இந்த வார்த்தையினுடைய பேச்சை கேட்டு இண்டையிலிருந்து இறங்கு, இறங்குங்க. நடக்கிறது நலவுதான் நடக்கும். பேசுங்க அல்லாஹுவை பற்றி, சந்தேகங்களை நிவர்த்தி செய்யுங்க. அல்லாஹ் யார் என்பதை படிங்க முஸ்லீம்களே. அதற்குத்தான் அல்லாஹ் எங்கள் உலகத்துக்கு அனுப்பிய. அல்லாஹுவை பற்றி பேசாம வேறு வேறு விடயங்களை பேச தொடங்குவோம் என்றா சகோதரர்களே, மௌத்து வரை அடி கிடைக்கும், மௌத்து வரை ஏச்சு கிடைக்கும், மௌத்து வரை நசுக்கப்படுவோம். இன்றைக்கு அல்லாஹுவை பற்றி பேசுற ஊடகம் இல்லை. அல்லாஹுவை பற்றி பேசுவதற்கு பயம், அல்லாஹுவை பற்றி பேசுவதற்கு வெக்கம். ஒருவர் முன் வாருங்கள், நான் அல்லாஹுவை பற்றி பேச போகிறேன், ரகசியமாக பரகசியமாக. அதுக்கு பிறகு பாருங்கள், ஒரு ஊரில் உலமாக்கள் சமூகத்தை அல்லாஹின் பக்கம் அழைத்து அல்லாஹுடைய வல்லமையை சொல்லக்கூடிய சகோதரர்களே, ஒருவருக்காக ஒரு ஃப்ளைட் போகுமா? ஒரே ஒரு ஆள் இந்தியாவிலிருந்து வர இருக்கிறார் ஸ்ரீலங்கா, ஃப்ளைட் வருமா? ஒருவருக்காக லண்டன்லேருந்து ஒரு ஃப்ளைட் வருமா? இந்த ஹபீபு நஜ்ஜாரை கொண்டார்களா? அல்லாஹ் என்ன செய்தான் அடுத்த ஆயத்தை பாருங்க. அல்லாஹ் சொல்றான், ஓமா

0: நாங்கள் அந்த சமூகத்துக்கு வானத்திலிருந்து ஒரு படையை மறக்கவில்லை. அந்தாக்கியா என்ற ஊருக்கு நாங்கள் அனுப்பியது ஒரே ஒரு சத்தம் தான் கேட்டது. ஒரே ஒரு சத்தம், ஏன் ஒரு இறைநேசரை கொலை செய்ததுக்கு, ஒரு இறைநேசரை கொலை செய்ததுக்கு அல்லாஹ் ஒரே ஒரு சத்தம் தான். ஊரே மௌனித்து விட்டது, ஊரே அடங்கி விட்டது, ஊரே அழிந்து விட்டது. அந்தாக்கியா சகோதரர்களே, யா ஹஸ்ரதன் அலல் இபாத், அடியார்களே என்ன கை சேதம். மாயாதீஹிம் மிர் ரசூலின், எந்த தூதர் உங்களிடம் வந்தாலும் இல்லா கானூ பிஹி யஸ்தஹ்ஸிஊன், அவர் கிண்டல் பண்றீங்களே, கிண்டல் பண்ணித்தானே உங்களுக்கு இந்த விளைவு என்று அல்லாஹ் இந்த சூரா யாசீன்ல தெளிவுபடுத்துகிறான். சகோதரர்களே, அல்லாஹ் அதோடு முடிக்கவில்லை, ரெண்டு ஆயத்துகள் திரும்ப அல்லாஹ் சொல்கிறான். அலம் யரௌ கம் அஹ்லக்னா கபலஹும் மினல் குரூன், நீங்க பார்க்கப்படாதா உலக மக்களே, மனிதர்களே, குர்ஆன ஆராய்ச்சி பண்றேன்னு சொல்றீங்களே, குர்ஆன ஆராய்ச்சி பண்றேன், குர்ஆன்ல நான் பெரிய பிஹெச்டி முடிச்சிட்டேன்னு சொல்றீங்களே, கொஞ்சம் பாருங்க, இதற்கு முன்னால் நூற்றாண்டு நூற்றாண்டு காலமாக வாழ்ந்தவர்கள், எங்களை மறுத்தவர்கள் எல்லாம் நாம் அழித்தோம். அன்னஹும் இலைஹிம் லா யர்ஜிஊன், யாரெல்லாம் அழித்தோமோ யாரும் திரும்பி வரவில்லை, எல்லோருமே மண்ணுக்கு கீழ் மையத்தாக இருக்கிறார்கள். அனைவர்களையும் நான் ஒரு நாள் எழுப்பாட்டுவேன். அல்லாஹ் சொல்கிறான், ஒரு நாள் வரும், எல்லோரையும் எனக்கு முன்னால் நான் கொண்டு வருவேன் என்று ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, இந்த சூரா யாசீனுடைய இந்த 17 வசனங்களையும் கொஞ்சம் படியுங்கள், விளங்குங்கள், சபரோடு பொறுமையோடு அல்லாஹும் பக்கம் மக்களை அழையுங்கள். அதற்கு பிறகுதான் உலகத்துக்கு தீர்ப்பு வரும் சகோதரர்களே. அதுவல்லாமல் அல்லாஹை பற்றி பேசாமல் ஒரு தீர்ப்பு வரணும் என்றால் அது நடக்காது, நாம் தான் அழிந்து கொண்டு செல்லுவோம். இன்னும் அல்லாஹுவை பற்றி பேசவில்லை, எங்களுக்குள் சிக்கல், எங்களுக்குள் பிரச்சனை, நாங்கள் எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பாதை எங்கேயோ இருக்கிறது, எங்கேயோ போய்கொண்டிருக்கிறோம் என்றால் எங்களை விட நஷ்டவாளி யார் இருக்கிறான்? எனவே சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் வாழும் காலத்தில் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். ஆண்களும் பெண்களும் ஒவ்வொரு பாஷை தெரிந்தவர்களும் உங்களுக்கு தெரிந்த பாஷைகளில் ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹும் பக்கம் உலக மக்களை அழைப்பு விடுங்கள். ஹபீபு நஜ்ஜாருக்கு எவ்வாறு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தானோ உடனே எங்களுக்கும் சொர்க்கத்தை தருவான். ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை, ஊர் ஏற்றுக்கொள்ளவில்லையே, அவர் பேசியதுக்குத்தான் இவ்வளவு உயர்ந்த சொர்க்கம். சகோதர சகோதரிகளே, வெக்கத்தை விடுங்கள், பயத்தை விடுங்கள், தைரியமாக வேறு விடயங்களை பேசக்கூடியவர்கள் அதை விட்டு விட்டு அல்லாஹை பற்றி பேச முயற்சி செய்யுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான தாயிகளாக நம்மை ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, தாயந்தியருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உண்மையான தாயிகளாக எங்களை கபூல் செய்வாயாக, உண்மையான அழைப்பாளர்களாக எங்களை ஆக்குவாயாக. நீ சபருள்ளவன் யா அல்லாஹ், எங்களுக்கும் சபரை தருவாயாக. உலகத்துடைய நிகழ்வுகளை பார்த்து மக்கள் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறானா என்று கேட்கிறார்கள். யா அல்லாஹ், நீ உனது குதிரத்தை வெளிப்படுத்தக்கூடியவன், நாங்கள் அவசரப்படுகிறோம் ரஹ்மான், நீ பொறுமையாக இருக்கும்படி சொல்கிறாய். ஃபஸ்பிர் ஸபரன் ஜமீலா, அழகான பொறுமையாக இருங்கள். இன்னஹும் யரௌனஹு பஈதன் வனராஹு கரீபா, அவர்கள் தூரத்தில் பார்க்கிறார்கள், நாங்கள் வெகு சீக்கிரமாக பார்க்கிறோம் என்று சொல்கிறாய். ரஹ்மானே, உன்னை பற்றி இந்த மக்களுக்கு தெளிவுபடுத்தும் பாக்கியத்தை தருவாயாக. யாரெல்லாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ இருக்கிறார்களோ அனைவர்களும் அல்லாஹுவை பற்றி உன்னை பற்றி பேசக்கூடியவர்களாக இவர்களை ஆக்குவாயாக. எங்களுடைய இந்த முயற்சியை இஹ்லாஸாக கபூல் செய்வாயாக. யாருக்கும் அஞ்சாமல், யாருக்கும் பயப்படாமல், உனக்கு மாத்திரம் பயப்பட்டு உன்னை பற்றி மக்களுக்கு தெளிவுபடுத்தும் பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கடைசி வார்த்தையும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபிக் செய்வாயாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
1: நேர்கள் இதுவரை சிறப்பு ரமலான் மாத மார்க்க சொற்பொழிவோடு இணைந்திருந்தீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அலி அகமது ரஜாதி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றல்கள். 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தினமும் உங்கள் முஸ்லீம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
2: والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا هل أدلكم على تجارة تنجيكم من عذاب أليم وقال تبارك وتعالى أيضا أولئك الذين اشتروا الضلالة بالهدى فما ربحت تجارتهم وما كانوا مهتدين صدق الله العلي العظيم الله في நல்லடி யார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருடைய வாழ்வையும் மனமாக்கி வைக்க வேண்டும். அல்லாஹுவை அஞ்சி அவனுக்கு வழிபட்டு அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடப்பதில் தான் இன்மை மறுமையினுடைய வெற்றியை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பது நம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய உண்மை. எனவே வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை அஞ்சி வணங்கி வழிபட்டு அவனால் விளக்கப்பட்ட வேண்டாம் என்று சொல்லப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னை பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா இந்த உலக வாழ்வை சித்தரிக்கும் பொழுது ஒரு வியாபாரம் என்று சொல்லி பல இடங்களில் இதனை அல்லாஹ் சித்தரித்திருக்கின்றார். உலக வாழ்வை ஒரு வியாபாரி எப்படி தன்னுடைய வியாபாரத்தை திட்டமிடுவாரோ, எப்படிப்பட்ட ஒரு முதலீடு அவரிடத்தில் இருக்குமோ, இதே போன்று ஒரு முஸ்லீமுடைய, ஒரு முஃமீனுடைய, ஒரு இறைநேசனுடைய வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வியாபாரத்துக்கு ஒப்பிட்டு பேசுகின்றான். சூரத்து தௌபாவில் அல்லாஹ் சொல்லுகின்றான், முஃமீன்களுடைய உடைமைகளையும் முஃமீன்களுடைய பொருட்களையும் நாங்கள் சுவர்க்கத்துக்கு பகரமாக வாங்கிவிட்டோம் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வியாபாரத்தை அங்கே ஓமானமாக காட்டுகின்றான். இன்னல்லாஹ அஷ்டரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பி அன்ன லஹுமுல் ஜன்னா. சுவர்க்கம் உங்களுக்கு இருக்கிறது, சுவர்க்கத்துக்கு பகரமாக முஃமீன்களுடைய உடைமைகளையும் ஆத்மாக்களையும் இறைவன் வாங்கிவிட்டான் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஓமானமிட்டிருக்கின்றான் ஒரு கொடுக்கல் வாங்கலுக்கு. ஏனென்றால் மனிதனுடைய இயற்கை என்னவென்று சொன்னால், எதை செய்தாலும் மனிதன் எனக்கென்ன லாபம் இருக்கிறது என்பது என்று சிந்திக்காமல், என்ற ஒரு நோக்கம் இல்லாமல் எதையுமே செய்ய மாட்டான். எந்த ஒன்றை செய்யும் பொழுதும் எனக்கென்ன லாபம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்சாரி சஹாபாக்கள் மதீனா முனவ்வராவுக்கு அழைத்து கொண்டு போகும் பொழுது பல வகையான செய்திகள் அவருடைய காதிலே விழுந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் அழைத்துக் கொண்டு போனால் உங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும், மக்கள் உங்களை ஒதுக்கி வைப்பார்கள், மக்கள் உங்களுக்கு இன்னல் தருவார்கள், பல வகையான சிக்கல்களுக்கு நீங்கள் முகம் கொடுக்க வேண்டி வரும் என்று சொல்லி சொன்ன சந்தர்ப்பத்தில் அன்சாரி சஹாபாக்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கேட்டார்கள், இவர்கள் சொல்லுவதெல்லாம் உண்மைதானா என்று சொல்லி சொன்னார்கள், உண்மையாக நடக்கும். மக்கள் உங்களை கொஞ்ச காலத்துக்கு ஒதுக்கி வைப்பார்கள், உங்களுடன் உறவாட மாட்டார்கள், உங்களை சேர்ந்து வாழ மாட்டார்கள், இவர்கள் சொல்லக்கூடிய விடயங்கள் எல்லாம் நிச்சயமாக நடக்கும். அதற்கு பிறகு கேட்டார்கள், மாலனா, நாங்கள் உங்களை அரவணைத்துக் கொண்டு போனால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும். சுவர்க்கத்துக்கு பகரமாகத்தான் இந்த டீலிங்கை நீங்க செய்றீங்க, என்ன அழைத்துக் கொண்டு போக போறீங்க என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுக்கு முன்வைத்தார்கள். சொன்னார்கள், எங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்றிருந்தால் இந்த கஷ்டங்கள் எல்லாம் கஷ்டமாக நாங்கள் பார்க்க மாட்டோம். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, உலகத்தில் மனிதன் எதை செய்யும் பொழுதும் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட், என்னுடைய முதலீட்டுக்கு எனக்கு என்ன லாபம் இருக்கிறது என்று பார்க்காமல் மனிதன் எதையுமே செய்ய மாட்டான். அது உலக இயல்பு. அதனால தான் எப்பொழுதுமே எதை எடுத்துக்கொண்டாலும் வியாபாரிகளை பொறுத்தவரையில் பல தியாகங்களை செய்வார்கள். குடும்பத்தை விட்டு பிரிந்து போவார்கள், பல நாட்கள் பிரிந்திருப்பார்கள், சில ஊர்களுக்கு போனால் ஹலாலான உணவு கூட கிடைக்க மாட்டாது, வீடுகளில் இருந்து சாப்பாடுகளை சமைத்து கொண்டு போய் அங்கே 10 நாள் 15 நாள் இருப்பார்கள், இருந்து வியாபாரம் செய்வார்கள். ஏன்? காரணம் என்றால் செய்யக்கூடிய முயற்சிக்கு வருமானம் கிடைக்கிறது. எனவே உலக வாழ்வினுடைய யதார்த்தம் என்னவென்று சொன்னால், எதை செய்தாலும் எனக்கு லாபம் கிடைக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் உலக வாழ்க்கையை வியாபாரத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகின்றான். அப்ப வியாபாரம் என்று சொல்லும் பொழுது ரெண்டு வகையான முதலீடுகள் இருக்கிறது. ஒன்று, ஒரு குறுகிய காலத்துக்கான முதலீடு. உதாரணமாக சீசன் வருகிறது, சீசனுக்கு ஒரு வியாபாரம் செஞ்சோம், அந்த சீசன் முடிகிறதோடு அந்த வியாபாரமும் முடிந்து போய்விடும். ஒரு தேவை, இப்போ ஒரு அவசரமாக இந்த கோவிட் காலத்தில் எல்லாருக்கும் மாஸ்க் போடணும், அதனால ஒரு அவசரமாக ஒரு ஃபேக்டரியை திறந்தோம், கொஞ்ச காலத்துக்கு தான் இது நின்று பிடிக்கும், நீண்ட நாளைக்கு இது போக மாட்டாது தெரியும், ஆனாலும் கொஞ்ச காலத்தில் பெரிய லாபம் அடைந்து கொள்ள முடியும் என்று சொல்லி ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டாக நாங்கள் பல முதலீடுகள் செய்திருக்கின்றோம். எங்களுக்கு தெரியும் இது நிரந்தரமானதல்ல, இது நிலை தற்காலிகமானது. இந்த நோய் கோவிடுடைய இந்த வைரஸ் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டதும் இப்படிப்பட்ட வியாபாரங்கள் நடைபெற மாட்டாது என்பது எங்களுக்கு தெரியும். ஆனாலும் ஷார்ட் டேர்முக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், இன்னும் சில இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறது, அது லாங் டேர்முக்கு. நாங்கள் இல்லா போனாலும் எங்களோட பிள்ளைகளுக்கு அது சோறு போடும், நாங்கள் இல்லா போனாலும் எங்களோட பிள்ளைகளுக்கு அது வருமானத்தை ஈட்டித்தரும், நாங்கள் மௌத்தாகி கபருக்குள்ள போனதுக்கு பிறகும் எங்களோட பிள்ளைகள் அனந்தர சொத்தாக அதை பங்கு வைத்து அவர்களுடைய வாழ்க்கையை அழகுபடுத்திக் கொள்வார்கள் என்று சொல்லி நாங்கள் முதலீடு செய்கின்றோம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அப்படிப்பட்ட முதலீடுகள் எங்களுக்கு மத்தியில் எம்மாத்திரமோ இருக்கிறது. வாப்பா வாங்கிவிட்டு வைத்து விட்டு போன காணிப்பூவி, வாப்பா கட்டிட்டு போன பில்டிங், வாப்பா முதலீடு செய்து விட்டு போன ஷேர்ஸ் என்று சொல்லி பல வகையான வருமானங்களை, பல வகையான லாபங்களை எங்களுடைய அடுத்த ஜெனரேஷன், 2வது 3வது ஜெனரேஷன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, உலக வாழ்க்கையிலும் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் ஷார்ட் டேர்முக்குரிய சில முதலீடுகளும் இருக்கிறது, லாங் டேர்முக்குரிய சில முதலீடும் இருக்கிறது. நாங்கள் தொழுகிறோம், இது ஒரு ஷார்ட் டேர்ம், உடம்புல உயிர் இருக்கும் வரைக்கும் தான் தொழ முடியும். நோம்பு பிடிக்கின்றோம், உடம்புல உயிர் இருக்கும் வரைக்கும் தான் நோம்பு பிடிக்க முடியும். உடம்பிலிருந்து உயிர் பறிக்கப்பட்டு விட்டால் அந்த வணக்க வழிபாடுகள் எதுவுமே செய்ய முடியாது. அதற்கு பிறகு இன்னமொத்தர் செய்த சுப்ஹானல்லாஹ், இன்னமொத்தர் தொழக்கூடிய தொழுகை, நீங்க செய்ததை தவிர வேற எதுவுமே உங்களை வந்து சேர மாட்டாது என்பதை நாங்கள் விசுவாசம் கொண்டிருக்கின்றோம், நம்பி இருக்கின்றோம். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நாங்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் அனைத்தும் எங்கட வாழ்க்கையோட முடிந்துவிடும். ஆனா சில இபாதத்துகள் இருக்கிறது, சில நன்மையான கர்மங்கள் இருக்கிறது, நாங்க மௌத்தானதுக்கு பிறகும் இறையடி சேர்ந்ததுக்கு பிறகும் அது நிச்சயமாக எங்களை பின்துயரும், எங்களை பின்துயர்ந்து வந்து கொண்டே இருக்கும், எங்களுடைய கபரை அழகுபடுத்திக் கொண்டே இருக்கும், எங்களுடைய கபர்களை நன்மைகளால் நிரப்பிக்கொண்டே இருக்கும், ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒரு புதிய நாளாகத்தான் இருக்கும். சுபஹானல்லாஹ், சொன்னார்கள் ஆதமுடைய மகன் மௌத்தாகிவிட்டால் அமல்கள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டுவிடும், அதற்கு பிறகு எந்த அமலும் செய்ய முடியாது, அதற்கு பிறகு எந்த அமலும் யாரும் செய்து எனக்கு பலன் கிடைக்க போக மாட்டாது. ஆனால் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சதகத்துன் ஜாரியா நிலையான ஒரு தர்மம், அதுல உண்டு சொன்னார்கள் வலதுன் சாலிஹுன், சாலிஹான குழந்தைகள், குழந்தைகள் அல்ல சாலிஹான குழந்தைகள். அந்த குழந்தைகளுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வரையறை இட்டிருக்கிறார்கள், வலதுன் சாலிஹுன், குழந்தைகள் இருக்கக்கூடிய அனைவருக்கும் கபர் பிரகாசமாக மாட்டாது, அந்த குழந்தைகள் சாலிஹான குழந்தைகளாக இருந்தால் நிச்சயமாக பெற்றோருடைய கபர் மன்னரை பிரகாசித்துக் கொண்டே இருக்கும் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக துல்லியமாக மிக அழகாக சொல்லி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் குழந்தைகள் என்பவர்கள் எங்களுடைய மௌத்துக்கு பிறகும் எங்களுக்கு நன்மைகளை கொண்டு சேர்க்கக்கூடிய, கொண்டு தரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு முதலீடாகத்தான் நாங்கள் அவர்களை பார்க்க வேண்டும். ஆனால் சமூகத்தில் அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இருக்கிறதா? குழந்தைகள் பெற்றோர்களுக்கு உறவு எப்படி இருக்கிறது? குழந்தைகளை பெற்றோர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? நாங்கள் பார்க்கலும் எங்களுடைய சமூகத்தில் நாலு வகையான பெற்றோர்கள். நீங்க ஒவ்வொருத்தரும் முடிவு செய்யும், நான் எந்த வகுப்பாரை சார்ந்தவர்? நாலு வகையான பெற்றோர்கள் எங்களுடைய சமூகத்தில் இருக்கிறாங்க. ஒரு சாரார் யார் என்று சொன்னா சர்வதிகார போக்குடையவர்கள், சர்வதிகார போக்கு, குழந்தைகளுக்கு முன்னால் அவர்கள் சர்வதிகாரிகள். நான் சொல்லுவதை மட்டும் நீ கேட்க வேண்டும், நான் சொன்னபடி நீ வாழ வேண்டும். அதுக்கு சொல்றது ஒன் வே கம்யூனிகேஷன், ஒரு பக்கத்தால தான் செய்தி போகும், வாப்பா சொல்றது மட்டும்தான். வாப்பான்னு சொன்னா புள்ளைக்கு பயம் வரணும், வாப்பான்னு சொன்னா புள்ள நடுங்கிடணும், வாப்பாட்ட சொல்லுவேன்டா புள்ளைக்கு வேறொரு சாய்ஸ் இல்ல, சுபஹானல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு சர்வதிகார போக்குடைய பெற்றோர்கள் எங்களுக்கு மத்தியில ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்கிறார்கள். இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அதுக்கு நேர் மாத்தம், அவங்க யாருண்டா, அவர்கள் குழந்தைகளை மனம் போன போக்குல வாழ விட்டவர்கள். புள்ள எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்துடுவாங்க, உனக்கு தானே, எதை கேட்டாலும் சரி, தேவையா தேவையில்லையா, வயதுக்குரியதா வயதுக்கு இல்லாததா, சுபஹானதா, எதுக்குமே இல்லை. புள்ளையோட விருப்பம் வாப்பட விருப்பம், புள்ள சொல்லுது இதை செய்யணும், வாப்ப ரெடி. அதுக்கு நேர் மாத்தம், மேல உள்ள வாப்ப சர்வதிகார போக்குடையவர், இவரு ஒரு வகையான துஷ்பிரயோகம், பிள்ளைகள் தானே பிள்ளைகள் தானே பிள்ளைகள் தானே என்று சொல்லி என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ, பிள்ளைகள் எதெல்லாம் கேட்குமோ அதெல்லாத்தையும் கொடுப்பார், எதெல்லாத்தையும் கொடுப்பார், எதை பத்தி வாழ்க்கை கொள்ள மாட்டார். பிள்ளைகளுக்கு தானே சம்பாதிச்சேன், பிள்ளைக்கு இல்லாதது யாருக்கு, பிள்ளைகளை திருப்திப்படுத்தாம யாரை திருப்திப்படுத்த, பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தாம யாரை சந்தோஷப்படுத்த என்று சொல்லி கேட்டுக்கொண்டு என்ன செய்வாங்கண்டா பிள்ளைகளுக்கு, சுபஹானல்லாஹ். அது ஒரு உலகம். மூணாவது ஒரு வகுப்பு இருக்கிறாங்க பெற்றோர்கள், அவங்க யாருண்டா, பிள்ளைகளை கண்டுகொள்ளவே மாட்டாங்க. அவன் நல்லக போனாலும் சரி கெட்டு போனாலும் சரி புள்ள ஒன்று இருக்கிறாரா இல்லையா என்று சொல்லி அவனுக்கு தெரியாது. அவர் யாருண்டா, அவர் எப்படிப்பட்டவர்ண்டா, எங்கட வீடுகளுக்குள்ள கரப்பத்தானும் எங்கட வீடுகளுக்குள்ள அந்த பல்லி எலி வளர்வது போல எங்கட வீடுகளுக்குள்ள புள்ள வளர்ந்து கொண்டிருக்குது. அந்த புள்ளைய பத்தி வாப்ப கொண்டுமே தெரியாது, எத்தனாம் ஆண்டு படிக்கிறாரு, குர்ஆன் என்ன ஓதுறாரு, தொழுகைகள் எப்படி நடக்குது, பிள்ளைகளுடைய விடயத்தில் எப்படி விஷயங்கள் போய்கொண்டிருக்குது, பாடசாலைக்கு போறார்களா, எந்த பாடசாலையில் படிக்கிறார்கள், அந்த குழந்தைகளுடைய நண்பர்கள் யாரு, எதை பத்தியுமே தெரியாது. ஒரு பராமுகமான விடுபட்டு போன, அதான் பிள்ளைகளை பத்தி புள்ள வாப்பாட்ட பணம் கேட்கறதும் இல்லை, வாப்ப பணம் செலவழிக்கிறதும் இல்லை, அவருக்கு புள்ள இருக்குன்றே தெரியாது. அப்படிப்பட்ட பெற்றோரும் சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். பெரிய செல்வந்தர்கள் பிள்ளைகளுக்கு செலவழிக்க மாட்டாங்க, பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டாங்க, பிள்ளைகளுடைய அறிவு கல்வி நடவடிக்கைகள் தேவைகளுக்கு பணத்தை கொடுக்காத பெற்றோர்கள். இந்த மூணு வகையான பெற்றோர்கள் போக நாலாவது ஒரு வகையான பெற்றோர் இருக்கிறாங்க, அவங்க நடுநிலை பேணக்கூடிய, அதிகாரத்தையும் செலவழிப்பார்கள், அதிகாரத்தையும் பாவிப்பார்கள், பிள்ளைகளுக்கு ரெண்டு பக்க கம்யூனிகேஷன், பிள்ளைகள் செல்லுவதையும் கேட்பார்கள், பிள்ளைகளுக்கு நேரம் கொடுப்பார்கள், பிள்ளைகளுடன் உரையாடுவார்கள், பிள்ளைகளுடன் விளையாடுவார்கள், பிள்ளைகளுடன் சுபஹானல்லாஹ் ஏதாவது ஒன்று பிள்ளைகள் கேட்டால் உடனே வாங்கி கொடுக்க மாட்டார்கள். சிந்தித்து தேவைதானா, பிள்ளைகளுடன் சேர்ந்து கம்யூனிகேஷன் உருவாக்கி ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், ஒரு விஞ்ஞான அறிவுபூர்வமான ஒரு தொடர்பாடலினூடாக பிள்ளைகளுடன் கலைத்து பேசி சுஹானம்மா உரையாடக்கூடிய பெற்றோர்கள், அப்படிப்பட்ட பெற்றோர்கள் சுல்லத்தும் மினல் அவ்வலீன் வகலீலும் மினல் ஆகிரீன். முந்தின காலங்களில் பெரிய ஒரு கூட்டம் இருந்துச்சு, அப்படிப்பட்ட கூட்டம். ஆனால் பின்னோர்களில் அவர்கள் மிக குறைவானவர்கள், மிக குறைவு, கொஞ்சம் பேர் தான். அதுக்கு சுபகு தொழுக சாட்சி சொல்லும், அதுக்கு சுபகு தொழுக சாட்சி சொல்லும். நம்ம இருக்கக்கூடிய எத்தனையோ முன்னோடிகள், தாவா களத்தில் உள்ள முன்னோடிகள், சமூக பெரியார்கள், சமூக தொண்டர்கள், அவர்களை கண்டால் சமூகமே எட்டி பார்க்கக்கூடிய அளவுக்குரிய முன்னோடிகளை கூட பார்க்கலாம். சுபகுக்கு வரக்குள்ள தனியத்தான் வருவாங்க. அவர்களுடைய குழந்தைகளை காணும், வயது வந்த குழந்தைகள் இல்லை. ஏன் அந்த அளவுக்கு கூட அந்த வாப்பக்கு ஒரு அதிகாரம் இல்லை. தூங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை எழுப்பி சுமகுக்கு கூட்டிக் கொண்டு வாரத்துக்கு கூட ஒரு அதிகாரம் இல்லாத வாப்பா. நம்ம எம்மாத்திரம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, பள்ளிக்கு போய் பார்த்தா பல நூறு பேர் பள்ளியில் இருக்கிறாங்க. ஒரு சொற்பமான கலீலும் மினல் ஆகிரீன், பின்னோர்கள் மிக சொற்பமானவர்கள் தான். தந்த பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு பள்ளி வாசலுக்கு வந்து சுபகுடைய தொழுகையை கூட தொழுதுட்டு போறதுக்கு நசீபு படைத்தவர்கள் மிக குறைவானவர்கள். வருத்தத்தோட சொல்லுகின்றேன், பிள்ளைகளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கிற வாப்பமார் வேண்டிய மட்டும் இருக்கிறாங்க சமூகத்தில். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நீங்க இப்ப யோசிங்க, இந்த நாலு பெற்றோர்கள் நான் எந்த வகுப்பை சார்ந்தவன்? வக்கஃபா பினஃப்ஸிக்கல் யௌம அலைக ஹசீபா. இன்றைக்கு நீங்களே உங்களுக்கு ஒரு கேள்வி கணக்கு புள்ளையாக இருந்து கொங்கோ, நீங்களே முடிவு செய்யுங்க, நான் எந்த வாப்பா? எந்த குழந்தைகளை அழைத்து கொண்டு கூட்டிக் கொண்டு எனக்கு சுபகுக்கு பள்ளிக்கு போக இயலுமா? எந்த பிள்ளைகளுக்கு முன்னால நான் யாரு? நான் ஒரு சர்வாதிகாரியா? என் வீட்டுக்கு உதாரணமாக, நான் கடையிலிருந்து ஆபீஸ்லிருந்து வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போனா என் பிள்ளைகள் என்ன வரவேற்கிறார்களா, அல்லது என்னை விட்டு விரண்டு ஓடுகிறார்களா? வாப்பா வந்துட்டார் என்று சொல்லி வீடு அமைதியாகி விட்டால் சர்வாதிகார வாப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறார். வீட்டுக்கு வாப்பா வந்து விட்டார் என்று சொல்லி வீட்டுக்குள்ள உள்ள குழந்தைகள் எல்லாம் வெளியே வந்து வாப்பாவை வரவேற்பதற்கு, வாப்பாவை கட்டி அணைப்பதற்கு, வாப்பாவுடன் பேசுவதற்கு பிள்ளைகள் ஓடி வருவாங்க. அந்த வாப்பா யாரு? எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த பெற்றோர்களை பற்றி குர்ஆனில் கதைத்திருக்கின்றான், இந்த பெற்றோரை பற்றி குர்ஆனில் கதைத்திருக்கின்றான், பேசியிருக்கின்றான். நீங்க எப்படிப்பட்ட பெற்றோராக இருக்க வேண்டும்? குர்ஆனில் பல பெற்றோர்கள், ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸலாம் ஒரு வாப்பா, அவருடைய மகன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மகன், ஒரு நபி, சுப்ஹானல்லாஹ். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாப்பா, அவருடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, சுப்ஹானல்லாஹ், வாப்பா மகன். ஃபஃ வகுல்லன் ஆதைனாஹு ஹுக்மன் வ இல்மா வ ஃபஹம்னாஹா சுலைமான். குர்ஆன் சொல்லுகிறது, இது குர்ஆனுடைய கதைகள் அல்ல, குர்ஆன் சொல்லக்கூடிய ஸ்டோரி, நல்ல நல்ல பாடங்கள், படிப்பினைகள். மூணாவது ஒரு வாப்பா பத்தி அல்லாஹ் குர்ஆன் சொல்லுகிறான், நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒரு வாப்பா, சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட வாப்பா. யாகூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாப்பா, சுப்ஹானல்லாஹ், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய வாப்பா, அவர்களுக்கு இன்னும் 11 சகோதரர்கள், 11 குழந்தைகள், அவர்களுக்கு வாப்பா. இப்படியாக பல பெற்றோர்களுடைய வரலாறுகளை குர்ஆன் சொல்லுகிறது. உங்களுக்கு வேணுமெண்டா நூஹ் நபியை போல ஒரு வாப்பாவாக இருக்கவும் வேணும், இப்ராஹிம் அலை இஸ்லாத்துடைய வாப்பாவை போல ஒரு வாப்பாவாக இருக்கவும் மேலும் தாவூத் அலை இஸ்லாத்து.
3: நேர்கள் தொடர்ந்தும் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கலாம். நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். நேரம் சரியாக பிற்பகல் 3 மணி.
4: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: எனக்கு பிறகும் தொடர வேண்டும், என்னுடைய தீனுக்கு ஒரு வாரிசை தந்திடுவாயாக. சுபஹானல்லாஹ், என்னுடைய தீனுக்கு ஒரு வாரிஸ். இன்றைக்கு எங்கள்கிட்ட கடைக்கு வாரிஸ் இருக்கிறாரு, வாப்பட தொழிலுக்கு வாரிஸ், வாப்பட வீட்டுக்கு வாரிஸ். குர்ஆன் பேசக்கூடிய அழகான மொழி இது. யரிசுனி வ யரிசு மினாலி யாகூப். யாகூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் நான் வந்தேன். யாகூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதம், அந்த மார்க்கம் என் வரைக்கும் வந்து விட்டது. எனக்கு பிறகு இது தொடர வேண்டும் என்றால் எனக்கு ஒரு வாரிசு வேணும். என்ற கடைக்கு என்ற புள்ள வாரிஸ், என்ற தொழிலுக்கு என்ற புள்ள வாரிஸ், என்ற வீட்டுக்கு என்ற புள்ள வாரிஸ், என்ற எஸ்டேட்டுக்கு என்ற புள்ள வாரிஸ், என்ற ஷியாஸுக்கு என்ற புள்ள வாரிஸ். சுபஹானல்லாஹ், எல்லாத்தையும் வாரிசாக்கிடுவாங்க. ஆனா நான் பள்ளி வாசல்ல கடைசி 10 வருஷம் முன் சஃபுல தொழுகிறேன். ஆனா அந்த சஃபுக்கு என்ற புள்ள வாரிசா? நான் ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஜகாத்து போக ஒரு 5% என்ற வருமானத்தில் சதக்காவாக கொடுக்கிறேன். அதே என்ற புள்ள கொடுக்குமா? அதே என்ற புள்ள பிரிச்சு கொடுக்குமா? சுபஹானல்லாஹ். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஒரு உதாரணம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய வாப்பர் உதாரணம். அல்லாஹ் அப்படிப்பட்ட வாப்பா, அப்படிப்பட்ட பெற்றோரையாக அல்லாஹ் எங்களை ஆக்காம இருப்பானாக. அவங்க எப்படிப்பட்ட பெற்றோர் தெரியுமா? ஒரு சர்வாதிகார போக்கூடியவர், அடக்கி ஆளக்கூடியவர், சொன்னதைத்தான் செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மை கொண்டவர், ஒன் வே கம்யூனிகேஷன், ஒரு பக்கத்து தொடர்பாளர் உடையவர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாப்போட பேசினாங்க, யா அபத்தி யா அபத்தி யா அபத்தி லிம தஅபுது ஷைத்தான், யா அபத்தி லிம தஅபுது மா லா தஸ்மா வலா. சுபஹானல்லாஹ், வாப்போட கதைக்கிறாங்க, அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கு முடிய வாப்பா வாப்பா வாப்பான்னு பேசுறாரு. ஆனா அந்த வாப்பக்கு அன்பு மகனேண்டு சொல்றதுக்கு வாய் வர இல்லை. வாப்பா வாப்பா வாப்பான்னு கெஞ்சுறாரு, கதைச்சுறாரு, பேசுறாரு, கூப்பிடுறாரு. ஏ மகனே, என்ன அன்புக்குரியவனே என்று கேட்கறதுக்கு அந்த வாப்பக்கு வாய் வர இல்லை. குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ் என்ன உங்களை பாதுகாப்பானாக. அந்த வாப்பக்கு மகனை பார்த்து அன்பு மகனை என்ன வாப்பா சொல்லுன்னு கேட்கறதுக்கு வாய் வர இல்லை. அந்த வாப்ப என்ன தெரியுமா சொன்னாரு? சுபஹானல்லாஹ், அந்த வாப்ப சொன்னாரு மகனை பார்த்து, லஇல்லம் தந்தஹி லஅர்ஜுமன்னக், உன்னோட பேச்ச நீ நிப்பாட்ட இல்லண்டா கல்லடிச்சு கொள்ளுவேன். நீங்க யோசித்து பாருங்க, இந்த வாழ்க்கை என்ற வாழ்க்கையில் இருக்குதா? நான் இப்படியா பேசுறேன்? என்ற முகத்தில் முடிச்சாதே, முகத்தில் முடிச்சாம தொலைஞ்சி பெய்த்திடு. யார் சொல்றது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்ப சொன்ன வார்த்தை. மகன் சொல்றார், யாபத்தி யாபத்தி வாப்பா வாப்பா வாப்பா, ரொம்ப பணிவா கனிவா அன்பா இரக்கமா பேசுறாரு. ஆனா அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ற வாப்ப எப்படி? பொத்துவாய, என்ன முகத்துல முழிச்சாதே, உன்னை கல்லடிச்சு கொலை செய்து விடுவேன். சுபஹானல்லாஹ், இது ஒரு வாப்பா. இன்னும் ஒரு வாப்பாவை பத்தி குர்ஆன் சொல்லுது, ஆச்சரியமான வாப்பா. அதுதான் சூரா யூசுஃபுடைய வாப்பா. சூரா யூசுஃபில் ஒரு தகப்பனாரை பத்தி, ஒரு வாப்பாவை பத்தி குர்ஆன் சித்தரிக்குது. யாகூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாப்பா, எப்படிப்பட்ட வாப்பா, எப்படி அட்வைஸ் பண்றாரு பிள்ளைகளுக்கு. ஒரு மகன் கனவு கண்டு வந்து சொல்றாரு, அந்த கனவு கண்டு வந்து சொன்ன மகனுக்கும் யா புனையல தக்ஸுஸ் ருயாக் பேசுறாரு. கனவு கண்டு சொல்றாரு வாப்பா, மகனே இந்த கனவை நீ வெளியில யார்கிட்டையும் சொல்லாது, இந்த கனவு அடக்கி வாசி, இதை வெளியே சொன்னா உனக்கு பிரச்சனை வரும். சுபஹானல்லாஹ். இன்னும் ஒரு கட்டத்தில் இந்த வாப்பா அட்வைஸ், ஒவ்வொரு வகையான அட்வைஸ், கண்ணூத்த பத்தி அட்வைஸ் பண்றாரு. யா புனையல தத்குலு மின் பாபின் வாஹித், ஒரே கதவுக்குள்ளால நுழையவானம், நீங்க பிரிஞ்சு பிரிஞ்சு போங்க. கண்ணூத்த பத்தி பேசுறாரு. குர்ஆன் சொல்லுது, யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாப்பாவாக வச்சு முழு உம்மத்துக்கும் ஒரு பாடம் சொல்லி கொடுக்குது. இப்படித்தான் வாப்பா இருக்கணும். சர்வாதிகாரி அல்ல, அடக்கி ஆளக்கூடியவர் அல்ல, பிள்ளைகளுக்கு செவி சாய்க்கக்கூடியவர், பிள்ளைகளுடைய உறவாடக்கூடியவர், பிள்ளைகளுடைய கதைக்க கூடியவர். குரான் சொல்லுது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய குழந்தைகள் எல்லாரும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு போய் ஒரு பால் கிணத்துல தூக்கி வீசிட்டு வந்துட்டாங்க, போட்டுட்டு வந்துட்டாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். வந்து சொன்னாங்க, என்று சொல்லி பொய் ரத்தத்தை கொண்டு வந்து காட்டினாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்ததுமே சொல்லிட்டாங்க, இது பொய், ஓநாய் இப்படி சாப்பிடாது, ஓநாய் சாப்பிட்டு இருந்தா ஷர்ட் கிழிஞ்சிருக்கோணும், ஏண்ட மகனை ஓநாய் சாப்பிட்டு இருக்குது ஷர்ட்ல கிழிஞ்சொண்டும் இல்லை என்று சொல்லி சொல்லிவிட்டு சொன்னாங்க. காலபல் சவ்வலத்திலக்கும் அன்புசுக்கும் அம்ரா ஃபஸபுரும் ஜமீல், பொறுமை காத்தார்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ப நீங்களும் நானும் யோசிப்போம், எங்கட புள்ளையொண்டு இப்படிப்பட்ட ஒரு தவறை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தா நாங்க எப்படி நடந்து கொள்வோம், எங்களுக்கு என்ன பொறுமை இருக்கும்? இங்க குர்ஆன் சொல்றது சபுர் அல்ல, சபுரும் ஜமீல், அழகான பொறுமை, அழகான பொறுமை. தவறு செய்து விட்டு வரக்கூடிய குழந்தைகளை நாங்க எப்படி அரவணைக்கோணும், நாங்க எப்படி கட்டிப்பிடிக்கோணும்? கொலை செய்து விட்டு வராங்க. இந்த யூசுப் எங்களுக்கு வானம், அவங்களோட உள்ளம் எப்படி இருக்கும்? சொந்த தம்பிய, சொந்த தம்பிய உடுத்திருந்த ஷர்ட்டையும் கலட்டி எடுத்துட்டு புள்ளைய தூக்கி, தம்பிய தூக்கி ஒரு பால் கிணத்துல போட்டுட்டு வாராங்க. அப்படிப்பட்ட மனம் படைத்த கடினமான உள்ளம் கொண்ட அந்த குழந்தைகளோட யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி நடந்து கொண்டாங்க? அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, இது சம்பவம் அல்ல, இது எனக்கு உங்களுக்கு ஒரு கண்ணாடி, இதை பார்த்து உங்களோட வாழ்க்கை அமைச்சுக்கோங்க. சபுரும் ஜமீல், அழகான பொறுமை. வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன், சுப்ஹானல்லாஹ். அதுக்கு பிறகு இன்னொருத்த சொல்லா சுப்ஹானஹு தஆலா. இரண்டாவது கட்டமாக ஒருமுறை லைஃப்ல யூசுப் இழந்தாங்க, இன்னும் ஒரு கட்டத்தில் தனக்கு விருப்பமான யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரன் புன்யாமீன் இழக்கிறாங்க, அவங்களையும் காணாமாக்கிட்டாங்க. ஒருக்க கொண்டேத்து கிணத்துல போட்டாங்க, இன்னும் ஒரு முறை புன்யாமீன். இந்த வரலாறை படிச்சா உங்களுக்கு விளங்கும், இது இது குர்ஆனுடைய வரலாறு. அந்த கட்டத்திலேயும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து கொண்டும் செய்யலா, யா அஸஃபா அலா யூசுப் வபியத்த ஐனாஹு மினல் ஹுஸ், சுப்ஹானல்லாஹ். கல்ல கண்ணப்படியே வெள்ளையாகி விட்டது, கண்ணல வெள்ள படந்து விட்டது, அழுது அழுது. அந்த அளவுக்கு அழுகிறாங்க. யூசுஃபையும் காணும், புன்யாமீனையும் காணும், என்ன நடக்க போகுது? அப்பேம் சொன்னாங்க, அஸல்லாஹு ஐயத்தியனி பிஹிம் ஜமீஆ ஃபஸபுரும் ஜமீல் பல் சவ்வலத் லக்கும் அன்புஸுக்கும் அம்ரா ஃபஸபுரும் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன் அஸல்லாஹு ஐயத்தியனி பிஹிம் ஜமீஆ, சுப்ஹானல்லாஹ். அங்கேயும் சொல்றாங்க, பொறுமை தான், பொறுமை, பொறுமை. புள்ள வளர்க்கறதுக்கு கேபிட்டல் பொறுமை, பெற்றோராக இருப்பவர்களுடைய கேபிட்டல் ரசுமால் மூலாதாரம் பொருள் பொறுமை. பொறுமை இல்லாதவனுக்கு இதை செய்ய முடியாது, பொறுமை இல்லாதவனுக்கு இதை நடத்தாட்ட முடியாது. குர்ஆன் மிக தெளிவாக இதைத்தான் சொல்லுது. இந்த சூரா யூசுஃபுக்கு அடுத்த சூரா சூரத்து ரஅத், சூரத்து ரஅத். குர்ஆன படியுங்கள், சூரத்து ரஅத்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் தெரியுமா, வல்லதீன ஸபரு இப்திகா வஜ்ஹி ரப்பிஹிம் வ அகாமுஸ் ஸலாத வ அன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் ஸிர்ரன் வ அலானியதன் வ யத்ரஊன பில் ஹஸனத்தி ஸய்யிஅ أولئك لهم عقب الدار جنات عدن تجري من تحتها الأنهار جنات عدن يدخلونها ومن صلح من آبائهم وأزواجهم وذرياتهم والملائكة يدخلون عليهم من كل باب سلام عليكم بما صبرتم. இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுறான், நாளை கியாமத்துடைய நாளையில சுவர்க்கலோகத்தில் நீங்களும் நானும் என்னுடைய உங்களுடைய பெற்றோருடன் மனைவியுடன் சந்ததியுடன் சுவர்க்கத்தில் வீட்டிருப்போம். அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு நசீபாக்குவானா? கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க பார்ப்போம். இந்த பக்கம் திரும்பி பார்த்தா உம்மா வாப்பா ரெண்டு பேரும் முன்னுக்கு நிக்கிறாங்க. முன்னால பார்த்தா வாழ்க்கையினுடைய துணைவி மனைவி முன்னுக்கு நிக்கிறா. இந்த பக்கம் பார்த்தா குழந்தைகள் பேர புள்ள எல்லாரும் நிக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு எப்படி இருக்கும் வீடு? அந்த காட்சி உலகத்துல காணே இல்லாது. பேர பிள்ளைகளை பார்க்கக்குள்ள பெற்றோரை இழந்து விடுவோம். பிள்ளைகள் பெருக்க பெருக்க பெற்றோர்கள் நோயாளி ஆகிடுவார்கள். ஆனா சுவர்க்கத்தில் ஒரு பக்கத்தில் பெற்றோர்கள், கண்ணுக்கு முன்னால் அன்பு மனைவி, இந்த பக்கம் திரும்பி பார்த்தா பேர புள்ள பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு காட்சியை சுவர்க்கத்தில் நாங்கள் அனுபவிப்போம். ஒமன் சலஹமின் ஆபாஇஹிம் வ அஸ்வாஜிஹிம் வ ஸுர்ரியாதிஹிம், நாங்கள் எல்லாரும் இப்படி இருக்கும் பொழுது வல் மலாஇகத்து யதுகுலூன அலைஹிம் மின் குல்லி பாப், சுவர்க்கத்தினுடைய எட்டு கதவுகளினூடாக மலக்குமார்கள் சுவர்க்கத்துக்குள்ள வருவாங்க. வந்து எங்களுக்கு சலாம் சொல்லுவாங்க. சலாமுன் அலைக்கும், உங்களுக்கு சாந்தி சமாதானம் உண்டாகட்டும். சுபஹானல்லாஹ். ஒன்றே ஒரு சலாம் சொல்லுவாங்க சுவர்க்கத்துக்குள்ள போகக்குள்ள. وصيق الذين اتقوا ربهم الى الجنه زمرا حتى اذا جاءوها وفتحت ابوابها وقال لهم خزنتها سلام عليكم. ஒன்றே சுவர்க்கத்துக்குள்ள போகக்குள்ள மலக்குமார் சலாம் சொல்லுவாங்க. அந்த சலாத்தை சொல்லிட்டு சொல்லுவாங்க, திபுத்தும், நீங்க மணக்கிறீங்க. சலாமுன் அலைக்கும் திபுத்தும், நீங்க மணக்கிறீங்க. இங்க சலாம் சொல்றது எங்களுடைய இபாதத்தை வச்சு, எங்களுடைய வணக்க வழிபாட்டை வச்சு, எங்களுடைய தொழுகையை வச்சு, எங்களுடைய தர்மத்தை வச்சு சுவர்க்கத்துக்குள்ள போகக்குள்ள சலாம் சொல்லப்படும். சலாமுன் அலைக்கும் திபுத்தும். ஆனா சுவர்க்கத்துக்குள்ள போய் ஃபேமிலியாக, குடும்பமாக, பிள்ளைகளோட, மனைவி மக்களோட, பெற்றோரோட, குடும்பமாக சுவர்க்கத்தில் இருக்கக்குள்ள அங்க சலாம் சொல்லுவாங்க. திபுத்தும் அல்ல, அங்க சொல்லுவாங்க சலாமுன் அலைக்கும் பிமா சபருத்தும், நீங்க செஞ்ச பொறுமைக்கு அல்லாஹ் உங்களுக்கு சுபசோ, அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் உங்களை மீது உண்டாகட்டும். ஏண்டா சுவர்க்கத்துக்கு பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு, குடும்பத்தை கூட்டிக்கொண்டு, மனைவியை கூட்டிக்கொண்டு சுவர்க்கத்துக்கு போய் சேர்றா? அதுக்கு பொறுமை வேணும். அவசரப்பட்டு செய்ய இயலாது, அவசரப்பட்டு முடிவெடுக்க இயலாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கிணத்துக்குள்ள போட்டுட்டு வந்த பிள்ளைகளை கதவை திறந்து வெளியே தள்ளாம அரவணைத்தார்களோ, கட்டிப்பிடித்தார்களோ, சந்தர்ப்ப தமச்சு கொடுத்தார்களோ, தௌபாவுடைய கதவை திறந்து கொடுத்தார்களோ, இதே போல அந்த நிலைப்பாட்டை நாங்க எடுத்தா மட்டும்தான் நாங்க அந்த வெற்றியை அடைய முடியும், அந்த மலக்குமாருடைய சலாத்துக்கு சொந்தக்காரர்களாக நாங்கள் ஆக முடியும் என்பதை குர்ஆன் மிக அழுத்தம் திருத்தமாக, மிக தெளிவாக, மிக அழகாக எங்களுக்கு சுட்டிக்காட்டி இருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான வழிகாட்டலை எங்களுக்கு வழிகாட்டி தந்தார்கள். அதுல சொன்னார்கள், அல்லாஹ் என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானா, உலக வாழ்க்கையில் நீங்க மிச்சம் பெரிய பாவங்கள் செய்ய வேண்டிய தேவையில்லை. நம்ம எத்தனையோ பேர் பெருமைப்பட்டுக் கொள்வார்கள், வாழ்க்கையில குடித்தில்ல, வாழ்க்கையில வட்டி வாங்கி இல்ல, வாழ்க்கையில ஜினா செஞ்சில்ல, வாழ்க்கையில சூது விளையாடு இல்ல, வாழ்க்கையில நைட் கிளப்புக்கு போய்த்தில்ல, வாழ்க்கையில இன்னமொத்த சொத்து அபகரிச்சில்ல என்று சொல்லி எல்லாம் எங்களுக்கு மத்தியில் பல பேர் பல வகையான நன்மையான கர்மங்களை கொண்டு பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உனக்கு ஒரே ஒரு பாவம் மட்டும் போதும், கஃபா பில் மர்இ இஸ்மன், பாவத்தால் ஒரு பாவம் உனக்கு போதும், வேற பாவம் செய்ய வேண்டிய தேவை இல்லை. உன்ட நாசத்துக்கு, உன்ட அழிவுக்கு, உன்ட மூதோவித்தனத்துக்கு உனக்கு ஒரு பாவம் போதும், ரெண்டு பாவம் தேவையில்லை. நாங்கள் நன்மையான கர்மங்களை பட்டு பெருமைப்படுகின்றோம், பாவமான கர்மம் செய்ய இல்லைன்னு பெருமைப்படுகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆனா சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கஃபா பில் மர்இ இஸ்மன், பாவத்தால் உனக்கு ஒரு பாவம் போதும், ரியாது சாலிஹீன்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் முஸ்லிமுடைய ரிவாயத் இது, சுப்ஹானல்லாஹ், சஹீஹான ஹதீஸ் இது. என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன தெரியுமா அது? உன் குழந்தைகளை நீ நாசமாக்கி விடுவது, உன் குழந்தைகளை பாலாக்கி விடுவது, பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க இல்ல, பிள்ளைகளை சரியாக வளர்த்து விட இல்ல, பிள்ளைகளுக்கு குடும்ப வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்க இல்ல. திருமணம் முடித்து வைத்த வாப்பா, நிக்காக செய்து வைத்த தகப்பனார் குடும்ப வாழ்க்கையை பத்தி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க இல்ல. அவர் ஒன்று வாழ்ந்து காட்டவும் இல்ல. அவர் வெளிநாட்டில் வாழ்ந்தாரு, அவர் சமூக சேவை செய்தாரு, அவர் தீனுடைய வேலை செஞ்சாரு, அவர் உலகத்துக்கு பெரிய சேவை செஞ்சாரு. ஆனா தங்க குழந்தைகளுக்கு வாழ்ந்து காட்டவும் இல்ல. குடும்பமாக, மனைவியாக, பெற்றோராக இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கையை வாழ்ந்து காட்டவும் இல்ல, அல்லது வாழ்வதற்குரிய ஒரு வகுப்பை, ஒரு பாடநெறியாவது சொல்லிக் கொடுக்கவும் இல்ல. வயது வந்த குழந்தைகளுக்கு திருமணம் தான் முடித்து வைத்தாரு. இப்ப என்ன நடக்கும்? வாழ்க்கையை சொல்லிக் கொடுங்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கஃபா பில் மர்இ இஸ்மன், உனக்கு பெரிய பிச்சம், பெரிய பாவங்கள் தேவையில்லை, ஒரு பாவம் போதும். ஏன் தெரியுமா காரணம்? அதுதான் உன் குழந்தைகளை நாசமாக்கி விடுவது, பிள்ளைகளை பாலாக்கி விடுவது. மார்க்கமும் தெரியாது, உலகமும் தெரியாது, குடும்ப வாழ்க்கையும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. கல்யாணம் முடிச்சு வச்சீங்க, கையில ரெண்டு பிள்ளையை பெற்றெடுத்துட்டாங்க, நாளைக்கு அந்த புள்ள எப்படி வளர்க்கப்பட போகுது? நாளைக்கு இந்த புள்ளக்கு என்ன வாழ்க்கை? ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, உங்களோட வீடுகளுக்குள்ள வளரக்கூடிய, வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளை உங்களுடைய குழந்தைகளாக மட்டும் பார்க்க வேண்டாம், அடுத்த தலைமுறையின் குலம் பெற்றோர்கள் என்ற பார்வை பாருங்க. இன்றைக்கு நீங்க புள்ளைய நல்லா வளர்த்தாத்தான் உங்களோட பேர புள்ள நல்ல புள்ளையாக வளர்க்கப்படும். அப்பத்தான் சூரத்து ரஅதுடைய ஆயத்து, வமன் ஸலஹ மின் ஆபாயிஹிம் வ அஸ்வாஜிஹிம் வ ஸுர்ரியாதிஹிம், ஏண்ட பரம்பரை, ஏண்ட பரம்பரை என்னோட சுவர்க்கத்துக்கு வரோணமுண்டா? ஏண்ட புள்ளைய நான் நல்லா வளர்த்துட்டாத்தான் ஏண்ட புள்ள அவண்ட புள்ளைய நல்லா வளர்ப்பார், அவருடைய புள்ளைய நல்லா வளர்ப்பார். எனவே ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள், பெற்றோர்கள் என்பவர்கள் எப்பயுமே கவனமாக இருக்க வேண்டும். இந்த பொறுப்பை நாசமாக்கிவிட்டால், இந்த பொறுப்பை பால்படுத்திவிட்டால் தௌபா செய்ய முடியாது. அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், ஆனால் அதனுடைய விளைவுகள் உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கும், அதனுடைய எதிரலைகள் உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கும், மறந்து விடாதீர்கள். எனவே பெற்றோர்கள் என்பவர்கள் பொறுப்புடையவர்கள், அந்த பொறுப்புக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டும். இன்னல்லாஹ ஸாயிலுன் குல்லரா இன் ஹதீஸ் இது, ஒவ்வொரு மேய்ப்பாளரிடத்திலும் அல்லாஹ் நிச்சயமாக விசாரிப்பான். அம்மஸ்தராஹு, அவன் எதை மேய்த்தானோ, எதுக்கு எதை பராமரிக்கிறானோ அதை பற்றி அல்லாஹ் நிச்சயமாக கேட்பான். இதை பாதுகாத்தானா, இதை பால்படுத்தினானா என்று சொல்லி அல்லாஹ் கேட்பான். எதுவரைக்கும் தெரியுமா? ஹத்தா யஸ்அல அர்ரஜுல அன் அஹ்லி பைத்திஹி, தன்னுடைய குடும்பத்தை பத்தியும் அல்லாஹ் விசாரிப்பான். உலகத்துக்கு மார்க்கத்தை சொல்லுவது லேசி, உலகத்துக்கு கலைப்பது லேசி, உலகத்துக்குண்டே சொல்லுவது லேசி, வீட்டுக்குள்ள சொல்லுவது கஷ்டம். அதனால தான் குர்ஆன் சொல்லுகிறது, வஅன்ஸிர் அஷீரதக்கல் அக்ரபீன், உலகத்துக்கு மார்க்கத்தை சொல்லுவது போல உங்களோட குடும்பத்துக்கு மார்க்கத்தை சொல்லுங்கள். கூ அன்ஃபுஸக்கும் வஹ்லீக்கும் நாரா, உங்களோட குழந்தைகளையும் உங்களையும் நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற கருத்துக்கள் எல்லாம் குர்ஆனில் சொல்லப்பட்ட கருத்தாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஆரம்பத்தில் சுட்டிக்காட்டிய நாலு வகையான பெற்றோர்கள், சர்வதிகார போக்கூடிய பெற்றோர்கள், எதையுமே கண்டுகொள்ளாத பெற்றோர்கள், மனம் போன போக்கில் பிள்ளைகளை வாழவிட்ட பெற்றோர்கள் என்று மூணு வகையான பெற்றோர்களை பற்றி சொன்னேன். இந்த பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் கவனம் செலுத்த வேண்டும், நான் எப்படிப்பட்ட பெற்றோராக இருக்கின்றேன். நாலாவது ஒரு வகையான பெற்றோர்கள் யாரு தெரியுமா? குழந்தைகளுடன் உரையாடக்கூடியவர்கள், உறவாடக்கூடியவர்கள், விளையாடக்கூடியவர்கள். எதையும் என்னுடைய குழந்தைகளுக்கு என்னுடன் கலைக்க முடியும், பேச முடியும், எனக்கு விருப்பம் என்றால் என்னுடைய குழந்தைகளுடன் எனக்கும் எதையும் கலைக்க முடியும். எந்த அளவுக்கு குர்ஆன் சொல்லுது என்றால், யாகூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாப்பா, அந்த வாப்பவாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி வைப்பானா? யாகூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாப்பா, எந்த அளவுக்கு கம்யூனிகேஷன், எந்த அளவுக்கு தொடர்பாடல், எந்த அளவுக்கு பிள்ளைகளுடன் உறவாடுகிறார் தெரியுமா? பிள்ளைகள் யாரு? ஆரம்பத்தில் துரோகிகள், ஆரம்பத்தில் பாவம் செய்தவர்கள், ஆரம்பத்தில் அநியாயம் செய்தவர்கள். அந்த குழந்தைகளுடன் எந்த அளவுக்கு உரையாடினார்கள் என்றால், குர்ஆன் சொல்லுகிறது, அம் குந்தும் சுஹதா இஸ் ஹதர யஅகூபல் மௌத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மரணப்படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள், மரணப்படுக்கையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த கட்டத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உட்பட, புன்யாமீன் உட்பட அத்துணை குழந்தைகளும் யூசுப் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை சுத்தி இருக்கிறாங்க. சுத்தி இருக்கக்கூடிய குழந்தைகளுடன் உரையாடுகிறார், மா தஅபுதுன மின் பஅதி, எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்கி வழிபட போகிறீர்கள்? மௌத்து வரைக்கும் வாப்பா என்பவர் வாப்பா, மறந்து விடாதீர்கள். மரணப்படுக்கையில் இருந்து கொண்டும்
0: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியின் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் அசர் தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
2: அதான் ஒலிக்கும் நேரம் அனுசரணை வழங்குவது முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி, கல்முனை.

0: ثواب هذه الدعوة التامة والصلاة القائمة. آت محمدًا الوسيلة والفضيلة، وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صلِّ وسلِّم وبارِك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلِّم تسليمًا كثيرًا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو، عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها، وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா ஃபார்மசி அண்ட் க்ரோசரி, கல்முனை.
5: பாடசாலைகளில் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு ஒழுக்கம் கற்பித்துக் கொடுப்பார்கள், அதோடு சேர்த்து புத்தகத்தையும் படித்துக் கொடுப்பார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய பாடசாலைகளில் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு புத்தகத்தை படித்து கொடுப்பார்கள், அவ்வளவுதான் ஒழுக்கம் பற்றி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆசிரியர்களும் இல்லை, கேட்கக்கூடிய மனநிலையில் மாணவர்களும் இல்லை, அதுக்கு பெற்றோர்கள் இடம் கொடுப்பதும் இல்லை. பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்க்கும்போது இன்னறிக்கு பிள்ளை தொற்றப்படான்னு சொல்லிட்டு தான் ஸ்கூலில் சேர்க்குறோம். அந்த காலத்திலெல்லாம் இதான் பிள்ளை கண்ணில் மூக்கில் படாமல் மற்ற இடமெல்லாம் அடிங்க சார், உங்களுக்கு அந்த உரிமையை நாங்கள் தாரோம் என்று தான் பெற்றோர்கள் பிள்ளைகளை கொண்ட உஸ்தாதுக்கிட்ட ஆசிரியர்கள்கிட்ட சேர்த்து விடுவாங்க. அந்நேரமிருந்து ஆசிரியர் தேவையில்லாமல் எல்லாம் பிள்ளைகளை அடிக்க மாட்டாங்க, டிசிப்ளின் ஒழுக்கம் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. பிள்ளைகளுக்கு முன்னால் ஆசிரியர்கள் இன்னொரு பெற்றோர்களாக நடந்துக்குவாங்க. பிள்ளைகளை வச்சுக்கிட்டு மேடையில் ஏறி பாட்டு படித்து டான்ஸ் அடிக்கக்கூடிய ஆசிரியர்கள் அப்போ இல்லை. இப்போ ஆசிரியர் தினம் வந்துட்டாலே அவங்க மானத்தை அவங்களே குழி தோண்டி புதைச்சிட்றாங்க. ஒரு வருஷமாக படித்து கொடுத்ததை சைவரால் பெருக்கி விடுறாங்க. அது நம்ம ஆசிரியர் தினங்களில் பல ஸ்கூல்களை அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இந்த காலகட்டம் இந்த தலைப்பை பற்றி பேச வேண்டிய ஒரு காலகட்டமாகத்தான் இருக்குது. இப்போ முதல்ல பெரியவங்க சின்னவங்க நாங்கள் எல்லாருமே பெற்றோர்களின் மகிமையை புரிஞ்சு கொள்ளணும். இதுக்கு முதல்ல நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்றால், இயல்பிலேயே மனிதன் நன்றி உள்ளவனாக இருக்கிறான். மனசு நன்றி பாராட்டக்கூடிய மனசுனா நம்ம எல்லாருக்குமே இருக்குது. நமக்கு யாராவது ஒரு உதவி செஞ்சிட்டா அதை எப்போவுமே மறக்க மாட்டோம். எப்போ கண்டாலும் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, வீட்டை வந்து ஒரு டீ சாப்பிடலாம் இல்லை அப்படி என்று கேட்கக்கூடிய மனநிலை நமக்கு இருக்குது. சும்மா ஒரு டீ தந்தாலே, ஒரு டொஃபி தந்தாலே, ஒரு விருந்து தந்தாலே அவங்களை எப்போவுமே மறக்க மாட்டோம். நீங்கள் கண்டிப்பாக எங்களை வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வரணுமென்று தான் நம்ம சொல்லுவோம். அதுலேயும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உதவி செஞ்சுட்டு ஆரவம் மறந்துட மாட்டோம். நம்ம ஒரு பிரயாணம் போகிறோம், நம்முடைய வாகனம் பிரேக் டவுன் ஆகிட்டு அல்லது ஒரு பஸ் இல்லாமல் போச்சு, ஒரு நிற்கதியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அந்த ஊர்க்காரர் முகம் தெரியாதவர் அப்போ தான் சந்தையில் இருக்கும்போது அந்த ஊர்க்காரர் முகம் தெரியாதவர் அப்போ தான் சந்தித்தவர்

மிருகங்களுக்கு விலங்குகளும் கூட இருக்குது. ஒரு நாள் நீங்கள் சாப்பாடு வச்சு போட்டு எத்தனை நாளைக்கு புறவு பார்த்தாலும் உங்களை கண்டு மோந்துக்கிட்டு கிட்ட வந்து வாலாட்டக்கூடியதாக இருக்கிறதுனால தான் நன்றியுள்ள மிருகம் என்று நான் நம்ம சொல்கிறோம். அது எப்போவுமே மறக்காது. ஞாபக சக்தி ரொம்ப நாளாகவே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விலங்கு யானை என்று நம்ம சொல்லுவோம். மறக்கவே மறக்காது. அவங்களுக்கு அந்த யானைக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு உதவி செஞ்சால் கூட உங்களை மறக்காது, உபத்திரம் செஞ்சால் கூட உங்களை மறக்காது, பழிவாங்க. அப்போ இப்படியான ஒரு நன்றி உணர்வு மனுஷனுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, இருக்கும். ஆனால் அந்த நன்றி உணர்வை முக்கியமான ரெண்டு இடத்துல மனுஷன் காட்ட மாட்டேங்கிறான். ஒன்று அல்லாஹ் கிட்ட, அடுத்தது பெற்றோர்கள்கிட்ட. ஒரு மனிதன் நன்றி உணர்வை முதல்ல காட்டணும் எங்கன்றால் அல்லாஹ் கிட்ட. ஏன்னா அல்லாஹ் தான் நம்மளை படைச்சது, அல்லாஹ் தான் நமக்கு இந்த வாழ்வாதாரத்தை தந்தது. அல்லாஹ் சூரத்து தஹர் முதலாவது வசனத்திலே சொல்லி காட்டுறான், மதுக்கூறா, இந்த மனிதனில் ஒரு காலம் இருந்ததா இல்லையா, அந்த காலத்தில் அவன் இன்ன பொருள் என்று சொல்லும் என்ன பொருளாகவும் இருக்கவில்லை அல்லவா அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ ஒன்றுமே இல்லாமல் இருந்த நம்மளை அல்லாஹ் தஆலா படைத்தான். தாய் தகப்பம் பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்றும் இல்லையே, அவங்க பிறந்தது பிறகு அவர்களுடைய முள்ளந்தண்டிலையும் நெஞ்செலும்பிலையும் நம்ம இருந்தோம். தகப்பனுடைய முள்ளந்தண்டிலையும் தாயினுடைய நெஞ்செலும்பு பகுதியிலையும் நாம் என்ன செஞ்சோம், இருந்தோம். அப்போ இருந்து ஒரு உயிரணுவாகவும் ஒரு சினமுட்டையாகவும் ஒரு கருவறையை நம்ம சந்தித்து அந்த கருவறையில் இருந்து நம்ம திசுவாகி உடல் உறுப்புகள் தீர்மானிக்கப்பட்டு ஒரு ஒரு திசுவாக அந்த உடலில் இருந்து நம்ம பிரிஞ்சு வளர்ந்து ஆளாகி நம்ம இந்த உலகத்தில் சுவாசித்து வாழ்வாதாரங்களை பெற்று நம்ம ஆகியிருக்கிறோம். இத்தனையும் படைத்தவன் இறைவன், இவ்வளவும் தந்தவன் அல்லாஹ். அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாக நம்ம இருக்கணும். அதுதான் நம்முடைய தொழுகை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால்கள் வீங்க நின்று வணங்குகிற போது மனைவிக்கு ரொம்ப கவலையாக போச்சு, யார சொல்லலாம், உங்களுக்கு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு தானே, இவ்வளவு கால்கள் வீங்குற அளவுக்கு நின்று வணங்கணுமா என்று கேட்டதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில், யா ஆயிஷா அஃலா அகுன் அப்தன் ஷகூரா, நான் ஒரு நன்றியுள்ள அடியானா இருக்கக்கூடாது ஆயிஷா, அதுக்கு தான் வணங்குறேங்கிறாங்க. அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கிறான், நம்ம ஒன்றுமில்லாமல் இருந்த நம்மளை படைச்சிருக்கிறான், நமக்கு இந்த வாழ்வாதாரங்களை தந்திருக்கிறான், அந்த அல்லாஹ்வுக்கு நாம் வணக்கம் செலுத்தணும், இதுதான் ஒரு நன்றியுள்ள மனிதன் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அந்த வணக்கம் செலுத்தாத போது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாத போது, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற போது அந்த மனிதன் அல்லாஹ் குறித்து சொல்லக்கூடிய வார்த்தை இன்னல் இன்சான் அலி ரப்பிஹி லக்கநூத், நிச்சயமாக இந்த மனிதன் தன்னுடைய இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். அவ்வளோதான், ஒரு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். இந்த மனிதனுக்கு சில சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், தின்னச்சோறு இல்லாமல் வரும். ஒரு மனிதனை நாம் சோதிக்க நாடினால் ஃபக்கதர் அழகி ருசுக்கா, அவனுடைய ருசுக்கை கொஞ்சம் இறுக்கி பிடிச்சிருப்போம். ஃபயகூல் ரப்பி ஆனன், இந்த மனிதன் சொல்கிறான் என்ன நல்லா கேவலப்படுத்திட்டாங்கிறான். அப்போ சாப்பாடு கிடைக்கலன்றோடனே அல்லாஹ் கைவிட்டான்னு நினைக்கிறதா? நம்ம சாப்பிட்றது இல்லைங்க, நம்ம சுவாசிக்கிறதுக்கு எத்தனை கோடி கொடுக்கலாம் சொல்லுங்கள். நம்ம என்ன சுவாசிக்கும், நம்ம உட்காந்து பயம் கட்டுட்டிருக்கிறோம். சுவாசிக்கிறத எப்போயாவது கவுண்ட் பண்ணி நம்ம சுவாசிக்கணும், மறந்துடக்கூடாது அப்படின்னு இழுத்து விட்டு இழுத்து விட்டுட்டு நம்ம இருக்கமா, நம்ம பாட்டுக்கு சுவாசம் நடந்துகிட்டு உலகத்தில் இந்த மனுஷன் அனுபவிக்கிற எவ்வளவோ இருந்தாலும் ஒரு சின்ன விஷயம் சுவாசம். இந்த சுவாசத்துக்கு எவ்வளவோ செலவழித்தாலும் பொறுமா. இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள், மிஷினில் மாட்டப்பட்ட ஒரு மனுஷன் படுத்துட்டிருக்கிறான், பாத்ரூம் போகிறண்டா கூட அதோடையே போகணும், அதனால தான் பைய போட்டு வச்சுருக்கான், ஒன்றுக்கு ரெண்டுக்கெல்லாம் அதிலே போகும். ஏன்னா அதை கலட்டிட்டு போகணும்னா இல்லை, மிஷினை தள்ளிக்கிட்டு போக முடியாது. படுத்த படுக்கையிலேருந்து முதுகில் புண்ணு போடுது, படுக்கை புண்ணுன்னு சொல்கிறோம், இதை கலட்டினா அவன் செத்து பேத்துருவான். அந்த படுக்கிறவன் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனாக இருந்து மிகப்பெரிய ஒரு பணக்காரனாக இருந்தால் மெஷின் இல்லாமல் சுவாசிக்கிறதுக்கு எத்தனை கோடி வேணுமென்று பேரம் பேசுவான். ஆனால் அதுக்கு செஞ்சு கொடுக்க முடியாது, எத்தனை கோடி கொடுத்தாலும் முடியாது. இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம சுவாசிக்கிறதுக்கே அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நன்றி செலுத்தணும். தின்னச்சோறு இல்லை, உடுக்க உடுப்பில்லை, வாழ வீடு இல்லை, ஓட வாகனம் இல்லை, நான் எதுக்கு தொழணும் என்று கேட்குறவங்க சுவாசிக்கிறதுக்கு தொழணுமா இல்லையா, மனுஷனாக பிறந்ததுக்கு தொழணுமா இல்லையா, நமக்கு ஈமான் வந்ததுக்கு தொழணுமா இல்லையா? அப்போ அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக நம்ம இருக்கணும், முதல் படி. ரெண்டாவது படி என்ன, நம்ம பெற்றோர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லும்போது அது சார்ந்த இன்னொரு விஷயத்தை அடுத்து சொல்வான். இது அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னா, அகீமு ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது அது சார்ந்த ஒரு விடயம், வ அது ஸகா, ஸகாத்தை கொடுங்க அப்படின்னு சொல்வான்.

0: அத்தீஉல்லா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க என்று சொல்லும் போது அது சார்ந்த ஒரு விடயம் அத்தீஉர் ரசூல், ரசூலுல்லாஹ்வுக்கும் கட்டுப்படுங்க அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்வான். யஅமுரூன பில் மஅரூஃப், நன்மை அவர்கள் ஏவுவார்கள் என்று சொல்லும் போது அது சார்ந்த விடயம் வயன்ஹவுனா அனில் முன்கர், தீமையை அவர்கள் தடுப்பார்கள் என்பதை சேர்த்து அல்லாஹ் தஆலா இணைவான் சொல்வான். அதே நேரத்தில் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா அல்லாஹ்வை வணங்குங்க அப்படி என்று சொல்கிற நேரம் வஅபுதுல்லாஹ, அல்லாஹ்வை வணங்குங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீங்க அப்படி என்று சொல்கிற நேரம் அது சார்ந்த விடயம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வை வணங்கணும் என்கிறதுக்கு அடுத்த அது சார்ந்த ஒரு விடயம் மனிதன் அல்லாஹ்வுக்கு அடுத்தபடி பெற்றோர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளணும் என்கிறான். அல்லாஹ் முடிவெடுத்து விட்டான், தீர்ப்பு வழங்கி விட்டான், சட்டமாக்கி விட்டான், அல்லாஹ்வை தவிர வேறு யாரை நீங்கள் வணங்கக்கூடாது. அடுத்தது என்ன சொல்லலாம் தெரியுமா? ஒபில் வாலிதைனி ஹசானா, நீங்கள் பெற்றோர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு வஷ்குர்லி, எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்க அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு ஒலி வாலிதை, உன் பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்து அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். எனக்கு நன்றி செலுத்து, அடுத்தது உன் பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்து. முதல்ல அல்லாஹ்க்கு நன்றி செலுத்து, அவன் படைச்சான், அதுக்கு அடுத்தது நன்றி செலுத்துறதுக்கு யார் தகுதி என்றால் நம்முடைய பெற்றோர்கள் தான். அல்லாஹ் படைச்சான், இந்த பெற்றோர்கள் ரிஸ்க் எடுக்கிறாங்க. இந்த விஷயத்தை நாங்கள் என்ன செய்யணும், தெளிவாக புரிந்து கொள்ளணும். அப்போ அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில் ஒரு விஷயத்தை சொல்லி அது சார்ந்த விடயம் அடுத்து சொல்கிறான் என்றால், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து, அல்லாஹ்வை வணங்கு என்கிற அடுத்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறது பெற்றோர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள், பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்து, பெற்றோர்களுக்கு பணிவிடை செய் என்கிற ஒரு விஷயத்தை தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். பல இடங்கள் அல்லாஹ் தஆலா பெற்றோர்களை குறித்தே நமக்கு சொல்கிறான். சூரத்துல் ஹக்கா 15வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வஸ்ஸைனல் இன்சான பி வாலிதைஹி, இந்த மனிதனுக்கு நாம் பெற்றோர்களிடம் இஹ்சானா, நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று கட்டளையிட்டிருக்கிறோம், வசியத்து செய்திருக்கிறோம். காரணம் ஹமலத்துஹு உம்முஹு குருஹன், இந்த தாய் உங்களை கஷ்டத்தோடு சுமந்தால், வவதஅத்துஹு குருஹா, அந்த தாய் அந்த கஷ்டத்தை அந்த கஷ்டத்தை அனுபவித்து கொண்டே அவனை பெற்றெடுத்தாள், சுமந்தது கஷ்டத்தோடு பெற்றெடுத்தது கஷ்டத்தோடு. அது மட்டுமல்ல, ஹம்லுஹு ஃபிசாலுஹு சலாதூன ஷஹ்ரா, சுமந்ததும் பால் கொடுத்ததும் 30 மாதங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ சுமந்து பால் கொடுக்கக்கூடியது 10 மாதம், 9 மாதம் சுமக்கிறான், அடுத்தது 2 வருஷம் பால் கொடுக்குறாங்க, அதை 30ங்கிறான். அப்போ 20 மாதம், 21 மாதம் என்ன செய்யலாம், பால் கொடுக்கறத மறப்பிக்கலாம். அப்போ அன்னளவாக 2 மாதம் பால் கொடுக்கறதும் 9 மாதம் சுமக்கிறதுமாக இருக்குது. அப்போ 30 மாதம் அவங்க சுமந்து உங்களுக்கு பால் கொடுக்குறாங்க, சுமந்தது கஷ்டத்தோடு பெற்றெடுத்தது கஷ்டத்தோடு அல்லாஹ் தஆலா இதை சொல்லி காட்டுறதை நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி அல்லாஹுக்கு சுப்ஹான தஆலா சூரா அல் இஸ்ரா அந்த 14வது அத்தியாயத்தினுடைய 23வது வசனத்தில் சொல்கிறான், வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா ஐயாஹு ஒபில் வாலிதைனி இஹ்சானா, நான் நேரத்தோடு ஓதி காட்டின வசனம்தான், உன்னுடைய ரப்பு தீர்ப்பு வழங்கிவிட்டான், அல்லாவை தவிர ஒரு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது, அல்லாஹ் தீர்ப்பு வழங்கிவிட்டான், உங்களுடைய பெற்றோர்களிடம் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், இம்மா எபுலகன் இந்த கல் கிபரா அஹதுஹுமா ஓ கிலாஹுமா, அவர்கள் இருவரில் ஒருவர் அல்லது இருவருமே உன்னிடம் இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் வயோதிப நிலையை அடைந்து விடுவார்களாக இருந்தால், ஃபலா தகுல் லஹுமா உஃப், உஃப் என்று கூட அவங்களை சொல்லிடாத. உஃப்ன்னா நம்ம தமிழ் அப்படியே மொழிபெயர்த்தால் சி என்று கூட என்ன செய்ய வேண்டாம், அவர்களுக்கு நீ சொல்லிவிட வேண்டாம். ஒலா தன்ஹர்ஹுமா, அந்த பெற்றோர்களை நீ எப்போதும் என்ன செய்ய வேண்டாம், அதட்ட வேண்டாம். ஒலா ஒகுல் லஹுமா கவுலன் கரீமா, அந்த பெற்றோர்களிடம் மரியாதையான வார்த்தைகளால் பேசு. வஃஃபிர் லஹுமா ஜனாஹுல்லி மின ரஹ்மா, கருணையின் காரணமால் பணிவின் ரக்கையை அவர்களுக்கு பணித்து கொடு. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வகுல் ரப்பிர்ஹமா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. அது மட்டுமில்லை, நீ அல்லாஹ்விடம் ஒரு பிரார்த்தனை செய், யா அல்லாஹ், சின்ன வயதில் என்னிடம் இவர்கள் இரக்கம் காட்டியதை போன்று நாயனே, என் பெற்றோர்களுக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக என்று அவர்களுக்காக பிரார்த்தனை செய் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, அப்போ அல்லாஹ்வு தஆலா பெற்றோர்கள் குறித்து பிள்ளைகளுக்கு இந்த விஷயங்களை எல்லாம் ஏன் சொல்லித்தருகிறான் தெரியுமா? அந்த பெற்றோர்கள் நமக்காக சிரத்தைகள் எடுக்கின்றார்கள். மனைவியில் நல்ல மனைவி கெட்ட மனைவி சொல்லலாம், கொஞ்சம் தப்பான ஆளு. நண்பனில் நல்ல நண்பன் கெட்ட நண்பன் சொல்லலாம். மனைவியில் அழகான மனைவி அழகில்லாத மனைவி சொல்லுவாங்க. எங்கேயாவது ஒரு பிள்ளை எங்கள் உம்மா அழகில்லை எனக்கு வேற உம்மா தான்னு சொல்லுவாங்க. ஒரு புருஷன் சொல்லுவான், நீ வேற வேற ரொம்ப அசிங்கமாக இருக்கே, நான் இன்னொரு கல்யாணம் பண்ண போகிறேன்ப்பா, எனக்கு இந்த பொண்ணு பிடிக்கலம்மா. எவனாவது ஒருத்தன் எவளாவது ஒருத்தி எங்கள் உம்மா பார்க்க அவ்வளவா நல்லா இல்லை. இந்த உலகத்திலேயே மிக அழகு எங்கள் உம்மா தான். அவள் தான் என் மனசில் மகாராணி. அவள் அங்கவீனர்களாக இருக்கலாம், வயசில் இந்த கொட்டானாக இருக்கலாம், நெட்டையாக இருக்கலாம், அசிங்கமாக இருக்கலாம், மூக்கரையாக இருக்கலாம், ஊமையாக இருக்கலாம், குருடாக இருக்கலாம், குஷ்டரோகம் பிடிச்சிருக்கலாம், யாருமே தாயை என்ன செய்ய மாட்டாங்க, அசிங்கம் என்று ஒதுக்க மாட்டாங்க. நல்ல தாய் தான் உலகத்தில், நல்ல தாய், நல்ல தகப்பன். அவங்க வேறு வேறு தவறுகள் செய்யலாம். ஒரு விரல் விதிவிலக்கா கோடியில் ஒன்று, எங்கேயாவது ஒன்று சில தப்பான தாய்கள் இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் பெற்றவர்கள் பெற்ற பிள்ளைகிட்ட எப்போவுமே நல்லா தான் நடந்துக்குவாங்க, எப்போவுமே நல்லா தான் நடந்து. ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் பல உறவுகளை சந்திக்கிறான், பல நட்புகளை அணுகிறான். ஏ, நம்ம விரும்புகிற நம்முடைய மனைவி, நம்ம விரும்புகிற நம்முடைய கேர்ள் ஃப்ரெண்ட், நம்முடைய பாய் ஃப்ரெண்டு, நம்மளை விரும்பின கணவன், உன்னை நீ எப்படி என்னை விரும்பின, மூக்கு முடி நல்லா இருந்துச்சு, உன் நடை எனக்கு பிடிச்சிருந்துச்சு, உன் வாய்ஸ் எனக்கு ரொம்ப பட்டிருந்துச்சு, உன்னுடைய சிம்பிள், நீ ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது, நீ சோசலிசமாக பழகிறது, நீ கெஷுவலாக இருக்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உன்னுடைய முடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உன் பல்லு கொஞ்சம் எடுப்பாக இருந்துச்சு, இப்படி தானே சொல்லி நம்மளை விரும்புகிறாங்க. நம்முடைய வயது, நம்முடைய இளமை, நம்முடைய தோற்றம், இதிலெல்லாம் நம்ம ஒருத்தர் விரும்புவோம். ஆனால் நம்மளை எதுவுமே தெரியாமல், நம்மளை யாரண்டே தெரியாமல் நம்மளை விரும்பின ஒரு உறவு இருக்குமென்றால் நம்முடைய தாயும் தகப்பன் இருந்தார். கர்ப்பத்தில் குழந்தை என்கிற மெசேஜ் மட்டும் தெரிஞ்சா மாதவிளக்கு நின்று போச்சு, காட்டை வச்சு பார்த்தா பாசிட்டிவோ, பிள்ளைக்கு நின்றுட்டு அப்படி என்று தெரிஞ்சா ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் இது என்ன பிள்ளைன்னு தெரியாதுங்க, என்ன பிள்ளைன்னு தெரியாது, எப்படி பிள்ளைன்னு தெரியாது, கருப்பா சிவப்பான்னு தெரியாது, குருடா முடமா சுத்தியாக எதுவுமே தெரியாதுங்க என் பிள்ளை அப்படி என்று ஒரு தாய் வயிற்றில் நம்மளை சுமக்க தொடங்குவாள், தகப்பன் தலையில் நம்மளை சுமக்க தொடங்குவான். ஒரு தாய் வயிற்றிலையும் தகப்பன் தலையிலையும் தான் சுமக்கிறான். ஒரு தகப்பன் ஒரு குழந்தைக்காகத்தான் ஓவர் டைம் வேலை செய்கிறான், ஓடி ஓடி வேலை செய்கிறான், வெயில் பார்க்காம வேலை செய்கிறான். இந்த மாதம் நாட்டுக்கு போகிறந்தவர் இன்னொரு வருஷம் கழித்து போவோம், கொஞ்சம் பெனிஃபிட் கூட கிடைக்கும், சம்பள உயர்வு வர மாதிரி இருக்குது என்றெல்லாம் நிற்கிறது, டயர்டாக இருந்தாலும் டேப்லெட்டை போட்டுட்டு வேலைக்கு போகிறது, கஷ்டமாக இருந்தாலும் பல்லை கடிச்சிட்டு வேலை செய்கிறது அந்த குழந்தைக்காகத்தான். அவர் எப்போவுமே தலையில் சுமந்துக்கிட்டு தான் இருப்பார், ஆனால் நமக்கு முன்னே காட்டிக்க மாட்டார். இதுதான் தகப்பன். தாய் வயிற்றில் நம்மளை சுமந்துக்கிட்டு இருக்கிறாள். எப்படி ஒரு மனநிலையில் ஒரு தாய் நம்மளை வயிற்றில் சுமப்பா தெரியுமா? நம்ம யாராவது கீழே விழும்போது, வேகமாக விழும்போது, ஒரு நொட்டியில் விழும்போது நம்ம தலையை தூக்குவோம், தலையை பொத்துவோம், தலையை பார்த்துக்குவோம். ஆனால் ஒரு கர்ப்பிணி பெண் கீழே விழும்போது சுப்ஹானல்லாஹ் வயிற்றை மட்டும்தான் பொத்துவா, அவளை பற்றி அவள் யோசிக்கவே மாட்டாள். என் தாயும் அப்படித்தான், உங்கள் தாயும் அப்படித்தான். அவள் கீழே விழும்போது வயிற்றை தான் பார்ப்பா, என் பிள்ளை என்று தலைப்பட்ட பரவாயில்ல, கால் உடஞ்சி பரவாயில்ல, கை உடஞ்சி ஒன்றும் இல்லை, பிள்ளைக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது. மசட்டையில் சாப்பிட முடியாமல் இருக்கிறவ சாப்பிட்றதுங்கிறது உசுர் போகிற ஒரு மசட்டையாக வாந்தி வர ஒரு ஃபீலிங் வரும். மூத்தவங்க சொல்லுவாங்க, வயிற்றில் இருக்கிற பிள்ளைக்கு ஏதாவது ஆகப்போகுது போகுதுடி அப்படின்னு சொன்னால் விஷத்தை சாப்பிட்ற மாதிரி அதை சாப்பிடுவாங்க. அந்த பிள்ளைக்காக, பிள்ளைக்காக நான் தயா, பிள்ளைக்காக நான் இந்த மருந்தை குடிக்கிறேன், பிள்ளைக்காக நான் வாக்கிங் போகிறேன். என் பிள்ளை எப்படி இருக்கான்னு தெரியாது, யார்கிட்ட தெரியாது, ஆனா பெண்ணா எதுவுமே தெரியாது. ஒரு குழந்தைக்காக ஒரு தாய் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த 10 மாதம் வயிற்றில் சுமந்துக்கிட்டு இருக்கிற காலங்களில் செய்யக்கூடிய தியாகத்தை எப்பயாவது நம்முடைய உம்மா நம்மளை உட்கார வச்சு நான் உனக்காக என்ன கஷ்டப்பட்டேன், இப்படி அழுதேன், இப்படி வேதனைப்பட்டேன் என்று ஒரு நாள் சொல்லியிருப்பாவா? அதுதான் இஹ்லாஸ். நம்முடைய நண்பன் சொல்வான், 2 மணி நேரமாக உனக்காக காத்துக்கிருந்தான்டான்றான். நம்முடைய நண்பன் சொல்லுவான், நம்மளோட பொண்டாட்டி சொல்லுவான், விடிய விடிய தூங்கல, நீங்கள் வருவீங்க வருவீங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தான்பா. எப்போயாவது நம்மளோட உமா பாப்பா சொல்லியிருப்பாங்களா, நானும் பாப்பாவும் எத்தனை நாள் முழிச்சிட்டு இருந்தேன் தெரியுமா, எத்தனை நாள் சாப்பிடாமல் இருந்தேன் தெரியுமா, எத்தனை நாள் உனக்காக ஓடினோம் தெரியுமா, எத்தனை நாள் நாங்கள் சாப்பிடாமல் இருக்கிறத உனக்கு தந்துட்டு நாங்கள் பார்த்துக்கிருந்தோம் தெரியுமா. எதுவுமே ஒரு நாளும் சொல்ல மாட்டாங்க, சொல்லி காட்டவும் மாட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக நம்முடைய எல்லா தாய்மார்களும் அந்த கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. அந்த வயிற்றில் சுமந்துட்டு இருக்கிற சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம எப்போ ட்ராவலிங் முடியும், இந்த பேக்கத்துக்கு கீழே வைக்க வேண்டு காத்துக்கிட்டு இருப்போம், ஃப்ரீயாக இருக்கணுமென்று நம்ம காத்துக்கிட்டு இருப்போம். ஆனால் 10 மாதமாக நம்முடைய தாய் நம்மளை வயிற்றுக்குள்ளே சுமந்துக்கிட்டு இருப்பாள். உள்ளே இருக்கிற குழந்தை 4 மாதம் தாண்டும் போதும் மெதுவாக உதைக்க தொடங்கும். அந்த உதைக்கும் போதும், பிள்ளை பிறளும் போதும், பிள்ளை துடிக்கும் போதும் அந்த தாய்க்கு ஒரு வேதனை கூடும். இதில் ஆச்சரியம் என்னென்றா, 2 நாளாக பிள்ளை துடிக்கலைன்றா வேதனை இஞ்ச கூடிடும், மனசு வலிக்க தொடங்கி, என்னாச்சு பிள்ளை துடிக்கலை, உடனே டாக்டர்கிட்ட போய், பிள்ளை துடிக்கலை டாக்டர், சந்தோஷம் தானே, பிள்ளை துடிக்காட்டி வலி இல்லை தானே, இல்லை இல்லை எனக்கு வலிக்கட்டும் என்ற புள்ள துடிக்கட்டும், டாக்டர் பாருங்க அவர் ஸ்கேன் பண்ணிட்டு ஒன்றும் இல்லைம்மா, ஃபுல்லட ஹார்ட் வேலை செய்து இந்த மருந்தை சாப்பிடுங்க. புள்ள துடிச்சு வலிச்சா சந்தோஷம், இதுதான் நம்முடைய தாய். இன்னும் நம்மளை காணவே இல்லை, நம்ம எப்படி பிறக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம் என்கிற எதுவுமே தெரியாமல் நம்முடைய தாய் நம்மளுக்காகவும் நம்முடைய தகப்பன் நம்மளுக்காகவும் வாழ்கிறாங்க. அல்லாஹு தஆலாவினுடைய திருமறையில் என்ன சொல்கிறான், ஒரு தாயிடம் நீங்கள் நல்ல முறையில், தகப்பனிடம் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க அப்படி என்று சொல்லிட்டு தாய்க்கு அடுத்ததாக சொல்கிறான், பெற்றோர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க என்று சொல்லிட்டு அடுத்தது அல்லாஹு தஆலா சொல்கிறான், தாயை பற்றி தான் சொல்கிறான், உன்னை கஷ்டத்தோடு சுமந்தால், கஷ்டத்தோடு ஈன்றெடுத்தால், உனக்கு பால் கொடுத்த காலம் மொத்தம் 30 மாதங்கள், சுமந்ததும் பால் கொடுத்ததும் 30 மாதங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி அவளிடம் நீ நல்ல முறையில் நடந்துக்கோங்கிறான். தாயையும் தகப்பனையும் சொல்லிட்டு தனியாக தாயை பிரிக்கிறான். தாய்க்கு முதலிடம் இஸ்லாம் கொடுக்குது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு நபித்தோழர் வந்து, யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தபடி நான் ரொம்ப நெருக்கமான தோழமை வைத்து கொள்ள தகுதியான உறவு எது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்முக், உன் தாய் என்றார்கள். சும்மன், அதுக்கு பிறகு யார் யா ரசூலல்லாஹ்? உம்முக், அடுத்ததும் உம்மா தான்டா அப்படின்னு. சும்மன், மூன்றாவது யார் யா ரசூலல்லாஹ்? உன்னுடைய தாய். சும்மன், 4வது யார் யா ரசூலல்லாஹ்? உன்னுடைய தகப்பன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போ தாய் சாதாரணமானவ கிடையாது. நம்ம மறுபடி 3 தடவை அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தபடி இந்த உலகத்தில் நட்பு பாராட்ட வேண்டும், நேசம் கொள்ள வேண்டும், பாசம் கொள்ள வேண்டும் என்றால், தாங்க வேண்டும் என்றால், அது உன் தாய். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் தெரியுமா? படைச்ச ரஹ்மானுக்கு தெரியும், ஒரு தாய் எடுக்கக்கூடிய சிரமத்தை வேறு எவங்களும் எடுக்க முடியாது, எவங்களும் எடுக்க முடியாது. ஒரு பிரசவ வலியை நம்ம சும்மா சொல்லிட்டு விடுறோம், ஒரு பிரசவ வலியை நம்ம சொல்லிட்டு விடுறோம். ஐரோப்பிய நாடுகளில், நான் ஐரோப்பிய நாடுகளுக்கு சில நிகழ்ச்சிகளுக்கு போயிருக்கிறேன், அங்கே இஸ்லாம் இருக்குதோ இல்லையோ மனைவி கிட்ட நல்லா நடக்கக்கூடிய கணவன் தான் அதிகமாக இருக்கிறான். அதுக்கு என்ன காரணம் என்றால், அங்கே பிரசவத்துக்காக அட்மிட் பண்ணினா புருஷன் பக்கத்தில் இருக்கணுங்கிறது கட்டாயமான சட்டம். புருஷன் பக்கத்தில் இருக்கணும், தொப்புள் கொடி அவர் கையால் தான் வெட்டணும். அப்போ அந்த நாட்டில் வாழக்கூடிய நம்முடைய நாட்டில் இருந்து போனவங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், இங்கேருந்து போனவங்க சொன்ன தகவல் தான், அந்த நாட்டில் வாழக்கூடியவங்களுக்கு அந்த லேபர் ரூமில் புருஷனை பக்கத்தில் வச்சு தான் அந்த குழந்தை பெற்றுக்குவாங்க. அன்னைக்கு தான் அந்த புருஷனுக்கு தெரியும் நம்முடைய மனைவி எவ்வளவு கஷ்டப்படுறான். அந்த குழந்தையை பெற்று கொள்ளும் போது அவள் துடிக்கிற துடி, அவள் உயிர் கடைசி இடத்துக்கு போய் திரும்ப வருதே, செத்துருவா அப்படின்ற அந்த மெஷின் நேர்கோடாகி தலையை பிச்சுக்கு டாக்டர்ஸ்மார் ஓடும்போது பக்கத்தில் இருக்கிற புருஷன் பதறுவான், மூச்சு நின்றும் மறுபடி அப்படியே வேலை செய்யப்படும். அவள் செத்து போவா, ஆனால் மீண்டும் உயிர் பெறுவான். பழையவர்கள் சொல்லுவாங்க, மறுபுறவி அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை பெத்த தாயை மறுபுறவி அப்படின்னு சொல்லுவாங்க. செத்து பிழைப்பான். அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் போது அவ்வளோ அவ்வளோ வேதனைகளை தாங்கலாம். உடல் வேதனை மட்டுமில்லை, மனசால ஒரு வேதனையை நம்முடைய தாய்மார்கள் தாங்குறாங்க. நம்முடைய தாய் தெருவுக்கு ஒரு மீன் வென்றிருந்தாலும் மொக்காடு சரியாக போட்டு உடலை சரியாக மறைச்சி கழுத்தை சரியாக பிடிச்சி இது எவ்வளோ வாப்பா மீன் என்று கேட்ட நம்முடைய தாய் நம்மளை பெத்தெடுக்கிறதுக்காக ஒரு அந்நிய ஆணிடம் நிர்வாணமாக இருக்கிறாள் என்றால் அவளுடைய மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கு, எவ்வளவு வலியை தாங்கியிருப்பாங்க மனசாக. உடல் வலி அது வேறு, அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் போது அந்த தாய் சுட்டிச்சு போறது வேறு, அதோடு சேர்த்து மனசில் துடிக்கும். நான் அண்ணிய ஆணுக்கிட்ட நிற்கிறேனே, என்ன இன்னொருத்த பார்க்கிறான், கை வைக்க கூடாத இடத்து கை வைக்கிறானே, நமக்காக செத்து நமக்காக மனசு நொந்து அந்த தாய் நம்மளை பெற்றெடுக்கிறான். ஒரு வியோஜி நெருங்கின நண்பர் அவர் ஒரு விஷயம் சொன்னார், ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது அந்த குழந்தை பிறப்பு வலியை வெட்டி கீறி அந்த குழந்தையை நாங்கள் பெற்றெடுப்போம், அதை திரும்ப தைக்கணும். உடம்பிலேயே வலி அதிகமாக இருக்கக்கூடிய இடம் தான் அந்த இடம், உடம்பிலேயே வலி அதிகமாக இருக்கக்கூடிய இடம் அந்த இடம். எந்த ஒரு மரத்து போடுற இன்ஜெக்ஷனோ எந்த ஒரு மயக்க மருந்தோ கொடுக்காம அதை மறுபடி நாங்கள் தைக்கணும். தைக்கும்போது கண்டிப்பாக ஒரு சாதாரண மனிதனால் தாங்க முடியாது. இந்த டாக்டர்ஸ் என்ன செய்வாங்க தெரியுமா, அந்த நேர்ஸ்மார் என்ன செய்வாங்க தெரியுமா, அந்த குழந்தையை தொடச்சி தொப்புள் கொடியை வெட்டி கிளிப்பை போட்டுட்டு அந்த குழந்தையை தூக்கி அவர் நெஞ்சில் தூக்கி முத முதல்ல இப்போ தான் காட்ட போகிறாங்க. சாதாரணமாக ஒரு தாய் அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்காக இவ்வளோ வலியை தாங்கிறத சைக்கோலஜிக்கலாக அதை வெறுக்கணும். மனுஷன் அப்படித்தானே, நமக்கு வேதனை தர்றதுக்கு இதுதான் காரணம், அதை வெட்டணும் என்று தானே சொல்லுவோம். ஒரு விரலில் காயம் வந்து குத்துது தாங்க முடியலன்றா இந்த விரலை வெட்டி எறியணும் போல இருக்குன்னு சொல்லுவோமா இல்லையா. ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதுனால தான் வயிற்றில் சுமந்ததுனால தான் இவ்வளவு வலி, என் கண்ணில் கூட அந்த பிள்ளையை காட்டக்கூடாதுன்ற தானே சொல்லணும். அல்ல அந்த மனசை எப்படி மாத்துறான் தெரியுமா, அந்த பாசத்தை எப்படி புரட்டுறான் தெரியுமா, அவ்வளவுக்கு காரணமான அந்த பிள்ளையை தான். கண்ணை முழிச்ச உடனே தாய் கேப்பா, என் பிள்ளை எங்க, என் பிள்ளை எங்க, அவளுக்கு பிறந்த குழந்தை அங்கவீனமா பிறந்தாலும் அதான் எனக்கு, கருப்பா பிறந்தாலும் அதான் எனக்கு, அம்மா உன் பிள்ளை நல்லா இல்லை பாக்குறதுக்கு லட்சணமா இல்லை வேணும்னா மாத்தி தரட்டுமா, என் பிள்ளைய தாங்க. அந்த பிள்ளைய தூக்கி அவ வயிற்றுல வச்சு அந்த பிள்ளைய அவ பார்க்கும்போது தைப்போம், வலி விளங்காது. அந்த வெட்டி நிறத்தை தைக்கிற நேரம் அந்த குழந்தையை தூக்கி அந்த தாயிடம் கொடுத்தோடனே அவ முதுகுல கையை வச்சு அந்த பிள்ளைய பாப்பா, பார்க்கும் போது தையல் விடும். என்ன ஆச்சரியம் மௌலவி, அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டே இருப்பா அந்த வலியே அவளுக்கு விளங்காது என்றால் நாங்க உலகத்துல இதை விட ஒரு பாசத்தை காணல, இதை விட ஒரு பாசத்தை நாங்க காணல. அதான் தாய், அதான் தாய். இப்போதான் நம்மளை பார்க்குறான், நம்மளை இப்போ தான் தெரியும் யாருண்டு, இதானா என் பிள்ளை, இதானா என் செல்லம், உடனே பேர் வச்சு தக்கம். அவ்வளோ மோசமாக இருந்தாலும் அந்த பிள்ளை தான் எனக்கு செல்லம், அந்த பிள்ளை தான் எனக்கு தங்கம், இந்த பிள்ளை தான் என்னுடைய உசுறு. குழந்தைய முதல்ல தாய்ப்பால் கொடுக்க சொல்லுவாங்க, ஹாஸ்பிட்டலில் வச்சு சில ட்ரீட்மெண்ட்கள் நடக்கும், சில டெஸ்ட்டுகள் நடக்கும், தாய்ப்பால் ஒழுங்காக வருதா இதெல்லாம் பார்த்துக்குவாங்க. டிக்கெட்டை வெட்டி வீட்டை அனுப்பும்போது பாரம் தூக்கக்கூடாது. ஒரு தண்ணி கிளாஸை தூக்கினா கூட தையல் போட்ட இடத்துல ரத்தம், சீசர் பண்ணின இடத்துல வலிக்கும், கவனம் இப்படி தான் சொல்லி அனுப்புவாங்க. 2.5-3 kg குழந்தை பிறக்குது, 2.5 kg 3 kg குழந்தை தான் பிறக்கும். அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த தாய் தூங்க தொடங்குவான். அதை திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால், குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முன்னால் அந்த தாயினுடைய மனநில ஒரு பெண் எப்படி இருப்பா, அதை குமரில் எப்படி இருப்பான்டா, அவள் படுத்துட்டாள்ண்டா காலத்தால் ரோட்டில் ஒரு சத்தம் கேட்கும், இல்லாட்டி பக்கத்து உள்ள ஒரு சண்டை போகும், இல்லாட்டி ஒரு ஊடு பற்றி ஆக்கள் கத்திருப்பாங்க ஓடி இருப்பாங்க, அவளை பாட்டுக்கு படுத்திருப்பாள். ஆனால் பிள்ளை ஒன்று பெற்றதுக்கு பிறகு அந்த தாய் அந்த குழந்தை மேலே ஒரு கவனம் வச்சுக்கிட்டு தூங்குவான், அந்த கையை அப்படி வச்சுக்குவான், அந்த குழந்தை காலை உசுப்பும் கொஞ்சம் அப்படி எண்ணும், கண்ணை முடிச்சிடுவான், பிள்ளை அப்படி எண்ணும், பிள்ளை அப்படி எண்ணும், தூக்கம் இல்லாமல் இருக்கும், வலி வேதனைகளோடு இருக்கும், மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கும், உடம்பெல்லாம் வலிக்கும், அசந்து தூங்க வேண்டிய நேரம். ஆனால் அவளால் தூங்க முடியாமல் தூக்கத்தை அலைச்சலைச்சி பிள்ளைக்காக பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் தாய். இப்போ நான் சொல்கிறது எல்லா பெற்றோர்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். கூட இருக்கிற உம்மா, கூட இருக்கிற மாப்பிள்ளை, கூட இருக்கிற மதினி, இவங்கெல்லாம் தூங்குகிற ஒரு நேரம் வரும், தூங்கிடுவாங்க. ஒரு குழந்தை தாய்ப்பாலுக்காக கத்து, இந்த சின்ன குழந்தைகள் வச்சிருக்கிற தாய்மார்களுக்கு தெரியும், நாங்கள் சின்ன வயசில் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தாய்ப்பால் கொடுத்தோம்ங்கிறத சொன்னால் கண் படும், அப்படி அப்படி பிள்ளை தாய்ப்பால் குடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த தாய் அந்த தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கும், எல்லாரும் தூங்கிடுவாங்க, குழந்தை அழும், எல்லாருக்கும் தூக்கம் பெய்திடும். அந்த குழந்தை அழுகை சத்தத்தில் முதல் கண்ணை முழிக்கிறவள் அந்த தாய் தான். இப்போ அவள் எழுந்து மெதுவாக இழுகி அப்படியே முதுக கட்டில சாச்சி அல்லது சுவரில் சாச்சி அப்படியே இருந்து பக்கத்தில் இருக்கிற பிள்ளைய கண்ணை மூத்தி உதட்டம் மடித்து வலியை தாங்கி இழுத்து ஒரு தண்ணி கிளாஸ் தூக்கக்கூடாதுன்ற டாக்டர் சொல்லியும் அந்த 2.5-3 கிலோவை அப்படியே வலியோட தூக்கி நெஞ்சு வரைக்கும் வசத்தி அதுக்கு தாய்ப்பால் கொடுத்துட்டு அப்புறமா தன் வலியை பார்க்கக்கூடியவள் தான் என்னையும் உங்களையும் பெற்றுத்தான். ஏன்னா புள்ள அழுவுது, அந்த புள்ள அழக்கூடாது, அதுக்கு தாய்ப்பால் கொடுத்தே ஆகணும் என்கிறதுக்காக செத்து அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் பார்ப்பா. நம்மளை பெற்ற தாய், நம்ம கல்யாணம் முடிச்ச நம்ம மனைவி இதைத்தான் பண்ணுறான். இப்போ அவன் புருஷனுக்கிட்ட பொண்டாட்டி எனக்கு எப்படி கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறதும் இல்லை, பிள்ளைகளை வளர்த்துட்டு தாய் நான் உனக்காக என்னெல்லாம் பண்ணினு தெரியுமாடான்னு சொல்கிறது இல்லை. அந்த தாய் அந்த பிள்ளைகளை அப்படித்தான் வளர்க்க, இதான் ஒரு தாய். அந்த குழந்தைக்கு கொஞ்சம் ஏதாவது சுகம் இல்லாமல் போச்சு, அம்மா ஒரு புறம் பாப்பா ஒரு பக்கம், புள்ள நடுவில் தொட்டு தொட்டு பார்த்து பார்த்து விடிய விடிய கச்சிட்டு இருப்பாங்க. காலையில் அவர் வேலைக்கு போகணும், பாப்பா அவருக்கு தூக்கம் வராது, துணியை நிலச்சி வச்சு ஒத்தி ஒத்தி விடியட்டும் ஹாஸ்பிட்டல் போக, ஒத்தி ஒத்தி ஒத்தி ஒத்தி ஒத்தி தொட்டு தொட்டு பார்த்து பார்த்து அந்த புள்ள நித்திர கண்ணில் மெதுவாக சிரிக்கும், அந்த சிரிப்பை ரசித்து அந்த காலை கொஞ்சி கையை கொஞ்சி உடம்பு தொட்டு பார்த்து உடம்பு முழுக்க தடவி பார்த்து வேறு எங்கேயாவது ஏதாவது இருக்குதான்னு பார்த்து எங்கேயாவது ஒரு கொப்பளம் வந்திருக்குமா, ஒரு சின்ன எறும்பு கடிச்சிருக்குமா, அந்த உடுப்பை தட்டி துறைச்சி அந்த பிள்ளைய கண்ணாலேயே பார்த்து நிமையாலேயே மூடிக்கிட்டு விடிய விடிய இருப்பாங்க. புருஷனுக்கிட்ட பொண்டாட்டி சொல்லுவா, நீங்கள் கொஞ்சம் தூங்குங்க நான் பார்த்துக்கிறேன், இல்லடி நீ கொஞ்சம் தூங்கு நான் பார்த்துக்கிறேன். நமக்காக சண்டை செஞ்சு போட்டி போட்டு நம்மளை பார்த்துக்கிட்டது தான் நம்முடைய தாயின் தகப்பு. எப்பயாவது இதை நம்ம யோசித்து பார்த்தோம், நம்ம கல்யாணம் முடிச்சிருக்கோம், நமக்கு புள்ள பிறந்திருக்கங்க, கொலையாவது நம்மளோட உமா பாப்பா என்ன பாடுபட்டு இருப்பாங்கங்கிறத யோசித்து பார்த்தோமா. இப்படி ஒரு தாய் ஒரு தகப்பன் அந்த பிள்ளைகளை வளர்க்குற விஷயத்தில் அவங்க ஆளுக்கால் என்ன செய்வாங்க, தியாகங்களை செய்வாங்க. இதை நம்மக்கிட்ட சொல்கிறதில்லை, நமக்கு ஒரு வருத்தம் வந்துட்டால் அவங்களுக்கு தூக்கம் வராது, நம்மளுக்காக வேறிப்பாங்க. நீங்கள் பாருங்கள், பிறந்த குழந்தைக்கு ஹார்ட்டில் ஓட்ட ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், 30 லட்சம் ரூபா செலவாகும். பிறந்த குழந்தை ஒரு கிழமை தான் கண்ட உறவு, ஒரு கிழமை தான் கண்ட உறவு, 30 லட்சம் இருக்கிற ஊடு குழவை விற்றா தான் முடியுமெண்டா விற்பாங்க. டாக்டர் சொல்லுவான், இன்கேஸ் சக்ஸஸ் ஆகாமலும் விடலாம், பரவாயில்ல பரவாயில்ல, வந்தாலும் போனாலும் இந்த ஊடு வளவு தேவையில்லை, அந்த பிள்ளாந்த மௌத்தானாலும் பரவாயில்ல, நாங்கள் கடைசி முயற்சி செய்யலாம் போல் இருக்கித்தானே செய்வோம். இப்போ நாம் நடுத்தெருவுக்கு வந்து ஒரு 4-3 நாள் கண்ட உறவுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு உறவு நம்முடைய தாயின் தகவல். வளர்ந்து வந்த நமக்கு குடும்பத்திலேயே உதவி செய்ய மாட்டான், காக்காவுக்கு ஆப்ரேஷன், தாத்தாவுக்கு ஆப்ரேஷன், பெரியாப்பாவுக்கு ஆப்ரேஷன், குடும்பக்காரனே நைசா கொஞ்சம் நேரத்தோடு சொல்லிக்கலாம். இப்போ உம்ராக்கு போய் வந்த காசி முடிஞ்சு என்று சொல்கிற காலம் இன்னாதான் கண்ட உறம்பு உறவு அது தப்பும் தப்பாமல் விடும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இருக்கிற வீடு வளவை விற்று இதை செய்வோம்னா செய்யும். இதுதான் அந்த தாயின் தகப்பன் வழங்கிட்டா. இந்த தாய் தகப்பன் அந்த பிள்ளைக்காக அணு அணுவாக என்னெல்லாம் செய்ய முடியும் அதை செய்கிறாங்க. அதனால தான் அல்லாஹ் தஆலா அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தபடி உங்களுடைய பெற்றோர்கள் சூரத்து லுக்மானில் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை அல்லாஹ்வுக்கு இணை வைக்க சொன்னால் அப்போ மட்டும் கட்டுப்படாதீங்க, மற்ற விஷயங்களில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கிறான். அப்போ பெற்றோர்கள் முஷ்ரிக்குகளாக இருக்கிறாங்க, அவங்க இஸ்லாத்துக்கு வர இல்லை, நீங்கள் தான் இஸ்லாத்துக்கு வந்த, நல்லா நடந்துக்கணும். அல்லாஹ்வின் விரோதி முஷ்ரிக், நான் அவனை பார்த்துக்குவேன், அது நான் பார்த்துக்குறேன், நீ நன்றியோடு நடந்து, உன்னை பெற்றவன், உன்னை வளர்த்தவன், இணை வச்சுட்டா நான் பார்த்துக்குறேன், அது நானும் அடியானும் பார்த்துக்குறேன், நீ முதல் நல்லா நட. இணை வைக்கிற பெற்றோர்கள் முஷ்ரிக்கு நல்லா நட, கொடுக்கல் வாங்கல சரியாயிரி, சாப்பாட்டை கொடு, உடுப்பை கொடு, நல்லாயிரி, அவங்க உன்னையும் இணை வைக்க சொல்லி சொன்னா அப்ப கட்டுப்பட.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக மாலை 4:01.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: நமக்கு தெரியாது நீங்க என்ன நினைக்கிறீங்க. நம்முடைய பெற்றோர்கள் நம்மகிட்ட கடுகடுப்பா நடக்கிறாங்க, இறக்கம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இறக்கத்தால தான் கடுகடுப்பா நடக்கிறாங்க. உங்களை திருத்தணும், நீங்க தவறிடப்படா, உங்களுக்கு ஏதாவது பிழை நடந்துடக்கூடா, ரெண்டா கடுகடுப்பா நடப்பாங்க. செல்லம்மா வளர்த்த பிள்ளைதான், ஒரு அவுட்லுக்கு வந்துட்டு, ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு அவுட்லுக்கு வந்துட்டு என்ன விடத்தை நிற்கிற உள்ளுக்கு போ பண்ணுவான். ஏன் உம்மா உருக்கினா? உம்மாக்கு என்னோட இறக்கம் இல்லை, இவ்வளோ பேருக்குள்ளே உருக்கிட்டா. இறக்கத்தில் தான் சொன்னேன், உனக்கு ஒரு அவுட்லுக் வந்தது உனக்கு தெரியாது. நாலு பேர் பார்ப்பான், அண்ணியன் ஒருத்தன் பார்ப்பான், அதை தாய் தாங்கிக்க மாட்டான். இது நம்முடைய பிள்ளைக்கு ஆபத்து, தனியாக பயணம் போகக்கூடாது. நைட் கிளாஸ் தேவையில்லை, ரோட்டில் தேவையில்லை, இந்த கூட்டாளி உணவு நல்லம் இல்லை, இந்த பிள்ளை வந்து கிசு கிசுக்குது, எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை, இது பெரிய வயசு கூடின உறவு, தப்பு, இதெல்லாம் பார்க்குற தாய் உங்கள்கிட்ட கண்டிப்பாக நடப்பாங்க, கடுகடுப்பாக நடப்பாங்க, அடிக்கவும் செய்வாங்க. அது பாசத்தினார், அது பிள்ளைகள் தப்பாக விளங்கு, பிள்ளைகள் தப்பாக விளங்கு. இந்த தகப்பன், இந்த தகப்பன் எப்படி நடந்துக்குவான், தகப்பன் எப்படி நடந்துக்குவான்? பெண்கள் கண்ணுக்கு முன்னாடி அழுதுருவாங்க. நம்மட உம்மா அப்ப அண்ணா கண்ணால் தண்ணியோடும், அப்ப அழுவாங்க. பெண்ணுக்கு மறைக்க தெரியாது, அப்பவே சொல்லிக்குவாங்க, என்னடி நீ இப்படி செஞ்சேன்னுருவாங்க. உன்னை நினச்சி நெக்கி இப்படி நெஞ்சு பொறுக்குதுடி அப்படியம்மா. நம்முடைய பாப்பா அம்மா இருந்த ஆண்களுக்கு முன்னாடி எல்லாம் அழ வெக்கம், அழமாட்டாங்க, அழுகையச்சம்மா கல் மாதிரி அடக்குவாங்க. ஆண்கள் அழக்கூடிய இடம் இந்த பள்ளிவாசல். ஒரு வயலோர், ஒரு கடற்கரையோர், ஏதாவது ரோட்டு போய் முடிகிற ஒரு இடத்த பைக்கில் கொண்டு நிப்பாட்டிட்டு கையை கட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பார் நம்மட பாப்பா. சுஜூதில் எத்தனை பேர் அழுகுறாங்கங்கிறது பள்ளிக்கு வர எங்களுக்கு தான் தெரியும். துவா தொழுதுட்டு எல்லாரும் போனது போகிற ஒரு ஆள் துவாவில் நின்று அழும். இந்த பிள்ளைக்காக துவா கேட்டுக்க நிற்க. உங்களுக்கு முன்னாடி நம்முடைய பாப்பா அழமாட்டார், நமக்கு முன்னால் அழுகுறது இல்லை. பிள்ளைகள் தூங்கும், பெட்ஷீட்டை சரியாக்குற மாதிரி, நெலும்பு வலையை கட்டி விடுற மாதிரி அந்த ரூமுக்கு போய் இந்த பிள்ளைட முகத்தை பார்த்து, நான் ஒரு குமர் பிள்ளை முத்தமிட முடியலை. அந்த வாப்பா அந்த பிள்ளை தூங்கினோம் சொந்து தூங்கும்போது அந்த ரூமில் போய் பெட்ஷீட்டை சரியாக்குற மாதிரி, பொண்டாட்டிக்கிட்டே செல்லாமல் செல்ல தகப்பன் உள்ளே போய்த்துருவான். நெலும்பு வலையை சரியாக்குற மாதிரி அந்த பிள்ளைட நெட்டி அப்படியே தடவி விட்டு தள்ளி நின்று அந்த பிள்ளைய பார்த்து, இப்படி தூங்குறாள் என்ற பிள்ளை, பகல் கூட நான் திட்டேன், நான் கொஞ்சம் அடிச்சிட்டேன், இந்த பிள்ளைக்கு வலிச்சிரிக்கும் வந்து அந்த காலை பிடிச்சி அந்த ரூமில் நின்று கண்ணீரை பொழிச்சு அப்படியே ஊற்றி அழுது அழுது தூக்கம் இல்லாமல் நம்முடைய பாப்பா இருக்கிறது தூங்கின பிள்ளைக்கு தெரியாது. காலையில் எழுந்ததோ அந்த காட்டு மிராண்டி உசுரோடு இருக்கான், நான் செத்துட்டானான்ட்டு நினைக்குது பிள்ளை. ஏன்னா நேற்று ஏசினதானே, ஆனால் அடித்த கையை தூக்கி சுவரில் அடிச்சு இந்த கையால் அடிச்சிட்டேன் என்று அழுகிற தகப்பனை நீங்கள் காணலை. அது நீங்கள் தூங்கின நேரம், நீங்கள் இல்லாத நேரம். ஒரு தாயின் தகப்பனும் ஒரு பிள்ளை அப்படித்தான் பழக்கிறான். ஒரு பிள்ளை அப்படியே குமராயிட்டு விறக்கொள்ள, இதுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், இதுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை தேடணும், என்ற பிள்ளை நல்லா இருக்கணும் என்றுதான் ஒரு தாயும் தகப்பனும் ஏங்குறது. சின்ன வயசுலேருந்து கலர் தெரியாத நேரம், டிசைன் தெரியாத நேரம், அளவு தெரியாத நேரம், கடகடையாக ஏறி இறங்கி அந்த பிள்ளைக்கு உடுப்படுத்து கொடுத்து நல்ல ஸ்கூலில் சேர்த்து விட்டு நல்ல ஷூ நல்ல புக் அதுக்கு முடியுமான அளவுக்கு செலவழித்து யூனிஃபார்ம் வேண்டி கொடுத்து இந்த பிள்ளையை வளர்த்து ஆளாக்கி அந்த பிள்ளைக்கு மொழி கொடுத்து அந்த பிள்ளைக்கு சட்டம் சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைக்கு பேச்சு சொல்லி கொடுத்து அந்த பிள்ளையை வளர்த்த தாய் தகப்பனுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து தர தெரியாதா? தெரியும் தானே. ஆனால் அந்த பிள்ளையை செய்யக்கூடிய ஒரு தவறு காதல். உலகத்திலேயே ஆக பெரிய பாவம் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல், அதுக்கு அடுத்து ஆக பெரிய பாவம் காதலித்தல். இதை இஸ்லாமிய மார்க்கமே சொல்லுது. காதலித்தல் என்றால் என்ன தெரியுமா? உக்குல் வாலிதைன், பெற்றோர்களை நோவினை செய்தல். காதலிக்கிறத போல பெற்றோர்களை சித்திரவதை செய்யக்கூடிய வேறு எந்த வழியும் உலகத்தில் கிடையாது. சில வீடியோக்கள் வரும், பெத்த தாய் தகப்பனை போட்டு அடிக்கிறது, கதிரையில் இருந்த மாதிரி உதச்சுவிட்டு தள்ளி விடுறது, பிடிச்சி கட்டி எடுத்து குத்துறது, இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் தாங்கலாம், இதெல்லாம் தாங்கலாம். ஆனால் ஒரு பிள்ளை காதலிச்சு ஓடி போகிறத, இன்னொரு ஆம்பளையோட பேசிட்டு இருக்கிறத, வீட்டுக்கு ஃபோனை மறைச்சி வச்சுக்கிறத ஒரு தாயின் தகப்பனும் அறிஞ்சிட்டாங்கண்டா, அவங்கள வெட்டி அறிஞ்சா கூட தாங்கியிருக்கலாம், இப்போ தாங்க முடியாது. எப்படி செத்து போவாங்க தெரியுமா? எப்படி நம்பி வளர்த்த பிள்ளைகள், ஒரு பிள்ளையை வளர்க்குறதுல ஒரு தாயின் தகப்பனும் என்ன லாபம் அனுபவிக்கான்னு சொல்லுங்கள். உழைக்கிறதை எல்லாம் கொட்டி கொட்டி கொட்டி ஓடி ஓடி வேர்த்து ரத்தம் சிந்தி உழைச்சி கொட்டி சேர்த்து கட்டி அம்புட்டையும் அப்படியே உதறி போட்டுட்டு கபன் சீலையோட தானே கபருக்குள்ளே போகுது ஒரு தாயின் தகப்பன். ஆருக்கு இந்த சொத்துக்கள், எதுக்கு இதுகள் எல்லாம்? பிள்ளைகளுக்கு தானே, பார்த்து பார்த்து கொடுத்துட்டு சேர்த்து சேர்த்து வச்சதெல்லாம் பிள்ளைகளுக்கு தானே. அந்த தாய் தகப்பனை தூக்கி எறிஞ்சிட்டு போறண்டா, எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயம். ஒரு தாய் என்கிட்ட வந்தா, ஒரு ஃபோனை கொண்டு வந்தான், லவ் பண்ணினாள், ஓடி போனாள், பிடிச்சிக்கு வந்தோம், அவன் நல்லவன் இல்லை, அவன் தூள்காரன், அவன் ட்ரக்ஸ் பாவிக்கிறவன், அவனுக்கு நேரத்தோட பொம்பளை தொடர்புகள் இருக்குது, நான் எவ்வளவு சொல்லிம்பல் கேட்கல, பிடிச்சு கொண்டு வந்து வச்சோம், திரும்பியும் அவன் ஃபோன் கொடுத்துருக்கான். இன்னைக்கு டவுட்டு வந்துட்டு இந்த ஃபோனை பிடிச்சிட்டேன் மௌலவி, ஆனால் இந்த ஃபோனில் அவள் வாட்ஸ்அப் கொண்டு ஓப்பன் பண்ணி அவனோட பேசினத்தை கேட்டேன் மௌலவி, எனக்கு இனி தாங்க இல்லை மௌலவி என்று அந்த வாய்ஸை போட்டு காட்டுறான். இவ சொல்கிறா, அம்மாவுக்கு சந்தேகம் வந்துட்டு அலுமாரி எல்லாம் தேறா, எனக்கு பயமாக இருக்கு, ஃபோன் பிடிவட போகுது போல இருக்கு. அதுக்கு அவன் சொல்கிறான், நான் வந்த நின்றா அவளை கழுத்தில் கழுத்தியால் குத்தி அவளை கல்லை கட்டி கடலை இறக்குவேன் என்று சொல்கிறான். அந்த பிள்ளை ரிப்ளை பண்ணுது, முதல்ல அதை செய். இது என்ன பிள்ளை, அவள் செத்து போனாள், அந்த பிள்ளையை நான் எப்படி வளர்த்தேன்? இதுக்குள்ள அந்த பிள்ளை ஒரு நோயாளி, அந்த நோய்க்கு ட்ரீட்மெண்ட் செய்கிறாங்க எப்படின்டா, ஒரு மாதம் ஒன்றுக்கு கிட்டத்தட்ட 25,000 ரூபா அந்த பிள்ளைக்கு செலவழிச்சிட்டு இருக்கிறாங்க பல வருஷமாக. அந்த பிள்ளை அந்த வேலையை பார்த்துருக்கு, பாப்பா ஒரு நெருப்பில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான், இந்த பிள்ளைக்குத்தான் நாங்கள் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், செலவழிச்சிட்டு இருக்கிறோம், வீடு கட்டிட்டு இருக்கிறோம். ஒரு தருதலையை காதலிச்சதும் இல்லாமல் இந்த பெத்து வளர்த்த தாயை அவன் கல்லை கட்டி கடலை இறக்க போகிறான், கழுத்தில் குத்தி கல்லை கட்டி கடலை இறக்க போகிறான்னு சொன்னால் இந்த பிள்ளை ரிப்ளை பண்ணது, முதல்ல அதை செய். அப்போ இந்த பிள்ளைக்கு சொர்க்கம் கிடைக்குமா? இப்படியான பிள்ளைகளுக்கு சொர்க்கத்தை கொடுப்பானா அல்லா? இந்த வார்த்தை சொன்னால் இதை ஒரு தாய் காதால் கேட்டுட்டாளே, அவளால் தாங்கலாமா? அவள் செத்துட்டாள், ஆல்ரெடி செத்துட்டாள், உசுரோட ஒரு சடமுலாக்குது. நான் கேட்டேன், இவள் தேவையா உனக்கு, விடனண்டன், இல்லை மௌலவி அவள் கஷ்டப்படுவாள் எங்கள் அந்த தாய், இல்லை மௌலவி அவன்கிட்ட போன அவள் கஷ்டப்படுவாள், பரவாயில்ல மௌலவி அவன் எப்படியாவது மறப்பிக்கணும், அவன் குடிகார மௌலவி, தூள்கார மௌலவி, அவன் வயசுக்கு மூத்த மௌலவி என்றான். அப்பையும் அந்த புள்ள நல்லா இருக்கணும் இந்த தாய் யோசிக்கா, ஆனா அந்த புள்ள இவளை கடல்ல இறக்கணும் சின்னதுக்கு முதல்ல அதை செய்கிறாங்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூன்று பேர் இருக்கிறாங்க அவர்கள் சுருக்கம் நுழைய மாட்டார்கள். ஒன்று முதுமினுல் ஹம்ரு, தொடர்ந்து மது அருந்துபவர்கள், போதை பாவிப்பவர்கள். இரண்டாவது அல் ஆக், பெற்றோர்களை நோவினை செய்பவர்கள். அப்ப இந்த நோவினை செய்கிற பெற்றோர்களை நோவினை செய்யறதுங்கிறது பெரிய பாவம், நம்பிக்கை துரோகம் என்றால் படைத்த ரப்ப வணங்காம விடுறது ஒரு துரோகம். படைத்தவன் அவன் இன்னொருத்தன் போய் பிரார்த்திக்கிற, இது பெரிய துரோகம். ரெண்டாவது, பெத்த தாய் தகப்பனை தூக்கி எறியிறையே, நன்றி கட்டவனா நடக்கிறைய, இது அடுத்த துரோகம். அதனால தான் சொல்றேன், உலகத்திலேயே பெரிய பாவம் இணை வைத்தல், இரண்டாவது பாவம் காதலித்தல். ஒரு மாசம் பழகின, ஒரு வருஷம் பழகின, ரெண்டு மாசம் பழகின, ரெண்டு வருஷம் பழகினத உங்களுக்கு மறக்கலா, பத்து மாசம் வகுத்துல சமந்து செத்து உன்னை பெத்து இவ்வளவு காலம் பலத்த தாய் தகப்பனை உனக்கு தூக்கி எறிய இயலும்? ஏன் இந்த பிள்ளைகள் காதல தூக்கி எறிஞ்சு விட்டு வாப்பா உமாவோட சேர மாட்டேங்கிறாங்க? ஏன் இந்த பிள்ளைகளுக்கு என்ன நடந்த, உங்களுக்கு என்ன தெரியும்? அவன் என்ன செய்வான்னு உங்களுக்கு தெரியும்? எத்தனை பேர் இப்படி நம்பி போய் ஏமாந்து பாதிக்கப்பட்டு வந்திருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த பெற்றோர்களுக்கு துரோகம் செஞ்சு காதலிச்சு ஓடி போற இந்த பிள்ளைகள் மௌத்துக்கு இடையில் அந்த வலியை அனுபவிக்காம சாக மாட்டாங்க. அவன் ஆரோடையாலும் தொடர்வாகுவான், அப்ப தெரியும் அந்த வலி. அவன் ஒருத்தியோட தொடர்வாகுவான். எனக்கிட்ட ஒருத்தி வந்து கத்தினாள், ஒரு மாற்று மத பெண்ணோட இருந்த போன்ல வீடியோ வேற எடுத்திருக்காரு அவங்கள வீ என்று காட்டினாள். எனக்கு அவனை எப்படி என்ன செய்யறண்டு வழங்கலை, ஜின்னடா நீ பண்ணின வேலை என்று நான் கோபப்படுறேன். அவன் இன்னொரு வார்த்தை சொன்னான், கோபம் மாறி அவகிட்ட வந்துட்டு, இவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, நான் இவருக்காக செஞ்ச தியாகம் தெரியுமா, எங்க உமா அப்பா விட்டு போட்டு போன நண்டாள். ஆ அப்பா அவன் செஞ்ச சரிதான், நீங்க உமா அப்பா விட்டு விட்டு ஓடினா என்று கேட்டன். ஓண்ட இப்ப விளங்குதா வலி? உன்னை கல்யாணம் பண்ணவன் இன்னொருத்தியோட போனதுக்கு உனக்கு இவ்வளவு வலிக்குதே, இதை விட ஒரு கோடி மடங்கு செத்திருப்பாங்க உன்னோட உமாவும் பாப்பாவும் என்னோட ஓட போல. விளங்குதான்னு கேட்டேன், இப்பாம் விளங்குதுண்டால். இது ரொம்ப லேட்டு உங்களுக்கு. நான் சத்தியமாக சொல்கிறேன், ஒரு தாய் தகப்பன் ஆரம்பத்தில் சபிச்சு விட்ருவாங்க, அந்த சாபம் அல்லாவிடத்தில் திரை இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் ஒரு மூணு நாள் கணக்கை மன்னித்து சேர்த்துருவாங்க, ஆனால் அந்த சாபம் வேலை செய்யும். இந்த உலகத்தில் அனுபவிப்பாங்க, நீங்கள் நல்லா பாருங்கள். இந்த தாய் தகப்பன் மனசு, ஒரு தாய் தகப்பன் நமக்காக இவ்வளவு தியாகம் செஞ்சிருக்காங்களே, ஒரு ஓடி போடுற புள்ள நினைக்கணும். நாம் ஒரு சுகத்துக்காக கொஞ்ச நேரத்துக்காக ஓடுறோமே, நம்மளோட வாப்பா பள்ளிக்கு போகிற இல்லையா, நம்மளோட உம்மா குடும்பத்துக்கு கதைக்கிற இல்லையா, ரோட்டுக்கு வார இல்லையா, நம்மளோட காக்காய் ஸ்கூலுக்கு போகிற இல்லையா, நம்மளோட நானா யூனிவர்சிட்டி போகிற இல்லையா, நம்மளோட தங்கச்சிக்கு மாப்பிள்ளை எடுக்கிற இல்லையா. ஒரு சுயநலவாதி, ஒரு துரோகி அவள், அதை கூட்டிட்டு ஓறானே அவன் ஒரு சுயநலவாதி, அவன் ஒரு துரோகி. எப்படி சாபம் பெறும்? ஒரு தகப்பன் தற்கொலை செய்ய அனுமதி என்றால் அப்படியே குடும்பத்தோட செத்துருவாங்க, அனுமதி இல்லையே இஸ்லாத்துல. எத்தனை பெற்றோர்கள் பிள்ளையால பள்ளிக்கு வராம அப்படியே சில மாசங்கள், சிலர் அப்படியே ஊடுவலம் வைத்துப்பட்டு ஊரை விட்டு முகத்தில் முழிக்கொண்டா, உறவுகளை சந்திக்கொண்டா, திரும்ப பள்ளிக்கு வருவார், அமைதியாயிருவார், ஒரு மனநோயாளி ஆயிடுவார். யார் நிமிந்து பார்த்தாலும் ஓ அதுக்குத்தான் பார்க்கான், பிள்ளட விஷயமா கேட்க போறான், உடம்பெல்லாம் பதறும், மனநோயாளி ஆகுவான், சீனி கூடும், ப்ரெஷர் கூடும், அல்சர் கூடும், தூக்கம் போகும், ஆளும் மெலிஞ்சிரும். ஒரு தாய் தகப்பனுக்கு பிள்ளைகள் கொடுக்குற பரிசு இது. அவக்கு என்ன, போய் ஜாலியாக படுப்பாங்க, ஐயா ஜாலியாக போய் ரூமில் ஹோட்டல் போட்டிருப்பாங்க, ஹோட்டலில் ரூம் போட்டிருப்பாங்க, குழந்தை பெற்றுக்குவாங்க, அவங்க டூர் போவாங்க. அவங்களுக்கு என்ன, சுப்ஹானல்லாஹ், உலகத்தில் இதை விட ஒரு துரோகம் இருக்குமா? யோசிக்கக்கூடாதா? அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறானே, சூரா ஹதீத் 22வது வசனத்தில், மா அசாப மின் முசீபத்தின் ஃபில் அர்லி வலா ஃபி அன்ஃபுஸிக்கும், இந்த உலகத்திலையும் உங்களையும் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொரு விடயங்களும் உங்களை படைக்கிறதுக்கு முன்னாடியே எழுதிட்டேனுங்கிறானே. நமக்கு ஆறு மாப்பிள்ளைங்கிறது அப்போவே எழுதிட்டானேங்கிறது நம்பிக்கை இல்லையா? சூரத்தில் நாம் 59வது வசனத்தில், ஒமா தஸ்குத்து மின் வரக்கத்தின் இல்லா யலமுஹா, ஒரு மரத்தில் இருக்கிற இலை கூட அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இல்லாமல் விழாது என்று சொல்கிறானே, அந்த கலாக்கதரில் நம்பிக்கை இல்லையா? சூரா ஹூது 6வது வசனத்தில், இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிசுக்கு பொறுப்பை நான் எடுத்துட்டேன் என்று அல்லாஹ் சொல்றானே, அந்த கலாக்கதிரில் நம்பிக்கை இல்லையா? எழுதின மாப்பிள்ளை கிடைக்குமங்கிற நம்பிக்கை இல்லையா? ஓடி போறமே, நீ ஓடி போனதுதான் உனக்கு அல்லாஹ் மாப்பிள்ளை ஆக்கினா, உண்மையிலேயே அதுதான் உனக்கு மாப்பிள்ளை. ஓடாம இருந்திருந்தா ஹலாலா கிடைச்சிருக்கும், நீ ஓடினத்தால ஹராமா கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். நீ பொறுமையாயிரு, உனக்கு இவ்வளவு செஞ்ச தாய் தகப்பனுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து தர தெரியாமலுக்கு இல்லை. இந்த பிள்ளைகளாக பார்த்து முடிவு எடுக்கிற நேரம், அது கல்யாணம் இல்லை விபச்சாரம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா நிக்காஹ இல்லா பி ஒலி, ஒலி இல்லாமல் திருமணம் செல்லுபடியாகாது. திருமணம் இல்லை என்றால் அடுத்த விபச்சாரம் தான். ஒலி இல்லாமல், ஒலி வாப்பா. ஏன் வாப்பா? ஒரு மாப்பிள்ளைய நீ விரும்பினா வாப்பா கிட்ட சொல்லு. ஒரு மாப்பிள்ளைக்கு ஒரு பொண்ணை பிடிச்சா வாப்பா கிட்ட போய் கேளு, குறுக்க போய் அந்த பொம்பளை கிட்ட கேட்காது. அது உன்னுடைய கையால் ஆகாத தனம். நீ உண்மையான ஒரு ஆம்பளையா இருந்தா, உனக்கு ஒரு கட்ஸ் இருந்தா, உனக்கு ஒரு நல்ல இமேஜ் இருந்தா, உனக்கு தைரியம் இருந்தா, அந்த வாப்பா கிட்ட போய் கேளு, எனக்கு உங்களோட மகளை தாங்கன்ட்டு. அப்போ உன்னுடைய இமேஜ் நல்லா இருந்தா நீ கேட்ப, உனக்கே தெரியும் கேட்டா கிடைக்காதுன்ட்டு. முகத்தை எப்படி பார்ப்பான்? நீங்க கல்யாணம் பண்ற, நீ போட்டிக்கிற சேட்டுற வேலை தெரியுமான்னு கேட்பானு. நீ ஏற்கனவே தண்டாச்சோறு, நீ என்ற பிள்ளைய கேட்காயா? காசு பணம் இல்லாட்டியும் பரவாயில்ல, மார்க்கம் உள்ள பிள்ளை, ஒழுக்கமான பிள்ளை, கட்டித்தார நம்பான்னு ஒரு மார்க்கம் தெரிஞ்ச தகப்பன். ஆனால் நம்ம அப்படி கேட்கறது இல்லை, இப்படி போய் குறுக்கால போய் விழுகிறோம். அப்போ ஒரு தகப்பன் முடிவெடுக்கணும், தகப்பன் தான் தேடணும். ஒரு தகப்பன் பார்க்கறத ஒரு ஒரு பொம்பளை பார்க்க மாட்டான். நீங்கள் அவன் ஹாயில் ஹாய் என்று சின்னத்தை பார்ப்பீங்க. உனக்காக தெருவில் மூட்டை பைக்கில் முறுக்கி முறுக்கி காத்துக்கிருந்ததை பார்ப்பேன். நீ ஸ்கூல் காலேஜ் கூட மூணு பேரை ஏற்றிக்கு ரேஸ் ஒன்றரை ஓடினத்தை பார்ப்பேன். கையை பிளேடால் வெட்டி உன்னை காணாததுக்கு என்னுடைய காதல் பரிசு என்று ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் போடுவான். அதை பார்ப்பேன். நீ கையை அறுத்துக்கிட்டா நினைப்போ, எனக்காக உசுரை விடுவார். உனக்காக உசுரை எடுக்கிறவன் தான் அறுக்கிறவன், உனக்கு தெரியாது. அறுக்கானண்ட அவன் தூள் பாவிக்கானண்ட அறுத்த மகள், உனக்கு புரியாது. உண்மையான மார்க்கம் உள்ளவனாக, அல்லாஹ்வை பயந்தவனாக அவன் இருந்தா இப்படி வரமாட்டான். வாப்பா கிட்ட போயிருப்பான். அவன் தான் நான் பிள்ளை, அவன் தான் உன்னை வச்சு காப்பாற்றுவான். இது நம்மட காதில கழுத்தில் கிடக்கிறது முடிஞ்சா கடைசி நம்மளை விற்கிறவன். வித்த கேஸ் எனக்கிட்ட வந்துச்சு. காதலிச்சு கூட்டிக்கு ஓடி போய் அவளை காதில் கழுத்தில் கிடந்தது எல்லாத்தையும் முடிச்சுப்பட்டு அவருக்கு தூள்பாவிக்கணும். கடைசிக்கு இருந்த ஒரே ஒரு சொத்து அவரை பொண்டாட்டி, அதுக்கும் விலை பேசிக்கிட்டு வந்தான். அதில் அவள் தூக்கில் தொங்கி மயிரிழையில் உயிர் தப்பினாள். அவள் எனக்கிட்ட கவுன்சிலிங்க அழைத்து வரப்பட்டாள். இது விளங்குறதில்ல. ஒரு வாப்பாக்காரன் பார்ப்பான், ஒரு மாப்பிள்ளையை சொன்ன அவன் ஆறோடு பழகிறான் அப்படின்னு பார்ப்பான். ஒரு மாப்பிள்ளை தேற முதல்ல அவரை கூட்டாளி மாறி யார், கூட்டாளி சரியில்லாட்டி அவர் சரியில்லை என்ற அர்த்தம். ஏண்டா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் மர்உ அலா தீனி கலீலிஹி ஃபல்யன்துர் மன் யுகாலிலுஹு. ஒரு மனிதன் தான் நெருங்கி பழகும் நண்பனின் கொள்கையில் இருப்பான், யாரோடு பழகிறான் என்று பார்த்து பழகட்டும் அப்படின்றாங்க. திருக்குறள் 801, நிழல் நீரும் இன்னாத இன்னா தமர் நீரும் இன்னாவாம் இன்னா செய்யின் ஹிந்துக்கள் சொல்கிறாங்க. மதுரமான தண்ணி கூட நஞ்சானால் தள்ளி வைக்கிற நெருக்கமான உறவு கூட தப்பானால் தள்ளி வை. இதைத்தானே இஸ்லாம் சொல்லுது. அந்த உறவுகளை பார்ப்போம், யாரோடு இவர் பழகிறார். இதை சொல்லுவோம், நான் தூள் அடிக்கிறல்ல, அவனுகள் அடிக்கிற, ஆனால் அவன்கள் சின்ன வயசு ஃப்ரெண்டு. தூள் அடிக்கிறவன் சின்ன வயசுல இல்லடா, ஒட்டி பிரிச்சு எடுத்த ஃப்ரெண்ட் என்றாலும் தூக்கி எறி. இதுதான் இஸ்லாம். எப்படி நீ ஃப்ரெண்டாக இருப்பேன்? நல்லவனோடு தான் நீ பழகணும், கெட்டவனை தூக்கி எறியணும். அப்போ சூழல் ரொம்ப முக்கியம். ஒரு தகப்பன் யாரோட பழகிறான்னு பார்ப்பான், பள்ளிக்கு வாரானாண்டு பார்ப்பான், சுபவுதோட வாரானாண்டு பார்ப்பான், எங்கே சுற்றுறான்னு பார்ப்பான், எந்த கிரவுண்டில் உட்காந்துருக்கான்னு பார்ப்பான், எந்த கடையில் டீ குடிக்கான்னு பார்ப்பான், என்ன அவனுடைய லட்சியம் என்று பார்ப்பான், அவனுக்கு விருப்பமானது என்னன்னு பார்ப்பான். பார்த்து போட்டு முடிவெடுப்பான். மகள் நல்ல மாப்பிள்ளை, மாஷா அல்லாஹ், நீ பார்த்ததும் சரியாக தான் பார்த்துருக்கா என்று பேசி தருவான் பார்ப்பான். இதை உங்களோட உங்களால் பார்க்க இல்லாது, உங்களோட நீங்கள் பெண், நீங்கள் வீட்டுக்கு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு ரோட்டில் பைக்கில் சுற்றுறது மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற மெசேஜ் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. அதில் அவன் நல்லவனாக தான் இருப்பான். கல்யாணம் முடிச்சது பிறகு தான் அசில் வழியான். அதனால தான் காதல் பிள்ளை காதலிக்கக்கூடாது. ஆனால் நேசிக்க விருப்பம், அது மனித உரிமை. உங்களுக்கு ஒரு ஆளோட விருப்பம், ஓகே, அதை சொல்லுங்கள், அம்மா கிட்டே சொல்லுங்கள், அவர் வாப்பா கிட்டே சொல்லுவாங்க. அப்போ பிள்ளைகளுடைய மனநிலை பெற்றோர்களை புரிஞ்சுக்கிறாங்கல்ல, பெற்றோர்களை வில்ல நான் நினைக்கிறீங்க. ஒரு நாளும் பெற்றோர்கள் கெட்டவர்கள் இல்லை. நமக்காக வாழ்கிறவங்க தான் பெற்றோர்கள், நமக்காக யோசிக்கிறவங்க தான் பெற்றோர்கள், நமக்காகவே வாழ்கிறவங்க, நமக்காகவே தியாகம் செய்கிறவங்க தான் பெற்றோர்கள். பெற்றோர்களை மறந்துடாதீங்க, பெற்றோர்களை மதிங்க. பெற்றோர்களிடம் சீ என்று கூட சொல்லக்கூடாதுங்கிறது தான் அதுதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன, வலா தகுல் லஹும் ஆஃப், அந்த பெற்றோர்களிடம் சீ என்று கூட சொல்லாதீங்க. அல்லாஹ் என்ன செய்கிறான்டா, மனுஷன் அல்லாஹ் எப்படி சோதிக்கான் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், யாருக்கு நாம் வயதை கூட்டி கொடுக்குறோமோ உனக்கு சுஹுஃபில் ஹல்கங்கிறான், படைப்பால் அவரை நாம் புரட்டி விடுகிறோம்ங்கிறான். படைப்பால் நாம் அவரை புரட்டி விடுகிறோம்ங்கிறான். அல்லாஹ் ஒரு பிள்ளையை சோதிக்க போகிறான், நம்மளை சோதிக்க போகிறான். நம்மளோட பாப்பாவுக்கு வயசு வரும், நம்மளோட அம்மாவுக்கு வயசு வரும், வயசு வந்து அவரை புரட்டி விடுவான். நம்மளை சோதிக்கிறது எப்படி புரட்டுவான்டா, திரும்ப அவர் சின்ன பிள்ளையாயிடுவார், திரும்ப அவர் சின்ன பிள்ளையாகுவார். சின்ன பிள்ளை ஆனால் அவருடைய நிலை எப்படி இருக்கும் அதை மருத்துவத்தில் சொல்லுவாங்க. டெமென்சியா இல்லாட்டி அல்சைமர் என்று சொல்லுவாங்க. அதாவது 65 வயதை தாண்டும்போது ஒரு சிலருக்கு மூளையில் அசிடைட் கோலின் அப்படிங்கிற ஹோமோன் கம்மியாகும், குறையும். அந்த அசிடைட் கோலின்ங்கிற ஹோமோன் குறையும் போது சில செல்லுகள் டெத் ஆகும், அந்த செல்லு திரும்ப தலைக்காது. அது டெத் ஆனால் இந்த வயசான ஆளுக்கு மறதி ஏற்படும், பழைய நிலைமைக்கு திரும்ப அறிப்பேன், அப்படியே சாரனுக்கு உடுப்போட யூரின் போகும். இன்னும் திண்டு போட்டோ எனக்கு ஒத்துரையும் சாப்பாடு தரலம்பாங்க. நம்ம வாயில் மண் சுப்ப அந்த பண்டி கதைக்கிற கதையை இப்போ நான் தான் சோறு தீத்தினேன், அஸ்தாக்குலான் பாராக்கள்கிட்ட சின்னத்தை பார்த்தையா, நாம் ஒன்றும் கொடுக்கலையாண்டி, இவ்வளோ ஊறி மிடிக்கணும் பிள்ளைக்கண்டு. மகள் சொல்லுவாள், உங்களை எல்லாம் சோதிக்கார், அவங்களுக்கு வயசை கூட்டி கொடுப்பார். நாம் சின்ன வயசில் ஒரே கதையை எத்தனை தடவை கதைச்சிருப்போம், கோவப்பட்டாங்களா நம்மளோட அம்மாவும் பாப்பாவும். இந்த பிள்ளை நீங்கள் சின்ன பிள்ளைகிட்ட கேட்டு பாருங்கள், வீட்டை என்னடா கறி, மீன்ப விறச்சு ஆக்கினாலும் மீன் தான், மரக்கறி ஆக்கினாலும் மீன் தான், கோழி ஆக்கினாலும் என்னட்டாலும் மீன் தான்ப்பா. நாம் என்னாலும் கேட்போம், ஆ அம்பா டே எது ஆரோடடா வந்த, ஆ அம்பா அம்மாவோட வந்தா, ஆ பாப்பாவோட வந்தா, ஆ அம்மா. நமக்கு அது செல்லம்மா தெரியும், நீங்கள் ஆ கட்டிக்கணும் பிள்ளை. அவன் ஒரே கதையை திரும்ப திரும்ப கதைச்சா நமக்கு இறக்கம் வரும், பாசம் வரும். ஒரு தாயின் தகப்பனும் அந்த புள்ள திரும்ப திரும்ப உண்டை கேட்க கேட்க, திரும்ப திரும்ப உண்டை சொல்ல சொல்ல இன்னும் கட்டி பிடிச்சி கொஞ்சுவாங்க. அந்த வார்த்தையை பார், குரலை பார், உதட்டப்பார். இந்த வாப்பா உமாவும் திரும்ப வயசாளியாகி உங்களுக்கு தான் அம்பாங்க, நமக்கிட்ட ஆகும்பாங்க. இப்போ நம்ம கோபம் பெறும், அப்போ நமக்கு மார்க்ஸ் என்ன உள்ளும். அல்லாஹ் நம்மளை தானே இப்போ சோதிக்க அவங்களுக்கு அதை ஆக்கினான். இது அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் தானே, அவர்களை அப்படியே நாம் வயதால் புரட்டுவோம் என்று அல்லாஹ் சொல்றானே. உனக்கு சுஃபில் ஹல்க்ங்கிறான், படைப்பால் புரட்டுவோம். திரும்ப சின்ன பிள்ளை ஆகுவாங்க, வீட்டுக்கு மூத்திரம் பெய்வாங்க. நாம் வீட்டுக்கு இல்லை, சாரனில் மூத்திரம் பெஞ்சாலும் செல்லம்மா தானே கழுவினாங்க, நோகாமா தானே பார்த்துக்கிட்டாங்க. இன்னொடா செல்லம் வாப்பாட சாரனில் கக்கா பத்தியாடா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் பிள்ளைட பிள்ளைய பிடிடி கழுவிட்டு ஓடி வரான்னு சொன்ன வாப்பா, இப்போ நம்மட வீட்டுக்கு கொஞ்சம் டொய்லெட் போவார், சனியன் சாகுது இல்லை. அல்லாஹ் நம்மளுக்காக அவங்களுக்கு அந்த நிலையை கொடுப்பார். நாம் எப்படி அவங்கள பார்க்குறோம், எவ்வளோ ஆசையாக நம்ம பார்க்கணும். பார்ப்போமே எத்தனை நாளைக்கு இருக்க போகிறாங்க, இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே. கழுவுவோமே, செல்லமாக கழுவுவோம், இறக்கமாக நடப்போம். ஒன்றுமில்ல வாப்பா, போங்க வாப்பா, அப்படியே அப்படியே போங்க, நிப்பாட்டுங்கன்னு செல்லப்படா, டொய்லெட் போகக்கூட, யூரின் போகக்கூட, போங்க வாப்பா, கழுவு போட்ட கழுவுவோமே. அது என்ன, நம்மட வாப்பா, நம்மட உமா, உங்களை பார்த்துக்கிட்டவங்களை பார்த்துக்கிற வாய்ப்பு அல்லாஹ் தஆலா கொடுக்குறாங்க. அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்துக்கு போகிறதுக்கு தயாராகும் போது ஒருத்தர் வந்து நானும் பெறப்போகிறேன் அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, உங்களுக்கு வயசான பெற்றோர் தாய் அல்லது தகப்பன் இருக்கிறாங்களா? ரெண்டு பேருமே இருக்காங்க யா ரசூலுல்லாஹ். அங்கே போய் உங்களோட தியாகத்தை செஞ்சுக்கங்க, இதை விட நன்மை கூட கிடைக்கும், போங்க அங்கே போங்க. பெற்றோர்களை போய் பாருங்க, யுத்தத்தில் வந்து போராடி ஷஹீதாகி கிடைக்கிற நன்மையை விட அந்த உம்மா பாப்பாவை போய் கழுவுங்க, துப்புரவாக்குங்க, சோறு தீத்துங்க கிடைக்கும். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்தது, அங்கே போய் பாருங்க. அப்போ அந்த பெற்றோர்களின் மகிமை தெரிந்த ஒரு பிள்ளை தான் அதை செய்வோம். அதை ரசூலுல்லாஹ் எவ்வளோ ஒரு கட்டான சூழ்நிலையில் யுத்த நேரத்தில் காட்டுறாங்கப்போ அங்கே போய் பாரு. சிறந்த அமல்கள் என்ன யா ரசூலுல்லாஹ், அமல்களிலேயே ஒரு சிறந்த அமல் என்ன யா ரசூலுல்லாஹ், நேரத்துக்கு தொழுகிறது. இரண்டாவது என்ன யார் ரசூலல்லாஹ்? பெற்றோர்களிடம் பணிவிடை செய்வது. அப்போ ஒரு பெரிய சிறந்த அமல் பெற்றோர்களுக்கு பணிவிடை. நமக்கு வயசான பெற்றோர்கள் கிடைச்சாலே அல்ஹம்துலில்லாஹ், சொர்க்கம் போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கேன்னு நினைக்கணும். இதை விட வேற ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? சான்ஸ், ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு, நமக்கு வாய்ப்பு ஒன்று கிடைச்சிருக்கு. அம்மா எனக்கு போதும், எல்லாரோடையும் சண்டையோடையும் என்னக்கிட்ட தான் வாப்பாவ நான் பார்க்க போறேன், நான் செய்ய போறேன், நாம ஓடி போய் பார்க்கணும், நாம செய்யணும். இதுதான் பிள்ளைகள், இதுதான் பிள்ளைகள், இதான் அந்த பிள்ளைகளுடைய மனநிலை கொஞ்சம் மாறணும். பெற்றோர்கள் நமக்காக சிந்திப்பாங்க. அவங்க ஒரு வார்த்தை சொன்னார், தகப்பன் ஒரு வார்த்தை சொல்லிட்டானண்டா, அந்த வார்த்தையில் பல அர்த்தங்கள் இருக்கும். அதனால தான் சுப்ஹானல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ரிதல்லா ஃபிரலல் அப்பன், தகப்பனின் பொருத்தத்தில் அல்லாவின் பொருத்தம் இருக்கிறது. தகப்பனின் அதிருப்தியில் அல்லாவுடைய அதிருப்தி இருக்கிறது. எங்க அல்லாஹ் வச்சுக்காம பாருங்க. நான் உன்னை பொருந்திக் கொள்ளணுமா? உன் தகப்பன் உன்னை பொருந்திக்கிற மாதிரி நட, நான் இப்போ உன்னை பொருந்திக்கிறேன். சுப்ஹானல்லாஹ், நம்மட வாப்பா நம்மளை பொருந்திக்கிற மாதிரி நம்ம நடந்தா அல்லாஹ் நம்மளை பொருந்திக்குவானாம். அல்லாஹ் பரீட்சை தாரான். உனக்கு எங்கட கம்பெனியில் வேலை செய்யணுமெண்டா, இந்த குவாலிஃபிகேஷனை தூக்கிட்டு வா, இதில் டிகிரி முடிச்சுட்டு ஓடியா என்று சொல்கிற மாதிரி நான் உன்னை பொருந்தி கொள்ளணுமா? போ, உங்கள் வாப்பா பொருந்தணும் முன்னே, உங்கள் வாப்பாட சர்டிஃபிகேட் தேவை. அப்போ வாப்பா மனசால பிள்ளைய பொருந்திக்கிற மாதிரி பிள்ளை நடக்கிறான் என்றால், ஒரு தகப்பன் பிள்ளைக்காக துவா கேட்குறான் என்றால், சுப்ஹானல்லாஹ், நாம சொர்க்கம் போடலாம். ஒரு தகப்பன் துவா கேட்குறான்டா, நீங்கள் பெரிய சான்ஸ், பெரிய சந்தர்ப்பம். ஆனால் ஒரு தகப்பன் சபிச்சிட்டான்டா, எல்லாம் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய சாபம் அங்கே தான் இருக்கு, அல்லாஹ்வுடைய அதிருப்தி அங்கே இருக்குது. அப்போ நமக்கு இப்போ அல்லாஹ் என்ன தாரானண்டா, நம்மளும் அப்படி பெற்று வளர்த்த தாய் தகப்பனை அப்படியே வயசை பிரட்டி விட்டு போட்டு திருப்பி சின்ன பிள்ளையாக்கி போட்டு இப்போ தாரா, இப்போ என்ன செய்ய, சேவன் வைக்காரா, அவரே கழுவுறாரா? கொஞ்சம் பேர் இப்போ சேவன் வைக்கிறேன், என்ன சேவன் நீங்கள் பாப்பாவுக்கு வைக்க முடியாதா? இன்னொருத்தன் கழுவி விடுறது, பெத்த உள்ளே நீங்கள் கழுவுங்கள், உங்களை கொண்டு போய் நிர்வாணமாக பாத்ரூமுக்கு வச்சு கழுவினவங்க தான் அவங்க, இப்போ நீங்கள் கழுவுங்க. இன்னொரு ஆள் வர்றது அவங்களுக்கு வைக்கும். குளிப்பாட்டுறது கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, என் மனைவி எனக்கு முன்ன மரணிச்சிருந்தா நானே குளிப்பாட்டு வேணுண்டாங்க. இன்னொரு பொம்பளை வர தேவையில்லை, நான் புருஷன், நான் குளிப்பாட்டுவேன். ஆயிஷா நைட்டு சொல்லுவாங்க, எனக்கு ஒரு ஆசை ஆயிஷா மரணம் அவருக்கு, எனக்கு ஒரு ஆசை ஆயிஷா மரணம் அவருக்கு அறிவிக்க.

0: எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடி தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0843.
1: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் சுவாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசிலக்கம் 0777-34-05-965. எலோலன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
0: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
2: வானலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
3: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
4: பண்ணுவேன், ரொம்ப போராடி பார்ப்பாங்க, கேட்கல, சரி பண்ணம்பாங்க, மறுவா வீட்டை வந்து நிற்பேன், என்ன அவளோட இருக்கணும் அதான். இதை தண்டா பாப்பா நான் நேரத்தோட சொன்னேன், என்னண்டா தாயை போல செயல், நூலை போல செயல, தாயை போல பிள்ளை, அம்மா எங்களுக்கு தெரியும், அந்த பிள்ளையில் அந்த குணம் பெருமெண்டுதான் உன்னோட்ட சின்ன, இப்போ காய்ச்சி விட்டாளா பா, அப்போ அலும்பழங்கள் இல்லையா, பெற்றவங்கட மரியாதை மதிப்பு, அவங்களுடைய அனுபவம், அப்போ இதெல்லாம் யோசிக்கணும், இதெல்லாம் பார்க்கணும். அதனால தான் அந்த அந்த அந்த உறவை மதிக்கணும், சி என்று கூட சொல்லக்கூடாது. இப்படிப்பட்ட இந்த பெற்றோர்களுக்காக அல்லாஹ் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறான் பாருங்க, வகுல் ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. அல்லாஹ் என்ன சொல்கிறார், இன்னொரு விஷயம் செய், உன் பெற்றோர்களுக்காக ஒரு பிரார்த்தனை செய். அந்த பிரார்த்தனை எப்படி செய்ய சொல்லான், யா அல்லாஹ், சிறு வயதில் என்னுடைய பெற்றோர்கள் என்னிடம் இரக்கம் காட்டியதை போன்று இறைவா என் பெற்றோர்களுக்கு நீயும் இரக்கம் காட்டி யா அல்லாஹ் அப்படின்னு கேட்க சொல்றான். அப்ப கண்டிப்பா உணர்வுபூர்வமான ஒரு பிரார்த்தனை, அது என்ன சின்ன வயசுல எப்படி இரக்கம் காட்டியிருப்பாங்க, அப்படி யா அல்லாஹ் என் பெற்றோர்களுக்கு நீ இரக்கம் காட்டண்டா, அவங்க இப்ப சின்ன பிள்ளையா, ஒரு தாய் தகப்பன் எப்படி இரக்கம் காட்டும், அப்படி நீ காட்டியா அல்லாஹ். இந்த துவாவை நம்ம கேட்கணும். எப்போ பெற்றோர்களுக்கு துவா கேட்டேன், அம்மா பாப்பாவுக்கு துவா கேட்டேன், மதிக்க மாட்டேங்கிறோம், மனசு பத்த வைக்கிறோம், இல்லை சிலருக்கு உமாக்கு பாப்பாவுக்கு கதைக்கிற கதை சுபஹானல்லாஹ், பத்து வாய தெரியுமா உனக்கு, அவட மதிப்பு தெரியுமா உனக்கு, அவட தியாகம் தெரியுமா உனக்கு, என்னையாலும் தெரியுமா நமக்கு, நமக்கு ஒரு நாள் ஒரு சொட்டு தாய்ப்பால் தந்ததுக்கு நமக்கு நன்றி கடன் பட முடியுமா, நீ தோளையே தூக்கிட்டு சுமந்தாலும் உன்னை வகுத்தில் சுமந்தத்துக்கு ஈடாகுமா, இல்லையே, கொஞ்ச நாளைக்குத்தான் மவுத்தாயிடுவாங்க, பிறகுதான் அந்த தாயோட இருக்கலையே, மடியில் படுக்கலையே, ஒரு வாய்ச்சோறு தீத்தி விடலையே என்கிற ஏக்கம் பெறும், அம்மா மவுத்தானது பிறகு உசுரோட இருக்கக்குள்ள பாசத்தை கொட்டுங்க, அன்பா நடங்க, ஓடி போய் பாருங்க, பக்கத்தில் போய் இருந்து பேசுங்க, அந்த தாய் உங்களால் மகிழ்ச்சி அடைஞ்சா போதும், அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கம் தருவான், அல்லாஹ் திருப்தி அடைகிறான், பெற்றோர்களை திருப்தி இல்லை அல்லாஹோட திருப்தியை தரங்கிறான்.

0: எனக்கு அடுத்தபடி உன் பெற்றோர்களிடம் நடந்து கொள்ளுங்கிறான். யுத்தத்துக்கு போறவரை நிப்பாட்டி அனுப்புறாங்க, உமா பாப்பாவை போய் பாருங்கிறாங்க. அப்ப அந்த தாய் தகப்பன் கடைசி வரைக்கும் அந்த பிள்ளைகளுக்காக தான் யோசிப்பாங்க. ஒரு தாய் வாராங்க, ஒரு பைபோலர் எஃபெக்டிவ் டிசார்டர் உள்ள ஒரு பிள்ளைக்கு உமாவை. இந்த பைபோலர்ங்கிறது மனநோயில் திடீரென்று அவனுக்கு ஒரு கோபம் வரும், உமா பாப்பா எல்லாருக்கும் அடிப்பான், கண்ணாடி உடைப்பான், வீட்டை இடிப்பான், மறுவா திரும்ப அப்படியே கூழ் ஆகி சின்ன பிள்ளை ஆகுவான். இதுதான் அந்த நோய், பைபோலர் எஃபெக்டிவ் டிசார்டர்னு சொல்கிறேன். அடித்து கண்ணாடியை உடைச்சி இப்போ கார் வேண்டணும் காசை தாடி என்று உமாக்கு அடித்து கை காலெல்லாம் காயம். ஒரு உமாக்கார் ஓடி வாரார், ஓடி வந்து ரத்தம், ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் எனக்கிட்ட வந்து நிற்கான். என் மகனை ஒன்றும் செய்யணுன்னா தான், என் மகன் ஒன்றும் செய்யணும் தான், ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டாலும் வாரான் இல்லை, வீட்டுக்கு நிற்கான் ஒத்துரும் இல்லை. எல்லோரும் நாங்கள் ஓடிட்டோம், பாப்பா இல்லை ஏற்கனவே மூத்து, ஒரு பொம்பளை பிள்ளை அவள் பக்கத்து விட்டுக்கு ஓடிட்டாள், வீடு சூழ் மௌலவி, வீட்டுக்கு நிற்கான், நல்ல இல்லை அடுத்த விடலாம் புதுனம் பார்க்குது, நான் ஆட்டா பிடிச்சி ஓடி வரேன், ரெண்டு ஓடி இப்படி ரத்தத்தை துறைச்சி துறைச்சிருக்கேன். நான் என்னம்மா என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மகன், அவனை ஒன்றும் செய்யணும் மௌலவி, என்ன செய்கிற மௌலவி, அவன் இப்படி ஆகுறான் மௌலவி. நான் போலீஸுக்கு நாங்கள் மெசேஜை கொடுப்போம், அது உண்மையாக அப்படி தானே ட்ரீட்மெண்ட். அது போலீஸ் ஊடாக இப்படி தாயை அடித்தேன்னு சொல்லி போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி கோர்ட் ஆர்டர் எடுத்து மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் அது, அதான் அதில் சிஸ்டம். நான் சொல்கிறேன் நம்ம போலீஸுக்கு கால் எடுப்போம், கொஞ்சம் டக்கான போலீஸுக்கு கால் எடுப்போம், அட்ரஸை சொல்லுங்கள், போலீஸால் வந்து பிடிச்சி ஹாஸ்பிட்டல் இல்லை மௌலவி, போலீஸ்காரன் அடிச்சு போட்டுருவான் மௌலவி என்ற பிள்ளைக்கு. எப்படி தாய் அந்த தாய், எனக்கு கண்ணீர் வந்துச்சு, சுபஹானல்லாஹ், அவன் அடித்து உனக்கு ரத்தம் ஓடுது, கை என்னமோ கண்ணாடி வெட்டுப்பட்டு அந்த ரத்தம் ஓடுற அந்த தாய் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் என்ன நடந்துன்னு கேட்பாங்க, என் பிள்ளைய போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடும், நீங்கள் போலீஸுக்கு கூட எடுக்காதீங்க, போலீஸ்காரன் என் பிள்ளைக்கு அடித்து போட்டுருவான், என் பிள்ளைக்கு நொந்துடும், வேறு ஒன்றும் செய்யணும் தான் போல. இதுதான் தாய், இந்த தாயை தான் நம்ம மதிக்க தெரியாமல் இருக்கு. தாங்குவாளா நம்முடைய தாய் செத்து போய்த்துருவான், நமக்கு ஒரு வருத்தம்ண்டா கேள்விப்பட்ட இருப்பாளா அந்த தாய், இப்படி ஓடி வந்து நம்மட பாப்பா இதுதான் பாப்பா உமா. நான் ஒரு பயானுக்கு போயிருந்தேன் எஹலிய குடையில், இப்போ ஒரு 15-18 வருஷம் இருக்கும். பயான் முடிஞ்சதும் உங்களை கண்ணரங்குடி ஒரு பொம்பளை காத்துக்கிறிக்காங்க, ஒரு உமா வந்து காத்துக்கிறிக்காங்க என்று சொன்னாங்க. அப்போ நான் இப்போ என்னம்மான்னு கேட்டேன், வீட்டை பிள்ளைக்கு சோகம் இல்லை, பூட்டி வச்சு போட்டு தான் மந்திரிக மகன், என் பிள்ளைய கொஞ்சம் நீங்கள் பார்க்கணும் தான். அப்போ அந்த பயான் ஏற்பாடு செஞ்ச ஒரு ஹாஜி என்னுடைய இன்னைக்கு என்ன நல்ல ஃப்ரெண்ட், அவர் சொன்ன ரைட் மௌலவி எனக்கு கூடு தெரியும், நீங்கள் போங்கம்மா நாங்கள் அவரை கூட்டிக்கு வாங்க. சரி, நான் சாப்பிட்றதுக்கு முன்னையே இரவு சாப்பாடு ஏற்பாடு முதல் வாங்க அந்த பிள்ளைய பார்த்துட்டு. அந்த தாய் ரொம்ப வேதனைப்படுறோம், அங்கே போகிறோம், அந்த பிள்ளைய கொண்டே காட்டுறாங்க, டவுன் சிண்டம், அந்த குழந்தை பிரச்சனை டவுன் சிண்டம், பிறக்கும்போது மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறகு குமர் பிள்ளை. இப்போ அந்த பிள்ளை முடிய சரியாக வாராதுங்கிறதுக்காக ஆம்பளை பிள்ளை மாதிரி முடியை வெட்டிருக்கு, அந்த பிள்ளை முடி எடுத்து சிக்கு எடுத்து பேன் பார்த்து துப்புரவா பிள்ளை வச்சிருக்காதுங்கிறது, சோல் போடாது, வாயால் தண்ணி வடிஞ்சிக்கிட்டு இருக்கும். அந்த பிள்ளையோட முகவாக்கில் உலகத்தில் எல்லாருக்கும் மங்கோலியர் முகவாக்கில் இருக்கும், அந்த பிள்ளை சோல் போடாது, ஒரு நெடியை சோட்டி அவ்வளோதான் போட்டிருக்கு, அது டொய்லெட்டே அதுக்குள்ள போகும், அந்த பிள்ளைய ரூமில் வச்சுக்க, அந்த ரூமை கழுவுறா துப்புரவு செய்கிற, ஆனால் ஒரு பெரிய ஆள் யூரின் கக்கா அடிக்கடி கழுவப்பட்ட ரூமுக்கு நமக்கு மூக்கை வச்சுக்கணுள்ளையே இல்லை. ஆனால் அந்த தாய் அந்த பிள்ளைய தொட்டு தூக்கிது, வயசான தாய், மாப்பிள்ளையும் மௌத்த பித்தா, அவை நீ கிளவி, இனி இந்த பிள்ளைய ஒன்றும் செய்யணும் அதை அவங்களோட மருத்துவத்தால் எண்டத்துக்கு தான் என்ன கூட்டி போனேன், பார்த்து போட்டு அவக்கு துவா செஞ்சுமா, பொறுமையாக இருங்கம்மா, அல்லாஹ் அவங்களுக்கு கூலி தருவான், இதுக்கு ஒரு மருந்தும் இல்லைம்மா, நீ டாக்டர்கிட்ட போனால் சில டேப்லெட் எடுத்துகிற கொஞ்சம் துடினமாக இருக்கிறது அடிக்கிறது, உமா சோர்ந்துட்டு போனாலும் பிங்கானை தட்டி விடுறது, அது இதை அடிக்கிறத கொஞ்சம் குறைக்கிறதுக்கு சில டேப்லெட்டுகள் தருவாங்கம்மா, வேறு இதை குணப்படுத்த ஏலா என்ற உடனே அந்த தாய் அழுதுகிட்டு சொன்னால், அந்த சோலை முந்தானையை இப்படி பிடிச்சி கையேந்தி வானத்தை பார்த்து அந்த தாய் ஒரு துவா கேட்டா, யாழ்லாம் எனக்கு முன்ன இந்த பிள்ளைய மௌத்தாக்கு யாரலாம், ஏன்னா நான் மௌத்தான், அந்த பிள்ளைய பார்க்க ஒத்தரும் இல்லையா அல்லான்னு. இந்த தாயிர ஒரே யோசனை தான், நான் மௌத்து வரைக்கும் பார்க்கலாம், எனக்கு வயசாயிட்டு போகுது, என்ன வாழ ஆசை இல்லாத. அவ என்ன சொல்றான்டா, இந்த பிள்ளைய எனக்கு முன்ன மௌத்தா கிடையாதுவா, நான் மௌத்தான் அந்த பிள்ளை யாரு பார்ப்பா, யார் பீகழுவா, யார் வருவா, யாராலும் வருவாங்களா, வர மாட்டாங்களே. அப்ப இந்த தாய் அந்த பிள்ளைய பெத்தட்டில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பிள்ளைக்காகத்தான் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிக்க, ஒரு கல்யாணத்துக்கு போயிருப்பாளா, ஒரு பெருநாள் திடலுக்கு போயிருப்பாளா, ஒரு டூர் போயிருப்பாளா, ஒரு சந்தோஷ நிகழ்ச்சி அனுபவிச்சிருப்பாளா, ஏதாவது ஒரு மகிழ்ச்சி அவளை வாழ்க்கையில் இருந்திருக்குமா. மகத்தில் வளர்த்த பிள்ளைய பெத்தெடுத்து இந்த வயதான நிலை வரைக்கும் அந்த பிள்ளைக்கு பீ மூத்திரம் கழுவிட்டு கடைசியா கேட்கறதுவா, யாழ்லா எனக்கு முன் அந்த பிள்ளைய மௌத்தாக்கு யாழ்லா, ஏன் நான் மௌத்தான் அந்த பிள்ளைய தூக்க சாத்த ஆள் இல்லை, பாப்பா இல்லை மௌத்தா போயிட்டார், சகோதரங்க கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க, அது வந்து நிற்காது. இதுதான் அந்த தாயினுடைய கடைசி ஆசை. சுபஹானல்லாஹ், அப்படியே செத்து போயிட்டேன். என்ன ஒரு பாசம், என்ன ஒரு தாய்மை. இந்த தாய்மையை எவ்வளவு கையில் தூக்கணும், இந்த தகப்பனை நம்ம எப்படி சுமக்கணும், அந்த தாய் தகப்பனை எப்படி மதிக்கணும், இது விளங்காம இந்த காதலிக்கிறவங்க இருக்காங்களே. சுபஹானல்லாஹ், உலகத்தில் நான் பார்க்கிற பெரிய துரோகி இஸ்ரேலை விட துரோகி அவங்க. இந்த இஸ்ரேல்காரனை விட ஒரு துரோகி இருக்குமெண்டா, இந்த லவ் பண்ணி ஓவராக்குறது தாய் தகப்பனை போட்டு மிதிக்கிறவங்க அவங்க தான். சுபஹானல்லாஹ், இப்போ பிள்ளைகளில் மனநிலை மாறணும், தாய் தகப்பனை மதிக்கணும், அந்த தாய் தகப்பனுக்கு இஸ்லாம் கொடுக்குற அந்தஸ்தை தெரியணும். இப்போவாவது நம்ம அம்மா பாப்பாவோட போய் பேசுவோம், எப்பயாலும் ஒரு நாளைக்கு போய் பார்க்குறோம்ல வாப்பா அம்மாவை, அதை பார்க்குறது தான் நம்மளோட முதல் வேலையாக இருக்கணும். கொஞ்சம் நாளைக்கு தான் மௌத்தாயிடுவாங்க, அந்த மௌத்துக்கு முன்னுக்கு மனம் ஆற அன்பு காட்டுங்க, மனம் ஆற கட்டி பிடிங்க, மனம் ஆற முத்தம் கொடுங்க. அம்மா கொஞ்சம் தாமா காலை நீட்டு பண்ணும், மடியில் கொஞ்சம் படுக்க போகிறோமான்னு படுங்க. மையத்தை வச்சுக்கிட்டு உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியும். ஒரு பொக்கிஷம், உங்களுக்கு தாய் தகப்பன் உசுரோட இருந்தா சுபஹானல்லாஹ், நீங்க பாக்கியசாலி. அந்த பாக்கியத்தை வச்சு சொர்க்கம் நுழைஞ்சு, இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் செல்லு கேட்கறது இல்லை, அவங்க தூள்பாவிக்காங்க, அது செய்யறாங்க, இது செய்யறாங்க, லவ் பண்றாங்க, ஸ்கூலுக்கு போறாங்கல்ல, தட்டி கட்ட உமா அப்படி வைத்தியாது பத்திரிவாய், இவங்களுக்கு தெரியாது அந்த உம்மாட பாசம். இது அனுபவிச்சு அவங்க உணர்ந்து அந்த உம்மாட இடத்தை தெரிஞ்சு கொள்ளும் போது அவங்க உசுரோட இருக்க மாட்டாங்க. அதனால இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு முக்கியத்துவம் கொடுத்தது இந்த பெற்றோர்களை பேணுதல், பெற்றோர்களுக்காக துவா செய்தல், பெற்றோரை மையத்தை உள்ளுக்கு கொண்ட அந்த ஆட்கள் தொழுறாங்க. அந்த பொடியன் வெளியில் நிற்கானுண்டா, இவனை விட மோசமான ஒருத்தன் இருக்கான்னா, ஏன்டா அவருக்கு தொழுவுற இல்லை, தொலை தெரியா, மையத்தை பள்ளிக்குள்ளே ஊரான் தொழுவிக்கான், ஊரான் துவா செஞ்சிட்டிருக்கான், அவர் சந்துக்கு தூக்கி பார்த்து மாற்றி கொடுத்தோடு கடவுளை நிற்கான், கொண்டை புதைக்கிறதுக்கு ரெடி. நீ எல்லாம் ஒரு பிள்ளையா, நீ ஒரு பிள்ளையா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதாமத் ஆதம் இப்னு ஆதம் இன் கத்த அமலுஹு இல்லா மின் ஸலாத். ஒரு மனிதன் மரணித்தால் மூன்று விஷயத்தை தவிர மற்ற எல்லாமே துண்டிச்சிடும். இந்த மூணு மவன கபருக்கு போயிட்டே இருக்கும். முதல் விஷயம் வலதின் சாலிஹின் யதுலஹு, நமக்காக துவா செய்யக்கூடிய நம்முடைய பிள்ளைகள். பிள்ளைகளை என்னமோ நல்லா தான் பெற்றோர்கள் வளர்க்குறாங்க, அந்த பிள்ளைகளுக்கு வாப்பாக்கு துவா செய்கிறதுக்கு மறக்குது, உமாக்கு துவா செய்ய மறக்குது. ஏண்டா என்ன பலன், நம்ம என்ன பிறப்பு, நம்ம என்ன செய்கிற, நம்ம எவ்வளோ நன்றி கெட்டவர்கள். முதல்ல அல்லாவுக்கு நன்றி உள்ளவர்களாக, அடுத்தது பெற்றோர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக நடக்குமாறு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஷ்குர்லி ஒலிவாலிதைக்குங்கிறான், அதை நானும் நீங்களும் கடைபிடிக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவரை ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஆக்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
1: நேர்கள் இதுவரை பெற்றோர்களின் மகிமையும் பிள்ளைகளின் மனநிலையும் என்ற தலைப்பிலான விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், ஆண்ட்ராய்டு கையடக்க தொலைபேசி நேர்கள் இப்போது ஆண்ட்ராய்ட் முஸ்லீம் வானொலி கையடக்க தொலைபேசி அப்ளிகேஷனை புதிய பொலிவுடனும் புதிய ஒலி நயத்துடனும் நீங்கள் ஆண்ட்ராய்ட் இறங்கு தளங்களில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் எல்லா ரேடியோ அப்ளிகேஷன்கள் ஊடாகவும் முஸ்லீம் வானொலியை கேட்கக்கூடியதாக இருக்கும். இந்த வானொலி பற்றிய உங்களது கருத்துக்களை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எம்முடன் இணைந்து கொள்ள info@muslimvanoli.com என்கின்ற மின்னஞ்சல் முகவரி ஊடாகவும், muslimvanoli@gmail.com என்கின்ற மின்னஞ்சல் முகவரி ஊடாகவும், அது மட்டுமல்லாது எமது வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கமான 0794-777-16-16-76 அப்படிங்கிற இலங்கை தொலைபேசி வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களது கருத்துக்களையும் உங்களது விமர்சனங்களையும் நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். இந்த வானொலி பற்றி நீங்கள் உங்கள் உறவினர்கள் மட்டுமல்லாது நண்பர்களுக்கு கூட பகிர்ந்து கொண்டு ஸ்லாத்தை 24 மணி நேரமும் தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
2: சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
3: www.muslimvanoli.com
1: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். இந்த மார்க்க சொற்பொழிவை வழங்கியிருந்தார் மர்ஹூம் மௌலவி அஷேக் நியாஸ் முகமது
4: அவர்கள். قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس.
5: صدق الله العظيم. கண்ணிமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, கனவான்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாருஹு தன்னுடைய இணையில்லாத அன்பின் காரணமாக சங்கை ரமலானின் அந்த இரவுகளை நல்லவைகளாக ஆக்கிக் கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பை வழங்கியிருக்கின்றார். சிறப்பான ரமலானின் ஒரு பாதி மிக வேகமாக நம்மை விட்டு ஓடிவிட்டது. இன்னும் ஒரு பாதி நம்மோடு காத்திருக்கிறது. அந்த மறுபாதியையும் நல்லவைகளை செவிமடிப்பதிலும் அமல் செய்வதிலும் கழிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் நம்முடைய வளமையான தொடரில் நேற்று பேச இருந்த தொடர் யார் இந்த ஷைத்தான் என்ற தலையங்கம். பெயரே பயங்கரமானது, ஆளும் பயங்கரமானவன், அவனுடைய அசைவுகளும் பயங்கரமானவை. எனவே அந்த ஷைத்தானை பற்றி பேசுவதற்கான அந்த குறிப்பிட்ட நாளிலே பேசுவதற்கான வாய்ப்பையும் நழுவி விடுவதற்கு அவனும் ஒரு காரணம். அன்பர்களே, எனக்கு ஒரு ஆச்சரியம், இந்த குறிப்புகளை நான் கிதாபுகள் நூல்களில் இருந்து பார்க்கின்றேன், பார்த்துக் கொண்டே இருக்கின்றேன். வழமையை விட 10க்கு மேல டெலிபோன், அதை வச்சுட்டு மறுவ போறது மறுவ பேசுறது வாரது. இப்படி பேனா முனையை ஷைத்தானை பற்றி குறிப்புகள் எடுப்பதற்கு வைக்கின்ற போதே அது ஒரு தடை. அதை ஒரு தடவை டெலிபோனை பேசிவிட்டு வந்தேன், குறிப்பு துண்டை காணவில்லை. 20 நிமிஷமாக தேடுகின்றேன், அதுக்கெல்லாம் எங்கடா போச்சுன்னு பார்க்கின்றேன். பார்த்தால் அவசரமாக ஓடிய போது கிதாபுக்குள்ளே வைத்து மூடிவிட்டு சென்றேன், அது ஒரு தாளுக்குள்ளே மாட்டியிருக்கின்றது. மீண்டும் அந்த குறிப்பு தாளை எடுத்தேன், தொடர்ந்தேன். மீண்டும் டெலிபோன் வந்தது. என் குறிப்பு எழுதும் அறையிலிருந்து மீண்டும் டெலிபோனுக்காக வந்து பதில் சொல்லிவிட்டு போனேன், மீண்டும் குறிப்பு துண்டை காணவில்லை. அந்த கொஞ்சத்துக்கிடையிலே என் பேரப்பிள்ளை அதை எடுத்துக்கொண்டு போயிருக்கின்றார். அவரை தேடி, அவர் எங்கே இதை போட்டார் என்று தேடி மீண்டும் அதை எடுத்தேன். இதை நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த சப்ஜெக்டே ஒரு பயங்கரமான சப்ஜெக்ட் தான். ஷைத்தான் மிகப்பெரிய அநியாயக்காரன், அவனால் தான் மனிதனுக்கு நரகமே முடிவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவனை பற்றிய விவரணங்கள், அவனை பற்றிய விவரங்கள், அவனை பற்றிய குறிப்புகளை கொடுப்பதற்கு எத்தனைக்கின்ற போதே இத்தனை பிரச்சனை என்றால், அன்பர்களே, அவனோடு உலகத்திலே நாம் எதிர்நீச்சல் போட்டு வாழ்வது எவ்வளவு பெரிய பிரச்சனை. எனவே இன்று அந்த தலையங்கத்தில் பேசுகிறோம். யார் இந்த ஷைத்தான்? ஆம், எல்லோருக்கும் புதுமை, எல்லோருக்கும் தேவை அறிந்து கொள்வது. யார் இந்த ஷைத்தான்? ஷைத்தான் ஷைத்தான் என்று சொல்லுகின்றார்களே, யார் அவன், எப்படி இருப்பான், என்ன சைஸ், என்ன வெயிட், என்ன ஹைட், என்ன உருவம் என்றெல்லாம் ஒவ்வொருவருக்கும் சந்தேகமாக இருக்கிறது. ஆம், பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு உன்னதமான தரத்திலிருந்து மிகவும் கீழே அதல பாதாளத்திலே, அதுக்கு மேல ஒரு மட்டமான அந்தஸ்து கிடையாது, அவ்வளவு தூரத்துக்கு தாழ்த்தப்பட்டவர். இந்த உலகத்தை படைத்த அல்லாஹ் மனு வர்க்கத்தை இதில் வாழ்வதற்கு உருவாக்குவதற்கு முன்பு இன்னும் ஒரு வர்க்கம் இதிலே வாழ்ந்தது. இரண்டாவது ஐட்டம், இரண்டாவது இனம்தான் மனித இனம். முன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அறிமுகத்தோடு மனித வாழ்வின் அந்த அறிமுகத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பு இந்த மண்ணிலே, மண்ணுக்கும் விண்ணுக்கும் இடையிலே ஒரு இனம் வாழ்ந்திருக்கிறது. அந்த இனம் தான் ஜின் இனம். நம் கண்களுக்கு தென்படாத அல்லாஹ்வின் படைப்பிலே உள்ளவைகள். வமா ஹலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லாலி அபுது. அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், மனு வர்க்கத்தையும் படைத்தது, ஜின் வர்க்கத்தையும் படைத்தது எனக்கு வழிபடுவதற்காக. நமக்கு மாதிரி சட்டத்திட்டங்கள், கடமைகள் அவர்கள் மீது சுமத்தி அவர்களை அல்லாஹ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வாழ விட்டுருக்கான். ஜின் இனத்தின் வாழ்விலே மிகப்பெரிய அனர்த்தங்கள் உருவானது. அவங்களுக்கு வழிகாட்டல்கள் அனுப்பப்படவில்லை, நுபுவத்துடைய நபிமார்கள் வரவில்லை. ஆதி மனிதன், ஆரம்ப மனிதர், ஆரம்ப நபி அவர்களே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். எனவே இவர்களை அல்லாஹ் படைத்து வாழவிட்டான். அந்த வாழ்க்கையை மேற்கொண்ட அவர்கள் தலைக்கால் தெரியாம வாழ ஆரம்பிச்சார்கள். ஜின்னினம் ஒரு கண்ட்ரோல் இல்லாம, அநியாயத்துக்கு கட்டுப்பாடும் இல்லை, அவர்கள் மட்டுப்படுத்தப்படவும் இல்லை, எப்படியோ எப்படியோ எல்லாம் அசிங்கங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் பார்த்தான், இதை தொடர விட்டோம்னா உலகத்தில் ஒண்ணுமே மிஞ்சாது. எனவே அவர்களை அல்லாஹ் அழிக்க ஆரம்பித்தான், சோதனைகளை இறக்க ஆரம்பித்தான், துன்பங்களை இறக்க ஆரம்பித்தான், வானவர்கள் மூலமாக அவர்களை அல்லாஹ் பிடிக்க ஆரம்பித்தான். இப்படியே அவர்களுடைய இந்த உலக வாழ்வுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஆனது. அவர்களை சிலர் திருந்தினார்கள், தௌபா செய்தார்கள். இன்னும் சிலர் மறைவாக இருந்து தங்கள் நிலையை ஆண்டவனுக்கு முன்னாலே முறையுடன் உணர்த்தி மிக உன்னதமான அந்தஸ்துக்கு வந்தார்கள். அப்படி மறைஞ்சி ஒளிஞ்சி அல்லாஹ்வுடைய சோதனைகளுக்கு மாட்டாம அங்கும் இங்கும் டிமிக்கி கொடுத்து இருந்தவர் தான் இந்த ஜின்னினத்திலே இருந்த சைத்தான். அவனுடைய ஆரம்ப பேர் அசாசீல். ஜின்னாக இருக்கின்ற போது பெயர் அசாசீல். அல்லாஹ்விடத்திலே முறையோடு தௌபா செஞ்சு, இனிமே நான் நல்லவனா வந்துருவேன், என்ன அழிச்சிடாத, எனக்கு மட்டும் ஒரு சான்ஸ் கொடு, அப்படி இப்படி சொல்லி சுவனத்திலே வானவர்களுடன் இணைந்திருக்கின்ற அளவுக்கு அல்லாஹ் வைத்துட்டான். மனுஷர்களை சில பேர் சொல்வார்கள், அவனுங்க இந்த பக்கம் போனானுங்கண்டா மலக்குதான், மறுபக்கம் போனானுங்கண்டா நாயை விட மோசப்படிப்பார். உலகத்திலே சிலர் தங்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். எனவே ஜின்னாக இருந்து மண்ணாகி விடாமல், மண்ணாதி மன்னனிடத்திலே தன்னுடைய தவறை ஏற்று மீண்டும் அவர் எப்படியானான், வானவர்களுடைய பட்டியலில் எல்லாம் சேர்த்துட்டான். இப்ப மலக்குமாரிகளோடு ஆயிட்டார், அவளோட அலா இருக்காரு. இந்நிலையிலேதான் வல்லவன் அல்லாஹ், மறைப்பொருளாக இருக்கின்ற அவன் அவனை உலகத்துக்கு அறிமுகப்படுத்த விரும்பினான். இதை செய்யணும் மனுஷனுக்கு தான் என்பது அல்லாஹ்வுடைய தீர்க்கமான முடிவு. பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய உயர்வு. மனிதர்களே, நீங்க தான் இந்த உயர்ந்த நிலைப்பாட்டை செயல்படுத்த முடியும் என்பது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. எனவே அந்த மலக்கு மாடத்திலே தான் அல்லாஹ் கேட்கின்றான்,
3: وإذ قال ربك للملائكة إني جاعل في الأرض خليفة.
5: மலக்குமார்களே, நான் எனக்கு பிரதிநிதிகளை ஜின்ன அனுப்பிதான் ஒன்னாக எல்லாம் பண்ணா போச்சு. இப்ப அல்ல என்ன சொல்றான், எனக்கு பிரதிநிதியாக மனிதர்களை உலகத்திலே உருவாக்க போறேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். இனி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா காலு அதஜஅலு ஃபீஹா மன் யுஃப்ஸிது ஃபீஹா வயஸ்ஃபிகு தீமா. மலக்குமார்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள், ஆண்டவனே, குழப்பங்கள் செய்து இரத்தத்தை ஓட்டக்கூடிய ஒரு கூட்டத்தையா படைக்க போற அப்படின்னார். அல்லாஹ் ஜல்ல ஜலாலு மனித வர்க்கத்தை படைப்பதை தீர்க்கமாக முடிவு செய்தான். அல்லாஹ் சொன்னான், உங்களை விட உங்களுக்கு தெரியாதெல்லாம் எனக்கு தெரியும், அதனால வாய் மூடிட்டு இருங்கன்னு மலக்கு மாட்ட சொல்லிட்டு தான் மனிதர்களை படைக்கும். மனித படைப்பு எப்படி உண்டானது? களிமண்ணால. களிமண்ணினாலேயே முதல் மனிதனை அல்லாஹ் உற்பத்தி செய்தார். அதை உற்பத்தி செய்த அல்லாஹ் அவருடைய ஆன்மாவை ரூஹை அந்த களிமண் மீது ஊதினார். அது உயிர் பெற்றது, அது மனிதனானது. இதுவே முதல் படைப்பு. ஆச்சரியமான இந்த நிகழ்வை பார்த்துக் கொண்டிருந்த மலக்குமாரிகளுக்கு, மலக்குமாரி தானே பார்த்துருக்காங்க, இப்போ இந்த மனித படைப்பின் உயர்வை உணர்த்துவதற்காக எல்லா சக்தியும் கொடுத்துட்டான், எல்லா பவரும் கொடுத்துட்டான், ரூஹை ஓதிட்டான். இவர்கள் இன்னும் வெயிட்ல ஹைட்ல கூடினவர்கள், அந்தஸ்தால் உயர்ந்தவர்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதற்காக அல்லாஹ் மலக்கு மாட்டு சொன்னா,
3: وَإِذْ قَالَ لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ.
5: மலக்கு மாடத்தில் அல்லாஹ் சொன்னான், வானவர்களே, மலக்குமார்களே, நீங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எனும் இந்த முதல் மனிதனுக்கு, மனித சிரேஷ்டமான இந்த படைப்புக்கு சுஜூது செய்யுங்கள் என்று சொன்னான். சுஜூத் என்பது தொழுகையில் நாம் இன்று அருளாளனான வணக்கத்துக்கு தகுதியான அல்லாஹ்வுக்கு முன்னாலே நெற்றியை மண்ணின் மீது வைத்து சிரம் படுகின்றோமே அந்த மாதிரி அல்ல. அவர்களுக்கு சங்கை செய்ய சொன்னான், ரெஸ்பெக்ட், மதிப்பு கொடுங்க, இந்த படைப்பு ஒத்துக்கிறங்க, இவருக்கு கண்ணியம் செய்யுங்க என்று
3: சொன்னான்.
5: அப்போதுதான் அவனுக்கு அல்லாவே வைத்த ஒரு பெயர் இபிலிஸ். ஆக டவுன் த பள்ளத்திலிருந்து ஒரு மாரியா அல்லாக்கு பட்டல பூசி மலக்கு மாரிய கூட்டுக்குள்ள முள்ள பூந்து கொண்டு இப்ப அப்படி இருக்கிற நேரம், மலக்கு மார்களோடு இருக்கின்ற சமயம் அல்லா மனித உருவை உருவாக்கி சிரம் தாழ்த்த சொன்னான். எல்லா மலக்கு மார்களும் ரெஸ்பெக்ட் பண்ணார்கள், சுஜூத் செய்தார்கள், கண்ணியப்படுத்தினார்கள். இல்லா இபிலிஸ். யாரை தவிர?
6: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
1: www.muslimvanoli.com.
2: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஃபக்ருத்தீன் இம்தாதி அவர்கள்.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان استقى الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد எல்லாவுகளும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் கருணையும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் அடியார்கள் அனைவர்கள் மீதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்தரமான சுகனத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உன்னதமான நோக்கத்தோடு இந்த வாராந்திர வகுப்பிலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதிலும் இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய அத்துணை நபர்கள் மீதிலும் எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சாந்தியும் கருணையும் என்றென்றும் நின்றும் நிலவற்றுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இந்த வாராந்திர வகுப்பிலே அல்லாஹுடைய நேசத்திற்குரியவர்கள் யார் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழ் ஒரு சில விஷயங்களை இந்த தருணத்திலே நினைவுபடுத்திக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் வாழக்கூடிய இந்த அற்பமான இந்த உலகத்திலே எத்தனையோ பேர்களின் மீது நாம் நேசித்து வைக்கின்றோம், பாசத்தை வைக்கின்றோம். இந்த உலகத்திலே மிகவும் பாசத்திற்குரியவர்கள் என்று ஒரு சிலர்கள் இருப்பார்கள். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், கணவன் மனைவியின் மீது மிகவும் பாசத்துக்குரியவர்களாக இருக்கலாம், மனைவி கணவன் மீது பாசத்திற்குரியவர்களாக நேசத்திற்குரியவர்களாக இருக்கலாம், பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது, பிள்ளைகள் பெற்றோர்கள் மீது, அதே போன்று உடன் பிறந்த சகோதரர்களுக்கிடையிலே, நண்பர்களுக்கிடையிலே, இப்படி மிகவும் நேசத்திற்குரியவர்கள் என்று இந்த உலகத்திலே சிலர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்கள் மீது நாம் நேசம் வைத்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மூமின்களும் யாரின் மீது அதிகமான நேசம் வைக்க வேண்டும், பாசம் வைக்க வேண்டும், பிரியம் வைக்க வேண்டும், இது திருக்குறானே நமக்கு சொல்லி காட்டுகிறது. நீங்கள் இந்த உலகத்திலே எத்தனையோ நபர்கள் மீது நேசம் வைத்திருப்பீர்கள், ஆனால் உண்மையில் நீங்கள் அதிகமாக நேசம் கொள்வதற்கு தகுதியானவன் யார், உண்மையில் நீங்கள் பாசம் வைப்பதற்கு, பிரியப்படுவதற்கு, பிரியத்திற்குரியவர்களாக ஆவதற்கு மிகவும் அருகதை உள்ளவர்கள் யார் என்பதை திருக்குர்ஆனே நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து தௌபா என்கின்ற அத்தியாயத்தில் பேசுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்கான ஆபாவுக்கும் வ அபுனாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும், நபியே நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய தந்தையர்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய குடும்பத்தார்கள், அதோடு மாத்திரம் பிற்பட்டவில்லை அல்ல, மேலும் சொல்லுகின்றான் பாருங்கள், நீங்கள் இந்த உலகத்திலே திரட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த செல்வங்கள் எங்கே நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்று பயந்து பயந்து பாதுகாக்கக்கூடிய அந்த வியாபாரங்கள், நீங்கள் விருப்பத்துடன் வசிக்கக்கூடிய அந்த வீடுகள், இவைகளை எல்லாம் விட எல்லாருக்கும் இதுல பிரியம் இருக்கும் இல்லையா? அல்ல அந்த பிரியத்தெல்லாம் சொல்றான். யாரின் மீது நீங்கள் அதிகம் பிரிய வச்சிருப்பீங்க? உங்களுடைய தந்தை மீது வைத்திருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகள் மீது இருக்கலாம், உங்களுடைய மனைவிகள் மீது இருக்கலாம், உங்களுடைய சகோதரர்கள் மீது இருக்கலாம், ஒட்டுமொத்த உங்கள் குடும்பத்தின் மீது இருக்கலாம், நீங்கள் சம்பாதித்து வைத்த இந்த செல்வத்தின் மீது இருக்கலாம், நீங்கள் ஆசை ஆசையாக கட்டி வசிக்கக்கூடிய அந்த வீட்டின் மீது இருக்கலாம், நீங்கள் பண்ணக்கூடிய அந்த வியாபாரத்தின் மீது இருக்கலாம், எல்லோருக்கும் இது இருக்கத்தான் செய்யும். ஆனால் உண்மையில் யாரின் மீது நீங்கள் நேசம் வைக்க வேண்டும் அல்லாஹ் சொல்கின்றான் பாருங்கள், அஹப்பு இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ ஸபீலி, அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் அவனுடைய வழியில் அறப்போர் புரிவதையும் விட உங்களுக்கு இவைகளெல்லாம் பிரியமானதாக இருக்கும். யானால் அல்லாஹ் ஒரு கைதுறான், இதெல்லாம் பெரிய வைங்க, பெரிய வைக்க வேணாம்னு சொல்லல, ஆனால் அல்லாஹ்வை விடவும், அவனுடைய தூதரை விடவும், அல்லாஹ்வுடைய பாதையிலே அறப்போர் புரிவதையும் விடவும் இவைகளின் மீது நீங்கள் அதிகமாக பிரியம் வைப்பீர்கள் என்று சொன்னால், ஃபதரப்பசு ஹத்தா யதி அல்லாஹு பி அம்ரிஹி, அல்லாஹ் அவனுடைய கட்டளையை வேதனையை கொண்டு வருவதை நீங்கள் எதிர்பார்த்தீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் இந்த உலகத்தில் யாரின் மீது வேண்டுமானாலும் பிரியம் வைக்கலாம், நேசம் வைக்கலாம், ஆனால் அந்த நேசம் எதுவரை இருக்க வேண்டும், எதைவிட மிஞ்சிவிடக் கூடாது, அஹப்பு இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் அவனுடைய வழியிலே அறப்போர் புரிவதை விடவும் நேசம் உண்டவையாக ஆகிவிடக் கூடாது.
1: அப்போ முன்னுரிமை எதற்கு கொடுக்க வேண்டும், உங்களுடைய உண்மையான நேசம் யாரிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மரியாம் திருக்குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் அல்லாஹ் மீது நேசம் வைத்திருக்கின்றோம்? அல்லாஹ் மிக கருணையானவன், அல்லாஹ் இந்த அடியார்கள் மீது மிகவும் பிரியத்திற்குரியவன். அவன் ஒரு அடியாரின் மீது பிரியம் வைத்து விட்டான் என்று சொன்னால், நேசம் வைத்து விட்டான் என்று சொன்னால், அதை கூட அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வானவர்களிடத்திலே பகிரங்கப்படுத்துகிறான் என்றார்கள் அல்லாஹுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அடியாரின் மீது அல்லாஹ் நேசம் வைத்து விட்டானோ, எந்த அடியாரின் மீது பிரியம் வைத்து விட்டானோ, அந்த பிரியமானவனை பற்றி, அந்த பிரியமை தந்த அடியாரை பற்றி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்கே பிரஸ்தாபிக்கின்றான், எங்கே பேசுகிறான் என்று சொன்னால் வானவர்களிடத்திலே பேசுகின்றான். இந்த அடியாரின் மீது நான் பிரியம் வைத்திருக்கிறேன், இந்த அடியாரை நீங்களும் பிரியம் வையுங்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வானவர்களிடத்திலே பேசுகிறான் என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எப்படி சொல்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதா அஹப்பல்லாஹுல் அப்த நாதா ஜிப்ரீல், அல்லாஹ் ஒரு அடியாரின் மீது பிரியம் வைத்து விட்டான் என்று சொன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைப்பானான். அல்லாஹ் அழைத்து சொல்லுவானாம், இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன் ஃபஉஹிப்புஹு, நிச்சயமாக அல்லாஹ் இந்த அடியானை பிரியம் வைத்து விட்டான், எனவே ஜிப்ரீலே நீங்களும் இந்த அடியானை நேசம் கொள்ளுங்கள், பிரியம் வையுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுவான். ஜிப்ரீலும் அந்த அடியாரின் மீது பிரியம் வைப்பார். மேலும் அவர் செய்வார், வானத்தில் உள்ளவர்களை எல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழைப்பார்கள், அழைத்து அவர்கள் சொல்லுவார்கள், இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன் ஃபஅஹிப்புஹு, இந்த அடியாரின் மீது அல்லாஹ் பிரியம் வைத்திருக்கிறார், எனவே வானவர்களான நீங்களும் பிரியம் வையுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வானத்தில் உள்ளவர்களின் அழைத்து அங்கே அவர்கள் சொல்லுவார்கள் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அதற்கு அடுத்ததாக அவருக்கு பூமியிலும் அந்த அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ் ஒரு அடியார் மீது பிரியமைத்து விட்டான் என்று சொன்னால் அந்த பிரியத்தை அல்லாஹ் எங்கே பிரஸ்தாபிக்கின்றான், வானத்திலே உள்ளவர்களிடத்திலே சொல்லுகின்றான், அதுவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து சொல்லுகின்றான், நான் இந்த அடியான் மீது பிரியம் வைத்திருக்கிறேன், எனவே நீங்களும் பிரியம் வையுங்கள் என்று சொன்னதற்கு பின்னாலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மற்ற மலக்குமார்களிடத்திலே அழைத்து இந்த அடியானின் மீது நான் நேசம் வைத்திருக்கிறேன், நீங்களும் என்ன செய்ய அல்லாஹ் நேசம் வைத்திருக்கிறான், நீங்களும் நேசம் வையுங்கள் என்று சொன்னதற்கு பிறகு பூமியிலே இருப்பவர்களுக்கும் அங்கே சொல்லப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாம் ஹதீஸுகளில் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது புகாரியில 3209வது ஹதீஸாக இடம்பெறுவதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி அல்லாஹ் ஒரு அடியான் மீது நேசம் வைத்து விட்டான் என்று சொன்னால் அந்த நேசம் எது வரைக்கும் இருக்கிறது என்று சொன்னால் வானத்தில் உள்ளவர்களிடத்தில் கூட அல்லாஹ் அந்த அடியானை பற்றி பேசுகிறான் என்று சொன்னால் அந்த நேசத்திற்குரியவர்களாக நாம் ஆக வேண்டும், அந்த நேசத்திற்குரியவர்களாக நாம் மாற வேண்டும். சரி, அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்களாக ஆகுவதற்கு நாம என்ன செய்யணும், அது முக்கியம் இல்லையா? எல்லா மனிதர்கள் மீதும் அல்லாஹ் நேசம் வைக்கின்றானா? இல்ல, அல்லாஹ்வுக்கு சில நேசத்திற்குரியவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் ஒரு பட்டியலை போட்டு சொல்கின்றான். யார் மீதெல்லாம் நான் பிரியப்படுகின்றேன், யார் மீதெல்லாம் நான் நேசக்கொள்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மரியாம் திருக்குர்ஆனில் பட்டியல் போடுறான். ஆனால் மிக முக்கியமாக அல்லாஹ் சொல்லக்கூடியது யாரு தெரியுமா? இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன். யாருங்க? முத்தகீன்களை, தக்வாவுடைய மக்களை அல்லாஹ் பிரியம் வைக்கின்றான், நேசம் கொள்கிறான் என்று அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான்.
4: நிறைவேற்றி
1: இறைவனை அஞ்சுகின்றார்களோ ஃபஇன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், அப்படிப்பட்ட அந்த மக்களை, அப்படிப்பட்ட அந்த முத்தகீன்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நேசம் வைக்கிறான் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருக்குறளில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மையிலேயே இந்த தக்குவா என்பது, இந்த தக்குவா என்று சொன்னால் இணையச்சம் இல்லையா, இந்த தக்குவா என்பது ஒவ்வொரு மூமின்களுடைய உயிரோடும் உணர்வோடும் இரண்டர கலந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம். ஏனென்று சொன்னால் இந்த தக்குவா என்கின்ற இந்த இறையச்சம் தான், இந்த அம்சம் தான் நாளை மறுமையில் நாம் அல்லாஹுக்கு முன்னால் நிற்கின்ற பொழுது நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு ஆதாரமாக இருக்கிறது. ஒரு அடியானுடைய, ஒரு மூமினுடைய ஈருலக வெற்றி தோல்விகளை தீர்மானிப்பதில் இந்த தக்குவா என்பதுதான் மிகவும் முக்கியமான ஒரு அம்சமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்று கேட்டால் அல்லாஹ் பாருங்க, குர்ஆனை நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுமார் 258 இடங்களில், ஒரு இடம் இரண்டு இடம் இல்லை, சுமார் 258 இடங்களில் இந்த தக்குவாவை குறித்தே, இந்த இறையச்சத்தை குறித்தே அல்லாஹ் பல வடிவங்களில் பேசுகின்றான். அதிலும் குறிப்பாக சுமார் 70 இடங்களில் அல்லாஹ் நேரடியாகவே மூமின்களை அழைத்து கூறுகின்றான், யா அய்யுஹல் லதீனா ஆமனு இத்தகுல்லா, ஈமான் கொண்ட விசுவாசிகளே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி வாழுங்கள் என்று அல்லாஹ் நேரடியாகவே மூமின்களை அழைத்து பேசுகின்றான். அல்லாஹ்வுடைய இந்த கட்டளையை பொறுத்த வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் தக்குவா இருக்க வேண்டும். பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கை, கூட்டு வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, நீதி, நிர்வாகம், அரசியல், அனைத்திலும் இந்த தக்குவா இடம்பெற்றிருக்க வேண்டும் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருக்குறானின் மூலமாக நமக்கு ஆணையிடுகின்றான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஆக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை செய்யக்கூடிய, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு அமலை நாம் செய்வதாக இருந்தாலும் கூட அதிலே தக்குவா கண்டிப்பாக இடம்பெற்றிருக்க வேண்டும். இறையச்சம் என்பது இடம்பெற்றில்லாமல் அந்த செயலை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் அந்த செயலுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது. அதனால்தான் அவ்வளவு இடங்கள் அல்லாஹ் பேசுகின்றான். எங்கேயும் அல்லாஹ் பேசுகின்ற பொழுது, மக்களை அழைத்து ஒரு உபதேசத்தை செய்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை இத்தகுல்லா, ஈமான் கொண்ட மக்களே அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். சரிங்க, இந்த தக்குவானா என்ன, தக்குவா என்கின்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், என்ன பொருள்? அகராதியை பொறுத்த வரைக்கும் இந்த தக்குவா என்பது விகாயத் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையிலிருந்து வந்ததுதான் தக்குவா. இந்த விகாயத் என்பதற்கு என்ன பொருள் என்று கேட்டால், ஒரு மனிதன் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ளுதல் என்பது அர்த்தம். ஒரு மனிதன் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்வது, இது அகராதியில். ஷரியத்துடைய புழக்கத்தை பொறுத்த வரைக்கும் தக்குவா என்பது இறைவன் எவைகளை எல்லாம் தடுத்தானோ வெறுத்தானோ அவைகளை விட்டு மனிதன் நீங்கி வாழ்வது. இறைவன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இவைகளை எல்லாம் தடுத்தானோ வெறுத்தானோ அவைகளை விட்டு ஒரு அடியான் ஒதுங்கி வாழ்வது, இதுதான் தக்குவா. சலஃபுகள் அருமையான ஒரு விளக்கத்தை சொல்வார்கள். சலஃபுகள் ஒரு அருமையான தக்குவாவுக்கு ஒரு அருமையான விளக்கத்தை சொல்வார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உபை இப்னு காஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழரை அழைத்து கேட்பார், உபை இப்னு காஃப் அவர்களே, மத் தக்குவா, தக்குவானா என்னன்னு கேட்பார். தக்குவா என்று சொன்னால் என்ன, எனக்கு விளக்கம் தாருங்கள் என்று கேட்பார். அப்போ உபை இப்னு காஃப் சொல்லுவாங்க, அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்கள் முட்கள் நிறைந்த பாதையை கடந்து போயிருக்கிறீர்களா? முட்கள் நிறைய இருக்குது, அந்த இடத்தை நீங்கள் கடந்து போயிருக்கிறீர்களா, கால்நடையாக கடந்து போயிருக்கிறீர்களா? அப்ப சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஆம் நான் சென்றிருக்கிறேன், அப்படி நான் போயிருக்கிறேன். அப்படி நீங்கள் போகின்ற பொழுது எப்படி போவீங்க, அந்த இடத்தை நீங்க எப்படி கடந்து போவீங்க? அப்ப அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய ஆடையிலோ என்னுடைய உடம்பிலோ அங்கே கிடக்கக்கூடிய அந்த முட்கள் பட்டு விடாமல் மிகவும் பேணுதலோடு மிகவும் கவனத்தோடு அடிமேல் அடி எடுத்து வைத்துத்தான் நான் அந்த பாதையை கடந்து செல்வேன். அங்கு கிடைக்கக்கூடிய முட்களோ அல்லது வேறு அதாவது உடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஏதாவது வஸ்துக்களும் அங்கே இருக்குமையானால் நான் ரொம்ப கவனிச்சு போவேன் அப்படின்னு உமர் ரதி அல்லாஹு தாலா ஒரு விளக்கத்தை சொல்லுவாங்க. முட்கள் நிறைந்த பாதையை நான் இப்படித்தான் கடந்து செல்வேண்டு. அப்போ உபய் இப்னு கஅப் சொல்லுவாங்க, தில்கஹிய தக்வா, அதுதான் தக்வா. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது அவனுடைய அமல்களும் பாழ்வாகிவிடாமல், அவனுடைய ஈமானும் பாழாகி விடாமல், அவன் கொண்டிருக்கின்ற அந்த ஈமானும் பாழாகி விடாமல், அவன் செய்கின்ற அந்த நல்ல அமல்களும் பாழாகி விடாமல், சூழ்நிலைகள் என்கின்ற அந்த முட்கள் நாலாபுரமும் சூழ்ந்திருந்தாலும் கூட அவைகள் எவைகளிலும் சிக்கிவிடாமல், அவைகளில் எவைகளிலும் சிக்கிவிடாமல் விலகி இருந்து தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்கின்றானே, அதுதான் தக்குவா, அதுதான் தக்குவா. கண்ணியத்திற்கு பெருமக்களே, சுருக்கமாக தக்குவா என்று சொன்னால் என்ன என்று கேட்டால், நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும், நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் நமக்கு மிக சமீபத்தில் இருந்து கொண்டு அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற அந்த அச்சத்தோடு, அந்த பயத்தோடு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தூங்குகின்றோமே, நம்முடைய வாழ்க்கையை அடிமேல் அடி எடுத்து வைக்கின்றோமே, அதுதான் தக்குவா. தக்குவா என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் அல்லாஹ் உற்று கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான், நாம் அவனை பார்க்கவில்லை என்று சொன்னாலும் அல்லாஹ் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்ற அந்த அச்ச உணர்வோடு நாம் நகர்த்துகின்றோமே நம்முடைய வாழ்க்கையை, இதுதான் தக்குவா. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த தக்குவா உடையவர்களைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றார். ஆனால் பெரும்பாலும் இன்றைக்கு தக்குவா என்றால் எதை பேசிக்கொண்டு இருக்கிறோம் என்று கேட்டால், நிறைய நல்ல அமல்களை செய்வதைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். யாராவது தஹஜ்ஜத் என்று தொழுது விட்டால் அவர் தக்குவாதாரி, அவர் ஈமான்தாரி என்றெல்லாம் பேசுவோம். நிறைய அமல்கள் செய்வது தக்குவா அல்ல, மாறாக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள் குறைய வேண்டும். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே பரிகாரம் தேட வேண்டும். பாவத்திலிருந்து மீட்சி பெற்று பாவக்கரைகள் இல்லாத மனிதனாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அதுதான் தக்குவாவின் உச்சகட்டம். சஹாபாக்கள் அப்படி இருந்தாங்க, சஹாபாக்கள் அப்படி இருந்தாங்க. வரலாற்றை எடுத்து படித்து பாருங்கள் சகோதரிகளே, நமக்கெல்லாம் தெரிந்திருக்கும். அடிக்கடி பல மேடைகளிலே பல பயான்களிலே கேள்விப்பட்ட ஒரு விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்திலே விபச்சாரம் செய்துவிட்டால் அது தண்டனைக்குரிய சட்டம் என்று அல்லாஹ்வுடைய திருவசனம் இறங்கிய தருணம் அது. விபச்சாரம் ஒருத்தர் செஞ்சிட்டாரு, சாட்சிகளோடு நிரூபிக்கப்பட்டு விட்டால் அவருக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய திருவசனம் இறக்கி உருளப்பட்ட தருணம் அது. அந்த நேரத்தில் ஒரு மனிதர் ஓடோடி வந்தாரு, யாருங்க, யாருக்கா அந்த பேர் ஞாபகம் இருக்குதா? ஒரு மனிதர் ஓடோடி வந்து யா ரசூலல்லாஹ் தஹீரினி அப்படின்னு, ஒரு சஹாபி, யாருங்க, மாயிஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். மாயிஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஓடோடி வருவார், யா ரசூலல்லாஹ் தஹீரினி, நான் விபச்சாரம் செய்து விட்டேன் யா ரசூலல்லாஹ், என்னை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள், விபச்சாரத்திற்கு உண்டான அந்த தண்டனை எனக்கு வழங்குங்கள் என்று சொல்லுவார். பல பயான்களில் கேட்டிருப்போம், பல மேடைகளில் பேசியிருப்போம். ஆனால் அவர் பாருங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்வதை அதில் வாங்கியும் வாங்காததை போன்றெல்லாம் பார்ப்பார்கள், அவரை அனுப்பி பார்ப்பார்கள். சாட்சி கிடையாது, அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான், அவரை அல்லாஹ் அம்பரப்படுத்தவில்லை. ஆனாலும் கூட அவரை கொண்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்திய கொண்டு வந்து நிப்பாட்டியது எது, அதை நம்ம சிந்திக்கணும். யாரும் பார்த்து இவர் ஜினா செய்து விட்டார் என்று சொல்லவில்லை, ஆனாலும் கூட அல்லாஹ்வுடைய வேத வசனம் இறங்கியதற்கு பின்னாலே இது இவ்வளவு பெரிய குற்றத்துக்குரிய செயலா என்று அவர் எண்ணி, இதற்காக நான் மறுமையிலே தண்டிக்கப்பட்டு விடக் கூடாது, அந்த தண்டனையை இங்கேயே வாங்கிக் கொள்ள வேண்டும், அந்த இங்கேயே பரிசுத்தமானாக நாம் ஆகிவிட வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு ஓடோடி வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவோ அவரை திருப்பி அனுப்புவதற்குத்தான் பார்க்கிறார்கள், திருப்பி அனுப்ப பார்க்கிறாங்க, என்னென்னவோ சொல்றாங்க, நீ அவரை முத்தமிட்டிருப்பாய், அல்லது நீ என்ன செஞ்சிருப்பாய், சாணி மாறியாக இதையாவது பேசியிருப்பாய் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அல்லாஹ்ட்ட போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனாலும் அவர் தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்ளாமல் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே அவர் சொல்கிறார், தஹீரின் யா ரசூலல்லாஹ், நான் ஜினா செய்து விட்டேன். வாக்குமூலம் அவராகவே வாக்குமூலம் அளிக்கிறார். அப்படி சொன்னதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த சுய வாக்குமூலத்திற்கு பின்னால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த உறுதிப்பாட்டை பார்த்ததற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு கல்லறி தண்டனை கொடுங்கள் என்று சொல்கிறார்கள். அதற்கு பின்னால் தண்டனை நிறைவேற்றப்பட்டது. வரலாற்றில் பார்க்கிறோம் அந்த தௌபா கூட எப்படிப்பட்ட தௌபாவாக மாறியது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள். இவர் செய்த இந்த தௌபா இருக்கிறது, இந்த பாவமன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் கேட்ட பாவமன்னிப்பு இருக்கிறது. ஒரு சமூகத்திற்கு மத்தியிலே அதை பிரித்து கொடுத்தாலும் கூட அதையும் அது மிஞ்சிவிடும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தௌபாவாக ஒரு தௌபா செய்தார் என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொல்லி காட்டுவார்கள். தான் செய்த ஜினாவை யாரும் பார்க்கவில்லை என்று சொன்னாலும் படைத்த இறைவன் பார்த்து விட்டான், பார்த்திருப்பான் என்ற அந்த உச்சக்கட்ட உணர்வுதான், அந்த உச்சக்கட்ட பயம்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்தால் இதை சொன்னால் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனை கிடைக்கும் என்று கருதியும் கூட அவர் வந்து நின்றாரா இல்லையா? இதுதான் தக்குவாவின் இறையச்சத்துடைய அந்த உச்சக்கட்டம். அந்த இறையச்சம் இருக்கிறதா நம்ம எத்தனை பேருக்கு இருக்கிறது? இப்படிப்பட்ட இறையச்சமுடைய மக்களைத்தான் இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், இப்படிப்பட்ட தக்குவா உடையவர்களைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான் என்றார்கள். அல்லாஹ் சொல்கின்றார். இதெல்லாம் விட இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? இவருக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. தண்டனை கொடுக்கப்பட்டு ஒரு 2-3 நாட்கள் சில நாட்கள் ஆகியிருக்கும். இன்னொரு ஒரு ஆச்சரியமான விஷயம், ஒரு பெண்மணி ஓடோடி வருகிறார். காமிதியா என்ற கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்மணி வருகிறார்கள். அதே வார்த்தையை சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், தஹீரினி, என்னை பரிசுத்தப்படுத்துங்கள், நான் விபச்சாரம் செய்து விட்டேன். நேரில் பார்த்தவர்கள் விபச்சாரம் செய்தால் என்ன தண்டனை அவருக்கு வழங்கப்பட்டது என்பதை நேரில் பார்த்த அந்த பெண்மணி தனக்கும் இப்படியான ஒரு தண்டனை கிடைக்கும் என்று நினைத்திருந்தும் கூட தான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து சொல்கிறார் என்று சொன்னால் இந்த இறையச்சத்தின் உச்சத்தை எப்படி நாம் நினைப்பது? சுபஹானல்லாஹ், சிந்தித்து பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் திருப்பி அனுப்ப பார்க்கிறார்கள். அப்பொழுது கூட அந்த பெண்மணி ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள், அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, மாயிஸ் இப்னு மாலிக்கை நீங்கள் திருப்பி அனுப்பியதை போன்று என்னை திருப்பி அனுப்ப பார்க்கிறீர்களா? மூலமாக என்னுடைய வயிற்றிலே குழந்தை இருக்கிறது என்று சொல்வார்கள். அப்படியா? அப்படி என்று சொன்னால் அந்த குழந்தையை பெற்றுவிட்டு வான்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தையை பெற்றெடுத்து ஒரு துணியிலே சுற்றி கொண்டு அப்பொழுதும் வருவார்கள், இப்பொழுது என்னை பரிசுத்தப்படுத்துங்கள், எனக்கு உண்டான அந்த தண்டனையை வழங்குங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அந்த குழந்தைக்கு பால் குடி மரக்கடிக்க செய்து விட்டுவான்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன செய்வாங்க? அந்த குழந்தையை என்ன செய்வாங்க? பால் குடி மரக்கடிக்க செய்து விட்டு கையிலே ஒரு ரொட்டி துண்டையும் கொடுத்து, அதாவது பால் குடிக்க மரக்கடிக்க செய்து விட்டேன், இப்பொழுது வேறு உணவுகள் எல்லாம் சாப்பிடுகிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டுவதற்காக அந்த குழந்தையுடைய கையிலே ரொட்டி துண்டையும் வைத்துக் கொண்டு வருவார்கள். இவ்வளவு உறுதிப்பாட்டுக்கு பின்னால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த பெண்மணிக்கு தண்டனை கொடுத்தார்கள் என்று அவருடைய வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த வரலாறுகள் எல்லாம் கேட்பதற்கு நமக்கு அப்படியே உற்சாகமாக அல்லது உணர்வுபூர்வமாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு இறையச்சம் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவராக ஆக வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோம். ஆனால் இப்படிப்பட்ட தக்குவா இருக்கிறதா? எல்லோரும் பார்க்கின்ற பொழுது ஒரு மாதிரியாக நடந்து கொள்கின்றோம், யாரும் பார்க்காத சமயத்தில் எப்படியெல்லாம் நடந்து கொள்கின்றோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஆனால் தக்குவா என்று சொன்னால் யார் பார்த்தாலும் யார் பார்க்கவில்லை என்று சொன்னாலும் நம்மை படைத்த இறைவன் ஒருவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான். நான் யாருடைய கண்ணிலும் மண்ணை தூவலாம். அதனால் தானே அல்லாஹ் நோன்பை பற்றி பேசுகின்ற பொழுது எதுக்காக பேசுறா? அப்படி பற்றி பேசுகின்ற பொழுது எதுக்காக பேசுறான்? அப்படி

யாருக்கும் தெரியாது. ஆனாலும் கூட என்ன அங்கே நினைக்கிறோம், யாருக்கும் தெரியவில்லை என்று சொன்னாலும் நம்மை படைத்த இறைவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த அச்ச உணர்வோடு அதிலிருந்து பசியாக இருந்தாலும் கூட தவிர்ந்து இருக்கிறோமா இல்லையா? அதனால்தான் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுதே எதற்காக இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது என்று சொன்னால் லஅல்லக்கும் தத்தகூன் என்று சொல்கிறான். இப்படி ஒரு மாத காலம் நமக்கு பயிற்சி அளிக்கிறது. அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான் என்ற அந்த ஒரு பயிற்சி தான் ரமலானுடைய மாதத்திலே நோன்பை எதற்காக கடமையாக்கப்பட்டதுன்னு சொன்னால் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்குவாவுடைய மக்களாக மாற வேண்டும். எப்படி நோன்பு காலகட்டங்களிலே அல்லாஹுக்கு தெரியாமல் எந்த ஒரு உணவையும் மால் உட்கொள்ள முடியாது, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த அச்ச உணர்வோடு நாம் எப்படி அதிலிருந்து தவிர்ந்திருக்கிறோமோ அதே போன்றுதான் எல்லா செயல்பாடுகளிலும் நீங்கள் தவிர்ந்திருக்க வேண்டும். வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், நீதி, நிர்வாகம், அரசியல், எல்லா விஷயங்களையும், குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, எல்லா விஷயங்களையும் அந்த தக்குவா வர வேண்டும் என்பதற்காகத்தான் நோன்பையே நாம் கடமையாக்கினோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்போ ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தக்குவா என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய அருகாமையில் இருந்து கொண்டு, மிக சமீபத்தில் இருந்து கொண்டு நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான், நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த அச்ச உணர்வோடு நம்முடைய நடவடிக்கைகள் இருக்குமையானால் அப்படிப்பட்ட நடவடிக்கையை தான் தக்குவா. அப்படிப்பட்ட தக்குவா உடையவர்களைத்தான் இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன் அல்லாஹ் சொல்றான். அப்படிப்பட்ட தக்குவாவுடைய மக்களைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே சொல்வதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இது ஒரு விஷயம். அப்போ அல்லாஹுடைய நேசத்திற்குரியவர்களாக நாம் மாறுவதற்கு மிக முக்கியமான ஒரு அம்சமாக இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், தக்குவா என்கின்ற இந்த அம்சம். இரண்டாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே இரண்டாவது அத்தியாயத்தினுடைய 195வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்ற பொழுது நீங்கள் நன்மையை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். நீங்கள் நன்மையை செய்யுங்கள், ஏனா இன் அல்லாஹ் யுஹிப்புல் முஹ்சினீன், நன்மை செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறார், அல்லாஹ் விரும்புகிறார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருக்குறானில் சொல்லி காட்டுறான். சரி, நன்மைனா என்னங்க? நன்மையை செய்யுங்கள் சொல்றான் அல்லாஹ், நன்மையை செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அந்த நன்மைனா என்ன, அதையும் குர்ஆனில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். நன்மை என்று சொன்னால் என்ன? அல்லாஹ் குர்ஆனில் இரண்டாவது அத்தியாயத்து 177வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்ற பொழுது லைசல் பிர்ரு அன் துவல்லு வுஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிக் வல் மக்ரிப், புண்ணியம் என்பது, அதாவது நன்மை என்பது, உங்கள் முகங்களை கிழக்கிலோ மேற்கிலோ திருப்பிக் கொள்வதில் இல்லை. உங்கள் முகங்களை கிழக்கு பக்கமாகவும் மேற்கு பக்கமாகவும் திருப்பி கொண்டு தொழுவதில்லாம் இல்லை. வலாக்கின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி வல் மலாயிக்கத்தி வல் கிதாபி வல் நபியின். புண்ணியம் என்பது என்னவென்று கேட்டால், நன்மை என்பது என்னவென்று கேட்டால், அல்லாஹுவை ஈமான் கொள்வது, மறுமையை ஈமான் கொள்வது, மலக்குமார்களை ஈமான் கொள்வது, வேதங்களை ஈமான் கொள்வது, நபிமார்களை ஈமான் கொள்வது. இதோடு மாத்திரமல்லாமல் தன்னுடைய பொருளாதாரத்தில் இறைவன் மீது உள்ள அந்த நேசத்தின் காரணமாக தன்னுடைய அந்த பந்துகளுக்கு, சொந்தங்களுக்கு, அதே போன்று எத்தீம்கள், அனாதைகள், மிஸ்கீன்கள், மிஸ்கீன்கள், ஒபன சபீல், அதே போன்று வழிபோக்கர்கள், இவர்களுக்கெல்லாம் கொடுத்து உதவுவது. வெறுமன அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுகையோடு நீ பாட்டிக்கல, மறுமைய நம்புங்க, தொழுகுங்க, இதோடு அல்லாஹ் நீ பாட்டிக்காம எதெல்லாம் நன்மையில் சேர்க்கிறான் சொன்னா, அந்த பந்துகளுக்கு அல்லாஹுடைய திருப்தியை நாடி, அல்லாஹு மீது இருக்கக்கூடிய அந்த நேசத்தின் காரணமாக யாரெல்லாம் இப்படி பொருளாதாரத்தை வழங்குகின்றார்களோ, யத்தீம்களுக்கு, மிஸ்கீன்களுக்கு, வழிபோக்கர்களுக்கு, அதே போன்று கேட்டு வரக்கூடியவர்களுக்கு, ஏழைகளுக்கு, யாசிப்பவர்களுக்கு, அடிமைகள், கடனாளிகள், இவர்களுக்கெல்லாம் யார் கொடுத்து வழங்குகின்றார்களோ அவைகளெல்லாம், அதெல்லாம் நன்றி.

0: சொல்றான்ல. நன்மையாக இன்றைக்கு நாம பெரும்பாலும் என்ன நினைக்கிறோம், தொழுக, நோன்பு, ஹஜ்ஜு, இந்த மாதிரி. ஆனா பொருளாதாரம் என்று வருகின்ற பொழுது, கொடுக்கல் வாங்கல் என்று வருகின்ற பொழுது, அல்லது உடல் ரீதியான சில சமூக சேவைகள் என்று வருகின்ற பொழுது, அதெல்லாம் பெருசா நம்ம நன்மையாக கருதுறதில்லை இல்லையா? பெருசா அதை நன்மையாக கருதுறதில்லை. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் வெறுமனே இபாதத்துகளை மாத்திரம் நன்மை என்று சொல்லல, வெறுமனே இபாதத்துகளை மாத்திரம் நன்மை என்று சொல்லல, சமூக சேவையில் ஈடுபடுவதையும் நன்மை என்று சொல்கிறது. அதனால்தான் நல்லா சொல்றான், வாத்தில் மாலல் அஹுபிஹிதவில் குர்பா வல் யதாமா வல் மசாகின் வபன ஸபீல் வஸாயிரின் வஃபி ரிகாப் வஅகாமுஸ் ஸலா வஅத ஸகா வல் மூஃபுன பி அஹதிஹிம் இதா ஆஹது வஸாபிரின் ஃபில் பஸாயி வல் ரராயி வஹீனல் பஸ் உலாயிகல் லதீன ஸதகு வ உலாயிகஹுமுல் முத்தகூன். அல்லாஹ் பேசுறான் நன்மையான காரியங்கள் என்ன என்பதை. அழகாய் இரண்டாவது அத்தியாயத்துக்கு 177 கொஞ்சம் படிச்சு பாருங்க, 2177 கொஞ்சம் படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல எவைகள் எல்லாம் நன்மையான காரியங்கள் என்பதை விளக்குகிறான். அப்ப வெறுமென தொழுகை நோன்பு இவைகளை மாத்திரம் வணக்க வழிபாடுகளை மாத்திரம் நன்மையாக கருதாமல் சமூகத்தில் பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது, சமூகம் ஒரு பாதிப்புக்கு உள்ளாகின்ற பொழுது, அந்த பாதிப்புகளை நீக்குவதற்காக தன்னுடைய உடலாலும் பொருளாலும் யார் சேவை செய்கின்றார்களோ அந்த சேவையும் அல்லாஹ் நன்மை என்றுதான் சொல்கின்றார். அந்த சேவையும் அல்லாஹ் நன்மை என்று தான் சொல்கிறார். ஆனால் இன்னைக்கு பாருங்க, சமூகம், இந்த சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர்கள் அன்றாட உணவுக்கு வழி இல்லாமல் திண்டாடி கொண்டக்கூடிய ஒரு சமூகமாக இந்த சமூகத்தில் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். மாற்று துணை கூட இல்லாமல் அல்லல் படக்கூடிய எத்தனையோ தாய்மார்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? படிப்பை தொடர முடியாமல் சின்ன சிறு வயசிலேயே பெற்றோர்களை இழந்துவிட்டு நாற்காலி துடைப்பதற்காகவும் வீடு சுற்றுவதற்காகவும் சென்றுவிடக்கூடிய எத்தனை இளந்தனர்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? எத்தனையோ விதவை பெண்கள் தங்களுக்கு ஒரு ஒரு மறுமண வாழ்க்கை வராதா என்று ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய எத்தனையோ இளம் பெண்கள், கன்னி பெண்களும் இருக்கின்றார்கள், விதவை பெண்களும் இருக்கிறார்களா இல்லையா? இவைகள் எல்லாம் கொஞ்சம் சீர்திருக்கி பார்க்கணும். இதற்காக நாம் என்ன செஞ்சோம், தொழுதோ நோன்பு வச்சோம், அது ஒரு பக்கம், அது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தோம். இந்த சமூகத்திற்காக நாம் என்ன செஞ்சோம், சமூகம் ஒரு பாதிப்புக்கு உள்ளாக இருக்கிறது, சமூகம் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறது, இப்படிப்பட்ட இந்த சமூகத்திற்காக என்னால் முடிந்த உதவிகளை நான் என்ன செய்தேன். அல்லாஹ் இதையெல்லாம் நன்மைன்னு சொல்றான். இந்த நன்மையை செய்யக்கூடியவர்களைத்தான் அல்லாஹ் பிரியப்படுகின்றான், நேசிக்கிறான் என்று அல்லாஹ்வே குர்ஆன் சொல்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தை எடுத்து பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலகட்டத்திலே ஒரு சமூகம் வரும், நுகர் கூட்டத்தை சார்ந்த ஒரு சமூகம், ஒரு கூட்டம் வரும். அவங்க ரொம்ப கந்தை ஆடைகளை போட்டுக்கொண்டு அவங்களுடைய வறுமையை அவங்களுடைய உடலில் தெரிந்தது, அவங்களுடைய வறுமை அவர்களுடைய உடலில் தெரிந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்க்கிறாங்க, பார்த்து கண்கள் எல்லாம் சிவந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேடை ஏறி மெம்பர் படி ஏறி பயன் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சமூகத்தில் இப்படியான ஒரு நிலைமை, நீங்கள் இவர்களுக்கு உதவி செய்ய மாட்டீர்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதற்கு பின்னாலே அந்த மக்கள் அன்சாரி தோழர்கள் எந்த அளவுக்கு கொண்டு வந்து கொடுத்தார்கள் என்பதை நாம வரலாற்றில் பார்க்கிறோம். ஒரே ஒரு பயம்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, அந்த சமூகத்தின் நிலையை மாற்றி அமைத்தது, அந்த கூட்டத்தாரின் நிலைமையை மாற்றி அமைத்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்திலே மகிழ்ச்சியை பார்த்தோம் என்று சஹாபாக்கள் சொல்றாங்க. சமூகம் ஒரு பாதிப்புக்கு உள்ளாகின்ற பொழுது அந்த பாதிப்பை நீக்குவதற்காக வேண்டி நம்மால் முடிந்த உதவிகளை பொருளாலோ உடலாலோ செய்கின்ற பொழுது அதையும் இஸ்லாமிய மார்க்கம் நன்மையாகத்தான் கருதுகிறது. இப்படிப்பட்ட நன்மையை செய்யக்கூடிய மக்களைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புகின்றான் என்று அவனுடைய அருள்மறையாம் திரு குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதோடு மாத்திரமல்லாமல் இந்த அல்லாஹ்வை அல்லாஹ் நம்மின் மீது அல்லாஹ் யாரை அடுத்ததாக நேசிக்கிறான் என்று சொன்னால் பெருமான் அல்லாஹ் குர்ஆன்ல பல வசனங்கள்ல சொல்லி காட்டுறான். நிறைய ஒரு லிஸ்ட் அல்லாஹ் குர்ஆன்ல போடுறான் யாரெல்லாம் நான் பிரியப்படுறேன். இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், முதலாவது அல்லாஹ் அதாவது தக்குவா உடையவர்களை அல்லாஹ் பிரிவிப்படுறான். வஹசினு இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், நீங்கள் நன்மையை புரியுங்கள், நன்மை செய்வோரை அல்லாஹ் பிரியப்படுகின்றான் நேசிக்கிறான். அடுத்ததாக அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் சொல்றான் தௌபா செய்யக்கூடிய மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான். யாருங்க தௌபா செய்யக்கூடிய மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான், பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான். பாவம் செய்யாத மக்கள் யாருமே இருக்க முடியாது இல்லையா? பாவம் செய்யாத மக்களே அக்குள்ளு பணி ஆதம ஹத்தாவும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆதமுடைய மக்கள் அனைவர்களும் தவறு இழைக்க கூடியவர்கள் தான். வஹைரு ஹத்தாயின அத்தவ்வாபூன், அதுல சிறந்தவங்க யாரு? தௌபா செய்யக்கூடியவங்க அப்படி சொல்லி அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப தௌபாவை பொறுத்தவருக்கும் அது எப்படிப்பட்ட தௌபாவாக இருக்க வேண்டும்? உலமாக்கள் சொல்றாங்க அந்த தௌபாவை பொறுத்த வரைக்கும் தௌபாவை நம்ம சும்மா அஸ்தக்ஃபிர்லா அஸ்தக்ஃபிர்லா சொல்லிட்டு போயிடுறோம். பாவ மன்னிப்பு கேட்டாச்சு, செஞ்ச பாவத்துக்காக பாவ மன்னிப்பு கேட்டாச்சுன்னு சொல்லி. ஆனா உலமாக்கள் சொல்றாங்க அத்தௌபத்து வாஜிபத்து மின் குல்லி தம்பின் ஃபைன் காலத்தில் மாசியத்து பைனல் அப்தி வ பைன் அல்லாஹி தஆலா லா தத்அல்லக்கு பிஹக்கி ஆதமி ஃபலஹா தலாசத்து ஷுரூத். உலமாக்கள் சொல்கின்றார்கள் பாவ மன்னிப்பு என்பது ஒரு அடியானுக்கும் அல்லாஹுக்கும் இடையே மனித உரிமை சம்பந்தப்படாத பாவமாக இருக்குமானால் அதை விட்டு நீங்குவது கடமை. மனித உரிமை சம்பந்தப்படாத ஒரு பாவமாக இருக்குமே ஆனால் அதை, ஏன்னா மனித உரிமை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தால் அவங்கள்ட்ட பத்தி தான் மன்னிப்பு கேட்கணும். அப்ப அதை விட்டு நீங்குவது ஒவ்வொரு மூமியின் மீதும் கடமை. அதுக்கு மூன்று ஷருத்துகளை சொல்றாங்க. என்ன ஷருத்துகள்? அஹதுஹா அய்யுக்குலி அனில் மாசியத்தி, மூன்று நிபந்தனை. அதுல முற்றிலுமாக ஒரு பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம், ஒரு தௌபா செய்கிறோம் சொன்னால் அந்த பாவத்தை விட்டு முற்றிலுமாக நீங்கி இருக்க வேண்டும். முதல் விஷயம், இனிமேல் இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், இந்த பாவத்தை தெரியாமல் செய்து விட்டேன், இனி இந்த பாவத்தில் நான் என்ன செய்ய மாட்டேன், மீண்டும் அதில் போய் விட மாட்டேன் என்று ஒரு உறுதி மனப்பான்மையை வச்சுக்கணும். வஸ்தானி இரண்டாவது ஐயந்தம அலா ஃபாலிஹா, அவற்றை செய்வதிலிருந்து என்ன செய்யறது, அந்த ஒரு செயலை செய்யறமா இல்லையா, ஐயந்தம அலா அந்த செயலை செய்ததற்காக கவலைப்படுறது. இரண்டாவது ஒரு ஒரு தீமையை செய்து விட்டோம், அதற்காக நம்ம வந்து என்ன செய்யறோம், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறோம். பாவ மன்னிப்பு கேட்டுட்டு இந்த பாவத்தை நான் இனிமேல் செய்ய மாட்டேன் என்று சொல்லிடணும், ஒரு உறுதி மனப்பான்மை வச்சுக்கணும். இரண்டாவது சருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவற்றை குறித்து கவலை பண்ணணுமா, இந்த பாவத்தை செஞ்சுட்டேனே அப்படின்ற அந்த ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கும். அந்த கவலை இருக்கும் என்று சொன்னால்தான் அடுத்த தடவை அந்த பாவத்தில் போக மாட்டோம். அதை மறந்துட்டேன்னு வச்சுங்க, இந்த பாவத்தை செய்ததையே நான் மறந்து விட்டோம் என்று சொன்னால் திரும்ப ஒரு தடவை என்ன செய்யலாம், அந்த பாவத்தை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்ப அதனால என்ன சொல்கிறான்னு சொன்னால் அந்த பாவத்தை குறித்து நீங்கள் என்ன செய்யணும், கை செய்து போயிட வேண்டும், இது மாதிரி செஞ்சிட்டுமே என்று சொல்லி கவலைப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். மூன்றாவது என்ன சொன்னா அயஸிம அலா அல்லா யஊத இலைஹா அபதா, எக்காலமும் இனி இந்த பாவத்தில் நான் விழமாட்டேன், இனி எக்காலமும் இந்த பாவத்தில் நான் விழமாட்டேன் என்று உறுதி பூண்ட வேண்டும். இந்த மூன்று விஷயங்களை வைத்து மனிதன் தௌபா செய்தான் என்று சொன்னால் அப்படி செய்வதுதான் அவன் மீது கடமை, அப்படி செய்தான் என்று சொன்னால் அந்த தௌபாவைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் இல்லையா? நாம வெறுமனே தௌபா செஞ்சுட்டேன் சொல்லி மீண்டும் மீண்டும் அந்த செயலிலே நாம் ஈடுபடுவோம் என்று சொன்னால் அது தௌபாவாக ஏற்றுக்கொள்ள முடியாது, அது தௌபாவாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்ப அல்லாஹ் இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன் என்று சொல்கிறான் சொன்னால் அல்லாஹ் தௌபா செய்யக்கூடிய மக்களை விரும்புகிறான் என்று சொன்னால் அந்த தௌபா எப்படிப்பட்ட தௌபாவாக இருக்க வேண்டும் என்று அறிஞர் பெருமக்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அந்த அடிப்படையில் நம்முடைய தௌபாக்களை நாம் ஆக்கிக் கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்களாக அல்லாஹ்வுடைய பிரியத்திற்குரியவர்களாக நாம் மாறுவதில் எந்த விதமான கிஞ்சிட்டும் சந்தேகமில்லை. ஆனால் அதிகமாக தௌபா செய்யணும். நாம் எவ்வளோ பாவங்களை செய்திருப்போம், ஏன்னா தௌபா செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் விருப்பப்படுகிறான். அதுவும் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறா அப்படின்னு சொல்லலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகளில் வருது, பல ஹதீஸுகள் எப்படி வருதுன்னு சொன்னால், ஒரு பாலைவனத்தில் காணா போனல் போல அந்த ஒட்டகம் திரும்ப கிடைத்து விட்டது என்று சொன்னார். பாலைவனத்தில் ஒருவர் போய்கொண்டிருக்கிறார், எல்லாம் அவருக்கு அதில் தான் இருக்குது. அவர் சாப்பிடக்கூடிய உணவு பண்டங்கள், அவர் அடுத்த வேலைக்கு உடுத்தக்கூடிய உணவு, அதை உடை தண்ணீர் எல்லாம் இருக்குது. ஒரு அசதிக்காக ஒரு இடத்துல அந்த வாகனத்தை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் தூங்குறாரு. தூங்கி கண் விழித்து பார்த்தா அந்த ஒட்டகை இல்லை. தூங்கி கண் விழித்து பார்த்தா ஒட்டகை பாலைவனம், சாதாரண ரோடு கிடையாது. பாலைவனத்தில் யாரும் கூப்பிட்டு வர முடியாது, யாரையும் அழைக்க முடியாது. அப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ என்ன நினைப்பார் அவர்? இப்போ என்ன நினைப்பார்? நம்ம கதி அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் தாங்கும், பசி கொஞ்சம் நேரம் தாங்கும், தாகம் கொஞ்சம் நேரம் தாங்கும். அதுக்கு மேலே இல்லைன்னு சொன்னால் எவ்வளோ தூரம் நடந்தாலும் என்ன செய்ய முடியாது, எதையும் பார்க்க முடியாது, எதையும் கண்டுகொள்ள முடியாது, எதையும் வாங்கி சாப்பிட முடியாது. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் நமக்கு உயிர் இருக்கும், அதற்கு பின்னாடி நம்ம போய்விட வேண்டியதுதான் என்ற ஒரு நிலையில் அவன் எவ்வளோ கவலையில் உள்ளாக்கப்படுவான். அந்த கவலையிலேயே அவன் தூங்கி விடுகிறான், அசந்து விடுகிறான். திடீரென்று அப்படிப்பட்ட ஒரு கவலையில் இருக்கின்ற பொழுது காணா போன ஒட்டகம் அந்த வாகனம் திரும்பவும் அவனுக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊமையை சொல்றாங்க, அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவான். அந்த மாதிரி ஒரு அடியான் தவறை செய்து விட்டான், ஒரு பாவத்தை செய்து விட்டான் என்று சொன்னால், நம்ம இப்படி ஒரு பாவத்தை செஞ்சிட்டோமே, அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறானே, அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து நம்மளால் தப்பிக்க முடியாதே, அல்லாஹ் இந்த பாவத்திற்காக அல்லாஹ் நம்மை மறுமையில் பிடித்து விட்டால் நம்முடைய கதி என்ன ஆகுவது, நம்முடைய மறுமை நிலைமை என்ன ஆகுவது என்ற அந்த உணர்வினால அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் இப்படி நான் பாவத்தை செய்து விட்டேன் யா அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் இருகரம் ஏறி விட்டான் என்று சொன்னால், பாவத்திற்காக பாவ மன்னிப்பு கேட்டு விட்டான் என்று சொன்னால், அந்த அடியானை பார்த்து எப்படி காணா போன ஒட்டகம் வாகனம் திரும்பவும் அவனுக்கு ஒரு அடியானைக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் சந்தோஷம் அடைவானோ அதைவிட பன்மடங்கு சந்தோஷம் அடைகின்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். சுபஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய சந்தோஷம் இதுதாங்க. அல்லாஹ் அடியார்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த கருணை அன்பை பாருங்கள். அடியான் ஒரு தவறை செய்து விட்டான், அந்த நிலையில் தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஆனாலும் ஒரு தவறை செய்து விட்டேனே, என்னுடைய இறைவன் என்னை பிடித்து விட்டால் என்ன செய்வது என்ற அந்த உணர்வோடு அந்த அச்சத்தோடு அல்லாஹ்விடத்திலே அவன் பிராயச்சித்தம் தேடுகின்ற பொழுது, பாவமன்னிப்பு தேடுகின்ற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அடியானை பார்த்து சந்தோஷம் அடைகிறான். என் அடியான் என்னிடத்தில் பாவமன்னிப்பு தேடிவிட்டானே. இப்படிப்பட்ட தௌபா உடையவர்களைத்தான் இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன், நிச்சயமாக அல்லாஹ் இப்படிப்பட்ட தௌபா உடைய மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்றார்கள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அதனால்தான் என்னவோ தெரியவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள், இறையச்சத்தின் உச்சாணியில் இருப்பவர்கள், அவர்களை விட அல்லாஹ்வை பயந்தவர்கள் யாரும் இருக்க முடியாது, சொர்க்கம் நரகத்தை எல்லாம் பார்த்தவர்கள். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்ன சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, நூறு தடவை அல்லாஹ்விடத்திலே நான் என்ன செய்யறேன், இஸ்திக்ஃபார் செய்கின்றேன். அவங்க இந்த பாவம் செஞ்சாங்க, நமக்கு ஒரு பட்டியல் போட முடியுமா? அப்படியே செஞ்சிருந்தாலும் அல்லாஹ் அவர்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டான், நபியே நீங்கள் முன்பின் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் சான்றிதழ் கொடுத்து விட்டான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நாள் ஒன்றுக்கு 100 விடுத்தும் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அந்த பிரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் இப்படிப்பட்ட மக்களை நேசிக்கிறானா இல்லையா, தௌபா செய்யக்கூடிய மக்களை நேசிக்கிறானா இல்லையா? அதனால் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த இஸ்திக்ஃபார் செய்வதை நாம் பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதனால்தான் அவங்க இஸ்திகஃபார் செஞ்சாங்கன்னு ஹதீஸ்லாம் வரல. இதனால்தான் அவங்க இஸ்திகஃபார் செய்தார்னு சொல்லி ஹதீஸுகள்லாம் வரல. நாம் என்ன செய்கிறோம்? அப்போ அல்லாஹ் இப்படிப்பட்ட மக்களை விரும்புகின்றான், இஸ்திகஃபார் செய்யக்கூடிய மக்களை விரும்புகின்றான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மரியாம் திருக்குறானில் சொல்வதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய பெருமக்களே, அப்போ மூன்று விஷயங்கள், என்னென்ன விஷயம் சொன்னோம்? தக்குவாவுடைய மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இரண்டாவது, நன்மை செய்யக்கூடிய இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்ஸினீன், முஹ்ஸினீன்களை அல்லாஹ் நேசிக்கிறான், விருப்பப்படுகின்றான். மூன்றாவது, தௌபா செய்யக்கூடிய மக்களை அல்லாஹ் விரும்புகின்றான். அடுத்ததாக பாருங்க, அதிலேயே வருது, இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன், பரிசுத்தவான்களை தூய்மையானவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான், விரும்புகின்றான். இதெல்லாம் நம்ம எதுக்காக நம்ம கேட்கணும்னு சொன்னால், இதெல்லாம் நம்மள்கிட்ட இருக்குதான்னு கொஞ்சம் பார்த்துக்கணும். நான் முத்தக்கின் ஆள வாழ்கிறேனா, நான் நன்மையை செய்கின்றேனா, நான் வந்து அதாவது தௌபா செய்கின்றேனா, நான் பரிசுத்தமானாக இருக்கின்றனா, உடல் ரீதியாகவும் சரி உள்ளும் ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி உள்ளும் ரீதியாகவும் சரி, நான் பரிசுத்தமானாக இருக்கின்றேனா? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தத்தை பற்றி பேசுகின்ற பொழுது அத்துஹுரு ஷத்ருல் ஈமான் சொல்றாங்க. அத்துஹுரு ஷத்ருல் ஈமான், ஈமானின் ஒரு பகுதி, பாதி பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ஈமானுடைய பாதியாகவே அந்த சுத்தத்தை பற்றி பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்போ இவைகளையும் இதை இப்படிப்பட்ட மக்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான், விரும்புகின்றான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று அடுத்ததாக யாரை நேசிக்கிறான் என்று சொன்னால், நீதியாளர்களை நேசிக்கிறான். எல்லாத்திலையும் நீதி இருக்கணும் இல்லையா? ஆனா ஆளுக்கு ஒரு நீதி என்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஆளை பார்த்தா ஒரு மாதிரி பேசுறது, இன்னொரு ஆளுக்கு வேற மாதிரி பேசுறது, இப்படிலாம் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட மக்களே அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அல்லாஹ் சொல்றான், நபிக்கு அல்லாஹ் சொல்றான், நபியே நீர் இவர்களிடையே தீர்ப்பளிப்பீர்கள் என்று சொன்னால் நியாயமான முறையிலேயே அவரிடத்தில் தீர்ப்பளியுங்கள். நீங்கள் யாருக்கு தீர்ப்பளித்தாலும் நியாயமான முறையில் தீர்ப்பளியுங்கள். ஏனா இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், இப்படி நீதியாக நடப்பவர்களை, நீதியாளர்களை அல்லாஹ் விரும்புகின்றான், நேசிக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மரியாம் திருக்குறானில் சொல்லி காட்டுகின்றான். அப்போ இது ஒரு விஷயம். அடுத்ததாக நீங்க பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், பொறுமையாளர்களை, சகித்துக் கொள்வரை அல்லாஹ் நேசிக்கிறான். யாருங்க சகித்துக் கொள்வர்னா? யாரு? பொறுமையாளர்கள், சாமிரீன்கள். பொறுமையாக யார் இருக்கிறாங்களோ, தனக்கு ஏற்படக்கூடிய எல்லா கஷ்ட நஷ்டங்களிலும் இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தது, இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தது. மனிதன் என்று சொன்னால் அவனுக்கு மனிதனுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்பம் துன்பம், வறுமை வளமை, நோய் சுகம், இதெல்லாம் சேர்ந்ததுதான் வாழ்க்கை இல்லையா? அப்படி இருக்கின்ற பொழுது, ஒரு துன்பம் ஏற்படுகின்ற பொழுது, ஒரு துயரங்கள் ஏற்படுகின்ற பொழுது, நாம புலம்பாமல் அல்லாஹ்புறத்திலிருந்து இது வந்தது, அல்லாஹ்வுடைய விதியின் இப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது என்று அதை நான் பொறுமையோடு எதிர்கொண்டேன் என்று சொன்னால், சகித்துக் கொண்டேன் என்று சொன்னால், அதற்கு அல்லாஹ் கூலியை எந்த அளவுக்கு துறை சொல்கிறான் சொன்னால், இன்னமா யுஃபஸ் சாபிரூன் அஜ்ருஹும் பிகைரி ஹிசாப் என்று சொல்றான். பொறுமையாளர்களுக்கு கணக்கின்றி கூலியை நாம் கொடுப்போம். கணக்கு வழக்கே இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்கு. ஆனா அல்லாஹ்வுடைய அந்த சோதனையின் பொழுது யாரெல்லாம் பொறுமை காட்கின்றார்களோ, அப்படிப்பட்ட பொறுமைசாலிகளுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கணக்கு இல்லாமல் நாம் என்ன செய்யறோம்? கூலியை கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டும். ஆனா பொறுமைன்னு சொன்னா என்ன, அதையும் பார்க்கணும். பொறுமைன்னு சொன்னா நாம நினைக்கிறோம், முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் அழுதுகளுது தீர்ந்துடுறது, புலம்பி முடிச்சிடுறது, இருந்தாலும் நான் பொறுமை காத்துக்கிறேங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விடும், முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யறது, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி பேசி பார்க்கறது, ஒன்றும் முடியல, கடைசி நாளில் விட்ட வழி அப்படின்றது, கடைசியாக போறது இல்லையே, அது பொறுமை இல்லையே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, பொறுமை என்பது அதனுடைய ஆரம்பத்திலே இருக்கணும். பொறுமை என்பது அல்லாஹ் விதித்தின்படி இப்படித்தான் நடக்கும், அல்லாஹ் இப்படித்தான் விதிச்சிருக்கிறான் எனக்கு. அப்படி நாம பொறுமை காத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதுதான் பொறுமை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவர் அந்த கபருக்கு அருகாமையில் போயிட்டு இருப்பாங்க. ஒரு பெண்மணி இந்த கபருக்கு அருகாமையில் இருந்து கொண்டு அழுது கொண்டிருப்பார்கள், புலம்பிக் கொண்டிருப்பார்கள். யாரோ அவங்க அவங்களுடைய உறவினர்களை யாரோ மரணித்திருப்பார்கள். அதனால என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க வந்து அந்த வழி அந்த துக்கத்தை தாங்க முடியாமல் அழுது புலம்பிக் கொண்டிருப்பார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியை பார்த்து சொல்லுவாங்க, இத்தக்கில்லாஹ வஸ்பிரி, மணி அல்லாஹ் பயந்து கொள்ளுமா, நீ வந்து பொறுமையாயிரு அப்படி சொல்லுவாங்க. இந்த பெண்மணி இப்படி சொன்ன சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே இங்க என்ன செய்வாங்க தெரியுமா, அவங்க சொல்லுவாங்க, காலத் இலை காணி, என்னை விட்டு தூரமா போகணுவாங்க. யார் சொன்னாலும் அவங்களுக்கு தெரியாது, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இந்த அட்வைஸ் செய்யறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த பெண்மணி ஏதோ ஒரு துக்கத்தில் என்ன செய்யறாங்க சொன்னா, என்னை விட்டு நீ தூரப்போ, துசிபி முசிபத்தி, எனக்கு ஏற்பட்ட இந்த துன்பம் உனக்கு ஏற்பட்டிருந்தா தெரியும், சொல்லுவோமா இல்லையா?
1: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி ஷேக் ஃபக்ருதீன் இம்தாதி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி. சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
2: www.muslimvanoli.com.
1: நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் கோவை எஸ் அயூப் அவர்கள்.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தஃஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வஸய்யிஆதி அஃமாலினா, மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முளில்லலா வமன் யுளில் ஃபலா ஹாதியலா. வஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லா, வஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم
1: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வஸய்யிஆத்தி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முளில்ல லா வமன் யுளில் ஃபலா ஹாதிய லா வஅஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லா வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதிஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وسر الامور محدثاتها وكل محدثه وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்தியத்துகளை உண்டாக்குவது ஒவ்வொரு பித்தியத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த மாநாட்டிற்கு பெரும் திரளாக வருகை தந்து அமர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உரைகளை இல்லங்களில் அமர்ந்து கேட்கிற வாய்ப்பை பெற்றிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இணை வைத்தல், பித்தியத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஏவல் விளக்கல்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் மிகவும் சிறப்புடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த இஸ்லாமிய மாநாட்டின் இறுதி அமர்வில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். நபித்தோழர்கள் கூறுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவைக்கு நாங்கள் சென்று திரும்பும் பொழுது எங்களுடைய வாழ்வில், எங்களுடைய ஈமானில், எங்களுடைய இறை அச்சத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். செல்லுகிற நாங்களல்ல, திரும்ப வரும் பொழுது பெரிய மாற்றங்களோடு நாங்கள் திரும்ப வருவோம் என்று சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்கிறோம். உபதேசம் என்பது இறை விசுவாசிகளுக்கு பயன் தரும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த இரண்டு நாள் மாநாட்டில் மிகுந்த சிரமத்தோடு இலங்கையின் பல பகுதிகளில் இருந்தும் திரளாக மாநாட்டின் இறுதி வரை மிகப்பெரிய தியாகத்தோடு இங்கே வந்து அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கெல்லாம் நிறைய மார்க்க அறிஞர்களுடைய உபதேசம் நம்முடைய செவிகளிலே விழுந்திருக்கிறது. மாநாட்டு திடலிலே இருந்து திரும்ப வீடுகளுக்கு செல்லும் பொழுது நம்முடைய வாழ்விலே மாற்றங்கள் ஏற்பட்டிருக்க வேண்டும். இபாதத்துகள் அதிகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். தீய பழக்க வழக்கங்கள் நம்மிடமிருந்து விடைபெற்று இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களோடு இங்கிருந்து நீங்கள் விடைபெறுவதுதான் இந்த மாநாட்டுக்கு வெற்றியே தவிர, இந்த மாநாட்டில் எத்தனை பேர்கள் கலந்து கொண்டார்கள் என்பதை விட இந்த மாநாட்டில்

நாட்டில் எத்தனை பேர்கள் திருந்தினார்கள் என்பதுதான் மிக முக்கியம். ஆகவே அன்பர்களே, மலக்குமார்கள் அமர்ந்து கொண்டிருக்கிற சபை இந்த சபை. பூமியில் எங்கெல்லாம் அல்லாஹுவை குறித்து நினைவு கூறப்படுகிறதோ அங்கெல்லாம் மலக்குமார்கள் சங்கமித்து நம்மோடு அமர்கிறார்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நன்மையை நோக்கி பயணமாக இருக்கிற கூட்டம் இந்த கூட்டம். திரும்பச் செல்கிற பொழுது நம்முடைய வாழ்வில் நிச்சயம் மாற்றம் உண்டாக வேண்டும் என்பதை எனது உரையின் ஆரம்பமாக உங்களுக்கு நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் எப்படி ஏகத்துவம் ஒரு கண்ணாக விளங்குகிறதோ, அதேபோல மறுமை நம்பிக்கை என்பது இஸ்லாத்தினுடைய மற்றொரு கண் என்று குறிப்பிடலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொன்ன அதே வேகத்தில் மறுமை நம்பிக்கையை மக்களுடைய உள்ளத்தில் ஆழப்பதித்தார்கள். மறுமை நம்பிக்கை யாருடைய உள்ளத்தில் ஆழப்பதித்து இடம் பிடித்ததோ அவருடைய வாழ்வை அப்படியே தலைகீழாக புரட்டி போடுகிற சக்தி அந்த நம்பிக்கைக்கு உண்டு. இஸ்லாம் வருவதற்கு முன்னால் தூதர் அந்த மனித சமுதாயத்திற்கு தன்னை அறிமுகம் செய்வதற்கு முன்னால் அந்த மக்களுடைய வாழ்வு எப்படி இருந்ததை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகிறான். நரக நெருப்பினுடைய கரை ஓரத்தில் அவர்கள் இருந்தார்கள். நான் தான் உங்களை அதிலிருந்து காப்பாற்றினேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நாவிலே இருந்து என்றைக்கு அந்த மக்கள் இறந்த பிறகு ஒரு வாழ் உண்டு, இந்த உலக வாழ்வு நமக்கு முக்கியமல்ல, நிரந்தரமான ஒரு வாழ்வு இறந்த பிறகு நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கப் போகிறான், அந்த வாழ்வுதான் நமக்கு பிரதானமான வாழ்வு என்பதை ஆணித்தரமாக மக்கள் மத்தியிலே எடுத்துச் சொன்னவுடன் எப்படி இருந்த மக்கள் எப்படி மாறினார்கள் என்று வரலாறுகளை படித்து பார்த்தால் மிகப்பெரிய அதிர்ச்சிகள் நமக்கு ஏற்படுகிறது. விபச்சாரத்தை குடும்பம் குடும்பமாக செய்து கொண்டிருந்த மக்கள், அது ஒரு வெட்கக்கேடான காரியம் என்று கூட நினைக்க மனமில்லாமல் சாதாரணமாக செய்து கொண்டிருந்த மக்கள் எல்லாம் அதை விட்டு முற்றிலும் விலகியதோடு அது குறித்து எதிர்த்து பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார்கள். இந்த நம்பிக்கையுடைய உள்ளத்தில் ஆழப்பதிந்த காரணத்தினால் மனித உயிர்களை எல்லாம் சர்வ சாதாரணமாக வெட்டி சாய்த்துக் கொண்டிருந்த மக்கள் எல்லாம் இந்த நம்பிக்கை அவருடைய உள்ளத்தில் ஆழப்பதிந்தவுடன் மனித உயிர்களை மட்டுமல்ல மனித உணர்வுகளை எல்லாம் மதிக்க ஆரம்பித்தார்கள். அந்த மக்கள் சூதாட்டங்களையும் கொலை கொள்ளைகளையும் சாதாரணமாக செய்து கொண்டிருந்த மக்கள் முற்றிலும் அதிலிருந்து விலகியது மட்டுமல்ல, இந்த மனித சமுதாயத்திற்கே சொன்னார்கள், அவைகளெல்லாம் தீமை, அதை ஏறெடுத்தும் பார்க்காதீர்கள் என்று. எத்தனை எத்தனையோ தீமைகளை தன்னுடைய வாழ்வில் அன்றாடம் செய்து கொண்டிருந்த மக்கள் எல்லாம் இந்த நம்பிக்கை என்றைக்கு அவருடைய உள்ளத்தில் ஆழ பிடித்து இடம் பிடித்ததோ அன்றிலிருந்து அந்த மக்களுடைய வாழ்வு தலைகீழாக மாறியது. நிதர்சனமான ஒரு வாழ்வு ஹதீஸ் கிதாபுகளிலே நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பர்களே, நாமும் மறுமையை நம்பியவர்கள்தான். எந்த சமுதாயம், எந்த குடும்பம், எந்த மனிதன் மறுமையை முழுமையாக நம்பி பயந்து வாழ்கிறானோ அவனுடைய வாழ்வில் நிச்சயம் ஒழுக்கக்கேடுகள் இருக்காது. மறுமையை யார் நம்பி பயந்து வாழ்கிறார்களோ அவர்களுடைய வாழ்வில் நிச்சயமாக ஆபாசங்கள் இருக்காது. மறுமையை பயந்த மக்கள் இபாதத்துகளில் பொடும்போக்காக இருக்க மாட்டார்கள். மறுமையை பயந்த மக்கள் கொடுக்கல் வாங்கலிலே தூய்மையாக இருப்பார்கள். மறுமையை பயந்த மக்களுடைய அந்தரங்க வாழ்வு, பகிரங்க வாழ்வு என்ற அனைத்து துறைகளை எடுத்துக்கொண்டாலும் ஒரு அச்சம் கலந்த ஒரு வாழ்வு. நமக்கென்று ஒரு இறைவன் உண்டு, நமக்கென்று ஒரு நீதிமன்றம் உண்டு. அந்த நாளில் நம்மை குறித்து நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நிமிடங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரணைக்கு கொண்டு வரப்போகிறான் என்பதை பயந்த அந்த மக்கள் உலகத்திலேயே சொர்க்கவாசிகளாக நடமாடிய ஒரு சிறப்பம்சத்தை பெற்றார்கள். சொர்க்கவாசிகளை நாமெல்லாம் மறுமை நாளிலே தான் போய் பார்க்க முடியும். ஆனால் அன்றைய கால மக்கள் எல்லாம் சொர்க்கவாசிகளோடு தொழுதார்கள், சொர்க்கவாசிகளோடு வியாபாரம் செய்தார்கள், சொர்க்கவாசிகளோடு குடும்பம் நடத்திய பாக்கியத்தை பெற்ற அறிஞர் பெருமக்கள் அவர்கள் எல்லாம். எப்படி அந்த அம்சம் அவர்களுக்கு கிடைத்தது?
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய சட்டத்தை சொல்லி மக்களை பயமுறுத்தி அந்த மக்களை அல்லாஹ்வுடைய ரசூல் திருத்தவில்லை. தூதராகிய எனது கண்ணை நீங்கள் மறைத்தாலும் அல்லாஹ்வுடைய கண்ணை நீங்கள் மறைக்க முடியாது என்று போதித்த காரணத்தினால்தான் யாரும் பார்க்காமல் விபச்சார குற்றம் புரிந்த மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சாட்சியங்கள் இல்லாமல் இருந்தும் கூட அல்லாஹ்வுடைய தூதருடைய சபைக்கு ஓடி வந்தார்கள், யா ரசூலல்லாஹ் எனக்கு நீங்கள் மரண தண்டனை தாருங்கள், என்னை நீங்கள் மரண தண்டனை தாருங்கள் எனக்கு என்றார்கள். மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் செய்த விபச்சாரத்தை யாரும் பார்க்கவில்லை, சாட்சி கூட இல்லை. அவரை அந்த சபைக்கு கொண்டு வந்த உணர்வு எது? விபச்சாரம் திருமணமானவர்கள் புரிந்தால் மரண தண்டனை என்கிற சட்டம் அமுலில் இருக்கிற நேரத்தில் வந்து சட்டத்தை கேட்டு விரும்பி பெறுகிறார் என்றால் என்ன முன்மாதிரி இந்த முன்மாதிரி, எப்படிப்பட்ட முன்மாதிரி இந்த முன்மாதிரி. ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 ஆண்டு கால வாழ்வை எழுத துவங்கிய எல்லா எழுத்தாளர்களும் அதிர்ந்து போகிறார்கள். இப்படி ஒரு சமுதாயத்தை இந்த முஹம்மதால் எப்படி உருவாக்க முடிந்தது? எதை சொல்லி உருவாக்கினார் இந்த முஹம்மத்? காசு பணம் கொடுத்ததாக வரலாற்றில் எங்கும் குறிப்புகள் இல்லை. பதவி ஆசை காண்பித்ததாக எங்கும் வரலாறுகளிலே காண கிடைப்பதில்லை. எதை சொல்லி இந்த சமுதாயத்தை இப்படி தலைகீழாக இந்த முஹம்மது மாற்றினார் என்றால், இறந்த பிறகு ஒரு வாழ்வு உண்டு, இதுவல்ல வாழ்வு. இறந்த பிறகு மண்ணறையில் ஃபர்ஸக்குடைய ஒரு வாழ்வு உண்டு, மண்ணறை வாழ்வுக்கு பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற பரலோக ராஜ்யம் பூர்ண ஜென்ம பூமி மறுமை வாழ்வு என்கிற ஒரு வாழ்வு உண்டு. அந்த வாழ்வில் நம்முடைய வாழ்க்கை குறித்த அனைத்து கேள்விகளும் கேட்கப்படுகிற ஒரு நீதிமன்றமும் நமக்கென்று ஒரு எஜமானனும் உண்டு என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவேதான் பெண்களை ஒரு போதைப் பொருளாக பாவித்து வந்திருந்த அந்த மக்கள் பெண் உரிமை வழங்கினார்கள். பெண் குழந்தை பிறந்தால் உயிரோடு புதைப்பதை கல்லுங்கம் படைத்தவர்கள் செய்கிற காரியங்களை எல்லாம் செய்த அந்த மக்கள் பெண் குழந்தையை பிறந்து வளர்த்தி ஆளாக்கினார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், நானும் அவர்களும் ஒன்றாக சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்றார்கள். போட்டி போட்டு வளர்த்தினார்கள் பெண் இனத்தை, மதித்தார்கள். இவைகளை இப்படி தலைகீழாக மாற்றிய நம்பிக்கை மறுமை நம்பிக்கை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. 2 மாநாடு முடிந்து இறுதியில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். நெஞ்சிலே கை வைத்து பார்க்க வேண்டும் நாம் எல்லாம். இஸ்லாத்தின் 5 கடமையையும் ஈமானின் 6 அம்சங்களையும் ஆக மொத்த 11 கடமைகளை நம்முடைய வாழ்வில் தெரிந்து கொண்டவர்கள் எத்தனை பேர்கள்? நம்முடைய நாயன் ரப், நம்முடைய நாயன் அல்லாஹ் என்பதை நாம் எல்லாம் நம்பி இருக்கிறோம். அந்த அல்லாஹுவை குறித்து ஏதாவது படித்திருக்கிறோமா தோழர்களே என்றால் இல்லை. எங்களுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று ஊர் முழுக்க உலகெங்கும் உரத்த குரலிலே சொல்லுகிறவர்கள் நாம் எல்லாம். அந்த அல்லாஹுடைய ரசூலுடைய வாழ்க்கை எப்படி நடந்தது, அவருடைய குடும்பம் எது, எத்துணை மக்கள் அல்லாஹுடைய ரசூலுக்கு, அல்லாஹுடைய ரசூலுடைய வாழ்க்கை வரலாறுகள் என்ன, எதை நம்மிடத்திலே அல்லாஹுடைய ரசூல் எதிர்பார்த்தார்கள் என்கிற தூதருடைய வாழ்க்கை குறிப்புகளை நாம் எல்லாம் படித்து வைத்திருக்கிறோமா என்றால் இல்லை. எங்களுடைய வேதம் திருக்குர்ஆன், மனித சமுதாயத்திற்காக வேண்டி அனுப்பப்பட்ட வேதம் திருக்குர்ஆன் என்று பறைசாற்றுகிற சமுதாயம் நாம் எல்லாம் அந்த திருக்குர்ஆனை அழகுபட அமைந்திருக்கிற அந்த அரபி மொழியில் ஓதுகிற தோழர்கள் நம்மில் எத்துணை பேர்கள்? நெஞ்சில் கை வைத்து பாருங்கள். நாம் நிறைய ஜுமா உரைகளை கேட்கிறோம், திருக்குர்ஆன் விளக்க உரை வகுப்புகளிலே பங்கெடுக்கிறோம். இது போன்ற மாநாடுகள் என்று அறிவிப்பு செய்தால் மிகப்பெரிய தியாகம் செய்து இந்த மாநாட்டிலே வந்து பங்கெடுக்கிறோம். ஆனால் இஸ்லாத்தை குறித்து படித்திருக்கிறோமா? இஸ்லாம் குறித்து விளங்கி இருக்கிறோமா? நம்முடைய வாழ்வில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய மக்களுடைய வாழ்வில், நம்முடைய தாயினுடைய வாழ்வில், நம்முடைய மனைவிமார்களுடைய வாழ்வில் இஸ்லாம் மலர்ந்திருக்கிறதா என்று நாம் எல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இடைவெளி இருந்தால் அந்த இடைவெளியை தாமதம் இல்லாமல் பூர்த்தி செய்யுங்கள். காரணம், யாருக்கு எப்பொழுது மறுமை வரும் என்று சொல்ல இயலாது, யாருக்கு எப்பொழுது மரணம் வரும் என்று சொல்ல இயலாது. இந்த உலகத்தில் இன்றைக்கு அங்குமிங்குமாக நடந்து கொண்டிருக்கிற பேரழிவு சம்பவங்களை பார்க்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திற்கும் அதிக நாள் இல்லை என்று தோன்றுகிறது நமக்கெல்லாம். எங்கு பார்த்தாலும் பூகம்ப சம்பவங்கள், எங்கு பார்த்தாலும் எரிமலைகள், எங்கு பார்த்தாலும் பெருமழைகள், எங்கு பார்த்தாலும் சுனாமிகள், எங்கு பார்த்தாலும் பேரழிவு சம்பவங்களுக்கு கொத்து கொத்தாக மனித இனம் அழிந்து கொண்டிருப்பதை கண்ணெதிரே நாம் பார்த்த பிறகும் மறுமையை குறித்தோ, கபருடைய வாழ்வை குறித்தோ, மரணத்தை குறித்தோ நமக்கு ஒரு அச்சமில்லாமல் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 23 அத்தியாயத்தின்
நூத்தி பதினைந்தாவது வசனத்தில் அல்லாஹ் ஒரு அறைகோவல் விடுகிறான், அன்னமா ஹலக்குனாக்கும் அபத்தம் வான்னக்கும் இலையினாலா துருஜாவோன், நீங்கள் என்ன வீணுக்காக படைக்கப்பட்டீர்கள் என்றும் நம்மிடத்திலே நீங்கள் திரும்ப வரமாட்டீர்கள் என்றும் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். மனித சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் கேட்கிறான். மறுமையை நம்பி பொடும்போக்காக நீங்கள் இருந்தாலும், மறுமையை நிராகரிக்கிற உரிமை உலகத்தில் உங்களுக்கு இருந்தாலும், எந்த மரத்தை சார்ந்து எந்த மரத்தை பின்பற்றி வாழ்கிற உரிமை உங்களுக்கு இருந்தாலும், நீங்கள் எங்கே போகிறீர்கள்? வீணுக்காக விளையாட்டுக்காக உண்மை நாம் படைத்தோம் என்று நினைக்கின்றீர்களா? உலகம்தான் எங்களுக்கு முக்கியம் என நினைத்து நீங்கள் வாழ்கின்றீர்களா? எம்மிடம் நீங்கள் வரமாட்டீர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா என்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். 22வது அத்தியாயத்தில் 7வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், அந்த நாள் நிச்சயம் வந்தே தீரும், அந்த நாள் நிச்சயம் வந்தே தீரும், அந்த நாளில் எந்த சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம். மண்ணறைகளில் உள்ளவர்கள் எல்லாம் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற நாள் அந்த நாள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். 10வது அத்தியாயத்தின் 53வது வசனம், குல் இ வ ரப்பி இன்னஹு லஹக்குன், உமது இரட்சகனின் மீது சத்தியமாக நிச்சயமாக அது வந்தே தீரும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அன்பர்களே, 23வது அத்தியாயத்தின் 74வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வ இன்னல் லதீன லா யுமினூன பில் ஆகிரத்தி அனி சிராத்தில் நாக்கிபூன், யார் அந்த மறுமையை நம்பிக்கை கொள்ளவில்லையோ அவர்கள் நேர்வழியை விட்டும் விலகியவர்களால்தான் உலகத்தில் வாழ முடியுமே தவிர நேர்வழியை பின்பற்றி வாழ முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அடுக்கடுக்கான வசனங்கள், திருக்குறானின் மூன்றில் ஒரு பகுதி மன்னரையை குறித்து மறுமையை குறித்து பேசுகிற ஆயத்துக்களை நீங்கள் பார்க்கலாம். தோழர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்விலே நடந்த ஒரு சம்பவம், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் கூறுகிறார்கள், நான் வீட்டிலே அமர்ந்து கொண்டிருந்தேன், ஒரு பணிப்பெண் எனக்கு தலைவாரி கொண்டிருந்தாள். ஆனால் அந்த நேரத்தில் மஸ்ஜித் நபவியில் நான் பார்க்கிறேன், சஹாபாக்கள் எல்லாம் தங்களுடைய மேலாடையை தலைக்கு மேல் போட்டுக்கொண்டு தேம்பி தேம்பி சப்தமிட்டு அழுகிற சப்தம் எங்களுடைய வீடுகளுக்கு கேட்டது. நான் உடனே எனது பணிப்பெண்ணை விட்டு விலகி அந்த மஸ்ஜித் நபவியை போய் எட்டி பார்த்தால் அல்லாஹ்வுடைய ரசூல் மிம்பர் படியில் போய் நின்று கொண்டு திரும்ப திரும்ப ஒரே வார்த்தையை சொல்லிக் கொண்டிருந்தார்கள், இத்தக்குன்னார், நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்கிற ஒரே வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப கூறிக்கொண்டே இருந்தார்கள், அந்த மக்கள் அழுது கொண்டே இருந்தார்கள் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் என்றால், மறுமை நம்பிக்கை என்பது வேண்டுமானால் நம்பலாம், வேண்டாம் விட்டால் விடலாம் என்கிற நம்பிக்கை அல்ல. மறுமை நம்பிக்கை என்பது மனித சமுதாயத்திற்கு அத்தியாவசியமானது. இந்த நம்பிக்கை எவனுடைய உள்ளத்தில் ஆழமாக பதித்து இடம் பிடித்து விட்டதோ நிச்சயம் அவர்களுடைய வாழ்வில் மறுமலர்ச்சிகள் உண்டாகும், அந்த சமுதாயத்தில் முன்னேற்றங்கள் உண்டாகும், ஒழுக்கங்கள் அந்த சமுதாயத்திலே எங்கு பார்த்தாலும் காண கிடைக்கும். தோழர்களே, ஆனால் இன்றைக்கு இந்த மறுமை நம்பிக்கை இல்லை என்கிற சித்தாந்தம், மறுமை என்பது இல்லை என்கிற சித்தாந்தம் மனித சமுதாயத்தில் யாரெல்லாம் பின்பற்றப்படுகிறதோ அவருடைய நிலைகளை நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். எங்கு பார்த்தாலும் அநியாயம், எங்கு பார்த்தாலும் அக்கிரமம், எங்கு பார்த்தாலும் முகம் சுளிக்கக்கூடிய ஆபாசமான காட்சிகள், எங்கு பார்த்தாலும் மனித உயிர்களை வெட்டி சாய்க்கிற கொடுமைகள் ஏன் உருவானது? நம்மை கேட்க ஒருவன் உண்டு. உலகத்து நீதிமன்றங்களுடைய கண்ணை மறைத்தாலும், நீதித்துறையை விலை கொடுத்து வாங்கினாலும், காவல்துறை அதிகாரிகளை நாம் ஏமாற்றினாலும், நமக்கெல்லாம் ஒருவன் உண்டு, அவனை நிச்சயம் நாம் ஏமாற்ற முடியாது, அவனுடைய கண்ணை நாம் மறைக்க முடியாது என்கிற ஒரு பயம் இந்த மனித சமுதாயத்தினுடைய உள்ளத்திலே இருந்தால் யாரும் இந்த தவறுகளிலே ஈடுபட மாட்டார்கள். தோழர்களே, ஒரு சமுதாயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டி எழுப்பினார்கள், ஒரு சமுதாயத்தை. அந்த சமுதாயம் இந்த மறுமையை நம்பிய காரணத்தினால் எப்படிப்பட்ட சமுதாயமாக அந்த சமுதாயம் மாறியது என்பதை ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்கும் பொழுது நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பேர் ஆச்சரியம். அல்லாஹு தஆலா 59வது அத்தியாயத்தின் 18வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி கேட்கிறான், யா அய்யுஹல் லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், வல் தன்ஸுரு நஃப்ஸும் மா கத்தமத்தில் யகதின், அந்த நாளுக்காக எதை நீங்கள் சேமித்து வைத்துள்ளீர்கள் என்று கொஞ்சம் திரும்பி பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. என்ன உண்டு நம்மிடத்தில், நம்மிடத்தில் என்ன உண்டு? நம்முடைய மனைவி மக்களுக்காக நிறைய சேமிப்புகளை சேமித்து வைத்திருக்கிறோம்,
நம்முடைய எதிர்காலத்தை திட்டம் தீட்டி இந்த உலகத்திலே நாமெல்லாம் தீர்மானித்து வாழ்கிறோம்.

0: நம்முடைய மக்கள் நம்முடைய மரணத்திற்கு பிறகு நம்முடைய சந்ததிகள் கையேந்தி விடக்கூடாது என்பதற்காக அசையும் சொத்துக்கள் அசையாத சொத்துக்கள் என்று எத்தனை எத்தனையோ சொத்துக்களை இந்த உலகத்தில் சேமித்து வைத்திருக்கிறோம். நமக்காக மறுமைய நாளுக்கு என்ன கொண்டு போகிறோம் தோழர்களே? கபிரிலே அடக்கிவிட்டால் எல்லோரும் நம்மை விட்டு திரும்ப வந்து விடுவார்களே. அந்த மன்னரை வாழ்வில் இருந்து ஒரு நீண்ட ஒரு வாழ்வு நமக்கு துவங்க போகிறதே, அந்த வாழ்வுக்காக நம்மிடத்தில் என்ன உண்டு? அதைத்தான் அல்லாஹ் கேட்கிறான். அந்த நாளுக்காக எதை நீங்கள் சேமித்து வைத்துள்ளீர்கள் என்று திரும்பி பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. திரும்பி பார்த்தார்கள். உத்தம தோழர்கள் ஆகவேதான் உலகத்திலேயே சொர்க்கவாசிகளாக நடமாடினார்கள். நாமெல்லாம் நம்பி இருக்கிறோம், இன்னும் திரும்பி பார்க்கவில்லை மறுமை நாளை. நாமெல்லாம் நிறையவே நம்பி இருக்கிறோம், ஆனால் திரும்பி பார்க்கவில்லை மறுமை நாளை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த எத்தனை எத்தனையோ சம்பவங்களை இதற்கு உதாரணமாக சொல்லலாம். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாத் பின் முஆத் அவர்களை அழைத்து, எங்கே சாபித் அவர்கள் என்று கேட்டார். சாபித்துக்கு என்ன ஆனது? பள்ளியில் சாபித்தை காணவில்லையே. சாபித் பின் கைஸ் என்பது அவருடைய முழு பெயர். எங்கே சாபித் பின் கைஸ் அவரை பள்ளியிலே காணவில்லை? அவருக்கு ஏதாவது நோய் ஏதாவது ஏற்பட்டதா? உடல் சுகவீனம் ஏதாவது அவருக்கு ஏற்பட்டதா? சாத் பின் முஆத் அவர்கள் பதில் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், சாபித் எனது வீட்டுக்கு அருகில் தான் இருக்கிறார், அப்படி ஒன்றும் எனக்கு தெரியவில்லை என்று கூறிவிட்டு சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சாபித் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி சென்றாராம். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 187வது நபிமொழியாக இந்த நபிமொழியை நீங்கள் பார்க்கலாம். வீட்டுக்கு சென்றால், அல்லாஹ்வுடைய ரசூல் சாபித் அவர்களே, உங்களை இப்படியெல்லாம் விசாரித்தார்கள் என்று சாத் பின் முஆத் அவர்கள் சொல்ல, சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு சாத் பின் முஆத் அவர்களை பார்த்து சொன்னார்கள், பள்ளிக்கு வராமல் தான் ஏன் ஒதுங்கி வீட்டிலேயே கதவை அடைத்துக் கொண்டு ஏன் தனிமையில் இருக்கிறேன் என்கிற ஒரு காரணத்தை சொல்கிறார். கேட்க வேண்டும், நீங்கள் செவிதாழ்த்தி நீங்கள் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். நமக்கு என்றைக்காவது அப்படிப்பட்ட ஒரு கவலை வந்திருந்தால், நான் ஈமானில் முன்மாதிரியான மக்கள், நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வருத்தம் நம்முடைய உள்ளத்தில் வந்திருந்தால், நமக்கு இரையச்சம் உண்டு என்று அதனுடைய பொருள். நம்முடைய உள்ளம் அதற்காக வேண்டி வருந்தி கண்களில் ஒரு சொட்டு கண்ணீர் வந்திருந்தால், உண்மையில் நாம் எல்லாம் மறுமையை நம்பியவர்கள் என்று பொருள். என்ன காரணம் என்று அவர் சொல்லுகிறார் தெரியுமா? அல்லாஹு தஆலா 49வது அத்தியாயத்தின் 2வது வசனத்தை அல்லாஹு இறக்கினான். சாத் பின் முஆதே, உங்களுக்கு தெரியாதா அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யா ஐயுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாதக்கும் ஃபௌக சௌத்தின் நபியி ولا تجهروا له بالقول كجهر بعضكم لبعض ان تحبط اعمالكم وانتم لا تشعرون. 49வது அத்தியாயத்தின் 2வது வசனம். சாத் பின் முஆதே, இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன
1: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் மஹரி தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
2: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்
3: முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: هذه الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صلِّ وسلِّم وبارِك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلِّم تسليمًا كثيرًا. ربِّ إني لما أنزلت إلي من خيرٍ فقير، ربِّ انصُرني على القوم المفسدين، ربَّنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو، عليه توكَّلت وهو ربُّ العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها، وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
5: ரசூலை இரவு பகலாக எப்படியாவது கொலை செய்தே தீர வேண்டும் என்கிற மூர்க்கத்தனமாக இரவு பகலாக அலைந்து திரிந்தவர் அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய ரசூலை அவரை போல மிக கடுமையாக வெறுப்புணர்வு கொண்டவர்களை வரலாறுகளிலே பார்க்க முடியாதோ என சொல்லுகிற அளவுக்கு மிகப்பெரிய எதிரியாக திகழ்ந்தவர் அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு.
6: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
7: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள். www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk. வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள். 0077 101 0100.

0: 11 மர்தான வீதி வேர்வள, தொலைபேசி இலக்கம் 077-34-05-965. எலோலேன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
1: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள் சின்ன சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்பு
2: வானலியில் ஒரு புதிய ஒளி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம்
3: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
4: ஹிதாயத்தை தந்தாயே என நினைத்து ஒரு சொட்டு கண்ணீர் நம்முடைய கண்களிலே இருந்து வந்திருந்தால் நாமெல்லாம் மறுமையை நம்பியவர்கள் அழுதார்கள். அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த அல்லாஹ்வுடைய தூதரை மிக கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் எனக்கு இந்த மரணம் வந்திருந்தால் எனது நிலை என்ன, எனது நிலை மறுமையிலே நரகமாக இருக்குமே என்று அழுதார்கள் அம்ர் பின் ஆஸ். இரண்டாவது கட்டம், இஸ்லாத்தை தழுவ வேண்டும் என நான் விரும்பினேன். மகனே, எனது வாழ்வினுடைய இரண்டாவது கட்டம் இஸ்லாத்தை தழுவ வேண்டும் என நான் விரும்பினேன். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சபைக்கு நான் சென்றேன். நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேருக்கு நேர் பார்க்கிற தகுதி இல்லாதவனாக அன்றைக்கு நான் இருந்தேன். யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்தை தழுவ வந்தேன் என்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது கரத்தை நீட்டினார். நான் உடன்படிக்கை செய்யாமல் எனது கரத்தை நான் மடக்கிக் கொண்டேன். அம்ர் பின் ஆஸ் அவர்களை என்ன காரணம் என்றார்கள், நான் ஒரு சில நிபந்தனைகளை இடப் போகிறேன் என்றார்கள் அம்ர் பின் ஆஸ். என்ன நிபந்தனை என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் ரசூலே, நான் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் நான் செய்த எல்லா அநியாயங்களுக்குரிய பாவங்களும் எனக்கு மன்னிக்கப்பட வேண்டும், நீங்கள் உத்தரவாதம் தர வேண்டும் என்றார்கள். அவ்வளவு பெரிய அநியாயக்காரன் நான், அவ்வளவு பெரிய அக்கிரமக்காரன் நான், இந்த மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் எனது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று நீங்கள் உத்தரவாதம் தர வேண்டும் என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹிஜ்ரத்திற்கு முற்சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும், ஹஜ்ஜுக்கு முற்சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும், இஸ்லாத்தை ஒரு மனிதன் ஏற்றால் முற்சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். கரத்தை பிடித்து இஸ்லாத்தை தழுவினேன். மகனே, அன்று இரவு நான் மரணித்திருந்தால் கூட எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தந்திருக்கலாம். அது எனது வாழ்வினுடைய இரண்டாவது கட்டம். மூன்றாவது கட்டம், இஸ்லாத்தை நான் தழுவிய பிறகு நான் செய்த இபாதத்துகள், அல்லாஹ்வுடைய ரசூல் எனக்கு தந்த பொறுப்புகள், இதனுடைய நிலை என்ன என்பதை நான் அறிய மாட்டேன். அதை நினைத்து நான் அழுகிறேன். நான் பொக்கிஷங்களில் மிகப்பெரிய பொக்கிஷத்தை பாதுகாத்து வைத்திருக்கிறேன். அதுதான் தௌஹீத், அதுதான் தௌஹீத். அந்த பொக்கிஷத்தை பாதுகாத்து வைத்திருக்கிற எனக்கு அது குறித்து எந்த அச்சமும் இல்லை. மகனே, கடந்து வந்த பாதையை நினைத்து நான் அழுகிறேன். இனி எனது வாழ்வு கபருடைய வாழ்வு, இனி எனது வாழ்வு மறுமையுடைய வாழ்வு. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு அடியெடுத்து வைத்து போகிற நான், அந்த நாளில் எனது நிலைமை என்ன என நினைத்து நான் அழுகிறேன் மகனே என்றார்கள். எனது மரணத்திற்கு பிறகு யாரும் ஒப்பாரி வைத்து அழக்கூடாது. என்னை கொண்டு போய் கபரில் வைத்து நீங்கள் அடக்கினால் உடனே வந்து விடாதீர்கள் மகனே. உறவினர்களே, கபரில் என்னை கொண்டு போய் அடக்கி விட்டால் உடனே வராதீர்கள். ஒரு ஒட்டகத்தை அறுத்து அந்த மாமிசத்தை குர்பான் கொடுக்க எவ்வளவு நேரம் ஏற்படுமோ அவ்வளவு நேரம் எனக்கு மேல் நின்று கொண்டு எனக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்னார் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்றால் அதுதான் மறுமை நம்பிக்கை, அதுதான் மறுமை நம்பிக்கை. மறுமை நம்பிக்கை ஆகவேதான் ஆரம்பத்திலே சொன்னேன், மறுமை நம்பிக்கை ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஆழ பதிந்தால் வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடுகிற ஆற்றல் படைத்தது அந்த நம்பிக்கை. நாமெல்லாம் வாயளவில் தான் சொல்லுகிறோம், நாமெல்லாம் வாயளவில் தான் இந்த மறுமையை பற்றி சொல்லுகிறோம். முஸ்லிம் சமூகத்துடைய ஒரு யதார்த்தமான வாழ்க்கையை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சிந்தனையை நான் வேறு பக்கம் திருப்புவதற்காக வேண்டி அல்ல, ஒரு அவல நிலை, எனது வாழ்வில் நடந்த ஒரு அவல நிலையை இந்த நல்ல நேரத்தில் நான் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். முஸ்லிம்களுடைய யதார்த்த வாழ்வு, பெயர் முஸ்லிம், சமுதாயத்தில் திருமணங்கள் முஸ்லிம் பெரியோர்களால் நடத்தப்படுகிறது, இறந்து போனால் இஸ்லாமிய அடிப்படையில் நல்லடக்கம் செய்யப்படுகிறது, சமுதாயத்தில் முஸ்லீம் என்கிற பெயர் வைத்திருக்கிறார்கள், எல்லோரும் சலாம் சொல்கிறார்கள், அதற்குரிய வேஷங்களை தரித்திருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாத்திற்கும் அவர்களுக்கும் ரொம்ப தூரம் தோழர்களே. வேதனையோடு ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். வியாபார சம்பந்தமான கணக்கு வரவு செலவு பார்ப்பதற்காக வேண்டி எனது தோழருடைய ஒரு வீட்டுக்கு சென்று வியாபாரத்தின் கணக்கு வரவு செலவு பார்த்து கொண்டிருக்கும் பொழுது வீட்டில் ஒரு பணியாளர் இருந்தார். போன உடனே சலாம் சொல்லி

0: முகபத்தாக வரவேற்று தேநீர் எல்லாம் தந்து எங்களை அமர வைத்தார். இதே போல மயரீபுடைய நேரம், தொழுகையுடைய நேரம் வந்தது. நான் உதவி செய்துவிட்டு அவரை அழைத்து கேட்டேன், கிபிலா எங்கே இருக்கிறது என்று கேட்டேன். அவர் வெட்டென பதில் சொன்னார், அப்படி ஒரு பொருள் இங்கே இருப்பதாக தெரியல என்று சொன்னான். நான் கேட்டேன், பொருளா? அப்ப கிபிலா என்பது முஸ்லீம்கள் தொழுகைக்காக வேண்டி நிற்கிற திசை, அது எங்கே இருக்கிறது என்று கேட்டேன். அதுவா, நான் தொழுதாத்தானே தெரியும்னா. இதுதான் யதார்த்த முஸ்லீம்களுடைய நிலை தோழர்களே. அமெரிக்கா, லண்டன், ஜப்பான் என்று மேல்படிப்பு படிக்க வேண்டும் தனது மக்கள் என்பதற்காக வேண்டி பெரியோர்கள் பெற்றோர்கள் மிக கடுமையாக உழைத்து மக்களை எல்லாம் மேல்படிப்பு படிக்க வைக்கிறார்கள். பெற்றோர்கள் இறந்து போனால் ஜனாசா துளைய பள்ளிக்கு எடுத்து செல்லும் பொழுது மேல்படிப்பு படித்து பட்டங்கள் பல பெற்ற அந்த அமெரிக்காவில் பணிபுரிந்து கொண்டிருக்கிற மகன் அந்த ஜனாசாவிலே பங்கெடுக்கிறான். தந்தைக்கு ஜனாசா தொழுகை பள்ளிக்குள் நடக்கும் பொழுது வெளியே நிற்கிறான், கேட்டால் தொழத் தெரியாது என்கிறான். தன் சமுதாயத்தின் நிலைமை. யாருக்கு மறுமை நம்பிக்கை? யாருடைய உள்ளத்தில் மறுமை நம்பிக்கை இருக்கிறது? சஹாபாக்குடைய வாழ்க்கை வரலாறுகளை பாருங்கள். எதை சொன்னார்களோ தன்னுடைய வாழ்வில் அதை கடைபிடித்தார்கள். எதை மக்களுக்கு போதித்தார்களோ அதை தன்னுடைய சொந்த வாழ்வில் பின்பற்றினார்கள். இங்கே நாம் குழுமி இருக்கிற நோக்கம் என்ன? போகிற பொழுது எல்லோருக்கும் 1000 ரூபாய் பணம் கிடைக்குமா? இங்கே அல்ல. எதற்காக வேண்டி இந்த கூட்டம்? இப்படி ஒரு கூட்டம் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக நடத்தப்பட்டு விட்டது என்று பெருமை அடிப்பதற்காக வேண்டி நடத்தப்பட்ட கூட்டமா? அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அரஃபா பெருவழியில் எல்லா மக்களையும் பார்த்து நான் முழுமையாக சொன்னேனா, முழுமையாக சொன்னேனா, முழுமையாக சொன்னேனா என்று கேட்ட பொழுது, ஆம் யா ரசூலல்லாஹ், நீங்கள் எல்லாம் சொன்னீர்கள், எல்லாம் எத்தி வைத்தீர்கள் என்று கேட்ட பொழுது, அல்லாஹுவே நீ சாட்சி என்றார்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய சாராம்சம். அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய சாராம்சம். மன் சுயில அன் இல்மின் ஃபக்கத்தமஹு உல்ஜிம யௌமல் கியாமத்தி பிஜாமி மினன்னார். சத்தியம் இது என்று தெளிவாக தெரிந்தும் பிற மக்களுக்கு எடுத்து சொல்லாமல் யார் மரணிக்கின்றார்களோ அவர்களுக்கு நரகத்தினுடைய கடிவாளம் போடப்படும் என்றார்கள் அல்லாஹுடைய ரசூல். அந்த நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாப்பதற்காக வேண்டி நடத்தப்படுகிற நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. நீங்களும் நானும் மறுமை நாளில் இதே போன்று அல்லாஹுடைய நீதி மன்றத்தில் அல்லாஹு நம்மை எல்லாம் அழைத்துக் கொண்டு அந்த பாலத்தை கடந்து செல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்களே, அந்த மஹ்ஷர் மைதானத்தில் வெற்றியாளர்களுடைய சபையில் இதே போன்றதொரு கூட்டம் நாம் எல்லாம் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். வம்தாஸுல் யௌம் ஐயுகல் முஜ்ரிமூன், நல்லவர்களும் தீயவர்களும் பிரிந்து நில்லுங்கள் என்று சொல்லப்படுகிற அந்த மறுமை நாளில் கெட்டவர்களுடைய பட்டியலில் என்றைக்கு நாம் இடம் பெற்றுவிடக் கூடாது. நல்லவர்களுடைய அணி, சஹாபாக்களுடைய அணி, சகாபாக்களினுடைய வாழ்வை பின்பற்றிய மக்களுடைய அணி, முத்தக்கின்களுடைய மணி, உயிர் தியாகிகளுடைய அணியில் நாமெல்லாம் மறுமை நாளிலே எழுப்பப்பட வேண்டும் என்பதற்கு இந்த குறிப்புகளை உங்களுடைய கவனத்தில் நான் பதிவு செய்கிறேன். தோழர்களே, முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4904வது நபிமொழியாக அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்வில் நடந்த இனி ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு உங்களுடைய கவனத்திலே எடுத்துரைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன சம்பவம்? தாயிடத்தில் மிக கடுமையாக போராடுகிறார். தாய் இஸ்லாத்தை ஏற்பதாகவே இல்லை. ஒரு நாள் பெற்ற தாயிடத்தில் அந்த இஸ்லாமிய பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த தாய் அல்லாஹுடைய ரசூலை குறித்து செவி கூசுகிற வார்த்தையால் பேசிவிடுகிறார். தாங்க முடியவில்லை அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. அழுதுகொண்டே வருகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபையில். தோழரே, ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், எனது தாய் இறந்து போனால் நரகத்திற்கு சென்று விடுவாள் மறுமை நாளில். ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்கிறேன், இஸ்லாத்தை எடுத்துச் சொல்கிறேன், மன்றாடுகிறேன், போராடுகிறேன், தினந்தோறும் அவரிடத்திலே நான் போர் புரிகிறேன். யார சூழல்லாம், எனது தாய் இஸ்லாத்தை ஏற்பதாக இல்லை. ஆனால் இன்றைக்கு என்ன நடந்தது தெரியுமா? உங்களையே ஏசி விட்டார்கள் யார சூழல்லா. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வேண்டும் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலே, எனது தாய் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யக்கூடாதா என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ், அபு ஹுரைராவின் தாயாருக்கு நீ நேர்வழி காட்டுவாயாக என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு பிரார்த்தனை செய்தார்கள். அழுகையை நிப்பாட்டிவிட்டு அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்கு சென்றார்களாம். வீட்டுக்கு சென்றால் வீட்டினுடைய உள்பகுதி தாளிடப்பட்டிருக்கின்றது. அபு ஹுரைராவின் காலடி சப்தத்தை கேட்ட உள்ளிருக்கிற தாய் சொன்னால், அபு ஹுரைரா வெளியேவே நில் என்றாள். சிறிது நேரம் பொறுத்து கதவு திறக்கப்பட்டது. அபு ஹுரைரா அவருடைய கண்ணை அவராலே நம்ப முடியவில்லை. தாய் குளித்துவிட்டு புத்தாடை அணிந்து வந்தேன் என்று சொன்னால், மகனே, அஷ்ஹது அல்ல இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். சந்தோஷம் தாங்காமல் அபு ஹுரைரா அவர்கள் மீண்டும் அழுது கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபைக்கு வருகிறார்கள். அபு ஹுரைராவை என்ன காரணம்?
1: யா ரசூலல்லா எனது தாய், நீங்கள் செய்த பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு எனது தாய் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி விட்டார்கள், சந்தோஷத்தால் அழுது கொண்டு வருகிறேன் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லா, மீண்டும் இந்த அடியானுக்காக, அல்லாஹ்வுடைய இந்த அடியானுக்காக மீண்டும் அல்லாஹ்விடத்திலே ஒரு பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த உலக மக்கள் எல்லாம் என்னையும் எனது தாயையும் நேசிக்க வேண்டும் யா ரசூலல்லா, நாங்களும் அவர்களை நேசித்து அவர்களும் எங்களை நேசிக்க வேண்டும் யா ரசூலல்லா, எனக்காக வேண்டி ஒரு பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்ன போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்தார்கள், அல்லாஹுவே, உனது சிறிய இந்த அடியானை மக்களும் நேசித்து, மக்களை அவர்களும் நேசித்து, அவர்களை இவரும் நேசித்து உலகத்தில் வாழ ஏற்பாடு செய்ய அல்லாஹ் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்தார்கள் என்ற நபிமொழியை முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4904வது நபிமொழியாக நாம் பார்க்கிறோம். இதில் என்ன படிப்பினை நமக்கு? என்ன படிப்பினை? நம்முடைய குடும்பத்தில் தாய் ஒரு வழி, மகன் ஒரு வழி. நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய மனைவி ஒரு வழி, நம்முடைய வழி ஒன்று. நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய சகோதரிகளுடைய வழி, நம்முடைய வழி ஒன்று. என்றைக்காவது இதே நிலையில் நம்மை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய நம்முடைய தாய் மரணித்தால் மறுமை நாளில் நரகத்திற்கு செல்வாளே என்கிற ஒரு கவலை என்றைக்காவது நம்முடைய வாழ்வில் வந்ததுண்டா தோழர்களே? நாம் மரணித்து நரகத்திற்கு மறுமை நாளில் சென்றால் நம்முடைய நிலை என்ன என்று யோசிக்கவே நமக்கு நேரம் இல்லை. எங்கே பிறரை பற்றி யோசிக்கவா? நம்மை பெற்று வளர்த்திய நம்முடைய தாய், சிரமத்தை பார்க்காமல் நம்மை வளர்த்திய நம்முடைய தந்தை, நம்முடைய கண் எதிரே நரகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டால் பார்க்கிற சக்தி இந்த உடம்புக்கு உண்டுமா தோழர்களே? கொஞ்சம் நெஞ்சிலே கை வைத்து பாருங்கள். நாம் வளர்த்தி ஆளாக்கிய, பாசத்தை பொழிந்து வளர்த்தி ஆளாக்கிய நம்முடைய மக்கள் நம்முடைய கண் எதிரே நரகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டால் பார்க்கிற சக்தி இந்த உடம்புக்கு உண்டுமா தோழர்களே? கொஞ்சம் நினைத்து பாருங்கள். ஒரு சம்பவத்தை சொல்லவா? அல்லாஹ்வுடைய நண்பர் என்று சொல்லப்படுகிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மறுமை நாளில் அவருடைய கண் எதிரே ஆஜர் நரகத்திலே தூக்கி வீசப்படுவதை பார்த்து அலங்கோலப்படுகிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். தந்தை அல்லவா, கோயில் பூசாரியாக பொம்மைகளை வழிபடுகிற ஒரு கோயில் பூசாரியாக உலகத்தில் அவர் இருந்தாலும் மறுமை என்று வரும் பொழுது நரக தீக்கடங்கள் அல்லாஹ் தூக்கி வீசுகிற பொழுது பார்த்து அழுகிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இறை நிராகரிப்பாளர்களை பற்றி பேசாத என்று அல்லாஹ் கடுஞ்சொல்லை பயன்படுத்துவான் மறுமை நாளில். அபூ ஹுரைராவுடைய வாழ்க்கையிலே இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்ன தோழர்களே? என்ன பாடம் நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம்? தாய்க்காக வேண்டி அழுதிருக்கிறார், தந்தைக்காக வேண்டி அழுதிருக்கிறார்கள். மக்கா வெற்றிக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய தந்தை, அந்த கண் தெரியாத அந்த தந்தை அந்த மக்கா வெற்றியின் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே தூக்கி வரப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அபூபக்கர் சித்திக் அவர்களே, சொல்லியிருந்தால் நாம் போய் உன்னது தந்தையை பார்த்திருப்பேனே, வயோதிக காலத்தில் ஏன் அவரை இங்கே தூக்கி வந்தீர்கள் என்று கேட்டால், இருக்கட்டும் யார சொல்லலாம், இருக்கட்டும், எனது தந்தைக்கு இஸ்லாத்தை சொல்லுங்கள், எனது தந்தைக்கு இஸ்லாத்தை சொல்லுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்துரைக்க அபூபக்கர் சித்திக் அவருடைய தந்தை இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவுகிறார், கரம் பிடித்து தழுகிறார். அபூபக்கர் சித்திக் அவர்கள் அழுக ஆரம்பித்தார்கள். இந்த அழுகைக்கு என்ன காரணம் கேட்டால் அதிர்ந்து போய் விடுவீர்கள். இந்த அழுகைக்கு என்ன காரணம்? யார சூழல்லா, யார சூழல்லா, எனது தந்தை உங்களுடைய கரம் பிடித்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிற இந்த கரத்தில் நீங்கள் அழுதீர்களே, நீங்கள் அழுதீர்களே, உங்களுடைய பெரிய தந்தைக்காக வேண்டி, அபூ தாலிஃபுக்காக வேண்டி சக்கராத்துடைய நேரத்தில் நீங்கள் அழுதீர்களே, அந்த அபூஹலபுனுடைய அபூ தாலிஃபுடைய கரம் எனது தந்தையினுடைய கரத்திற்கு பதில் உங்களுடைய கரத்தில் இருந்திருக்க வேண்டும் என நினைத்து நான் அழுகிறேன் என்றார்கள். இதுதான் அவருடைய அழுகைக்கெல்லாம் காரணம். அவர்களுடைய அழுகைக்கெல்லாம் காரணம் ஹிதாயத்திற்காக வேண்டி அழுவார்கள், அமல்களுக்காக வேண்டி அழுவார்கள், அமல்கள் பாலாய் போய்விடுமே என்பதற்காக வேண்டி அழுவார்கள், தந்தைக்கு இதாயத்து கிடைக்கவில்லையே என்பதற்காக வேண்டி அழுதார்கள், தாய் நேர்வழி வரவில்லையே என்பதற்காக வேண்டி அழுதார்கள், பெற்ற மக்கள் இஸ்லாத்தை விட்டும் தடம் புரண்டு போய் விடுவார்களோ என்பதற்காக வேண்டி அழுதார்கள், மறுமை நாளில் நம்முடைய குடும்பத்தை விட்டும் நமது மகன் போய்விடுவானோ என்பதற்காக வேண்டி அழுதார்கள். எல்லாம் மறுமை நாளில் அன்பர்களே, மறுமை நாளில் எல்லாம் அந்த மக்களுடைய மறுமை நாளினுடைய ஏக்கங்கள். மறுமை நாளில் நம்முடைய நிலைமை என்ன? நம்முடைய மக்களுடைய நிலைமை என்ன? அல்லாஹ்வுடைய ரசூல் மறுமை நாளில் நமக்கு கிடைப்பாரா? இது ஒரு தோழருடைய கஷ்டம், ஒரு சங்கடம். சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வந்தார், யா ரசூலல்லாஹ், வீட்டுக்கு சென்றேன், உணவருந்து விட்ட நான் ஓய்வெடுக்கும் பொழுது எனக்கு ஒரு சிந்தனை. என்ன சிந்தனை? எனக்கு முன்னால் நீங்களோ உங்களுக்கு முன்னால் நானோ மரணித்தால் மறுமை நாளில் எனது நிலை என்ன யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ் என்னை நரகத்திலும் உங்களை சொர்க்கத்திலும் போட்டால் பிரிந்து விடுவோமே, அல்லது உங்களோடு சேர்ந்து மார்க்கப்பணி ஆற்றிய காரணத்தினால் எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தையே தந்தாலும் சொர்க்கத்தில் நபிமார்களாகிய நீங்கள் எல்லாம் உன்னதமான இடத்தில் இருப்பீர்கள். அப்பொழுதும் சொர்க்கத்திலே நான் பிரிந்து விடுவேனே யா ரசூலல்லாஹ். மறுமையில் உங்களை உங்களோடு இருக்க வேண்டும், சொர்க்கத்தில் உங்களோடு ஒன்றாக இருக்க வேண்டும். அழுகிறார்கள் சௌமான் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான், வமன் யுத் இல்லாஹ வர் ரசூல் உலாயிக்க மஅல்லதீன அன்னம் அல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதாயி வஸ்ஸாலிஹீன். யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு தூதருக்கு கட்டுப்பட்டு ஈமான் கொண்டு சாலிகான அமல்களை செய்கிறார்களோ அவர்கள் மறுமை நாளில் நபிமார்களோடு சுகதாக்களோடு சித்திக்கின்களோடு சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்கலாம் என்று சொன்னவுடன் அழுகையை நிப்பாட்டினார்கள். நாமும் அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்கக்கூடியவர்கள் தானே. அல்லாஹுவே சொர்க்கத்தில் ஒன்றாக அல்லாஹ்வுடைய ரசூலோடு இருக்கிற வாய்ப்பை தாயா அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்தவர்கள் நம்மில் எத்தனை பேர்கள் தோழர்களே, நம்மில் எத்தனை பேர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை மறுமை நாளில் பார்க்க வேண்டும் என பிரார்த்தனை செய்திருக்கிறோம், அவரோடு சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்தவர்கள் நம்மில் எத்தனை பேர்கள் தோழர்களே. அன்பானவர்களே, ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். மறுமையை நம்பிய ஒரு சமுதாயத்தினுடைய வாழ்வு எப்படி மாறி இருக்கிறது என்கிற ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் 24வது அத்தியாயத்தின் 22வது வசனம். வசனத்தை நான் வாசிப்பதற்கு முன்னால் சிறிய ஒரு பின்னணியை சொல்லுகிறேன். இது எப்பொழுது இறக்கப்படுகிறது என்றால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அவர்களின் மீது ஒரு களங்கம் ஏற்படுத்தப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மிகுந்த மனவேதனைக்கு அடைந்த நேரத்தில் இந்த ஆயத் இறக்கப்படுகிறது. அந்த அவதூறு சம்பவத்தில் மிஸ்தஹ் என்கிற ஒரு நபித்தோழர், பத்ருப்போரில் பங்கெடுத்த ஒரு நபித்தோழரும் அந்த அவதூறு சம்பவத்திற்கு ஆளாகி ஏதோ கொஞ்சம் வேண்ட விரும்பாத ஒரு சில வார்த்தைகளை அவரும் பேசுவதாக அபூபக்கர் சித்திக் அவருடைய செவிகளிலே வந்து விழுந்து விடுகிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய வீட்டிலே வளர்ந்தவர் அன்றைக்கு மிஸ்தஹ். மிஸ்தஹ் அவர்களுக்கு பொருளாதாரத்தை வாரி வாரி கொடுத்து பத்ரு போரில் பங்கெடுத்து ஹிஜ்ரத்து செய்த ஒரு தோழர் மட்டுமல்ல, பத்ரு போரில் பங்கெடுத்த ஒரே காரணத்திற்காக வேண்டி தனது பொருளாதாரத்தை எல்லாம் அவ்வப்பொழுது வாரி வாரி வளர்ந்து வளர்த்தி ஆளாக்கி கொண்டிருந்தவரை மிஸ்தஹ் ரலியல்லாஹன் அவர்கள், அவர் இந்த காரியத்தில் ஈடுபட்டவுடன் அபூபக்கர் சித்திக் அவர்களால் தாங்க முடியவில்லை. நியாயம்தானே? நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டால் ஊரார் பேசுவதற்கும் நம்ம ஊட்டி வளர்த்த மனிதன் பேசுவதற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. அப்படித்தானே? ஊருள்ளவர்கள் பேசுகிற பொழுது அப்படி அல்ல என்று பதில் சொல்ல முழு உரிமையும் கடமையும் படைத்திருக்கிற மிஸ்தஹ் அவர்கள் எனது மகளின் மீது இப்படிப்பட்ட ஒரு பழியை பேசுகிற அணியில் இருந்து விட்டாரே என்பதற்காக வேண்டி அவர் எடுத்த அதிகபட்ச முடிவென்ன? அல்லாஹுமே சத்தியமாக இனி மிஸ்தஹுக்கு நான் எந்த உபகாரமும் செய்ய மாட்டேன் என்றார். சொல்லுவதற்கு 1000 காரணம் உண்டு அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு. காரணம் என்ன? தனது மகள் மட்டுமல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவி, உலக மக்களுக்கெல்லாம் தாய், எப்படி நீ பேசலாம்? இது ஒரு பைசா கூட உனக்கு தர முடியாது என்று சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு ஒரு சத்திய பிரமாணம் எடுத்தார். அல்லாஹ் உடனே ஒரு ஆயத்தை இறக்குகிறான். வலா யஅத்லி உலில் ஃபல் மின்கும் வஸ்அதி அய்யூது உலில் குர்பா வல் மசாகீன வல் முஹாஜிரீன ஃபீ சபீலில்லாஹ். ஏழைகளுக்கும் முஹாஜிரிகளுக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில் அறப்போர் புரிந்தவர்களுக்கும் நீங்கள் ஒரு காலம் உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுக்க மாட்டேன் என்று வசதி படைத்த கண்ணியமான உங்களில் யாரும் சத்திய பிரமாணம் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். திரும்ப அல்லாஹ் சொல்கிறான், அவர்களை பொருட்படுத்தாமல் நீங்கள் மன்னித்து விடுங்கள். யாரை மன்னிக்க சொல்கிறான்? ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மீது களங்கம் கற்பித்த மிஸ்தஹ் அவர்களுக்காக வேண்டி, அபூபக்கர் சித்திக் அவர்கள் எடுத்த அந்த நடவடிக்கைக்காக வேண்டி அபூபக்கர் அவர்களுக்கு மறைமுகமாக அல்லாஹ் சொல்கிறான், பொருட்படுத்தாமல் மன்னித்து விடுங்கள். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், அலா துஹிப்புன அன் யஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உங்களுக்கு வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? உடனே தன்னுடைய நிலையை மாற்றிக் கொண்டார்கள். அல்லாஹுமே சத்தியமாக நான் மிஸ்தஹுக்கு மீண்டும் நான் உதவி செய்வேன் என்று தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்ட பெரும் தன்மையை உருவாக்கிய நம்பிக்கை இந்த மறுமை நம்பிக்கை. நம்பிக்கை ஆழமாக உள்ளத்திலே பதிந்தால் பழி வாங்குகிற உணவு உள்ளத்திலே இருக்காது, குரோதம் உள்ளத்திலே இருக்காது, கெட்ட எண்ணங்கள் உள்ளத்திலே இருக்காது. மனிதர்கள் செய்கிற தவறுகளை மன்னிக்கிற மனோப்பாங்கை உருவாக்கும் அந்த மறுமை நம்பிக்கை என்பது அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த நம்பிக்கை நம்மிடத்திலே வர வேண்டும். நம்மிடத்தில் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் சிறிய சிறிய பிரச்சனைகளை எல்லாம் பெருமழையாக்கி அதை வேண்டா விவாதமாக்கி மக்கள் மன்றத்திலே அசிங்கப்படுத்துகிற ஒரு போக்கு இன்றைக்கு உண்டு. யாரும் மலக்குகள் அல்ல, எல்லோரும் மனிதர்கள் தான், எல்லோரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் பிறருடைய கண்ணியம் என்பது மிக மிக முக்கியமானது. கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும். பிறரை மானபங்கப்படுத்தி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்துகிற குரோத உணர்வு ஒரு முஸ்லீமுக்கு வரவே கூடாது. அது மறுமையை நம்புகிற மக்களுக்குரிய நடவடிக்கை அல்ல என்பதை இந்த சம்பவத்திலே இருந்து நாம் பார்க்கிறோம். தோழர்களே, அன்பானவர்களே, மறுமையை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த அளவுக்கு திருக்குறானிலே சொல்கிறான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் கூறுகிறார்கள் தெரியுமா? புகாரி என்கிற முஸ்லீம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5678 நபிமொழி. அல்லாஹ் ஒரு அடியானை அழைப்பானாம், தனக்கு அருகிலே வர சொல்லுவானாம். அல்லாஹ் கேட்கிறான், உன்னை நான் உலகத்தில் கண்ணியப்படுத்தி உனக்கு நான் தலைமைத்துவத்தை தந்தேனா என்று அல்லாஹ் கேட்பானாம். ஆமாம் யா அல்லாஹ், உனக்கு அழகான துணைவியரை நான் ஏற்படுத்தி தந்தேனா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஆமாம் யா அல்லாஹ், உனக்கு நான் குதிரைகளையும் ஒட்டகங்களையும் செல்வ செழிப்புகளையும் உனக்கு நான் தந்தேனா? ஆமாம் யா அல்லாஹ், உனக்கு பேர் செல்வம் போர் செல்வங்களை எல்லாம் உனக்கு நான் வசப்படுத்தி தந்தேனா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஆமாம் யா அல்லாஹ். கடைசியில் அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறான், இந்த நாளை என்னை நீ சந்திப்பா என்று நீ நம்பி வாழ்ந்தாயா என்று அல்லாஹ் கேட்கிறான். இல்லை யா அல்லாஹ் என்று பதில் சொல்கிறான். உலகத்தில் என்னை மறந்ததைப் போல இந்த நாளில் உன்னை நான் மறந்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த நிலையிலிருந்து அல்லாஹ் நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் சொல்லுவானே, என்னை மறந்தவர்களை, என்னை மறந்தவர்களை, இந்த நாளை மறந்தவர்களை நானும் இந்த நாளில் மறந்து விடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவானே. அப்படிப்பட்ட நிலையிலிருந்து அல்லாஹ் நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 36வது அத்தியாயத்தின் 35வது அத்தியாயத்தின் 37வது வசனத்தில் ஒரு சம்பவத்தை சொல்கிறான். இறுதியாக வந்த மருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய சிந்தனைகளில் அந்த ஒரு வசனத்தை இறுதியாக எடுத்துச் சொல்லி எனது உரையை முடிவுக்கு கொண்டு வர நான் விரும்புகிறேன். தோழர்களே, மறுமையினால் தீர்ப்பு சொன்ன பிறகு நரக வேதனை தாங்க முடியாமல் நரகத்திலே கிடக்கிற ஒரு சாரார் அல்லாஹுவை அழைத்து அபயக்குரல் எழுப்புகிற ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சொல்கிறான். ரப்பனா அஹ்ரிஜ்னா நஅமல் ஸாலிஹன் ஐரல்லதி குன்னா நஅமல். அல்லாஹுவே, நரகத்திலிருந்து எங்களை நீ வெளியாக்கியா அல்லாஹ், அப்படி வெளியாக்கினால் நான் தீயதை செய்ய மாட்டேன் யா அல்லாஹ், நல்லதை மட்டுமே செய்வேன் யா அல்லாஹ். அருவருக்கத்தக்க அசிங்கமான கேவலமான உனது கோபத்தை சாபத்தை தட்டி எழுப்புகிற எந்த ஒரு காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன் யா அல்லாஹ், நான் நன்மையை செய்வேன் யா அல்லாஹ். ஆகவே எனக்கு ஒரு வாய்ப்பு தாயா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறான். அல்லாஹ் சொல்லுகிற பதில், அவலம் நுஅம்மிர்கும் மாயத்ததக்கரு ஃபீஹி மன் ததக்கர வஜாஅக்கு முன்னதீர். உனக்கு நான் வாழ்க்கை தந்தேன், உனது வாழ்நாளை உனக்கு நான் தந்தேன். இரவில் தவறு செய்தால் பகலில் திருந்துவாய், இன்றைக்கு தவறு செய்தால் நாளை திருந்துவாய், பகலில் தவறு செய்தால் இரவில் திருந்துவாய் என்று ஆயுள் காலம் முழுக்க உனக்கு நான் ஆயுள் காலத்தை தந்தேனா? அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறவர்கள் உனக்கு இந்த நாளை குறித்து சொன்னார்களா? வேண்டுமானால் ஒரு சத்திய பிரமாணம் இந்த இடத்திலே நாம் எடுக்க வேண்டும். அல்லாஹுவே, இந்த திடலுக்கு வருவதற்கு முன்னால், இந்த மாநாட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு முன்னால் எனது வாழ்வு எப்படி இருந்தாலும் இனி ஒரு காலம் நான் அல்லாஹுக்கோ அல்லாஹுடைய ரசூலுக்கோ மறுமையை பயந்தோ அல்லாஹுவை பயந்தோ ஒரு காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன் யா அல்லாஹ். நீ ஏவிய காரியத்தை நான் நிறைவாக சக்திக்குட்பட்டு நான் செய்வேன் யா அல்லாஹ். பெரும் பாவங்களை எனது வாழ்வில் நான் செய்திருந்தாலும் இந்த திடலோடு அல்லாஹுவே இதோ இருந்த கரம் ஏந்தி நான் உன்னிடத்தில் வாக்கு தருகிறேன், உன்மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், அல்லாஹுவே இனி எந்த பாவத்திலும் ஈடுபட மாட்டேன், மறுமையை பயந்து நடப்பேன், நான் மட்டுமல்ல குடும்பம் குடும்பமாக அல்லாஹுவே நாங்கள் மறுமையை நினைவு கூறுவோம் என்று உறுதி பிரமாணம் எடுத்தால் ரெண்டு நாள் நாம் சிரமப்பட்டு இங்கே வந்த மருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி நிச்சயம் நமக்கு பயனுள்ளதாக அமையும். எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சைத்தானை நம்மை விட்டு தூரமாக்கி அருள் செய்கிற பாதுகாப்பு அளிக்கக்கூடிய மலக்குமார்களை நமக்கு நெருக்கமாக அல்லாஹ் ஆக்கி தர வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து மறுமை நாளில் விசாரணைக்கே அந்த பாவங்கள் வராத அளவுக்கு உலகத்திலேயே அந்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய ரசூலோடு உத்தம சஹாபாக்களோடு சொர்க்கத்து வாசிகளோடு உன்னதமான இடத்தில் அல்லாஹ் உங்களையும் என்னையும் உங்களது குடும்பத்தாரையும் எனது குடும்பத்தாரையும் இந்த மாநாட்டுக்காக வேண்டி உடலாலும் பொருளாலும் இகலாசாக உழைத்த அனைத்து நல்லுள்ளம் படைத்தவர்களையும் அல்லாஹ் மறுமை நாளில் ஒன்று சேர்ப்பானாக. வாஹிர தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.
2: தயவு செய்து யாரும் மண்டபத்தை விட்டு எழுந்து செல்ல வேண்டாம் என்று ஆரம்பமாக கேட்டுக்கொண்டு இதுவரை உரை நிகழ்த்திய சகோதரர் அய்யூப் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா என்று கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்வாக மாநாட்டு தீர்மானங்கள் இங்கே வாசிக்கப்பட இருக்கின்றன. தயவு செய்து யாரும் அகன்று செல்லாமல் முழுமையாக பங்கெடுக்கவும். அந்த தீர்மானங்களை வாசிப்பதற்காக நாம் அழைப்பது உண்மை உதயத்தின் ஆசிரியர் அஷேக் எஸ்.எச்.எம். இஸ்மாயில் சலபி அவர்களை.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜமியாவினுடைய 6வது தேசிய மாநாடு என்பது அந்த மாநாட்டினுடைய முத்தாய்ப்பு நிகழ்வாக மாநாட்டு தீர்மானங்கள் இங்கு வாசிக்கப்படுகிறது. அனைத்து சகோதரர்களும் அவசியம் இந்த மாநாட்டு தீர்மானங்கள் வாசித்து முடிந்து துவாவுடன் கலைந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாநாட்டு தீர்மானங்கள் வாசிக்கப்படுகின்ற போது அந்த தீர்மானத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வதை தெரிவிக்கும் முகமாக அனைவரும் அல்லாஹு அக்பர் என தக்பீர் முழங்கி உங்கள் அங்கீகாரத்தை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் முழங்கக்கூடிய இந்த தக்பீர் முழக்கம் கொழும்பு கோட்டை முதல் இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு மூளை முடுக்குகளும் ஒழிக்க வேண்டும் என்று முதலில் கேட்டுக்கொள்கிறேன். மாநாட்டு தீர்மானம் 1வது தீர்மானம், அநீதிகளிலெல்லாம் மிகப்பெரிய அநீதியாகிய சிறுக்கை ஒழித்து தௌஹீதை நிலைநாட்ட அனைவரும் பாடுபட வேண்டும் என்று மாநாடு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றது. நீங்கள் அதை அல்லாஹு அக்பர். முஸ்லிம் சமுதாயத்தில் நுழைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிதத்துக்களையும் மூட நம்பிக்கைகளையும் ஒழித்து அனாச்சாரங்களையும் தவறான நடவடிக்கைகளையும் ஒழித்து தூய இஸ்லாத்தை நிலைநாட்ட நாம் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று இம்மாநாடு கேட்டுக்கொள்கின்றது. இஸ்லாத்தின் பெயரில் பிரிந்து கிடக்கின்ற இச்சமுதாயம் அல் குர்ஆன் சுன்னாவின் ஒளியில் ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டும் என இம்மாநாடு கேட்டுக்கொள்கின்றது. வட்டி, வரதட்சணை, மது, சூது, கொலை, கொள்ளை, ஆபாசம், விபச்சாரம், சிறுவர் துஷ்பிரயோகம், போதை பொருள் பாவனை போன்ற பெரும் பாவங்கள் இருந்து விலகி வாழ வேண்டும் எனவும் அனைவரையும் இம்மாநாடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றது. பல்லின சமுதாயங்கள் வாழும் இந்நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்களாகிய நாங்கள் மாற்று மத சகோதரர்களோடு நீதமாகவும் நியாயமாகவும் முன்மாதிரியாகவும் மனித நேயத்துடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்று இம்மாநாடு அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றது. இந்நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்களின் உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்காகவும் அவர்களது இருப்பை உறுதிப்படுத்துவதற்காகவும் அனைத்து முஸ்லிம் அரசியல் தலைவர்களும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்று இம்மாநாடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றது. இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களின் மத உணர்வுகளை புண்படுத்தி வணக்கஸ்தலங்களை உடைக்கும்
4: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல்.
1: அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் இந்த பிள்ளைகள் விடயத்தில் தாயின் வயிற்றில் கருவாக இருக்கும் நேரத்தில் இருந்தே அவர்களில் இஸ்லாம் கவனம் செலுத்தி இருக்கின்றது. அவர்களுடைய விடயத்திலே அக்கறை செலுத்தி இருக்கின்றது. அந்த பிள்ளை பிறந்ததன் பின்னால் அந்த பிள்ளை வளர்ந்து வாலிபனாகும் வரைக்குமான காலத்தில் அந்த பிள்ளைக்கு யார் பொறுப்போ, அந்த பொறுப்பாளிகளின் பொறுப்பு எவ்வளவு பெரியது, அந்த பிள்ளைகளை எப்படி கவனிக்க வேண்டும், அவர்களுக்கு ஒழுக்கம் சொல்லிக் கொடுப்பது, அவர்களுக்கு கல்வியை கொடுப்பது, அவர்களை பண்பானவர்களாக மாற்றுவது, அந்த பிள்ளைகளுடன் எப்படி பெரியவர்கள் பழகுவது, எப்படி அந்த பிள்ளைகளுக்கு அன்பை அரவணைப்பை காட்டி அந்த பிள்ளைகளுடன் பழகுவது என்பதிலிருந்து எல்லாவற்றையும் இஸ்லாம் அழகான முறையில் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சிறுவர் துஷ்பிரயோகம் என்றே நாங்கள் சொல்லுகின்றோமே அல்லது கேட்கின்றோம் வாசிக்கின்றோமே, சிறுவர்கள் மீதான துஷ்பிரயோகங்கள் என்பது பல வடிவங்களில் நடக்கும். அதில் பல அம்சங்கள் இருக்கின்றன. உடல் ரீதியிலான துஷ்பிரயோகம், உள ரீதியிலான துஷ்பிரயோகம், உணர்வு ரீதியிலானது, பாலியல் ரீதியிலானது என்று பல விதங்களில் அந்த பிள்ளைகளுக்கான துஷ்பிரயோகங்கள் நடக்கலாம். அந்த துஷ்பிரயோகங்களின் வடிவங்கள் இருக்கின்றன. சிறிய பிள்ளைகளை அளவுக்கு மீறி அடிப்பது, அந்த பிள்ளைகளுக்கு சிறு வயதிலேயே கடினமான வேலைகளை செய்வதற்கு வேலைகளுக்கு அவர்களை அமர்த்துவது, அவர்களது கல்வி கற்கும் உரிமையை மறுத்து அவர்களுக்கு படிப்பை கொடுக்காமல் விடுவது, அவர்களை சமூகத்தில் அல்லது அவர்கள் வாழும் சூழலில் அவர்களை ஒதுக்கி வைப்பது, இப்படி பல வடிவங்களிலே அவர்களுக்கான துஷ்பிரயோகங்கள் இருக்கின்றன. அதில் மிக முக்கியமானது என்ன தெரியுமா? அந்த சிறுவர்கள் மீது பாலியல் ரீதியிலான துஷ்பிரயோகங்கள் நடப்பது. அந்த பிள்ளைகளை தனது இச்சையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக காமுகர்கள் பிழையான வழியில் கையாளுவது, அதற்காக அவர்களை பயன்படுத்துவது, அவர்களை கடத்துவது, கொள்ளுவது என்பதெல்லாம் மிக மோசமான சிறுவர்கள் மீதான துஷ்பிரயோகங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சமூகத்தில் நாம் பரவலாக கேள்விப்படுகின்றோமே, அடிக்கொரு முறை இப்படி நடக்கும் இந்த ஆபத்துகள் நாம் கேள்விப்படாதது இன்னும் பலது இருக்கும். இதற்கான காரணங்கள் என்ன என்று நாங்கள் தேடி பார்த்தால் பல காரணங்கள் இதற்கு இருக்கின்றன. இதற்கான காரணங்கள் பலது இருக்கின்றன. அதில் முக்கியமான ஒன்றுதான், இந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய முதலாவது தாய் தந்தையர்கள், அடுத்தது அவர்களை ஆளாக்குவதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஏனைய பொறுப்பாளிகள், ஆசிரியர்கள் போன்றவர்கள், இவர்கள் தனது பொறுப்பு விடயத்திலே கவனியீனமாக இருப்பது, அவர்கள் எதையும் மேலோட்டமாக எடுத்துக்கொண்டு எப்படியும் வளர்ந்து விடுவார்கள், எப்படியும் சமூகத்தில் இருந்து விடுவார்கள், எல்லோரும் நல்லவர்கள் தானே சமூகத்தில் என்ற மேலோட்டமான எண்ணத்தில் ஆழமாக பிரச்சனைகளை புரியாமல், முன்னெச்சரிக்கையுடன் கவனமாக நடக்காமல், முன்னேற்பாடுகளை சரியாக செய்யாமல் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு முனைவது, இங்கு அவர்களுடைய கவனயீனத்தின் காரணமாக பிள்ளை யாரோ ஒருவருடைய ஆசைக்கு பலியாகி அந்த பிள்ளை வீணாகி போவதை நாங்கள் பார்க்கின்றோம். மதிப்புக்குரியவர்களே, ஒரு பிள்ளையுடைய நடத்தையிலே மாற்றங்களை ஏற்படுத்துவதில் அல்லது அந்த பிள்ளைக்கு ஏதாவது நடப்பதில் பங்கு வகிப்பதில் முக்கியமான பல இடங்கள் இருக்கின்றன. ஒன்று, அந்த பிள்ளை வாழக்கூடிய வீட்டு சூழல். அடுத்தது, அந்த வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை வீட்டார்கள், அந்த பிள்ளை வாழக்கூடிய அந்த அசல். அதே போன்று அந்த பிள்ளை படிக்கக்கூடிய பாடசாலை அல்லது போகும் பள்ளிக்கூடங்கள் அல்லது விளையாட போகும் இடங்கள் அல்லது வகுப்புகள், இப்படி பல சூழ்நிலைகள் இருக்கின்றன. இவைகள் அந்த பிள்ளையில் பலவிதத்தில் தாக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்கின்றது. பெற்றோர்கள் குறிப்பாக தமது பிள்ளைகளுக்கும் தமக்குமாக இந்த இடங்களை தெரிவு செய்யும் பொழுது கவனமாக தெரிவு செய்ய வேண்டும். அந்த தெரிவிலே நாங்கள் பிழைவிடும் பொழுது சரியான ஒரு பாடசாலை, சரியான ஒரு பள்ளிக்கூடத்தை தெரிவு செய்ய வேண்டும். அங்கே ஒழுக்கத்துக்கு எந்த அளவு முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது என்பதை கவனிக்க வேண்டும். அடுத்ததாக, ஒரு வீடு நாங்கள் எடுப்பதாக இருந்தாலும் கூட அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பான சூழலா என்பதை பார்க்க வேண்டும். இன்று பெற்றோர்களுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது தெரியுமா? தந்தை ஒரு இடத்தில் வேலை செய்கின்றார் என்று சொல்லுங்கள், தந்தைக்கு வேலைக்கு போய் வருவதற்கு வசதியான இடம் என்றுதான் தேடுகின்றார்களே தவிர அந்த இடம் எவ்வளவு பாதுகாப்பானது எனது பிள்ளைக்கு என்பதை பார்ப்பதில்லை. அந்த இடத்தில் எந்த அளவுக்கு ஒழுக்கமானவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை பார்ப்பது கிடையாது. சில பேருக்கு பெரிய பெரிய பாடசாலைகளில் படிக்க வைக்கும் என்ற ஆசை, நல்லதுதான். அதற்காக பாடசாலைக்கு அண்மையிலேயே குடியிருந்தால் நல்லது என்று தெரிவு செய்கின்றார்கள். ஆனால் அந்த இடம் எவ்வளவு மோசமானதா இல்லையா என்பதை பற்றி சரியாக பார்ப்பது கிடையாது. பாடசாலைக்கு அருகில் இருந்தால் போதும் என்பதை போன்று இருந்து விடுகின்றார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த நேரங்களில் நாம் ஒன்றை பார்த்து இன்னொன்றை விட்டு முக்கியமானதை விட்டுவிடுகின்ற நேரத்திலே அந்த பிள்ளை பிழையான சூழல்களுக்கு பழகி விடுகின்றான். அதே போன்றுதான் பிள்ளைகள் விடயத்தில் நடக்கும் தவறுகளில் ஒன்று, கண்ட கண்டவருடன் எல்லோருடனுமே பிள்ளைகளை பழக விடுவது, அல்லது எல்லோருடனுமே பிள்ளைகளை தங்க விடுவது, எல்லோருடமும் நாங்கள் தனியாக பிள்ளையை விட்டு விடுவது. இதில் பெற்றோர்கள் பல சந்தர்ப்பங்களில் பிழை செய்து விடுகின்றார்கள். நாம் நினைக்கும் எல்லோருமே நல்லவர்களாக இல்லை என்பதுதான் உலகத்தின் நிலைமை. நாம் யாரையும் சந்தேகிப்பது என்று அர்த்தம் அல்ல. எல்லோரையும் சந்தேகத்துடன் பார்த்து எல்லோரையும் பார்த்து குற்றவாளி என்று நினைக்க வேண்டும் என்று இல்லை. ஆனால் முன்னெச்சரிக்கையாக நடப்பது என்று ஒன்று இருக்கின்றது. சில பொழுது எமது கவனையீனத்தின் காரணமாக சில நல்லவர்கள் கூட சந்தர்ப்பத்தில் கெட்டவர்களாக மாறிவிடுகின்றார்கள். எனவே பிள்ளைகளை யாருடன் தங்க விடுவது, யாருடன் போக விடுவது, யாருடன் அனுப்புவது என்பதிலெல்லாம் மிகுந்த கவனம் தேவை. இது உண்டும் தப்பெண்ணத்துடன் நடப்பது, எல்லோரையும் பற்றி பிழையாக நினைப்பது என்பது அல்ல. தப்பெண்ணம் வைப்பது என்பதும் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று கருதுவது வேறு, நாம் முன்னெச்சரிக்கையாக இருப்பது என்பது வேறு. அருமை நபி அவர்களை பாருங்கள், அதை அழகாக எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள் தானே, பிள்ளைகளுக்கு 7 வயது ஆனதன் பின்னால் தொழுகையை கொண்டு ஏவுங்கள், 10 வயதாகியும் தொழாவிட்டால் அடியுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். படுக்கையிலே அவர்களை பிரித்து வையுங்கள் என்று சொன்னார்கள். ஒன்றாக பிறந்த சகோதரர்கள், ஒரே ரத்தம் தான், அது ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் என்பதாக வரவில்லை, பொதுவாக பிள்ளைகள் என்றுதான் வந்திருக்கின்றது. எனவே 2 ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் அல்லது 2 பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் கூட 10 வயதானதன் பின்னால் அவர்களை படுக்கையில் பிரித்து படுக்க போடுங்கள். தூங்கும் நேரத்திலே ஒரே படுக்கையில் எந்த திரையும் இல்லாமல் ஒன்றாக படுக்கும் நிலைமையை ஏற்படுத்தாதீர்கள் என்று சொன்னார்கள். காரணம் என்ன தெரியுமா? சகோதரர்கள் தான். ஆனாலும் வாழ்க்கையில் வளரும் பொழுது ஒரு பருவம் இருக்கின்றது. குறிப்பாக அந்த பருவ மாற்றங்களுடைய நேரத்திலே பல வித்தியாசமான எண்ணங்கள் வரலாம். அந்த நேரத்தில் இவர்களை சைத்தான் சில நேரத்தில் பயன்படுத்தி பிழையான வழிகளுக்கு கொண்டு போய் விடலாம்.
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல் கேட்டீர்கள். சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
2: www.muslimvanoli.com
0: நேர்கள் உங்கள் முஸ்லிம் வானொலியில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள்.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநுஃமினு பிஹி வநதவக்கலு அலைஹி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா மின் சையாத்தி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வமன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبع எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தாலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது செலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க மஹ்ரிபுடைய தொழுகையை தொடர்ந்து அல்லாஹுடைய ஆலயத்தில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்புகளும் ஈமானிய உறுதியும் என்ற ஒரு தலைப்பு எனக்கு தந்திருக்கிறார்கள். இந்த தலைப்பு ஏன் தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு வகையில் ஈமானுடைய உறுதியை உருவாக்குவதற்காக இஸ்லாம் எந்த எந்த கோணங்களில் பேசுகிறதோ அதில் ஒரு கோணத்தை பேசுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் ஈமான் உள்ளவர்கள் அத்தனை பேரும் உறுதியோடத்தான் இருப்பார்கள் என்று கேட்டால் இல்லை. இப்போ இன்றைக்கு நான் பேசுகிறேன், ஈமானுடைய உறுதி என்னிடம் இருக்கிறதா இல்லையா என்று ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும், நாளை இருக்குமா இல்லையான்னு அல்லாஹுக்கு தெரியும். அல் ஈமானு யஸீது வ யன்குஸ், ஈமான் கூடும் ஈமான் குறையும். இந்த உலகத்தில் எந்த பெரிய ஆலிமுக்கும் ஈமான் ஒரே தரத்தில் இருக்காது, ஈமான் கூடி குறையும். எந்த பெரிய இமாமாக இருந்தாலும் ஈமான் ஒரே ஸ்டேஜில் இருக்காது, ஈமான் கூடும் ஈமான் குறையும். அப்படி என்றால் எவ்வளவு ஓதினாலும் எத்தனை கிதாபுகள் படித்தாலும் ஈமானை ஒரே தரத்தில் வைக்க இயலாது. அந்த ஈமான் கூடி குறையும். அந்த நேரத்தில் எல்லாம் ஸ்திகாமத், உறுதியோடு இந்த ஈமானை உறுதிப்படுத்துவதற்கு என்ன வழிமுறை இஸ்லாம் என்ன சொல்லுகிறதோ அவைகளை எல்லாம் தேடி படித்து நடைமுறைப்படுத்துகிற நேரம் தான் ஈமானிய உறுதி நமக்கு வரும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அந்த வகையிலே இந்த மாதிரியான சபைகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கேட்டு ஒரு பிரார்த்தனை உங்களிடம் சொல்லிவிட்டு என் உரைக்குள் நிலையலாம் நினைக்கிறேன். அனஸ் பின் மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பக்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஆச்சரியமான ஒரு துஆவை அதிகம் அதிகம் கேட்டார்கள். அல்லாஹுமையா முகல்லிபுல் குலூப் ஷப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை பரட்டக்கூடிய என்னுடைய ரப்பே, என்னுடைய கல்பை மார்க்கத்தின் பக்கம் நிலை பெறச் செய்வாயாக. தொடர்ந்து ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. அனஸ் பின் மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதர், இறை தூதர் அவர்கள்ட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் கேட்க வேண்டுமா? இதை நீங்கள் அதிகம் கேட்கணுமா? நாங்கள் கேட்கலாம். உள்ளங்களை பரட்டக்கூடிய ரப்பே, மார்க்கத்தின் பக்கம் கல்புகளை நிலை பெறச் செய்வாயாக, நாங்கள் கேட்கலாம். யா ரசூலல்லாஹ், நீங்கள் கேட்கலாமா? யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய ஹலீல், அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹுடைய கரங்களில் கல்பு உண்டு, கல்புகளை அல்லாஹ் பரட்டி போடுவான் என்றாங்க. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இஸ் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அந்தல் வஹாப். சூரா ஆல் இம்ரான் பெரட்டி முதல் பக்கத்திலே பாருங்க, கடைசி அவரும் மூமின்கள் அடிக்கு ஒரு முறை ஒரு துவா கேட்பார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த துவாக்கள் எல்லாம் திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த துவாக்களோடு நாம் வாழ வேண்டும் என்பதற்காக முதல்ல சொல்லி ஈமான் எந்த தரத்தில் இருக்கும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொண்டு ஈமானிய உறுதிக்காக போவோம்னு சொல்றேன். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இஸ் ஹதைதனா, நேர்வழி இது என்று காட்டியதுக்கு பிறகு யா அல்லாஹ், எங்கள் கல்புகளை தடம் புரள செய்து விடாதே அல்லாஹ். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இஸ் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா, உன் அருள் மலை எங்கள் மீது பொழிய வைப்பாயாக. இன்னக அந்தல் வஹாப், நீ குடை வல்லல் யா அல்லாஹ். மூமின்கள் தொடர்ந்து கேட்பார்களாம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் ஈமானோடு இந்த சபையில் சந்தித்திருக்கிறோம். மரண வேளையில் இந்த ஈமான் மீயுமா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஹிதாயத்து கிடைத்தால் ஹிதாயத்து நிரந்தரம் என்று உத்தரவாதம் இல்லை. அல்லாஹுடைய நல்லடியார்களே, எப்படி சொத்து செல்வங்கள் கிடைத்தால் உத்தரவாதம் இல்லையோ நாளை இல்லாமல் போகலாம், நாளை மறுநாள் அழிந்து போகலாம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, உத்தரவாதம் இல்லை, பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஈமானை பாதுகாக்கும் முயற்சியில் ஈடுபடணும், ஹிதாயத்தை பாதுகாக்கும் முயற்சியில் ஈடுபடணும். அல்லாஹ்விடம் மன்றாடி கேட்க வேண்டும். அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், பலர்கள் என்ன நினைத்து விட்டார்கள் என்றால், அல்லாஹ் ஈமானை தந்து விட்டான், ஹிதாயத்தை தந்து விட்டான், எல்லாம் சரி, இப்ப எல்லாம் முடிந்து விட்டது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நொடியும் சோதிப்பான், வாய்ப்புகளை தந்து சோதிப்பான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் எவ்வளவு அக்கறையாக இருக்கிறான் என்று பார்த்து சோதிப்பான். எல்லாம் படித்து விட்டோம் என்பதற்கு ஈமான் பூரணமாகி விடுமா? ஒரு போதும் யாருக்கும் அது நடக்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரொம்ப டேஞ்சரான விஷயம். மரண வேளையில் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஹிதாயத்தோடு திருப்பொருத்தத்து அவருடைய திருப்பொருத்தத்தை நாடி இருக்கிற நேரம் எங்களுடைய ரூஹுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிரித்தெடுக்க வேண்டும். ஷஹாதத்துடைய மரணத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிகவும் டேஞ்சரான இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது ஹிதாயத்தும் ஈமானும் பாதுகாக்கும் முயற்சி.
2: மறந்துடாதீர்கள். எந்த கொள்கையில் எந்த ஜமாத்தில் இருந்தாலும் சுவர்க்கத்துக்கு நானும் நீங்களும் உத்தரவாதம் பெறவில்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. கடைசி வேளை ஜிஹாது களத்தில் குதித்த தோழர் ரசூலுல்லாஹ் சொன்னார், வஹுவ ஃபின்னார், அவர் நரக நெருப்பில் என்றார், நரகத்தில் என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜிஹாது களம் வரைக்கும் கொண்டு வந்த ரப்புல் ஆலமீன் ஹிதாயத்துடைய வாசலை பூட்டி விட்டான் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடிக்கொரு முறை ஈமானிய பயிற்சி ஈமானிய உறுதி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அடிக்கு ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாலைவனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல அதிசயங்களை நிகழ்த்தினான். அந்த அதிசயங்களை மிக சுருக்கமாக சொல்லுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதாவது எனக்கும் உங்களுக்கும் அதில் அவனுடைய அருளை வைத்து அவைகளை படிப்பினை பெறக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் சேர்த்தருள் புரிவானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய முன்னறிவிப்பு செய்தார்கள்னு நான் உங்களுக்கு சொல்லி நீங்கள் தெரிய வேண்டிய தேவையில்லை. முதல் விஷயம், ஒரு மனிதர் ஏன் முன்னறிவிப்பு செய்யணும், எதற்கு முன்னறிவிப்பு செய்யணும் என்று கேட்டிங்கன்னா, இறை தூதரை ஏற்றுக்கொண்டு விட்டாங்க சஹாபாக்கு. ஏற்று கொண்டதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இப்படி நடக்குமப்பான்றாங்க. பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி நடக்கும்ன்றாங்க. நான் கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்ட பிறகு ஈமானில் நல்ல ஒரு உறுதியை அடைந்ததுக்கு பிறகு நாலு பேரை இழந்து ஷஹாதத்தை சந்தித்தவர்கள், அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டவர்கள், இப்படியெல்லாம் வாழுகிற நேரம் அவர்கள்ட்ட போய் மறுபடி அவர்களை கூப்பிட்டு நான் சொல்லுகிறேன் பாருங்கள், நடக்குமாண்டு பாருங்களேன் என்று சில விஷயங்களை எதுக்கு சொல்லணும்? அல்லாஹுடைய நல்லடியார்களே, இதுக்கு அர்த்தம் பின்னணி என்ன தெரியுமா? ஈமான் கூடி குறைஞ்சிரும், ஈமான் கூடி குறைஞ்சிரும். ஈமானை அதிகப்படுத்துவதற்கு மதீனமா மண்ணிலே எக்கச்சக்கமான அதிசயங்கள் நடந்தது. சஹியான செய்திகளோடு ரசூலுல்லாஹ்வுடைய நாவினால் வந்த அதிசய செய்திகளை அந்த மக்கள் உரசி பார்த்து தேம்பி தேம்பி அழுது ஜிஹாது களங்களில் எங்களுடைய உயிரை அல்லாஹ்வுக்காக வேண்டி திறக்கும் வாய்ப்பு உண்டா, அல்லாஹ்வுக்காக வேண்டி திறக்கும் வாய்ப்பு உண்டா யா ரசூலல்லாஹ் என்று ஓடோடி வந்தார்கள். அதனுடைய பின்னணி ரகசிய கதைகளைத்தான் இப்பொழுது உங்களுக்கு முன்னாடி முன்வைக்கப் போகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எப்பொழுதும் சஹாபாக்களை எங்களோடு வைத்து பார்ப்போம். அவர்கள் செய்ததை செய்ய முடியலையே, ஏன் செய்ய முடியவில்லை? தொடர்ந்து சோசிப்போம். வேற ஒன்றும் இல்லை, மதீனமா பள்ளி வாசலிலே நபவிகளை நடந்த அதிசயங்களும் ரசூலுல்லாஹ்வுடைய நாவினால் பேசப்பட்ட அதிசய வார்த்தைகளும் தான் அதுக்கு மிக முக்கியமான காரணம். அந்த பாடங்களை தான் இந்த நேரத்திலே நானும் நீங்களும் படிக்க போறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது ஹதீஸ்களுக்கு வர முன்னாடி இந்த நாட்டில் நடந்த சில விஷயங்களை சொன்னாதான் முன்னறிவிப்பு ஏன் என்பதை நீங்கள் புரிவீங்க. மஹிந்த ராஜபக்சுடைய கவர்மெண்ட்டை பெறற்றத்துக்கு எக்கச்சக்கமான திட்டங்கள் போட்டார்கள். ஒரு ஒரு ஆட்சிக்கு வருவதற்கும் ஒரு ஆட்சியிலிருந்து வெளியேறுவதற்கும் திட்டம் போடுவார்கள். இப்போ கிட்டத்தில் ஒரு திட்டம் அம்பலப்படுத்தப்பட்டது. எல்லாமே திட்டங்கள் தான், திட்டங்கள் போடுவார்கள், சூழ்ச்சிகள் வெற்றி பெறும், வெற்றி பெறாமல் இருக்கும், எதுவும் நடக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடு ஆட்சியை கொண்டு வந்து வைப்பான். அதில் ஒருவரை பயன்படுத்தினார்கள், தொட்டவத்து என்று சொல்லக்கூடிய ஒரு ஜோசியக்காரர். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் எல்லோரும் கண்டிருப்பீங்க ஸ்ரீலங்காவில் சிரசே என்று சொல்லக்கூடிய இந்த மீடியா, அவர்கள் தான் நேர்மை பேசக்கூடியவர்கள் என்று எக்கச்சக்கமான நேர்மைவாதிகள் பேசுவார்கள், நேர்மையாக பேசுவார்கள். அவர்கள் செய்த ஒரு மோசடியை பாருங்கள், உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நான் எந்த ஆட்சியை நான் சார்ந்து பேசவில்லை, நடந்ததை கொஞ்சம் பாருங்கள். கிட்டத்தில் அம்பலமாக்கப்பட்டுச்சு. இந்த தொட்டவத்து என்ற ஜோசியக்காரரை அவர்கள் பயன்படுத்திய விதம், அந்த வீடியோ காட்சியை நான் பார்த்தேன். என்ன செய்தார்கள் தெரியுமா? தொட்டவத்தண்ட யார் தெரியுமா? கண்ணு குருடர், நீங்கெல்லாம் கண்டிருப்பீங்க. விரலை இப்படி வைத்து கொண்டு ஒரு மெலிந்தவர் இப்படி இப்படி பார்த்து, எனக்கு எதுவும் செய்ய சொல்ல முடியும், நடப்பதை எல்லாம் சொல்ல வேண்டும். மீடியாவில் அடிக்கு ஒரு முறை வருவார்கள், அவரை போட்டு தொட்டவத்த மகாத்மையாக்கியன் என்று சொல்லி அவருக்கு பெரிய சக்தி உண்டதாக நிறைய பேசுவாங்க. நீங்களாம் பார்த்துருப்பீங்க, அவரை பத்திரிகை வாயிலில் நிறைய ஃபோட்டோ போடுவார்கள். இந்த தொட்டவத்தையை வச்சு என்ன பண்ணாங்கட்ட, சிரச ஒரு நாள் காலையில் அண்மையில் தான் அந்த இதை பார்த்த நிகழ்ச்சியை காட்டினாங்க வீடியோ கிளிப்பை. அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, மூணு பெட்டி வச்சிருக்கிறாங்க. இலங்கையில் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஆச்சரியமான ஒரு வேலை பண்ண என்ன தெரியுமா, மூணு பெட்டி வெளில பெட்டி தொட்டவத்தை கையை வைப்பார். வீடியோ முழு ஸ்ரீலங்காவும் பார்க்குது, நேர்மை பேசுகிறார்களாம். அல்லாஹுடைய மார்க்கத்தை தவிர எவனால் நேர்மையாக பேச முடியும்? அல்லாஹுடைய நல்லடியார்களே, நியாயவாதிகளாம். அந்த தொட்டவத்தை கையை வைக்கிறார் பெட்டியில். வைக்கிற நேரம் அங்கே ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ஒருவர் ஆம்பளை ஒரு ஒரு பொம்பளை. அந்த பேசுவாங்களே உட்கார்ந்து, அதில் அவர் கேட்குறாரு, ஸ்ரீலங்கா பார்க்குது இப்போ, ஆச்சரியமா, இவர் தன்னுடைய புலன்களை எல்லாம் பயன்படுத்தி அதீந்திரே, அதாவது தன்னுடைய ஞானத்தை பயன்படுத்தி யாருக்கும் இல்லாத சக்தியை பயன்படுத்தி பொட்டிக்குள்ள உள்ளதை சொல்ல போறாராம். ஜோசியர் சொல்ல போறாராம், சொல்லுவாரா இல்லையான்னு பார்ப்போம். இலங்கைக்கு சொல்லிவிட்டு வீடியோவை அதை நோக்கி திருப்பி இருக்கிறார்கள். அவர் கையில வைத்து விட்டு பொட்டியில கையை வச்சு முதல்ல பொட்டிக்குள்ள என்ன ஞாபகம் இல்லை என்னமோன்னு சொல்லுவான், உள்ள இருக்கேன். ரெண்டாவது ஞாபகம், ரெண்டாவது பொட்டியில கையை வச்சுட்டு சொல்லுவார், ஒரு வாட்ச் இருக்குதுன்றான். ஒரு வாட்ச் இன்னொன்று சேர்த்து சொல்லணுமான்னு கேட்பார். அந்த வாட்ச் வேலை செய்யாது அப்படின்றவர், அந்த வாட்ச் வேலை செய்யாது. உடனே அவர்கள் பார்த்துக்கொண்டு பொறுமையாக இருப்போம். மூன்றாவது பொட்டியில கையை வைத்து பார்ப்பார், பார்த்து விட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இருந்துட்டு சொல்லுவார், மே சம்பந்தே மகை பிழித்துரும் நெக, மே சம்பந்தே மகை பிழித்துரும் நெக, இது இது சம்பந்தமாக என்னுடைய என்னுடைய பதில் இல்லை. அவர்கள் கேட்பாங்க, அதில் ஏதோ ஒன்று இருக்கப்பா, இல்லை இல்லை. எப்படி பாருங்க நாடகத்தை, அவர்கள் சொல்லுவார்கள், இல்லை இருக்கிறது, நீங்கள் இருப்பதை சொல்லுங்கள். திரும்ப சொல்லுவார், இது சம்பந்தமாக என்னுடைய பதில் இல்லை, இது சம்பந்தமாக என்னுடைய பதில் இல்லை. திரும்ப சொல்லுவார், ஒழுங்காக சொல்லுங்கள் அப்படி என்றுவார். இவர் மறுபடி சொல்லுவார், இது சம்பந்தமாக என்னுடைய பதில் இல்லை. பொட்டியை திறப்போமா, திறப்பார்கள். திறந்தா ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன இருக்குன்னு சொல்லுவானோ அப்படி இருக்கும். பக்கத்துள்ளவர் ஜால்ரா போட்டு, நம்பவே முடியவில்லையே, ஆச்சரியமாகவே இருக்கிறதே. ரெண்டாவது பொட்டி திறந்தால் வாட்ச் வெளியெடுக்கிறாங்க. மேக்கெல்லாம் விடக்கிறான், எத்தட்டும் மேக்க இதாகாண்ட அத்பேனு, ஓ புதுனம் தாங்க முடியல, வாட்ச் வேலை செய்யவே இல்லை, ஆச்சரியம். ஸ்ரீலங்காவில் எல்லாரும் பார்க்கிறார்கள். மூன்றாவது எடுத்தால் ஒரு தாழ் துண்டு, மூன்றாவது எடுத்தால் அது தாழ் துண்டு, அதில் ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு பதில் இல்லை. கேள்விக்கு பதில் என்ன இல்லை, நான் ஏன் மே சம்பந்தே மகை பிடித்துற நகைக்கிழமை முக்கடத்துக்கு, பதில் இல்லை என்பதனால் தான் சொன்னேன். ஓ மூனையும் சொல்லிவிட்டார். கூமுட்டைகள் வேண்டுமாக இருந்தால் தலையை குனிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு போவார்கள். இதுக்கு பதிலடி கொடுப்பதற்கு முஸ்லீம் வரவில்லை, அவர்களோடு இருக்கிற

ஹீரோ எவ்வளோ உண்டு, சுவர்ணவாணி யாரோ ஒருவர் அடுத்த நிகழ்ச்சி போடுகிறார், அந்த வீடியோ கிளிப்பும் இந்த இணையதளத்தில் இருக்கிறது. இவரை கூப்பிட்டு விட்டு வித்யா குலப்பத்தி என்று ஸ்ரீலங்காவில் ஒரு சிலர் இருக்கிறார்கள், ஹேத்துவாதி சங்கம் வேண்டும் எங்க, அதாவது தௌஹீத்வாதிகளை போன்று அவர்கள் இறைவனை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பேய் பிசாசு கூத்துக்களை விரட்டி விரட்டி அந்த டைம்ல இருந்து டாக்டர் கோவூருக்கு பின்னாடி வந்தவர்கள் விரட்டி விரட்டி கேட்பார்கள், எப்படி அது நடக்கும், எப்படி அவன் கல்லடிப்பான் சொல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறைய டாக்டர் ஜனக ஜெயசூரிய, அதே மாதிரி டாக்டர் ரூமி ரூபன், இப்படி எக்கச்சக்கமானவர்கள் இருக்கக்கூடிய ஒரு சில ஒரு கூட்டம் இருக்கிறது, கூட்டமைப்பு, அவர்கள் வந்து விட்டார்கள் மீடியாவுக்கு. வந்து இவனை கூப்பிட்டு ஒன்று வேணாமப்பா, மூணு பொட்டி நான் தர்றேன், சரியா, நாங்களும் இருக்கிறோம் இப்ப ஹிரூல நினைக்கிறேன், வீடியோ போட்டு இப்ப ரைட் ஸ்ரீலங்கா பாக்கிட்டு மூணு குள் என்னன்னு சொல்லு, சிறுசையில சொன்ன இல்லையா, இப்ப சொல்லு என்ன பதில், டக்குன்னு சொல்ல வேண்டியதானே, எனக்கு இப்பொழுது சொல்ல முடியாது, நான் மிக நீண்ட நேரமாக அமைதி பெற வேண்டியிருக்கிறது, இந்த சூழலில் நான் எப்படி சொல்வது, இது பதட்ட சூழல், நிகழ்ச்சி முடியும் வரைக்கும் ஏமாத்தினான். அதுக்கு பிறகு அடுத்த நிகழ்ச்சி, பெட்டியில உள்ளதெல்லாம் சொல்லாத, உலகத்தில் இதுக்கு ஒரு டெஸ்டிங் இருக்குது, சைக்காலஜிக்கலி ஓவரா போனா பைத்தியம் பிடிச்சவனுக்கு இந்த டெஸ்டிங் பண்ணுவாங்க. என்ன டெஸ்டிங் தெரியுமா, எனக்கு ஞானம் உண்டு, அங்க நடப்பதை நான் சொல்லுவேன், இங்க நடப்பதை சொல்லுவேன், ஈசா நபியா சொல்றதுக்கு, அப்படி சொல்றவர்களுக்கு 25 கார்டு இருக்கு, சிம்பிள், அதுக்கு ஒரு கார்டு பேக் மாதிரி ஸ்டார் போட்டிருப்பாங்க, பெட்டி போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். அந்த கார்டை எடுத்து இப்படியே கொடுத்து இது பண்ணிட்டு ஜம்பிள் பண்ணி கொடுப்பாங்க, ஜம்பிள் பண்ணி அவர் கையில வச்சுட்டு, இப்ப நான் எடுத்த கார்டு என்னன்னு சொல்லணும், ஸ்டாரா இல்லையான்னு, 1, 2, 25 தடவை சரியாகணும், விஷயம் இருக்குதா, ஒன்றும் இல்லை, நான் இப்போ எடுத்தது ஸ்டார் ஸ்டார் சரியாக சொல்லிட்டார், இப்போ எடுத்தது பெட்டி பெட்டியை சொல்லிட்டார், சரி உருண்டை உருண்டை சொல்லிட்டாரு, காட்டில் வரைஞ்சிருப்பாங்க, சிம்பிள் டெஸ்டிங். இதை சொல்ல சொன்னால் அங்கே இருப்பார் ஒருத்தர், இவர் இப்போ எனக்கு சொல்ல முடியாது, அதை அதுக்கு நான் ஞானத்துக்கு போக வேண்டும், சிறுசுக்குள்ளே ஞானத்துக்கு போனீங்களா, அதுக்கு பிறகு என்ன ஆச்சுண்டா, இப்போ காடுகளை எடுத்து எடுத்து பார்க்குற நேரம் அவர் சொல்லிட்டார், யார் இருப்பார் ஒருத்தர் மைக்க பிடிச்சி ரெண்டு பேரும் சமாளிக்கிறதுக்கு, அவர் என்ன பண்ணிட்டாருந்தா, நான் சொல்லுகிறேன் பாருங்கள் ஸ்டார் என்றார், சொன்ன மாதிரி ஸ்டார் ஆச்சு, அந்த சும்மா உள்ளவர் ரெண்டாவது சொன்னார் பிள்ளையா போச்சு, என்ன விஷயம் என்றால் அதையும் சொல்ல தயங்கினான். நான் என்ன சொல்றேன்டா, இந்த நாட்டில் உலகத்தில் எந்த நாட்டு மக்களையும் கவரணும் என்றால் கவர்ச்சி யாரிடம் தெரியுமா, எல்லாம் தெரியும் என்று ஒருவர் இருந்தால் அவர் பக்கத்தில் எப்படி எறும்புகள் ஒரு சீனிக்கு வருமோ அப்படி சூழுவார்கள், அந்த நம்பிக்கை உண்டாக்கினால் வேண்டிய மாற்றத்தை கொண்டு வரலாம், ரெல்லன்னு சொல்லுவார்கள், அரசியல் மாற்றங்கள் வேணுமா, எல்லாரும் உண்டை பேசினால் அரசியல் மாற்றத்தை கொண்டு வரலாம், இப்படி திட்டமிட்டு பல சதிகள் நடந்தது, அதில் பயன்படுத்தியது என்ன, ஜோசிய கலை. எப்பொழுதும் உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டுடைய அரசியலை தீர்மானிப்பதற்கு ஜோசியக்காரரை தான் முன்னாடி கொண்டு வருவார்கள், ஏனென்றால் நடக்கக்கூடியதை சொல்லுவாராம், சும்மா கண்ணை பொத்தி சொன்னால் அது நடக்குமாம், அவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்குதாம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இதுதான் சாதாரணமாக மக்கள் ஒருவர் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கைக்கு அளவுகோலாக எடுக்கிறாங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால இந்த உலகத்தில் அப்படி சொல்லக்கூடியவர்களை எல்லாம் கூட்டி வந்து உட்கார வைத்தால் யாருமே நடக்கிறத சொல்கிற ஆள் இல்லை, சொல்லி இருந்தால் பெரிய பெரிய விஷயங்களை யாழ காட்டில் 2014 December 26 இப்பொழுது ஞாபகம் இருக்கிறது, அதாவது அந்த அலை மோதுற நேர இலங்கையில் எவனுக்குமே தெரியாது, நான் ஒரு நிகழ்ச்சியில் மேடையில் ஸ்டேஜில் ஓடிக்கொண்டு வர்றாங்க கிராம் பாஸில் மக்கள், அந்த நேரத்தில் எனக்கு இன்றைக்கு ஞாபகம், என்னடாண்டு எங்களுக்கு தெரியல, பயானை பேசிக்கொண்டிருக்கிறோம், திடீரென்று நிப்பாட்டி விட்டு என்னென்றால் மோதிர பக்கத்தில் தண்ணி வந்தது என்றார்கள், மட்டுக்குழி பக்கத்தில் தண்ணி என்றாக 2004 அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இலங்கை பூராக கடல் கொந்தளிக்கிற நேரம் எவனுக்கும் தெரியாது, ஆச்சரியம் யாழக்காட்டில் அடுத்த தடவை பேப்பரில் வருகுது, யாழக்காட்டில் மிருகங்களுக்கு சேதம் இல்லை, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே மிருகம் கடற்கரை ஓரத்தை விட்டு தாண்டி சென்று விட்டதாம், கடலுக்கு நடக்க போகிறதை ரப்புல் ஆலமீன், அந்த மிருகங்களுக்கு என்னமோ டிஃப்ரெண்ட்டை தெரிகிற அளவுக்கு பூமியில் ஒரு சின்ன மாற்றம் நடந்திருக்கு, அந்த மாற்றத்துக்கேற்ப அதுக்கு புரியுது, எந்த ஜோசியக்காரனும் சொல்லி இருந்தால், எக்கச்சக்கமாக அம்பான் தொட்டையில் போனோம், ஜனாசாக்களை பார்த்தோம், எக்கச்சக்கமான மனிதரை பார்த்தோம், உடுப்பே இல்லை நிர்வாணமாக, எக்க ஒரு ஜனாசாவை பார்த்து இன்றைக்கு ஞாபகம், மீட்பு பணியில் ஈடுபடுற நேரம் மரத்தை கெட்டு கொண்ட ஒருவர் அந்த ஜனாசா கிட்ட கொண்டு போய் கை அப்படியே கை இப்படி பொத்தப்பட்டு, நான் கிட்ட போய் பார்க்கிறேன் இந்த கையால் என்னவோ தெரியுது என்னன்னு பார்த்தால் சல்லி, கடைக்கு வந்தவர் சல்லியை பிடித்திருக்கிறார், உடுப்பு அப்படியே, ஒரு ஜனாசாவிலையும் உடுப்பு காணவில்லை, அப்படியே மரத்தை பிடித்திருந்தார்,
இவ்வளவு பெரிய சம்பவங்கள் நடக்க எவனாவது ஒரு ஜோசியக்காரர் இருந்தா ஹம்பான் தொட்டவா திச மகாராவா இங்க கிரிந்தெழுதா சொல்ல வேண்டியதுதானே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இதுதான் இந்த மாய வலையிலே இந்த மக்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். எவனாவது ஒத்தன் அப்படி பேசினால் நம்புவதற்கு தயாராக இருக்கிறார். உலகத்தில் அதுக்கு ஒரு பவர் இருக்குது. இப்படி ஒத்தன் சொல்லி உண்மையா நடந்தால் ஏதாவது இருந்தால் அதுக்கு சூழ்றதுக்கு மக்கள்கிட்ட பெரிய ஒரு ஆதரவு இருக்குது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, இதே மாதிரி அல்லாஹுடைய தூதர் மக்களுக்கு நிறைய போதனைகள் செய்கிற நேரம் அவர்கள் உயிரை திறக்க வேண்டியிருந்தது, தன்னுடைய குடும்பத்தை விட வேண்டியிருந்தது. இதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் பேச ஆரம்பித்தாங்க. அல்லாஹ் எனக்கு சொல்லித்தருகிறான் என்றாங்க ரசூலுல்லாஹ். ஆச்சரியமான சில வரலாறுகள் மதீனாவில் நிகழ்கிறது. அதில் ஒன்று தான் பள்ளிவாசல், மதீனத்து பள்ளிவாசல் கெட்டுற நேரம், எல்லாரும் கல்லை கொண்டு வராங்க. சஹீஹுல் புகாரில் இடம் பெறுது. கொண்டு வர்ற நேரம் அம்மார் ரதியல்லான் அவர்கள் எல்லாரும் ஒவ்வொரு கல்லை கொண்டு வரனே ரெண்டு கல்லை கொண்டு வராரு அம்மார் ரதியல்லான். ரசூலுல்லாஹ் கிட்ட கொண்டு வந்து வர்ற வர தலையில் தூசி தட்டுறாங்க. பாவம் அம்மாறன்றாங்க. அவர் திரும்பியா ரசூலல்லா, அல்லாஹுடைய தூதரே எனக்கு ஏன் பாவம் சொன்னீங்க? ரசூலல்லா பார்த்து திரும்பி கேட்குறார். அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, அம்மார் உன்னை கொல்லுவார்கள் என்றாங்க. இன்னொரு ரிவாயத்தில் வரம்பு மீறிய கூட்டம் உன்னை கொல்லும் என்றாங்க. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதர், இது ஷஹீஹுல் புகாரியில் இடம்பெறக்கூடிய செய்தி, முதல் முதலில் மஸ்ஜித் நபவி கெட்டப்படுகிறது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதர் அவரை பார்த்து இறை தூதர் பொய் என்றா என்னென்றே தெரியாது, அவர் 40 ஆண்டுகளுக்கு நபித்துவத்துக்கு முன்னாடியே பொய் சொல்லலை, அவருக்கு பொய் என்று தெரியாது, அவர் என்ன சொல்கிறாரு, அம்மார் உன்னை கொல்லுவார் என்றாங்க. ஒருவர் அப்படி சொல்லி அது நடக்காவிட்டால் அவர் சும்மா பொய்யராகி விடுவார். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், நாளைக்கு மழை பெய்யும், மழை பெய்யலண்டா அண்ணன் பொய்யம் போகிறான் பார்த்தீங்களா, மழை பெய்யும் என்று சொன்னார், எங்கே பெஞ்சிச்சுன்னு கேட்பாங்க. ஒரு விஷயத்தை சொல்ல முன்னாடி 4 பேர் யோசிப்பார்கள், சொல்லி மாட்டிட்டோம்டா, அதனால் திட்டம் போட்டு தான் பேசுவார்கள், திட்டம் போட்டு தான் சொல்லுவார்கள், மாட்டிப்படாம ரெண்டுக்கும் இல்லாத மாதிரி பேசுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்ன, அம்மார் உன்னை கொல்லுவார்கள். இது சாதாரண ஒரு மனிதர் பேசல, அல்லாஹ்வுடைய தூதர் பேசினாங்க. பேசினால் அது நடந்தாகணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அது நடக்கலண்டா முழு இஸ்லாமும் பொய்யா போயிடும். முழு இஸ்லாமும் ரசூலுல்லாஹ்க்கு ஒரு பிள்ளை வருமா? அல்லாஹ்விடம் இருந்து வகை எடுத்து தானே பேசுவார்கள். ரசூலுல்லாஹ் மௌத்தாகினார்கள் ஹிஜ்ரி 11. அம்மார் ரதியல்லாஹு அவர்கள் மௌத்தாகினது ஹிஜ்ரி 37. ரசூலுல்லாஹ் அடக்கம் செய்யப்பட்டு 26 ஆண்டுகள் அவர் உயிர் வாழுகிறார். அம்மா ரதியல்லாஹு பார்த்து ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, எல்லாரும் ஒரு கல், புனிதமான மிகப்பெரும் பாக்கியம் ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை கட்டுற பாக்கியம். எல்லாரும் ஒவ்வொன்று தூக்குற நேரம் அந்த சின்னவர் அவருடைய உம்மாவும் இல்லை வாப்பாவும் இல்லை, அவங்க உம்மா தான் நடு சந்தியில் வந்து சொன்னார்கள், அல்லாஹ் வேணும் அல்லாஹ்வுடைய தூதர் வேணும் என்று சொல்கிற நேரம், விடுங்கள் சுமையா என்று சொன்னார்கள். பாலைவனத்து காபிர்கள் ஒன்று சேர்ந்து விடமாட்டேன் என்று தைரியமாக நின்றார். பெருமானார் பொய் சொல்ல மாட்டார் என்றார்கள். எடுத்து அம்பை மர்மஸ்தானத்துக்கு குத்தினார்கள். ரத்தம் பீரோட்டு ஓடியது. ஓடுகிற நேரம் பாலைவனத்திலே சின்ன புள்ளை இருக்கிற எந்த உம்மாவும் அப்படி பேச மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எந்த தாயும் பேச மாட்டார்கள், புள்ளை இருக்குதே என் புள்ளை தத்தளிக்குமே கொல்ல போறார்களே என்று தெரிந்து யாராவது பேசுவார்களா? எனக்கு என் ரப்பு வேணும் என்று துடியாக துடித்தார்கள் சுமையா ரதியல்லாஹு அவர்கள். எனக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வேணும் என்று சொன்னார்கள். குத்தினார்கள் வெறியர்கள். அந்த ரத்தம் பீருட்டு ஓடியது, மண்ணு நலைந்தது. அது சாதாரண ரத்தம் அல்ல, இஸ்லாமிய கொடிகம்பத்தில் அந்த கொடி பறக்க ஆரம்பித்தது. அல்லாஹ்வுடைய ஒரு பெண் ஷஹீத் என்ற அந்தஸ்துக்கு வருகிறாள். அவங்க வாப்பா கொண்டு வந்து வைக்கப்படுகிறாள். கடூரமான முறையிலே ஒட்டங்களில் கால் கட்டப்படுகிறது. எல்லாருக்கும் தெரியும் அந்த காலத்தில் நடத்தக்கூடிய என்ன மாதிரி எப்படி கொல்லுவாங்க. ரெண்டு ஒட்டகத்தில் கட்டினா ரெண்டு கூறு திசைக்கு ஓடினா அது சாதாரணமாக குத்தி கொலை செய்கிற மாதிரி வேதனை இல்லை. கால்கள் பிளக்கப்பட்டு ரத்தம் தெறிக்கப்பட்டு ஒரு மனிதன் தாங்க முடியாத வேதனையில் தான் உயிர் பிரியும். அப்படிப்பட்ட நிலைமை. சின்ன மகனை வச்சுட்டு யாராவது அந்த முடிவெடுப்பார்களா? யாராவது அந்த முடிவெடுப்பார்களா? இந்த முடிவுக்கு பின்னணி என்ன? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அலையாசுருன் ஃபில் ஜன்னா. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அம்மாரே உங்களுடைய குடும்பம் சுவர்க்கத்துக்கு படைக்கப்பட்ட குடும்பம், நீங்கள் உங்கள் உம்மா உங்கள் வாப்பா எல்லாரும் சுவர்க்கம், அலையாசுருன் ஃபில் ஜன்னா, சுவர்க்கத்துக்காக படைக்கப்பட்ட குடும்பம். அந்த மகன் வாப்பா உம்மாவை இழந்து ரசூலுல்லாவோட கோவப்படாமல் எனக்கு அதிகம் அதிகம் நன்மை வேண்டும் என்பதற்காக ரெண்டு கற்களை தூக்கி வருகிறார். அல்லாஹுடைய தூதருடைய கல்புக்கு பாவம் என்ற உணர்வு வந்து கலைகளை தூசி கிட்ட எடுத்து தலையை தட்டி தூசியை தட்டி அம்மார் நீங்கள் பாவம் என்கிறார்.
ரசூலல்லாஹ் அவர் திரும்பி, யா ரசூலல்லாஹ் ஏன் இப்படி சொல்றீங்கன்னு கேட்கிற நேரம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுங்க, அம்மார் நீங்கள் ஷஹீதாக்கப்படுவீர்கள், வரம்பு மீறிய கூட்டம் உங்களை கொல்லும். ரசூலல்லாஹ் மௌத்தாகி 26 ஆண்டுகளுக்கு பிறகு சிஃபின் யுத்தத்தில் அம்மார் ரதியல்லான் அவர்கள் கொலை செய்யப்படுறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் ஒவ்வொரு வரலாறையும் ஒவ்வொரு

0: அப்படி பேசினார். மிக திறமையான விவாதம் செய்யக்கூடிய அலிபின் அபி தாலிப் ரதியல்லாஹு மூத்த நானா ஜஃபர் ரதியல்லாஹு அவர்கள் அவரை எடுத்தார். ரசூலுல்லாஹ் ஜைத் பின் ஹாரிசா ரதியல்லாஹு அவர்களை எடுத்தார்கள். அடுத்ததாக அப்துல்லா இப்னு ரவாஹா ரதியல்லாஹு அவர்களை எடுத்தாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? வித்தியாசமாக பேசினார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய நாவு வித்தியாசமாக அசைந்தால் என்னமோ நடக்க போகிறது என்ற அர்த்தம் அல்லாஹ்வுடைய. அந்த மதீனாவுள்ள மக்கள் குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்தி சுத்தி வந்தார்களே. இறை தூதர் பேசுகிறார், இந்த பாலைவனத்தில் இறை தூதர் பேசுகிறார். இது அதிசயமான பேச்சு. அவர்களுக்கு தெரியும், அதிகாலையில் எழும்பி ஓடி வருவார், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களோடு பேசணும், சலாம் சொல்லணும். அப்படிப்பட்ட ஆர்வம் ஏன் தெரியுமா? ஆச்சரியமாக சில விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தது. ரசூலுல்லாஹ் லைவ் டெலிகாஸ்ட் பண்ண போகிறார்கள். இன்டர்நெட் இல்லை, வெப்சைட் இல்லை, எஸ்எம்எஸ் இல்லை, இமெயில் இல்லை, ஃபேக்ஸ் இல்லை, டெலிஃபோன் இல்லை, கிராம்பல் பிறந்தும் இல்லை. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் லைவ் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. யுத்தம் எங்கே நடக்க போகுது? ஷாமில். மக்கா மதீனால் உள்ளவர்களுக்கு, போனவர்களுக்கு தெரியும், சவுதிக்கு போனவர்களுக்கு ஷாம் சிரியா எவ்வளோ தூரம் என்று தெரியும். ஷாம் மோத்தா என்ற பிளேஸ், அந்த பிளேஸில் தான் வார் நடக்க போகுது. யாரோடு? ஜசீரத்துல் அரபுல அரபிகளோட சண்டை பிடிச்சது தெரியும், ரோமர்களோட நோ எக்ஸ்பீரியன்ஸ். ரோமர்கள் எப்படி என்று தெரியாது, ஆனால் உலகத்தில் எம்பையர்ஸ் அவர்கள் தான் பலசாலிகள். சண்டை நடக்க போகுது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அப்துல்லா பின் ரவாஹா நீங்கள் கொடியை பிடிங்கள். அப்துல்லாஹ் பின் ரவாஹா முதலில் ஜெயித் பின் ஹாரிசா அல்லது அப்துல்லா பின் ரவாஹா என் ஞாபகம் சார் சரி என்றான். கொடியை பிடிங்க. அப்துல்லா பின் ரவாஹா கொலை செய்யப்பட்டால் ஜாஃபர் பின் அபி தாலிப் கொடியை பிடிக்கட்டும் என்றாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹுடைய நல்லடியார்களே, கொலை செய்யப்பட்டால் என்று ரசூலுல்லாஹ் சொன்னால் அவர் கொலை செய்யப்படப்போகிறார் என்ற அர்த்தம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஜாஃபர் நீங்கள் கொடியை பிடிங்கள் என்றாங்க ரசூலுல்லாஹ். ஜாஃபர் நீங்கள் கொலை செய்யப்பட்டால், ஜாஃபர் பின் அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர் கொலை செய்யப்பட்டால், ஜைத் பின் ஹாரிசா நீங்கள் கொடியை பிடிங்கள் என்றார். அவ்வளவுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே சொல்லிவிட்டார்கள். சொன்னதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் அனஸ் பின் மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சின்னவர், ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் வளர்கிற பிள்ளை. உங்களுக்கு நன்றாக தெரியும், 10 வருஷம் அந்த ஹதீம்து ஆஷர் அசுனின், 10 வருஷம் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் நான் இருந்தேன். அவங்க உமா விட்டுட்டு போட்டாங்க, வளர்த்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் படம் பிடிக்கிறார். ஷஹீஹுல் புகாரியை புரட்டுங்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்கிற செய்தியும் வருகிறது. நான் நின்று கொண்டிருக்கிறேன், ரசூலுல்லாஹ் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். வஹி வரப்போகிறது. அனஸ் பின் மாலிக் ரதியல்லாஹு அவர்கள் பார்க்கிறார்கள். ஷாம் ரசூலுல்லாஹ் மதீனாவில் 56 யுத்தங்கள் நடந்தது. 19 யுத்தங்களில் ரசூலுல்லாஹ் கலந்து கொண்டாங்க, மீதமுள்ள யுத்தங்களில் ரசூலுல்லாஹ் கலந்து கொள்ளலை. அதில் ஒரு யுத்தம் தான் இது. அங்கே மக்கள் ஷாமில், ரசூலுல்லாஹ் நிறைய இன்னும் பலர்களும் பெரிய பெரிய தோழர்களும் மதீனாவில். ரசூலுல்லாஹ் லைவ் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் பேசின செய்தி இமாமுனா புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு ஷாமை காண்பிக்கிறான் என்றாக. யார் பேசுவது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் பேசுகிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு ஷாமை காண்பிக்கிறார். என்ன சொன்னார்கள் தெரியுமா? அந்த வரிசையிலே நான் சரியா என்று யாராவது ஞாபகம் இருந்த மௌலவிமார்கள், நான் சொல்லக்கூடிய வரிசை சரியா என்று பார்த்துக்கொள்ளுங்கள். அதாவது அப்துல்லா பின் ரவாஹா அல்லது ஜெயித் பின் ஹாரிஷா அவர்கள் இருவரில் ஒருவர் கொடியை பிடிப்பார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் பிள்ளையாக இருந்தால். என்ன, அப்துல்லாஹ் பின் ரவாஹா கொடியை பிடிக்கிறார், ஜெயித் பின் ஹாரிஷா ரதியல்லாஹு அவர்கள் கொடியை பிடிக்கிறார்கள். பிடிக்கிற நேரம் அல்லாஹுடைய தூதர் வளர்த்த புள்ளி எப்படி இருக்கும்? அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் சொன்னார், ஜெயிது கொடியை பிடித்து முன்னாடி போகிறார், முன்னாடி போகிறார், அவர் ஷஹீதாக்கப்படுகிறார். அல்லாஹுடைய தூதர் கவலையோடு சொன்னார்கள், மதீனாவுடைய மண்ணிலே காத்தை விட வேகமாக பறக்குது, ஜெயிது திரும்பி வரமாட்டாரா? ரசூலுல்லாஹ் வளர்த்த பிள்ளை திரும்பி வரமாட்டாரா? ஜனாசாவையா கொண்டு வரலாம்? அல்லாஹுடைய நல்லடியார்கள், ஃப்ளைட் வசதியாக உண்டு, கொண்டு வந்து வர எப்படி கொண்டு வர? பல நாட்கள் பிரயாண தூரம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ரெண்டாவது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஜாஃபர் பின் அபி தாலிப் அவர் கொடியை பிடிக்கிறார், அல்லாஹ்வுக்காக வேண்டி முன்னாடி போகிறார். அவர்களுக்கு வேற எதுவும் தேவையில்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வேற எதுவும் தேவையில்லை. சொர்க்கம் வேண்டும், அல்லாஹ்வுடைய அருள் வேண்டும், அல்லாஹ்வுடைய அன்பு வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொடியை பிடித்துக் கொண்டு முன்னாடி போகிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்ணில் கண்ணீர் வடிகிறது. சொன்னார்கள், ஜாஃபர் பின் அபி தாலிப் ஷஹீதாக்கப்பட்டார் என்றாங்க ரசூலுல்லாஹ். மதீனாவிலே ஜாஃபருடைய குடும்பம், பெரிய குடும்பம், மக்காவிலிருந்து வந்த குடும்பம், அவர்கள் அலாரம்பித்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னால் அதுக்கு மாற்றமாக நடக்காத அல்லாஹ்வுடைய அவர்கள் அல ஆரம்பித்து விட்டார்கள். அந்த மக்கள் அழுகிற நேரம் நாங்கள் சொல்லுவோமே கத்தம் இல்லை, ஃபாத்தியா இல்லை என்று. இந்த ஹதீஸ் தான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், வேற எந்த ஹதீஸும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அழுது கொண்டே இருக்கக்கூடிய ஜாஃபருடைய குடும்பத்தாருக்கு யுத்தம் நடக்குது, எப்ப திரும்பி வருவார் என்று தெரியாது. ஜாஃபருடைய ஜனாசாவை ரசூலுல்லாஹ் அறிவித்து விட்டார்கள். அறிவித்த உடனே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அழுது கொண்டிருந்த உடனே ஒருவர் வந்து சொன்னார், யார் ரசூலுல்லாஹ், ஜாஃபருடைய குடும்பம் அழுகிறார்கள், ரசூலுல்லாஹை தொந்தரவுப்படுத்துற மாதிரி பலவாட்டி வருகிற நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய நிலைமையை பார்த்தீர்களா, அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், ஏன் தொந்தரவு பண்ணீர்கள், ஏன் ரசூலுல்லாஹ்வுக்கு இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்கிற நேரம் ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், ஆல ஜாஃபர், அதாவது ஜாஃபருடைய குடும்பத்துக்கு சாப்பாடு கொடுங்கள் என்பார்கள் ரசூலுல்லாஹ். ஜாஃபருடைய குடும்பம் அழுகிறார்கள், அவர்களுக்கு போய் சாப்பாடு சாப்பிடாமல் இருக்கிறார்கள், சாப்பாடு கொடுங்களப்பா, அவர்களுக்கு தின்ன கொடுங்க, கத்தமோதுங்கண்டி இல்ல, அவர்களுக்கு போய் ஊட்டி விடுங்களப்பா, அவர்கள் சாப்பாடு உங்களுக்கு சமைச்சு தர மாட்டாங்க. ஜௌஃபர் மௌத்தானதுக்கு இந்த ஹதீஸு இந்த செய்தியிலிருந்து தான் நாங்கள் எடுக்கிறோம். அதில் ஒரு துண்டை வைத்து தான் தௌஹீத் ஜமாத் கத்தம் இல்லை என்று சொன்னோம். ஜௌஃபருடைய குடும்பத்தாருக்கு சாப்பாடு கொடுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்ததாக சொன்னார்கள், அப்துல்லாஹ் பின் ரவாஹா கொடியை பிடித்தார், முன்னாடி போகிறார், அவரும் ஷஹீதாக்கப்பட்டார் என்றாங்க ரசூலுல்லாஹ். லைவ் டெலிகாஸ்ட். அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்ததாக ஒன்றை சொன்னார்கள், என்ன சொன்னார்கள் தெரியுமா? சைஃபுன் மின் சுயூஃபில்லா, சைஃபுன் மின் சுயூஃபில்லா, அல்லாஹ்வுடைய வாட்களில் ஒரு வாள், ஹாலித் பின் வலீத் ரழியல்லாஹு அன், அல்லாஹ் ஹாலிதுடைய கையிலே கொடியை கொடுத்தார், அல்லாஹ் அவர் கையில் வெற்றியை கொடுத்தான் என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது ஹதீஸை ஆய்வு செய்யக்கூடிய உலமாக்கள் இது வெற்றி தோல்வி என்பதை விவரமாக சொல்லுகிற நேரம் பல கருத்தில் இருக்கிறாங்க. தோல்வி அல்ல, வெற்றி என்று மில்ல, யுத்தம் இடையில் நிப்பாட்டப்பட்டதுன்னு சொல்லுவார்கள். ஆனால் வெற்றி என்பது அடித்து வெற்றி பெறல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்படி வெற்றி நான் சொல்கிறேன், யுத்தத்தை ஹாலித் பின் வலீத் ரழியல்லாஹு அவர்கள் படை எடுத்தார்கள், இப்படி இருந்த படையை விரித்தார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரோமருடைய கால்களை நடுங்க வைத்தான். ஏன் நடுங்க வைத்தான் தெரியுமா? ஜசீரத்துல் அரபில் வந்த அரபிகள் எப்படி என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். படை பெருசாகி விட்டது, ஓ அரபிய தீபகற்பம் இன்னும் படை கொண்டு வருகிறது என்று பயந்து பின்னாடி ஆனார்கள். இவர்களும் கொஞ்சம் வந்தார்கள், அவர்கள் பின்னாடி போக இவர்கள் வந்தார்கள், யுத்தம் முடிந்து விட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் நாங்கள் வெற்றி என்று சொல்லுவோம். அடித்து வெற்றி இல்லை, அதுக்கு பிறகுதான் மெல்ல மெல்ல ரோம சாம்ராஜ்யம் சரிந்து கீழே விழுந்தது. உமர் பின் ஹத்தாபுடைய ஆட்சி காலத்தில் பாரசீகம் சின்ன பின்னமானது, பைத்துல் அபியல் வெள்ள மாளிகை கையிலே வந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், இதுதான் வெற்றி. இந்த வெற்றி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹாலித் பின் வலீத் அல்லாஹ் அவர் கையில் வெற்றியை கொடுத்தான். பல நாட்கள் பிரயாண தூரம் முடிந்து மதீனாவுடைய போர்டருக்கு வருகிற நேரம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜுல் ஹுலைஃபா ஒரு போர்டர் இருக்கிறது மதீனாவுக்கு, போர்டருக்கு வர்ற நேரமே மக்கள் பேசினார்கள், இவர் மௌத்தாகிட்டாரே, இவர் மௌத்தாகிட்டாரே. அவங்க ஆச்சரியப்பட்டு ஓடி வருகிறார் ரசூல்லாவிடம், எடுத்தால் நீட்ட வாள், எவன் நாட்டு வாளை அப்படியே ரசூல்லா பக்கத்தில் எடுத்து, யார் ரசூலல்லா, என் கையிலே ஏழு அல்லது ஒன்பது வாட்கள் உடைந்து விட்டது, யமன் நாட்டு இந்த வாளிலே அல்லாஹ் பரக்கத்தை வைத்தான், யார் ரசூலல்லா என்று சொல்லுகிற நேரம் மதீனாவிலே நடந்த அத்தனை சம்பவங்களும் அந்த மக்களுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ரசூலுல்லா எதை மதீனாவில் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணினார்களோ, எனக்கு ஷாம் தெரிகிறது என்று சொன்னார்களோ, அப்படியே நடந்திருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்பொழுது நான் கேட்கிறேன், இங்கே உள்ள சிலர்களுக்கு, சில மௌலவிமார்களுக்கு, என்ன இதெல்லாம் சொல்லி நாங்கள் ஈமான் பெறணுமா? நாங்கள் எப்படிப்பட்ட ஈமான் தெரியுமா? நாங்கள் ரசூலுல்லாஹை எப்படி நம்பினோம் தெரியுமா? அல்லாஹ்வை நம்பினோம், இப்படி எல்லாம் சொல்லித்தான் நம்பணுமா என்று கேட்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்களுக்கே ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தேவையில்லாமல் இந்த சம்பவத்தை உருவாக்க மாட்டான். நபி ஏன் அப்படி சொல்லணும், ஏன் அவர் ஷாமை பற்றி பேசணும் தெரியுமா? இவர் காணாத ஷாமை இப்பொழுது என்ன நடக்குது என்று பேசினால் காணாத மறுமையை பற்றி பேசுவார். ஷாமில் நடந்தது அப்படி என்றால் மறுமையில் அது நூற்றுக்கு நூறு நடக்கும். இதுக்குதான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மௌலூது ஓதக்கூடிய மௌலவிமார்கள் தேம்பி தேம்பி அழுது இது எல்லாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வேணுமென்று வரம்பு மீறி வைராக்கியத்தோடு கந்தூரி கொடுக்கக்கூடியவர்கள், அப்பாவி மக்களை ஏமாற்றக்கூடியவர்கள், கயவத்தனம் செய்யக்கூடியவர்கள் இந்த ஹதீஸ்களை உட்கார்ந்து பார்த்தால் நடுங்கும். ரஹ்மான் வருகிற சபை, ரஹ்மான் வருகிற சபை, யாருக்கும் பேச முடியாமல் எல்லோரும் மூர்ச்சிட்டு விடுவார்களே, அதிபயங்கரமான சபை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வந்து விசாரிக்கிற நேரம், என் நிலைமை என்ன, உங்களுடைய நிலைமை என்ன, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நிலைமைகளை எல்லாம் பார்ப்பதற்குத்தான் ரசூலுல்லாஹ் முன்கூட்டி சொன்னார்கள். ஷாமில் நடப்பதை சொன்னால் உரசி பார்த்தார்கள். மதீனமா மக்களுக்கு சிம்பிளா நீங்க நினைச்சுக்கோங்க, அவர்களுக்கு அறிவே இல்லை, படிப்பே இல்லை, ஒன்றுமே இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. சில விஷயங்களில் எங்களை தாண்டி அறிவு. என்ன தெரியாது, தெளிவாக சொல்லுவார்கள், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஒருவர் வந்தால் இந்த தேதியில் இந்த நேரத்தில் வந்து சேருவார்கள். அவர்களுக்கு வாகன ஸ்பீட் தேவையில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மதீனாவிலிருந்து ஒட்டகம் வந்து இவர்கள் மதீனா ஒட்டகம் என்று சொன்னால் இவர்கள் வேற ஊர்ல இருந்து வந்தார்களா இல்லையா என்று பார்ப்பதற்கு டெஸ்டிங்கே இருக்கிறது. ஒட்டகம் போட்டு புழுக்கி எடுத்து உடைத்து பார்ப்பார்கள், என்ன இருக்குதுண்டு, அதை வைத்து சொல்லுவார்கள் இது மதீனத்து ஒட்டகமா இல்லையாண்டு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதீனாவிலிருந்து வந்த படையா இல்லையாண்டு சொல்லுவார்கள். அவ்வளவு
1: அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழுக்கும் அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது அவர்களுக்கு மதீனத்து மக்கள் பொறுத்தளவில் அவர்களுக்கு என்று சில ஞானங்கள் இருந்தது. அந்த ஞானங்களை பொறுத்தளவில் அது வந்து சொல்லுவாங்க அனுபவ அறிவுண்டு, அந்த மாதிரி நிறைய அறிவுகள் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அதை வச்சு அவங்க நிறைய அளந்து கொள்வாங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். சனிக்கிழமை யுத்தம் நடந்தால் யோசிச்சு பார்ப்பாங்க, சனிக்கிழமை இவர் எப்படி, எப்போ இவர் கொலை செய்யப்பட்டார், சனிக்கிழமையா, இவர் எப்போ சொன்னார், சனிக்கிழமையா, போட்டு பார்ப்பாங்க. அப்போ சரியாக லைவ் பண்ணுறாரு, எப்படி பண்ணுறாரு, ஷாமில் நடந்ததை இவர் எப்படி சொன்னார், இந்த மாதிரி எல்லாம் கணக்கு போடுறதுக்கு பின்னாடி யூதர்கள் இருந்தார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மதீனாவுடைய மெப்பை ரசூலுல்லாஹ் இப்படி இருந்தால் வலது பக்கம் மலைத்தொடர், இடது பக்கம் மலைத்தொடர், பின்னாடி பனு குரைலாக்களுடைய யகுதிகளுடைய ஈச்சமர தோட்டம், பின்னாடி அவ்வளோ யகுதிகளும் சதி செய்வார்கள், எல்லாத்துக்கும் பதில் அனுப்புவார்கள், ஒவ்வொன்றா பேசுவார்கள், கணக்கெல்லாம் திட்டமாக போடுவார்கள். எப்பையும் எதிர்ப்பு நடந்து கொண்டே இருக்கும். யாரும் இல்லாமல் முழு முஸ்லீம் கூட்டத்தில் ரசூலுல்லாஹ் இருக்கவில்லை. மதீனாவுடைய பின்புறம் அப்படியே யகுதிகள் இருந்த இடம். நன்றாக புரியுங்கள், கட்டி முஸ்லீம் என்று நினைக்காதீர்கள். அதனால் என்ன செய்து சொன்னாலும் இப்படி செய்யலாமே, அப்படி செய்யலாமே, இப்படி இருக்கலாம் என்று போடுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒன்றும் செய்ய முடியவில்லை. இறை தூதர் பேசின பேச்சுக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை. அப்படியே சும்மா சரிம் ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்கள் திரும்பி வந்திருந்தால் என்ன நடந்திருக்கும், என்ன நடந்திருக்கும், நீங்க மௌத் என்று சொன்னீங்க, இது ஆள் வந்து விட்டார், இஸ்லாம் அண்டோடையே முடிந்து விட்டது, எல்லாம் முடிந்துவிடும். எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜாஃபர் திரும்பி வரமாட்டார் என்று சொல்ல எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும். ஜெயித் என்னுடைய நான் வளர்த்த புள்ளை ஜெயித் வரமாட்டார், அப்துல்லா பின் ரவாஹா வரமாட்டார், ஆனால் ஹாலித் பின் வலித் வருவார் என்று சொல்வதற்கு தைரியம் இருக்க வேண்டும். பாசிபிலிட்டி என்று இருக்கிறது, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே சொல்வார்கள் ப்ராபபிலிட்டி என்று. ப்ராபபிலிட்டி என்றால் என்ன, இப்போ உதாரணத்துக்கு நடக்கும் நடக்காமல் இருக்கு, நான் ஒரு ரூபாவை எடுத்து மேலே போடுறேன், அது ரெண்டு பக்கம் வருவதில் ப்ராபபிலிட்டி, இப்பொழுது இது வரும் அல்லது அடுத்த பக்கம் வரும், ரெண்டு பக்கத்தில் ஏதாவது ஒன்று வரும். இதே மாதிரி ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்தரை சொன்னால் பரவாயில்லை, மூணு பேர் மௌத்தாகுவாங்க, ஒத்தர் திரும்பி வருவார்ன்றாங்க, மூணு பேர் மௌத்தாகி ஒத்தர் திரும்பி வந்த எவ்வளவு துல்லியம் அல்லாஹ்வுடையார்களே. அப்படியே உட்காந்து திஹாரி ஜங்ஷன்ல கற்பனை பண்ணுங்க, திஹாரி ஜங்ஷன்ல ஒரு ஆள் உட்கார்ந்துட்டார், உட்கார்ந்து சொல்றாரு, இப்போ 7:40 ஆச்சா, ஒரு 8:30 அல்லது ஒரு 10:00, 10:00 இந்த நம்பர் நம்பர் பிளேட்ல உள்ள வாகனம் வரும், இங்கால ஒரு வாகனம் வரும், இந்த டிப்பரும் இந்த மோட்டர் சைக்கிளும் மோதி ஒரு ஆள் செத்து போவார். 9:00 எல்லாத்தையும் கூப்பிடுறாரு, 7:00 போய் பிச்சு பாரு அப்படின்றார். நின்றுட்டு பார்க்குறோம், 9:30 விபத்து நடக்குது, நானும் பார்க்குறேன் நீங்களும் பார்க்குறீங்க, என்ன ஆகும், தௌஹீத்வாதியாக இருந்தால் மற்றவன் ஆண்டு தலையாட்டினாலும் ஓஹோ செட்டிங் போல கேம் அமைச்சு தான் போகலன்னு நான் கொஞ்சம் கண்ணால் பார்ப்போம், கொஞ்சம் எடிஷனில் பார்ப்போம், ஏதாவது வித்து செய்கிறானோ தெரியாது, ஏதாவது ஒன்று பண்ணுறான். அதுக்கு பிறகு அடுத்த கிழமை இந்த நேரத்தில் பூமி குலுக்கம் வரமாட்டான், சரியா, அடுத்த சனிக்கிழமை 10:00 பூமி குலுக்க வரும், தியாரி அசையும் பண்றாரு, சொன்ன மாதிரி வருகுது. இப்ப தௌஹீத்வாதியும் தோத்துருவாரு, பூமி ஆட்டியல, அதாவது செட்டிங்ல பூமி அசையுதுண்டா, ஓஹோ இவனுக்கு ஏதோ தெரியும். மூணாவது அவன் சொல்ற நேரம் கண்ணை பொத்து ஏத்துக்கொள்வோமா இல்லையா, ஏய் நீ நாளைக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 12:00 நீ செத்து போயிருவாடா, அவன் நடுங்கி செத்துருவான். அப்படி யாராவது ஒரு ஆள் சொன்னா உங்களுக்கு தெரியுமா, உங்க கையில தூக்கிட்டு இருக்கீங்களே உங்க புள்ள, உங்க புள்ள இன்னும் 4 வருஷம் பெரு இன்னும் கொஞ்சம் பெருசாகிட்டு திடீரென்று ஆக்சிடென்ட் ஆகி கால் இல்லாமல் போய் ரோத சேர்ல தான் போவான்னு சொன்னா, அவ்வளோத்தையும் கண்டவன் வீட்டில் வந்து சாப்பிட மாட்டான், பொண்டாட்டி முன்னாடி அழுவான். அவள் கேட்பா ஏனண்டு, மெட்ரஸ் சொன்ன போற அவவும் தேம்பி தேம்பி அழுவா, கால் போகவும் இல்லை கை போகவும் இல்லை. அவர் சொல்லிட்டாரு போத்தானே போகும், ஒவ்வொரு இரவும் பயந்து பயந்து எழும்புவான், புள்ளையாச்சே புள்ளையாச்சேன்னு நினப்பான், துடிச்சு போவான், ஆக்சிடென்ட் வர முன்னாடியே செத்து போவான். ஏன் நம்பிக்கை சஹாபாக்களுக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? நான் சொன்னனே இந்த உதாரணம், நம்பினால் ஒருவர் எப்படி நடப்பாரோ, ரசூலுல்லாவுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் அல்லா மறுமையில் எழுப்பாட்டுவான் கண்ணால ஓடும். யார சொல்லல்லா, அல்லாஹுடைய சன்னிதானத்தில் என்னுடைய நிலைமை என்ன யார சொல்லல்லா, அல்லாஹுடைய சன்னிதானத்தில் நான் எப்படி யார சொல்லல்லா, அல்லாஹுடைய நல்லடியார்களே அது சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள், அது சாதாரணமான ஒரு சந்திப்பு இல்லை அல்லாஹுடைய நல்லடியார்களே. சஹாபாக்கள் துடித்து போவார்கள், அவர்கள் ஏன் அதிகம் அதிகம் மையவாடிகளை சந்தித்து ஏன் ஜியாரத்து பண்ணினார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே, அது சாதாரண நாள் இல்லை, அது சாதாரண நேரம் இல்லை. இரவு முழுக்க நின்ற ரசூலுல்லா நீண்ட நேரம் தொழுவதற்கு பின்னணி என்ன, ரப்புல் ஆலமீனை சந்திக்க போகிறோம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அது ஏன் தெரியுமா, உரசி பார்த்தார்கள், ஷாமில் நடப்பதை இப்பொழுதே சொன்னால் அவர் கபரில் நடப்பதை சொல்லுவது 100 to 10,000 உண்மை. தூக்கம் போகுமா, தூக்கம் போகுமா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறுமையுடைய அவர் சொன்னது நடந்தே ஆகும். இதுல என்ன ப்ராபபிலிட்டி இருக்கிறது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நடக்கும் நடக்காமல் இருக்கும் எவனாலும் சொல்ல இயலாது. சரி, அடுத்ததை பார்ப்போம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ரசூலுல்லாஹ் வாக்கிங் போவார்கள், எங்க போவார்கள் தெரியுமா, எங்களை உங்களை மாதிரி ரசூலுல்லாஹ் எடுக்காதீர்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கும் சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் கொடுத்த பலம். பிலால் இப்னு ரபாஹ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவுக்கு வந்த உடனே அழுதார்கள், ஒரு மூலையிலே பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அழுதார்கள், இன்னொரு மூலையில் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அழுதார்கள். என்னால் மதீனாவுடைய கிளைமேட் தாங்க இயலாது, அவ்வளோ காய்ச்சல். அந்த நேரத்திலே ஒரு கவிதை படிப்பார், நாங்கள் மக்காவிலே மலைகளில் ஓடுவோமே அந்த மாதிரி இருந்தோமே என்று படித்து படித்து அழுவார். அப்படி ஏண்டா மக்காவை பொறுத்தளவில் மதீனாவை விட, மக்கா மதீனா நிலப்பரப்பு இப்படி, மதீனாவுடைய நிலப்பரப்பு மலைகள், மக்கா இப்போ அக்குரணையில் உள்ளவருக்கு மலை ஏறுறது சிம்பிள், கண்டிகள் அந்த பக்கத்தில் உள்ளவங்களுக்கு இந்த புத்தளம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அவங்க தரை பகுதி, இதே மாதிரி மக்காவில் எங்கே போனாலும் மலைமலையாகவே இருக்கும். அதனால் அவங்க ஹபியே என்னென்னா மலை ஏறி இறங்குறது. ரசூலுல்லா வாக்கிங் போகிறார்கள், எங்கே போனார்கள் தெரியுமா, மதீனாவுடைய தரையில் அல்ல உஹது மலையிலே. சஹீஹுல் புகாரியை புரட்டுங்கள், சஹீஹுல் புகாரியை புரட்டுங்கள், இந்த இரவு முடிவு செய்யுங்க, எது எப்படி வாழ்க்கை அமைக்கிறது, இந்த முன்னறிவிப்புகள் எல்லாம் என்னுடைய மரணத்தை உங்கள் மரணத்தை ஞாபகப்படுத்தணும், விட்டு போகிற சந்ததியை ஞாபகப்படுத்தணும், இந்த ஊர்வாசிகளை ஞாபகப்படுத்தணும். சூரா யாசின்ல போய் அவர் அழுது கொண்டு சொல்லுவாரே, அவர்களுக்கு தெரிந்திருந்தால் என்னை கொண்டு விட்டார்களே என்று சொல்லுவார்களே, அந்த மாதிரி இந்த ஊர் மக்களை காப்பாற்றும் முயற்சி எங்க போயிடுச்சு, எங்க வியாபாரம் எங்க வாழ்க்கை எங்க குடும்பம் என்று மட்டுமில்லை, இவர்களையும் எடுத்துக்கொண்டு சத்தியத்தை தெரு தெருவாக சொல்லணும். டைல்ஸ் அடிச்சிட்டோம், பள்ளியை கட்டிட்டோம், ஃபேனை போட்டுட்டோம், ஓயாது, இது ஓயாது, இந்த அலை ஓயவே ஓயாது, கடைசி வீடு உள்ள வரைக்கும் இந்த அலை போகும், எங்களை கொண்டாலும் போகும், ரத்தத்தை வடித்தாலும் போகும், சத்தியத்தை ஒரு நாளும் பின்னாடி காலை எடுத்து வைக்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த உணர்வு சஹாபாக்களுக்கு வரப்போய்தான் பிரான்சுடைய போர்டர் வரைக்கும் போய் திறந்தார்கள் கதவை. ஐரோப்பா அப்படியே பயந்து நின்றது, பிரான்ஸ் அசந்து நின்றது, ஏன் திறந்தார்கள். உலகத்தில் எல்லா மூலையிலும் யாரு, முஹம்மது பின் காசிம் சுபஹா, அதாவது அவருடைய வயசு எத்தனை, தாரிக் பின் ஜியாத் 18 வயசு, பிரான்சை பிடிக்கிற நேரம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் பலத்தை கையிலே கொடுத்திருந்தான். அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு முன்னறிவிப்புகளும் எங்கள் வாழ்க்கை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கணும். ரசூலுல்லாஹ் வாக்கிங் போறாங்க உஹது மலையில, சின்ன ஒரு பூமி குலுக்கம், வளமைக்கு மாற்றம் ரசூலுல்லாஹ் காலை தூக்கி ரசூலுல்லாஹ் அப்படி செய்கிறதே இல்லை, வளமையாக ரசூலுல்லாஹ் செய்ய மாட்டார்கள். வளமைக்கு மாற்றம் வாக்கிங் என்ன, மஷூரா, நாங்கள் மஷூரா செய்கிறது உட்காந்துட்டு ஏழமெண்டா தரையில் நடப்போம், எவ்வளோ திடகாத்திரம் இருக்கும், உகத மலையை கொஞ்சம் ஏறி பாருங்கள், மூச்சரைச்சே போயிடுவோம். ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும், ரசூலுல்லாவுக்கு சாப்பாடு கொடுக்க ஜபலுன்னூரில் ஈராக் என்ற குகைக்கு போனாங்களே, கொஞ்சம் ஏழமெண்டா ஏறி பாருங்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஜபலுர் ரஹ்மா சவுர்குகையை கொஞ்சம் மேலமண்டா ஏறி பாருங்க, சர்வ சாதாரணமாக ஏறுவார்கள் அந்த கால தரபியர்கள். அவ்வளவு பவர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருந்தான். வாக்கிங் எங்க தெரியுமா? உகது மலையில. எங்க பொம்பளைகள் வாக்கிங் போனாங்க, இடுப்பு முடிச்சு கடைசியில எக்கச்சக்கமான பாம்பு பூச வேண்டி வரும். அது பெண்கள் தான் என்று பார்த்தா ஆம்பளுக்கு அதை பூச வேண்டி வரும். அப்படிப்பட்ட நிலைமையில் நாம் இருக்கிறோம் அல்லாஹ்வுடையார்களே. வாக்கிங் போற நேரம் பூமி குலுக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணார்கள் தெரியுமா? காலை தூக்கி ஒரு அடி அடித்தார் உகதுக்கு. பழமைக்கு மாற்றம், உகதிலே ஒரு அடி, காலை தூக்கி உகது மலையை அடித்தார்கள். அடித்து விட்டு சொன்னார், உகது நீ அசையக்கூடாது என்றார்கள். ஆச்சரியமாக இருக்கிறது உமர் பின் கத்தாபுக்கு. ஏனென்றால் உற்ற நண்பர்கள் நாலு பேர் நிற்கிறார்கள் அங்கே. ரசூலுல்லா மூணு பேர், அபூபக்கர் சித்திக் ரதியல்லான் அவர்கள், உமர் பின் கத்தாப் ரதியல்லான் அவர்கள், உஸ்மான் பின் அஃபான் ரதியல்லான் அவர்கள். இந்த மூணு பேரோட ரசூலுல்லா, ரசூலுல்லா வளமையாக மண்ணோட கல்லோட பேசவே மாட்டார்கள். ஜாஹிலியத்திலே பேச மாட்டாங்க. ரசூலுல்லா உகது மலையோட பேசினார்கள். என்றா கால அடித்து உகது நீ அசையக்கூடாது. வேறொன்றுமல்ல, வஹி வருகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மெசேஜ் வரப்போகுது. இது உகது அசையக்கூடாது என்று சொன்னது உகதுக்கல்ல, இந்த அசைவிலேயே அல்லாஹ் ஒரு அசைவை கொடுத்தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், உகது நீ ஏன் அசையக்கூடாது தெரியுமா? ஹதீஸில் ஏன் அசையக்கூடாது தெரியுமான்ற வார்த்தை வரல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சொல்ல போக்கல அப்படிதான் சொல்லணுமே. உகது அசையக்கூடாது. உன் மீது ஒரு சித்திக் இருக்கிறார், உன் மீது ஒரு நபி இருக்கிறார். ரசூலுல்லா யாரு? நபி. உகதுக்கு என்ன சொல்றாங்க? இது உகதுக்கு இல்லை, எனக்கும் உங்களுக்கும், சஹாபாக்களுக்கு. உகது நீ அசையக்கூடாது, உன் மீது நபி இருக்கிறார், உன் மீது ஒரு சித்திக் இருக்கிறார். யாரு? அபூபக்கர் சித்திக். மற்ற ரெண்டு பேரையும் பார்த்து, உன் மீது மற்ற என்னுடைய ரெண்டு தோழர்கள் இருக்கிறாங்க அப்படி ரசூலுல்லா சொல்லல, உன் மீது ரெண்டு ஷஹீதுகள் இருக்கிறார்கள். அப்ப ரசூலுல்லா ஷஹீது இல்லை, அபூபக்கர் சித்திக் ஷஹீது இல்லை, மற்ற ரெண்டு பேர் கொலை செய்யப்படுவாங்க. அல்லாஹ்வுடைய நல்லியார்களே, எனக்கு உலகத்தில் ஒரு மாமாவை கூட்டி வாங்க. அந்த மாமா சொல்லணும் மருமவனை பார்த்து, மருமவன் உங்களை கொல்லுவாங்க. அதை தெரிஞ்சா ஏன் மகளை கொடுக்குறேன்னு கேட்க மாட்டாங்க. அதை தெரிஞ்சா எப்படி கொடுப்பாங்க? கொடுப்பாங்களா மகளை? ரசூலுல்லா யாரை பார்த்து சொன்னாங்க தெரியுமா? ஒன்று மாமா. ரசூலுல்லா உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு ரசூலுக்கு 10 வருஷத்துக்கு இளமை. நன்றாக புரிந்து
2: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: மறுபிள்ளை ரசூலா கொடுத்தார்கள் என்றால் எப்படிப்பட்ட பாசம் வைத்திருப்பார்கள் உஸ்மான் பின் அஃபான் ரதியல்லாஹு அன்ஹு. சுன்னுரை ரசூலாவுடைய ரெண்டு பிள்ளையும் கல்யாணம் முடித்தவர் சொன்னார், உஸ்மான் நேரடியாக ரதியல்லாஹு அன்ஹு அப்படி என்று சொல்லாமல் சொன்னார்கள், உன் மீது ரெண்டு ஷஹீதுகள் இருக்கிறார்கள். உகதுடைய அசைவுக்கு ரசூலா காலடித்து பேசினது, உகதுக்கல்ல எனக்கும் உங்களுக்கும். உரசி பாருங்க, உமர் பின் ஹத்தாப் கொலை செய்யப்படாட்டி நான் சொன்னது பொய், உஸ்மான் பின் அஃபான் கொலை செய்யப்படாட்டி நான் சொன்னது பொய். சரி, கொலை செய்யப்பட்டுட்டாங்க, இப்ப என்ன முடிவு, இப்ப என்ன முடிவு? இது நான் வீணாக பேசவில்லை, என் ரஹ்மான் எனக்கு சொல்லித்தர நான் சொன்னேன். ஏன் தெரியுமா? இது நடந்தா மருமையுடைய சன்னிதானத்தில் எல்லோரும் இருக்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வருவானே, மலா எல்லா மலக்குமார் வஜா அரபுக்க வல் மலக்கு சஃபன் சஃபா, மலக்குமார்கள் எல்லாம் அணிவகுத்து நிக்கிற நேரம் ரப்புல் ஆலமீன் வருவானே, வஜி அயோமயிதிம் பிஜ ஹன்னம், நரகம் கொண்டு வந்து நிற்பாட்டப்படுமே. அல்லாஹுடைய நல்லடியார்களே, எல்லோரையும் கூட்ட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரிப்பானே, அந்த சன்னிதானத்தில் கொஞ்சமும் சந்தேகம் வராது. அப்படி என்றால் மனிதருடைய மனங்கள் புண்படுமாறு பேசினீர்களா? மன்னிப்பை கேளுங்கள், பெருமையை தூக்கி மிதியுங்க, இறங்கி போய் மன்னிப்பு கேளுங்க. மறுமையுடைய சன்னிதானத்திலே அது பலமாக இருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. நீங்கள் இறங்குங்க, எப்பையும் உங்கள் நிலைமையை இறக்குங்க, ரப்புல் ஆலமீனுக்காக இறக்குங்க, அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவான். உங்கள் நாவில் வேண்டியதை பேசலாம்னு நினைக்கிறீர்களா? கொள்கைவாதிகளை இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன், கந்தூரிவாதிகளுக்கு சொல்லியாச்சு, அவர்கள் மட்டும்தான் குற்றவாளிகளா? தௌஹீத் ஜமாத்துவாதிகளே, அல்லாஹ்வை ஷாகிதாக வைத்து சொல்கிறேன், மிக பெரும் ஒரு பாவத்திலே தைரியமாக ஈடுபடுகிறீர்கள், மிக பெரும் ஒரு பாவத்திலே தைரியமாக ஈடுபடுறீங்க. நீங்கள் எதை நம்பிக்கொண்டு இந்த பாவத்தில் ஈடுபடுறீங்க? வேண்டிய மாதிரி நாவை அசைக்கலாமா? ரசூலுல்லா கேரண்டி கொடுத்தார்கள், வாரண்டி கொடுத்தாங்க. இப்போ ஏதாவது ஒரு பிசி வாங்கினீங்கன்னா, ஃபோன் வாங்கினீங்கன்னா, வண்ணியை வாரண்டி போடுவாங்க, உடஞ்சா தண்ணியில் உளுந்தா தர ஏதாவது நடந்தால் பார்ப்போம், வாரண்டி. ரசூலுல்லா வாரண்டி கொடுத்தார்கள், சுவர்க்கத்துக்கு வருவதற்கு இப்போ சீல் வைக்கிறேன். யார் வரணும் தெரியுமா? இதையும் ரெண்டு தொடைகளுக்கு மத்தியில் உள்ளதையும் ரெண்டு உயர்களுக்கு மத்தியில் உள்ளதை பாதுகாத்தவருக்கு அல்மனலகுல் ஜன்னா, நான் பொறுப்பென்றார்கள் ரசூலுல்லா சுவர்க்கத்துக்கு நான் நிற்பேன் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாய்க்கு வந்ததும் கேட்டதும் எல்லாத்தையும் பேசுவீர்களா? எல்லாத்தையும் கொடுப்பீர்களா? தௌஹீத் ஜமாத்தில் இருந்து ஒரு கூட்டம், அவர்கள் தான் உண்மையான தௌஹீத்வாதிகளாம். எப்படி பேசினார்கள் தெரியுமா? உள்ளவர்களுக்கெல்லாம் தீர்ப்பு, இவர் இப்படிப்பட்டவர், அவர் விபச்சாரி, இவர் இப்படி, அவர் இப்படி. ஷஹீஹுல் புகாரி, இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்த ஹதீஸ் பரட்டி பாருங்கள். இன்றைக்கு போய் மிக டேஞ்சர், ஷிர்க்கு இல்லை, இபாதத்தோட நரகத்துக்கெல்லாம் அனுப்புவான், அல்லாஹ் பாதுகாக்கணும். நான் யாரையும் நரகவாதி என்று சொல்ல அருகதையும் இல்லை, அப்படி சொல்லவும் இல்லை. எதையும் சொல்ல முடியாது, ஒரு மனிதனுக்கு தீர்ப்பு கொடுக்க முடியாது, எவனுக்கும் தீர்ப்பு கொடுக்க முடியாது. கடைசி நிமிடம் அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை கொடுத்து இவரிடம் ஹிதாயத்தை பறித்தால் அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரொம்ப அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. வாய் நாங்கள் சத்தியத்தில் இருக்கிறோம் என்று என்றைக்கும் பெருமை படையலாது எங்களுக்கு. அல்லாஹ் கடைசி மூச்சில் அந்த சத்தியத்தோட பிரிய வைக்க வேண்டும் என்று தேம்பி தேம்பி கேட்க வேண்டும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. என்ன ரசூலுல்லாஹ் சொன்னார்கள்? முன்னாடி நடந்த ஒரு சம்பவம், புகாரியை பரட்டி பாருங்கள், முன்னாடி நடந்த சம்பவம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஒரு கூட்டம் முன்னாடி ஒருவர் என்ன பண்ணினார், அல்லாஹ்வை வணங்க போனாராம். அந்த நேரம் எந்த தொழுகை என்று தெரியாது, ஹதீஸில் வரவும் இல்லை. அல்லாஹ்வை தொழப்போகிறார், எப்படி தொழுதாருன்னு தெரியவில்லை. போகிற வழியிலே ஒருவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார், இந்த ஆபித், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய வணக்கசாலி. அவர் என் ரசூலுல்லா சொன்னார்கள் முன்னாடி நடந்தது, முன்காலத்தில் நடந்தது. இவர் என்ன பண்ணுகிறார், அவரை கூப்பிடுகிறார், வாருங்களேன் அல்லாஹ்வை வணங்குவதற்கு போவோம், அல்லாஹ்வை வணங்குவதற்கு போவோம் வாருங்களேன் கூப்பிடுறார். இவர் என்ன பண்ணுறார் தெரியுமா? உண்மையாக இது பிழை, அவர் பேசியது பிழை. வணக்கசாலி ஆபித், அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர், அல்லாஹ்வை வணங்க ஓடி போறவர், கோபம் முத்தி கொண்டு வந்து தெரியாமல் சிர்க் செய்து விட்டார், தெரியாமல் பாவம் செய்தார். என்ன சொன்னார் தெரியுமா? தெரியவில்லை என்று அந்த இது வந்து இபாதத்து செய்கிறோம் என்ற அந்த பெருமை அவருக்கு வந்து விட்டது. அல்லாஹ் ஒருபோதும் உன்னை மன்னிக்க மாட்டான் என்றார் சுபஹானல்லாஹ். அல்லாஹ் ஒருபோதும் உன்னை மன்னிக்க மாட்டான் என்றார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அவர் நரகத்தில் என்றார், அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில் எடுத்து எவ்வளவு தொழுதாலும் அல்லாஹ் மன்னிப்பது அல்லாஹ்வுக்குரியது. அவன் யாரையும் மன்னிப்பான், யாரையும் சொர்க்கத்துக்கு போடுவான், உன்னை மன்னிக்க மாட்டான். இவர் எப்படி சொல்லுவார்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சர்வசாதாரணமாக தீர்ப்பு கொடுத்து விட்டார்களே. ஒருவர் பிழை செய்திருந்தால், தப்பு பண்ணியிருந்தால், தகஜத்தில் எழும்பி தேம்பி தேம்பி அழுது அவர் அல்லாஹ்விடம் மன்றாடி இருந்தால், இவங்க கொடுக்குறாங்களே பட்டம் சில மௌலைமார்களுக்கு, ஷேக் ஜானி விபச்சாரத்துக்கு ஷேக் கொடுத்தார்களே, திரும்பி குடும்பத்துக்கே வந்துவிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வா இருக்குது என்று பேசக்கூடாது, அமைதியா அடங்கி வாழணும், அடக்கமாக இருக்கணும். உள்ளதை எல்லாம் கொட்ட போனீர்கள் என்றால் அந்த சீரழிவை கண்ணால பார்ப்பீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகப்பெரிய ஃபித்னா நாவு இருப்பதற்காக வேண்டி எதையும் பேச இயலாது. வீராப்பு பேசி நரகத்துக்கு போவதற்கு தயாராக கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடக்கத்தோட போக வேண்டும். அதற்காக வேண்டி சொல்கிறேன், ஒரு ஜமாத்து பிரிந்து போய் என்ன சொன்னார்கள், அவர் அப்படி, அவங்க வேலை என்ன தெரியுமா, இவர் இப்படி, அவர் அந்தவாதி, இவர் இந்தவாதி, எல்லாத்தையும் கொடுத்து முடித்து விட்டார். என்னமோ அல்லாஹ் கலாக்கதறி அவர் கையில் கொடுத்த மாதிரி ஒரு மனிதன் தேம்பி தேம்பி அழுதி தௌபாவில் ஈடுபட்டு அவன் திரும்ப வந்தால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஷேக் முஃபாரிஸ் பிரசாதி அவர்கள் எங்களோடு சேர்ந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் இதுக்கு முன்னாடி அதாவது கொழும்பு மர்க்கஸில் படித்தவர் அவர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தப்லீ கோட்டை ஸ்ரீலங்காவிலே படித்தவர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய கல்புக்கு அதை இறக்கினானே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாய் முந்தி அங்கே படித்தவர்கள் எல்லாம் இப்படி என்று நான் சொல்லியிருந்தால் எப்படிப்பட்ட நிலைமையில் நான் இருப்பேன்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாருக்கும் தீர்ப்பு கொடுப்பதற்கு அருகதையே எங்களுக்கு இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அருகதையும் அதிகாரத்தையும் அல்ல எங்களுக்கு தராமல் எங்க வேலை அதா, அவர் அவருக்கு போய் தீர்ப்பு கொடுப்பதா? பேசாமல் மௌனமாக எங்களை பாதுகாக்கணும், எங்க குடும்பத்தாரை பாதுகாக்கணும், சமூகத்தை பாதுகாத்து நாங்கள் தப்பில்லாமல் ரப்பே எங்களை காப்பாத்து ஓடாமல் தப்பாமல் இன்னொருவருக்கு பட்டம் சூட்டினால் திரும்ப சுழண்டு வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் தௌஹீத்வாதிகளே ஜாக்கிரதை, நினைத்ததை எல்லாம் பேசுகிறீர்கள். நான் கண்டிருக்கிறேன், அங்கும் இங்குமாக திரும்பி திரும்பி பேசுகிறார்கள், கேட்டதையெல்லாம் பேசுகிறார்கள். நீங்களுக்கு உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் இல்லை என்றால், நாவடக்கம் இல்லை என்றால் இந்த ஜமாத்து எதுக்கு என்று கேட்கிறேன். இந்த அகலாக்கு இல்லை என்றால் இந்த ஜமாத்து எதுக்கு என்று கேட்கிறேன். நல்லா இல்லையார்களே, ஜமாத்து வளர்ப்பதற்கு நாங்கள் வரவில்லை, ஜமாத்து வளர்த்து சுவர்க்கம் போற கூட்டமும் இல்லை. சத்தியத்தை வளர்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது எதுவாக இருந்தாலும் சத்தியத்துக்குள் உள்ளவர்கள் சத்தியத்துக்கு வர வேண்டும், இல்லை என்றால் மற்றவர்கள் விமர்சிக்கப்படுவது போன்று கொள்கையில் உள்ளவர்களும் விமர்சிக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதில் மாற்று கருத்து கிடமில்லை. பிழை செய்தால் பிழை பிழைத்தான் என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த பாவத்திலே கை வைக்காதீர்கள் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்து கொள்கிறேன். வேகமாக நேரம் முடிந்து கொண்டிருப்பதனால் வேகமாக ஹதீஸுக்கு வருகிறேன். ஒவ்வொரு ஹதீஸையும் சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லுகிற நேரம்தான் இன்றைக்குள்ள இரவு. எனக்கும் உங்களுக்கும் ஒரு சுய பரிசோதனை செய்கிற இரவாக இருக்கும். நெற்றியெல்லாம் வேறுத்து ரப்புல் ஆலமீன் என்னை மன்னிப்பானா என்ற உணர்வு வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதற்காக வேண்டி உங்களுக்கு நான் இந்த விஷயங்களை எல்லாம் பதிவு செய்கிறேன். இது சாதாரணமான ஒரு அற்பமான வாழ்க்கை. திரும்பி அடுத்த நிமிடம் உங்களுக்கு என்னுடைய ஜனாசாவுடைய அறிவிப்பு கேள்விப்படலாம், உங்களுடைய ஜனாசா அறிவிப்பு எனக்கு கேள்விப்படலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அற்பமான வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை விட்டு போகிற வாழ்க்கையை நினைத்து எங்களை சரி செய்து கொள்வதற்காக வேண்டி உஹது மலையிலே ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். ரெண்டு ஷஹீதுகள் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரி 11 மௌத்தா போய்விட்டார். அபுபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் 2 வருஷம் ஆட்சி பண்ணார்கள். ஹிஜ்ரி 13 சாதாரண மரணம், சாதாரணமாக மௌத்தா போகிறார். யாரும் அவரை கொல்லவில்லை. என்ன தெரியுமா இதில் உள்ள ஆச்சரியம்? உண்மையாக எதிர்ப்பு இருந்தால் முதல் முதலில் லீடரை தான் கொல்லுவாங்க. மக்காவில் மதீனாவில் எதிர்ப்பு இருக்கிற நேரம் கொலாச்சுறுத்தல் யாருக்கு வரும் தெரியுமா? ரசூல்லாவுக்கு தான் வந்துச்சு. ரசூல்லா தைரியமாக சொன்னார்கள், ஒன்றை சொன்னார்கள், மக்கள் என்னை கொல்ல மாட்டார்கள், நான் நபி. இவர் சித்திக், இவரும் ஷஹீது இல்லை, சித்திக் தான். அவர் ஷஹீது எப்படி இருக்கும்? தலைவர் நின்று கொண்டு கொல்லவே இயலாது. போ வல்லாஹு யஸ்முக்கு மினன் நாஸ், மனிதர்கள்ட்ட இருந்து அல்லாஹ் என்னை பாதுகாப்பான். திருக்குர்ஆன் வசனம் அல்லாஹ்வுடைய தூதர் ஓதி காட்டுவார்கள், நோ பாடி கார்ட்ஸ், எந்த பிரச்சனையும் இல்லை. ரப்புல் ஆலமீன் போ சொன்னால் போவேன், அவ்வளவுதான் மேட்டர். அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு 63 வயசு, மௌத்தா போய்விட்டார். அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அவர்களுக்கு 63 வயசு. சாதாரண ரசூல்லா மௌத்தாகி 2 வருஷத்துக்கு இளமை ரசூல்லாவுக்கு அபுபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அவர்கள், அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள். ரசூலுல்லாஹ் மௌத்தாக போக்கள் உமர் பின் ஹத்தாபுக்கு 51 வயசு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உமர் பின் ஹத்தாப் ஆட்சிக்கு வருகிறார், 10 வருஷம் ஆட்சி. ரொம்ப அற்புதமானாச்சு. நேர்மையும் நியாயமும் சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ், சொல்ல முடியாது. நேர்மையும் நியாயமும் ஜசீரத்துல் அரபை தாண்டி போகிறது. அவர் ரொம்ப ஏழ்மையான ஒரு வாழ்க்கை அவர் தெரிவு செய்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நாள் உதயமாகிறது. ஷஹீஹுல் புகாரி இந்த ஹதீஸை அறிவிப்பவர் யார் தெரியுமா? அம்ர் பின் மைமூன் ரஹ்மத்துல்லாஹி அலை, ஒரு சஹாபி அல்ல, தாபியா. ரசூலுல்லாவை காணாத சஹாபாக்களை கண்டவர். அவர் சொல்லுகிறார், அமீருல் மூமின் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்தார். ரொம்ப சுருக்கமாக சொல்கிறார், சுபஹ் நேரம் வந்தார்கள். அல்லாஹ் அக்பர் என்று கைகளை கெட்டி கொண்டார்கள். வழமையாக அவர் வந்தார், ஸ்தவ் என்று சொல்லுவார்கள். ஏதாவது சஃபிலே மக்கள் பிரிந்திருந்தால் சேர்த்து வைக்காமல் ஒருபோதும் அமீருல் மூமின் அவர்கள் தொழுவிக்க மாட்டார்கள். எப்பொழுதும் சஃபை சேர்ப்பார்கள். அன்றைக்கும் வந்தார்கள். வழமையும் போன்று சுபகுலே முதல் ரக்காத்திலே சூரா யூசுப் ஓதுவார், அவ் சூரா நஹல். அப்படி இல்லைன்னா சூரா நஹலை ஓதுவார். ஏன் தெரியுமா சூரா யூசுப் ஓதுவார்? நிறைய மக்களுக்கு சுபஹ் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நீட்டமாக ஓதுவார். இரண்டாவது ரக்காத் சுருக்கமாக ஓதுவார். யார் இதெல்லாம் விவரிக்கிறது? அம்ர் பின் மைமூன் ரஹ்மத்துல்லாஹி அலை. அவர் ஒரு தாபியை, ரசூலுல்லாஹை காணவில்லை, ஒரு பொடியன் இளைஞன். அவர் உமர் பின் கத்தாபை கண்டார், சஹாபாக்களை கண்டார், அடுத்த ஜெனரேஷன். அவர் சொன்னார், சஃபுலே முதல்ல நான், எனக்கு பக்கத்தில் பெரிய தோழர்கள். அமீருல் முமின் வந்தார்கள், அல்லாஹ் அக்பர் என்று கைகளை கட்டினார்கள். சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதினார்கள், முடிக்கவில்லை. சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதினார்கள், முடிக்கவில்லை. ஷஃபுலே நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். ஷஃபை பிளந்து கொண்டு ஒருவன் வந்தான். நாங்கள் தொழுது கொண்டிருக்கிறோம், பிளந்து கொண்டு வந்து ஒரே குத்து குத்தினான். அமீருல் முமின் அவர்கள் அப்படி சாய்ந்து விழுந்தார். நான் என் கண்களால் பார்த்தேன் என்றார். பின்னாடி சப்தம் வந்தது, மக்கள் தஸ்பீஹ் சொன்னார்கள். அமீருல் முமின் அவர்களுக்கு மறந்து விட்டதா கிராத்து, குர்ஆன் மறந்து விட்டதா? அதனால் அவர்கள் என்ன பண்ணினார்கள்? ஓத மறந்துட்டாரா? மறதியில் என்ன நடந்தது என்று இவர் சொன்னார் ஒரு வார்த்தை. புகாரியை பரட்டி பாருங்கள். அந்த வார்த்தை தெரிந்தவர்களுக்கு தெரியும், கண்டவர்கள் கண்டார்கள். அவ்வளவு அவருக்கு தாங்க முடியாத அதிசயம். அவர் சொன்ன வார்த்தை அம்ர் பின் மைமூன் ரஹ்மத்துல்லாஹி அலை. அவர் சொன்னார், கண்டவர்கள் கண்டார்கள், நான் கண்டேன். அமீருல் முமின் கீழே விழுகிற நேரம் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரதியல்லான் அவர்கள் முன்னாடி சஃபிலே அவருடைய கையை பிடித்தார். கையை பிடித்து முன்னாடி தள்ளி சலா தொழுகை என்றார். ஜசீரத்துல் அரபுடைய தலைவர் சுபஹானல்லாஹ், குத்தினால் என்னை பார்த்துட்டு தொழுக, மற்றது அப்படி சொன்னாலும் தப்பு இல்லை. அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தள்ளி சலா. அல்லாஹ் அல்லாஹ், ஜசீரத்துல் அரபுடைய தலைவர், ஜசீரத்துல் அரபு இல்லை, அதை தாண்டி போய்விட்டது. எகிப்து ஆட்சி எங்கேயோ போய்விட்டது. அவருடைய தலைவர் கீழே உள்ள சலாத்துன் ஹஃபீஃபா சுருக்கமாக அவர் தொழுவிக்கிறார். தொழுவிச்சு முடிஞ்ச உடனே ரத்தம் போகுது. கேட்டார், வந்தோடனே ஃபர்ஸ்ட் கேள்வி, உலக வரலாறில் மகாத்மா காந்தி அசந்து போனார், பெரும் பெரும் தலைவர்கள் அசந்து போனார்கள், மேடையில் ஏறி பேசினார், ஒரு உமர் வேண்டுமே என்றார்கள். உமர் வேண்டுமே என்றார்கள். ஏன் தெரியுமா? ரத்தியல்லாஹு அன். அவர் ஒரு வார்த்தை கேட்டார், என்னை குத்தியது யார்? அவருடைய ஆதங்கத்தை பாருங்கள். ஷஹீஹுல் புகாரி 3700வது செய்தி என் ஞாபகம் சரி என்றார். அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய அப்பாஸ் ரதியல்லாஹு, இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்கள் போறார். போய் பார்த்துட்டு சொல்லுங்க, அமீர் முமின் அவர்களே, அந்த இல்ஜ் முகீராவுடைய இல்ஜ் யாரு? அடிமை. மதீனாவுக்குள்ள யாராவது வந்தா ரசூல்லாவுடைய மனைவிமார்கள் இருக்கிறனால ஹை செக்யூரிட்டி ஜோன், யாருக்கும் வரையலாது. பெர்மிஷன் கேட்கணும் தலைவர்கிட்ட. நான் அவனுக்கு நலவை நாடினேன். வெளிநாட்டிலேருந்து யாராவது உள்ள வந்து வேலை செய்யறதா இருந்தா அவங்க பெர்மிஷன் கேட்டு. நான் அவனுக்கு நலவை நாடினேன், அவன் உள்ள பூந்துட்டானா? ஒரே ஒரு வார்த்தை, உலகம் அசந்து போன ஒரு வார்த்தையை சொன்னார். அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி லம் யஜ்அல் மீதத்தி பியதி ரஜுலின் யத்அல் இஸ்லாம். அல்லாஹு அக்பர். அல்லாஹுவை புகழ இடம் தேடினார் உமர் பின் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு. அல்ஹம்துலில்லாஹ், முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய ஒருவருடைய கையால் என்னை குத்த விடாமல் பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யார் கொள்கைவாதி? குத்திட்டான் என்று பதுவாவா? எப்ப அல்லாஹ்வை புகழ்வது அல்ஹம்துலில்லாஹ், எப்ப அல்லாஹ் அக்பர் சொல்லுவது? அல்லாஹ் தந்த ஹிதாயத்துக்கு எவ்வளவு புகழணும்? அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். எங்களை நேர்வழிப்படுத்தியா அல்லாஹ், உனக்கே அல்லாஹு அக்பர், நீயே பெரியவன் யா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், உனக்கே எல்லா புகழும். இடம் தேடி தேடி தேடி சொல்ல வேண்டுமே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. குத்தப்பட்ட உமர் பின் கத்தாப் என்ன சொன்னார்? அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி லம் யஜ்அல் மீதத்தி பியதி ரஜுலின் யத்அல் இஸ்லாம். இஸ்லாம் என்று சொல்லக்கூடியவருடைய கையால் குத்த விடாமல் இந்த உமரை ஒரு காபிர் கையால் குத்த விட்டு அல்லாவுக்கு எல்லா புகழும் என்றார். சுபஹான் அல்லாஹ். எது ஈமான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எது பொறுமை. மூன்று நாட்களில் அவர் கொலை செய்ய அவர் ரத்தம் போகிறது. புகாரியை பரட்டுங்கள். அவருக்குரிய ஆதங்கத்தோடு சொல்கிறேன், எப்படி இஸ்லாம் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மகனை கூப்பிடுகிறார், யா அப்துல்லா, அப்துல்லா இப்னு உமர் ரத்தியல்லாஹு அன், மிக சிறப்பான தோழர், மிக சிறப்பான வளர்ப்பு, மிக சிறப்பான அருமையான தோழர், ரசூலுல்லாஹை அணுவணுவாக பின்பற்றினவர். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தரணும். வாப்பா கூப்பிடுகிறார், ஆட்சியிலே தன்னுடைய மகனுக்கு அதிகாரம் இல்லை. சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ், என் மகனுக்கு ஆட்சியிலே அதிகாரம் இல்லை. என்ன சொன்னார் அப்துல்லா? பாரத்தை சொன்னார், ஆயிஷா ரதியல்லாஹுன்ட்ட போங்க, சலாம் சொல்லுங்க, சலாத்தை எத்தி வைங்க. சொல்லிவிட்டு ஒரு வேண்டுகோள், என்ன வேண்டுகோள் தெரியுமா? ரசூலுல்லாஹ் அடக்கம் செய்யப்பட்ட இடம், அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடம், அதுக்கு பக்கத்தில் ஆயிஷா நாயுடைய வீட்டில் உமர் அடக்கம் செய்யப்பட விரும்புகிறார். நான் ஆசைப்படுகிறேன், கொஞ்சம் போய் பெர்மிஷன் கேளுங்க. அவங்க பெர்மிஷன் தந்தா மகனே என்னை அடக்குங்க, இல்லைண்டா முஸ்லீம்களுடைய மையவாடியில் என்னை அடக்குங்க. சுபஹானல்லாஹ், ஒரு வார்த்தை சொல்லுவார் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அந்த வார்த்தையை பதிவு செய்கிறார். என்ன சொல்லுவார்? மகனை கூப்பிட்டு குல் உமர், ஆயிஷா ரலியல்லாஹு போய் சொல்லுங்க, உமர் சொன்னார், வலா தக்குல் அமீருல் மூமினீன், அமீருல் மூமின் சொன்னார் என்று சொல்லாதீங்க, குல் உமர், உமர் சொன்னார் என்று சொல்லுங்கள். சுபஹானல்லாஹ், அதிகாரத்தோட அந்த இடத்தை உமர் கேட்கவில்லை ரதியல்லாஹு அன், அந்த இடத்தை அதிகாரத்தோடு நான் கேட்கவில்லை. அதுதான் அர்த்தம் அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, அதிகாரத்தோடு எனக்கு அந்த இடம் தேவைன்னு கேட்கல, அது ஆயிஷா நாயக்குரியது. எப்படி பணிவு பாருங்க. அவர் போய் சலாத்தை சொல்லி கேட்டால் அழுகிறாங்க ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, அது அவருக்கு சொந்தமான இடம். சுபஹானல்லாஹ், இந்த மண்ணிலே ரௌதா ரசூலுல்லாஹ்வுடைய அடக்க ஸ்தலம். நானும் நீங்களும் போய் சலாம் சொல்லிவிட்டு வருகிறோம். அடையாளப்படுத்தப்பட்டு எந்த ஈதும் இல்லை, எந்த திருவிழாவும் நடத்தப்படாது. இந்த உம்மத்திலே மிக சிறப்பான நபி அடக்கம் செய்யப்பட்ட இடம். நானும் நீங்களும் கடந்து வருகிறோம். மிக சிறப்பான ரௌலா, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆயிஷா ரதியல்லாஹு அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அது எனக்குரிய இடம், உமர் என்னை விட சிறந்தவர், அவருக்கு அது. சுபஹானல்லாஹ். மூன்றாவது நாள் சுருக்கமாக சொல்கிறேன், இது ஒரு ரெண்டு மூன்று பேஜுக்கு இந்த ஹதீஸ் வரும், பரட்டி படியுங்க. மூன்றாவது நாள் அவர் வீட்டுக்கு வருகிற மகன், ஒன்றாவது நாள் கேட்டுட்டு வர்ற நேரம், அண்ணன் உங்கள் மகன் வந்தாச்சுன்னு சொல்கிற நேரம், இன்னும் கொஞ்சம் எழுப்பாட்டி வைங்கன்றார். அவர் எழுப்பாட்டி வைக்கிற நேரம் மகன் என்ன சொன்னாங்க, ஆயிஷா ரதியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி என்ன சொன்னாங்க, அது உங்களுக்கு வாப்பான்ட்டாங்க, என் தலையில் உள்ள பாரம் நீங்கிட்டேன்டா. சுபஹானல்லாஹ், ரசூலுல்லாஹோடு அடக்கம் செய்யப்பட வேண்டும். என்ன உணர்வு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன உணர்வு! சௌபான் ரதியல்லாஹு அவர்கள் அழுது அழுது ரசூலுல்லாஹ்வுடைய மடியிலே தலையை வைத்து கொண்டு, சின்ன புள்ளை வாப்பாவுடைய மடியில தலையை வைத்து தடாவி தடாவி பேசுற ஒரு சம்பாஷணை. சௌபான் ரதியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய இருக்க தலை ரசூலுல்லாஹ்வுடைய மடியில செல்லமாக அவர்கள் செல்ல பிள்ளை போன்று மதீனாவிலே சில நாட்கள் நடந்தது. சௌபான் ரதியல்லாஹு அவர்கள் பார்த்து ரசூலுல்லாஹ் பேசிக்கொண்டிருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ்விடம் கேட்டார், யா ரசூலுல்லாஹ், மடி எங்கே? அல்லாஹ்வுடைய தூதருடைய ரஹ்மத்துல்லில் ஆலமீனுடைய மடியிலே அவருடைய தலை. ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வி கேட்டார், இன்றைக்கு யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் உங்களோடு இருக்கிறதுக்கு எங்களுக்கெல்லாம் சர்வசாதாரணமாக பாக்கியத்தை தந்தார், மறுமையிலே நீங்கள் போனால் நபிமார்களோடு இருப்பீர்கள், நாங்கள் யார் யா ரசூலுல்லாஹ், உங்களோடு எப்படி இருப்பது யா ரசூலுல்லாஹ், என்ன செய்வது யா ரசூலுல்லாஹ், உங்களை எல்லாம் பார்க்க வர முடியுமா, சொர்க்கத்திலே பெற முடியுமா? மடியிலே படுத்துக்கொண்டு செல்லமாக ரசூலுல்லாஹ் மடியிலே படுத்துக்கொண்டு சௌபான் ரதியல்லாஹு அவர்கள் தைரியமான வாழ்க்கை, தைரியம் உங்களுக்கு வரும். தகஜத்துடைய தொழுகை இந்த சத்தியத்தை நிலைநாட்டக்கூடிய உறுதியை உங்களுக்கு கொண்டு வந்து தரும். இந்த கயவர்கள் இந்த இவர்களுக்கு எவர்களுக்கும் நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். எது நடந்தாலும் இந்த பள்ளிவாசல் கட்டுகிற நேரம் நான் இந்த பள்ளிவாசலுடைய முன்னோர்கள், இதுக்கு முன்னோடியாக நின்றவர்களை நான் கட்டாயமாக ஞாபகப்படுத்தி ஆக வேண்டும். அதனுடைய தார்மீக கடமை. அவர்கள் ரிமாண்ட் பண்ணப்பட்டார்கள், அவர்கள் அடைக்கப்பட்டார்கள். நானும் நீங்களும் காப்பட் போடப்பட்ட ரோட்டில் இன்றைக்கு ஜமாத் சத்தியத்தை சொல்கிறோம். ஆரம்ப காலத்தில் சாரியை சுத்தி வைத்துக் கொண்டு எப்பொழுது என்ன நடக்கும் என்று தெரியாமல், எப்பொழுது அடிப்பார்கள் என்று தெரியாமல், அசிடுகளை ஊதுவார்கள் என்று தெரியாமல் அப்படியெல்லாம் செய்யக்கூடிய ஒரு காலம் இருந்தது அல்லாஹ்வுடையார்களே. அவர்களை எப்பொழுதும் மறக்காதீர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அந்த நன்றி கடன் உங்களுக்கு இருக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அப்படித்தான் இந்த ஜமாத்துகள் உருவாக்கப்பட்டது. அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சௌபான் ரலியல்லானவர்கள் கேட்டார்கள் ரசூலுல்லா பக்கத்தில் இருந்து கொண்டு, எப்படி யார் ரசூலுல்லா உங்களோடு இப்ப மடியிலே படுத்துக் கொண்டிருக்கிறேன், மறுமைகளை சொர்க்கத்தில் உங்க கிட்ட வர இயலுமா? அல்லாஹ் வகை அறிவித்தான் உடனே ரசூலுல்லாவுக்கு. என்ன அறிவித்தான்? சாலிஹானவர்கள், அதாவது நபிமார்கள், அந்த விஷயத்தை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அந்த ஆயத்தை எனக்கு இப்போ ஞாபகம் வருகிறதில்லை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இவர்கள் என்ன, யாரை யாரை நேசிக்கிறார்களோ அவர்களோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை எழுப்பாட்டுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை அந்த உணர்வோடு வாழ வேண்டும் என்பதற்கு சொல்கிறேன். உமர் பின் ஹத்தாப் ரதியல்லான் அவர்கள் எதிர்பார்த்தது உலகத்தில் மட்டுமல்ல, ஜனாசாவுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி புகாரியில் இந்த ஹதீஸ் வருகிறது. அலி பின் அபி தாலிப் ரதியல்லான் அவர்கள் ஒருவரை கூப்பிட்டு சொல்கிறார், பிறகு சொல்லுவார், நான் நினைத்தேன் உமர் பின் ஹத்தாப், உமர் ரசூலுல்லாவுக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்படுவாரன். ஏன் தெரியுமா? ரசூலுல்லா அடிக்கடி சொல்லுவார்கள், நானும் அபூபக்கர் உமரும் நுழைந்தோம், நானும் அபூபக்கர் உமரும் உட்கார்ந்தோம், நானும் அபூபக்கர் உமரும் நடந்தோம். நிச்சயமாக அவர் அந்த இடத்துல அடக்கம் செய்யப்படுவார் நான் நினைத்தேன். ஆச்சரியம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாவுக்கு 63, அபூபக்கர்களுக்கு 63, உமர் பின் ஹத்தாபுக்கு 63, மூன்று பேரும் 63, மூன்று பேரும் அந்த இடத்துல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறப்பிக்க நினைத்தால் அவன் சிறப்பிப்பான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய ஆற்றலை நீங்கள் புரிந்து கொண்டால் அவன் எப்படி கண்ணியப்படுத்த வேண்டுமோ அப்படி கண்ணியப்படுத்துவான். இந்த உலகத்தில் எந்த கொம்பனுக்கு எதுவும் பண்ண முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், எது தீனுல் இஸ்லாம் என்று விளங்கினால் உங்களுடைய கடமைகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. கொள்கை வளர்ந்து விட்டது இல்லை, இன்னும் வளர வேண்டியிருக்கிறது, எக்கச்சக்கமாக சொல்ல வேண்டியிருக்கிறது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதற்காக வேண்டி இந்த செய்திகளை உங்களுக்கு சொல்கிறேன். அப்படித்தான் அல்லாஹ் அவர்களை சேர்த்து வைத்தான். ஒரே இடத்தில், ஒரே மாதிரி, ஒரே வயசில். அல்லாஹு அக்பர், அல்லாஹு மிக பெரியவன், அல்லாஹு தூய்மையானவன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் சொன்ன அடுத்தவர் உஹது மலையில் எப்பயோ வாக்கிங் போகிற நேரம், உஹது அசையிற நேரம் ஒருவர் ஷஹீத் என்று சொன்னார், அவர் ஷஹீதாக்கப்பட்டார். ஹிஜ்ரி அப்பொழுது 23. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹிஜ்ரி 23. அடுத்தவர் யார்? அவருடைய தாடி நீளமாகி விட்டது, வெள்ளையாகி விட்டது, அவருக்கு வயது 80 தாண்டி விட்டது. எல்லாரும் 63 போய்விட்டார்கள். உஸ்மான் பின் அஃபான் ரதியல்லான் அவர்கள் 81 என்று நினைக்கிறேன், என் ஞாபகம் சரி என்றால் 81 வயது. அவருடைய தாடி நீளமாகி ஆட்சி செய்கிறார் ஹிஜ்ரி 35. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன நடந்தது? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உஹது மலைக்கு மேலே இருந்து உஸ்மான் உங்களை கொல்லுவார்கள் என்றார் ரதியல்லாஹு, உங்களை கொல்லுவார்கள், ஷஹீதாக்கப்படுவார்கள். நான் சொல்லக்கூடிய வாசக அமைப்பில் வரவில்லை, ரெண்டு ஷஹீதிகள் உஹது மலைக்கு மேல் இருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அப்படி என்றால் உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் ஹார்ட் அட்டாக்லையோ வேற நோயிலையோ, அபூபக்கர் ரதியல்லாஹு சாதாரண மௌத்தான மாதிரி, உஸ்மான் பின் அஃபான் ரதியல்லாஹு அவர்கள் 81 வயசாகி மௌத்தாக மாட்டார்கள், அவரை கொல்லுவார்கள். என்ன நடந்தது என்று வரலாறு சொல்வதற்கு நேரம் இல்லை, உங்களுக்கு தெரியும். மேலே கூரையால் தான் இறங்கினார்கள் ஆட்சியாளரை, ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணினார்கள். பள்ளிகளை முனாஃபிக்கள் தொழுவிக்க ஆரம்பித்து விட்டான். ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி கூரையால் இறங்கி தாடியை பிடித்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு மனைவியுடைய கையை வெட்டி கொண்டாந்து காட்டினார்கள். அவர் ரொம்ப பரிதாபமான நிலைமை அவருக்கு தெரியும், கொல்லுவார்கள் என்று தெரியும் அல்ல அப்படி இல்லையார்கள். உணர்வு பூர்வமான சம்பவம், நீளமாக சொல்வதற்கு நேரம் இல்லை என்பதற்காக முடிக்கிறேன். அவர் அந்த இடத்துல ஷஹீதாக்கப்பட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இப்பொழுது நான் சொல்கிறேன், இப்பொழுது உங்களிடம் கேட்கிறேன், இது எல்லாம் ரசூலுல்லாஹ் சும்மா சொன்னார்களா? சும்மா சொன்னார்களா? தேவையில்லாமல் சொன்னார்களா? இதுக்கெல்லாம் காரணம் உண்டா இல்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் எக்கச்சக்கமான வரலாறுகள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் பல ஆண்டுகளுக்கு பிறகு. அவைகள் எல்லாம் கண்கூடாக சஹாபாக்கள் பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அபூதர் ஃபாரி ரதியல்லாஹு அவர்கள் கடைசி நேரம் ரசூலுல்லாஹ்வுடைய முன்னறிவிப்பை ஞாபகப்படுத்தி மௌத்தாகின வேளையை ஞாபகப்படுத்துகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அபூதல் ஹிஃபார் ரதியல்லாஹு அவர்கள் யார் தெரியுமா? அதாவது இது கொள்கைவாதிகளுக்கு ரொம்ப முக்கியம். ஒரே ஜமாத்தில் இருந்தாலும் ஒரு மௌலவி ஒரு கருத்தை சொல்லுவார், இன்னொரு மௌலவி இன்னொரு கருத்தை சொல்லுவார். அந்த கருத்துகள் அகீதாவில் இல்லை, மஷ்அலாக்களில் கருத்து வேறுபாடுகள் வரலாம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தக்லீதுவாதிகள் அல்ல நாங்கள். ஒரே கருத்தில் இருக்கணும் என்று எந்த இதுவும் இல்லை. தலைவர் சொன்னால் எல்லாரும் ஒரே கருத்து, அப்படி இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இஹ்லாசு கேட்ப என்னுடைய உஸ்தாத் அவர் விரலை நீட்டுவார், நான் விரலை அசைப்பேன், எனக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஷேக் அல்பானி அவர்கள் அவருடைய கிதாபில் என்ன சொன்னார்கள், விரலை அசைக்க வேண்டும் என்று சொன்னார். ஷேக் அல்பானுடைய நல்ல மாணவர் ஷேக் ஆதில் அல் முக்பில் ரஹமத்துல்லாஹி அலை, அவர் பின்னாடி வந்து அவர் ஒரு ஆய்வு பஹசு பண்ணி எழுதினார்கள், இல்லை விரலை நீட்டுவது சகி என்று. அவர்கள் அடித்துக் கொள்ளவில்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அல்லாஹ், அதாவது இஹ்லாஸ் என்று ஒன்று இருக்கிறது, கருத்து வேற்றுமை வரலாம். அபுதல் ஹிஃபாரி ரதியல்லாஹு அவர்கள் சுருக்கமாக சொல்கிறேன், நீண்ட வரலாறு புகாரி முஸ்லீம் நிறைய கிதாபுகள் வருகிறது, ஒவ்வொரு பகுதியும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார் அபுதல் ஹிஃபாரியை நீங்கள் படித்தால் தேம்பி தேம்பி அழுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு தோழர், அவருடைய தபூக் யுத்தத்துக்கு ரசூலா போறாங்க, கடுமையான வெயில் காலம், அகோர வெயில் அடிக்குது. அந்த காலத்தில் யாரும் யுத்தத்துக்கு போறது ரொம்ப கஷ்டம். ஆச்சரியமான விஷயம் என்னண்டா, ரசூலா போப்புகளை கேட்பாங்க, யார் வரல, லிஸ்ட் வரும், முனாஃபிக் லிஸ்ட் எல்லாம் வந்துடும், இன்னால் வரல இன்னால் வரல, காபின் மாலிக் ரதி அல்லாஹன், அவர் தவறு, அவர் அந்த யுத்தத்துக்கு போக முடியாமல் அவர் போயலாம் போச்சு. அந்த யுத்தம் தபூக்கு போற டைம்ல சொன்னாங்க, யார் ரசூலல்லா, அபூதர் இல்லைன்றார்கள். அபூதர் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்தான் தெரியுமா, கொஞ்ச நேரத்தில் தூரத்தில் சஹாபாக்களுக்கு அடையாளம் காண முடியாத நேரத்தில் காண இயலாது, தூரத்தில் ஒரு மனிதர் ஆடி ஆடி வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், அவர் அபூதர்ராக இருக்கலாம் என்றார். சுபஹானல்லாஹ், எப்படிப்பட்ட நேசம் பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க அது அபூதர்ராக இருக்கலாம், கிட்ட வருகிறார், தெரிகிற எல்லாத்துக்கும் அபூதர் அல் கிஃபாரி ரதியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் சொன்னார், எம்ஷி வஹ்தா, தனியாக நடந்து வருகிறார், தனியாக வாழுவார், தனியாக மரணிப்பார், தனியாக எழுப்பப்படுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தனியாக நடந்து வருகிறார், அவர் அங்கே வருகிறார். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தனியாக வாழுவார், தனியாக மரணிப்பார், தனியாக அடக்கம் செய்யப்படுவார், தனியாக எழுப்பப்படுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் வரலாறுகளை நீண்டமாக பேசவில்லை, நான் டிரெக்டாக வருகிறேன் கடைசி பகுதிக்கு. என்ன பகுதி? அபுதல் ஹிஃபாரி ரதியல்லாஹு அவர்கள் உஸ்மான் ரதியல்லாஹு ஆட்சி காலத்தில் முஃப்தி, ஷாமுடைய ஃபத்வா கொடுக்கக்கூடியவர், ஒரு பொறுப்பில் ஆட்சி பொறுப்பில் உள்ளவர். அவர் ஒரு ஃபத்வா கொடுத்தார், அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை அவருக்கு மறக்க முடியாமல் இருந்தது. அந்த சம்பவத்தை வைத்து அவர் ஒரு ஃபத்வா கொடுத்தார். என்ன ஃபத்வா தெரியுமா? யாரெல்லாம் சொத்து செல்வங்கள் சேர்க்கிறீர்களோ அந்த சொத்து செல்வங்களை நீங்கள் தர்மம், அதாவது சாப்பிடுவதற்கு தேவையானதை வைத்து, உடுப்பதற்கு தேவையானதை வைத்து, மற்ற அவ்வளவுத்தையும் தர்மம் பண்ண வேண்டும், மற்ற அவ்வளவுத்தையும் தர்மம் கொடுக்க வேண்டும். ஃபத்வா, பெரிய பிரச்சனை. ஷாமுலே உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி கூப்பிடுகிறார் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அபுதல் ஹிஃபாரி உட்கார வைத்து அவரோடு பேசுகிற மக்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அபுதல் ஹிஃபாரி ஒரு சிறப்பான ஒரு தோழர், ஃபத்வாவை பிழையாக கொடுக்கிறார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, பிழையாக கொடுத்தாலும் அல்லாஹ் ஜல்லஷானு ஒத்தாளா பிழைக்கும் சரி போடுகிறான். ஒரு கூலி, இஹ்லாஸ் இருந்தால் ஒரு கூலி, சரியாக சொன்னால் ரெண்டு கூலி, அது பிழை. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் காரணம் அந்த பிழைக்கு. என்ன சம்பவம் தெரியுமா? உஸ்மான் ரலியல்லாஹு குர்ஆன் ஆயத்தை எடுத்தெல்லாம் காட்டுகிறார், அவர் வேறு விதமான ஹதீஸ்களும் ஆயத்துக்களையும் எடுத்து காட்டுகிறார். அவைகளெல்லாம் விளக்கமாக சொல்ல நேரம் இல்லை. அபுதல் ஹிஃபாரி என்ன சொன்னார் தெரியுமா? அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், ரசூலுல்லாஹோட போற நேரம், ரசூலுல்லாஹ் சொன்னால் அபுதல் ஹிஃபாரியை பார்த்து, இது கங்கால வராதீர்கள் என்றார்கள், இது கங்கால வர வேண்டாம் என்றார்கள். ரசூலுல்லாஹ் முன்னாடி போனார்கள், முன்னாடி போனால் திரும்ப ரசூலுல்லாஹ் வந்த உடனே அபுதல் ஹிஃபாரிக்கு எழுதுறாங்க, கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ், சத்தம் கேட்டது யாரோடு பேசினீர்கள்? ரசூலுல்லாஹ் திரும்ப கேட்டார், அபுதல் நீங்கள் கேட்டீர்களான்னு கேட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னார், ஆமா, ரசூலுல்லாஹ் பார்த்து அபுதல் ஹிஃபாரி சொன்னார், கேட்டேன் என்றார், அது ஜிப்ரீலோடு நான் பேசினது என்றார்கள். அந்த நேரம் ரசூலுல்லாஹ் ஒன்று சொன்னார்கள், அபுதல் உஹது மலையை காட்டி சொன்னார்கள், இந்த மலை அளவு, இந்த மலையை அல்லாஹ் தங்கமாக மாற்றி என்னிடம் தந்தால் மூன்று நாட்கள் அதை என்னிடம் வைப்பதை, என்னுடைய அதாவது கடன்களை அடைப்பதற்கு வைத்த சொத்துக்களை தவிர அதை என்னிடம் வைப்பதை நான் விரும்ப மாட்டேன் என்றார் ரசூலுல்லாஹ். சகோதரர்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த செய்தி இவருக்கு எப்படி பதிஞ்சிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பேசுவதை காதால் கேட்டவருக்கு அது மறக்க முடியுமா வாழ்க்கையில்? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ரசூலுல்லாஹ் மூன்று நாட்கள் இதை என்னோடு இருப்பதை விரும்பவில்லைண்டா, ரசூலுல்லாஹ் சொத்தை விரும்பவில்லை, தர்மம் கொடுங்கள் என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் இஸ்லாம் அப்படி இல்லை, ரசூலுல்லாஹ் கனிமத்துகளை பிரித்து கொடு.
0: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0743.
3: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0777-34-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள், சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். நிறுவனம் இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
4: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.

என்னோட நிறைய பேர் இருந்தாங்க. அவர் சொன்னார், உங்களில் ஒருவர் ஒரு வெட்ட வெளியில் மரணிப்பார், அந்த நேரத்திலே அவரை ஒரு முஸ்லீம் ஜமாத்து வந்து அடையும், அவருக்கு அவர்கள் தொழுவிப்பார்கள். அபூதல் கிஃபாரி ரத்திலான் சொன்னார்கள், என் தோழர் சொன்னார், அந்த சபையில் உள்ள எல்லோரும் மரணித்து விட்டார்கள், நான் மட்டுமே பாக்கி. அல்லாஹ் மீது ஆணையாக அது நானாக இருக்கும், அது நானாகத்தான் இருக்கும். எல்லோரும் போய்விட்டார்கள், அந்த சபையில் உள்ளவர்கள் எனக்கு ஞாபகம், அவர்கள் எல்லாரும் எனக்கு முன்னாடி மூத்தாகிட்டார்கள், அபூதர் நான் நிற்கிறேன், நீங்கள் வெளியே போய் வாங்க. வெளியே கட்டாயமாக அல்லாஹ் ஒரு முஸ்லீம் ஜமாத்தை அனுப்பி வைப்பார். அவங்க மனைவி வெளியே போகிறாங்க, பார்க்குறாங்க, இல்லை திரும்பி வர்றாங்க, பார்க்குறாங்க, பல தடவைகள். அதுவும் அது ஹஜ்ஜுடைய காலம் இல்லை, மக்கள் வந்து போவதற்கு ஆச்சரியம். ஒரு கூட்டம் வருகிறது கொஞ்ச நேரத்துக்கு பிறகு, அவங்க கையை காட்டி சைக்கிளை செய்து வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அங்கே உள்ளவர்கள் கிட்ட வந்து யார் என்னன்னு கேட்குறாங்க. ஒரு முஸ்லீம் ரஜுலுன் மினல் மூமின்களை சேர்ந்த ஒரு மனிதர், அவர் இப்படி இதில் இருக்கிற வாங்க என்று கூப்பிடுறாங்க. உம்மா அதை பொண்டாட்டி அவங்க கேட்குறாங்க, மண் உ யார்? அபூதர். அபூதர் என்று சத்தம் வந்த உடனே இவர்கள் போகிறாங்க. அங்கே யார் தெரியுமா? இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவரோட உள்ள தோழர்கள் அங்கே நிற்கிறாங்க. அங்கே ஓடி போகிறாங்க. அபூதர் கிஃபாரி அவரை பார்த்து சிரிக்கிறாங்க, சிரித்து போட்டு அவருடைய ஃபத்வாவில் எந்த மாற்றமும் இல்லை, அவருடைய கருத்தை சொல்கிறார், நான் மௌத்தாகினா ஆட்சியில் உள்ள யாரும் எனக்கு தொழுவிக்கக்கூடாது கண்டிஷன். அவருடைய பிடிவாதம், நோ ப்ராப்ளம், அவருடைய பிடிவாதம், அது இஸ்லாம் இல்லை, அதாவது அவர் சொல்ல அவருடைய கருத்து, அதுக்கான அவரை திட்ட முடியாது. அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற ஒரு தோழர், நன்றாக புரிந்து கொள்ளுங்க, ஆட்சியில் சன்மானம் பெற்ற யாரும் எனக்கு தொழுவிக்கக்கூடாது. ரெண்டாவது கண்டிஷன், ஆட்சியில் கவர்மெண்டில் பதவி எடுத்தவர் சன்மானம். இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூ அப்துர் ரஹ்மான் அவர்கள் எந்த சன்மானமும் பெறாதவர், அவர் தொழுவிப்பதற்காக வேண்டி முன் வந்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன நடந்தது தெரியுமா? ஒரே ஒரு வேண்டுகோள் பேசினார், சுபஹானல்லாஹ். அவ்வளவு பேரும் அழுதார். அபுதல் கஃபாரி சக்கராத்திலே, நான் யாரிடமும் எதுவுமே கேட்கவில்லை, வாழுவதற்கு எதையுமே கை நீட்டி கேட்கவில்லை, ஆனால் இப்பொழுது ஒன்றே கேட்கிறேன், எனக்கு யாராவது ஒருத்தர் கஃபனை தருவீர்களான்னு கேட்டேன். என்னுடைய ஜனாசாவை அடக்குவதற்கு, என்னை அடக்குவதற்கு கஃபன் இடுவதற்கு கஃபனை தருவீர்களா? சுபஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அவரை அடக்கினார்கள். ஒரு வாரத்திலே, இன்னும் கொஞ்ச நாளிலே, இப்னு மசூத் ரழியல்லாஹு தொழுவித்தவர் அவர் மரணிக்கிறார். வரலாறை புரட்டிப்பார்கள். முன்னறிவிப்புகள், அவர்கள் எப்படி கல்விகளை சுமந்திருந்தார்கள், எப்படி நடந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அப்படி என்று சொன்னால், கவனமாக இந்த இரவு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஹிதாயத்தால் நலைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அவருடைய ரஹ்மத்தால் என்னையும் உங்களையும் அரவணைக்க வேண்டும். சகோதரர்களே, அடுத்த பிரச்சனை, இது ஒவ்வொன்றையும் சொல்லுகிற நேரம் ஒவ்வொரு பிரச்சனையும் நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா? அந்தந்த பிரச்சனையில் சிக்கிறவர்கள் அதில் இருந்து விடுபட்டு திருந்தி நல்லவர்களாக மாற வேண்டும் என்பது. சர்வசாதாரணமாக ஊர்களுக்கு போனால் கொள்கை பேசுகிறார்களாம், செக்கை பவுன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, பொருளாதாரத்தில் மோசடி, எக்கச்சக்கமான பிரச்சனை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அருமை அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு ஜனாசாவில் கேட்கிறார்கள், ஜனாசாவுக்கு கடன் உண்டான்னு. அந்த நேரத்தில் ஓம் என்றார்கள், ரசூலுல்லாஹ் தொழுவிக்கவில்லை. நான் நினைக்கிறேன் அபூ தர்தா ரழியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன், அவர் கையை உயர்த்தி சொல்கிறார், யா ரசூலுல்லாஹ், நான் கடனை அடைக்கிறேன். அடுத்த நாள் ரசூலுல்லாஹ் அவரை சந்திக்கிறார்கள். அபூ தர்தா என்ன செஞ்சீங்கன்னு கேட்குறாங்க. அவர் சொன்னார், யார சொல்லலா, இப்பத்தான் நான் கடனை அடைத்தேன். ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லுவார், இப்பொழுதுதான் அந்த ஜனாதா ராகத்து அடைந்தது என்றார். அடக்கினது நேற்று, இப்பொழுதுதான் அது ராகத்து அடைந்தது என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடன் வைத்து மோசடி செய்து எந்த கொள்கையில் இருந்தும் நீங்கள் விடுபட்டு போகலாம் என்று நினைக்காதீங்க, ரொம்ப டேஞ்சரானது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், கொள்கை என்றால் எல்லாம் உள்ளடக்கப்பட வேண்டியது, அதுதான் கொள்கை என்று சொல்லுவது. ஒரு பகுதிகளை ஷிர்கை பேசினோம், ஒரு பகுதிகளை பிதத்தை பேசினோம், ஒரு பகுதிகளில் அலாதத்தை பேசினோம் என்றால் அந்த ஒவ்வொன்றும் தொட்டு தொட்டு எடுத்தால் கொள்கை இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதனால் கடைசியிலே உங்களுக்கு சொல்கிறேன், இதே மாதிரி எக்கச்சக்கமான ஹதீசுகள், எக்கச்சக்கமான ஹதீசுகள், நான் ஒரு ரெண்டு மூணு ஹதீசுகளை விவரமாக சொல்லாமல் சொல்லிக்கொண்டே போகிறேன். அந்த ஹதீசுகள் எல்லாம் நடந்து முடிந்து விட்டது. சஹீஹுல் புகாரி, சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹ் திடீரென்று ஹிஜாஸை நோக்கி விரலை நீட்டி சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? ஹிஜாஸிலே ஒரு நெருப்பு எடுக்கும், இந்த நெருப்பு எடுத்தால் மறுமைக்குரிய அடையாளம், அதுவரை லா தக்கூமு ஸஆ, மறுமை நாள் வரவே வராது ஹிஜாஸில் நெருப்பு எடுக்காமல். ரசூலுல்லாஹ் விரலை நீட்டினார்கள், ரசூல்

0: மரணித்து ஹிஜ்ரி 617 ஆண்டு மதீனாவில் இந்த கடிதம் இன்றைக்கும் பாதுகாப்போடு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹிஜாஸில் இரண்டு பூமிக்குழுக்கும் எல்லோரும் ஓடி வந்து விட்டார்கள். ஒரு மிகப்பெரும் நெருப்பு, நீங்கள் போய் இன்டர்நெட்டில் அடித்து பாருங்கள். ஹிஜாஸ் என்று நடுவால் ஒரு மெரிய ஹைவே போடப்பட்டிருக்கும், ரெண்டு சைடில் கருக்கப்பட்ட கற்களை நீங்க பார்ப்பீங்க. ஹிஜாஸுக்கு போனவர்கள், சவுதியிலிருந்து போனவர்களுக்கு தெரியும். ஹிஜ்ரி 617 ரசூலுல்லாஹ் மரணித்து கிட்டத்தட்ட 600 அதாவது 6 ஆண்டுகளுக்கு பிறகு, 606 இயர்ஸ், 600 ஆண்டுகளுக்கு பிறகு சஹீஹுல் புகாரிலே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், லா தக்கூமு ஸாஅ, மறுமை நாள் வராது ஹிஜாஸுடைய நெருப்பு எடுக்காத வரை. ஹிஜாஸிலே எடுத்த நெருப்பு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பசராவிலே உள்ள ஒட்டகத்துடைய சங்கிலியிலே அது தெரியும் என்றார்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? பசரா எங்க? ஷாமில், சிரியாவுடைய டெமஸ்கஸ். பசராண்டா டெமஸ்கஸ், டெமஸ்கஸுக்கு அது தெரியும் என்றார்கள். தெரியும் என்றா என்ன? நெருப்பு இப்படி எடுக்காது, இப்படி எடுக்கும் என்ற அர்த்தம். அதாவது தெல் டேங்கி பத்துற நேரம், கருப்பு புகை போகிற நேரம், நிறைய பேருக்கு கொலன்னாவிலே பத்தினால மேலே போகிற நேரம் அந்த கருப்பு புகை தெரியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார், நெருப்பு மேலே எடுக்கும். ஹிஜாஸுடைய நெருப்பு மேலே எடுத்தது. நீங்கள் போய் வரலாறை படியுங்கள், அது சம்பந்தமான விஷயங்களை படியுங்கள், அது சம்பந்தமான ஆவண காப்பகத்திலே இன்றைக்கும் அரசாங்கத்தில் அதை பாதுகாத்திருக்கிறார்கள். அதாவது ஷாமில் எழுதப்பட்ட கடிதம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அடுத்தது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? சஹீஹுல் முஸ்லிமிலே வருகிறது. என்ன சொன்னார்கள் தெரியுமா? அதாவது ஈராக்குக்கு பொருளாதார தடை வராமல் மறுமை நாள் வராது என்றார்கள். ஈராக் தன் பொருளாதார தடை என்ற அதிசயில் வரவில்லை, தன் நாணயத்தை தர மறுக்கும் என்று, தன்னுடைய நாணயத்தை தர மறுக்கும். அடுத்ததாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அதுக்கு பிறகு சிரியாவுக்கு வரும் என்றார்கள். சிரியாவுக்கு வராமல் மறுமை நாள் வராது, சிரியாவுக்கு பிறகு எகிப்துக்கு வரும் என்றார்கள், மிசருக்கு வரும் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணு முன்னாடி ஈராக்கை பார்த்தோம், கண்ணு முன்னாடி சிரியாவுடைய அவல நிலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் சொன்னது அதுவாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபுராத் நதி வத்தி தங்கமலை வெளிவரும் வரைக்கும் மறுமை நாள் வராது. லா தக்கூமு ஸாஅ, மறுமை நாள் வராது. எது வரையும் வரைக்கும்? ஃபுராத் நதி வத்தும் வரைக்கும். இன்றைக்கு போங்க, 2007 முன்னாடி யுப்ரட்டீஸ் டைக்ரிஸ் நதி என்றால் அதுதான் ஃபுராத் என்று சொல்வது, யுப்ரட்டீஸ் நதி. இதை படிக்காத யாரும் இருக்க மாட்டார்கள். உலகத்திலே அப்படிப்பட்ட ஃபேமஸான நதி, அது வத்தின வரலாறே இல்லை. போய் இணையதளத்தில் சேட்டலைட் போட்டோ, நாசாவுடைய தனி ஆய்வு ஃபுராத் நதியை பற்றி இருக்கிறது, நாசாவுடைய சேட்டலைட் இருக்கிறது. ஃபுராத் வத்தி பழங்காலத்து பொருட்கள் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் தங்கம் வரவில்லை, தங்கம் வந்ததாக வதந்தியை போட்டு விடுவார்கள். தங்கம் வரவில்லை, ரிப்போர்ட்ஸ்களும் அந்த போட்டோகளும் உங்களுக்கு பார்க்கலாம். ஃபேக்கும் இருக்கிறது, பொய்யான தகவலும் இருக்கிறது, அக்யூரேட்டான தகவலை உங்களுக்கு எடுத்து பார்க்கலாம். எவ்வளவு வத்தி இருக்குது என்று சொல்லுவார்கள். ரசூலுல்லாஹ் புகாரியில் சொன்ன, புகாரியில் வந்த ஹதீஸ், ஃபுராத் வத்தி தங்கமலை வெளிவரும், நீங்கள் யாரும் அங்கே போக வேண்டாம் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில வேளை நாங்கள் மௌத்தாக முன்னாடி அது நடக்கலாம். அல்லாஹ் இப்படி எக்கச்சக்கமான ஹதீஸுகள் ரசூலுல்லாஹ் காலத்திலும் பின்னாடி நடக்கக்கூடியதும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்றால், இவைகள் எல்லாம் எங்கள் ஈமானுக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமானை உறுதி செய்வதற்கு. இந்த முன் அறிவிப்பு ஒவ்வொன்றும் ஏதோ கேட்டோம் என்பதற்கு இல்லை, இது சொன்னால் இது நடந்தால் அல்லாஹ்வுடைய விசாரணை உண்டு என்று அந்த விசாரணையை ஏற்றுக்கொண்டு அதுக்கேற்ப எங்களுடைய வாழ்க்கையை தயார்படுத்துவதற்கு. இந்த வெள்ளிக்கிழமை தியாரியிலே ஒரு நிக்காவுடைய மஜ்லிஸுக்கு போனேன், நல்லாவுடைய இல்லையார்களே. அந்த நிக்கா மஜ்லிஸிலே ஒரு சிலர்கள் வந்தார்கள், வந்து அவர்கள் வந்து சில பிரச்சனைகளை உண்டாக்கினார்கள். பிரச்சனையை உண்டாக்கியதுக்கு பிறகு வேறு விதமான வதந்திகளை எல்லாம் பரப்புகிறார்களாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வேண்டிய மட்டும் பரப்புங்கள். ஒன்றை மட்டும் சொல்கிறோம், ஒன்றை மட்டும் சொல்கிறோம், இன்ஷா அல்லாஹ் இந்த புயல் வீச ஆரம்பிப்பு ஒவ்வொரு ஊடு கூட தட்டுவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தௌஹீத் ஜமாத்தை அழிக்க முடியுமா? அவர்கள் அழித்தார்களா? எவ்வளவெல்லாம் செய்து பார்த்தார்கள். பூச்சாண்டிகள் வந்து தொடை நடுங்கிகள், யாருக்கு பயம்? சம்பளத்துக்காக வேண்டி நிர்வாகி சொன்னா எந்த கேவலத்தையும் செய்வார்களா? ஜனாசாவை கொண்டு போய் வச்சா ஜனாசாவுக்கு ஹசரத் துவாதுவாராம். அடா உங்களுக்கு யாரும் ஓத சொன்னது அவ்வளோ இறக்கமா? இறக்கம்னா ஒரு மூலையில் போய் ஓதிட்டுறீங்களே, இல்லை நாங்கள் தான் ஓதுவோம். எதுக்குடா ஓதுறீங்க? நிர்வாகி சொன்னதுக்காக வேண்டி அந்த சம்பளத்துக்கு தான் செய்கிறீங்களா? அவர் மகம் ஓதுவார், உங்களுக்கு தானே, நீங்கள் ஓதுங்க. இப்படி எல்லாத்துலேயும் வந்து குறுக்க பாஞ்சு வெக்கமாக இல்லை, கொஞ்சம் கூட வெக்கமாக இல்லை. அடே இன்னொத்தனுக்கு துவா ஓதுறதுக்கு அவன் வேணான்னு சொன்னால் நீ எனக்குடா துவா ஓதுறேன்? இறை தூதுறா, நீங்கள் துவா ஓத முன்னாடி வந்துடுவாரா? வெக்கம் கட்ட பொழப்புகள் இவர்கள் வந்து பயமுறுத்த வர்றார்களாம். எத்துணையோ ஊர்களில் பிரச்சனை சந்தித்த அல்ஹம்துலில்லாஹ் இந்த கொள்கைவாதிகள் போறேன்டா அண்டைக்கே போய் சத்தம் இல்லாமல் புள்ள குட்டியோட வாழும் வேண்டி கொதவை போட்டுட்டு இருக்கணும். ரத்தத்தை கண்டவர்கள் நிக்கிட்டே நிக்க மாட்டீங்க. அதனால பொய் பிரச்சாரங்கள் எல்லாம் நிக்காது. பள்ளிவாசல் முன்னாடியே இன்ஷா அல்லாஹ் வெகு சீக்கிரத்தில் மேடை போடுவோம் நாங்க. எப்பயும் சட்டத்தை மீறி நடக்க மாட்டோம், அராஜகம் பண்ண மாட்டோம், ரவுடித்தனம் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி ரவுடித்தனங்கள்ட்ட இல்ல, சட்டம் என்ன சொல்லுதோ சட்டத்தோடு வருவோம். உங்க ஊர்ல அடுத்த எண்ணிக்கை என்ன தெரியுமா? அன்றைக்கு 5, 10, 15 ஜும்மா 2-4 வரும். அப்படியே வரப்போக்கல எண்ணிக்கோங்க. வெளியூருக்கு போய் வருவாங்களே, சவுதிக்கெல்லாம் வருவாங்களே. அடுத்தது வர்றவெல்லாம் வீட்டுக்குள்ள வாப்பா உம்மா மத்த கொள்கையில நிக்கிற நேரம் தட்டி சொல்லுமா, இது இல்லை இது. இன்னைக்கு 10 இயர்ஸ்ல எண்ணி பார்த்தா அவன் நிறைய பேர் அங்கதான் இருக்கிறாங்க. அங்கிருந்து பயம்லாம் கேட்டு திருந்தி வந்து இங்க கொள்கை புரட்சி செய்வார்கள். அவர்கள் உங்களை காரி துப்புவார்கள் திருந்தி தௌபா செய்யாத பட்சத்தில். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் அராஜகம் பண்ணுவதற்கு சிலர்கள் களமிறங்கி சென்டர் பிளேஸ் பள்ளியிலெல்லாம் இது பண்ணினார்கள். பயந்து போனா நாங்கள் பள்ளிக்கு தொலை வர மாட்டோம், தைரியமா வருவோம், தனியாக நடப்போம். ஏன் தெரியுமா? ஷஹாதத்தை எதிர்பார்த்தவர்கள் நாங்க, அந்த மரணத்தை எதிர்பார்த்தவங்க. அதனால சம்பளத்துக்காக வேண்டி தொட்டை நடுங்கி மாறி நிற்கிறவர்கள். பொய் பிரச்சாரமும் பூச்சாண்டித்தனத்தையும் காட்டி ஊர்ல உள்ள மக்களை பயமுறுத்துறீங்களா? அது வேற மக்களை தௌஹீதுவாதிகள்லாம் அப்படி பயமுறுத்த இயலாது. அப்படி பயந்தான் கோழிகளும் இல்லை, நின்று சாதித்து தான். அடுத்து அடுத்து அடுத்து அடுத்து எண்ணி பார்த்தீங்கன்னா எங்க இங்க மக்கள் கூடுறாங்க, அங்கே குறைய பேர் தானே கூடுறாங்க. ஜேபி கூடிச்சண்டா இன்னொரு கட்சியில் குறைய தானே கூடுது. இங்கே கூடினா எங்கே குறையுது? உங்கள்கிட்ட குறையுது. இன்னும் குறைஞ்ச பிறகு உங்களுக்கே மோதல துப்புவாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதனால அந்த பொய் பிரச்சாரங்களை எல்லாம் அல்லாஹ் அழித்து விடுவான். அவர்களுக்கும் இது செய்தி ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இதை செய்கிற நேரம் எங்களுக்கு தான் நன்மை. ஏன்டா அந்த மாதிரி பிரச்சனை உண்டாக்கின பிறகு தாடியே இல்லை, தௌஹீது பக்கமே வந்திருக்க மாட்டார் ஆள் வந்து. பார்த்தீங்களா, வீட்டுக்குள்ளே பூந்து அராஜகம் பண்ணுறாங்களே, நல்லா இருப்பானா? யாரு காரி துப்புறது? உங்களுக்கு கொஞ்சம் நெஞ்சம் மரியாதை ஹசரத் என்றாங்க, அது கூட இல்லாம போச்சே. பேரு வழியில சேகநாயகன் சேகநாயகம் என்றாங்க. ரெண்டு பேரை குத்தின பிறகு பொம்பளையில் ரேடியோல பேசினாங்க. அங்க பேரு வழியில் அடுத்த நாள் ரேடியோ போட்டு சேக நாய் என்றார்கள். ஒரு பொம்பளை பேசின பிறகு எல்லா ஆம்பளையும் வந்தார்கள். நாயகத்துக்கு நாய் என்று பேசின பிறகு ஒரு பொம்பளை தைரியமும் சூடும் சுரணை ஆண்களுக்கு வந்தது, முன்னாடி வந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பள்ளிவாசலை பத்த வைத்தார்கள். அடுத்த ஜும்மா என்னுடையது, அடுத்த நாள் மைக்கும் இல்லை ஒன்றும் இல்லை. அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், பள்ளிவாசல் இடம் போடாமல் போனது. வந்து பயந்து யாரும் வரமாட்டார்கள் என்று நினைத்தார்கள். அல்லாஹ் அதை பெருக்கி கொடுத்தான். இது நடக்க நடக்க நடுவுல உள்ளவன் இங்க வந்து உண்மையே தானே சொன்னீங்க, சரியா தானே பேசுனீங்க, இதா தானே சொன்னீங்க, ஹசரத் என்று கேட்கிறார். நான் ஒரு துவா சொல்றேன், ரப்பானா ஹபலனா மின் அஸ்வாஜினா வஸுரியாத்தினா குர்ரத்தாயுனி வஜால்னாலில் முத்தகீன இமாமா, இப்படி ஓதுறீங்களே பள்ளியில. இது குர்ஆன்ல உள்ள சிறப்பான துஆவே. 5ஆம் ஆண்டு புள்ள ஆமீன் சொல்றானே, அவனுக்கு எத்தனை பொண்டாட்டி? இது நான் கேட்க வேண்டிய துவா, நீங்க கேட்கற துவா கட்டாயம் கேட்கணும். இது ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா ஸுர்ரியா யாரா, என் பொண்டாட்டி புள்ள கூட்டிட்டு போற நேரம் கண் குடிச்சி தந்துறியால, நீங்க இப்படி துவா கேட்கிற நேரம் 5ஆம் ஆண்டு போடி ஆமீன் சொல்றானே என்று கேட்டா இதுக்கு பதில் இல்ல. எல்லாம் முடிஞ்சிட்டு நீங்கள் குர்ஆத் ஆயுன்னு சொல்லவில்லை, தஜ்வீத் பில்ல பக்கத்தில் ஒரு மதனி அவர் சொன்னார், அவர் அப்படியே ஒழுங்காக தான் சொன்னார். நான் சொன்ன ரெக்கார்டிங் இருக்குது கேட்டு பாருங்க, சாபம் விட்டு கொள்வோமா அப்படி சொல்லலண்டு. அட பாவி தஜ்வீது பிடிக்கிறே, சரி தஜ்வீதில் எதுன்னு வைங்களேன், அப்படி நடக்கவே இல்லை, சரியாக தான் ஓதுறோம். அட உனக்கு வே அதை பிடிக்க தெரியுதுண்டா, ஓதினது பிள்ளையண்டு சாதாரண 5ஆம் ஆண்டு பிள்ளைக்கு விளங்கிருமே, நீங்கள் ஓத வேண்டியதை இது அல்லாஹ்வுடைய வேதத்தை கொண்டாந்து அல்லாஹ் சொன்ன துவா 5ஆம் ஆண்டு பிள்ளை கேவலப்படுத்துகிற மாதிரி ஓதினா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை விளங்குது தெரியுது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதாவது எங்கள் அனைவருக்கு இதாயத்தை கொடுக்கணும், அந்த மக்களுக்கு நேர்வழியை காட்டணும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் கடமைகள் இன்னும் முடியவில்லை, பிரச்சாரம் ஓயவில்லை. லைட்டை போட்டுட்டோம், ஷெட் அடிச்சிட்டோம், எல்லாம் சரி, பள்ளிவாசல் சரி, இதுக்குள்ளே மட்டுமில்லை பிரச்சாரம், வெளியே இறங்குங்க, ஸ்டேஜை போடுங்க, தெரு தெருவாக போடுங்க. அப்பாவி மக்களை காப்பாற்றுற பொறுப்பு எங்களுக்கு உண்டு, அவர்களை கொண்டு வந்து சத்தியதீன் இஸ்லாத்தின் பக்கம் சேர்க்கிற பொறுப்பு. அதை மாதிரி ஒரு பாக்கியம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லவே இல்லவே இல்லை. அந்த பாக்கியத்துக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடைசி மூச்சு வரைக்கும் என்னையும் உங்களையும் சேர்த்து அருள் புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். வாஹ்ரதன் அல்ஹம்துலில்லாஹ்.
1: நேர்கள் இதுவரை மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
2: அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள்.
3: ஹதீஸ் 1010. அபூ சாயித் அல் குத்ரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், குல் ஹுவல்லாஹு அஹத் என துவங்கும் 112வது அத்தியாயம் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது, என் உயிரை தன் கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக நிச்சயமாக இந்த அத்தியாயம் குர்ஆனின் 1/3 சமமானதாகும் என்று கூறினார்கள். புகாரி 5013. மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களிடம், ஓர் இரவில் குர்ஆனின் 1/3 பகுதியை ஓதி முடிக்க உங்களில் ஒருவர் சக்தி பெறுவாரா என்று கேட்டார்கள். அவ்வாறு ஓதுவது அவர்களுக்கு சிரமமாக இருந்ததால், இறை தூதர் அவர்களே, எங்களில் எவர்தான் இதற்கு சக்தி பெறுவார் என்று நபி தோழர்கள் கேட்டனர். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் என்ற அத்தியாயம் குர்ஆனில் 1/3 பகுதியாகும் என்று கூறினார்கள். புகாரி 5015.
2: கேட்டது அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள்.
1: நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு முஸ்லிம் வானொலியை www.muslimvanoli.com ஊடாக கேட்கலாம். அது மட்டுமல்லாமல் ஆண்ட்ராய்ட் கையடக்க தொலைபேசினர்கள் இப்போது முஸ்லிம் வானொலியுடைய புத்தம் புதிய அப்ளிகேஷனை ஆண்ட்ராய்ட் இறங்கு தளங்களில் இலவசமாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். புதிய வடிவிலும் புதிய ஒலி நயத்துடனும் நீங்கள் கேட்கக்கூடியதாகவும் இருக்கும். இந்நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகிறார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
4: சூரத்து துஹா, சூரத்து ஷரஹ், சூரத்து தீன், சூரத்து ஜல்ஜலா, சூரத்து ஆதியத், 5 சூராக்கள். கேள்வி கேட்ட பதில் சொல்லுவீங்களா? கேள்வி கேட்ட பதில் சொல்லுவீங்களா? 5 சூராக்கள்ல முடியுமா? இன்னைக்கு வச்சு போமா, நாளைக்கு வச்சு போமா? சூரத்துல் காரியா, أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. القارعة ما القارعة وما أدراك ما القارعة يوم يكون الناس كالفراش المبثوث وتكون الجبال كالإهن المنفوش فأما من ثقلت موازينه فهو في عيشة راضية واما من خفت موازينه فامه هاويه وما ادراك ما هي نار حاميه الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த புனித பூமியில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ, அதுபோன்று அல்லாஹ் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. சூரத்துல் காரியா குர்ஆனில் இருக்கக்கூடிய சூராக்களில் மிக முக்கியமான சூரா. சூரத்துல் ஜல்ஜலா, சூரத்துல் ஆதியாத், சூரத்துல் காரியா. இந்த மூன்றும் வார்த்தை அமைப்பிலும் சரி, நினைவுபடுத்தக்கூடிய முறையிலும் சரி, ஒரு சேர கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கும். சூரத்து தக்காசுர் அடுத்து வரக்கூடிய சூரா. இந்த நான்கு சூராக்களையும் இன்ஷா அல்லாஹ் நாளை ஒப்பிட்டு பார்க்கலாம். சூரத்துல் காரியா உள்ளடக்கி இருக்கக்கூடிய செய்தி என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரம்பம் செய்கிறான், பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். அல் காரியா, அல் காரியா என்றால் அறிஞர்களை பொறுத்தவரை மின் அஸ்மா யௌமில் கியாமா, மறுமையுடைய பெயர்களில் ஒன்று அல் காரியா. எப்படி குர்ஆனிலே அல் ஹாக்கா, அஸ்ஸாஹா, அல் காஷியா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையை பல பெயரிட்டு அழைக்கிறானோ, அது போன்று அல் காரியா என்பது மறுமையுடைய ஒரு பெயராகும். வமஅலூம் அன்ன ஷைஅ இதா அஅதும கதருஹு கஸ்ரத் அஸ்மாஉ. அறியப்பட்டது என்னவென்றால், எந்த ஒரு பொருளுடைய மகத்துவம் அதிகமாக இருக்குமோ அதனுடைய பெயர்கள் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு பொருளுடைய மகத்துவம் அதிகமாக இருக்குமோ அதனுடைய பெயர்களும் அதிகமாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக, அதனுடைய பயங்கரத்தை வெளிப்படுத்துவதற்காக அல்லாஹ் குர்ஆனில் மறுமையை பல பெயரிட்டு அல்லாஹ் அழைக்கிறான். அப்படிப்பட்ட அழைக்கக்கூடிய ஒரு பெயர் தான் அல் காரியா என்றால். அல் காரியா கரஅ என்ற வார்த்தையை உள்ளடக்கியது. கரஅ என்றால் இரண்டு பெரிய பொருட்களை ஒன்றோடு ஒன்றாக மோதும் போது வரக்கூடிய சப்தம், எரிச்சலை ஏற்படுத்தும். அதை நாம் எதிர்பார்த்திருக்க மாட்டோம் அந்த சப்தத்தை. ஆனால் திடீரென்ற அந்த சப்தம் வரும், ஒரு எரிச்சலை நம்முடைய காதில் அந்த சப்தம் ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும். அதுபோல்தான் அல் காரியா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்ல வருவது, ஒரு திடுக்கிடக்கூடிய ஒரு சப்தங்கள் ஏற்படும், அந்த சப்தம் நம்முடைய காதுகளை, அந்த சப்தம் நம்முடைய காதுகளில் எரிச்சலை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும். நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையுடைய நிகழ்வுகளை அல்லாஹ் கூறும் போது குர்ஆனுடைய பல வசனங்கள் அதை நமக்கு விவரிக்கிறது. இத ஷம்சு குவிரத் வ இத நுஜூமுல் கதரத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இத ஸமாஉன் ஃபதரத், இத ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹ, வ அக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹ, வ கால் அல் இன்ஸானு மாலஹ. சூரியனுடைய ஒளிகள் அப்படியே பறிக்கப்பட்டுவிடும், சூரியன் உதிர்ந்துவிடும், நட்சத்திரங்கள் அப்படியே வானத்திலிருந்து உதிர்ந்து பூமியோடு ஒன்றாக ஒன்றாக மோதும், மலைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்றோடு ஒன்றாக மோத வைப்பான், சந்திரனும் சூரியனும் வானங்களும் அது அது அதனுடைய திசைகளோடு சென்று மோதிக்கொண்டிருக்கும், பூமி நடுக்கத்தால் நடுங்கிக் கொண்டிருக்கும். அல் காரியா, அப்போது இது போன்ற சப்தங்கள் எல்லாம் மனிதனுடைய காதில் எரிச்சலை ஏற்படுத்தும். அந்த சப்தங்களை அவனால் கேட்க முடியாது, பிளந்து விடும் காதுகள் எல்லாம். அல் காரியா. இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், கரா என்றால் உள்ளங்களை நடுக்க வைக்கக்கூடிய, திடுக்கிடக்கூடிய செய்திகள். உள்ளத்தில் அந்த செய்தியை கேட்டால் உள்ளம் அப்படியே என்ன ஆகும்? நடுங்கிவிடும். நடுங்கக்கூடிய செய்திகள் ஏற்படும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நாள் அந்த அந்த காரியா என்ற வார்த்தையின் மூலமாக அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். அல் காரியா, திடுக்கிடக்கூடிய செய்திகள் ஏற்பட்டுவிடும் அந்த நாளில், அல்லது காதுகளை பிளக்கக்கூடிய, எரிச்சலூட்டக்கூடிய சப்தங்களுடைய நிகழ்வுகள் அங்கே நடக்கும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், வநுஃபிஹா ஃபிஸ்ஸூர் ஃபஇதா ஹும் மினல் அஜ்தாஸி இலா ரப்பிஹிம் யன்ஸிலூன். சூர் ஊதப்பட்டால், அந்த சப்தம், சூருடைய சப்தம் வெளிப்பட்டால், கபர்களில் இருந்து மனிதர்கள் எல்லோரும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு அல்லாஹுவை நோக்கி விரைந்து செல்வார்கள். சூர் ஊதப்பட்ட சப்தம் கேட்டால் அல் காரியா, மனிதர்கள் எல்லோரும் விரைந்து அல்லாஹுவை நோக்கி செல்ல ஆரம்பிப்பார்கள். காலு யவைலனா மன் பஅதனா மிம் மர்கதினா. அவர்கள் கேட்பார்கள், யார் எம்மை கபர்களில் இருந்து எழுப்பியது? உறங்கிக் கொண்டிருந்த எம்மை, உயிரில்லாத இருந்த எம்மை யார் உயிர் கொடுத்து எழுப்பியது என்று அந்த சப்தத்திற்கு பிறகு அவர்கள் கேட்பார்கள். அங்கே பதிலளிக்கப்படும், ஹாதா மா வஅதர் ரஹ்மான் வஸதகல் முர்சலூன். இதுதான் நபிமார்கள் சொன்ன உண்மையான செய்தி, இதுதான் அல்லாஹ் அளித்த வாக்குறுதி என்று அந்த மக்களுக்கு சொல்லப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நிகழ்வை பற்றி நமக்கு பல வசனங்களில் சொல்கிறான். يَوْمَ تَرَوْنَهَا تَذْهَلُ كُلُّ مُرْضِعَةٍ அம்மா அர்தாத், முன்னாலும் பார்த்தோம் இந்த வசனத்தை, தாய் தான் பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை என்ன செய்வாள், மறந்து விடுவாள். அல்லாஹ் சொல்கிறான், வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை, குட்டியை, விலங்கினங்களாக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் அந்த பயத்தால் வெளிப்படுத்தி விடுவார்கள். அல் காரியா ஏற்பட்டால் என்ன ஆகும், இந்த நிலைமை ஏற்பட்டுவிடும், மனிதன் திடுக்கிட்டு விடுவான், நடப்பது என்னவென்று அவனுக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்கள் எல்லோரும் போதையில் இருப்பார்கள், வமாகும் பி சுகாரா, அது என்ன அல்ல, என்ன போதை அல்ல, மதுவின் போதை அல்ல, வலாக்கின் அதாப் அல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வின் தண்டனை மிக பயங்கரமாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நாளை ஏற்படுத்தக்கூடிய காட்சி பயங்கரமாக இருக்கும். யௌம துபத்தலுல் அர்து வல் யௌம துபத்தலுல் அர்து, பூமியின் அமைப்பு மாற்றப்படும், வானங்களின் அமைப்பை அல்லாஹ் மாற்றி விடுவான், சூரியனுடைய ஒளிகள் பறிக்கப்பட்டு விடும், நட்சத்திரங்கள் உதிர்ந்து விடும், அல்லாஹு அக்பர், பூமியுடைய எல்லா அமைப்புகளும் சின்ன பின்னமாக நொறுங்கிவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நிலைமையை ஏற்படுத்துவான். அந்த திடுக்கிடக்கூடிய செய்தி ஏற்படும் என்றால், அந்த மனிதன் கபர்களில் இருந்து எழுந்து வரும்போது அந்த மஹ்ஷரில் என்ன நடக்கிறது என்று அவனுக்கு தெரியாது. யார் யார் யாருடைய உறவினர்கள் என்றெல்லாம் அவன் கவனிக்க மாட்டான்.
1: அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றனர்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: உங்கள் முஸ்லிம் வானொலி
0: சிந்தனை.
2: மிஸ்ருக்குள்ள போகக்குள்ள மிஸ்ரு நாட்டை, அன்பான தாய்மார்களே, மிஸ்ரு நாட்டுக்குள்ள போகக்குள்ள கணவன் மனைவி ரெண்டு பேரும் போறாங்க. ஹஜ்ரத் சாரா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பாக்தாத்தில் இருந்து, இராக்கில் இருந்து மிஸ்ருக்குள்ள குடிபுகுறாங்க, போய் சேர போறாங்க. அங்க போகக்குள்ள அந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னன் ஒரு பெண் ராசி உடையவன், அவனுக்கு பெண்கள் வேணும், அவனுக்கு ஒரு செய்தி பேத்து சேருது. இப்படித்தான் இராக்குடைய பெண் ஒன்று இங்க வந்திருக்கிறா என்று சொல்லி ஒரு வகையான ஆச்சரியம் அவனுக்கு ஏற்படு, அவனுக்கு செய்தி கேள்விப்படுகிறது. அப்ப அவன் சொன்னான், அவன் சொன்னான், அந்த பெண்ணை இங்க கூட்டிக் கொண்டு வா, என்னிடத்துல கூட்டிக் கொண்டு வா, அவளுடைய கணவனை கொலை செய்து விடு, கணவன் கொலை செய்யப்பட வேண்டும், கணவனை கொலை செய்து விட்டு மனைவியை கூட்டிக் கொண்டு வாங்கோடு ஆர்டர் போட்டாரு. படை வந்து கேட்டாங்க, நீங்க யார் என்று சொல்லி. அப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் இவருடைய கணவன் அல்ல, இது ஏண்ட சகோதரி, நான் அவருடைய சகோதரன் என்று சொல்லி அந்த நிலைமையை சமாளிச்சாங்க. சொல்லிவிட்டு சொன்னாங்க, காதுல சொன்னாங்க, அந்த ஹாஜ சாராவுடைய காதுல சொன்னாங்க, சாரா, நான் ஏன் தெரியுமா இப்படி சொன்னேன், இந்த பூமிக்கு மேல நானும் நீனும் மட்டும்தான் இஸ்லாத்தில் இப்ப இருக்கிறோம், அதனால நீ ஏண்ட சகோதரி, நான் உண்ட சகோதரன் சொன்னாங்க. இந்த மூணு பொய் பேசுறாங்க, இது பொய் அல்ல, இது தக்கியா, இது பொய் அல்ல, இது உண்மைய மறைச்சி வேறொன்று சொல்றாங்க. இதுக்கு பல வகையான அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உலமாக்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட பேத்து புகாரியை பரட்டி படிச்சு பாருங்க. அதே புகாரி ஷரீஃபில் இன்னும் ரெண்டு விஷயம் இருக்குது. அந்த பெண்மணிய அந்த அரசை சந்திக்கிறான், அந்த அரசன் கிட்டவாகிறான், அன்பான தாயே, அன்பான சகோதரியே, அந்த பெண் கேட்ட துஆ புகாரி ஷரீஃபில் பதிவாக இருக்கிறது. அந்த பெண் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறாள், அம்மை யுஜீபுல் முதுத்தர், அம்மை யுஜீபுல் முதுத்தர். திக்கட்டு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவனுக்கு யார் உதவி செய்வாரு? அந்த பெண் கஷ்டப்படுகிறாள், அவ சொல்றா அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ், நான் உன்னை கொண்டு விசுவாசம் கொண்டிருக்கிறேன், உன்னுடைய ரசூலை நம்பி இருக்கிறேன், இவ்வளவு காலமும் என்னுடைய கற்பை, என்னுடைய உடம்பை, என்னுடைய கணவன் அல்லாத யாருக்குமே நான் கொடுக்கவில்லை, பாதுகாத்து வந்தேன், யா அல்லாஹ், இவனை விட்டு என்ன பாதுகாப்பாயாக என்று அவளுடைய உள்ளத்தால துவா செய்கிறாள், உள்ளத்தால கேட்கிறாள். அன்பான சகோதரியே, உன்னுடைய வாயாலையும் இந்த துவா வரலாம், உன்னுடைய உள்ளத்தாலையும் இந்த துவா எழும்பலாம். அந்த துவா கேட்கப்படுகிறது, அந்த துவாவை கேட்டு முடியல, அவன் ரெண்டு கையும் அப்படியே சொத்தியாகிவிட்டது. அம்மன் அஸ்அஸ புன்யானஹு அலா தக்வா மின் அல்லாஹ், தக்வாவின் மீது தன்னுடைய ஃபவுண்டேஷனை போட்டுக்கொண்டாங்க. எதிரி முன்னுக்கு வாழாரு, ஆயுதங்கள் தேவல்ல, வெப்பன்ஸ் தேவல்ல, அம்மை யுஜீபுல் முதுத்தர் இதா தா சொல்றா, ஆமன்து பில்லாஹி ஆமன்து பிக வ பி ரசூலிக வ ஹஸ்ஸன்து ஃபர்ஜி இல்லா அலா ஜௌஜி, சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ், என்னுடைய மானத்தை, என்னுடைய கற்பை, என்னுடைய மறைக்கப்பட வேண்டிய பகுதியை என்னுடைய கணவனுக்கு அல்லாம யாருக்குமே நான் காட்டியதில்லை, இதை மறைத்து வைத்திருக்கிறேன், யா அல்லாஹ், என்ன பாதுகாப்பாயாக, இந்த அநியாயக்காரனுடைய அநியாயத்தை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக என்று துவா கேட்டுகிறாள். துவா கேட்டதுதான் தாமதம், அவனுடைய கை சொத்தியாகிவிட்டது. இது நடந்து முடிஞ்சா அவனுக்கு ஒன்றும் சிட்டாகல்ல. மூணு முறை கிட்டவாகிறான், மூணு முறை துவா செஞ்சாங்க, மூணு முறையும் கை சொத்தியாகி விட்டது. மூணாவது முறை சொன்னான், நீங்க என்ன கொண்டேத்தது மனிதனுக்கு பக்கத்திலே அல்ல, ஒரு ஷைத்தானுக்கு பக்கத்தில் கொண்டு வந்திருக்கிறீங்க, இந்த ஷைத்தான் அனுப்பிவிடுங்கோ என்று சொல்லி அனுப்பக்கூடிய சந்தர்ப்பத்தில் பெரிய ஹதியாக்களை கொடுத்து நீ பத்திரமா பேய்ட்டு வா உமாண்டு அந்த பெண் அனுப்பி வச்சுட்டாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு. அதே புகாரி ஷரீஃபில் இன்னும் ஒன்று இருக்கிறது. நாளை கயாமத்துடைய நாளையில் மஹ்ஷருடைய மைதானத்தில் நாங்கள் எல்லாரும் சந்திப்போம். அல்லாஹ் எங்களை அனைவருக்கும் அரசுடைய நிழல் இடம் தருவானாக. நாங்கள் எல்லாரும் சந்திப்போம். கட்டப்படுவாங்க, எல்லா நபிமாரும் இருப்பாங்க, எல்லாருக்கும் பிரத்யேகமான ஹதீஸ், பிரபல்யமான ஹதீஸ். இப்ராஹிம் அலைஸ் மக்கள் கஷ்டப்படுறாங்க, அவதிப்படுறாங்க. وَنُفِخَ بِالصُّورِ فَإِذَا هُمْ مِنَ الْأَجْدَاثِ إِلَى رَبِّهِمْ يَنْسِلُونَ قَالُوا يَا وَيْلَنَا مَنْ بَعْثَنَا مِنْ مَرْقَدِنَا هَذَا وَنُفِخَ بِالصُّورِ فَصَعِقَ مَنْ فِي السَّمَاوَاتِ وَمَنْ فِي الْأَرْضِ ثُمَّ نُفِخَ فِيهِ أُخْرَى فَإِذَا هُمْ قِيَامٌ يَنْظُرُونَ وَأَشْرَقَتِ الْأَرْضُ بِنُورِ الله قرآن لا شلو قرآن சூருதப்படும், எல்லாரும் எழும்புவாங்க, மேல போவாங்க, இதெல்லாம் நடக்கத்தான் போகுது. வம்தாஸுல் யௌமா அய்யுஹல் முஜ்ரிமூன், இதெல்லாம் நடக்கத்தான் போகுது. கஷ்டப்படுறாங்க மக்கள், கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்படவில்லை இன்னும். மக்கள் போறாங்க, ஒவ்வொரு நபீட்டையும் போறாங்க. ஒரு கட்டத்தில் வருவாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல, இப்ராஹிம் கிட்ட வந்து சொல்லுவாங்க, இப்ராஹிமே நீங்க யாரு தெரியுமா, நீங்க அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமானவர் அல்லவா, நீங்க அல்லாஹுடைய நபி அல்லவா, அல்லாஹ் உங்களை நெருப்புல போட்டும், மக்கள் உங்களை நெருப்புல போட்டும், நெருப்பு உங்களை பத்தல்ல தின்னல் இல்லையா, நீங்க இப்படிப்பட்ட ஒரு மனிதர் தானே, அல்லாஹிடத்துல சிபாரிசு செய்யுங்களேன், அல்லாஹிடத்துல பேசுங்களேன், அல்லாஹிடத்துல கொஞ்சம் பேச்சு சொல்லுங்களேன், கேள்வி கணக்க ஆரம்பிக்க சொல்லி என்று மக்கள் போய் சொன்ன சந்தர்ப்பத்தில், சொல்லக்கூடிய கட்டத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, உலகத்தில் மூணு பொய் பேசியிருக்கிறேன். இன்றைய நாள் என்ற அல்லாஹ் என்னோட கோபித்துக் கொண்டிருக்கிறான், இந்த மூணு பொய்ய பத்தியும் நான் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், எனக்கு அல்லாஹுடைய முகத்தை பார்த்து எதையும் சொல்ல முடியாது, என்னை மன்னித்துக் கொள்ளும்படி சொல்லிடுவாங்க. வாழ்க்கையில சென்ற மூணு பொய்ய, அது பொய் அல்ல, அதனுடைய வெளித்தோட்டம் பொய்யாக இருந்தாலும் அது தகியா, அது ஒரு ஏத்திரால் எடுத்து காட்டினாங்க. ஆனா சொல்றாங்க, நாளை கியாமத்துடைய நாளையில இந்த மூணு பொய்ய நான் சொன்னதின் காரணமாக இன்றைக்கு எனக்கு அல்லாட்ட பேச்சு சிபாரிசு செய்யக்கூடிய அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை, என்ன விட்டுடுங்கோன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட நபி அப்படி சொல்லுவதாக இருந்தால் ஏண்ட உங்களோட ஹாலாத் என்ன, ஏண்ட உங்களோட பொய் என்ன, வர்த்தக நடவடிக்கைகள், வாக்கு மீறல்கள், அமானிடத்தில் மோசடிகள், சுபஹான் அல்லாஹ் என்ன சொல்லுவது. வர்த்தகம் இஸ்லாமியப்படுத்தப்பட வேண்டும், வர்த்தகத்தில் உண்மைகள் சொல்லப்பட வேண்டும், வர்த்தகத்தில் அமானிடம் பேச பேணப்பட வேண்டும், வர்த்தகத்தில் மாறுபாடுகள் செய்யப்படக்கூடாது, நம்பிக்கை துரோகம் செய்யப்படக்கூடாது, ஹலாலைத்தான் சாப்பிட வேண்டும், ஹலாலைத்தான் உண்ண வேண்டும், நாங்கள் எங்களை ஹலாலுக்கு அடிமையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும், ஹலாலுக்கு நாங்கள் எங்களை அடிமையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்களும் யோசிக்க வேண்டும், என் கணவன் இது உங்களோட கடமை, நான் சொல்லக்கூடிய எல்லாம் கடமைகள்.
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை.
3: அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிலோன் மூர் ஃபெடரேஷன் ஜெர்மனி வழங்கும் விசேட மார்க்க சொற்பொழிவு 2025.
4: பிரான்ஸ் AMVSM பள்ளிவாசலுடைய பிரதம பேசிமாம் மௌலவி அஷேக் பஷீர் அபு நபீஸ் மிஷ்மாஹி அவர்கள் கலந்து சிறப்பிக்கும் விசேட மார்க்க சொற்பொழிவு. இந்த நிகழ்வானது இலக்கம் 12 கால் ஸ்ட்ராஷா இடத்தில் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்ஷா அல்லாஹ் உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள் சிலோன் மூர் ஃபெடரேஷன் ஏற்பாட்டு குழுவினர்.
5: இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், முஸ்லிம் வானொலி நேயர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிலோன் மூர் ஃபெடரேஷன் வழங்குகின்ற விசேட மார்க்க சொற்பொழிவு 2025 இம்முறையும் சிறப்பாக இடம்பெறுவதற்கு ஏற்பாடு செய்திருந்த வல்லவன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்ஹம்துலில்லா. சிலோன் மூர் ஃபெடரேஷனுடைய அழைப்பின் பேரில் இந்த மார்க்க சொற்பொழிவை வழங்குவதற்காக பிரான்சிலிருந்து வருகை தந்திருக்கின்ற பிரான்ஸ் மஸ்ஜிதுல் இமாம் பள்ளிவாசலுடைய AMVSM பள்ளிவாசலுடைய பிரதம பேசிமாம் கணியத்துக்குரிய மௌலவி அஷேக் அபு நபீஸ் மிஷ்பாஹி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் இந்த மார்க்க சொற்பொழிவை நிகழ்த்துவதற்காக.
6: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பொறுப்புகளை அல்லாஹுக்கு வழங்கி இருக்கின்றான். அந்த பொறுப்புகள் அதிலே ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்ற சந்ததிகள், குழந்தைகள், நம்முடைய பிள்ளைகள். ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய கரத்திலே அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். இந்த பொறுப்பை நாம் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், எப்படி நாம் செயல்பட வேண்டும் என்பதை பற்றி தான் இன்றைய தினத்திலே நாம் பார்க்கப் போகின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ இறை விசுவாசிகளே, லா தகூனுல்லாஹ வர்ரசூல, அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் மோசடி செய்துவிட வேண்டாம். வ தகூனு அமானாத்திக்கும், உங்களுடைய அமானிதத்திற்கும் நீங்கள் மோசடி செய்துவிட வேண்டாம். வாந்தும் தாலமூன், நீங்கள் தெரிந்திருந்தே மோசடி செய்துவிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அந்த வசனத்தினுடைய வரிசையிலே அல்லாஹ் வஅலமு, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய இந்த பொருள்கள், நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய இந்த சம்பாத்தியங்கள், காசு பணங்கள், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரு சோதனை என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஃபித்னா, ஒரு குழப்பம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். வன் அல்லாஹ இந்தஹு அஜ்ருன் அதீம், நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய ஒரு கூலி இருக்கின்றது என்பதை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்துல் அன்ஃபாலில் 27-28 வசனமாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அன்பானவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பெற்றோர்களாகிய நமக்கு பிள்ளைகள் என்ற இந்த செல்வத்தை அல்லாஹ் அன்பளிப்பாக அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். திருமணம் முடித்தவர்கள் ஓரிரண்டு ஆண்டுகள் கழிந்ததற்கு பின்னால் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று என்ன? குழந்தை. ஏதாவது ஒரு குழந்தை நமக்கு கிடைக்குமா? அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு குழந்தை நமக்கு பிறக்க வேண்டும். நாளை நம்முடைய பெயரை அந்த குழந்தை சொல்ல வேண்டும். நமக்கு பின்னால் அந்த குழந்தை நம்முடைய பெயரை சொல்ல வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நினைக்கின்றோம். ஆக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த குழந்தை செல்வத்தை பற்றி, குழந்தைகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, யஹபு லிமை யஷா இனாதா வ யஹபு லிமை யஷா உதுகூர், அல்லாஹ் நாடியவர்களுக்கு பெண் குழந்தை அல்லாஹ் அன்பளிப்பாக கொடுக்கின்றான். ஒயஹபு லிமை யஷா உதுகூர், நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை அல்லாஹ் ஹிபத்தாக அன்பளிப்பாக கொடுக்கின்றான். வயஜாலுகும் துக்குரானோ வைநாசா, சிலருக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஆண் குழந்தைகள் பெண் குழந்தையும் ரெண்டையும் அல்லாஹ் கொடுக்கின்றான். சில பேருக்கு குழந்தை பாக்கியமே இல்லாமலும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இந்த வசனத்திலே அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்னவென்றால் ஹிபா என்ற அந்த வார்த்தை, வேறு எந்த வார்த்தையும் அல்லாஹ் பயன்படுத்தலை. அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கின்றான் என்ற வார்த்தையெல்லாம் சொல்லலை. எஹபு ஹிபா, அன்பளிப்பு என்ற வார்த்தை அல்லாஹ் அங்கே உபயோகம் செய்திருக்கின்றான். ஆக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை அன்பளிப்பாக அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ஏன் கொடுத்திருக்கின்றான் என்றால் சோதனை செய்வதற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இம்திஹான், இப்திலா, சோதனை செய்வதற்காக. அதனால்தான் அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா அம்பாளுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பொருளும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுக்கு சோதனை, உங்களுக்கு குழப்பம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆனால் அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் உங்களுக்கு சரியான ஒரு கூலி இருக்கின்றது, மேலான ஒரு கூலி இருக்கின்றது என்ற சிந்தனையை அல்லாஹ் அங்கே வழங்குகின்றான். திருக்குறானில் சூரத்து தஹ்ரீமில் அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்கிறான். ஈமான் கொண்டவர்களே, கு அம்ஃபுசக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் இப்போ குடும்பத்தை கொடுத்துட்டான். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்ததற்கு பின்னால் ஒரு குடும்பம் உருவாகிருச்சு, பிள்ளைகள் உருவாகி விட்டார்கள், அந்த பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பிள்ளைகளுக்கு அவர்களையும் காப்பாற்ற வேண்டும், உங்களையும் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சொல்லுகின்றான், கு அம்ஃபுசக்கும், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வ அஹ்லீக்கும், உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நாரா, நரகத்திலிருந்து. ஏனென்றால் அதனுடைய எரிபொருள் கற்களும் மனிதர்களும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நரகத்தில் எரியக்கூடிய அந்த எரிபொருள் கற்களும் மனிதர்களும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அதிலே வானவர்கள் அங்கே இடத்திலே இருப்பார்கள். கடுமையான முறையிலே வேதனை செய்வதற்காக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய வானவர்கள், அல்லாஹ் அவர்களுக்கு ஏவிய ஒன்றில் அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். மனிதர்கள் அங்கே நரகத்தில் தள்ளணும்னா தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் ஏவியதை மட்டும்தான் சொல்லுவாங்க. லா யஸூன அல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ் அவர்களுக்கு ஏவிய ஒன்றுக்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். வயஃஅலூன மா யுமரூன், எது ஏவப்பட்டதோ அதை அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். மிகப்பெரிய எச்சரிக்கை அல்லாஹ் வழங்குகின்றான். நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ மூமீன்களே, கு அம்ஃபுசக்கும், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வ அஹ்லீக்கும், உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நாரன் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். புகாரி முஸ்லிமில் ஒரு ஹதீஸ் வந்திருக்குது. அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, குல்லுக்கும் ராயின் நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். நம்ம எல்லாமே பொறுப்புதாரிகள், நம்மிடத்தில் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒரு ஜமாஅத் என்று இருந்தால், ஒரு ஊர் என்று இருந்தால், ஒரு சங்கம் என்று ஒன்று இருந்தால், அதற்கென உறுப்பினர்கள் இருந்தால், அதற்கென்ற நிர்வாகிகள் இருந்தால், அவர்களுக்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த பொறுப்பை பற்றி அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய, நபி சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த ஹதீஸில் தொடர்ந்து சொல்றாங்க, அல் இமாமு ராயின் வஹுவ மஸ்ஊலுன் அன் ரஈயத்திஹி, ஒரு தலைவர் அவர் பொறுப்புதாரி, அவருடைய பொறுப்பை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். அது ஒரு ஊருக்கு தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு நாட்டிற்கு தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு சமுதாயத்திற்கு தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு தலைவராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பள்ளிவாசலுடைய தலைவராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சங்கத்தினுடைய தலைவராக இருந்தாலும் சரி, எந்த தலைவராக இருந்தாலும் அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு மறுமையில் விசாரணை செய்யப்படும் என்று பெருமானார் சொல்கின்றார்கள். அதே போலத்தான் ஆண்கள், குடும்பத் தலைவர், குடும்பத்தில் ஆண்கள் அவர்களும் பொறுப்புதாரி. ஃபி அஹ்லிஹி, அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லா விஷயத்துக்கும் அவங்க தான் பொறுப்புதாரி. வஹுவ மஸ்ஊலுன் அன் ரஈயத்தி, அவருடைய பொறுப்பை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். குடும்பத்தில் தந்தை, அவர் ஒரு பொறுப்புதாரி. அதுபோல வல் மர்அத்து ரஈயத்துன் ஃபி பைத்தி ஜௌஜிஹா, குடும்பத்தில் உள்ள தாய், மனைவி, அந்த பெண்ணும் தன்னுடைய கணவனுடைய வீட்டிலே அவள் பொறுப்புதாரி. வஹிய மஸ்ஊலத்துன் அன் ரஈயத்திஹா, அவளுடைய பொறுப்பை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். வல் ஹாதிம், வேலைக்காரர், வேலை செய்யக்கூடியவங்களாம் ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் அப்படின்னா நம்மளும் பொறுப்போடு வேலை செய்யணும். ஃபீ மாலி சையீதிஹி, அவருடைய எஜமானருடைய பொருளுக்கு அவர் பொறுப்புதாரி. ஓஹுவ மஸ்ஊலுன் அன் ரஈயத்திஹி, அவருடைய பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவார். இந்த பல விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடராக சொல்லி அலா குல்லுக்கும் ராயின், அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். வ மஸ்ஊலுன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஈயத்திஹி, அந்த பொறுப்பை பற்றி நீங்கள் விசாரணை செய்யப்படுவீர்கள் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த இடத்துல ஒரு அடியான் அல்லாஹுக்கு முன்னால் மறுமை நாளையிலே நிற்கும் பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த அடியானிடத்திலே கேள்வி கேட்பான். மஸ்ஊல்னா என்ன? பதில் சொல்லியே ஆகணும். மறுமை நாளையிலே பதில் சொல்லாமல் யாருமே போக முடியாது. மறுமை நாளையில் ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹ் கேள்வி கேட்பான். எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லணும். உன்னுடைய இளமையை எப்படி கழித்தாய்? உன்னுடைய பொருளாதாரத்தை எப்படி செலவழித்தாய்? நீ எந்த வழியில் சம்பாதித்தாய்? எந்த வழியில் செலவழித்தாய்? இதெல்லாம் எல்லாம் கேட்கக்கூடிய கேள்வி. இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு மனிதன் பதில் சொல்லாமல் அவன் அந்த இடத்தை விட்டு அகல முடியாது, அந்த இடத்தை விட்டு போக முடியாது. ஒவ்வொரு அடியான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு மறுமை நாளையிலே அவன் பதில் சொல்லி ஆக வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கேள்வி கேட்பானா? யார்கிட்ட? தந்தையிட்ட கேள்வி கேட்பானா? அறிஞர் பெருமக்கள் சொல்லுகின்றார்கள், முதல்ல தந்தையிடத்தில் அல்லாஹ் கேள்வி கேட்பானாம் தன்னுடைய குழந்தையை பற்றி. உனக்கு குழந்தையை நான் கொடுத்தனே, நீ அந்த குழந்தையை எப்படி வளர்த்தாய்? எப்படி அதுக்கு ஒழுங்குகளை சொல்லிக் கொடுத்தாய் என்று தந்தையிடம் கேட்பானா? மகனிடத்தில் கேட்பதற்கு முன்னால் முதல்ல தந்தையிட்ட தான் அல்லாஹ் அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள், தந்தையிடம் முதல்ல கேட்பானா, ரெண்டாவது தான் மகனிடத்தில் கேட்பான். ஏனென்றால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பிள்ளைகளுக்கு அல்லாஹ் வசியம் செஞ்சிருக்கிறான். என்ன வசியம் செஞ்சிருக்கான்? நீங்கள் பெற்றோர்களிடத்திலே நீங்கள் உபகாரத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும், அவர்களுக்கு நல்லதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் வசியத் செஞ்சிருக்கான். அதே போல பெற்றோர்களுக்கும் அல்லாஹ் வசியத்து வழங்கியிருக்கான். எப்படி என்றால், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் பிள்ளைகளுக்கு சரியான தர்பியா நீங்கள் கொடுக்க வேண்டும், பயிற்சி கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு ஒழுங்குகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும், அதபுகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதை பற்றி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வசிய செய்திருக்கின்றான். திருக்குர்ஆன் எல்லாம் சொல்றான் பாருங்க, வவசைனல் இன்சான பி வாலிதைஹி ஹுஸ்னா. பொதுவா மனிதனை பார்த்து அல்லாஹ் சொல்றான், மனிதனுக்கு நாம் வசிய செய்திருந்தோம், அவன் தன்னுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதற்காக வசிய செய்திருந்தோம். சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னால ஃபேஸ்புக்கில் ஒரு நிகழ்ச்சியை நான் பார்த்தேன். 70-80 வயதை தாண்டிய ஒரு தந்தை கண்ணீர் விட்டு அழுகின்றார். என்ன பிரச்சனை? இவருக்கு 3-4 பிள்ளைங்க. வயதான காலத்தில் அவருடைய பிள்ளைகளில் ஒரு பிள்ளை தந்தையை ஏமாற்றி எல்லா சொத்துக்களையும் எழுதி வாங்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டார். இந்த தந்தை உலக மக்களுக்கு முன்னால், அந்த ஃபேஸ்புக்கிறது எல்லாரும் பார்க்கலாம், எங்கேயோ நடக்கிற செய்தி, அரசாங்கத்தில் போய் முறையிடுறார், என்னுடைய மகன் என்னை ஏமாற்றி விட்டான், எனக்கு அநீதம் இழைத்து விட்டான், என்னை காப்பாற்றுங்கள் என்று அரசாங்கத்தில் போய் முறையிடுறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு தந்தைக்கு நடந்திருக்கின்றது என்றால் அது ஏன் நடந்திருக்கின்றது? இதுதான் கேள்வி. ஒரு நல்ல குழந்தை, சரியான முறையிலே வளர்க்கப்பட்ட குழந்தை, அதபுகள் சொல்லிக் கொடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட குழந்தை, சிறுபிராயத்திலிருந்தே தர்பியா செய்யப்பட்ட ஒரு குழந்தை ஒரு தந்தையை இதுபோன்று செய்ய மாட்டான். எந்த குழந்தை செய்வான் என்றால், எந்த தந்தை தன்னுடைய குழந்தைக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்காமல், தீனை பற்றி அறவே தெரிவிக்காமல், பள்ளிவாசலின் பக்கம் அறவே அழைத்து வராமல், மதர்சாவின் பக்கம் கொண்டு சென்று விடாமல் எந்த தந்தை இருப்பாரோ, அந்த தந்தையினுடைய பிள்ளை ஒரு காலத்தில் தந்தையை வெளியில் விரட்டுவான். ஏன்னா அவன்கிட்ட மார்க்கம் இல்லை. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், யுசீக்கும் அல்லாஹு ஃபீ ஔலாதிக்கும், உங்களுடைய குழந்தைகளுடைய விஷயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு வசிய செய்கின்றான். ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் வசிய செய்கிறான். பெற்றோர்களை பார்த்து சொல்கிறான், வவசைனல் இன்சான விவாலிதை, பிள்ளையை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரமாக நடக்க வேண்டும், அவர்களுக்கு அவர்களோடு நீங்கள் பணிவாக இருக்க வேண்டும். நிறைய வசனங்கள் குரானில் வருது, ரெண்டு மூணு இடத்துல வருது. வவசைனல் இன்சான விவாலிதை எஹ்சானா, ஹமலத்துஹு உம்முஹு குருஹா ஓ வதாத்துஹு குருஹா ஓ ஹம்லுஹு ஓ ஃபிசாலுஹு சலாசூன ஷஹ்ரா, எல்லாம் சொல்கிறான்ல. பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்வதை நாம் வசிய செய்தோம், அவனுடைய தாய் அவனை பெற்றெடுத்தால், ரொம்ப சிரமப்பட்டு பெற்றெடுத்தாள், ரொம்ப சிரமப்பட்டு அவனை சுமந்தால், ஒம்பது மாதம் அந்த குழந்தைய வயிற்றில் சுமக்கிறது என்பது எவ்வளோ கஷ்டம். உடம்பில் எங்காவது ஒரு சின்ன கட்டி வந்தாலும் நம்மளால் தாங்க முடியாது. ஒரு தாய் தன்னுடைய கருவறையில் தன்னுடைய வயிற்றில் தொடர்ந்து அந்த சுமையான ஒரு குழந்தையை வயிற்றில் வச்சுக்கிட்டே போகிறது வர்றது நடக்கிறது எவ்வளவு சிரமம். அந்த சிரமத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான், குர்ஹா என்று சொல்லுகின்றான், நிர்பந்தத்தோடு சிரமத்தோடு அவள் சுமந்தாள். ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹா, அந்த பிள்ளையினுடைய தாய் கஷ்டத்தோடு அந்த பிள்ளையை சுமந்தால், வவதாத்துஹு குருஹா, கஷ்டத்தோடு பெற்றெடுத்தால். குழந்தை பெற்றெடுக்கிறது என்பது அது ஒரு கஷ்டம், சுமக்கிறது ஒரு கஷ்டம், குழந்தையை பெற்றெடுப்பது ஒரு கஷ்டம். பெற்றெடுப்பதற்கு முன்னால் குழந்தைக்கு பால் ஊட்டி அதை சரியான முறையிலே கொண்டு வந்து அதை வளர்ப்பதும் இன்னொரு கஷ்டம். இப்போ எல்லா கஷ்டத்தையும் என்ன தாய்மார்கள் தாங்கிக் கொள்ளுகின்றார்கள். பாய்மார்கள் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய இன்சியலை குழந்தைக்கு போட்டுக்கிறாங்க. தாம் பேருக்கு முன்னால் வரக்கூடிய அந்த பேர் தான் குழந்தையினுடைய பேருக்கு முன்னால் வரணும் அப்படிங்கிறாங்க. படுற கஷ்டமெல்லாம் தாய்மார்கள் படுற கஷ்டமெல்லாம் அவங்க படுறாங்க. இப்போ அல்லாஹ் சொல்லுகின்றான், பெற்றோர்களுடைய அந்த கஷ்டம் இருக்குதே சரியான கஷ்டம், அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் தந்தையை இழந்து விட்டார்கள். பிறந்து கொஞ்ச நாளையில் தாயை இழந்தார்கள். அந்த தாய்க்காக அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்பதற்காக கேட்குறாங்க. அல்லாஹ் அதுக்கு அனுமதி கொடுக்கலை, ஏன்னா அவர்கள் காஃபிராகவே இறந்து விட்டாங்க. அப்போது ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, தாயினுடைய மன்னரையை நான் தரிசிக்கலாமா என்று அனுமதி கேட்குறாங்க. அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. தாயினுடைய மன்னரையில் நின்று அவர்கள் அழுததாக வரலாறு சொல்லுகின்றது. இப்போ தாய் தந்தை என்பவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டு அந்த பிள்ளைகளை வளர்க்கின்றார்கள் என்பதை அந்த குழந்தைகள் புரிந்தால்தான் அவர்கள் நன்றியோடு இருப்பார்கள். அதான் அல்லாஹ் சொல்கிறான், தாய் தந்தையை பற்றி சொல்லும் வஹ்ஃபில் தஹுமா ஜனாஹதுல்லி மினர் ரஹ்மா, அந்த தாய் தந்தையிடத்தில் நீங்கள் ரஹமத்தோடு இரக்கத்தோடு அவர்களுடைய அவர்களோடு ரொம்ப பணிவோடு இருங்கள். அல்லா சொல்கிறான் ரொம்ப இரக்கத்தோடு இருக்க சொல்கிறான். இன்றைக்கி உலகத்தில் நடக்கிறது நேர் மாற்றமாக இருக்குது. ஏன்னா அல்லாஹுடைய வசியத், அல்லாஹுடைய அந்த கட்டளையை மனிதன் ஏற்று நடப்பதில்லை. அல்லாஹ் சொல்கிறான்ல, வவசைனல் இன்சான பி வாலிதேஹி இஹ்சானா, யுசீக்கும் அல்லாஹு ஃபி ஔலாதிக்கும், உங்களுடைய குழந்தைகளுடைய விஷயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு வசிய செய்கின்றான். அல்லாஹ் சொல்கின்றான், வகால வகூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தில் இன்னொரு கருத்தையும் நாம் எடுத்துக்கொள்ளணும். ஒரு குழந்தை பெற்றெடுத்த பிறகு அந்த குழந்தை தாய் தந்தைக்கு நோவினை செய்தால், தாய் தந்தைக்கு கஷ்டம் கொடுத்தால், அது பெரும்பாவத்தில் உள்ளது. உக்கூக்குல் வாலிதேன் வந்து பெரும்பாவம், கபாயிரு துனூப், சிறுக்கு, அதாவது இணை வைத்தலுக்கு பின்னால், இஸ்ராக்கு பில்லாஹுக்கு பின்னால் ஒக்கூக்குள் வாலிதையின் பெற்றோர்களை நோவினை செய்வது என்பது மிகப்பெரிய பாவம். அது அல்லாஹ் சொல்றான், கு அம்ஃபுசக்கும், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தை உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றால் அல்லாஹ் என்ன வசியை செய்கிறான், அந்த வசியத்தை நாம் அசிரமேற்று நடக்கணும். அல்லாஹ் பிள்ளைகளுக்கு வந்து தருவியாக கொடுக்க சொல்கிறான், பிள்ளைகளுக்கு அதவை சொல்லிக் கொடுக்க சொல்கிறான். பெருமானா சல்லல்லா அலிசல்லாம் அவர்களும் அதைத்தான் சொல்கிறாங்க, நீங்கள் பொறுப்புதாரி, உங்களுடைய குடும்பத்தினுடைய பொறுப்பை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். பெற்றோர்களிடத்தில் அல்லாஹ் கேட்பா, உன்னுடைய பிள்ளையை நீ எப்படி வளர்த்தாய் என்று. பிள்ளைகளிடத்தில் அல்லாஹ் கேட்பா, பெற்றோர்களிடத்தில் நீ எப்படி நடந்து கொண்டாய் என்று அல்லாஹ் கேட்பா. இப்போ ரெண்டு பேருக்குமே கேள்வி இருக்குது. அவள் இதற்கான அஸ்திவாரங்கள் என்ன, எப்படி இந்த குழந்தைகளை எப்படி நல்ல குழந்தைகளாக வளர்ப்பது. இன்றைக்கு நவீன காலத்தில் நாமெல்லாம் இருக்கிறோம், எந்த பிள்ளைகிட்டையும் ஃபோன் இல்லாத பிள்ளைகளே இல்லை, சின்ன பிள்ளைங்க கூட ஃபோன் கேட்குது, நவீன காலம். இப்போ இந்த காலத்தில் யாரும் வந்து பெற்றோர்கள் சொல்லக்கூடியதை காதால் கேட்பதோ செவி சாய்ப்பதோ இல்லை, வீட்டுக்குள்ளே வந்துட்டு அவங்க ஃபோனோட தான் இருக்கிறாங்க. ரெண்டு தடவை மூணு தடவை கூப்பிட்டா தான், நாலாவது தடவை கூப்பிடும் போது தான் என்னான்னு கேட்குறாங்க. ஏன்னா எப்பொழுதுமே அந்த ஃபோனில் தான் இருக்கிறாங்க, நவீன காலம். இப்போ இந்த காலகட்டத்தில் அவர்களை எப்படி நாம் நம்முடைய பாதையிலே மார்க்கத்தினுடைய பாதையிலே கொண்டு செல்வது, அதற்கான அஸ்திவாரங்கள் என்ன. ஒரு கட்டடம் கட்டணம் அப்படின்னா கட்டடத்துக்கு அஸ்திவாரம் இருக்கணும், கீழே அஸ்திவாரம் போட அந்த கட்டடம் நிற்கும். இப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு அஸ்திவாரம் என்ன என்பதை சில விஷயங்களை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதலாவதாக, அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்வது. பிரார்த்தனைனா எப்போ பிரார்த்தனை செய்து, பிறந்ததுக்கு பிறகு இல்லை, அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலும் பிரார்த்தனை செய்த வேண்டும், பிறந்ததற்கு பின்னாலும் அவர்களுக்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாட்ட கேட்கும் பொழுது, எல்லாம் எனக்கு நல்ல குழந்தையை கொடு, ஒரு சாலிகான குழந்தையை கொடு, என்னுடைய வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை நல்ல குழந்தையாக வளர வேண்டும். அதனால்தான் சொல்லுகின்றார்கள் தாய்மார்கள், அந்த பிரசவ காலத்தில் அந்த குழந்தையை சுமக்கும் பொழுது அவர்கள் எதையெல்லாம் செய்கின்றார்களோ அதனுடைய பிரதிபலிப்பு அந்த குழந்தைக்கு வரும். ஒரு தாய் குரான் ஓதிக்கொண்டே இருந்தால் குழந்தைக்கு அந்த குரான் ஓதக்கூடிய அந்த பிரதிபலிப்பு வரும். ஒரு தாய் தொழுது கொண்டு திக்ர் செய்து கொண்டே இருந்தால் அந்த குழந்தைக்கும் அந்த பிரதிபலிப்பு வரும். சாலிகான குழந்தை எப்படி வரும், குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுது அந்த தாய் எதையெல்லாம் நல்ல விஷயங்களை செய்கிறாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே அந்த குழந்தையினுடைய அந்த பிரதிபலிப்பாயிரும். இப்போ குழந்தை பிறப்பதற்கு முன்னாலும் இந்த குழந்தைக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும், பிறந்ததற்கு பின்னாலும் அந்த பிள்ளைகளுக்காக நாம் பிரார்த்தனை செய்யணும். ஒன்று, அந்த பிள்ளைகளுக்கு யா அல்லாஹ், அல்லாஹும்ம ஹதிஹி லி அஹ்ஸனில் அஹ்லாக், இறைவா இந்த குழந்தைக்கு

0: அவர்கள் சரியான நிலையிலே இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் பிறப்பதற்கு முன்னாலும் பிரார்த்தனை செய்ய வேண்டும், பிறந்ததற்கு பின்னாலும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இதோ அதற்கு உதாரணங்களை அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செஞ்சாங்க. எப்படி துவா செஞ்சாங்க? ரப்பி ஹபிலி மினஸ் ஸாலிஹீன், இறைவா எனக்கு நல்லோர்களில் உள்ள குழந்தையை எனக்கு கொடுன்னு துவா செஞ்சாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு எல்லாருக்குமே தெரியும். வயோதிக காலத்தில் குழந்தை பெற்றாங்க. தள்ளாத வயதில் குழந்தை பெறுவதற்கு, அவர்களுடைய மனைவிக்கு குழந்தை பெறுவதற்கு சாத்தியமா என்று கேள்விக்குறியாக உள்ள நேரத்தில் குழந்தைக்காக சுப செய்தி சொல்ல மலக்குமார்கள் வர்றாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி சிரிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க, ஏன்னா எனக்கு குழந்தையா அப்படின்ட்டு. இப்போ அவ்வளவு ஆச்சரியமான, நினைத்து பார்க்க முடியாத ஒரு நேரத்திலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ரப்பி ஹபிலி மினஸ் ஸாலிஹீன், சாலிஹான குழந்தை எனக்கு தா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சுருக்கிறாங்க. அல்லாஹும் அந்த துவாவை கபூல் செஞ்சு குழந்தையை கொடுத்துருக்கான். அல்லாஹ் இஸ்மாயில் என்ற ஒரு நபி அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அதுபோல وَجُنُبْنِي وَبَنِيَّ أَنْ نَعْبُدَ الْأَصْنَامِ, என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் சிலை வணக்கத்தை விட்டும் எங்களை தூரமாக்கிவிடு என்று பிரார்த்தனை செஞ்சிருக்கிறார். இது வந்து நம்ம அவசியம் செய்யக்கூடிய பிரார்த்தனை. ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் பிள்ளைங்க, நாம் வந்து முஸ்லீமாக இருக்கிறாங்க, பிள்ளைங்க ஒரு காலத்தில் அவ ஏதோ ஒரு காரணத்துக்காக மதம் மாறி போயிடுறாங்க, நிறைய நடக்குது. அவர்கள் விருப்பப்பட்ட பிள்ளைகளை திருமணம் முடித்துக் கொள்வதற்காக இஸ்லாத்தை விட்டே வெளியே செல்லக்கூடிய ஒரு நிலை இந்த காலகட்டத்தில் இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி துவா செஞ்சிருக்காங்க? வஜ்னுபுனி வபனி அன் அபுதல் அஸ்னாம், என்னையும் என்னுடைய பிள்ளையையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் தூரமாக்கி விடு என்று பிரார்த்தனை செஞ்சிருக்கிறார். இன்னொரு துவா செஞ்சார், ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வமின் ذுரியத்தி, இறைவா நான் தொழுகையாளியாக இருக்க வேண்டும், என்னை தொழுகையாளியாக ஆக்கு. அவன் கேட்ட துவா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஒமின் ذுரியத்தி, என்னுடைய பிள்ளைகளும் தொழ வேண்டும். எப்படி துவா செஞ்சுருக்காங்க பாருங்க. வா குழந்தை பிறப்பதற்கு முன்னால் ரப்பி ஹபிலி மினசாலிஹின் கேட்டிருக்காங்க, நல்ல குழந்தையை கொடுண்டு. குழந்தை பிறந்ததற்கு பின்னால் என்னையும் என்னுடைய பிள்ளையையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் தூரமாக்கிவிடுன்னு கேட்டிருக்காங்க. என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் முக்கீம சலா, தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆக்கு என்று துவா செஞ்சிருக்காங்க. அதே போல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவருடைய வரலாறும் தெரியும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இதே மாதிரி தான், இப்ராஹிம் நபி மாதிரி தான், வயசான காலத்தில் அவங்க ஒரு பிரார்த்தனை பண்ணாங்க. அவங்க பிரார்த்தனை ரொம்ப சுவாரஸ்யமான பிரார்த்தனை. சூரா மரியம்ல ஆரம்பிக்கும், ذكر رحمتي ربك عبده زكريا اذ نادى ربه نداء خفيا ابن عربيكم உங்களுடைய ஜக்கரியா நபியினுடைய அந்த வரலாற்றை அல்லாஹ் அந்த சூராவில் அல்லாஹ் ஆரம்பிப்பான். தன்னுடைய ரப்பிடத்தில் அவங்க கேட்பாங்க, ரொம்ப அமைதியான முறையில் கேட்பாங்க. قال ربي اني وهن العظم مني வஷ்தல ரஸ்ஸுஷைபா வலம் அக்கும்பி துஆயிக ரப்பி ஷக்கியா. எப்படி அழகாக கேட்குறாங்க பாருங்க. ரப்பிட்ட கேட்கும் போது எப்படிதான் நம்முடைய இயலாமையை சொல்லி நம்ம கேட்கணும். நமக்கு ஒன்று தேவை, அல்லாட்ட வந்து நம்ம கேட்டு பெறணும் அப்படின்னா நம்முடைய இயலாமையை ரப்பிடத்தில் போய் சொல்லணும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இன்னி வஹனல் அவ்வுமு மின்னி, என்னுடைய எலும்பெல்லாம் அப்படியே ஆடி போயிருச்சு, அதான் அதுக்கு அர்த்தம், என்னுடைய எலும்பெல்லாம் ஆடி போயிருச்சு. வஷ்தல ரஸ்ஸு ஷைபா, என்னுடைய தலையெல்லாம் நரைத்து விட்டது. வலம் மக்கும்பி துஆயிக ரப்பி ஷக்கியா, அப்படி இருந்தாலும் நான் உன்ட்ட கேட்கறதுல வந்து எனக்கு கவலை இல்லை, நான் அப்படி இருந்து உன்ட்ட நான் கேட்குறேன். தொடர்ந்து கேட்குறாங்க, என்னுடைய மனைவி மலடியாக இருக்கிறாங்க, எனக்கு ஒரு குழந்தையை கொடுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே தொடர்ந்து வருந்த வசனங்கள்.
1: அப்போ அந்த வயோதிக காலத்தில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம்

0: அவர்கள் தள்ளாத வயதில் அல்லாட்ட கேட்குறாங்க, ரப்பி ஹபிலி மில்ல துங்க துர்ரியத்தன் தய்யிபா இன்னக சமீஉத் துஆ, இறைவா எனக்கு கொடு, அன்பளிப்பாக கொடு, உன்னுடைய புறத்திலிருந்து துர்ரியத்தன் தய்யிபா, அழகான, அதாவது தய்யிபான தூய்மையான சாலிஹான ஒரு குழந்தையை எனக்கு கொடு, நீ வந்து பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. இது குழந்தை பிறப்பதற்கு முன்னால். அதுபோல சூரத்துல் ஃபுர்கானில் ஒரு துஆ இருக்குது, இபாதுர் ரஹ்மான் அப்படின்னு ஆரம்பிக்கும். அல்லாஹுடைய ரஹ்மானுடைய அடியார்கள், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்களாம். இந்த துஆ ரொம்ப முக்கியமான துஆ, எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ரப்பனா ஹபுலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத் அயுன் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா, இறைவா எங்களுக்கு எங்களுடைய துணைகளிடத்திலிருந்தும் எங்களுடைய பிள்ளைகளிடத்திலிருந்தும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை தா இறைவா, வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா, முத்தகீன்களுக்கு எங்களை தலைவராக ஆக்கு. ரொம்ப அழகாக அருமையான துஆ. இப்போ குழந்தை பிறப்பதற்கு முன்னாலும் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும், அதான் அஸ்திவாரம். குழந்தை வந்து உண்டாகுதுன்னா அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லிக் கொடுக்குறாங்க, கணவன் மனைவி உடலுறவில் ஈடுபடுவதற்கு முன்னால் பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிபினா வ ஜன்னிபி ஷைத்தான மா ரசக்தனான்னு ஓதணும். அல்லாஹுடைய பெயரை கொண்டு நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அல்லாஹும்ம ஜன்னிபினா வ ஜன்னிபி ஷைத்தான மா ரசக்தனா, யா அல்லாஹ் எங்களையும் எங்களுக்கு எதன் ரிசுக்காக கொடுக்க போறியோ அதையும் ஷைத்தானை விட்டும் தூரமாக்கிவிடு என்று துஆ செய்வதோடு அவர்கள் இல்லறத்தில் ஈடுபட வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. இப்போ ஷைத்தானுடைய தீண்டுதல் அந்த குழந்தைக்கு இருக்காது. இப்போ குழந்தை பிறப்பதற்கு முன்னாலேயே அல்லாஹ்விடத்திலே அந்த பிரார்த்தனைகள் கேட்டு பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக உலகத்தில் வாழும், அதுதான் அஸ்திவாரம் பிரார்த்தனை. ரெண்டாவது, குழந்தைகள் பிறந்துருச்சு, பிறந்த குழந்தைகளோடு நாம் அவர்களுக்கு மத்தியில் நீதமாக இருக்கணும், பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதமாக இருக்கணும். அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவர்களிடத்தில் நீதமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைகளுக்கு இடையில் நீதமாக இல்லாவிட்டால் அந்த சகோதரர்களுக்கு இடையில் சகோதரிகளுக்கு இடையில் அதாவத்து பகைமை வந்துடும். ஏன் அத்தா வந்து நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாரு, நம்மள்கிட்ட அன்பாக இருக்க மாட்டேங்கிறாரு, அவன்கிட்ட மட்டும் அன்பாக இருக்கிற, தம்பிகிட்ட மட்டும் இருக்கிறாரு, அண்ணன்கிட்ட இல்லையே. ஒரு மிகப்பெரிய வரலாறு குரானில் இருக்குல்ல, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு, 12 சகோதரர்கள், யூசுஃபிடம் மட்டும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரொம்ப குறிப்பாக ரொம்ப அன்பாக இருக்கிறத பார்த்தானே, அந்த சகோதரர்கள் எல்லோரும் சேர்ந்து யூசுஃபை கொண்டு போய் கிணத்துல போட்டாங்க. ஏன்? தன்னுடைய தந்தை வந்து ரொம்ப யூசுஃப்ட்ட ரொம்ப இதாக இருக்கிறாங்க, நம்மள்கிட்டலாம் இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விரோதம், அந்த பொறாமை, அந்த பொறாமை எந்த அளவுக்கு வந்திருக்குன்னா ஒரு சகோதரனை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த பொறாமை கொண்டு போயிருக்கு, கொண்டு போய் கிணத்துல கொண்டு போய் போட்டிருக்காங்க. அதனால் தான் சொல்லுகின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இத்தகுல்லாஹ வஅதிலு பைன அவுலாதிக்கும், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், உங்கள் குழந்தைகளுக்கு இடையிலே நீங்கள் நீதமாக இருங்கள். நீதம்ங்கிற வார்த்தை குர்ஆனில் நிறைய இடத்துல இருக்குது. கல்யாணம் பண்ணால் நீதமாக இருக்கணும், நல்லா சொல்கிறான்ல, வைன் ஹிப்தும் அல்லா த அதிலு ஃபவாஹிதத்தண்டு, கல்யாணம் பண்ணுறது ரெண்டு கல்யாணம் மூணு கல்யாணம் நாலு கல்யாணம் சாதாரணம் இல்லை, அது அதில் நீதம் இருக்கணும். நீதம் இல்லாவிட்டால் ஒன்று தான், அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில் நாலு பண்ணிக்கலாம், எங்களுக்கு சட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசக்கூடாது, பண்ணுறதுக்கு நீதம் இருக்கணும். ஒரு மனைவிக்கு இதுண்டா இன்னொரு மனைவிக்கு அது, ஒரு மனைவியோட ரெண்டு நாள் இருந்தால் இன்னொரு மனைவி ரெண்டு நாள் இருக்கணும், ஒரு மனைவிக்கு இந்த பொருளை வாங்கி கொடுத்தா இன்னொரு மனைவிக்கு அதே பொருளை வாங்கி கொடுக்கணும். அப்படியே நீதமாக இருக்க முடியாது, நீதமாக இருக்க முடியாது. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான் வெயின் ஹிப்தும் அல்லா த அதிலு ஃபவாஹிதத்தன், உங்களால் நீதம் இரு நீதமாக இருக்க முடியாது என்பதை நீங்கள் பயந்தால் நீங்கள் ஒரு மனைவியோடு நீங்கள் இருக்க, அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அந்த அதிலுங்கிற வார்த்தை இருக்குது, சரியான வார்த்தை அது. ஒருத்தர் ரெண்டு கல்யாணம் பண்ணிடுறாரு, ஒரு மனைவியோட நல்லானா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பண்ண கல்யாணம் பண்ண மனைவி விட்டுட்டு இப்போ கல்யாணம் பண்ண சின்ன பொண்ணு என்ன பண்ணுற நல்லா இருக்கிறாரு, அதை விட்டுடுறாரு. மறுமையில் போகும் பொழுது இப்படி ஒரு பக்கம் தோல் சாய்ந்தவராக எழுப்பப்படுவார், ஒத்த பக்கம் இப்படி இப்போ போவார். அப்போ எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க இந்த ஆள் நீதம் இல்லாமல் நடந்திருக்காரு உலகத்தில் அப்படின்ட்டு. அப்போ நீதமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி, நீதமாக இல்லாவிட்டால் என்ன தண்டனை என்பதை பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அல்லது உலகத்தில் கவனமாக இருக்க வேண்டும், விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது. இப்போ அதில் என்கின்ற வார்த்தை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், பிள்ளைகளிடத்திலே நீங்கள் நீதமாக இருங்கள், நீதமாக இருந்தால்தான் அவர்களுக்கு இடையிலே அந்த முஹப்பத், அந்த பிரியம் அவர்களிடத்திலே ஏற்படும். அவர்களிடத்தில் எல்லாரும் என்ன இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருப்பாங்க. நீதம் இல்லாட்டி அவன் அவன் என்ன பண்ண பெற்றோர் சகோதரர்கள்லாம் அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுவாங்க. அதெல்லாம் பெற்றோர்கள் அதற்கு காரணமாக இருக்க வேண்டும். புகாரி முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் வருது, நுஃமான் இப்னு பஷீர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. நுஃமான் இப்னு பஷீர் அவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய குழந்தைக்கு ஒரு அன்பளிப்பை கொடுக்குறாங்க. ஒரே ஒரு பிள்ளைக்கு மட்டும் ஒரு அன்பளிப்பு, குறிப்பாக அன்பளிப்பு கொடுக்குறாங்க. இந்த செய்தியை அவர்களுடைய மனைவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொண்டு போகிறாங்க. நுஃமான் இப்னு பஷீர் அவர்கள் தன்னுடைய தந்தைக்கு அன்பளிப்பு கொடுக்குறாங்க, தந்தைக்கு. அப்போ தலபத் உம்முஹு ஐஷத் அலா தாலிக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாய் வந்து என்ன பண்ணுறாங்க, ரசூலுல்லாஹி போகிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போகிறாங்க, போய் இந்த செய்தியை சொல்கிறாங்க. சொல்லும் பொழுது ஃபலம்மா அத்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால லஹு அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், எழுத்து பிள்ளை நினைக்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்த பொழுது அவங்க கேட்குறாங்க, அகுல்லு உலா அகுல்லு வலதிக்க நஹல் தகு மிஸ்லஹாதா. இந்த ஒரு இடத்துல வாலிதுன்னு எழுதி, ஒரு இடத்துல வலதுன்னு எழுதியிருக்கு. ஒரு குழந்தையினு மோச்சுக்குவோம், ஒரே ஒரு பிள்ளைக்கு கொடுக்குறாங்க. அப்போ ரசூல்லா பின்னாடி உள்ள வார்த்தையை பார்த்தா, அகுல்லு வலதிக்க நஹல் தகு மிஸ்லஹாதா, உன்னுடைய எல்லா குழந்தைகளுக்கும் இது போன்ற அன்பளிப்பு கொடுத்தாயான்னு கேட்குறாங்க ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபகாலல்லாஹ் அவர் இல்லை அப்படிங்கிறார். ஃபகால் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபத்தகுல்லாஹ வஅதிலு பைன அவுலாதிக்கும், இப்போ தான் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், உங்கள் குழந்தைகளுக்கு இடையிலே நீங்கள் நீதமாக இருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியதை நாம் இங்கே சிந்தனை செய்து பார்க்கணும். இன்னொரு ரிவாயத்தில் முஸ்லீம் என்ற கிரந்தத்தில் வந்திருக்கு, அயசுருக்க ஐயக்கூணு இலைக்க ஃபில் பிர்ரி சவான், அயசுருக்க ஐயக்கூணு இலைக்க ஃபில் பிர்ரி சவா உன் கேட்குறாங்க. உபகாரம் செய்கின்ற விஷயத்தில் உனக்கு உபகாரம், பிள்ளைங்க உனக்கு உபகாரம் செய்யக்கூடிய விஷயத்தில் சமமாக இருக்க இருப்பதற்கு உனக்கு சந்தோஷமாக இருக்குமான்னு கேட்குறாங்க. எல்லா பிள்ளைங்களும் உனக்கு உபகாரம் செய்யணும் அப்படின்னு நீ விரும்புகிறாயான்னு கேட்குறாங்க. கால பலா அவர் ஆமாம் சொல்கிறாரு. சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அப்படின்னா நீ என்ன பண்ணணும், எல்லா பிள்ளைகளுக்கும் நீதமாக நீ கொடுக்க வேண்டும் என்ற செய்தியை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நீதமாக பிள்ளைகளுக்கு மத்தியில் இருப்பதும், அந்த பிள்ளைகள் வருங்காலத்தில் தன்னுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதில் போட்டி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. பிள்ளைகள் பெற்றோர்களை கவனிப்பாங்க, தனியாக ரோட்டில் விட்டுற மாட்டாங்க, சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட மாட்டாங்க. பிள்ளைகளை பெற்றோர்கள் வளர்க்கக்கூடிய அந்த விதம்தான். மூன்றாவதாக, பிள்ளைகளிடத்தில் அன்பாக இருக்கணும், அரவணைப்பாக இருக்கணும், இரக்கத்தோடு இருக்கணும் பிள்ளைகள்கிட்ட. இதுவும் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய விஷயத்தில் உள்ள அஸ்திவாரம், அன்பாக இருக்கணும். புகாரி முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் வந்திருக்கு, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஹசன் இப்னு அலி ரழியல்லாஹு அன்ஹுமா, ஹசன் இருக்காங்களா, அலி ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகனார் ஹசன், யார் ரசூலுல்லாஹுடைய பேரப்பிள்ளை, ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மகனார் ஹசன், ஹசனை வந்து முத்தமிடுறாங்க. இப்போ முத்தமிடக்கூடிய அந்த இடத்துல அக்ரா இப்னு ஹாபிஸ் என்கின்ற ஒரு தோழர் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அந்த தோழர் சொல்கிறாரு, இன்னலி அஷரத்தம் மினல் வலதி மா கப்பல்து மின்ஹும் அஹதா, எனக்கு 10 பிள்ளைங்க இருக்கிறாங்க, நான் ஒருத்தரை கூட நான் முத்தம் கொடுத்ததில்லை அப்படிங்கிறார். என்ன நடக்குது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேரப்புள்ள ஹசனை முத்தமிடுறாங்க. முத்தமிடக்கூடிய நேரத்தில் அக்ரா இப்னு ஹாபிஸ்ங்கிற ஒரு தோழர் அங்கே பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த முத்தமிடக்கூடிய காட்சியை பார்க்குறாரு. பார்த்ததற்கு பின்னால் அவர் சொல்கிறாரு, எனக்கும் 10 பிள்ளைங்க இருக்குது, நான் யாரையுமே நான் முத்தமிட்டதில்லை என்று அவர் சொல்லும் பொழுது, ஃபநதர இலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால மல்லா இர்ஹமு லா யர்ஹம். அப்போ சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர் இரக்கம் காட்டப்பட மாட்டார். அல்லாஹ் திருக்குறானில் சொல்கிறான்ல, ஒரு துவா சொல்லி கொடுக்குறான்ல, ரப்பிர்ஹமுஹுமா கமா ரப்பயானி சகீரா. இறைவா, இவர்களுக்கு நீ இரக்கம் காட்டு, என்னை சிறுபிராயத்தில் இவர்களை இரக்கம் காட்டி என்னை வளர்த்ததை போன்று. இப்போ பிள்ளைகள் வந்து பெற்றோர்களுக்காக செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை சரியான பிரார்த்தனை அது. ஏன்னா பிள்ளைகளை வந்து சிறு வயதில் பிள்ளைகளுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல், எந்த வலியும் இல்லாமல், எந்த கஷ்டமும் இல்லாமல் பெற்றோர்கள் அந்த குழந்தையை வளர்க்குறாங்க, இரக்கத்தோடு வளர்க்குறாங்க. அப்போ அந்த குழந்தை பின்னால் என்ன பண்ணுது? அந்த பெற்றோருக்காக துவா செய்து, ரப்பிர்ஹம் முகுமா கமா ரப்பயானி சகீரா, என்ன எப்படி சின்ன பிள்ளைகளை என்ன எப்படி இரக்கத்தோடு வளர்த்தாங்களோ அதுபோல் யா அல்லா இவர்களுக்கு நீ இரக்கம் காட்டு என்ற பிரார்த்தனையை குர்ஆன் மூலமாக நாம் தெரிய முடிகின்றது. சொர்க்கத்தில் ஒரு பெற்றோர், ஒரு தந்தை அல்லது தாய் சொர்க்கத்தில் இருப்பாங்க. சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அந்தஸ்துகள் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்குமா? அந்த மனிதர் அல்லாட்ட கேட்பாரா, யா அல்லா, ஏன்னா உலகத்தில் அமல் செஞ்சால் தான் சொர்க்கத்தில், இறந்து போனதுக்கு பின்னால் அமல் முடிஞ்சு போச்சு, எதுவுமே இல்லை, அவ்வளோதான், சொர்க்கத்துக்கு போகிறார். சொர்க்கத்தில் தரஜா உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கு, ஒவ்வொரு நாளும் தரஜா உயர்ந்துக்கிட்டே இருக்குது. யா அல்லா, எனக்கு எப்படி இந்த தரஜா, நான் ஒன்றுமே அமல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் ஒன்றுமே அமல் செய்யலை, எதுவுமே செய்யலையே, எனக்கு எப்படி இந்த தரஜா, இந்த உயர் உயர்ந்து கொண்டே இருக்கின்றது என்று கேட்கும் பொழுது அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்லுவானாம், லிஸ்திக்ஃபாரி வலதிக்க லக, உன்னுடைய குழந்தை உனக்காக பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கின்றது. இப்போ எப்பொழுதெல்லாம் இந்த குழந்தை பெற்றோருக்காக பாவ மன்னிப்பு கேட்கின்றதோ, ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா அல்லது அல்லாஹும் மஃஃபிர் லஹு ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி அந்த பெற்றோருக்காக பிரார்த்தனை செய்கின்றதோ, அப்பொழுதெல்லாம் அந்த தந்தைக்கோ தாய்க்கோ தரஜாக்கள் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அப்போ அல்லாஹ் பதில் சொல்லுவான் அந்த மனிதரிடத்தில், ஓம் புள்ள உனக்காக பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கின்றான், உன்னுடைய பிள்ளை உனக்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கின்றான். எப்பொழுதெல்லாம் அவன் மன்னிப்பு கேட்குறானோ அப்பொழுதுதான் உன்னுடைய தரஜா உயர்ந்து கொண்டே இருக்கின்றது. சுபஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய இது. அப்போ பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த குழந்தையை உருவாக்குவது நம்முடைய பொறுப்பு. அதான் ஆரம்பத்தில் குல்லுக்கும் மஸ்ஊலுன், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஈயத்திஹி, உங்கள் ஒவ்வொரு நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், அந்த பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். அப்போ குழந்தையை உருவாக்குறது நம்முடைய வேலை தானே, நம்ம தானே சொல்லிக் கொடுக்கணும். இப்போ நம்ம சொல்லிக் கொடுத்தா தான் அந்த குழந்தை நமக்காக பிரார்த்தனை செய்வான். உம்முல் முஃமினீன் ஐஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வர்றார், வந்து கேட்குறாரு, துக்கப்பிலூன சிபியான, பிள்ளைகள்லாம் நீங்கள் முத்தம் முத்தம் கொடுப்பீங்களா? நல்லா கவனிக்க வேண்டும், பெற்றோர்கள் தாய்மார் நல்லா கவனிக்க வேண்டும். பிள்ளைகள் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பார்கள், அது சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெரிய பிள்ளையாக இருந்தாலும் சரி, நமக்கு பிள்ளை தான் அது, அது பெரிய ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, அந்த பிள்ளைகள் நம்முடைய அரவணைப்பு, நம்முடைய அன்பு, நம்முடைய முத்தத்தை அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். இப்போ இந்த தோழர் கேட்குறாரு, துக்கப்பிலு உன சிவியான, பிள்ளைகளை நீங்கள் முத்தமிடுவீர்களா? ஃபமானு கப்பிலு, நாங்கள் முத்தமிட மாட்டோம், முத்தமெலாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படி சொல்கிறார். ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவ அம் லீ குலக்க அன் நஸ அல்லாஹு மின் கல்பிக்க ரஹ்மா, ஓ உள்ளத்திலிருந்து அல்லாஹ் இரக்கத்தை எடுத்ததுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு கேட்குறாங்க. ஓ உள்ளத்திலிருந்து அல்லாஹ் இரக்கத்தை எடுத்துட்டான், அதுக்கு நான் பொறுப்பாளியாக மாட்டேன். அப்போ உன்னிடத்தில் இரக்கம் இல்லை, அதனால தான் நீ வந்து முத்தம் கொடுக்க மாட்டேன்கிறாய் என்று அந்த தோழரிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நமக்கு பதிவு செஞ்சு வச்சிருக்கிறான். ஆக பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது பிள்ளைகளிடத்திலே உள்ளன்போடு இருக்க வேண்டும், அரவணைப்போடு இருக்க வேண்டும், இரக்கத்தோடு இருக்க வேண்டும். அப்போ தான் அந்த குழந்தை வந்து நமக்காக துவா செய்யும், ரப்பி ரஹ்மஹுமாக்கமா ரப்பியானி சகீரா, சின்ன பிள்ளையில என்னை எப்படி எங்கள் அத்தா வளர்த்தார், எங்கள் அம்மா எப்படி வளர்த்தாங்க, அதுபோல யா அல்லாஹ் அவர்களுக்கு இரக்கம் காட்டு. ஒவ்வொரு தொழுகையிலும் அவன் கேட்பான், துவா கேட்பான், கேட்கும் பொழுது அவர்களுக்கு அந்த அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றது. அடுத்ததாக உபதேசம், பிள்ளைகளுக்கு அடிக்கடி உட்கார்ந்து பிள்ளைகளிடத்தில் உபதேசம் பண்ணணும், நல்ல செய்திகளை பிள்ளைகளிடத்தில் சொல்ல வேண்டும், நிறைய நசிகத்துகள் செய்யணும். பிள்ளைகளிடத்தில் சொல்லும் பொழுது மார்க்க விஷயங்களை பற்றி சொல்லணும், இஸ்லாத்தினுடைய கடமைகளை பற்றி சொல்லணும், இஸ்லாத்தினுடைய வாஜிபுகளை பற்றி சொல்லணும், ஹலால் ஹராமை பற்றி பேசணும், குற்றங்களை பற்றி சொல்லணும், இதெல்லாம் பிள்ளைகள்கிட்ட சொல்லணும். அல்லாஹ் சொல்கிறான், வவசாபிஹா இப்ராஹீம் பனீஹி வ யாகூப் யா பனிய இன்னல்லாஹ ஸ்தஃபா லகுமுத்தீன் ஃபலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, அதே மாதிரி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, யா பனிய என்னுடைய பிள்ளைகளே இன்னல்லாஹ ஸ்தஃபா லகுமுத்தீன், அல்லாஹ் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான், ஃபலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் இறந்து போகும்போது முஸ்லீமாக தான் நீங்கள் மரணிக்கணும்னு சொல்லுவாங்க வசியத். இப்போ பிள்ளைகளை கூப்பிட்டு பிள்ளைகளிடத்தில் நல்ல செய்திகளை சொல்லிக் கொடுப்பதும் அந்த பிள்ளைகளுடைய வருங்காலம் சிறந்ததாக இருப்பதற்கு அது ஒரு சான்றாக இருக்கும். லுக்மான் என்ற திருக்குறானில் இருக்கக்கூடிய ஒரு சூரா, லுக்மான் சூரா லுக்மான் சொல்லிட்டு ஒரு ஒரு ஒரு ஆபித், ஒரு வணக்கசாலி, லுக்மான் என்பவர் நபி அல்ல, ரசூல் அல்ல, அது ஒரு மனிதர், நல்ல மனிதர், சிறந்த மனிதர். அந்த மனிதரை பற்றி அல்லாஹு ஜல்லஷானு தாலா சொல்லும் பொழுது அவர்கள் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் பண்ணுறாங்க, யா பனிய லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்கல துல்முன் அதீம், எனதருமை மகனே நீ வந்து இணை வச்சிராத, இணை வைக்கிறது மிகப்பெரிய பாவம் என்று சொல்கிறாங்க. அப்போ அவர்கள் அந்த லுக்மான், இந்த சூரா லுக்மானில் வரக்கூடிய அந்த பார்த்தோம்னா அதில் வரும், யா புனைய அக்மி ஸ்வலாத்த வஅமுர் பில் மஅரூஃப் வன்ஹ அனில் முன்கர் வஸ்பிர் அலா மா அஸாபக், இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. எனதருமை மகனே நீ தொழு, நல்லதை ஏவு, கெட்டதை தடு, வரதில் கொஞ்சம் உனக்கு ஏற்பட்டதில் நீ பொறுமையாயிரு, இதெல்லாம் உபதேசங்கள். இந்த உபதேசங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு வருங்காலத்தில் என்றைக்கா ஒரு நாள் யோசனை பண்ணி பார்ப்பான், எங்கள் அத்தா இது மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, என்னுடைய அம்மா இது மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, எங்கள் அத்தா வந்து இப்போ தான் எனக்கு விளங்குது. ஏன்னா சில பேருக்கு விளங்காது, அந்த வாலிப பருவத்தில் சொல்கிறது விளங்காது. அவர் தந்தையாகி அவர் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது தான் தெரியும், ஆகா நம்மளுடைய வாப்பா இது மாதிரி தானே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ நமக்கு இப்போ தான் தெரியுதுன்னு சொல்லி அவருக்கு விளங்கும். இப்போ இதையெல்லாம் அவர்கள் உபதேசங்கள் அதிகமாக செய்து கொண்டிருப்பதும் அந்த பிள்ளைகளுடைய அந்த வருங்காலம் சிறந்ததாக இருப்பதற்கு ஒரு சான்றாக இருக்கும். அதுபோல் அவருடைய பொறுப்பு செய்ய வேண்டும் என்ற செய்தி. அதுபோல் இந்த வசியத்தில் ரொம்ப முக்கியமானது, முரஹலக பிஸ்வலாத்தி வஸ்தவிர அலைஹா, குடும்பத்துக்கு வந்து தொழுகையை ஏவ வேண்டும், தொழச்சொல்லி பிள்ளை மனைவி மக்கள் எல்லாம் தொழ வேண்டும் என்று அவர்களுக்கு வசிய செய்து கொண்டே இருக்க வேண்டும். சுனன் அபூதாவுதில் ஒரு ஹதீஸ் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, முரு அவுலாதக்கும் பிஸ்வலாத்தி வகும் அபுனாவு சபாசினீன், உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் தொழுகையை ஏவுங்கள், ஏழு ஏழு வயசானாலும் தொழுகையை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிருங்கிறான். பயிற்சி, ஏழு வயசில் சொல்ல ஆரம்பிச்சிருங்கிறான். வகுரி பூகம் அலையா வகும் அபுனாவு அஸ்ரீன், பத்து வயசு வரும் பொழுது பிள்ளைங்கள அடிக்கணும், தொழுவைக்காக தொழுவில்லைன்னா அடிக்கலன்னா வேகமாக அடிச்சிடறது இல்லை, சும்மா லேசான முறையில். அப்போ மூன்று வருட இடைவெளி கொடுக்குறாங்க, ஏழு வயசுலேருந்து பத்து வயசு வரைக்கும் அந்த பழக்க வழக்கத்தை கொண்டு வர்றதுக்கு. அதனால தான் நான் அடிக்கடி பயானில் சொல்வதுண்டு, பெற்றோர்கள் அவர்கள் செல்லக்கூடிய பள்ளிவாசல்களுக்கு பிள்ளைகளை நீங்கள் அழைத்து செல்லுங்கள். அவன் தொழுதாலும் பரவாயில்ல, தொழாவிட்டாலும் பரவாயில்ல, சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி பக்கத்தில் உட்கார வச்சுக்க. இது போன்ற சபைகளுக்கு வரும் பொழுதும் பிள்ளைகளை அழைத்து வாருங்கள். ஏன் இது போன்ற சபைகளுக்கு ஏன் அழைச்சி வரணும் அப்படின்னா, இது போன்ற நல்ல சபைகள், இது போன்ற மஸ்ஜித், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் பேசக்கூடிய மஸ்ஜித், குர்ஆனை சொல்லப்படக்கூடிய மஸ்ஜித், முதாக்கரா செய்யக்கூடிய இடம், இந்த இடத்துல வந்து நான்கு விதமான சிறப்புகள் கிடைக்குது. என்ன நான்கு சிறப்பு என்ன கிடைக்குது அப்படின்னா, இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்கிக் கொண்டே இருக்கின்றது. ஹஷியத்துஹுமுர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்கிக்கிட்டே இருக்கு. நஸலத் அலைஹிமு சக்கீனா, அவர்களுக்கு அமைதி கிடைக்கின்றது, அமைதி இறங்குது. இங்கே வஹஃபத்துஹுமுல் மலாயிகா, வானவர்கள் சூழ்ந்து கொள்ளுகின்றார்கள் இந்த சபையில். வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இந்தஹு, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா தனக்கு பக்கத்தில் உள்ள வானவர்களிடத்திலே இந்த சபையில் இருப்பவர்களை பற்றி அல்லாஹ் அங்கே நினைவு கூறுகின்றான். இப்போ இந்த நாலு சிறப்பு எங்கே கிடைக்குது? இது போன்ற கல்வி சபைகள், இது போன்ற குரானை பற்றி சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய சபைகள், மார்க்கத்தை பற்றி பேசப்படக்கூடிய சபைகள், இந்த சபைகளில் தான் இந்த நாலு சிறப்பு கிடைக்குது. இந்த நாலு சிறப்பு நமக்கும் கிடைக்கணும், நம்முடைய மனைமார்களுக்கும் கிடைக்கணும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் கிடைக்கணும். அதனால் தான் சொல்லப்படுகின்றது, நீங்கள் எந்த சபைக்கு நல்ல சபைகளுக்கு செல்லும் பொழுது
1: கல்யாணங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. உலகமெங்கும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலி தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள இன்று முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள். www.muslimvanoli.com.
1: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் இறை நினைவில் மன அமைதி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وما بعد எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புனிதமிக்க மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் இளைஞர்கள் அவருடைய பங்களிப்பை எந்த விதத்தில் இஸ்லாத்துக்கு செலுத்த வேண்டும் என்ற ஒரு தலைப்பு தந்திருக்கிறார்கள். அதாவது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இங்கே இளைஞர்கள் இருக்கிறார்கள், பெரியவர்கள் இருக்கிறீர்கள், ஜமாத்து தலைவர்கள் இருக்கிறீர்கள். என்னுடைய இந்த தலைப்பை பொறுத்தளவில் எல்லோரையும் உள்ளடக்கும் விதமாகத்தான் இந்த தலைப்பு அமைந்திருக்கிறது. பொதுவாக ஒரு ஊரிலே இளைஞர்களை பொறுத்தளவில் அவர்கள் வழித்தவறிய செயற்பாடுகள் செய்கிற நேரம் நிறைய இளைஞர்களை மட்டும் திட்டுவார்கள். இந்த புடிமார்களை பார்த்தீங்களா அப்படின்னு இளைஞர்களை மட்டும் திட்டுவார்கள். ஆனால் உண்மையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இளைஞர்கள் என்ற அந்த பருவம், இளமை பருவம் என்ற அந்த பருவத்திலே எப்படி உடல் ரீதியான அமைப்பு இருக்குது, உண்மையாக அவர்கள் ஏன் அப்படியெல்லாம் செயல்படுகிறார்கள், அவர்கள் மூளையில் என்ன நடக்கிறது, இந்த விடயங்களை எல்லாம் சொல்லுகிற நேரம் பெரியவர்கள் ஜமாத்து தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிழை அவர்களுடையது மட்டுமல்ல, எல்லோரும் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை தான் முதலில் உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். அதனால் தயவு கூர்ந்து சொல்லப்படுகிற விஷயத்தை கவனமாக நீங்கள் செவிமடுத்தால்தான் உங்களுக்கு புரியும். ஒரு ஊரை எப்படி மாற்றலாம், ஒரு ஊரை மாற்றுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞர்களை எப்படி பயன்படுத்தினார்கள், அற்புதமான இளைஞர் சமுதாயம் அவர்களை ரசூலுல்லாஹ் எப்படி பயன்படுத்தினார்கள், எந்த விதத்தில் இளைஞர்கள் ஒன்று சேர்ந்தார்கள், அந்த வகையில் நானும் நீங்களும் போக வேண்டுமாக இருந்தால் உண்மையாக பெரியவர்களும் அவருடைய பங்களிப்புகளை இந்த விஷயத்தில் செலுத்தியாகணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாலு அடிப்படைகளை உங்களுக்கு சொல்லலாம். இளமை, டீனேஜர்ஸ் என்று சொல்லுவார்கள். பொதுவாக இதை வந்து 12க்கு புறவ ஆரம்பிப்பார்கள். 13, 14, 15 இந்த டீன் டீன் என்று வருவதை வைத்து டீனேஜர்ஸ், இந்த பருவம் தான் உண்மையாக எதையும் செய்ய முடியுமான பருவம் என்றுவாங்க. அதுலேருந்து ஆரம்பிக்கும் ஒரு துடிப்பு, அதுலேருந்து ஒரு ஆரம்பிக்கும் ஒரு வேகம். இந்த துடிப்பும் வேகத்துக்கும் உலகம் ஆசைப்படும். இவர்களை வைத்து நிறைய விஷயங்களை சாதிக்கலாம் என்று உலகம் திட்டம் போட்டு அந்த மாதிரி உங்களுடைய சக்திகளை எனர்ஜியை உறிஞ்சி எடுக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நிஜமாக இளமை பருவத்தில் உள்ள அதிகமானவர்கள் இருக்கிறீங்க, இந்த பருவத்தில் உண்மையா என்ன நடக்குது, எப்படி உலகம் உங்களை பயன்படுத்துது, இந்த விஷயத்தை நீங்க புரிந்தால் மட்டும்தான் எந்த திசையில் கால் வைக்கலாம். துனியா உங்களை அழைக்கிறது, இஸ்லாம் உங்களை அழைக்கிறது, அதாவது இந்த உலக மக்கள் உங்களை அழைக்கிறார்கள், இஸ்லாமிய மார்க்கத்தின் அழைப்பாளர்கள் உங்களை அழைக்கிறாங்க. நிஜமா நீங்க சும்மா முடிவெடுக்க கூடாது, எது லாபம் என்று பார்க்கணும். இஸ்லாத்துக்கு போனா நன்மையா, அங்க போனா நன்மையா, சும்மா உட்கார்ந்து நீங்க முடிவெடுக்க கூடாது. சரியாக ஆய்வு பண்ணி ஒழுங்கா முடிவெடுத்தால்தான் ஒன்று இஸ்லாம் உங்களை ஏமாத்தணும், இல்லை இந்த உலகத்தில் மற்றவன் உங்களை ஏமாத்தணும். எந்த எது சரி என்பதை தீர்மானித்து எடுத்தால் மட்டும்தான் வெளிகமையில் எக்கச்சக்கமான இளைஞர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் முன்னாடி போய் நெஞ்ச நிமிர்த்தி நான் சரி என்று சொன்னால் மட்டும்தான் அவர்களுக்கு அந்த கொள்கையை புரிய வைக்கலாம். இல்லைன்னா அவங்கள சொல்லுவாங்க, அவங்களையா கொஞ்சம் வந்துட்டாரு பயான் பண்ண. இப்போ ஒரு படத்தை பார்க்காம இந்த நேரத்தில் இதான் முக்கியம். நீங்கள் அசந்து போயிருவீங்க, மனசு உடைச்சி போட்டான், நாலு பேர் அந்த கட்சியில் போய் சேர்ந்துருவாங்க. அதனால சொல்றவர் சொல்லுவது சரி என்று புரிந்திருக்க வேண்டும், சொல்லக்கூடியது நியாயமானது என்று தெரியணும், அந்த சைத்தானியத்து முட்டாள்தனம் என்று புரியணும். அப்பதான் ஒரு வீரியம் வரும், அப்பதான் எலும்பி நின்று அந்த சமூகத்தை காக்கும் உணர்வு வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏதோ நாலு பேர் போனாங்க, நாலு பேரை கூப்பிட்டாங்க, நானும் அந்த கூட்டத்தில் சேர்றேன்னு வரக்கூடாது. ஒழுங்க புரிந்து வெளிகமையில அதை அன்றைய பிரதேசங்கள் ஒரு மாற்றம் நிகழ்த்தக்கூடிய பாக்கியத்தையும் தைரியத்தையும் அல்லாஹு ஜல்லஷானு கொடுத்தாலா இளமை பருவத்தில் உள்ளவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். அதனால நம்பர் ஒன், நாலு அம்சங்களை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுவேன். இளமை என்று வந்த உடனேயே மூளையில சில மாற்றங்கள் உண்டாகுது. இந்த இளமை பருவத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க, இளைஞர்களை பொறுத்தளவில் அவங்க வந்து வேண்டியது செய்வாங்க, ரிஸ்க் டேக்கிங், வேண்டிய ரிஸ்க் எடுப்பாங்க. எதனாலும் முன்னாடி போட்ட இளைஞரை போடுவான், குத்திட்டு வா, வெட்டிட்டு வா, அண்ட வேர்ல்டுன்னு ஒரு கூட்டம் உருவாக்கினாங்க. பின்னாடி பெரிய பெரிய ஆக்களை இருப்பாங்க, யாரும் வரமாட்டாங்க. யாரும் முன்னாடி போறது டோக்கு எடுத்துட்டு 18, 19, 20 இப்படிதான் போவாங்க. எதுக்கு? அவர்களை வச்சு வேண்டியது சாதிக்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வேண்டிய ரிஸ்க், ரிஸ்க் என்றால் எங்களுக்கு ரஸ்க் என்றுவாங்க. இளமை பருவத்தில் வேண்டியது செய்யலாம். நிஜமா அப்படி செய்வதற்கான காரணம் என்ன? அந்த நேரத்தில் உங்களை நிறைய பேர் மீனுக்கு கொக்கையை போட்டு இன்னொரு சின்ன மீனை போடுவாங்க, அல்லது ஒரு புழுவை போட்டு தான் மீனை பிடிக்கிறது. உங்களை எப்படி பிடிக்கிறாங்க என்பதை நான் சொல்லி காட்டுவேன். இந்த ரிஸ்கை வச்சே எக்கச்சக்கமாக கோடிக்கணக்கில் உருளுது. தமிழ்நாடை பொறுத்தளவில் இந்த தீபாவளிக்கு பார்த்தோம், கொழும்புல தீபாவளி அண்டி ஓஃப் பஜார் எல்லாம், ஆனால் சில இடங்களில் டிராஃபிக். எங்கடா டிராஃபிக் என்று பார்த்தா படம் அவள்கிட்ட தியேட்டர்களுக்கு எல்லாம் டிராஃபிக், முஸ்லீம்களும் சேர்ந்து போறாங்க. என்ன உங்களெல்லாம் பிடிக்கிறாங்க கேட்டா சொல்லுவார்கள், திரைப்படம், மனித அபிமானம், அவர் வந்து பாஞ்சு குத்தி அநியாயத்தையே இல்லாமல் ஆக்கிட்டார். கொஞ்சம் போய் சென்னையில் இறங்கி ஒரே ஒரு நாள் பார்த்தீங்கன்னா விளங்கிடும். சைக்கிளில் ஒருத்தன் முட்டிட்டு போமா, உளுந்திருப்பான் ஒருத்தன, அவனை தூக்குறதுக்கே நாதி வராது. எங்கடா உங்க பதம் கடா படம் எல்லாம் செஞ்ச கதாநாயகருங்க ரஜினிகாந்த், அந்த கூத்து போட்டு இந்த கூத்து போட்டு தமிழகத்தில் நாங்கள் அத்தனையும் முடித்து விட்டோம். என்ன ஒழிச்சிங்க, உங்க படத்தால ஒன்றையும் ஒசைக்க முடியல. கீழே உளுந்திருப்பான், கைப்பற்றிருக்கும், கையை தடாவிட்டாவது இலங்கையில போவான், சாரி சார் ரெண்டாவது சொல்லுவான், அங்க அவனுக்கு பாக்குறதுக்கே நேரம் இல்லை. கேட்டு பாருங்க, போனவங்கள்ட்ட சும்மா சத்தமில்லாம போயிட்டு இருப்பாங்க. மனிதாபிமானத்துக்கு எக்கச்சக்கமான திரைப்படம், அந்த திரைப்படம் உலகத்தை மாத்திருக்கிறதா இருந்தா இன்றைக்கு புனித நகரம் தமிழ்நாடு. இந்தியாவில தான் திரைப்படத்துக்கு அப்படி அலைவாங்க, ஓஹோ ஆகோண்டு. அதுல காட்டுறதெல்லாம் நிஜமா இருந்தா உலகத்தில் மிகப்பெரும் புனித ஸ்தலங்கள் தான் அந்த இந்தியாவாக மாறியிருக்கும். மும்பை சிட்டியை பார்த்தா காரி துப்பணம் பண்ணுவார்கள், அவ்வளவு மோசம் பண்ணுவார்கள். எனக்கு பல கதைகளை சொல்லியிருக்கிறார்கள், அருவறுப்புக்கு மேல் அருவறுப்பு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால உங்களுக்கு சொல்றேன், தமிழ் திரை உலகம் மட்டுமல்ல ஹாலிவுட் பாலிவுட் எல்லாமே உலகத்தை மாத்தி இருந்தா மனித புனிதர்கள் தான் உலகம் எங்கு நடக்கணும். அதனால உங்களை எல்லாம் எப்படி கவர்றார்கள் திரை உலகம் என்று திரைப்படம் என்று வச்சு, யார்கிட்ட டிக்கெட் உடைக்கிறது? உங்களை மாதிரி ஆட்கள் தான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்றாக புரிந்து கொள்ளணும். அதனால ஒன்னாவது ரிஸ்க் டேக், அதுலாம் நிறைய ரிஸ்கை காட்டுவாங்க. எல்லாம் நீங்கள் தான் கவருவீங்க. ஒரு டிஷர்ட்டை போட்ட எல்லாரும் அதே டிஷர்ட், மார்க்கெட்டில் டிஷர்ட் போயிடும். கொஞ்சம் வெட்டி போட்டான்னா இதே நீங்கள் வெட்டுருவீங்க, செலவுனுக்கு வியாபாரம் நடந்துடும். எல்லாம் வேண்டிய மாதிரி மார்க்கெட் பண்ணுவான். அதுக்குள்ளே இருந்து உங்களை பிடிக்கிறதுக்கு எக்கச்சக்கமான திட்டங்கள், அவையெல்லாம் சொல்லுவதற்காக நான் இங்கே வரவில்லை. ஆனால் உங்களுடைய திறமையும் சக்தியும் என்னன்னு நீங்கள் புரிங்க, அதை நான் சொல்லி காட்டுவேன். அதனால் பாருங்கள், அடுத்தது உங்கள்கிட்ட உள்ள விஷயம் என்னென்னா மூளைகளை. ஃபர்ஸ்ட் விஷயம், அதாவது ஃபர்ஸ்ட் வேலை என்னன்னா உங்களோட பிரெயினில் இருக்குது வந்து பியர் ப்ரெஷர். மூளையில் ஒரு இடம் இருக்குது, அதாவது ரிவார்டிங் சென்டர். எல்லாருக்கும் அப்படி ஒன்று இருக்குது. இந்த ரிவார்டிங் சென்டர் என்ன பண்ணுந்தா, இதில் ஒரு பவர் ஒன்று இருக்குது. இந்த ரிவார்டிங் சென்டர்னு சொல்கிற ஏரியாவில் ஒரு பவர் இருக்குது. இளமை என்ற ஒரு பருவம் வந்த உடனே, எல்லா முதியவர்களும் கவனிங்க, இளமை என்ற ஒரு பருவம் வந்த உடனே இந்த ரிவார்டிங் சென்டர் கட்டும் பவர்ஃபுல் ஆகும். எப்போ பவர்ஃபுல் ஆகும் தெரியுமா? பியர் ப்ரெஷர். அதாவது அவர் ஏதாவது செய்கிற டைமில் ஒரு பெரியவர் முன்னாடி நின்றா மூளையில் ரிவார்டிங் சென்டர் ஆக்டிவ் ஆகாது பெருசாக. யார் இருக்குன்னு தெரியுமா? பக்கத்தில் அவர் மாதிரி ஆட்கள் இருந்தால் இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணுவார், அங்கேருந்து இங்கே குத்துவார், என்னமும் பண்ணுவார். எப்படி பண்ணுறார்? ஒரு முதியவருக்கு அது நடக்கலையே, எப்படி பண்ணுறாருண்டா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிரெயினில் உள்ள அந்த ரிவார்டிங் சென்டர் என்ன பண்ணுமெண்டா, இளமையில் இளைஞர்கள் இருக்கிறாங்கன்னு வைங்க, பத்து பேர் ஒன்று சேர்ந்துட்டாங்கண்டா, ஆட்டோமேட்டிக்காக பத்து பேருடைய பிரெயின்லையும் அது ஆக்டிவ் ஆகிடும். எத்தனை பெரியவர்கள் இருந்தாலும் அதை தடுக்க இயலாது. மூளையில் சிலது ஆக்டிவ் ஆன உடனே அந்த ஆக்டிவேஷனுக்கு பிறகு வேண்டிய இதில் குதிப்பாங்க. நல்லா வழங்கிக்கோங்க. ரெண்டு, மூளையில் என்ன இருக்குது? ரிவார்டிங் சென்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது இளைஞர்களுக்கு. இந்த ரிவார்டிங் என்ன செய்கிறாங்க, திரைப்படங்கள் என்ன நடக்குது, உலகத்தில் எப்படி உங்களை பயன்படுத்துகிறாங்கன்னு பாருங்கள். மூளையில் உள்ள ரிவார்டிங் சென்டரை யாரெல்லாம் ஒழுங்காக இளைஞர் கூட்டத்தை வச்சு பயன்படுத்த இயலுமோ அவங்க கட்டாயமாக எக்கச்சக்கமாக பணம் சம்பாதிக்கலாம். பிரெயினில் உள்ள ரிவார்டிங் சென்டர் உங்களை வேண்டிய கூட்டத்துக்கு அழைக்கலாம், வேண்டிய மாதிரி உங்கள்ட்ட வேலை வாங்கலாம். ஒரு யானைகிட்ட எவ்வளவும் வேலை வாங்கலாம் தானே, யானையை கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துட்டிங்கன்னா அது எத்தனை மரத்தையும் உடைக்கும், எவ்வளோத்தையும் கிளியர் பண்ணும், அவங்கள அந்த மாதிரி முட்டாளாக்கிடுவான். சிம்பிளாக எப்படி முட்டாளாக்குறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட பிரெயினில் இன்னொரு ஏரியா இருக்குது, அதுதான் மூளையில் முதியவர்கள் அவர்கள்ட்ட ஒரு கனெக்ஷன் நல்லா கொடுத்து வச்சிருக்கிறான். வயசு போக போக பிரெயினில் டிசிஷன் எடுப்பாங்க. உதாரணத்துக்கு இங்கே ஒரு சாக்லேட் நல்ல க்ரீம் வடிகுதி, சாக்லேட் கேக் கொண்டு வச்சிருக்கிறாங்க வைங்க, அந்த மாதிரி ஒரு பெரியவர் அதை கண்ட உடனே எடுத்து டக்குன்னு வாயில் போட மாட்டார், போட்டா இந்த கிழட்டுக்கு அப்படின்னு கேட்பீங்க. இளைஞர் அதை வாயில் போடுவார். பெரியவர் கிட்ட போன உடனே அந்த கேக்கு கையில் எடுக்கிற டைம்ல அவர் யோசிப்பார், ஆஹா சுகர் இருக்குதே, ப்ராப்ளம் ஆயிருமே, சரி ஆசை இருந்தாலும் அப்படியே வச்சுட்டு வாழ்வார். இளைஞர் என்ன பண்ணுவாரு, அவருக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை, எதிர்காலத்தில் வந்தாலும் பிரச்சனை இல்லை, வராட்டியும் பிரச்சனை, இதெல்லாம் சிம்பிள் விஷயம்ப்பா. 100 கேக்கையும் ஒரே அடி அடிப்பார். என்ன நடக்குதுண்டா கிட்ட, அதாவது விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க 170 மில்லி செகண்ட், 170 மில்லி செகண்டுகள் முதியவரை விட இளைஞருக்கு மெசேஜ் போகிறது தாமதமாகிடும். நல்லா புரிஞ்சா உங்களுக்கு? முன்ன கனெக்ஷன் நடக்கலை, கனெக்ஷன் பாதி தான் நடந்திருக்குது. அல்லாஹ் அப்படி எதுக்கு வச்சிருக்கிறான்னு சொல்றேன் பாருங்க. இந்த கனெக்ஷன், பிரெயின் உள்ள கனெக்ஷன் 170 மில்லி செகண்ட் லேட். அதனால இளைஞர்களை பொறுத்தவரை சொன்ன உடனே எழும்பிடுவாங்க. ஜிஹாத் என்று சொன்னா வயசாளி இப்படி தூக்க போக்கல இளைஞ முடிஞ்சு கதையை முடிச்சிருவாரு. ஏண்டா 170 மில்லி செகண்ட், அந்த 170 மில்லி செகண்ட்ல தான் ஒரு வயசாளி அப்படியே நின்று முடிவெடுப்பார். லேட்டா இளைஞருக்கு சொல்லிட்டு போக போக்கல அவர் முடிவெடுத்து முடிஞ்சாச்சு. ஏனண்டா அந்த போய் சேர முன்னாடி நிறைய சாய்ஸ் மூளை கொடுத்துரும், இன்னும் போய் பூரணமா டிசிஷன் எடுக்கல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க படிக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம், வாட் இஸ் லைஃப், வாழ்க்கைன்னா என்ன. நீங்க எக்கச்சக்கமான புத்தகங்களை படிச்சு முடிங்க. ஃபைனலி உங்களுக்கு வேர்ல்ட் சொல்லி தரும் வாழ்க்கை என்ன தெரியுமா, டிசிஷன் மேக்கிங் அகார்டிங் டு சோசியோலஜி. சோசியோலஜி படி வாழ்க்கை என்றால் டிசிஷன் மேக்கிங், தீர்மானம் எடுத்தல், அவ்வளோதான். உங்கள் அம்மா உங்களை ஸ்கூல் அனுப்பினது எதுக்கு, உங்கள் வாப்பா உங்களை ஸ்கூல் அனுப்பினது எதுக்கு, நீங்களாம் பட்டப்படிப்பு படிங்கன்னு சொன்னது எதுக்கு, பணம் சம்பாதிக்கவா? இல்லை. உலகத்தில் பெரிய பெரிய அறிவாளிகள், எக்கச்சக்கமான பணம் சம்பாதித்தவர்கள், அவங்க பிள்ளைய ஸ்கூல் அனுப்ப தேவையே இல்லை. நான் சம்பாதித்தது உனக்கு நல்லாவே போதும், 10 தலைமுறைக்கு சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன், நீ எதுக்குடா உன் ஸ்கூல் போகணும்? இல்லை, படித்தவர்கள் தம் பிள்ளை இன்னும் படிப்பிப்பார்கள், அதைவிட படித்தவர்கள் இன்னும் படிப்பிப்பார்கள், பணக்காரர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு இன்னும் சொல்லுவார்கள் படிங்க, அத மாதிரி ஆகுங்க. ஏன் தெரியுமா, கோடி கணக்கில் சொத்து கொடுக்கலாம், பில்லியன் கணக்கில் கொடுக்கலாம், அது கொஞ்ச நாளே அழிச்சு முடிச்சிடலாம், உண்டாக்கிய மேலும் அழிக்கிய மேலும். ஆனால் ஒரு வாப்பா உமாவுக்கும் ஒன்றை கொடுக்கல. உளவியல் சொல்லுது, வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய பிரச்சனை வரும். இன்னைக்கு வெளிகாமையில் இருக்கிறோமா, வெளிகாமையிலிருந்து உங்களுக்கு மாத்திரைக்கு போகணும், வர வர வர சனப்பெருக்கும் கூடிட்டு கடுமையான டிராஃபிக். வெளிகாமையில் ஒரு ஆளுக்கு இப்போ புதிய பிரச்சனை, எப்படி இந்த டிராஃபிக்கை மீறி மாத்திரைக்கு போகிறது? சிம்பிளாக பறக்கிற காரை கண்டுபிடிச்சிருவார். சொல்யூஷன், அதாவது பிரச்சனை வந்தால் டிசிஷன் மேக்கிங், பிரச்சனைக்கு தான் ஓண்டா கண்டுபிடிச்சது. லெட்டர் அனுப்பினா ஆரம்பத்தில் பறவை வர காட்டிருப்பான், காலில் கட்டி அனுப்புவான், அந்த மெசேஜை கொடுத்துரு. ஒரு நெருப்பு பத்து வைப்பான், தூரத்துக்கு போக போகுமா அங்கேருந்து புரிஞ்சு கொள்வாங்க, ஓ அங்க ஆள்றிக்கிறான் போல, அங்க பறவைகள் வரும், தண்ணியில கிணறு ஒன்று தோன்றுவானா பறவை சுத்திட்டே இருக்கும், மனிதர்கள் இருப்பதை மனிதர்கள் இப்படி கண்டுபிடிப்பாங்க, அங்கேருந்து மெசேஜ் அனுப்பணுமா பறவை கால்களில் கெட்டி அனுப்பிடுவாங்க, தூது செய்திகள் அனுப்புவாங்க, இப்படி இந்த மாதிரி ஒரு குதிரைக்கு மேல ஏறி ஒரு ஆளை மெசேஜ் அனுப்பிடுவாங்க. காலப்போக்கில் பார்த்து இந்த மெசேஜ் எப்படி அனுப்புறது, உலகத்தில் ரொம்ப முக்கிய அது மெசேஜ் தானே, இங்கிருந்து அமெரிக்காவுக்கு மெசேஜ் அனுப்ப முன்னாடி ஆள் செத்து போறான், வேகமா எப்படி அனுப்புறது, ஒவ்வொன்றா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல முக்கியமான ஒரு இடம் ஃபேக்ஸ் மெஷின் கண்டுபிடிச்சான், அடிச்சு அனுப்பினா சலாம் என்று அமெரிக்காவில் இருந்து ஸ்ரீலங்காவுக்கு சலாம் வந்து சேர்ந்துட்டு பிரிண்ட்ல, எப்படா வந்துச்சு. இந்த மாதிரி புதுசு புதுசா கண்டுபிடிச்சுதான் மொபைல் போன்ல இருந்து எல்லாம் இன்டர்நெட்ல இருந்து அத்தனையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அவசரமா ஒரு மெசேஜ் அனுப்புறது எப்படி, சுகம் இல்லைன்னு அனுப்புறது எப்படி, நான் சுகமா சுகமா இருக்கிறேன்னு அனுப்புறது எப்படி, இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்ற டைம்ல தான் சொல்யூஷன் கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி எந்த உமாவும் வாப்பாவும் இந்த உலகத்துல 100க்கு 100% ஒரு பிள்ளைக்கு செஞ்சுட்டு போக இயலாது. ஒரு உமா வாப்பாக்கு 4 பிள்ளை இருந்தால், 3 பிள்ளை இருந்தா 100க்கு 100% நான் எல்லா சொத்தையும் சேகரிச்சிட்டேன், இந்த மகனுக்கு அந்த பிராடோ, இந்த மகனுக்கு இந்த கார், அந்த மகனுக்கு அது, இவருக்கு இந்த தோட்டம், இவருக்கு இந்த தோட்டம். பிள்ளைகளே இப்ப என்ன குறை உங்களுக்கு, ஒரே ஒரு குறை, என்ன குறை தெரியுமா, வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனைக்கு தீர்ப்பு தீர்மானம் கொடு, அதாவது தீர்ப்பு கொடுக்கறது எப்படி, வாழ்க்கையில பிரச்சனை வந்துட்டே இருக்கும், பாப்பா எல்லா சொத்தையும் கொடுத்த உடனே அந்த வீட்டு குடும்பத்துக்கு பிரச்சனை வராதுன்னு நினைக்காதீங்க. உலகத்துல உள்ள எல்லா பெரிய அறிஞர்கள் என்ன சொன்னாங்க, பிரச்சனைகள் ஓயாது, கடல் அலைகள் நிக்குமா அத மாதிரி பிரச்சனைகள் ஓடாது, அதனால டிசிஷன் எடுத்துட்டே இருக்கணும். இன்றைக்கு குடும்ப பிரச்சனை வரும், நாளைக்கு வியாபார பிரச்சனை வரும், இனத்தோட தகராறு வரும், பிரச்சனைகள் எக்கச்சக்கமா வர்ற நேரத்துல டிசிஷன் மேக்கிங் தீர்மானம் எடுக்கணும். வாட் இஸ் லைஃப், வாழ்க்கைண்டா என்ன, தீர்மானம் எடுத்தல். நான் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தேன், என் லைஃப் அல்லாவுக்காக அர்ப்பணிக்கணும். நீங்க ஒரு தீர்மானம் எடுத்தீங்க, உங்க லைஃப் அல்லாவுக்காக அர்ப்பணிக்கணும். எல்லாரும் எடுத்திருக்க மாட்டீங்க, சில பேர் வீட்டுல அனுப்பியிருப்பாங்க போயிட்டு வாண்டு, சில பேர் வாப்பா குட்டி வந்திருப்பாரு, சில பேர் ஃப்ரெண்ட் போறாரு தானே, அவர் போய் உட்காரத்தோட நாங்களும் சேர்ந்து உட்கார்ந்துருவோமே, சில பேர் ஏதாவது சாப்பாடு கொடுக்கறவங்க தெரியாது, அதுக்கெல்லாம் கேள்விப்பட்டு வருவாங்க சா, அந்த மாதிரி ஒவ்வொரு விதமாக வருவார்கள். ஆரம்பத்தில் நாங்களும் பயம் கேட்க போனது ஒரு ஃபலூடாக்க வேண்டிதான் அவனுக்கு சா, ஆரம்பத்தில் அந்த மாதிரி தருவாங்க, இதை குடிக்கலாமே போய் கேட்டு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஏதோ பல நோக்கங்களுக்கு வந்திருப்பீங்க. இந்த மாதிரி வர்ற டைம்ல எல்லாரும் ஒவ்வொரு நோக்கத்தில் இங்க வந்து அமர்ந்திருப்பீங்க. பிரச்சனை என்ன, வாழ்க்கையில் இன்றைக்கு எடுத்த தீர்மானம் இது, நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும், சரியான தீர்மானம் கொடுக்கணும். கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுவாங்க, உங்க அம்மா அப்பா ஸ்கூல் அனுப்பினாங்க, எதுக்கு ஸ்கூல் அனுப்பினாங்க, மூளை என்பது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும், சரியா மூளையை நீங்க பார்க்கணும்டா இப்படி புரிஞ்சுக்கோங்க, முட்டி இருக்கு பாருங்க, முட்டி சல்லி போடுவாங்களே முட்டி, அது மாதிரி சல்லி நிறைய போட்டா முட்டி பாரமா இருக்கும், ஒரு ஓம் போடாம 10 வருஷமா வச்சிருந்தா முட்டி காத்தா இருக்குமா, அதே மாதிரி தகவல் எந்த மூளையில நல்லா போடப்படுகுதோ, தகவல் வெறும் டேட்டாஸ், தகவல் போடப்படுதோ அந்த மூளை நல்ல டெவலப் ஆகி இன்டெலிஜென்ஸ். எந்த மூளையில தகவலே இல்லையோ அந்த மூளை வெத்து மூளை, எல்லாருக்கும் எல்லாம் மூளையை படைச்சிருவான். அதனால ஏன் தகவல் நிறைய போடணும், கடுமையான பிரச்சனைகள் வரும், வராம இருக்கவே இருக்காது, மூமினுக்கு வரும், காஃபிருக்கு வரும், எல்லாருக்கும் வரும். இளைஞர்கள் இல்லாமல் போயிருவார்கள், கண்களால பார்த்தோம் மாளிகாவத்தைகள், படிக்கல ஒரு சில இளைஞர்கள் பெரும் பணக்காரர்கள், ஹெரோயினை வித்தார்கள், வித்து எல்லா குடும்பங்களையும் வெளியெடுத்தாங்க, எப்படி எடுத்தாங்க, மாப்பிளமார்கள் கையில எல்லாம் ஹெரோயின் கொடுத்தாங்க, எல்லாரும் தூளடிக்க ஆரம்பிச்சாங்க, பிள்ளைகள் அந்த வாப்பா இருந்தும் அனாதை என்ற ஒரு ஸ்டேஜுக்கு போச்சு, உம்மாமார்கள் கேவலமான நிலைமைக்கு போனாங்க, வீட்டில் சாப்பிடுறதுக்கு வழி இல்லை. அந்த மாதிரியான நிலைமைகள ஹெரோயின் வித்து சிலர்கள் ஹாஜியார் என்ற பெயர் எடுத்துக்கொண்டார்கள். சமூகத்துக்கு வெளி உலகத்துக்கு அவர் பெரிய நல்லவர். அவருடைய வியாபாரம் தூள் வியாபாரம். அவருடைய பணத்தை வச்சு அவர் டீம் செஞ்சார். எந்த மாதிரி டீம் செஞ்சாங்க? அண்ட வேர்ல்ட். என்ன பண்ணாங்க? இளைஞர்லாம் விலக்கி வாங்கினாங்க. இவனை சுட்டால் இவ்வளவு, இப்படி பண்ணினால் இவ்வளவு, என் கீழே இருந்தால் இவ்வளவு. எந்த சிந்தனையும் இல்லாமல் கையில இரும்ப டோக்க தூக்கினவர்கள். கண்ணு முன்னாடி பார்த்தோம், நடு சந்தியில கொசி முக்க எக்கச்சக்கமான இளைஞர்கள் இந்த சமுதாயத்தை விட்டு விலகி போனாங்க, மொத்தாகி போனாங்க. அவன் சுட்டானாம், இவர் சுட்டாராம், அவன் சுட்டானாம் என்று வாழக்கூடிய வயதில் எக்கச்சக்கமானவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போனாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பருவத்தை எக்கச்சக்கமாக பயன்படுத்துவாங்க. லைஃப்ல டிசிஷன் மேக்கிங் நல்லா இருக்கணுமெண்டா, தீர்மானம் சரியா எடுக்கணுமெண்டா, நல்லா படிக்கணும்ண்டுவாங்க. விஞ்ஞானம் படிப்பது விஞ்ஞானியாக இல்லை, கணிதம் படிப்பது ஒரு கணித ஆசிரியராக இல்லை. இது எல்லாம் உள்ளுக்குள்ள போட்டு மிக்ஸ் பண்ணினா வெளியே வரும் தீர்மானம். டயர் பச்சாகிட்டு என்ன பண்றது? ஏதாவது நடந்து ஒப்பாறு வச்சு அழுகிறதா? என்ன பண்றது? டிசிஷன் மேக்கிங். படித்தவன் நின்று தீர்மானம் எடுப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப இளைஞர்கள்ட்ட வர்றேன். இந்த தீர்மானத்துக்காக வேண்டி பில் கேட்ஸ் தன் பிள்ளைக்கு, உலகத்திலேயே முதல் தர பணக்காரன், அவர் பிள்ளை எதுக்கு படிக்கணும்? ஆசிக்க படுக்க வேண்டியதானே. நீ படுவாப்பா, அவன்லாம் ஸ்கூல் போட்டோம், நீ படு, உன்னை எல்லாம் தீத்தி விடுறேன், அதுக்கு உள்ளோட்டு தோது பிள்ளைன்னுவாங்க. எல்லாம் வளர்ந்து வருவான், உடம்பு மட்டும்தான் வளர்ந்துருக்கும், மூளையில் ஒன்றையும் இருக்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மாதிரி ஒரு புள்ளையை வளர்க்குற நேரம் பிரெயினை வளர்த்தெடுத்து ஒரு வாப்பா, எப்பயுமே பிரச்சனை வராமல் இருக்காது. பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கறதுக்கு படிப்பை கொடுப்பாங்க, கல்வியை கொடுப்பாங்க. படிச்சிட்டிங்களா? இப்போ தீர்மானம் எடுக்க போக்கில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இளமை பருவத்தில் உள்ள எல்லாருக்கும் அல்லா வச்சிருக்கிறது உண்டு. என்ன தெரியுமா? நீங்கள் சரிய தீர்மானம் எடுக்க கொஞ்சம் லேட்டாக உங்களுக்கு முதி கொஞ்சம் வயசு போக போகல தான் திரும்பி பார்த்து சொல்லுவீங்க, பிழைய செஞ்சிட்டோமோ, பிழைய எடுத்துட்டோமோ. அது இயல்பிலே உங்களுக்கு அது குணமாக தரப்பட்டிருக்குது. 170 மில்லி செகண்டு தான் தாமதம், ஜஸ்ட் அவ்வளோதான். அந்த தாமதமாக மெசேஜ் போ சேர முன்னாடி நீங்கள் முடிவெடுத்து முடிஞ்சாச்சு. கூட்டாளி வந்து சொன்ன உடனேயே கத்தியை தூக்கி முடிஞ்சாச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் ஃபர்ஸ்ட் விஷயம், பெரியவர்களும் புரிஞ்சு கொள்ளணும் இவங்க பிரெயினில் என்ன நடக்குது. இந்த மாதிரி அவங்க ரிஸ்கை எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? அவங்க பிரெயின் காரணம், பிரெயினுக்குள்ள விஷயம் காரணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக அவர்களை பிடிச்சு கொண்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இளைஞர்களோட ரிஸ்க் வேண்டியதுக்கு முடிவெடுக்கிறாங்களே, இதை மாத்தவே இயலாது. கத்தி மாத்த இயலுமா? சத்தமா சொல்லி மாத்த இயலுமா? இயலாது. அதுக்கு சைக்காலஜி சொல்ற பாயிண்ட் என்ன தெரியுமா? பியர் பிரஷர். அதாவது இளைஞர்கள்ட்ட உள்ள மிக முக்கியமான ஒரு விஷயம் தான், அவர்கள்ட்ட உள்ள பிரஷர். உள்ளுக்குள்ள ரிவார்டிங் என்ற ஒரு இடம் இருக்குது பிரெயின்ல, ரிவார்டிங் சென்டர். இந்த ரிவார்டிங் சென்டரை வச்சுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அற்புதமா ஒரு இளைஞர் கூட்டத்தை உண்டாக்கினாங்க. சகோதர் இம்தியாஸ் அலஃபி அவர்கள் இதுக்கு முன்னாடி சொன்னாங்க, ரசூலுல்லா, அதாவது ஊருக்கு வந்து கேட்டவருக்கு இல்ம படிக்கணும், எங்கள் ஊருக்கு தேவண்ட உடனே 70 இளைஞர்கள் அனுப்பினாங்க. குர்ராக்கள், காரிமார்கள், 70 பேர் குர்ஆனை படித்தவர்கள், 70 இளைஞர்களை தேட எடுக்கிற, இப்படி எடுக்கிறாங்கண்டா. சுபஹானல்லாஹ், நான் கேட்குறேன், எனக்கு 70 டீனேஜர்ஸ் இப்போ எடுக்கணுமெண்டா? நான் எவ்வளவு டீனேஜர்ஸோடு இருக்கணும்? எத்தனை பேர் ஒரு ஃபோனில் நீங்கள் 10 70 கொண்டு வா எடுக்கிறதா இருந்தா அவர் கேட்கிறாரு, யார் ரசூலல்லாஹ்? இதுக்கு முன்னாடி உங்களுக்கு விவரமா அந்த ஹதீஸ் சொன்னதனால நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. எங்களுக்கு வேணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 பேரை அனுப்பி வைக்கிறார்கள், போற வழியில தான் கொள்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 70 பேர் இளைஞர்களை சேர்க்கிறதாக இருந்தால் அதுவும் இன்னொரு இடத்துக்கு அனுப்புறதுக்கு பெருமானார் எப்படி இளைஞர்களோட பழகிருப்பாங்க? இதுதான் பியர் பிரஷர். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பெரியவர்களே, இளைஞர்களை வழி நடத்துவதற்கு பெரியவர்கள் சில டெக்னிக் யூஸ் பண்ணி ஆக வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அற்புதமாக டெக்னிக்கல் அவருடைய வாழ்க்கைக்கு நலவுக்கு இளைஞர்களுக்கு போய் நீங்கள் உபதேசம் பண்ணினால் அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க பார்ப்பாங்க, எங்களுக்கு எதுவும் செய்யலாமே, இவர் சொல்லுவதை கேட்கிறதா, செஞ்சு முடிச்சுட்டு வரனே, இங்கே நாங்கள் நீந்தலாமா? முதல் இருக்குது 4 பொடியமார்கள் பார்க்க, 8 பொடியமார்கள் பாய்வாங்க, யார் ஃபர்ஸ்ட் என்று பாருங்க. இதுதான் பியர் பிரஷர். பியர் பிரஷர் என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இளமை பருவம், அதாவது அவர்கள் இளைஞர்கள் ஒன்று சேர்ந்தால் அவர்கள் அவர்களை மறந்து விடுவார்கள், மூளையில் உள்ள ரிவார்டிங் சென்ட் ஆக்டிவ் ஆகிவிடும். பெரியவர்களுக்கும் இது உண்டு, ஆனா அவர்களுக்கு ஆக்டிவ் ஆகிற விதத்தை விட இது வித்தியாசமா ஆக்டிவ் ஆகும். ஆக்டிவ் ஆன உடனே எல்லா இளைஞர்களும் பார்க்க தன் நண்பர்கள் பார்க்க வேண்டியது செய்கிறோம் என்று மரத்தில் இருந்து குதிக்கணுமான்னு கேட்பார்கள், அங்கிருந்து பாயணுமான்னு கேட்பார்கள், அந்த பொம்பளையை தூக்கிட்டு வரவான்னு கேட்பார்கள். வேண்டியதை செஞ்சு காட்டுவோம். ஏண்டா பிரெயின் ஃபீல், அதாவது மூளை அந்த நேரத்தில் ஒரு சுகத்தை அனுபவிக்கிறான். இவ்வளவுதான் அவங்க முடிவரைக்க சொல்றாங்க. அதாவது சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க, இளைஞர்களை வந்து தனியா வச்சு பாக்குறாங்க, அவன் அந்த எந்த பவரும் வெளியே வருது இல்ல, சும்மா நோஞ்சா மாதிரியே உட்காறான். பஸ்ல போனாலும் சும்மா தான் போவான், கத்தி பாட்டு படிப்பான். தனியா போனா அதே நாலு பத்து பேரோட போனா 50 பேர் பஸ்ல உட்காந்து கத்தி பாட்டு படிப்பான். ஏன் திரும்பி பார்த்தாலும் அவனுக்கு பிரச்சனை இல்ல, தனியா போற நேரம் இப்படி பிடிச்சிட்டு கத்தி பாட்டு படிப்பானா, அவனுக்கு அப்ப வெக்கம் வரும். இளைஞனுக்கு வெக்கம் இல்லாம இல்ல, பயம் இல்லாம இல்ல, எல்லாமே இருக்குது. ஆனா எப்ப அது மறக்குது தெரியுமா, அவன் 8 பேர் பஸ்ல சேர்ந்துட்டான் வைங்க, ஃபுட்போர்ட்ல தட்டணுமா குத்தணுமா அடிக்கணுமா, எந்த விளையாட்டும் போடுவாங்க. ஏன் பியர் பிரஷர், இளைஞர்கள்ட்ட உள்ள ஆக்டிவேஷன் எங்க ஆக்டிவ் ஆகுது, ரிவார்டிங் சென்டர். அல்லாஹ்வுடைய தூதர் அற்புதமாக ரசூலுல்லாஹ் எல்லாரோடையும் பழகினார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை விட பிஸியானவர் யார் என்று கேட்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாட்டுக்கு தலைவர், அந்த மதீனமா நகரத்தின் தலைவர் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் நீதி கேட்டுக்கொண்டு எக்கச்சக்கமாக வருவார்கள். உங்க வீட்டு கதவை எப்பயும் தட்டினா எங்களுக்கு நிம்மதியா தூங்கவும் நேரம் இல்லையான்னு கேட்பீங்களே. ரசூலுல்லாஹ் நீதி அரசர், அல்லாஹ்வுடைய தூதர் ஏக காலத்தில் 9 மனைவிமார்களுக்கு கணவர், அல்லாஹ்வுடைய தூதர் மனைவிமார்கள் கடமையை நிறைவேற்றியவர், தன்னுடைய பேர குழந்தைக்கு அப்பா, தம் பிள்ளைக்கு வாப்பா, பள்ளிவாசலில் ஜமாத்து நடத்தக்கூடிய இமாமத்து செய்யக்கூடியவர், அல்லாஹ்வுடைய தூதர் போர்க்களத்தில் குதித்து போராடக்கூடிய போர் தளபதி. எவ்வளவு எக்கச்சக்கமான பணிகள். இந்த பணிகளுக்கு மத்தியில இளைஞர் கூட்டமைப்பையும் ரசூலுல்லாஹ் செய்கிறாங்க. எக்கச்சக்கமான கூட்டமைப்புகளை நீங்க பார்த்திருப்பீங்க. சில கூட்டமைப்புகளை பொறுத்தவரை முதியவர்கள் மட்டுமே இருப்பாங்க, சில கூட்டமைப்புகளை பொறுத்தவரை இளைஞர்கள் சில ஊர்களில் கணக்கே எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி உங்களை சேர்க்கிறதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் அவர்களுக்கும் செய்த பெரியார்கள்னு சொல்லலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் எப்படியெல்லாம் செஞ்சார்கள் தெரியுமா? பிரயாணம் முடித்து வருகிறார்கள், கட்டம் கட்டமாக பெருமானர் பேசி பேசி வருவார். ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு தட்டி கேட்கிறார், ஜாபிர் எப்படி கல்யாணம் எல்லாம்? சுபஹானல்லாஹ், இளைஞரோட பேசுற நேரம் அவரோட போயிட்டு அதை பத்தி இதை பத்தி எல்லாம் பேசக்கூடாது. எப்படி கல்யாணம் முடிச்சிட்டியா, புள்ளலாம் உண்டா, எந்த மாதிரி, ஓ லவ்வா, அப்படி அந்த ஃபீல்ல போனால் மட்டும்தான் அவர்களை திருத்தலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எது சரி எது பிழை, இளமையோட போனால் அந்த பல்சை தான் பிடிக்க வேண்டியிருக்கிறது தெரியுமா? இந்த மாதிரி தெரியுமா, ஜிஹாதுக்கு வருவார்கள், வேண்டிய பணி புரிவார்கள். ரசூலுல்லாஹ் எப்படி எல்லாம் கேட்கலாம், ஜாபீர் எப்படி அவருடைய இளமையில் ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், என்னாச்சு அல்லாஹ்வுடைய தூதர் கல்யாணம் ஆச்சு யார் ரசூலுல்லாஹ், யாரை முடிச்சிங்க, அயோதி, அதாவது விதவையா இளமை, யுவதியை முடிச்சிட்டீங்களா ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எதை முடிச்சாரா, அவரு அவர் விதவையை முடிச்சார். அல்லாஹ்வுடைய தூதர், ஏண்டா ஒரு ஒரு ஒரு யுவதியை முடிச்ச விளையாடலாமே நிறைய. அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிறார்கள், இதை நான் சொன்னால், நான் இப்படி பேசுவேன்னு சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீர்கள், என்ன இவர் இப்படி சொல்கிறார், பெருமானார் எப்படி பேசினார் ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு, அதைத்தான் உங்களுக்கு கேட்கிறேன். நல்லா உடனடியார்களே, ஏனப்பா கொஞ்சம் விளையாடலாமே, யார் ரசூலுல்லாஹ் எனக்கு சின்ன தங்கச்சிமார்கள், சின்ன தங்கச்சிமார்கள், நான் அப்படி போட்டு ஒரு யுவதியை முடிச்சா இவவும் அவங்களோட சேர்ந்து விளையாடிடுவா யார் ரசூலுல்லாஹ், அது விதவையை முடிச்சா கொஞ்சம் பராமரிக்க மாட்டாவா யார் ரசூலுல்லாஹ், அதனால் அப்படி பண்ணினேன் யார் ரசூலுல்லாஹ் என்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நான் எதுக்கு கேட்கிறேன் தெரியுமா, கொஞ்சம் தலைமை சேர்ல உட்கார்ந்தா இந்த இளைஞரோட எனக்கு என்ன பேச்சுவார்த்தை என்று நினைப்பார் பெரியவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் எங்கே இந்த பியர் பிரஷரை டச் பண்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இளமை கூட்டமைப்புகளை பிடிக்க வேண்டுமாக இருந்தால், இளைஞர்களை கவர வேண்டுமாக இருந்தால், அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு முறை உண்டு. அந்த முறையிலே பெரியவர் இறங்கி ஆக வேண்டும். அவர்கள் கூட்டமைப்பை எடுக்கணும், அவர்கள் கம்பெனி, அதாவது அவர்கள் குரூப்பாக நிற்பார்கள். குரூப்பாக இருந்தால் மட்டும்தான் அவர்களை பயன்படுத்த முடியும், அப்பதான் வேண்டியது செய்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு எழுமை கொடுத்தார்கள், மையுருதுல்லாஹ் பி கைரன், அல்லாஹ் யுஃபக்கிஹு ஃபித்தீன், யார் அல்லாஹ்வுக்கு நலவை நாடினானோ அல்லாஹ் அவருக்கு மார்க்கத்தின் ஞானத்தை கொடுப்பான் என்று அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை தூக்கி காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யார் அப்பாஸ்ல வந்த மகன், யாரு அவர்கள், யார் ரசூலுல்லாஹ் காலத்தில் எக்கச்சக்கமான சஹாபாக்களுடைய பிள்ளைகள், அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லா இப்னு மஸ்ஊத்.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
3: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitz.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள். www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். Glitz.lk. வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள். 077-101-0043.
4: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் சுவாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசிலக்கம் 077-34-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
3: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07-5-57-57-560.
5: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
2: இளைஞர்களை பொறுத்தளவுல அவங்க கூட்டமா இருந்தா மட்டும்தான் ஒன்னா, அது நல்ல ஒன்னானா வேண்டிய வேலை வாங்கலாம் என்பதை உங்க புரிஞ்சிருப்பீங்க. பிரெயின்ல உள்ள இந்த ரிவார்டிங் சென்டர் ஆக்டிவ் ஆகணும். இப்போ ஒன்று. ரெண்டாவது, அவர்கள் பணிபுரிவதற்கு மாடல், ஒரு கேரக்டர் தேவை. அவருக்கு முன்மாதிரியா லீட் பண்ற ஒரு ஆள் தேவை. இளைஞர் கூட்டமைப்பை ஒரு பெரியவர் லீட் பண்ணுவார். இப்ப உள்ளவங்களை யார் லீட் பண்ணுவாங்க? படம் பாக்குறாங்க, அஜித் என்றும் விஜய் என்றும் அவன் இளைஞரா கிழவனா இருப்பான், ரஜினிகாந்த் இளைஞனா பச்சை கிழவனா நிற்பான். அவன் போடுற நாடகமும் ஆட்டமும் தான் இவனை ரன் பண்ண வைக்கும். ஒரு மாடல் வேணும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாடலா நின்றார்கள். இளைஞர்கள்லாம் கூப்பிட்டாங்க. ரசூலுல்லாஹ் செய்யற வேலையை அவங்க சிம்பிளா செய்தார்கள். உதாரணத்துக்கு சொல்ல போனா, டாக்டர் ஜாக்கிர் நாயக் ஒரு தடவை உரை நிகழ்த்துறார். உரை நிகழ்த்துற நேரம் ஒரு பெண் எழும்பி கேள்வி கேட்குறாங்க, நீங்க பேசுறீங்களே, எங்க பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கணும், புள்ளைய வளர்க்குறத பத்தி கொஞ்சம் சொல்லித்தாங்களேன்னு கேட்குறாங்க. அவர் நீண்ட உரை ஒன்றும் சொல்லலை, ஒரே ஒரு விஷயம் சொன்னார். அதாவது, எங்க உமா பாப்பா, எங்க ஃபேமிலியில் எல்லாரும் டாக்டர் தானே, அவங்க ஃபேமிலியில் எல்லாரும் டாக்டர் தான். அப்ப எங்க வீட்டில் எங்க உமா எனக்கு ஒரு சேலஞ்ச் தந்தாங்க, ஆப்ரேஷனை கண்டுபிடிச்ச ஒரு டாக்டருக்கு எனக்கு பேர் வருவதில்லை, அந்த பேரை சொல்லி இவரை மாதிரி நீ மாறணும். சும்மா டாக்டர் ஆகி வேலை, அவரும் டாக்டர், இவரும் டாக்டர், நீனும் டாக்டர் ஆகி வேலை, இன்னும் டாக்டர் ஆகி வேலை, எல்லாரும் டாக்டர்டா வீட்டில்.

0: இவருக்கு அஜித் தான் வீரமா, அவருக்கு விஜய் தான் வீரமா. உன் மேல இருந்து ஜம்ப் பண்ணா ஜம்பே பண்ண மாட்டான் பயந்தான் கோலி. விளங்குதா? மேல படத்துக்கு எடுக்கிறத நடிச்சு யார் ரெண்டு பேரும் சண்டை எதுக்கு பிடிக்கிறான்? முஸ்லீம் சமுதாயத்துக்குள்ள எதுக்கு சண்டை பிடிக்கிறான்? இது அது ரோல் மாடல் இல்லாம இளைஞர்களை எடுக்க இயலாது. கட்டாயம் ரோல் மாடல். ஜாக்கிர் நாயக் ஆச்சரியமான ஒரு வார்த்தையை சொல்லுவார், எங்க உமா வாப்பா இதை படிச்சு தந்து நான் டாக்டர் ஆனேன்னு சொல்லல. அவர் ஒரே ஒரு வார்த்தை போய் உமாட்ட கேட்டாராம். வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு பெரிய பிரச்சாரகரான பிறகு கேட்டாராம், உமா இப்ப நான் ஆபரேஷனை கண்டுபிடிச்சு அந்த டாக்டரா இருக்கிறது நல்லமா?
1: அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது நான் சொல்லி கொண்டு வந்தது என்னென்னா, டாக்டர் ஜாக்கிர் நாயக் அவர்கள் அந்த கேள்விக்கு பதில் கொடுக்குற வேளையில் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டால், எங்கள் வீட்டுக்கு ஒரு பெரியவர் வருவார். எப்படி வருவார்ண்டா, பொம்பையில் அவர் வெளிநாட்டுக்காரர், பொம்பைக்கு வந்தால் எங்கள் வாப்பா அவரோடையே இருப்பார். எங்கள் வீட்டுக்கு சாப்பாடுக்கு கூட்டி வருவார். நாங்கள் சின்ன பருவத்தில் எட்டி பார்ப்போம். அவர் யாரண்டா? அகமது டீடார். அகமது டீடாடை பொறுத்தளவில் சவுத் ஆஃப்ரிக்காவுடைய, அதாவது நிறைய யூரோப்ஸில் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிகளில் நிறைய வீரமாக பிரச்சாரம் பண்ணியவர், திருக்குர்ஆனை எடுத்துக்காட்டி பைபிள் உள்ள பிழைகளை சுட்டு காட்டி பேசியவர். அதனால் அகமது டீடாடால் கவரப்பட்டவர் டாக்டர் ஜாக்கிர் நாயக்குடைய வாப்பா. டாக்டர் ஜாக்கிர் நாயக்குடைய வாப்பா அகமது டீடாடை பொம்பைக்கு அழைப்பிச்சு, பெரிய ஃபேமிலி உங்கள் நாயக் ஃபேமிலி, அழைப்பிச்சு அவர் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் நடத்துவார். சின்ன பையன் வீட்டில் இருந்து பாப்பா இவ்வளோ அக்கறையோட இவ்வளோ பாசத்தோட ஒருவரோட நடக்கிறாரு, அவர் யார் என்ற கியூரியோசிட்டி அடிக்கடி டாக்டர் ஜாக்கிர் நாயக் சின்ன பருவத்தில் உண்டு, அவர் மனசில் எழும்புறது உண்டு. இவர் என்ன பண்ணுறாருன்னா, சின்னத்தில் வீட்டில் வந்து சாப்பாடு வச்சா எட்டி பார்க்கறது, பாப்பா ஏன் இந்த பெரியவரோட இப்படி நடத்துகிறாரு, அவர் ஏன் இவ்வளோ அருமையாக நடத்துகிறாரு. சின்ன மகனுடைய மனசில் பாப்பாவோட இருக்கிற அந்த பெரியவர் கதாநாயகராக உள்ளக்குள்ள பூந்துட்டார். டாக்டர் ஜாக்கிர் நாயக்குடைய ஆரம்ப பிரச்சாரங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, டிஷர்ட் போட்டுலாம் பேசுவார். ஆரம்ப பிரச்சாரம் யூடியூப்பில் இருக்கும். அவர் திக்குவாய், ரப்பி ஷஹலி சதரி வயசுகலி அம்ரி வஹலுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களே, ஃபிரௌன்ட்ட போய் பேசுன்னு அல்லாஹ் சொல்கிற நேரம், இதஹப் இலா ஃபிரௌன் இன்னஹு தா, மூசா ஃபிரௌன்ட போய் பேசுங்கள், அவன் வழிகெட்டு நிற்கிறான் என்று சொல்கிற நேரம், அல் மூசா நபி என்ன கேட்டார், யார் அல்லா ஹாரூனையும் கொஞ்சம் தந்துரியா அல்லா, ஏன்னா அவன் ஆக்களும் ஒரு முடிச்சு பேசுற டைம்ல ரப்பி ஸ்தஹலி சதரி வயஸ்ஸிர்லி அம்ரி, யா அல்லாஹ் என்னுடைய சதரை உடைய கல்பை விரிச்சு விடு யா அல்லாஹ், வயஸ்ஸிர்லி அம்ரி என் காரியத்தை இலகுவாக்கி விடு யா அல்லாஹ், வஹலுல் உக்தத்தம் மின் லிசானி என்னுடைய நாக்கில் ஏற்பட்டு முடிச்சு அவிழ்த்து விடு யா அல்லாஹ், யஃப்கஹு கௌலி இலகுவாக நான் சொல்லுவதற்கு யா அல்லாஹ் அவர் கேட்கிறார். இது மாதிரி ஜாக்கிர் நாயக் இன்றைக்கு பேசினாலும் உரையை ஆரம்பிக்கிறன நன்றாக பாருங்க, ரப்பி ஸஹலி சதிரி வயஸ்ஸிர்லி அம்ரி என்று சொல்லிக்கொண்டே ஆரம்பிப்பார் திருக்குறளுடைய வசனம். ஏன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆரம்பத்தில் உள்ள திக்கை இப்பொழுது காணவே இல்லை. டாக்டர் ஜாக்கிர் நாயக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் புரிந்திருக்கிறான். எப்படி என்றால், ஆரம்பத்தில் அவர் திக்கினதை இப்பொழுது காணவே இல்லை, அற்புதமாக பேசிக்கொண்டு போகிறார். திக்காக இருக்கிற நேரமும் அவர் திக்கு திக்கு பேசுற ஒரு குடும்பத்தில், அவருடைய குடும்பத்தில் அவர் திக்கு பேசக்கூடிய ஒரு மகனாக இருந்தும் அவர் கல்வியில் அகமது டீடாட் இடம் பெற்றார். அவருடைய அகமது டீடாட் அவர் சொல்றாரு, என் உம்மாட்ட நான் கேட்டேன், உம்மா நான் இப்ப அகமது டீடாடு மாதிரி ஆகணுமா, நான் இந்த ஆபரேஷனை கண்டுபிடிச்ச டாக்டர் மாதிரி இருக்கணுமா. அவங்க உமா சொன்னாங்களே, இதுவே நல்லண்டா, இதுவே நல்லோம், தவா களத்தில் குதி என்று அவர் அவருடைய வரலாறு சுருக்கமாக, அவருடைய கதையை சுருக்கமாக சொல்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஒரு இளைஞர் ஒரு இடத்துக்கு வரணுமாக இருந்த கட்டாயமா ரோல் மாடல் ஒரு கதாநாயகர் இருந்தே ஆகணும். வாப்பா வீட்டுக்கு யாரை கொண்டு வரீங்களோ, எவருக்கு கண்ணியம் கொடுக்குறீங்களோ, உங்க வீட்டுக்குள்ள யார் அதிகமா பேசப்படுகிறாரோ, சின்ன பிஞ்சு மனசுக்குள்ள அது ஆழகமா வளர ஆரம்பிக்கும். அகமது டீடார் ஒரு மேடையில் சொன்னார், டாக்டர் ஜாக்கிர் நாயக் என்னை மாறி 1000 மடங்கு என்று சொன்னார். அகமது டீடாரை பார்த்து டாக்டர் ஜாக்கிர் நாயக் உலகத்துக்கு உருவாகிறார். அகமது டீடார் தன்னுடைய வயோதிபத்தில் சொல்றார், ஒரு ஸ்பீச்சில், ஜாக்கிர் நாயக் உருவாக இருக்கிறாரு, அவர் என்னை போன்ற 1000 மடங்கு என்கிறார். சுபஹானல்லாஹ், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இதுதான் ரோல் மாடல். அப்ப நல்ல விளங்கிக்கோங்க, இளைஞர்களை எப்பயுமே கூட்டணி தான் சேருவார்கள். ஏனென்று சொன்னா, அந்த இளமை பருவத்துல ஒரு ஹோமோன் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு கோவப்பட்டு இளைஞர்கள்

0: எப்ப பார்த்தாலும் வீட்டுல இருந்து ஓடுறான், பேச்சை கேட்கிறான் இல்ல, பள்ளிவாசலுக்கு வாரானே இல்லைன்னு. நாங்கள் பிழையான அணுகுமுறைகளை செய்து அவர்களை மட்டும் குறை சொல்லி இயலாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவங்களுடைய சைக்காலஜியை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. பள்ளிவாசலுக்கு எடுக்கலாம் அவர்களை, அவர்களுடைய உளவியல் அடிப்படைகள், இந்த உண்மையாக அவங்களுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்குது, இவையெல்லாம் கவனத்தில் வைத்துத்தான் அவர்களை கவர வேண்டும் என்று பெரியவர்களுக்கு மெசேஜ் சொல்லி என் உரையில் அடுத்த பகுதி நான் இளைஞர்களுக்கு பேசலாம் நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இளமை பருவத்தில் அவர்களுக்கு தாட்ஸ் லெவல், சிந்தனை அதிகமா மூளையில. ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு 60,000 தாட்ஸ், 60,000 சிந்தனைகள் வெளியே வந்து கொண்டே இருக்கும். ஒரு மனிதன் 12,000 சிந்தனை, 12,000 தாட்ஸ், 12,000 சிந்தனைகள். 12,000 சிந்தனைடா, அதாவது சாப்பிடணும், குளிக்கணும், போகணும், அப்படி நினைச்சிட்டே இருப்பாங்க. இங்க யாராவது நினைக்காத ஒரு ஆளை சொல்லுங்க பார்ப்போம். நினைக்காத ஒரு ஆள் இல்ல, நினைக்கலன்னா மூத்தாயிட்டன்னு அர்த்தம். நினப்பு உண்டாயிட்டே இருக்கும். விளங்குச்சா? நீ பேசுறது பேசாதது வேற, கண்ணை பொத்துறது பொத்தாம இருக்கிறது வேற, நினைச்சிட்டு இருப்பார், எதையாவது ஒண்ணு நினைப்பார். இந்த நினப்பு 12,000 கீழே இருந்தா பைத்தியம்னு அர்த்தம். சைக்காலஜில நினப்பு வருகுதே இல்லையா, செத்துட்டான், முடிச்சு, அவன் மூளை சாக போகுது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அல்ல எல்லாத்துக்கும் லெவல் போட்டு வச்சிருக்கிறான். பிளட் ப்ரெஷரை பார்த்தீங்கன்னா லெவலா இருக்கும், உனக்குச்சா, எல்லாத்துக்கும் கொலஸ்ட்ரால் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு லெவல் இருக்கு. கூடினா இப்படி என்னவான், குறைஞ்சா இப்படி என்னவான், ஹை லோன்னு போட்டிருப்பாங்க. எல்லாத்துலயும் லெவல் மாறி ஒரு நாளைக்கு ஒருவர் 60,000, 12,000 முதல் 60,000 வரைக்கும் சிந்தனை லெவல் இருக்கு. இளைஞர்களை பொறுத்தளவில் அவங்க சிந்தனை லெவல் பேசணும். ஏண்டா அவங்க ஸ்பீட் கூட, சிந்தனை லெவல் கூட. ஏன் கூடண்டா, மூளையில கிரே மேட்டர்ன்னு இருக்குது. வயசு போக போக மூளை அந்த கிரே மேட்டரை அப்படியே அழிக்கும். அழிச்சிட்டு வரப்போக்கில் அந்த மாதிரி சிந்தனைகள் குறையும். ஆனால் நார்மல் இளைஞர்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஆர்வமும் சிந்தனையும் கூட கூட்டுற டைமில் 60,000 70,000 மாறிடும், 80,000 மாறிடும். மாறினா 70,000 மாறினா ஸ்ட்ரெஸ், எப்போ பார்த்தாலும் உமா பேசினா மோத்தில் பாஞ்சிட்டே இருப்பார் பையன். ஏன் ஸ்ட்ரெஸ் அடிக்கிறாரு, சிந்தனை வெளியே வர்ற நேரத்தில் வாயால வேர்ட்ஸ் 25,000 வேர்ட்ஸ் வெளியே கக்கணும். அண்ணளவா நான் சொல்வது அவரேஜ், 25,000 வார்த்தைகள் வெளியே கக்கணும். ஒருவர் கக்காம சிந்தனை மட்டும் உருவாகுது. நல்ல தண்ணி குடிக்கிறாரு, டொய்லெட்டுக்கு போகவே இல்லைண்டா, அடக்கி அடக்கி இருந்தா வேதனை தானே வரும். இதே மாதிரி இளமையில தாட்ஸ் கூடிட்டே வருகுது. கூடிட்டே வர்ற டைம்ல வாயால பேசணும், பேசாம விட்டாரண்டா ஸ்ட்ரெஸ் முதல்ல பதறுவார். எப்ப பார்த்தாலும் ஏசுவார், வீட்டுக்குள்ள இதா இருக்கும். மெல்ல மெல்ல 3 மாசமா அந்த நிலைமை கூடிட்டே வந்துட்டா டிப்ரெஷன். 3 மாசம் தான் எக்ஸ்பயர்ட் டேட். சைக்காலஜியில ஒரு சிந்தனை ஸ்ட்ரெஸ் பதட்டம் மாதிரி இருந்தா பதட்டத்துக்கு இப்பொழுதே இது பண்ணணும். 3 மாசமா அந்த பதட்டத்தை அழிக்க எந்த முயற்சியும் எடுக்காட்டி டிப்ரெஷன். டிப்ரெஷனை தாண்டி போனா மெனிக்கா சிசோபேனியாண்டி பைத்தியம்ன்ற லெவலுக்கு போயிடுவாங்க சிந்தனை கூடினாலும். அப்ப சிந்தனை கூறுறவனை பார்த்துருப்பீங்க, பேசுறதுக்கு ஆள் இல்லாட்டி கண்ணாடியை பார்த்து பேசுவான், கையை பார்த்து பேசுவான், சுவரை பார்த்து பேசுவான். இந்த சிந்தனை யாருக்கு நல்ல கூடுது, இளைஞர்களுக்கு கூடுது. ஏனண்டா யுவதிகளை பொறுத்தளவில் அவங்களுக்கு ஒரு ஹோமோன், இளைஞர்கள் ஆண்களுக்கு ஒரு ஹோமோன் சுரப்புது, டெஸ்டோஸ்டெரோன் என்ற ஹோமோன் பொடியமார்களுக்கு சுரப்புது. பொம்பளை பிள்ளைகளுக்கு, அதாவது இளமை யுவதிகளுக்கு ஈஸ்ட்ரஜன் என்ற ஹோமோன் சுரப்புது. இந்த ஹோமோனை வந்து இந்த ஹோமோன் அந்த பருவத்தில் சுரப்ப போக்கில் நிறைய சிந்தனைகள் வர ஆரம்பிக்கும். எக்கச்சக்கமா அவர்களுக்கு வேற வேற சிந்தனைகள் வர ஆரம்பிக்கும். அதனாலதான் ராத்திரிக்கு தனிய ஒரு பையன் பிறண்டு தனிமையில் படுக்க விடக்கூடாது. அவர் தூக்கம் வரப்போக்கில் பெட்டுக்கு போறதுக்கு அந்த வயசுல உள்ள உமா வாப்பா விளங்கிருக்கணும். இந்த டைம்ல பொடிய நிறைய பிறண்டு சுண்டு சுண்டு இருக்கிறாருன்னா ஹோமோன் அவருக்கு நிறைய தோட்சை கொடுத்து தூக்கத்தை இல்லாமல் ஆக்கிட்டு அவர் நிறைய தப்பு செய்வதற்கு திட்டம் போடுவார் அவரை அறியாமல். நல்ல புரிஞ்சுக்கோங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுவத்தால எல்லாத்துக்கும் வழி வச்சிருக்கிறான். எங்க தப்பு, இந்த ஹோமோன் சுரப்புற டைம்ல ஆபாசமான காட்சிகள் அந்த படங்கள் கொடுக்கிற டைம்ல பிரெயின் அப்படியே சூனாக ஆரம்பிக்கும், அந்த ஹோமோன்ஸுக்கு இதாக ஆரம்பிக்கும். இப்ப அவர்களுக்கு நிறைய பேசாட்டி கக்காட்டி அவர்கள் நிலைமை மோசமாகும். அதனால ஆட்டோமேட்டிக்லி வீட்டுல உள்ள 11ஆம் ஆண்டு பையன் வந்து 10 நிமிஷத்துல வெளியே ஓடுவான். ஏன் வெளியே ஓடுறான், இதை விளக்கமா சொல்றேன், அப்பதான் நீங்க புரிந்து கொள்வீங்க என்ன நடக்குதுன்னு. அதுக்கு பிறகுதான் எனக்கு சொல்யூஷன் சொல்லலாம். ஏன் வெளியே ஓடுறான் தெரியுமா, வெளியே ஓடி போய் கக்கணும், அவர் கொட்டணும், பெரிய பிசினஸ்யா பேசுவார்கள், உட்கார்ந்து மணித்தியாள கணக்கு உட்கார்ந்து பேசுறது. போயானால் வந்துட்டா, வெளியே போனவர் பகல் சாப்பாடுக்கு வந்து ஓடினவர் ராத்திரி 9 மணி வரைக்கும் வீட்டில், பெரிய பட்ஜெட்டே கீத்துட்டாரா. ரவி கருணாநாயக்கு உட்கார்ந்து மங்கள சமரவீரர் உட்கார்ந்து பேசுவான் பார்லிமெண்ட்ல, அதாவது பட்ஜெட் பேசி பேசி முடிச்சிருப்பான். ஒரே டாபிக் தான், எல்லாம் சுத்தி சுத்தி ஒரே டாபிக்ல வரும். ஆனா ஏன், நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த சிந்தனையை வெளியாகாட்டி அந்த பையன் ஸ்ட்ரெஸ் ஆகிருவான். சிந்தனை வெளியாக்கி ஆகணும். அதனாலதான் இளைஞர்கள் கூட்டம் கூட்டமா சேர்றார்கள். அவங்க பேசுறாங்க, தன் ஃப்ரெண்டோட லிங்க வச்சுக்கொள்ள பார்ப்பாங்க. ஃப்ரெண்ட் இல்லாமல் ஆச்சு, லிங்க் இதாயும். இன்னும் கொஞ்சம் முத்திட்டு வரப்போக்கல, ஹோமோன் கொஞ்சம் கூட போக்கல, ஃப்ரெண்ட்டையே சொல்ல இயலாது. அப்போதான் எதிர்மறை எதிர்பார்ப்பாங்க. ஃப்ரெண்ட்டை எல்லாத்தையும் சொல்லலாம், நேரம் ஃப்ரெண்டோட இருந்தால் ஒரு ஹாஃப் அன் அவர் பிரேக் போயிடுவார், ஒரு நாள் பிரேக்கில் போயிடுவார். தனக்கு எதிர்மறை யாரோ அந்த மாதிரி ஒரு யுவதியை தேடி போய் அவற்றை எல்லாம் கொட்டுவார். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் என்ன பேசுனீங்கன்னு கேட்டால், சாப்பிட்டீங்களான்னு பேசியிருப்பான், தூங்கினீங்களான்னு கேட்டிருப்பான், வீட்டில் உங்களுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு. கல்யாணம் முடிச்ச பிறகு பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. பொண்டாட்டி நினைப்பா மாப்பிள்ள ஊமையாண்டு, இவன் பாப்பா அவன் ஊமையாண்டு, சில நேரம் ரெண்டு பேரும் ஊமை ஆயிடுவாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அதுக்கு முன்னாடி அந்த ஹார்மோன்கள் வெளியாகுவதற்கு அந்த லெவல்ஸ் கூடிட்டு வரப்போக்கல, தாட்ஸ் லெவல் ஹை ஆன உடனே அந்தந்த ஆட்களை பார்த்து வெளியாக்க பார்ப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க பெரியவர்களே, நாங்கள் வாசலை பூட்டி நீ பேசக்கூடாது ராஜான்னு சொன்னால் இந்த நாட்டில் சிலர்களுக்கு நடந்தது தான் நடக்கும். திருமணமே முடிக்கக்கூடாதுண்டா, வாரவங்க போகிறவங்களோட எல்லாம் திருமணம் முடித்து கொள்ளக்கூடிய நிலைமை உண்டாகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எக்கச்சக்கமாக அந்த இந்தியாவில் நடக்குது. சாமியார் என்ற பேரில் எக்கச்சக்கமான மோசடிகள் நடக்குது, அதெல்லாம் ஒன்றும் பண்ண இயலாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் என்ன நடக்கணும், பேசணுமாக இருந்தால், ஒருவருக்கு சிறுநீர் கழிக்கணுமா இருந்தால் டாய்லெட்டுக்கு கூட்டி போய் சிறுநீர் கழிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். உட்கார்ந்து கழிப்பா, மறைச்சு கழிப்பா, ஒழுங்கா கழிப்பா, சொல்லிக் கொடுக்கணும். அந்த ஆசை வருகிறது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, யா மஅஷர ஷபாப், ஏ வாலிப சமுதாயமே, மனிஸ்தத்தா மின்கும்ல் பா ஃபலியத்தஸவ்ஜ், ஏ வாலிப சமுதாயமே, உங்களில் யார் சக்தி பெறுகிறீர்களோ கல்யாணம் முடிங்க. சீச்சீச்சி, கல்யாணத்தை பத்தி இப்ப நினைச்சு பாக்குறதா, இல்ல இல்ல அது 30க்கு பிறகு முடிஞ்சு போயிடும். சமுதாயம் சக்தி வந்துட்டா ஓடுவான் சக்திக்காக, சக்தியை எடுத்துக்கொண்டு வந்து திருமணத்தை முடித்துக்கொள். ஏன் தெரியுமா, அது உன் பார்வை பாதுகாக்கும் என்றாங்க சுபஹானல்லாஹ். இப்ப சொல்றேன் கேளுங்க, உலகம் உங்களுக்கு என்ன சொல்லும் தெரியுமா, உலகம் உங்களை பாதுகாக்கிற பேர்ல கெட்டிட்டியா கூட செஞ்சுட்டே ஆவாரத்தை இங்கால ஒரு பக்கத்துல நாசமாவே போயிருப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இஸ்லாம் அழக எல்லாத்தையும் செட் பண்ணது, உணர்வு வர்ற நேரம் வெளியாக்கு, ஹலால திருமணம் முடி, அல்லாஹ்வுடைய துரு தடுக்கல. இதுக்கு மத்த மாதங்கள் என்ன சொல்லுவாங்க, திருமணம் அசிங்கம், அதாவது பாத்தீங்களா மதகுரு, அவர் ஏன் மதகுருவானார் தெரியுமா, திருமணமே முடிக்கல, அடக்கியே வச்சுக்கொண்டிருந்தானா, அதனால திருமணமே முடிக்கலையா, அவர் மதகுரு ஆயிட்டாரா, எத்தனை பேர் அப்படி அடக்கினாங்கன்னு எனக்கு தெரியல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இஸ்லாம் எல்லாத்துக்கும் வாசலை திறந்து தந்திருக்குது. ஏண்டா அந்த உணர்வு அந்த நாள் வெளியாகணும். இளைஞர்களுக்கு அப்படி பேசணுமா இருந்தா ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க தெரியுமா, இளைஞர் கூட்டமைப்பு செஞ்சாங்க, எல்லா இளைஞரையும் கொண்டு வந்தாங்க. ரசூலுல்லாஹ் மொட்டலாங்க நின்றாங்க, பேசுறதுக்கு டாபிக் கொடுத்தாங்க இளைஞர்களுக்கு, அவர்களுக்கு வேலை கொடுத்தாங்க, திருக்குர்ஆன் ஓதுறதுக்கு கொடுத்தாங்க, அல்லாஹ்வுடைய தூர் கூட்டமாக இருந்து இது பண்ணினார்கள், எக்கச்சக்கமான செய்திகள். அப்படி நடக்காமல் 70 குர்ஆக்களை ரசூலுல்லாஹ்வுக்கு அனுப்ப முடியாது. அப்படி நடக்காமல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனுக்கு விளக்கம் சொல்ல மாட்டார்கள். இந்த உலகத்திலே இந்த முஸ்லிம் உம்மத்திலே இன்றைக்கு பெரும் பெரும் அறிஞர்களாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாராட்டுகிறார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பேசுகிறார்கள். ஏன், அவர்கள் எல்லாத்துக்கும் இல்ம்ல வேலை இருந்துச்சு. வேலை இல்லாமல் இளைஞர்கள் இருக்க மாட்டாங்க, அவர்களுக்கு பேசுறதுக்கு டாபிக் கொடுக்கணும். இளைஞர்கள் உண்டு காமத்தை பேசுவார்கள், இல்ல ஹலால பேசணுமாக இருந்தா அவங்க கூட்டமைப்பாக உருவாக்கப்பட்டு டாபிக்கள் கொடுக்கப்பட்டு ஒரு மாடல் உருவாக்கப்படணும். டாக்டர் ஜாகிர் நாயக்குக்கு அஹமத் டி டாட் மாடல் ஆகினார். உலகத்துக்கு அவர் எங்கேயும் போய் பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார். வீட்டில் போட்ட ஒரு சாப்பாடு, வீட்டில் போட்ட ஒரு சாப்பாடு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் உங்களுக்கு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நான் சொல்றது என்னண்டா, பிய பிரஷர், இளமை ஒன்று சேர்ற நேரம் மாடல் உண்டாக்கணும். இப்ப ரிஸ்க ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க, இதை பாடமாக்குங்க, இதை செய்யுங்க, குர்ஆனை இப்படி பண்ணுங்க. அவர்களை முன்னிலைப்படுத்துவாங்க ரசூலுல்லாஹ், முன்னிலைப்படுத்தி அவர்களை கௌரவிப்பாங்க. ரசூலுல்லாஹ் போய் பேசுவாங்க, சின்னவர்கள்லேருந்து பெரியவர் வரைக்கும் பேசுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் போறாங்க, அபு அதாவது ஒரு பையன் இப்படி களத்துல கை வச்சுட்டு நிக்கிறான். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, உமை உன் நுமையர் எங்கப்பான்னு கேட்குறாங்க ரசூல்லா. அந்த பொடி ஒரு பறவையை வளர்க்குறான் ரசூல்லா, எவ்வளோ எவ்வளோ எவ்வளோ பிஸி. அதில் போய் இவர் கவலைப்படுற நேரம், செத்து போயிட்டா உமையர், உன் நுமையர் செத்து போனால கவலை நிற்கிறியா ரசூல்லா கேட்குறாங்க. எவ்வளவு கவனமாக ஒரு சமூகத்தை எடுத்திருக்கிறாங்க பாருங்க. இவருக்கு இதை பேசினாதான் இவரை எடுக்கலாம், இவருக்கு இதை பேசினாதான் இதை எடுக்கலாம். பெரியவர்களே, இன்றைக்கு ஒரு இளைஞர் கூட்டமைப்பு நீங்க செய்ய போறீங்க, அவர்கள் பேசித்தான் ஆகுவார்கள். உமா வந்து என்று சொன்னாங்கடா ஒரு உமா, என் பையன் 11 ஆம் ஆண்டு வீட்டுக்கு வந்தா என்னோட பேசுறானே இல்லை, பாஞ்சி பாஞ்சி ஓடுறான்டா. நான் சொல்லுவேன் அதான் நடக்கும், அது நடக்காம இருக்காது. வீட்டில் என்ன பண்ணணும் தெரியுமா, வீட்டு வாசல்ல நீங்க செட்டியில கொண்டு வந்து புள்ளையில உட்கார வச்சு உள்ளுக்குள்ள ஜூஸ கரைச்சி ஏதாவது சம்சாவை பொறிச்சு பேசுராஜான்னு கொண்டு வந்து கொடுத்தா பாவத்திலிருந்து புள்ளைய பாதுகாக்கலாம், இல்லைன்னா புள்ளைய பாதுகாக்கலாம். உங்கள்ட்ட வந்து அட்வைஸ் கேட்டா இதை சொல்றீங்களேன்னு கேட்டா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புள்ளைய வீட்டுல இருந்து விட்டா போக்குக்கு மேலையும் காட்டிலையும் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து இருட்டில் இருந்து தப்பான சிந்தனை இருட்டு வருகிற நேரம், தனிமை வருகிற நேரம், அல்லது கூட்டமைப்பு இருக்கிற இந்த ஹோமோன் சுரப்புற நேரம் தப்பான சிந்தனைகள் எக்கச்சக்கமா பறக்கும். அதனாலதான் வெளிச்சத்துல வச்சு ஊட்டு உமா முன்னுக்கு இருந்தா தப்பான பேச்சு பேச மாட்டாங்க. அவங்களுக்கு வேணும் பேச, இடத்துக்கு இடம் பேசுற டாபிக் மாறும். யாரும் இல்லாத நேரம் டாபிக் மாறும், டாபிக் மாறும். உங்க புள்ள வெளியே போனா உள்ளா பிள்ளைகளும் ஆசை அவங்கள கௌரவிக்கிறதுக்கு. இந்தாண்டி நல்லமே, எங்களுக்கு ஜூஸ் எல்லாம் கிடைக்குது, ட்ரிங்க்ஸ் எல்லாம் கிடைக்குதுன்னு உட்காருவார்கள், எல்லாரும் பேசுவார்கள். பேசுற நேரம் வீட்டுக்குள்ள ஆள் இருக்கிறாங்க, தப்பான பேச்சு வராது, தப்பை அடக்கிக் கொள்வார்கள், நல்ல பேச்சு வார்த்தை வரும். அந்த நேரத்தில் சில ஐடியாக்களை அவர்களுக்கு கொடுக்கலாம், அவர்களுடைய பேச்சை நிப்பாட்ட முடியாது. இப்படிதான் காப்பாத்தலாம். இன்றைக்கு ஒரு வீடு நாளைக்கு அந்த வீடு, போக்கு கடியில் உட்கார்ந்து பேசாது, எங்கேயாவது யாரும் இல்லாத ஒரு வாசப்படியில் யாரும் இல்லாத பாலடைஞ்ச இடத்துல போய் பேசாது. பேச்சையே நிப்பாட்டி வீட்டு கதவை பூட்டினால் அல்லாஹ்வுடைய நல்லடியார் இளைஞர்கள் எப்படியோ பாஞ்சி வழிகட்டு போயிடுவார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இதுதான் பிரெயின் வர்க் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் இப்பொழுது நான் இந்த அடிப்படைகளை சொல்லியிருக்கிறேன். அடுத்து லேக் ஆஃப் கன்சென்ட், அதாவது நல்லா பாருங்க. சரி, அடுத்து கன்சென்ட்ரேஷன். இளைஞர்களை பொறுத்தளவில் ஒன்றாவது நான் சொன்னேன், அவங்களுக்கு குரூப்பாக இருக்கணும். ரெண்டாவது என்ன சொன்னேன், ரிஸ்க், வேண்டிய ரிஸ்க் எடுப்பாங்க. மூணாவது வேண்டிய வேலை செய்வாங்க, டயர்ட் வராது, காலையில் உண்டு மாலையில் உண்டு ராத்திரி உண்டு நிறைய வேலை செய்வாங்க. ஏன் செய்வாங்க தெரியுமா, அதுவும் மூளையில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, கிரே மேட்டர். வயசு போக போக அழிஞ்சு கொண்டே போகும். நாலாவது இமோஷன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வழித்தவரக்கூடிய இந்த 4 ஐட்டத்தில் வச்சு தான் உலகம் உங்களை விலைக்கு வாங்குறாங்க. இந்த ஃபேஸை கொஞ்சம் பாருங்கள், பார்த்துட்டிங்கடா சாதாரணமாக இதில் நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியுது, இவர் என்ன நினைக்கிறாரு, சும்மா சொல்லுங்க என்ன நினைக்கிறாரா ஐக்கியம் என்ன என்ன சொல்கிறாங்க, கோபப்படுறாங்களா? சரி, உங்களுக்கு என்ன விளங்குது இதில், விளங்குதா? என்ன நினைக்கிறாங்க, ஆ விளங்குதில்ல, கவலையோடு இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதாவது இதுக்கு சைக்காலஜிக்கு எடுத்துக்கொண்ட ஃபோட்டோ எங்களுக்கு போடலைன்னா, ஒரு பிக்சர் வரைஞ்சிருந்தாங்க, அந்த ஃபோட்டோ எனக்கு போடலாது, அது ஒரு லேடியுடைய முகத்தில் இதுதான் வருகுது, அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் மட்டும். இதை வச்சு ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணாங்க சைக்காலஜிக்கலி, அதாவது அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே இளைஞர்கள் வயோதிபர்கள் எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்பாங்க. உடனே பிரெயினை வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. என்ன நடக்குதுண்டா, எல்லா வயோதிபர்களும் அங்கே உட்கார்ந்த, அதாவது இளமையை தாண்டினவர்கள் எல்லாருமே அந்த ஃபோட்டோ, இது ஒரு சாதாரண உங்களுக்கு போட்டு காட்டுறது சும்மா, எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கண்டா அதை பார்த்த உடனே அந்த பொம்பளுடைய மூஞ்சை பார்த்துட்டு எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, பயந்து இருக்கிறாங்க. அந்த பெண்ணுடைய புருவம் உயர்ந்திருக்குது, வரைஞ்ச உருவம் அது, பெண்ணுடைய ஃபோட்டோவை பார்த்துட்டு, அதாவது புருவம் உயர்ந்து கண்ணு பெருசாகி லேசாக பல்லு தெரியுது, வாய் இப்படி திறந்து இப்படி இருக்கிறத பார்த்து பயந்துட்டாங்கன்ட்டு எல்லா வயோதிபர்களும் முடிவு கொடுத்துட்டாங்க. எனக்கு இதை பார்த்தா இதுதான் தோணுது, அப்படியே இளைஞர்கள் எடுத்தாச்சு. அதே ரிப்போர்ட்ல அவங்க இது பண்ற டைம்ல எடுத்தா அதிகமான இளைஞர்கள் அதை பார்த்துட்டு பயந்திருக்கிறாங்க அப்படின்னாங்க. எல்லா இளைஞர்களும் ஒரு கருத்தான்னு கேட்டீங்கன்னா இல்லை. இன்னும் சிலர்கள் கோபப்படுற மாதிரியும் சைட்டா தெரியுது, இன்னும் சிலர்கள் பயந்த மாதிரியும் தெரியுது தான், இப்படி மாறி மாறி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கண்டா, அதாவது இளமை பருவத்தை பொறுத்தளவில் ஒரு வயோதிபர் கொஞ்சம் வயசு போனால் அவர் பார்த்து நிதானமாக முகத்தை பார்த்து புரிஞ்சு கொள்கிற அளவுக்கு இளைஞனுக்கு புரிய இயலாது, டக்குன்னு ஏமாறுவார். ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்து ஒரு ஆள் கவலை என்று சொல்கிற நேரம் இன்னொரு ஆள் இல்லை பயம்ண்டுவார், இன்னொரு ஆள் இன்னொரு மாதிரி சொல்லுவார். இந்த ரியாக்ஷனை பொறுத்தளவில் ஒரு இளைஞனை விட, அதாவது சில நேரம் இளைஞன் சரியாகவும் சொல்லுவார் இல்லாமல் இருக்கும், ஆனால் பிரெயின் லெவலை பொறுத்தளவில், அதாவது உளவியலாளர்கள் சொல்றாங்க அமைக்டலான்னு இருக்குது பிரெயின்ல, இதை என்ன பண்ணமெண்டா அதிகமாக இளைஞர்கள் இதை யூஸ் பண்ணுவாங்க. வயோதிபர்கள் அப்படி இல்லை, குடும்ப பிரச்சனை அது இது எல்லாத்தையும் பார்த்ததுனால அவங்க நிறைய யோசிப்பாங்க, லாஜிக் நிறைய யூஸ் ஆகும். அதாவது இந்த அமைக்டலான்ற பகுதி இளைஞர்கள் யூஸ் பண்றதுனால இமோஷன் டைப் பாஞ்சு குத்துறது வெட்டுறதெல்லாம் டக்குன்னு கவரப்படுறது ஒரு இளைஞர். இளைஞர்களுக்கு தான் ஃபைட் போடுவாங்க, இளைஞர்களுக்கு தான் அழுக வைப்பாங்க. இந்த காதல் கதை அது இது ஃபைட் எல்லாம் படத்தில் போடுறானே, வயோதிபர் இப்படி பார்த்ததுக்கு அவர் எடுத்து கத்தியை தூக்கி குத்த போகிறதே இல்லை. மே அப்படியே பார்த்துட்டு நானும் பாய போகிறேன் படிகளை இருந்து ஒரு வயோதிபர் பாரத்தை கண்டிருக்கிறீங்களா? ஆனால் இளைஞன் படத்தை பார்த்து முடிஞ்ச பிறகு அவனே அறியாமல் படியிலேருந்து ஜம்ப் பண்ணியிருப்பான், அவன் மனசில் கதாநாயகம் வாழ்கிறான், இப்போ தானே ஓப்பன்ட்டு வந்திருப்பாரு, தெரியாமல் பாஞ்சு முடிச்சிருப்பாரு, நட மாறிக்கும். வயோதிபர் ஒரு படத்தை பார்த்துட்டு அதில் நடந்த மாதிரி இப்படி இப்படி போட்டு நடப்பாரா? ரோட்டில் காண மாட்டீங்க, அவர் பாட்டுக்கு பள்ளிக்கு போயிட்டு வருவார். இளைஞன் நட இன்றைக்கு மாறிக்கும், என்ன மாறிக்கும், உள்ளுக்குள்ளே நடக்கிறது அவர் இல்லை கதாநாயகராச்சே, கதாநாயகர் ரோட்டில் நடந்துட்டு போகிறார். அதனால் இமோஷனல் டைப் குயிக்காக இமோஷன் இந்த இவைகளை வச்சு தான் அதுவும் மூளையில் அமிக்டலான்ற பகுதியால் இளைஞர்கள் இது பண்ணப்படுறாங்க. இந்த எல்லாத்தையும் வச்சு தான் உங்களை வேர்ல்டு கவ போகுது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது இமோஷன், நீங்கள் வேண்டியது பிரச்சனை கையை வச்சுட்டாண்டா ஃப்ரெண்டுக்கு நாலு பேர் போய் நீதி நியாயம் எல்லாம் உங்களுக்கு வராது. என் ஃப்ரெண்டுக்கு ஏவன்டா கை வச்சது, என் ஃப்ரெண்டு நீதியா நியாயமா அது தெரியாது. நாலு பேர் போய் ஃபைட் பண்ண பார்ப்பாங்க, நாலு இடங்களில் பிரச்சனை நடக்க ஆரம்பிக்கும், ரிஸ்க் வேண்டிய ரிஸ்க் எடுக்க ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி கூட்டமைப்போடு நீங்கள் நிற்பீங்க, வேண்டிய வேலை ராத்திரி பகலாமல் செய்வீங்க. இது எல்லாம் தான் உங்கள் பண்புகள் இப்போ சொல்லியாச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்போ நான் வர்றேன், துன்யா இந்த உலகம் இளைஞர்களுக்கு என்ன செய்யுது, நாம் என்ன பண்ணணும், பெரியவர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சபையில் உள்ளவங்க ஒழுங்கான முடிவு எடுத்துகிட்டு நீங்கள் வெளியே போகணும். இளமை பருவத்தில் நல்ல விதத்தில் பயன்படுத்திய உலகத்தில் நல்லதுக்கென்று பயன்படுத்துவங்க ரொம்ப கம்மி. அன்பானவர்களே, அதாவது இளமையில் தான் பெரிய பெரிய கல்லன்கள் எல்லாம் பிடிச்சி உலகத்துக்கு தோளுரிச்சு காட்டினவர்கள் இளைஞர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்க, இளைஞர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு துடிப்பு உண்டு. சிவராத்திரி அன்று புட்டபார்த்தி என்ற ஊர், சாய்பாபா, சாய்பாபாவை பார்க்கறதுக்கு யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க தெரியுமா? உலகமே சேர்ந்திருக்குது. போஸ்டன் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய ஊர், பெரிய பெரிய டாக்டர்ஸ் மார்க்கள் அவர்களும் சாய்பாபாவுடைய சீடர்கள். நீங்கள் நினச்சிடாதீங்க வெறும் இந்தியாவில் ஸ்ரீலங்காவில் மட்டும் இருக்கிறாங்கன்னு, ஐரோப்பா நாடுகளும் சாய்பாபாவுக்கு அப்போ சீடர்கள் இருந்தாங்க. சாய்பாபா சாக முன்னாடி புட்டபார்த்தியில் உள்ள சாய்பாபாவுடைய சாய் ஆசிரமத்துக்கு எல்லாரும் வந்துடுவாங்க சிவராத்திரி அன்று. சாய்பாபா அன்றைக்கு செய்ய போகிறது என்ன, இந்தியாவுடைய பிரதமர் சாய்பாபாவுடைய காலில் விழுவார். அவ்வளவுக்கு சாய்பாபா ஒரு கடவுளாக இந்தியாவில் மதிக்கப்பட்டவர். 25 வயது யுவதி சாய்பாபாட தோளுரிச்சி காட்டுறது பிபிசியுடைய வெறும் 25 இயர்ஸ். ஒரு சாதாரண ஒரு யுவதி வீடியோ கேமராவோட சாய்பாபாவுடைய மிகப்பெரும் அரங்கம் ராத்திரி சாய், அதாவது சாய் ராத்திரி அன்றைக்கு சாய்பாபா அது தங்க கலர் முட்டை மாதிரி லிங்கத்தை உழுங்க போறாராம். எல்லோரும் அதுக்கு சாய்பாபா கடவுள் அவதரிக்க போகிற நேரம், சாய்பாபாக்குள்ள கடவுள் வந்து அவர் அப்படியே லிங்கத்தை உள்ள போறதும் நிறைய ஆச்சரியம் சாய்பாபா செஞ்சாராம். இப்படியே சுத்தி போடுவானா விபூதி கையில இருந்து கொட்டி கொண்டே போகுமா. ஜனாதிபதி அதாவது இந்தியாவுடைய பிரதமர் வர்றாரு, இப்படியே சுத்தி எடுத்தார சாய்பாபா கையில தங்க மாலை இந்தியாவுடைய பிரதமருக்கு அப்படியே கொடுத்தாரு. அந்த மாதிரி ஆச்சரியம் இந்தியாவுடைய எல்லா மீடியாக்களும் வீடியோ பண்ணி கொண்டு படங்களை எல்லாம் வீடியோக்கள் மூலமாக ஒளிபரப்புற நேரம். பிபிசியை சேர்ந்த சாதாரண ஒரு யுவதி.
1: தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர்.
1: அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அல்லா நபிய பஅதா. அல் குர்ஆன் ஹதீஸ் தொகுக்கப்பட்ட வரலாறு என்ற தொடரில் இப்போ நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வந்து அதாவது எழுத்து விஷயத்தில் ரசூலுல்லாஹி காட்டிய ஆர்வங்கள் என்ன, எழுத சொன்னவைகள் என்ன, எதை எதெல்லாம் எழுதுறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள், எதெல்லாம் எழுதினார்கள், எழுதுவதை பார்த்து கொண்டிருந்தார்கள், இந்த மாதிரியான செய்திகளை மட்டும் முழுசாக இல்லை, முழுசாக தோத்தா நான் சொன்ன மாதிரி 100 லட்சத்துக்கு மேற்பட்ட செய்திகள் என்ன உண்டு. ஒவ்வொன்றுக்கும் சில சில உதாரணங்கள் வாதுற மாதிரியான செய்திகளை நம்ம இங்கே இதில் சொல்கிறேன். முதலாவது விஷயம் என்னென்னா, ஒரு செய்தி சொல்வார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த எழுத்தை கற்பிப்பதற்காக ஆர்வம் ஊட்டினார்கள். வணங்கிட்டா எழுத்தை கற்பிப்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வம் ஊட்டினார்கள் ஒரு செய்தி சொல்வார்கள். அந்த செய்தி வந்து சில அறிஞர்கள் வந்து ஹசன் தரத்தில் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து அலி இப்னு ஆசிம் என்றவர் வாராரு. சில அறிஞர்கள் அதை பலகீனப்படுத்தி இருக்கிறார்கள் என்றிருந்தாலும் ஷுஐப் அல் அர்னாவுத் போன்ற அறிஞர்கள் வந்து ஹாலித் இப்னு அப்துல்லா என்ற ஒருவரும் இன்னொரு அறிவிப்பில் வாரதனால பைஹக்கையில் அலி இப்னு ஆசிம் என்ற ஒரு பலகீனமாக இருந்தாலும் இன்னொரு அறிவிப்பில் ஹாலித் இப்னு அப்துல்லா என்றவர் என்ன செய்கிறார் வாராங்க. இந்த ரெண்டு பேருமே அந்த ஆசிரியர் வழி அறிவிக்கிறதால் இது ஹசன் தரத்தில் உள்ளது அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறாங்க ஷுஐப் அல் அர்னாவுத் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. அதே போல் இப்னு சஅதும் வந்து இன்னொரு அறிவிப்பில் வந்து ஆமிர ஷாபி வந்து அவர் வந்து ரசூலான காலத்தில் இல்லாதவர் தான், ஆனால் ரசூலான காலத்தில் நடந்த அந்த செய்தி அறிவிக்கிறார் அப்படின்னா அது முரசலான செய்தி. முரசலன்னு சொன்னால் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்டிருந்து கேட்ட சஹாபி யார் அல்லது அவர்கிட்ட வேறு யாரை தாபின்னு கேட்டிருந்தால் அது யாருன்றத அந்த தாவல் இல்லாமல் அறிவிக்கிறதுக்கு தான் பேர் முரசல். தாபிக்கு மேலே அறிவிப்பாள் அப்படி ஒரு செய்தியும் வருது. இந்த மூணு இஸ்னாதையும் வைத்து இது ஹசனான தரம் விஷயம் உண்டாயிருக்குது. ஹாலித் இப்னு அப்துல்லா அறிவிக்கிறார், அலி இப்னு ஆசிம் அறிவிக்கிறார், வேறொரு அறிவிப்பில் என்ன ஆமிர ஷாபி அறிவிக்கிறார். இந்த மூணையும் வச்சு ஹசன் தரத்தில் என்ன செய்கிறார் சொல்கிறாரு. அல்லாஹு ஆலம் என்ன ஒரு ஒரு வரலாற்று செய்தியை சொல்கிறதுக்கு ஒரு பலமான அந்தளவுக்கான ஒரு பலம் போதும், வேறு அடிப்படைகளுக்கு முரண் இல்லாமல் இருக்கிறதால் அந்தளவுக்கு பலம் போதும் என்று கருதக்கூடிய அமைப்பில் தான் அந்த செய்தி என்ன செய்தி இருக்குது. அது என்னென்னா தபக்காத்திலையும் பைஹக்கிலையும் முஸ்னத் அகமதில் 2216 இலக்கத்திலையும் வரக்கூடிய செய்தி. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, கான நாசும் மினல் அஸ்ரா யௌம பத்ரின் லம் யக்குன் லஹும் ஃபிதாஉன். பத்ர் யுத்தத்தில் கைது செய்யப்பட்ட சிலருக்கு பரிகாரமாக கொடுப்பதற்கு என்ன எதுவுமே இருக்கவில்லை. ரசூலுல்லாஹ் பரிகாரத்தை வாங்கிட்டு விடுதலை செஞ்சாங்களே, அப்போ எதுவுமே இருக்காத மனிதர்கள் இருந்தார்கள். ஃபஜால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா ஃபிதா அஹும் அவங்களோட பரிகாரமாக ஐயோ அல்லிமு அவுலாதல் அன்சாரி அல் கிதாபா அன்சார்களுடைய பிள்ளைகளுக்கு எழுத்தை கற்றுக் கொடுக்குமாறு கட்டளையிட்டார்கள். அதை நாங்கள் ஃபிதாவாக என்ன செய்ய ஏற்றுக்கொள்வோம். அதாவது ஒரு மாதம் இருக்கிறது டைம் வரல, ஒரு மாதம் இருக்கிறது எழுத்தை படிக்கிற அளவுக்கு என்ன ஒரு மாதம் அந்த பிள்ளை எழுத்தை படிக்கின்ற அளவுக்கு என்ன செய்கிறது கற்றுக் கொடுக்கறது. இந்த மாதிரி ஒரு செய்தி என்ன செய்து வருது. அதுதான் பரிகாரமாக ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க அதாவது வாங்கினார்கள் என்றும் அந்த ஷாபீட் அறிவிப்பு வருதுன்னு சொன்னேன் தபக்காத்தில், அதில் எப்படி வருதுன்னு சொன்னால் அதாவது அந்த பத்ரவாசிகளுடைய அந்த பரிகாரம் தண்ட பரிகாரம் இருந்துச்சு, கைது செய்யப்பட்டவர்களுடைய பரிகாரம் இருந்துச்சு, 4000 திர்கம் இருந்துச்சு. அப்போ அப்படி இல்லாதவர்களுக்கு அந்த 4000 திர்கத்துக்கு ஈக்குவலாக எழுத்து படிப்பிக்கிறது. சில வரலாற்றுடைய அறிவிப்புகளில் வருது என்னன்னு சொன்னால் 10 பேருக்கு படிப்பிக்கிறது. அப்போ 4000 திர்கம் சரியா ஈக்குவலாக 10 பேருக்கு எழுத்தை கற்றுக் கொடுத்தல் அப்படி என்ற பகுதி என்ன செய்து வருது. அதுக்கு ஈக்குவலான ஒரு தாலிமன் சொல்லலை, 4000 திர்கம் அப்படி என்றது ஒரு பரிகாரமாக வாரதுன்றது அர்பா தாலாஃப் 4000 வந்திருக்கு அல்லாஹிர் வெளிப்படையாக அது 4000 திர்கம் தான். அப்போது அது வந்து படிப்பித்தலுக்கு ஈக்குவலாக ரசூலாங்க எடுத்துக்கிறாங்க 10 பேருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா 4000 திர்கம்ன்றது அன்றைக்கு பெரிய ஒரு தொகை. ஆனால் அந்த பரிகாரம் என்றத ரசூலாங்க இறக்கி என்ன செஞ்சிருக்கலாம் மிகவும் குறைச்சி என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி படிப்பிச்சுட்டு போங்கன்னு சொல்லுங்க, அதுக்கு இது ஈக்குவல்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி சொன்னதாக 10 பேருக்கு நீங்கள் படிப்பிச்சு என்ன செய்யணும் அனுப்பணும் என்று சொன்னதாக இதை ஒரு ஃபிதாவாக வாங்கியதாக வருகிறது. இந்த செய்தி ஹசன் தரத்தில் நம்ம பார்க்குற டைமில் வந்து ரசூலுல்லாஹ் எழுத்துக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை என்ன செய்தோம் இதில் பார்க்குறோம். உண்மையிலே கல்வி அறிவென்றே இந்த காலத்தில் சொல்கிறது படிப்பறிவென்று இந்த கணக்கெடுக்கிறதுனா எதை வச்சேன்னா எத்தனை மாடு படித்தாங்க இல்லை எழுத்தறிவு தான், எழுத வாசிக்க தெரியுமானதை வச்சு தான் அவர் படித்தவர். ஒரு ஊரில் வந்து 98% இந்த நாட்டில் படித்தவர்கள் இருக்கிறார்கள்ல, பிஎஸ்சி முடித்தவங்க இருக்காங்கண்டோ அல்லது பிஏ எம்ஏ முடித்தா இருக்கிறாங்கண்டோ அர்த்தமல்ல, அதில் உள்ள எல்லாம் அர்த்தம்னா எழுத வாசிக்க தெரியும்னு அர்த்தம், அதான் படிப்பு. இதுக்கு தான் எழுத்து வாசிப்பு, அந்த தாய்மொழியில் எழுத்து வாசிப்பு அல்லது ஒரு அந்நிய காலனித்துவம் இருந்தால் அவண்ட மொழியையும் எழுத வாசிக்க தெரியுமான்னு என்ன செய்வான் பார்ப்பான். இந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாருடைய பிள்ளைகளுக்கு எழுத கற்றுக் கொடுக்குமாறு சொன்னார்கள் என்றால் எழுத்துக்கு ரசூல் அவங்க ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கிறது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. இந்த விமர்சனங்கள் அது நிரூபிக்கப்படவில்லை என்றால் இந்த செய்தி நம்ம என்ன செய்யலாம் அப்படி தான் எடுக்கலாம். அல்லாஹுவாலும் ஒரு வரலாற்றுக்கு இது இந்த அளவுக்கான ஒரு செய்தி போதுமானது. ஏன்னா ஹசன் தரத்தில் பார்க்குறதுக்கு மூணு விதமான அறிவிப்பு என்ன செய்தி இதில் வருது. இப்படி படிப்பிச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் வந்து ஒரு தடவை ஒரு பிள்ளைக்கு வந்து படிப்பிக்கிற டைமில் என்னது கற்பிக்கிறதுக்கு கொஞ்சம் அடிக்கவும் செய்வாங்க தானே, இதை படி இதை படின்னு சொல்லி ஒழுங்காக படிப்பிக்கிறது. ஒரு ஆசிரியராக இருக்கிற டைமில் அந்த படிப்பித்தல் ஆற்றல் உள்ளவங்க அடிக்கவும் செய்வாங்க. அப்படி அடிச்சிட்டார் அன்சாரில் பிள்ளைகள் ஒருவருக்கு. அந்த ஏற்கனவே கைதி தானே, அவர் படிப்பிச்சு கண்டிக்கிறார், அடிச்சிட்டார். அப்போது ஒரு பிள்ளை வந்து அழுதுட்டு என்ன செய்யுது வீட்டுக்கு போகுது. கால தரவணி முஅல்லிமி, தரவணி முஅல்லிமி, எனது ஆசிரியர் என்ன செஞ்சிட்டார் எனக்கு அடிச்சிட்டாரு அப்படி என்று சொன்ன உடனே அந்த வீட்டில் உள்ள சில கால அல் ஹபீஸ், கெட்டவன், சரியா, யத்துலுபு பி தஹ்லி பத்ரின் வல்லாஹி லா தஹி அபதன், பத்ருடைய பழிவாங்கலை செய்கிறான். வாய்ப்பு இருக்கு தானே, பத்ரில் கைதியாக வந்து பத்ரில் கொல்ல வந்த ஒருத்தர் கைதியாக இருந்து படிப்பிக்க விட்டுருக்கு. அவன் பிள்ளைகளுக்கு ஒரு அடிக்கிறதன் மூலம் பழி வாங்குறதுக்கான சான்ஸ் நிறைய என்ன செய்யுது இருக்குது. அதனால் இது ஒரு அந்த ஆசிரியர் கல்வின்றது மரியாதையாக இருந்தாலும் இங்கே படிப்பிக்கிறது கைதி. கைதியை படிப்பிக்க வச்ச முதல் ஆசிரியர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், விளங்கிட்டா, அந்த கண்ணியத்தை கொடுத்தது முதலனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் இந்த மாதிரியான நடவடிக்கை வந்து ஒரு கைதி செய்யவே கூடாது, செய்யவே கூடாது. அதான் இவர் என்ன செய்கிறாருன்னா பழிவாங்கிறதுக்கு செய்கிறார். அதனால் நீ திருப்பி போக வேண்டாம் என்று அந்த வீட்டில் என்ன செஞ்சாங்க, தடுத்தார்கள் என்ற ஒரு சம்பவம் முஸ்னத் அஹமதில் 2216 இலக்கத்தில் வரக்கூடிய ஒரு சம்பவம் என்றதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுத்தை என்ன செய்கிறாங்க படிப்பிக்கிறாங்க அப்படின்றத என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் எழுதினாங்க. குர்ஆன் என்ற சப்ஜெக்டை வந்து நம்ம ரெண்டாவது பகுதிக்கு வரோம். ஏன்னா அது எல்லாருக்கும் குர்ஆனுடைய எழுத்து சம்பந்தமாக வரக்குள்ள அவசரமாக என்ன செஞ்சிடலாம், நம்ம அந்த தகவலை சொல்லிடலாம். அது அல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதெல்லாம் அதாவது எழுத அனுமதித்திருந்தார்கள், எதில் சொல்லியிருந்தார்கள் என்ற செய்திகளை பாருங்கள். இதில் இன்னொரு பலகீனமான ஒரு செய்தி வரும் என்ன சொல்லி, அதில் முஹம்மது பின் இஸ்மாயில் என்றவர் வரார், சாரி அஃபான் இமாம் புகாரி சொல்கிறார், ஹலீல் பின் முர்ரா என்றவர் வரார், முன்கருள் ஹதீஸ், ஹதீஸில் நிராகரிக்கப்பட வேண்டியவர். அது என்ன என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு அன்சாரு தோழர் இருப்பார். அவர் ரசூலுல்லாஹிட்ட ஹதீஸ்களை கேட்பார், ஆனால் அவருக்கு மன்னனம் வராது, அவருக்கு மன்னனம் வராது. ஆனால் ரசூலான பேச்சில் அவருக்கு கவர்ச்சியாக இருக்கும். ரசூலாங்கள்கிட்ட சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரை நீ கேட்குறேன்னு எனக்கு என்ன செய்யுது அவ்வளோ விருப்பமாக இருக்குது, ஆனால் எனக்கு எழுத வராது, அதனால் எனக்கு வந்து நான் என்ன செய்யன்னு கேட்குறேன். அப்போ ரசூலா இஸ்டைன் பிய மீனிக், உங்களை வலதை கொண்டு நீங்கள் துணை தேடிக்கொள்ளுங்க, முயற்சி எடுத்துக்கோங்க, அப்படின்னா என்ன எழுதிக்கோங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி சொல்லிட்டு அபியதில் ஹத் இப்படி சொன்னாங்கன்னு வருது. ரசூலாங்க இப்படி சொன்னார்கள் அப்படின்னா ரசூலா இப்படி சொன்னார்கள் கவனமாக வைக்கணும், இப்படி சொன்னார்கள் அரபு தானே, சரியா, இப்படி சொன்னார்கள், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி எழுத சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி வருது. சொல்லிட்டு இந்த ஹதீத் வந்து ஹாதா ஹதீத் இமாம் திருமிதி தான் அதை பதிவு செய்கிறாரு. 2666 இலக்கத்தில் வருகிறது. அல்பானி தஈஃபன்றாரு. இமாம் திருமிதியை வந்து இது பலகீனமான ஹதீத் என்ன செய்கிறார் சொல்கிறார். அல்பானி பலகீனப்படுத்துகிறாரு, இமாம் திருமிதி பலகீனப்படுத்துகிறார், அதுக்கு முன்னால் இமாம் புகாரி என்ன செய்கிறார் இதே பலகீனப்படுத்துகிறார். ஸோ இந்த செய்தியும் ஒரு இப்போ வரலாற்றில் ரசூலாங்க எழுத சொன்னாங்க என்று சொல்லி நம்ம ஒரு பொதுவான உலகத்துக்கு பேசுகிறாங்க. இதெல்லாம் பெரிய செய்தி, ஏன்னா ஒரு இஸ்னாது இல்லைங்க, ஒரு அறிவிப்பாளர் வரிசை இல்லைங்க. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அடுத்த சமுதாயத்தில் ஒரு செய்தியை சொல்வதற்கு ஒரு அறிவிப்பாளர் வரிசை இல்லை, அவங்களுக்கு முழு மார்க்கமும் ஒரு பலகீனமான அறிவிப்பாளர் வரிசையில் வந்திருந்தால் கூட சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஒரே ஒரு பலகீனமான அறிவிப்பால் வரிசை முழு மார்க்கும் கிடைச்சி, ஒரு அறிவிப்பால் வரிசை இல்லை. ஸோ இஸ்லாமிய சமுதாயத்தில் இது பெரிய கொடை. எனவே இந்த செய்திகளை நம்ம ஆதாரமாக சொன்னால் எங்களுக்கு ஒரு முரணும் இதில் இல்லை, இருந்தாலும் இது பலகீனமான செய்தி, தாய்ஃபான செய்தி, இப்படி ரசூலாங்க சொன்னாங்கன்றது ரசூ. ஏன்னா நாங்கள் இதை எடுக்கிறதுக்கு காரணம் என்ன, என் மீது நான் சொல்லாத யார் சொன்னாலும் அவர் நரகத்தை தங்குமிடமாக்கிக் கொள்ளட்டும் ரசூலாங்க சொல்கிறாங்க. அதனால் நம்ம அதை பயப்படுறோம். அடுத்தது என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து என்ன எழுத எதுக்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத சொன்னார்கள் என்று புரிஞ்சுக்கொள்கிற மாதிரியான செய்திகளை பாருங்கள். அப்போ ரபிகனா காலத்தில் எவ்வளோ எழுத்து இருந்திக்கலாம்னு புரியலாம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொது எழுத்து என்றது எங்கே ஆரம்பமாகுது, மக்களோட எழுதுறது, மன்னர்களுக்கு எழுதுறது, தீவான் எழுதுறது, மற்ற கடிதம் எல்லாம் மதீனால் தான் என்ன செய்யுது ஆரம்பமாகுது. மதீனாட எழுத்து ஆரம்பத்தை பற்றியே ஒரு செய்தி வருது பாருங்கள். அதுவும் மதீனாவுக்கு போகிறதுக்கு முன்னால் சஹீஹுல் புகாரியில் 3906 இலக்கம். நான் வந்து மிக முக்கியமான செய்திகளை தான் எடுத்துக்கிறேன், முழுசாக நம்ம இதை தொகுக்கலை. அதாவது மாலிக் இப்னு ஜோசப், மாலிக் இப்னு அதாவது அந்த சுராகத் இப்னு மாலிக் இப்னு ஜோசப், சுராகத் இப்னு மாலிக் இறாரு என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஹிஜ்ரத் டைமில் பின்னால் ஃபாலோ பண்ணி போவார், பின்னால் ஃபாலோ பண்ணி விரட்டிட்டு போகிறவர் வந்து அப்படி போகிற நேரத்தில் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கே ஒரு அற்புதம் நடக்குது, அவர் பாதிக்கப்படுறாரு, ஒரு குதிரை விழுது, அவரால் எழுப்பி போக முடியலை, அப்போ என்னை காப்பாற்றுங்கன்னு அவர் சொல்கிறார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய உதவிகள் பண்ண அவர் நினைக்கிறார், ரசூலா எதையுமே என்ன செய்கிறாரு வானான்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலா ஒரு வேண்டுகோள் மட்டும் சொல்கிறாங்க, உன் சமுதாயம் என்னை ஃபாலோ பண்ணாத மட்டும் என்ன செய்யும் பார்த்துக்கோங்கோ அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாரு பார்த்துக்கொள்ளு சொன்னார்னு வருது. இந்த செய்தி புகாரில் வருது. அப்போ அந்த டைமில் அவர் கேட்குறாரு, எனக்கு ஃபசல் துஹு ஐயக்துபலி கிதாப அம்னின், உங்களுக்கும் எனக்கும் இடையில் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை எனக்கு எழுதிட்டாங்க, உங்களுக்கு எனக்கு இடையில் பாதுகாப்பு ஒப்பந்தம் உண்டை எனக்கு எழுதி தாருங்கள் அப்படின்னா நபி வந்து மாலிக்குக்கு என்ன செஞ்சார் பாதுகாப்பு கொடுத்துருக்கிறார் என்ற ஒரு ஒப்பந்தம் எழுதித்தாருங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதில் எப்படி வருதுன்னு சொன்னால், அந்த இடத்துல ஆமிர் இப்னு ஃபுஹைரா இருக்கிறார், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய என்ன குலாம் விளங்கிட்டா, அந்த அடிமையாக இருந்து அதை விடுதலையானவர் அல்லது அப்போ அடிமையாக இருக்கிறவர் சரியா, அவர்கிட்ட என்ன செய்கிறாரு அதாவது சொல்கிறாங்க எழுத சொல்லி ரசூலாங்க. ஃபகதப அவர் எழுதுறாரு ஃபி ருக்அத்தி மின் அதீம், தோளில் எழுதுறாரு, தோளில் இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள் இவருக்கு பாதுகாப்பு கொடுக்குமாறு சொன்னார்கள், அந்த அது எப்படியோ அந்த வார்த்தை பிரயோகத்தை கருத்து அடிப்படையில் தோளில் எழுதி கொடுத்தார்கள் அப்படின்னு வருது. தோளில் எழுதி என்ன செஞ்சாங்க கொடுத்தாங்கன்னு வருது. அப்போது இந்த ருக்ஆண்டா ஒரு ஒரு பகுதி, அதீமன் சொல்கிறது தோல் சரியா, அதீமன்ற தோல் எதுக்கு சொல்லுவாங்கன்னு சொன்னால் அது நான் அந்த எழுதுகின்ற ஏடுகள் சம்மந்தமாக வரக்கூட சொல்கிறேன், மென்மையான தோல் மடித்து வச்சுக்கொள்ள முடிந்த அமைப்பிலான மென்மையான தோளுக்கு என்ன செய்கிறது இது சொல்கிறது, கடத்த தோள்களில் மென்மையான தோல். அப்போது இது தெளிவாகவே வருது, எப்படி வருதுன்னா எழுத கேட்டார்கள், எழுத சொன்னார்கள், ஃபுஹைரா என்ன செய்கிறாரு ஆமிர் இப்னு ஃபுஹைரா எழுதுகிறாரு, எதில் எழுதினார் சரியா அப்படின்றது தெளிவான ஒரு செய்தி புகாரில் வருது. இப்போ இப்படி எழுத சொன்னார்கள் மாலிக் இப்னு சுராகா இப்னு ஜோசம் சொல்கிறது ஹதீதா இல்லையா, ஹதீஸ் ரசூலாங்க எழுத சொன்னார்கள் என்றாலே ஹதீஸ் தானே அது சரியா, அது வித்தியாசம். இப்போ இதே முழுமையான ஹதீஸ் எதை எழுதி கொடுத்தார்களோ அதை மாலிக்கிட்ட அது இருந்து மாலிக் அதை அறிவிச்சிருந்தா நபி அவர்கள் எனக்கு இப்படி எழுதி தந்தார்கள் இந்த தகவல் இதில் இந்த ஏட்டில் எனக்கு இருந்துச்சு அப்படின்னா அது என்ன ஒரு இதாக இல்லையா, என்ன அதாவது ஒரு ஹதீஸாக இல்லையா. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அப்படி ஒரு தடை உண்டு இருக்கலைன்னு என்ன செய்யுது மிக தெளிவாகவே இதில் விளங்குது. சும்மா மவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு பின்னர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அப்படி என்ன செஞ்சாங்க போய்விட்டார்கள் என்ற செய்தி இதில் வருது. அப்போ எழுதினவர் யார், ஆமிர் இப்னு ஃபுஹைரா, ஆமிர் இப்னு ஃபுஹைரா எழுதும். அதனால தான் நபிகளுக்கு எழுதுகின்றவர்கள் பட்டியெல்லாம் ஆமிர் இப்னு ஃபுஹைரா என்ன செய்வார் வருவார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ரைட். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாக்கு வந்த பின்னால் நிறைய சின்ன சின்ன வழக்குகள் எல்லாம் கூட, சின்ன சின்ன வழக்குன்னா பெரிய வழக்கு தான், சின்ன சின்ன அரசு என்று உட்படக்குள்ள எல்லா வழக்கையும் எழுதக்கூடியவர்களாக இருந்தாங்க என்று சொல்கிற அளவில் எழுதிக்கிறாங்க. ஒரு கொலை சப்ஜெக்ட் உண்டு சஹீல் புகாரில் 7192 வரக்கூடிய ஒரு செய்தி, அதாவது அதாவது இந்த முஹையிசாவுடைய செய்தி, அப்துல்லா இப்னு சஹல் முஹையிசா இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க ஹைபரில், அப்போ வந்து என்ன அந்த இடத்துல அப்துல்லா கொல்லப்பட்டார்ன்ற செய்தி வருது, அப்போ யூதர்களில் ஒரு சிலர் கொண்டுட்டாங்க என்ற தகவல் வந்தோடனே அதை பெரிய சம்பவம் அதை ரசூலாம் விசாரிக்கிறாங்க. அப்போது விசாரிக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சம்பந்தமாக அவர்களோடு அந்த வழக்கை விசாரிக்கிற விஷயத்தில் எழுத்து மூலம் தான் என்ன செஞ்சுக்கிறாங்க நடவடிக்கை மேற்கொண்டார்கள் என்று ஃபக்கத்தப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலை ஹிம்பிஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை வந்து என்ன தகவலாக எழுதி அவர்களுக்கு என்ன செய்தார் இந்த வழக்கு விசாரணையுடைய சப்ஜெக்டில் என்ன நடக்குதோ அதில் எதை அவர்களுக்கு அனுப்பணுமோ அதை எழுதி என்ன செய்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் இதை விரிவாக பேசியிருந்தேன் எழுதி அனுப்பினார்கள் அப்படி என்று சொல்லி என்ன அந்த செய்தியில் அந்த தகவலில் என்ன செய்து வருகிறது. அப்போ இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கு விசாரணை ஹைபரில் ஹைபர் கொஞ்சம் மதீனாலேருந்து வடக்கு பகுதியில் இருக்கக்கூடியது எழுத்து மூலம் எழுதி என்ன அவர் தோளில் எடுத்து எழுதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அனுப்பி இருக்கிறார்கள் அப்படின்னு விளங்குது. அப்போ வெறுமனே நம்ம சிந்தனையில் வாய் வழி தகவல் போய் தங்க சொல்லிடுங்க, எங்களோட சிந்தனையில் எப்படி வாய் வழி வாய் வழி தகவலை போய் தங்க சொல்கிறது, மறுபடியும் வாய் வழி தகவல் இங்கே வர்றது ஷஃபவின்னு சொல்லுவாங்க விளங்கிட்டா. இது மட்டும்தான் என்றல்ல, இது மட்டும்தான் என்றல்ல, ரசூலாங்க நிறைய எழுத்துல தகவலை அனுப்பியிருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு பெரிய ஒரு ஆதாரம். குறிப்பாக வழக்கு போன்ற விஷயங்களில் என்ன தகவல்கள் என்பதை ரசூலாங்க எழுத்தை என்ன செஞ்சுக்கிறான் பயன்படுத்தி. இப்போ இது ஹதீஸா இல்லையா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை எழுதினார்கள், இந்த விஷய தகவலாக சொன்னார்கள், அதை கொண்டு போகிற சஹாபி இந்த செய்தியை பிற்காலத்தில் அறிவித்தா அந்த ஏட்டையும் வச்சுருந்தா இது ஹதீஸா இல்லையா, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதியிருக்கிறார்கள். இது பொது வழக்கிலையும் வரும், ஹதீஸ் என்ற வட்டத்துக்குள்ள இதை என்ன செய்ய வரும் என்றதை சொல்கிறேன். எழுதியிருக்கிறான்ற தகவல் வர இந்த ஹதீஸை சொல்லலை. எதை எழுதி அனுப்பினார்களோ அந்த செய்தி அந்த சஹாபி பொண்ணு பிரகாரிச்சு அது ஹதீஸா இல்லையான்னு கேட்டேன். அது ஹதீஸா என்ற செய்தி சந்தேகமே இல்லை. அடுத்த சஹீஹுல் புகாரியில் 3060வது இலக்கத்தில் வருது. ஹுதைஃபா ரதியுல்லாஹு அறிவிக்கிறாங்க, ரசூலா ஒரு கட்டளை போடுறாங்க, உக்துபுலி மன் தலஃபதவில் இஸ்லாமி மினன்னாஸ், எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்கன்னு லிஸ்ட் எழுதுங்கன்னாங்க ரசூலா. புகாரியில் 3060 இலக்கு, எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க, மன் தலஃபதவில் இஸ்லாம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னவர்கள் எத்தனை பேர் என்று லிஸ்ட் எடுங்கன்றாங்க ரசூலா. அப்போ லிஸ்ட் எழுதப்படுகிறது, ஃப கத்தபனா லஹு அல்ஃபன் வ ஹம்ச மிஅத்த ரஜுலின் மிஅத்தி ரஜுலின் அல்ஃபன் வ ஹம்ச மிஅத்தி ரஜுலின் 1500 பேர் கிட்டத்தட்ட இஸ்லாத்துக்கு வந்திருந்தாங்க தானே, அதெல்லாம் நம்ம எழுதினோம். அப்போது அதில் சில இதில் வந்து 1500 பேர் வரைக்கும் நம்ம எழுதினோம். அப்போ எழுதின பிறகு தான் எங்களுக்கு விளங்குது. ஃப கத்தபனால் அப்போ ஃபகுல்னா நாங்கள் சொன்னோம், ஹுதைஃபா சொல்கிறாரு, நஹாஃபு வ நஹ்னு அல்ஃபுன் வ ஹம்சுமியா, 1500 பேர் இருந்து நாங்கள் பயப்படுறோமா, 1500 பேர் இருக்கிறோம், நாங்கள் எப்படி எதிரிகளுக்கு பயப்படுறோமா, மொத்தமாக 1500 பேர் இருக்கிறோம், இந்த 1500 பேர் இருந்து நாங்கள் பயப்படுறோமானு நாங்கள் சொல்லிக்கொண்டோம். ஆனால் ஃபலக்கத்தர் ஐதுனா உபுதுலினா, அதுக்கு பின்னால் நாங்கள் சோதிக்கப்பட்டோம், ஹத்தா இன்ன ரஜுல் அலா யுசல்லி வஹ்தஹு வஹுவ ஹாயிஃப், பிற்காலம் வந்துச்சு தனியே பயந்து கொண்டு தொழ வேண்டிய நிலைமை என்ன செஞ்சது வந்தது என்றார். பின்னால் நடந்த சோதனைகளை, ஜமல் யுத்தம், சிஃபின் யுத்தம், அதுக்கு பின்னால் அந்த மன்னர்கள் மூலம் அதை ஹுதைஃபாரெல்லாம் கூட காலப்பதிவு வரைக்கும் சொல்கிறார். உதயபெரெல்லாம் அதுக்கு பின்னால் உஸ்மானெல்லாம் கொல்லப்பட்ட அந்த வருஷமே உதயபெரெல்லாம் என்ன செய்கிறாங்க, அதுக்கு முன்னால் மௌத் ஆகிட்டாங்க உதயபெரெல்லாம், இதை பார்க்கறதுக்கு இல்லை, உதயபெரெல்லாம் மௌத் ஆகிட்டாங்க. அப்போது அந்த அளவுக்கு அப்படின்னா 35வது வருஷம் வரைக்கும், 35வது வருஷம் வரைக்கும் உள்ளதை சொல்கிறாங்கண்டா, உதயபார் ரதியல்லா வண்ணவர்கள் எத்தனை ஃபித்னாக்களை பற்றி இதில் என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லிக்கிறாங்கன்னு பாருங்கள். அப்போது இந்த மாதிரியான சோதனை, இந்த இப்போ நான் இது ஜமல் இல்லை, ஜமல் இப்போ நான் உதயபெரெல்லாம் மரணம் தடுத்தால் ஜமலும் இல்லை சிஃபினும் இல்லை, இப்போ அதுக்கு முன்னால் வர சோதனைனா அப்போ எப்படிப்பட்ட சோதனைகளை முஸ்லீம்கள் சந்திச்சுக்கிறாங்க, ஏன் அந்த அதாவது ஹுரூபுர் ரித்தா, எது ரித்தத்தான், அதாவது ஜக்காத்து தரமாட்டோம் என்று சொன்னது, பொய் நபிகள் வந்தது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் முஸ்லீம்களுக்கு ஹவு பயம் வர அளவுக்கு இருக்கலை. ஆனால் இந்த ஃபித்னாவுடைய சூழ்நிலையை அவர் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு, நாங்கள் பயந்து தொழ வேண்டிய ஒரு நிலைமை என்ன செஞ்சது ஏற்பட்டது அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போது இந்த அளவுக்கு இஸ்லாம் இது வந்து ராவிகளில் ஹுதைஃபா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வார்த்தை என்றது வாரதுனால, ஆனால் இதையே இந்த வார்த்தையை யார் சொல்கிறாருன்னு தெளிவாக வந்திருந்தா, உதாரணமாக நம்ம ஃபஸ்ட்டு இப்படி சொன்னால் முதலாவது சஹாபியை தான் எடுப்போம், உதவிவாக தான், இல்லைன்னா இதை அறிவிக்கிற அபுவாயிலும் சொல்லி கேளும், இது அறிவிக்கிற ஆமசம் என்ன செய்யலாம் சொல்லலாம், இது அறிவிக்கிற சுஃபியானம் என்ன செய்யலாம் சொல்லலாம், இது அறிவிக்கிற முகமது இப்னு யூசுப் என்ன செய்யலாம் பின்னால் வர சொல்லலாம். ஆனால் இதில் வந்து மற்றபடி வரலை. இதில் எப்படி வருதுன்னா, இந்த நாம் சொல்லிவிட்டு நாம் எழுதினோம், நாங்கள் சொன்னோம்னா அப்போ உதவிவாக ரதியலாம் மட்டும் தான் என்ன செய்யும், அது குறிக்கும் என்றதுனால என்ன செய்கிறோம் நம்ம, இல்லைன்னா மற்றவங்கன்னா அந்த வார்த்தையோடு என்ன செஞ்சிருக்கும் அது வந்திருக்கும். ஸோ ஹுதைஃபா ரதியல்லாஹு சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னால் நம்ம தனிச்சு தொழு க்ரௌடு அப்போ லட்சமாகின பின்னாலே நம்ம ஃபித்னாக்குள்ளாக்கப்பட்டோம் அப்படின்னு என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. அப்படின்னா அன்றைக்கு 1500 பெருசாக இருந்தது, அவ்வளோ பெரிய ஈமானிய பலம் இருந்துச்சு, ஆனால் அதுக்கு பிறகு இப்போ கோடி பில்லியன் விளங்கிட்டா பில்லியனாக இருந்தும் என்ன முஸ்லீம்களுக்கு பயனளிக்காத ஒரு நிலையில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ இதுலேயும் ரசூல்லாங்க தீவானை எழுதிக்கிறாங்கட்டாங்க, திவான் திவானண்டா என்ன ஒரு முழுமையாக வரலாறு தொகுத்து இந்த பெயர்களெல்லாம் தொகுத்து இந்த நபர்கள்லாம் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள், அதுக்குடைய நடவடிக்கை உமர்ரதி அல்லாஹ்வுன்னவர்கள் மேற்கொண்டார்கள், அதுக்கு முன்னுதாரணம் யார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முன்னுதாரணம் என்றதை என்ன செய்கிறோம் இந்த செய்தியில் நம்ம பார்ப்போம். ரசூலாக எழுதிக்கிறாங்க, எழுதுகிற ஏற்பாடுகள் எவ்வளோ செய்திகள்னு பாருங்கள். அடுத்தது சஹீஹுல் புகாரியில் 2698வது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி என்னென்னா, அது வந்து ஹுதைபியாட செய்தி, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், அது ஒரு முக்கியமான செய்தியை ஹுதைபியாவில் வச்சு ரசூல் ஸல்லம் மக்கா வாசிகளோட பதறலையே ஒப்பந்தம் எழுதுறதா எங்களுக்கு தெரியாது, நாங்களே ஜாகிலிய மக்களே, அப்போ ஏடு எங்கே போவோம், ஒரு ஆள் பாரசீகத்துக்கு போயிட்டுவாங்க, ஒரு ஆள் ரோமுக்கு போயிட்டுவாங்க, அப்படியே இருந்தாங்க, எழுதுற சிம்பிளாக இருந்துச்சு விளங்கிட்டா ஏடுகள் என்ன, அவங்கள்ட்ட இவங்களோட கருவிகளும் இவங்க எழுதின அந்த அதாவது ஊடகங்களும் வித்தியாசம், பாரசீக ரோமர்கள் எழுதியை விட கொஞ்சம் தரத்தில் குறைஞ்சதாக என்ன செஞ்சது இருந்தது, அவங்களோட தரத்துக்கு இருக்கல, அது பின்னால் நம்ம பார்க்கல படி, இது வேணும்னா நம்ம சொல்லலாம். அடுத்தது என்னன்னு சொன்னால், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதுறதுக்கு ஏற்பாடு செஞ்சாங்க அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம்னு சொன்னால், அதாவது அப்துல்லா இப்னு அபி ஸரஹ் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த செய்தி வருது, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய உஸ்மான் எல்லாம் அதாவது சொந்தக்காரர் அப்துல்லா பின் அபி சலாம் அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் வஹி எழுதவராக இருந்தார் மக்கால எழுதிட்டு என்னது முர்த்ததாகி என்ன செஞ்சிட்டார் போயிட்டார் புறம் மக்கா வெட்டின் போது திருப்பி வந்து என்ன செய்கிறாரு கொண்டு வரப்படுறாரு அப்போ கொண்டு வரப்படுற டைமில் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு பாதுகாப்பு கொடுத்து என்ன செஞ்சாங்க கொண்டு வந்தாக திருப்பி அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற செய்தி வருது அப்போ இந்த செய்தி ஒரு ஆதாரம் வந்து என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய ஆரம்பத்திலேயே எழுதுறதுக்கான ஏற்பாடு செஞ்சிட்டாங்க குர்ஆனைத்தான் ஆனால் எழுதுறதுக்குன்ன ஏற்பாடை மக்காலே என்ன செஞ்சாச்சு செய்து விட்டார்கள் அப்படி எல்லாத்தையும் சேர்த்து வந்து மதியனால் அப்படின்றதில்லை அவ்வளோ பிரச்சனையான சூழல்லையும் அவ்வளோ என்னது ஆபத்தான சூழ்நிலையிலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதுவதற்கான ஏற்பாடை செய்தார்கள் அப்படின்றது நம்ம இதை பார்க்குறோம் அடுத்ததாக மதீனாவில் அதாவது இப்போ குர்ஆனுடைய ஏற்பாடுகள் சம்மந்தமாக நிறைய நாம் பார்ப்போம் இது மக்கால ஏற்பாட்டுக்காக வேண்டி மட்டும் நான் அந்த செய்தியை நான் சொன்னேன் அடுத்ததாக வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களை கூட சாதாரணமாக எழுதுறதுக்கு அனுமதிச்சிருக்கிறார்கள் அப்படின்றதுக்கு ராஃபி இப்னு ஹதீஜ் இந்த செய்தியை நாங்கள் உமையா ஹிலாஃபத்துடைய வரலாற்றில் படித்தோம் ரசூல் மர்வான் இப்னு ஹக்கம் ஹுத்துபால வந்து மக்காவுடைய புனிதத்துவத்தை மக்கா எப்படி தஹரீமாக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு மதீனாவை என்ன செஞ்சேன் சொல்லாமல் விட்டுட்டார் அப்போ ராஃபி இப்னு ஹதீஜ் வந்து என்னை அழைச்சி மர்வானே நீங்கள் வந்து என்ன அஸ்மா உக்க தக்கர்த்த மக்கா வஹலஹா வஹுர்மத்தஹா வலம் தத்கூரில் மதீனத்த வஹலஹா வஹுர்மத்தஹா மக்காவுடைய புனியத்தை சொன்னீங்க ஆனால் மதீனாவுடைய புனியத்தை நீங்கள் சொல்லலை ஒக்கத ஹர்ரமா ரசூலுல்லாஹி ஹர்ரமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லாபத்தைஹான்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இரண்டு எல்லைகளுக்கும் இடைப்பட்ட பகுதிகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க ஹராம் ஆக்கினான்ற செய்தியை சொல்கிறாங்க மர்வான் இப்னு ஹக்கம் செய்தியில் அது மர்வானுக்கு அந்த செய்தி தெரிஞ்சிருக்கவில்லை அப்படின்னு நம்ம சொன்னோம் அந்த பகுதியெல்லாம் என்ன நம்ம பார்த்தோம் அப்போ தெரிந்திருக்கவில்லை அப்படின்றதல்ல மர்வான் இப்னு ஹக்கம் அதை சொல்லவில்லை அந்த சொல்லாத ராஃபி இப்னு ஹதீஜ் என்ன செஞ்சார் அந்த இடத்துல ஞாபகப்படுத்தினார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இது எப்படி அணுகணும்னு நம்ம சேர்த்து என்ன செஞ்சிட்டோம் அதில் சொல்லிட்டோம் இப்போது இதில் என்னன்னு சொன்னால் சொல்லிட்டு ராஃபி இப்னு ஹதீஜ் சொல்கிறாரு வதாலிக்க இந்தனா இந்த செய்தி எங்களிடத்திலே ஃபி அதீமின் ஹவுலானியின் ஒரு யமனிய தோளிலே ஹவுலான்ன்றது யமனை குறித்த ஒரு தோலை சொல்கிறது அன்றைக்கு அது பிரபல்யமாக இருந்திருக்கலாம் தோல் பதனிடுதல் என்று ஒரு பகுதி இருக்குதே அப்போ அது பிரபல்யமாக இருந்திருக்கலாம் எழுத்துக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அமைப்பிலாக அது இருந்திருக்கலாம் வதாலிக்க இந்த நஃபி அதீமின் ஹவுலானி இருந்திருக்கலாம்னு நான் சொல்கிறது வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு முடிவு தான் அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க அந்த ஹவுலானி என்ற நினைப்பு அவ்வளோதான் சொல்கிறாங்க அந்த தோளில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் எழுதி நாங்கள் வைத்திருக்கிறோம் எங்கள்கிட்ட இருக்கு அப்போ ரசூலான காலத்தில் ராஃபி இப்னு ஹதீஜ் என்ன செஞ்சுக்கிறாரு இதை ஒரு தோளில் எழுதி ஹதீஸுகளை எழுதுறத வச்சுக்கிறான் இன் சித்த அக்கர துக்கஹு நீங்கள் விரும்பினீங்கன்னு சொன்னால் நான் அதை உங்களுக்கு என்ன செய்கிறேன் நான் வாசித்து காட்டுகிறேன் சரியா அப்போ அது மர்வான் அமைதியாக இருந்தார் அமைதியாக இருந்து சொன்னார் அதில் சிலதை நான் கேட்டிருக்கிறேன் சமயா அத்து பதாலிக் அதில் சிலதை நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் மர்வான் ஒரு பிடிவாதம் பிடிச்சவர் என்ன சொல்லணும் அதெல்லாம் நான் கேட்டு தான் இருக்கிறோன்னு சொல்லணும் என்ன சிலதை கேட்டிருக்கிறேன் விளங்கிட்டா அப்படின்ட்டு அதனால் நான் அதில் சிலதை நான் என்ன செஞ்சுக்கிறேன் நானும் கேட்டிருக்கிறேன் என்று சொன்னதாக வருது அப்போ இந்த செய்தி சஹி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி ஆதாரபூர்வமான ஒரு செய்தி அதீம் ஹவுலானியில் என்ன இந்த ஹதீஸ் எழுதப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அரிதான நிகழ்வு என்று சொல்லிடாது நிறைய எழுதப்படுற வளமைக்கான தகவல்கள் இதெல்லாம் சாதாரணமாக என்ன ரசூலா எனக்கு மட்டும் வேமிச்சு தந்திருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் இதில் எதுவுமே இல்லை இன்னொரு செய்தியை பாருங்கள் சஹிஹுல் புகாரியில் 112வது இலக்கம் இந்த 12வது இலக்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹொத்துபா நிகழ்த்துறாங்க அந்த ஹொத்துபாவை பற்றி என்ன வருதுன்னு சொன்னால் இந்த ஹுசா கோத்திரத்தில் நடந்த ஒரு ஹுசா கோத்திரம் வந்து ஒரு கொலை செஞ்சிட்டார் பனுலைஸ் கோத்திரத்தை பற்றி அது வந்து மக்காவுடைய வெற்றியுடைய அந்த சந்தர்ப்பத்தில் இதுக்கு முன்னால் கொன்ற கொலைக்கு பழி தீர்ப்பதாக இது என்ன செஞ்சிட்டாங்க இதை செஞ்சிட்டாங்க அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காட புனிதத்துவம் அல்லாஹு தாலா மக்காவை வந்து என்ன அதாவது யானை படையை விட்டும் அல்லாஹ் மக்காவை தடுத்தது இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அந்த வார்த்தை எப்படி வருதுன்னா இன்னல்லா ஹபஸ் அன் மக்கத்தல் கத்துல அவில் ஃபீல அல்லாஹு தாலா மக்காவை விட்டும் கத்தலை கொலையை தடுத்தான் அல்லது ஃபீல் யானையை தடுத்தான் அப்படின்னு அறிவிப்பில் வருது அப்போ அபு அப்துல்லா சொல்கிறாரு கதா கால அபு நுஐம் இப்படி தான் அபு நுஐம் சொன்னார் வஜாலுஹு அல ஷக் அது சந்தேகமாகவே நீங்கள் என்ன செய்யுங்க பதிவு செய்யுங்க ஃபீல் அல்லது கத்தலண்டு எழுதினா எப்படி இருக்கும் ஃபீலையும் கத்தலையும் எழுதினா எப்படி இருக்கும்னு சொன்னால் முக்தா இல்லாமல் எடுங்க ரெண்டுமே கத்தல் தான் ரெண்டுமே ஃபீல் தான் கத்தலும் தான் ஃபீலும் தான் அது சரியா இது அப்போது இது வந்து பிற்காலத்தில் நுக்தா வந்து வைக்கப்பட்டாச்சு, இந்த ஹதீஸ்கள் எழுதப்படுற நேரத்தில் நுக்தா வைக்கப்பட்டாச்சு. ஆனால் அதுக்கு முன்னால் ஷஃபவியன் வந்த காலகட்டத்தில் வார்த்தை பிரயோகமாக அவங்களுக்கு கிடச்சிருந்தா இந்த ரிவாயத்தில் வந்து வார்த்தை பிரயோகத்தை வச்சு தான் நுஸ்ஹாவை என்ன செய்வாங்க, சரி செய்து கொள்வார்கள். அப்போ அந்த நுஸ்ஹாவில் ஒரு ஆள் கத்தில் ஒரு ஆள் ஃபீல்னு சந்தேகப்பட்டுட்டாருன்னா அதை அப்படியே இஸ்பாத் பண்ணி அதே மாதிரி தான் அறிவிக்கணும் அப்படின்றது இதுலேருந்து விளங்குது. சரி, அது ஒரு பகுதி. இந்த செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கா வெற்றியில் அல்லாஹு தாலா எனக்கு இந்த மக்காவுடைய நேரத்தில் மட்டும் இந்த யுத்தத்துக்கான அனுமதியை தந்தான், இதுக்கு பின்னாலும் யாருக்கு அனுமதி இல்லை, இதுக்கு முன்னாலும் யாருக்கு அனுமதி இல்லை என்று சொல்லி மக்காவுடைய புனிதத்தை எல்லாம் சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு. அதுக்கு பின்னால் கொலைக்குரிய பரிகாரம் என்ன, தண்டனை என்று இதெல்லாம் சொல்கிறாங்க ஹுதுவா. அப்போ யமன் வாசியல் ஒருவர் கேட்குறாரு, உக்துப்லியா ரசூலுல்லாஹ், இது எனக்கு எழுதிட்டாங்கன்றார். இப்போ நீங்கள் சொன்ன ஹொத் மக்காவுடைய புனிதம், அந்த யானைப்படையுடைய அந்த செய்தி, அதே போல் கொலை தண்டனை, கொலை குற்றத்துக்குரிய தண்டனை, இதெல்லாம் ஒரு ஹொத்துபா, இதை எழுதி தாங்கன்றாங்க. அப்போ ஃபகால உக்துபுலி அபி ஃபுலான், இவருக்கு எழுதி கொடுங்கன்னா ரசூலாங்க, ரசூலாங்க சொன்னாங்க இதை இவருக்கு எழுதி கொடுங்கள் அப்படின்றாங்க. அப்போ ரசூலாங்கட கட்டளைப்படி அதை எழுதப்படும். அப்படின்னா ரசூலாங்க எழுதி கொடுத்ததுக்கு சமம். ஃபகால ரஜுலு மின் குரைஷ், அப்போ அந்த மாதிரி அந்த நடந்துட்டு இருக்கவங்கள இல்லை இதுகிற, அது அப்பாஸ் இல்லாங்கன்னு வருது வேறு அறிவிப்பில், இது கிரண்ட நாணல் புல்லை தவிர, அது வந்து அந்த பொற்கொள்ளர்கள் பயன்படுத்துவாங்க, அதே போல் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் என்று வரக்கூடிய செய்தி. அந்த செய்தியில் ரசூலாங்க அந்த அதுக்கு பின்னால் அவர் சொன்ன, அதாவது ரசூலாங்களும் அந்த என்ன நாணல் புல்லை தவிர என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாணல் புல்லன்னு சொல்கிறது நாணல் புல்லடைய பேர், சரியா? அதுக்கு ஒரு பேர் ஒன்று ஸ்பெஷலாக சொல்லுவார்கள், அது புகாரியில் அந்த மொழிபெயர்க்கிறதுல போட்டிருவாங்க. நீளமான புல்லுகளுக்கு சொல்கிறது, நமக்கு புல்லனை சின்னதே, இது வந்து நீளமான புல் வணங்கிட்டா. இங்கே அதாவது என்ன இந்த இது குர்ஆனிய என்ன என்னது குர்ஆனிய இது என்ன இங்கே குர்ஆனி பார்க்கி தானே குர்ஆனி அதில் வச்சுருப்பாங்க, அது எது ஹிரண்டா இதுதான் அப்படின்னு என்ன அந்த இதோடு வச்சுருப்பாங்க, சரியா? அப்போது இதில் என்ன அப்படின்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதி கொடுக்க சொன்னாங்களே, அப்போ எதை எழுதி கொடுத்தார்கள் அப்படி என்று அபு அப்துல்லாவிடம் கேட்கப்படுகிறது. அபு அப்துல்லாவிடம் கேட்கப்படுது, அபு அப்துல்லாட சஹி இமாம் புகாரி வணங்கிட்டா, எதை எழுதி கொடுத்தார்கள் அப்படின்னு கேட்கப்படுகிறது. இதில் வந்து அறிவிப்பாளர் யார் தெரியுமா, ஃபதல் இப்னு துகைன், இமாம் புகாரியுடைய ஆசிரியர் அபு நுஐம் அல் ஃபதல் இப்னு துகைன். ஃபதல் இப்னு துகைன் யார், கூஃபாவை சேர்ந்த மிக முக்கியமான மார்க் அறிஞர்கள். நம்ம என்ன செஞ்சோம், அந்த கூஃபாவுடைய அப்பாசி ஆட்சி காலத்துடைய அந்த சப்ஜெக்டில் பார்த்தோம். அப்போது எதை எழுதி கொடுத்தார்கள் என்று என்ன புகாரி மாம்கிட்ட கேட்கப்பட்ட உடனே, கத்தபலகு ஹாதிகில் ஹுத்துபா, இந்த முழு ஹுத்துபாவையும் எழுதி கொடுத்தார்கள். அப்போ ஹதீஸ்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத வேண்டாம்னு சொன்னார்கள் அப்படின்றதுக்கு நாம் சொன்ன எல்லா தகவலும் இதில் என்ன செய்யுது, சரியாக வருதா இல்லையா, எல்லா தகவலுமே இதில் சரியாக வருது. அப்போ இது வந்து மிக தெளிவான ஒரு செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த என்ன அதாவது ஹுத்துபாவையே எழுதி கொடுக்க சொல்லிக்கிறாங்க. சந்தேகப்படுறதுக்குரிய அறிவிப்பும் இல்லை. சஹீஹுல் புகாரியில் 112 இலக்கத்தை என்ன செய்கிறது, வரக்கூடிய செய்தியை பார்க்குறோம். அடுத்ததாக வந்து சஹீஹுல் புகாரியில் 112 இலக்கத்தில் வருகிறது. அபு ஜுஹைஃபா அறிவிக்கிறார், அதாவது அலி பின் அபி தாலிபுக்கு நாங்கள் கேட்டோம், உங்கள்கிட்ட ஏதாவது தனியாக புத்தகங்கள் இருக்குதா, ஏன்னா ஷியாக்கள் வரத்து கண்டிக்கிறாங்களே தனியாக ரசூலாங்க நிறைய சொல்லிக்கிறாங்க, அப்போ உங்களுக்கு தனியான ஏடுகள் எதுவும் இருக்குதா? காலலா இல்லா கிதாபுல்லா, அல்லாவுடைய வேத தவிர வேறு எது இல்லை. அவு ஃபஹுமுன் ஓத்தியஹூ ரஜுலுல் முஸ்லீம், அல்லது ஒரு முஸ்லீமுக்கு அல்லாஹ் கொடுக்குற விளக்கம் இருக்கிறேன், அது என்கிட்ட இருக்குது அப்படின்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஹதீஸ் மூலம் ஒரு மனிதனுக்கு ஒரு விளக்கத்தை கொடுப்பான், அந்த விளக்கமும் நாங்கள் சொல்லக்கூடிய செய்திகளில் உண்டு. அவு மாஃபி ஹதீஸ் சஃபி, அல்லது இந்த சஹீஃபாவில் இந்த ஏட்டில் இருக்கிறது என்று ஒரு ஏட்டை சொல்கிறார். இந்த ஏட்டில் இருக்கக்கூடியது உண்டில் குர்ஆன், அல்லது அல்லாஹ் தஆலா குர்ஆன் மூலம் எங்களுக்கு தரக்கூடிய ஒரு விளக்கம், அல்லது வந்து ஃபி ஹாதிஹி சஹீஃபா, இந்த ஏட்டில் இருக்கக்கூடியது. அப்போ கே ஃபமா ஃபி ஹாதிஹி சஹீஃபா, இதில் என்ன இருக்குது என்ன, மூணு இருக்குது. அல் அக்கல், அக்லண்டா அதாவது குற்றம் செஞ்சுட்டு அதுக்கு அந்த ஒட்டகங்களை கொண்டு வந்து கட்டுவாங்க, என்ன அவங்களோட இதில் அதாவது பரிகாரமாக ஒட்டகங்களை கொண்டு வந்து கட்டுவாங்க, ஆட்டை கொண்டு வந்து கட்டுவாங்க, மாட்டை கொண்டு வந்து கட்டுவாங்களே, அதுக்கு அக்கல் என்ற அக்கலண்டா கட்டுதல், அதுலேருந்து அக்கலண்ட பேர் வந்து தண்ட பரிகாரத்துக்கு என்ன செஞ்சுட்டு அப்படியே வந்துட்டு, அது அக்கல் வா ஃபக்காக்குல் அசீர், கைதுகளை விடுதலை செய்தல் என்றதில் உள்ள சிறப்புகள் அவருடைய சட்டங்களை பற்றி. வலா யுக்தல் முஸ்லீமும் பி காஃபிரின், ஒரு முஸ்லீம் கொலை செய்யப்பட்டால் அதை கொண்டு ஒரு காஃபிர் என்ன செய்யப்படக்கூடாது, ஒரு காஃபிர் கொலை செய்யப்பட்டு விட்டால் அதை கொண்டு ஒரு முஸ்லீம் என்ன செய்யக்கூடாது, கொலை செய்யப்படக்கூடாது என்று ரசூல் நாங்கள் சொன்ன சட்டம் அப்படின்னு வருது. அப்போ இதில் வந்து நாங்கள் காஃபிரண்டா என்னென்னு புரிஞ்சுக்கணும்னா, மூணு நாலு விதமான காஃபிர்கள் இருக்கிறாங்க, எல்லா காஃபிர்களும் இது குறிக்கல அப்படின்றத நம்ம விளங்கப்படுத்துகிறோம். இது யாரை குறிக்கிறதுனா ஹர்பி, அதாவது இஸ்லாத்துக்கு எதிரான யுத்தம் நடந்து கொண்டிருக்கு, யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அது தாருல் ஹர்ப், அது வந்து என்ன அதாவது யுத்த பூமியாக இருக்கும், இது முஸ்லீம் பூமியாக இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு முஸ்லீம் என்ன செஞ்சிட்டாரு, கொலை நடந்து விட்டால் அதுக்கு மரண தண்டனை என்ன செய்யப்பட மாட்டாது, கொடுக்கப்பட மாட்டாது. அதை என்ன அநியாயமாக சட்டம் நீங்கள் கேட்கக்கூடாது, உங்கள்கிட்ட கொலைக்கு கொலையே தண்டனையாக என்னது இல்லை, மரண தண்டனைன்றதே இல்லை. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு முஸ்லீம் இப்படியான யுத்த சூழ்நிலையில் இருக்கிற சந்தர்ப்பத்திலையும் கொல்லப்படுறது என்பது அநியாயமாக தான் என்ன செய்யும் வந்து முடியுமே தவிர வேறு எதுவும் என்ன இதில் சொல்லப்படலை. எல்லா காஃபிர்களையும் இது குறிக்காது என்றது தான் சரியான சட்டம்னு சொல்லிட்டோம். இந்த மூணும் இந்த எட்டில் என்ன செய்கிறது இருக்கிறது அப்படின்ற செய்தியை பாரு. இதுவும் குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு ஹதீஸ் மறுக்கப்பட்ட ஹதீஸ் சரியா, குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு மறுக்கப்பட்ட செய்தியில் உண்டு. அப்போது இந்த என்னது ஒவ்வொரு நாளும் ஒரு ஹதீஸை போட்டு தள்ளுவோம் நிகழ்ச்சியில் போனது சரியா. இதில் வந்து என்ன அதாவது இந்த அதாவது இந்த மூணும் இந்த எட்டில் என்ன செய்கிறது இருக்கிறது என்று சொல்லி அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க இதை சொன்னார். அப்போ அலி ரதியல்லாஹு எழுதிக்கிறாங்க, ரசூலுல்லாஹின் ஹதீஸை எழுதி வச்சுக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் சஹீஹுல் புகாரில் 113 இலக்கத்தில் மிச்சம் தெளிவான ஒரு செய்தி, அபூஹுரைரா ரதியல்லாஹு அதாவது இந்த அவர்கள் சொல்ல நான் கேட்டேன் என்று வஹப் இப்னு முனப்பிஹ் வந்து அவருடைய சகோதரர் வழியாக அறிவிக்கிறார். எப்படின்னு சொன்னால் மாமின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹதுன் அக்தர் ஹதீதன் அன்ஹும் இன்னி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களையே என்னை விட ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை, நான் அவ்வளோ செய்திகளை ரசூல்லாஹிட்டேந்து கேட்டேன். அபூ ஹுரைரா சொல்கிறாங்க, இல்லா மா கான மின் அப்துல்லா இபின் அம்ர், அப்துல்லா இபின் அம்ர் இபின் ஆசை தவிர, ஃபஇன்னஹு கான யக்துப், அவர் ஹதீஸில் எழுதக்கூடியவராக இருந்தார், வல அக்துப், நான் எழுத மாட்டேன். அப்போ அப்துல்லா இபின் அம்ரு வந்து ரசூல்லாங்க சொல்ல சொல்ல சொல்ல ஹதீஸை எழுதுவார். அப்போ அதனால் என்னை விட அவர் என்ன அதிகமான ஹதீஸுகளை, அப்போ எவ்வளோ ஹதீஸ் எழுதி வச்சுருந்துப்பார், எவ்வளோ ஹதீஸுகளை என்ன எழுதி வைத்திருப்பார் அப்படின்றதுக்கு இதை பார்க்குறோம். அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதவே இல்லையா அப்படி எழுதவே இல்லையா அப்படின்னு பார்த்தா இல்லை, அதாவது அபூ ஹுரைரா ரதியல்லாஹு பிற்காலத்தில் எழுதினார்கள் அப்படின்ற மாதிரியான செய்திகள் வருது. அதை ரசூலான காலத்துக்கு பின்னால் எழுதினார்கள் என்ன செய்கிறாங்க அதை சொல்கிறாங்க, ஏன்னா ரசூலான காலத்தில் அவர் எழுதலைன்னு இதில் தெளிவாக விளங்குது. அப்போ இது ஒரு மிக முக்கியமான செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ்களை எழுதுறதுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்கன்றது. அப்போ ஒன்று இல்லை, அந்த ஹதீஸ் அபூ சயீத் அல் குதுரி ரதியல்லாஹு அன்ஹு சொந்த நிலைப்பாடு அல்லது நம்ம சொன்ன வழக்கங்கள் எல்லாமே அதுக்கு என்ன செய்யும் ஒத்துப்போகும் என்றதை நம்ம இதில் பார்க்குறோம். மிச்ச தெளிவான செய்தி, அப்துல்லா இபின் அம்ரு இல்லாஸ் எழுதக்கூடியவராகவே இருந்திருக்கிறார் ஹதீஸ்களை முழுசாவே என்று. சஹீஹ் புகாரியில் 114 இலக்கத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி, ரசூல்லாங்களுடைய அந்த நோய் கடுமையான நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொல்கிறாங்க, தூணி பி கிதாப், எழுதி அதாவது ஒரு கிதாபை எடுத்துகிட்டு வாங்க அக்துபுலக்கும். அப்போ இங்கே கிதாபுன்ற ரசூலாக சொன்னது ஏடை, எழுதுகிற ஏட்டை, அது நம்ம தஃப்தர் கொப்பின்னு சொல்கிற மாதிரி நோட் புக்குன்னு சொல்லி நோட் புக் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்டைக்குள்ள நோட் புக் என்ன தோல்பை அரபுகள்கிட்ட இருந்தது சரியாக எடுத்துகிட்டு வாங்கன்றாங்க. அண்டைக்கு பேப்பர் இருந்துச்சு, நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், அண்டைக்கும் பேப்பர் இருந்துச்சு இல்லைங்கிட்டா, ஆனால் அது இவங்கள்கிட்ட பயன்பாட்டில் என்ன செய்யலை அதிகமாக இருக்கவில்லை, அரபுகள்கிட்ட பயன்பாட்டில் அதிகமாக இருக்கலை. அது என்ன விதமான பேப்பர் அப்படின்றதால நம்ம அந்த எழுத்து ஏடு சப்ஜெக்டாக படிக்கல பார்க்கலாம். அப்போ எடுத்துகிட்டு வாங்கன்றாங்க, அது காரணம் அது நம்ம சொல்லுவோமே ரொம்ப காஸ்ட்லி அந்த மாதிரி ஒரு விலை உயர்ந்த ஒரு நிலையில் இருந்ததுனால அதை வந்து இங்கே கொண்டு வரது, அன்றைக்கு கூட எல்லா மக்களும் அதை பயன்படுத்தினார்கள்னு சொல்ல முடியாது மற்றவங்களையும், ஏன்னா அது விலை அப்படி அதிகமாக இருந்ததுனால ரைட். அப்போது இதில் வந்து எடுத்துக்கொண்டு அதாவது தூணிபி கிதாப் ஒரு ஏட்டை கொண்டு வாங்க, அக்துப் லக்கும் கிதாபன் லா ததில்லு பாதஹு, இதுக்கு பின்னால் நீங்கள் வழிதவராத வகையில் நான் எழுதுகிறேன். இது இது வந்து எதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அல்லாஹு ஆலம் ஆட்சி குறித்ததாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்றதான் அறிஞர்களுடைய செய்தி. அப்போது ரசூலாங்க அதை நஸ்ஸாக சொல்லாமல் போயிட்டான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளோ கூர்மையான ஆளாக இருந்துகிறாங்கன்றதுக்கு இதெல்லாம் ஒரு ஆதாரம். பின்னால் ரசூலாங்களுக்கு வகையிலையும் நிறைய செய்திகள் இருக்குமே, என்னென்ன இந்த சமுதாயத்தில் நடக்க போகுதுன்றதெல்லாம் ரசூலாங்களை தெரிஞ்சிருக்குமே, அதில் எல்லாத்தையும் அல்லாஹு தாலா என்ன அதாவது சொல்லிக் கொடுத்த செய்திகள் என்று சொல்லி பல விஷயங்கள் இருக்குது தேவையானவைகள் எல்லாவற்றையும். அப்போ உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கால உமர் இன்ன நபி கலபஹுல் வஜா வஇந்தனா கிதாபுல்லா ஹஸ்புனா, ரசூலாங்களுக்கு வழி அதிகம் அதனால் எங்கள்கிட்ட அல்லாஹ்வுடைய வேதம் இருக்குது இது போதும் அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஃபஹ்தலஃபு வ கஸுரல் லகத், அங்கே கருத்து முரண்பாடு அதிகமாகி என்னது அதாவது இந்த சத்தமும் கூடிட்டு, அப்போ ரசூலுல்லாஹி சொன்னால் கூமு அன்னி, என்னை விட்டு எலும்பி விடுங்கள், வலா எம்பகு இந்தி அத்தனாசு, அதாவது என்னிடத்தில் முரண்படுவது கூடாது அப்படின்னா ஒரு நபியிடத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது எலும்புங்கன்ட்டாங்க. அப்போ இபுன் அப்பாஸ்லாம் சொல்கிறாங்க, ஃபஹரஜ இபுன் அப்பாஸ் யகூல், இபுன் அப்பாஸ் ரதியல்லாஹு வந்து வெளியேறினார்கள், சொல்லி கொண்ட வண்ணம் வெளியேறினார்கள், இன்ன ரசியா குள்ள ரசியா, இது வந்து இப்போ இல்லை பிறகு இந்த சம்பவத்தை அறிவிக்கிற நேரத்தில். அந்த நேரத்தில் அவருக்கு 13 வயசு தான். இன்ன ரசியா குள்ளர் ரசியா, அதாவது நஷ்டத்திலும் பெரும் நஷ்டம். மஹால பைன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைன கிதாபிஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எழுதுவதற்கும் இடையில் குறுக்கறுத்த நிகழ்வு, ஒரு எனது மிகவுமே கவலைக்குரிய நிகழ்வு. இப்னு அப்பாஸ் என்ன செய்கிறான், அதை சொன்னார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இது என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதுறது அப்படின்றது எடுத்துகிட்டு வாங்கன்னா இந்த போகணுன்னு எடுத்துகிட்டு வர லெவலில் ஏடுகள் இருந்துச்சு, மை இருந்துச்சு, ரெடியாக இருந்துச்சு, எழுதுகிற பழக்கம் மிகவும் அதிகமாக இருந்ததுன்றலாம் நம்ம என்ன செய்கிறோம், இதில் பார்க்குறோம். எழுதுகின்றவர்லாம் நம்ம என்ன செய்கிறோம், இதில் பார்க்குறோம். எழுதுகின்றவர்

இருப்போம் வேதத்தை, வேதத்தை மட்டும்தான் என்ன செய்வோம், நம்ம படித்து கொண்டு இருந்திருப்போம். அப்போ புத்தகங்கள் அதிகமானதுனால எல்லாத்தோட சேர்த்து குர்ஆனை ஒரு புத்தகமாக என்ன செஞ்சிட்டோம் ஆக்கிட்டோம், இதில் இல்லைன்னா குர்ஆன் மட்டும்தான் என்ன புத்தகம், அதுதான் வழிகாட்டி. அதுக்கு ரசூலாங்க சொன்ன வழிகாட்டல்கள் அடுத்த தரத்தில் என்ன செய்யும் வரும், ஆதாரத்தில் ரெண்டு ஒரே தரம் தான், அதை சிறப்பில் அடுத்த தரத்தில் என்ன செய்யும் வரும் மட்டத்தை நம்ம பார்க்குறோம் ரைட். இதிலேயே ரசூலாங்க எழுத சொல்லிக்கிறாங்க அப்படின்ற பகுதியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ இவ்வளவு செய்திகளும் ஒரு சுருக்கமான ஒரு ஆதாரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து எழுதுறதுக்கான பெரிய ஏற்பாடுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருந்தார்கள் அப்படின்றதுக்கான ஆதாரம். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனையும் எழுதுறதுக்கு என்ன செஞ்சாங்க பிரத்யேக ஏற்பாடு செய்தார்கள். இது எழுதுறதுக்கு ரசூலா இப்போ இதோட சேர்க்கணும், நீங்கள் எதுனா மன்னர்கள்மார்கள் எழுதின எல்லா கடிதத்தையும் சேர்த்துக்கணும் அதெல்லாம் சொல்லலை சரியா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹெர்களுக்கு எழுதினதாக இருக்கலாம், என்ன நஜ்ஜாசிக்கு எழுதினதாக இருக்கலாம், யமனுடைய மன்னர்களுக்கு எழுதின கிஸ்ராவுக்கு எழுதினா இருக்கலாம், யமனுடைய மன்னருக்கு எழுதினா இருக்கலாம், கிஸ்ரா மூலம் இருந்த என்னது அதாவது மற்ற மன்னர்களுக்கு எழுதினதாக இருக்கலாம், இது எல்லாமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதிய கடிதங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு. அப்போ இதெல்லாம் எழுத்து வேலைகள்ன்றது ரசூலான காலத்தில் தீவானை எழுதுறதுக்கு, முஸ்லீமுடைய அரசோடு சம்மந்தப்பட்ட பகுதிகள், குற்றவியல் பகுதி எழுதுறதுக்கு, ஹதீஸ் எழுதுறதுக்கு, மன்னர்மார்களுக்கு எழுதுறதுக்கு, சாதாரண தேவைகள் எழுதுறதுக்கு, குர்ஆன் எழுதுறதுக்கு, ஹதீஸ் எழுதுறதுக்கு, எல்லாத்துக்கும் பயன்படுத்தப்பட்ட ஏற்பாடு பிரத்யேகமாக நடந்தது அல் குர்ஆனுக்கு அப்படின்றதை நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆனை எழுதுவதற்கு சொன்ன ஒரு சில செய்திகளையும் எழுத்தர்களை மட்டும் நம்ம என்ன செஞ்சிருவோம் பார்த்துருவோம். அடுத்த பகுதி தான் அபூபக்கர்லாவோட காலத்தில் என்ன அதாவது இப்போ ரசூலான காலத்தில் குர்ஆனை ரசூலாங்க தரத்தி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒழுங்குபடுத்துறதுக்கான செஞ்ச ஏற்பாடுகளை பார்த்துட்டு அதுக்கு பின்னால் சஹாபாக்கட காலத்தில் எப்படியெல்லாம் என்ன செஞ்சாங்க அதாவது எழுத்தை தொகுத்தாங்க என்ற பகுதியோட உஸ்மானோட காலத்திலையும் வார சந்தர்ப்பத்தில் அந்த என்னது எழுத்துடைய முன்னேற்றங்களை பற்றி நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். இப்போது குர்ஆன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதினமா அந்த அப்துல்லா இப்னு என்னது அதாவது அபி சரஹுடைய செய்தி என்ன செஞ்சோம் சொன்னோம் அப்துல்லாவுடைய செய்தி, அது உஸ்மான் ரதியல்லாஹுடைய சொந்தக்காரர்ண்டு. புகாரில் 3617 இலக்கம் மதீனாவில் ஒரு கிறிஸ்தவர் ஒருவர் இருந்தார், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். பக்ரா ஆல இம்ரான் இவைகள் எல்லாவற்றையும் அவர் ஓதி விளங்கியிருந்தார். ரசூல்லாங்களுக்கு ரசூல்லா அவர்களுக்கு குர்ஆனை எழுதக்கூடியவராக இருந்தார், ஒரு கிறிஸ்தவர் இஸ்லாத்துக்கு வந்தவர் அவர் எழுதக்கூடியவராக இருந்தார். ஃபக்கான யகூல் மாயாதிரி முகமதுன் இல்லாமா கத்தப்து, அவர் வந்து கொஞ்ச நாளில் வந்து என்ன அதாவது முர்த்ததாய் போயிட்டார். முர்த்ததாய் போய் எங்கே போய் சேர்ந்துட்டார், கிறிஸ்தவர் கூட சேர்ந்துட்டார். கிறிஸ்தவரோட சேர்ந்து அங்கே போய் என்ன சொல்கிறோன்னா, இவர் பனு நஜ்ஜாரை சேர்ந்த ஒரு கிறிஸ்தவர், பனு நஜ்ஜாரை சேர்ந்த ஒரு கிறிஸ்தவர், கிறிஸ்தவ மதத்துக்கு மாறியிருந்தவர், பிறகு வந்து என்ன இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அங்கே போய் அருள் கிதாபோடு சேர்ந்துட்டு என்ன சொல்கிறாண்டா, முகமதுக்கு நான் எழுதுறதை தவிர என்ன வேறு எதுவுமே தெரியாது, முகமதுக்கு நான் எழுதி கொடுக்குறத தவிர வேறு எதுவும் தெரியாது. அங்கே சொன்ன உடனேயே அவங்களுக்கு என்ன இந்த மூழ்கிறவனுக்கு ஈரம் ஒரு பாரமல்லைன்னு சொல்லுவாங்களே, மூழ்கி டீக்கிறவனுக்கு ஈரமெல்லாம் ஒரு பாரமில்லை, ஏன்னா சாக போகிற டைம் அது கிடைக்கிற குச்சியும் துத்திடுவான் வாங்கிட்டா. அந்த மாதிரி இந்த குரூப் என்ன செஞ்சிட்டேன்னு சொன்னால் அண்டைக்கு இருந்தவர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா அஜிபூபிஹி, இவரை வந்து கொஞ்சம் கவர்ந்துட்டாங்க அவங்க, அவங்களை இவர் அவங்களே கவர்ந்துட்டாங்க. உடனே வந்து அவரை கொஞ்சம் பெரிய அளவுக்கு உயர்த்தி விட்டார்கள். கொஞ்ச நாள் அல்லாஹூத்தால அவரை மரணிக்க செய்தான். ஏன்னா அல்லாவுடைய வகையோட மோதிர சந்தர்ப்பத்தில் அல்லாஹுத்தாலா அந்த கேவலத்தை இந்த உலகத்தில் என்ன செய்வான் கொடுப்பான். வகையோட மோதிரதுன்றா அல்லாவுடைய ரிசாலத்தில் நான் உரிமை படைத்தவன் மோதுறது சரியா, அல்லாவுடைய ரிசாலத்தில் நான் உரிமை படைத்தவன் அல்லது குர்ஆனை வந்து என்ன அதாவது கேவலப்படுத்துகின்ற அமைப்பில் நடந்து கொள்வது இந்த உலகத்தில் அல்லாஹுத்தாலா என்ன செய்வான் அவர்களுக்கு கொடுப்பான். உடனே அவரை வந்து மௌத்தாகினே அடக்கினாங்க, அடக்கினா அடுத்த நாள் பார்த்தா அவர் வெளியே அதாவது தள்ளப்பட்டிருந்தார், பூமி வந்து தள்ளியிருந்த அவரை உமிழ்ந்திருந்தது பூமி. அப்போது பார்க்குறாங்க இது முகம்மதுடைய வேலை, முகம்மதும் அவருடைய சகாக்களுடைய வேலை, இது தோண்டி வெளியே போட்டாங்கன்னு மறுபடியும் அடக்கினாங்க. அடுத்த நாள் அதே மாதிரி நடந்தது, ரெண்டு மூணு முறைப்படி நடந்த உடனேயே ஃபத்தரகஹு மன்பூதன், எரியப்பட்ட நிலையிலேயே அவரை விட்டு விட்டார்கள். ஒரு கேவலமான இதாக அல்லாஹ்வுத்தால அவருக்கு என்ன செஞ்சால் முடிவை கொடுத்தான் அப்படி என்ற செய்தி சஹி முஸ்லீமில் 2781 இலக்கத்தில் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போது ரெண்டு பேர் முர்த்ததா பேத்திக்கிறாங்க, ஒருவர் திருப்பி இஸ்லாத்துக்குள்ளே வந்து நுழைஞ்சார், ஒருவர் என்ன அதாவது முர்த்ததாவே மரணித்தார் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான ஞானம் இல்லை. யாரை எழுத தெரியுமோ அவங்கள வந்து ரசூலாங்க எழுத பயன்படுத்திக்கிறாங்க, அவங்க ரசூலாங்க நம்புகிற நேரத்தில் பயன்படுத்திக்கிறாங்க. பின்னர் நம்பிக்கை துரோகிகளாக அவங்க என்ன செய்கிறாங்க மாறுறாங்க. ஆனால் இது பாதிப்பல்ல, ஏன்னா எழுதின இவங்க ரெண்டு பேர் மட்டுமல்ல, எழுதியவர்கள் ரெண்டு பேர் மட்டுமல்ல, அதுவும் பக்ரா ஆல இம்ரான், பக்ரா ஆல இம்ரான் எழுதியவங்க நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, இது குறிப்பாக ஜெயித் இப்னு சாபித் எல்லாம், ஜெயித் இப்னு சாபித் அப்துல்லா இப்னு அர்க்கம், அதே போல் நிறைய நபித்தோழர்கள் முழுமையாக எழுதினவங்க, அப்துல்லா இப்னு மசூத் எல்லாம் முழுமையாக என்ன செஞ்சவங்க எழுதினவங்க. அப்படி எழுதின நிறைய நபித்தோழர் இருக்கிறாங்க, ரசூலா பலர்கிட்ட எழுத சொல்லி என்ன செஞ்சுக்கிறாங்க பாதுகாத்திருக்கிறார்கள் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இப்படி எழுதியவர்களில் இருந்தார்கள் என்றதை நம்ம என்ன செய்கிறோம் இதில் பார்க்குறோம். அடுத்ததாக வந்து
குர்ஆன் எழுதுறதுன்னு

0: இது வரைக்கும் சிறப்பு அது. அவர் வந்து இஸ்லாத்தில் இருக்கும் வரைக்கும் அவருக்கு பெரிய ஒரு கண்ணியம், பெரிய ஒரு சிறப்பு. இஸ்லாத்தை விட்டுட்டாருன்னு அதனால் ஒரு சிறப்பு என்ன இல்லை என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் யாருக்கு, இது வந்து ஒரு ஒன்று ரெண்டு செய்திகள் தான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் யாருக்கெல்லாம் என்ன செய்தார்கள், அதாவது எழுத சொன்னார்கள் அப்படின்ற பட்டியலை நம்ம பார்ப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் யாருக்கெல்லாம் குர்ஆனை எழுதுவதற்கான அந்த இதை ஏற்பாடு செய்தார்கள் ஒரு பட்டியலை பல அறிஞர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, தொகுத்திருக்கிறார்கள். அதில் பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா இருக்கக்கூடிய காலத்தில் வந்து அலி இப்னு அபி தாலிப், உஸ்மான் இப்னு அஃபான், அபூபக்கர் சித்திக், உமர் இப்னுல் ஹத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு மக்காவில் எழுதினவங்க, ஹாலித் இப்னு சயீத் இப்னுல் ஆஸ், இவரை பற்றி நம்ம படிச்சுக்கிறோம், சயீத் இப்னுல் ஆஸ், இவரது வாப்பா மறுபடி சேகரை திருப்பி சொல்லணும், சயீத் இப்னுல் ஆஸ், சயீத் இப்னுல் ஆஸ் இப்னு சயீத் இப்னுல் ஆஸ், சரியா, ஹாலித் இப்னு சயீத் இப்னுல் ஆஸ், ஆமிர் இப்னு ஃபுஹைரா, இப்போ நான் படித்த மக்கள் எழுதின ஒருத்தானே, ஆமிர் இப்னு ஃபுஹைரா, அர்கம் மின் அபில் அர்கம் வணங்கிட்டா, அர்கம் இப்னு அபில் அர்கம், அடுத்த யார் அர்கம் மின் அபில் அர்கம், அர்கம் ரதியல்லாஹு அவட வீடுன்னு சொல்லுவோமே, சஃபா மலைக்கு பின்னாலே இருந்த பகுதி, அபு சலமா அப்துல்லா இப்னு அப்துல் அசத், அபு சலமா ரதியல்லாஹு அன்ஹு, ஜாஃபர் இப்னு அபி தாலிப், ஹாத்திப் இப்னு அம்ர், ஜுபைர் இப்னு அவ்வாம், தல்ஹாத் இப்னு உபைதுல்லா, அப்துல்லா இப்னு அபி பக்ர், இவங்கெல்லாம் என்ன எழுதக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அபுபக்கர்லோட ஒரு மகன் பிறகு இஸ்லாத்துக்கு வந்தார், யார், அப்துல் ரஹ்மான் இப்னு அபிபக்கர், அப்துல் ரஹ்மான் இப்னு அபிபக்கர் பிற்காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்தார், பத்ர் யுத்தத்துக்கெல்லாம் பிறகு. அடுத்ததாக மதீனாவில் வந்து, அதாவது இந்த லிஸ்ட்டோட மதீனாவில் எழுத ஆரம்பித்தார் அபு அய்யூப் அல் அன்சாரி, அவருடைய பேர் ஹாலித் இப்னு ஸைத், அடுத்தது உபை இப்னு கஅப், ஸைத் இப்னு சாபித், அப்துல்லா இப்னு ரவாஹா, முஆத் இப்னு ஜபல், முஆயகீப், அப்துல்லா இப்னு அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல், அப்துல்லா இப்னு அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல், அப்துல்லா இப்னு ஸைத், முஹம்மது இப்னு மஸ்லமா, புரைதா இப்னு ஹுசையிப், சாபித் இப்னு கைஸ், ஹுதைஃபத் இப்னு யமான், ஹந்தலா, அப்துல்லா இப்னு சஅத் இப்னு அபி சரஹ், இவருடைய முழு பேர் அப்துல்லா இப்னு சஅத் இப்னு அபி சரஹ், அவருடைய சுருக்கமாக சொன்னால் அப்துல்லா இப்னு அபி சரஹ், சரியா, இவர்கள் இதோட இணைக்கப்படுகிறார்கள். அடுத்தாவது அடுத்த பகுதி என்னன்னு சொன்னால், ஹுதைபியாவில் வந்து ஹுதைபியாவுடைய காலப்பகுதிக்கு பிறகு எழுத ஆரம்பித்தவர்கள், மக்கா மதீனா ஹுதைபியாவுடைய காலத்துக்கு பிறகு எழுத ஆரம்பித்தவர்கள், ஒன்று அபு சுஃபியான், அபு சுஃபியான் சஹர் இப்னு ஹர்ப், யசீத் இப்னு அபி சுஃபியான், முஆவியத் இப்னு அபி சுஃபியான். பாருங்கள், வரலாற்றில் மக்கா அது அரபு உலகத்தில் எழுத்தை அறிமுகப்படுத்த குடும்பம் வந்து அதிகமாக பனு அப்துஷம்ஸ், பனு உமையா, ஆனால் எழுத்தால் அவங்க இஸ்லாத்துக்கு ஆரம்பத்துக்கு வரல, இஸ்லாத்துக்கு வர்றது பிந்திட்டான், பனு அப்துஷம்ஸில் இஸ்லாத்துக்கு நேரத்தோடு ஏற்றுக்கொண்டவர்களும் இருந்தார்கள், இல்லாமலாம் இல்லை, நேரத்தோடு ஏற்றுக்கொண்ட ஹாலித் இப்னு சயீத் இப்னு அல் ஆஸ் வந்து பனு அப்துஷம்ஸ் தான், அதில் அப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இருந்தார்கள், ஆனால் எழுத்தறிவு இருந்தாலும் சரி அந்த ஹிதாயத் என்றது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கொடுக்க விஷயம். அப்போ இதில் வந்து இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது வந்து ஹுதைபியாவுக்கு பிறகு, அபு சுஃபியான், யசீத் இப்னு அபி சுஃபியான், ஜெசீத் இப்னு அபி சுஃபியான் கொஞ்சம் முந்தி என்ன இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர், முஆவியத் இப்னு அபி சுஃபியான், முஆவியத் இப்னு அபி சுஃபியான் என்ன ஹுதைபியாவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் அப்படின்னு நம்ம பல விஷயங்கள் சொல்லிக்கிறோம். அதுக்கு பின்னால் என்ன மக்கா வெற்றிக்கு பின்னர் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்றது சிலருடைய ஆசை, சரியா. பொதுவாக ஒரு நபித்தோழரை பற்றி சொல்கிற டைமில் எல்லாரும் என்ன ஆசை வரும்டா, அவர் முந்தி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சொல்கிற ஒரு ஆசை தான் இயற்கையாக வரும், இவரை பிந்தி வைக்கிறதுல ஒரு சந்தோஷமும் ஆசையும் சிலருக்கு உண்டு அப்படின்னு பார்க்குறோம். அதே நேரம் அலி ரதியல்லாஹு அவங்களோட யாராவது சேர்ந்து யுத்தம் செஞ்சுருந்தா அவர் வந்து முஹாஜிர்களில் போய் சேர்த்துட்டுரு, விளையாட்டா சேர்ந்து யுத்தம் செஞ்சுருந்தா, அலி ரதியல்லாஹு அவருக்கு எதிராக யுத்தம் செஞ்சுருந்தா அவரை கொண்டு வந்து என்ன தாபீன் கட்ட லிஸ்ட்டில் சேர்த்துரு, சஹாபியர் லிஸ்ட்டு கூட சேர்க்கறது விருப்பம் இல்லை, இது ஒரு நடுநிலையற்ற ஒரு அணுகுமுறை. சரி, முஆவியத் இப்னு அபி சுஃபியான், ஹாலித் இப்னு வலீத், அத்த ஜஹம் இப்னு சஅத், ஜஹம் இப்னு அஸ்ஸல்த், ஹுசைன் இப்னு அன்-நுமைர், ஹுவைத்திப் இப்னு அப்துல், ஹுவைத்திப் இப்னு அப்துல் உஸ்ஸா, அப்துல்லா இப்னு அர்கம், அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப், அபான் இப்னு சயீத் இப்னு ஆஸ், அடுத்தது சயீத் இப்னு சயீத் இப்னு ஆஸ், முகைரத் இப்னு ஷுஅபா, அம்ர் இப்னு ஆஸ், ஷுரஹ்பீல் இப்னு ஹசனா, அலா அல் ஹத்ரமி, இவங்களெல்லாம் என்னது எழுதக்கூடியவர்களாக இருந்தார்கள். திருப்பி அதாவது அப்போது மக்கால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை பேரை சொல்கிறாங்க மக்கால், அண்டா அதாவது அலி ரதியல்லாஹு உஸ்மான் ரதியல்லாஹு அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் உமர் இப்னு கத்தாப் ஹாலித் இப்னு சயீத் ஆமிர் இப்னு ஃபுஹைரா அர்கம் அடுத்தது அபு சலமா ஜாஃபர் பின் அபி தாலிப் ஹாத்திப் ஜுபைர் தல்ஹா அப்துல்லா பின் அபிபக்கர் அப்போ மொத்தம் 13 பேர். அப்புறம் மதீனா இதில் வந்து அபு அய்யூபுல் அன்சாரி ஹாலித் இப்னு ஜெயித் அதாவது அபு அய்யூபுல் அன்சாரி உபை இப்னு கஅப் ஜெயித் இப்னு தாபித் அப்துல்லா இப்னு ரவாஹா முஆத் இப்னு ஜபல் முஆயிகீப் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் அதாவது உபை இப்னு சலூலோட மகன் உபைபுன் சலூலா அவருடைய பெயர் அல்லது அப்துல்லா பின் உபைபுன் சலூலான்னு கருத்து முரம்பாடி உபைபுன் சலூலா அப்துல்லா பின் உபைபு சலூலானே கருத்து முரம்பாடி இருக்கு. அதனால தான் இதில் அப்துல்லா இப்னு உபைபுன் சலூலான்னு என்ன செய்யுது வருது. அப்துல்லா இப்னு ஜெயித் முஹம்மது இப்னு மஸ்லமா புரைதா இப்னு ஹுசையிப் தாபித் இப்னு கைஸ் உதய்பத் இப்னு யமான் ஹந்தலா இப்னு ரபி அப்துல்லா இப்னு சாத் 14 பேர் இதில் வரும் 27. அப்புறம் என்ன உதேபியாவுக்கு புறவு நீங்கள் பார்த்தீங்கன்னா அபு சுஃபியான் யசீத் இபின் அபி சுஃபியான் முஆவித் இபின் அபி சுஃபியான் ஹாலித் இபின் வலீத் ரசூலா அவர் குடும்பத்தில் 3 பேரையும் என்ன செஞ்சுக்கிறாங்க ரசூலாம் பயன்படுத்திக்கிறாங்க ஜஹம் பின் சஅத் ஜஹம் பின் அசல்த் ஹுசைன் இபின் நுமைர் அடுத்தது ஹுவைத்திப் அடுத்தது அப்துல்லா இபின் அர்கம் அடுத்தது அப்பாஸ் அடுத்தது அபான் இபின் சயீத் சயீத் இபின் சயீத் முகைரத் இபின் ஷுபா அம்ர் இபின் ஆஸ் ஷுரஹ்பீல் இபின் ஹசனா அலா அல் ஹத்ரமி. அப்போ அங்கே 27 இங்கே வந்து 16 சொன்னோம் பாருங்க இல்லையா அபு சுஃபியான் யசீத் முஆவியா ஹாலித் ஜஹம் இன்னொரு ஜஹம் அடுத்ததா ஹுசைன் ஹுவைத்திப் அப்துல்லா அப்பாஸ் அபான் சயீத் முகீரா அம்ர் ஷுரஹ்பீல் அலா 16 பேர். அப்போ 27 37 40 வணங்கிட்டா இப்படி ஒரு 40 42 அளவில் என்ன செஞ்சுக்கிறாங்க இதை குர்ஆனை எழுதியவர்கள் என்று சேர்த்திக்கிறாங்க. இதை விட அதிகமாக கூட என்ன செய்யலாம் இருக்கலாம் இந்த அளவுக்கு தக்ரீபன் இதை போட்டுக்கிறாங்க. இதில் எல்லா அறிஞர்களும் உடன்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் மிகவும் நெருக்கமான நிலையில் எழுதினவர்கள் அப்படின்றதில் அலிபுனு அபி தாலிப் உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் அடுத்தது ஜெயித் இப்னு சாபித் உபைபுனு காப் இந்த அதாவது ஜெயித் இப்னு சாபித்தை பொறுத்த வரைக்கும் மன்னர்மார்களுக்கு எழுதுறது உமராக்களுக்கு எழுதுறது அதே போல் ஒப்பந்தங்கள் எழுதுறதுல அலிபின் அபி தாலிப் அதே போல் மக்களுடைய தேவைகள் நிமித்தம் எழுதப்படுகின்ற விஷயத்தில் கூடுதலாக முகைரத் இப்னு ஷுபா கடன்கள் அந்த மாதிரி விஷயங்கள் எழுதுறதுல வந்து அந்த அப்துல்லா இப்னு அர்கம் கனிமத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முஆயிகீப் முஆயிகீபை வந்து உமர் ரதியல்லாஹு பயன்படுத்திக்கிறாங்க முஆயிகீப் செய்தி புகாரி முஸ்லீம்னு பார்த்திங்க தொழு நோயாளி என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தொடராக அவர் இருந்தார் முஆயிகீப் ரதியல்லாஹு அவர்கள் விளங்கிட்டா. அதே போல் ஹந்தலா இப்னு ரபி இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. அடுத்ததாக வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியாவுக்கு பொறவு அதிகமாக பயன்படுத்திய நபி தோரில் ஜெயித் இப்னு சாபித்தும் முஆவியா ரதியல்லாஹு அதிகமாக என்ன செஞ்சாங்க இருந்தார்கள் அப்படின்றத வரலாற்றில் பல ஆசிரியர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க இதை சொல்லி இருக்கிறார்கள். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களெல்லாம் வைத்து என்ன அதாவது ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த மாதிரியான எழுத்து வேலைகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுக்கிறாங்க அதாவது செய்திருக்கிறார்கள். இதில் அதாவது இவ்வளோ பேரும் குர்ஆனையும் எழுதுறது முக்காத்தப்பா இவ்வளோ பேர் ரசூலுல்லாஹுடைய எழுத்தர்கள் குர்ஆனை எழுதினவங்களும் இவங்க தான் அதே போல் மன்னர்மார்களுக்கு எழுதுறதும் இவங்க தான் கடன்களை எழுதுறதும் இவர்கள் தான் அதே போல் என்னது அக்தியா தீர்ப்பு வழங்குற விஷயங்களை எழுதுறது இவங்க தான் அதே போல் இந்த தெய்வான் எழுதுறது தெய்வான் எழுதுனது இவங்க தான் அதே போல் இவர்கள் வந்து என்னது ஹதீஸ்களை இவங்க பர்சனலாக இவங்களுக்கு தேவைக்கு ஹதீஸ்களும் என்ன செஞ்சுக்கிறாங்க எழுதிக்கிறாங்க மற்றவர்கள் நிறைய ஹதீஸ்களை என்ன செஞ்சுக்கிறாங்க எழுதிக்கிறாங்கன்றத நம்ம என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். அப்போது இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இருந்த எழுத்தர்கள் குர்ஆனை எழுதுவதற்கு பயன்படுத்தப்பட்ட அப்போ எழுத்து என்றது சுருக்கமாக சொன்னால் எழுத்து என்றது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு அரசாங்கத்துடைய மிக முக்கியமான ஒரு ஊடக பகுதியாக அது இருந்திருக்கிறதுக்கு இவ்வளோ செய்திகளும் என்ன ஆதாரம். இப்போ ரசூல் இதெல்லாம் நான் நிறைய செய்திகள் புகாரி முஸ்லீம் மட்டும் எடுத்தேன் நான் தவாவின்னு சொன்னால் முழு சுன்னாலேருந்து அதை எடுத்தோம்னு சொன்னால் ஒரு நம்பிக்கை உண்டு ஒரு என்னது ஒரு 400 500 செய்திகளுக்கு மேலே என்ன செய்யலாம் நம்ம தொகுத்து கொண்டு வந்துடலாம் சரியா பலகீனங்களும் இருக்கலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை என்ன செஞ்சிடலாம் கொண்டு வந்துடலாம். கிதாபா எழுத்து என்றது ரசூலுல்லாஹி காலத்தில் வந்து அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன நம்ம சொல்லலாம்டா ஹதீஸ் குர்ஆனுடைய விஷயத்தில் குர்ஆனுக்கு ரசூலுல்லாஹ் பிரத்யேகமான ஏற்பாடை செய்து எழுத்தர்களை நியமித்து எழுதினார்கள். ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி பிரத்யேகமான ஏற்பாடுகள் செய்யலை கேட்டவங்களுக்கு எழுதி கொடுத்தாங்க எழுத சொல்லிக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வந்து என்ன எழுதி கொண்டவங்களை பார்த்து அனுமதிச்சிக்கிறாங்க எழுதியிருக்காங்க, இதுகள் தான் நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். ஆனால் எழுதினாங்க இடத்துல சந்தேகம் இல்லை. அப்போ ஜூஹரி தொகுத்தார்னு வருதே, உமர் பின் அப்துல் அசீஸ் காலத்தை தொகுத்தார்னு வர, அது என்னண்டா நூலாக களஞ்சியமாக தொகுத்தல், ஒரு ஏடாக மக்களுக்கு பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்காக. இதை நம்ம குரான்லையும் பார்க்கலாமே, அரசாங்கத்தால் ஒரு பிரதி வெளியிட்டிருந்தாங்களா ரசூலாங்க? குரான் பிரதி வெளியிட்டிருக்கலை. அபுபக்கரான காலத்தை வெளியிட்டிருந்தாங்களா? வெளியிட்டிருக்கலை. அதைத்தான் உஸ்மான் ரதிலான காலத்தில் வெளியிட்டாங்க, ஒரு பிரதி அரசாங்கத்தால் எல்லாரும் இதான் ஓதணும் அப்படின்னு பிரதி. இதை உமர் பின் அப்துல் அசீஸ் ஹதீதுக்கு செஞ்சாங்க. இதுதானே தவிர, எப்படி உஸ்மான் ரதிலான சம்பவத்தை வச்சு அபுபக்கரான சம்பவத்தை வச்சு குரான் எழுதலை நம்ம சொல்லலையோ, அதே மாதிரி ஜுஹ்ரியுடைய உமர் பின் அப்துல் அசீஸ் சம்பந்தப்பட்ட சம்பவத்தை வச்சு ஹதீஸ் எழுதலைன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இப்போ இன்ஷா அல்லாஹ் இதை நம்ம படிச்சுட்டோமா, இது வந்து மக்கா காலத்து மதீனா காலத்தில் எழுத்துடைய சப்ஜெக்டை தெரிஞ்சு கொள்றதுக்கான பெரிய ஒரு பகுதி. இது ஒரு சின்ன ஒரு டொட்டு, இது ஒரு துளி. இப்போ அடுத்த பகுதி என்ன அப்படின்னு சொன்னால், ரசூலாங்க குர்ஆனை எழுத சொன்ன அந்த சம்பவங்கள் இருக்குதே, அந்த செய்திகளை எப்படி எப்படியெல்லாம் ரசூலா எழுத சொன்னாங்கன்றது, அதுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அந்த குர்ஆனுடைய பாதுகாப்புடைய ஏற்பாடு ரசூலான காலத்தில் எப்படி நடந்திருக்குது என்ற அந்த பகுதி, இந்த பகுதியை சேர்த்து அப்படியே அபூபக்கரான காலத்துக்கு வந்துடும். அபூபக்கரான காலத்தில் கலெக்ட் பண்ணாங்களே, அந்த கலெக்ட் பண்ண பகுதியை சேர்த்து ஒரு பகுதியை நம்ம பார்த்துட்டு, உஸ்மான் ரதியல்லாஹோட காலத்தில் வந்து அதை தர்த்தி பண்ணுறது, அந்த இடத்துல ஒரு திருப்பி ஒரு மறுபடி எழுதுகிற வேலை நடந்துச்சு. அபூபக்கர்லாவோட காலத்தில் வந்து தொகுப்பு நடந்துச்சு, உஸ்மான காலத்தில் எழுதுகிற வேலை நடந்துச்சு. இந்த காலப்பகுதி நம்ம வார டைமில் தான் இதெல்லாம் பார்க்கணும், எதில் எழுதினாங்க, எந்த பேனையை கொண்டு எழுதினாங்க, எப்படிப்பட்டதை கொண்டு எழுதினாங்க, ஏற்றுடைய என்ன இது எப்படி இருந்துச்சு, அந்த டைமில் தான் இதையும் பார்க்கணும். நபத்தி எழுத்து முறையுடைய அந்த அதாவது அரபு எழுத்து அதிலிருந்து எடுத்துக்கொண்ட அந்த தாக்கங்கள் என்ன, அதனுடைய இதெல்லாம் உஸ்மானிய ஹத்தில் என்ன எப்படி அது வந்து செல்வாக்கு செலுத்தியிருக்கின்ற பதில இன்ஷாலா பார்ப்போம். ஹதமா இந்தி வல் அல்மு இந்தல்லா வகூலு கவுலி ஹதா வஸ்தஃபிருல்லாஹ் லி வலக்கும்.
1: கேட்டது தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர், உலக வானொலி வரலாற்றில் 24 மணி நேர சிறப்பு நிகழ்ச்சிகள் கேட்க தவறாதீர்கள்.
2: முஸ்லிம் வானொலி
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல்.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநுமீனு பிஹி வநதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعة ضلالة وكل ضلالة في النار قال الله تعالى في القرآن العظيم في الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் அகிலத்தின் தலைவர் ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், சத்திய சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக இந்த உலகத்தில் யாரெல்லாம் வேலை செய்கிறார்களோ அத்தனை சகோதரர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய பேரொருள் பெரும் கருணை வந்து அமர்ந்திருக்கிற நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்தவாறு ஆரம்பம் செய்கிறேன். சிறப்பிற்குரிய இந்த மாலை இஸ்லாமிய அமர்விலே சிறப்பான அறிஞர் பெருமக்களுடைய உரைகளை கேட்பதற்காக நீங்களும் நானும் வந்தமர்ந்திருக்கிறோம். சிறப்பாக ஷேக் இக்பால் ஃபிர்தோசி அவர்கள் அமானிதம் பேணுவோம் என்ற ஒரு தலைப்பெங்கில் உரையாற்றி, இறுதியிலே அன்பு சகோதரர் ஷேக் ரஹமத்துல்லா ஃபிர்தோசி அவர்கள் மரணத்தின் பிடியில் மனிதன் என்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கிறார்கள். அல்லாஹ் இந்த சபையில் பேசப்படுகிற, நாம் கேட்குகிற செய்திகளை உள்வாங்கி அதை பின்பற்றி நடக்கிற நசீபை உள்ள ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்துள்ள வேண்டும் என்ற துவாவோடும் ஆரம்பம் செய்கிறேன். இளைஞர்களின் பார்வையில் ஊடகங்கள், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் அவன் தந்திருக்கிற, அவன் படைத்திருக்கிற படைப்புகளில் அவன் தந்திருக்கிற அறுக்குடைகள் எண்ணற்ற விடயங்களை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வினுடைய அறுக்குடைகளில் நாம் அனுபவித்து வருகிற பல விஷயங்களில் அது அறுக்குடையா அல்லது அல்லாஹ்வின் அருளால் அது பயன்படுத்துகிற முறையில் ஏற்படுகிற குழப்பமா என்பதையெல்லாம் பார்க்காமல், சர்வசாதாரணமாக இந்த ஊடகங்கள் இன்றைக்கு குழப்பங்களாக ஃபித்னாக்களாக மிகப்பெரிய பல பாதிப்புகளை சில நேரங்களில் சில சந்தர்ப்பங்களில் அதை பயன்படுத்தக்கூடியவர் மூலமாக ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். மனிதனுடைய வாழ்வில் மீடியா ஊடகம் பின்னி பிணைந்திருக்கிறது. அவனை ஒரு காலம் அவனை விட்டு வெளியே தள்ள முடியாமல் பிரித்தெடுக்க முடியாமல் இன்றைக்கு அவனோடு சேர்ந்து சதா எல்லா நேரமும் அவனை ஆற தழுவி அதனோடே தன்னுடைய வாழ்வை முழுக்க கழித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கு சூழல் இருக்கிறது. ஆனால் அதை எவ்வாறு பயன்படுத்துவது? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானை உருவாக்கக்கூடிய உருவாக்கம் என்பது இறைவனை அஞ்சி அல்லாஹுவை பயந்து அவனுடைய வாழ்வை கழிக்க வேண்டும் என்ற வசியத்தை நம்முடைய வாழ்நாளில் முதலாவதாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆரம்ப பாடம். சகோதரர்களை, தனிமை கிடைத்துவிட்டால் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வல்லாஹி ல தத்தகீன் அல்லாஹ் அவ் லயுஅஸ்ஸிபன்னக், நானும் அனஸ் ரலியல்லாஹு அவர்களும் நானும் உமர் இப்னு கத்தாப் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு இடத்திற்குள் நுழைந்தோம். பைனி ஒ பைனஹு ஜிதார், எனக்கும் அவருக்கு மத்தியிலே ஒரு சுவர் இருந்தது. அந்த சுவர் இருந்தபோது அந்த சுவருக்கு அருகாமையில் நின்று கொண்டு ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். நீ என்ன பெரிய ஹலீஃபாவோ, அந்த அமீர் முஃமினீன், வல்லாஹி ல தத்தகீன் அல்லாஹ், அல்லாஹ் மீது ஆணையாக நீ ரப்பை பயந்துகொள், அவ் அப்படி இல்லை என்றால் அந்த ரப்பால் நீ தண்டிக்கப்படுவாய். வாழ்நாளில் பயன்படுத்தக்கூடிய பயன்பாடுகளில் மிக முக்கியமான விஷயம் இறைவனை அஞ்சுதல். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான இந்த ஊடகம் என்ற செய்திகளுக்கு போவதற்கு முன்பு, ஒரு மனிதனுடைய வாழ்வில் தனிமையிலே அவன் ரப்பை பயந்து கொள்ளக்கூடியவனாக இருந்து அல்லாஹுவை அஞ்சு நடுங்கக்கூடியவனாக இருந்து அவன் அல்லாஹுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் ஒவ்வொரு செயல்பாடையும் கொண்டு போக வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தில் தனிமையை இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டு மனிதன் செயல்படுகிற பல செயல்பாடுகளிலே ஷைத்தான் ஏற்படுத்துகிற பல வஸ்வாசுகளிலே இன்றைக்கு மிக அழுத்தமாக மாணவர்கள் இளைஞர்கள் சமூகத்தில் இன்றைக்கு ஊடகத்தின் வழியாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இல்லா மாஷா அல்லாஹ், நீங்கள் இரண்டு பேர்கள் ரகசியம் பேசினால் மூன்றாவது ரப் இருக்கிறான், நீங்கள் மூன்று பேர் அமர்ந்தால் இல்லாஹு ராபிஅஹும் நாலாவதாக அல்லாஹ் இருக்கிறான், நீங்கள் நாலு பேர் அமர்ந்து ரகசியம் பேசினால் ஐந்தாவதாக அல்லாஹ் இருக்கிறான், எவ்வளவு கூட எவ்வளவு குறைச்சல் இருந்தாலும் அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான், அவன் பார்த்து கொண்டிருக்கிறான், அவன் என்னை கண்காணிக்கிறான், அந்த ரப்புக்கு நான் பதில் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் ஒரு சிறிது அளவுக்கு கூட இல்லாமல் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சர்வசாதாரணமாக இன்றைக்கு இந்த நடவடிக்கைகள் செயல்பாடுகள் எல்லாம் இன்றைக்கு சமூகத்தை புரட்டி போட்டு கொண்டிருக்கிறார். காவல்துறையுடைய பெயர் பலகையுடைய பட்டியலிலே சென்று அந்த வாரத்தில் காவல் ஆய்வாளருடைய தலைமையில் நடைபெற்ற திருமணத்தை ஒட்டி வச்சிருக்கிறான் ஒரு ஊரில். ஊர் பேர் சொல்ல அவசியமில்லை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். காதல் ஜோடிகள் தஞ்சத்தினால் காவல் நிலைய ஆய்வாளருக்கு முன்னால் திருமணம் நடந்ததை ஒட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த போர்டில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த மாதத்தில் நடைபெற்ற 9 பேருடைய திருமணத்தில் அவருடைய பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த பட்டியலில் 4 பேர்கள் யாருடைய பெயர் என்றால் இந்த உம்மத்துடைய பெண்கள். வேதனையிலும் மிகப்பெரிய உச்சகட்ட வேதனையை சகோதரர் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதை பார்த்துட்டு தாங்க முடியலை. சர்வசாதாரணமாக இன்றைக்கு மாதத்திற்கு வாரம் வாரத்திற்கு மிக சாதாரணமாக இன்றைக்கு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற இறைவனுடைய பாடங்கள் இறையச்ச செய்திகள் அதை சார்ந்திருக்கிற ஒழுக்கங்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி ஒன்றை புரிய வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும், ஒரு மீடியாவை ஒரு மொபைலை கையில் எடுத்தால் எப்படி நாம் அதை பயன்படுத்த வேண்டும் என்ற எந்த விதமான அளவுகோலும் எந்த எல்லையும் எந்த ஹத்தும் இல்லாமல் மிக சாதாரணமாக இன்றைக்கு சிறுவருடைய கையிலே பிள்ளைகளுடைய கையிலே தனிமையிலே மிக சாதாரணமாக வழங்கப்பட்டு அதை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறார். ஒரு எல்லை மீறி போகக்கூடிய சூழல் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். போடப்படக்கூடிய பட்டியலுடைய அந்த அறிவிப்பு பலகையில் போடப்பட்டிருக்கிற திருமணத்தினுடைய பெயரை படித்தால் ஒரு முஸ்லீம் பெண்மணி ஒரு மாற்று மத நபருடைய திருமண வாழ்வு. லா தன்கிஹுல் முஷரிகாத், அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆனுடைய வசனம் பதிவு செய்கிறது. ஈமான் கொள்கிற வரைக்கும் இணை வைப்பாளரை திருமணம் முடித்துக் கொள்ளாதீர்கள். வல அப்து முஃமின் கைரும் மின் முஷரிக், ஒரு அடிமையான ஒரு முஃமின் மிக சிறந்தவன், இணை வைக்கக்கூடியவனை விட. ஒரு இணை வைக்கக்கூடிய ஒரு பெண் மிக அழகானவளாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு இணை வைக்கக்கூடிய ஒரு ஆண் மிக அழகானவனாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரணமான ஒரு அடிமை அந்த பெண்ணுக்கு கணவனாக ஒரு முஃமினான ஆண் தான் சிறந்தவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலவு ஆஜபத்துக்கும் எவ்வளவு பெரிய ஆச்சரியத்தை அந்த பெண்ணுக்கு அந்த ஆண்மகன் ஊட்டினாலும், அவளுக்கு கவர்ச்சியாக தெரிந்தாலும், ஒரு ஈமான் கொண்ட ஒரு அடிமைதான் அந்த பெண்ணுக்கு சிறந்த துணை. இணை வைப்பாளருடைய திருமணம் முடிக்காதீர்கள், அவரோடு சேர்ந்து கலக்காதீர்கள் என்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளையான இன்றைக்கு இருக்கக்கூடிய நிகழ்வை நாம் பார்க்கிறோம். கல்லூரியிலே இன்றைக்கு லிவிங் டுகெதர், அது ஒரு பயானில் போன உடனே இந்த டாபிக் எடுத்து பேசுங்க ஆலிம்ஸ் அப்படின்னு சமீபத்தில் ஒரு இடத்துல, இதை முக்கியமாக பேசுங்க, கல்லூரி இடங்களில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை மிக கேவலமான ஒரு சூழல் உருவாகிட்டுருக்கு, இஸ்லாமிய சமூகத்துடைய இளைஞர்களும் அதில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது என்ன என்று அந்த கேடு, அந்த கலாச்சாரம், அது எவ்வளோ பெரிய அசிங்கம் என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். திருமண வாழ்வு, ஹலாலாக்கப்பட்ட வாழ்வு, அதுக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய கணவன் இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் மனைவி இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் குளிதோண்டி புதைக்கப்பட்டு எப்படியும் யாரோடும் ஜோடியோடு ஒரு வாழ்க்கை வாழலாம், அதற்கு இன்றைக்கு நாகரிகம் வழிவகுத்து தந்திருக்கிறது, அதற்கு இடம் சட்டம் அனுமதிக்கிறது, இப்படி வாழ் என்பதுக்கு சுதந்திரமாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான செய்திகளை பரப்புரைகள் இன்றைக்கு இருக்கிறது, அதற்காக மீடியாக்கள் இயங்குகிறது, அதற்காக ஒரு குழு இருக்கிறது, அதை பேசுவதற்கு பரப்புவதற்கென்று தனி ஒரு வெப்சைட் இருக்கிறது, அதற்காக மிகப்பெரிய விளம்பரங்கள் வரவேற்கப்படுகிறது. மிகச்சாதாரணமாக ஈமான் கொண்ட சமூகமும் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இன்றைக்கு அந்த சூழலில் இருப்பதை நாம் கண்முன்னால் பார்க்கிறோம். அல்லாஹுடைய திருத்தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள் என்றால், மீடியாவை இந்த முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு உருவாக்கிய அந்த மீடியாக்கள், ஊடகங்கள் ஆடைகளை களைந்து ஒரு மிகப்பெரிய உயரமான இடத்தில் கூச்சலிட்டு ஒரு செய்தியை சத்தம் போட்டு சொல்வது முஷ்ரிக்களுடைய பழக்கம். ஜாஹிலியாவில் ஒரு உயரமான இடத்தில் ஆடைகளை களைந்து நிர்வாணமாக நின்று கூச்சலிட்டு சத்தம் போடுவது ஒரு செய்தியை மக்காவில் பரப்புவதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட ஊடகம். அதே மலைக்கு மேல் ஏறி நின்று கொண்டு இன்னொரு ஊடகத்தை இந்த உலகத்திற்கு தலைவர் ரசூலுல்லாஹ் காட்டினார்கள். சஃபா மலைக்கு மேல் நின்று வாருங்கள், இதோ பின்னாடி ஒரு பெரிய படை என தாக்க வருகிறது என்றால் நம்புவீர்களா? அவர்கள் எடுத்த அதே ஊடகத்திற்கான ஆயுதத்தை ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவாவுக்கான அழைப்பு பணிக்கான இடமாக உயர்ந்த இடத்தில் நின்று மக்களை அழைத்து சஃபா மலைக்கு மேல் நின்று தாவாவை செய்தார்கள். கவிதை முறையில் நலர் பின் ஹாரிஸ் ஒரு பெண்ணை விலைக்கு வாங்கி பாடல்களை படித்து ஈமான் கொண்டவர்களை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஒரு பாடல் வரியாக கொண்டு வந்து மூமின்களை அசிங்கப்படுத்த வேண்டும் என்று கவிதைக்கு ஒருவரை தயார் செய்த போது, அதே கவிதை என்ற மீடியாவை வைத்துக்கொண்டு ஹஸான் பின் சாபித் ரதியல்லாஹு அன்ஹு, காபு பின் மாலிக் போன்ற பல எண்ணற்ற கவிஞர்களை வைத்து அதற்கு மீடியாவுக்கு மீடியா சார்ந்த பதில், அவர்கள் எதை கையில் எடுத்தார்களோ அதை வைத்து சரியான ஒரு முன்னோக்கு பாதையை இஸ்லாமிய அடிப்படையில் அந்த முஷ்ரிக்குகளுக்கு பதில் கொடுக்குவதற்கு அவர்கள் பயன்படுத்தினார்கள். நடு ரோட்டில் போகும்போது காட்சி பொருளாக காட்சி ஊடகம் முஹம்மது ரசூல் சல்லாஸ் அவர்கள், செத்த ஒரு ஆடு கிடக்கிறது, அதனுடைய காது செவியை பிடிச்சி ரசூல்லா தூக்கி இதை யாராவது விலைக்கு வாங்குவீங்களாம் கேட்குறாங்க. கண்ணு முன்னாடி போகும்போதே காட்சி பொருளாக ஒரு மெசேஜை தலைவர் ரசூல் சல்லாஸ் காட்டிட்டு போவாங்க. உயிரோடு இருந்தால் கூட யாரும் வாங்க மாட்டாங்க யார் ரசூல்லா, இதை போய் தூக்கி விலைக்கு கேட்குறீங்களே, இதை தூக்கி உயிரோடு இருந்தாங்க, சின்ன ஒரு காது ஊனமான ஒரு ஒரு ஆடு, இது உயிரோடு இருந்தால் கூட யாரும் வாங்க மாட்டார்களே, இதை நீங்கள் போய் வாங்குச்சு, அது செத்து போயிருச்சு, அதை போய் அல்லாஹ்வுடைய தூதரே ஏதாவது காசு கொடுத்து வாங்குறீங்களான்னு கேட்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் இந்த ஆட்டை எவ்வளவு கேவலமாக பார்க்குறீர்களோ, லத்துனியா அஹ்வனு, இந்த உலகமும் அல்லாஹ்வின் பார்வையில் இந்த ஆட்டை விட மிக இழிவானது. நீங்கள் ஆடை எவ்வளவு கேவலமாக பார்க்குறீர்களோ அதே போன்று இந்த துனியா அல்லாஹ்வின் பார்வையில் மிக இழிவானது. இந்த துன்யா லஇபுன் வலஹுன் வீணும் விளையாட்டும் வ தஃபாஹுரும் பைனக்கும் வ தகாஸுரும் ஃபில் அம்வாலி வல் அவுலாத் வீணும் விளையாட்டும் பெருமையடித்தல் குழந்தைகளையும் செல்வங்களையும் பெருக்கெடுக்கொண்டு அதை பெருக்கிக் கொண்டு தங்களுக்கு மத்தியிலே போட்டி பெறாமை பொறாமையோடு பெருமை பேசக்கூடிய ஒரு உலக வாழ்வு அது முக்கியமானதல்ல. இதைவிட சிறந்தது ஆகிறா என்று போகிற போக்கில் ஒரு ஆட்டை தூக்கி காட்சி ஊடகமாக இந்த உலகத்திற்கு பாடம் நடத்திய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ எப்படி வேண்டுமானாலும் பணிகளை கையில் எடுத்துக் கொள்ளலாம். எல்லா பணிகளும் நம்ம கை முன்னாடி இருக்கு. செய்தி ஊடகமாக அல்லாஹ்வுடைய தூதர் தாவாவுக்கு மி முஹம்மது ரசூல் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் மி முஹம்மது ரசூலுல்லாஹ் இலா மலிக்கு ரூம் இலா மலிக்கு ஹிர்கல். ஒவ்வொரு நாட்டுடைய மன்னர்களுக்கும் தாவாவுடைய பணிகளுக்காக எழுத்து மூலமாக இஸ்லாமிய அழைப்பு பிரச்சாரத்தை அந்த மீடியாவை ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பித்தார்கள். இந்த உம்மத்திற்கு எல்லாவற்றுக்கும் முன்மாதிரி உஸ்வத்துன் ஹசனா அல்லாஹ்வுடைய தூதர். ஆனால் கையில் வைத்திருக்கக்கூடிய எண்ணற்ற விதமான இந்த அற்புதமான இந்த மொபைலில் இருந்து இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்களை எவ்வாறு இந்த உம்மத்து பயன்படுத்துகிறது, எதற்கு பயன்படுத்துகிறது, எப்படி பயன்படுத்துகிறது, நீங்கள் யாருக்காக பயன்படுத்துகிறீர்கள், எதற்காக நீங்கள் நேரத்தை நானும் நீங்கள் போக்குகிறோம், எதை வைத்து கொண்டு எவ்வளவு நேரத்தில் எவ்வளவு விஷயத்தை கேட்குறோம் பார்க்குறோம், அதன் மூலம் ஏற்பட்ட ஹைர் என்ன, அதன் மூலம் ஏற்பட்ட ஷர் என்ன, எதையும் பிள்ளைகளுக்கு பார்ப்பதில்லை, பெற்றோர்களை கவனிப்பதில்லை, அதை அதற்கான நேரத்தை ஒதுக்குவதில்லை, கண்காணிப்பு என்பதே இல்லை. தனி ரூமு, அவனுக்கு ஒரு லேப்டாப்பு, அவனுக்கு ஒரு கனெக்ஷன், அவனுக்கென்று தனி மொபைல், மொட்டை மாடியில் ஒருத்தன், முடுக்கு ரூமுக்குள்ளே இன்னொருத்தன், இன்னொரு ஒரு ஒரு ஜாயிண்டு ஒரு தெருவுடைய இன்னொரு முக்குக்குள்ள இன்னொருத்தனுக்கு ஒரு மொபைல். ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹ் சொன்னால் பதில் சலாம் இல்லை. அம்புடு பேரும் குனிஞ்சத்தில் மேலே முடிதான் உட்காந்துருக்கான். வந்திருக்கிறது யாரு, சொந்த சாச்சி சாச்சா வந்திருப்பாப்புல, சொந்த குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய உறவு வந்திருப்பான். அவருக்கு பதில் சலாம் சொல்லி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு அந்த பிள்ளைகளை வரவேற்கக்கூடிய துஆக்கள் செய்யக்கூடிய அவர்களை வரவேற்று பிரார்த்தனை செய்யக்கூடிய காலமெல்லாம் இன்னைக்கு மண்ணா போய் உள்ளே போய் சலாம் சொன்ன சலாத்துக்கு பதிலும் இல்லை, வந்த சொந்தம் யாருன்னு தெரியலை, குனிஞ்சே உட்காந்துருக்கான். கீழ் ரூமில் ஒருத்தன், மேல் ரூமில் ஒருத்தன், இந்த அடுத்த தெருவில் இன்னொரு சைடில் ஜாயின்ட் ரூமில் ஒருத்தன், ஒட்டுமொத்த நபர்களும் தீவுகளை போன்று தனித்தனி தீவாக தீவுகளாக தனித்தனி தொகுதிகளாக ஆங்காங்கே அமர்ந்து அவரவர் கையில் ஒரு மொபைலை வைத்துக்கொண்டு கண்காணிப்பில்லாத ஒரு மோசமான சூழல் இந்த சமூகம் கண்காணித்து கொண்டிருக்கிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எதை வைத்துக்கொண்டு எதை செய்கிறார்கள். மிக சாதாரணமாக்கப்பட்ட இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லையா, இதெல்லாம் ஒரு டாப்பிக்கா, இதுதான் முக்கியமான சில செய்திகள் இன்றைக்கு பேச வேண்டிய விஷயங்கள். இதுவும் ஒன்று, பல விஷயங்கள இதுவும் ஒன்று. இன்னக்கும் ல தஅமலூன அமாலன் ஹிய அதக்கு ஃபி அயுனுக்கும் மின ஷஅரி. அனஸ் இப்னு மாலிக் ரலா பதிவு செய்வார், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்வார்கள், இன்னா குன்னா ல நஊதுஹா அலா அஹ்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் அல் மூபிகாத்தி ஐ அல் முஹ்லிகாத். சில காரியங்களை சில செயல்களை செய்கிற போது உங்களுடைய தலையில் இருக்கக்கூடிய முடி மாறி, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆலிம்சா, எனக்கு அதான் இன்றைக்கி பெரிய பிரச்சனை. காரணம் என்ன, எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் பெரிய பாவம் இல்லையே, அதில் பெரிய தப்பு இல்லையே. ஒரு பையன் மொபைலை வச்சு பார்க்குறதுக்கு தப்பு இருக்குது. இன்றைக்கி இன்றைக்குள்ள நவநாகரிகம், இன்றைக்கி இன்னும் நாலேஜ், அது அறிவை பயன்படுத்துவதற்கு தேவையான விஷயங்களை படிப்பதற்கும் பரப்புவதற்கும் அதை சரியான முறையில் பயன்படுத்துவதற்கு நான் சொல்லலை, அவங்களை பற்றி நம்ம பேச வரல. இப்போ இன்னைக்கு எவ்வாறு அது உள்ளே நுழைஞ்சிருக்கு பாருங்க. பதிவு செய்யப்படுவதனால் செய்தியை சுருக்கி ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன். போதை வஸ்துக்களை ஒவ்வொரு அடர்த்தியாக வாழக்கூடிய இஸ்லாமிய ஊர்களில், அடர்த்தியாக வாழக்கூடிய இஸ்லாமிய ஊர்களில் போதை வஸ்துக்களை ஆங்காங்கே பரப்புவதற்கும் விற்பதற்கென்றே வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் உண்டு. இங்கே இவனுக்கு கொடு, அந்த இடத்துல பொட்டலை தங்க மாத்து என்று ஒரு குரூப் செயல்படுது. சமீபத்தில் சைபர் கிரைம் கண்டுபிடிச்சிருக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மார்க்கத்தை பேசி மார்க்கத்திற்காக உழைத்த ஒரு அழைப்பாளருடைய ஆரம்பகால ஒரு பொறுப்பாளருடைய குடும்பமாக இருந்தாலும் தப்பிக்க விடமாட்டோம் என்று திட்டமிட்டு சில வேல்களை அந்த பிள்ளைகளை கையில் எடுத்து இந்த போதை கஞ்சா கூட்டங்கள் செயல்பட்டு வருவதை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எதிர்த்து பேசினால் ஒரு பகுதியில் அதை எதிர்த்து பேசியதினால் தொழுகை முடிந்து வெளியே வந்த ஒருவனை போதைக்காக கொலை செய்த செய்திகளை நாம் பார்த்தோம். ஒரு வாசி மக்கரம் என்ற சகோதரரை, அதை வைத்துக்கொண்டு கஞ்சா சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், எங்களுடைய வியாபாரத்தில் எங்களுடைய கஞ்சா போக்குவரத்தில் யார் தலையிட்டாலும் இதுதான் தீர்வு என்று இன்றைக்கு பேசுகிறார்கள். எதிர்த்து எவர் மேடை போட்டு இந்த போதை பிரச்சாரத்தை பேசுகிறாரோ அந்த பேசக்கூடியவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பையனை கஞ்சா வியாபாரத்துக்கு நாங்கள் கையில் எடுத்துட்டோங்கிறோம். பேர்களை சொல்லாமல் நான் கடந்து போகிறேன். இதெல்லாம் இன்றைக்கி சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேடு, மிகப்பெரிய இலக்கு, மிகப்பெரிய திட்டமிட்ட ஒரு பயங்கரமான ஒரு சூழ்ச்சி. நீ எங்களுக்கு எதிராக பேசுறியா, உன் குடும்பத்தில் ஒருத்தனை எங்கள் வியாபாரியாக மாத்துறேன். எடுக்கப்பட்ட வாட்ஸ்அப்புடைய குழுவில் ஒருத்தர் யாரு, ஒரு முக்கியமானவருடைய பிள்ளை. மிக பயங்கரமாக போதைகளிலும் கஞ்சாக்களிலும் கூழ்லிப் என்ற பெயரில் வாடை வெளியே வராத அளவுக்கு ரொம்ப சர்வ சாதாரணமாக வீட்டுக்குள்ள முழு நேரமும் போதையோடு இருக்கக்கூடிய அளவுக்கு வெளியில் அம்மா வாப்பாக்கு அந்த ஸ்மெல் வராத அளவுக்குலாம் நவீனமாக இன்னைக்கு மார்க்கெட்டில் விற்குது போதை வஸ்துக்கள். ஒரு காலத்தில் மதுவை குடித்து வீட்டுக்குள்ள வந்தால் ஸ்மெல் வெளியே வந்து சாராயம் குடிச்சிருக்கிறான், மது குடிச்சிருக்கான் என்ற காலமெல்லாம் இன்றைக்கு போய் வெளியே வாடை வராத அளவுக்கு நவீனமாக்கப்பட்ட மார்க்கெட்டுடைய போதைகள் இன்றைக்கு விற்கப்படுகிறது. மிக சாதாரணமாக இளைய சமூகத்தை இன்றைக்கு கையில் எடுத்துக்கொண்டு போதையினுடைய ஒரு மிகப்பெரிய டீம் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் போகிற போக்கை நாம் பார்த்தோமே. ஆனால் எதை கையில் எடுக்கிறார்கள், யாரை தொடர்பு வைக்கிறார்கள், யாரோடு உறவு கொண்டாடுகிறார்கள், எவர்களை நண்பர்களாக எடுத்துக்கொள்கிறார்கள், எதை பார்க்கிறான், எதை ஷேர் செய்கிறான், எதை ஃபார்வர்டு செய்கிறான், எந்த குழுவில் அமர்ந்து கொண்டு மீடியாவில் ஊடகத்தில் அவன் பயணிக்கிறான் என்பதை கூட பார்க்காத ஒரு பெற்றோர் என்றால் நீ எதற்கு உம்மா வாப்பா, உனக்கு எதற்கு தாய் தந்தன்ற போஸ்டிங், அந்த போஸ்டிங் எதற்கு, அதை கண்காணிப்பதற்கு முடியவில்லை என்றால் வாப்பா அம்மா என்ற போஸ்டிங் எதற்கு, அமானிதம் அல்லவா பிள்ளைகள். குள்ளுக்கும் ராயின் குள்ளுக்கும் அசூலன் என்ற ஐயத்தையே ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், ஒவ்வொருவரும் அவருடைய பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படும். என் பிள்ளையெல்லாம் ஒரு தப்பு செய்ய மாட்டான், ஓம் பிள்ளையும் என் பிள்ளையும் எவரும் தவறு செய்ய மாட்டார்கள். ஆனால் ஷைத்தான் மிக தெளிவான திட்டமிடுகிறான். அவருடைய முன்னும் பின்னும் வலதும் இடதும் அமர்ந்து நான் கெடுப்பேன் என்று சவால் விட்டு வந்தவன். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய சந்ததிகளையும். வேதனையோடு சொல்லக்கூடிய வார்த்தை என்பதனால் நான் கொஞ்சம் அழுத்தமாக பேசியிருக்கிறேன் சகோதரர்களே. முன்னும் பின்னும் வலதும் இடம் அமர்ந்து மிகப்பெரிய திட்டமிட்டு வேலைகளை செய்கிறான் ஷைத்தான். அவன் சத்தியம் இடுகிறான், உங்கள் ஒட்டுமொத்த கூட்டத்தை நரகத்தில் தள்ளுவேன் என்று அவன் சொல்லுகிறான். என் பிள்ளை மிக சரியான பிள்ளை என்று சொன்னால் நம்ம பிள்ளையெல்லாம் விட மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரன் யாரு, ஷைத்தான். அந்த ஷைத்தானிய சூழ்ச்சிக்கும் அவன் சார்ந்திருக்கக்கூடிய அந்த வேலைகளுக்கும் இடம் கொடுக்காமல் பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாக கண்காணித்து வளர்ப்பது ஒரு பெற்றோருடைய கடமை. யாரோடு பேசுவது, யாரோடு பழகுவது எந்த எல்லையும் இல்லை சகோதரர்களே. ஷேக் பின்பாஸ் ரஹமமுல்லாவுடைய செய்தியை போது படித்தேன், ஹுக்முல் ஜுலூஸ் வல் கலாம் மா பின்துல் அம் வல் ஹால் மா வுஜூதுல் மஹரம். இவ்வளோ முக்கியமான விஷயம் பாருங்கள், ஒரு பெரிய ஃபத்வா வரிசையாக போட்டிருக்காங்க. ஓ முஷாரிக்கத்துல் மர்அத்துல் ரஜுல் ஹுக்மு கஷ்ஃபுல் வஜ்லி அஹி ஜவுஜி. சகோதரருடைய கணவனுடைய சகோதரம் முன்னாடி முகத்தை நீங்கள் காட்டணுமா வேண்டாமா, ஷேக் பின்பாஸ் ரஹமமுல்லாவுடைய ஃபத்வா. ஹுக்முல் முசாஃபாத்துல் நிசா ஹுக்முல் நிசா முசாஃபாத்துல் நிசா அல் அஜ்னபியாத் ஒன் நவர் இலை இன்ன அந்நிய ஆண்களோடு கையிலாக செய்வது, முசாஃபா செய்வது, அதெல்லாம் என்ன பெரிய தப்பு இருக்குது. ஊடகம் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிற கேடை பாருங்கள் சகோதரர்களே. இரண்டு பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்து உருவாக்கி அந்த பெண் பிள்ளைகள் கதாநாயகி என்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அந்நிய ஆண்களோடு கட்டி பிடிக்கிற காட்சியை வைத்துக்கொண்டு இது மார்க்கத்தில் இல்லை என்று செய்தியை கீழே தளத்திலே ஒரு முஸ்லீம் சகோதரன் எழுதுகிறான் என்றால் அந்த முஸ்லீம் சகோதரன் இப்படியெல்லாம் அந்நிய ஆண்களோடு கட்டி பிடிப்பதற்கு முசாஃபா செய்வதற்கு ஒரு முஸ்லீம் பிள்ளைகளை இப்படி உருவாக்கக்கூடாதுன்னு சொல்லி கீழே தளத்தில் ஒரு முஸ்லீம் சகோதரன் எழுதினால் அதற்கு பதில் கொடுப்பதற்கு வேறு யாரும் வரல. யார் வர்றான், முஸ்லீம் இளைஞர்களே வர்றான். உங்களுக்கு தெரியுமா பெரிய நீங்கள் மார்க்க ஞானியா, அதில் என்ன பெரிய ஹராம் இருக்குது, கையை கொடுத்து கட்டி பிடிப்பது பெரிய தப்பாது என்று அதற்கு கீழே வரிசையாக வரக்கூடிய அந்த கமெண்ட்ஸுகள் எடுத்து படிக்கும்போது அஸ்தகஃபிருல்லாஹ், இந்த சமூகம் எப்படி பயணிக்கிறது. கைலாக செய்வது, முசாஃபா செய்வது, சேர்ந்து பயணிப்பது, அல் ஹம்மு அல் மௌத் என்ற அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதெல்லாம் பெரிய தப்பு இல்லையே. ஒரு சகோதரனுடைய மனைவி இருக்கிறார்கள்,
2: சகோதரன் இல்லாத போது, அந்த மனைவி மட்டும் இருக்கிற போது, அந்த மனைவியுடைய வீட்டுக்குள் அந்த கணவனுடைய சகோதரன் போலாம் என்றால் அது தவறே இல்லை. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம். அதில் என்ன பெரிய தப்பு? உறவுகளை நாங்கள் அப்படிலாம் ஒன்று வைக்கல. நாங்கள் சொந்தங்கள்லாம் ரொம்ப பக்கபலமாக இருக்கிறவன். முஹம்மது ரசூலுல்லாஹ் மூத்துக்கு சமம் என்று சொன்னார்களே, இயாக்கும் துஹூல் அல நிசா, உங்களை நான் எச்சரிக்கிறேன் பெண்களில் நான் நுழைவதை. சேர்ந்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான் இருக்கிறான். இயாக்கும் ஒல் ஹுல்வா, தனிமையை நான் உங்களை கொண்டு எச்சரிக்கிறேன். தன்னன் தனிமையில் எதையும் பார்க்கலாம், எதையும் நாம் ஷேர் செய்யலாம், எந்த தவறை செய்யலாம் என்று நீ அமர்ந்திருந்தால் நம்மோடு சேர்ந்து ஷைத்தான் அமர்கிறான். அவன் தவறை தூண்டுவான், சிந்தனையை தூண்டுவான், எந்த நேரமானாலும் பாவத்திற்குள் நுழைவிப்பான் என்ற அச்சம் இல்லாமல் தனிமையை எதிர்பார்ப்பது, தனிமையில் சேர்ந்து இன்னொரு அந்நியவரோடு பயணிக்கலாம், அமரலாம், அவர்கள் வீட்டுக்குள் நுழையலாம், அதெல்லாம் இன்றைக்கி சமூகத்தில் ஒரு பிரச்சனை இல்லை. நாங்கள் உறவுகளை பக்காவாக வச்சுருக்கிறோம், பலமாக வச்சுருக்கிறோம் என்று சொல்வது ஷைத்தானை வா வா என்று அழைப்பதற்கு சமம் இன்றைக்கு சர்வசாதாரணமாகிவிட்டது. காரணம் அனைத்தும் இன்றைக்கு கண் முன்னால் தெரியக்கூடிய இந்த ஊடகங்கள் செய்திகள் பரவலாக்குவது, யூத கிறிஸ்தவருடைய கலாச்சாரங்கள் சர்வசாதாரணமாக்கப்பட்டது. டோக்கான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு யூத அறிஞர் பேசுகிறார், என்றைக்கு ஒழுக்கத்தை இந்த இஸ்லாமிய சமூகம் இழக்குகிறார்களோ அன்றைக்கு அவர்களுடைய மார்க்கத்தை அழித்து விடலாம். முடிஞ்சு போச்சா? ஹயா இல்லையா? அஸ்தக்ஃபிருல்லாஹ். முடிஞ்சு போச்சு? வெக்கம் இல்லையா? எதையும் இஸ்லாமா ஷைத்தா, நீ நினைத்ததை செய்து கொள். வெக்க உணர்வு இல்லையா? எதையும் செய்யலாம். ஒழுக்கம் இல்லையா? அந்த மார்க்க பணிகளை அழித்து விடலாம் என்று மிக தெளிவாக பேசுகிறார். ஒரு இளைய சமூகம் எப்படி உருவாக வேண்டும்? 30 வயதில் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக உள்ளே நுழைகிறார் சாது இப்னு முஆத் ரலியல்லாஹ். 36 வயதில் மரணம். 6 ஆண்டில் அவர் மரணத்திற்காக அரிஷ் குலுங்குகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமூகம், 6 ஆண்டில் ஒருவருடைய மரணத்திற்காக அரிஷே குலுங்குகிறது என்றால் அவருடைய பணி என்ன? 10 வயதிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய கரம் பிடித்து உங்களோடு நான் முழுக்க பயணிப்பேன் அல்லாஹ்வுடைய தூதரே என்று அலி பின் அபி தாலிப் என்ற இளம் சிறுவர் ரசூலோடு மார்க்க தாவா பணிக்காக தன்னை அர்ப்பணிக்க துணிந்தாரே. மிகச்சிறந்த ஊடகவியலாளர் மீடியாவுடைய மிகப்பெரிய கனெக்ஷனை ஏற்படுத்தி தாவாவுக்கான மிகச்சிறந்த அடித்தளம் இட்டவர் யாரு? மக்கா என்ற மண்ணிலிருந்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு என்ற அற்புதமான ஒரு இளைஞரை மதீனாவுக்கு அனுப்பி ரசூல் ஹிஜ்ரத் செய்து வருவதற்கு முன்பாக அந்த இளைஞர் அந்த மண்ணையும் அந்த மக்களையும் சரிப்படுத்தி செம்மைப்படுத்தி தாவாவுக்கான சிறந்த களமாக தளமாக ஆக்கி ஹபீப் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள் வருவதற்கு முன்பாகவே அற்புதமான ஒரு களப்பணியாளராக, ஒரு ஊடகவியலாளராக சிறந்து பணியாற்றிய முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹுடைய வயது மிகச்சிறந்த இளம் வயது. யமனுக்கு தலைநகர் அனுப்பிய யமனுடைய பகுதிக்கு ஆளுநராக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அனுப்பப்பட்ட இளம் வயது. சின்ன சின்ன இளம் சிறு சஹாபாக்கள் இந்த மார்க்கத்திற்காக பள்ளிவாசலில் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜித் நபவியிலே இளைஞர்களாகி நாங்கள் இரவு தூங்குவோம். திருமணம் முடிகிற வரைக்கும் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நாங்கள் பள்ளிவாசலே தூங்குவோம் இளைஞர்கள். நேரம் போக்குறதுக்கு அல்ல, அரட்டடிப்பதற்கு அல்ல, அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிவாசலே தூங்குவோம், இரவு தொழுகை நாங்கள் பேணுவோம், மஸ்ஜிதிலே நாங்கள் நிக்காக முடிகிற வரைக்கும் நாங்கள் மஸ்ஜிதிலேயே தூங்கி எழுவோம். எப்பேற்பட்ட வார்த்தெடுக்கப்பட்ட சமூகம் நம் கண் முன்னால் இருக்கிறது. பிள்ளைகள் எப்படி உருவாக வேண்டும் என்ற வரலாறு நம் கண் முன்னால் இருக்கிறது. எப்படிப்பட்ட சமூகம் கண் முன்னால் வந்து வார்த்தெடுக்கப்பட வேண்டும் என்ற முன்மாதிரியை கையில் வைத்திருக்கிற போது சாதாரணமாக எவருவருக்கு பின்னாலும் கை எப்படி தூக்கிட்டு முறுக்கேறி ஒருத்தன் முப்பாட்ட முருகன் என்று பேசினால் அவன் பின்னாடி ஒரு 500 பேர். அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம். உனக்கு ஆதிப்பாட்டன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், உனக்கு ஆதிப்பாட்டன் கேடுகட்ட அவன் சொல்வதை போன்றல்ல. ஒரு முஸ்லீம் இளைஞன் சொல்கிறான், அவர் சொல்லக்கூடியவன் தான் எனக்கு முப்பாட்டம் அப்படிங்கிறான், பேட்டி கொடுக்குறான். உணர்ச்சிகரமாக கையை தூக்கி ஒருவன் பேசி நாத்திக சிந்தனை உருவாக்கி பயங்கரமான ஒரு காட்சியாக அவருக்கு முன்னால் மேடையில் பேசினால் அந்த நாத்திக சிந்தனைக்கும் அந்த ஆதிப்பாட்டனுடைய சிந்தனையை சித்தாந்தத்தை ஏற்றி நின்று அவருக்கு தோல் கொடுக்கக்கூடிய கூட்டம் யாராக இருக்கிறான்? இஸ்லாமிய இளைஞர்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம். இஸ்லாமிய இளைஞர்கள் காசு அள்ளி கொடுக்குறான். அவரை பற்றி ஏதாவது பேசப்பட்டு கீழே சமூக வலைத்தள ஊடகத்தில் ஏதாவது ஒரு முஸ்லீம் சகோதரன் பேசினால் வேற யாரும் திட்டுறதுக்கு வர்றதில்லை, பேசுறதுக்கு எழுதுறது வர யார் வர்றா? முஸ்லீம் தான் வந்து பேசுகிறான், இளைஞர்கள் தான் வந்து பேசுகிறான். இந்த சமூகத்தை சார்ந்த இளைஞர் தான் அவன் சார்ந்த நபருக்காக வக்காலத்தை வாங்கி கீழே கேவலமாக எழுதுறதை பார்க்குறோம். அப்போ எங்கே போய் கொண்டிருக்கிறது? நாத்திக சிந்தனையில் ஒரு கூட்டம், சினிமாவுடைய பாணியிலே ஒரு கூட்டம், வாழ்த்தும் நெஞ்சங்கள் என்ற ஒரு பேனரை வைத்து, திருமணத்திற்காக பேனர் வைக்கப்பட்டிருக்கிற அந்த வாழ்த்தும் நெஞ்சங்கள் அப்படிங்கிற அந்த பேனருக்கு கீழே எழுதி ஒட்டியிருக்கிறார்கள், வாழ்த்தும் நெஞ்சங்கள் பில்லா பிலால் அப்படின்றிருக்கான். அஸ்தக்ஃபிருல்லாஹி அலீம். இந்த சமூகம் கண்ணால் பார்த்த காட்சிகள். ஒரு காலமாவது ஒரு நேரமாவது அந்த பிலால் ரலியல்லாஹுடைய வரலாறு அந்த இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? கொஞ்சமாவது அருகதை உண்டா? பிலால் ரலியல்லாஹுவுக்கு அருகில் கூட அவருடைய பெயரை எழுதுவதற்கோ நிப்பாட்டுவதற்கோ கொஞ்சம் அருகதை உண்டா? சாதாரணமாக ஊடகங்களை சரியாக பார்க்காமல், அதை படிக்காமல், அதை புரியாமல், எப்படி பயன்படுத்த வேண்டும் தெரியாமல், எதை பார்த்தாலும் அந்த காட்சி பின்னணியில் அது சார்ந்த உணர்ச்சி உந்துதலில், அதை சார்ந்த ஆசையில், அந்த வேகத்தில் ஒரு சமூகமே இன்றைக்கு மண்டியிட்டு தலைகுனிந்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் என்றால், இந்த காலத்தின் கட்டாயம் அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டிய முக்கியமான ஊடகத்தை எப்படி பயன்படுத்துவது, சமூக வலைத்தளங்களில் அமர்ந்து எப்படி பார்ப்பது, எதை நாம் படிக்க வேண்டும், எவ்வளவு நேரம் படிக்க வேண்டும், எதை ஷேர் செய்ய வேண்டும், எதை நாம் பிறருக்காக வேண்டி எடுத்து சொல்ல வேண்டும் என்ற வரம்பு வரையறைகள் இல்லாத ஒரு நிகழ்வாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மிக மோசமான ஒரு சமூகத்துடைய இந்த சூழலில் அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமூகம் நிச்சயமாக இறையச்சத்தை மையப்படுத்தி ஒரு மிகச்சிறந்த சமூகம் உருவாக்கினால் மட்டும்தான் வரலாற்றில் வெற்றியை உண்டாக்கிய தாரிக் இப்னு ஜியாத் ஸ்பெயினை பற்றி அந்த ஒரு யூத அறிஞர் நஸல கௌமுன் பி அர்தினா, நஸல கௌமுன் பி அவர் எழுதுகிறார். அந்த யூதர், எங்கள் நாட்டுக்குள் ஒரு இளைஞர் தலைமையில் மிகப்பெரிய கூட்டம் வந்து இறங்கியிருக்கு. இப்போ படையாக வந்து இறங்கியிருக்கு. எங்கள் ஊருக்குள்ளே ஒரு இளைஞர் கூட்டம் வந்து இறங்கியிருக்கு. அந்த இளைஞருடைய பெயர் 24 வயது உள்ள தாரிக் இப்னு ஜியாத். அவர் வந்து அமர்ந்து கூட்டங்களை தயார்படுத்தி, சரிப்படுத்தி, முறைப்படுத்தி அவர் பக்குவப்படுத்துகிறார், தொழுகிறார். சரியான நேரத்தில் ஜமாத்து வைக்கப்படுகிறது, தொழுகிறார்கள், கண்ணியமாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு நேரம் அவருடைய வரலாறை படித்திருப்போம். ஒவ்வொரு நேரமும் உள்ளே நுழைவார். அவருடைய தலைமையில் ஸ்பெயினை வெற்றி கொள்வதற்கு மீண்டும் பழையபடி திரும்பி வருவார், கப்பலை தயார் செய்வார், அதன் வழியாக உள்ளே நுழைவார். இப்படி பலவிதமான போராட்டங்களுக்கு பின்பு அந்த மண்ணை வெற்றி கொள்வதற்கு செல்லக்கூடிய வரலாறு எழுதுகிற ஒரு யூதன் எழுதுவதனால் அதை பதிவு செய்கிறேன். ஒரு யூதர் எழுதுகிறார் பாருங்க, நஸல கௌமும்பி அர்தினா, எங்கள் ஊருக்குள் இந்த இளைஞருடைய தலைமையில் கூட்டம் வந்து இறங்கி இருக்கிறது. தொழுகை வந்தவுடனே தொழுகிறாங்க. குறிப்பிட்ட நேரம் வந்தவுடனே ஒட்டுமொத்த கூட்டம் அமர்ந்து மஷூரா இந்த ஆலோசனை செய்கிறாங்க. அவர் தலைமையில் மிகப்பெரிய கூட்டம் அமர்ந்து ஒவ்வொன்றையும் கட்டுப்பட்டு அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களை தாண்டி செல்லக்கூடிய எந்த நபர்களையும் ஏறிட்டவர்கள் செய்யலை, பார்க்கறதில்லை. ஒரு கேவலமான ஒரு செயலையோ, ஒரு பணியையோ, ஒரு பேச்சை கூட நாங்கள் பார்க்கவில்லை. நிச்சயமாக இவர் தலைமையில்தான் இந்த மண் வெற்றி கொள்ளப்படும் என்பதை நாங்கள் உணர்ந்தோம். அவர் தலைமையிலே அந்த மண் வெற்றி கொள்ளப்பட்டது என்று நீண்ட ஒரு செய்தியை ஒரு யூதர் அந்த செய்தியை சொல்லக்கூடிய வரலாற்று செய்தியில் நாம் பார்க்கிறோம் என்றால், ஒரு ஒழுக்க மிகுந்த கண்ணியமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய ஒரு இளைய சமூகத்தின் தலைமையின் கீழ் அல்லாஹ் அவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்தார் என்றால், அவர்கள் உருவாக்கிய விதம், ஏற்படுத்திய பாடம், அப்பேற்பட்ட ஒரு சமூகத்தை கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியதனுடைய விதம் அல்லாஹு தாலா அடுத்தடுத்து வெற்றிகளை வழங்கினான். இப்படித்தான் முழு வெற்றிகளும், அது நீங்கள் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய வரலாற்றுடைய போர்களிலிருந்து இஸ்லாமிய சார்ந்திருக்கிற ஒட்டுமொத்த வெற்றிகளை கையில் எடுத்தால், சரியான முறையில் அதற்கான பயிற்சிகளோடு, சரியான முறையில் அதை சார்ந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளோடு கொண்டு போகப்பட்டது. அந்த ஊடகங்களை பயன்படுத்தித்தான் இந்த இஸ்லாம் இன்றைக்கு இவ்வளவு பிரம்மாண்டம். நான் சொன்னா இல்லையா, கவிதைக்கு கவிதை, எழுத்துக்கு எழுத்து, உரைகளுக்கு உரை. ஜும்மாவுடைய மேடை அல்லாஹ்வுடைய தூதர் மிகப்பெரிய ஊடகமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஜும்மாவுடைய மேடை அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிற பேச்சின் மூலம் பல மாற்றுதல்கள் ஏற்பட்டிருக்கிறது. தங்களை தூய்மைப்படுத்தியிருக்கிறார்கள். குர்ஆனிய வசனத்தை மனப்பாடம் செய்திருக்கிறார்கள். அந்த ஊடகம் என்ற மெம்பர் மேடையை பயன்படுத்தி மாபெரும் அற்புத புரட்சிகளை ஏற்படுத்தியவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மிகச்சிறந்த ஒரு ஊடகம், ஜும்மாவுடைய மேடை. அப்டேட் வெர்ஷனாக இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு அற்புதமான ஊடகம் திருமறை குர்ஆன், இந்த வேதம். இந்த வேதம் எந்த காலமும் மாற முடியாத, மாற்ற முடியாத ஒரு அற்புதம் மிகுந்த ஒரு மீடியா, ஒரு உலகத்தில் இன்றைக்கு பயணிக்கக்கூடிய அற்புதமான ஊடகம் அல் குர்ஆன் ஷரீஃப். திருட வந்தவர் ஃபுதைல் இப்னு இயால், அலம் யஅனி அல்லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபஹும் லிதிக்ரில்லா. இந்த ஒற்றை வசனம் திருட வந்த ஃபுலைல் இப்னு இயாலை மாற்றி மிகச்சிறந்த பணியாளராக கொண்டு வந்த அற்புதமான ஊடகம் அல் குர்ஆன் ஷரீஃப். இப்படி ஒரு செய்தி ரெண்டு செய்தி இல்லை, பல செய்தியை நாம் சொல்லலாம். உமரை மாற்றியது ரழியல்லாஹு அன்ஹு, மிகச்சிறந்த எதிரிகளை கண்முன்னால் பணிய வைத்தது, அமர வைத்தது இந்த வேதத்திற்கு முன்னால், இந்த மிகச்சிறந்த ஊடகத்துக்கு முன்னால். இந்த ஊடகத்தை இந்த மண்ணில் இந்த உலகத்தில் கொண்டு போகக்கூடிய ஒரு கூட்டம் யார்? இந்த அற்புதமான வேதத்தை ஒரு நாளைக்கு குறைந்தது, பயானுக்கு தலைப்பு கெடுக்கும் போது ஒரு செய்தியை சொல்றதுக்கு மட்டும் வேதத்தை படிக்கக்கூடாது, குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 10 வசனம், டெய்லி ஒரு 10-15 சூரா வசனங்களை அதனுடைய அர்த்தத்தோடு அதை ஓதக்கூடிய படிக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு பாக்கியம் உள்ள ஒரு சமூகம்தான் வரலாற்றில் மிகச்சிறந்த எழுச்சி மிகுந்த மக்களாக வாழ்ந்திருக்கிறார். இதை சார்ந்துதான், இந்த நூறானியத்தை கொண்டுதான், இந்த வெளிச்சத்தை கொண்டுதான் உலகம் முழுக்க பல்கி பெருகியது சமூக மக்களுக்கு மத்தியிலே மாபெரும் புரட்சியாக. இந்த அற்புதமான இதை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம்? இது ஏற்படுத்திய மாற்றங்கள் மூலம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்திய மாற்றம் என்ன, வருகிற இளைய சமூகத்தில் ஏற்படுத்திய மாற்றங்கள் என்ன, இப்படி ஒவ்வொன்றையும் உள்ளே கொண்டு வந்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து அல்லாஹ்வுடைய அச்சத்தை முன்னிறுத்தி மிகச்சிறந்த ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நவீனமாக இருக்கக்கூடிய இன்றைக்கு காலகட்டத்தில் நிச்சயமாக நம்மளுடைய மக்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கக்கூடிய பாடமாக இருக்கிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பதிவு செய்கிறான், ஒலா தக்ரபுல் ஃபவாஹிஷ மா லஹர மின்ஹா வமா பதன். ஒரு காலமும் நன்மை நன்மை என்று சொல்லி நாம் நிறைய விடயங்களை உள்ளே நுழைந்து தொலைக்காட்சி அது ஒரு செய்தி பார்க்க போகிறோம், அதில் எதை கடைசியாக பின் பார்க்குறோம், யூடியூப் அது ஒரு பெரிய செய்திகளை பார்க்க போகிறோம், எத்தனை பேர் அதை சரியாக அந்த தளத்துக்குள் நுழைகிறோம், சமூக வலைத்தளங்கள் அது ஒரு பெரிய ஹைர் என்று சொல்லி கையில் எடுத்து வச்சு அதனுடைய கொஞ்ச நேரம் ஆரம்பித்து கடைசியில் அது எங்கே போய் முடியுதுன்னு நம்மளை நாமே யோசித்து பார்த்தோமே. ஆனால் நம்முடைய நிலை என்ன, நம்முடைய பிள்ளைகளுடைய நிலை என்ன, நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், நமக்கு விக்ரு சலா தொழுகையுடைய ஞாபகம் அங்கே வருகிறதா, அதை கையில் வைத்திருக்கிற போது நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான பாடம் கொடுக்கப்படுகிறதா, அதை கையில் வைத்து நாம் பார்க்கிற அந்த பார்வையிலே நம்மை மறந்து எவ்வளோ நற்பணிகள் தாவாவுடைய பணிகள் செய்ய வேண்டிய அமானிதமான பொறுப்புகள் செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகள் நம்மை விட்டு நம்மை நாமே மறந்து கையில் எடுத்தால் நேரம் இல்லாமல் காலம் இல்லாமல் மறந்து ஒரே போக்காக போய் நம்மை மூழ்கடிக்க செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்தால் கண்டிப்பாக நீங்களும் பேசக்கூடிய நானும் எஹ்திசாபு செய்தே ஆக வேண்டும். நேரத்தை ஒதுக்கி அதை இதற்குத்தான் பயன்படுத்துவேன், இப்படித்தான் பயன்படுத்துவேன் என்ற பாடப்பயிற்சியை நாம் எடுக்கவில்லை என்றால் நம் சந்ததிகள் ஒரு காலமும் அல்ல பாதுகாக்க வேண்டும். நவுது பில்லா, மிகப்பெரிய கஷ்டம் வரக்கூடிய காலகட்டங்களிலே. இது ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஃபவாஹிஷ் எல்லா தொடர்பையும் ஏற்படுத்தி, நான் தெளிவாக இன்னும் சொல்லணும்னு சொன்னால் நிறைய இருக்கிற லூத்து அலைஹிஸ்ஸலாவுடைய சமூகத்தை சார்ந்திருக்கக்கூடிய கேடுகட்ட அந்த பாவத்திற்கும் குரூப் உண்டு. அதை கையில் எடுத்து வைத்துக் கொண்டு இவ்வளவு மிகப்பெரிய குழு இருக்கிறது என்று அதை முறையாக விசாரிக்கக்கூடிய அந்த சார்ந்திருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் சொல்கிறது, இதற்கென்று தனிப்பட்ட ஒரு வாட்ஸ்அப் குழு அதில் பயணிக்கக்கூடிய இவ்வளவு மோசமான சூழலுக்கு போகிறது என்றால் போதைக்கென்று தனி, இந்த கேடுகட்ட காரியத்திற்கென்று தனி, பெண்களோடு பேசுவதற்கு தனி சாட் என்று அதற்காக உட்கார்ந்து எல்லா விஷயங்களிலும் இது தவறில்லை தவறில்லை இது சர்வசாதாரணம் தானே என்று சொல்லிக்கொண்டு நுழைந்து நுழைந்து விட்டு விட்டு கண்காணிப்பு இல்லாமல் போய் இன்றைக்கு நிற்கக்கூடிய இடம் அந்நியவர்களோடு வாழ்க்கை கேவலமாக இந்த உம்மத்து நின்று கண்ணீர் வடிக்கக்கூடிய சூழல், அடுத்தவருக்கு முன்னால் கைகட்டி மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று காவல்துறையிலே கைகட்டி மன்னிச்சுங்க சார் என்று சொல்லி இந்த உம்மத்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வரக்கூடிய செய்திகள்லாம் ஒவ்வொன்றாக நான் சொல்ல ஆரம்பித்தால் இந்த சமூகம் ஹைரை நோக்கி பயணிக்கிறதா, இதை வைத்துக்கொண்டு ஏற்படுகிற மிகப்பெரிய ஃபவாஹிஷனால் இது இதனால் ஏற்படக்கூடிய மாற்றத்தை கண்காணிக்காமல் விட்டதனால் ஏற்படக்கூடிய குற்றங்களினால் ஏற்படுகிற அத்தனை கிரைம்களும் லிஸ்ட்களும் எடுத்து பார்த்தால் அத்துணையுடைய தாயாக இது இருக்கிறது என்றால் ரொம்ப தெளிவாக இதை நாம் பாடம் நடத்தி புரிய வைத்து கவனம் எடுத்து ஒரு பிரச்சனையும் இல்லை என்று நாம் வாசலை திறக்காமல் எல்லைகளை வகுத்து நேரத்தை வகுத்து கொஞ்சம் கண்காணிக்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய சந்ததிகளை, நம்முடைய பிள்ளைகளை. அல்லாஹ் துரியத்தன் தொய்பாவாக நமக்கு தந்திருக்கிறான். மிக தெளிவாக திட்டமிட்டு நடக்கக்கூடிய சூழ்ச்சிகளுக்கு எதிராக நாம் துவா செய்ய வேண்டும் அல்லாவிடம். அந்த பிள்ளைகளை சரியான முறை உருவாக்குவதற்கு நாம் நம்முடைய வாழ்வை கொண்டு போக வேண்டும். இருக்கக்கூடிய சிட்டி லைஃப்பில் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் ஒரு பெற்ற தாய் தந்தை ஒரு பையனோடு அமர்ந்து பேசுவதற்கு நேரம் இல்லையாம். ஏழு நாள் கழாச்சா ஒரு வாப்பா மவுண்ட பேசி இவன் நைட்டு வர்றான். லேட் நைட்டில் தகப்பன் பையன் கதவை திறந்து பார்த்தா அவன் சீக்கிரம் டியூஷன்லாம் முடிச்சு தூங்கிடுறானான். மறுநாள் காலையில் இவன் சீக்கிரமே ஸ்கூலுக்கு போகிறான். இவன் வாப்பாவுடைய கதவை திறந்து வாப்பா நல்லா இருக்கான்னு பார்க்குறதுக்கு ரூமை தொட்டான். அவர் குப்பரை படித்து தூங்கிட்டு இருக்காரு லேட் நைட்டில் வந்ததுனால. சுபு கிடையாது அல்லவா. மகனும் தகப்பனும் சந்தித்தே ஒரே வீட்டுக்குள் ஏழு நாள் ஆகிவிட்டதாம். ஒரு செய்தி, ஒரு தந்தை ஒரு பிள்ளையோடு அமர்ந்து ஒரே வீட்டுக்குள் ஏழு நாள் கடந்து போய் அவனை பேசவும் பார்க்கவுமே முடியாத ஒரு மோசமான சூழல் என்றால், அவன் பேச்சு என்ன, அவன் நட்பு யார், அவன் யாரோடு தொடர்பு வைக்கிறான், அவன் என்ன படிக்கிறான், அவனுடைய ஸ்கூல் நிலைமை என்ன, அவன் நட்பு வட்டாரம் என்ன. கல்லூரி வளாகத்திற்கென்று இன்றைக்கு பொறுப்பு போட்டிருக்காங்க நிறைய இடங்களில், தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டில் கல்லூரி வளாகத்திற்கென்று கல்லூரி வளாக பொறுப்பாளர் ஒரு தனி ஒரு டிபார்ட்மெண்ட் உருவாக்கியிருக்கு, காவல்துறை உருவாக்கியிருக்கு. கல்லூரி வளாகத்தில் நடக்கக்கூடிய கஞ்சாவையும் அங்கே சார்ந்திருக்கிற அந்த தப்புகளையும் கண்டுபிடிப்பதற்கென்று ஒரு மூணு நாள் குழுவை போட்டு கண்காணிக்கிறான். இதை செய்வதற்கும் இதை தெளிவாக நின்று பார்ப்பதற்கும் இதை பாரமடத்துவதற்கும் பொறுப்பு வைக்கக்கூடிய இந்த உம்மத்தில் இருக்கிற இளைஞர்களை அந்த குழுவை கை கட்டி நிற்கிறான். தப்பு செஞ்சுட்டு, அஸ்தக்ஃபிருல்லாஹ், இல்லை தப்பு செஞ்சுட்டு. சிறு வயதிலேயே சீர்திருத்த சங்கத்தை மக்கா மாநகரத்திலே உருவாக்கி மாபெரும் அற்புதமான பணியாளராக இருந்து இளமை பருவத்தையே சமூக சேவையாக உருவாக்கிய தலைவர் உருவாக்கி இந்த உம்மத்தில் கைகட்டி நின்று அந்த கல்லூரி வளாக பொறுப்பாளர்கிட்ட, ஆமாம் சார் தெரியாமல் செஞ்சிட்டேன், இனிமேல் செய்ய மாட்டேன், மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வரக்கூடிய சூழலெல்லாம் ஏற்படுகிறது என்றால், ஒட்டுமொத்த கல்லூரி வளாக பொறுப்பாளருக்கு நீ தான் இருக்க வேண்டும் ஃபார் த அட்மினிஸ்ட்ரேஷன், நீ தான் அதற்கான இமாரத்துக்கு தகுதி அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிறான், அவரை கண்காணிக்கக்கூடிய மிகச்சிறந்த பொறுப்பை அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு தந்திருக்கிறான். நிர்வாகம் செய்வதற்கும் நிர்வகிப்பதற்கும் உண்டான தகுதி வாய்ந்த இந்த உம்மத்தின் இளைஞர்களே கைகட்டி, இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன் சார், தப்பு செஞ்சிட்டேன், மன்னிப்பு கடிதம் எழுதித்தரேன் சொல்லக்கூடிய அளவுக்கு பிள்ளைகள் நம் சந்ததிகள் போயிரு நம்ம கவனத்தோடு உருவாக்கணும் சார். கவனிக்கணும் ஒன்றுன்னா டச் பண்ணி அப்படி போயிட்டே இருக்கிறேன். இதெல்லாம் அங்கங்கே நடக்கக்கூடிய சம்பவங்களை வைத்து உங்களுக்கு தொகுப்பாக நான் பேசியிருக்கிறேன். இப்படி எண்ணற்ற ஏராளமான கேடுகள் அசிங்கங்கள் கண்முன்னால் போய்கொண்டிருக்கிறது என்றால், அவர்களுடைய தொடர்பு எது, அவர்கள் யாரோடு இருக்கிறார்கள், எதை பார்க்கிறார்கள், கொஞ்சம் அவதானித்து கவனித்து கொஞ்சம் கவலையோடு உள்வாங்க வேண்டிய காலம் நம்முடைய காலம் சகோதரர்களே. மிகப்பெரிய வேதனையான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை என் புள்ள தெளிவு அப்படின்லாம் சொல்கிறத விட எனக்கு இருக்கிற கவலை, ஒரு தாய் தந்தைக்கு இருக்கிற கவலை என்னவென்றால், பெருசாக ஒன்றும் தியாகம் பண்ணிட வேண்டாம், என் மனைவி என் பிள்ளைகளை சாலிகான முறையில் இறையச்சமாக அவளை உருவாக்கி அவர்கள் அல்லாவுக்கு முன்னாடி கொண்டு நிப்பாட்டப்படுகிற போது கேட்குற கேள்விகளுக்கு விசாரணைக்கு சரியான பதில் சொல்லி குடும்பத்தோடு வி ஆர் கெட் பேரடைஸ் இன்ஷா அல்லாஹ், ஒட்டுமொத்த குடும்பத்தோடு சொர்க்கம் செல்வது தான் எனக்கும் உங்களுக்கான மிகச்சிறந்த இலக்கு பணி. மற்ற பணியெல்லாம் அப்புறம், சமூக சேவைகள், நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கம் சார்ந்த பணிகள், அதை சார்ந்த வேலைகள், அதை சார்ந்த உழைப்பு. இப்போ இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், என் மனைவி என் பிள்ளை என் சந்ததிகள் சாலிகா உருவாக்க சாலிகான பிள்ளைகளாக உருவாக்கி இறையச்சமாக வாழ்ந்து குடும்பத்தோடு சுவனம் செல்லக்கூடிய வேலையை மட்டும் நீ ஒழுங்காக நானும் நீ செஞ்சாலே போதுங்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி மிகப்பெரிய வேதனை நடமாடிக்கொண்டிருக்கிறது. இதை கவனித்து கவலையோடு உருவாக வேண்டிய ஒரு தலைப்பு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், மிக சிறந்த அறிஞர்கள் இதை சம்பந்தமாக பேசியிருக்கிறார்கள், நிறைய அவர்கள் சம்பந்தமாக உரையாடியிருப்பார்கள். ஒரு ஒரு செய்தியை மட்டும் இதை நாம் சொல்லி இந்த தகவலோடு முடித்து விடுகிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய இந்த உரையின் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா வசியத்தையும் சிறந்த நசீஹத்தையும் தந்துருவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறந்த சந்ததிகள் மட்டுமல்ல, குர்ரத்து அயினாக கண் குளிர்ச்சியாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆக்கித்தந்து, ஒஜால்நாளில் முத்தகீன இமாமா, முத்தகீன்களுக்கு இமாமாக ரப்புல் ஆலமீன் ஆக்கி தந்துருவானாக. அல்லாஹும் ஆமீன் என்று கூறி, வா கூலி கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூரு ரஹீம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.
4: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல் கேட்டீர்கள்.
5: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில் சிந்தனை.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. மஹ்ரமான துணை இல்லாமல் ஒரு பெண் தொலைதூரம் செல்லலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நிச்சயமாக சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண் தனிச்சு மஹரம் இல்லாமல் பயணிக்கிறத தடுத்திருக்கிறாங்க.
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை.

نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار سرو بغلوم بغلچيم எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா வக்கி சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் ஸஹாபாக்கள் தாபீன்கள் தபஉத் தாபீன்கள் நல்லோர்கள் நம் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுகிறான், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம், அல்லாஹ் அவனை தவிர வணக்கத்துக்கு தகுதியானவன் யாரும் இல்லை, அவன் என்றென்றும் நிலைத்திருப்பவன் உயிரோடு இருப்பவன், லா தௌஃதுஹு சினத்து வலா நௌம், அவனுக்கு சிறு தூக்கமோ தூக்கமோ பீடிப்பதில்லை, லஹு மாஃபி சமாவாத்தி ஒமாஃபில் அர்த், வானங்கள் பூமியில் இருக்கும் அத்தனையும் அவனுக்கே உரியது, மன்ஜல்லதி யஷ்ஃபவ் இந்தஹு இல்லா பி இதுனிஹி, அவன் அனுமதி இல்லாமல் அவனிடம் யார் சிபார்சு செய்ய போகின்றார். யலமும் பாபைன ஐதிஹிம் ஒமா ஹல்ஃபஹும், ஒவ்வொரு படைப்பினங்களுக்கு முன்னால் இருப்பவைகளையும் பின்னால் இருப்பவைகளையும் அல்லாஹக்கு சுபஹானஹு வதஆலா நன்கு அறிகின்றான். வலா யுஹீதூன பிஷய்யின் மின் இல்மிஹி, அவனுடைய இல்மிலிருந்து எதையும் யாரும் அடைந்து வளைந்து கொள்ள முடியாது, இல்லா பிமா ஷா, அவன் நாடியதை தவிர, அவனுடைய அறிவிலிருந்து அவன் நாடியதை தவிர வேறு எதையும் யாரும் அறிந்துவிட முடியாது. ஒவ்வொரு படைப்பினங்களுக்கு முன்னால் இருப்பதையும் பின்னால் இருப்பதையும் அல்லாஹாக்கு சுபஹானஹு வதஆலா நன்கு அறிகின்றான் என்று அல்லாஹாக்கு சுபஹானஹு வதஆலா இந்த ஆயத்துல் குர்சி என்கிற இந்த சூரத்துல் பக்ராவினுடைய 255வது வசனத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுறான். இதை நாம் கலா கதிர் என்று சொல்கின்றோம். ஒவ்வொரு விஷயத்தின் ஒவ்வொரு பொருளுக்கு முன்னால் இருப்பது பின்னால் இருப்பது அத்தனையும் அறிந்தவன் அல்லாஹ். அல்லாஹ் அவனுடைய திருமறையிலே ஒமா ஊத்தித்து மின் இல்மின் இல்லா கலீலான்னு சொல்கிறான், நீங்கள் இல்மிலிருந்து கொஞ்சமே அன்றி வேறு எதுவும் கொடுக்கப்படவில்லைன்னு சொல்கிறான். நம்முடைய அறிவு ரொம்ப அற்பமாக கொஞ்சமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அறிவை யாரும் அடைய வளைந்து கொள்ள முடியாது என்று சொல்கிறான். ஒவ்வொரு வஸ்துவினுடைய முன்னால் பின்னால் உள்ள எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் அறிகிறான்ங்கிறான். இது நாம் கலா கதிர் என்று சொல்கிறோம். இந்த கலா கதிரை ஈமான் கொள்ள இல்லை என்று சொன்னால் நாங்கள் உண்மையான மூமினாகவும் முடியாது. நாம் ஈமான் கொள்ளக்கூடிய ஆறு அம்சங்களில் கலா கதிர் ஆறாவது அம்சமாக இருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் சஹாபாக்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஒரு மனித உருவத்தில் வந்து முட்டுக்காலோடு முட்டுக்காலை முட்டை வைத்து உட்கார்ந்து தீன் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன என்று சொல்லித்தாருங்கள் என்று கேட்க, அல்லாஹுவை நம்புவது, அவனுடைய மலக்குமார்களை நம்புவது, வேதங்களை நம்புவது, நபிமார்களை நம்புவது, மறுமை நாளை நம்புவது, நல்லது கெட்டது அத்தனையும் இறைவனின் நாட்டப்படியே நடக்கிறது என்ற விதியை நம்புவது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். நீங்கள் சரியாக சொன்னீர்கள் என்று சான்று பகர்ந்து விட்டு போனார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். எனவே ஈமான் கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய அறிவு, அல்லாஹ்வுடைய எழுத்து எப்போதோ முந்திவிட்டது என்ற ஒரு விடயம். இதை ஏற்றுக்கொள்ளுகின்ற விடயத்தில் சிலர் வாதம் தர்க்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், ஏற்றுக்கொள்ள முடியாமல் சிலர் தட்டுத்தடுமாறுகிறார்கள். ஆனால் யதார்த்தத்தில் விதியை நம்புவது என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக பிரயோசனமான ஒரு விஷயம் என்பதை நாம்

0: புரிந்து கொள்ள வேண்டும். அல் கத்ரியாக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வழிகட்ட பிரிவினர்கள் தோன்றினார்கள். கத்ரியாக்களுடைய நம்பிக்கையின் பிரகாரம் அவர்கள் ஒரு மனிதன் என்ன செய்ய போகிறான் என்பது செய்யும் வரைக்கும் அல்லாஹ்வுக்கு தெரியாது என்று நம்பினார்கள். அப்படி அவர்கள் நம்பியதற்கு காரணம் அவர்களுடைய அறிவை முதன்மைப்படுத்தியது தான். ஒரு மனிதன் சொர்க்கம் நரகம் நாளை எவ்வாறு அவன் வாழ்வான், பிறக்கும் முன்னரே அவன் சொர்க்கவாதியா நரகவாதியா என்பது அல்லாஹ்வுடைய அறிவில் முந்திவிட்டது என்று மார்க்கம் சொல்லுகின்ற போது அது எப்படி சாத்தியம், அப்படி என்றால் அது அநியாயம் இல்லையா என்று ஒரு வியாக்கியானம் செய்து பார்த்தார்கள். ஒரு மனிதன் பாவம் செய்வது அல்லாஹ்வுக்கே முந்திவிட்டால் ஏன் அவனை படைக்க வேண்டும், அது அநியாயம் இல்லையா என்று கேட்டார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய அறிவுக்கு அதனுடைய ரகசியம் தெரியாது, அல்லாஹ்வுடைய அந்த ஹிக்மத் நமக்கு தெரியாது. அறிவில் அவன் எல்லாவற்றையும் விட ஆற்றல் உடையவன் என்றால், அறிவில் மடமை என்பதை கலக்காத அறிவு ஒன்று இருக்குமாக இருந்தால், நாளை நடப்பதையும் நாளை மறுநாள் நடப்பதையும் இன்னும் 1000 1,00,000 வருடத்துக்கு பின்னால் நடப்பதையும் அறிந்தால் அது அறிவு, அதுதான் உண்மையான ஒரு அறிவு. அது யாருக்கும் சாத்தியமில்லை அல்லாஹுவை தவிர. அல்லாஹ்வுடைய அறிவு எப்படிப்பட்டதென்றால், இதுக்கு பிறகு எத்தனை பேர் பிறப்பார்கள், எப்படி பிறப்பார்கள், எங்கே இருப்பார்கள், எப்படி வாழ்வார்கள், அத்தனையும் அறிந்தவன் தான் அல்லாஹ். அவனுடைய திருமறையில் ஒரு மரத்தில் இருந்த பழுத்த இலை கீழே விழுவதையும் அல்லாஹ் நன்கறிந்தவன். இருளில் ஒரு விதையில் காய்ந்ததோ ஈரமானதோ முளைத்து விடுவதையும் அல்லாஹ் நன்கு அறிகிறான் என்று திருமறை வசனம் சொல்லி காட்டுகிறார். எனவே அல்லாஹ்வுடைய அறிவு அத்தனையும் அடைந்து கொண்டு விட்டது, அதுதான் விதி என்கிற ஒரு விடயம் என்பதை நாங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காதில் ஒரு செய்தி வந்து எட்டியது. அங்கே ஒரு சிலர் விதியை மறுக்கிறார்கள் என்று ஒரு செய்தி வந்தது. அப்போது இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அவர்களை சந்தித்தால் நான் சொன்னதாக சொல்லி வையுங்கள், நான் அவர்களை விட்டும் நிரவராதி, அவர்களும் என்னை விட்டும் நிரவராதிகள், அதற்கும் இருக்கும் எனக்கும் அவர்களுக்கும் அவர்களுடைய கொள்கைக்கும் சம்பந்தமே இல்லை என்று சொல்லி வையுங்கள். அவர்களிடம் இன்னொன்றை சொல்லுங்கள், அவர்களிடம் உஹது மலை அளவு தங்கம் இருந்து அந்த தங்கம் அத்தனையும் அவர்கள் அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்தாலும் விதியை அவர்கள் நம்பாதவரை அதற்கு எந்த கூலியும் இல்லை என்று சொல்லிவிடுங்கள் என்றார். விதியை நம்புவது அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நாங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அவனுடைய திருமறையிலே சூரா அல் ஹதீத் 22வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், மா அசாப மின் முசீபத்தின் ஃபில் அர்த் வலா ஃபி அன்ஃபுசிக்கும் இல்லா ஃபி கிதாபி மின் கபிலி அன் நப்ரஹா. அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்னு சொன்னால், மா அசாப மின் முசீபத்தின் ஃபில் அர்த் வலா ஃபி அன்ஃபுசிக்கும், இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய உங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், நோய், கஷ்டம், கவலை, இழப்பு, இடம்பெயர்வு, அனர்த்தம், இப்படி உங்களில் ஏற்படக்கூடியதாக இருந்தாலும் சரி, உலகத்தில் ஏற்படக்கூடியதாக இருக்கக்கூடிய முசீபத்துக்களாக இருந்தாலும் சரி, இல்லா ஃபி கிதாபி மின் கபிலி அன் நப்ரஹா, அதையெல்லாம் படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய ஏட்டிலே அது எழுதப்பட்டு விட்டது என்று அல்லாஹு தஆலா சொல்லிக்கிறார். ஆக அல்லாஹ்வுடைய எழுத்து முந்திவிட்டது. விதியை நம்புகின்ற விஷயத்தில் 4 விஷயங்கள் அதிலே உள்ளடக்கப்படுகின்றது. 4 விஷயங்கள் அந்த விதியை நம்புவதிலே இருக்கிறது. ஒன்று, அல்லாஹ் அறிந்தவன், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறான், இல்மு என்கிற ஒரு விடயம். ரெண்டாவது, கிதாபா, அவன் ஏற்கனவே அல்லாஹ் எழுதி வைத்து விட்டான். மூன்றாவது, அல் மஷியா, அவன் எல்லாவற்றையும் நாடி விட்டான் என்கிற ஒரு விடயம். ஆக அல்லாஹ் தஆலா அவனுடைய விதியுடைய விஷயத்திலே எழுதிவிட்டான் என்பதை இந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் எழுதிவிட்டான், ஆக எல்லாவற்றையும் படைப்பதற்கு முன்னாலே அல்லாஹ் அதை எழுதிவிட்டான். யோசிப்பதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், அடுத்த வார்த்தையாக அல்லாஹ் சொல்கின்றான், இன்னதாலிக்கு அலல்லாஹி யசீர், இது அல்லாஹ்வுக்கு மிக இலகுவானது. நம்மையெல்லாம் படைப்பதற்கு முன்னால் இன்றைக்கு லேசாக வயிற்று வலிக்கிறது கூட அல்லாஹ் ஏற்கனவே எழுதி வச்சது தான். அப்போ இது இன்னதாலிக்கு அல்லாஹ் யசீர், அல்லாஹ்வுக்கு இது லேசான ஒரு விஷயம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி விட்டான். சொல்லி காட்டிட்டு அதில் உள்ள ஒரு ஹிக்மத்து, அதில் உள்ள ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி காட்டுறான் பாருங்க. உங்களுக்கு மிஸ் பண்ணி போன விஷயத்தில், உங்களை விட்டும் தவறி போன விடயத்தில் நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்காகவும், வலா தஃப்ரஹூ பிமா ஆதாக்கும், உங்களுக்கு கிடைத்த விஷயத்தில் நீங்கள் சந்தோஷப்படாமல் இருப்பதற்கும் இந்த நம்பிக்கை உங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்றான். வல்லாஹு யுஹிப்பு குல்ல வல்லாஹு லா யுஹிப்பு குல்ல முஹ்தாலிம் ஃபஹூர், அல்லாஹ் பெருமை அடிக்கக்கூடிய தற்பெருமை அடிக்கக்கூடிய யாரையும் அல்லாஹ் நேசிப்பதில்லைங்கிறான். ஏன் இதை சொல்கிறான்னு தெரியுமா? உங்களுக்கு கிடைச்சதில் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படாமல் இருக்கிறதுக்கும், ஏன்னா ரொம்ப சந்தோஷப்படுறதுங்கிறது இறைவன் நமக்கு தந்தாங்கிறத மறந்த நிலையில் நடக்கிறது. எனக்கு இப்போ தெரியுமா, நான் அதில் அவ்வளோ பாஸ் பண்ணிட்டேன், நான் கை வச்சு அப்படித்தான் விளையும், நாம் தோத்ததே கிடையாது, நாங்கள் பேசினா அப்படித்தான் இருக்கும், எங்கள்கிட்ட தவறு நடக்காது, நாங்கள் அப்படித்தான் அப்படி என்று உங்களுக்கு கிடைச்ச ஒன்றில் நீங்கள் அதிகம் சந்தோஷப்படாமல் இருக்கிறதுக்கும் இதை சொல்லிட்டு அடுத்த வார்த்தை அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஒவ்வொரு பெருமை அடிக்கக்கூடியவரும் அல்லாஹ் நேசிக்கிறது இல்லைங்கிறான். அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் ஒன்றி கெட்ட விஷயங்கள் ஒன்றி ரெண்டு தான் ஒரு மனிதனுக்கு நடக்கும். சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்கும், கவலையான ஒரு விஷயம் நடக்கும். ரெண்டில் எதையுமே அல்லாஹ்வுடைய நாட்டமன் நம்பினால் கவலையான விஷயம் வரும்போதே அவர் அதிலேயே மூழ்கி போய் வேதனைப்பட்டு கொண்டிருக்க மாட்டார். லிகைலா தஸலமா ஃபாத்தக்கும், உங்களுக்கு தவறி போன விஷயத்தில் நீங்கள் கவலைப்படாமல் இருப்பீங்க விதி என்கிற இதை நம்பினால்தான். இன்றைக்கு உலகத்தில் WHO ரிப்போர்ட்டின் படி 40 செகண்டுக்கு ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார், 3 செகண்டுக்கு ஒருத்தர் சூசைட் அட்டன் பண்ணி தப்பிக்கிட்டு இருக்கிறார். இவ்வளவுக்கு இன்றைக்கு மன அழுத்தங்கள் ஆளாகி போன மக்கள் உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. உலகத்திலேயே ஸ்லீப்பிங் டெப்லெட் அதிகமாக பாவிக்கக்கூடிய நாடு சோமாலியாவோ எத்தியோப்பியாவோ அல்ல, அமெரிக்காவும் அதே மாதிரி யூகேயும். இந்த ஸ்லீப்பிங் டெப்லெட்டு பாவிக்கிற வசதி வளர்ந்த நாடுகள் தான். அப்போ மனுஷனுக்கு நிம்மதி இல்லாமல் போச்சு பாருங்க. அப்போ சூசைட் பண்ணக்கூடிய இந்த மக்களில் முஸ்லீம்களுடைய புள்ளி விவரத்தை சொல்ல முடியலை, ஏன்னா முஸ்லீம்கள் அதில் தசத்துக்கு பிறகு பல சைவர்களுக்கு பிறகு ஒன்று ரெண்டாக எட்டி பார்ப்பாங்க. அவ்வளோ பேரையும் கணக்கெடுத்து பார்த்தா பேர் முஸ்லீமாக இருக்கும், அடிப்படை ஈமான் அறிவு இல்லாதவர்களாக இருப்பாங்க, அல்லது சிக்ஸபுர்னியா போன்ற மனநோய்களுக்கு ஆளாகி சூசைட் பண்ணியிருப்பாங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அவ்வளவுக்கு இந்த முஸ்லீம்கள் இன்றைக்கு அழுத்தங்களில் விட்டும் அந்த பிரச்சனைகளில் இருந்து நாங்கள் தப்பித்து கொள்கிறோம் என்றால் அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த கலாக்கதிர் தான். கலா கதிரை விமர்சிக்கிறோமே, கலா கதிரை நம்பினவன் மட்டும்தான் அந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியும். யாசின் சூராவில் அல்லாஹ் அழைப்பு விடுக்கிறான். அல்லாஹ் தஆலா நிம்மதியை தேடி அலையக்கூடிய அந்த மக்களுக்கு அழைப்பு விடுக்கிறான். நீங்கள் மூமினான ஆணோ பெண்ணோ நீங்கள் நல்லமல் செய்து வாழ்ந்தால் ஃபல நுஹ்யின்னஹு ஹயாத்தன் தய்யிபா, உங்களை நாங்கள் நிம்மதியாக வாழ வைப்போம்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதுக்கு என்ன கண்டிஷன் போகிறான்? ஈமான் கொண்டிருக்கணும். நீங்க ஈமான்குள்ள என்ன வருது? கலாக்கதர் இருக்குது. கலாக்கதரை நம்பினா உங்களுக்கு இந்த உலகத்தில் நிம்மதியான வாழ்க்கை இருக்குது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஏன்னா இந்த வசனத்தை பாருங்க, நமக்கு தவறி போனதில் கவலைப்படாமல் இருக்கிறதுக்கும், நமக்கு கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷப்பட்டு மனம் குழம்பி போகாமல் இருக்கிறதுக்கும் விதியை நம்பினால் அல்லாஹ் எடுத்துட்டான், அல்லாஹ் தந்துட்டான், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, எதை கொண்டு வந்தோம் நம்ம வேதனைப்படுறதுக்கு? அர்ணா கயிறு கூட இல்லாமல் தானே நம்ம பிறந்தோம். அல்லாஹ் தஆலா சூரத்து தஹ்ரில் சொல்லி காட்டுறான், இந்த மனிதனில் ஒரு காலம் இருந்ததா இல்லையா, அந்த காலத்தில் அவன் இன்ன பொருள் என்று சொல்லும் என்ன பொருளாகவும் இருக்கலையே, எதுவுமாக இருக்கலையே. அவன் நான் 40 வயசாக இருந்தேன், 40 வயசுக்கு முன்னால் என் வாப்பாவுடைய முள்ளந்தண்டில் ஒரு நீராக இருந்திருப்பேன், இன்னும் 40 வருஷத்துக்கு முன்னால் எங்கே போய் இருந்திருப்பேன், பாப்பாவே இல்லையா, அப்போ எங்கே போய் இருந்திருப்பேன், இப்படியே இருந்த நமக்கு இருப்பதெல்லாம் அல்லாஹ் தந்ததில்லையா, அதில் ஒரு சின்ன தொகை தொலைந்து போனதுக்காக வேதனைப்படுறோமே, அது இடையில் வந்து நடுவில் போனது தானே, எதுக்கு வேதனைப்படணுங்கிறேன். நமக்கிட்ட ஒருத்தர் 5000 ரூபா காசை தந்து இதில் ஒரு 1000 ரூபா பள்ளிக்கு கொடுங்கண்டா, அதில் யாருக்காவது கவலை வருமா? இருப்பதெல்லாம் நல்லா தந்தது, இடையில் கொஞ்சம் தொலைஞ்சு போகுது, மனசில் கொஞ்சம் கவலை வருதே, எல்லாம் ஏற்பாடு செஞ்சது தானே, அதில் என்ன வேதனைப்பட வேண்டியிருக்கிறது? சிந்திச்சு பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவாக்கக்கூடிய ஹதீஸ் அஜபன் லி அம்ரில் மோமின், ஒரு மோமினுடைய விடயம் ஆச்சரியமோ ஆச்சரியம். இன்னாம்ரஹு குல்லஹு ஹைர், அவனுக்கு நடப்பது எல்லாமே அவனுக்கு நலவாகவே போய்விடுகிறது. ஒலைசதாலிக்கல் யஹதின் இல்லா லில் மோமின், இது மோமினுக்கு மட்டும்தான் வர எவனுக்கும் கிடையாதுங்கிறாங்க. ஒரு மோமினுடைய விடயம் எல்லாமே நல்லது, நடப்பதெல்லாம் நலமாக போகுது, மூமினுக்கு மட்டும்தான் இது வர எவனுக்குமே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது விதியோடு சம்பந்தப்படுத்தி அழகான ஒரு தத்துவம் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இன் அசாபத்துக்கு சர்ரா, நமக்கு ஒரு கவலையான ஒரு விடயம் நடந்துட்டு, ஒரு நோய், ஒரு வேதனை, மனசில் ஒரு கவலை, அடுக்கடுக்கான பிரச்சனை, திரும்ப திரும்ப நமக்கு நடக்கக்கூடிய ஒரு கஷ்டமான ஒரு வேதனையான ஒரு விஷயம், சிந்திச்சு பாருங்க, ஏதோ ஒரு கவலை வருது, ஏதோ ஒரு கஷ்டம் வருது, நம்ம நம்ம வாழ்க்கையில் நாமளே சிந்திச்சு பார்ப்போம், நமக்கு என்ன வேதனையெல்லாம் இருக்குதுண்டு. சிலர் கல்யாணத்தில் பிரச்சனையாக இருக்கும், சிலர் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனையாக இருக்கும், பொருளாதாரத்தில் பிரச்சனையாக இருக்கும், வம்சத்தில் குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கும், சுற்றி வளைத்து பிரச்சனையாக இருக்கும், ஒன்றுமில்லாட்டியும் ஒன்றுமில்லை நம்ம கவலையாக இருக்குன்னு கூட சொல்லலாம், எல்லாத்துக்கும் கவலையாக இருக்குது அப்படி என்று கூட நீங்கள் சொல்லலாம். அப்படியாவது உங்களுக்கு ஒரு கவலை வந்துட்டேன்னு சொன்னால் அவர் என்ன சொல்லுவார்? ஒரு சந்தோஷமாக ஒரு கவலையான ஒரு விஷயம் வந்து, ஒய் நசாபத்துக்கு தர்றா, ஒரு கெடுதியான ஒரு விஷயம் வந்துட்டேன்னு சொன்னால் சபுர, அவர் பொறுமையாக இருப்பார். ஃபக்கான ஹைரன் லகு, அது அவருக்கு நலவாக போய்விடுது, அவருக்கு பொறுமை வரும், அவர் பொறுமை அடைவார். எப்படி பொறுமை அடைகிறது? பொறுமை அடைகிறது எப்படி? எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையில் ரொம்ப ஈஸியான ஒன்று இருக்குது. நோய் வாய்ப்பாட்டுக்கு ஒருத்தன் இருப்பான், பார்த்தா ஒன்றுமே இருக்காது, என்ன சொல்லுவான் தெரியுமா? நீங்கள் இன்னமும் யோசிக்கிறீங்க, யோசிக்காதீங்கம்பாங்க, முடிஞ்சால் அவையே யோசிக்கிறான். இந்த டாக்டர் மாரோ அல்லது மற்றவர்களோ சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? யோசிக்காதீங்க, இன்னும் யோசிக்காதீங்க, எல்லாம் யோசிக்காங்க, விட்டுடுங்க, அதெல்லாம் பாரதாம்பாங்க. இதை சொல்கிறதுக்கு அது தேவையா? இதை சொன்னால் ஒருத்தனால் யோசிக்காமல் இருக்க முடியுமா? அதுக்கு ஒரு வழி சொல்லி கொடுங்களேன், எப்படி யோசிக்காமல் இருக்கிறது? இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று சொல்லி கொடுங்களேன், அல்லாஹ்வுடைய நாட்டம், இதுக்கு அல்லாஹ் ஒரு கூலி தருவான், இதுக்கு ஒரு பரிசு இருக்குது, இதுக்கெல்லாம் அல்லாஹ் மறுமையில் சேர்த்து உங்களுக்கு தரப்போகிறான். இப்படி சொல்லும்போது அவரால் அங்கே பொறுமையாக இருக்க முடிகிறது. ஒரு மனிதன் எப்போ பொறுமையாக இருக்கிறான் என்றால், நடந்த ஒரு விஷயத்தை எப்போ அவன் ஏற்றுக்கிறானோ அப்போ தான் அவனால் பொறுமையாக இருக்க முடியும். எப்போ ஏற்றுக்கலையோ அப்போ அவனால் பொறுமையாக இருக்க முடியாது. ஒரு சின்ன பிள்ளை மடியில் யூரின் போகுது, அவனால் பொறுமையாக இருக்க முடியுது, ஏன்னால் அவன் அதை ஏற்றுக்கொள்கிறான். சின்ன பிள்ளைகள் அப்படி தான், நம்ம தான் பார்த்து வச்சிருந்திருக்கணும், ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் ஒரு பெரியவர் தண்ணி கிளாஸ் எடுத்துகிட்டு போகுது, கொஞ்சமாக தெரிச்ச சுத்தமான தண்ணி பட்டது கூட நம்ம கோபம் பொத்துக்கிட்டு வருது, ஒழுங்காக போகக்கூடாதா? யார் தண்ணி கொட்டிட்டு, சுத்தமான தண்ணி, அது காஞ்சி போனால் சரியாக போயிடும், கொஞ்ச நேரத்தில் காஞ்சி போயிடும், ஆனால் கோபம் வருது. காரணம் அந்த சம்பவத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளலை. எப்போ ஏற்றுக்கொள்கிறோமோ ஒரு நிகழ்வை, அப்போ நம்மளால் பொறுமையாக இருக்க முடியுது. எப்போ ஏற்றுக்கொள்ளலையோ அப்போ நம்ம கோபப்பட்டு போகிறோம் அல்லது மனவேதனைப்பட்டு போகிறோம். எப்போ ஏற்றுக்க முடியும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் தான் இது நடந்துச்சு, இதுக்கு பிறகு என்னத்தை பார்க்க? அல்லாவே நாடி இருக்கும்போது யாருக்கு நாம தட்டி கேட்கறது? நம்ம யார்? அல்லாஹ் நாடினதை நம்ம என்னென்னு தட்டி கேட்கறது? ஒரு சின்ன பிள்ளை நம்ம கையாலேயே மரணிச்சு போச்சு, நாக்கரப்பத்தில் நடந்துச்சு, வாகனத்தில் அடிபட்டு ஒரு சின்ன பிள்ளை மௌத்தா போச்சு, எவ்வளோ வேதனை அந்த வாப்பாவுக்கு இருக்கும். நம்ம கையாலேயே பிள்ளையை கொண்டுட்டோமே, இல்லை அதில் கல்லா கதிரும் முடிஞ்சு போச்சு, அதனுடைய அஜல் முடிஞ்சு போச்சு, அதில் நேரம் அப்படி தான் இருக்குது, நம்ம கையால் தான் அது போகணும் வேண்டி இருந்திருக்குது. இல்லாட்டி மூளை இல்லாத மனிதனா? நம்ம கவனமாக எவ்வளோ விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நம்மளை மறக்கடிக்க வச்சு, பிள்ளையை அந்த இடத்துக்கு வர வச்சு, இறைவனுடைய நாட்டம் விதி நடந்து முடிஞ்சிட்டு, ஆனால் இது ஒவ்வொன்றுக்கும் பின்னால் ஒரு நலவு இருக்கிறது என்கிறதையும் நாங்கள் என்ன செய்யணும்? தெரிஞ்சு கொள்ளணும். அப்போ அந்த ஹதீஸ பாருங்கள், உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு கஷ்டமான விஷயத்தில் பொறுமையை கடைப்பிடியுங்கள், அந்த நன்மையாக போயிடுது. எப்படி பொறுமையை கடைப்பிடிக்கிறது? அல்லாட நாட்டம் தான் இது, அல்லாட விதி, அல்லாட ஏற்பாடு, யாரை குறை சொல்ல? அல்லாஹ் நாடியிருக்கிறான் என்று நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது, ஒயின் அசாபத்துக்கு சர்ரா, உங்களுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்துட்டேன்னு சொன்னால், சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்துட்டென்றால் ஷக்கர் அல்லாஹ், உடனே அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும். நான் அப்படித்தாண்டு பெருமை அடிச்சிடக்கூடாது, அப்போது மனநோயாளி ஆயிடுவான். நாங்கள் அப்படித்தான்றக்கூடாது, அல்ஹம்துலில்லா அல்லாஹ் எங்களுக்கு அந்த திறமையை தந்தான், அல்லாஹ் எங்களுக்கு அந்த பாக்கியத்தை தந்தான், அல்லாஹ் எங்களுக்கு இப்படி ஒரு குழந்தை செல்வத்தை தந்தான், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அப்போ அவன் ஷக்கர் அல்லாஹ், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறான், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறான்டா என்ன அர்த்தம்? இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு ஏற்றுக்கலான் அர்த்தம். அப்போ அவனுக்கு அது நன்மையாக போகுது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த ஒரு விடயம். அதே மாதிரி பாருங்க, அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா சூரா தகாபுன் அதே மாதிரி 4வது, 5வது, 11வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், மா அசாபம் மின் முசீபத்தின் இல்லா பி இதுன்னு இல்லா, எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அது அல்லாட நாட்டம் இல்லாமல் நடக்கிறதில்ல. எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அது அல்லாட நாட்டம் இல்லாமல் என்ன செய்யறதில்ல, நடக்கிறதில்ல என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்கிறான், ஒமையூ மிம் பில்லா யஹ்தி கல்பஹு. இப்படி அல்லாவை யார் நம்புகிறாரோ அவருடைய உள்ளத்தெல்லாம் நேர்வழி காட்டி விடுகிறான், அவருடைய உள்ளத்துக்கு எல்லாம் நேர்வழியை காட்டுறான். அப்போ அல்லாவை எப்படி நம்பணும் என்றால், எல்லாம் அவனுடைய நாட்டத்தில் நடக்குது என்று நம்பினா நம்முடைய உள்ளத்தில் நெருக்கீடு ஸ்ட்ரெஸ் வராது, நம்முடைய உள்ளத்தில் ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்படாது. எகுதி கல்பஹு, அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை என்ன செஞ்சிருவான், விரிச்சு கொடுத்துருவான், பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இப்போ எப்படி பொறுமையாடுகிறதுன்னு பார்த்தோம். நம்ம பிரச்சனை நடந்திருக்குது, அடுக்கடுக்காக எனக்கு பிரச்சனை, முதல் கல்யாணம் விட்டு போச்சு, ரெண்டாம் கல்யாணம் விட்டு போச்சு, மூணாம் கல்யாணம் விட்டு போச்சு, நாலாம் கல்யாணம் விட்டு போச்சு, எனக்கு வரதெல்லாம் இப்படி போகுது, என்ன காரணம், என்னில் எந்த குறையுமே இல்லையே, எல்லாரும் என்னெல்லாம் பிள்ளையான்னு நினைக்க போகிறாங்க, அடுக்கடுக்காக தப்பு தப்பான மனைவியை நான் பார்த்துக்கிட்டோமே, ஏன் இப்படி நடக்குது, வேதனைப்படுவோம். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறாங்க, நீங்கள் சில விஷயத்தை வெறுப்பீங்க அதுவோ உங்களுக்கு நல்லதான நிலையில் இருக்கும். நீங்கள் சில விஷயத்தை வெறுப்பீங்க, நம்ம வாழ்க்கையில் இப்படி நடந்திருக்கக்கூடாது, எனக்கு இப்படி ஒரு மனைவி கிடச்சிருக்கக்கூடாது, எனக்கு இப்படி ஒரு கணவன் கிடச்சிருக்கக்கூடாது, எனக்கு இப்படி ஒரு பிள்ளை வந்து பிறந்துட்டானே, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று வந்துட்டே, என் மீது இப்படி ஒரு அவதூறை சொல்லிட்டாங்களே, நமக்கு இப்படி ஒரு எதிரி நம்ம காலுக்குள்ளே இருக்கிறானே. அப்போ நீங்கள் சில விஷயத்தை வெறுப்பீங்க, ஒவ்வொருக்கும் அதுவோ உங்களுக்கு நல்லதாக இருக்கும் நிலையில் இருக்கும். நீங்கள் சில விஷயத்தை விரும்புவீங்க, எனக்கு இப்படித்தான் நடக்கணும், நான் தான் நம்புகிறேன் என்று சொல்லுவீங்க, ஓஹுவ ஷர்ருல்லக்கும் அது உங்களுக்கு கெடுதியான நிலையில் இருக்கலாம், அது உங்களுக்கு கெடுதியான ஒரு நிலையில் இருக்கலாம். வல்லாஹு யஅலமு வஅந்தும் லா தஅலமுன், அல்லாஹ்க்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாதுங்கிறான் அல்லாஹ். இதுக்கு பின்னால் உள்ள நல்லது கெட்டது நமக்கு தெரியாது, அல்லாஹ் ஏன் அந்த நல்ல சந்தர்ப்பத்தை நம்மளுக்கு தட்டி விட்டாங்கிறது நமக்கு தெரியாது, அல்லாஹ் ஏன் நமக்கு இப்படி ஒரு கெடுதியை கொண்டாந்து தலையில் கொட்டினாங்கிறது நமக்கு தெரியாது, அல்லாஹ்க்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. அப்படித்தான் நம்ப வேண்டியிருக்குது, விதி அப்படித்தான் நம்ப வேண்டியிருக்குது. அப்போ எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் இதுக்கு பின்னால் ஒரு நில கொண்டு அல்லாஹ் நாடி இருக்கிறான். அல்லாஹ் அநீதியானவன் அல்ல, அல்லாமின் இபாத் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் அடியார்களுக்கு அநீதி செய்தவன் அல்ல, அல்லாஹ் நீதி உள்ளவனா இல்லையா, அல்லாஹ் நீதி தவறாதவன் அல்ல, அல்லாஹ் அநியாயக்காரன் இல்லையே, அல்லாஹ் இரக்கம் உள்ளவனா இல்லையா, ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ் நமக்கு இதை தந்துக்கிட்டே இருக்கான்னா அது ஏதோ ஒரு நலவுக்கு, இப்படித்தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்குது. சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையிலேயே நம்ம பார்க்கலாம், ஒரு பிள்ளைக்கு சோமில்லா போகுது, டாக்டர்கிட்ட கொண்டு போய் காசையும் கொடுத்து அமர்த்தி பிடிச்சிக்கிட்டு மருந்து கட்டுங்க டாக்டரங்கிறோம், கசக்கிற மருந்தை கொடுங்க டாக்டருங்கிறோம், வெட்டி தையுங்கிறோம், பிடிச்சி நெருக்குங்கிறோம், உடஞ்ச காலை திரும்ப ஒட்டச்சி திரும்ப மருந்து கட்டும்போது வாப்பா தான் பிடிச்சிட்டிருக்கிறான், துடியாக துடிக்குது அந்த பிள்ளை. இதையெல்லாம் வெளியிலேருந்து பார்த்தா கொடுமையோ கொடுமைக்காரன் தான் இவன் அப்படி என்று நம்ம நினைக்கலாமா, அவன் தான் இறக்கக்காரன், அவன் இறக்கக்காரன், அந்த பிள்ளைய அத்துதுங்கிறதுக்காக அப்படியே கிடந்து சாவுண்டு விட்டுட்டு போனால் அவன் இறக்க முடியவனா, இல்லை கொடுக்க வேண்டும்.
1: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: கொலையால் அறுவடையால் சோதிப்போம் என்கிறான், பயத்தால் சோதிப்போம், பசியால் சோதிப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்ந்து அல்லாஹ் தூதருக்கு சொல்லி காட்டுறான், நபியே இந்த சோதனைகளின் போது பொறுமையாக இருப்பவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று நன்மாராயணன் சொல்லுங்கள். அப்போ சோதனையில் பொறுமையாக இருக்கணும். நபிகள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி வராங்க, தனக்கு வலிப்பு நோய் வருவதாக அவங்க சொல்லி காட்டுறாங்க. இந்த நோய் கடுமையான ஒரு வேதனையான ஒரு நோய், உங்களுக்கு எல்லாம் தெரியும். எப்போ வரும், எந்த நிலையில் வருமென்று தெரியாது. அடுப்பும் கரையில் இருக்கும்போது வந்து நெருப்பில் விழுந்தவர்களும் ஏராளம். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் போய் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த நோயிலிருந்து விடுதலை பெற அல்லாஹ்கிட்ட எனக்காக துஆ கேளுங்கள் என்று. நபிகள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இன் தஸ்பிரி உலகில் ஜென்னா, நீ பொறுமையோடு இருந்தால் உனக்கு இதுக்கு சொர்க்கம் கூலி, இல்லை நீ நாடினால் உனக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன், என் செய்தி அது உலக்கிங்கிறேன், விரும்பினா சொல்லி நான் உனக்காக துவா கேட்குறேன், பொறுமையாக இருக்கிறேன், உனக்கு சொர்க்கம் இருக்குன்னு சொன்னது தான் தாமதம். ரொம்ப நேரம் யோசிக்கலை, அடுத்த வார்த்தையாக ஒரு கணமும் சிந்திக்காம, அல்லாஹ்வின் தூதரே பொறுமையாக இருந்துக்கிறேன், எனக்கு சொர்க்கம் வேண்டும் என்று அந்த சோதனையை ஏற்றுக்கொண்டார்கள் அந்த பெண்மணி. இது அல்லாஹ்வோட சோதனையா, இதுக்கு கூலி சொர்க்கமா, இதை விட இன்னும் எத்தனை மடங்கு இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், அவ்வளோதான். அப்போ இந்த உலகத்தில் நாம் சிந்துற கண்ணீர், மனசு நொந்து போகிறது எல்லாத்துக்கும் கூலி இருக்குது அப்படிங்கிறத சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுறாங்க. அந்த பெண்ணு தொடர்ந்து இன்னொரு வேண்டுதல் செய்கிறாங்க, நான் நோயோடு இருந்துக்கிறேன் யா ரசூலல்லாஹ், விழும்போது என் மானம் பாதுகாக்கப்பட என் ஆடைகள் விலகாமல் இருக்க துவா கேளுங்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அதற்காக பிரார்த்தனை செய்தார்கள். இந்த செய்தி முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீத். எனவே இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சோதனைகளுக்கு ஒரு கூலி இருக்கிறது என்பதை சொல்லி காட்டியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரி முஸ்லிம் கிரந்தத்திலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய், வேதனை, துன்பம், துயரம், கவலை முள்ளு தைப்பது உட்பட அவனுடைய பாவங்கள் அவனுக்கு அழியாமல் இல்லை. அப்போ இந்த உலகத்தில் நமக்கு ஒரு கஷ்டம் வருகுதுன்னு சொன்னால், நமக்கு ஒரு வேதனை வருதுன்னு சொன்னால், அதுக்கு பிரதி பலம் இருக்குதா இல்லையா? அதுக்கு ஒரு பாவம் அழியுது, அதுக்கு நமக்கு ஒரு அல்லாஹ் தஆலா ஒரு பரிசை வச்சிருக்கிறான் அப்படிங்கிறது நாங்கள் என்ன செய்யணும், தெளிவாக புரிஞ்சிடணும். அப்போ இந்த உலகத்தில் கொஞ்சம் கவலைப்பட்டால் கூட அதுக்கு வேதனை இருக்குது. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நோயில் இருந்தாங்க. இங்கே எத்தனையோ ஹதீஸில் கேட்டிருப்பீங்க, கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. கடுமையான காய்ச்சல் அவருக்கு கடைசியாக பிடித்திருந்தது. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருடைய அறைக்குள்ளே போய் அவரை துக்கம் விசாரிக்கிறதுக்காக, நோய் விசாரிக்கிறதுக்காக போகிறாங்க. போனால் அவருடைய உடம்பில் இருக்கிற அந்த சூடு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பட்டதுமே, யா ரசூலல்லாஹ், கடுமையான காய்ச்சலாக இருக்குதே யா ரசூலல்லாஹ் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய சாட்சியாக தான் போயிருக்கிறார், பாப்பாட சகோதரன் தான் போயிருக்கிறார். ஆனால் தன் தந்தையின் சகோதரனின் மகன் மகன் முறையாக இருந்தாலும் அல்லாஹ்வின் தூதர் என்ற ஒரு கண்ணியம் அவருக்கு, இந்த மகனே என்று கூப்பிட மாட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே அப்படி என்று கண்ணியப்படுத்தி, உங்களுக்கு கடுமையான காய்ச்சலாக இருக்கிறே யா ரசூலல்லாஹ் என்றார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக, உங்களில் சாதாரணமாக ஒரு ரெண்டு பேர் தாங்கக்கூடிய ஒரு காய்ச்சலை நான் மட்டும் தாங்கிட்டு இருக்கேன், பாண்டாங்க உங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து தாங்கக்கூடிய ஒரு காய்ச்சல் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். அப்போ மார்க்கத்தை சரியாவை புரிந்து கொண்ட அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அப்படி என்றால் யா ரசூலல்லாஹ், கூலியும் உங்களுக்கு ரெண்டு மடங்கு இருக்குமே என்றார்கள். அந்த சஹாபாக்கள் புரிந்து கொண்டிருந்த மார்க்கத்தை பாருங்கள், காய்ச்சலா, நோயா, கவலையா, கஷ்டமா, அதுக்கு கூலி இருக்குங்கிறத சேர்த்து எடுத்துகிட்டு போய் சொன்னாங்க, கூலியும் ரெண்டு மடங்கு இருக்குமே யா ரசூலல்லாஹ் அப்படி அண்ணா. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு ஒரு நோய் ஏற்பட்டதென்றால், ஒரு வேதனை ஏற்பட்டதென்றால், அதில் அவன் பொறுமையாக இருந்தால் மரத்தில் இருந்து இலை உதிர்வதை போன்று அவனுடைய பாவங்களெல்லாம் உதிர்ந்து விடுகிறது என்று அந்த நற்செய்தியையும் சேர்த்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே இந்த உலகத்தில் கஷ்டம், வேதனை வருகின்ற போது அதில் அல்லாஹுவை ஏற்று பொறுமையாக இருக்கிறோம் என்றால் அதற்கு கூலி சொர்க்கம் என்பதை நாங்களெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எத்தனையோ பேர் சவுதி அரேபியாவுக்கு போயிருப்போம், அந்த மண்ணிலே போய் நின்றிருப்போம், அதில் கடுமையான வெயிலை நாம் உணர்ந்திருப்போம். நம்முடைய ஊர் வெயிலிலேயே வெறுங்காலோடு நிலத்தில் நிற்க முடியாது, தடிப்பான பாதத்தோடு போய் நிற்க முடியாது. சவுதி வெயில், அரபு நாட்டு வெயிலில் பிலால் ரலி அல்லாஹு தஆலா அவர்களை மண்ணிலே கிடத்தி தரதரவென்று இழுக்கின்றார்கள் என்றால் அவர் சோதிக்கப்பட்டது எவ்வளவு எம்மாத்திரம் என்பதை கற்பனை கூட பண்ண முடியாது. ஒரு நாள் இழுத்ததல்ல சகோதரர்களே பிரச்சனை, ஒரு நாள் அவரை மணலிலே போட்டு துவைத்து எடுத்ததல்ல சகோதரர்களே பிரச்சனை. அன்று தோள்கள் பிஞ்சி பழுத்து இரவெல்லாம் வேதனைப்பட்ட அந்த வெற்றுமேனையை மீண்டும் அடுத்த நாள் அந்த மணலில் கடத்துவார்களே, அதைத்தான் நம்மால் தாங்க முடியாது. அப்போதெல்லாம் அந்த அல்லாஹுவை ஏசவும் இல்லை, அப்போதெல்லாம் இந்த கலிமாவை நிராகரிக்கவும் இல்லை, அப்போதெல்லாம் நமக்கு சொர்க்கம் ஒன்று என்ற ஒரு உள் உணர்வு அவருக்குள் உணர்த்தி கொண்டே இருந்தது. அதனால்தான் அவர்கள் கொடுமைப்படுத்தும் போதெல்லாம் அஹது அஹது என்று அவர்களை காயப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஏன் அந்த வார்த்தை சொன்னீர்கள், அதற்கல்லவா இன்னொரு தடவை அவர்கள் அடித்தார்கள் என்று கேட்டபோது அவர்களை எதிர்த்து தாக்க என்னிடம் வேறு ஆயுதம் இல்லை தோழர்களே, அதனால் அவர்கள் கோபப்படும் ஒரே ஒரு வார்த்தை அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்ற அந்த வார்த்தை தான் என்று பிலால் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். மரணிப்பதற்கு முன்னாலேயே அவருக்கு நற்செய்தி வந்துவிட்டது. அல்லாஹ்வின் தூதர் மிஹ்ராஜ் போய் வந்து சொன்னார்கள், பிலாலே உன்னுடைய செருப்படி ஓசை சொர்க்கத்தில் கேட்டது என்றார்கள். உயிரோடு இருக்கும்போதே சந்தோஷமான ஒரு செய்தி, அந்த பொறுமைக்கு கூலி. நாம் என்ன சோதிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த உலகத்தில், நாம் எதை இழந்திருக்கிறோம் இந்த உலகத்திலே, நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனைக்கெல்லாம் வேதனைப்படுகிறோம், தலையிடி வருகிறது என்றால் நாம் அல்லாஹ்வுடைய விதியை முழுமையாக நம்பவில்லை. அவ்வளவுதான், அல்லாஹ்வுடைய கதிர் இதற்கு ஒரு கூலி இருக்கிறது, இது ஒரு நலவுக்காக என்பதை நாம் சேர்த்து நம்ப வேண்டும் என்பதை நாங்கள் எல்லாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் அவனுடைய திருமறையிலே சூரத்துல் அஹ்காம் அதில் சொல்லி காட்டுறான், இன்னல்லதீன காலு ரப்பன் அல்லாஹு சும்மஸ்தகாமு, யாரெல்லாம் அல்லாஹான் எங்கட ரப்பு என்று நம்பி அதில் உறுதியாக இருந்து விட்டாரோ. ஒரு அழகான ஒரு விளக்கம் பாருங்க, ஈமான் கொள்றது அல்லாஹை எப்படி நம்பணுங்கிறது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யாரெல்லாம் சூரத்துல் அஹ்காஃபுல்ல அல்லாஹு தஆலா 13வது வசனத்தில் 14வது வசனத்தில் சொல்லி காட்டுற விஷயம், ரெண்டு வசனம், இன்னல்லதீன காலு ரப்பன் அல்லாஹ் சும்மஸ்தகாம், அல்லாஹான் என்ற ரப்பு என்று நம்பி அதில் யார் உறுதியாக இருக்கிறானோ, ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவனுக்கு பயம் இருக்காது, அவனுக்கு கவலை இருக்காது. உலாய்க அஸ்ஹாபுல் ஜன்னா, அவர்கள்தான் சொர்க்கவாதிகள். காலிதீன ஃபீஹா, அங்கே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். ஜஸா அம்பி மகானு யமலூன், அவர்கள் செய்த அமலுக்கு கூலியாக அந்த சொர்க்கம் என்றென்றும் அதில் நிரந்தரம் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாஹ்வை உறுதியாக நம்பினவங்கள்ட்ட ரெண்டு விஷயம் இருக்காதான், ஒன்று கவலை இன்னொன்று பயம். எப்போ இந்த கவலை வரும், எப்போ இந்த கவலை நமக்கு வரும், எப்போ நடந்து முடிந்ததை யோசிக்கிறோமோ அப்போ வர்றது தான் கவலை. சார் நான் போயிருக்கக்கூடாது, நான் அப்படி செய்திருக்கக்கூடாது, நான் அப்படி பேச அதை செஞ்சுருக்கக்கூடாது, அங்கே போய் நடந்து முடிஞ்சதை நினச்சி இறந்த காலத்தை நினைத்தால் வருவது கவலை. சார் அப்படி செஞ்சிட்டேனே, இப்படி பேசிட்டோமே, அப்படி நடந்துட்டேன், நான் ஏன் அப்படி செய்தேன், இறந்த காலத்தை நினச்சா வர்றது கவலை. அதெல்லாம் அல்லாட நாட்டமண்டு நினச்சி அதை மறக்கலாம், அல்லாட ஏற்பாடு தான் நினைஞ்சு போச்சு. நம்மளோட கையாலேயே நம்மளோட பிள்ளை கொல்லப்பட்டுட்டே, நான் ஏன் ரிவேர்ஸ் எடுத்தேன், நான் ஏன் அதை பார்க்கலை, ஏன் அந்த சத்தத்தை நான் கவலிக்கலை, ஐயோ அப்படின்னு நினச்சால் அவனுக்கு கவலை இருந்துக்கிட்டே இருக்குது. அல்லாட ஏற்பாடு தான் இது, அல்லா நாடிட்டான் என்ன செய்ய, அவ்வளவுதான், அல்லாட நாட்டம்தான் அதுக்கெல்லாம் காரணம். அப்படி நினைச்சி கலாக்கதிரை நம்பும் போது அவன் ஈமான்ல உறுதியா இருக்கானா இல்லையா? அல்லாஹுவை நம்பி அதில் உறுதியாக இருந்தால் அவனுக்கு கவலை இருக்காது, அவனுக்கு கவலை இருக்காது. ஏன் கவலை இருக்காது? அதான் கலாக்கதிரை நம்புறானே. அடுத்தது பயம், பயம் எப்போ வரும், எதிர்காலத்தை நினைச்சா வர்றது பயம். எப்படி நாளைக்கு நாம் என்ன செய்ய போறோமோ, இன்னைக்கு அந்திக்கு போய் என்ன செய்ய போறோமோ, எப்படி அவர்கிட்ட போய் கதைக்க போகிறோமோ, எப்படி இந்த தொழிலை முடிக்க போகிறோமோ, புழு சாமனை வாங்கிட்டோம் எப்படி விற்க போகிறோமோ, இவளோட எப்படி வாழ்க்கை நடத்த போகிறோமோ, இந்த பிள்ளைகளை எப்படி கரை சேர்க்க போகிறனோ, எல்லாரும் யோசனையும் நாளைக்கு என்ன செய்கிறேங்கிறது தானே, அதான் பயம். எதிர்காலத்தை நினைத்து வாரது தான் பயம். அதுவும் அல்லாவுடைய நாட்டத்தில் தான் நடக்க போகுது, முயற்சி செய்கிற நம்ம கடமை செஞ்சுக்கிட்டே இருப்ப வேண்டாம், என்ன பிரச்சனை வரப்போகுது. அல்லாவை நம்பிய ஒரு மூமின் அப்படித்தானே இருக்க போகிறான். இதில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இறந்த காலத்தை நினைத்து கவலைப்படுவதும் எதிர்காலத்தை நினைத்து பயப்படுவதும் நிகழ்காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம நோயாளி ஆகிறோம். நிகழ்காலத்தில் பயமும் கவலையும் கலந்து நான் நோயாளியாகவே உலாத்துறேன், நான் நோயாளியாகவே இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் முஃமினுல் கவி கைரும் மினல் முஃமினுத் தஈஃப்னாங்க. பலம் இல்லாத பலஹீனமான மூமினை விட பலமுள்ள மூமின் சிறந்தவன்னாங்க. இதில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது என்ன, உடல் ஆரோக்கியமும் உடல் பயிற்சியும் தம்புமா மனபலம், மனபலம், அந்த மனபலம் தான் ஆரோக்கியம். அதுதான் சரி. இப்போ பாருங்க, உமர் அலி அல்லாஹு தாலா அவர்களுடைய ஆட்சி காலம், அந்த ஆட்சி காலத்தில் நைல் நதிக்கரையோரம், அந்த நைல் நதிக்கரையோரத்தில் அம்ரு பின் ஹாஸ்ர அலி அல்லாஹு தாலா அவர்கள் தலைமையில் 4000 பேர் போய் போர் நடந்துக்கிட்டே இருக்குது. போர் வெற்றி தோல்வி இல்லாமல் தொடர்ப்பது முடிவதுமாக இருக்குது. எதிர்ப்படைகள் லட்சக்கணக்கான ஆட்கள், படைக்கு பலம் தேவைப்பட்டது. உடனே ஒரு கடிதம் எழுதி ஒரு ஆள் அனுப்பினாங்க உமர் அவர்களுக்கு, கலிபா அமீருல் மோமின் அவர்களே படைக்கு பலம் தேவை, ஆள் அனுப்புங்கன்னு கடிதம் எழுதிவிட்டாங்க. உடனே உமர் அலி அல்லாஹு தாலா அவர்கள் அறிவிப்பு கொடுத்தாங்க, 4000 பேர் சேர்ந்துட்டாங்க. 4000 பேரோடு இன்னும் 4 பேரை போட்டு ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறாங்க. அம்ரு பின் ஆஸ்ர அலி அல்லாஹு தாலா அவர்கள் கடிதத்தை படிக்கிறார்கள். உமர் அவர்கள் கலிபா அவர்கள் எழுதி கொண்டது, அம்ரு பின் ஆசே, உன்னிடம் ஏற்கனவே 4000 பேர் இருக்கின்றனர். இதோ நான் 4000 பேரும் 4 பேரையும் அனுப்பியிருக்கிறேன். அந்த 4 பேரும் இன்னும் 4000 பேருக்கு சமன். மொத்தம் உன்னிடம் 12000 பேர் இருக்கின்றார்கள். தைரியமாக போராடுகின்றார்கள். போர் வெற்றி பெற்றது. அந்த 4 பேரும் 4000 பேருக்கு சமன் என்பதன் ரகசியம் என்ன? உடல் பலம் உள்ளவர்களா, வயதானவர்கள்? ஏன் அவர் ஒருவர் 1000 பேருக்கு சமனானார் என்றால், அவர்கள் 4 பேரும் பத்ர் போரில் கலந்து கொண்ட மனதால் வீரர்கள். அவர்கள் பல்லாயிரக்கணக்கான எதிரிகளை ஆயுதங்களோடு நிராயுதபாணியாக 300 பேர் நின்று போராடிய மனபலம் உண்டவர்கள். அல்லாஹ்வுடைய கதரை நம்பியவர்கள். இறைவனுடைய தீர்ப்பை உறுதியாக ஏற்றுக்கொண்டவர்கள். மரணம் என்ற ஒன்றை அறவே பயப்படாதவர்கள். மறுமை என்ற ஒன்றை மட்டுமே ஆசைப்பட்டவர்கள். ஒருவர் 1000 பேருக்கு சமன். இதுதான் அல் மூமினுல் கவி, பலமுள்ள ஒரு மூமின். அந்த பலமுள்ள மூமின் யார்? நடந்து முடிந்ததற்கு கவலைப்பட மாட்டான், நடக்கப் போவதற்கு பயப்பட மாட்டான், எப்போதுமே பலமாக இருப்பான். இறை தீர்ப்பு முடிவு இதுவாக இருந்தால் தாராளமாக ஏற்றுக்கொள்ள நான் தயார். மரணத்துக்கு முன்னால் மன்றியிடுபவர்கள் அல்ல. உமர் அலி அல்லாஹு தாலா அவர்களுடைய ஆட்சி காலத்திலே ஒரு வேதக்காரர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியிலே போராட்டத்துக்கு போயிருந்த படை வீரர்களில் ஒரு சிலரை எதிரி பிடித்து கொண்டு விட்டான். எதிரி பிடித்து, இந்த கலிமாவை விட்டுவிடு, உங்களை விட்டுவிடுகிறோம் என்று தொந்தரவு செய்து வேதனை செய்து அவர்களையெல்லாம் துன்புறுத்துகிறான். மனதிலே எவர்களும் அங்கே இடம் கொடுக்கவில்லை, பலமாகவே நின்றார்கள். எவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கலாமோ கொடுத்து பார்த்தார்கள், முடியவில்லை. ஒரு சட்டி நிறைய எண்ணெய் ஊற்றப்பட்டு அந்த எண்ணெய் கொதிக்க வைக்கப்பட்டு அந்த எண்ணெய்க்கு அருகிலே அவர்களில் ஒருவரை கொண்டு வந்து கலிமாவை விடுகிறாயா என்று கேட்க அவர் மறுக்கிறார். அவரை தூக்கி அந்த எண்ணெய் தாச்சிலே தட்டிவிடப்படுகிறது. தோள்கள் விலகி எலும்புகள் தெரிந்தது என்று வரலாற்று குறிப்புகள் சொல்லி காட்டுகிறது. பிறகு அந்த படைக்கு தளபதியாக இருந்தவரை கொண்டு போய் வைக்கின்றார்கள். எண்ணெய் தாச்சிக்கு அருகிலே போனதும் கண்ணீர் மல்க அழுது, கண்ணீர் கொட்ட கொட்ட அழக்கூடிய ஒரு காட்சியை பார்த்து சிப்பாய்கள் மன்னரிடம் சொல்ல, கொண்டு வாருங்கள், பயந்து விட்டான் போலும் என்று அழைத்து வந்து, ஏன் அழுதாய், கலிமா சொல்லுக்கு, கலிமாவை விட்டு விடுகிறாயா என்று கேட்டதற்கு அவன் சொன்ன பதிலில் ஆடிப்போய் விடுகிறான் அரசன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த எண்ணெயில் கொதிக்கும் எண்ணெயில் விழுந்து என் உயிர் விடுவதை நான் பயப்படவில்லை மன்னா. அல்லாஹ்வுடைய தீனுக்காக விடுவதற்கு என்னிடம் ஒரு உயிர் மட்டும்தானே இருக்கிறது, இன்னுமொரு 100 உயிர் இருக்கக்கூடாதா என்பதை நினைத்தால் எனக்கு வேதனையாக இருக்கிறது என்று மனபலத்தை சொன்னதும் அவன் தோற்றே விட்டான். இது உமர் அலி அல்லாஹு தாலாவுடைய ஆட்சி காலத்தில் நடந்த அந்த அல் மூமினுல் கவி, ஒரு பலமுள்ள ஒரு மூமின். எனவே என்ன நடந்தாலும் இது இறைவனுடைய ஏற்பாடு என்றால் நடந்துதான் ஆகும். நான் இன்றைக்கு மரணம் என்றால் மரணம்தான், அது என்ன பயப்பட வேண்டியிருக்கிறது? அவ்வளவு தைரியமாக அவர்கள் போகின்றார்கள். ஒரு பெண் போராட்டத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி நின்று வாழ்வீசிக் கொண்டிருக்கின்றார்கள். உம்மு அம்மாரார் அலி அல்லாஹு தாலா அவர்கள் தன்னுடைய மகன் இருவரும் கணவனும் நின்று போராடி கொண்டிருக்கின்றார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உம்மு அம்மாராவே உன் மகனை கவனி என்றார்கள். வெட்டு விழுந்த காயத்தில் இரத்தத்தோடு நின்ற மகனை ஓரமாக அழைத்து ஆடையின் ஒரு ஓரத்தை கிழித்து கட்டு போடும் போதே அந்த தாய் சொன்ன வார்த்தை தெரியுமா? ஓடு போய் நபியை கவனி, நபியை கவனி என்றார்கள். ஓரமாக நில்லடா, வெட்டு விழுந்துட்டு என்று அந்த தாய் சொல்லலை. அந்த வீராங்கனை சொன்ன வார்த்தை கட்டு போட்டு கொண்டே சொன்னார்கள், கொஞ்ச பேர் தான் நாம் நபியை சுற்றி நிற்கிறோம், 70 பேர் மட்டும் நிற்கிறோம், நூற்றுக்கணக்கான எதிரிகள் நின்று வெட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த 70 சஹாபாக்களுடைய வீரமும் ஆயிரக்கணக்கான எதிரிகளை அஞ்ச வைத்தது. நின்று போராடினார்கள். இப்னு குமா என்பவன் வெட்டிய வெட்டி நிமிர்ந்து நெஞ்சை கொடுத்து கழுத்திலே வாங்கினார்கள் உம்மு அம்மாரார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அது கார எலும்பை பிளந்து வைத்திருந்தது என்று முஸ்லிம் கிரந்தத்திலே பதிவாக்கக்கூடிய ஹதீத். அவ்வளவு வீரமாக நின்றார்கள். அப்ப மகனுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? போ, நபியை கவனி என்றார்கள். உயிர் மேல ஆசை மரணம் அப்படி என்கிற எல்லாத்துக்குமே அல்லாஹ்வுல வைத்து தம் நம்பிக்கை இருந்ததே உறுதியா இருந்துச்சு. இன்னைக்கு மௌத்துன்னா மௌத்து தான், எவனால மாற்ற முடியும்? வீட்டில் இருந்தாலும் மௌத்து வரும், யுத்த களத்தில் நின்றாலும் மௌத்து வரும். மௌத்து இல்லைன்னு அல்லாஹ் நாடினா எங்க இருந்தாலும் இல்லை. நம்ம ஈமான் கொண்டிருக்கணும். எப்படி ஒரு உயிருக்கு பிரியும் நேரம் வந்து விட்டா கடுகளவு முந்தாது பிந்தாது எதான கல்லா கதிர். அப்படி நம்பின நம்ம எதுக்கு பலகீனப்படணும், எதுக்கு பலமற்று போயிருக்கணும்? எனவே ஒரு மூமின் அல்லாஹ்வை நம்பி அதில் உறுதியாக இருந்தால் சூரத்துல் அஹ்காப் 10:11 வசனம், அவன் கலங்க மாட்டான், அவன் தைரியமா இருப்பான், அவனுக்கு பயம் இருக்காது எதிர்காலத்தை நினைத்து, அவனுக்கு கவலை இருக்காது இறந்த காலத்தை நினைத்து, அவன் தைரியமா நிகழ்காலத்தில் நிமிர்ந்து அல் மூமினில் கவி என்று வாழ்ந்துகிட்டே இருப்பான். இவனுக்கு சொர்க்கம், அதில் அவன் நிரந்தரமாக இருப்பான். இது அவர்கள் செய்ததற்கான கூலி என்று அல்லாஹ் தஆலா அந்த திருமசகி வசனத்தில் சொல்லி காட்டுறான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கலா கதிரை நம்புவதால் நமக்கு வாழ்வே இருக்கிறது. அந்த கலா கதிரின் நம்பிக்கையில் நமக்கு மகிழ்ச்சியே கிடைக்கிறது. நாம் இந்த உலகத்தில் எவ்வளவு சித்திரவதை செய்யப்பட்டாலும், எவ்வளவு வேதனைக்குட்படுத்தப்பட்டாலும், எவ்வளவு பஞ்சத்துக்குள் கோயில் நுழைந்துவிட்டாலும் கலா கதிரை நம்பினால் நிம்மதியான தூக்கம் பெறும், யாருக்கும் பயப்பட மாட்டோம். இறை நம்பிக்கை நம்மை வாழ வைக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி வஹதா, ஸலாத்து வஸலாம் அலா மன் லா நபிய பஅதா. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே. சலாமும் சலவாத்தும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமா. சூரத்துல் கஹ்ஃப் 18 அத்தியாயத்தில் 55 வசனத்திலிருந்து அல்லாஹ் தஆலா ஒரு மூணு சம்பவத்தை சொல்லி காட்டுறோம். ஒரு மூணு நிகழ்வு ஒருத்தருக்கு நடந்த சம்பவம். மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாவினால் கட்டளையிடப்படுறாங்க. ஒரு இடத்துல போய் இன்னொரு சகோதரரை சந்திக்க சொல்லி அவரை ஹலர் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லி தஃப்சீரில் எழுதுகிறாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹலர் அலைஹிஸ்ஸலாத்தை போய் சந்திக்கிறாங்க. இந்த ரெண்டு பேருமே சந்தித்து ஒரு கப்பலில் பயணம் போகிறாங்க. பயணம் போகும்போது இவர் கேட்குறாங்க, நீங்கள் என்னட்ட பொறுமையாக இருக்க மாட்டீங்க, லென் தஸ்தீய மை சபுரா, நீங்கள் என்னோட பொறுமையாக இருக்க மாட்டீங்கன்னு சொல்கிறாங்க. அவர் மூசா நபி சொல்கிறாங்க, இன்ஷா அல்லாஹ் நீங்கள் என்ன பொறுமையாளராக பார்ப்பீங்க, நான் பொறுமையாக இருந்துக்க முயற்சிகிறேன்னு சொல்கிறாங்க. கப்பலில் பயணம் போய் வெளியில் வரும்போது பார்த்தா ஹலர் அலைஹிஸ்ஸலாம் கப்பலுக்கு பெரிய ஒரு ஓட்டையை போட்டுவிட்டாங்க. ஓட்டையை போட்டுன்னா, என்னது கப்பலில் ஓட்டையை போட்டீங்க, அவ்வளோ பெரிய அப்படியே மூழ் கடிக்க போகிறீங்களா என்று கேட்டாங்க. நான் சொன்னேன்னே உனக்கு பொறுமை கிடையாதுண்டு, இதுக்கு மேலே கேள்வி கேட்க மாட்டேன்ட்டாங்க. ரெண்டாவதாக அப்படியே நடந்து போகும்போது ஒரு சின்ன பையன் வந்தால் அவனை கொலை செஞ்சுட்டாங்க. உடனே அநியாயத்தை தட்டி கேட்குற மனநிலை தான் மூசா நபிக்கு. அநியாயமாக ஒரு உயிரை கொலை செஞ்சுங்களே, எதுக்கு கொலை செஞ்சுங்கன்னு கேட்குறாங்க. ஒன்றுமே செய்யாத ஒரு பாவியை கொலை, அப்பாவியை கொலைஞ்சிட்டிங்களே, நான் சொன்னேன்னு இதுக்கு மேலே எனக்கு பொறுமையாக இருக்க மாட்டேன்ட்டு. அப்போ மூசா நபி சொல்ல, இதுக்கு பிறகு நான் ஏதாவது கேட்டால் அதோடு நம்ம பிரிஞ்சிடுவோம்ட்டாங்க, இது கடைசி சான்ஸ் தாங்கண்டாங்க. அப்போ ரெண்டு பேரும் அப்படியே போய் ஒரு ஊருக்கு போகிறாங்க. ஒரு ஊருக்குள்ளே போனால் வெளியூர்காரவங்களுக்கு 3 உணவு கொடுக்க வேண்டியது எழுதப்படாத சாசனம். அவங்க உணவு கொடுக்கலை, அவங்க யாருமே அவங்களுக்கு உதவி செய்யலை, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டாங்க. அவங்க வேலையை முடிச்சுட்டு வரும்போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மதில் வெளிந்து விழப்பாக்குது. அதை நிறுத்தி வைத்து நிப்பாட்டி வேலைப்பாடு செய்து அதை நிறுத்துகிறாங்க. நிறுத்துறதுக்கு ரொம்ப வேலையாக பெற வச்சுட்டாங்க. அதனால தான் மூசா நபி சொல்கிறாங்க, இவங்க தான் நமக்கு சாப்பாடு தரல, இதை நிப்பாட்டி வச்சு கட்டினத்துக்காக வச்சு கூலி கேட்கலாம் இல்லை வேண்டாங்க, கூலி கேட்கலாம் இல்லைன்னு கேட்டோம். நான் சொன்னேன் இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க மாட்டேன், இனி நாம் பிரியிற நேரம் வந்தாச்சு, இனி நாம் பிரியுவோன்ட்டு உனக்கு 3 விளக்கம் சொல்கிறேன், இந்த 3 வந்த விளக்கம் சொல்கிறேன், நாம் இதோட பிரியுவோங்கிறாங்க. இது எல்லாம் நமக்கு சொல்ல சொல்கிறான். முதலாவது கப்பலை ஓட்டையை போட்டேன், கப்பலை ஓட்டையை போன ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க, அல்லாஹ் தான் என்ன செய்யச்சேன்னா, அல்லாஹ் தான் என்ன செய்தன. இது எதுக்கென்றால், உலகத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி முகம் கொடுத்து தாழ்த்தி கொள்வது, அதை ஏற்றுக்கொள்வது. உலகத்தில் நமக்கு ஏற்படுற பிரச்சனைகள், இந்த சம்பவத்தை எதுக்கு சொல்கிறாங்களா, வீணுக்காக அல்லாஹ் கொடுக்கறாங்க, எதையுமே செல்லலை, எல்லாமே நமக்கு படிப்பின தான். முதலாவது பாருங்கள், நம்முடைய பொருளாதாரத்தில் ஒரு டெமேச்சி ஏற்படுது, அதுவும் அநியாயமான முறையில் ஏற்படுது. அந்த கப்பக்காரனுக்கு இவங்களுக்கு எந்த துரோகமும் இல்லை, எந்த குரோதமும் இல்லை, சும்மா நட்டைக்கு நடுவாலும் அதில் ஒரு ஓட்டையை போட்டாங்க. அப்போ அந்த கப்பல் ஓனருக்கு எப்படி இருக்கும், அநியாயமாக இரவு யாரோ இந்த வேலையை பண்ணிட்டானே, நம்ம பார்க் பண்ணியிருந்த காரில் யாரோ டயரில் ஆணி ஏற்றி விட்டானே, இல்லாட்டி சும்மா போனது வாகனம் ஆக்சிடென்ட் ஆகிதுன்னு பழுதாக போய் நின்றுட்டு ஆக்சிடென்ட் ஆகிட்டு பிள்ளைய ஒன்றுக்கு சோகமில்லாமல் போச்சு, ஏதோ ஒரு வீட்டில் மரம் விழுந்துட்டு ஒரு பொருளாதாரம் ஒன்று டெமேஜ் ஆகுது, அதை எப்படி எடுத்துக்கிறது? கில்லர் அலைஸ்லாம் சொல்கிறாங்க, இது வந்து கடலில் வேலை செய்யக்கூடிய ஏழைகள் சிலர் ஒன்று சேர்ந்து வாங்கின கப்பல் தான் இது. யமலூன ஃபில் பஹர், கடலில் வேலை செய்யக்கூடிய பலர் சேர்ந்து காசு போட்டு இந்த கப்பலை வேண்டி வச்சுருக்கான். உரியது அந்த ஐபஹா, இந்த கப்பலை காப்பாற்றுறது தான் ஓட்டையை போட்டேன்டாங்க. கப்பலை காப்பாற்றுறதுக்கு ஓட்டையை போட்டிங்களா? அப்போ சொல்லி காட்டுறான், மின்பரா இம் மலிக்கணும் எவ்ஹுதுக்குள்ள சஃபீனத்தின் ஹஸ்மா, ஒரு மன்னன் வந்துக்கிட்டு இருக்கிறான், படையெடுத்துக்கிட்டு வரான், துறைமுகத்தில் உள்ள எல்லா கப்பலையும் கொள்ளையடிக்க வரான், இதை காப்பாற்றுறதுக்கு ஓட்டையை போட்டேன், ஓட்ட கப்பலை எவனாச்சும் எடுத்துகிட்டு போவானா? அப்போ பாருங்கள், நமக்கு ஏற்பட்ட ஒரு பொருளாதார டெமேஜ், நமக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனை, பெரிய ஒரு பிரச்சனை வராமல் இருக்க அல்லாஹ் நமக்கு தந்த சோதனை, அவ்வளோதான். பெருசு வரலை, அந்த பெருசு என்னங்கிற நமக்கு ஒகி வரலை, அங்கே ஒகி வந்துச்சு. அப்போ அல்லாஹ் இதை ஏன் சொல்கிறான்டா? உங்களுக்கு நீ ஒகி வராது, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றலான்னு நினச்சிக்கிட்டே போங்க. உங்களோட பிள்ளைக்கு வருத்தம், ஒரு ஆக்சிடெண்ட், கால் உடஞ்சி போச்சு, ஏதோ உடத்தையே நிப்பாட்டி மேலே போகாமல் அல்லாஹ் உங்களை காப்பாற்றிக்கான் தடுத்திக்கான், அவ்வளோதான் உழங்கிட்டா, அவ்வளோதான், இதுதான் பிரச்சனை. ஒரு சிலருக்கு சரியான வருத்தம், மனசில் வேதனை, நோய்வாய், தொடர்ந்து நோய்வாய்ப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, அல்லாஹ் இதில் ஒரு நிலவை நாடிக்கான், நீ இந்த நோயிலேயே கடந்து சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்ணி உங்கள் உடம்பை மேலிச்சு பெரிய நோய் வராமல் அல்லாஹ் காப்பாற்றுறதுக்கு ஒரு காலக்கெடு வச்சுக்கான், ஒரு வருஷம் கடை, ஒரு வருஷம் கடை, பெரிய ஆள்கொள்ளி நோயிலிருந்து அல்லாஹ் உன்னை காப்பாற்றுறதுக்கு இருக்கலாம் இல்லையா? அப்போ அல்லாஹ் இந்த சம்பவத்தை சொல்ல சொல்கிறான். ரெண்டாவது என்ன, உயிர் பலி, ஒரு சின்ன பிள்ளையை தூக்கி போட்டு கொலை செஞ்சிட்டாங்க, அதுக்கு வழக்கம் சொல்கிறாங்க, இவன் ஒரு சாலிகான தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த பிள்ளை, ஒரு உயிர் இழக்கு, நம்ம பிள்ளை முகத்தா போச்சு, இன்னும் ஒரு பிள்ளை முகத்தா ஆயிடுச்சு இல்லையா, பிள்ளை முகத்து சின்ன பிள்ளை, ஒன்றரை வயசு பிள்ளைன்னு ரொம்ப வேதனைப்படுறோம், அந்த பிள்ளைக்கு அல்லாஹ் ஏதோ நலவுக்கு தான் இதை செஞ்சிருக்கான். இந்த சம்பவம் என்ன சொல்லுது, சாலியான தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த பிள்ளை, அந்த பிள்ளை இவன் பருத்து வழிகட்டு தாய் தந்தையும் சேர்த்து வழி கெடுக்க போகிறான், அதனால் இப்போவே எடுத்தாச்சு. இப்போ எடுத்தா சின்னத்திலேயே போனால் அவன் வழிகடாமல் போகிறான் இல்லையா, அவனால் அடுத்தவங்களுக்கு பிரச்சனை இல்லையா, அந்த தாய்க்கு தகப்பனுக்கு இன்னொரு வாரிசை கொடுக்க போகிறான், அவங்களுக்கு வயசு இருக்குது, இன்னொரு குழந்தை பிறக்க போகுது, இதுக்கு தான் அல்லாஹ் என்ன கொலை செய்யுதுன்னா. அப்போ காப்பாற்றுறது தான் நம்ம ஆறாவது மௌத்தானா கூட ஒரு வகையில் சந்தோஷப்பட வேண்டியதான், பாசிட்டிவ் தாட்ஸ் நம்மகிட்ட எப்போவுமே இருக்கணும், இருந்து இன்னொரு வீடு குடிக்காமல் இப்போவே பெய்தாரான்னு சந்தோஷப்படலாமா இல்லையா, இருந்து இன்னொரு பாவம் செய்யாமல் பெய்தாரா இல்லையா, சந்தோஷப்படலாமே. அப்போ நாங்கள் சந்தோஷப்படணும், அல்லாதுல ஒரு நலவன் ஆறிக்கான். மூன்றாவது, ஊர்லேயே நமக்கு அநியாயம் செஞ்சிட்டான், அவனுக்கு நம்ம கையால் போய் உதவி செய்கிறோமே, இதுவும் ரொம்ப வேதனை தான், அந்த மதில் நிப்பாட்டி வச்சு கட்டுறோமே, அவனே நம்மளை கவனிக்கலை, இவனுக்கு போய் வேலை செய்யணுமா? அல்லாஹ்வுடைய கட்டளை வருது, எப்படி ஹிலர் அலைஸ்லாம் சொல்கிறாங்க, இது அவனுக்கு செய்கிறதில்லை, இதை நாம் செய்வதன் மூலம் நம்முடைய சந்ததி ஒன்று காப்பாற்றப்படுது. என்ன சொல்கிறாங்க, இந்த மதிலுக்கு கீழே ரெண்டு அநாதை சிறுவர்களின் பொக்கிஷம் மறைக்கப்பட்டிருக்கிறது, இப்போ இதை விட்டுட்டு போனால் அது விழும், அந்த பொக்கிஷம் வெளியில் வரும், அவங்களுக்கு வயசு பத்தாது, இதை ஊரான் கொள்ளையடிச்சிடுவான், இந்த அநியாயக்காரன் எடுத்துருவான், இது அவர்கள் பருவ வயதை அடையும் வரை விழக்கூடாது என்பது அல்லாஹ்வுடைய நாட்டம், அதனால் நம்ம கையால் அதை நிப்பாட்ட வேண்டியது அல்லாஹ்வுடைய நாட்டம், போயிட்டே இருப்போம் நாம் என்றாங்க. எனவே நம்முடைய கையால் ஒரு ஒரு அநியாயக்காரனுக்கே ஒரு மரியாதை நடத்துக்கிட்டு இருக்குது, ஒரு வேளை நாமளே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் என்றால் அல்லாஹ் அதன் பின்னணியில் நம்முடைய சந்ததிகளில் யாரையோ காப்பாற்ற போகிறான்னு அர்த்தம். அப்போ பிரச்சனைகளை இப்படி முகம் கொடுக்கலாம் என்கிற ஒரு அழகான ஒரு தத்துவத்தை இந்த சூரத்தில் கஹஃப் 55வது வசனத்திலிருந்து அடுக்கடுக்காக அழகாக சொல்லித்தாராம் பாருங்க. வாழ்க்கையில் கவலைப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது, ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கலாம் ஒரு மூமினாக இருந்தால் மட்டும். இப்போ பாருங்க யாசின் சூராவில் அல்லாஹ் சொல்கிற விஷயத்தை பாருங்க, நீ மூமினாக இருந்தால் உன்னை நிம்மதியாக வாழ வைப்போங்கிறான். நிம்மதியான வாழ்க்கை தானே தேவை, அந்த நிம்மதியான வாழ்க்கையை ஈமான்ல கல்லா கதிரில் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வதஆலா வச்சிருக்கிறான். எனவே அன்புக்குரிய சாமி,
2: நேர்கள் இதுவரை விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரஈ அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி.
3: உங்கள் முஸ்லிம் வானொலியில் இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள்.
2: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 24 மணி நேரமும் உலகம் முழுவதும் தூய இஸ்லாத்தை தூய வடிவில் தந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்று தொடர் நிகழ்ச்சியான ஜீரதுன் நபி விசேட தொடர் நிகழ்ச்சி கேட்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் விசேட மார்க்க உரையினை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் இப்ராஹிம் மதனி அவர்கள்.
4: அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்ஸலீன் வஅலா நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வமன் தபிஅஹும் பிஇஹ்ஸானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத், அர்ரஹீக்குல் மக்தூம்ங்கிற புத்தகத்திலிருந்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். அந்த தொடரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தை மலக்குல் ஜிபால், மலைகளுக்குள்ள மலக் சொன்ன இந்த செய்தியை கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளம் அமைதி பெற்றது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா ஏழு வானங்களுக்கு மேலே இருந்து இந்த உதவியை அனுப்பியிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை முன்னோக்கி வரும்போது வாதி நஹ்லா என்கிற ஒரு இடம், அங்கே பல நாட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கியிருந்தார்கள். அந்த வாதி நஹ்லா என்பது அங்கு உள்ள இரண்டு பகுதிகள், செயலுல் கபீர், ஜெய்மா. அங்கே நல்ல தண்ணீர் ஊற்றுகள் இருந்தது. அந்த பகுதிகளில் நிறைய பயிர்கள், தாவரங்கள் இருந்தது. பச்சை பசுமையான ஒரு பகுதி. நபி அவர்கள் அந்த இடம், அந்த சொல்லப்பட்ட இடங்களில் எந்த இடத்தில் குறிப்பாக இருந்தார்கள் என்பது வரலாற்று குறிப்பில் சொல்லப்படாத ஒரு செய்தி. ஆனால் இந்த இரண்டு அஸ்ஸைலுல் கபீர், ஜெய்மா, எந்த இடத்தில் நபி அவர்கள் தங்கினார்கள் என்று குறிப்பாக சொல்ல முடியாது என்பது வரலாற்று குறிப்பு. இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த அந்த நாட்களில், அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்த போது ஜின்கள் நபி அவர்களிடத்திலே ஓதக்கூடிய குர்ஆனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற தகவலை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே இரண்டு சூராக்களில் கூறுகிறார். முதலாவது சூரா சூரத்துல் அஹ்காஃப், 46வது அத்தியாயம், 29வது ஆயத்திலிருந்து 31வது ஆயத்து வரைக்கும். அதே போல சூரத்துல் ஜின், 72வது அத்தியாயம், 1வது ஆயத்திலிருந்து 15 ஆயத்துகள் வரை அல்லாஹு தஆலா இந்த செய்திகளை சொல்கிறார். நபி அவங்க தாயிஃபிலிருந்து இந்த தாயிஃப் மக்கள் அவர்களுக்கு சொன்ன இந்த இஸ்லாத்தை எடுத்து சொன்ன இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அங்குள்ள சிறுவர்களையும் அடிமைகளையும் ஏவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினை செய்யும்படி அவர்கள் ஏவினார்கள். அவர்கள் நபி அவர்களை கல்லால் வீசினார்கள். நபி அவர்களுடைய கால் பாதங்களிலிருந்து இரத்தம் வடியும் அளவுக்கு. இப்படியான ஒரு கவலையான சூழலில்தான் திரும்பி வந்து இந்த இடத்திலே இருக்கிறார்கள். இங்கே நபி அவர்கள் ஓதிக்கொண்டிருந்த குர்ஆனை ஜின்கள் கேட்டது என்ற தகவல் நபி அவர்களுக்கு அங்கே இருக்கும்போது தெரியாது. ஆனால் எப்போ தெரியுதென்றால், இந்த ஆயுதங்களை அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு இறக்கி சொல்லும்போது தான் விளங்குகிறது. என்ன என்ன அல்லாஹ் சொல்கிறான், இது சரஃபுனா இலைக்க நஃபரம் மினல் ஜின், ஜின்களில் ஒரு கூட்டம், உங்களிடத்தில் நாம் உங்களிடத்தில் நாம் திருப்பியிருந்தோம் என்றால் அனுப்பியிருந்தோம். எஸ்தமியூன் அல் குர்ஆன், நீங்கள் ஓதக்கூடிய குர்ஆனை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஃபலம்மா அல் ஹதரூஹு, நபி அவர்கள் அந்த குர்ஆனை ஓதி, அந்த குர்ஆனை அவர்கள் ஓதுவதற்கு அந்த இடத்திலே சமூகம் அளித்திருந்த போது அந்த ஜின்கள் அந்த மற்ற ஜின்களுக்கு அவர்கள் கூறினார்களாம், காலு அன்சித்து, நீங்கள் வாய்மூடி இந்த ஓதுற குர்ஆனை கேளுங்க அப்படின்னு சொல்லி ஜின்களே ஜின்களுக்கு சொன்னது. அப்போ குர்ஆன் ஓதப்பட்டால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஃபைதா குர் அல் குர்ஆனு ஃபஸ்தமியு லஹு வ அன்சித்து, குர்ஆன் ஓதப்பட்டால் நீங்கள் அதை காது தாழ்த்தி கேளுங்கள், அமைதியாக இருங்கள். ரெண்டு செய்தி சொல்லப்படுகிறது. குர்ஆன் ஓதுனா நாங்கள் என்ன செய்யணும், பேசக்கூடாது, நாங்கள் காது தாழ்த்தி கேட்கணும். சிலவங்க பேசிக்கிட்டே குர்ஆனை போட்டிருப்பாங்க, அது தப்பு. சரியா, அல்லாஹு தஆலா சொல்லான், மாஜாலல்லாஹு லிரஜுலின் மின் கல்பைன், அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு இரண்டு உள்ளத்தை கொடுக்கவில்லை, பேசவும் கேட்கவும். கொண்டு பேசலாம், அப்போ கேட்க முடியாது, காதில் விழும், ஆனால் அது என்ன செய்தி என்பதை நம்ம என்ன செய்ய முடியாது, கிரகிக்க முடியாது. அப்போ குர்ஆனை ஓதுனா என்ன செய்யணும், பேசக்கூடாது, காதை தாழ்த்தி கேட்கணும். இப்போ வீடுகளில் என்ன செய்வாங்க, குர்ஆனை போட்டுருவாங்க, ஃபோனில் இருக்குது குர்ஆன் போட்டாச்சு, அல்லது டிவியில் போட்டாச்சு, ரேடியோ அல்ல டேப் ரெக்கார்ட் என்று நிறைய இப்போது நம்முடைய புது புது சாதனங்களை கண்டுபிடிக்கப்பட்டு நம்மகிட்ட இருக்குது. இப்போ அவைகளை போட்டுட்டு இவங்க அவங்க பாடல பேசிக்கிட்டு இருக்கிறது. கடைகளில் குர்ஆனை போடுறது, பெரிய மால்களில் குர்ஆனை போடுறது, அங்கே வரக்கூடியவங்க அதை கேட்குறவங்க ரொம்ப குறைவு. எதுக்கு போடுறாங்கன்னு தெரியல. அவங்க வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, பேசுகிறவங்க பேசிக்கொண்டு இருப்பாங்க, அது உண்மையில் தவறு, அப்படி செய்யக்கூடாது. குர்ஆனை நாங்கள் ஓதினால் அல்லது பிறர் ஓதினால் அல்லது இந்த மாதிரியான சாதனங்கள் மூலமாக அந்த குர்ஆனுடைய ஓதக்கூடிய சத்தங்கள் வந்தால் நாங்கள் வாய் மூடணும், காது தாழ்த்து கேட்கணும். அதனால் குர்ஆனை நாங்கள் இப்படி ஒரு விளையாட்டு பொருளாக வைத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ அல்லாஹு தஆலா அந்த ஜின்கள் நபி அவர்கள் இந்த குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்த போது அவர்கள் அங்கே வந்தார்கள், அதற்கு காது தாழ்த்தி கேளுங்கள் என்று சொன்னார்கள். ஃபலம்மா குதிய, நபி அவர்கள் ஓதி முடித்த போது, ஃபலம்மா குதிய வல்லவ் இலா கோமிஹிம் முந்திரீன், அவர்களுடைய கூட்டத்தார்களுக்கு அந்த அவங்க வசிக்கக்கூடிய இடத்துக்கு போய் அவங்க என்ன சொல்கிறாங்க, முந்திரீன், எச்சரிக்கக்கூடியவர்களாக போனாங்க, எச்சரிக்கக்கூடியவர்களாக போனாங்க. என்னத்தை எச்சரிக்கிறது, இந்த குர்ஆன் நரகத்தை பற்றி எச்சரிக்கிறது. அந்த எச்சரிக்கையை இப்படி குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொல்லி அவங்க போய் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய கூட்டத்தாருக்கு போய் சொல்கிறார்கள். காலு, என்ன சொன்னார்கள் ஜின்கள் அந்த தன்னுடைய கூட்டத்தாருக்கு, யா கௌமனா, எங்களுடைய கூட்டத்தாரே, இன்னா சமீஅனா கிதாபன் உன்ஸில மின் பஅதி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு இறக்கி வைக்கப்பட்ட ஒரு ஒரு இறை வேதத்தை நாங்கள் நிச்சயமாக கேட்டோம். முசத்திகன் லிமா பைன எதைஹி, இதற்கு முதல்ல இறக்கப்பட்ட அந்த தௌராத் இஞ்சில் என்கிற வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு வேதம் தான் இந்த குர்ஆனை பற்றி சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு அல்லாஹ் இறக்கி வைத்த எல்லா வேதங்களும் எல்லா நபிமார்களுக்கு அடிப்படை விஷயங்கள் உண்டு. ஏகத்துவ செய்தி, அல்லாஹ் பற்றிய செய்தி, மறுமை பற்றிய செய்தி, இதெல்லாம் உண்டு தான். சில சட்டத்திட்டங்கள்லாம் வித்தியாசமாக இருக்கு. அப்போ முதலுக்கு முரண்பட்டிருக்காது. அப்போ முதல் இறக்கப்பட்ட அந்த தௌராத் இஞ்சில் போன்ற வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடிய வேதமாக அது இருக்கிறது. யஹதி இலல் ஹக்கி வைலா தரீக்கு முஸ்தகீம், உண்மையும் பக்கமும் நேர் பாதையும் பக்கமும் அது வழிகாட்டுகிறது. யா கௌமனா, எங்களின் கூட்டத்தாரே, அஜீபு தாயி அல்லா, அல்லாவுடைய இந்த அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த அழைப்பாளரை அப்போ அவர் நம்புங்க, நபி அவங்கள குர்ஆன் நம்புங்க. வஆமினு பிஹி, அந்த நபியை கூட நீங்கள் ஈமான் கொள்ளுங்க. யஹ்ஃபிர் லக்கும் மின் துனூபிக்கும், உங்களோட பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். வயிஜிருக்கும் மின் அதாபின் அலீம், அந்த நம்பலமான மறுமையுடைய அதாபிலிருந்து உங்களை பாதுகாப்பார். இது யார் சொன்னது, ஜின்கள் ஜின்களுக்கு சொன்னது. இது எப்போ இந்த ஆயத்து இறங்குது, நபி அவங்க தாயிபிலிருந்து அந்த செயலுல் கபீர் ஜெய்மா என்கிற ஒரு இடத்துல பல நாட்கள் தங்கி இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நபி அவர்களுக்கு நபியர்கள் ஓதின குர்ஆன இந்த ஜின்கள் கேட்டதென்று அல்லாஹ் இந்த சூரத்துல் அஹ்காபுடைய 29, 30, 31 ஆயத்துக்களில் நீங்கள் வந்து வீட்டில் போய் படித்து பாருங்கள். 46 அத்தியாயத்தில் 29, 30, 31 சூரத்துல் அஹ்சாப், இதை நல்லா கவனமாக படித்து பாருங்கள். இந்த செய்தி இது இந்த இந்த இந்த ஆயத்துகள் இறங்கியதுக்கு பிறகுதான் நபி அவர்களுக்கு தெரியும் என்னது, அங்கே ஜின்கள் வந்திருக்கிறது, ஜின்கள் இந்த குர்ஆனை கேட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி. அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 72 ஆயத்திலே சூரத்துல் ஜின், 72 அத்தியாயம், அதனுடைய பேர் என்ன, சூரத்துல் ஜின். அதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 15 ஆயத்துக்கள் தொடர்ச்சியாக வரக்கூடிய 15 ஆயத்துக்கள், அந்த ஆயத்துகளிலே 1 ஆயத்திலிருந்து 15 ஆயத்து வரைக்கும் வரக்கூடிய அந்த ஆயத்துகளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஜின்கள் நபி அவர்களிடத்தில் அவர்களுக்கு அவர்கள் ஓதிய குர்ஆனை கேட்டார்கள் என்கிற செய்தியை இந்த சூராவிலையும் சொல்லான். குல் நபியை சொல்லுங்கள், ஊஹிய இலைய, எனக்கு வஹி அறிவிக்கப்பட்டது, அன்னஹு ஸமா நஃபரும் மினல் ஜின்னி, ஜின்களில் ஒரு சாரார் நீங்கள் ஓதின குர்ஆனை கேட்டார்கள். ஃபகாலு, அவர்கள் தங்களுடைய மற்ற ஜின்களுக்கு சொன்னார்கள், இன்னா சமியானா குர்ஆனன் அஜபா, நாங்கள் ஒரு ஆச்சரியமான குர்ஆனை கேட்டோம். எஹதி இல ருஷ்தி, நேர்வழியின் பக்கம் அது காட்டுகிறது, நேர்வழியை அது காட்டுகிறது. ஆமன்னா பிஹி, அதை கொண்டு நாங்கள் அந்த குர்ஆனை ஈமான் கொண்டோம். வலன் நுஷிரிக்க ரப்பினா அஹதா, எங்களுடைய ரப்புக்கு நாங்கள் யாரையும் நிச்சயமாக இணை கற்பிக்க மாட்டோம். சுபஹானல்லாஹ், ஜின்களே சொல்லுகிறது அல்லாஹ்வுக்கு நாங்கள் யாரையும் எதையும் இணை கற்பிக்க மாட்டோம். அப்படியே அந்த ஆயத்தை என்ன செய்கிறது, தொடர்கிறது. அதை படித்தால் நமக்கு நேரம் அதிகமாகிடும். நீங்கள் இதை போய் வீட்டில் படித்து பாருங்கள். அப்போ முஸ்லீம்களில் ஜின்களிலும் நம்மை போன்றவர்கள் இருக்கிறார்கள், நல்லவங்க கெட்டவங்க, முஸ்லீம்கள் காபிர்கள் என்று இருக்கிறார்கள். இந்த ரெண்டு சம்பவங்களும் எங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறது. இந்த குர்ஆன் இரண்டு இனத்துக்கும் பொதுவாக இறக்கப்பட்டது. தக்கலைன், இரண்டு இந்த இனங்களுக்கும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துர் ரஹ்மான்ல சொல்றான், ஃபபி ஐயி ஆலா ரப்பிக்குமா துகதிபான், உங்கள் ரெண்டு பேருடைய ரப்புடைய எந்த அத்தாட்சிகளை நீங்கள் ரெண்டு சாராரும் பொய்ப்படுத்துவீங்க, எதையும் பொய்ப்படுத்த மாட்டீங்க. அப்போ ரெண்டு பேர் நிறைய ஆயத்துக்களை எல்லாம் ஃபபி ஐயி ஆலா ரப்பிக்குமா என்று சொல்வதெல்லாம் யாரை பார்த்து, மனிதர்களையும் ஜின்களையும் பார்த்து. இந்த இந்த சம்பவத்தின் மூலமாக, இந்த ஆயத்தின் மூலமாக, ஆயத்துடைய அந்த வார்த்தை பிரயோகங்களின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த இடத்திலே

பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என்றால் அல்லாஹ் எனக்கு இப்படியெல்லாம் உதவி செய்கிறானே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷமடைந்தாங்க. அதே போல சூரத்துல் அஹ்காபுடைய இந்த ஆயத்து தொடர்கிறது, ஒமன் லா யுஜிபு தாஇ அல்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய இந்த அழைப்பாளருக்கு விடையளிக்கவில்லையோ அவர் இந்த பூமியில் அல்லாஹுவை என்ன செய்ய முடியாது, பலஹீனமாக்க முடியாது. அல்லாஹு தஆலா ஒலை சலஹு மிந்தூனிஹி அவுலியா உலாய் கஃபி வலாலி முபீன் வ அன்னா வனன்னா அல்லன் நூஜிஸ் அல்லாஹ் ஃபில் அர்லி வலன் நூஜிஸஹு ஹரபா, நாங்கள் அல்லாஹுவை பலஹீனப்படுத்த முடியாதென்றும் அந்த உலகத்திலே அவனை நாங்கள் அவனை விட்டும் எங்கேயும் விரண்டு ஓடவும் முடியாது என்றும் நிச்சயமாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த ஆயத்துக்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு ரொம்ப சந்தோஷம் அடைந்தாங்க. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுடைய இந்த தாவத்தை யாராலும் தடுக்க முடியாது என்ற ஆயத்தை அல்லாஹு தஆலா இறக்கி நபி அவர்களுக்கு இன்னும் ஒரு என்ன மனசில் ஒரு உற்சாகத்தை கொடுத்தான். இப்போ தாயிபிலிருந்து வரும்போது பெரிய கவலையோடு வராங்க, யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை. அதே நேரத்தில் அவர்கள் விரட்டினார்கள், அவமானப்படுத்தினார்கள். ஆனால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மலைகளுடைய மலக்குகளை அனுப்பி ஒரு நன்மாராய் செய்தி சொன்னான். அதே போல இப்படியான சில வசனங்களை இறக்கியும் நபி அவர்களுடைய மனசில் இருந்த கவலையை போக்கும் அளவுக்கு இந்த சம்பவங்களை இந்த ஆயத்துக்களை இறக்கிய போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உற்சாகம் அடைந்தார்கள், ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நபி அவருடைய உள்ளத்தில் இருந்த அந்த கவலைகள் எல்லாம் அவர்களிடத்திலிருந்து நீங்கி விட்டது. எந்த அளவுக்கு என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் நாம் மக்காவுக்கே போவோம் என்று என்ன செய்தாங்க, மக்காவுக்கு போவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுக்கிறாங்க. அப்போது அவர்களுடன் சென்ற அந்த ஸைது இப்னு ஹாரிஸா என்கிற அந்த சிறுவர் சொல்லுகிறார், அவர் சொல்லுகிறார், நீங்கள் எப்படி மக்காவுக்குள்ள நுழைய போறீங்க, இந்த மக்காவில் உள்ள மக்கள் உங்களை வெளியாக்கிட்டாங்களே, மக்காவில் இருக்கக்கூடாது என்று, அதாவது குறைஷிகள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜெய்தே, அல்லாஹு தஆலா அதற்கு ஒரு வழியை வைப்பான். இப்படியான ஒரு கஷ்டமான சூழலிலும் அல்லாஹ் மீது எப்படியான நம்பிக்கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்தாங்கன்னு பாருங்க. ஊர்லேருந்து விரட்டாங்க இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க, எங்கே போனாங்களோ அங்கேயும் என்ன செய்யலை, தாய்விலையும் ஏதாவது ஒரு உதவி ஒரு நல்ல செய்தி கிடைத்திருந்தால் அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனால் அங்கேயும் என்ன செய்யலை, அவங்களுக்கு அதற்கு ஒரு சரியான விடை கிடைக்கல. மக்காவை விட மோசமாக இருந்தது தாயிஃப். அப்படியான நேரத்தில் கூட போனவரும் எப்படி நீங்கள் திரும்ப அங்கே போக முடியும் என்று கேட்டபோது நபி அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹை பற்றியிருந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறாங்க, அல்லாஹ் அதற்கு ஒரு வழியை வைப்பார். இப்போ நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த இஸ்லாத்தை பின்பற்றும் போது வரக்கூடிய எதிர்ப்புகள் அதையெல்லாம் கண்டு நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, நாங்கள் பயந்து இந்த இஸ்லாத்தை விட்டுடக்கூடாது, உண்மையான கொள்கைகளை விட்டுவிடக்கூடாது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பல சோதனைகள் அதையெல்லாம் கண்டு நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, இனிமேல் நமக்கு உதவியே கிடைக்காதோ என்று முடிவெடுத்து விடக்கூடாது. அல்லாஹ் இருக்கிறான், அதற்கு வழியை வைப்பான், முயற்சி பண்ணணும், அல்லாஹ்வுமே நம்பிக்கை வைக்கணும். சுபஹானல்லாஹ். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அவருக்கு அந்த செய்தியை சொல்லிட்டு அல்லாஹ் தன்னுடைய தீனுக்கு அவன் உதவி செய்வான், தன்னுடைய நபிக்கு அல்லாஹ் உதவி செய்வான் என்று அவருக்கு ஆறுதல் வார்த்தை சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு கிட்டே நெருங்கி கொண்டிருந்த போது ஹிரா குகையிலே சில நாட்கள் தங்கினார்கள். அங்கிருந்து ஹுசாயங்கிற கோத்திரத்தை சேர்ந்த ஒருவரை அஹனஸ் இப்னு ஷரீக் அல்லது ஷுரைக் என்பவரிடத்தில் ஒரு செய்தியை அனுப்புகிறாங்க. என்ன அனுப்புகிறாங்க, நான் இப்போ வந்திருக்கிறேன், மக்காவுக்குள்ளே நுழைய போகிறேன், எனக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுப்பீர்களா. அந்த காலத்தில் உள்ள ஒரு வழக்கம் என்னவென்றால், யாராவது ஒருவருக்கு ஒரு கோத்திரத்தைச் சேர்ந்த ஒருவர் அடைக்கலம் கொடுத்தால் அவரை யாரும் என்ன செய்யக்கூடாது, எதுவும் பண்ணிவிடக்கூடாது. பண்ணினா அடைக்கலம் கொடுப்பதாக எடுத்துக்கொண்டவருடைய கூட்டம் எல்லாம் சேர்ந்து அவரை அடைக்கலம் கொடுப்பதற்காக ஏற்றுக்கொண்டவருக்கு அநியாயம் செய்தவர்களை விடமாட்டாங்க, பழிக்கு பழி வாங்குவாங்க. இது அவங்களுடைய காலத்தில் அன்றையிலிருந்து அவங்களுடைய ஒரு பழக்கம் என்றும் அது அரபுகளிடத்தில் இருக்கிறது. அவர் சொன்னார், நான் அப்படி செய்ய முடியாது, ஏனென்றால் நான் இந்த மக்காவாசிகளோடு என்ன செய்திருக்கிறேன், குறை அவங்களோட சில ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறேன், அவங்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்று, அவங்களுக்கு எதிராக நான் நடக்கக்கூடாது என்று. ஆகவே ஒப்பந்தம் பண்ணியவர் இப்படியான ஒருவருக்கு என்ன செய்ய முடியாது, அடைக்கலம் கொடுக்க முடியாது என்று அவர் உண்மையை சொல்லி
விலகி கொண்டு

0: நார். பிறகு சுஹைல் இப்னு அம்ர் என்கிற ஒருவரிடத்தில் இந்த செய்தி அனுப்புகிறாங்க. அவர் என்ன சொல்றாருண்டா, பனு ஆமிர் என்கிற அந்த கூட்டத்தினர் பனு காபுக்கு என்ன செய்ய முடியாது, அடைக்கலம் கொடுக்க முடியாது என்று அவரும் முடியாதுன்னு சொல்லிட்டார். முத்தலிம் இப்னு அதி என்கிறவருக்கு அனுப்புகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரை ஏற்றுக்கொள்கிறார். அவர் சரி நான் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறேன். யார் அது? முத்தலிம் இப்னு அதி. முத்தலிம் இப்னு அதி அவர் ஏற்றுக்கொள்கிறார், நான் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குகின்றேன் என்று. அவர் என்ன செய்தார்? பிள்ளைகளுக்கும் தன்னுடைய கூட்டத்தாருக்கும் சொல்ல, நீங்களும் ஆயுதத்தை அணிந்து கொள்ளுங்கள், ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு வாங்க. போய் காபாவுடைய நாலு மூலையிலும் நின்று கொண்டார்கள். பிறகு அவர் சொன்னார், முத்தையும் அதி, நான் முஹம்மதை என்ன செய்து கொண்டேன், அடைக்கலம், முகம்மதுக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டேன். பிறகு நபி அவர் அந்த மக்கள்கிட்ட சொல்றார், அறிவிக்கிறார், யாரும் முகமது சல்லா சாங்களுக்கு இது அப்புறம் ஒன்று செய்துவிடக்கூடாது என்று. பிறகு நபி அவர்களை அழைத்து வரும்படி செய்தி அனுப்புகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜைது பின் ஹாரிதாவோடு என்ன செய்கிறாங்க, வருகிறார்கள். மஸ்ஜிதுல் ஹராம் வரைக்கும் வந்துட்டாங்க. அங்கே முத்தையும் பின் அதி அவர்கள் தன்னுடைய வாகனம், அன்று இருந்த வாகனம் என்ன, ஒட்டகம், அதன் மேலே ஏறி நின்று, குரேஷி மக்களே, நான் முகம்மதை முகம்மதுக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டேன், யாரும் உங்களில் அவரை பழிக்கக்கூடாது, அவருக்கு நோவினை செய்யக்கூடாது அப்படிங்கிறார். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அந்த அடைக்கலம் பெற்றதற்கு பிறகு காபாவுக்கு வந்து அஜல் ரசத்து கல்லை முத்தமிட்டு அதற்கு பிறகு தவாப் செய்து இரண்ட க சுண்ணத்தை தொழுது, அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்த தன்னுடைய வீட்டுக்கு திரும்பினார்கள். முத்தையும் இப்னு அதி அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் நபி அவர்களோடு ஆயுதம் ஏந்தியவர்களாக சென்று அவர்களுடைய வீடு வரும் வரைக்கும் அவர்களை பாதுகாப்பாக நபியமுடைய வீட்டுக்குள் அவர்களை விட்டார்கள். அப்போது அபூஜஹில் கேட்டானாம், முத்தையுமே, நீ இவருக்கு அடைக்கலம் கொடுத்தது மாத்திரமா அல்லது இவருடைய மார்க்கத்தையும் நீ பின்பற்றக்கூடியவரா, இஸ்லாம் ஆயிட்டியா? அப்போ முத்தையும் அதி சொன்னார்கள், இல்லை, நான் அவருக்கு அடைக்கலம் மாத்திரம்தான் கொடுத்திருக்கிறேன், அவருடைய மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படியா? அப்படி என்றால் நீ அடைக்கலம் கொடுத்தவருக்கு நாங்களும் எதுவும் செய்ய மாட்டோம் என்று அவன் சொன்னான் என்கிற ஒரு செய்தியும் இந்த செய்தியோடு வரலாற்றில் குறிப்பில் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான ஒரு கட்டான கட்டத்தில் தனக்கு செய்த அந்த உதவியை ஒருமுறை சொல்லி காட்டினார்கள். பத்ர் போர்க்களம் முடிந்ததற்கு பிறகு முத்தையும் இப்னு அதி, இப்போது உயிருடன் இருந்து என்னிடத்திலே இந்த இவர்கள் இப்போது பத்ர் போர்க்களத்தில் அந்த பத்ர் போர்க்களத்தில் கொலை செய்யப்பட்டவர்கள், அவர்கள் ஒரு பள்ளத்தாக்கிலே போடப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் விஷயத்தில் இவர்களை விடும்படி கேட்டிருந்தால் அவர் செய்த இந்த ஒரு பெரிய உதவிக்காக பரிகாரமாக நான் என்ன செய்திருப்பேன், அவர்களை நான் விடுதலை செய்திருப்பேன் என்று பத்ர் யுத்தம் நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படிங்கிற தகவலை சொல்லி இந்த நபி அவர்கள் தாயிபிலிருந்து மீண்டும் மக்காவுக்கு திரும்பி வரும்போது நடந்த சில சுவாரஸ்யமான செய்திகளை கேட்டோம். நீங்களும் இந்த செய்திகளை விட்டு படிங்க, சரியா? இதில் எவ்வளவு ஈமானியத்தான செய்திகள் நம்முடைய உள்ளத்திலே அதிகரிக்கப் போகின்றது என்பதை தெரிந்து கொள்ளலாம். இஸ்லாத்தை சொல்லுவதற்காக ஒரு நபி, ஒரு மாமனிதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிறார்கள் என்பது இந்த சம்பவங்களின் மூலமாக தெரிகிறது. ஆகவே அல்லாஹ்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீனை நம்மிடத்திலே ஃப்ரீயாக தந்திருக்கிறான், எந்த தியாகமும் இல்லாமல். அது நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் பின்பற்றணும், எங்களோட பிள்ளைகளுக்கு எங்களுடைய குடும்பத்துக்கு அதை சொல்லணும், பிறருக்கும் எடுத்து வைக்கணும், அதன்படி வாழ்ந்து நாங்கள் மரணிக்கணும், உலகத்திலும் வெற்றி பெறணும், மறுமையிலும் வெற்றி பெறணும். அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக இந்த சமூகத்தை எல்லாம் ஆக்கி தரணும். அதற்கு நாங்கள் என்ன செய்யணும், எங்கள்டிருந்து ஆரம்பிக்கணும். ஒரு பெரிய பில்டிங் அது இவ்வளோ கட்டப்பட்டு உயர்ந்திருக்கின்றதனால் அதில் முதல் ஒரு கல் வைக்கப்பட்டு அந்த கல்லுக்கு மேல் தான் மற்ற கல்லுகள் வைக்கப்பட்டது. நான் ஒரு இப்படிப்பட்ட முதல் கல்லாக மாற வேண்டும், தான் தன்னை திருத்திக் கொள்ள வேணும் என்ற, நான் இப்படி பேசும்போது இந்த விரல் என்ன காட்டுது, முதல் நான் தான், பிறரை சொல்லக்கூடாது, அவர் செய்யட்டும், அவர் நான் திருந்தோணும், நான் முதல் நான் திருந்தோணும், என்னுடைய தாய் தந்தை என்னுடைய மனைவி என் பிள்ளைகள் என்று என்னிலிருந்து ஆரம்பிக்கணும். இப்படி ஒவ்வொருவரும் செய்தால் சமூகமே திருந்திடுவாங்க இல்லையா? அதனால் இந்த தீனை எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் என்ன செய்யணும், தேடி தேடி படித்து வாழ்க்கையில் பின்பற்றணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டுமாக இன்ஷா அல்லாஹ். எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கிறாங்க இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறதுக்கு. இது நடந்ததில் ஆயிரத்தில் ஒன்றும் இல்லை, இது ஒரு வரலாற்று செய்திகள். ஆனால் நடந்தது இதை விட அதிகமானது, அதை அவர்களுக்கு கிடைத்த தகவலில் ஒரு சின்ன பாதியை தான் நம்ம படிச்சிருக்கிறோம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த தீனை வளர்ப்பதற்கு எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கிறார்கள், இது இன்றைக்கி நம்ம இடத்துல அது எவ்வளோ ஃப்ரீயாக போயிட்டுருக்குது, அப்படி இல்லாமல் இதை ஒரு பெருமதியான மார்க்கமாக நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக.
1: நேர்கள் இதுவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை தொடரான ஸீரத்துன் நபி விசேட தொடர் நிகழ்ச்சி கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் இப்ராஹிம் மதனி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி.
2: உங்கள் முஸ்லிம் வானொலியில் இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் முஸ்லிம் வானொலி.
4: You are listening to Muslim Vanoli.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், ஆண்ட்ராய்டு கையடக்க தொலைபேசி நேயர்கள் இப்போது ஆண்ட்ராய்டு கையடக்க தொலைபேசி இறங்கு தளங்களில் முஸ்லிம் வானொலியுடைய புதிய அப்ளிகேஷனை புதிய பொலிவுடனும் புதிய வடிவிலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் ஆண்ட்ராய்டு மற்றும் அப்பிள் கையடக்க தொலைபேசி நேயர்கள் எல்லா ரேடியோ அப்ளிகேஷன்களிலூடாகவும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியை கேட்கக்கூடியதாக இருக்கும். இந்த வானொலி பற்றி உங்களது கருத்துக்களாக இருக்கட்டும், உங்களுடைய விமர்சனங்களாக இருக்கட்டும், எம்மோடு பகிர்ந்து கொள்ளலாம். இலங்கை தொலைபேசி இலக்கமான இலங்கை வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கமான 0974777166 அப்படிங்கிற இலங்கை வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கத்தினூடாக உங்களது கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். இணை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். அர்ஷ் நடுங்கிய வரலாறு என்ற தலைப்பிலான இந்த மார்க்க சொற்பொழிவானது சஅத் இப்னு முவாத் அவர்களுடைய தியாகத்தின் வரலாறாக இந்த மார்க்க சொற்பொழிவை கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
5: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக தியாகம் செய்த நபித்தோழர்களுடைய வரலாற்றில் சஅத் இப்னு முவாத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு எம்மை ஆச்சரியப்படுத்தும். 30 அல்லது 31 வயதில் அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட அந்த தோழர் 36 வயதில் மரணமாகி விடுகிறார். 5 அல்லது 6 வருடங்கள் தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவருடைய வாழ்க்கை. ஆனால் அந்த 6 வருடத்தில் அவர் செய்த தியாகம் அல்லாஹுடத்திலே சொர்க்கத்தை வாங்கி தந்தது, அல்லாஹுடைய தூதருடைய அங்கீகாரத்தை வாங்கி தந்தது. இத்துணை ஆண்டுகள் எம்முடைய வாழ்நாளில் அல்லாஹுடைய தீனில் இருக்கிறோம். இந்த தியாகத்தின் ஒரு அணுவையாவது நாம் தொட்டிருக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். அவருடைய வாழ்வு முழுக்க தியாகங்கள் தான் அந்த 5 அல்லது 6 வருடத்தில். அதில் எத்தனையோ நிகழ்வுகள் உண்டு, ஆனால் இந்த 2 நிகழ்வுகள் மிக முக்கியமானவை எம்முடைய ஈமானுக்கு. சஅத் இப்னு முஆத் அன்சாரி தோழர், அதுவும் அவுஸ் கோத்திரத்தாருடைய தலைவர், அன்சாரிகளுடைய தலைவர், அவர் ஒரு தலைமைத்துவ பண்பை கொண்டிருப்பவர். யூதர்களோடு, மக்காவாசிகளோடு, மதினாவாசிகளோடு மிகப்பெரிய உறவை வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபித்தோழர். அவர் பத்ருடைய போர்க்களம் நடக்கிறது, ஒரு வாணிப குழுவை தடுப்பதற்காக அல்லாஹுடைய தூதர் நபித்தோழர்களை அழைத்து செல்கிறார்கள். மக்காவாசிகளையும் மதினாவாசிகளையும் அது போராக மாறுகிறது. அது போராக மாறுவதற்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் நபித்தோழர்களை அழைத்து, மக்காவாசிகளையும் மதினாவாசிகளையும் அழைத்து சொன்னார்கள், அஷீரு அலைய அய்யுஹன்னாஸ், எனக்கு ஆலோசனை செய்யுங்கள், இதில் நாம் எப்படி நடந்து கொள்வதென்று. அபூபக்கர் எழுந்தார்கள், மக்காவாசி. உமர் எழுந்தார்கள், மக்காவாசி. மிக்தாத் ரழியல்லாஹு எழுந்தார்கள், மக்காவாசிகள். அல்லாஹுடைய தூதர் மகிழ்வுற்றார்கள். ஆனால் அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய ஆலோசனையை விட விரும்புவது வேறொருவருடைய ஆலோசனை. யாரை? அன்சாரிகள், மதினாவாசிகள், அடைக்கலம் தந்தவர்கள். அவர்களுடைய ஊருக்கு வந்திருக்கிறோம், அவர்களுடைய வீட்டில் தங்கி இருக்கிறோம், அவர்களுடைய சொத்துகளையும் அவர்களுடைய செல்வங்களையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இவர்கள் இதில் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை தெரிந்து கொள்ள அல்லாஹுடைய தூதர் ஆசை கொண்டு மீண்டும் மீண்டும் அதை கேட்டுக்கொண்டே வருகிறார்கள். அஷீரு அலை அய்யுஹன்னாஸ், ஆலோசனை சொல்லுங்கள். அந்த மதினாவாசிகளில் தலைவர் சஅத் இப்னு முஆத் எழுந்திருக்கிறார்கள். எழுந்து சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதரே, எங்களுடைய ஆலோசனையா நீங்கள் கேட்க விரும்புகிறீர்கள், அதற்காகத்தானே இப்படி கேட்டுக்கொண்டே வருகிறீர்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஆம் என்று ஒரு உரையை நிகழ்த்தினார்கள். அல்லாஹுடைய தூதரே, நாங்கள் உங்களை ஈமான் கொண்டிருக்கிறோம், உங்களை உண்மைப்படுத்தியிருக்கிறோம், நீங்கள் கொண்டு வந்த அனைத்தையும் சத்தியம் என்று ஏற்றிருக்கிறோம், உங்களுக்கு நாங்கள் வாக்கு கொடுத்திருக்கிறோம், உங்களுடைய வார்த்தைகளுக்கு செவிதாழ்த்தி நாங்கள் கட்டுப்படுவோம் என்று. அல்லாஹுடைய தூதரே, இந்த அன்சாரிகள் அவர்களுடைய வீடுகளிலும் அவர்களுடைய செல்வங்களிலும் மட்டும் அல்லாஹுடைய மார்க்கத்தில் உதவி செய்வார்கள் நீங்கள் என்று எண்ணினால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், எங்களை எதை வேண்டுமானாலும் செய்ய சொல்லுங்கள், நாங்கள் செய்கிறோம். எங்களை அழைத்து சென்று எந்த உறவை சேர்த்து வாழச் சொல்கிறீர்களோ சேர்த்து வாழ்கிறோம், வெட்டி வாழச் சொல்கிறீர்களோ வெட்டி வாழ்கிறோம், எங்களுடைய செல்வத்தில் எதை எடுத்துக் கொள்கிறீர்களோ எடுத்துக் கொள்ளுங்கள், எதை விட்டு விடுகிறீர்களோ விட்டு விடுங்கள், ஆனால் நீங்கள் விட்டு விட்டதை விட நீங்கள் எடுத்துக்கொண்டதுதான் எங்களுக்கு விருப்பமானது. சுப்ஹானல்லாஹ், இதை எப்படி விளக்குவது? எங்களுடைய செல்வத்தில் நீங்கள் எடுத்து விட்டதை விட எடுத்துக்கொண்டதுதான் எங்களுக்கு மிக விருப்பமானது. அல்லாஹுடைய தூதரே, அல்லாஹுடைய தூதரை எங்களை அழைத்துச் செல்லுங்கள் எங்கு வேண்டுமானால், எங்கு வேண்டுமானாலும். நீங்கள் ஒரு நடுக்கடலில் சென்று எங்களை மூழ்க சொன்னாலும் நாங்கள் மூழ்க தயார். ஒருபோதும் எங்களில் ஒருவர் கூட, அன்சாரிகளில் ஒருவர் கூட பின்வாங்கி விட மாட்டோம். நாங்கள் நாளை எதிரிகளை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அந்த போரில் ஏற்படக்கூடிய சிரமங்களை பொறுமையோடும் அல்லாஹ்வின் சந்திப்பையும் அல்லாஹ்வின் சந்திப்பின் மூலம் உங்களுடைய கண்ணின் குளிர்ச்சியை நாங்கள் ஏற்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அல்லாஹுடைய அருளால் எங்களை அழைத்துச் செல்லுங்கள் அல்லாஹுடைய தூதரே, நாங்கள் தயார், எங்களில் ஒருவர் கூட பின்வாங்க மாட்டார் இந்த போர்க்களத்தில் என்று சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலேயே சொன்னார்கள், நான் அல்லாஹுடைய வெற்றியை நான் பார்க்கிறேன் என்று. சுப்ஹானல்லாஹ், அந்த பதருடைய போர்க்களம் நடந்து கொண்டிருக்கும் போது அந்த பதருடைய போர்க்களத்துடைய அமைப்பை அல்லாஹுடைய தூதர் அமைத்துக் கொண்டிருக்கும் போது சஅத் பின் முஆத் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் இந்த போரில் கலந்து கொள்ளாதீர்கள், உங்களுக்கென்று ஒரு பரணை அமைத்து வைக்கிறோம், அதில் அன்சாரி தோழர்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள், அதற்கு முன்னாலும் அன்சாரி தோழர்கள் எதிரிகளை தாங்கிக் கொண்டிருப்பார்கள், எங்களை மீறி உங்களை வந்தடைந்தால் நீங்கள் திரும்ப செல்லுங்கள், அந்த குதிரை அது உங்களுடைய வாகனம் அதற்கு அருகிலே இருக்கும், நீங்கள் மதினாவை நோக்கி திரும்பிச் செல்லுங்கள், அங்கு எங்களை விட உங்களை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் இது போர் என்று அறியாமல் இருக்கிறார்கள், அவர்களை அழைத்து வந்து மறுபடியும் போர் செய்யுங்கள், அவர்கள் உங்களை பாதுகாப்பார்கள் என்று சொன்னார்கள் ஸஅத் பின் முஆத் ரழியல்லாஹு அன்ஹு. சுப்ஹானல்லாஹ், அவருடைய வார்த்தை உண்மை, அதை உண்மைப்படுத்தினார். அல்லாஹுடைய தூதரோடு பதிலுடைய போர்க்களத்தில், அல்லாஹுடைய தூதரோடு உஹதுடைய போர்க்களத்தில், அல்லாஹுடைய தூதரோடு ஹந்தக்குடைய முக்கியமான போர்க்களங்களில் பங்கு கொள்கிறார். ஹந்தக் அஹ்சாபுடைய யுத்தம் அதுதான் அவருடைய கடைசி யுத்தம். மக்காவாசிகள் எல்லோர்களையும் யூதர்கள் ஒன்று சேர்க்கிறார்கள். மதினாவில் இருக்கக்கூடிய பனு குறைதாவுடைய தலைவர்களுடைய யூதர்கள் எல்லா மக்காவாசிகளையும் ஒன்று சேர்த்து, எல்லா மக்கா குழுக்களையும் ஒன்று சேர்த்து, அல்லாஹ்வுடைய தூதருடைய எதிரிகள் எல்லோர்களையும் ஒன்று சேர்த்து ஒரு அணியில் நிறுத்துகிறார்கள். பனு குறைதாவாசிகள் மதினாவில் இருக்கக்கூடிய அந்த யூதர்கள் ஸஅத் பின் முஆத் அவர்களோடு அவர்களுடைய தலைமைத்துவத்தில் ஒப்பந்தமிட்டு வாழக்கூடியவர்கள், அவர்களோடு உறவை வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள், அவர்களே இந்த போர்க்களத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் என்ற மிகப்பெரிய வருத்தம், மிகப்பெரிய காயம் ஸஅத் பின் முஆதை அவர்களுடைய உள்ளத்தை ஆட்டியது. அந்த அஹ்சாபுடைய யுத்தத்தில் தான் அவருடைய கரம் காயப்பட்டு வேதனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். அந்த காயம் ஏற்பட்ட போது ஸஅத் பின் முஆத் சொன்னார்கள், யா அல்லாஹ், என் கண்ணின் குளிர்ச்சியை இந்த பனு குறைதாவுடைய விஷயத்தில் ஏற்படுத்த அவளின் மரணத்தை நீ ஆக்கி விடாது என்று சொன்னார்கள். அந்த காயத்திலேயே அவர்களுடைய மரணப்படுக்கையும் ஏற்படுகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில் நோயுற்றிருக்கக்கூடிய ஸஅத் பின் முஆதை அடிக்கடி சந்திக்க செல்வார்கள். அல்லாஹுடைய தூதரை அவர்களோடு அபுபக்கர் செல்வார்கள், உமர் செல்வார்கள், அல்லாஹுடைய தூதரும் செல்வார்கள். அபுபக்கரும் உமரும் ஸஅத் பின் முஆதுடைய அந்த காட்சியை பார்க்கும் போது அழுவார்கள். அந்த நோயுடைய படுக்கையில் அந்த காயத்தால் அவர்கள் அழுவார்கள். அல்லாஹுடைய தூதர் தாடியை பிடித்து கொண்டு அவர்களுக்கு அருகிலே கவலையில் நின்று ஸஅத் பின் முஆதை பார்த்து கொண்டிருப்பார்கள். ஸஅத் பின் முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அஹ்சாபுடைய யுத்தத்தில் பனு குறைதாவுடைய துரோகத்தை எண்ணி எண்ணி வருந்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு மதினாவில் திரும்பி சென்ற அந்த போர் முடிந்ததற்கு பிறகு பனு குறைதாவை சுற்றி சிறையிடுகிறார்கள். அவர்களுடைய விஷயத்தில் என்ன தீர்ப்பு செய்வது என்று கேட்கிறார்கள். பனு குறைதாவாசிகள் சொன்னார்கள், அந்த யூதர்கள் சொன்னார்கள், சிறைப்பட்டவர்கள் ஸஅத் பின் முஆதை அழைத்து வாருங்கள், அவர்தான் அன்சாரிகளுடைய தலைவர், ஔஸ் கோத்திரத்தார், அவர் என்ன தீர்ப்பு செய்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், அவர்களுடைய நினைப்பின்படி அவர் எங்களுக்கு தலைவராக இருந்தவர், எங்களை பாதுகாப்பார் என்று எண்ணிக்கொண்டு ஸஅத் பின் முஆதை அழைத்து வர சொல்கிறார்கள். ஸஅத் பின் முஆதை ஒரு வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு சஹாபாக்கள் தூக்கி அவரை சுமந்து சென்று அந்த பனு குறைதாவுடைய தீர்ப்புக்காக அழைத்துச் செல்கிறார்கள். அழைத்து செல்லும் போது அல்லாஹுடைய தூதர் ஸஅத் பின் முஆத் வருகையை பார்த்து விட சொன்னார்கள், கூபு இலா சையிதிக்கும், உங்கள் தலைவருக்காக நீங்கள் எழுந்து சென்று அவரை வரவேற்று வாருங்கள், அவர் நோயுற்றிருக்கிறார். வரவேற்று வந்து அமர வைக்கப்படுகிறது. ஸஅத் பின் முஆதை பார்த்து அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஸஅத் பின் முஆதே, பனு குறைதாவாசிகள் உன் தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதற்காக உன்னை அழைத்து வர சொன்னார்கள், நீ என்ன தீர்ப்பு செய்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். பனு குறைதாவாசிகளை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? நாம் ஏற்றுக்கொள்வோம். முஸ்லிம்களை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? ஏற்றுக்கொள்வோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால் தலைதாங்கி நின்றார்கள். அல்லாஹுடைய தூதரே, இவர்களுடைய தீர்ப்பு அல்லாஹுடைய தூதருக்கு எதிராக மார்க்கத்திற்கு எதிராக திரண்ட இந்த யூதர்களை திட்டம் தீட்டி சதி திட்டம் செய்து ஒப்பந்தத்தை முறித்த இந்த யூதர்கள் எல்லோர்களையும் நாம் கொலை செய்து விடுவோம் அல்லாஹுடைய தூதரே, இதுதான் இதனுடைய தீர்ப்பாக அமையும் என்று சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹுடைய சட்டத்தோடு உம்முடைய சட்டம் இணைந்து விட்டது சஅத் பின் முஆதே என்று. அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய சட்டத்தோடு உம்முடைய சட்டம் இணைந்து விட்டது சஅத் பின் முஆதே என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். எப்படிப்பட்ட நபித்தோழர் பாருங்க, அவருடைய மரணப்படுக்கை அல்லாஹுவை அழைக்கிறார்கள், யா அல்லாஹ் எனக்கு தெரியும் விருப்பமானது என்னுடைய உள்ளத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு துரோகம் செய்து அல்லாஹ்வுடைய தூதரை விரட்டி அல்லாஹ்வுடைய தூதருக்கு துன்பம் கொடுத்த இந்த குறைஷிகளுக்கு எதிராக போர் செய்வதுதான் என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய விருப்பம் என்று உனக்கு தெரியும். யா அல்லாஹ் இந்த போர் இனிமேல் நடக்கும் என்றால் என்னை உயிரோடு வை. அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாப்பதற்காக இந்த போர் முடிந்து விட்டதென்றால் இனிமேல் இதற்கு பிறகு பிரச்சனை இல்லை என்றால் யா அல்லாஹ் என்னுடைய காயத்திலேயே எனக்கு மரணத்தை ஏற்படுத்தி ஷஹீதாகக்கூடிய அந்தஸ்தை கொடுத்து விடு. போரில் ஏற்பட்ட காயத்தின் மூலமாக மரணமாகிறார் அவர் ஷஹீத், அதனால் அந்த ஷஹீதுடைய அந்தஸ்தை எனக்கு கொடுத்து விடு என்று துஆ செய்தார். அல்லாஹ் அந்த துஆவை அங்கீகரித்தான். துஆ நடந்த சில நாட்களிலேயே அவருடைய இரத்தம் அவருடைய காயத்திலிருந்து வடிந்து பள்ளி முழுக்க வரும்போது அல்லாஹுடைய தூதருக்கு அந்த செய்தி அறிவிப்பு வந்தவுடன் விரைந்து வந்து சஅத் பின் முஆதுடைய மரணத்துடைய அந்த காட்சிகளை பார்க்க வந்து அணைத்து கட்டி அணைத்தார்கள் சஅத் பின் முஆதை. அவருடைய முகத்தில் இருந்த இரத்தம், காயத்தில் இருந்த இரத்தம் அல்லாஹுடைய தூதருடைய தாடிகளை நினைத்து விடுகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் உமக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவான் சஅதே, நீ அல்லாஹ்விற்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டாய். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உனக்கு நற்கூறிகளை வழங்கட்டும். தலைமைத்துவ பண்பில் இருந்த இந்த சமூகத்திற்கு நீ செய்த உதவிக்காக இந்த அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் இப்னு முஆதுடைய அந்த தியாகத்தை அங்கீகரித்தார்கள். அங்கீகரித்ததற்கு பிறகு சஅத் அவர்கள் மரணமானதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இஹ்தஸ் அர்ஷு ரஹ்மான், ரஹ்மானுடைய அர்ஷ் சஅத் இப்னு முஆதுடைய இந்த மரணத்துக்காக நடுங்கி விட்டது என்று சொன்னார்கள். அல்லாஹுடைய அர்ஷ் நடுங்கும், அல்லாஹ்வுடைய படைப்பு அல்லாஹ் அதை எப்படி செயல்பட சொல்கிறானோ அப்படி செயல்படும். அந்த அரிஷ் நடுங்கியது எதனால்? பயத்தால் அல்ல, கவலையால் அல்ல, அன்பாக ஒரு தன்னோடு தன்னுடைய நேசரை வரவேற்பதற்குரிய மகிழ்வால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரிஷை நடுங்க செய்தான். அல்லாஹ் விரும்பினான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பல செய்திகளில் நமக்கு சொன்னார்கள். யாரை அல்லாஹ் சந்திக்க நாடி, யார் அல்லாஹ்வின் சந்திப்பை நாடுகிறார்களோ அவர்களின் சந்திப்பையும் அல்லாஹ் நாடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். சஅதுடைய
6: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர்
1: ஸதகல்லாஹுல் அலீம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் ஓத கேட்டீர்கள். நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை இப்போது சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கை இந்திய நேரம் சரியாக அதிகாலை 2 மணி.
7: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

لأسجد لبشر خلقته من صلصال من حمأ مسنون. قال فاخرج من

فأسر بأهلك بقطع من الليل واتبع أدبارهم ولا يلتفت منكم أحد

0: ஜஹன்னம்.
1: சதகல்லாஹுல் அலீம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் ஓத கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளை. 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உலகம் முழுவதும் முஸ்லீம் வானொலியை www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், முஸ்லீம் வானொலியுடைய உத்தியோகபூர்வ அப்ளிகேஷனை ஆண்ட்ராய்ட் கையடக்க தொலைபேசி இறங்கு தளங்களில் இப்போது புதிய பொலிவுடனும் புதிய ஒலி நயத்துடனும் நீங்கள் டவுன்லோட் செய்து கேட்கக்கூடியதாக இருக்கும். அப்பிள் மற்றும் ஏனைய கையடக்க தொலைபேசினர்கள் எல்லா ரேடியோ அப்ளிகேஷன்கள் ஊடாகவும் உங்கள் முஸ்லீம் வானொலியை கேட்கக்கூடியதாக இருக்கும். இந்த வேளையில் நேரத்தை நாங்கள் சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக அதிகாலை 3:01.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

0: ولا يشرك بعبادة ربه أحدا.
1: صدق الله العليم. நீங்கள் தொடர்ந்தும் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கை இந்திய நேரம் சரியாக அதிகாலை 4 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது.

உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

0: وسبع سنبل.
1: صدق الله العليم. நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் சுபஹ் தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
2: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்
3: அனுசரணை வழங்குவது
4: முகமதுல்லா ஃபார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: சதகல்லாஹுல்லீம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் முரத்தில் கேட்டீர்கள். நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். நேரம் சரியாக அதிகாலை 5 மணி.
1: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.
1: கைல வதஸ்தக் அலைனா இன்னல்லாஹ யஜ்ஸில் முஸ்லிம்.

آباؤنا ولا حرمنا من دونه من شيء كذلك فعل الذين من قبلهم فهل